0: ஆனந்தம். ஆனந்தம்னா மோக்ஷம். இத நான் கேட்டு நான் இந்த உடல் அல்ல, அதிலிருந்து வருகின்ற துன்பமும் உபாதியும் எனக்கல்ல, நான் தூய்மையான ஆத்மஸ்வரூபம். இப்படிப்பட்ட என்னை தானாக்கிக் கொண்ட குருவினுடைய அல்லது ஈஸ்வரனுடைய திறமையே திறமை. அதனுடைய பலன் ஆனந்தம் என்று இந்த இரண்டு பாடலில் வேதாந்தத்தை அப்படியே புழிஞ்சு வச்சிருக்கார். வேதாந்தத்தினுடைய சாரத்தை வைத்துள்ளார் என்பதுடன் இந்த இரண்டு பாடலை முடித்துக் கொள்வோம். அடுத்த வகுப்பில் அடுத்த பாடலை எடுத்துக் கொள்ளலாம்.
1: ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகம். வழங்குபவர் ஜெகன் ஓதுவார் அவர்கள். வணக்கம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திரு ஆனைக்க சிலந்தி யானை ஜம்பு முனிவர் பூசித்த தலம். பஞ்சபூத திருத்தலங்களில் ஒன்றான நீர் கருவறை சிவலிங்கமூர்த்தத்தின் கீழ் ஊற்றி எடுத்து பெருகுவதாலும், மூர்த்தியே அப்புலிங்கமூர்த்தியானதாலும் இத்தலம் அப்புவிற்குரியதாக போற்றப்பெறுகிறது. எல்லாம் வல்ல அகிலாண்டேஸ்வரி ஆனைக்கா அண்ணலை உச்சிக்காலத்தில் பூசிக்கும் நிகழ்வை போற்றும் வகையில், நாள்தோறும் உச்சிக்கால பூசையில் சிவாச்சாரியார் அம்பிகை சன்னதியிலிருந்து பூசைக்குரிய உபகரணங்களோடு புடவை கட்டி வருவது, இறை வழிபாடு செய்வது என்பது இன்றும் நாம் காணக்கூடிய காட்சியாகும். கோச்செங்கச் சோழனோடு தொடர்புடைய தலம். உறையூர் சோழன் காவிரியில் தவறவிட்ட முத்தாரத்தை திருமஞ்சன குடநீர் வழியாக தம் திருமுடியில் ஏற்றருளிய பிரான் ஆனைக்கா அண்ணல். நால்வர் திருவாக்கிலும் இடம்பெற்ற பதி. பஞ்சப்பிரகாரம் வேறு எங்கும் காண்டற்கரிய கவினுடையது. கொள்ளிடம் காவிரி இரண்டிற்கும் இடையில் உள்ள ஆற்றிடைக்குறையில் அமர்ந்த பிரான் வெண்ணாவல் அரசு. 6 ஆதாரத்தலங்களில் சுவாதிட்டானத்திற்கு உரியதாக போற்றப்பெறும் தலம் திரு ஆனைக்கா. தமிழ் வேதச்சோதி என்று முருகப்பெருமானை அருணை முனி போற்றி துதிக்கும் திருப்புகழ் பெற்ற அற்புதமான பதி. கச்சியப்ப முனிவர் பெருமானருளிய ஆனைக்கா புராணம் அருங்கலச் செப்பு ஆம். சிராப்பள்ளி குன்றுடையானை செந்தமிழ் மாலைகளாற் போற்றிப் பரவிய சிறபுறக்கோன் திருஞான சம்பந்த பெருமான் திருவானைக்காவிற்கு எழுந்தருளி வெண்ணாவல் மேவிய மெய்ப்பொருளைப் போற்றித் துதித்துப் பாடியருளிய திருப்பதிகம் வானைக்காவில் என்பதாம். பண் கௌசிகம்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாயரவர். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: தேவார பாடல் பெற்ற தலங்கள் 274 என்பார்கள். அவற்றுள் கொங்கு நாட்டின்கள் அமைந்துள்ளவை 7 திருத்தலங்களாகும். அவற்றை வரிசைப்படுத்தும் முகமாக அமைந்த பாடலாவது ஆதி கருவூர் அணி வெஞ்சை மா கரைசை மா கரைசைநாதர் அதினாசி நன்னாவூர் மேதினியின் தஞ்சமாம் செங்குன்றூர் தன் முருகன் பூண்டி தன்னை நெஞ்சமே நித்தம் நினை என்பது அந்த பாடல். இதில் கருவூர் என்று குறிப்பிடுவது தேவாரத்தில் கருவூர் ஆநிலை என்றும் தற்காலத்தில் கரூர் என்றும் வழங்கப்படுவது. வெஞ்சை எனப்படுவது வெஞ்சமாக்கூடல் என்ற திருத்தலம். கரைசை என்பது கரையூர் என்று தேவாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கொடுமுடி என்ற திருத்தலம். கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா என்பார் சுந்தரமு சுவாமிகள். நன்னாவூர் என்பது நனா என்று ஞானசம்பந்த பெருமானால் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை தற்காலத்தில் பவானி என்று அழைக்கிறார்கள். செங்குன்றூர் என்பது தேவாரத்தில் கொடிமாட செங்குன்றூர் என்று வழங்கப்படுவது. இதனை தற்காலத்தில் திருச்செங்கோடு என்று அழைக்கிறார்கள். இந்த 7 சிவஸ்தலங்களும் கொங்கு நாட்டில் அமைந்துள்ளவை. கொங்கு என்ற சொல்லுக்கு தேன், இன்பம், மனம், மகிழ்ச்சி, பூந்தாதுகள் என்று பல பல பொருள்கள் கூறுவார்கள். 2வது நூற்றாண்டில் கங்கை வம்சத்தினர் இந்த பகுதியை ஆண்டபொழுது கங்கை நாடாகி பின் அது மருவி கொங்கு நாடாயிற்று என்றும் சிலர் கூறுகிறார்கள். கொங்கணி வர்மாக்கள் ஆண்டபடியால் இந்த பெயர் வந்தது என்றும் சிலர் கூறுவர். இந்த கொங்கு நாட்டை 3 குறிப்பிட்டு காட்டுவார்கள். அவை மீ கொங்கு, அதாவது மேற்கில் உள்ள பகுதி, தென் கொங்கு, வட கொங்கு என்று 3 மண்டலங்களாக பிரித்து காட்டுவார்கள். இதனை ஒரு பழம்பாடல் வடக்கு தலைமலையாம், வைகாவூர் தெற்கு, குடக்கு வெள்ளி பொறுப்பு குன்று, கிழக்கு கழி தண்டலை சூழும் காவிரி சூ நாடா, குழித்தண்டலை அளவும் கொங்கு என்று எல்லையை குறிப்பிடும் முகமாக அமைந்துள்ளது. இந்த நாட்டை பல மன்னர்கள் ஆண்டுள்ளார்கள். அவர்கள் கங்கை வம்சத்தவர்கள், சோழர்கள், விஜயநகர மன்னர்கள், மராட்டியர்கள், மைசூர் மன்னர்கள், உடையார்கள், மகமதியர்கள் ஆகியோர். 1799 ஆண்டில் திப்பு சுல்தானின் காலத்தில் இந்த பகுதி ஆளுகைக்கு வந்தது. அப்பொழுது ஆங்கிலேயர்கள் இதனை கைப்பற்றினார்கள். இந்த கொங்கு நாட்டை புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை போன்ற பழம்பெரும் நூல்கள் குறிப்பிடுகின்றன. இந்த நாட்டை சங்கப்புலவர்களான பெருந்தலை சாத்தனார், பொன்முடியார், கருவூர் பூதம் சாத்தனார் ஆகியோர் பாடியுள்ளார்கள். இந்த நாட்டைச் சார்ந்த புலவர்களாவர் நன்னூலாசிரியரான பவணந்தி முனிவர், உரையாசிரியர் அடியார்க்கு நல்லார், பெருங்கதையாசிரியர் கொங்குவேள் சாத்தனார் ஆகியோர். இந்த நாட்டை பல கோவைகள், சதகங்கள், குறவஞ்சிகள், நிகண்டுகள் பாடிய புலவர்கள் பெருமைப்படுத்துகின்றார்கள். கடையுழ்வலர்களில் ஓரியும் அதிகனும் குமணனும் வாழ்ந்த நாடு. கருவூர் சித்தர், கஞ்சமலை சித்தர், மருதமலை பாம்பாட்டி சித்தர், சென்னிமலை பின்னாக்கு சித்தர், சிவமலை சிவபாக்கிய சித்தர், பழனி போகர், புலிப்பாணி, ஆகியோர் கொங்கு நாட்டைச் சேர்ந்த சித்தர்களாவார்கள். இந்த கொங்கு நாடு என்பது தற்காலத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம், சேலம் மாவட்டத்தின் தென்மேற்கு பகுதி, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் கருவூர் வட்டம், மதுரை மாவட்டத்தின் பழனி வட்டம் ஆகிய பகுதிகள் சேர்ந்த ஒரு நாடாக இருந்தது. கொங்கு நாட்டில் ஆரை நாட்டின் ஒரு பகுதியில் ஓடும் நல்லாற்றின் இரண்டு கரைகளிலும் திகழும் ஊர்களை தன்னகத்தே கொண்டது வட பரிசார திருநாடு என்பது. அந்த வட பரிசார திருநாட்டு ஊர்களில் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருப்புக்குழியூர் அவிநாசி என்ற திருத்தலம் முக்கியத்துவம் வாய்ந்தது. இத்தலம் காவிரியின் தென்பாலும், வராகமலைக்கு அதாவது பழனிமலைக்கு வடபாலும், கருவூருக்கு மேற்பாலும், பேரூருக்கு கீழ்ப்பாலும் அமைந்து விளங்குவது. ஆக்கம் அளவு இறுதியில்லாத சிவபெருமானுடைய பல நாமங்களில் கேடிலி என்பதும் ஒன்று. இதனை அக்ஷயலிங்கமூர்த்தி என்று வடமொழியில் கூறுவார்கள். இப்பெயர் கீழ்வேளூர் என்ற தலத்தில் அமைந்துள்ளது. இறுதி இல்லாதவன், அந்தம் இல்லாதவன் என்பதால் விநாசம் இல்லாதவன் என்ற பொருளில் அவிநாசி என்று பெருமானுக்கு இந்த தலத்தில் திருப்பெயர் அமைந்துள்ளது. ஊரின் பெயர் திருப்புக்குழியூர் என்பது. இந்த திருக்கோயிலின் தெற்கில் சிறிது தொலைவில் அமைந்துள்ள தாமரைக்குளம் என்ற ஒரு ஏரியினை அடுத்த இடத்தை இது திருப்புக்குழியூர் என்று வழங்கினார்கள். அங்கு தற்போது ஊர் ஒன்றும் இல்லாவிடனும் அங்கு ஐயனார் கோயில் ஒன்று மட்டும் உள்ளது. தாமரைக்குளம் என்ற ஏரியின் தென்கிழக்கு மூலையில் திருப்புக்குழியூர் திருநாக்கர சுவாமிகள் மடம் என்ற ஒன்றும், அதன் அருகில் சில மடங்களும் அமைந்திருக்கின்றன. நல்லாற்றின் தென்கரையில் உள்ள இந்த சிவாலயம், திருக்குளம், உபநயன மடம் முதலிய பல மடங்கள், சுந்தரர் கோயில், தாமரைக்குளம் என்ற ஏரி ஆகியவை திருப்புக்குழியூர் என்றே ஒருங்கிணைத்து வழங்கப்படுகின்றது. இத்தலத்து இறைவருக்கு அவிநாசி என்ற பெயர் உண்டு என்பதால் அப்பர் பெருமானுடைய தேவாரத்தில் அனவரியான் கண்டாய், அவிநாசி கண்டாய் என்று கூறப்பட்டுள்ளது இங்கு நினைவு கூறத்தக்கது. அதேபோன்று மாணிக்கவாசக சுவாமிகளுடைய திருவாசகத்திலும் அரிய பொருளே அவிநாசி அப்பா என்று குறிப்பிடுவதை காண்கின்றோம். இறைவன் பெயரை பிற்காலத்தில் ஊருக்கு பெயராகவும் ஆயிற்று. தற்போது இந்த அவிநாசி என்ற திருத்தலம் கோவிலுக்கு வடபுறம் ஓடும் நல்லாற்றின் வடகரை பகுதியில் சிறப்பாக விளங்குகின்றது. இந்த தலத்தை கோயம்புத்தூரிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் பயணித்தாலும், திருப்பூரிலிருந்து 10 கிலோமீட்டர் சென்றாலும் அடையலாம். பேருந்து வசதிகள் நிரம்ப அமைந்துள்ள ஒரு ஊர். ஈரோடு, பவானி போன்ற அருகாமையில் உள்ள ஊர்களிலிருந்து வருவதற்கு நிறைய பேருந்து வசதிகள் அமைந்துள்ளன. அவிநாசி நகரம் தேர் ஓடும் 4 பெரிய வீதிகளை கொண்டது. பல உள்வீதிகளையும் பல வெளிவீதிகளையும் கொண்டு விளங்குவது. தெற்கு ரதவீதியில் தேர் நிற்கும் இடங்களும், வடக்கு கிழக்கு ரதவீதிகளில் பல தர்ம மடங்களும் அமைந்துள்ளன. அவிநாசிக்கு வடகோடியில் பரிவேட்டை மண்டபம் ஒன்றும், தெற்கு வீதி தேரடியிலிருந்து ஆலயத்துக்கு செல்லும் வழியில் இளைப்பாற்று மண்டபம் ஒன்றும் அமைந்துள்ளன. கீழ் ரதவீதியின் இடையில் காசி விநாயகருடைய கோயிலும் காசி விஸ்வநாதருடைய கோயிலும், இளைப்பாற்று மண்டபத்தின் மேற்பால் கரிவரதராஜ பெருமாள் கோயிலும், பிற கிராம தேவதைகளுடைய கோயிலும் அமைந்துள்ளன. நாம் இப்பொழுது பெரிய தேர்நிலையிலிருந்து தெற்கு நோக்கி சென்று இளைப்பாற்று மண்டபத்தை கடந்து நள்ளாற்று பாலத்தையும் கடந்து அவிநாசியப்பருடைய திருக்கோயிலை அடைகின்றோம். இந்த ஆலயம் கிழக்கு நோக்கிய அமைப்புடையது. கிழக்கு மேற்கில் 218 அடியும் தெற்கு வடக்கில் 240 அடியும் கொண்டு விளங்குவது. திருமதில்கள் கருங்கல் செங்கல் ஆகியவற்றால் கட்டப்பெற்றவை. சுமார் 12 அடி உயரம் கொண்டவை. இந்த ஆலயத்தின் கீழ்ப்பால் சந்நிதிக்கு நேர் எதிரில் கருங்கல்லால் ஆன சுமார் 65-70 அடி உயரம் கொண்ட பெரிய தீபஸ்தம்பத்தை காண்கின்றோம். இதன் அடிபாகத்தில் கிழக்கில் விநாயகரும் மேற்கில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் வடக்கு தெற்குகளில் முதலை வாயிலிருந்து பிள்ளை உமிழும் ஒரு காட்சியும் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் அடியில் தனித்தனியாக கல் உருவில் முதலை வாய் பிள்ளையும் மீன் வாயில் உள்ள சிவலிங்கமும் காட்டப்பட்டுள்ளன. தீபஸ்தம்பத்திற்கு சற்று தெற்கில் தெப்பக்குளம், அதன் எதிரில் பாதிரி மரத்து அம்மனுடைய கோயிலும், அதற்கு தெற்கில் சிறு தூரத்தில் சுந்தரமுத் சுவாமிகளுடைய கோயிலும், அவர் முதலை வாயிலிருந்து பாலனை அழித்த தாமரைக்குளம் என்ற ஏரியும் உள்ளன. பாதிரி மரத்து அம்மன் வடசுவரின் வெளியில் அகோர வீரபத்ரருடைய சிறு ஆலயம் ஒன்றும் இருக்க காண்கின்றோம். இந்த ஆலயத்தின் முன்கோபுரம் அதாவது ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது. இந்த கோபுர வாயில் முன்மண்டபம் 30 கல் தூண்களை கொண்டு விளங்குகின்றது. இதன் தென்புறம் மேடை மண்டபத்தில் விநாயகப் பெருமானுடைய சன்னதி வடக்கு நோக்கி இருப்பதை காண்கின்றோம். நாகக்கன்னி தீர்த்தத்தையும் விநாயகரையும் தரிசித்துவிட்டு உச்சி விநாயகரையும் தரிசித்துவிட்டு நாம் உள்ளே நுழைகின்றோம். துவாரபாலர்களை கண்டு மகாமண்டபத்தை தாண்டிச் சென்று அர்த்த மண்டபத்துள் நின்று ஸ்ரீ அவிநாசிலிங்கேஸ்வரரை மூலஸ்தானத்தில் தரிசிக்கின்றோம். முதல் பிரகாரத்தின் தென்கிழக்கு மூலையில் பாலதண்டாயுதபாணியையும் தெற்கு பிரகார வரிசையில் பாதாள கணபதியையும் சைவ சமய குரவர்கள் நால்வர்களையும் 63 நாயன்மார்களையும் தென்மேற்கு மூலையில் விநாயகரையும் மேற்கு பிரகார திருமாலையை பற்றியில் பஞ்சபூத லிங்கங்கள் 5 கஜலட்சுமியையும் வடமேற்கு மூலையில் 6 கடவுளையும் கர்ப்பகிரக சுவர்களில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கா பரமேஸ்வரி ஆகிய மூர்த்திகளையும் சண்டிகேஸ்வரரையும் தரிசிக்கின்றோம். முதல் பிரகாரத்தின் வடகிழக்கு மூலையில் வியாதவேடன் என்ற ஸ்தல அடியாரையும் காலபைரவமூர்த்தியையும் அதனெதிரில் காசி கங்கை கன்றையும் நாம் தரிசிக்க காண்கின்றோம். இரண்டாம் வாயிலை தாண்டி வழியே இரண்டாம் பிரகாரத்துக்குள் வந்தால் சந்திரனையும் அதனை அடுத்து சூரியனையும் தரிசிக்கின்றோம். சூரியன் ஆலயத்துக்கு எதிரில் கிழக்கு நோக்கிய ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை காண்கின்றோம். இம்மண்டபத்தின் உள்ளே மேற்புறம் வரிசையாக விநாயகர், சுப்பிரமணியர், சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர், பிரதோஷ நாயகர், பிக்ஷாடனர், பைரவர், துர்கை, காளி, 63 நாயன்மார்கள், சண்டிகேஸ்வரர், அஸ்திரதேவர் ஆகிய உத்சவமூர்த்திகளை தரிசிக்கின்றோம். இந்த மண்டபத்தில் சித்திரை பெருவிழா 6 நாள் உற்சவத்தில் திருக்கல்யாண உற்சவம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. உற்சவ காலங்களில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனங்கள் நிகழ்வதும் புறப்பாடு நடைபெறச் செய்வதும் இந்த மண்டபத்திலிருந்துதான். இதன் தென்புறம் அம்பிகையினுடைய கோயில் கிழக்கு நோக்கியவாறு அமைந்திருப்பதை காண்கின்றோம். இது சுவாமி கோயிலுக்கு வலதுபுறம் அமைந்துள்ளது. அம்பிகையினுடைய சன்னதிற்கு முன்பு பலிபீடமும் அதன் மேற்புறம் நந்தியும் கொடிமரமும் அமைந்துள்ளன. அதன் மேற்புறம் மண்டபத்தின் உள் வாயில் படியில் இரு பக்கங்களிலும் துவார சக்திகள் இருக்க காண்கின்றோம். மண்டப தூண்களில் விஜயநகரத்து அரசர்கள் அச்சுதராயர், அவரது மனைவி ஆகியோருடைய திருவுருவங்களையும் காண்கின்றோம். இதையடுத்த மகாமண்டபத்திற்கும் அர்த்த மண்டபத்திற்கும் இடையில் சிறிய மண்டபம் ஒன்று இருக்கிறது. அங்கு நின்றபடியே மூலஸ்தானத்து கருணாம்பிகையை தரிசிக்கின்றோம். இரண்டாம் பிரகாரத்தில் தென்கிழக்கு மூலையில் மடைப்பள்ளி, கோயில் கிணறு ஆகியவை இருக்க காண்கிறோம். அம்பிகையினுடைய சன்னதியின் வெளி கர்ப்பகிர சுவற்றின் நடுவில் துர்காதேவியினுடைய உருவத்தை காண்கின்றோம். அதன் தெற்புறச் சுவரில் தேள் உருவம் ஒன்று செதுக்கப்பட்டிருக்கிறது. இதனை மக்கள் வழிபடுகிறார்கள். இதனை வழிபட்டால் விஷத்தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் என்று நம்புகின்றார்கள். சண்டிகேஸ்வரனுடைய சன்னதியும் இங்கு அமைந்திருக்கிறது. இதனை கடந்து வடக்கு பிரகாரத்தை வந்து அடைந்தால் நிர்மாலிய தொட்டி ஒன்று இருக்க காண்கின்றோம். அங்கிருந்தபடியே வடகிழக்கு பகுதியில் வந்து தெற்கு சன்னதியாக நடராஜமூர்த்தி, சிவகாமசுந்தரி, பன்னீர் திருமுறைகள் திருக்கோயில் ஆகியவற்றை தரிசிக்கின்றோம். இரண்டாம் பிரகாரத்தின் வடகிழக்கு பகுதியில் நவகிரகங்களும் அதனை அடுத்து தென்புறம் சனிபகவானுடைய சன்னதியும் அமைந்திருக்கின்றன. உள் கோபுர வடசுவரில் மேற்கு முகமாக ஹரித்விஜ மன்னனுக்கு அவினாசிலிங்கரே திருமாலின் வடிவங்களாக காட்சியளித்த திருக்கோலத்தை கருங்கல்லில் இருக்க காண்கின்றோம். சனிபகவானுடைய ஆலயத்திற்கு எதிரில் மைசூர் அரசர்கள் தங்கள் பெயரால் பட்டத்துக்கு வந்தபோது பிரதிஷ்டை செய்து வைத்த சிவலிங்கங்களை தரிசிக்கின்றோம். அவினாசிலிங்கருடைய மூலஸ்தானத்தை எடுத்த அர்த்த மண்டபத்தின் வடபுறம் விநாயகர், சந்திரசேகரர், சொக்கநாதர் ஆகிய உத்தவமூர்த்திகள் எழுந்துள்ள பெற்றுள்ளார்கள். இந்த சொக்கநாதரே அர்த்தஜாம பூஜை முடிந்த பிறகு பல்லக்கில் திருப்பள்ளியறைக்கு சென்று தரிசனம் தருகின்றார். கல்யாண மண்டபத்திற்கு எதிரில் பஞ்ச வில்வ மரம் ஸ்தலவிருட்சமாக இருந்ததாகவும் அதன் அடியில் பற்பல முனிவர்கள் வந்து தங்குவார்கள் என்றும் அங்கிருந்தபடியே உற்சவ காலத்தில் எழுந்துள்ளக்கூடிய மூர்த்தியை தரிசிப்பார்கள் என்றும் அவினாசி தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இதற்கு ஸ்தலவிருட்சமாக மாமரத்தையும் குறிப்பிடுகிறார்கள். இதன் கீழ் இருந்தபடியே உமாதேவியார் தவம் செய்தாள் என்று ஸ்தலபுராணம் குறிப்பிடுகின்றது. தற்போது தவக்கோலம் கொண்ட உமாதேவியார் பாதிரி மரத்தின் கீழ் இருப்பதை காண்கின்றோம். அதனால் அந்த அம்பிகையை பாதிரி மரத்து அம்மன் என்று வழங்குகின்றார்கள். வில்வ மரங்கள் நிறைந்தபடியால் வில்வ வனம் என்ற ஒரு பெயரும் இந்த தலத்திற்கு உண்டு. அதனையும் ஒரு தலவிருட்சமாக குறிப்பிடுகிறார்கள். ஆலயத்தின் எதிரில் திருக்குளத்தின் வடபுறம் அமைந்துள்ளது ஒரு பெரிய அரச மரம். அவினாசிநாதர் வைகாசி வசந்தோத்சவத்தின் பொழுது அந்த அரச மரத்தினை வலம் வருவதும் மற்ற உற்சவ காலங்களில் திருவீதி உலா முடிந்த பிறகு அந்த அரச மரத்தின் மேற்புறம் சன்னதிக்கு நேர் எதிரில் நின்று தீபாராதனை பெறுவதும் நடைபெற்று வருகின்றது. திருப்புக்குழியூர் திருத்தலத்தில் கோயில் கொண்டுள்ள பெருமானுக்கு அவினாசி லிங்கேஸ்வரர் என்றும் அவினாசி அப்பர் என்றும் அவினாசி நாதர் என்றும் அவினாசி ஈஸ்வரர் என்றும் பல திருப்பெயர்கள் வழங்கப்படுகின்றன. எக்காலத்தும் விநாசம் இல்லாத பெருமானாதலால் அவினாசி என்று இங்கு பெருமான் அழைக்கப்படுகின்றார். பிரம்மதேவன் பூஜித்தபடியால் அவரை பிரம்மபுரீஸ்வரர் என்றும் அழைக்கிறார்கள். மூர்த்தி சுயம்பு மூர்த்தியாக கருதப்படுகிறது. காசி தலத்தில் உள்ள சுயம்புலிங்க மூர்த்தியான விஸ்வநாதருடைய வேர் ஒன்று தென்திசையை நோக்கி ஓடி கிளைத்து முளைத்து எழுந்த சிவக்கொழுந்தே இந்த அவினாசி கொழுந்து என்று சிலபுராணம் குறிப்பிடுகின்றது. வாரணாசி கொழுந்தே அவினாசி கொழுந்தாக நமக்கு காட்சியளிப்பதால் இந்த அவிநாசி காசிக்கு சமமாக கருதப்படுகின்றது. கல்வெட்டுக்களில் இத்தலத்து இறைவன் அவிநாசி ஆழுடையார் என்றும், அவிநாசி ஆழுடைய நாயனார் என்றும், அவிநாசி ஆண்டார் என்றும், அவிநாசி லிங்கன் என்றும் குறிப்பிடப்படுகின்றார். அம்பிகையினுடைய திருநாமங்கள் கருணாலய செல்வி என்றும், கருணாம்பிகை என்றும், பெரும் கருணையம்மை என்றும் வழங்கப்படுகின்றன. கல்வெட்டுக்களில் திரு காமகோட்ட நாச்சியார் பெரும் கருணை செல்வியார் என்று குறிப்பிடப்படுகின்றது. அம்பிகையை வடமொழியில் பிரகத் கருணாம்பிகை என்று வழங்குகிறார்கள். இக்கருணாம்பிகை தொண்டைமண்டல வேளாளர் சமூகத்திற்கு குலதெய்வமாக அருள் புரிந்து வருகின்றாள் என்பார்கள். இந்த தலத்தில் புனிதமான பல தீர்த்தங்கள் அமைந்துள்ளன. காசி கங்கை கிணறு, திருக்குளம், நாககன்னி தீர்த்தம், நள்ளாறு, ஐராவதத்துறை என்பன அவற்றுள் சில. காசி கங்கை கிணறு என்பது மூலஸ்தானத்திற்கு வடகிழக்கில் அமைந்துள்ளது. இதில் வாரணாசி கொழுந்தாகிய அவிநாசி அப்பருடன் கங்காதேவியும் வந்து கிணறு வடிவாக ஊற்றெடுத்து பெருக்கி நிற்கின்றாள் என்று வரலாறு கூறப்படுகின்றது. கிருதமாலை என்ற ஒரு வனத்தில் வைதர்பன் என்ற அரசனும் அவன் மனைவி சந்திரிகையும் வாழும் காலத்தில் பிழைப்பேரின்றி வருந்தினார்கள். அப்பொழுது நாரத முனிவர் அவர்களை கண்டு, நீங்கள் அவிநாசியை அடைந்து அவிநாசி அப்பரை வழிபட்டால் மகப்பேறு பெறுவீர்கள் என்று அருளி செய்தார். அதன்படி அரசனும் அரசியும் அவிநாசி திருத்தலத்தை அடைந்து நியமப்படி திருத்தங்களில் ஸ்நானம் செய்து அவிநாசிலிங்கேஸ்வரரை வழிபட்டு கொண்டும் பற்பல திருப்பணிகள் செய்து கொண்டும் இருந்தார்கள். ஒருநாள் அவிநாசி அப்பர் ஒரு முனிவருடைய வடிவம் கொண்டு அரசனுக்கு முன்பு தோன்றி, உமக்கு உத்திரப்பேறு உண்டாகும், இந்த தீர்த்தம் காசி கங்கை, இதில் மூழ்கி கருணாம்பிகையையும் அவிநாசி அப்பரையும் வழிபடுக என்று அருளி செய்து மறைந்தார். அரசனே அவ்விதம் செய்து வர அவனுக்கு புத்திரபாக்கியம் கிடைத்தது என்று ஒரு வரலாறு குறிப்பிடுகின்றது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி அமாவாசைக்கு மறுநாளான யுகாதி பண்டிகை என்று மற்றும் பங்குனி பௌர்ணமி உத்தர நாள் அன்றும் ஆடி மாத 18 நாளை முன்னிட்டும் பக்கத்தில் உள்ள கிராமங்களிலிருந்து பெருந்திரளான மக்கள் வந்து இந்த காசி கங்கை கிணற்று நீரை காவடிகளிலும் குடங்களிலும் செம்புகளிலும் அடைத்து எடுத்துக்கொண்டு தீபம் காட்டி தங்கள் கிராமத்துக்கு சென்று அங்குள்ள தேவங்களுக்கு விசேஷ அபிஷேகங்கள் செய்து வருகிறார்கள் என்பது முக்கியமான ஒரு செய்தி. இது இந்த கங்கை நீரினுடைய மகிமையை எடுத்துரைப்பது. ஆலயத்திற்கு அருகில் பாதிரி மரத்து அம்மன் கோயிலுக்கு எதிரில் அமைந்துள்ளது திருக்குளம். நீராழி மண்டபத்துடன் கூடியது. இது சிவதீர்த்தம் என்றும், கபிலை தீர்த்தம் என்றும், பிரம்ம தீர்த்தம் என்றும், சந்திர புஷ்கரணி என்றும், செல்லங்க சமுத்திரம் என்றும் பல பெயர்களை உடையது. இதனை விஜயநகர அச்சுதராயர் என்பவர் ஏற்படுத்தினார் என்று ஒரு கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. ஆண்டுதோறும் பிரம்மோத்சவத்தின் முடிவில் இங்கு தெப்போத்சவம் நடைபெறுகிறது. இந்த திருக்குளத்தில் இருந்த ஒரு மீன்தான் அதிகாரிகளால் பிடுங்கேறிய பெற்ற சிவலிங்கத்தை வாயில் கவி கொண்டு வந்து அந்த சிவலிங்க மூர்த்தியை பூஜித்து வந்த குருநாத பண்டாரம் என்பவரிடம் சேர்ப்பித்தது என்று வரலாறு குறிப்பிடுகின்றது. இந்த தீர்த்தத்தில் தை மாதம் ரதசப்தமியிலும் மாசி மகத்திலும் பங்குனி உத்தரத்திலும் ஸ்நானம் செய்தால் இஷ்டசித்திகளை பெறலாம். காசி கங்கையில் மூழ்கிய பலன் ஒன்றுக்கு 100 மடங்கு பலன் உண்டாகும் என்று புராணம் சொல்கிறது. இந்த திருக்கோயிலுக்கு வெளியில் மதிலுக்கு வடகிழக்கில் உள்ள உபநயன மண்டபத்திற்கு தெற்கில் அமைந்தது நாககன்னி தீர்த்தம் என்பது. இதுவும் கிணற்று வடிவில் ஒரு இறங்கு துறையோடு அமையப்பெற்றது. ஆதிசேஷனுடைய மகள் நாககன்னி என்பவள் ஏற்படுத்தியது. இதில் நீராடுவோர் சகல செல்வங்களையும் பெற்று மறுமை பலனையும் பெறுவார்கள் என்று தலபுராணம் குறிப்பிடுகிறது. நல்லாறு மற்றொரு தீர்த்தம். இந்த ஆறு நீலகிரி மலையில் தோன்றி துடியலூர் அருகே வடமதுரை சிவாலயத்தின் வழியாக அன்னியூர், கஞ்சப்பள்ளி, கருவலூர் முதலிய தலங்களை கடந்து அவிநாசி ஆலயத்தின் வடபாலும் அவிநாசி நகரத்தின் தென்பாலும் ஓடி நொய்யலில், அதாவது காஞ்சிமாநதியில் கலந்து சென்று காவிரியுடன் கலப்பது இந்த நள்ளாறு. இதனை வடமொழியில் சாதாரி நதி என்று குறிப்பிடுகிறார்கள். இதில் ஆனி ஆடி மாதங்களில் நீர் பெருகி வரும். இந்த நதியின் கரையில் பல துறைகள் இருக்க காண்கின்றோம். இது காசி கங்கைக்கு சமமானது என்றும் இதில் ஸ்நானம் செய்வோர் இம்மை மறுமை பலனை அடைவார்கள் என்றும் அவிநாசி புராணம் குறிப்பிடுகின்றது. ஒரு காலத்தில் அங்க தேசத்தில் சோனபத்ரை ஆற்றின் கரையில் தவம் செய்யும் ஒரு பிரம்மச்சாரியினால் கந்தர்வராஜ கன்னியர் இருவர் பேய் உருவம் கொண்டு திரியும்படியாக சாபம் பெற்றார்கள். அவ்விருவரும் இங்கு வந்து இந்த சாதாரி நதியில் வந்து மூழ்கி அவிநாசியப்பரை தரிசித்து பேய் வடிவம் நீங்க பெற்றார்கள். பிறகு அந்த பிரம்மச்சாரியே மணந்து கொண்டார்கள் என்று பவிஷ்யோத்திரம் என்ற நூல் குறிப்பிடுகின்றது. இதில் ஸ்நானம் செய்தால் எத்தகைய தோஷங்களையும் நீக்கிக் கொள்ளலாம். ஐராவத துறை என்பது அவிநாசியப்பர் திருக்கோயிலுக்கு நேர்கிழக்கில் ஓடும் நள்ளாற்றில் உள்ள ஒரு துறை. இந்த துறையில்தான் தேவலோகத்து வெள்ளையானை

0: சரபுராணம் குறிப்பிடுகின்றது. இந்த ஐராவதத்துறையின் வடபுறம் எதிர்க்கரையில் இந்நகரத்து மயானம் அமைந்திருக்கிறது. இத்தலத்தில் இறந்தவரின் உடலை சுடும்பொழுது அதனுடைய தலை வடிப்பதில்லை என்று இந்த துறையினுடைய விசேஷமாக குறிப்பிடுகின்றார்கள். இதைத் தவறவும் திருக்கோயிலுக்கு தென்புறம் சற்று தொலைவில் சுந்தரமுசுவாமிகள் பாதுதுளிப்பட்ட தாமரைக்குளம் என்ற பெரிய ஏரி ஒன்று இருக்கிறது. இங்குதான் முதலை உண்ட பாலனை முதலை வாயிலிருந்து வரவழைத்தார் நம்பியாரூரர். இங்கு சிங்கதீர்த்தம் ஒன்றும் நகரின் வடக்கில் தர்ம புஷ்கரணி என்ற ஒரு தீர்த்தம் ஒன்றும் இருந்ததாக தலபுராணம் குறிப்பிடுகின்றது. அம்பிகையினுடைய சன்னதியின் தெற்கில் ஒரு கிணறு ஒன்று காணப்படுகின்றது. இவ்வாறு பல தீர்த்தங்கள் இந்த தலத்தில் அமைந்துள்ளவை. ஒரு பழம்பாடல் இந்த தலத்தின் சிறப்பை குறிப்பிடுவதை காண்கின்றோம். இதுவோ அவிநாசி, இவ்வாறோ நல்லாறு, இதுவோ திருப்புக்கொழியூர், இதுவோதான் மூவாண்டு சென்ற முதலை வாய்ப்பிள்ளை தன்னை வா என அழைத்து அன்று அழைத்த மண் என்று குறிப்பிடுகின்றது. ஆகவே இந்த சிவஸ்தலம் மிகவும் பழமை வாய்ந்தது. முன்னொரு காலம் சிவபெருமான் ஐந்தொழில் ஒன்றாகிய சம்ஹாரம் செய்யும் பொழுது யுக பிரளய வெள்ளத்தில் உமாதேவியாருக்கான பிரளய தாண்டவம் ஆடினார். அதன் பிறகு உமாதேவியார் பிரணவத்தில் அடங்கி நிற்க தாம் ஒருவராகவே நின்று அக்னி தாண்டவமாகிய சுத்த சம்ஹார தாண்டவம் ஆடினார். அப்பொழுது திருமால், பிரமன், இந்திரன் ஆகிய 33 கோடி தேவர்கள் யாவரும் கண்டு அஞ்சி நடுங்கி பாதுகாவலாக ஓடிவந்து இந்த தலத்தில் புகுந்து ஒளிந்தனர். அப்படி புக்கு ஒளித்தபடியால் இத்தலம் புக்கொழியூர் என்று பெயர் பெற்றது. செல்வ திருப்புக்கொழியூர் சென்றடைந்தார் என்று பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது. பொழிலாறும் சோலை புக்கொழியூர் என்றும், பொறைக்காடு சோலை புக்கொழியூர் என்றும், புக்கொழியூர் அவிநாசியே என்றும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவதால் உயர்ந்த சோலைகளை கொண்ட இந்த திருப்புக்கொழியூர் நகரம் பழமை வாய்ந்ததும் பெருமை வாய்ந்ததுமாக காட்டப்படுகின்றது. அந்த பெருமான் அரிய பொருளாவதால் அரிய பொருளே அவிநாசியப்பா என்று திருவாசகம் பெருமானை வணங்கி துதிக்கின்றது. இங்கு வில்வ மரங்கள் நிறைந்த காடாக இருந்தபடியால் வில்வவனம் என்ற பெயரையும், வாரணாசி கொழுந்து முளைத்த இந்த தலம் தென் வாரணாசி என்றும் தட்சிண காசி என்றும் வழங்கப்படுகின்றது. காசியில் இறக்க முக்தி என்பார்கள். அதேபோல இந்த தலத்தில் இறந்தவர்களும் முக்தி அடைகிறார்கள். அவர்கள் உடலை சுடும் காலத்தில் அப்பிணத்தின் மண்டை ஓடு வடிப்பதில்லை. காசியில் வாசி அவிநாசி என்று ஒரு பழமொழியும் வழங்கப்படுகின்றது. திருவாரூரில் பிறக்க முக்தி, தில்லையை தரிசிக்க முக்தி, அருணையை நினைக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, ஆலவாய் என்று சொல்ல முக்தி, அவிநாசி என்று கேட்க முக்தி என்று ஆன்றோர் கூறுவார்கள்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நேற்று நாம் சிவபெருமானுக்கும் மீனாட்சி அம்மைக்கும் நடந்த திருக்கல்யாணத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நான் உங்களுக்கு அவங்க திருக்கல்யாணம் முடிஞ்சதும் நடந்த அற்புதங்களை பற்றி சொல்ல போகிறேன். நீங்கள் நிறைய வெட்டிங்ஸ் போயிருப்பீங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்த ப்ரோக்ராம் என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காவது தெரியுதா என்ன இருக்கும்? அடுத்தது என்டர்டெயின்மெண்ட் தானே, மியூசிக், டான்ஸு ஏதாவது இருக்கும்ல. கல்யாணம் முடிஞ்சதும்

0: பெரிய ஆர்கெஸ்ட்ரா, பாப்புலர் சினிமா சிங்கர்ஸ், டான்ஸ் ஷோ ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இங்கேயும் சிவபெருமான் மீனாட்சி அம்மை திருமணம் முடிஞ்சதும் ஒரு அதி அற்புதமான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருந்துதான். டான்ஸ் ஆடினது யார் தெரியுமா? சாட்சாத் சிவபெருமானே தான். அவர் தான் நடனத்துக்கே ராஜா, நடராஜாவாச்சே. அவருக்கு மேல நடனமாட யாரால முடியும்? திருநடனத்தை காண கண் கோடி வேணும். அவ்வளோ அற்புதமா நடனம் ஆடுவாராம் சிவபெருமான். நீங்க பரதநாட்டிய நிகழ்ச்சி எதுக்காவது போயிருக்கீங்களா? போயிருந்தா அந்த பரதநாட்டியம் ஸ்டேஜ் மேல என்ன வச்சிருப்பாங்க? யாருடைய சிலை வச்சிருப்பாங்க? நடராஜர் சிலை தானே வச்சிருப்பாங்க. முதல்ல நடராஜருக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே நாட்டிய நிகழ்ச்சியவே ஆட ஆரம்பிப்பாங்க. நடராஜர் தான், சிவபெருமான் தான் நாட்டியத்துக்கே அதிபதி. அதனாலதான் அவருக்கு முதல்ல மரியாதை, பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எத்தனை பெரிய டான்சர்ஸா இருந்தாலும் அவங்களுடைய நாட்டியத்தை தொடங்குவாங்க. சிவபெருமான் பார்வதி அம்மை திருமணத்துக்கு கிளம்பும் போதே எல்லாரும் பெருமானுடைய நடனத்தை பார்க்க முடியுமான்னு ஒரு ஆவலோட தான் கிளம்பினாங்களாம். சப்போஸ் நம்ம யாரோ ஒரு செலிபிரிட்டிய பார்க்க நேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. யாரையோ ஒருத்தரை வந்து நம்ம மீட் பண்றோம், ஒரு ஃபேமஸ் சிங்கரை வந்து மீட் பண்றோம்னு வைங்க. அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்போம், அவர்கிட்ட அவருடைய சாங்ஸ் பத்தியெல்லாம் கேட்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? சார் சார் ப்ளீஸ், ஒரே ஒரு சாங், அந்த சாங் எனக்கு ரொம்ப ஃபேவரட், இந்த ஆல்பம்ல இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு வாட்டி பாடி காமிங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? அது மாதிரி நாட்டியத்துக்கே அதிபதி நடராஜ பெருமான். அவர் நடனம் ஆடுறதுனாலதான் இந்த ஜகமே இயங்குது. அப்படியாப்பட்ட நடனத்தை பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா? இப்போ சிவபெருமானை நம்ம எந்தெந்த வடிவங்கள்ல அதிகமா பார்க்குறோம்? ஒன்று சிவலிங்க ரூபமாக பார்க்குறோம், அதை எல்லாரும் நிறைய வாட்டி கோயில்களில் பார்த்துருக்கோம். ரெண்டாவது வெள்ளை விடை மேலே ரிஷபாரூடராக அவரை பார்ப்போம். இப்போது கல்யாணத்தப்போ உமை அம்பிகையோட சேர்ந்து அந்த கோலத்திலையும் பெருமான் காட்சி அளிச்சிட்டார். மூணாவது அவரோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் திருக்கோலம் என்னது? நடராஜ ரூபம் இல்லையா? நடராஜரா அவர் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரூபம். அந்த ரூபத்துல அவரை பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் விருப்பப்பட்டாங்களாம். பெருமானையும் உமை அம்பிகையும் பார்க்க பல கோடி ஆண்டுகள் தவம் செஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல, ஒரு லக்குல முன்னாடி செஞ்ச கொஞ்சோண்டு தவப்பயன் இருந்தா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான அவங்களுக்கு எல்லாம் தன்னுடைய திருக்கல்யாண கோலத்தை காமிக்கலான்னு அருள் செஞ்சிட்டாரு. அப்போ அடிச்ச லக்க யாராவது மிஸ் பண்ணுவாங்களா? மேக்சிமம் அருள் பெறணும் அப்படின்னு எல்லாரும் தீர்மானிச்சிட்டாங்க. சரி, சிவபெருமான் இறைவன், அவர்கிட்ட போய் நடனமாட கேட்கறது யாரு? யாரால போய் ஈசனை நடனமாட சொல்லி கேட்க முடியும்? அந்த தைரியம் யாருக்கு வரும்? அப்பா கிட்ட அப்ளிகேஷன் போடணும்னா அம்மா கிட்ட தான் போகணும். ஆனா அம்மா உமை அம்பிகை இங்க மணப்பெண்ணா மணக்கோலத்துல வெக்கப்பட்டு நாணி உட்கார்ந்துருக்காங்க. அல யார அனுப்பி கேட்கலாம் அப்படின்னு எல்லாரும் குழம்பி தவிக்கிறாங்களாம். அப்போ பதஞ்சலி வியாக்கிரபாதர்னு ரெண்டு முனிவர்கள். ரெண்டு பேரும் சிறந்த சிவபக்தர்கள். அவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்களா, நாங்கள் போய் சிவபெருமான் கிட்ட கேட்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இந்த பதஞ்சலி வியாக்கிரபாதர்னு ரெண்டு முனிவர்கள் போய் கேட்குறேன்னு சொன்னாங்க இல்லையா, இதில் நான் வியாக்கிரபாதர் முனிவர் பற்றி உங்கள் எல்லாருக்கும் சொல்லி ஆகணும். இந்த வியாக்கிரபாதர் முனிவர் இருக்கார் இல்லையா, அவர் எல்லா நெறிமுறைகளோடையும் ரொம்ப பர்ஃபெக்டாக சிவ பூஜை செய்கிறவர். பூஜை பொருட்கள் ஒன்னொன்னையும் ரொம்ப சிரத்தை எடுத்து ரொம்ப ரொம்ப பவித்திரமா பியாரா இருக்கிறதா பார்த்து பார்த்து சேகரிப்பாராம். அதுலேயும் அவர் சிவ பூஜைக்காக பூ பறிக்க போறது அற்புதத்துலேயும் அற்புதம்னு தான் சொல்லணும். அதிகாலையில் மலரும் தருவாயில் உள்ள மொட்டுக்களை வண்டுகள் மொய்க்கிறதுக்கு முன்னாடியே போய் பறிக்கணுங்கிறதுக்காக சிறுத்தை சீட்டா மாதிரி வேகம் படைத்த கால்களையும் சிறுத்தை போன்ற கூர்மையான கண் பார்வையும் இறைவன் கிட்ட கேட்டு வாங்கினாராம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தேன் சேகரிக்கிறது வண்டுகளுடைய பிரதான வேலை, முக்கியமான அதோ அதுக்கு இருக்கிற ஒரே வேலை தேனை எடுக்கிறது தான். அதனால அதுக்கு எந்த ஏரியாவில் என்ன பூ இருக்குது, அதில் தேன் இருக்கா இல்லையா, எல்லா டீட்டெயில்ஸும் அதுக்கு தெளிவாக தெரியும். காலையில் அந்த மொட்டுக்கள் மலருது பார்த்தியா, அதுதான் இந்த ஹனிபீஸ் எல்லாத்துக்கும் ஒர்க் டைம். அதோட ஷிஃப்டே வந்து காலையில் இந்த மொட்டுக்கள் மலரும் போது தான் ஆரம்பிக்குமா. மொட்டுக்கள் மலர்ற அந்த டைமில் கரெக்டாக இந்த வண்டுகள் எல்லாம் போய் அந்த தேனை உறிஞ்சி எடுத்துட்டு வந்துடும். தேன் இல்லாத மலர்கள் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்க லாயக்கற்றவை, தே டு நாட் குவாலிஃபை. அதனால உள்ள வண்டுக தேன் உள்ள மலர்கள் தான் சிவபெருமானுக்கு வேணுங்கிறதுக்காக இந்த வியாக்கிரபாதர் முனிவர் என்ன பண்ணுவாரா, ஹனி வீசை விட ஃபாஸ்டாக போனோம், அப்போ நடந்து போனால் வேகம் பத்தாது அப்படின்னு பெருமான் கிட்ட வேண்டி என்ன வரம் கேட்டாராம். தனக்கு சீட்டா மாதிரி ஃபாஸ்டாக ஓடக்கூடிய கால்களும் ஷார்ப்பான ஐசைட், சீட்டாவால் நைட்டு இருட்டில் கூட பார்க்க முடியும் இல்லையா, 4 மணி இருட்டில் பார்க்கணுன்னா அதுக்கு ஷார்ப்பாக ஐசைட் அவருக்கு வேணும்ல, அதனால் அந்த அளவுக்கு ஷார்ப் ஐசைட் தனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாராம். இப்படி இருந்திருக்காரு பாருங்க அந்த முனிவர், நமக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்காரு. நம்மக்கிட்ட இறைவன் வந்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம உடனே என்ன சொல்லுவோம், எனக்கு எனக்கு நிறைய பணம் வேணும், நகை வேணும், எனக்கு பெரிய போஸ்ட் வேணும், நான் ரொம்ப பெரிய பதவியில் இருக்கணும், எனக்கு நிறைய அதிகாரம் வேணும், இந்த உலகமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்ல. ஆனால் வியாக்கிரபாதர் முனிவர் பாருங்களேன், இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ய பவித்திரமான மலர்கள் பறிக்கிறதுக்காக ஷார்ட்கட் கூட கிடையாது, என் வீட்டு தோட்டத்தில் வண்டுகள் வரக்கூடாது அப்படின்னு ஷார்ட்கட்டில் கூட அவர் வந்து கேட்கல. இயல்பா பூக்கள் பூக்கட்டும், ஆனால் அந்த பூக்கள் பவித்திரமாக இருக்கும்போதே நான் போய் பறிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பாருங்க. அப்போது இவருக்கு இறைவனை பார்க்கணும்னு எவ்வளோ ஆசை இருந்திருக்கும், இறைவனுடைய நடனத்தை பார்க்கணும்னு சொல்லி எவ்வளோ ஆசை இருந்திருக்கும். அதனால் தைரியமாக சொன்னாராம், நானும் பதஞ்சலி முனிவரும் போய் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இன்னொரு விசேஷமும் இருக்கு, அது என்ன தெரியுமா, இந்த ரெண்டு முனிவர்களும் தினமும் சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுடைய திருநடன சிலையை பார்த்த பிறகுதான் உணவருந்துறது, அதாவது சாப்பிட்ற பழக்கம் வச்சிருந்தாங்களாம். இதையே காரணமா சொல்லி இறைவனோட திருநடனத்தை கண்டு கழிக்கலாம்னு முடிவு செஞ்சாங்களாம். நடந்த பிறகு பாண்டிய குல வழக்கப்படி கோவிலுக்கு தேவியோடையும் சுற்றத்தாரோடையும் போய் லிங்கத்தை வணங்கிட்டு வந்தாரா பெருமான். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், லிங்க வடிவுல இருக்கிறதே சிவபெருமான் தானே, அவர் எதுக்கு போய் தன்னைத்தானே வணங்கிக்கணும் அப்படின்னு தானே உங்களுக்கு கேட்க தோணுது. லிங்க வடிவுல இருக்கிறது சிவபெருமான் தான். வணங்கறதுக்கு போற பெருமான் நான் ஏன் போய் என்ன நானே வணங்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கல. பாண்டிய குல வழக்கம் என்ன, கல்யாணம் முடிஞ்ச பிறகு கோயிலுக்கு போய் சிவலிங்கத்தை வணங்கிறது பாண்டிய குல வழக்கம். தன்னால வழி வழியா தொடரப்படும் ஒரு பழக்கம் மாறக்கூடாது, அப்படி மாறிட்டா பின்னால வரும் சந்ததியினர் அந்த பழக்கத்தை விட்டுருவாங்க அப்படிங்கறதால பெருமானும் குல வழக்கத்துக்கு தன்னை கட்டுப்படுத்தி கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாராம். சரி, இப்போ சடங்குகள் எல்லாம் முடிஞ்சாச்சு, பெண் வீட்டார் அடுத்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சாப்பிட வாங்கன்னு சொல்லி அழைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பெண் வீட்டார் வந்திருந்த விருந்தினர்கள் எல்லாரையும் அன்போட சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாங்க. இங்கேதான் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதர் முனிவரும் தன்னுடைய ரெக்வஸ்ட்டை கொண்டு போய் வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் மெதுவா இறைவன் கிட்ட போறாங்க. போயிட்டு, பெருமானே எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, தினமும் சிதம்பரத்துல உங்களுடைய திருநடன சிலைய பார்த்த பிறகுதான் நாங்க உணவு எடுத்துக்குவோம், அத ஒரு விரதமாகவே நாங்க இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கோம். இன்னைக்கு நாங்க மதுரையில இருக்கோம், எங்களுடைய நீண்ட கால விரதத்தை விட முடியாது, அதனால நீங்க தான் எங்களுக்கு உங்க திருநடனத்தை ஆடி காமிச்சு எங்களுடைய விரதத்தை தொடர்றதுக்கு வழி செய்யணும் அப்படின்னு பயபக்தியோட வேண்டிக்கிறாங்க. பல ஆண்டு காலமா சிதம்பரத்துல இவங்களுக்கு அருள் பாலித்து வர்றவர் இந்த சிவபெருமான் தானே, அவருக்கு தெரியாதா இவங்க வழக்கம், பெருமானுக்கு அதுவும் தெரியும், எல்லார் மனசுலயும் தவிச்சிட்டு இருக்கிற ஆசையும் தெரியும். அதனால பெருமான் கவலைப்படாதீங்க, உங்க வழக்கத்தை நீங்க விட வேண்டி வராது, இவ்வளவு நாள் நீங்க ரெண்டு பேரும் கடுமையா பின்பற்றி வந்த இந்த விரதத்தின் பலனா இன்னைக்கு என்னுடைய திருநடனத்தை நேர்லயே கண்டு கழிக்க போறீங்க அப்படின்னு அருள் கூறினாராம். ரெண்டு பேருக்கும் ஒரே மகிழ்ச்சி. கூடியிருந்த விருந்தினர்கள், பெண் வீட்டார் எல்லாருக்கும் அதை விட பயங்கர மகிழ்ச்சி. பின்ன அவங்களோட பிறவி பயனை இப்ப அனுபவிக்க போறாங்க இல்லையா, இதை விட சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் வேற என்ன இருக்க முடியும். சாப்பிட்றதுக்காக போஜனசாலை டைனிங் ஹால் எல்லாத்துக்கும் போனவங்க அப்படியே அடிச்சு பிடிச்சி ஓடி வர்றாங்க, நீ முந்தி நான் முந்தின்னு இடம் பிடிக்க ஓடி வராங்களாம். தேவர்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் பூலோகத்தில் இருந்த மன்னர்கள் மதுரை மக்கள் எல்லாரும் பெருமான் இருந்த இடத்தை நோக்கி ஓடுறாங்களாம். இவங்க மட்டுமா, அங்கிருந்த பறவை கூட்டினங்கள் வண்டினம் முயல் அணில் மாதிரி பிராணிகள் எல்லாம் கூட பெருமானும் அம்பிகையும் இருந்த கூடத்தை நோக்கி ஓடி வருதாம். அவ்வளவு ஏன், மரங்கள் கூட தங்களோட கிளைகளை அசைச்சு கூடத்துக்குள்ள எட்டி பார்த்துதாம். இப்போ பெருமான் திருநடனம் ஆட சம்மதிச்சிட்டார். ஸ்டேஜும் லைட்டிங்கும் வேணுமே, திருக்கோயில் முன்னாடி ஒரு அழகான உயர்ந்த வெள்ளி அம்பலம் தோன்றினா நல்லா இருக்குமேனு சுந்தரர் நினைச்சாராம். உடனே அங்க ரத்தனங்கள் பதித்த ஒரு உயரமான அழகான வெள்ளியிலான மேடை உருவாச்சாம். சூரியனும் சந்திரனும் தங்களை அழகா பொசிஷன் பண்ணிக்கிட்டு ஃபோக்கஸ் லைட் மாதிரி பிரைட்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சுதான். பெருமான் திருமலை கோலத்தை விட்டுட்டு திருநடனம் ஆட தன்னோட யூஷுவல் உடையில வந்தாராம். சூலம் நாகபாசம் ரைட் ஹேண்ட்ல ஒன்றும் இல்லை, 4 கைகள் இருந்துதான். அதில் உடுக்கு, அம்பு, கத்தி, கோடரி இருந்ததாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதே மாதிரி நாலு கைகள், அதில் மழு, வில், கேடயம், கோல் இருந்ததாம். பேர் அழகனா தேஜஸோட காட்சி தந்த பெருமான் அற்புதமாக திருநடனம் ஆடினாராம். தேவர்கள், முனிவர்கள் எல்லாரும் தாளமிட நாரதர் வீணை மீட்ட நந்தியம் பெருமான் மேளம் கொட்ட போற்றி போற்றின்னு எங்க பார்த்தாலும் ஒரே கோஷம். அதுவரை நாணி வெட்கப்பட்டுட்டு தலைகுனிஞ்சு உட்கார்ந்திருந்த பார்வதி தேவி கூட லேசா தலை உயர்த்தி ஓரக்கண்ணால இறைவனுடைய திருநடனத்தை பார்த்தாங்களாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கூட அமைதியா சாந்தமே உருவா திருமண கோலத்துல அமர்ந்திருந்த பெருமானா இவர் அப்படின்னு தேவி பார்த்ததும் வாயடைச்சு போயிட்டாங்களாம். இறைவனோட நடனத்தை பார்த்து வியாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவர் ரெண்டு பேருக்கும் ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. இருக்காதா பின்ன இத்தனை கோடி ஆண்டுகளா சிதம்பரத்துல நடராஜர் சிலையை தானே பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ நேரத்திலேயே நடனமா பார்க்குறாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் தானே வரும். தேவியின் தாயார் காஞ்சன மாலைக்கு பெருமான் நடனம் ஆடுறதை பார்த்துட்டு ஒரே சந்தோஷம், ஆஹா தன் மகளுக்கு ஏற்ற மணாளன் கிடைச்சிட்டாரு அப்படின்னு. மதுரை மக்களுக்கு ஈசனே அவங்க ஊர் மாப்பிள்ளையா அரசரா வந்துட்டாருன்னு ஒரே குதூகலம். இப்படி ஜகமே அன்னைக்கு சிலிர்த்து போய் இருந்துதான். இருங்க, ஈசனுடைய ஆறாவது திருவிளையாடலை கேட்டுட்டு இதை பார்க்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறீங்களா? இவ்வளோ நேரம் இதை ஆனந்தமாக நீங்கள் கேட்டீங்க, நானும் சொன்னேன், இதனால் நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? செல்வம் பெருகும். டான்ஸ்ன்றது ஒரு கலை இல்லையா? நம்மக்கிட்ட இருக்கிற கலைகள் வளரும். புத்திசாலித்தனம், ஸ்கில்ஸு, நம்மளுடைய அறிவு, ஆற்றல் எல்லாமே வளரும். பெரிய செல்வனாகவும் ஆவோம் நம்ம. ஒரு வாட்டி இல்லை, ஒரு வாட்டி கேட்டுட்டு மேஜிக் ஆட்டம், இது ஏன் எனக்கு உடனே செல்வம் வளரல, நான் ஏன் வந்து ஸ்கூலில் ரொம்ப நல்லா படிக்கலை அப்படின்னு எல்லாம் கேட்கப்படாது. திரும்ப திரும்ப கேட்கணும் இந்த காட்சியை. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன இந்த புராணத்தின் காட்சியை சும்மா இருக்கிற நேரத்தில் யோசிச்சு பார்க்கணும், அப்போ இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

சைவப் பெருமக்கள் மாதர் குலத்து தலையாயவராக வணங்கும் சிறப்பினை உடையவர் காரைக்கால் அம்மையார் என்று நாமெல்லாம் அழைக்க, காரைக்கார் பேய் என்று தன்னை அழைத்துக் கொண்ட ஒப்பில்லாத பெண்மணியார் அம்மையார் காலம் மூவர் பெருமக்களாகிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகிய மூவர்க்கும் முன்னதாகிய காலமாகும். அம்மையாரே திருப்பதிகங்கள் என்ற நிலையில் திருக்கடைக்காப்பு சார்த்தி 10 பாடல்கள் உடையதாக 11வது பாடலில் திருக்கடைக்காப்பு சாத்தி பதிகங்கள் அமைக்கின்ற வழிமுறையை முதன்முதலில் செய்தவர். இதே வழியில் திருஞான சம்பந்தப் பெருமானும் திருநாவுக்கரசர் பெருமானும் பதிகங்களை பல ஆலயங்களுக்குச் சென்று பாடி சைவத்தின் பெரும் மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார்கள். காரைக்கால் அம்மையாரின் வரலாற்றினை பேயாய நற்கணத்தார் என்று காரைக்கால் அம்மையார் பதிகந்தோறும் தன்னை அழைத்துக் கொண்ட பெரிய திருநாமத்தால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பேயார்க்கும் என்று அழைத்த வகையால் பேயாய நற்கணத்தார் என்று நாடகமாக நாம் காண இருக்கின்றோம். மானமிகும் அறநெறியின் வழி நின்று வாய்மை நின்றும் குறைவுபடாத சிறப்பினை உடைய பெரு வணிகர்களின் குடிகள் நெருங்கி விளங்கும் பதி வளைவுகளையுடைய சங்குகளை கடலலைகள் சுமந்து எடுத்துக் கொண்டு வர அவை மேலேறி அடுத்திருக்கும் கழிக்கானல்களில் உழவுகின்ற வளமிக்க அழகு பொருந்திய காரைக்கால் ஆகும். அப்பதியிலே வணிகர் குலத்தலைவராகிய தனதத்தனாரின் தவத்தால் அவரிடத்தில் திருமகள் தோன்றினாள் எனக் கருதுமாறு மேன்மேலும் மிகுகின்ற பேரழகு பொருந்திய புனிதவதியார் பிறந்தருளினார். புனிதவதியார் தளர்நடை கற்கும் பருவத்திலேயே அரவினை அணிந்த சிவபெருமான் திருவடிகளில் அடிமை செய்து வரும் தன்மை பெறுதற்கு அடங்காத பேரன்பு மேலோங்க பிறந்து மொழிபயின்ற காலம் முதல் சிவபக்தியிலேயே திளைத்து வந்தார். தனதத்தனாரும் அவர்தம் மனைவியாரும் குழந்தை புனிதவதியின் சிவபக்தியைக் கண்டு வியக்கின்றனர். இடம் தனதத்தனார் இல்லம்.

0: நம் செல்வ மகள் புனிதவதியின் சிவபக்தியை பார்த்தாயா? நித்தமும் சிவாலயம் செல்வதையே தன் கடமையாக கொண்டிருக்கிறாள். எந்நேரமும் சிவநாமத்தை கூறியவாறும் சிவக்கழலை சிந்தித்தவாறுமே இருக்கிறாள். இவளை இவ்வாறு காணுதல் மனதிற்கு எத்தனை நிறைவாக இருக்கின்றது!
1: ஆமாம் சுவாமி, தானேற்றை ஊர்தியாக உடைய இறைவனிடத்தில் மிகுந்த அன்புடையவளாய் திகழ்கிறாள் நம்மகள். மற்ற குழந்தைகளுடன் விளையாடும் போதும் சிவபெருமானின் பெருமைகளை கூறியும் மண்ணில் சிவலிங்கம் பிடித்தும் விளையாடுகிறாள்.
2: அம்மா அப்பா, நான் சிவாலயம் சென்று நம் இறைவனை வணங்கி வருகிறேன்.
0: சென்று வா மகளே. திரைசூடிய இறைவனின் திருவருள் உனக்கு என்றும் துணையாக இருக்கும். தேவி, இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஞான குழந்தை நமக்கு மகளாக அளித்த இறைவனுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய முடியும்? சிவசிவன்.
1: உண்மைதான் சுவாமி, புனிதவதியை மகளாக பெறுவதற்கு நாம் பெரும் தவம் செய்திருக்கின்றோம்.
3: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் சிவாய நம. சைவம் .org இல் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவ புண்ணிய தெளிவு. விளக்க உரை 129வது பாடல் முதல். வழங்குபவர் சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: கல்வியும் செல்வம் ஞானம் கலப்பவர்க்கு அருள்வாய் போற்றே. கல்வியும் செல்வம் ஞானம் கலப்பவர்க்கருள்வாய் போற்றி சொல்லோடு பொருளும் மானாய் சொற்பதங் கடந்தாய் போற்றி அல்லிருள் கண்டன் பெற்ற ஆனை மாமுகனே போற்றி செல்வனே சீகம்பட்டி செல்வ விநாயகனே போற்றி. தத்துவம் 36 கடந்து தாண்டவம் செய்கின்றான் என்று அத்தனார் நூல்கள் அறிந்திடும் அதனை அறிந்தவர் உலகினில் இல்லை. நித்தமோ அவனை கண்டுளம் மகிழ நிறுத்தமே புரியவும் வைத்தார் வித்தக வியாக்கிரபாதனன் முனிவன் மிகுதவ பதஞ்சலி சதுரே. வெங்குருவில் சர்க்குரு ஆயுதித்து கூடல் மீனவன் மேல் வினை தீர்த்தோன் விரைத்தாள் போற்றி துங்கமுரு அலைகடலில் சிலையதான தோணியில் வந்தவன் பாத தூடி போற்றி எங்கள் பிரான் தன இருளில் பறவை வாசர் கேவல் கொண்டோன் பதப்பதுமை இருதாள் போற்றி புங்கவர் சோழ் திருவாத ஊரில் வந்த புண்ணியனார் என அடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.

அடி வர வேணோ, மயிலும் ஆடி நீ ஆடி வர வேணோ. கதைவிடாத தோன்றி மண் எதிர்கொள்வாளியால் நேடு

0: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே பதஞ்சலி வியாக்கர பாதால் திருவடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவபுண்ணிய தெளிவு விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே 129வது பாடல் முதலாக விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. மனிதர்களுக்காக சிவபெருமான் அளவில்லாத உபகாரம் பண்ணியிருக்கிறார். அந்த அளவில்லாத உபகாரங்களிலே மனிதர்களை பண்புடையவர்களாக ஆக்குவது, தர்ம குணமுடையவர்களாக ஆக்குவது, பண்பு உடையவர்களாக ஆக்குவது, அன்பு உடையவர்களாக ஆக்குவது, தர்ம குணம் உடையவர்களாக ஆக்குவது, பக்தியுடையவர்களாக ஆக்குவது. மனிதன் பிறந்து கல்வியின் மூலமாக ஓரளவு அறிவு பெறுகிறான். நல்லவர்கள் சேர்க்கையினாலே அறிவு உண்டாகிறது. நல்ல நூல்களை பாடம் கேட்பதினாலே அறிவு உண்டாகிறது. இப்படி அறிவை சம்பாதிக்க வேண்டியதா இருக்கிறது. தனக்கென அறிவிலாதான் சிவப்பிரகாசம். இயல்பாக அறிவு கிடையாது. இருக்கின்ற இயல்பாக அறிவு சிற்றறிவு. அதனால கற்ற பெரியோர்களாலும் நல்ல நூல்களாலும் அறிவு உண்டாகும். அந்த அறிவினாலே அறிவு பொருளாயிருக்கிற சிவத்தை அறிவது. அறிவால் அறிந்தும் இருதால் இறஞ்சும் அடியாரிடஞ்சல் களைவோனே என்பது திருச்செந்தூர் திருப்புகள். அறிவினாலே கற்ற கல்வி அறிவினாலே கேள்வி அறிவினாலே சிவத்தை அறிவது. அறிவு அறிந்து பத்தி பண்ணுவது. அறிந்து பத்தி பண்ணுவது. சிவபக்தி பண்ணுவதற்காகவே இந்த ஜென்மம் வந்தது. அது என்ன காரணம் என்றால், உயிர்கள் மேலே சிவபெருமானுக்கு அளவில்லாத பிரியம். அதுதான் அவனுக்கு பித்துன்னே பேர். அதுவே பித்து. என்ன பித்து? அருட்பித்துன்னு சொல்லு. அருட்பித்து. எல்லாம் அருள் பெற வேணுமே. தாய் தந்தைக்கு என்னமா இருக்கும்? புள்ளக உசர வேணுமே, புள்ளக உயர வேணுமே, எல்லா வகையிலும் என்று தாய் தந்தைக்கு இருக்கும் அல்லவா. இந்த சாதாரண தாய் தந்தைக்கே இருக்குதுன்னா அந்த தாய் தந்தைக்கு எப்படி இருக்கும்? அதத்தான் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில் ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறந்திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கனப்பிடித்தேன் எங்களும் தருளுவது இனியே என்பது திருவாதம். அதனாலே உயிர்கள் மேலே சிவபெருமானுக்கு அளவில்லாத இறப்பக்கம். உயிர்கள் உயர வேணுமே. இப்ப எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து இப்ப மனித பிறப்புக்கு வந்துருக்கிறோம். மனித பிறப்பு வந்த ஒருபாடு என்ன ஆகணும்? தெய்வமாகணும், சிவமாகணும். மனிதனாக வந்துட்டு மறுபடி மாடு ஆடாக பிறக்கப்படாது. போ மனிதனாக வந்துட்டோமா? மனிதன் தான் இப்படி உயரமா இருக்கிறவன். அப்புறம் ஆடு மாடு குதிரை நாய் நரி எல்லாம் இப்படி இருக்கும். மனிதன் தான் உயர வந்தவனாயினால உயரமா இருக்கிறான். உயர வந்ததுனாலே உயரமா இருக்கிறான். உயர வைப்பதற்காக அவர் நிறைய பண்ணி வச்சிருக்கிறார். அரு சோர்வான் ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சிருக்கும். அதனாலே இந்த பத்தி பரப்பில உயர்வது என்றால் உயர்ந்த காரியங்களை செய்வதனாலேயே உயர்கிறான். தாழ்ந்த காரியங்களை செய்வதனாலே தாழ்கிறான். உயர்ந்த காரியத்தை செய்வதனாலே ரொம்ப பெரிய ஆளுங்க. அப்படின்னா என்ன? உயர்ந்த காரியங்களை செய்வதனால ரொம்ப பெரியவனுங்க. ரொம்ப பெரியவன் என்ன? கணத்துல பெரியவன் இல்ல, செயலாலே. அதத்தான் திருவள்ளுவர் செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார் என்பது திருக்குறள். செய்தற்கு அரிய காரியங்களை செய்பவர்கள் பெரியவர்கள். அவர்கள் தான் நாயன்மார்கள். செய்தற்கு அரிய காரியங்களை, உண்பது, உறங்குவது, அப்புறம் மனைவி மக்களை பெறுவது, வீடு வாங்குவது, காரு வாங்குவது, இதெல்லாம் சாதாரண வேலை. உலகில எல்லாருமே செய்கிற வேலை தான். அதெல்லாம் உயிருக்கு உறுதி தராது. உயிருக்கு உறுதி அது உடலுக்கு வேண்டியது தான். அதெல்லாம் தேட வேண்டியது. உடலுக்கு வேண்டியது இந்த இடம்னா உயிருக்கு வேண்டியது இந்த இடம். இப்ப நம்ம முன்ன சொன்னதெல்லாம் உடலுக்கு வேண்டியது, உயிருக்கு வேண்டியது எது என்று கேட்டால் சிவபக்தி. சிவபக்தி நன்றாக ஒருவனுக்கு அமைந்து விட்டால் நோய் அறுக்கிறான். அதனாலே இந்த பிறவியிலே சிவபக்தி பண்ணி அதன் மூலமாக சிவத்தை அடைவதற்காகவே இந்த பிறவியை தந்து இருக்கிறான். ஆனா இது எத்தனை பேருக்கு தெரியும்? சில பேருக்குத்தான் தெரியும். அது இதுல ஏதாவது இந்த மாதிரி தொடர்பு உடையவர்களுக்குத்தான் தெரியுமே தவிர மற்றவர்களுக்கு தெரியும். அதனாலே மனிதன் கற்றலும் கேட்டலும் அவசியம், கற்றலும் கேட்டலும் அவசியம். கற்றல் கேட்டல் இல்லையானால் அவனுக்கு அறிவு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சாதாரணமா ஏதோ மனிதத்தன்மையா இருப்பான் சில பேரு, அப்புறம் மிருகமாவே இருப்பான் பல பேரு. அதனாலே கற்றலும் கேட்டலும் அவசியம். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார், கற்றல் கேட்டல் உடையார். ரெண்டு ரெண்டாவது பாட்டிலே சொல்ற கற்றல் கேட்டல் உடையார் பெரியார்களால் கையால் தொழுதேர்த்த பெற்றம் உருந்த பரமாபுரமேவிய பெம்மானவன் என்றே என்பது திருஞான சம்பந்தர் தேவான். அதனால கற்றல் கேட்டல் அவசியம். கற்றலில் கேட்டலே மிக நன்று, கற்றலிலும் கேட்டல் மிக நல்லது. அதனாலே இப்படி சிவபக்தி, சிவபக்தி என்பது எப்படி என்றால் சிவனையே பக்தி பண்றது. இப்ப புரியுதா? சிவனை சிவபக்தின்னு சொன்னா சிவனையே பக்தி பண்றோம். மற்ற தெய்வங்கள் எல்லாம் சிவனுடைய அடிமைகள் என்று நின்றுக்கணும். தெய்வம் இகழேல் அல்ல, ஞாபகம் புரியுதா? மற்ற தெய்வங்களை இகழ்வது கிடையாது. பயனறிந்த அவ்வளவு என்னும் அளவில், பயனறிந்த அவ்வளவு என்னும் அளவில் அயனோடு மால் நமக்கு அந்நியம் அல்ல. பரமா விஷ்ணுக்கள் நமக்கு அந்நியம் அல்ல, சொந்தக்காரர்கள் நமக்கு வழிகாட்டி. நல்ல புரியுதா? உண்மை இப்ப புரியுதா? பயனறிந்த அவ்வளவு என்னும் அளவில் அயனோடு மால் நமக்கு அந்நியம் அல்ல. பரமா அந்நியம் அல்ல, விஷ்ணு அந்நிய. பரமாதான் படைச்சு கொடுத்துருக்காரு, திருமால் தான் சாப்பாடு போடுறாரு, அவர் படைத்தர் கடவுள் திருவர். சிவபெருமானுடைய அதிகாரத்துக்கு கீழே இயங்குகிறார்கள். விளங்குதா? இவர்கள் பிறப்புடையவர்கள், சிவபெருமான் பிறப்பில்லாதவர். இந்த உண்மை தெரிஞ்சா போகும். அதனாலே இப்படி சிவனை பத்தி பண்ணுதல், சிவனே முழுமுதற் கடவுள் என்று பத்தி பண்ணுதல், அந்த பத்திக்கு துணையாக பத்தியோடு பத்தியோடு தொடர்புடையதாக இருப்பது புண்ணியம், சிவபுண்ணியம், சிவதர்மம். பத்தி தர்மம், சிவபக்தி சிவதர்மம், சிவபக்தி சிவதர்மம். சிவபக்தி மாத்திரம் இருந்தால் போதாது, தர்மம் மாத்திரம் இருந்தாலும் போது ரெண்டு வேணும். ரெண்டு பறவை மேலே பறக்கணும்னா இரண்டு சிறகு இருக்கணும். ஒரு சிறகு இருந்தா பறக்காது, ஒரு சிறகு இருந்தா பறக்குமா? பறக்கும். இரண்டு சிறகுனாலே மேலே போவதனாலே, இரண்டு சிறகுனாலே பறவை மேலே போவது போல, இந்த பத்தி தர்மம் என்கின்ற இரண்டு காரியங்களாலே மனிதன் மேலே போகிறான். ரைட் ரைட் ரைட் ரைட் ரைட். அருமையா இருக்குது இல்ல? இல்லையா? கீழே போ. அதனாலே அப்படி சிவபக்தி சிவதர்மம். தர்மம் என்பது உயிர்களை நோக்கி செய்வது ஒரு வகை. சிவபக்தி இல்லாது, சிவபக்தி இல்லாதவர்களுக்கு, சிவபக்தி இல்லாது, சிவபக்தி இல்லாதவர்களுக்கு செய்யறது பசு தர்மம்னு பேர். பசு தர்மம் உயிர்களை நோக்கி செய்யறது, சாப்பாடு போடுறது, மற்ற உபகாரங்களை செய்வது முதலானது எல்லாம் இருக்கே, அதெல்லாம் பசு தர்மங்கள்னு பேர். ஒரு ஏழைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான், ஒரு சாப்பாடு போடுறான், ஏதோ ஒரு பணம் காசு உதவி பண்றான், இப்போ நலிந்தவர்களுக்கு முடிஞ்சதோ செய்யறான், ஒரு வைத்திய செலவு பண்றான். இப்படி எல்லாம் இருக்குது இல்லவா உலகத்துல? தர்மம், அது பசு தர்மம்னு பேர். சிவபக்தி இல்லாது இயல்பாக தர்ம குணமுடையவன் சில பேர் இருக்கான்ல, எவ்வளோ தர்மம் குணம் இல்லை இல்லை இருக்கிறவன் இல்லைன்னா உலகமே இருக்காது. எங்கே ஒருத்தன் தர்ம குணம் உள்ளவன் இருக்கிறான். அது உயிர்களை நோக்கி செய்கின்ற தர்மம் பசு தர்மம்னு பேர். பசு தர்மம்னா உயிர்களை நோக்கி செய்வது. அதனால என்ன பலன் கிடைக்கும்னா சொர்க்காதி போகங்கள் கிடைக்கும். அப்புறம் போயிட்டு வந்துடுவான், அங்கே நிலையா இருக்க முடியும். அதுக்குள்ள ஒரு ராட்சசி அங்கே வந்துட்டானா போச்சு. இங்கே மேலும் சொர்க்கத்துக்கு போறானா போய் வேலை கொஞ்சம் நாள் இருக்கானா, இடையில யாராவது ராட்சசை வந்துட்டான்னு சூறை பண்ண மாதிரி தொலைஞ்சது அதுவும். அதனாலே நிலையான இன்பம் தராது. சொர்க்கலோகம், தேவலோகம், தேவேந்திர லோகம், விஷ்ணு லோகம், பரமலோகம், இதெல்லாம் நிலையான இன்பங்கள் அல்ல, அழிகின்ற இன்பம். அதை சில்லாண்டி சிதையும் சிலதேவர் சிறுநெறி சேராமே என்பது திருப்பல்லாண்டு. சில்லாண்டி கொஞ்ச ஆண்டுல சிதைஞ்சு போகுமா? இது தேவலோக வாழ்வு. இப்ப நல்லா விளங்குதுல உங்களுக்கு? சிவபெருமான் கொடுக்கிற வாழ்வு மீட்டுங்கு வாராமே, மீண்டு வாரா வடியருள் உருவன் பாண்டி நாடே பழம்பதியாகும். மீண்டு வாராதது. சரி, மீண்டு வாராதுன்னா அங்கே இருக்கலாம்ல, இருக்கலாம். அப்படி இருந்தா என்னங்கிறீல, இங்கும் இல்லாததோர் இன்பம். அடாடாடாடாடா, இங்க செங்கணவன் பால் திசைமுக இல்லாததோர் இன்பம். எங்கும் இல்லாத இன்பம் அங்க இருக்குதுன்னா அதை விட்டு வரவனுங்கிற அவசியம் இல்லையே. சிவலோகத்துல எப்படி இருக்கும் இன்பம்? எங்கும் இல்லாத. பரமலோகத்துல இல்ல, விஷ்ணு லோகத்துல இல்ல, இந்திரலோகத்துல இல்ல, செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதாக என்பது திருவம்பால். அதனாலே அப்படிப்பட்ட இன்பம் சிவலோகம். அந்த சிவலோகத்தை கொடுப்பது எது என்று கேட்டால், பதி புண்ணியம் பதி தருமம். பதினா சிவதர்மம், சிவனை நோக்கி வழிபாடு செய்தலும், சிவனுக்கும் சிவன் அடியார்களுக்கும் நம்மால இயன்ற பணி செய்தல் பொருள் கொடுத்தல். பணி செய்தல் பொருள் கொடுத்தல், பொருள் உடையவர்கள் பொருளை கொடுக்கலாம், பொருள் இல்லையான தேகத்தால பணியை செய்யும். அதுக்கு பேரு சிவ புண்ணியம் என்று பெயர், பதி புண்ணியம் என்று பெயர். அந்த பதி புண்ணியத்தை செய்கின்றவர்கள் சிவலோகத்திலேயே இருப்பார், அழிவில்லாத இன்பத்தை பெறுவார். திவிட்டாத இன்பம், திவிட்டாத இன்பம் எவ்வளவு நாளைக்கு அனுபவிச்சாலும் திவிட்டாது. இப்ப அல்வா எவ்வளவு நேரம் சாப்பிடலாம், எத்தனை சாப்பிடலாம்? கொஞ்சம் தான் சாப்பிடலாம். ரொம்ப சாப்பிட்டா டாக்டர் கிட்ட போகணும். அதனாலே அந்த இன்பமானது, அந்த இன்பமானது திவிட்டாது. ஆறாமுதே ஆறான திவிட்டாத அமுதமே, ஆறாமுதே அளவிலா பெம்மான். அதனாலே திவிட்டாத இன்பம் தருவது அந்த இன்பம் தான் சிவலோக இன்பம். அந்த சிவலோக இன்பத்தை எதனாலே பெறமல்லால், அதான் சிவபத்தியினாலும் சிவ தர்மத்தினாலும், சிவபத்தியினாலும் சிவ தர்மத்தினாலும். அதனாலே தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டும், தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டும், தர்மம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப கர்ணன் தர்மம் செய்து பேர் வாங்கினேன், பாண்டவர்களிலே சேர்ந்தவன், துரியோதனோட கூட இருந்தவன், தர்மம் செய்து பேருவான. கையில இருந்தா என்ன சொல்லுவாங்க? கையில இருந்தா கர்ணன்னு சொல்லுவாங்க, கையில இருந்தா கர்ணன்னு பேர் வாங்கிட்டான். ஆனாலும் அவன் செய்தது பசு தர்மம், அவன் செய்தது பசு தர்மம், அவன் செய்தது பசு தர்மம். அவன் கடைசியா அரிச்சனுடைய அம்புல அடிபட்டு தேர்ல சாய்ந்து கிடந்தான், சாய்ந்து கிடந்தான். அப்ப சாய்ந்து ரத்த வெள்ளத்திலே ஒன்னும் பண்ண முடியாம கிடந்தான், அரிச்சனுடைய அம்புல அடிபட்டு. அப்போது அவன் என்ன பண்ணான் தெரியுமா? தர்மத்தை நிந்திச்சான். இனிமே தர்மம் தலை காக்குங்கிறாக, தர்மம் தலை காக்கும்னு ஒரு பழமொழி இருக்குது இல்ல, தர்மம் தலை காக்குங்கிறாக. நான் விவரம் தெரிஞ்சிருந்து தவறம் தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இல்லேன்னு சொல்லாம கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், இல்லேன்னு சொல்லாம கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அப்படி இருந்து என்னை காப்பாத்தல் இந்த வேலை அப்படின்னு நிந்திச்சான். உடனே தர்ம தேவத வந்துருச்சு, வந்து அந்த அர்ச்சனை விடுகிற அன்பை எல்லாமே தூ சாம்பலாக்கிருச்சு. கர்ணன்கிட்ட அம்பு இல்லை, இவன் அர்ச்சனை அம்பு விட்டு ஓஞ்சு போனேன், அம்பு விட்டு ஓஞ்சு போனேன். அப்போது அப்போது இவன் படுத்துக்கிட்டே அவன் ஓஞ்சு படுத்துக்கிட்டே அவன் ஜாஞ்சு படுத்துக்கிட்டான். இப்ப கதை எப்படி நடக்கிறது, பூர்த்தி ஆகிறது அப்படின்னு நடுவில் ஒரு ஆள் இருந்தான் பாரு, அதாரு இந்த கிருஷ்ண பகவான். கிருஷ்ண பகவான் என்ன பண்ணா தெரியுமா? அவனை தர்மம் காப்பாத்துது, அவன் இருக்கிற தர்மத்தை எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்தாதான் அவனை கொல்ல முடியும் அப்படின்னு என்ன பண்ண, உடனே ஒரு வேஷம் போட்டான், வேதியனா. ஆமா, ஒரு ஐயர் மாதிரி வேஷத்தை போட்டுக்கிட்டு போய் சாஞ்சு கிடக்கிறவன்ட்ட தர்மம் கேட்டான், சாஞ்சு கிடக்கிறவன்ட்ட தர்மம் கேட்டான். அது இப்படியா போயிருக்கான் பாருங்க, ஒரு அதிசயம். அவன் எதிரி, எதிரி அவனுக்கு எதிரியா இருக்கிறவனுக்கு சாரதியா இருந்து ஓட்டுறான், சாரதியா இருந்து ஓட்டுறான், தேர ஓட்டுறேன், துணிஞ்சு ஏழை ஐயர் வேஷம் போட்டுக்கிட்டு போய் தர்மம் கேட்கறாப்பா. பா, காரியத்தை ஜெயிக்கணும்னா என்ன ஆவேசம் போட்டாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் போய் கேட்டேன். என்ன கேட்டேன்? இப்போ கர்ணா எனக்கு தர்மம் பண்ண வேணுமே, என்ன தர்மம் பண்ண வேணுமே என்ன? அந்த இடத்துல கர்ணன் சுதாரிச்சான் பாரு, நான் இதுகால வரையிலும் கேட்டவர்களுக்கு இல்லேன்னு சொல்லாம கொடுத்துட்டு வந்தேன். நிலம் கேட்டால் நிலம் கொடுப்பது, பணம் கேட்டால் பணம் கொடுப்பது, தங்கம் கேட்டால் தம்மங்கம் கொடுப்பது, வீடு கேட்டால் வீடு கொடுப்பது, வஸ்திரம் கேட்டால் வஸ்திரம் கொடுப்பது, எல்லாம் கொடுத்துக்கிட்டே வந்தேன். இப்ப வந்து நான் கொடுக்க முடியாத நிலையில இருக்கிறேன். இப்ப என்னால என்ன கொடுக்க முடியுமோ அதை தெரிஞ்சு நீ கேடு, நான் கடைசியா இல்லைன்ட்டு சாகப்படாது அப்படின்னா. இது எப்படி கடைசியா எவ்வளவு நாள் கொடுத்து கடைசியா இல்லைன்னுட்டு சாகப்படாது, அதனால என்னால இப்போது என்ன கொடுக்க முடியுமோ அதை தெரிஞ்சு நீ கேடுன்னா. அதுக்குதான் அவன் போயிருக்கிறான், அதுக்குதான் இந்த ஆள் போயிருக்கிறான். அவன் சொல்றான், கர்ணே ஆவியோ நிலையில் கலங்கியது, உயிர் ஆவினா உயிர், உள்ள இருக்குதா அல்லது வெளியில போயிருச்சாங்கன்னு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு இருக்கிறேன் நான். ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை, அகத்ததோ புறத்ததோ அறியேன். பாவியேன் வேண்டும் பொருளலா, நயக்கும் பக்குவம் தன்னில் வந்திலையால். நான் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கற ஒரு சிதியில அந்தஸ்துல இருக்கும் போது நீ வல்ல. ஓவியலாது யாஞ்சை புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க. நீ உனக்கு பூவில் வாழ் அயனு நிகரிலன் என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ. அதனாலே நான் இதுவரையில ஓயாம செய்த தர்மத்தினுடைய புண்ணியத்தை எல்லாம் அந்த பலனை எல்லாம் நீ வாய்க்கோ அப்படின்னாவா அப்படின்னா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னமோ தெரியாம ஆயிட்டு போறான்னு எல்லாம் நினைக்கப்படாது. நீ தார வார்த்தை கொடுக்கணும்னா ஒரு அம்பை கொடுங்கண்ணாப்பா, இன்னொருத்த சொல்லுறப்பா பாப்பா கொடுங்க கொடுங்க ஒரு அம்பை கொடுங்கன்னா ரத்தம் வந்துச்சு, அந்த ரத்தத்தை தார வார்த்தை கொடுத்தா வாங்கிட்டாப்பா. ஆறு கண்ணபுரம் கண்ணபுரம் வாங்கிட்டு உனக்கு என்ன வர வேணும் கேடும்னா, உனக்கு எல்லாம் வர வேணும்னு இவன் கேட்டான்.
1: வாக்கு போடுங்க.
0: மல்லலம் தொடையல் நிருபனை முனிவன் வணங்கினி மகிழ்ந்தினி வரங்கள் சொல்லுக உனக்கு தருதும் என்றுரைப்ப சூரன் மாமதலையும் சொல்வான். கர்ணன் சொல்றான், அவன் சொல்றான் அங்க நல்லா வைக்கிறாரு வில்லிபுத்தூர் ஆழ்வார். மகாபாரதப்ப நான் சொல்றது மகாபாரதம். அல்லல் வெவ்வினையால் இன்ன உற்பவம் தாயும் பிறப்பு வினையினால வருவது. அது அந்த அந்த அந்த உண்மையை நல்லா சொல்றாரு அந்த சித்தாந்தத்தை வில்லிபுத்தூரால். பிறப்பு எதனால வருதுன்னா வினையினால, வினையினால நம்ம செஞ்ச நல்வினதி வினையினால பிறப்பு, பிறப்பினால வினை. அல்லல் வெவ்வினையால் இன்ன உற்பவம் உண்டாயினும் ஏழு பிறப்பும் இன்ன என்னுடைய வினையினால நான் எத்தனை பிறவி பிறந்தாலும் அந்த பிறவியில வந்து கேட்கிறவங்களுக்கு இல்லேன்னு சொல்லாம கொடுக்கற மாதிரி எனக்கு மனச கொடுங்க. அல்லல்வினையால் இன்ன உற்பவம் உண்டாயினும் ஏழு பிறப்பு இல்லை என்ற போர்க்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அளித்தருள் என்றான். வந்து கேட்கறவங்களுக்கு இல்லேன்னு சொல்லாமே நான் கொடுக்கற மாதிரி எனக்கு மனச கொடு அப்படின்னு கேட்டேன், அப்படியே கொடுத்தேன் அப்படின்ட்டு வந்துட்டான் தீர்ந்து போச்சு. ஆனா அவ்வளவு கடைசியா அப்படி தர்மம் செய்ததும் பசு தர்மவை, பசு தர்மம் பதி தர்மம் அல்ல, விளங்குதான். பதி தர்மத்தை அறிவதற்கு பதிநூல்களா இருக்கிற சிவநூல்களை கற்றாத்தான் பதி தர்மம் தெரியும். சிவநூல்கள் மூலமாக நல்ல சிவன் அடியார்கள் மூலமாக இப்படி கட்டாதான் பதி தர்மம். பதி தர்மம் சிவதர்மம் என்றால் ரெண்டு ஒண்ணும், புண்ணியம் பதி புண்ணியம், சிவபுண்ணியம் சிவதர்மம், பதி தர்மம் எல்லாம் ஒண்ணும். அதனாலே இப்படிப்பட்ட சிவ தன்ய புண்ணியத்தை சிவ தர்மத்தை இது தெளிவாக எடுத்து சொல்லுவது இந்த நூல். அதனால இதுக்கு சிவ புண்ணிய தெளிவுன்னு நல்ல புரியுதா, இந்நேர வரலையும் சொன்னது இந்த ஒரு வரியில முடியுது. சிவ புண்ணியத்தை சிவ தர்மத்தை தெளிவாக சொல்லுவதனாலே குற்றமில்லாமல் குறை இல்லாமல் யாரும் மறுப்பு சொல்லாதபடி தெளிவாக சொல்லுவதனாலே இந்த நூலுக்கு சிவபுண்ணிய கட்டாயம். சிவபக்தி சிவபுண்ணியம், சிவபக்தியும் சிவபுண்ணியமும் கட்டாயம் இருக்கணும் முடிஞ்ச வரையிலும். நீங்க எவ்வளவு அப்படித்தான் இருக்கிறீங்க, இன்னும் அதை பெருக்கிக்கணும். இப்ப நம்ம பண்ற சிவபக்தி போதாது, சிவ தர்மமும் போதாது, புரியுதா? அதனால இயன்ற வரையிலும் கூடுதலாக பக்தியையும் தர்மத்தையும் பெருக்கிக் கொள்ளவும். அதான் சிவபக்தி சிவதர்மம் இது ரெண்டும் அவன் அருளாலே நான் செய்கிறேன் என்று நினைச்சா சிவலோகம் தான் ரொம்ப லகு. இப்ப நான் சொல்றது புரியுதா? சிவலோகத்துக்கு போறது, சிவலோகத்துக்கு போறதுக்கு இவ்வளவுதான் லைசன்ஸ், இவ்வளவுதான் செலவு. என்ன செலவு? சிவபக்தி சிவதர்மம் இத ரெண்டையும் நான் செய்யவில்லை, உன்னுடைய அருளாலே செய்கிறேன் என்று எண்ணினால் போதும் சிவலோகம். மனிதன் சிவமாகி விடுகிறான், மனிதன் சிவமாகிறான், விளங்குதா? அதனாலே இப்படி சிவ புண்ணியத்தை தெளிவாக சொல்லுகிற இந்த நூலிலே 129வது பாடல். அது சிவனடியாருக்கு வஸ்திரம் கொடுப்போம், வஸ்திரம் மனிதனுக்கு முக்கியமானது எது? உணவும் உடையும், உணவும் உடையும். அதைத்தான் சுந்தரமுனி சுவாமி திருப்பூர் தேவாரத்துல தம்மையே புகழ்ந்து இச்சை வேசேனும் சார்வீனம் தொண்டர் தருகேலா பொய்மையாளரை பாடாதே எந்த புகழோர் பாடும் புலவீர்கள் இம்மையேதரும் சோறும் கூரை, கூரைனா வஸ்திரம், வீட்டை கூரை இந்த வீட்டை இந்த வஸ்திரம் அதான் கூரைன்னு, கூரை வஸ்திரம்னு கூட கேள்விப்பட்டிருக்கீங்கள, கேள்விப்பட்டிருக்கீங்கள. இம்மையேதரும் சோறும் கூரையும் எத்தலாம் இடர் கடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமையூறவில்லையே என்பது சுந்தர தேவாரம். அதனாலே மனிதனுக்கு உணவும் உடையும் அவசியம், அதனால வஸ்திரதானம் என்பது சிறப்பு. அதான் சிவன் அடியார்களுக்கு, நீங்க எங்க நின்னுக்குங்க, சிவன் அடியார்களுக்கு செய்வது. அதனால இப்ப தீபாவளி வந்துருச்சுன்னா ஐயால பல பேர்த்துக்கு பணக்காரன் அவனுக்கு வேண்டியவனுக்கெல்லாம் எடுத்து கொடுக்குறான். நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சிவன் அடியாருக்காவது வஸ்திரதானம் பண்ணணும். தீபாவளி இன்னைக்கே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, மற்ற நாள்லையும் பண்ணலாம் என்ற போதெல்லாம் அந்த மாதிரி வஸ்திரதானம், அன்ன வஸ்திரம், அன்னம் வஸ்திரம், அன்னமும் வஸ்திரமும் ரெண்டும் உயிருக்கு மனிதனுக்கு அவசியமானது, அவசியமானது. இல்ல பிராணிகளுக்கெல்லாம் வஸ்திரமே இல்லை, மனிதனுக்கு தேவை. அதனாலே அப்படி வஸ்திரதானம் பண்ணினா அந்த வஸ்திரத்துல நூல் இருக்குது இல்ல, நூல் இதுல எத்தனை நூல் இருக்கும் சொல்லி முடியுமா? என்ன முடியாது இல்ல, ஒரு வேஷ்டியில எத்தனை நூல் இருக்கும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்ல. அந்த ஒரு நூலுக்கு 1000 வருஷம் ஜீவலோகம், ஒரு நூலுக்கு 1000 வருஷம் ஜீவலோகத்துல இருக்கலாம். எத்தனை நூல் எத்தனை இழை, இழையனும் சொல்றது அதே நூல்னு சொல்லுவோம். ஆகையினாலே அப்படி அந்த வஸ்திரதானம் பண்ணினதுல, அன்னதானம் பண்ணினதுல பேர் பெற்றவர் இளையான்குடி மாறனாயார், சரியா இருக்குதானா? வஸ்திரதானம் பண்ணினதுல பேர் பெற்றவர் அமர்நீதி நாயனார், நல்ல விளக்குதா? சிவபுண்ணியமா சொல்லுவது பெரிய புராணம். அன்னதானத்துல பேர் வாங்கினவர் இளையான்குடி மாறனாயனார், பட்டினியார் ரெண்டு பேரும் படுத்துக்கும் போது ஒரு சாமியார் ராத்திரி 11 மணிக்கு மலையில வந்தார், அவருக்கு எப்படியே சாப்பாடு போட்டார், அவர் சாப்பிடல அவ்வளவுதான். அதே மாதிரி வஸ்திரதானம் பண்ணி பேர் பெற்றவர் அமர்நீதி நாயனார். நம்ம கும்பகோணத்துக்கிட்ட திருநல்லூர்னு இருக்குது, அவர் ஊர் பழையாறைன்னு பக்கத்துல, அங்கிருந்து திருநல்லூர்ல வந்து மடம் கட்டி வச்சுக்கிட்டு கோயிலுக்கு வர்றவங்க திருவிழாவுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் அடியாருக்கு சாப்பாடு போடுறது, வஸ்திரம் கொடுக்கறோம். வஸ்திரம் அவங்கவுங்க எப்படி வஸ்திரம் கட்டுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம.

மணி வாசகனை மற்றையடியரையும் மடி வணங்குவோமே. வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புற அனகதை உலகறிய துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செகிழாரடி போற்றி செகிழாரடி போற்றி திருச்சிற்றம்பலனோ பார்வதீபதே நாயன்மார்கள் திருவடி வாழ்க, மூர்த்தி நாயனார் திருவடி வாழ்க. அருட்கடலாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணத்திலே மூர்த்தி நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியில் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியில் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியில் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியாருக்கும் அடியில் மெய்மையே திருமேனி வழிபாடானிருக்க வெகுண்டெழுந்த தாதேத்தாள் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியே ஆரூரம் ஆரூரில் அம்மானுக்காளே என்பது திருத்தொண்ட தொகை. அதனால இந்த சருக்கத்துக்கு உண்மையால் உலகாண்ட சருக்கம் என்று பெயர். நாயன்மார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான சிவப்பணியை செய்து அதன் மூலமாக அருளை பெற்று பெரியவர்களானார்கள். அந்த சிவப்பணியினாலே அவர்கள் பெரியவர்களாக ஆய் அதனாலே மற்றவர்களை பெரியவர்களாக ஆக்குவதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். அவர் அது செய்து அது பெற்றார், நாமும் அது செய்து அது வருவோம். எது செய்தால் எது வருமோ அது செய்தால் அது வரும். அதனாலே உயிர்கள் வந்து பிறப்பையும் இறப்பையும் உடையதாச்சா, இந்த பிறப்பையும் இறப்பையும் உடைய உயிர்கள் அது எதனிடத்திலே தொடர்பு வைத்திருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல பிறப்பு இறப்பும் வருகிறது, பிறப்பு இறப்பு இல்லாம இருக்கும். மனிதன் தான் இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு தகுதியான, மற்ற பிராணிகள் அதுவும் உயிர்கள் தானே. யானை நம்ம விட எவ்வளவு பெருசு, குதிரை எவ்வளவு பெரியது, விலை எவ்வளவு, நம்மளை வச்சுன்னு சொன்னா யாரும் வச்சுக்க மாட்டாங்க. அதுவும் கடைசியில ஊர்காசு காவாது. அருமையா இருப்பின் அந்த சூளை அரைக்காசுக்கு ஆகாது என்று அருவாம்பேனார் பாம்பாடி. இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண், புரியுதா? இறைந்து மாதமாய் வைத்த சூளை அருமையா இருப்பினும் அந்த சூளை அரைக்காசுக்கு ஆகாது என்று அடுவாம் என்பது பாம்பாடி சித்தர் பாடு. அதனாலே எப்படி மனித ஜென்மம் ஒன்றுதான், கடவுளை பற்றி சிந்திக்கிறதுக்கான ஒரு தகுதி அறிவு உடையது, வேற ஜென்மங்கள் அதை பற்றி சிந்திக்காது. உணவு தான் சாப்பிட்டுக்கிட்டு அது பாட்டில் ஓய்வெடுக்கும். இப்போ எல்லாம் ஓய்வு தானே, ராத்திரியில் ஓய்வு தான், எல்லா பிராணிகளும் ஓய்வு, மனுஷன் ராத்திரிலையும் ஓய மாட்டேங்கிறான் பத்தல். அதனாலே சிவப்பணியை செய்தால் பிறவி இல்லாமல் போகும் என்பதுதான் தெரியும். சிவப்பணியை செய்தால் பிறவி இல்லாமல் போகும் என்பதுதான் பெரிய புராணத்தினுடைய முக்கியமான கருத்து. சிவனுக்கும் சிவனடியாரனுக்கும் செய்வது சிவப்பணி. அந்த பணியை யாராரு எந்த முறையில எப்படி செய்ய இயலுமோ அந்த முறையில் அப்படி. இன்றைக்கு சொல்ல போகிற நாயனார் மூர்த்தி நாயனார். மூர்த்தி நாயன் அவர் என்ன செய்தார் என்பதுதான் கேள்வி. மனிதர்கள் வந்து பிறக்கிறார்களா, வாழ்கின்ற நாளையில என்ன செய்தார், 100 வருஷம் வாழ்ந்தாரு என்பது பெருமை அல்ல. கொஞ்ச வருஷம் வாழ்ந்தாலும் என்ன செய்தார், அதனாலே பிறருக்கு என்ன, அதனாலே பிறருக்கு என்ன நன்மை என்பதுதான் அறிஞருடைய முக்கியமான கேள்வி. அதனாலே இந்த நாயன்மார்கள் செய்தற்கு அரிய செயலை செய்தவர்கள், செய்தற்கு அரிய

அரிய பலனை பெற்றார்கள். செய்தற்கரிய செயலை செய்து பிறருக்கு அரியதான பயனை. அப்படி இந்த நாயனார் செய்த பணி என்ன, இவர் ஊர் என்ன, இவருக்கு எப்படி சாமி அருள் பண்ணினார் என்பது இந்த கதையினுடைய வரலாறு. அதனால இவருடைய ஊரு சொந்தமான ஊரு மதுரை. மதுரைமா நகரம். ஊர் எல்லா ஊருமே சிறப்பான ஊரா இருக்காரு. ஊரெல்லாம் ஊரல்ல. அப்புறம் சுவாமி சொன்னாரு, திருக்கோவில் இல்லாத திருவிலூரும் திருக்கோவில் இல்லாத திருவிலூரும் திருவண்ணீர் அணியாத திருவிலூரும் பருக்கோடி பத்திமையார் பாடாவூரும் பாம்பினோடு பருக்கோடி பத்திமையார் பாடாவூரும் பாங்கினோடு பல தளிகள் இல்லா ஊரும் விருப்போடு வஞ்சங்கம் ஊதாவூரும் வெண்கொடியும் விதானமும் இல்லா ஊரும் அறுப்போடு மலர் பறித்திட்டு உண்ணா ஊரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவிகாடே என்பது அப்படுத்திருக்காங்க. இது ஊர் இலக்கணம். ஊர் இலக்கணம் மனித இலக்கணம் ரெண்டு பாதிக்கார். ஊருன்னா இதுதான் ஊர், இல்லைன்னா அது காடு. மனுஷன்னா இவன் தான் மனுஷன், இல்லைன்னா அது முருகம். அப்படி மனித இலக்கணம் ஊர் இலக்கணம் ரெண்டு பாடி. அதனாலே எல்லா சிறப்புகளும் நிறைந்தது மதுரை. ஊருன்னா அதுதான் ஊரே. ஒரு பலவர் பாடினாரு சித்தரு, பையூரில இருந்து பாலூரிலே பறந்துன்னாரு. பையூரில இருந்து பாலூரிலே பறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த விட. மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் பாலூரும் பாழாய் முடியாதோ. அந்த வீட்டை தெரிந்து கொண்டா இந்த வீடு பாடுதானே, நிமல் வந்து பறக்கிறது. ஆகையினாலே அப்படி எல்லா வகையிலும் சிறப்பு புரிந்தியது மதுரை. அருணகிரிநாதர் பாடுறாரு மதுரையை பத்தி, ஏறாறு மாட பூத மதுரையும், ஏறாருன்னா அழகு புரிந்திய மாடங்களும், ஏறாரும் ஆட கூட மதுரையில் மீதேறி மாறி ஆடும் இறையவர் ஏழு ஏழு பேர்கள் கூற வறுபொருள் அதிகார ஈடாய ஊமர் போல வணிகரில் ஊடாடி ஆள வாயில் விதி செய்த லீலா விசார தீர வரதர குருநாதம் என்பது திருக்கோள். அதனால அந்த ஊரு பல வகையிலும் சிறப்பு புரிந்தியது. ஒரு புலவர் சொன்னாரு, மதுரைக்கு எத்தனை எழுத்து? மூணு எழுத்து. மானா தூணா ரையண்ணா மூணு எழுத்து. பெருமை உலவர் பாடினாரு, முன்னொரு ஊரின் பேரம், முன்னொரு ஊரின் பேரம், முதல் எழுத்து இல்லாவிட்டால் மானா இல்லைன்னு துறை. நன்னகர் மன்னர் பேரம் துறை. நடு எழுத்து இல்லாவிட்டால் மறை. கண்ணாமா மிருகத்தின் பேர் மறைனா மானினம் மறை மான் மான் கண்ணமா மிருகத்தின். கடை எழுத்து இல்லாவிட்டால் மது உண்ணிய தேனின் பேரா ஊரின் பேர் விளம்பு வேறு. இப்படி மூணு இடத்தையும் இந்த மாதிரி அழைச்சிருக்கார். முன்னொரு ஊரின் பேரா, முதல் எழுத்து இல்லாவிட்டால் நன்னகர் மன்னர் பேரா, நடு எழுத்து இல்லாவிட்டால் கண்ணமா மிருகத்தின் பேர், கடை எழுத்து இல்லாவிட்டால் உண்ணிய தேனின் பேரா ஊரின் பேர் விளம்பு வீரர் என்று ஊர் பேரை சொல்லாமே இப்படி பாடியிருக்கார். அதனாலே மதுரை என்பது சிவலோகம் என்று சொல்லப்படுகிறது, சிவபுரம் என்று சொல்லப்படுகிறது, பூலோக கைலாயம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பல சிறப்புகளை உடைய அந்த ஊர் எல்லாம் பறக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் இருக்கணும், பசிக்க ஒரு புண்ணியம் இருக்கிறது. அதனால இத பத்தி சொல்றாரு, சீர்மண் செல்வ குடி மல்கு சிறப்பின் ஓங்கும் கார்மண்ணு சென்னி கதிர்மாமணி மாடவைப்பு நார்மண்ணு சிந்தை பல நற்றுரை மாந்தர் போற்றும் பார்மண்ணு தொன்மை போல் பூண்டது பாண்டி நாடு. அதனாலே பாண்டி நாட்டுக்கு தலைநகரமாக விளங்குவது மதுரை. பாண்டி நாட்டுக்கு தலைநகரமாக விளங்குவது மதுரை. அது இயல் இசை நாடக முத்தமிழும் அங்கே பொங்கி வழிகின்றன. அதனாலே அந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர். தமிழ்நாடுன்னு நம்மளுக்கும் தமிழ்நாடுதான். ஆனா இந்த தமிழ் உதித்தரும் தமிழ் முனிவன் இருக்கின்றதும் பாண்டி நாடு. தமிழ் முனிவர் யாரு?
அகத்தியர். அவர் இருக்கிறது எங்க இருக்காரு? பொதியமலை. பொதியமலை பாட்டினார். அதனாலே அப்படி பல வகையிலும் சிறப்பு பொருந்தியது அந்த பாண்டி நாடு. சூடுமிதல் பங்கயமாக போட்டின் மேலால் தாழ்வின்றி என்றும் தனி வாழ்வது தையல் ஒப்பார் யாழின் மொழியில் குழலின் இசையும் திரும்பும் வாழு நகரம் மதுராபுரி என்பதால். அது மதுராபுரி என்று சொல்வது, மதுராபுரி நகரம் என்றும் சொல்வது. அப்படி தமிழ் சங்கம் இருந்த ஊரு. பாண்டிய மன்னர்கள் சிவபெருமானுக்கு நிறைய பணியை செய்து அதற்கு மேலே வந்து தமிழையும் சைவத்தையும் வளர்த்தவர். தமிழையும் சைவத்தையும் வளர்த்தவர். அது நம்ம திருவிளையாடல் புராணத்துல சொன்னாரு, நெருப்பும் சத்தியம் பண்ணி தந்ததான் சிவபெருமானே கடவுள், நீரும் சத்தியம் பண்ணி தந்தார் சிவபெருமானே பரம்பொருள், அவனுக்கு மேல கடவுள் தெய்வம் கிடையாது என்று நெருப்பு சத்தியம் பண்ணி கொடுத்ததான். நெருப்புல போட்டு பச்சையா எடுத்தாருல்ல மதுரையில, நீரிலே போட்டு அந்த ஏடு எதிர்த்து போச்சு இல்ல திருவிழா. அப்படிப்பட்டதுன்னாரு. பொறுப்பே சிலையா புறங்கடந்த புனித நேயத்தேவர்க்கும் பொறுப்பாகிய மகாமெருமலை வில்லாக வளைத்து திரிபுரத்தை எரித்தவனாகிய சிவபெருமானே, பொறுப்பே சிலையா புறங்கடந்த புனிதனே எத்தேவர்க்கும் விருப்பே போகம் வீடுதிறு மேலாங்கடவுள் என நான்கு மறுப்பே கழித்தான் முடிதகத்தான் மறுநான் அறிய குறுமொழி போல் நெருப்பே என்று வேகவதி நீரும் பின்னர் தேற்றியதான் என்பது திருவிளையாடல். நெருப்பும் சத்தியம் பண்ணி தந்தது யா சிவபெருமானே கடவுள், பச்சை அவள் எடுத்தாரு, பச்சை பதிவு மனைவி எடுத்தணும் என்றார். அப்படிப்பட்ட சிறப்புடைய ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு பெருமை பொருந்திய நகரம் மதுரை. மாணிக்க வாசகருக்காக அதிசயம் பண்ணியது மதுரை, ஞானசம்பந்தருக்கு அதிசயம் பண்ணியது மதுரை. மாணிக்க வாசகருக்கு ஞானசம்பந்தருக்கு நிறைய ஒத்துமை. ஞானசம்பந்தர் அழுது அருள் பெற்றாரா? மாணிக்க வாசகர் அழுது அருள் பெற்றார். விளக்குதா? மாணிக்க வாசகருக்கு மதுரையில் அதிசயம் பண்ணினாரா? ஞானசம்பந்தருக்கு மதுரையில் அதிசயம் பண்ணாரு. ஞானசம்பந்தர் அவன்தான் கடவுள்னு காட்டினாரா? கடவுளை காட்டி கொடுத்தவர்கள், கடவுளை காட்டி கொடுத்தாமல் பல சமயவாதிகள் திண்டார. கடைசியா ஒரு சமயவாதி இல்லவே இல்ல. எனக்கு இந்த இதுக்கு சொல்லிவிட்டு அதுக்கு எத்தனை எத்தனையோ நம்ம ஆதாரங்களை காட்டி முழுவதும் சாமானியமா. இப்ப கடவுள் உண்டுன்னு சொல்லி சமாளிக்க சாமானியம் இல்லப்பா. இல்லவே இல்ல. இருக்குதுமா காட்டுமா, எப்படி இருக்குதுமா, என்னமா இருக்குதுமா, அது அனுமானத்தை காட்டு, அதுக்கு பிரத்யேகமா காட்டு, அதுக்கு சார்ந்து காட்டு, இப்படி எல்லாம் பம்பு இல்ல. அதனால கடவுள் இல்லை, இல்லவே. அதனாலே இப்படி கடவுளை காட்டி தந்தவர் நம்முடைய ஆச்சாரியர். கடவுளை பீடுடைய பரமாபுரமேவிய பெம்மான், இதை விட என்ன சொல்லணும், பீடுடைய பரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்று. திருவாசகன் புவனிய சேவடி தீங்கினங்கான்க, அவன் என ஆட்கொண்டு அருளினங்கான்க, சிவனனை யானும் தேடினங்கான், கண்ணால் யானும் கண்டேன்கான்க. இதை விட என்னையா கண்ணால் யானும் கண்டேன்கான், நிலந்தன் மேல் வந்தருளை நீள்கடல்கள் காட்டி, செந்தடல் புரைதிரு மேனியும் காட்டி, திருப்பெரும்புரையுரை கோயிலும் காட்டி, அண்ணனன் ஆவதன் காட்டி வந்தாண்டாய், ஆரம்பே பள்ளி எழுந்துள்ளாய் உன்னார் என்றான். ஆகினாலே நம்முடைய ஆச்சாரியர்களுக்கும் மற்ற மதத்தலைவர்களுக்கும் அளவில்லாத வித்தியாசம். அதனாலே அப்படி மதுரை எல்லா வகையிலும் சிறப்புடையது. சிவபெருமானே சங்க புலவராக இருந்தார், முருகன் சங்க புலவராக. முருகப்பெருமான் பாண்டி நாட்டை ஆண்டார், சிவபெருமான் பாண்டி நாட்டை ஆண்டார், உமாதேவியும் பாண்டி நாட்டை. அவங்களுக்கு அந்த நாட்டில் தெரியும் மும்மை புவனங்களின் மிக்கதன்று அம்மூரு, மூன்று ஊனங்களிலும் உயர்ந்தது அந்த மெய்மை பொருளான் தமிழ் நூலின் விளங்குவாய்மை செம்மை

அருள்வாறு திருவார வாயில் எம்மை பவம் தீர்ப்பவர் சங்கம் இருந்ததென்றால் என்பது அந்த மதுரையை பத்திய சிறப்பு. அது மதுரை பத்தி சிறப்புனா ஏராளமா சொல்றாங்க, நிறைய இருக்கு. இது திருவிளையாடல் புராணத்துல ஏராளமா சொல்றாரு. அப்போற்பதி வாட்டி இப்படி நாட்டை சொல்லி ஊரை சொல்லி அந்த ஊர்லே ஒருவர் இருந்தார். வணிகர் குலத்து ஆந்த தொன்மை செப்பத்தகு சீர்குடி செய் தவம் செய்ய வந்தார். அந்த அழகான அந்த மதுரையிலே வணிக குலத்தில் இருந்தவர், வணிகர்னா செட்டியார்கள், வணிகர் என்றால் வாணிபம் செய்வர்கள் வணிகர். அப்படிப்பட்ட வணிகர் குலத்திலே வந்தவர் செப்பத்தகு சீர் குடி செய்தவம் செய்ய வந்தார். அதனால ஒரு குறிப்பாக நல்ல குலம் என்று சொல்லப்படுகிற குடியிலே வந்தவர் அந்த குடி செய்த தவத்தினாலே வந்தார். அந்த குடி செய்த தவத்தினாலே வந்தார், தவம் செய்ய வந்தார். செப்பத்தகு குடி செப்பத்தகு சீர் குடி செய்தவம் செய்ய வந்தார், செய்தவம் செய்ய வந்தார். குடி செய்த தவத்தினாலே வந்தாரு, இவர் தவம் செய்ய வந்தார். ஒரு நல்ல ஞானி தோன்றுகின்றார் என்றால் அந்த ஊரில் இருப்பவர்கள் தவம் செய்திருக்க வேண்டும், தாய் தந்தை தவம் செய்யும். அப்படிப்பட்ட ஊர் அது வெகு காலமா இருக்கணும், அப்படி இருந்தாதான் அந்த ஊர்ல ஒரு ஞானி தோன்றும். நம்ம ஊர் பகவான் அந்த மாதிரி தோன்ற வாய்ப்பு இல்லை. நம்மளும் வந்தவர்கள் இப்ப பண்ணிட்டுதான் சீர்காழியில ஞானசம்பந்தர் அவதாரத்துக்கு 27 பாட்டு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற மரங்கள் கூட யாகம் பண்ணுவியா, அந்த ஊர்ல இருக்கிற மாமரம் கூட யாகம் பண்ணுது அப்படின்னு சொல்லி, அதற்கு மேல அந்த தாய் தந்தையுடைய தவத்தை எல்லாம் சொல்லி, அதற்கு மேல ஞானசம்பந்தர் அவதாரம் பண்ணார். சாமானியமா ஞானி தோன்றமாட்டான், ஞானி சாமான் ஞானின்னா அப்புறம் கடவுள் தானே, கடவுளுக்கு ஞானிக்கும் வித்தியாசம் அதிகம். அதனாலே அந்த சிறப்பான மதுரைப்பதியிலே வணிக குலத்திலே தவம் செய்த குடியிலே வந்தார். எப்பற்றினையும் அறுத்து ஏறுகைத்து ஏறுவார்தான் மெய்ப்பற்றனை பற்றி விடாத உறுப்பினார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் எப்பற்றினையும் அறுத்து, எப்பற்றினை என்று சொன்னால் உலகத்தில் இருக்கின்ற பற்று ஒன்று கூட இல்லையா, போல சின்ன வயசுலேயே அது வந்துருச்சு. உலகப் பொருளிலே ஆசை நமக்கு பிறந்த உடனே வந்துடும். அது நாளாக நாளாக என்னமா வருது, வயசாக வயசாக இன்னும் அதிகம் வயது. சின்ன வயசுலயே கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவுடனே ஆசை வந்துடும். அப்ப நான் வயசு பெரியாள் பெரிய ஆசையாயிருந்து பேராதையாயிருந்த பேராதையின் பிணி வெட்டு ஓராவனையே உடலத்தது வீரா முதுசூர் படவேரியின் சூராசுர போக துரந்தரனே என்பது கந்தரம். அதனாலே சாமானியம் இல்ல, நீங்கெல்லாம் அதை விடாதீங்க வச்சிருந்த, ஆனா அதோட அதான் சிவனிடத்திலேயே ஆசை. மணிக்கு வந்து ராசபுத்தனே பாடியிருக்காரு, அதனால ஆசை இருக்கத்தான் வேணும். தவறான வழியில ஆசை இல்லாம நேர்மையான வழியில ஆசையை வச்சு அதே சிவ தர்மத்தோடு வந்து வாழ்ந்தோம்னா ஆசை வரும். அப்படின்னா நாயன்மார்கள் அதிகபட்சம் வாழ்ந்திருக்காங்க. இதுல துறவிகள் வேண்டான்னு சொன்ன துறவிய ரெண்டு பேர் தான், மூர்த்தி நாயனார் அப்புறம் சுவாமி, அப்புறம் எல்லாமே மனைவி மக்கள் வீடு வாசல் வட்டம் பதவி உள்ள உடையவர். அதனால ஆசை உள்ளவன் காட்டிலே வாழ்ந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ஆசை உள்ளவன் வீட்டில் இருந்தாலும் பிரயோஜனம் உண்டு. ஆசை உள்ளவன் காட்டிலே வாழ்ந்தாலும் அவன் கதி அடைய மாட்டான், ஆசை இல்லாத வீட்டில் இருந்தாலும் கதி உண்டு. ஆசை உள்ளவன் வீட்டில் இருந்தாலும் சித்தம் ஜீவனத்தில் இருக்கணும், சித்தம் ஜீவனத்தில் இருந்தால் வீட்டில் இருக்கலாம். பட்டணத்தார் வாழ்ந்தாரு, காடே திரிந்தென்ன காற்றே புசித்தென்ன, காடே திரிந்தென்ன காற்றே புசித்தென்ன கந்தை சுத்தி ஓடே எடுத்தென்ன உள்ளன்விலாதவர் காட்

கந்த சுத்தியோடே எடுத்தன்னு உள்ளன்மிலாதவன். ஓங்கும் விண்ணோர் நாடே இடைமருது ஈசற்கு நல்லன்பர், இடைமருது ஈசற்கு நல்லன்பர் நாரியர்வால் வீடே இருப்பினும் எஞ்ஞான வீட்டின்பம் எவ்வளவு என்பது படிதார் பாட்டு. ஆகையினாலே அவர் உள்ளம் சிவனோடு சம்பந்தமாகிவிட்டால் அவர் எங்க இருந்தாலும் இருக்கலாம், அவருக்கு கட்டாயம் உண்டு. என்ன உண்டு? கதி உண்டு, சிவகதி. இவர் எப்படிப்பட்டவர்னா எப்பத்தனையும் அறுத்து உருவற்று கூட இல்லை. கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் நானும் கிடந்து அலந்து தொழிந்தே

0: கண்டிரங்காய் கட்சி என்பது அப்பர் சுவாமிகள் பற்றி பற்று இல்லாதவர்கள்தான் வீடு தருவாங்க. ஆகையினாலே அப்படி எப்பற்றனை அறுத்தவர் ஏறுகழ்ந்து ஏறுவார்னாலே பற்றினவர் பற்றை அறுத்தாரு அங்க ஒரு பற்றை பிடித்தார் உயிர் பற்று இல்லாமல் பற்றினா புரியுதா ஏதோ ஒரு இடத்துல அதுக்கு தொடர்பு இருக்கும் இங்க விட்டுச்சுன்னு வச்சுக்க அங்க முடிச்சு எதையோ ஒண்ணு பற்றி கொண்டு இருக்குமே தவிர மற்ற பற்றனுக்கின்றி நின்றிருப்பாதமே மனம் மற்ற பற்றனுக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். அதனாலே ஒரு பற்றம் இல்லை உடையவனாக சொல்ல தெளிப்பற்று எப்பற்றனை எடுத்து ஏறுகை தேறுவாரால் மெய்ப்பற்றனை பற்றி விடாத விருப்பார் அவருடைய திருவடியே விடாத விருப்பத்தை உடையவர் நாடும் பெருங்கால நயப்பூர்வ வேட்கையாலே கேடும் துணையும் முதற் கேடில் பதங்கள் எல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லதில்லால் மூடும் பெருகன்பனும் மூர்த்தியார் மூர்த்தியார் அவர்களுடைய பெயரு மூர்த்தி நாயனார் என்பது பெயர் மூர்த்தியார் என்று அவருக்கு காதல் முழுவதும் சிறந்தத்தில் கேடும் துணையும் முதற் கேடில் பலன்கள் எல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாவரை அல்லது கேடும் என்றால் சுற்றத்தார்கள் கேடும் என்றால் சொந்தக்காரங்கள் கேடும் துணையும் முதற் கேடில் பலன்கள் எல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாவரை எல்லாமே சிவபெருமானுடைய திருவடி தான் அப்பன் நீ அம்மை நீ ஐயன் நீ அன்புடைய மாமனும் மாமியை நீ உப்புடைய மாதிரி ஒன்று நீ உருவலமும் சுற்றமும் ஓரூர் நீ திப்பனும் இப்பனும் தோற்றுவாயினி துணையாய் நஞ்சன் துணை திப்பாயினி இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்து நீ இறைவனி ஏறூர்ந்த செல்வனி எல்லாமே ஞானிகளுக்கு சிவந்த இப்ப நமக்கு தனித்தனியா இருக்கிறாங்க மாமியா மாமன் ஆமச்சனே அண்ணன் தம்பி இப்படி எத்தனையோ தனித்தனியா எல்லாமே சிவனடியா மெய்யன்பர்களுக்கு ஞானிகளுக்கு எல்லாமே சிவம் இப்படித்தானே இப்ப அந்த பாட்டில் சொல்றாரு அப்பரு அப்பண்ணி அம்மனி ஐயனு ஆகையினாலே அப்படி எல்லாமே அவருடைய திருவடி சொக்கநாதருடைய திருவடியே பிடித்து கொண்டவர் இப்படி பிடித்து கொண்டவர் என்பது எதனாலே தெரிந்தது என்றால் அவர் ஒரு செயலை செய்தார் பிடித்த செயலை செய்தார் சிவபெருமானுக்கு பிடித்த செயல் ஒருவருக்கு அன்பர் ஆகணும்னு என்ன பண்ணு அவருக்கு விருப்பமான செயலை செய்யணும் அப்படி விருப்பமான செயலை செய்த அவர் நம்ம மேலே விருப்பம் வைப்பார் அதனால இவர் ஒரு விருப்பமான செயலை செய்தார் அந்த விருப்பமான செயல் என்னன்னா அந்த விருப்பமான செயல் என்னன்னு கேட்டா சிவபெருமானுக்கு திறந்தோறும் சந்தனம் அரைச்சு கொடுக்கணும் சந்தனம் பூசைக்கு சந்தனம் ஒரு முக்கியமான பொருள் பூ சலம் சந்தனம் தூபதீபம் நைவேத்தியம் இப்படிப்பட்ட பொருள்களோடு அந்த சந்தனம் மிக முக்கியமான சந்தனம் இல்லாம பூஜை பண்ண முடியாது சந்தனத்துல அபிஷேகம் பண்றது சந்தனம் வேணும் சுவாமிக்கு திலகம் வைக்க சந்தனம் வேணும் அப்புறம் நம்ம திலகணத்திலையும் மார்புலையும் சந்தனம் வச்சுக்கொண்டு ஆகரம் மூர்த்தி மூலத்தால பூசிக்கு போகணும் இப்படி பல வகையில் சந்தனம் இடையிடையே வந்து விட்டோம் அதனால நமக்கு சந்தனம் பக்கத்திலே இருக்கிறார் சந்தனம் நல்லது சந்தனம் என்பதும் நந்தனம் என்பதும் அருமையான சொற்கள் நந்தனம் நந்தவனம் சந்தனம் சந்தனம் தான் சந்தனம் வந்தது சந்தனம்னா நல்ல தனம் நல்ல செல்வம் சந்தனம் தனம் சம்தனம் தான் சந்தனம் உண்டு அந்த இன்னுக்கு பதிலாக இம்மு தான் வரும் அந்த இன்னுக்கு பதிலாக இது இம்முக்கு பதிலாக இம்மு இன் வந்தது சம் என்றால் நல்ல தனம் என்றால் செல்வம் நல்ல செல்வம் சந்தனத்துக்கு அர்த்தம் என்னவென்று கேட்டால் நல்ல செல்வம் அதனாலே அப்படி அந்த சந்தனம் என்பது பூசைக்கு மிக முக்கியமான அத்திருமூல திருமந்திரத்துல என்ன சொன்னாருன்னா 400 கோடி கடிகமல் சந்தனம்
1: காற்றிலே இருக்கின்ற மனம் உருங்கிய சந்தனம்.
0: வானுர மாமலர் இட்டு வணங்கியும் பூஜைக்கு ஒரு முக்கியமான பொருள சந்தனத்தையும் பூவையும் சொல்லி நிறைய சந்தனத்தை சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் சந்தன காப்பு வேற இருக்குது இல்லவா, இப்படி பல வகையில சந்தனம் பண்ணி அதுக்கு மேல வானுரா மாமலர், வானுரா மாமலர்னா அதிகமான பூக்களை போட்டு அபிஷேகம் பூஜை பண்ணினாலும் அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ணினாலும்னா எச்சமா இருக்குது, என்ன பண்ணினாலும் அப்புறம் என்ன அப்படின்னா மாமிசத்தை விட்டுட்டு அவன் கும்படையன்னா அவன் உருப்படி ஆக மாட்டான், சிவகதிக்கு போக மாட்டான் அப்படின்னு இந்த சொல்லி இவ்வளவு சந்தனம் நிறைய அரைச்சி அபிஷேகம் அலங்காரம் பண்ணினாலும் ஏராளமான புஷ்பங்களை போட்டு பூஜை பண்ணாலும் மாமிசத்தை சாப்பிட்டானா அது கதி கிடையாது. 400 கோடி கடிகமல் சந்தனம் வானுர மாமலர் இட்டு வணங்கினா ஊனினை நீக்கி உண்பவர்கள் தெரியும் அந்த திருமந்திரம், ஊனினை ஊன்னா மாம்சம், ஊனினை நீக்கி உண்பவர்கள் அல்லது தேனமர் பூங்களில் சேர ஒண்ணாது. அதனால இது வெகு பேத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சில பேத்துக்கு பிடிக்காம இருக்கு, பிடிக்காதவங்களும் பிடிச்சுக்கிறாங்க நினைச்சிருங்க. அதனால இப்படி அந்த சந்தனத்தை முக்கியமா சொல்ற, அதனால பூசக்காரங்களுக்கு ஒரு சந்தன டப்பா வாங்கி கொடுக்கலாம், சந்தன பூடி சந்தன கட்டை அப்படி வாங்கி கொடுக்கலாம். சந்தனச்சாந்தின் சுந்தர கோச்சின்னு திருவாரூர் சந்தனச்சாந்தின் சந்தனமும் குங்குமமும் சாந்தும் இந்த தோளாரே அப்புற தேவார் அப்படி திருமுறைகள் சந்தனம் அப்படி வரும். அந்த பணியை செய்தவர் இந்த மூர்த்தி நாயனார், தினந்தோறும் சந்தனம் அரைத்து சாமிக்கு கொடுக்கும். அவர் அரைச்ச சந்தனங்கள் இருக்கு, பெரிய ஒரு சந்தனங்கள் மூர்த்தி நாயனார் அரைச்ச சந்தனங்கள் மீனாட்சி கோயில் முன்னாடி பெரிய உசரம்.
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் நம சிவாய. ரிக்வேதா பஞ்சரத்ரம் விளக்க உரை வழங்குபவர் திரு சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
4: ஸ்ரீமத் சிதம்பர நடராஜராஜாத் வித்யாதிபாத் விவிதம் மங்களதானசௌந்தாத் பூர்ணேந்து சுந்தரமுகாத் த்விஜராஜசூடாத் பர்காத் பரம் கிமபி தத்வமஹம் ந ஜானே. நமஸ்காரம். நம்ம ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய பஞ்சருத்ரங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். நான் ஏற்கனவே சொன்னது போல வேதத்துக்கு அர்த்தம் அப்படின்னு ஒருத்தர் இதுதான் இன்னது தான் அர்த்தம்னு எடுத்து சொல்லிட முடியாது. ஒரு ஸ்லோகமாக இருக்கட்டும், ஒரு மந்திரமாக இருக்கட்டும், ருக்காக இருக்கட்டும், நாம் அதை திரும்ப திரும்ப திரும்ப சொல்லுவதால் மட்டுமே அதனுடைய உண்மையான சாரத்தை ஆத்மாவானது உணர்ந்து கொள்கிறது. நாம் இப்போ கேட்குறது எல்லாமே நமக்கு எதிர்கேள்வியை மனசில் உண்டாக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்திரியத்தினால் பகவானை பார்த்துட முடியும், கேட்டுட முடியும், அனுபவிச்சிட முடியும்னு நினச்சிக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி தான் பகவான் இருக்கார். அப்படிங்கும்போது அவரை அடையிறதுக்கு இது எல்லாம் ஒரு சாதனமா, இதை வச்சுண்டு இதை இதன் மூலமாக நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள் அவரை அடைய பண்ணுமே ஒழிய இதன் மூலமாக இதுதான் இன்னதுதான் பார்த்துட முடியாது, இன்னதுதான் கேட்டுட முடியாது. ஏன்னா கண்ணுக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு, எத்தனை தூரம் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு. காதுக்கு இத்தனை தூரத்திலிருந்து வர சப்தத்தை தான் கேட்க முடியுங்கிற லிமிட்டேஷன் உண்டு. ஆனால் நம்ம எதை பரபிரம்மம்னு சொல்கிறோமோ எதை பகவான்னு சொல்கிறோமோ அதுக்கு லிமிட்டேஷனே கிடையாது. அப்படி லிமிட்டேஷன் இல்லாத ஒரு வஸ்துவை, அவிச்சின்னமான ஒரு வஸ்துவை இந்த மாதிரியான சாதனங்களை கொண்டு தெரிஞ்சிக்க முடியாது. நான் பகவானை பார்த்துட்டேன், நான் பகவானை கேட்டுட்டேன் அப்படிங்கிறதாக இந்த இந்திரியங்களாக இந்த இந்திரியங்களின் மூலமாக நாம் அதை அனுபவிக்க முடியாது. இதை தாண்டி போனால் தான் அனுபவிக்க முடியும். அப்போ இந்த வேத மந்திரங்களுக்கு உண்டான அர்த்தங்களை நாம் காதால் ஸ்ரவணம் பண்ணுறோம். ஸ்ரவணம் பண்ணி அதுலேயே மனசு ஊறி ஸ்ரவணம் மனநம் நித்தி தியாசனம் அப்படிங்கிற ஸ்டேஜஸ் இருக்கிறாப்புல அதில் மனசில் நல்ல உருவேற்றி அதையே சதா சிந்தனை பண்ணின்றக்கிறதுனால நாம் பகவத் ஸ்வரூபத்தை ஒரு நாள் அடைய முடியும் அப்படிங்கிறதாக தாப்பேன். அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தேன்னு பகவான் சொல்கிறது போலே அனன்ய சிந்தனை வேணும். அதுக்கு எப்படி அந்த அனன்ய சிந்தனை நம்ம சொல்கிறோமே ஒழி அது எப்படி இருக்கணும்னு ஒரு லட்சணம் சொல்கிறா. ஒரு தைல தாரை இருக்குது, ஒரு பானையில் சின்னதாக ஒரு துளை போட்டு அதன் வழியாக ஒரு தைலத்தை எண்ணெயை வந்து விடும்பொழுது அந்த தைல தாரை எப்படி அவிச்சின்னமாக வந்துட்டே இருக்கோ, அந்த ஃப்ளோ எப்படி இருக்கோ இன்டரப்ட் ஆகாமல், அதே போல் ஒரு பகவத் சிந்தனை எப்போ இன்டரப்ட் ஆகாமல் வந்துட்டே இருக்குமோ அப்போ தான் பகவானுக்கு நெருக்கத்தில் சமீபத்தில் நாம் போக முடியும். அப்போ தான் பகவான் நம்மளுடைய யோகக்ஷேமத்தை அவன் வகிக்கிறான். அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம், நான் வகிக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறானே, யாருடைய வகிக்கிறான்? அனன்யம் அவனுடைய சிந்தனையாகவே இருக்கக்கூடிய ஒரு பக்தனுடைய யோகக்ஷேமத்தை பகவான் வகிக்கிறான். நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் வேதமாகப்பட்டது எப்படி பகவானை துதிக்கிறது, நம்மளை துதிக்கிறதுக்கு பிரேரணை பண்ணுறது. வேதம் நாம் பகவானை துதிக்க வேண்டும் என்பதற்காக நம்மை பிரேரணை செய்கிறது. இப்படியெல்லாம் பகவான் இருக்கிறார், இன்னதாக இருக்கிறார். வேதம்ங்கிறதுக்கே நாலெட்ஜ் அப்படின்னு தான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறான். வித் அப்படிங்கிற சப்தம் தெரிஞ்சுக்கிறோம், அதுதான் வேதம். நாலெட்ஜ் நமக்கு அறிவு, அந்த தியோ யோனஹா அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, சோதயாத்து பிரச்சோதயாத்து தூண்டி விடுங்கோ, அந்த தூண்டி விடுறது அந்த அறிவை தூண்டி விடுவதற்காகத்தான் நம்ம எல்லா விதமான பிரயத்னங்களையும் நம்ம செஞ்சுட்டு வரோம். அதில் ஒரு சின்ன பிரயத்னமாக நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் வேதமாகப்பட்டது ருத்ரரை எப்படியெல்லாம் தொழுகிறது எப்படியெல்லாம் வழிபடுகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். முதல் சூக்தம் பூர்ணமாக முடிச்சுட்டோம். இதுதான் அர்த்தமா அப்படின்னா, மேலோட்டமான அர்த்தம் நாம் ஏற்கனவே சொன்னது போல, முழுமையான அர்த்தம் என்னைக்கு ஆத்மா உணர்றதோ, நாம் கேட்ட விஷயங்களை நாம் பார்த்த விஷயங்களை நாம் புரிஞ்சின்ற விஷயங்களை என்னைக்கு ஆத்மா உணர்கிறதோ அன்னைக்கு தான் முழுமையான அர்த்தம் நமக்கு லபித்ததாக அர்த்தம். அது வரைக்கும் நம்ம கேட்டுக்கிறோம், புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அந்த ரூபத்தை அடையிறதுக்கு நமக்கு அந்த அனன்ய சிந்தனைங்கிறது வேணும். மேற்கொண்டு நம்ம ரெண்டாவது சூக்தத்துக்கு போவோம். ரெண்டாவது சூக்தம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. இமா ருத்ராய தவசே ஏக பர்தினே க்ஷயத்வீராய பிரபரா மகே மதீ யதா சமசத்விபதே சதுஷ்பதே விஸ்வம் புஷ்டம் கிராமே அஸ்மின்னாதுரம் அப்படின்னு சொல்கிறது. அவன் ஏற்கனவே பார்த்துருக்கோம் தவ்யசே அப்படிங்கிறதா, இங்கே தவசே அப்படின்னு வருது, பெரியோன் எல்லாருக்கும் பெரியவர் அப்படின்னு சொல்கிறது. கபர்தினே அப்படின்னா சடையுடையவன் அர்த்தம். கபர்தினின்னு அம்பாளுக்கு பேர், சடையுடைய அம்பாளுக்கு கபர்தினின்னு பேர், சுவாமிக்கு கபர்தின்னு அப்படின்னு பேர், கபர்தினேன்னு கூப்பிடுறது. அந்த சடையுடையவனையும் க்ஷயத்வீராய, அதாவது வீரர்கள் எல்லாரும் ஒடுங்குதற்கு இடம், அவ்வளோ பெரிய வீரன் மாவீரன் அவன், அப்பேற்பட்ட வீரனுமாகிய பெரியோனுமாகிய தவசே ருத்ராய, ருத்ர மகாதேவனின் பொருட்டு இந்த இரு கால்கள், த்விபதே இரு கால்கள், சதுஷ்பதே நாலு கால்கள், கோ முதலான வகைகள் நாலு கால்கள், மனுஷாளுக்கெல்லாம் ரெண்டு கால், முன்னாடி நிருப்யா கவே அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே த்விபதே சதுஷ்பதேங்கிற பதங்களை உபயோகம் பண்ணுறது வேதம். யதாஷம் அசத்து அப்படின்னு சொல்கிறது. இந்த எல்லா ரோகங்கள்லாம் வரதே இதற்கு சாந்தியாக இருக்கணும். இமா மதீஹி, இந்த தோத்திரங்கள், இந்த மதீஹிங்கிறத இந்த இமாஹா இந்த அழகிய ஸ்தோத்திரங்களை, மதீஹி நம்மளுடைய புத்தியினால் சுவாமியை தெரிஞ்சுட்டு நம்ம துதிக்கிறோமே, இது பிரபராமகே நன்னா பண்ணுறோம் நாங்கள், பிரபராமகே பகுவச்சனம், பிரபராமகே நாங்கள் செய்கின்றோம், அஸ்மின்னு கிராமே இந்த கிராமத்தில், விஸ்வம் விஸ்வம்னா அனைத்தும், அனாதுரம்னா பிணிகள் அற்றவைகளாக இருக்க வேண்டும், ஆக பொதுவாக இந்த மொத்த ரிக்கினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய பசுக்கள், எருமை, மிருகங்கள், மனிதர்கள், என த்விபதே ரெண்டு கால் உள்ள பிராணிகள், நாலு கால் உள்ள பிராணிகள்னு சொன்னதுனால மனுஷாலையும் சேர்த்து சொல்கிறது, எல்லாம் பிணி இல்லாதவர்களாக வளர வேண்டும், வியாதி வெக்கை இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் வளர வேண்டும் அப்படின்னு ருத்ரனை பிரார்த்திக்கிறது இந்த ரிக்கில். மேற்கொண்டு இருக்கிற ரிக்குகள் வந்து நாம் மேற்கொண்டு பார்ப்போம். நம சிவம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
5: திருச்சிற்றம்பலம் shaivam.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபூஜை விளக்கம். வழங்குபவர் வி கே புரம், திரு ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
6: இதுல இருக்கிறது நாம சொல்றது போல இதுல இருக்கிறத சொல்றோம். இந்த பார்த்திவ பூஜா விதியில சுருக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை மட்டும்தான் இங்க எழுதியிருக்கிறோம், அதை மட்டும்தான் இங்க சொல்கிறோம். ஏன்னா அங்க அப்படி எடுக்கணும்னா முதல்ல அங்க கொடுத்துருக்கணும். ஒரு நைவேத்தியம், முதல் நைவேத்தியம் சுற்றி சொல்லும்போது ரெண்டு நைவேத்தியம் தான் அங்கே சொல்கிறார். பூஜைக்கு முதலே அதை சுத்தி பண்ணி வச்சுக்கணும்ங்கிறார். மூணாவது ஒரு நைவேத்தியத்தை அங்கே சொல்லாததுனால நாம் அங்கே அப்படி சொல்கிறோம். இங்கே அப்போ நாம் இந்த குரு பூஜை செய்யும் பொழுது என்னெல்லாம் செய்கிறோம், என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா, முதல்ல ஆவாகனம், அது ஆசனம், மூர்த்தி மூர்த்திமான் அப்படின்னு செய்கிறோம். அப்புறம் அர்க்கியம், அது சுவாகாந்தமாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், அர்ச்சனை, அது எப்படி பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுறது நமக நமகன்னு சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் பாவனை அபிஷேகம் பண்ணுறோம். அப்புறம் அர்க்கியம் கொடுக்குறோம், கந்தம், புஷ்பம், அருகு, அட்சதை இதெல்லாம் சாத்துறோம். அப்புறம் இன்னொரு தடவை என்ன செய்கிறோம், அர்க்கியம், அது அந்தந்த மூலத்தை சொல்லி நமக நமகன்னு செய்கிறோம். அப்புறம் கடைசியில் என்ன செய்கிறோம், விக்கணம் வராமல் அந்த குருமூர்த்திகள்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம். விக்கணம் வராமல் குருமூர்த்திகள்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம். இப்படி வேண்டிக் கொண்டு வந்து நாம் எப்புறம் என்ன செய்கிறோம், இந்த குரு பூஜை நிறைவு செய்து கொண்டு இந்த நடுவில் இருக்கக்கூடிய மூர்த்தியை, அதுக்கு அவருக்கு அந்த ஆதாரங்கள், ஆறார சக்தி அர்ச்சனை அப்படின்னு அதை செய்கிறோம். அது அவர் ஷடுத்தாசனம்னு சொல்கிறோம், ஆறு ஆசனங்கள் அவருக்கு சொல்கிறோம். அந்த ஆசனங்கள் ஒவ்வொரு குறுப்பு சேர்ந்து ஒரு ஆசனமாக வருது. இப்போது அதில் முதல்ல ஓம் ஹாம் யோக பீடாய நமக நாய நமக என்றும், வாயுதுக்கில் வைராக்கிய ஆசனாய நமக என்றும், ஈசானதுக்கில் ஐஸ்வர்ய ஆசனாய நமக என்றும், இந்த நான்கு திக்கிலையும் நாம் பூசித்து கொண்டு, அப்புறம் என்ன செய்கிறோம், மகா திக்குங்கிறது கிழக்கு மேற்கு அந்த திக்கில், கிழக்கில் அதன்மாய நமக, தெற்கில் அஞ்ஞானாய நமக, மேற்கில் அவைராக்கிய நமக, வடக்கில் அனைஸ்வரியாய நமக என்று இந்த நான்கு ஓட சேர்த்து அந்த முக்குணமும் சேர்த்து, இந்த நான்கோடு முக்குணமும் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து சிம்மாசனம், இது என்ன பேர், சிம்மாசனம் என்று இந்த எட்டும் புத்தியினுடைய பாவங்கள். இதெல்லாம் என்னது, புத்தியினுடைய பாவம். பாவம்னா என்னது, பிரிவுகள். இதை சொல்லிக்கொண்டு அப்புறம் நிறுதி திக்கில் ஓம் ஹாம் அதச்சதனாய நமக, ஈசானத்தில் ஓம் ஹாம் ஊர்த்துவ சதனாய நமக என்று அந்த நிறுதி மூலையிலையும் ஈசான மூலையிலையும், அது மேலையும் கீழையும் குறிக்கக்கூடியது, மேலையும் கீழையும் குறிக்கக்கூடியது அர்ச்சித்து இந்த நான்கு யுகம். அப்புறம் அந்த அவ்யக்தம், அவ்யக்தம்ங்கிறது என்னது, மூலை பிரகிருதி, அந்த அவ்யக்தம், நியதி, காலம், கலை, அதுக்கு இந்த அவ்யத்துக்குரிய கேசவன், இவையெல்லாம் சேர்த்து யோகாசனம் என்று சொல்கிறோம். அதனால இந்த சிம்மாசனம், அந்த சிம்மாசனம் என்கிறது அந்த புத்தியினுடைய அந்த எட்டு குணங்கள், முக்குணம் இதெல்லாம் சேர்ந்து சிம்மாசனமாக அங்கே சொல்கிறோம். யோகாசனம்ங்கிறது நான்கு யுகங்களும் அவ்வியக்தம் நியதி காலை கலை என்ற தத்துவங்களையும், அந்த அவ்வியத்து ரூபமாக இருக்கக்கூடிய கேசவன் அவனையும், அந்த அதச்சதனம் ஊர்த்துவச்சதனம் என்று சொல்லக்கூடிய மேலே கீழையும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்கிறோம், இதை யோகாசனம்னு சொல்கிறோம். இதை தத்துவங்கள் ஒன்று ஒன்றையும் என்ன செய்கிறோம், இதை யோகாசனம்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த பத்மாசனம் என்பது அது தாமரையினுடைய கிடங்கு, அப்புறம் அதிலிருந்து முளை தண்டு முட்கள் தளங்கள் கேசரங்கள் கருணிகை இப்படி கந்தாய பீஜாயன்னு சொல்கிறோமால, முதல்ல கந்தம்ங்கிறது மண், கந்தம்ங்கிறது என்னது மண், அந்த மண்ணில் பீஜம்ங்கிறது விதை, அப்புறம் அங்குரம்ங்கிறது மூளை, இல்லையா, அப்புறம் அதில் தண்டு இலை, அப்படியே வரிசையாக சொல்லி நாம் அந்த கருணிகைங்கிறது அந்த பூவுக்கு நடுவில் இருக்கிற பொகுட்டு, அந்த பொகுட்டில் பீஜம், பொகுட்டில் பீஜம் என்று இப்படி நாம் அதை பூசித்து கொண்டு இதை கிழங்கு பிரிதிவி தத்துவமாயும், அந்த கிழங்கு என்ன சொல்கிறோம், பிரிதிவி தத்துவம்னு சொல்கிறோம். அந்த தண்டு என்பது கலா தத்துவம் வர, பிரிதி தத்துவத்திலிருந்து அப்புறம் அப்பு தத்துவத்திலிருந்து கலை வரைக்கும் கலாதத்துவம் வர, அதை அப்படி தண்டாகவும் அந்த இது நமக்கு மூணு முறை இருக்குது, இதில் மூணு முறைகள் இருக்கிறது, ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பேதம் இருக்கும். இந்த தண்டு கிழங்குங்கிறதுல இது இந்த 36 தத்துவங்களை பிரிதிவி தத்துவத்தை கிழங்கா சொல்லி, அதுக்கு மேலே அந்த தண்டா சொல்லி, அப்புறம் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த எட்டு இதழ்கள், அந்த எட்டு இதழ்களில் அந்த வித்யாதத்துவம் ஏழும் சுத்த வித்தையும் எட்டு இதழ்களாகவும், அப்புறம் மகேஸ்வரமும் சதாசிவமும் ஆகிய இந்த ரெண்டு தத்துவமும், 64 கேசரங்கள், 64 கேசரம் அந்த சூழ் முடியா இருக்குமா இல்லையா, அந்த கேசரங்களாகவும், அப்புறம் சக்தி தத்துவம் என்பது பொகுட்டாகவும், அதில் இருக்க வெத சிவ தத்துவமாகவும் அப்படி சொல்லி, அப்போது நாம் இந்த மண் தத்துவத்திலிருந்து அந்த பீஜம் அது நாத தத்துவம் வர இதை கடக்கிறது, இது இதயத்தில் இருக்கு, இதெல்லாம் இதெல்லாம் இதயத்தில் மூலாதாரத்தில் கிளங்க சொல்லி அந்த தண்டை, அந்த 24 தத்துவம் தண்டை அதை தண்டாக சொல்லி, இங்கே வித்யா தத்துவம் இதெல்லாம் என்ன சொல்கிறோம், நம்ம இது அந்த மலரினுடைய இதழ்களும் பொகுட்டும் விதையுமா சொல்லி, ஆக இப்படி இந்த 36 தத்துவத்தை கடந்து, இந்த 36 தத்துவத்தை கடந்து அது மேலே சிவலிங்கம், அதுக்கு மேலே சிவலிங்கம், அந்த சிவலிங்கம் எது, சிவலிங்கம் எது, அப்போ அதுக்கு மேலே சிவலிங்கம் வைக்கிறோம், அந்த சிவலிங்கம் எது என்னையா, ஆமாம் அந்த சிவலிங்கம், அந்த சிவலிங்கம் எது அப்படின்னா அது சிவஞானம்னு சொல்லியிருக்கோம். இந்த சிவலிங்கம் இந்த தத்துவங்களையெல்லாம் கடந்தது யாரு, சிவமா நாமா, நாம தானே, அப்போ ஆன்ம அறிவு தான், இந்த தத்துவங்கள்லேருந்து விடுபட்ட ஆன்ம அறிவு தான் இங்கே லிங்கம், அதை அதுக்கு மேலே வைக்கிறோம், அதுக்கு மேலே வைக்கிறோம், வச்சு நாம இந்த பூசணையை செய்கிறோம். அப்போ அந்த அறிவுங்கிறத எப்படி சொல்கிறோம், அறிவுங்கிறத மலராகவும் அந்த அறிவில் லிங்கமாக இருக்கிறது சிவ ஞானம், அதான் லிங்கமாகவும். அந்த லிங்கத்தை நாம் பூசித்தால் அதில் தோன்றுவது எழுந்தருள்வது சிவமூர்த்தி மூர்த்திமான், அவன்தான் அதில் வெளிப்படுகிறான் என்று நாம் அப்படி கருதி கொண்டு அந்த பூசனையை செய்கிறோம். புரியுதாமா? அதனால் இந்த விமலாசனம் என்பது விமலம், அப்போ இறைவன் நேரடி தொடர்பு, நேரடி தொடர்பு விமலம், மரங்களையெல்லாம் கடந்த ஆசனம், அதில் தான் பெருமான் எழுந்தருளுவான் இல்லையாம்மா? சுத்த ஞானத்தில் தானே வருவான். அதனால் அந்த விமலாசனம் என்பது இந்த இதெல்லாம் கடந்ததாக இங்கே சொல்கிறோம். அது இறைவனுடன், அதாவது இப்போ நமக்கு இறைவன் அறிவிக்கிறான், எது மூலம் அறிவிக்கிறான் இல்லையா? ஆ, பாசத்து மூலமாக தானே நமக்கு அறிவிக்கிறான். இது நேரடியாக உணர்வின் நேர்வர வரும் சிவபோகம்ங்கிறாரா இல்லையா, பெருமான் நேரடியாக அறிவிப்பது. அதனால் இந்த அந்த ஆசனம், அதில் சூரிய மண்டலம், சோம மண்டலம், அக்னி மண்டலம் என்று மூன்று. அதில் சூரிய மண்டலத்துக்கு அதிபதியாக பிரம்மனையும், சோம மண்டலத்துக்கு அதிபதியாக விஷ்ணுவும், அக்னி மண்டலத்துக்கு அதிபதியாக ருத்ரனும் சொல்லப்படுகிறார்கள். இப்படி இந்த சக்தி மண்டலம், அது சக்தி மண்டலம், அதுக்கு அதிதேவதாக இருப்பது மகேஸ்வரன். சக்தி மண்டலத்துக்கு அதிபதியாக இருப்பது அங்கே மகேஸ்வரன். அதற்கு மேலாக இருப்பது அந்த குடிலாசக்திங்கிறது, அதுக்கு மேலே இருக்கிறது என்னது? குடிலாசக்தி. இவ்வாறாக நாம் அந்த ஆதார சக்தி, அது முதல் ஆரம்பித்து அந்த குடிலாசக்தி வரைக்கும் அந்த ஆசனம் தான் நம்ம சொல்கிறோம் பஞ்சாசனம். அதை என்ன சொல்கிறோம்? பஞ்சாசனம். அதுக்கு மேலே நாம் அஞ்சு அடுக்காக வருதா இல்லையா, அதுக்கு மேலே நாம் என்ன செய்வோம்? பெருமானை அமர வைக்கிறதா சொல்கிறோம். இதுதான் நாம் அந்த ஆதார சக்தி பூசேங்கிறது. அவன் எழுந்திருக்கிறது கீழே இருந்து ஆரம்பித்து ஒன்று ஒன்றா அப்படி பூசிக்கிறோம். அப்புறம் இந்த ஆதார சக்திக்கு மேலே நாம் அனந்தனை, கிழக்கில் கிழக்கு திக்கில் அனந்தனையும், அது அனந்தத்தில் ஆரம்பித்து வாசிகி, தட்சன், கார்கோடகன், சங்கபாலகன், குளிகன், பதுமன், மகாபதுமன் என்று இந்த அட்டநாகம், இதெல்லாம் அவரை தாங்கி கொண்டிருப்பதாக, இந்த அட்டநாகங்களும் பெருமானுடைய பீடத்தை தாங்கி கொண்டிருப்பதாக அவங்கள பூசிக்கிறோம். இதில் அந்த மகாபத்மன் எல்லாம் சொல்லி நடுவில் அனந்தேசன், இதெல்லாம் சேர்த்து நாம் அனந்தாசனம். இதுக்கு என்ன சொல்கிறோம்? அனந்தாசனம். அது சூரிய கோ, அது ஒரு கோடி சூரிய பிரகாசம், அதுதான் அங்கே பீஜ வடிவு. அந்த பீஜம் என்னது? விதை. இந்த பீஜ வடிவாக இருக்கிறதா அவனை பாவனை செய்து கொள்வேன். அதனால் நீங்கள் நாம் அந்த இந்த மந்திர சுத்தியில் ராசாத யோகம் செல்லும் பொழுது நமக்கு ஒவ்வொரு ஆதாரத்திலையும் என்னென்ன பிரகாசம் வருகிறது அப்படின்னு வரும். இது அப்படியே மின்னல் போல ஒரு சூரியன், பத்து சூரியன், நூறு சூரியன், ஆயிரம் சூரியன், கோடி சூரியன், அப்படி வரிசையாக வரும். அந்த பிரகாசம் நமக்கு அறிவு எப்படி விளங்கி கொண்டுகே வருகிறது. அது நீங்கள் எட்டானூர் பாவில் ரெண்டாவது அதிகரணம், எட்டானூர் பாவில் ரெண்டாவது அதிகரணம், அதில் ரெண்டாவது அதிகரணம் என்னது இல்லையா? ஆ, தீட்சாதிகரணம். ரெண்டாவது அதிகரணம் தீட்சாதிகரணம், கரெக்டாக தான் சொன்னீங்க. அந்த தீட்சாதிகரணத்தில் மேற்கோள் என்னது? தம்முதலே குருவுமாய் உணவு. அதுக்கு ஏது? அவன் அந்நியமின்றி சைதன்ய சுரபியாய் நிற்றலான். அந்த அதில் என்ன தடையெல்லாம் வருது? அவன் அந்நியமின்றி சைதன்ய சுரபியாய் நிற்கிற காரணத்தினால அவன் தான் நமக்கு குருவாக வரணும்னு காரணம் சொல்கிறார். அதில் என்ன தடெல்லாம் வருது? ஆமாம், அது சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இது என்ன தடை வருது அப்படின்னா, ஐயா எல்லாம் சைதன்ய சொரூபி, பெருமான் சைதன்ய சொரூபி, ஆனால் அறிவு சொரூபி. சைதன்ய சொரூபின்னு என்னது? அறிவு சொரூபின்னு சொல்கிறீங்களே, அறிவு சொரூபின்னு சொன்னால் எல்லா ஆன்மாக்களும் அறிவு சொரூபம் தானே, நாமளும் அறிவு சொரூபி தானே இல்லையா? இல்லையா? நீங்கள் அறிவு சொரூபியா இல்லையா? இல்லையா? என்ன அறிவோ, நமக்கு சொரூபம் என்னது? அறிவு தான் நம்முடைய குணம். நம்முடைய குணம் என்னது? அறிவு தானே. எல்லா ஆன்மாக்களுமே அறிவு சொரூபி தானே. அப்போது எல்லா ஆன்மாக்களும் அறிவு சொரூபின்னு சொன்னால் குருக்கள் எல்லாரும் தானா? எல்லாரும் குருன்னு ஆயிரமா இல்லையா? ஆயிரமா இல்லையாமா? ஆயிரும். அப்போ எல்லாரும் குரு தானா என்பது முதல்ல சொல்லக்கூடிய தடை. முதல்ல சொல்லக்கூடிய தடை. அந்த தடைக்கு என்ன விடை சொல்கிறாரு? ஆமாம், அந்த தடை உனக்கு இந்த சந்தேகமே வரக்கூடாதுங்கிறார். இந்த சந்தேகம் வந்ததே தப்புங்கிறார். ஏன்? அதுதான் நாங்கள் வெறுமனை சொல்லலை. அவன் அந்நியமின்றி சைதன்ய சொரூபின்னு இருக்கோம். அந்நியமின்றி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அந்நியமின்றின்னா அத்துவிதம்னு அர்த்தம். அந்நியமின்றின்னு என்னது? அத்துவிதம்னு அர்த்தம். அவ்வாறு சொல்லவே அது உயிர்கள் அத்தனையும் நீக்கப்பட்டன, உயிர்கள் அத்தனையும் நீக்கப்பட்டன இல்லையா? அப்போ உயிர்கள் அறிவி சொரூபியாக இருந்தாலும் இவைகளெல்லாம் தம் அறிவோடு தாதான்மியமாய் நிற்பன. நாமக்கும் நமக்கு அறிவுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? தாதான்மே சம்பந்தம் இல்லையா? நம்ம அறிவில் அத்துவிதமாக நிற்கிறது சிவபெருமான் மட்டுமே. நீங்கள் யார் அறிவிலையும் அத்துவிதமாக நிற்க முடியாது. உங்கள் அறிவில் அத்துவிதமாக நிற்கிறது யாரு? எனவே தம் அறிவோடு தாதான்மை சம்பந்தம் உடைய உயிர்கள் அத்தனையும் நீக்கப்பட்டன. புரியுதாமா? அப்புறம் என்ன சொல்கிறாரு? அப்புறம் சொல்கிறாரு, சரி அப்போ நீங்கள் எல்லாத்தையும் உயிர்களை நீக்கிட்ட முட்டியோ இல்லையா? அப்போ சைதன்ய சொரூபி, சைதன்ய சொரூபி. அப்போ நீங்கள் இந்த உயிர்களோடு அத்துவிதமாக நிற்கிறதுனால உயிர்களை நீக்கிட்டீங்க. நீங்கள் எல்லா அறிவிலும் அத்துவிதமாக தானே நிற்கீங்க. பழையபடி அது போவலையே, சுற்றி போயும் சுங்கச்சாவடியை சார்ந்தா போல கட்டக்குடி பிரபாத நியாயமாய் மீண்டும் அதையே உணர்த்துகிறது அப்படின்னு அடுத்த தடை. புரியுதா? புரியுதா ஐயா? அப்படியே பார்க்கல ஐயா. முதல்ல சைதன்யம்ங்கிறது அறிவுங்கிற சொல்லாலே எல்லா ஆன்மாக்களும் அறிவு தானேன்னாரு. அந்த தடையை நீக்கினாரு. அடுத்தாப்புல என்ன சொன்னாரு? அத்துவிதமாக நிற்கும் ஒருத்தன் தான், மற்றெல்லாம் அறிவோட தாதான்மை சம்பந்தம் உடையன நீக்கிட்டாரு. பெருமான் எல்லாருடைய அறிவிலும் அத்துவிதமாக தானே நிற்கான். அப்போ அந்நியமின்றிங்கிறது அத்துவிதத்தை சொல்லுதுன்னா எல்லா அறிவிலையும் அத்துவிதமாக நிற்காமலா? அப்பவும் பழையபடி எல்லா ஆன்மாக்கள்னு வருதே அப்படின்னு அதில் அடுத்த தடை. அதை அப்புறம் நீக்கிறார். அப்போ இங்கே எல்லா ஆன்மாக்களும் எல்லா ஆன்மாக்களோடும் அவன் அத்துவிதமாய் நின்றாலும், எந்த ஆன்மாக்களோடும் அத்துவிதமாய் நின்றாலும் அங்கே சைதன்யம் என்ற சொல்லாலே, சைதன்யம் என்ற சொல்லாலே இங்கே சுத்தான்மா இல்லையா? ஆயிரம் கோடி சூரியப்பிரகாசம் பெற்ற ஆன்மாவையே சைதன்யம் என்ற சொல்லுக்கு பொருளாம். எனவே இந்த பொதுவாக அறிய விளங்கியிருக்க ஆன்மாக்களை நீக்கி சிவஞானம் விளங்கிய ஆன்மாக்களை குறிப்ப சுத்த ஆன்மாவை குறிப்பதாகி ஏனைய ஆன்மாக்களை நீக்கினார் சொல்றாரா இல்லையா? புரியுதாமா? அதுதான் நாம் இந்த பூசையில் பெறுவது, பூசையில் பெறுவது. அதனால தான் இங்கே அதை சொல்கிறார். இந்த அனந்தாசனம்ங்கிறது என்னது? அவனுடைய கோடி சூரிய பிரகாசம் உள்ள அறிவை குடிக்கிறது, அதான் பீஜபடி. அதனால் இந்த கந்தாயனமே, பீஜாயனமே, அங்குராயனமே, நாளாயனமே, கண்டகப்பியோ, தளப்பியோ, கேசரப்பியோ, கர்ணிகாய சொல்லி பீஜாயனமே அப்படின்னு அர்ச்சிக்கிறோம். அனந்தன் எங்கள் அனந்தாயனமே என்பது கிழக்கு திசையிலையும், சுக்குமாய நம என்பது அக்னி திசையிலையும், சிவோத்தமாய நம என்பது யம திசையிலும். இது அட்ட வித்தியேஸ்வரர்கள், அட்ட வித்தியேஸ்வரர்களை அடுத்தாப்புல பூசிக்கிறோம். அந்த நிருதி திக்கில் ஏக நேத்திரனையும், ஏக ருத்திரன வர்ண திக்கிலும், திரிமூர்த்திய வாயு திக்கிலும், ஸ்ரீகண்டரை அவரை குபேர திக்கிலையும், ஸ்ரீகண்டரை நாம் இந்த ஈசான திக்கிலுமாக நாம் அர்ச்சனை. என்னையா? ஆ, எல்லாம் ஒன்றுதான். அது அந்த இதில் பூசிக்கிறப்போ அந்த தளம் இருக்கா இல்லையா, அந்த தளத்தை, அது இலை இருக்கா இல்லையா, இலையினுடைய அந்த ஆரம்பம் அதில், நடுவில், அதுக்கு அடுத்தாப்பில் ஒன்று நுனி, இப்படி நாலு இடத்துல ஒவ்வொரு சுற்று சுற்று அவங்கள அப்படி அர்ச்சிக்கிறோம். இங்கே அனந்த சுக்கும் இருக்கிறது எல்லாம் ஒரே ஆள் தான், எல்லாமே ஒரே ஆள்கள் தான், அந்த அட்ட வித்தியேஸ்வரர்கள் தான். இந்த ஒவ்வொருத்தரையும் அந்த ஆவரண பூசையில் நாம் செய்கிறோமா இல்லையா, ஆவரண பூசையில் அந்த முதல்ல இறைவனையும் சக்தியையும் பூசிக்கிறோம், அப்புறம் அட்ட வித்தியேஸ்வரர் அவனை சூழ்ந்து அந்த அந்த லிங்கத்துக்கு சுற்றி கீழே பீடம் இருக்கா இல்லையா, அந்த எட்டாக இருக்கா இல்லையா, அதில் எட்டு பக்கம் எண்கோணமாக இருக்கும், அந்த எட்டு பக்கத்துலையும் எட்டு, அதை ரெண்டாவது சுற்றில் அவங்கள தான் சொல்கிறோம். இங்கே இந்த ஆசனம் அவனுக்கு ஆசனமாய், அது லிங்கத்தில் அப்படி வரிசையாக தானே அது மேலே தானே இருக்கிறாரு, அதனால் இங்கே ஆதார சக்தியிலையும் அவனை பூசிக்கிறோம். இங்கே அப்படி பூசித்து இங்கே அதுக்கப்புறம் அவனுடைய சக்திகள் வாமாய சேஷ்டாய ரௌத்ரி காளி கலவிகர்ணி பலவிகர்ணி பலப்பிரத தன்யை சர்வபூதமன்யை மனோன்மணிங்கிறத அந்த வாமைங்கிறது இந்திர திசையில் ஆரம்பித்து ஈசானதுக்கு வரைக்கும் சொல்லி கடைசியில் மனோன்மணி, ஆனால் அதை கிழக்கு நோக்கி இருக்கின்ற சுவாமியினுடைய வலப்பாகத்தில், பெருமானுடைய வலப்பாகத்தில் அந்த மனோன்மணியை அந்த அர்ச்சனை செய்து நாம் இந்த கந்த முதல் மனோன்மணி வரைக்கும் அது பதுமாசனம், அது பதுமாசனம். அப்படி இந்த ஆறு ஆசனமும் அப்படி வரிசையாக சொல்கிறாரு. அப்புறம் இந்த சுவாமியை மாதிருகா மந்திரங்களால் நாம் அர்ச்சிக்கணும், சுவாமியை மாதிருகா மந்திரங்கள். இதில் அந்த மாதிருகா மந்திரம் என்பது அந்த 51 வண்ணங்கள் வண்ண மந்திரம், அந்த வண்ண மந்திரம் என்பது பெருமானுடைய ஒவ்வொரு குணங்களை குறிப்பது. அதில் இரத்த வர்ணம் அது சிவப்பு, ஸ்வேத வர்ணம்ங்கிறது வெள்ளை, ஷியாம வர்ணம் என்பது கருநீலம், பீத வர்ணம் என்பது மஞ்சள், கிருஷ்ண வர்ணம் என்பது கருப்பு, சிகி வர்ணம் என்பது அது மரகதம் மயில் வண்ணம், சிகி மயிலம் என்பது மயில் கலர் போல அது கொஞ்சம் பச்சை கலராக இருக்கிறது, சிதவர்ணம் சிதங்கிறதும் வெள்ளை தான், சிதங்கிறதும் வெள்ளை தான், ஸ்படிக வர்ணம் என்பது அது கலர் இல்லாமல் இருக்கிறது, ஜோதிங்கிறது

ஹேம வர்ணம் என்பது மரகத பச்சை. அப்புறம் இப்படி நமக்கு இந்த வண்ண இதில் 16 வண்ணங்களை சொல்கிறார். நம்பத்து ஒன்றில் 16 வண்ணங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. அதெல்லாம் சொல்லி முடித்து நாம் இந்த ஆவரண பூஜையை செய்கிறோம். இந்த ஆவரண பூஜை என்பது போகாங்கம் லயாங்கம் அப்படி ரெண்டாக தான் இருக்குது இல்லையா. இதில் அந்த இதில் தான் லிங்கத்தில் லிங்கத்தில் லிங்கமூர்த்தத்தில் இந்த ஆவரண பூசை என்பது அந்த பஞ்சப்பிரமம் அது கருணிகையில் அந்த பதுமத்தினுடைய ஆமாம் அதை வச்சுக்கிட்டு இங்கே என்ன சொல்கிறாரு பஞ்சப்பிரம மந்திரத்தில் கருணிகைன்னா தெரியுமா இல்லையா பூவனுடைய பொகுட்டு அந்த பொகுட்டில் சட்டங்கங்கள் அந்த சட்டங்கங்களில் பதுமதளத்தினுடைய அந்த அந்த தாமரையினுடைய இதழ் போல இருக்கா இல்லையா அந்த இதழில் மூலத்தில் இதழ் தொடங்குதா இல்லையா அந்த கருணிகையிலேருந்து பொகுட்டிலிருந்து இதழ் தொடங்கும் அந்த தொடங்குத இடத்துல மூலங்களில் முதல் ஆவரணத்தில் வந்து இந்த பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லணும் பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லணும். அதுபோல அந்த வித்யேஸ்வரர்களை ரெண்டாவது ஆவரணத்தில் அது நடுவில் அந்த பதுமதளத்தினுடைய நடுவில் சொல்லணும். அப்புறம் கணநாதர்களை அந்த மூன்றாவது ஆவரணம் சில இருக்கிறது கணநாத கணங்கள் அவங்களை அந்த தளத்தினுடைய நுனிக்கும் நடுவுக்கும் இடையில நடுவுக்கும் நுனிக்கும் இடையில அது அந்த மூன்றாவது ஆபரணத்தில் கணநாதரை பூசிப்பது. அப்புறம் தசாநாதர்கள் உலக பாலக்ஷேம பாகரவங்க அவங்களை வந்து நாலாவது ஆவரணத்தில் அது அந்த தளத்தினுடைய அந்த இதழினுடைய நுனி. அப்புறம் அஞ்சாவது ஆரணம் அவர்களுடைய ஆயுதங்கள் அதை வந்து அந்த தளத்தினுடைய கீழ்ப்பாகம் அந்த தளத்தினுடைய கீழ்ப்பாகத்திலும் இவ்வாறு அந்த அஞ்சு ஆபரணங்களையும் நாம் பூசிக்கணும். அந்த அந்த சிவாசன பதுமத்தின் கருணிகையில் நாம் சிவனை அர்ச்சித்து அந்த சிவாசன பதும ரூபத்தின் மூல ரூபமான லிங்கத்தினுடைய மூலபாகம் அதுலேயும் அந்த சிவாசன பத்மதளத்தினுடைய நுனியில் பீடத்திலும் மேற்பாகம் என்னும் நுனிகளிலும் பீடத்தின் கண்டத்திலும் பீடத்தின் அடியிலும் பிரமபாகமாகிய பத்ம பீடத்திலுமாக இந்த ஐந்து ஆரணங்களை அர்ச்சிக்கணும். ஓம் ஹோம் ஈசானமூர்த்தியே நமக என்று அந்த படிகத்தினுடைய அந்த நிறத்தை உடையவர் அந்த படிகத்தினுடைய நிறத்தை உடையவர் ஈசானமூர்த்தி கையில் திரிசூலம் அபயம் இவற்றை உடையவரும் அந்த பார்வதியோடு கூடியிருக்கக்கூடிய அந்த ஈசானரை பூசிக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்யணும் அங்கே அந்த இதை போடணும். அப்புறம் ஓம் ஹேம் தத்ப்ரூஷ வக்ஸ்ராய நமக அப்படின்னு சொல்லி அந்த தத்ப்ரூஷ முகம்ங்கிறது எப்படி இருக்கு ஸ்வர்ண முகம் மஞ்சள் தெரியும் வர்ண உடையவரும் அவர் பீதாம்பரம் உபபீதம் இவற்றையெல்லாம் அணிந்தவரும் அது மாதுளங்கம் அக்கமாலை என்ற இவற்றையெல்லாம் தரித்திருப்பவரும் அந்த கௌரிங்கிறவோடு கூடியிருக்கக்கூடிய அந்த தத்புருஷரை நான் பூசிக்கிறேன் என்று சொல்லி அவரை அங்கே நாம் அந்த பூவை போடுறது. அப்புறம் ஓம் ஹைம் அகோர ஹிருதியாய நமக என்று அந்த மேகத்தின் வண்ணத்தை உடையவர் கருப்புங்கிறது செம்மையான மீசையும் தைலமயரையும் உடையவரும் கோரைப்பற்கள் பயங்கரமான முகத்தை உடையவரும் சர்ப்பம் தேழு கபாலம் இது மண்டையோடு என்னும் இவற்றையெல்லாம் மாலையாக அணிந்தவரும் கையில் இடது கையில் கட்வாங்கம் கபாலம் கேடகம் பாசம் என்னும் இந்த ஆயுதங்களை உடையவரும் வலதுகை நான்கிலும் திரிசூலம் பரசு கட்கம் தண்டம் என்பவற்றையெல்லாம் கொண்டவரும் கங்கையுடன் கூடியவுமாகிய இந்த அகோரரை நான் பூஜிக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு அங்கே பூவை போடணும். ஓம் கிம் வாமதேய குய்யாய நமக அதை செம்மை வர்ணம் உடையவரும் செம்மையான ஆடை மாலை உபவீதம் உபவீதங்கிறது பூநூல் கட்கம் கேடயம் இவற்றை என்னும் இவற்றை தரித்தவரும் கனாம்பிகையிடம் கூடியவருமாக வாமதேவரை
பூஜிக்கிறேன்.

0: என்றும், ஓஹம் சத்யோஜாத மூர்த்தியே நமக அப்படின்னு சொல்லி அவர் வெண்மை நிறைவுடையவரும், வெண்மையான மாலை, கந்த மாபரணம், தலைப்பாகை, ஆடை மண் இவற்றையெல்லாம் தரித்தவரும், வரதம் அபயம் என்ற கரங்களை உடையவரும், அவர் அந்த அம்பியோடு கூடியிருப்பவாறு சத்யோஜாதரை பூசிக்கிறேன் என்றும் இவ்வாறு சொல்லிக்கொண்டு இந்த ஈசானர் முதல் அந்த இந்திரன், யமன், குபேரன், வருணன் உடைய திக்குகள் எல்லாம் அந்த அந்தந்த மந்திரங்களை அந்த பூஜா சமயத்தில் சிரசு, முகம், இதயம், புய்யம், பாதம் என்ற அந்தந்த தானங்களில் அந்த அவனை பூசித்து, அதுக்கப்புறம் இந்த இதை ரெண்டாவது இதில் அந்த ஓம் ஹாம் சாமினி சமேத இருதயாய நமக, அது சந்திர வண்ணம், ஓம் ஹிம் நீலினி சகிதாய சிரசே நமக, ஓம் ஸ்வர்ண வர்ணம் அப்படி அதை உடையவர், ஓம் ஹிம் சங்கீரிணி சகிதாய சிகாய நமக, ஓம் குங்கும வர்ணம், ஓம் ஹிம் சங்கினி சகிதாய கவசாய நமக, வண்டு வர்ணம், ஓம் ஹோம் கிட்கினி சகிதாய நேத்ராய நமக, அத மின்னல் வர்ணம் உடைய ஓம் ஹாம் கங்கினி சகிதாய அஸ்தராய நமக, அக்னி வர்ணம் என்று சொல்லிக்கொண்டு இந்த சந்திரன், சுவர்ணம், குங்குமம், வண்டு, மின்னல், அக்னி இந்த வண்ணங்களை உடையவர், பத்மாசத்தில் இருப்பவரும், அது பாதி சந்திரையும் சகா அந்த சடாமுடி தரித்தவரும், நான்கு முகங்களை உடையவரும், ஒவ்வொரு முகத்திலும் மூன்று கண்களும், கபாலம், திரிசூலம் இவற்றையெல்லாம் அணிந்தவருமாகி அந்த பெருமானை நாம் பூசித்து கொண்டு அந்த கர்ணிகையில் ஈஸ்வரனுக்கு முன்னர் ஈசானத்தையும் நேத்திரத்தையும் அங்கே பூசித்து அந்த அஸ்திரங்களை பூசித்து முதல்ல இந்த அஞ்சு முகத்தை நாம் பூசிக்கிறோம். அதுக்கப்புறம் இரண்டாவது ஆசனத்தில் அந்த அட்டை வித்தியேஸ்வரர்கள் அவர்களை அனந்த அனந்தர் முதல்ல கிழக்கு திசையில், அது அந்த அனந்தர பூமி சகிதாய அனந்தாய நமக, ஸ்வாகா சக்தி சகிதாய சுக்குமாய நமக, ஸ்வதாசக்தி சகிதாய சிவோத்தமாய நமக, ஏகநேத்திர அது சாந்தி சக்தி சகிதாய ஏகநேத்திராய நமக என்று இந்த ஏகருத்திரன், திரிமூர்த்தி, ஸ்ரீகண்டர், ஸ்ரீகண்டர் என்று இந்த எட்டு பேரையும் கிழக்கு முதல் ஆரம்பித்து ரெண்டாவது ஆபரணத்தில், முதல் ஆபரணத்தில் பெருமான அம்பியோடு பூசித்தோம், இரண்டாவது ஆபரணத்தில் அட்ட விஜயேஸ்வரர்களை பூசிக்கிறோம்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: அடுத்து நான்காவதா, நான்காவது கொள்கை சுக்குமதேகம். சுக்குமதேகம் நாம் ஏற்கனவே சுக்குமதேகத்தை பற்றி படித்திருக்கிறோம். சுக்குமதேகம் எது? சுக்குமதேகம் ஐந்து தன்மாத்திரைகள், ஐந்து தன்மாத்திரைகள் மனம் புத்தி அகங்காரம். ஆமா, என்ற ஐந்து, ஐந்து ஐந்து மூன்று எட்டு, இந்த எட்டு தத்துவங்கள் சுக்குமதேகமாக அமைகின்றன. ஐந்து தன்மாத்திரைகள், அவற்றோடு மனம் அகங்காரம் புத்தி. அதற்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தோம் சுக்குமதேகத்துக்கு? புரி அட்டக தேகம், புரி அட்டக சரீரம், புரி அட்ட காயம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த ஐந்தோடு மூன்றை மட்டும்தானே சேர்க்கிறார்கள், மனம் புத்தி சித்தம். சித்தத்தை ஏன் சேர்க்கல? அது என்ன பாவம் செய்தது? பாவம் மனம் புத்தி அகங்காரம் மூன்றை மட்டும் சேர்த்து சித்தத்தை விட்டு விட்டார்களே. சித்தத்தினுடைய வேலை என்ன? சிந்திப்பது. அது இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? நீங்க நரகத்துல போய் வேதனைப்பட்டு திரும்பி இருப்பீர்கள். சித்தமும் இருந்தால் அந்த நினைவு இங்கேயும் வந்து நமக்கு எவ்வளவு இடைஞ்சல் ஒடுக்கும். ஆமா, இப்ப போன பிறப்புல தாயாக இருந்தவள் மகளாக வந்து பிறப்பாள், இல்ல மாறி பிறக்கிறது உண்டுதானே? அப்படியே அவற்றையெல்லாம் நினைவு வைத்திருந்தால் என்ன ஆகும்? வாழ்க்கையை நடத்த முடியாது. எனவே சித்தத்தை மறைத்து விடுகிறான் இறைவன். சித்தத்தை சூக்கும உடம்பிலே சேர தடுவது இல்லை. சித்தம் என்பது நினைவு. எனவே சூக்கும தேகம்தான் பிறவிதோறும் செல்லுகிறது ஆன்மாவோடு. எனவே அந்த பல்வேறு பிறவிகளிலே பெற்ற அனுபவங்களையெல்லாம் மறப்பதற்கு காரணம் இந்த சித்தம் இல்லை. சித்தம் இருந்தால் நினைவு இருக்கும். அதனாலே சித்தத்தை நீக்கிவிட்டு ஏனைய மூன்று கருவிகள் தான் சுக்கும தேகத்திலே இடம்பெறுகின்றன. அந்த சுக்கும தேகம்தான் கனவிலே கனவு உடம்பாக அமைகிறது. அப்படிப்பட்ட சுக்கும தேகம்தான் ஆன்மா என்ற ஒரு கொள்கை. சுக்கும தேகமே ஆன்மா. அந்த சுக்கும தேகம்தான் விழிப்பு நிலையிலே இந்த ஐம்பொறிகளை செலுத்தி உலகத்தை அறிகிறது. அந்த சுக்கும தேகம்தான் உறங்குகிற போது கனவிலே நிகழ்வனவற்றை அறிகிறது. எனவே அதுதான் ஆன்மா என்கிறார்கள். அவர்களுக்கு பேரு, அவர்கள் கொள்கை சுக்கும தேக ஆன்மவாதம். சுக்கும தேகமே ஆன்மா, சுக்கும தேகமே ஆன்மா என்ற கொள்கை. இப்ப நம்முடைய அனுபவத்தில் பார்க்கிற போது பல வருஷங்களுக்கு முன்னாலே நடந்ததெல்லாம் நமக்கு நேற்று நடந்ததை போல நன்றாக நினைவிருக்கிறது இல்லையா? சுக்கும தேகமே ஆன்மாவாக இருக்குமானால் அதுதானே பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்தவற்றையெல்லாம் நினைவிலே வைத்து சொல்லுகிறது. சுக்கும தேகமே ஆன்மாவாக இருந்தால் சரி, அப்படியே வைத்துக் கொள்வோம். சுக்கும தேகமே பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்ததை நினைக்க முடிகிறது, சரி. சற்று முன்னாலே கனவிலே அந்த சுக்கும தேகம்தானே அறிகிறது. விழித்த உடனே அந்த கனவிலே கண்டவற்றை ஏன் மறந்து விடுகிறது? பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்தவற்றையெல்லாம் தெளிவாக அறிந்து சொல்லக்கூடிய இந்த சுக்கும தேகம், சுக்கும தேகமாகிய ஆன்மா சற்று முன்னாலே கனவிலே என்ன கண்டோம் என்பதை விழித்த உடனே சொல்ல முடியவில்லையே. சொல்ல வேண்டுமே, அப்படி சொல்ல முடியவில்லையே. என்ன கனவு கண்டோம் என்றே பலருக்கு தெரியல. கனவு இப்படி கண்டோமா அப்படி கண்டோமா? ஒரே குழப்பமான நிலைதானே. அப்படியானால் கனவிலே சற்று முன்னாலே கண்டதை ஏன் மறக்கிறோம்? அதற்கு என்ன காரணம்? அதற்கு நாம் என்ன சொல்ல, என்ன விளக்கம் கூறுகிறோம்? ஆன்மா என்பது இந்த தூல தேகமும் அல்ல, சுக்கும தேகமும் அல்ல, இரண்டுக்கும் வேறானதுதான் ஆன்மா. இந்த ஆன்மா விழிப்பு நிலையிலே பகல் நேரத்தில் இந்த பரு உடம்பிலே இருந்து உலகத்தை அறிகிறது. சரி, உறங்க செல்லுகிற போது உறக்கத்திலே அதே ஆன்மா இந்த பரு உடம்பை விட்டு விட்டு எங்கே புகுகிறது? சூக்கும உடம்பிலே புகுந்து இப்ப உடம்பு மாறுபடுகிறது. இந்த பரு உடம்பு கட்டையாக கிடக்க தரையிலே அல்லது கட்டிலே இந்த ஆன்மாவானது சூக்கும உடம்பிலே புகுந்து அந்த கனவு அனுபவங்களை எல்லாம் அனுபவிக்கிறது. அனுபவித்து விட்டு மறுபடியும் எங்கே வருகிறது? தூல உடம்புக்கு வருகிறது. இப்படி உடம்பு மாறுவதனாலேதான் அங்கே கண்ட அனுபவத்தை இங்கே மறந்து விடுகிறது. இப்ப கனவு காணுகிற போது இந்த அனுபவம் நினைவிருக்கிறதா? விழிப்புல என்ன கண்டோம் என்று? கனவு கண்டு கொண்டிருக்கிற போது இங்கே விழிப்பு நிலையிலே நடந்தவை நினைவுக்கு வருவதில்லை. அதே போலத்தான் கனவிலே நாம் கண்டவை விழித்த உடனே நினைவுக்கு வருவது இல்லை. காரணம், உடம்பு மாறுகிறது. அந்த உடம்பை விட்டு இந்த உடம்புக்கு ஆன்மா மாறுவதனாலே அங்கே பெற்ற அனுபவத்தை இங்கே வந்த உடனே மறந்து விடுகிறது. அதுதான் காரணம். எனவே ஆன்மா இந்த இரண்டு உடம்புக்கும் வேறாக உள்ளது. சூக்கும உடம்பு ஆன்மா அல்ல. இதுல திருவுருள் பயனில் கூட அந்த பாட்டு வருதுல்ல, கண்டவற்றை நாளும் கண்டவற்றை கனவில் கலங்கியிடும் திண்டிரலுக்கு என்னோ செயல். ஆக நனவிலே கண்டவற்றை கனவிலே மாறாக மாறி உணர்கிறதே இந்த உயிர். இந்த உயிருக்கு என்ன சுதந்திரமான அறிவு இருக்கிறது என்கிறார். ஒரு செல்வர் என்ன கனவு கண்ணு காணுகிறார்? செல்வர் கனவிலே இதை திருவோடி ஏந்தி பிச்சை எடுப்பதாக கனவு காணுகிறார். அப்படி கனவு வருது இல்ல. ஒரு பிச்சைக்காரன் என்ன கனவு காணுகிறான்? தன்னை பெரிய கோடீஸ்வரனாக கற்பனை செய்து கனவு கண்டு மகிழ்கிறான். ஆக எப்படி அறிவு திரிபா இருக்கிறது பாருங்க. இப்படி எல்லாம் உள்ளதை உள்ளபடி உணராமல் இப்படி மாறி உணர்கிறதே இந்த உயிருக்கு என்ன அறிவு இருக்கிறது என்று கேட்கிறார் உமாபதி சிவம். எனவே நான்காவது, சூக்கும தேகம் ஆன்மா அல்ல. அன்பர்களே, மூன்றாம் நூற்பாவிலே இறுதிப்பகுதியிலே நிற்கிறோம். இறுதியிலே சூக்கும தேகம் ஆன்மா அல்ல என்ற கருத்தை மறுத்து அடுத்து அதுவரை படுத்திருக்கிறோம். அதை குறிக்கிற தொடர் ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உள்ளது. ஒடுக்கம் என்றால் கனவு. கனவு ஒடுக்கம் என்றால் கனவை குறிக்கும். அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஒடுக்கம் மயங்கி அறிதலின். ஒடுக்கம் மயங்கி அறிதலின், அதாவது கனவில் நிகழ்ந்தவற்றை தெளிவாக சொல்ல முடியாமல் மயங்கி அறிவதனாலே சூக்கும தேகம் ஆன்மா அன்று. ஒடுக்கம் அறிதலின். அடுத்து ஐந்தாவது கொள்கை, இது ஏகான்மவாதிகளை மறுக்கின்ற இடம், கண்படில் உண்டிவினை இன்மையின். அதுதான் ஐந்தாவது, கண்படில் உண்டிவினை இன்மையின். அதிலே மறுக்கப்படுகிற கருத்து, பொதுவாக உயிர் என்று அந்த மூச்சு காற்றை தானே சொல்லுகிறார்கள். மூச்சு காற்றுக்கே பிராணன் என்ற பெயர். மூச்சு காற்றுக்கே பிராணன், பிராணன் என்றால் உயிர். எனவே இந்த மூச்சு காற்று இயங்கிக் கொண்டிருக்கிற வரை உயிர் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த காற்றினுடைய ஓட்டம் மூச்சு நின்றுவிட்டால் உயிர் போச்சுங்கிறாங்க. எனவே மூச்சுத்தான் உயிர் என்று சிலர் வாதிக்கிறார்கள். இதை எப்படி மறுத்து விடலாம்? எளிமையாக, மூச்சு காற்று என்பது ஜடம், காற்று எப்படி உயிராக இருக்க முடியும்? ஆனால் இவர் மெய்கண்டர் எப்படி மறுக்கிறார் அதை? இந்த பிராணவாயு உயிராக முடியாது. எப்படி என்றால், உயிர்தானே இந்த உடம்புக்கு தலைவன், எல்லா கருவிகளையும் இயக்குகிற தலைவன் உயிர்தான். எனவே உயிருக்கே என்ன பெயர்? இயமானன். இயமானன் என்பது உயிரை குறிக்கிற ஒரு சொல். இயமானன் என்றால் எஜமானன். எஜமானனைத்தான் தமிழிலே இயமானன் என்கிறார்கள். எஜமானன் என்றால் தலைவன். இந்த உயிர்தான் தலைவன், உயிர் தலைவன், உயிர் கிழவன். உடம்புக்கு அவன்தான் தலைவன், உடம்பை இயக்குகிற தலைவன் உயிர். இப்ப விழிப்பு நிலையில பகல் நேரத்துல மூச்சு காற்று ஓடிக்கொண்டிருக்கிறது, எல்லா கருவிகளும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் உறக்கத்திலே அந்த பிராணவாயு இயங்கிக் கொண்டிருக்கிறது வழக்கம் போல். ஆனால் இந்த கருவிகள் செயற்படவில்லை. எனவே இந்த பிராணவாயு விழிப்பு நிலையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது, உறங்குகிற காலத்திலேயும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பிராணவாயுவே தலைவனாக இருந்தால் இந்த விழிப்பு நிலையில் மட்டும் கருவிகள் செயல்படுகின்றனவே, ஏன் உறக்கத்திலே செயல்படவில்லை? பிராணன் அந்த பிராணனாகிய தலைவனை இயங்கிக் கொண்டிருக்கிற போது கருவிகள் போயிருக்குமா? இப்போ ஒரு அலுவலகத்துல அந்த அதிகாரி மேனேஜர் மேலதிகாரி இயங்கிக் கொண்டிருக்கிற போது அலுவலர்கள் தூங்கி கொண்டிருந்தால் தூங்கி கொண்டிருக்க முடியுமா? தூங்கினால் என்ன நடக்கும்? சீட்டு கிழிந்து விடும். எனவே அதிகாரி சேர்ந்த மேலதிகாரி சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற போது அவனுக்கு கீழே அவருக்கு கீழே பணிபுரிகின்றவர்கள் அவர்களும் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இங்கே அப்படி இல்லையே. உறக்கத்திலே தலைவன் இயங்கிக் கொண்டிருக்க இந்த கருவிகள் ஒய்ந்து கிடக்கின்றனவே. எனவே இது எதை காட்டுகிறது? பிராணவாயு தலைவன் இல்லை, பிராணவாயு உயிர் இல்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. எனவே உயிர் என்பது பிராணவாயுவுக்கு வேறாக இருக்க வேண்டும். உயிராகிய தலைவன் விழிப்பு நிலையிலே இயங்கிக் கொண்டிருக்கிற போது கருவிகளும் ஐம்புரி முதலிய கருவிகளும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உறக்கத்திலே அந்த உயிராகிய தலைவன் அவன் ஒடுங்கியிருக்கிறான். ஆதலால் உறக்கத்திலே உயிர் ஒடுங்கியிருப்பது. ஆதலால் அந்த அவனுக்கு கீழே இருக்கின்ற கருவிகளும் ஒய்ந்து விடுகின்றன செயற்படாமல். உயிர் ஒடுங்கியதனாலே கருவிகளும் ஒடுங்கி கிடக்கின்றன. ஆனால் பிராணவாயு மட்டும் ஒடுங்கவில்லையே. அது ஒடுங்கினால் என்ன ஆகும்? பிராணவாயு மட்டும் இயங்கிக் கொண்டிருக்கிறதே, அது தலைவன் இல்லை என்றால் வேற யாரு? என்றால் பிராணவாயு தான் ஆன்மாவாகிய தலைவனுக்கு மெய்க்காப்பாளம். விழிப்பு நிலையில உயிர் எங்கே இருந்து அறிகிறது? உயிர் கேடையது. விழிப்பு நிலையில உயிருக்கு இடம் புருவ நடு. புருவ நடுதான் உயிருக்கு இடம். அதனால்தான் அங்கதான் திருநீர் இடுகிறோம். அது கரிகுறியாக புருவ நடு. அதை லாடம் என்பார்கள் வடமொழியில. லாடத்தானம் புருவ நடு. அந்த புருவ நடுதான் விழிப்பு நிலையிலே உயிருக்கு இடமாக அமைகிறது. இறைவன் ஆடுகிற இடங்களும் இரண்டு முக்கியமான இடங்கள். இறைவன் எம்பெருமான் நடம்புரிகிற இடம் இரண்டு. ஒன்று இதயம், இன்னொன்று புருவ நடு. புருவ நடு சிவபெருமான் ஆடுகிற இடங்கள் இதயம். இதயத்திலே ஆடுகிறான் என்பதனுடைய பொருள் உயிரை நிலைபெறுத்துகிறான் என்பது பொருள். உயிரை நிலைபெறுத்துகிறான். புருவ நடுவிலே இறைவன் செய்கின்ற நடனத்துக்கு என்ன பெயர்? பரநடனம் என்ற பெயர். பரநடனம். அங்கே நடனம் புரிகிறான் என்பதனுடைய கருத்து என்ன? இறைவன் உயிர்களுக்கு அறிவு விளக்கத்தை கொடுக்கிறான். புருவ நடுவிலேதான் உயிர்களுக்கு உணர்த்தி அறிவு விளக்கத்தை கொடுக்கிறான். ஆக நடனம் என்பது இறைவனுடைய ஐந்தொழிலை குறிக்கும் என்பதை அறிவீர்கள். ஆக ஞானசம்பந்த பெருமான் மதுரையிலே அந்த சமணர்களை எல்லாம் வாதிலே வென்று கடைசியாக சோமசுந்தர பெருமான் முன்னாலே போய் நிற்கிறார். நடந்ததையெல்லாம் நினைத்து பார்க்கிறார். இத்தனை செயலையும் நானா செய்தேன்? இத்தனையும் செய்தது யார்? ஆக உன்னுடைய கருணை அல்லவா என்பதை நினைத்து அந்த பதிகத்துல கொன்றயம் முடியினாய் கூடல் ஆள வாயிலாய், கொன்றயம் முடியினாய் கூடல் ஆள வாயிலாய், நின் தயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே, நின் தயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே. நீ ஆடுகின்ற அந்த திருநடனத்தை நினைப்பதுதான் உயிர்களுடைய கடமை. நின் தயங்கி ஆடலே நினைப்பதுதான் நியமம். ஆக உயிர்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இறைவன் நமக்காக செய்கின்ற அந்த பேருதவியை நினைத்து கொண்டிருப்பது, அவனை மறவாதிருப்பது, அதுதான் நடனத்தினுடைய நோக்கம். அதனால்தான் அப்பர் சுவாமிகளும் அனைத்து வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ, தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ என்று இப்படி அருளாளர்கள் அவனுடைய நடனத்தை மறவாமல் நினைந்து உருகுகிறார்கள். எனவே இறைவன் நமக்காக புருவ நடுவிலே செய்கின்ற நடனம் நமக்கு அறிவு விளக்கத்தை கொடுக்கிறான் என்பதை உணர்த்துகிறது. எனவே புருவ நடுவிலே இருந்து அறிகின்ற உயிர் விழிப்பு நிலையிலே படிப்படியாக இறங்கி அதை அடுத்த நான்காம் நூற்பாவிலே பார்க்க இருக்கிறோம். இப்போது அதற்கு தோற்றுவாய், பிற எங்கே போய் ஒடுங்குகிறது இந்த உயிர்? மூலாதாரத்திலே ஒடுங்குகிறது. மூலாதாரம்தான் ஆன்மா ஒடுங்குகிற இடம். அப்போது எல்லா கருவிகளும் செயலற்று விடுகின்றன. ஆன்மாவை ஒரு அரசன் என்று சொல்லுவார்கள். அரசன், ஆன்மாவாகிய அரசன் புருவ நடுவாகிய அத்தாணி மண்டபத்திலே இருந்து அரசு புரிகிறான். அவனுடைய ஏவலர்கள் ஐம்பொறிகள் அந்த கரணங்கள் இவையெல்லாம் ஏவலர்கள். அவர்களை எல்லாம் அவர்களை கொண்டு பணி செய்கின்றான். பிறகு படிப்படியாக அவன் அந்த புறத்தில் அங்கேயே இருப்பான். அத்தாணி மண்டபத்தை விட்டு இறங்கி பல இடங்களை கடந்து கடைசியிலே ஓய்வு கொள்வதற்காக அந்த புறத்துக்கு செல்லுகிற போது அந்த புறத்தின் வாயிலே யாரை நிறுத்தி வைக்கிறான்? கூடவே வருவார்கள் அமைச்சர்கள், சேனை தலைவர்கள், அவர்களெல்லாம் அந்தந்த இடத்திலே நின்று விடுவார்கள். அந்த புறத்துக்குள்ள அவர்கள் வரமாட்டார்கள். அரசன் மட்டும்தான் நுழைவான். அப்போது வாயிலே மெய்க்காப்பாளனை மட்டும் நிறுத்திவிட்டு அவன் மட்டும்தான் போகுவான். அங்கே அரசியாக இருப்பது யாரு? திருவுருள் பயனில் வருதில்ல, பலரை புணர்ந்தும் ஆணவமலன்தான் இருப்பாவைக்கு உண்டு என்றும் கணவருக்கு தோன்றாத கற்பு. எனவே அந்த புறத்தில் அந்த ஆன்மா ஆணவமலமாகிய அறியாமையாகிய தலைவியோடு கூடி அறிவற்று கிடக்கிறது, தன்னை மறந்து கிடக்கிறது. மெய்க்காப்பாளன் மட்டும், அந்த பிராணவாயு மட்டும் காவல் புரிந்து கொண்டிருக்கிறான். எனவே பிராணவாயு மெய்க்காப்பாளன், எனவே அவன் மட்டும்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறான். எனவே பிராணவாயு தலைவன் அல்ல. எனவே இந்த கருத்தை தான் கண்படில்னா உறங்குகிற போது, கண்படில் உறங்கினால் உண்டி வினை, உண்டினா நுகர்ச்சி, இன்ப துன்ப நுகர்ச்சி கிடையாது உறக்கத்துல. உண்டின நுகர்ச்சி, வினை எந்த செயற்பாடும் கிடையாது. உறங்குகிற போது செயற்படுகிற கருவிகள் எல்லாம் ஒய்ந்து கிடக்கின்றன. எனவே உண்டி வினை இன்மையின் எல்லா கருவிகளும் ஒய்ந்திருப்பதனாலே கண்படில் உண்டி வினை, உண்டியும் வினையும் என்று உண்மை சேர்த்துக் கொள்ள வேண்டும். உண்டியும் வினையும், உண்டி என்றால் நுகர்ச்சி, இன்ப துன்ப நுகர்ச்சி, வினை என்றால் செயல், இரண்டும் நிகழாமையினாலே உண்டி வினை இன்மையின். எனவே பிராணவாயு தலைவனாக இருந்தால் இவை இரண்டும் நிகழ வேண்டும். ஏனென்றால் பிராணவாயு இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே பிராணவாயுவாகிய தலைவன் இயங்கிக் கொண்டிருந்தால் இந்த இரண்டு நிகழ வேண்டும். ஆனால் பிராணவாயு இயங்கிக் கொண்டிருக்கிற போதும் இந்த இரண்டும் நிகழவில்லை. உண்டி இல்லை, வினை இல்லை, எனவே பிராணவாயு தலைவன் இல்லை. எனவே உண்டி வினை இன்மையின் ஆன்மா வேறாக உள்ளது. உண்டி வினை இன்மையின். எனவே ஐந்தாவது பிராணான்மவாதம், அதை மறுத்தார் பிராண ஆன்மவாதம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: மரணத்தின் குரு கோட்டன் ஒடும் வணங்கி ஓவாரே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமான் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே.
1: வினை பற்றி விரிவான செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். நமக்கு வருகிற பேறு இழவு இன்பம் துன்பம் உயர்வு தாழ்வு இவையெல்லாம் வினைக்கு ஏற்பத்தான் முன்கூட்டியே இவையெல்லாம் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வினை தானாக வந்து பயன் தருவது இல்லை. இறைவன்தான் அவரவர் செய்த வினைகளை அழிந்துவிடாமல் நுண்ணிய நிலையிலே நிறுத்தி வைத்து உரிய காலத்திலே அவற்றின் பயனாகிய இன்ப துன்பங்களை அவ்வளவு உயிர்களுக்கு ஊட்டுகிறான். இந்த இன்ப துன்பங்கள் தான் மருந்து. எதற்கு மருந்து இன்ப துன்பங்கள்? மலம், ஆணவ மலம் என்ற நோய்க்கு மருந்து, மல நோய்க்கு மருந்து. எனவே இறைவனை மருத்துவராகவும் அரசனாகவும் உவமித்து விளக்கினார். இனி எத்தனாவது பாட்டு? 126. இப்போ இனி என்ன சொல்லுகிறார்? இறைவன் இன்ப துன்பங்களை எந்த முறையிலே ஊட்டுகிறான் என்பதை இனிமேல் சொல்லப் போகிறார். இன்ப துன்பங்களை எவ்வாறு ஊட்டுகிறார்? இப்பிறப்பிலேயே தருகிறாரா அல்லது வேறு பிறப்பிலா, இந்த உடம்பிலா அல்லது வேறு உடம்பிலா? பூதனா சரீரம் போனால் என்ற பாட்டு. இந்த பாட்டுல உயிர்கள் இந்த தூள சரீரத்தை விட்ட பின்னர், இந்த தூள சரீரம் அழிந்த பிறகு சூக்ம சரீரத்தோடு, சூக்ம சரீரத்தோடு சொர்க்கலோகமோ அல்லது நரகலோகமோ சென்று இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கிறது இறைவன் ஆணையினாலே. அருணந்தி சிவான் அந்த பல இடங்களிலே இறைவனுடைய ஆணையினால் என்பதை மறக்காமல் நினைவுபடுத்திக் கொண்டே போகிறார். ஆக இறைவனுடைய ஆணையினாலே உயிர்கள் பல்வேறு இடங்கள், சொர்க்கம் நரகம், மீண்டும் பூமிக்கு வந்து பிறத்தல் என்று இவ்வாறு பிறப்புகள் மாறி மாறி வருகின்ற முறையை சொல்லுகிறார். அந்த சூக்கும சரீரத்தோடு செல்லுகிற உயிர் சொர்க்கத்திற்கு போகும்போது அங்கே வேறு உடம்பு எடுக்கும். அதே போல நரகத்திற்கு போகும்போது வேறு உடல், அது அந்த சூக்கும சரீரத்திலிருந்து உண்டாவது. இந்த பூமியில இருக்கிற உடலுக்கு என்ன பேரு? இது பரு உடம்பு, இது மண்ணிலே அழியக்கூடிய மண் உடம்பு. நம்முடைய உடம்பு மண் உடம்பு, பூதங்களால் ஆனது. இந்த உடம்போடு சொர்க்கத்திற்கு போக முடியாது. அங்கே அது சொர்க்கலோகம் என்பது இன்பத்தையே நுகரக்கூடிய இடம், அங்கே துன்பம் கிடையாது, இன்பம் மட்டும்தான் சொர்க்கலோகத்துல. எனவே அந்த இன்பத்தை மட்டுமே நுகரக்கூடியதாக அந்த உடம்பு அமையும். அந்த உடம்புக்கு என்ன பெயரு? பூத சார சரீரம். நம்முடைய உடம்பு பூத சரீரம். இந்த நில உலகத்திலே நாம் பெற்ற உடம்பு பூத சரீரம். அந்த துறக்கம், துறக்கம் எனப்படுகிற சொர்க்கலோகத்திற்கு உரிய உடம்பு பூத சார சரீரம். இது அந்த முக்குணங்கள் இருக்கின்றன அல்லவா, அதுல சத்துவ குணத்தால் மட்டும் அமைந்தது, சத்துவ குணம் மட்டுமே அமைந்தது. இதை ஒளி உடம்பு என்பார்கள். ஒளி உடம்பு, பொன் உடம்பு, பொன்னுலகம் அல்லவாது சொர்க்கலோகம், எனவே பொன் உடம்பு என்றும் சொல்லுவார்கள். நம்முடைய உடம்பு மண் உடம்பு, அது பொன் உடம்பு. அது மெல்லுடம்பு, மென்மையான சரீரம், மெல்லுடம்பு மென்மையான சரீரம், இன்பத்தை மட்டுமே நுகர்வதற்கு ஏற்ற உடம்பு. அங்கே அந்த வினை நல்வினை பயனை நுகரலாமே தவிர புதிதாக அங்கே வினை ஈட்ட முடியாது. சொர்க்கலோகத்துல இன்ப அந்த வினைப்பயனை நுகர முடியுமே தவிர புதிய வினைகளை செய்ய முடியாது. இன்ப நுகர்ச்சிக்கு மட்டும் உரிய இடம். பிறகு அந்த குறித்த காலம் வரை அங்கே நுகர்ந்து முடித்த பிறகு மீண்டும் அங்கிருந்து எஞ்சி உள்ள வினைகளை அனுபவிப்பதற்கு நில உலகத்திற்கு வர வேண்டும். திரும்பி வரும் பொழுது அந்த பொன்னுடல் அங்கேயே போய்விடும். அந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு இறங்கி வரும். வந்து மேகமண்டலத்தில், மேகம் அந்த மேகமண்டலத்திலே நின்று பொருந்தி மழை பெய்கிற போது அந்த மழை நீரோடு கலந்து அந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு பூமியிலே விழுந்து அந்த பூமியிலே உணவாக பயன்படுகிற தாவரங்கள் இருக்கின்றன அல்லவா, அந்த தாவரங்களிலே புகுந்து உடம்பை விட்டு யோனி பற்றி வேறொரு பிறப்பை எடுத்து இந்த உலகத்திலேயே உதிப்பினும் உதிக்கும், பிறந்தாலும் பிறக்கலாம். இந்த உலகத்திலேயே ஓர் உடம்பை விட்டு இன்னொரு உடம்பிலேயே பிறக்கலாம், அல்லது ஒன்றில் படர் உராது. இப்படி இந்த உலகத்திலும் பிறக்காமல் சொர்க்கத்திற்கும் செல்லாமல் நரகத்திற்கும் செல்லாமல் இந்த மூன்றிலே ஒன்றில் படர் உராது, செல்லாது, ஒன்றில் படர் உராது. படர்தல்னா செல்லுதல். ஒன்றில் படர் உராது. உறும் பாவத்தால், மிகுந்த பாவம் செய்திருப்பதனாலே அந்த உயிர் உறும் பாவத்தால் பாடானம் போல் கிடந்து பாடானம்னா கல், கல் போல ஓரிடத்திலே உணர்ச்சியற்று கிடந்து கடனதான் காலம் சென்றால், அந்த குறிப்பிட்ட காலம் கழிந்த பிறகு சென்றால் அங்கிருந்து கடு நரகினில் விழுந்து அங்கு இடரூறும், அங்கு துன்பத்தை அனுபவிக்கும். இப்படியாக உயிர்கள் உருவம் உடம்புகளை கண்மத்து அளவினில் எடுக்கும். தத்தம் கண்மத்துக்கு ஏற்ற அளவிலே இந்த வெவ்வேறு உடம்புகளை எடுக்கின்றன. எனவே எத்தனை உடம்புகள் இங்கே சொல்லப்பட்டன? எத்தனை உடம்புகள் உயிருக்கு? 4ஆ 5ஆ 3 உடம்பு தானா? நில உலகக்குரிய உடம்பு, சொர்க்கத்துக்குரிய உடம்பு, நரகிற்கு உரிய உடம்பு, 3 உடம்பு. அது உடம்பு இல்லையே. 3 வகை உடம்புகளிலே ஒன்றை விட்டு இன்னொன்றுக்கு செல்லுதல் எந்த முறையிலே என்று அந்த வரையறையெல்லாம் இல்ல. அது இறைவனுடைய ஆணையினாலே எப்படி நிகழலாம், இங்கிருந்து கட்டாயம் அங்கேதான் போகும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. எப்படியும் நிகழலாம். சொர்க்கத்துக்கு போய் நரகத்துக்கு போகலாம், அல்லது நரகத்துக்கு போய் சொர்க்கத்துக்கு போகலாம், இப்படியும் போகலாம். அதற்கு இப்படி ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்குள்ளே செல்வதற்கு 3 உவமைகளை அடுத்த பாட்டிலே சொல்லுகிறார். உவமை பன்னகம் பாம்பு. பாம்பு பழைய தோலை உரித்து புதிய தோலை மேற்கொள்ளுகிறது. அது ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்குள்ளே போவதற்கு பன்னகம் பாம்பு. பாம்பு தோலை உரித்து வேறு புதிய தோலை பெறுதல். அதுபோல இந்த ஆன்மா பழைய உடம்பை விட்டு புதிய ஒரு உடம்பை எடுக்கிறது. 2வது உவமை அண்டஜம். அண்டஜம், அண்டம்னா முட்டை, அண்டம் என்றால் முட்டை, ஜம் என்றால் பிறப்பது. முட்டையிலேயே பிறக்கின்ற பறவைகள். எனவே பாம்பு 2வது பறவை. இந்த பறவை அந்த முட்டையானது, முட்டைக்குள்ளே இருக்கிற அந்த பறவை குஞ்சு அந்த முட்டையை உடைத்து கொண்டு வெளியே வந்து வேறு இடத்துக்கு போய்விடுகிறது. எனவே அது இந்த உடம்பு, இந்த உயிரானது ஒரு உடம்பை விட்டு வேறு உடம்புக்கு செல்வதற்கு இன்னொரு உவமை. இந்த அண்டம் என்றால் இந்த திருக்குறளிலே இந்த கருத்து வருகிறது. திருக்குறளிலே நமக்கும் இந்த உடம்புக்கும் உள்ள தொடர்பு எப்படி, நட்பு எப்படிப்பட்டதான், உயிர்களாகிய நமக்கும் இந்த உடம்புக்கும் உரிய நட்பு எப்படிப்பட்ட நட்பு, நிலையான நட்பா? அந்த குடம்பையிலே இருக்கின்ற முட்டையிலே இருக்கிற அந்த பறவையானது பறந்து செல்வதைப் போல அது மீண்டும் அந்த முட்டைக்குள்ள வருமா? அவ்வளவுதான் தொடர்பு. குடம்பை, குடம்பைனா இது முட்டை, குடம்பை தனித்து ஒளிய, குடம்பை அந்த முட்டையானது தனித்து கிடக்க, ஆமா, குடம்பை தனித்து ஒளிய புல் பறந்தற்றே, உள்ளே இருந்த பறவை பறந்து வெளியேறி சென்றதை போல புல் பறந்தற்றே, உடம்போடு உயிரிடை நட்பு, உடம்போடு உயிரிடை நட்பு என்று சொல்லுகிறாரே. அந்த குடம்பை என்பதற்கு என்ன பொருள் சொன்ன? முட்டை. இன்னொரு பொருளும் இருக்கிறது, கூடு. கூடு, சில உரையாசிரியர்கள் கூடு என்றும் எழுதியிருக்கிறார்கள். கூட்டிலே தங்கியிருக்கிற பறவையானது அந்த கூட்டை விட்டு செல்வதைப் போல, பரிமேலழகர் அதை மறுக்கிறார். ஏன் மறுக்கிறார்? அந்த கூட்டை விட்டு போன பறவை மீண்டும் கூட்டிற்கு வர வாய்ப்பு இருக்கிறது, வரக்கூடும். ஆனால் இங்கே அப்படி வர முடியாதே. எனவே குடம்பை என்பதற்கு கூடு என்று பொருள் சொல்வது பொருந்தாது, முட்டை என்ற பொருள் தான் பொருந்தும் என்று எழுதியிருக்கிறார். எனவே அண்டஜம், முட்டை. அடுத்து மூன்றாவது உவமை, கூடு விட்டு கூடு பாய்கின்ற சித்தர்கள், யோகிகள், சித்தர்கள், திருமூலர் போன்றவர்கள் ஓர் உடம்பை, தன்னுடைய உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்குள்ளே புகுவது போல. எனவே பாட்டை பாருங்கள். பன்னகம் அண்டஜங்கள் பரகாயம் தன்னில் பாய்வோர், இந்த மூன்று பேரும் அந்த மூன்று இடங்களை சொல்லுகிறார். துண்ணு தோல், அது எதற்கு பொருந்தும்? பாம்பு நிரல் நிறையாக அமைத்திருக்கிறார். அங்கே மேலே மூன்று, அதற்கு ஏற்ற வரிசையிலே கீழே துண்ணு தோல், இரண்டாவது முட்டை, மூன்றாவது யாக்கை. இந்த மூன்றையும் துறந்து செல்வதுவே போல, பாம்பு அந்த தோலை நீக்கி செல்வது போல, பறவை முட்டையை நீங்கி செல்வது போல, அந்த சித்தர்கள் தம்முடைய உடம்பை விட்டு வேறு உடம்பிலே புகுவது போல, அதுபோலத்தான் உண்ணிய உயிர்கள் இந்த உலகத்திலே உயிர்கள் தூள உடல் விட்டு பரு உடம்பை விட்டு நீங்கி வானினோடு வெளியே வெளியே சென்று, வானத்திலே என்று கொள்ள வேண்டாம், வானினோடு என்றால் வெளியே சென்று மண்ணிடும், தனக்கு உரிய வேறொரு உடம்பை பொருந்தும். அதற்கு இன்னொரு உவமை, இன்னொரு உவமை, நனவு மாறி கனவினை மறுவுமாகோ. நமக்கு நாம் தான் நனவு மாறி கனவினை மறுவுமாகோ. நாம் இப்போது நனவு நிலையிலே, விழிப்பு நிலையிலே இருக்கிறோம். நனவுனா விழிப்பு. விழிப்பு நிலையிலிருந்து எங்கே செல்லுகிறோம்? கனவிலே, கனவு உலகத்துக்கு செல்லுகிறோம். அந்த உடம்பு என்ன? இந்த தூள சரீரத்தை விட்டு கனவிலே, இந்த தூள சரீரம் அப்படியே மரக்கட்டை போல கிடக்கிறது. இந்த உடம்பை விட்டு உள்ளே சூக்ம சரீரத்திலே புகுந்து, சூக்ம சரீரம்தான் கனவு உடம்பு, கனவிலே எடுக்கிற உடம்பு. எனவே சூக்ம சரீரத்திலே புகுந்து அங்கே இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது. கனவிலே இன்ப துன்பம், என்ன கனவு அனுபவம் எல்லாம் இருக்குல்ல நமக்கு, சிலர் வாய் விட்டு ஆமா உளறுவார்கள் இல்லையா. கனவு, அந்த கனவு காணுகிற போது இந்த நனவை பற்றி நினைவு ஏதாவது இருக்கா? நனவிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்ற நனவை பற்றிய ஒரு சிறு நினைவாவது அங்கே கனவிலே இருக்கிறதா? இல்ல. அதுபோலத்தான் இந்த உடம்பை விட்டு சொர்க்க உடம்பிற்கோ அல்லது நரக லோகத்துக்குரிய உடம்புக்கோ சென்று அனுபவிக்கிற போது இந்த நினைவு ஒன்றும் இருக்காது. இந்த உலக நினைவு ஒன்றும் அங்கே இருக்காது. அதே போல அங்கே அனுபவிக்கிற அனுபவங்களும் இங்கே இந்த உலகுக்கு வந்த பிறகு இருக்காது. எனவே நனவு மாறி கனவினை மறுவுமாகோ என்று இப்படி உயிர்கள் இறைவனுடைய ஆணையினாலே வெவ்வேறு இடங்களுக்கு வெவ்வேறு உடம்புகளோடு சென்று இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்ற முறையை சொல்லி அடுத்த பாட்டுல அந்த வினை என்பதற்கு கண்மம் என்பதற்கு ஒரு விளக்கம் டெஃபினேஷன் கொடுக்கிறார். ஒரே பாட்டுல தொகுத்து தருகிறார் வினை என்றால். இதுவரை வினையை பற்றி விளக்கிவிட்டு இப்போ இலக்கண முறையிலே தொகுத்து தருகிறார். வினை என்பது கண்மம் என்பது என்ன? தன்மமோடு அதன்மமாகி வினை இரண்டு வகைப்படும். தன்மம் அதன்மம், அதாவது அறம் மரம், பாவம் புண்ணியம் என்று இரு வகைப்படும். பாவ புண்ணியம், தர்மம் அதர்மம். தன்மமோடு அதன்மமாகி தான் இரு பயனும் தந்து, இப்படி இரண்டு வகைப்படுவதற்கு ஏற்ப இரண்டு விதமான பயன்களை தருகின்றது. ஆக அறத்தினாலே அல்லது புண்ணியத்தினாலே இன்பத்தை, அந்த புண்ணியம் இன்பத்தை தருகிறது, பாவம் துன்பத்தை தருகிறது. எனவே தான் இரு பயனும் தந்து இன்ப துன்பங்களை பயந்து, பிறகு நன்மை தீமையினும் இன்ப துன்பினும் நாடிக்காண, நம்முடைய இந்த அளவை முறையிலே இந்த கண்மம் என்ற ஒன்று உண்டு என்பதை உய்த்து உணரலாம். அளவை முறையில, அளவைன்னா அனுமானத்தினால், அனுமானத்தினாலே இந்த கண்மம் என்ற ஒன்று உண்டு என்பதை தெரிந்து கொள்ளலாம். அனுமானம் என்பது என்ன? காரியத்தை கொண்டு காரணத்தை உய்த்து அறிதல். காரியத்தை கொண்டு காரணத்தை உய்த்து அறிதல். அதற்கு என்ன உதாரணம்? ஆமா, அந்த நெருப்பு புகை. நெருப்பு காரணம், அதிலிருந்து உண்டாகிற காரியம் புகை. புகையை கொண்டு காரணமாகிய நெருப்பை அறிதல். இப்படி காரியத்தை கொண்டு காரணத்தை உய்த்தறிதல். அதேபோல அதற்கு மாறாக காரணத்தை கொண்டு காரியத்தை உய்த்தறிதல். காரணத்தை வைத்து காரியத்தை உய்த்து அறிதல். அதற்கு என்ன உதாரணம்? காரணத்தை பார்த்து இதற்கு காரியம் உண்டு என்று உய்த்து அறிவது. ஆக இட்லி மாவை பார்த்து, சட்டியில ஆக இட்லி தயாராக போகிறது என்று உய்த்து அறிதல். மழை மேகம் திரண்டு வருவதை பார்த்து அது காரணம், மேகம் காரணம். அந்த மழை மேகத்தை இடித்து முழங்கி கொண்டு வருவதை பார்த்து காரியமாகிய மழை பெய்யும் என்று உய்த்து அறிந்து நிற்பது அது. இப்போ இதுதான் அளவை, அனுமான அளவை. இந்த முறையிலே நாம் இந்த வினை என்பதும் உண்டு என்பதை அறிந்து கொள்ளலாம். அதை எப்படி சொல்லுகிறார்? நன்மை தீமையினும் இன்ப துன்பினும் நாடிக்காண, ஆராய்ந்து காணும்படியாக. நாடிக்காண, ஆராய்ந்து காணும்படியாக. இப்ப நன்மை தீமை இவை காரணங்கள். நன்மை தீமைனா நற்செயல் தீய செயல். ஒருவர் செய்கிற நல்ல செயல் தீய செயல் இவை காரணங்கள். இவற்றை கொண்டு எதை அறியலாம்? காரியமாகிய வினையை. ஆக நற்செயல்கள் நல்வினையாக ஆகும், தீச்செயல்கள் தீய வினையாக மாறும் என்பதை உய்த்து அறியலாம். நன்மை தீமையினும் அதே போல இன்பம் துன்பம். இன்ப துன்பங்கள் காரணமா காரியமா? காரியங்கள். இன்ப துன்பம் என்ற காரியங்கள் வருகிற போது இவற்றை கொண்டு இதற்கு காரணமாக இன்பம் வரும்போது நாம் முன்னாலே நல்வினை செய்திருக்கிறோம் என்று உய்த்தறியலாம். துன்பம் அடுத்தடுத்து வரும்போது நாம் ஏதோ தீவினை செய்திருக்கிறோம் என்று உய்த்து அறியலாம். இப்படியாக அனுமான முறையில காரண காரிய முறையிலே வைத்து இந்த கர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நன்மை தீமையினும் இன்ப துன்பினும் நாடிக்கான முன்னமே ஆன்மாவின் தன் மும்மலத்து ஒன்றதாகி அது தெரியும் நமக்கு. ஆன்மாவுக்கு உரிய மும்மலங்களிலே ஒரு தலையாக, மூன்று தலைகளிலே ஒரு தலை வினை. மும்மலத்து ஒன்றதாகி தன்மமும் மூலம் காட்டி, ஆக அந்த வினையானது, இந்த வினை என்ன வினை? காரிய வினை. நாம் செய்கின்ற வினையெல்லாம் காரிய வினைகள். காரிய வினைகள் என்றால் புலப்படுகிற வினைகள். நாம் செய்கிற நல்வினை நமக்கு தெரியும், நாம் நல்லது செய்கிறோம் என்று நமக்கு தெரியும். தீவினை செய்யும் போது தெரிந்துதான் செய்கிறோம், நாம் தீமை செய்கிறோம் தெரியாமலா செய்கிறோம்? எனவே காரிய வினைகள் தெரியும் நமக்கு, புலப்படுகிற வினைகள் காரிய வினைகள். காரியமென்றால் காரணம் ஒன்று, மூல காரணம் இருக்க வேண்டுமே, அதுதான் காரண வினை, அதுதான் மூல கண்மம் எனப்படுகிறது. காரண கண்மம் அல்லது மூல கண்மம். எனவே அதை பற்றி அன்றைக்கு சொன்னேன் அல்லவா, மூல கண்மம். என்ன சொன்னேன்? மூல கண்மம், கண்மமும் மூலம் காட்டி, தனக்கு மூலமாக மூல கண்மம் உண்டு என்பதை காட்டி காமிய மலமாய் நிற்கும். காமிய மலமாய் நிற்கும்னா அதான் காரிய காரியமலமாய் நிற்கும். இருவினை அனாதி ஆதி இயற்றலால் நுகர்வால் அந்தம். இப்ப இந்த இரு வினைகள் ஆதி, ஆதின் என்ன பொருள்? தொடக்கம் உடையவை. இருவினைகள் தொடக்கம் உடையவை. எப்போது தொடங்குகின்றன வினைகள்? நாம் செய்ய தொடங்குகிற போது, நாம் செய்கின்ற போது தொடங்குகிறது. ஆதி இயற்றலால், இயற்றுவதனாலே தொடங்குகிறது ஆதி. இயற்றலால் ஆதி, அது எப்போது முடியும்? வினை எப்போது நீங்கும்? அனுபவித்த பிறகு நீங்கிவிடும், அனுபவித்து நீக்கப்படும். எல்லா வினைகளும் நம்மால் செய்யப்பட்டு அழியாமல் நின்று அனுபவித்த பிறகுதான் நம்மை விட்டு நீங்கும், அதுவரை நீங்காது. எனவே வினைகளை அனுபவித்தால் அன்றி வினை நீக்க உண்டாகாது. எனவே நுகர்வால் அந்தம், நுகரும்போது அவை முடிவடைகிறது. ஆதி இயற்றுதலால் நுகர்தலால் அந்தம் முடிவெய்துகிறது. எனவே வினைகளை நுகர்ந்து கழிக்க வேண்டும், வினைகளை நுகர்ந்து கழிக்க வேண்டும். எத்தனை எத்தனையோ பிறவிகள் எடுத்தாயிற்று, நாம் செய்துள்ள வினைகள் எவ்வளவு கணக்கிட முடியுமா? மலை மலையாக ஏறிக்கொண்டே போகின்றன, அத்தனையே அனுபவிக்க முடியுமா? அவையெல்லாம் எப்போது எப்படி நீங்கும் என்று பின்னாலதான் பார்க்க வேண்டும். இப்போது அவசரப்படாதீர்கள், அதற்கெல்லாம் வழி இருக்கிறது, கவலைப்படாதீர்கள். இருவினை அனாதி ஆதி இயற்றலால் நுகர்வால் அந்தம் வறு மலம் சார்ந்து. வறு மலம் சார்ந்து, இங்கே மலம் என்பது ஆணவ மலம். ஆணவ மலம் சார்ந்துதான் வரும் வினை. ஆணவ மலத்தால் வருவதுதான் வினை. வறு மலம் சார்ந்து, ஆக வினைக்கு எப்போது ஒரு செயல் வினையாகிறது? ஒரு செயல் எப்போது வினை என்று சொல்லப்படுகிறது? நான் என்ற, அது நாம் செய்யும் வினைகள் என்று முன்னாடி சொன்னார் அல்லவா, நான் என்ற முனைப்போடு செய்கிற போதுதான் அது வினையாகிறது. அந்த நான் என்ற முனைப்பை தருவது எது? ஆணவம். ஆணவம், எனவே ஆணவ மலம் இருப்பதனாலேதான் வினை உண்டாகிறது. ஆணவ மலம் நீங்கினால் வினையும் நீங்கிவிடும், வினைக்கு இடம் கிடையாது. ஆணவம் நீங்கினால் வினையும் நீங்கும் சொல்லாமலே. வரு மலம் சார்ந்து, எனவே ஆணவ மலத்தை சார்ந்து வரும் வினை, வினைத்தலை, வினையாகிய தலை ஆணவ மலத்தை சார்ந்து வரும் மாயா உருவுகள் மருவி, மாயையிலிருந்து உண்டாகின்ற பல்வேறு உடம்புகளை தோற்றுவிக்கும் வினை தோற்றுவிக்கிறது. மாயையிலிருந்து உண்டாகின்ற பல உடம்புகளை தோன்றுவதற்கு வினைதான் காரணம். ஆக வினையால் தான் உடம்புகள் வருகின்றன. வினையை நுகர்வதற்காக, வினையை ஈட்டுவதற்காக மாயா உருவுகள் மருவி பொருந்தி மருவினா. அடுத்து என்ன செய்கிறதாம், ஆர்த்து. ஆர்த்துனா கட்டி, நம்மை துணிக்கிறது. அந்த வினையானது நம்மை அந்த உடம்போடு பிடித்து வைக்கிறது. அதனால்தான் சேக்கலார் சுவாமிகள் இந்த நாவுக்கிருதர் புராணத்தில் அவரை கடலில் போட்டார்களே, அவர் தெப்பமாக கொண்டு கரையேறினார் அல்லவா, அதை சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார் சேக்கலார், இருவினை பாசம் மும்மலக்கல் ஆர்த்தலின் வரு பவ கடலில் வீழ் மக்கள் உயிந்திட. நயமாக சொல்லுகிறார் அந்த இடத்துல, இறைவனுடைய திரு ஐந்தெழுத்து உயிர்களாகி நம்மை காப்பாற்றும். நாமெல்லாம் இப்ப பிறவி கடலிலே விழுந்து கிடக்கிறோம். நாவுக்கரசர் ஒரு கடலிலே கிடந்தார், நாமோ பிறவி கடலிலே கிடக்கிறோம். உயிர்கள் நம்மோடு சேர்த்து கட்டப்பட்ட கல் என்னது, மும்மலமாகிய கல், மும்மலக்கல், பிறவியாகிய கடல். அப்பனால் அந்த கல்லோடு நம்மை கட்டி இருப்பது எது, கயிறு, இருவினை. இருவினைதான் கயிறு. இருவினை பாசம்னா கயிறு, பாசம் என்ற சொல்லுக்கு கயிறு என்ற பொருள். இருவினை பாசம், இருவினைகளாகிய கயிறுகளால் கட்டப்பட்டு மும்மல கடலிலே, மும்மல கல்லிலே உயிர்கள் கட்டப்பட்டு பிறவி கடலிலே விழுந்து கிடக்கின்றன. எப்படி கரையேற முடியும், திரு ஐந்தெழுத்து தான் கரையேற்றும் என்று சொல்லுகிறார். அப்படி ஆன்மாக்களையே பிறவி கடலிலிருந்து எடுக்கின்ற அந்த திரு ஐந்தெழுத்து நாவுக்கிருதர் பெருமானை இந்த சாதாரண கடலிலிருந்து எடுக்காதா என்று கேட்கிறார். உயிர்களை பிறவியாகிய கடலில் இருந்தே காப்பாற்றக்கூடிய அந்த திரு ஐந்தெழுத்து மந்திரம் நாவுக்கரசர் பெருமான இந்த வெறுங்கடலில் இருந்து காத்ததிலே என்ன வியப்பு என்று அங்கே சேக்கலார் சொல்லுகிறார். எனவே எதற்கு சொன்ன, ஆர்த்து. ஆர்த்துனா கட்டி, அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டிங்கிறார்ல, அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி. எனவே வினைதான் கயிறு. ஆர்த்து தரும், தரும் செயல் முறைமையாலே தான் பலபேதம் காட்டி. தரு செயல் முறைமையாலே, பயனை கொடுக்கின்ற செயல்னா இந்த இடத்துல பயன், பயனை கொடுக்கின்ற முறையினாலே அந்த வினையானது நமக்கு பயனை தருகின்ற முறையினாலே தான் பல பேதம் காட்டி, அந்த வினையானது பல வகைப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பல பேதம் காட்டி என்ன, சிலருக்கு செல்வத்தை கொடுத்தால் செல்வத்தை தருகின்ற வினை, செல்வத்தை தருகின்ற நல்வினை, வறுமையை கொடுத்தால் வறுமையை தருகின்ற தீவினை என்று இப்படி அந்த பயனை வைத்து வினையானது பலவாறாக சொல்லப்படுகிறது. தான் பல பேதம் காட்டி அறுவதாய், அறுவதாயின புலப்படாததாய், அறுவதாய். இந்த மும்மலங்களிலே மாயை நமக்கு ஒருவாறு புலப்படுகிறது. மாயை, இந்த உலக அமைப்பை உடம்பை வைத்து மாயை இருப்பதை ஒருவாறு நாம் தெளியலாம். எனவே மாயை ஒருவாறு நமக்கு புலப்படும். இந்த வினை இருக்கிறதே இது புலப்படுவது எளிதன்று, இது மிக புலப்படாது. அதை காட்டிலும் புலப்படாதது இது என்றால் அதுதான் ஆணவ மலம்தான், மிக மிக புலப்படாதது. எனவே மாயை புலப்படக்கூடியது இறைவனுடைய ஆணையினாலே. ஆக எத்தனை முறை சொல்லுகிறார், அறந்தன் ஆணையினாலே அமர்ந்து செல்லும். எனவே இறைவன் என்ன செய்கிறான், இந்த அருவமாகிய வினைகளை அவரவர் செய்த வினைகளை அறிந்து கூட்டுவிக்கிறான், கீழ்கணக்கு எழுதுகிறான் அல்லவா. நம்முடைய வினைகளை எல்லாம் தொழுது தூமலர் தூவி தொழுது அழுது காமுற்று அறற்றுவாரையும் பெருமான் அறிவான், பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் அறிவான், எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனேங்கிறார்ல. எனவே நம்முடைய கண்மம் எல்லாம் அவருடைய கணக்கிலே இருக்கிறது, கவலைப்பட வேண்டும். தப்பிக்கவா, அத வழிபாடுதான், இறைவனுடைய வழிபாட்டு தான் நம்ம தப்பிக்கலாம். ஆக இறைவன் தான் நம்முடைய கண்மங்களை, இப்ப நல்லது தீயது என்பது வினையில செயலில் ஒன்று இல்ல, இறைவன் தான் நாம் செய்கிற செயல்களை இது நல்லது இது தீயது என்று அவன் தான் வகுக்கிறான். அதான் அவன் வகுத்த அறநூல் தான் இது வேதங்கள், அருள் நூல், சிறப்பு நூல்கள். அந்த நூல்களிலே சொல்லப்பட்ட முறையிலே நடப்பது நல்வினை, மாறாக நடந்தால் தீவினை. எனவே இறைவன் இப்படி வகுத்து அதான் வகுத்தான்கிறார் வள்ளுவர். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. எனவே இறைவன் தான் நம்முடைய வினைகளை எல்லாம் வகுத்து கொடுக்கிறான், பயனை கொடுக்கிறான். எனவே நேரமாயிற்று, இடைவெளி.
2: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையில்

0: சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அடுத்து திருவதிகை வழிபடலால் தென் திசையில் கங்கை எனும் திருக்கடிதம் தெளித்தாடி. அந்த ஆறுகள் நாம மட்டும் வணங்கல, அவையும் வணங்குறதான் பெருமானே. ஏன்னா தன்னுடைய அலைகள்னால அப்படியே அந்த பூக்கள்லாம் கொண்டு வந்து அப்படியே அந்த கரையில சேர்க்குது, அந்த கரையில அப்படியே திருக்கடிதத்தில் இருக்கிற பெருமானுக்கு போய் சேருது. எனவே அந்த நீர்நிலைகள் கூட தன் அலைகளாகிய கையை கொண்டு பெருமானை வணங்குகிறது என்றெல்லாம் சொல்லி சொன்னார். இனி அங்க நதி அடி போற்றி அங்ககன்று மற்றந்த பொங்கு நதி தென்கரை போய் போர் வலித்தோல் மாவலிதன் மங்கள வேள்வியில் பண்டு வாமனாய் மன்னிறந்த செங்கணவன் வழிபட்ட திருமாணி குடியடைந்தார். பார்த்தீங்கன்னா திருமாணி குடின்னு வரும், அது வந்து திருமால் வழிபட்ட தலமா, திருமால் வழிபட்ட தலம். எனவே திருமாலால் வழிபட்ட பதி என்பதை இவங்க சேர்க்கிறாரே கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட திருமாணி குடியடைந்து வரம்பொருளை பணிந்துதால் பரவி போய் பணிந்தவர்க்கு வரந்தருவான் வரந்தரு வான் தினி தெனிநகர் திருத்தெனிநகர்னு ஒரு ஊர், அந்த திருத்தெனிநகருக்கு வணங்கினவன் தமிழ்பாடி நரம்புடைய யாரொளி முடவின் நாத ஒளி வேத ஒளி வரம்பெயர்தம் கீத ஒளி அறாத்தல்லை மருங்கணிந்தார். இப்படி எல்லாம் கடந்து கடந்து கடந்து கடந்து இப்போ பண்டூட்டிலிருந்து அல்ல திருவதியின்னா பண்டூட்டிலவா பண்டூட்டிலிருந்து இப்போ தில்லைக்கு சென்றாராம். இப்போ அங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். பண்டூட்டி டு தில்லை 2 மணி நேரம் ஆகும். அங்கங்கே இருக்க பேஞ்செல்லாம் இருக்காங்க ஏற்றி இறக்கிட்டு அதுக்கெல்லாம் போகும்போது இப்போ 2 மணி நேரத்தில் போகலாம். அவர் இவ்வளோ பதிகளெல்லாம் அடைந்து போனான் தில்லைக்கு சென்றான். அங்கே தில்லைக்கு போகும்போது தேமலங்களி மாமணி மார்பில் செம்மலங்கள செங்கமலத்த கண் பூமலங்கை எதிர்பாய்மன மாடே புள்ளலம்பு தரை வெல்வளைவாமி தாமலங்குகள் தடம்பணி சூடும் தன் மருங்கு தொடு வார்கதம் உம்மை மாமலங்கள் அறவீடருள் தில்லை மல்லலம்பதியின் எல்லை வணங்கி. ஒரு அருமையான பாட்டுக்கலாம், சந்தத்தோட பாடலாம் இல்லைங்களா. இதோ இப்போ தில்லை, அந்த தில்லையிலே அணுகி போறாராம், அணுக போறாராம். நம்முடைய சிதம்பரம்னே பேர் இல்லை, தில்லை மாநகர் தில்லை மூதூர் தில்லை என்று தான் நம்முடைய தேவாரத்தில் இருக்கு. தில்லை மூதூர் ஆடிய திருவதி என்றுதான் சிதம்பரம் பின்னால் தான் வந்துவிட்டு தேமலங்களி மாமணி மார்பில் செம்மலங்கயல்கள் செங்கமல தன் பூமலங்கள் எதிர்பாய்வனே. சரிங்களா, அங்கே அந்த நதி அந்த ஆறு இருக்கு, அது என்ன ஆகுதுன்னு கேட்டால் நல்ல அருமையாக அந்த அலைகளை அலையினால் அப்படி அப்படி விசிறி அடிக்குதான் தண்ணி நிறைவுனால. அப்படி அடிக்கின்ற பொழுது என்னென்னா நல்ல அருமையான தாமரை இருக்கான், அந்த தாமரை பூவில் அப்படியே அந்த அந்த அலசல சிலசலி தருதான். எது அந்த அலைகள் எல்லாம் செங்கமலத்தன் பூமலங்கள் எதிர்பாய்வனமாடி புள்ளலம்புதிரை வெள்வளைவாவி. அப்படி பறவைகள் எல்லாம் அப்படி மேலே அப்படியே பறந்துக்கிட்டே இருக்காங்க மேலே. அப்படி பறக்க தாமலங்குகள் தடம்பணி சூடும் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் வயல்கள் இருக்கு, நெல்லெண்ணெய் கரும்பெண்ணெய் இவையெல்லாம் அது பார்த்து போட்டு வளர்ந்தே இருக்குது. அப்படிப்பட்ட இவை சூடும் தன்மருங்கு தொழுவார்கள் தம் உம்மை மாமலங்களற வீழருள் தில்லை மல்லலம்பதியின் எல்லை வணங்கி. அதனால பெருமானி போய் அந்த கூத்த பெருமானி வணங்கினா எது போகும்னாரு, மும்மை மாமலங்கள் அற அது மும்மை மாமலங்கள் என்னது ஆணவம் கண்ணும் மாயை போற போக்கல சித்தாந்தம். அதனால அதான் நம்ம இதுல பன்னாஞ்சித்திரம் என்ன, செம்மல நோண்டால் சேரலொட்டா செம்மல நோண்டால் சேரலொட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி மாலர நேயம் மறிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணத்தொடுமே பன்னாஞ்சித்திரம். அப்ப இந்த செம்மல நோண்டால் சேரலொட்டாது இருப்பது இந்த பாடா போன அந்த ஆணவம் கண்ணும் மாறிடும். அம்மலம் கழி அந்த உயிரிலிருந்து அப்படியே கழிவு பண்ணுமா, அன்பரோடு மறி நல்ல அந்த அது அறிவர்களோடு மறி அம்மலம் அன்பரோடு மறி மால் அற உள்ளத்தில் இருக்கிற மயக்கமல அற நேயம் மலிந்தவர் வேடமும் நல்ல அறிவருடைய வேடத்தையும் என்ன பண்ணணும், அரண்யன தொழுமி பெருமானே என்று கருதி தொழணும். அறிவர்களை காணுகின்ற பொழுதெல்லாம் இல்லை அந்த அடிவரெல்லாம் அடிவர்கள் என்று கருதாமல் அடிவர்களே பெருமானின்றே கருதி வருகிறது. இதெல்லாம் பன்னாஞ்சுக்கிறோம். இப்படி மாமலங்களர வீரருள் தில்லை மல்லலம்பதியின் எல்லை வணங்கி நாதசூத அருவழுடம் சரளஞ்சூர் நாளிகேரம் இளவங்க நரந்தம் பூகஞாலல் குளிர் வாழை மதுகம் பொதுளும் வஞ்சி பல எங்கு நெறி. இவ்வளவு இந்த மரத்தினுடைய பெயர்களெல்லாம் நமக்கு தெரியல, நீங்களா பல மரம் அவர் எப்படிதான் சேர்க்கலா பெருமான் மாண்புமிகு அமைச்சராயிருந்த பெருமான் அது வேற இருந்தும் இதெல்லாம் எப்படிதான் அந்த மரங்கள்லாம் சொல்ல முடியாது. நாகமரம் சூத மரம் வகுட மரம்

0: மரணம்ங்கிறாரு, அது என்ன மரம் தெரியல. அப்புறம் நாளிகேரம், அப்புறம் இளவங்க மரம், நான்த நடந்து நடந்தம், அது நடத்த நார்த்தங்க மரம் அல்ல, இப்படி எல்லாம் இருக்கிற பூகையால் அது குளிர் வாழை மதூகம் பொதுளும் வங்கி பல எங்கும் நெருங்கி மேக சாலை மலி சோலைகளாகி மீது கோகிலம் இடைந்து மிடற்ற. அது மாதிரி இங்கே பார்த்தாலும் சோலைகள் மலர்கள் பழங்கள் வளர்த்தல குயிர்கள் எல்லாம் என்ன பண்ணுதான், அது பாட்டுக்கு கூ கூ என்று அப்படி கூடுதான். வீதமினிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டு மினிதில் பாதாளம் எடுத்து கேட்பார் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லி தந்த நின்ற சொல்லி ஆதி குணமுண்டும் எல்லாம் அந்த நிலான் வர கூவார். எங்கடா ராஜா இங்கே பெருமான் வரும்படியா கூவு திருவாசன். இப்படி எல்லாம் அருமையாக அந்த பண்டுகள் அந்த ரீங்காரம் பண்ணவும் மற்றவையெல்லாம் செய்ய போகிறாராம். பார்விளங்க வளர் நான் மறைநாதம் பயின்ற பண்பு மிக வெண்கொடியாடும் சீர் விளங்கு மணி நாவொலியாலும் திசைகள் நான்கதிர் புறப்படலாலும் தார் விளங்கு வரை மார்வின் அயன் பொன் சதுமுகங்கரன வாயினத்தில்லை. பார்த்தீங்களா அந்த பெருமானுடைய இது உள்ளே போகணும்னு சொன்னால் கிழக்கு வாசல், மேற்கு வாசல், தெற்கு வாசல், வடக்கு வாசல் நாலு புறமும் போகலாம். இன்றைக்கி அந்த நாலு புறமும் போனதெல்லாம் நம்முடைய ஞான சம்பந்தர் இல்லை நாமெல்லாம் போகிற தென் வாயிலில் தான் போயிருக்கோம். ஏன்னா சீர்காழியிலேருந்து போனோம்னா அந்த வாயிலில் தான் போகணும். சீர்காழியிலேருந்து வரும்போது அப்பர் சுவாமியில் அங்கேருந்து வந்தார், இதிலிருந்து விருதாயலத்திலிருந்து, அதனால் அவர் அந்த இந்த மேற்கோவரத்தில் தான் வந்திருக்கு. இப்படி யார் எந்த கோபுர வழியாக வந்தாலுங்கிறத கூட பதிவு செய்திருக்கார் என்று கேட்கிறார்கள். அது நினைக்கும் போது நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன் அந்த எந்த கோபுரத்தில் போக நமக்கு திருவருள் கூட்டி போக இது பெரியவர் போன இடம்ப்பா. பெரும்பாலும் எங்களுக்கு இந்த தெற்கோபுரம் தான், இங்கேருந்து போனால் சீகாழியிலேருந்து போகிறதுக்கு சரியாக வரும். போனால் நேர் முன்னால் தட்சிணாமூர்த்தி இருப்பார், அந்த சின்ன கோவிலில் விநாயகர் இருப்பார். எங்கேயாவது தட்சிணாமூர்த்தியும் விநாயகரும் சேர்ந்து இருக்குதா? இல்லை, பிள்ளையில் இருக்குது. அது எப்படி இந்த கோயிலில் போனோம்னு சொன்னோம், அதில் மேலே ஏறி பார்த்தா தான் விளங்கும். பார்த்தா ரெண்டு பேர் இருப்பாங்க, குருநாதா குருநாதான்னு வளம் வந்தோம். வந்து இப்படி போனோம்னு சொன்னால் இந்த பக்கத்தில் இந்த இந்த ஓரத்துலேயே முருகப்பெருமான் பள்ளியோடு இருப்பார். அப்புறம் இப்படியே நேராக போனால் அண்ணாச்சி, அண்ணாச்சி யார் விநாயகர், பெரிய விநாயகர், அது பெரிய விநாயகர், அது அருமையாக இருக்கும். அதுக்கெல்லாம் பாலாபிஷேகம் பண்ணணும்னு சொன்னாங்க, அதிகமாக வந்து ஒரு 20 படி 30 படி பால் இருந்தால் தான் ஏதோ கொஞ்சம் திருமேனி அப்படின்னு நினைவு அந்த அளவுக்கு இருக்கு. அதே வளம் வந்தோம்னா அப்படியே போனோம்னு சொன்னால் அங்கே முருகப்பெருமான் கோயில், அப்படி உள்ள நுழைஞ்சால் தான் திருச்சபை இல்லைங்களா, தேவாலயங்கள்லாம் இருந்த இடம், விநாயகப் பெருமான் இருக்கிற இடம் இதெல்லாம் அப்படியே போனோம்னு சொன்னால் இல்லைங்களா, அங்கே பெருமான் பெருமாச்சி அப்படி தான் வந்து வளம் வந்து தட்சிணாமூர்த்தியும் பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போனால் அப்புறம்தான் அருமையாக பொன் கோபுரம் தெரியும். அந்த கோபுரத்தில் உள்ளே போகும்போது தான் சரியாக மணி 4:40 டீச்சர் எங்களுக்கு அந்த சாயத்துக்கெல்லாம் பார்க்க நேரம் இல்லை, ஏன்னா சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிடணும். அதனால் இந்த 4 மணிக்கு போனால் தான் உங்கெல்லாம் கழுவி வெளியதுன்ட்டு அந்த 4:40 டீச்சர் திறந்துருவார். சரிபார் செஞ்சுக்கலாம். சம்மந்தி 5 மணிக்கு தான் திறப்பாங்க. யார் பெருமாள் அவங்க அவங்க 5 மணிக்கு தான் வராங்க. நீங்கள் நீங்கள் 2-3 பிரகாரம் 6 பிரகாரம் வந்தால் தான் சம்மந்தியை பார்க்கலாம். இல்லைன்னா சரி பெருமானி அப்பண்ணி அம்மை நீ சம்மந்தியும் நீ அப்படின்ட்டு விடுதான் அவங்க அவங்க என்ன சரி 5 கிலோ தருவாங்க. அப்புறம் அப்படியே வழிபாடு செய்துட்டு சரிங்களா அப்படி போகணும்னு சொன்னால் பெருமானோட அங்கே ஒரு முருகன் அந்த தூணில் இருக்கும், நீங்கள் முருகன் அதை நம்ம இப்போ போதாமூர்த்திகளில் தில்லையில் கனகசபை போதுவார்னு ஒருத்தர் இருந்தார், குள்ளம் ரொம்ப அருமையாக பாடுவார். அவர் தான் இந்த நன்றுடைய ஆணை பாடினார்னா இந்த அறையும் உடையமாக பாடினோம்னா ஏங்கெழுத குக்கர் அப்படின்ட்டு போதுவார்ல அப்படின்னு தான் இருந்தார். ஆனால் அந்த உள்ளே தான் இருக்கார் கணேச போதுவார்னு எல்லாரும் நம்ம திருப்பந்தாளுடைய அந்த அறக்கட்டில் அங்கேயிருந்து பல ஆண்டு அங்கேயே இருந்தார். அறக்கட்டில் வச்சு இவர் தான் பாட சொன்னாங்க. அவர் அந்த முருகனை ரொம்ப அருமையாக சொல்லுவார், ஐயா நீ எப்படி இப்படியே வழிபாடு செய்துட்டுலாம் போகும்போது அந்த தூணில் அந்த அப்படி இருக்கும், அதில் முருகப்பெருமான் அப்படி கால் அப்படி வச்சுருவார், அதை வணங்கியான்னு அவர் தான் ரொம்ப அறிவிட்டு சொல்லுவார். அப்படி வணங்கிட்டு மீண்டும் போனோம்னா அப்படியே நேராக வந்து அம்மா பார்க்கணும்னா நீங்கள் மேலே ஏறணும், இங்கே அந்த அம்பலத்தில் ஏறணும். அப்போ என்ன பண்ணும்னாரு, இந்த சட்டையை கழட்டணும் பெருமானை பார்க்க, இந்த சட்டையை கழட்டணும், எதை உடம்பு சட்டையை, இங்கே மேலே இருக்க பெருமானுக்கு இருக்க இந்த சட்டை புறச்சட்டையை கழட்டணும். நான் தான் சொல்கிறது இங்கே புறச்சட்டையை கழுவி பழகி பழகி அப்புறமாவது அகச்சட்டையை கழுவுணும். ஆமாம், புறச்சட்டையை கழட்டுறது நம்மளால் முடியுது, அகச்சட்டையை கழட்டுறது நமக்கு ஒன்று முடியல. நினச்சா அப்படி கழுவு கழுவுனா கழுவி இல்லாமல் ரொம்ப இல்லாமல் போகணும். இப்படி எல்லாம் எங்கே நம்முடைய எங்கே சென்றார் தில்லை, ஓஹோ தில்லைக்கு போனதுனால நாமனும் போகிறோம் அன்றைக்கலாம். எந்த பாட்டு எந்த பாட்டு, வன்னி கொன்றை கமல் சண்டகம் சண்பகமாரம் மலர்பல ஆசோடு செருந்தி மந்தாரம் கன்னி காரங்குறவம் கமல் புன்னை கற்கு பாடலம் கூவிலம் ஓங்கி துண்ணு சாதி மறு மாலதி மவ்வல் புரிந்த நந்திகர வீரம் இடைந்த பன்மலர் புனித நந்தவனங்கள் பணிந்து சென்ற மலங்கமல் தாரான். பார்த்தீங்களா, நந்தவனத்தில் என்னென்ன மலர் செடிகள் இருக்குங்கிறத போகிற போக்கில் குறிச்சிருக்கார். நாம் குருமாலை வரைக்கும் எதேனும் நந்தன பணி நந்தவனம் வச்சிருந்தால், அல்லது நந்தனத்தில் நமக்கு ஏதேனும் சொன்னால் கேட்கறது இருந்தால், இந்த மாதிரி மலர்களை வைக்கிறோம் இல்லை. வைச்சா நம்முடைய முன்னோர்கள் எப்படி செய்தார் என்பதை நாம் அதை எண்ணிவதாக செய்யலாம். இப்படியெல்லாம் வைத்து தேரான் இடமருங்கு தனி நாயகி காண ஏழ்புவரம் ஏழு பேரும் புவனம் உய்ய எடுத்த நடம் நவீந்தருள் சிலம்பொலி போற்றும் நான் மறைப்பதியை நாளும் வணங்க கடல் வளங்கொள்வது போல் புடை சூடும் காட்சி மேவி மிகு சேர்ச்சல ஓங்கும் தரமருங்கு வளர் மஞ்சி வரிஞ்சி தங்கிரங்கை எதிர் கண்டு மகிழ்ந்தார். இப்படி எல்லாம் உள்ளே சென்று வணங்கும்படியான இடத்துல முன்னால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மதில் அந்த அகழி இதெல்லாம் இருந்துதான், இதெல்லாம் கடந்து போனாராம். கடந்து போய் மன்றுளாடும் மதுவின் அசையாலே மறைச்சுறும் வரை புறத்தின் மருங்கு குன்று போல மணி மாதில் மதில் மாமதில் சூடும் குண்டகள் கமல வண்டலர் கைதை குன்று நீரு புனை மேனியவாகி தூய நீரு புனை தொண்டர்கள் என்ன சென்று சென்று முரல்கின்றன கண்டு சிந்தை அன்போடு பிழைத்ததில் சென்றார். அப்படியே போகும்போது சோலையில் எப்படி இருக்கா வண்டுகள்லாம் அப்படியே ரீங்காரம் அப்படி பண்ணுதான். பண்ணுறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த மகரந்த பொடியில் அப்படியே தெளிச்சு தெளிச்சு அப்படியே அது அதில் தெளிச்சு மேலே வந்ததுனால கருப்பாக இருக்கிற வண்டெல்லாம் சிவப்பாகவும் கொஞ்சம் வெள்ளையாகவும் இருக்குதான். அது எது போல இருக்குனாரு, எப்படி திருநீரணிந்த கோலத்தோடு இப்போ நம்முடைய அடிவளெல்லாம் வளம் வருவார்களோ அது போல் அந்த வண்டுகளும் அந்த திருநீரணிந்தது போல் அணிந்து கொண்டு வண்டுகளில் அந்த ரீங்காரம் பண்ணுதான். அதெல்லாம் அதாவது பார்ப்பதெல்லாம் பெருமானாக தோன்றுது, அந்த வழிபாடாக தோன்றுது. இப்படியாக அந்த வண்டுகள் முறுவதை பார்த்து சொன்னான், பார்விளங்க வளர் நான் மறைநாதம் பயந்த பண்பு மிக வெண்கொடியாடும் சீர்விளங்கு மணி நாவொழியாடும் திசைகள் நான்கெதிர் புறப்படலாலும் தார்விளங்கு வரை மார்வின் அயன் பொன் சதுர்முகங்களன ஆயினத்தில்லை. பார்த்தீங்களா, அருமையா நல்ல வெண்கொடியாடுகிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அருமையா நா ஒலியினாலே நாலு திசையும் கேட்குதான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இது என்ன நான்கு தீர் விளங்கு மணி மணி மணி ஒலியினாலும் இன்னொரு திசைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்ன நான்கு எதிர் புறப்படலாலும் அந்த நான்கு திசை நான்கு கோபுரம் அப்படியே அப்படியே அந்த மேலே எல்லாம் உள்ளே போய் நின்னோம்னா அந்த நான்கு கோபுரம் வழிபாடு செய்யலாம். அது அது கோபுர அழகு அருமையான அழகு. இப்படி வணங்கலாமா, அது எது போல் இருக்குன்னு கேட்டால் நான்முகன் வணங்குவது போல இருக்கான். ஏன்னா அவனுக்கு நான்கு முகம் இங்கே நான்கு கோபுரத்தில் வாயில்கள் இருப்பதனால அந்த நான்கு முகடைய அந்த கோபுர வழியாகலாம் வணங்குறாரலாம். அன்பின் வந்ததிர் கொண்ட சீரடியார் அவர்களோ நம்பி ஆரூரதாமோ முன்பிரஞ்சினர் யாவரந்தரியா முறைமையால் எதிர் வணங்கி மகிழ்ந்து. அருமை அருமை. இவரு உள்ளே போகின்ற பொழுது சுந்தரன் அடிகள் பார்த்தாங்கன்னா பொதுவாக யாரே எவரேனும் தாமாக திராடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவரவரை கண்டபோதே உகந்து அடிமை தென்னணிந்து அங்கு உகந்து நீக்கி நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று பேசி இரண்டாட்டார் ஒடிந்து ஈசன் திறமே போனி பேணி தவறாதே தொடுமடியா நெஞ்சினுள்ளே கண்டாப்போ நடுதறியை காணலாம். அதனால் அடியவர்களை பார்த்தாலும் என்ன நினைப்போம்னு கேட்டால், அவர் அடியவர் திருநீர் அணிந்திருக்கிறார்கள், உறுதிராக அணிந்திருக்கிறார்கள், எப்பொழுது பெரும்பாலும் பெருமானை பேசி கொடுக்கிறார். அதனால் அவங்க உள்ளத்தில் யார் இருப்பா, பெருமான் அணிந்திருப்பான். எனவே அடியவரை காணுகின்ற பொழுதே ஆண்டவனை கண்டேன் என்ற உணர்வோடு வணங்குவார்கள். இப்படியெல்லாம் வணங்குவார்களாம் அவர்கள். என்ன வீதி புகுந்தார் இனி அடுத்தது. அப்படி வணங்கும்போது கூட அவர் வணங்கினாதான் தான் வணங்கினாதான் இல்லை இல்லை, அந்த அடியவர்களை அடியவர்கள் முன்னே நம்பியாரூரை வணங்கினாங்களோ அல்லது நம்பியாரூர் தான் அவரை வணங்கினார்களோ எனக்கு சொல்ல தெரியலப்பா என்றார். யார் கேட்கலாரு, இவர் முன்னே வணங்கினார். அப்போ என்ன அர்த்தம் கேட்டால், இவருக்கும் அந்த அடியார் வழிபாடு இருக்கு, இது இப்போ பற்றா இருக்கு. அங்கே எதிரில் இருக்கின்றவர்களுக்கும் அடியார் வழிபாடு பற்றிருக்கு. குருலிங்க வேடமென கூறிலிவை கண்டார் கரு ஒன்றி நில்லார்கள் தாம். இங்கே இருக்குது திருக்கட்டுப்படியாரு, அப்பா இம்முத்திக்கு அழியாத காரணம்தான். அப்புறம் செப்பாய் அருளாலே செப்பக்கு குரு லிங்க வேடமென கூறிலிவை கண்டார் கரு ஒன்றி நில்லார்கள் தான். திருக்கழுத்து கிடையாது சித்தான் சாத்திரம். இந்த குரு வழிபாடு லிங்க வழிபாடு சங்க வழிபாடு மூன்று செய்தால் மீண்டும் கரு வழுக்குமா. அப்ப என்ன தான் வீட்டு இங்கு வந்து வினை பிறவிசாராமி கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க வல்லாணி. அப்படியா இவ்வாறெல்லாம் செய்து வணங்கினாராம். வணங்கி வணங்கி விட்டு எந்த பாட்டு படிக்கணும், அங்கன் மாமரை முழங்கும் அரங்கு ஆடர் அம்பையர் அரங்கு முழங்கும். ஒரு பக்கம் அருமையா இல்ல வேதங்கள் சொல்லப்படும், சக்தி கஸ்தம் ரூபாட்சம் சஜிவாகம் கடாரம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்களாம். இன்னொரு பக்கம் அரம்பையர்கள் எல்லாம் அப்படியே ஆடர் பாடுவாங்க, காதார் குழை ஆட பைம்பூன் கலன் ஆட. இங்கிருது திருவாசகம் இப்படி எல்லாம் இவரெல்லாம் பாடுகிறாரெல்லாம். வானில் மிசை ஐந்தும் முழங்கும், வாச மாலைகளில் வண்டு முழங்கும். அந்த வானத்திலிருந்து ஐந்து விதமான முழக்கம் எல்லாம் முழங்குமா, வாச மாலைகளில் வண்டு முழங்கும். நல்ல பூக்கள், நறுமணமுடைய பூக்கள், அதனால என்ன இருக்கும் நல்ல ரொம்ப அருமை. தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு திரிந்தலைந்து பாய்வதே ரீங்காரம் கொண்டுங்கிறானே, அது மாதிரி ரீங்காரம் பண்ணி அந்த பூவில் இருக்குமா. அன்பருவி பொங்கும் அன்பருவி கண்பொழிய தொண்டர் போற்றி. அது போல தொண்டர்களுக்கு என்ன இருக்குன்னாரு, அதெல்லாம் ஒவ்வொன்று பொழியுது, இங்க கண்ணீர் பொழியுது. யாரு அன்பர்களுக்கு அப்படியே பெருமானி காணுகின்ற பொழுது ஐந்து பேரறிவும் கண்களையே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணமொரு மூன்றும் திருந்து சாத்விகமேயாக இந்துவால் தடையான் ஆடுமானந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்தவேரிந்த வெள்ளத்துள் திளைத்து மாறிடா அழுத்தியும் நடந்தார். கோயிலுக்கு போனால் எப்படி இருக்குங்கிறத ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள. கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டா மட்டும் கண் மட்டும்தான் வேலை செய்யணும், காது யார் வர என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கக்கூடாது, வாய் என்னமோ இங்கே ஆப்பம் போடுறாங்களாட்டு இன்னைக்கு நான் ஆரம்பிக்கக்கூடாது, மூக்கு அந்த மாதிரி இருக்கும்ல. ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள நம்ம சொல்கிறோம் அட்டென்ஷன் அப்படின்னு சொன்னால் அப்படி கோயிலுக்கு போகும்போது கண் மட்டும்தான் மீண்டும் வெளியில் வர வரைக்கும் வேலை செய்யணும். சரி, புறக்கருவி அகக்கருவி அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தை ஆகி மனம் புத்தி சித்த ஆங்கார் நாள் இருக்குது, அதில் சித்தம் மட்டும்தான் வேலை செய்யணும்.
1: சிந்தனின் தனித்தாக்கி நாயினின் தன் கண்ணினின் திருப்பாத போது காய்ச்சி வந்தனையும் அம்மலக்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆரத்தந்தனி திருக்கிறோம் முனிவாசன் வழிபட்டாங்க அவங்க.
0: எனவே இம்மாதிரி எல்லாம் அவர்கள் வந்து போகநீடு தானே, போகநீடு மதி மன்னவன் மன்னும் புறங்கள் ஒப்பன வரம்பில ஓங்கி மாக முன்பருகின்றன போலும் மாளிகை குளம் இடைந்த பதாகை யோக சிந்தை மறையோர்கள் வளர்க்கும் ஓம தீம தூமம் உயர் வானில் அடுப்ப யோக சிந்தை மறையோர்கள். யோக சிந்தைன்னு அர்த்தம் யோகுதல், யோகம் யோகம்னா ஒன்றுபடுதல் அர்த்தம், எது எதில் ஒன்றுபடுதல், மனம் பெருமான் திருவடியில் ஒன்றுபடுதல் யோகம் யோகம்னா அதேதான். எனவே உன் யோக சிந்தை அப்ப பெருமானுடைய திருவடியிலேயே ஒன்றுபடுகிற சிந்தையோடு இருப்பார்களாம். என்ன மறையோர்கள் வளர்க்கும் ஓம தூமமுயர் வானில் அடுப்ப, அதனால அருமையா அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த அக்னியில் போடுவந்த பொழுது அந்த புகையானது அப்படியே வானத்தில் போய் செல்லுவான். மேக பந்திகளின் மீதிடையெங்கும் மின்னுடங்கன என்ன விளங்கும். இது போய் அந்த புகையெல்லாம் மேகத்தில் போய் சேருமா, அவ்வளவு உயர்மா. ஆடு தோகை புடை நாசிகள் தோறும் அரணி தந்த சுடர் ஆகுதி தோறும் மாடு தாமமணி வாயில்கள் தோறும் மங்கள கலசம் வேதிகை தோறும் தேடு கொண்ட ஒளி நேர்நிறை தோறும் சென்னல் அன்ன மலை சாலைகள் தோறும் நீடு தன்முனர்கள் பந்தர்கள் தோறும் நிறைந்த தேவர்கணம் நீலிடை தோறும். பார்த்தா எங்க பார்த்தாலும் செடி கொடியை அங்க எங்க இருந்தாலும் கூட மன்னவர்கள் மட்டும் இல்லாமல் தேவர்களும் வந்து வணங்கிட்டு இருக்காங்க, அங்கங்கே அப்படியே நின்று இந்த செடி கொடி அப்படிலாம் அப்படி பறிக்கணும். இப்படி எல்லாம் இருக்க என்னே உலகனத்தினும் உள்ள எல்லையில் அழகு சொல்லிய எல்லாம் மண்ணில் இப்பதியில் வந்தன என்ன மங்களம்பொலி வளர்த்தனவாயி. ஆமாம், உலகத்தில் எந்தெந்த உலகெல்லாம் அழகாக இருக்குன்னு சொல்கிறோமோ அந்த அழகெல்லாம் சேர்ந்து தான் ஒன்று சேர்ந்து. என்னடி நான் லண்டனில் இருக்கிற அழகு, நான் ஜப்பானில் இருக்கிற அழகு, நான் அந்த மாதிரி அல்லவா இந்திய சென்னையில் இருக்கிற அழகு, நான் கும்பகோணத்தில் இருக்கிற அழகு, ஏ அங்கெல்லாம் இருக்காது எல்லாரையும் வாங்க நேராக தில்லையில் போய் இருக்கேன். ஆ நல்லது அப்படின்னா எனவே உலகத்தை எங்கெங்கெல்லாம் அழகு இருக்கிறதோ எல்லாம் சேர்ந்து பிள்ளைக்கு வந்துட்டு என்னில் பேர் உலக அனைத்தினும் உள்ள எல்லையில் அழகு சொல்லிய எல்லாம் மண்ணில் இப்பதியில் வந்தன என்ன மங்களம்பொலி வளர்த்தனாகி புண்ணிய புனித அன்பர்கள் முன்பு புகழ்ந்து பாடல் புரி பொற்பின் விளங்கும். இது பாட்டுக்கு உள்ள அப்படி இருக்குமா, உள்ள பார்த்தீங்கன்னா நல்ல அடியவர்கள் வாய் திறந்து பாடுவாங்க, ஒவ்வொருத்தர் அருமையா திருவிசைப்பான் திருப்பல்லாண்டுன்னு அப்படிலாம் பாடிப்பாங்க. திருப்பல்லாண்டு அங்கேயே பாடினதல்லவா. அதனால பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிர பார்க்கலையும் தவிரான் மாலுக்கு சக்கரம் அந்தருள் செய்தனும் அந்நியத்தில்லை தன்னுள் ஆழித்து மந்தனவாய் இந்த சிற்றம்பலமீடமாக பாலித்தனத்தம் பைலவல்லானிக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று அவர் பல்லாண்டு கூறாங்க. இப்படியெல்லாம் நிறைய அந்த அது மாதிரி வணங்குகின்றவர்கள் தான் அதிகமாக இருக்குமா. அப்புறம் அடுத்த பாட்டு எந்த பாட்டு எண்ணில நூற்றி மூணு மாலையன் சதமகன் பெரும் தேவர் மற்றும் உள்ளவர்கள் முற்றும் நெருங்கி சீரமா முனிவர் சென்று முன் துண்ணி திருப்பிரம்பின் அடி கொண்டு திளைத்து சிவசிவ தேவர்னு வர்றாங்களாம் முனிவர்னு வர்றாங்களாம். வந்தால் முனிவர் முன்னே போகிறாங்க தேவர் பின்னே வராங்களாம். அது மாதிரி நந்தியம்பெருமான் அங்கே இருக்கிறார். இருந்துட்டு ஐயா எல்லாரும் வணங்கலாம் ஒருத்தரும் ஒன்றும் இப்போ நாங்கள் கதவெல்லாம் அடைக்க மாட்டோம் ஆனால் ஒருத்தர் பற்றி ஒருத்தராக வரணும் இல்லை அப்புறம் ஒன்று பார்த்தா வருத்தப்படக்கூடாது அப்படிங்க என்ன கையில் என்ன வச்சுருக்காரு. ஆமாம் அதனால் சொல்லுவார் அப்படி ஏதேனும் ஒரு அப்படி கொஞ்சம் சொன்ன ஒரு கால் முன்ன வச்சாங்கன்னு சொன்னேன் அப்படி அப்படி தட்டிட்டு வரோம் தட்டினா அவங்க கிரீடத்தில் இருக்கிற மணியெல்லாம் கீழே சிந்தி போடணும். யார் திருவிழையாடப்பான ஆசிரியர் வந்திரை அடியில் தாழும் வானவர் மகுட கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேத்தீரப்படையால் தாக்கும். எந்த அடிவர்கள் எங்கே தேவர்கள் வந்தாலும் சரி ஆனால் ஒருவர் பின் ஒருவராக வந்தால் நந்தியம்பெருமான் பேசாமல் இருக்கார். கொஞ்சம் யாரேன்னு அப்படி கொஞ்சம் முந்துனாங்க படாரம் ஒன்று வைப்பார் வச்சா அந்த நவரத்தனமாக செஞ்சு போடுவோம் அந்தியும் பகலும். அதனால் என்ன ஆகும்னு கேட்டாரு அந்த இந்த மாதிரி மணி அடித்தவுடனே அந்த மணியெல்லாம் கீழே உந்து ஊந்து கிடக்குமா அந்த காலை வழிபாடு முடிஞ்ச உடனே அவங்கவுங்களும் வீட்டுக்கு போடுவாங்களாம். கீழே பார்த்தா என்ன குப்பையாக இருக்கும்னா நவரத்தனம் செந்த செம்மணி மற்ற முத்து இதெல்லாம் கீழே கிடக்குமா. அங்கே இருக்கிற இந்த கோயில் கூட்டுறவங்க என்ன எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு ஏ அந்த குடத்தை இது கூடையை எடுத்துகிட்டு வாடி என்னன்னாரு ஐயா ஐயா இவ்வளோ இவ்வளோ கூட்டி வச்சுருக்கான் என்னது நவரத்தனமில்ல அதுதான் என்ன பண்ணுமா அதெல்லாம் இப்போ அந்த கூடையில் வாரி இது மாதிரி பண்ணி வைக்கிறது தினமாக அக்கிரமங்க ஒவ்வொன்றும் அப்படின்னு போட்டு எங்கே குப்பை இருக்குதா பாருங்க அது போய் அப்பா திருவிழா பானத்தில் நந்தியம்பெருமானுக்கு வணக்கம் என்னதான் வந்தாங்களோ இல்லையே சொல்லியிருக்கிறேன் திருவிழா பானத்தில் கடல் வாழ்த்து தான் விநாயகர் முதற்கொண்டு சண்டிகேஸ்வரர் வரைக்கும் இருக்குது திருவிழாத்திலையும் இல்லை கந்தபுராணத்திலையும் இல்லை நேரம் அந்த புராணத்திலையும் இல்லை கூட நந்தியம்பெருமான்லேருந்து பின்னால் சண்டிகேஸ்வரர் அந்த மற்ற 63 நாயன்மார்களுக்கெல்லாம் சேர்த்து எல்லாருக்கும் ஒவ்வொரு பாடலில் வணக்கம் சொன்னது ஒரே ஒரு நூல் திருவிழா பானம். அதனால் தந்தையார் ரொம்ப திருவிழா பானத்தில் பற்று ஏதேனும் உங்கள் கல்யாணம் என்னென்னு பார்க்கணும்னு சொன்னால் ஏ கண்டமுடுற அப்படின்னு ஒரு காரை கொடுப்பாங்க காரை கொடுத்து அந்த தேவ திருவாரூர் அப்படியே அந்த கயிறு சாத்து அதாவது அந்த காரில் அப்படி போக வைக்கிறது அது திரட்ட வேண்டியது இந்த பக்கத்தில் கடைசி பாட்டும் இந்த பக்கத்தில் நல்ல பாட்டு வந்தது கல்யாணம் வச்சிருப்பா அப்படின்ட்டாங்க. ஒரு மாதிரியான பாட்டு வந்தது கொஞ்சம் தள்ளி வைங்கப்பா அப்படின்ட்டாங்க கயிறு சாத்தி பார்ப்பாங்க அதில் அதனால் எங்கள் எங்கள் வீட்டில் திருவிழா பணம் எடுத்துக்கிட்டா இந்த கார்டு போட்டு போட்டு போட்டு மலிஞ்சு அப்படி இருக்கும் அதில் கடவுள் வணக்கம் தான் ரொம்ப அருமையாக சத்தியாய்த்தியோமாகிங்கிறதுலேருந்து தந்தைதாருடன் பிறவி தாளிலிருந்து நிறுத்துறதால் சேர்ந்த 63 வணக்கம் வரைக்கும் நல்ல ஒரு 20 பாட்டில் 20-21 பாட்டில் பண்ணிக்கிறேன் அதை நிற்று பண்ணுவாங்க நினைப்பு பெருமை பண்ண முடியுமா எப்போ பொருள் தெரியாதப்போ அதனால் திருப்பிருந்து சொன்னால் சண்டிகேஸ்வரருக்கும் 63 பேருக்கும் ஒரே பாட்டில் வணக்கம்னு ஒரே பாட்டில் தந்தை தாளுடன் பிறவித்தாள் இருந்து நிறுத்தருது தாளை சேர்ந்த மைந்தர் தாழ் சண்டிகேஸ்வரருக்கு சைவ நெறி பத்து நெறி வராது வாய்மை சிந்ததான் அருளிக்கே செலுத்தினராய் அனுபவ செல்வராய் பந்தமாம் தொடக்கிறது திருத்தொண்டர் தாள் பரவி பணிதல் செய்வாம் ஒரே பாட்டில் 63 திருவிழா பானத்தில் தான் இருக்கு அதனால் அதை படித்து வைப்பாங்க அப்போல்லாம் நெட்டு பண்ண படிக்க முடியுமா நெட்டு பண்ண முடியுமா என்ன எப்படி தெரியும் தட்சாமூர்த்தி கல்லாளின் புடையமர்ந்து நான் மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நின்று போக தொடக்க வெல்வாம் தட்சிணாமூர்த்தி கேள்வி பார்த்தேன். இங்கே திருவிழா பணத்தை நிறுத்தி பண்ணிட்டோம்னா விநாயகர்லேருந்து சண்டிகேஸ்வர அடிகர் வரைக்கும் இருக்குது அப்படி ஒரு நூல் அமையும் அது காரணமாக இதில் இல்லை எதுவும் குறை சொல்ல வேணாம். திருவிழையாடப்பான கடவுள் வாழ்த்துக்கள் மிக அருமை ஒவ்வொரு பாடலில் எந்த திருக்கோயில் போனாலும் அந்த 20-22 பாட்டில் எல்லா திருமேனிக்கும் வணக்கம் சொல்லிக்கிட்டேன் அது இப்போ நிற்று கொண்டு பண்ண முடியுமா இந்த வயசில் அதனால் அதெல்லாம் எப்போ பண்ணேன் இந்த 10-12 ஆகுது பாருங்கள் என் 4வது 5வது படிக்கும் போது படுறா தனிதானம் சொல்லிச்சு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது ஒரு 4-5 ஆண்டுக்கு முன்னே என்ன ஏன் மற்றதெல்லாம் ஒரே எழுதிருக்கீங்க நீதி நூல் கழுவுங்கிறது
1: எழுதிட்டு வருவாங்க. ஞான சமூகத்தில் ஆட்சிச்சூடி கொன்று வேந்தன் செட்டி வேர்க்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, எழுதிட்டு வருவாங்க. அப்புறம் சங்க காலத்தில் இன்னா 40 இனிவை 40 நாலடியார் நான்மணி செய்ய இதெல்லாம் நல்ல நீதி நூல்கள். நீதி நூல்கள் நம்ம இதில் என்ன எத்தனை இருக்கோ அத்தனைக்கும் முடியும். சரின்னு அவங்களால அதையும் படிக்க முடியாதுங்கிற சொன்னியும் சிவசிய
2: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: மூன்றாவது குரட்பாவினை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். அந்த குரட்பா வருமார், பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்பது அந்த குரட்பா. அதாவது முதல் குரட்பாவிலே ஆசிரியர் குறிப்பிட்டருளினார், அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்று கூறியருளினார். நிகரில் இறை என்று அங்கே குறிப்பிட்டார். இறைவன் நிகரற்றவன் என்ற கருத்து அங்கே கூறப்பெற்றது. இந்த மூன்றாவது குரட்பாவிலே நிகரற்றவன் என்பதன் விளக்கம் கூறப்படுகின்றது. எப்படி அவன் நிகரற்றவனாக விளங்குகின்றான்? நிகரில் இறை என்று முதற் குரட்பாவிலே கூறியதன் விளக்கமாக இந்த மூன்றாவது குரட்பா அமைந்துள்ளது. அதே சமயத்தில் திருக்குறளிலே கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் தனக்கு ஓமை இல்லாதான் என்று வள்ளுவப் பெருந்தகை குறிப்பிட்டருள்வாரே, அந்த தனக்கு ஓமை இல்லாதவன் என்று சொல்லும் பொழுது எப்படி அவன் தனக்கு ஓமை இல்லாதவனாக திகழ்கின்றான் என்பதற்கு விளக்கம் அறிய வேண்டுமாயின் அதற்கும் விளக்கமாக அமைகின்ற தனக்கு ஓமை இல்லாதான் என்று திருவள்ளுவர் பெருமான் கூறியதை இங்கு முதற் குறளிலே நிகரில் இறை என்று குறிப்பிட்டார்கள். அதன் விளக்கமாக இங்கே மூன்றாவது குரட்பாவிலே சொல்கின்றார்கள், பெருமைக்கும் நுண்மைக்கும் பேர் அருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையா. பெருமைக்கும் நுண்மைக்கும் என்று சொல்லும்பொழுது நாம் பெருமையாலும் நுண்மையாலும் பேர் அருளாலும் பேற்றின் அருமையாலும் ஒப்பில்லாதவன் என்று நான் விளக்கம் காணவன். பெருமையாலும் நுண்மையாலும் என்று சொல்ல வேண்டியதுதான் பெருமைக்கும் நுண்மைக்கும் சொல்லியிருக்கின்றார். ஆக எந்த ஒரு வேற்றுமையுறவு வந்தாலும் எப்படி கொண்டால் பொருள் கிடைக்குமோ அப்படி கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் தொல்காப்பியர் ஒரு சூத்திரம் அருளி செய்துள்ளார். யாதன் இயல்பில் கூறிற்றாயினும் பொருள் செல் மருங்கின் வேற்றுமை சாரும் என்பது அந்த சூத்திரம். யாதன் உருவிற் கூறிற்றாயினும் பொருள் செல் மருங்கின் வேற்றுமை சாரும். ஆகவே இங்கு கூவுறுப்பு பெருமைக்கு நுண்மைக்கு என்று அந்த கூவுறுப்பு கூறினாலும் மூன்றாம் வேற்றுமை பொருள்ல தான் ஆள் உருவு இருக்கிற மாதிரி தான் நம்ம பொருள் பண்ணணும், பெருமையாலும் உண்மையாலும் என்று பொருள்படும். இதிலே எப்படி இது நிகரில் இறை என்பதற்கு தனக்குவமை இல்லாதான் என்பதற்கெல்லாம் எப்படி இது விளக்கமாக திகழ்கின்றது என்று பார்த்தால், ஒரு பொருள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்றால் அது தன்னுடைய பெருமையினாலே சிறப்பு வாய்ந்திருக்கலாம். பெரிய பொருளாக இருப்பதனாலே சில பொருள்களுக்கு சிறப்பு, சில பொருள்கள் நுட்பமாக இருப்பதனாலே சிறப்பு பெற்றவை சில பொருள்கள். ஆக பெரிதாக இருக்கின்ற பொருளிடத்திலே நுட்பத்தை காண முடியாது, நுட்பமாக இருக்கின்ற பொருளிடத்திலே பெரிதாக விளங்கக்கூடிய அந்த தன்மையினை காண முடியாது. ஆனால் முழுமுதல் பரம்பொருளாகிய சிவபெருமான் பெரியவற்றுடெல்லாம் பெரிய பொருளாக இருக்கின்றான், அது மாதிரி சிறியவற்றுடெல்லாம் சிறிதாகவும் நுட்பமானவற்றுடெல்லாம் நுட்பமாகவும் இருக்கின்றான். அதுதான் அங்கு மிகப்பெரிய சிறப்பு. இந்த இரண்டு தன்மைகளும் ஒரு குறிடத்திலே காண்பது மிக அரிது. சிவபெருமான் பெரிய பொருள்களை யாவற்றுக்கும் பெரியவனாக இருப்பதை வந்து அண்டமும் ஓர் அணுவாம்படி பெரிதாக இருப்பவர் என்று சொல்வார்கள். அதை வந்து திரு அண்ட பகுதியிலே மணிவாசக பெருமான் அதைத்தான் கூறி தொடங்குகின்றார்கள். அவர்கள் அதைத்தான் பாடி அருள்கின்றார்கள். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றினுக்கொன்று நின்றெழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. அப்படி பெரிய பெரிய அண்டங்கள்லாம் இருக்கின்றன, 100 கோடிக்கு மேல் இருக்கின்றன. அத்துணை பெரிய அண்டங்கள்லாம் ஒன்று சேர்ந்தாலும் எப்படி ஆயிருமா இன்னுடைய கதிரின் துண்ணனு குறைய. அவையெல்லாம் வந்து மிக மிக அற்பமான அணு என்று சொல்லத்தக்க அளவிலே அவையெல்லாம் சிறிதாக விளங்கும்படி எம்பெருமான் பெரியவனாக விளங்குகின்றான். துண்ணனு புறைய, புறைய என்பது ஓம உருபு. இல்லத்துக்குள்ளே சூரிய ஒளி நம் இல்லத்துக்குள்ளே போகும்பொழுது மிகச்சிறிய அணுக்களை, அணு அளவு துகள்களை நாம் கண்ணுறலாம். அந்த அணுக்கள் அளவிற்கு மிக மிகச் சிறிய பொருள்களாக இந்த பிரம்மாண்டமாக விளங்கக்கூடிய அண்டங்கள் எல்லாம் சேர்ந்து அப்படி அற்ப துகளாக போய்விடும்படி சிவபெருமான் பெரிய பொருளாக திகழ்கின்றான். நம்மோடு ஒப்பிடும் பொழுதுதான் இந்த அண்டங்கள்லாம் மிகப்பெரியதாக திகழ்கின்றன. ஆனால் சிவபரம்பரோடு ஒப்பிடும் பொழுது அணுவாக விளங்குகின்றன. அத்துணை பெரியவராக இருக்கின்றார் சிவபெருமான். அதே சமயத்தில் எப்படி நுட்பமனாக இருக்கின்றார் என்றால் அதற்கும் அதே ஓமையை மாற்றிச்சிருக்கின்றார்கள். ஒரு அணுவை வந்து அண்டம் என்று கூறிவிடலாம். அணுதான் நுட்பத்திற்கு பெயர் பெற்றது. அந்த அணுவை வந்து அண்டம்னு கூறத்தக்க அளவுக்கு சிவபெருமான் அவ்வளவு நுட்பமாகவும் இருக்கின்றார். ஆக பெருமையால் பெயர் பெற்றது அண்டம், அதை அணுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமையால் பெயர் பெற்றிருக்கின்றார் நம் பெருமான். அதே மாதிரி உண்மையால் பெயர் பெற்றது அணு, அந்த அணுவை வந்து பெரிய அண்டம்னு சொல்லத்தக்க அளவில் சிவபரம்பொருள் மிக மிக நுட்பமாக திகழ்கின்றது. அது ஞானாமிரதத்திலே பெருமைக்கு அண்டம் அணுத்தர, பெருமையை பார்க்கும் பொழுது அண்டம் அணுவாக போய்விடும்படியாக பெரியவனாக இருக்கின்றான். அதே சமயத்தில் அணு அண்டத்து நின்று நுணங்கிய அணுவை அண்டம் என்று சொல்லத்தக்க அளவிற்கு நுட்பமாக இருக்கின்ற பெருமான். ஆகவே அணுத்த என்ன சொல்கின்றார், அணு அண்டத்து நின்று நுணங்கிய தண்டாச்சித்தி என்று சொல்கின்றார். ஆக அப்படி பெருமைக்கும் நுண்மைக்கும், பெருமைக்கும் ஒப்பற்றவன் நுண்மைக்கும் ஒப்பற்றவன். சரி, இத்துணை பெருஞ்சிறப்பினை உடைய பொருள் வந்து பெரும் கருணை உடைய பொருளாகவும் இருக்கின்றது. அப்படி பார்க்க முடியுமா? நாம எத்தனையோ சிறந்த மக்களை நாம் பார்க்கலாம். அவர்கள் அளவிலே அவர்கள் மிகப்பெரியவர்களாக இருப்பார்கள். ஆனால் எல்லோருக்கும் எளிவந்து உதவக்கூடிய தன்மையினை நாம் பார்க்க முடியுமா? எல்லாராலும் நெருங்க முடியுமா அவர்களை? தனக்கு எந்த வகையிலும் ஒப்பில்லாமல் திகழக்கூடிய சிவபெருமான் பெருமைக்கும் சரி உண்மைக்கும் சரி எந்த வகையிலும் தனக்கு ஒப்பில்லாதவனாக திகழக்கூடிய அந்த பெருமான் வந்து பேரருள் உடையவராகவும் இருக்கின்றார். நிறைய இரக்கமுடையவர்களாக இருப்பார்கள், உதவி மனப்பான்மை உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் உதவக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்களா என்று சொன்னால் அது இல்லாமல் இருக்கலாம். அது மாதிரி உதவக்கூடிய ஆற்றல் எல்லாம் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள், ஆனால் உதவக்கூடிய உள்ளம் இருக்கணும். எல்லாம் பொருந்தி வருவது என்பது அது பெருமானிடத்தில் மட்டும்தான். பெருமைக்கும் உண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும், அதாவது பெறக்கூடிய அரிய பேறுகள் அனைத்தினும் மிகச்சிறந்த அரிய பேறு என்னவென்றால் எம்பெருமானை பெறுகின்ற பேரு தான். இன்னும் பிற பேறுகளை பெற்றவர்களாலெல்லாம் சிவப்பேறு பெறுதல் என்பது இயலாது. ஆனால் சிவப்பேறு பெற்றவர்களுக்கு எந்த பேறு வேண்டுமானாலும் எளிதில் வந்து கைகூடும். அவர்கள் வேறு எந்த பேற்றையும் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள். அது வேறு விஷயம். ஆனால் யாருக்கு எந்த பேற்று வேண்டுமானாலும் அவர்களால் அருள முடியும், அடியார்களால் முடியும். அதை நாம் வந்து நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் முதலிய நாயன்மார்களுடைய திருவரலாற்றிலே நாம் காண்கின்றோம். பிற பேர்களை எல்லாம் பெற்றவர்களால் சிவப்பேற்றினை பெறவும் முடியாது, பிறருக்கு தரவும் முடியாது. ஆனால் சிவப்பேறு பெற்றவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் எந்த பேர் வேண்டாலும் தருவார்கள். ஏனென்றால் அவர்களை இடமாக கொண்டு சிவபெருமானே எல்லாவற்றையும் செய்கின்றார். ஆகவே பேரனைத்தும் அணுவனவே கருதும்படியாக பேரின்ப பெருக்காக வருபவன் எம்பெருமான். இதை தாய்மான சுவாமிகள் சொல்வார்கள். அந்த சிவப்பேர் என்பது கிடைத்துவிட்டால் மற்ற பேர்கள் அனைத்தும் அணுவாக, அதாவது அற்பமாக கருதி விலக்கிவிடலாம். அத்தகைய பேர் என்பார்கள். அதை பேற்றின் அருமைக்கும் ஆக நிகரில் இறை என்று சொல்லும் பொழுது முதற்குரட்பாவிலே நிகரில் இறை என்று சொல்லும் பொழுது ஒப்பில்லாத இறைவன் என்பது பெறப்பட்டது. ஒப்பில்லாதவன் என்றால் என்னென்ன முறைகளிலே தனக்கு ஒப்பில்லாதவனாக திகழ்கின்றான் என்பதை வகுத்து கூறுகின்றார் இங்கே. பெருமையாலும் சரி உண்மையாலும் சரி பேரருளாலும் சரி பெருதற்கரிய தன்மையாலும் சரி சிவபெருமானே ஒப்புயர்வற்ற முழுமுதல்வன் என்று இந்த பாடல் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. நீ அடுத்த குரட்பாவினை பார்த்தோம் என்றால் ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ் என்று கூறுகின்றான். இது நன்கு சிந்தித்து உணர வேண்டிய ஒரு குரட்பாவா. ஆக்கி எவையும் என்று இருக்கின்றது. எவையும் என்பதை முதற்கன் வைத்துக் கொள்ள வேண்டும். எவையும் ஆக்கி முதல் காரண மாயையிலிருந்து சுத்த ஊடகம், மிச்சிர ஊடகம், அசுத்த ஊடகம் என்று எல்லா வகையான ஊடகங்களையும் தனு கரணங்களையும் இவற்றையெல்லாம் ஆக்கி படைத்து அழித்து சொல்லும்போது காத்தருளி இந்த படைத்த ஊடகங்களை எல்லாம் அவற்றின் கால எல்லை வரை காத்தருளி ஆசுடன் அடங்கப் போக்கும். அடங்கப் போக்கும் என்று சொல்லும் பொழுது ஒடுக்குதல் குறிக்கப்படுகின்றது. இதுதான் அழித்தல் என்று சொல்வார்கள். அழித்தல் என்பது ஒடுக்குதல் என்றுதான் சைவ சித்தாந்தத்தில் பொருள்படும். ஏனென்றால் சைவ சித்தாந்தம் சர்க்காரியவாதம் கூறுவது உள்ளது அழியாது, இல்லாதது தோன்றாது என்பது சர்க்காரியவாதம். ஆகவே இருக்கின்ற பொருள் வந்து இல்லாமல் போய்விடுதல் என்பது ஒருபோதும் நிகழக்கூடியதன்று. இருக்கின்ற பொருள் எப்பொழுதும் இருப்பதுதான். அப்போ அழித்தல் சொல்கின்றீர்கள் என்று சொன்னால் எந்த முதல் காரணத்திலிருந்து அந்த காரியம் தோன்றியதோ அந்த முதல் காரணத்திலேயே ஒடுக்கப்படுதல். ஆக அதைத்தான் அடங்க போக்கும் என்று சொன்னார்கள். அதில் கூட ஒரு சொல்லும் சேர்த்து சொல்லியிருக்கின்றார்கள், ஆசுடன் அடங்க போக்கும். ஆசு என்று சொல்லும் பொழுது அது குற்றம் என்று பொருள்படும். மலம் என்பதும் அதுதான். அப்போ அங்கு ஆசு என்பது எந்த மலத்தை குறித்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆணவ மலம் என்று ஒரு சாரார் உரை கூறுகின்றார்கள், பெரிதொரு சாரார் மாயாமலம் என்றும் கூறுகின்றார்கள். இரண்டு கருத்துக்கள் நெடுங்காலமாக இருந்து வருகின்றன. நிரம்ப அழகிய தேசிகரவர்கள் ஆணவ மலம் என்றே கொண்டுள்ளார். அப்ப வந்து இந்த படைத்து காக்கப்பட்ட உலகங்கள்லாம் ஆணவ மலத்துக்குள்ளேயே போய் ஒடுங்குது இல்லையே? ஆணவ மலத்தால் உயிர்கள் தான் மறைக்கப்பட்டுள்ளன. உலகங்கள் உடல்கள் எல்லாம் மாயாமலமாகிய அந்த முதல் காரணத்திலிருந்து தோன்றி அப்புறம் கால எல்லை வரை நிறைவேற்று பின்பு சங்கார காலம் வரும்பொழுது அந்த மாயையில தான் போய் ஒடுங்குகின்றன. ஆகவே தோற்றுவித்த உலகங்கள் எல்லாம் முதல் காரண மாயையாகிய, ஏன்னா மாயையும் ஒரு மலம் தான், மூன்று மலங்களில் ஒன்றாக எண்ணப்படுவது. ஆகவே முதல் காரண மாயையாகிய மலத்தோடு அடங்கும்படி அந்த உலகங்களை ஒடுக்கிவிடுகின்றான் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்குமே என்று கூட கருதலாம். இதான் மாயாமலம் என்று பொருள் கொள்பவர்கள் அவர்கள் கொடுக்கின்ற விளக்கம் இதுதான். ஆனால் ஆணவ மலம் என்று பொருள் கொள்ளும்போது நாம் வந்து அங்கே எவ்வாறு பொருள் பண்ண வேண்டும் என்று சொன்னால், உயிர் எதற்காக இந்த உலகங்களை படைத்தார், காத்தார், யாருக்காக? சிவபெருமான் தம் பொருட்டு எந்த உலகத்தையும் தோற்றுவிக்கவில்லை, காக்கவும் இல்லை, உயிர்களின் பொருட்டு தான். அப்ப இந்த உயிர்கள் வந்து அவை பல பிறவிகள் எடுத்து வினைகளை ஈட்டி மேலும் மேலும் அவை வினைகளை பெருக்கி அந்த உயிர்கள் இழைப்புற்று இருப்பதனாலே உயிர்களெல்லாம் இழைப்பாறு பொருட்டு இந்த உலகங்களை எல்லாம் ஒடுப்போம் ஒடுக்கின்றார். அப்ப உயிர்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவை ஆணவ மனத்திலே ஒடுங்கி நிற்கும். ஏன்னா இந்த உடல் உலகங்களை சாரும் பொழுதுதான் தத்துவ சார்பு கிடைத்து அதனால கொஞ்சம் ஆணவ சார்பு சிறிதே குன்றி சிற்றறிவு விளக்கம் பெறுகின்றன. இப்போ தத்துவங்கள் புவனங்கள் எல்லாவற்றையும் மாயையில ஒடுக்குகின்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த உயிர்கள் எல்லாம் மலன் தாரகமாக ஒடுங்கும். அந்த கருத்துப்படிதான் ஆசுடன் அடங்க என்று உயிர்கள் எல்லாம் ஆசாகிய ஆணவமலத்தில் அடங்கும்படி. ஏன்னா உலகத்தை ஒடுக்கிய பிறகு உயிர்கள் என்ன ஆகும் என்ற கேள்விக்கு விளக்கம் கொடுப்பதாக அது அமைந்துள்ளது என்று சொல்லலாம். மேலும் ஆசை என்பது குற்றம், குற்றம்னு சொன்னால் அது ஆணவத்தை தான் குறிக்கும். கண்மம் மாயையெல்லாம் வந்து நிரந்தரமாக குற்றமாக இருப்பவை அல்ல. உயிர்கள் மட்டும் அருள் வழி நின்று விட்டார் என்று சொன்னால் அந்த உயிர்கள் செய்கின்ற வினைகள் எல்லாம் கண்ம மலமாக பந்திக்க மாட்டா, அவையும் அருட்செயல்களாக விளங்கும். அந்த உயிர்களுடைய தத்துவங்கள் கருவிகள்லாம் சிவகரணங்களாக விளங்கிவிடும். அதான் பசுகரணம் சிவகரணம் ரெண்டு வகையா சொல்வார்கள். கருவிகளை, தத்துவ கருவிகளை ரெண்டு வகையா சொல்றாங்க. என்ன அப்படின்னா எல்லாம் ஒரே கருவிகள் தான். உயிர் வந்து எந்த நிலையில இருக்கின்றது என்பதுதான் அங்க விஷயம். உயிர் வந்து ஆணவ மலத்தை சார்ந்து அது காட்டுகின்ற விபரீத வழியிலே இந்த உயிர் நின்றது என்று சொன்னால் அந்த உயிர் கொண்டுள்ள கருவிகரணங்கள் எல்லாம் அவையும் ஆணவ மலத்தினுடையே நிற்கும். உயிர் வழி நிற்பவை தானே அவை. உயிரே வந்து ஆணவத்தின் வழி நிற்கின்றது. ஆனந்த மரத்தை நன்கு சார்ந்து அதனால் பெற்ற அந்த விபரீத உணர்வோடு உயிர் நிற்கின்றது. அப்போ அந்த உயிரால் பயன்படுத்தத்தக்க அந்த கல்வி கரணங்கள் எல்லாம் அந்த விபரீத செயல்முறைகளுக்கு தான் அங்கே பயன்பட்டு கொண்டிருக்கும். அதனால அப்போ அவை வந்து உயிர் வந்து மலத்தை சார்ந்து பசுவாக நிற்கும் பொழுது அந்த உயிருக்கு உற்ற கருவிகரணங்கள் எல்லாம் பசுகரணங்கள். உயிர் நன்கு பக்குவப்பட்டு சத்தியநிபாதம் உற்று அருட்சார்களை நிற்கும் பொழுது அந்த உயிருக்கு உற்ற அந்த கருவிகரணங்கள் எல்லாம் அவையும் அருள்வழி நின்று சிவகரணங்களாக விளங்கும். ஆனா ஆணவ மலத்தை எப்படி சிவமயமா விளங்கும்னு எங்கேயாவது நாம படிச்சிருக்கோமா கேட்டிருக்கோமா? கிடையாது. ஏன் அப்படின்னா அது எப்பவுமே உயிருக்கு வந்து அது எதிரியாகத்தான் விடும். ஆகையினாலே குற்றம்னா அதுதான் உண்மையான குற்றம். அதனால ஆசு என்று மட்டும் சொன்னால், மலம் என்று மட்டும் சொன்னால் அது ஆணவமலத்தை தான் குறிக்கும். எப்போதும் மலமாகவே இருக்கக்கூடியது அதுதான். அதனால அங்க ஆசு என்பது ஆணவமலத்தை தான் குறிக்கும் என்பது நாம் வந்து சிந்தித்து பெறக்கூடிய விளக்கம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பண்டார சாத்திரங்களுள் அந்த மாதிரி இடங்கள்லாம் அங்க விளக்கம் இருக்கின்றது. நம்முடைய குருமுதல்வர் அருள்திரு நமச்சிவாயமூர்த்தியுடைய நேரடி சீடராகிய அருள்திரு தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் தம்முடைய உபதேச பகருடையிலே ஒரு இடத்திலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது இந்த ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகாப்புகள் இந்த குரட்பாவினுடைய சாரத்தை அங்கு வைத்துள்ளார்கள். உண்டாக்கி ஆக்கி உடைத்து இருளோடே அடங்க கண்டிடுவது பதி என்று சொல்லியிருக்கின்றார். எல்லா உலகங்களையும் உண்டாக்கி அவற்றை காத்து அப்புறம் என்ன செய்கின்றார்? இருளோடே அடங்கும்படி செய்கின்றார். ஆசுடன் அடங்கன்னு அங்க போட வேண்டிய இடத்துல இருளோடு அடங்கன்னு போட்டாங்க. இருள்னு சொன்னா அது ஆணவத்தை தான் குறிக்கும், அதுல நமக்கு சந்தேகமே கிடையாது. ஆகையினாலே இதே நடையிலே இந்த கருத்தினை அவர்கள் இங்கே வைத்து காட்டி ஆசை என்பது இருள் மலம் என்பதை அங்கே நன்றாக குறித்து அருளியுள்ளார். அது நமக்கு சிறந்த பிரமாணமாக திகழ்கின்றது. ஆக இப்படி உலகங்களை எல்லாம் உண்டாக்கி கால எல்லை வரை காத்து பிறகு அவற்றை முதல் காரணங்களிலே ஒடுக்குகின்றார். உயிர்கள் ஆணவத்தோடு அடங்கும்படியாக உலகங்களை ஒடுக்குகின்றார். அப்படி செய்தும் அவர்தான் போகா புகழாக விளங்குகின்றார். ஏன்னா மீளவும் அந்த உயிர்களுக்கு வந்து பிறவிகளை வழங்க வேண்டும் என்றால் அவர் தான் வழங்க முடியும், அவரால் தான் வழங்க முடியும். இந்த கருத்தை கூறுகின்றார். உயிர்கள் இழைப்பாறிவிட்டன, மீண்டும் அது பிறவி எடுக்க வேண்டும். ஏன்னா இன்னும் வந்து ஆணவ மலம் ஒடுங்காமல் இருக்கின்றது. அதான் ஒடுங்கி மலத்துள்ளதான் சொன்னார். உயிர்களுக்கு உயிர்களை பிடித்துள்ள ஆணவ மலம் அது ஒடுங்க வேண்டியுள்ளதால் ஒடுக்கிய உலகங்களை மீளவும் தோற்றுவித்தருள்வான் முதல்வன். ஆகவே உலகங்கள் எல்லாம் ஒடுங்கிய பிறகு நீங்காத புகலிடமாக இறைவன் தான் விளங்குகின்றான். இது நல்ல சான்று சங்கார காலம் தான். வேற எந்த சார்பும் நிலையற்றது, எல்லாம் ஒடுங்கி விடுகின்றன. உயிர்கள் ஆணவமலத்தில் அழுந்த வேண்டியதான். எது வந்து அங்க உயிர்களுக்கு சார்பான் என்ன அங்க வந்து தாங்க போகின்றது? அந்த இடத்துலதான் வந்து சிவபெருமான் ஒருவனே எல்லா உயிர்களுக்கும் உறவாக இருப்பவன் என்பது அங்கதான் பெறப்படுகின்றது. நல்ல தெளிவாக நமக்கு எல்லாம் விளங்கக்கூடிய இடம் அதுதான். ஆகவே மீளவும் ஒரு பிறவி, அதிலே பல உறவுகள் பல நண்பர்கள் இப்படிலாம் வரணும் அப்படின்னா சிவபெருமான் கொடுத்தாதானே உண்டு. அப்ப உண்மையான உறவாக இருப்பவர் யாரு? சிவபெருமான் தான். ஆகவே போகாத புகழாக இருக்கின்றான். மற்ற எத்தனையோ புகலிடங்கள் இந்த உலகத்தில் இருப்பதாக நமக்கு தோன்றலாம், ஆனால் அவையெல்லாம் நீங்கிவிடக்கூடியவை. அந்த புகலிடங்களுக்கும் நமக்கும் உரிய தொடர்பு எப்போது வேண்டுமானாலும் நீங்கிவிடும். ஆனால் எப்பொழுதும் நமக்கு நீங்காததோர் புகலிடமாக விளங்குவர் யார் என்றால் அது சிவபெருமான் தான். அதை மிக அருமையாக சொல்கின்றார். சாத்திர கருத்தை சொல்கின்ற முறையிலே சிவபக்தி உள்ளத்திலே நன்கு வளரும் வண்ணம் நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் மிக அற்புதமாக சொல்கின்றார்கள். இந்த திருவருட் பயன் வந்து ஒரு ஈடு இணையற்ற நூலாகும். அவன் தான் போகா புகழாக இருக்கின்றாயா என்று எவ்வளவு அருமையாக சொல்கிறார்கள். அதிலே நம்முடைய ஆதீன வித்வானாக விளங்கியவர்கள் வஜ்ரவேல் முதலியார்கள் சிறப்பான முறையிலே நியாயமாக சொல்கின்றார்கள். அவன் போகா புகழ் அப்படின்னு சொன்னதுனால அது ஆசு இருக்கின்றதே ஆணவ மலம். அது நீங்கிய பிறகும் கூட ஆணவளம் நீங்கி உயிர் முத்தி பெற்று விடுகின்றது. ஆமா, அந்த முத்தி பெற்ற பிறகும் கூட சிவபெருமான் தான் புகலிடமாக இருக்கின்றார். அதான் என்றுமே நீங்காத புகழாக இருக்கின்றார். போகா புகழ். ஒரு கோடை காலம் எங்கேயாவது அப்படி மலைப்பிரதேசத்துக்கு போனோம், நல்ல குளுமையான இடம் போனோம், ஊட்டி போனோம் அப்படின்னு சொன்னா கோடை காலம் வரைக்கும் அது புகலிடமா இருக்கும். குளிர்காலம் வந்துட்டா அடிச்சு புரண்டு ஓடிட வேண்டிதான். அதே மாதிரி குளிருக்கு வந்து வெம்மையான இடம் வந்து கொஞ்சம் இடம் தரலாம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலம்தான். இதெல்லாம் மாறக்கூடியவை. ஒரு காலத்தில் இன்பம் தந்த பொருள் பெரிதொரு காலத்தில் பெருந்துன்பம் தரக்கூடிய பொருளாக வரும். ஆகவே எல்லாம் போய்விடக்கூடிய புகழ்களாகத்தான் இருக்கின்றன. என்றும் போகா புகழாக இருப்பவன் சிவபெருமான் தான். என்றும் போகா புகழ் சொல்லும் பொழுது ஆசுடன் அடங்க போக்கினானே, அந்த ஆசையிலிருந்தே உயிர்கள் விடுபட்ட பிறகும் முத்தி அடைந்த பிறகும் அந்த உயிர்களுக்கு நீங்காத புகலிடமாக இருக்கின்றான் என்று அருமையாக விளக்கம் தருகின்றார்கள் நம்முடைய வஜ்ரவேல்முதி அவர்கள். நீ அடுத்த குரட்பாவிலே அருவும் உருவும் அறிஞர்க்கு அறிவாம் உருவும் உடையான் உடன் அருவத்திருமேனி உருவத்திருமேனி என்று இரண்டு வகையான திருமேனிகளை கொண்டிருக்கின்றான் என்று சொல்வார். அப்ப அருவுருவ திருமேனின் ஒண்ணு உண்டே அப்படின்னா அருவம் உருவம் ரெண்டையும் சொல்லும் பொழுது அருவுருவமும் பெறப்படும். என்ன அப்படின்னா அருவத்துக்கும் உருவத்துக்கும் இடையில அப்படி ஒரு நிலை இருக்க வேண்டும் அருவுருவம். அதான் சேக்கிழார் பெருமான் சொல்வார்கள், இந்த அருவுருவ திருமேனியை பார்க்கும் பொழுதுதான் இந்த அருவுருவ நிலைக்கு முந்தைய அருவ நிலையும் உணரப்படும், இந்த அருவுருவ நிலைக்கு பிந்தைய உருவ நிலையும் உணரப்படும் என்று சொல்லி அவர்கள் அருமையாக சொல்வார். அருவுருவ திருமேனி சிவலிங்க திருமேனி தான். இந்த அருவுருவ திருமேனி ஆகிய சிவலிங்கத்தை பார்க்கும் பொழுது தரிசிக்கும் பொழுது இந்த அருவுருவ திருமேனிக்கு முந்தைய அருவ திருமேனி ஒன்று இருக்க வேண்டும், இதற்கு அடுத்தார்போல் வரக்கூடிய உருவ திருமேனியும் இருக்க வேண்டும் என்று நாம் உயிர்த்துணரும் வண்ணம் உள்ளது என்று அவர்கள் நயமாக குறிப்பிடுவார்கள். அருவ திருமேனி காண முடியாதது, உருவ திருமேனி காணக்கூடியது. இந்த இரண்டிற்கும் இடைப்பட்டு விளங்குவது இந்த சிவலிங்க திருமேனி என்று சொல்லி அருமையாக சொல்வார். காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும், காணாத அறிவினுக்கும் சொன்னதுனால காணும் உருவினுக்கும் நாம பொருள் பண்ணணும் என்று நம்முடைய சிவக்கவிமணி சீக்கிரசி அவர்கள் சொல்வார். காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீனாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம். நீனாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம், குறினா லிங்கம், நீனாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறி. நீனாகம் அணிந்தார் யாரு? சிவபெருமான். அப்ப அணிந்தார்க்கு நிகழ்குறியாம், அந்த அணிந்தார்க்கு லிங்கமாக விளங்கும். லிங்கம் குறி என்றால் அடையாளம், லிங்கம் என்ற சமஸ்கிருத சொல்லும் அதான் அடையாளம். யாருக்கு அடையாளமா இருப்பது? நீனாகம் அணிந்தார்க்கு. நீனாகம் அணிந்தார் சிவபெருமான், சிவபெருமானுக்கு அடையாளமாக இருப்பது. ஆகவே சிவலிங்கம் என்றால் சிவபெருமானுக்கு லிங்கம் என்று அது நான்காம் வேற்றுமை தொகை என்று அறிஞர்கள் விளக்கம் தருவார். இந்த சேக்கலார் பெருமான் திருவாக்கினை ஆதாரமாக கொண்டு தருவார். காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீனாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் என்பார். ஆக இந்த அருவம் உருவம் இரண்டையும் சொல்லி இடையில் உள்ள அருவுருவத்தை பெறும்படி உமாசிவாச்சரி சமர்ப்பித்தார்கள். அங்கே அருவுருவத்தை சொல்லி முந்தைய அருவத்தையும் பிந்தைய உருவத்தையும் பெறும்படி சேக்கிழார் பெருமான் அமைத்துள்ளார். ஆக இந்த அருவத்திருமேனி உருவத்திருமேனி மட்டுமன்றி இவையெல்லாம் சரியக்கிரிய யோகம் சிவகுண்ணிய செயல்களை நிற்பவர்கள் அவருடைய வழிபாட்டினை ஏற்று பூசையினை ஏற்று அருள் புரிவதற்காக சிவபெருமான் கொண்டருடைய தடத்த திருமேனிகள். அவனுடைய சொரூப நிலை உண்மையான இயல்பு என்ன? ஞானமயமாய் விளங்குதல். அது ஞானிகளுக்கு அந்த ஞானமயமான நிலை விளங்கப்பெறும். அதனாலதான் அறிஞர்க்கு அறிவாம் உருவும். அறிஞர் என்று சொன்னால் நாம வந்து சாதாரணமான கல்வி அறிவினாலே அறிஞர்களாக விளங்குபவர்களை கருதிவிடக் கூடாது. சிவஞானிகள் அவர்களைத்தான் இங்கே அறிஞர் சொன்னார்கள். அவர்களுக்கு அறிவாம் உருவும், ஞானமயமான தன்னுடைய சொரூப இயல்பை உடையவன். அறிஞருக்கு அறிவாம் உருவும் உடையான் உடன், ஞான உருவனையும் உடையான் என்று அங்கே குறிப்பிட்டார்கள். ஆக அருவத்திருமேனி உருவத்திருமேனி இடையிலே உள்ள அருவுருவத்திருமேனி இவை அன்றியும் ஞானிகளால் வழிபடத்தக்க ஞானமயமான சொரூப திருமேனியும் உடையவன் என்று சொன்னார். நீ அடுத்த குரட்பாவிலே பார்த்தோம் என்றார், பல்லார் உயிர் உணரும் பான்மையென மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை. உயிர்கள் பலவாக இருப்பன, பலவாக நிறைந்திருப்பன, அதனாலதான் பல்லார் உயிர் என்று சொன்னார். பல்லார் என்று சொல்லும் பொழுது பலவாய் நிறைந்த உயிர்கள். அந்த உயிர்கள் எல்லாம் உணரும் பான்மை எப்படிப்பட்டது? உயிர்கள் எவ்வாறு உணர்கின்றன என்று சொன்னால், தமக்கு ஒரு தலைவன் இருக்க அந்த தலைவன் தம்மையெல்லாம் கடந்த நிலையிலே விளங்கி தமக்கு உணர்த்தி வர அவன் உணர்த்துவதனாலே உணர்ந்து வரக்கூடியவை. ஆகவே பல்லார் உயிர் உணரும் பான்மை என்று சொன்னால், பலவாக நிறைந்துள்ள உயிர்கள் எப்படி தமக்கு ஒரு தலைவனை கொண்டு அந்த தலைவன் உணர்த்த உணர்ந்து வருகின்றனவோ அந்த தன்மைதான் உயிர்கள் உணரக்கூடிய தன்மை. இப்படிப்பட்ட ஒரு அறியின் தன்மை சிவபெருமானிடம் கிடையாது. ஏனென்றால் தனக்கு மேலாக ஒருவனை அவன் கொண்டிருக்கவில்லை, அவன்தான் எல்லாருக்கும் மேலானவன். அதான் மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை. பல்லார் உயிர் உணரும் பான்மை என உயிர்கள் எல்லாம் எப்படி தமக்கு மேலாக ஒரு தலைவனை கொண்டு அவன் உணர்த்த உணர்ந்து வருகின்றனவோ அந்த மாதிரி தனக்கு மேல் ஒருவன் யாரும் இல்லாதபடிக்கு விளங்குபவன் எங்களுடைய இறைவன். இந்த இடத்துல எங்கள் இறைவன். ஏன்னா இறைவன் இறைவன் சொல்லி பல சமயங்களும் சொல்கின்றன. அவர்கள் சொல்கின்ற கடவுளர் எல்லாம் தமக்கு மேலாக ஒருவன் இல்லாமல் தாமே உணர்ந்தவர்களா அல்ல. அதுதான் அங்க குறிப்பு. அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்றிங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே என்று மணிவாசக பெருமான் அருள் செய்வார். மற்ற தேவர் மற்ற தெய்வம் எல்லாம் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல்வினையும் செய்யும் என்று சொல்லி சிவஞான சித்தியார் சொல்கிறார். ஆகவே எங்கள் இறைவனாகி சிவபெருமான் இறை இலக்கணம் உடைய அந்த பெருமான் வந்து தனக்கு மேலாக ஒருவன் இல்லாதபடிக்கு தானே எல்லா உயிர்களுக்கும் அறிவித்து வருகின்ற தனி முதல்வனாவான் என்று அருமையாக கூறினார்கள். இதெல்லாம் வந்து பரத்துவம் கூறக்கூடிய பகுதி, சிவபெருமானுடைய முழு முதன்மையினை எடுத்துரைக்கும் பகுதிகள். அப்படி தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாமல் விளங்கி வருகின்ற முழுமுதற் பரம்பொருளாகிய சிவபெருமான் அடியார்களிடத்திலே எப்படி இருக்கின்றார், அல்லாதவரிடத்திலே எப்படி இருக்கின்றார் என்பதை சொல்லக்கூடிய பாடல் அடுத்த பாடல். ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு, நீங்காத அறிவாக கெடாத அறிவாக எப்பொழுதும் அடியார்களுடைய உள்ள தாமரையை விட்டு நீங்காமல் விளங்குகின்றான். நீங்காத ஞானமயமாக இருக்கின்றான், அடியாருடைய உள்ளத்தை விட்டும் அவன் நீங்குவதில்லை. அடியார்களுக்கு இப்படி இருக்கின்றான். ஆனால் பதவிகளையும் போகங்களையும் மட்டுமே மனத்திற்கொண்டு வழிபட்டு வருகின்ற சிவழிபாடுலாம் செய்கின்றார்கள். யாரு? தேவர்கள். செய்யாமல்ல, சிறப்பாக செய்கின்றார்கள். ஆனால் அவையெல்லாம் காமிய வழிபாடுகள். எல்லாம் தம்முடைய பதவிக்காலம் இன்னும் நீட்டிக்க வேண்டும், எப்பொழுதும் அந்த பதவியிலே இருந்து அங்கு உள்ள மேலுலக அந்த மேலுலக போகங்களை எல்லாம் குறைவின்றி அனுபவித்து வர வேண்டும் என்பதுதான் அங்க எண்ணம். அவர்களுக்கு வந்து தன்னுடைய சொரூப இயல்பை ஒருபோதும் காட்டாமல் விளங்குகின்றனர். தேவர்களால் என்றென்றும் அறியப்படாமல் விளங்குகின்றனர். அதான் நிரம்பலகை தேசியர் அங்கே போற்றுகிறார். அவர் திருவாசகத்திலே இருந்து அவர் மேற்கோள் காட்டி அருமையாக விளக்குகின்றார். வாதவுரடிகளை போற்றி சொல்கின்றார். கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி, நனவிலும் நாயர்க்கு அருளினை போற்றி என்று அருளி செய்தார் போதவூர் புலகம் போர்த்தமையின் வாதவூர் வந்த மறைமுதல் தலைவர் என்க என்று சொல்கிறார். அவருடைய அந்த அதாவது வாதவுரடிகளுடைய திருமேனியே வந்து ஞானமயமான திருமேனியாக விளங்குவதனாலே போதவூர் புலகம் போர்த்த மெய்யன் என்று சொன்னார். வாதவூர் வந்த மறைமுதற் தலைவர் என்க என்று குறிப்பிட்டார். ஆக இந்த திருவருட்பயணிலே ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் ஆங்காங்கு திருமுறை சொல்லாட்சிகளை அப்படி அப்படியே வைத்திருப்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு இந்த குறட்பாவும் சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த குறட்பா சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது. ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு, வானாடர் காணாத மண். பொருளளவில் மட்டும் அல்லாமல் அந்த சொல்லாட்சிகளும் அப்படியே அமைந்துள்ளன. திருவாசகத்திலே திரு அம்மானை அதிலே 16வது பாடலை பார்த்தோம் என்று சொன்னால், ஊனாய் உயிராய் உணர்வாய் எண்ணுட்கலந்து தேனாய் அமுதமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானோர் அறியா வழி எமக்கு தந்தருளும் தேனார் மலர்கொன்றை சேவகனார் சீரொளி சேர் ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவா கூறுதுங்கான் அம்மானாய். ஈற்றடியிலே ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவா, ஈற்ற அயலடியிலே ஈற்றடி கோணாகி நின்றவா என்று வருகின்றது. அதற்கு முந்தைய அடியிலே ஆனா அறிவாய் என்று வருகின்றது. அந்த சொல்லாட்சி அப்படியே இங்கே அமைந்துள்ளது. ஆனா அறிவாய் என்ற தொடர் அப்படியே இந்த குரட்பாவில் இடம்பெற்றுள்ளது. கருத்தும் அதே கருத்து தான். என்ன அப்படின்னு சொன்னா, வானோர் அறியா வலியமக்கு தந்தருளும் என்று முந்தைய அடியில் ஒரு இடத்திலே வந்தது. ஆகவே வானோர்களுக்கு எட்டாமல் இருக்கின்ற அந்த பெருமான் வந்து அடியார்களிடத்திலே நீங்காமல் இருக்கின்றான் என்ற கருத்தை சொல்லும் பொழுது, திருவாசகத்திலே அந்த கருத்து வருகின்ற பாடலையும் எடுத்துக் கொள்கின்றார்கள். அதே சமயத்தில் ஆனா அறிவாய் என்ற அந்த தொடர் அப்படியே அமைந்திருக்கின்ற அந்த பாடலை எடுத்துக்கொண்டு அதை திருவுள்ளத்திலே சிந்தித்து இந்த குரட்பாவினை நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் நமக்கெல்லாம் அருள் இருக்கின்றார்கள். ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாத மண். மண் என்று சொல்லும் பொழுது மன்னவன் மேலானவன் என்று நாம் கொள்ளலாம். ஆனா என்று சொன்னால் ஆனாத என்பது ஆனான்னு, ஆனாங்கும்போது நீங்காத கெடாத என்று பொருள்படும். நீ அடுத்த குரட்பாவை பார்த்தோம் என்று சொன்னால், இறைவன் எல்லா பொருள்களிடம் கலந்திருந்தாலும் எவற்றிலும் துவையாமல் தனிச்சிறப்போடு விளங்குகின்றான் என்ற கருத்தினை கூறுகின்றார். எங்கும் எவையும் எரியுரு நீர் போல் ஏகம் தங்கும் அவன்தானே தனி என்று சொல்கின்றார். எங்கும் எவையும் எல்லா உலகங்களிடத்தும், அதான் எங்கும் எவையும் சொல்லும்பொழுது அளவற்ற எல்லா உயிர்களிடத்தும் சட உலகங்களிடத்தும் சித்துப்பொருள்களாகிய உயிர்களிடத்தும் எவ்வாறு கலந்திருக்கின்றான், நீக்கமர கலந்திருக்கின்றான். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எரியுரு நீர், நீருரு எரி என்று மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உரையாசிரியர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். நீருரு எரி, அதாவது நல்ல கொதிக்க வைத்த நீரிலே வெம்மை வந்து நன்கு வெளிப்பட்டு விடும். வெப்பம் இல்லாமல் எந்த பொருளும் இல்லை. எல்லா பொருள்களுக்கும் வெப்ப ஆற்றல் உள்ளது. ஆனாலும் நாம் அதை உணரும்படியா இருக்கணும்னா அதுக்கு தான் வந்து கொதிநீரை நாம் கருத வேண்டும். அந்த நன்கு சுடக்கூடிய தண்ணீரிலே அந்த வெம்மையானது அந்த நீர் முழுக்க நீங்காமல் விளங்குவது போல. அதான் இது வந்து எரியுரு நீர் என்பதை நீருரு எரி, எரினா நெருப்பு சூடு வைத்துக் கொள்ள வேண்டும், நீருரு எரின்னு இங்க மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா இதுவும் திருவாசக சொல்லாட்சி தான். அதை நிரம்ப அழகி தேசிகள் அருமையாக நமக்கு காட்டுகின்றார்கள். பார்பதம் அண்டம் அனைத்துமாய் என்பதனுள், பார்பதம் அண்டம் அனைத்துமாய் என்று தொடங்கக்கூடிய திருவாசக பாடல் அதிலே வருகின்றது. நீருரு தீ என்று வருகின்றது. பார்பதம் அண்டம் அனைத்துமாய் என்பதனுள் நீருரு தீ என்று அருளி செய்தவாறு காண்க. நீர் ஒரு தீ என்பது காய்ந்த புனலின்கண் உளதாய வெம்மை. காய்ந்த புனல் நன்கு சுட வச்ச நீர், அதில் இருக்கக்கூடிய வெப்பம் அதுதான் நீர் ஒரு தீ. அந்த மாதிரி அந்த நீர்ல உள்ள வெப்பமானது எப்படி நீர் முழுக்க நிறைந்து பிரிப்பின்றி விளங்குகின்றதோ, அதுபோல உலகங்களிடத்தும் உயிர்களிடத்தும் நிறைந்து பிரிப்பின்றி விளங்கக்கூடியவர் எம்பெருமான். அதே சமயத்தில் எல்லா உயிர்களிடத்தும் எல்லா உலகங்களிடத்தும் இரண்டரை கலந்து விளங்கினாலும், பிரிக்க முடியாதபடி கலந்து விளங்கினாலும், அந்த உலகங்கள் உயிர்கள் ஆகிய அந்த பொருள்களின் தன்மை தன்னை சிறிதும் பற்றுதல் இன்றி விளங்குகின்றான். அதான் தோயாமல் விளங்குது. எந்த பொருளை சார்ந்திருக்கின்றானோ அந்த பொருளின் தன்மை சிறிதும் தனக்கின்றி தனக்குரிய தனித்தன்மை குன்றாதபடி விளங்குது. அதுதான் வந்து தோய்வின்றி கலந்திருத்தங்கிறது. அதுதான் சித்தாந்தத்தில் அது மிக முக்கியமான வார்த்தை. அதுக்கு நாம சரியான பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் எல்லாவற்றையும் அறிகின்றான், ஆனால் எதிலும் தோயாது அறிகின்றான், தோயாமல் அறிகின்றான் அப்படின்னு சொல்றவன் தோயாமல்னா எப்படி, எந்த பொருளை சார்ந்திருக்கின்றானோ அந்த பொருளின் தன்மையை தான் அடைய மாட்டான். ஏன்னா அப்படி பிரிப்பின்றி சார்ந்திருந்தும் அந்த பொருளின் தன்மை தனக்கு அடையாமல் இருக்க வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய நிலை. இதுதான் ஆகவே அதை இங்கே அருமையாக வலியுறுத்தினார்கள். எங்கும் எவையும் எரியுரு நீர் போல் ஏகம் தங்கும் அவன்தானே தனி. அக்கடவுள் அப்பதங்களில் தங்காது உயிர்கள் உலகங்கள் ஆகிய அந்த பொருளிடத்திலே தங்காமல் என்று சொன்னால் தங்காது நீங்கி ஏகனாக இருப்பான் என்று உரை சொல்கின்றார்கள். தங்கி இருக்கின்றான், தங்கி இருப்பவன் அதிலே தோயாமல் இருக்கின்றான் என்று நாம் இங்கே பொருள் கொள்ள வேண்டும். எரியுரு நீர், நீரில் இருக்கின்ற வெப்பம் மாதிரி, நீரில் வெப்பம் தங்கியிருப்பது மாதிரி உலகங்களிடத்தும் உயிர்களிடத்திலும் சிவபெருமான் தங்கியிருக்கின்றார். இருந்தாலும் அவன் தானே தனி என்று சொல்கின்றார். அவன் தானே தனின்னு சொல்லும் பொழுது இந்த உயிர் உலகங்களின் தன்மைகள் தனக்கு எய்தப்பெறாமல் தான் தனித்தன்மையோடு தன்னுடைய முழு முதன்மைக்கு எந்த குறைபாடும் இல்லாதபடிக்கு அந்த முழு முதன்மை குன்றாமல் தனிப்பரம்பொருளாக விளங்குகின்றார் என்பது கருத்து. இனி
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

0: வணக்கம் அன்பு வணக்கம் நண்பர்களே, இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம் வகுப்பு 3.
1: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை பிரார்த்தித்து இன்றைக்கு 3வது வகுப்புக்குள்ளே நுழைகிறோம். உண்மை விளக்கம் என்கின்ற நூலை முறைப்படியாக படிக்க வேண்டும் என்பதற்காக உரையாசிரியர் ஆனந்தராசன் ஐயா அவர்களுடைய வழிப்படுத்தலே அந்த நூலுக்குள்ளே மெல்ல மெல்ல நுழைந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சைவம் பக்தி மார்க்கம் அறிவு மார்க்கம் என்கின்ற இரண்டு பகுதிகளை உட்கொண்டது. பக்தி மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நூல்களை தோத்திர நூல்கள் என்றும், அறிவு மார்க்கத்திலே இருக்கிற நூல்களை சாத்திர நூல்கள் என்றும் பெரியவர்கள் வகுத்திருக்கிறார்கள் என்பது பற்றி நான் முன்னமே உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது நாங்கள் அறிவு மார்க்கமான சாத்திர நூலை படிக்க இருக்கிறோம். அப்படியானால் பக்தி மார்க்கம் நமக்கு உரியது இல்லையா என்ற கேள்விக்கு இடமில்லை. அறிவு மார்க்கம் கூட பக்தி மார்க்கத்திலே தான் சென்று முடியும். பக்தி மார்க்கம் அறிவு மார்க்கத்தை உட்படுத்தி நிற்கும். ஆகவே இரண்டுமே நமக்கு உரியதுதான் என்பதிலே நாம் தெளிவோடு இருக்க வேண்டும். இந்த அறிவு மார்க்கம் சொல்லுகிற 14 நூல்களை நம்முடைய சித்தாந்த நூல்களாக தொகுத்திருக்கிறார்கள். அதிலே மூல நூலாக அல்லது முதல் நூலாக கருதப்படுவது மெய்கண்ட சாஸ்திரம் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய மெய்கண்ட தேவர் எழுதிய சிவஞான போதம் என்கின்ற நூலைத்தான் நாம் மூல நூலாக ஏற்றுக்கொள்கிறோம். அந்த மெய்கண்ட தேவரைத்தான் முதல் குருவாக பின்னாலே வந்த எல்லோரும் போற்றுகிறார்கள். மெய்கண்ட தேவருக்கு முன்பாகவே 2 நூல்கள் வெளிவந்தது பற்றி சொல்லியிருக்கிறேன். மெய்கண்ட தேவரிலே இருந்துதான் சித்தாந்த நூல்கள் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. அந்த அமைப்பிலே மெய்கண்ட தேவர் எழுதிய சிவஞான போதத்திற்கு பின்னாக 12 நூல்கள் போனால் 11 நூல்கள் வகுக்கப்படுகிறது. அந்த 11 நூல்களிலே மிக லகுவான நூலாக, லகுவாக என்று சொல்வது அடிப்படைகளை மட்டுமே தெளிவாக விளங்கப்படுத்துகிற நூலாக இந்த உண்மை விளக்கம் என்ற நூல் அமைந்திருக்கிறது என்பது பற்றி நாங்கள் முன்னமே பார்த்தோம். திருவதிகை மனவாசகம் கடந்த தேவர் என்கின்றவர் மெய்கண்ட தேவருடைய மாணாக்கர், அருணந்தி சிவாச்சாரியாரோடு உடன் மாணாக்கராக இருந்தவர் இந்த நூலை ஏற்றியிருக்கிறார். 54 வெண்பாக்களை கொண்டது. காப்புச் செய்யுள் ஒன்று போக 53 செய்யுள்கள் இந்த நூலிலே உள்ளன. இந்த நூலிலே கடவுள் வாழ்த்தாக இருக்கிற அந்த விநாயகர் வணக்கத்தை முதல் நூலாக நாங்கள் முதல் வகுப்பிலே படித்து முடித்திருக்கிறோம். பன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவாமல் உண்மை விளக்கம் உரை செய்ய பின்மதம் சேர் அந்தி நிறத்து தந்தி முகத்து தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியில் வைப்பாம் என்பது அந்த முதல் பாடல். நம்முடைய தத்துவ நூல்கள் எல்லாமே, சித்தாந்த தத்துவ நூல்கள் எல்லாமே, சைவ சித்தாந்த தத்துவ நூல்கள் எல்லாமே சிவாகமங்களிலே இருந்து பெறப்பட்ட ஞான செய்திகளை அடிப்படையாக கொண்டவை. நான் அன்றைக்கே உங்களுக்கு சொன்னேன், ஆகம நூல்கள் தான், சிவாகம நூல்கள் தான் சரியை கிரியை போன்ற வழிபாட்டு நெறியையும் நெறி செய்கின்றன, யோகம் ஞானம் போன்றவற்றையும் நெறி செய்கின்றன. அதனாலே ஞான மார்க்கமாக எழும்பக்கூடியதாகிய இந்த கேள்வி இந்த தத்துவ நூல்களினுடைய அடிப்படையாக மூல நூலாக இருப்பது ஆகம நூல்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் சொல்லுகிறார் வன்மை தரும் ஆகம நூல் என்று தொடங்குகிறார். வேதத்தின் அதற்கு அவர்கள் உரை செய்கிற பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால், வேதமும் கிரியா மார்க்கம் ஞானா மார்க்கம் என்று 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அது பற்றிய செய்திகள் பல உண்டு. வேதத்திலேயும் கிரியை பகுதியும் உண்டு, ஞான பகுதியும் உண்டு. காஞ்சி பெரியவர் எழுதுகிற பொழுது எழுதுவார் என்றால் அது எங்களுடைய சமயத்தினுடைய ஒரு தனித்தொகுதி. கிரியா மார்க்கத்தையும் ஏற்றுக்கொண்டு ஞானா மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள். இது என்ன, இதுல என்ன

0: புதுமை இருக்கிறது என்று கேட்டால், கிரியா மார்க்கத்துக்கு ஞான மார்க்கம் முற்றாக மாறுபட்டு நிற்கும். ஞான மார்க்கத்துக்கு கிரியா மார்க்கம் முற்றாக மாறுபட்டு நிற்கும். ஆனாலும் இரண்டையும் நம்முடைய வேதம் ஏற்றுக்கொள்கிறது. கிரியைகளிலே என்னென்ன செய்ய வேண்டும், இப்படி ஒழுங்குகள் பேண வேண்டும் என்கின்ற பகுதிகள் தான் வேதத்தினுடைய முதற்பகுதிகளாக வருகிற பகுதிகள். பின்னாலே வேதங்களே கிரியைகளை நையாண்டி செய்கின்றன என்று பெரியவர் எழுதுகிறார். கிரிய மார்க்கத்திலே நின்று, அதாவது இப்ப நாங்கள் உங்களுக்கு தெரியும், பொதுவாக நாங்கள் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமைதான் போக வேண்டும், இன்ன திசை பார்த்து கும்பிட வேண்டும், இப்படி விழுந்து கும்பிட வேண்டும் என்று சில சட்டங்கள் வைத்திருக்கிறோம் அல்லவா. ஞான மார்க்கத்துக்கு போன உடனே அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுகிறது. அது செய்கிறது ஒரு ஒரு ஒரு குழந்தை பிள்ளையினுடைய வேலை கூட ஆகிவிடுகிறது. நர்சரி படிக்கிற மாணவர்கள் இந்த விரலே கையிலே மூன்று விரலடு, இந்த கையிலே ரெண்டு விரலடு என்று வைத்து மூன்று நாலு ஐந்து என்று கூட்டுவது என்பது ஒரு முறை. மேல்கல்விக்கு போன உடனே அது ஒரு விளையாட்டாக இதெல்லாம் இப்படிப்பு முறையா என்று இருக்கும். ஆனால் இந்த ஆரம்ப கல்வி நிலையிலே இருந்து வளர்ந்தால்தான் மேல்கல்விக்கு போகலாம். ஆகவே ஆரம்ப கல்வியும் தேவைதான். ஆரம்ப கல்வி சிறந்தது என்று சொல்லி அதிலேயே நின்று விடவும் முடியாது, மேல்கல்விக்கு போக வேண்டும். ஆகவே மேல்கல்வியும் தேவைதான். அதனாலேதான் பெரியவர் சொல்கிறார், கிரியா மார்க்கத்தையும் நம்முடைய வேதம் ஏற்றுக்கொள்கிறது, ஞான மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்கிறது. ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு நின்றாலும் கூட ரெண்டும் தேவையினுடைய அவசியம் கருதி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த வேதங்களினுடைய வேதங்களினுடைய ஞான மார்க்கம் சொல்லுகிற பகுதியை ஆகமங்கள் அப்படியே உள்வாங்குகின்றன. சிவாகமங்கள் உள்வாங்கி அதை அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய தத்துவ பகுதிகளை ஆகமங்கள் பிரிக்கின்றன. இதிலே என்ன விஷயம் என்று கேட்டால், அந்த ஆகமங்கள் விரித்த தத்துவ பகுதியைத்தான் நம்முடைய தத்துவ நூலாசிரியர்கள் ஆகமத்தை அடிப்படையாக கொண்டுதான் தத்துவ நூல்களை விரிக்கிறார்கள். ஆகவே நம்முடைய தத்துவ நூல்களுக்கெல்லாம் மூலமாக இருப்பது ஆகம நூல்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த கடவுள் வாழ்த்திலே சொல்கிறார், வன்மை தரு என்று தொடங்குகிற பொழுது ஆகம வேதங்களுடைய ஞான மார்க்கம் தருகின்ற ஞானப்பகுதியை எடுத்து விளக்கம் செய்கிற ஆகம நூல் என்று இதற்கு பொருள் சொல்லுவார்கள். ஆகவே வன்மை தரு ஆகம நூல் விளக்க பொருள். அந்த ஆகம நூல்கள் எப்படி தத்துவ நூல்களை தத்துவ ஞானத்தை வைத்திருக்கிறதோ அதற்கு மாறுபடாமல் இந்த நூலை சொல்ல எனக்கு அருள் செய் என்று விநாயகர் பெருமானை வேண்டுகிறார் மனவாசகங்கள் தேவர். அந்த பொருளை நீங்கள் அந்த வார்த்தைகளை பார்க்கலாம். எத்த பொருள், வலுவாமல் உண்மை விளக்கம் உரை செய்ய. ஆகம நூலுக்கு மாறுபடாமல் இந்த உண்மை விளக்கம் தர வேண்டும் என்று அவர் பிரார்த்திக்கிறார் என்றால் உண்மை விளக்கம் அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகம நூலுக்கு முரண்படாமல், ஆகமம் தருகிற ஞான மார்க்கத்துக்கு முரண்படாமல் இந்த நூல் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி உரை செய்வதற்கு விநாயகருடைய அருளை வேண்டுகிறார். அதிலே நாங்கள் அடுத்த பாடலுக்கு ஆசிரியர் நூலுக்குள்ளே நுழைகிறார். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீ நீதான் கேட்டு அருள் என்பதுதான் இரண்டாவது பாட்டு. அதிலே பொய்காட்டி பொய்யை அகற்றுவதற்காக பொய்யை காட்டுகிறார். பிறகு அந்த காட்டப்பட்ட பொய்யை அகற்றுகிறார். பிறகு சத்து சித்து ஆனந்தம் என்கின்ற மூன்றாகவும் இருந்து இறைவன் அருள் செய்கிற தன்மையை காட்டுவதற்காக போது ஆனந்த பொருளாம் மெய் காட்டும் என்று சொல்லுகிறார். போதம் என்று அதிலே அறிவு, அடுத்தது ஆனந்தம், அடுத்தது மெய். அதாவது சத் சித் ஆனந்தம், சத் என்பது உள்பொருள், சித் என்பது அறிவு பொருள், ஆனந்தம் என்பது ஆனந்தமயமான பொருள். இந்த மூன்றையும் இந்த வார்த்தைகளுக்குள்ளே கொண்டு வந்து பொருத்துகிறார். போது ஆனந்த பொருளாம் மெய், போது என்பது அறிவு, ஆனந்தம் என்ற வார்த்தையே வருகிறது. மெய் என்பது உள்பொருள் என்பதை உணர்த்துகிறது. ஆகவே சச்சித் ஆனந்தம் என்கின்ற சச்சிதானந்த வடிவமாக இருக்கின்ற இறைவா மெய்கண்டாய் என்று மெய்கண்டரை விழிப்பது போல குருவை கடவுளாகவே நினைத்து இறைவனையே விழிக்கிறார். மெய்கண்டாய் விண்ணப்பம், நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். இதை சொல்லிவிட்டு அடுத்த வரி சொல்கிறார், பொய்காட்டா மெய்யா என்கிறார். எனக்கு என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் இந்த இடத்திலே இருந்து தான் நாங்கள் படிக்க தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன்.
1: ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. பொய்காட்டா வினை தராத மெய்யா உடம்பை, அதாவது அருள் உடம்பை உடையவரே. திருவெண்ணை வித்த திருவெண்ணை வித்தகா திருவெண்ணை நல்லூரில் எழுந்தருளியுள்ள ஞான தேசிகரே, ஐயா ஐயனே சுத்தவினா திரு அருளோடு ஒன்றாய் நிற்பதாகிய சுத்த நிலையை தலைப்படுவதற்கு விரும்பி அடியேன் கேட்கும் சில வினாக்களை. நீதான் கேட்டருள், உமது திருச்செவியில் ஏற்றருளி அவற்றிற்கு விடை கூறி அருள வேண்டும்.
0: சரி, இப்போ இந்த பாடலிலே நாங்கள் ரெண்டு வரி ஏற்கனவே விளங்கி முடித்து விட்டோம், விளங்கி முடித்து விட்டோம் என்று விளங்க ஆரம்பித்து விட்டோம். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய். போதானந்த பொருளும் போதானந்த பொருளாம் மெய் என்பது சச்சிதானந்த ரூபமான இறைவா என்பது விளங்கப்படுத்தி விட்டேன். இப்ப அடுத்ததாக சொல்லுகிறார், பொய்காட்டா மெய்யா என்பதற்கு தான் இங்கே விளக்கம் எழுதுகிறார். இந்த இடத்திலே கொஞ்சம் நூலுக்கு வெளியிலே நாம் போய் வர வேண்டியிருக்கிறது. இங்கே மெய் என்பது உடம்பு, அது உங்களுக்கு தெரியும். இந்த உடம்பு என்பதிலே ரொம்ப நாம சைவ சமயத்திலே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நமக்கு இருக்கக்கூடியதாகிய உடம்பு. இவர் இப்போ குருவினுடைய உடம்பை சொல்லுது, குருவை விழிக்கிற பொழுது பொய்காட்டாமையா என்று விழிக்கிறார். இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது, நமக்கு ஒரு உடம்பு இருக்கிறது, அதுபோல இறைவனுக்கும் ஒரு வடிவம் வைத்திருக்கிறோம். எல்லா ரூபங்களுக்கும் ஒரு வடிவம் வைத்திருக்கிறோம். அப்படியானால் கேள்வி எங்கே எழும்புகிறது என்றால், நம்முடைய வடிவமும் இறைவனுடைய வடிவமும் ஒன்றா? கோயிலே வடிவங்கள் வைத்து கும்பிடுகிறோமே, அப்படியானால் எம்முடைய வடிவமும் கோயிலில் இருக்கக்கூடிய இறை வடிவங்களும் ஒன்றா என்பதுதான் கேள்வி. இந்த இறைவனுடைய வடிவமும் நம்முடைய வடிவமும் ஒன்றா என்பதை அறிவதற்கு முன்பாக நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வடிவம் என்பது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது? இது முதல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்வி. ஏற்கனவே ஓரளவு உங்களுக்கு அது தெரிந்திருக்கிறது. நமக்கு வடிவம் என்பது மாயையினுடைய உபகாரம். நாங்களே உள்ளே என்ன ஓரளவு உங்களுக்கு முன்னமே இது பற்றி ஒரு அறிமுகம் சொல்லி இருக்கிறேன் திருக்குறள் வகுப்பிலே என்றபடியால் தான் நான் மாயை என்றே தொடங்குகிறேன். அடுத்த பாட்டிலே அது விளங்கப்படுத்தப்பட போகிறது. நம்முடைய உடம்பு என்பது மாயையினுடைய உபகாரம். மாயை எதற்கு உபகாரம் செய்கிறது என்றால், ஆணவத்தினாலே நாங்கள் வினையை சம்பாதித்திருக்கிறோம். அது நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆணவம் நம்மை வினைவயப்படுத்துகிறது. அது அது அது ரொம்ப நுட்பமான விஷயம். வினை எங்கே ஆரம்பிக்கிறது, மூல வினை எது என்பது பற்றியெல்லாம் இடையிடையே வருகிற பொழுது பேசிக்கொள்வோம். ஆரம்பத்திலே நான் ஒரு விளக்கத்துக்காக சொல்வது திரும்பத்தான் சொல்கிறேன், எனக்கு தெரிந்தாலும் சொல்கிறேன். இந்த பாடம் அப்படி திரும்ப திரும்ப கேட்டு படிக்க வேண்டிய பாடம் என்றபடியால் தான் அப்படி சொல்லுகிறேன். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வினை ஆணவம் உயிரை பற்றுகிறது. இது ஒரு ஒரு அடிப்படை. மூன்று பொருள் என்று சொன்னேன், பதி, பசு, பாசம். பதி என்பது கடவுள், பசு என்பது ஆன்மா, பாசம் என்பது வினைகள். இந்த வினைகள் மூவகையாக பிரிக்கப்படுகின்றன. பிறகு அது ஐந்தாக அந்தாக சொல்வார்கள். அந்த மூன்று என்னவென்றால் ஆணவம், கண்மம், மாயை. இதிலே ஆணவம் தான் மூல வினை என்று சொல்லப்படுகிறது. அந்த அடுத்த பாடலே அவர் விளக்கப்படுத்த போகிறார். இந்த ஆணவம் உயிரை பற்றுகிறது. அதுக்கு இருள், இருள் மலம் என்று, மூலமலம் என்று அதுக்கு பல பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். முதல் உயிரை பாதிக்கிறதாகிய மலம் ஆணவ மலம் தான். இந்த ஆணவ மலம் என்ன செய்கிறது என்றால் உயிரை பற்றுகிறது. ஒரு புறம் இறைவன் இருக்கிறான், ஒரு புறம் மதம் இருக்கிறது, நடுவிலே ஆன்மா நிற்கிறது. இந்த ஆன்மா ஆணவத்தின் பயப்பட்டு போகிறது. ஏனென்றால் அது என்ன காரணம் என்றால், அது ஆன்மாவுக்கு இருக்கக்கூடியதாக பிழைகளின் மேலான நாட்டம் ஆன்மாவை இறைவன் பால் சேர்க்காமல் மலத்தின் பால் சேர்த்து விடுகிறது. உண்மையிலே உயிர்கள் இறைவன் பால் சேர வேண்டியவை. ஏனென்றால் உயிருக்கு உறவானது இறைவன் தான். இறைவன் அறிவு பொருள், உயிரும் அறிவு பொருள். மலத்துக்கு அறிவில்லை. இந்த அறிவு பொருளாக இருக்கிற காரணத்தினாலே இறைவனுக்கும் உயிருக்கும் இடையிலே உறவு உண்டு. ஆனால் அந்த உறவை பேணி இறைவனிடம் சேராமல் உயிர் அந்த உறவை இறைவனை விட்டு மலத்திடம் போய் சேர்ந்து விடுகிறது. எப்போது சேர்ந்தது என்றால் அனாதியே சேர்ந்திருக்கிறது என்று ஒரு சொற்பிரயோகம் வைத்திருக்கிறார். அனாதி என்றால் ஆதி அற்ற காலத்திலேயே தொடக்கத்துக்கும் முன்பே சேர்ந்து விடுகிறது என்பது அதற்கான விளக்கம். அது எங்களவில் அந்த விளக்கத்தை இப்பொழுது வைத்துக் கொள்வோம். எல்லாவற்றுக்கும் முடிவு கண்டு கண்டு கண்டு நகர முடியாது. அங்கங்கே சில விஷயங்களை ஒரு எல்லையிலே நிறுத்தி கொண்டு போனால்தான் பிறகு அது போக போக வெளிக்கும். இது பதில் சொல்ல தெரியாமல் அப்புறம் போங்கள் என்று சொல்லுகிற முறை அல்ல. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவில் தெரிந்தால்தான் மேலே போகலாம். மேலே போக இதற்கான பதில் தானாக நமக்கு வரப்போகிறது. அப்போ இந்த ஆன்மா எப்போ ஆணவத்தை சேர்ந்தது என்றால் அனாதியே சேர்ந்து விட்டது. அப்படி சேர்ந்த ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை இழக்கிறது. ஆணவம் உயிரை பற்றி பற்றி பற்றி முழுமையாக பற்றி விடுகிறது. நம் தத்துவம் சொல்லுகிற விஷயம் இதுதான். அப்படி ஆணவத்தின் பயம் முற்றாக ஆணவம் பற்றுகிற பொழுது ஆணவத்துக்கு அது அறிவில்லை, அது இருள் தன்மை கொண்டது. அந்த ஆணவத்திடம் உயிர் முற்றாக அம்பிடுகிற பொழுது என்னாகிறது என்று கேட்டால், முழு முற்று முழுதாக ஆணவத்திடம் தன்னை ஒப்படைத்து ஆன்மா தனக்கு இருக்கக்கூடிய சிற்றறிவையும் இழந்து போய் எப்படி ஆணவம் அறிவில்லாத ஒரு பொருளோ அதுபோல தானும் ஆகிவிடுகிறது. இதைத்தான் ஆன்மாவினுடைய கேவல நிலை என்று சொல்வார்கள். ஆரம்பத்திலே கொஞ்சம் அதாவது அதற்கு விளக்கம் நீங்கள் காண்றதென்றால், ஒரு அறையிலே வெளிச்சம் இருக்கிறது, ஒரு அறையிலே இருட்டு இருக்கிறது. அந்த இருட்டை நோக்கி நகர்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருட்டுக்குள்ளே போய் போய் உள்ளே அம்பிட்ட பிறகு ஒளிக்குள்ளே திரும்பி வர்ற பாதை மறந்து போய்விடுகிறோம். இரவுக்குள்ளேயே அம்பிட்டு போய் ஒன்றுமே தெரியாமல் அசைவற்ற ஒரு நிலை உருவாகிறது. அந்த நிலையை நம்முடைய தத்துவத்திலே பாடான நிலை என்று சொல்வார்கள். பாடானம் என்றால் கல், ஒரு கல்லு போல ஆன்மா ஆகிவிடுகிறது. இப்பொழுது இந்த வினை எங்கே பிறக்கிறது என்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு காட்டுகிறேன். என்ன செய்யும் என்றால், இருளுக்குள்ளே அம்பிட்ட பிறகு தானாகத்தான் விரும்பி போனது, போய் அகப்பட்டு விட்டது. இப்ப குடிகாரர்கள் குடிக்க தொடங்குகிற பொழுது தாங்களாகத்தான் விரும்பி குடிக்க தொடங்குகிறார்கள். பிறகு ஒரு எல்லையிலே அதுல இருந்து மீள முடியாமல் அவர்களே வருந்துவார்கள். வீட்டிலே பிள்ளைகள் அல மனைவி அல ஐயோ வெளியில வர வேணும் என்றுதான் நினைக்கிறேன், வர முடியாமல் இருக்கிறதே என்று அவர்கள் வருந்துவது போல இந்த ஆன்மாவும் உயிர் இந்த மலவயப்பட்டு மலவயப்பட்டு இறுகி இறுகி இறுகி தன்னால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டாலும் அது அறிவு பொருள் அல்லவா, இயக்கம் நின்றுவிடும். ஆனால் அறிவு அறிவினுடைய செயல் ஒரு துளி அளவாவது இருக்கும் அல்லவா, அது என்ன நினைக்கும், இருளிலே இருந்து மீள வேண்டும். இந்த இருளுக்குள்ளே அகப்பட்ட நான் பழையபடி இருளிலே இருந்து மீள வேண்டும் என்று ஒரு விருப்பு உண்டாகும். அந்த இருளிலே ஒரு வெறுப்பு உண்டாகும். இந்த விருப்பு வெறுப்பைத்தான் மூலகன்மம் என்று சில பேர் சொல்கிறார்கள். இதை நான் முற்றுமுழுதாக சில மூலகன்மம் என்று வேறு இருக்கிறது, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். இருளுக்குள்ளே அகப்பட்ட ஆன்மா வெளியிலே வர வேண்டும் என்று விருப்பப்பட அதுக்குள்ளே இருக்கக்கூடாது என்று வெறுப்பு உண்டாக அந்த விருப்பு வெறுப்பு இப்போதைக்கு மூலகன்மம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அந்த ஆன்மாவுக்கு பற்றி நான் இன்னொரு செய்தி நான் ஆரம்பத்திலே சொல்லி இருக்க வேண்டும், சொல்லவில்லை. இந்த மூன்றினுடைய விடயங்கள் சொல்லுகிற பொழுது இறை என்பது என்றும் ஒன்றுதான். இந்த நான் சொல்லுகிறோமே பதி, பதி ஒன்றுதான். சித்தாந்தம் பார்க்கிற பொழுது பதி ஒன்றுதான், அதிலே வேறுபாடு இல்லை. அந்த உண்மை தெரிந்து விட்டால் இந்த சமய வேதங்கள் எல்லாம் மறந்து போய்விடும். அதுதான் கம்பர் சொன்னார், ஒன்றே எண்ணின் ஒன்றேயா. ஆக பிறகு இத்தனை ரூபங்கள் இருக்கிறதே என்றால் அது நம்முடைய வழிபாட்டு நிலை நிலையாலே உருவானவையே தவிர இறைவனுக்கு ஒன்றுதான், கலவென்றுரைக்கும் கலவேயாம் என்கிறார் கம்பர். அப்போ ஒன்றாக இறைவன் எப்பொழுதும் ஒன்று. அடுத்தது பசு என்று சொல்லுகிற ஆன்மாக்கள் எத்தனை என்று கேட்டால் எண்ணிறந்தவை என்கிறார். அது வார்த்தைகளுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமானவை. எண்ணுக்குள் எண்ணிறந்தவை என்றால் எண்ணுக்குள்ளே அடங்காதவை என்று அர்த்தம். ஆகவே அது கணக்கு பார்க்க முடியாது, அவ்வளவு ஆன்மாக்கள் இருக்கிறது. ஏனென்றால் சில பேர் ஒரு கேள்வி கேட்பார்கள், ஆன்மாக்கள் பிறந்து இறந்து பிறந்து இறந்து அனுபவம் பெற்று முக்தி அடைந்து கொண்டிருக்கிறது, எப்பொழுது இந்த ஆன்மாக்கள் முழுவதும் முக்தி அடையும் என்று கேள்வி கேட்பார்கள். எந்த தத்துவத்துக்குள்ளே நுழைந்துட்டாலே புத்தி கூர்மைப்பட்டு இப்படி குறுப்பு கல்விதான் அதிகம் வந்து கொண்டிருக்கும். அந்த படித்த பாடத்தை படிப்போம் என்பதற்கு பதிலாக கட்டிடம் பண்ண நினைக்கிற அந்த நிலை தானாக வளர்ந்து கொண்டிருக்கும். அப்ப கேட்பார்கள், இப்போ இந்த ஆன்மாக்கள் எல்லாம் முக்தியடைந்து முடியும், முக்தியடைந்து முடிந்தால் இறைவனுடைய ஐந்தொழில் நின்று விடுமா, ஐந்தொழில் நடனம் நின்று விடுமா என்று கேட்பார்கள். அதற்கு என்ன பதில் என்று கேட்டால், ஆன்மாவினுடைய தொகை இவ்வளவுதான் என்று வகுத்தால்தான் அங்கு அதற்கான சாத்தியம் நிகழும். ஆன்மாவினுடைய தொகை எத்தனை என்று சொல்ல முடியாதது என்று சொன்னபடியால் ஆன்மாக்கள் புறந்திறந்து புறந்திறந்து புறந்திறந்து முத்தியடைந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆன்மாக்கள் நிறைய இருக்கிறபடியால் அதுக்கு முடிவு வராது. ஆகவே இறைவனுடைய ஐந்தொழில் என்றைக்கும் நடந்து கொண்டிருக்கும், ஐந்தொழில் நடனம் நடந்து கொண்டிருக்கும் என்பது அதற்கு பதிலாகும். இப்போ ஆன்மா மலவயப்பட்டு விருப்பு வெறுப்பு உண்டாகி நிற்கிறது. மலம் மூன்று என்று அதை வகுத்து விட்டார்கள். தனி சொல்லிவிட்டேன், பசு சொல்லிவிட்டேன், பாசம். பாசம் மூன்று, ஆணவம் கண்மம் மாயை. அது பிறகு மெல்ல விரிகிறது. ஆணவங்கன்மம் ஆகிய என்பது அடிப்படையிலே மூன்று. இப்பொழுது கேள்வி என்னவென்று கேட்டால், இந்த ஆன்மாவை மலம் பற்றி, அந்த மலம் பற்றியதாலே வெறுப்பும் தப்ப வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகிறது என்று சொன்னேனே. அப்படியானால் எல்லா ஆன்மாவுக்கும், பிறக்கிற எல்லா ஆன்மாக்களுக்கும் விருப்பு வெறுப்பு இருக்கிறது, அதுதான் முதல் வினை என்றால், தோன்றுகிற உயிர்கள் எல்லாம் ஒரே வடிவிலே அல்லவா தோன்றியிருக்க வேண்டும். வினை என்பது விருப்பு, அதுல விருப்பு வெறுப்பு எல்லா உயிருக்கும் மலத்திலே விருப்பம் வெறுப்பு ஏற்பட்டு விருப்பு விடுதலையிலே விருப்பு ஏற்பட்டு விட்டது. அந்த விருப்பு வெறுப்பு தான் வினை என்றால் வினைதான் பிறவிக்கு அடிப்படை. அப்படியானால் எல்லா உயிரும் ஒரு மாதிரி தோன்ற வேண்டும் என்றால் அப்படி இல்லை. அதுக்கு என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்றால், அந்த விருப்பு வெறுப்பு ஆன்மாவினுடைய அறிவு வெளிச்சத்திற்கேற்ப வேறுபடும். அது ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு தன்மையோடு வேறுபட்டு இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒவ்வொருவருடைய வடிவங்கள், தோற்றங்கள், இயல்புகள், வாழ்வுகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றன. எல்லாருக்குமான இது ஒரே நிலையிலே இருக்காது. நாம் சொல்வதுண்டு, பஞ்சபூதத்தினாலே தான் உடம்பு அமைகிறது. அப்படின்னா பஞ்சபூதத்தில் அமைகிற எல்லாருடைய உடம்பும் ஒரே மாதிரி இருக்குமா என்று கேட்டால் இருக்காது. வினைக்கேற்ப உடம்பு, அந்த உடம்பிலே பஞ்சபூதங்களுடைய கலவை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு ஒரு தசம் ஒன்று என்று வைத்துக் கொள்வோம். நம்முடைய கணக்கு அறிவை வைத்துக் கொண்டு ஒரு தசம் ஒன்று பஞ்சபூதத்திலே மாறினாலும் வடிவம் மாறும். அதனால்தான் நாம் எல்லோரும் ஒரே மாதிரி பெரும்பாலும் இருப்பதில்லை. இது ஒரு அடிப்படை. அப்போ இந்த வினை விருப்பு வெறுப்பு என்பது வேறுபட்டு வேறுபட்டு இருப்பதால் ஒவ்வொரு உயிரும் வேறுபட்டான பிறவிகளை அடைகின்றன. இங்கேதான் பிறவி தொடங்குகிறது, வினையின் காரணமாக பிறவி. வினையின் காரணமாக வினைக்கும் பிறவிக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால், இறைவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் நடுநிலையானவன், நீதியானவன். அவன் என்ன செய்வான் என்றால், ஒரு உயிர் தானாக வினை தேடிக்கொண்டால் அந்த வினையை தானாக முடிக்க வேண்டும். அதற்குள்ளே இறைவன் தலையிடக்கூடாது என்பது அடிப்படை. பக்தி மார்க்கத்திலே இது பற்றி ஒரு சின்ன விமர்சனம் உண்டு, இப்போது வேண்டாம், அது நாங்கள் பிறகு பார்ப்போம். நீ தேடிய வினையை நீயேதான் அனுபவித்து முடிக்க வேண்டும். உனக்கு என்று ஒரு வினையை நீ தேடிக்கொண்டால், நீ ஒருவனை ஒரு அடி அடிக்கிறாய் என்றால், அந்த அடிக்கான பதில் எப்பொழுது உனக்கு விடுகிறதோ அன்றுதான் அந்த வினை முடியும். அந்த அடி திரும்பி விடுகிற பொழுது அது பற்றிய உனக்கு வெறுப்பு உண்டானால் திருப்பி ஒரு புது வினை உண்டாகிவிடும். ஆகவே வெறுப்பு வெறுப்பில்லாமல் வினையை எப்பொழுது அனுபவிக்க முடியுமோ அன்றைக்குத்தான் வினை, நாம் அனுபவிக்கிற வினை ஒவ்வொன்றாக தீருகிறது. இதுதான் நிலை. இப்பொழுது ஆன்மா வினையை தேடிக்கொண்டது, பிறவிக்குள்ளே வருகிறது, இன்னும் வரவில்லை, அதை நிற்கிறது. இந்த வினை காரணமாக வினை வந்து விட்டது, இந்த மலவயப்பாட்டிலே வெறுப்பு உண்டாகிறது. ஆகவே ஆன்மாவுக்கு இறைவன் உதவி செய்வானே தவிர அது செய்த வினையை அவன் நீக்க மாட்டான். இது நம் சித்தாந்தம் சொல்லுகிற ஒரு உண்மை. என்ன உதவி செய்வான் என்றால், அதுவாக வினையை நீக்கி கொண்டு வெளியிலே வருவதற்கு துணை புரிய போகிறான் இறைவன். ஒரு நல்ல ஆசிரியருடைய, நல்ல பெற்றோருடைய பொறுப்பு இதுதான். நீ மாணவனை வெளியே கொண்டுவரக்கூடாது. பிள்ளைகளை நீ பிடித்து கொண்டு வந்து வெளியிலே விட்டால் அது ஆயுள் முழுவதும் நீ தான் பிடித்துக் கொண்டு வர வேண்டும். பெரியவருடைய பொறுப்பு என்னவென்றால், தானாக வெளிவரக்கூடிய, தானாக ஆற்றல் பெறக்கூடிய பாதையை காட்டிவிட்டால் அவனாக வெளிவந்து விடுவான். அதுதான் நியாயமான. குதிரையை கொண்டு போய் தண்ணி காட்ட வேண்டுமே தவிர தண்ணி பறிக்கக்கூடாது. இறைவனும் அந்த காரியத்தை தான் செய்வான். எப்படி செய்வான் என்று கேட்டால், அது மலத்திலே இருந்து வெளியிலே வர வேண்டும். மலத்திலே இருந்தபடியால் வினை வந்து விட்டது. வினையைத்தான் நாங்கள் கண்மம் என்கிறோம். கண்மம் வந்து விட்டது. இப்ப இந்த கண்மம் தொலைந்தால்தான் அது பழைய இயல்பு நிலையை பெற முடியும். கண்மம் தொலைந்தால்தான் ஆணவம் தொலையும். ஏனென்றால் ஆணவத்தாலே விளைந்ததுதான் கண்மம். கண்மம் தொலைந்தால் ஆணவம் தொலைந்து விடும். கண்மம் தொலைவதற்கு என்ன வழி என்று கேட்டால், இறைவன் அதற்கு ஒரு உபகாரம் செய்கிறான். இந்த மூன்றாவது மலமாகிய மாயையை கொண்டு, அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மூன்றாவது மலமாக இருக்கக்கூடிய மாயையை கொண்டு இறைவன் ஒரு உபகாரம் செய்வான். என்னவென்றால், இந்த உயிர்கள் வினையை அனுபவிப்பதற்கான வழியை இறைவன் வகுத்து கொடுக்கிறான். இதுதான் அடிப்படை. மனவம் பற்றியது, அதனால் கண்மம் விளைந்தது. இனி கண்மத்தை நீக்கினால்தான் ஆணவம் நீக்க முடியும். ஆகவே இந்த கண்மத்தை நீக்குவதற்கு என்ன செய்வதென்றால் உயிர் செயல்பட வேண்டும். ஆனால் உயிரோ செயல்பட முடியாத நிலையிலே ஆணவத்தாலே கட்டுப்பட்டு போய் கிடக்கிறது. இப்ப இந்த நிலையிலே இறைவன் என்ன செய்வான் என்றால் உயிருக்கு ஒரு உபகாரம் செய்கிறான். அது கொஞ்சம் செயல்படுத்துகிற வகையிலே அந்த உயிரை தயார் பண்ணுகிறான். அதையும் எப்படி செயல்படக்கூடிய அந்த வினைக்கேற்ற செயல்படக்கூடிய வழியை கொடுப்பான். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது தெரிந்தால் வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். ஏன் நான் மற்றவனைப் போல இல்லை, ஏன் மற்றவனைப் போல இல்லை என்றால் மற்றவனைப் போல உன் வினை இல்லை, அவன் வினைக்கேற்ப அவனுக்கு வாழ்வு உடம்பு எல்லாம் கிடைக்கிறது, என் வினைக்கேற்ப எனக்கு வாழ்வு உடம்பு எல்லாம் கிடைக்கிறது. ஆகவே இன்னொருவரை பார்த்து பொறாமைப்படவோ வேதனைப்படவோ நமக்கு எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. ஆகவே நாம் நம்முடைய பிறவியை எடுக்க வேண்டும், நம் வினைக்கேற்ற பிறவியை எடுக்க வேண்டும். அதற்காண்டு இறைவன் என்ன செய்கிறான் என்றால் மாயையிலே தத்துவங்களை உருவாக்குகிறான். அது 36 தத்துவங்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த பாடலிலே அதை நாங்கள் படிக்கப் போகிறோம். மாயையில இருந்து 36 தத்துவங்கள். தத்துவங்கள் என்பது அது உண்மையிலே நாங்கள் பேசுகிற இந்த தத்துவம் என்றதுக்கு இன்றைக்கு வைத்திருக்கிறோமே அர்த்தம் தத்துவம் என்பது அது புரியாமல் பேசுவது அல்லது ஏதோ ஒன்று அப்படி இதெல்லாம் பலருக்கு சொல்லுகிறார்களே, அதுவல்ல இங்கே சொல்லுகிற தத்துவம் என்ற வார்த்தையின் அர்த்தம். தத்துவம் என்பதற்கு சரியாக சொல்ல முடியாவிட்டாலும் ஒவ்வொரு இடம் இருப்பிடம் என்று வைத்துக் கொள்ளலாம். 36 இருப்பிடங்களை தாண்டி உயிரை கடவுள் அந்த 36 தத்துவ அமைப்புக்குள்ளே அமைக்கிறான். அந்த 36 தத்துவங்களும் மாயையிலே இருந்துதான் உருவாகின்றன. இதுதான் அடிப்படை. மாயையினுடைய உபகாரம் இங்கேதான் வருகிறது. ஆணவம் வந்துவிட்டது, கண்மம் வந்துவிட்டது. மாயையிலிருந்து என்ன செய்வான் என்றால் இறைவன் அதை அடுத்த பாடலே தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன். தனு கரண புவன போகம் என்கின்ற நான்கை உயிருக்கு கொடுக்கிறான். தனு என்பது உடம்பு, கரணம் என்பது அந்த உடம்பிலே பூட்டப்பட்டிருக்கிற கருவி, புவனம் என்பது அது வாழ கிடைத்த இடம், போகம் என்பது அந்த வாழ்வு அனுபவம். இதை புரிஞ்சு இந்த நாளையும் இறைவன் மாயையிலே இருந்து இறைவன் உயிருக்கு உண்டாக்கி கொடுக்கிறான். தனுகரண புவன போகங்களை பெற்று அதை இயங்கக்கூடிய ஆயத்தப்படுத்தி இறைவன் விடுவான். அப்ப இந்த உயிர்கள் தனுகரண புவன போகங்களை பெற்று இயங்க தொடங்கும். இயங்க தொடங்குகிற பொழுது என்ன ஆபத்து என்று கேட்டால் எந்த கண்மத்தை நீக்க வந்தனவோ அந்த உயிர்கள் கற்றோடு செயல்படுகிற பொழுது புது புது கண்மங்கள் விளைய ஆரம்பிக்கும். இது ஒரு பெரிய சங்கடம் உயிருக்கேற்ப. அதாவது இறைவன் தந்தது இதுல இருந்து தப்பி வரட்டும் என்பதற்காக இதை வைத்துக் கொண்டே இவன் மாட்டிக்கொண்டிருப்பான், புள்ளியே மாட்டிக்கொண்டிருப்பான். புது புது வினை செய்கிற பொழுது அந்த வினையிலே விருப்புண்டாகிற பொழுது அந்த விருப்புண்டாகிற பொழுது அது வினையாக மாறிவிடும். ஒரு தந்தை பிள்ளை பணக்கார பிள்ளைக்கு பணம் கொடுத்து அனுப்புகிறார். இதை வைத்து செலவழி என்று சொன்னால் அந்த பிள்ளை அதை வைத்தே வியாபாரம் பண்ணி இன்னும் புது பணம் சேர்த்து விடுகிறான். அது போன்றதுதான் நம்முடைய வினை அனுபவங்கள். வினையை வைத்து வைத்து நாங்கள் புது வினைகளை உண்டாக்கி கொள்கிறோம். பிறகு இதுல எல்லாம் இருந்து ஆன்மா அனுபவப்பட ஒரு எல்லையிலே எப்படி இந்த மலங்களில இருந்து இந்த வினையில இருந்து விடுபடுகிறது, மாயையிலே இருந்து விடுபடுகிறது என்பதை எல்லாம் அடுத்த பாடலிலே சொல்லப்படும். அப்ப நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நமக்கான இந்த உடம்பு என்பது நான் சொன்னேனே, நமக்கான இந்த உடம்பு நான் இப்ப சொன்னேன் அல்லவா, தனு கரண புவன போகம். இதிலே புவனமும் போகமும் நம் உடம்பை விட்டு அப்புறமாக நிற்கின்ற விஷயங்கள். தனு கரணம் என்பது நம்முடைய உடம்பும் அதிலே பூட்டப்பட்ட அறிவு கருவியும் செயல்கருவியும். இதுதான் எங்களுடைய மொத்த உடம்பு. அறிவு கருவியும் செயல்கருவியும் பூட்டப்பட்ட இதுதான் மொத்த உடம்பு. இந்த உடம்பு எதிலே இருந்து வந்தது என்றால் மாயையிலே இருந்து வந்தது. மாயை தான் எங்களுடைய உடம்பினுடைய அடிப்படை. இதே போலத்தானே இறைவனுக்கும் உடம்பு இருக்கிறது, ரெண்டு கை இருக்கிறது, ரெண்டு கண் இருக்கிறது, ரெண்டு காது இருக்கிறது, அப்படித்தானே நாங்கள் ரூபங்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம். இந்த ரூபங்கள் எல்லாம் பொய்யா என்றால் இல்லை, மெய் என்கிறார்கள். ஆகமங்கள் அந்த ரூபங்களுக்கு எல்லாம் விதி சொல்லி இப்படி இப்படித்தான் இந்த ரூபங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றன. அப்படியானால் இறைவனுக்கும் ஒரு வடிவம் இருக்கிறது அல்லவா, அப்படி இந்த வடிவத்தையும் மாயை தான் உருவாக்கியதா என்று கேட்டால் இறைவனுடைய வடிவம் மாயையால் உருவானதல்ல. புரிந்து கொள்ள திருவாசகத்திலே ஒரு வரி வருகிறது, மிச்சதின்றியே விளைவு செய்யுவாய். இந்த பாடல் அப்படித்தான் தொடங்கும். மிச்சதின்றியே விளைவு செய்யுவாய், விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் கச்சு வாங்குவாய், வஞ்சகப் பெரும் புலையேனேனுனை பிச்சனாக்கினாய், பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய், தான் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கொளார், நானும் அங்கனே உடையநாதனே நான் விரும்புகிற திருவாசக பாடல்ல இது ஒன்று. இறைவனை பார்த்து அவர் சொல்லுகிறார், இந்த விச்சதென்றியை விளைவு செய்கிறாய், அதுக்கு பிறகு மிச்சம் சொல்லுகிறது நாங்க படிக்கிற இடத்துக்கு தேவையில்லை, சும்மா அந்த பொருளுக்காக சொல்லுகிறேன். விச்ச முன்னும் மன்னகம் முழுதும் யாவையும் பெற்று வாங்குவாய், மாயையிலிருந்து இதை எல்லாத்தையும் நீ தான் உண்டாக்குகிறாய், பிறகு நீ தான் இல்லாமல் பெற்று வாங்குவாய். வஞ்சகப் பெரும் புலையனேன் உனை உனது பிச்சனாக்கினாய், நான் வஞ்சகம் நிறைந்தவன் புலையத்தன்மை கொண்டவன் அப்படிப்பட்ட என்னை உன்னுடைய உன்னுடைய அன்பனாக்கி விட்டாய், அது நீ செய்த கருணை. வஞ்சகப் பெரும் புலையனேன் உன்னை பிச்சனாயனை பிச்சனாக்கினாய், பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய், ஒரு தகுதியும் இல்லாத என்பை உயர்ந்தவர்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்த்து விட்டாய், பெரிய அன்பர்களோடு என்னை சேர்த்து விட்டாய். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், எனக்கு அந்த தகுதி இல்லை இறைவா, நீதான் என்னை பொறுத்தரல வேண்டும், ஏன் பொறுத்தரல வேண்டும் என்றால், அதுக்கு இறைவனுக்கு ஒரு உவமை சொல்லுகிறார். இறைவனுக்கு சொல்லி, நீ என்னை தாங்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கு, நான் கெட்டவன் தான், புள்ளியனையன் தான், பொய்யன் தான், ஆனால் பெரியவர்களோடு சேர்த்து விட்டாய், என்னை நீ தாங்கிக் கொள்ள வேணும், அதற்கு சொல்லுகிறார் என்றால், ஊர்வலத்திலே ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒருவன் ஒரு மாங்கண்டை வைத்து நடுகிறான், மாங்கண்டு ஒரு ஏதோ ஒரு பழக்கண்டை நடுகிறான், அது நல்ல கனி தரும் என்று எதிர்பார்த்து நடுகிறான், ஆனால் அந்த கனி வளர்ந்து புளிப்பழத்தை தருகிறது. உண்மையிலே புளிப்பழம் என்பதை நச்சுப்பழம் என்று சொல்வார்கள். நல்ல பழம் தரும் என்றிருந்தால் அந்த மரம் நச்சு பழங்களை விளைவிக்கிறது. இந்த இந்த இந்த வைத்த விவசாயி, இது நான் எதிர்த்து இனிப்பு பழம் தரும் என்றால் இது புளிப்பு பழம் தருகிறதே, ஆகவே இந்த மரத்தை வெட்டிவிட வேண்டியதுதான் என்று ஒரு நாளும் வெட்ட மாட்டான். இது நான் வளர்த்த மரமாயிட்டே ஒரு மூலையிலே நின்று விட்டு போகட்டும் என்று விட்டு விடுவானான். இது இயல்பு. தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கொலார் என்றால் கொல்ல மாட்டார்கள், உயர்ந்தவர்கள் அதை செய்யலாம். அது போலத்தான் நல்ல கணிதரும் என்று நீ என்னை படைத்தாய், நான் நச்சுக்கணிகளை தந்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் நீ நல்ல விவசாயி அல்லவா, நான் தான் கெட்டவன், நீ நல்ல விவசாயி அல்லவா, நீ என்னை ஒரு நாளும் அழிக்க மாட்டாய், என்னை காப்பாற்றுவாய் என்று தன் நம்பிக்கையை சொல்லி இறைவனை தனக்கு சார்பாக இயங்கும்படி கேட்டுக்கொள்கிறான். தம்பளர்த்ததோ நச்சு மாமரம் ஆயினும் கொல கொளார், நானும் அங்கனே உடையனாலே உன்னை பொறுத்திரவில்லை, நானும் அப்படித்தான் என்கிறார்.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ்சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: விநாயகர் அட்டகம், காசிபர் முதலியோர் வழிபட்ட படலம். உரை வழங்குபவர் சிவ முருகன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்து அறியா தெரத்தினானும் உயிர்க்கு நலமார்த்தி நாளும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் எவன் அப்போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணமடைகின்றான். மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி இறைவன் ஆன்மாவின் பொருட்டு தடத்த வடிவம் எடுத்து வருகின்றான். இறைவனுக்கு ரெண்டு நிலை: சொரூப நிலை, தடத்த நிலை. சொரூப நிலையில் அவன் ஞானமயமாக தானேயாய் தனித்து நிற்பான். திருவுருளையும் தன்னுள் ஒடுக்கி பறையவும் தன்னுள் அடக்கிக் கொண்டு பதியாக மட்டுமே நிற்பான். ஆன்மாக்கு அருள் செய்யும் பொருட்டு அவன் வடிவு கொள்கிறான். அந்த வடிவம் பல்வேறு வகைப்படும். தடத்த வடிவம் அதன் கோவில்களிலே காணுகின்ற மூர்த்தங்கள், மூர்த்தம்னா வடிவம். அந்த மூர்த்தங்கள் எல்லாம் இறைவனாக வழிபடப்படுகின்றன. அந்த மூர்த்தங்கள் தெய்வம் அல்ல, மூர்த்தத்தை இடமாக கொண்டு இறைவன் நமக்கு அருள் புரிவான். என மூர்த்தம் ஆகி, அதான் மூர்த்தியாகி, மூர்த்தினா திருவுருவம் அர்த்தம். இறைவனுக்கு திருவுருவம் திருவுருள் தான். நமக்கெல்லாம் திருவுருவம் மாயை. மாயையிலிருந்து படைக்கப்பட்ட பஞ்சபூத காரியம்னா இந்த உடம்பு. இது போன்ற உடம்பு அல்ல இறைவனுக்கு. அவன் ஞான சுரபி, அவனுக்கு திருவுருளே மேனி. அருளது சக்தியாகும் அறந்தனக்கு அந்த அருள் தான் அவனுக்கு வடிவமா வரும். அவனுக்கு தனியா வடிவம் எடுத்துக்கொள்ள மாட்டான். கருணை திருவுருவாய் அப்படின்னா கந்தர் கழிவன் பால குமரர் வழிபடுவார். கருணையே தான் அவனுக்கு திருவுருவமா வரும். அவனது திருவுருள் சக்தி தான் அவனுக்கு வடிவம். நாம் கோவிலில் வழிபடுகின்ற மூர்த்தங்கள் எல்லாம் அருளின் வடிவங்கள். அந்த அருளை இடமாக கொண்டு இறைவன் அருள் புரிவான். மூர்த்தி மூர்த்திமான் என்று சொல்றான். மூர்த்தி அந்த வடிவம், அதில் இருக்கின்ற சிவம் மூர்த்திமான் அப்படிம்பாங்க. இந்த பூஜை செய்யறவங்க கூட ஒரு மூணு நிலை: சிவாசனாயனமான பூ வைப்பாங்க ஆசனம், சிவமூர்த்தியே நமன்னு அதில் திருவுருத்தை வைப்பாங்க, அதில் சிவாய நமன்னு இறைவனை எழுந்துள்ள செய்வாங்க. மூர்த்திமான் வடிவம், அதில் எழுந்துள்ள பெற்ற சிவம் மூர்த்திமான். எனவே மூர்த்தி வேற, மூர்த்திமான் வேற. மூர்த்தி என்பது உருவம், இறைவனுக்கு உருவம் என்பது திருவுருள் தான். அவ்வாறு ஆன்மாக்களின் பொருட்டு தலங்கள் தோறும் திருக்கோயில்கள் தோறும் பல்வேறு வடிவங்களிலே எழுந்திருக்கின்ற இறைவன் திருவுருவங்கள். தலம், தலம்னா இடம், ஊர் அர்த்தம். ஒவ்வொரு தலத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. சில தலத்திலே சில தேவர்கள் தாங்கள் பெற்ற சாபத்தின் துயரினை போக்கிக் கொள்ள ஒரு சிவலிங்கத்தை நிலைநாட்டி அதை வழிபட்டு தன் பாவத்தை போக்கியிருப்பாங்க. அந்த தலத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. அதுபோல துன்பப்படுறவங்க யாராக இருந்தோன்னா அந்த தலத்தினை அதே உணவோடு வணங்கி அந்த தீர்த்தத்திலே மூழ்கி தன் மனையை போய்க் கொள்வது உண்டு. எனவே தலங்களுக்கு விசேடம் உண்டு. இப்போ கூட எல்லாம் எல்லா கோயிலையும் எல்லா ஊர்களையும் கோவில் இருக்குது. கோயில் அது ஊரே கிடையாது. இருந்தாலும் இங்கேருந்து நிறைய சிதம்பரம் போகலாமா, திருவாரூர் போகலாமா, திருவண்ணாமலை போகலாமான்னு குறிப்பிட்டு தலங்களை சொல்கிறோமே, என்ன அந்த தலங்கள் எல்லாம் பாடல் பெற்ற தலங்கள். எல்லாம் இறைவன் இருக்கின்ற இடம் என்றாலும் சில தலங்களுக்கு சில விசேஷ சிறப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட தலங்களை நாடி சென்று வணங்குவது ரெண்டு: இறைவன் திருவுருளை வணங்குவது, இறைவன் விட்டிருக்கின்ற தலங்களை வணங்குவது. அப்புறம் தீர்த்தங்கள், கங்கை புனித கங்கை, அப்படி காவிரி முதலான புனித நதிகள். கங்கை முதலான தீர்த்தம், கங்கை ஆறு, தீர்த்தம்னா நீர், கங்கை முதலான சொன்னதுனால கங்கை ஆறுகள் சப்த நதிகளை சொல்றாங்களே, கங்கை காவிரி நர்மதா அந்த மாதிரி உள்ள நதிகளை மட்டும் சொல்லாம ஆதி என்பதற்கு கடல் தீர்த்தம்தான். குமரி கடலும் வேதாரண்ய கடலும் தீர்த்தமடுவதற்குரிய கடல்னு சொல்லுவாங்க. அதுபோக சில குளங்கள்: இளமினைக்கியார் குளம், திருநெல்கண்டர், மூழ்கி எழுத குளம், இப்படி சில செய்திகளால் சில குளங்கள். சில தேவர்கள் தாங்கள் வழிபடுகின்ற தங்கள் பாப மோச்சனத்துக்காக சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடுகின்ற போது பூஜைக்காக குளம் அல்லது கிணறு தோண்டுவாங்க. சிருங்க தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், அக்னி தீர்த்தம் இப்படிலாம் அதுக்கு பேர் இருக்கும். அந்த கிணறுகளில், குளங்களில், கடலில் அவன் கங்கையாதி என்று நதிகளை சொன்னாலும் கூட கங்கை முதலிய ஆறுகளும் கடல் நீரும் குளங்களும் கிணறுகளும் திட்ட தீர்த்தங்களை தீர்த்தத்தையும் இறைவனாகவே நினைத்து வணங்க வேண்டும். தீர்த்தம் நம்ம குளிக்கிறதுக்கு அல்ல, இறைவன். அதனால நம்ம தீர்த்த தலையில் தெளிச்சுக்கிறோம் முறைப்படி, அங்க காலால மிதிக்கிறதுக்கு முன்னால தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் சிவமா பாவித்து தான் வணங்கணும். நம்ம கோவில் குளங்களெல்லாம் எப்படி வச்சிருக்கோம் தெரியும், பெரிய பாவம். அதான் மழை பெய்ய மாட்டேங்க, தண்ணி வர மாட்டேங்க. உங்களுக்கு சிவபுண்ணியம், இறைவனது திருவுருவங்கள், திருத்தலங்கள், தீர்த்தங்கள் இவற்றையெல்லாம் அவனாகவே நினைத்து வணங்க வேண்டும். அதுதான் மூர்த்தியாகி தலமாகி முன்னீர். முன்னீர் என்பது கடலை குறிக்கும், காரணப்பெயர். கடல் மழை நீரும் சேருது, ஆற்று நீரும் சேருது. அந்த கடல் இடத்துல ஊரிய நீர் தானே தேங்கி நிற்கும். எனவே ஊற்று நீர், ஆற்று நீர், வேற்று நீர், மூன்று நீர் சேர்ந்ததுனால கடலுக்கு முன்னீர்னு பேரு. ஏன்னா முன்னீர் கடலை குறிக்கும். இன்னொரு வகையா பொருள் சொல்லுவாங்க, நீர் என்ற சொல்லுக்கு தன்மை, நீர்மை, தன்மை. கடலுக்கு மூன்று குணங்கள் உண்டு. ஒரு குணம் தன்பால் எல்லாவற்றையும் படைக்கும், முத்து, பவளம், மீன்கள், உயிரினங்கள், பாசிகள் படைக்கும், அவற்றையெல்லாம் காக்கும் தன்பால் வைத்து. சீறி கடல் அழிக்கும் நிலத்தை, ஆழிப்பேரலை எழுந்த எத்தனை கடல் கோள்கள் நிகழ்ந்தன. குமரிக்கண்டத்துக்கு தெற்க பெரிய நிலப்பரப்பு இருந்தது, அத்தனையும் கடல் விழுங்கிற்று. கடல் ஆக்கும், அழிக்கும், படைக்கும். ஆக்கும், அழிக்கும், அழிக்கும், படைக்கும், காக்கும், அழிக்கும். மூன்று தன்மையும் கடலுக்கு உண்டு. மூன்று தன்மை உடையதுனால அதுக்கு முன்னீர், நீர்மை. மூன்று நீர்மைகளை உடையதுனால முன்னீர்னு பேரு. கடல், கடலில் நீராடுதல், குளத்தில் நீராடுதல், கிணற்றில் நீராடுதல், ஆற்றில் நீராடுதல், இவையெல்லாம் சிவமாகவே நினைந்து வணங்க வேண்டும். திருவம்பாவில் ஒரு பாட்டு படிச்சிருப்பேன், பைங்கோலை தாருமலர செங்கமால பயம்போத இறைவனாகவே. மூன்றுக்கு ஓமை சொல்ல, சிவத்துக்கு, சக்திக்கு, குளத்துக்கு. ஆக இறைவனாகவே நினைந்து வழிபட வேண்டிய பொருள் அது. இந்த மூன்றையும் வணங்குவதா என்ன வரும்னா, நம்முடைய அறியாமை நீங்கு, அறி வெளிப்படும். அதுக்கு தாய்மானவர் பாட்டில் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. இந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றையும் முறையாக வழிபட்டு கொண்டிருந்தால் என்ன கிடைக்கும்னா, நமக்கு ஒரு நல்ல குருமூர்த்தி கிடைப்பார். குரு என்ன செய்வார், நம்முடைய ஞானத்தை அறிவிப்பார். அப்ப என்ன ஆகும், அறியாமையாகிய ஆணவ மகளும் மெஞ்ஞானமாகிய சிவம் விளங்கும். ஞானத்தால் அன்றி வீடு வேறு கிடையாது. ஏன்னா ஞானம்தான் வீடு பெற்று தரும், அதற்கு துணை செய்யும். எனவே மூர்த்தியாக, தலமாக, முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாக இருக்கின்ற அந்த இறைவனை வணங்கினால் அவன் உயிர்க்கு நலம் தருவான். எப்படி, அறியாமையை அகற்றி அறிவை கொளுத்தி. அறிந்து அறியாத்திறத்தினானும், அறிந்து அறியாத்திறத்தினானும், அறிந்து என்பது இவ்வாறு மூர்த்தம் முதலினவாக வெளிப்பட்டு நாம் அறியுமாறு நின்று. அறியா அப்படின்னா இந்த பொருள்களிலெல்லாம் இறைவன் மறைந்து நமக்கு வெளிப்பட அறியாதவாறு ஒடுங்கியும், அறிந்து அறியாத்திறத்தினானும் வெளிப்பட்டும் மறைந்தும் நிற்கின்ற தன்மையினாலும், உயிர்க்கு நலமார்த்தி இந்த இருவேறு வகைப்பட்ட தன்மையினால் ஆன்மாக்கள் தன்முனைப்போடு பார்க்கின்ற போது அவன் வெளிப்பட மாட்டான், பதிக்கண்ணோடு பார்க்கின்ற போது காணப்படுவான். இவ்வாறு தன்னை அறிவித்தும் தன்னை மறைத்துமாக இருப்பதன் மூலமாக உயிர்க்கு நலம் ஆர்த்தி ஆன்மாக்களுக்கு நன்மைகளை செய்து, நன்மை என்பது ஞானம், ஆர்த்தி என்றால் பொருத்தி கொடுத்து வேண்டுமளவு தந்து, நலம் ஆர்த்தி நாளும் அறியாமை அகற்றி அறிவிப்பான். ஒவ்வொரு நாளும் அறியாமை அகற்றி அகற்றி அகற்றி அறிவித்துக் கொண்டே இருக்கின்றான். கணந்தோறும் நமக்கு அறிவு புலப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நமக்கு அனுபவத்திலே பார்க்கலாம், ஒரு புத்தகம் படிச்சுட்டே இருப்போம், அதே புத்தகம் தான் இன்னொரு முறை படிக்கும்போது, ஓ இதுவா, இத்தனை படிச்ச நீ தான் புரியுதும் போ, இன்னைக்குத்தான் அவன் புரிய வைக்கிறான்னு அர்த்தம். நம்ம படிச்ச விளங்காது. அறிவிப்பான் அவன், அறிவித்தாலன்றி நம்மால் அறிய முடியாது. ஆட்டு வித்தால் ஆறொருவர் ஆடாதாரிங்கல, யாரு காண்பார், காண்பாரார் கண்ணுதலை காட்டுகள், அவன் காட்டலைன்னா நம்மால காண முடியாது. நமது அறியாமையை அகற்றுவதும் அவன் தான், நமக்கு அறிவை அறிவிப்பவனும் அவன் தான். அவ்வாறு உயிர்க்கு நலம் ஆர்த்தி நாளும் அறியாமை அகற்றி அறிவிப்பான். அறிதோறும் அறியாமை கண்டற்றால் ஒரு திருக்குறள். ஒவ்வொரு முறையும் படிக்கும் போது இதெல்லாம் இவ்வளவு நாள் தெரியாமல் இருந்துட்டோமே, இவ்வளவு நாள் தெரியாமல் இருந்தோம் என்பது எப்ப தெரியுது, படிக்கும் போதுதான் தெரியும். நம்ம படிக்கும் போதுதான் நமக்கு அறியாமை இருந்து தெரியுது, நமக்கு எவ்வளவு அறியாமை இருக்குன்னே நமக்கு தெரியாது. படிக்க படிக்கதான் இதெல்லாம் தெரியாமல் இருந்துன்னு தெரியுது. அவ்வாறு அறியாமையை அகற்றி அறிவிப்பவன் எவன், அப்போர்த்த கருணை, கருணையை போர்த்திருக்கிறானா, நம்ம சட்டையை போர்த்திருக்கிறோம், கருணை என்ன ஒரு கருணையே கருணையின் உள்ளிடமாக இருக்கின்றன அர்த்தம். அப்ப கருணை வடிவம், அதன் உள்ளே ஆன்மாவாக இருக்கின்றவன் இறைவன். அதான் சொன்ன திருவுருள் தான் அவனுக்கு மேனி, நமக்கெல்லாம் மாயாகாரியமை இந்த உடல் தான் மேனி, அவனுக்கு கருணையே மேனி. எனவே கருணைக்குள் அவன் மூர்த்திமானாக இருக்கின்றான், கருணை மூர்த்தி சிவம் கருணைக்கு நடுவே இருக்கின்ற மூர்த்திமான். எனவே கருணை போர்த்தப்பட்டிருக்கின்றது என்ற கருணை வடிவமாக இருக்கின்றவன்கிறத சொல்ல போர்த்த கருணை என்று சொன்னதுனால கருணையை அவனுக்கு வடிவமாகவும் அதன் உள்ளே போர்த்த போர்வைக்கு உள்ளேதான உடல் இருக்கும், உள்ளே இருக்கின்ற ஆன்மாவை மூர்த்தி மான் என்றும் உரை பார்த்து கொள்ளணும். அந்த கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றான். அவனது பெருமைகளையெல்லாம் பேசி பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரா திருக்குறள். எனவே பொருள் சேர்ந்த அவனது புகழையெல்லாம் பேசி நாம் சரணடைவோம். அடுத்த பாட்டு ஐந்தாவது, செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும் அப்பொருள் யாவன் ஐயமின்றி உளதாகும் அந்த கரும பயன் யாவன் உய்யும் வினையின் பயன் விளைவின் ஊட்டி விடுப்பான் எவன் அந்த பொய்யில் இறையை கணபதியை புரிந்து சரணமடைகின்றான். மேல புகழ்ந்து சரணம்னு சொன்னாரு, இங்க புரிந்து, புரிந்து அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு விரும்பின்னு அர்த்தம். நம்ம உலகத்துல வழக்கமா என்ன பண்ற, செய்துங்கிற பொருள் அவன் செயல் புரிந்தான் செய்தான்னு சொல்றோம். புரிதல்ங்கிற தமிழ் வார்த்தைக்கு நேரடியான பொருள் வந்து விரும்புதல்னு அர்த்தம். புரிந்து சரணம் அடைகின்றன, விரும்பி சரணடைவோம் என்று பொருள். இங்க இந்த வினையை பற்றி சொல்லியிருக்குது, இது விளங்கிக் கொள்ளணும், விளங்கிக் கொள்ள கொஞ்சம் அனுபவத்துக்கு பிடிபடாது, இருந்தாலும் உண்மை அதுதான் என்று சாத்திரங்கள் சொல்லுகின்றன, பார்ப்போம். செய்யும் வினையின் முதல் யாவன், செய்யும் வினையின் முதல் யாவன், அந்த வினையை யார் செய்கின்றானோ அவன் தானே முதல்வன். ஒரு பானையை ஒருத்த செய்கிறான்னா கொயவன் தான் வினைக்கு முதல்வன். ஆனா இங்க சொல்றத பார்த்தா செய்யும் செயலுக்கு முதல்வன் இறைவனை சுற்ற மேல சொல்கிறார். அப்படின்னா எந்த செயல் செய்தாலும் செய்பவன் ஒருவனாக இருந்தாலும் அவன் உள் அந்தார்த்தமையாக இருந்து செய்விப்பவன் அவன் தான், ஆட்டுவிப்பவன் அவன் தான், ஆடுகின்றவன் நினைக்கலாம். மரப்பாவையை கையிலே வைத்துக் கொண்டு ஆடுகின்றவன் பொம்மை ஆடுற மாதிரி இருக்கும், ஆனா பின்னாலே வந்து ஆட்டுகிறான். அந்த மாதிரி செய்வதெல்லாம் நாம் செய்வதாக இருப்போம், நான் தான் சரி நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அவன் தான் செய்கிறான். நமக்கு நினைப்பவனா இப்படி இருக்கலாம், பின்னால தெரிஞ்ச பிறகு நமக்கு சிரிப்பு வரும். உழுகுவார் உழுகிற்றெல்லாம் உடனிருந்து அருதி என்று வெளியினேன் வெளியினானும் விளாவர சிரித்திட்டேனே என்று ஒரு பாட்டு அப்புறப்பாட்டில் இருக்கும். எல்லாம் உள்ள இருந்து பார்த்துட்டே இருக்கிறான், அது தெரியாம நான் நிறைய இறைவனை தெரியாம செய்துங்கிறான். அப்புறம் தெரிஞ்சது அவன் உள்ள இருந்து எல்லாம் பார்த்தான்னு, ஐயோ இதை செய்யும் போதும் பார்த்துருப்பானோ, இதை நினைக்கவும் பார்த்துருப்பானோ, ஐயையோ என்ன கேவலம் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்க நினைக்க சிரிப்பு வந்தது, சிரிச்சு சிரிச்சு விழா எலும்பே இட்டு போச்சுது அப்படின்னு அப்புறம் விட்டு பாடுவார். உழுகுவார் உழுகிற்றெல்லாம் உடனிருந்து அருதி என்று வெழ்கினேன் வெக்கப்பட்டேன் வெழ்கி நானும் விழாவிற சிரித்திட்டேனேன்னு பாடுவார். அந்த மாதிரி அவன்தான் செய்பவன், நாம் எல்லாம் கருவிதான். ரெண்டாவது வட்டமேஜ மாநாட்டுக்கு காந்தியடிகள் கப்பல் இருக்கிறார் பாம்பேல லண்டனுக்கு போறதுக்கு. அப்போ நிருபர்லாம் கேட்கறாங்களாம், இந்த முறையாவது உங்கள் பயணம் வெற்றி பெறுமா அப்படின்னு. அப்ப அவன் சொன்ன வார்த்தை, எனது பாதை தெளிவாக இருக்கின்றது, இறைவன் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துவான் நம்புகிறேன், நான் போவன் ஜெயிச்சுட்டு இருந்தாலும் பேசல. அதனாலதான் ஆமா மகாத்மான்னு சொல்றவர், அரசியல் தலைவர் உலகில வாழ்ந்தவர் தான். இறைவன் என்னை கருவியாக பயன்படுத்த, நான் பேசுவேன் நான் சொல்லுவேன் இல்ல, இறைவன் உன்னை கருவியாக பயன்படுத்துறான். இவன் காரியம் முடியணும்னு பயன்படுத்த காரியம் முடியும், காரியம் முடிய கூடாதுன்னு பயன்படுத்த காரியம் முடியாது, எல்லாம் அவன் தான். அதனால செய்யும் வினைக்கு முதல்வன் உலகில பாக்குற போது நாம் மாதிரி இருக்கும், ஆனா உண்மையில இறைவன் தான். செய்யும் வினையின் முதல் யாவன் ஒன்று, செய்யப்படும் அப்பொருள் யாவன், அந்த வினையினாலே ஒரு பொருள் உருவாகி இருக்கும் இல்ல, அந்த பொருள் யாரு, அந்த பொருள் அந்த பொருள் இல்ல அந்த பொருளும் அவன் தான். ஏன்னா எல்லாமே அவன் தானே, எல்லாம் சிவமயங்கும் போது செய்யப்பட்ட பொருளும் அவன் தான். செய்யும் வினையின் முதல் யாவன், செய்யப்படும பொருள் யாவன், ஐயமின்றி உளதாகும் அந்த கரும பயன் யாவன். சந்தேகம் இல்லாமல் நாம் செய்த செயலுக்கு ஒரு பயன் உண்டல்லவா, நல்ல செயலா இருந்தா நற்பயன், தீய செய்தா தீ பயன், அந்த பயன் யாவன், அதுவும் அவன் தாங்கிறார். அது எப்படி பொருந்தும், நான் செய்த வினைக்கு இந்த பயனை நான் தானே அனுபவிக்கணும், பயனும் அவனுக்கு போயிட்டுனா, பயனும் அவன்தான் செய்வானும், செய்வினையும் செய்வானும், செய்வினையும் செய்வானும் சேர்ப்பானும் அதன் பயனும் உய்பகையால் நான்காகும். இந்த நான்குமே அவன்தான் இந்த பாட்டின் பொருள். செய்பவன் சொல்லிட்டாங்க, செய்வினை செய்வினையின் பயன் அதை சேர்க்கின்றவன் எல்லாமே அவன் தான். நமக்கு ஒண்ணுமே இல்லை, நாம வெறும் கருவி தான். கருவிக்கு ஒண்ணு இருக்கா, இல்ல அகப்பைய சொல்லுவாங்க, அகப்பைக்கு சுவை தெரியுமா, அதற்குள்ளேதான் கிடக்குது. அது நாம தான் எல்லாம் சேர்ந்து வச்சிருக்கிறோம், நமக்கு எந்த உரிமையும் கிடையாது, சுதந்திரமும் கிடையாது. எல்லாமே அவன், வினையும் அவன், வினை செய்விப்பவனும் அவன், வினையின் பவனும் பயனும் அவன், அந்த பணியை நமக்கு ஊட்டுபவனும் அவன் தான். செய்யப்படும் அப்பொருள் யாவன், ஐயமின்றி உள்ளதாகும் அந்த கரும பயன், அந்த வினைக்குள்ள பயனும் அவனே. அப்பொருள் யாவன், ஐயமின்றி உள்ளதாகும் அந்த கரும பயன் யாவன், உய்யும் வினையின் பயன் விளைவின் ஊட்டி விடுப்பான் எவன். உய்யும் நாம் உய்வதற்காக வினையின் பயன், நாம் செய்த வினையின் பயனை விளைவின் அது பயன் தருங்காலத்தில், எல்லா வினைக்கும் ஒரு விளைவு உண்டு, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு, அது உடனே பலன் தராதுன்னு காலில் சொன்னேன். சில உடனே தரும், சில காலம் சென்று தரும், சில மறுபிறையில் தான் தரும். அப்போ ஒவ்வொரு வினையும் அதனுடைய பலன் நமக்கு பயன்படுவதற்கு ஏற்ப பக்குவப்படணும். அந்த பக்குவப்படுற காலத்தில் சஞ்சயத்தில் இருக்கும், அப்போதான் அதுக்கு புண்ணியம் பாவம்னு பேர். நாம் செய்கிற போது நல்வினை தீவினைன்னு பேர், பிராரத்தம். அது சஞ்சயத்தில் சேருகின்ற போது புண்ணியம் பாவம்னு நுட்பமாக இருக்கும், அது ஆகாமியமாக நமக்கு பயனுக்கு வருகிற போது இன்பம் துன்பம்னு வரும். நல்வினை புண்ணியமாய் இன்பமாய் வரும், தீவினை பாவமாய் துன்பமாய் வரும். எனவே மூன்று நிலை, சஞ்சயத்தில் புண்ணிய பாவம்னு இருக்கும், பிராரத்தத்தில் நல்வினை தீவினை இருக்கும், ஆகாமியத்தில் இன்ப துன்பம், ஆகாமியத்தில் நல்வினை தீவினை இருக்கும், பிராரத்தில் இன்ப துன்பம்னு வரும். எனவே அதனுடைய பயனும் இறைவன் தான், அதை நமக்கு ஊட்டி நாம் அனுபவிக்குமாறு தந்து விடுப்பான். அந்த வினையில் காரணமாக நம்மை பக்குவப்படுத்தி மலப்பிரிவிப்பவன் யாவன். வினையை நுகரச் செய்து, நுகரும் போதே ஈட்டச் செய்து, அதனால் மீண்டும் பிறக்கச் செய்து, இவ்வாறு ஊட்டி விடுத்து ஊட்டி விடுத்து, அதனாலே மலத்தை பரிவாகம் உறச் செய்து பக்குவப்படுத்துகிறன் அல்லவா, அதை செய்கின்றவன் யாருன்னா அவன்தான். நாம செய்யற மாதிரி தான் இருக்குது, எல்லாம் பின்னாலிருந்து அவன் தான் நமக்கு ஊட்டுவதும் விடுப்பதும், அதனால் மலத்தின் பிணிப்பை அகற்றுவதும் எல்லாமே செய்கிறான். உய்யும் வினையின் பயன் விளைவின் என்ற சொல்லுக்கு பயன் தருங்காலத்தில், பக்குவப்பட்டு நுகரத்திற்கு ஏற்றதாக வருகின்ற காலத்தில் ஊட்டி, அப்போது ஆன்மாவுக்கு உடலை கொடுத்து அந்த வினைப்பயனை நுகருமாறு செய்து விடுப்பான். ஆன்மாவை பாசத்திலிருந்து விடுவிக்கின்றவன் எவன், எவனோ அந்த பொய்யில் இறையை, அந்த பொய்யில்லாத மெய்ப்பொருளாகிய இறைவனை. பொய்யில் இறை, பொய் மெய் என்பதில் உள்ளது இல்லதுன்னு அர்த்தம் சொல்றதில்ல. நாம பொய்ப்பொருள் என்றால் இல்லாத பொருள் என்று சொல்றதில்லை. சித்தாந்தத்தை பொறுத்தவரை எல்லா பொருளும் உள்ள பொருள் தான். ஒரு பொருள் இல்லைன்னா அது இல்லைதான், அதை பற்றி பேச்சே இல்லையே. எனவே எடுத்து பேச அப்படிங்கிற பொருள் எல்லாம் உள் பொருள் தான். அப்ப மெய்ப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா, தன் நிலை மாறாது எப்போதும் ஒரே தன்மைத்தான் இருக்கின்ற பொருள் மெய்ப்பொருள். கருவிகரணங்கள் கூடுவதனால தோற்றம், நிலை, கெடுதல் என்று மாற்றம் அடைகின்ற பொருள் எல்லாம் பொய்ப்பொருள். பொய்ப்பொருள்னா இல்லாத பொருள் அல்ல, நிலை மாறிக்கொண்டே இருக்கின்ற பொருள் அர்த்தம். மெய்ப்பொருள் என்றால் எப்போதும் ஒரே தன்மையா இருக்கிற பொருள், எப்போதும் ஒரே தன்மையா இருக்கிற பொருள் பதிப்பொருள் மட்டும்தான். நாமெல்லாம் சகலத்தில் ஒரு மாதிரி இருப்போம், கேவலத்தில் ஒரு மாதிரி இருப்போம், மாறி மாறி பிறந்து மாற்றம் அடைவோம். எனவே பொய்யில் இறை என்றால் எப்போதும் நிலை மாறாது ஒரே தன்மையா இருக்கின்ற இறை, இறைனா எங்கும் இருப்பவன் அர்த்தம், எங்கும் இருதி இருத்தலின் இறை. கணபதியை புரிந்து சரணம் அடைகின்றான், புரிந்துக்கு என்ன பொருள் சொன்ன, அவனை புரிந்து கொண்டு நிறுத்தம் இல்ல, கணபதியை புரிஞ்சு அவனை புரியல உன்னால முடியாது, அவனை விரும்பி, என இத்தனையும் செய்கிறான் அல்லவா நமக்காக, அவனை விரும்பி சரணமடைவோம். அடுத்த பாட்டு, வேதம் மலர்ந்தும் அறிவறியா பீர்தன்யாவன், விழுத்தகைய வேத முடிவில் நவன் நடம் நபிலும் பீர்தன்யாவன், விளங்குபர நாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன்யவன், என் குணன்யவன் அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றான். இந்த பாட்டில் சில செய்திகளை பார்த்துக்கொள்ளணும். வேதம் மலர்ந்தும் அறிவறிய பீர்தன்யாவன், வேதத்தாலும் அளந்து பார்த்தும் அளவிட முடியாத பிகிர்தன்யாவன். பிகிர்தன்னா பல விகற்பப்பட விளங்குவன், பல்வேறு வடிவங்களாக இருப்பவன், பல்வேறு நிலைகளை விளங்குவன், அவனை புரிந்து கொள்ளவே முடியாதுன்னு அர்த்தம். பல்வேறு வகைப்பட்ட நிலைகளை உடையவன் எவனோ அவனை பிகிர்தன் அப்படிம்பாங்க. பிகிர்தன் என ஆன்மாக்கள் பல, அவற்றிற்காக இவன் தர வேண்டிய செய்ய வேண்டிய அருள் செயல்கள் நிறைய இருக்கின்றன. எனவே வெவ்வேறு நிலையிலே அவன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அவன் எப்படிப்பட்டவன், அறிவறிய அறிய முடியாதவன், அறிவால் அறிவதற்கு அறிய, நம்ம அறிவு வேண்டாம், வேதத்தால் அறிய முடியுமா அப்படின்னா வேதத்தாலும் அறிய முடியாத. வேதம் எதனால் அறியும், அனுமானம் முதலான அளவைகளால் அறியணும். அளந்தும், வேதம் அளந்தும்னா வேதம் அளக்க போறதில்ல, வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை கொண்டு இறைவனுடைய லட்சணங்கள் எல்லாம் இப்படிப்பட்டன என்று வேதம் சொல்கிறது. எனவே அவற்றை கொண்டு இவன் தான் இறைவன் என்று அடையலன்னா முடியாது. ஏன் என்றால் வேதம் இறைவனுடைய எல்லா தன்மைகளையும் முழுவதும் விளக்கிவிடவில்லை. வேதம் இறைவன் அருளியதுதானே, இறைவன் தன்னை பற்றி சொல்லும் போது சரியாத்தனை சொல்லி இருப்பான், அப்படின்னா அந்த வேதத்தின் வழியாக போனா அறிய முடியும் தானே என்றால், வேதத்திலும் அவன் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. ஏன், அவன் குணங்கள் முழுவதும் வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லைக்குட்பட்டதல்ல, எல்லாவற்றையும் வெளிப்படுத்திவிட முடியாது. அவர் சந்தேகம் வரும், அவனாலேயே அவன் குணத்தை வெளிப்படுத்த முடியும்னா அவன் சர்வஜ்ஞன் அல்லையே அப்படின்னா, இயலாமை அல்ல நோக்கம் அங்கே, எத்துணை சொன்னாலும் அடங்காது. ஆதலினாலே வேதத்துல ஓரளவுதான் நான் சொல்ல முடியுது. ஒன்று, இன்னொன்று, வேதம் ஆன்மாக்கள் பல என்பதனால் ஆன்மாக்களுக்கு எந்த அளவுக்கு தன்னை தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் வேண்டுமோ அவற்றை மட்டும் சொல்லி வைத்தான். எனவே ஆன்மாவின் அளவுக்கு ஏற்ப சொல்லி வைத்ததாலும் எல்லாவற்றையும் சொல்லிவிட அவனாலையும் தன்னை அறியா தயாபரன், அவனுக்கே அவனது எவ்வளவு தெரியாதுன்னு அனந்த குணம் உடையவன், எல்லையற்றவன், வியாபி. வியாபிய ஒண்ணுல சொல்லிட்டான்னு சொன்னாலே அந்த இலக்கணம் அடிபட்டு போயிடும். இவ்வளவுதான் இறைவன் சொன்னா அப்ப அவ்வளவுதான், அவன் கண்டப்பட்ட பொருள் ஆயிட்டு. அகண்டாகார நிக்கால சொன்னார்ல, அகண்டாகார வியாப நித்திய சித்தாக சச்சிதானந்தன், ஆமா இது அவனுடைய முழு இலக்கணம். எனவே அவன் அகண்டாகாரம், கண்டப்படுதல் எல்லைப்படுவது. அப்ப அகண்டாகாரங்கும் போது வேதத்தை எப்படி சொல்ல முடியும், வேதம் அவன் சொன்னதுதான், தன்னை பற்றி அவனே முழுமையாக சொல்ல முடியலை என்பது முடியாமை அல்ல, ஆன்மாக்களுக்கு தேவையானவற்றை சொல்லி வைத்தான் அவ்வளவுதான். முழுவதும் சொல்லுதல் என்பது இயலாத காரியம், காரணம் அது எல்லையற்றது, வியாபகம். அந்த வகையில் தான் பார்க்கணும். வேதம் அளந்தும் அறிவறியா பிகிர்தன், அறிவறிய என்பதற்கு இவ்வளவு என்று அளவிட்டு கூற முடியாதுன்னு அர்த்தம். அறியவும் முடியாது, அளவிடவும் முடியாது, அளக்கவும் முடியாது, அறியவும் முடியாது, இரண்டுக்கும் அறியவன். அப்ப அந்த வார்த்தை என்ன பண்ணும், அளக்க அறிய விகிர்தன், அறிய அறிய விகிர்தன். எடையின் அறிய போட்டா கடினம், இயலாதுன்னு அர்த்தம், ரொம்ப அருமை. அளக்க அருமைப்பாடுடையது, அறிவதற்கும் அருமைப்பாடுடையது. அவன் யார், விகிர்தன்னா பல்வேறு வகைப்பட்ட தன்மையா இருப்பவன் அர்த்தம். இவன் என்னன்னே புரிஞ்சிக்க முடியலையே அப்படிங்கிறாங்கல்ல, அப்படிப்பட்டவன் இருப்பான். இவன் நல்லவனா கெட்டவனா தெரியலையே, உன்னை புரிஞ்சிக்க முடியல, இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை, எளிவந்த பெறானே, ரொம்ப சிம்பிளிசிட்டி, எளிவந்த பெறானே. விகிர்தன் பல்வேறு வகைப்பட்டு நிற்பான். வேதம் அளந்தும் அறிவறிய விகிர்தன் யாவன், விழுத்தகைய விழுனா விழுமம் சிறப்பு, விழுத்தகைய வேத முடிவும் விழுமிய தகுதி வாய்ந்த வேதத்தின் உச்சியில், வேதத்தின் உச்சி என்பது வேதத்தின் அந்தம், வேதாந்தம், உபநிடதம். உபநிடதத்திலேதான் இறைவனை பற்றிய தன்மைகள் எல்லாம் விளங்கி தோன்றும். ஏன்னா கர்மகாண்டம் ஞானகாண்டம் இருக்குது, கர்மகாண்டத்தில் வேள்வி வளர்ப்பதும் செயல்படுகளும் தான் இருக்கும், ஞானகாண்டத்தில் தத்துவங்கள் விசாரிக்கப்படும். தத்துவத்தை விசாரிக்கும் போது இறைவனை பற்றி தெரியும். எனவே வேத முடிவில் என்கின்ற போது வேதாந்தத்தை குறிக்கும். வேதாந்தம் என்பது உபனிஷதங்கள். உபனிஷதங்களிலே நடனம் புரியறனா அங்கே நடனமாட நடத்தம் அல்ல, அவனுடைய தன்மைகள் விளங்கி தோன்றுகின்ற அப்படின்னு பொருள் சொல்லணும். நடம் என்பது நடனத்தை குறிக்கும். வேதத்தின் உச்சியிலே நடனமாடுகின்றான் என்பதை பஞ்சகிருத்தியம்னு பொருள் சொல்லலாம். இருந்தாலும் இந்த இடத்துக்கு அப்படி பொருத்தம் வராது என்று ஆசிரியர் உரை எழுதி, வேதத்தில் நன்கு விளங்கி தோன்றுகின்ற வேதாந்தமாகிய உபனிஷத்தில் உன் தன்மையெல்லாம் வெளிப்படுமாறு விளங்கி நிற்கின்ற என்று உரை எழுதுகிறார். வேத முடிவின் நடன் நவிழும் விகிருதன் யாவன், ரெண்டு இடத்துல விகிருதன் வருது. பெரும்பாலும் ஆசிரியர்கள் ஒரே சொல்ல மீண்டும் பயன்படுத்த மாட்டாங்க. அப்படி பயன்படுத்தினா வேறொரு பொருள் இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல வேறொரு பொருள் இருக்க மாதிரி இல்லை. ஆனால் வேறு சில நூல்களில் இந்த விகிருதன் என்பதுக்கு பதிலாக விமலன் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. விமலன், நாமெல்லாம் மலம் உடையவர்கள், இறைவன் நிர்மலன், மலம் இல்லாதவன். விமலனும் மலம் இல்லாத அர்த்தம். எப்படி நாயகன்னா தலைவன், வி நாயகன்னா தலைவன் இல்லாதவன். நமக்கெல்லாம் மேலே ஒரு தலைவர் இருக்கார் கேட்பார் என்ன. விநாயகரை யார் கேட்க போறாரு? அவன் தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாத அவனே தலைவன். ஏன்னா வி என்பது எதிர்மறையாக போறோம். நாயகன் வி நாயகன் தலைவன் இல்லாதவன், மலன் வி மலன் மலம் இல்லாதவன் அர்த்தம். நிர்மலன் என்பது பொருள். அப்படி ஒரு பொருள் உண்டு.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: ஊரும் பேரும் உருவும் கொண்டு என் ஊரும் பேரும் உருவும் கெடுத்த பெண்ணை சூழ்ந்த வெண்ணை அம்பதியில் வாழ் நெகண்ட தேவனே. பெருமானை விழித்துட்டு என்ன செய்யறார்? இனிமேதான் வினா கேட்க போறார். தேரும் சடம் செயல் அதனை சாந்திடும் எனினே. குருநாதர் என்ன சொல்லுகிறார்னா, ஒரு செய்தி சொல்றார். எப்படி இந்த மலங்கள்லாம் தன் வசப்படுத்தி என்னை கூட்டிட்டு போயிடுது, அந்த மலம் அறிவில்லா சடம் தானே. எனவே அந்த சடம் எப்படி என்னை தன் வசப்படுத்துது? கரிகரணங்கள் ஆகிட்டு எல்லாமே சடம் தானே, ஆனால் தன் வசப்படுத்துது அல்லவா?

தெளியப்பட்ட சரம். எவ்வாறு தெளியப்பட்ட சரம்? அறிவில்லாதது அகத்தா என்று தெளியப்பட்ட சரம். மலங்கள் எல்லாம் சரப்பொருள் தானே, எனவே அவற்றை எவ்வாறு சொல்ல? அறிவில்லாதது செயல் இல்லாதது என்று தெளியப்பட்ட தனம். உனக்கு நல்லாவே தெரியுமேப்பா, அது வந்து சடப்பொருள், அதுக்கு அறிவில்லை, அதுக்கு செயலில்லை என்பது தெரியும் அல்லவா? சரி, அந்த மலம் செயலதனை சான்றிடும் எனினே செயல் செயலை செயலதனை அது அந்த ரெண்டுக்கு பொருள் இல்லை, செயலை சான்றிடும். தாம் சார்ந்த பொருளின் காரணமாக எந்த பொருளை சார்கிறதோ அதற்கு தக்கவாறு செயல்படும், சார்ந்த பொருளினிடமாக செயல்படும். இப்ப இது ஒரு சின்ன போனஸ் செய்தி, எனக்கு போனஸ் கொடுக்கறக்கே டைம் இல்லை, இருந்தாலும் ஒரு சின்ன செய்தி. மாயை வந்து தனியா இருக்கிறப்போ ஒரு செயலும் கிடையாது, மாயை தனியா கிடக்கிறப்போ நம்மளை ஒண்ணும் செய்யாது. பெருமான் அதை காரியமாக மாயமாக மாற்றி நம்மிடத்துல சேர்க்கும் போதுதான், கலை வித்தை அராகம் எல்லாம் சேர்க்கும் போதே நம்முடைய அறிவீச்சை செயல்கள் எல்லாம் விளக்க முடிகிறது. எனவே அது சும்மா ஐடியலா கிடக்கிறப்ப எந்த செயலும் செய்யாது. அதை என்ன செய்யறார் பெருமாள்? காரியமாக மாற்றி நம்மிடத்துல கிடைக்கும் போதுதான் அந்த கலை வித்தை, கலை வந்து செயலாற்றலை விளக்கும், அறி வித்தை வந்து அறிவாற்றலை விளக்கும், அராகம் வந்து இச்சிக்கின்ற ஆற்றலை விளக்கும் சொல்லுவாங்க. அது தானாவும் விளக்காது, அதையும் துரோதான சக்தி நின்று செயல்படுத்தினார்த்தம். கலை அறிவு கலை செயலாற்றில் விளக்கம்னா கலையே விளக்குமா? அப்படின்னா கலையே விளக்காது, அந்த கலையும் சரந்தான், அதே திரோதான சக்தி தான் செயல்படுத்துது. அந்த மாயினுடைய காரியங்களுக்கே அந்த கருவிகள் எல்லாம் ஆன்ம அறிவோடு பொருந்தும் போது ஆன்ம அறிவுல மலம் எந்த அளவுக்கு பற்றி இருக்குதோ அதுக்கு தக்கமான அந்த கருவிகள் மயக்கம் வச்சு கொடுக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி மயக்கம் வச்சு கொடுக்காது, அவங்கவுங்க யாராவது எந்தெந்த மல பக்குவத்தில் இருக்கிறோமோ அந்த பக்குவத்துக்கு தக்க மயக்க. எல்லாம் சாப்பிட்டு வந்துருக்குறோம், எல்லாருக்கும் மயக்க உணர்ச்சி வருதா? வராது. சரி, அப்படி குருநாதர் விளக்கம் கொடுத்தோன்ன என்று நீங்கள் விளக்கம் கூறுவீர்களே ஆனால் என்ன சொன்னாரு? இப்ப என்ன சொன்னாரு? சடம் செயலாதனை சாந்திடும் போது செயல்படும். தேரும் சடம் செயலனை சாந்திடும் எனினே. இப்ப மாணவன் அதை மறுத்துரைக்க போறார். என்ன சாமி, சடம் பக்கத்துல இருந்தா செயல்படுமா அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு என்ன சொல்றனா, என்னை சுத்தி குளத்தை அடிக்கி வச்சிடறேன், அது என்ன செயல்படுதுன்னு பார்க்கலாம். தனித்தனியா ஒன்னொன்னா டான்ஸ் ஆடுவான், இல்ல ரொம்ப புடவைகள் எல்லாம் அடிக்க வச்சு நான் நடுவில் பார்த்துட்டு நான் புடவை எழுந்திரிச்சு விளையாடுமான்னு கேட்கணும். நியாயம் தானே? சடம் சித்தை சார்ந்ததுன்னா அது செயல்படும் அப்படின்னா, என்னை சுத்தினே நான் வந்து பொருள்களை அடிக்க வச்சுட்டு செயல்படாங்க. அப்படி இருந்தால் என்னாலும் யோசிச்சு பாருங்க, நீங்க இங்க உட்காந்துட்டு பான் நடத்தினே மைக் தானே எழுந்திரிச்சு ஓடிவோம், நம்ம பேச்ச கேட்க முடியாம அது ஓடி. அதை தான் சொல்றாருங்க. கடம் படம் அதனில் கண்டிலம். கடம்னு என்ன? குடம். படம்னா ஆடை. நம்மை சுத்தி கடத்தையோ படத்தையோ வச்சுட்டு நம்மை சார்ந்து இருக்குதுங்கிறக்காக அவர் செயல்பட ஆரம்பிச்சிருமா? அப்படிங்கிறப்ப செயல்படாது. குருநாதர் என்ன சொல்ல, அப்ப நீ அந்த உதாரணம் வேண்டாம், வேறொரு உதாரணம் சொல்ல, நீ அதை எடுத்துக்க அப்படின்ட்டு. என்ன விடம்படும் மூன்றிரள் போன்றது, இது குருநாதருடைய ஆன்சர். விடம்படும் மூன்றிரள் போன்றது. இப்போ ஒருத்தனை விஷயம் கூட என் பாம்பு வந்து லவுக்குன்னு ஒரு கொத்து கொத்திடுச்சு, என்னவா அந்த விஷயம் என்ன ஆகுது? வேலை செய்தா இல்லையா? எப்படி குருநாதர் எவ்வளவு ஈஸியா போட்டு மாட்டிக்கிட்ட. விடம்னா நஞ்சுடைய உயிரை குறிக்கும், படுதல்னா பற்ற படுதலை குறிக்கும், ஊன் திரள்ங்கிறது உயிருடைய தசை திரளை குறிக்கும். என்ன? ஸோ ஒரு பாம்பு, விஷமுடைய பாம்பு வந்து ஒருத்தர் கொத்தும் போது என்ன பற்றப்படுதல், கொத்தும் போது ஊன் திரள், அந்த உயிருள்ள உடம்புல இருக்கிற தசையில தான் என்ன கொத்துச்சு அப்படின்னா அது பரவி நஞ்சு என்ன செய்யறது, நஞ்சு சடப்பொருள் தான். ஆனால் அது என்ன ஆகுது? பரவி அவனை செயலிழக்குமாறு செய்கிறது. செய்தா இல்லையா? உண்மையிலே என்ன சொல்றதுன்னா, நஞ்சினுடைய சேர்க்கையினால உடம்பு செயலிழக்குது. நாம் அது நஞ்சு செயல்படுறதா வச்சு சொல்றோம். நஞ்சினுடைய செயற்கையினால தான் அது வந்து நம்மோடு பொருந்துவதனால நமக்கு அந்த செயலிழப்பு வருது.
அதனால வந்து நம்ம

0: ஆனால் என்ன செய்கிறோம், அதை நஞ்சு மேலே நஞ்சு தான் கொண்டுடிச்சு இவனை அப்படின்னு சொல்கிறோம். இது ஓரளவுக்கு மாணவனுக்கு சமாதானமாக தெரியுது. ஆனாலும் சாமி இன்னொரு சந்தேகம் என்ன, என்னப்பா அப்படின்னு நீங்கள் அப்படி விளக்க சொன்னீங்கன்னா, எந்த ஒரு சடப்பொருள்னாலும் நமக்கு ஒரு செயல் வந்தாலும் கொஞ்ச நேரத்தில் போயிடும். இப்போ நமக்கு எதனால், இப்போ நாம் எல்லாம் சில சடப்பொருள்களை சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறோம். என்ன நல்ல சாத்திய குணத்தில் சாப்பிட்ருந்தீங்கன்னா சுறுசுறுப்பு இருக்கும், ராசத குணத்தில் சாப்பிட்ருந்தாலும் கொஞ்சம் இருக்கும், தாமத குணத்தில் சாப்பிட்டா என்ன இருக்கும், தூக்கம் இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும், அது ஜீரணமாகிற வரைக்கும். இது வரைக்கும் ஆமாம், அணைந்தாக அகரல் வேண்டும். அப்படி ஒரு குணம் வறுமையானால் அது வந்த வேகத்திலே போயிடணும். அப்படித்தானே இருக்குது. இப்போ ஒரு கொசு கடிக்குது, இல்லை ஒரு எறும்பு கடிக்குது, அந்த கடி எவ்வளோ நேரத்துக்கு இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு போயிடும். அது மாதிரி ஒரு சடப்பொருள் வந்து அணைந்து நமக்கு ஒரு துன்பம் வருது, இன்பம் வருது அப்படின்னா அது கொஞ்ச நேரத்தில் அணைந்தவாறே போயிடணும். தோன்றி அணைந்தாந்து அகரல் வேண்டும். ஆனால் இந்த மலங்கள் வந்து எங்கிட்ட எப்போ தோன்றுச்சு, எப்போ போகும்னே தெரியலையே சாமின்னு கேட்குறாங்க. அதுபோல் இந்த மலங்கள்னா தானே செயலற்று போகணுமே, போக மாட்டேங்கிற போகுதா, போக மாட்டேங்க. எப்போ நின்று துன்பம் தருது என்பதுதான் மாணாக்கனுடைய ஐயம். இதில் இந்த இடத்துல ஒரு சின்ன போனஸ் செய்தி, இந்த மலங்கள்லாம் போகுமோ போகாத, அறம் உள்ளதே வாரா வந்திடும் பின் மலம் அது அரும், எல்லா மலங்களும் பின் காயமுடு மாயும் அன்றே அத்தியாக. எனவே நமக்கு பல பிறவிகள் எடுப்போம், பல பிறவிகளின் சார்பாக வினைவப்பு வரும், அந்த வினைவப்பின் சார்பாக நமக்கு குருநாதர் வருவார். அவர் வந்து உண்மை ஞானத்தை உணர்த்தும் போது தன்னுடைய பார்வையில் வினைகளினுடைய பெரும் பகுதி கழிச்சிருவார். அது படிமுறையில் ஒரு பிறவியில் கண்டிப்பாக இந்த மலங்கள் நம்மை விட்டு நீங்கும். சரி, அதோடு அவர் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த கேள்விக்கு வந்துடுறார். குணங்கள், சரி சாமி இப்போ கடிக்குது, எறும்பு கடிக்குது, இல்லை ஏதோ ஒன்று கடிக்குது, வலிங்கிற ஒரு குணம்தான் இருக்கணும். நீங்க சொல்றது என்ன, ஆனமலத்துக்கு எட்டு, மாயாமலத்துக்கு ஏழு, கர்மமலத்துக்கு ஆறுன்னு சொல்லி அக்கச்சக்கமா பன்மையில சொல்றீங்களே, குணங்களும் பன்மையும் தான். இப்ப நஞ்சு உதாரணத்துல பார்த்தா, நஞ்சு சார்ந்த உடம்பு என்ன ஆகணும், மயக்கம் வரும் இல்லைன்னா போயிடும். இந்த ரெண்டு உடம்பு தானே, பாம்பு கடிச்சா கடுக்கடுன்னு இருக்கும், எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும், அந்த விஷம் இறங்குற வரைக்கும். அப்படி ஒரு பிரச்சனை தானே இருக்கணும். இங்க எப்படி இருக்குது, ஆனமலத்துக்கு எட்டு, மாயாமலத்துக்கு ஏழு, அப்படியெல்லாம் பல வகையாக இருக்குதே, இது எப்படி சாமி அப்படிங்கிறார். அப்புறம் அது கூட ஓரளவுக்கு பொண்ணுங்கிற மாதிரி அவர் அதுக்கு பதில் சொல்றதில்லை, அதுக்கு பதில் நான் பின்னால் சொல்றேன். சடம் செய்யறதுனாலே சாந்திடும் எனினேன்னு சொல்றீங்களே சாமி, இப்போ என்ன சொன்னார், சடம் செயலதனை சாந்திடும் எனினே என்றார். எது எதை சார்ந்து கேள்வி, எது எதை சார்ந்து, இங்கு எது எதை சார்ந்துகிறது, அதனால் என்ன வருது. இப்போ எது எதை சார்ந்த முடியும், ஒன்றும் மலம், நான் நீங்கள் மூணு பேர் தான் இருக்கிறோம் இல்லையா, இதில் எது எதை சார்ந்து, தானோ மலமோ எம்மை வந்து அணைதரா, தானே வந்து என்னிடத்துல பொருந்தி எனக்கு அந்த மாதிரி அறியாமையை கொடுக்க முடியாது, அணைய அணைதர மாட்டாது, மாட்டாதுங்கிறதே வந்து பொருந்துவதற்கு ஆற்றல் இல்லை, செயல் இல்லை. சரி, யானோ, யான் யாரு, ஆன்மா, மலம், மலம் செய்யக்கூடிய, அதாவது ஆன்மாவுக்கு என்ன சமலன், இவனா போய் ஒரு செயல் செய்ய முடியாது, அந்த மலம் நீங்கினாத்தான் இவனுக்கு செயலே வருது, ஒரு சிறிதளவாக நீக்கினாத்தான் செயல் வருது. ஏவனவே இவனா போய் மலத்தை எடுத்துக்கொள்வதோ மாய கர்மங்களை எடுத்துக்கொள்வதோ செய்ய முடியாது. அப்ப ரெண்டு பேர்த்த விட்டா வேற யார் இருக்காங்க, நீங்க தான் இருக்கீங்க. சரி, நீங்க செய்யலாமே அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு பேர் வேற இருக்குது, என்னது, நின்மலன், நீயோ செய்யாய், ஏப்பானா நின்மலன், நீ மலம் இல்லாதவன், எனவே ஞானமே வடிவானவன், எனவே கருணையே உருவானவன், நீ இந்த மலங்களை எல்லாம் கூட்டி எங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னா அப்புறம் யார் செய்கிறாங்க. எனவே உள்ள பொருள் மூன்று, அதில் சடமாகிய மலமும் ஆன்மாவே வந்து அணையாது, சித்தாகிய சிற்றறிவுடைய ஆன்மாவும் மலத்தை சார்ந்து சாராது. நீங்களோ யாரு, நின்மலன், ஞானமே விரிவானவன், கருணையே ஆனவன், அதனால நீங்களும் செய்ய மாட்டீங்க. அப்ப இது எப்படி வந்தது, மூணு டைஸ் சொல்லிட்டார், மலம் வந்து அணையாது, ஆன்மாவும் சென்று சேராது, இறைவனும் இந்த ரெண்டையும் இணைக்க மாட்டாரு. அப்படின்னா வேறு காரணம் என்ன? இயல்புன்னு வச்சுக்கலாமா? அப்படின்னு தான் வரும் அடுத்தது. அப்படி வச்சுக்கலாம், காரணம் இல்லாம ஒரு செயல் நிகழ்ந்தா அது என்னன்னு சொல்றோம், இயல்பு அப்படின்னு வச்சுட்டேன். அதுலயும் பிரச்சனை இருக்கு சாமி. இது அதாவது ஆசிரியர் சொல்லும் போது அதை உன்னிப்பா கவனிச்சு பதில் கேட்கிறார். நீங்க இயல்புன்னு சொன்னா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன சாமினா, இயல்புனா போகாது சாமி. என்னாச்சு? போகாதே. அதான் பாரு, இயல்பு எனில் போகாது. அது எந்த காலத்திலையும் போகாது. அப்ப மலம் போகலாம், நமக்கு முக்தியும் கிடைக்காது. அப்ப நமக்கு முக்தியே இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். இப்ப பாருங்க, அந்த மலம் வந்து சேர்ந்ததுக்கு எவ்வளவு ஆன்சர் சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லி அவரே மறுத்துட்டார். என்ன, மலம் வந்து அணையாது, நான் சென்று பற்ற மாட்டேன், நீங்களும் கூட்ட மாட்டீங்க, அது இயல்புன்னா அது போகாது. இந்த நாலு ஆன்சருக்கு மேல வேற என்ன ஆன்சர் சொல்லுது? அந்தம் ஆதியிலாய் பந்தம் வந்தவாறு எவ்வாறு, பந்தம் வந்தவாறு அருள். எனவே நீங்க என்ன செய்யணும், இந்த மூணு நாலு சாய்ஸ் உண்டு, இந்த நாளையும் சொல்லிட்டேன். இதுக்கும் மேல எப்படி இந்த பந்தம் எனக்கு வந்தது, பந்தம் நெருங்கி ஆணவம் கண்மமாய் என்ற மும்மல பந்தம் எப்படி வந்ததுன்னு நீங்க சொல்லணும். வந்தது என்பதுதான், இவ்வளவுதான் பாட்டில் இருக்குது. ஆங்கவிதானம் நீங்காது நின்று, இந்த மூணு மரத்தை பற்றிய செய்தியை சொல்லி அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம். இந்த மரங்கள்லாம் ஆங்கவிதானம் நீங்காது நின்று என்னை எப்போதும் பொருந்தி நின்று தன் வழி செலுத்தி தானே தானே மரத்தினுடைய குணத்தையே என்னுடைய குணமாக காட்டி கொண்டிருக்குது. அதனால என்னுடைய வழி என்பது ஒன்றில்லை மன்ன. ஊரும் பேரும் உருவும் கொண்டு என் ஊரும் பேரும் உருவும் கெடுத்த வெண்ணையம்பதியில் சைவ சிவாமணி மைய மைய. அதுக்கப்புறம் மும்மலம் சடம் என மழிந்தனை, மூன்று மலங்களும் சடம் எப்போ உபதேசத்தின் போது. அம்மா மாறுகோள் கூறல் போதும், ஏப்பா சடம் சொன்னதுல என்ன தப்பு அப்படிங்கிறப்போ என்ன, எனினே மாறுகோள் கூறல் போலனே கடம் படம் மதங்கள் கண்டுலம். என்னை சுத்திலையும் கடம் குடம் எல்லாம் வச்சா வேலை செய்தா இல்லை, இல்லப்பா நீ விடம்படும் ஊன் திரள் போல வச்சுக்கோ, அதாவது பாம்பு கொத்திய நிலையில. அப்படின்னா அது அப்படி செயற்கையா வந்தாலும் அணைந்தாங்க ஆறல் வேணும், வந்த வேகத்துல அது போகணும். ஆனா இந்த மலை மலை எப்ப போகுதுன்னு இல்ல, வந்ததுதான் தெரியுது போக தெரியல. அணைந்தாங்க ஆறல் வேண்டும். அது மட்டும் இல்ல, குணங்களும் பன்மை என்றாம். அப்புறம் எம்மை வந்து அணைதர நாலு சாய்ஸ். என்ன கேள்வி என்ன வந்தது, பந்தம் வந்தவாறு எவ்வாறு, அவரே பதில் சொல்றாரு. எம்மை வணைந்து அந்த அணைதர தானோ மாட்டாது, மலம் தானே வந்த என்னை அணையாது. யானோ செய்யல, நான் போய் மலத்தை பிடிக்க மாட்டேன், நீயோ செய்யாய் நின்மலை நாயிட்டு. என்ன, இல்லப்பா இயல்பு என்ன போகாது, போங்க சாமி. இதுக்கப்புறம் என்ன பதில் சொல்லுங்களை சொல்லுங்க. வயல்கட பந்தம் வந்தவாறு இங்கு என் அந்த மாதிரியெல்லாம் எவளே. எனவே கொள்ளத்தக்க முடிவு, இந்த நாளுமே கொள்ள முடியாத முடிவு எது, இந்த நாலு முடிவு சொன்னமல்லாம். எனவே கொள்ளத்தக்க முடிவு என்ன, குற்றமில்லாத முடிவு என்ன என்பது சாஸ்திரங்களை நோக்கி உணர்ந்து கொள்ளுகிறான்னு அருள்நந்தேசியமா விட்டுட்டேன். நாம எந்த அளவுக்கு சாஸ்திரங்களை படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண, அதான் நான் சொல்லிட்டேன் திறனாய்வுன்னு. நம்ம எந்த அளவுக்கு நூல்களை ஆழமா சிந்திச்சிருக்கோம், அந்த செய்திகளை வாங்கியிருக்கோம் என்பதை வைத்து நீங்களே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லி விட்டார். இப்படி நானும் சொல்லிட்டு விட்டுட்டா, நீங்க எதுக்கு பாடம் நடத்த வந்தீங்கன்றீங்க? சரி, ஒரு ஃபர்ஸ்ட் ஆன்சர். மாசம் என்பதுல எத்தனை குரல் இருக்கு? மூணு குரல், ஆணவம் கண்மம் மாயை. அதுல முதல் எடுத்துக்குவோம், இந்த ஆணவம் என்பது ஒரு பந்தம். இது ஆன்மாவுக்கு சகசமலம்னு பேர். என்ன சகஜம், என்ன இது சகசமலம். இந்த சகஜம்ங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? சமநிலையா, கூடவே பிறந்தது. சரி, சொல்லாம ஜம்ப் பண்ணிடலாம் நினைச்சேன், சொல்லாம இருக்க முடியாது. இந்த சகஜம் என்ற சொல்லுக்கு சொற்பொருள் கொள்ளக்கூடாது, கொண்ட என்ன குற்றம் வரும். சகஜம் என்ற சொல்லுக்கு அவர் சொன்ன மாதிரி சகனா உடன் அர்த்தம், ஜம்னா ஜனித்ததுன்னு அர்த்தம், உடன் தோன்றியதுன்னு அர்த்தம். அந்த பொருள் தவறு. இது எதுக்கு பொருந்தோம்னா, நெல்லுக்கு உமி பொருந்தும், நெல்லோட பிறந்ததுதான் உமி. அது ரெண்டு தோற்றமுடைய பொருளுக்கு சகஜம்ங்கிற சொல் பொருந்தும். ஆனா ஆன்மாவும் தோற்றமில்லாத பொருள், மலமும் தோற்றமில்லாத பொருள் இல்லையா? ஆன்மா ஏன்னா ஏகன் அநேகன் இருள் தன்மம் மாயை இரண்டு ஆக ஆறு ஆதியில் தோற்றமில்லாதது எனவே ஒழுக்கமில்லாதது, தோற்றம் ஒழுக்கமில்லாதது எனவே என்றும் உள்ளது. என்றும் உள்ள பொருளுக்கு தோற்றம் சொல்ல முடியாது. எனவே இந்த சகஜம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? எனவே சொற்பொருள் கொண்டா தவறு வருது. ஏன்னா அந்த சொற்பொருள் கொண்டோம்னா ஆன்மா தோற்றமுடைய பொருள், மலமும் தோற்றமுடைய பொருள்னு வரும், இப்படித்தான் வரும். எனவே இதுக்கு கருத்து பொருள் கொள்ளணும். கருத்து பொருள் என்னன்னு கேட்டா, காரணமின்றியே உடனாக இருப்பது. சகஜம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? காரணமின்றியே உடனாக இருப்பது. நல்ல, அதாவது சைவ சித்தாந்த இதுல உள்ள ஒரு குறைபாடை சொல்லிடுறேன். நமக்கு சாஸ்திரம் தோத்திரம் எல்லாம் சொல்லித்தர்றாங்க, இந்த உடம்பை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லித்தரது இல்லை. இந்த உடம்பை எப்ப சுறுசுறுப்பா எப்படி வச்சுக்கிறது, அதற்குண்டான அன்றாடம் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன என்பதை பற்றி நமக்கு வாழ்வியல் கல்வி முதல் சொல்லித்தரணும். அதுக்கப்புறம் தான் அறிவு சார்ந்த செயலுக்கு போகணும். ஏன்னா ஒரு விழிப்புணர்ச்சியும் ஒரு செயல் திறனும் இல்லாம உட்கார்ந்துட்டு பாடம் கேட்ட என்ன ஆகும்? ஏ நான் சொல்லல, யார் சொல்றாங்க? உமாவிசிவன் சொல்றாரு, ஊமையன் கண்ட கனவு போல இருக்குமா. எங்கம்மா இருக்கு வினா வேண்பாத? அப்படித்தான் நமக்கு இருக்கு. இப்ப சாஸ்திரம் கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? எனவே நமக்கு எவ்வளவு சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம், அப்படி சாப்பிட்டோம்னா என்னென்ன ரிஃப்ளெக்ஷன் நம்ம பாடியில் வரும், மைண்டில் வரும் என்பதெல்லாம் நமக்கு அடிப்படையில் தெரியும். முதல்ல ஆரோக்கியம் தெரியணுங்க. உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டும் இருந்தால் தான் சாப்பிட்டோம் படிக்க முடியும். படித்தா நிற்கி இல்லைன்னு என்ன தெரியுமா? படிக்கிற மாதிரி தெரியும். எப்படி இருக்கும்? படிக்கிற மாதிரி தெரியும், படிக்க மாட்டோம். படி கேட்டால் நாங்கள் படிச்சுட்டோம், என்ன படிச்சீங்க அதுதான் தெரியும். எனவே இது காரணம் என்னன்னா, நமக்கு அந்த விழிப்புணர்வு கம்மியா இருக்கிறது தான் காரணம். விழிப்புணர்வுக்கு என்ன காரணம்னா சாப்பாடு தான் காரணம். சரி, போட்டு. எனவே காரணமின்றியே உடனாக இருப்பது என்பதுதான் சகஜம் என்பது. இது தமிழ்ல சகஜம் என்பதற்கு இயல்புன்னு சொல்லணும். இயல்புன்னு சொன்னா என்ன குற்றம் வரும்னு அவர் பாட்டிலே சொல்லிட்டார், இயல்பு எனில் ஓகாது. எனவே அதனால இதை சொல்லும் போது சகஜம்ங்கிற சொல்ல பயன்படுத்தக்கூடாது. சகசமலம் என்ன சொல்லலாம்? உடன் இருக்கின்ற மலம், சகஜ மலம் சொல்லலாம். இன்னொரு பொருள் சகஜ குற்றம். குற்றம் என்று சொல்லலாம், சகஜ குற்றம் சொல்லலாம். அப்போ ஆன்மாவுக்கு ரெண்டு பொருள்கள் சகஜமா இருக்குது. ஒன்று சகஜம்னா குணங்களா அமைஞ்சிருக்குது, ஒன்று குணம், இன்னொன்று குற்றம். குணம் என்ன, குற்றம் என்ன? ஆன்மாவுக்கு குணம் என்ன, குற்றம் என்ன? ஆமா, குணம் அறிவு, அறிவித்தால் அறிகின்ற அறிவு. குற்றம் என்ன? மலச்சேர்க்கை. எனவே குணம் கெடாது. கெடம் கெட்டா என்ன ஆகும்? குணியும் கெட்டப்போ. அதனாலதான் என்ன செஞ்சுட்டாங்க, ஆணவமலை எப்பவுமே உடன் இருந்தா கூட அது வந்து நமக்கு குற்றம் தான். சோ குற்றம் நீங்கும், குற்றம் நீங்கும். குற்றம் கெட்டாலும் குணி கெடாது, தூய்மை அடையும். இப்ப மலம் நீங்கன்னா ஆன்மா தூய்மை அடையுதுங்கிறது நம்ம சாஸ்திரங்கள்ல நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. மலம் அகற்றி தானாக்கி அத்துவா சுத்தி பண்ணி நலம் அகற்றி விண்டகலும் மலங்கள் எல்லாம் பின்பு காயமோடு சேராத வரை தானும் தேயும். இப்படி நிறைய நூற்றுக்கணக்கான கொட்டேஷன்ஸ் இருக்கு. எனவே குணச்சகசம்தான் பொருளுடைய தன்மை, குணக்குற்றம் பொருளுடைய தன்மை எனப்படாது. இது மனசுல வச்சுக்கோங்க, எழுதுங்க. ஆன்மாவுக்கு அறிவு, குணச்சகசம் புள்ளிக்கமா, அறியாமை குற்றச்சகசம். ஆன்மாவுக்கு அறிவு, குணச்சகசம், அறியாமை குற்றச்சகசம். ஆதலின் ஆன்மாவும் ஆணவமும் அனாதியே, காரணமின்றியே உடனாக இருந்தன. அனாதியே ஆயினும் சகஜமே ஆயினும்
1: குற்றம் எது? ஆனமலம். ஆதலின் நீங்கும். சகஜமா இருக்கிறது நீங்காமல் இல்லை, குற்றம் நீங்கும். இதுவரைக்கும் சொன்னதுல பந்தம் வந்தவாறு என்ன என்பது ஒரு பந்தம் சொல்லிட்டார். என்ன பந்தம்? ஆனம்பலம். எனவே ஆனம்பலம் பந்தம் வந்தவாறு எவ்வாறுன்னு கேள்வி கேட்டா என்ன பதில் வரும்? ஆனம்பலம் வந்தது அன்று முதல்ல என்ன வரணும்? ஆனாமல பந்தம் வந்ததன்று இருந்தது. இருந்ததுன்னா குணம் ஆயிடுமே அப்படிங்கறப்பதான் இயற்கை குற்றம் அப்படிங்கறது மனசுல. எனவே ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். மிச்சம் ரெண்டு ரொம்ப ஈஸியான ஆன்சர். இனி இனி பாக்கி இருக்கிற மாதிரி என்ன? மாய கண்மங்கள். இந்த மாய கண்மங்கள் ஆன்மாவுக்கு ஆதியா அனாதியா? சொல்லும் இல்லை நமக்கு பாருங்க, சாஸ்திரத்துல கூட சொல்லுது, நெல்லுக்கு உமியும் செம்மில் களிமும் சொல்லில் புதியதன்று உண்மையே. இதுதான் வருது, நெல்லினுக்கு தவிடு உமிகள் அனாதியே. இந்த சொற்றொடர்களை பார்த்தா மூணு எப்போ இருக்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மை என்னன்னு கேட்டா, மும்மலங்குள்ள ஆன்மாவுக்கு சகசம் எனக்கு கொண்டால் என்ன குற்றம் வரும்? மும்மலங்களும் எப்போ இருக்குது அப்படின்னா, கேவலத்திலே மூணு மலை இருக்குதுன்னு ஆயிடும். அப்புறம் சகலங்கிறது ஒன்று வித்தியாசம் இல்லை. எனவே கேவலம் என்பது ஆணவமலம் மட்டோடு மட்டும் கலந்து இருப்பது. அந்த ஆணவமல நீக்கத்துக்காகத்தான் நமக்கு என்ன செய்கிறாரு? மாயகன்மங்களை கூட்டுகிறார். அதுவும் மலம்தான். என்ன? மாயகன்மங்களை கூட்டுகிறார். அதனால் அந்த அந்த மலத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, ஆகுண்டகம். பின்னர் வந்தது ஆணவமலம் சகஜம், இது ஆகுண்டகம். எனவே முன்னமே ஆன்மாவுடன் இருந்த ஆணவமல அழுக்கை போக்குவதற்கு இறைவன் என்ன செய்கிறாரு? கண்மம் மாயி என்ற இரண்டு அழுக்குகளை ஆன்மாவுடன் குட்டுகிறார். இதை நான் அடிக்கடி சொல்றதான சட்டையில் அழுக்காயிட்ட என்ன செய்வோம்? கூட சோப்பு தண்ணி எல்லாம் கலக்கி கசைக்கு பிழிவது போல. இது சித்தியார்ல ஒரு பாட்டில் சொல்றார், எழுமுதல் கரணம் ஆதி இவை மலம், மலம் மலத்தால் கழுவுவன் என்று சொன்ன காரணம் என்ன எனில், செழினவை அறுவை சாணி உவ செறிவித்து அழுக்கை முழுவதும் கழிப்பன் மாயகொடு மலம் ஒழிப்பன் முன்னோன். எனவே நமக்கு இந்த மூன்று மலங்கள் எப்படி வந்தது என்ற கேள்விக்கு என்ன பதில் வந்திருக்கு? முதல்ல ஆணவமலத்தை பற்றி சொல்லும்போது ஆணவபலம் வந்தோம் வந்ததன்று, வந்ததுங்கிற கேள்வியே தப்பு, வந்ததன்று உடன் இருந்தது. ஆதலே அதுவே வந்ததா, ஆன்மா போய் சேர்ந்ததா, இல்லை இறைவன் கூட்டினானா என்ற கேள்விக்கு இடம் இல்லை. அத்தனை கேள்வி கேட்டமல்ல, அதே கேள்விக்கே இடமில்லை. அது வந்தாலும் பாயிண்ட்லேயே கட் பண்ணி விட்டாச்சுன்னு அப்புறம் என்ன இருக்குது? சரி, கண்மம் பலம் மலம் கண்மம் மாய மாயை ரெண்டு வந்து சேர்ந்தன. இவை தாமே ஆன்மாவை வந்து சேர்ந்ததில்லை. ரொம்ப முக்கியம். மாய கண்மங்கள் தானே வந்து சேர்ந்துருமா? இல்லை நாம் போய் தான் எடுத்துக்க முடியுமா? நாம் போய் எடுத்துக்கிற மாதிரி என்ன செய்வோம்? நல்ல அழகான உடம்பை எடுத்துக்கோ, ரெண்டாயிரம் வருஷம் இருக்க உயிரோடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோ. ஸோ நாமளாக போய் எடுத்துக்க முடியாது, அதுவாகவும் வராது. அப்போ இறைவன் தான் நாம் அணுக்க வேண்டிய வினைக்கு தக்கவாறு உடம்புகளையும் கருவிகரணங்களையும் கூட்டி எங்கே படைத்தா இவனுக்கு என்ன வினை அனுபவம் கிடைக்குமோ அதுக்கு தக்கவாறு உலகங்களையும் படைப்பார். எனவே இந்த மாய கர்மங்கள் இறைவனால் கூட்டுவிக்கப்படுவன. எதற்கு தக்கவாறு? ஆணவமல பந்தம் பக்குவப்படுவதற்கு தக்கவாறு கூட்டுவிக்கப்படும். இப்போ டாக்டர் மருந்து கொடுக்குறாருன்னா நீங்கள் போய் இறங்க, எனக்கு அந்த பச்சைக்கலை மாதிரி கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அது எனக்கு குடிக்குதுன்னு கொடுப்பாரா? உங்கள் நோயினுடைய தன்மை என்னவோ அதுக்கு தக்கவாறு மருத்துவர் தான் முடிவு செய்யணும். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி உடம்பு கொடுக்கணும், எத்தனை வருஷம் நீங்கள் உயிரோடு இருக்கணும், என்னென்ன வினை அனுபவிக்கணும், எங்கே பிறக்கணும், எங்கே வளரணும், எங்கே போய் வேலை செய்யணும், எங்கே போய் சாகணும், எல்லாம் அவர் எழுதி வச்சுருவார். அவருடைய திட்டப்படி தான் நடக்கும். எனவே அந்த ரெண்டும் வந்து சேர்ந்தவை, ஆனால் நம்ம விருப்பத்துக்கு வந்து சேர்ந்தவை அல்ல, இறைவனுடைய ஆணைப்படி வந்து சேர்ந்தவை. மாய கர்மங்களை இறைவன் முதற்காரண நிலை காரண நிலையில கூட்டுவது இல்லை. இது கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணும். நேற்று போட்ட படத்தை அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இறைவனுடைய பெரிய வியாபகம், அந்த பெரிய வியாபகத்தில் ஆன்மா ஒரு சிறு பகுதியில் இருக்கு, இன்னொரு பகுதியில் மாயை இருக்கு. இந்த இந்த மாயையை தன் அப்படியே மாயையாக இறைவன் கூட்டுவதில்லை. என்ன செய்கிறான், அதை காரியப்படுத்தி மாயையாத்தான், காரிய மாயையாத்தான் கூட்டான். இது எந்த மாயை? அதான் யா மாயினுடைய காரியம் என்னன்னா தனுக்கிறனு போகணும். எந்த மாயை? கருவிகளை உருவாக்குறதுக்கு மூலமா இருக்கிற பொருளுக்கு பேர் தான் மாயை.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: அருளால் தான் பெற்ற வியாபகத்தை தான் கண்டு தன்னுடைய வியாபகத்தை மறித்து தன்னை பரம்பொருள் என்று மயங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் குருநாதரானவர் அந்த ஆன்மாவுக்கு தெளிவை தந்து, இந்த வியாபகத்தன்மை உனக்கு அருளால் தான் கிட்டியது, இருள்மனத்தை சார்ந்து நம்முடைய அருளாலே நீ நீங்கியிருக்கிறாய், ஆனால் பரம்பொருளாகியாமோ என்றுமே அதை சாராமல் இருக்கின்றோம். ஆகையினாலே பாசத்தை சார்ந்து அதிலிருந்து நீங்கிய ஆன்மா ஒருபோதும் பரம்பொருளுக்கு சமமாகாது என்று தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஒரு வினாவை இப்போது ஆச்சாரியர் கேட்கின்றார் சீடரிடம். 100வது கன்னிக்கு அடுத்த அடியிலே, சிறந்த உனை கண்டவாறு எஞ்ஞன் ஓது எனவே வாய்மலர. ஆச்சாரியர் மாணாக்கரிடம் இப்போது வினா கேட்கின்றார். இதுவரை மாணாக்கர் தான் வினா கேட்டு வந்தார், இப்போ ஆச்சாரியர் கேட்கின்றார். நீ திருத்தமுற உன்னை அறிந்திருக்கின்றாயே, எப்படி நீ உன்னை அறிந்தாய், அதை கூறுவாயாக என்று கேட்கின்றார். இதுவரை பெத்த நிலையிலே உன்னை அறியாதிருந்தாய், நீ அல்லாத உடம்பை நீ என்று நினைத்து பிறவிதோறும் என்னென்ன உடம்பு எடுத்தாயோ அந்த உடம்பையே நீ என்று நினைத்து மயங்கி வந்தாய். இப்பொழுது இந்த முத்தி நிலையிலே நீ உன்னை அறிந்திருக்கின்றாய், ஆன்மான்னு அறிந்திருக்கிறாய். ஆன்மாவாகிய நீ உன்னை எப்படி அறிந்தாய் என்று கூறுவாயாக என்று கேட்கின்றார். சிறந்த உனை கண்டவாறு எஞ்ஞன் ஓது எனவே வாய்மலர என்று குருநாதர் திருவாய் மலர்ந்தருளவும் சீடர் சொல்கின்றார். கூறறிய உன் அருளை கொண்டே உணர்ந்தேன் எனதறிவால் என்னை என இன்று இயம்புதல். இன்று இந்த சுத்த நிலையிலே அடியேன் கூறறிய உன் அருளை கொண்டே, சொற்களால் எடுத்துரைக்க இயலாத உன்னுடைய அந்த பேரொருளின் துணை கொண்டே எனதறிவால் என்னை உணர்ந்தேன், உன் அருளின் துணை கொண்டு என்னுடைய அறிவினாலே உன்னை நான் அறிந்தேன். இங்கு ஞானாசிரியர் கேட்கின்ற வினா என்னவென்றால், இந்த சுத்த நிலையிலே ஆன்மாவாகிய நீ உன்னை எவ்வாறு அறிந்து கொண்டாய் என்று கேட்கின்றார். இதுதான் வினா. அதுக்கு சீடர் கூறுகின்ற விடை என்னவென்றால், சொல்வதற்கரிய உன்னுடைய திருவருளின் துணை கொண்டு என்னுடைய அறிவினாலே நான் என்னை அறிந்து கொண்டே என்று கூறுகின்றார். அப்போ ஆசிரியர் அதற்கு மேல் வினாக்களை கொடுக்கின்றார். மன்னவன் நீ காணா அருளதனால் கண்டதெஞ்சன், மன்னவனாகிய குருமூர்த்திகள் கேட்கின்றார், நீ காணா அருளதனால் கண்டது எஞ்சன், என்னுடைய அருளினாலே உன்னை கண்டேன்னு சொல்றாய, என்னுடைய அருளை நீ முதல்ல காண முடியாது இல்லையா, என்னுடைய அருள் உன்னுடைய காட்சிக்கு அப்பாற்பட்டது, உன்னால் காண முடியாத என்னுடைய அருளை கொண்டு நீ எப்படி உன்னை காண முடியும் அப்படின்னா, என்னுடைய அருளை நீ கண்டாயின்னு சொன்னேன்னா, இல்ல உங்களுடைய அருளை கண்டே கண்டு அந்த அருளின் துணை கொண்டுதான் என்னை கண்டேன்னு சொன்னாங்கன்னா, என்னுடைய அருளை கண்டது எப்படி, அதைத்தான் உன்னால் காண முடியாதே, எப்படி காண்பாய் என்று கேட்கின்ற. நீ காணா அருளினால் கண்டறிஞன். என்னை உன் அருளின் துணை கொண்டுதான் நான் கண்டேன் அப்படின்னு சொன்னா, நீ பெத்த நிலையிலே கண்ணின் துணை கொண்டு ஒரு உருவத்தை கண்டிருக்கலாம், காதின் துணை கொண்டு ஒரு ஓசையை கேட்டிருக்கலாம், வாயின் சுவை கொண்டு ஒரு சுவையை அறிந்திருக்கலாம். வாயின் துணை கொண்டு அந்த இந்திரியங்கள் இருக்கின்றனவே தடை இந்திரியங்கள், அவை போல அல்ல நம்முடைய அருள். கண்ணின் துணை கொண்டு உருவத்தை அறிந்த மாதிரி, காதின் துணை கொண்டு ஓசை அறிந்த மாதிரி, திருவருளின் துணை கொண்டு நீ உன்னை அறிந்ததாக கூறுவது பொருந்தாது. நம்முடைய அருளானது உனக்கு இந்திரியங்கள் துணை செய்வது போல் துணை செய்யாது. ஏன்னா இந்திரியங்கள் உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டவை, ஆனால் நம்முடைய அருளோ உன் ஆளுகைக்கு உட்பட்டதன்று. நீதான் நம்முடைய அருளின் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறாய். ஆகவே திருவருள் உனக்கு கருவியாகாது, இந்திரியங்கள் போல கருவியாகாது. திருவருள் துணை கொண்டுதான் ஆன்மா தன்னை அறிகிறது. ஆனாலும் அந்த இடத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு விளக்கி அருள்கின்றார். இதுதான் இப்படி ஒரு வினாவை ஆசிரியர் மூலமாக அதை எழச் செய்து அதுக்கு விளக்கமும் தந்து, பெத்த நிலையிலே இந்திரியங்களை கருவியாக கொண்டு ஆன்மா விடயங்களை அறியும். அது மாதிரி முத்தி நிலையில திருவருள் மூலமாக ஆன்மா அறியுதுன்னா திருவருளை கருவியாக கொண்டு அறியவில்லை. திருவருளுக்கு ஆன்மா கருவியாக அடங்கி அது தன்னை அறிகின்றது. ஆகவே தன்னை அறிகின்ற முறைமை முற்றிலும் வேறானது, அந்த முறைமையே வேறு என்று புலப்படுத்துகின்றார். இதெல்லாம் நம்ம ஞானசாஸ்திரங்கள் புலப்படுத்தாவிட்டால் நம்ம அறிய முடியுமா? சீடனே, நீ தெளிவாக உன்னை அறிந்து கொண்ட முறை எவ்வாறு கூறுக அப்படின்னு ஆசிரியர் கேட்டவுடனே, சொல்லுதற்கரிய உனது அருளை கொண்டே என் அறிவால் என்னை உணர்ந்தேன் இந்நாடி என்று அடியேன் விடை கூறவும் மன்னவன் கூறுவான். அதாவது ஞானாசிரியர் கூறுகின்றார், நீ உன் அறிவால் அருளை அறிய முடியாதே, அப்படி இருக்க உன் அறிவால் அறிய இயலாத அருளினால் உன்னை கண்டது எப்படி? அவ்வாறு கண்டாலும் இல்லையா, அருளால் தான் கண்டேன் நீ சொன்னா இறைவனுடைய அருள் உனக்கு கருவியாக பொருந்திட்டுன்னு ஆயிரும். அருளானது வீணான தத்துவ கருவிகள் போல் கருவியாக விளங்கக்கூடியது அல்ல. ஆகவே இது எடுத்துரைக்க முடியாத ஒன்று, இருந்தாலும் அதை ஓரளவிற்கு எடுத்துரைக்கின்றேன் என்று சொல்கின்ற. அதாவது அந்த திருவருளை ஆன்மா எவ்வாறு அறிந்தது என்று சொன்னால், தத்துவ கருவிகளின் துணை கொண்டு திருவருளை அறிய முடியாது. தத்துவ கருவிகளை நீங்கி நானே பிரம்மம் என்று உணைத்து நிற்கின்ற ஆன்ம அறிவை கொண்டும் திருவருளை அறிய முடியாது. இதுவரை பெற்ற நிலையில் தான் அறிந்து வந்ததெல்லாம் தத்துவ கருவிகளால் மட்டுமல்ல, தத்துவ கருவிகள் வாயிலாக திருவருள் உணர்த்தி உணர்த்தியே அறிந்து வந்தோம். இப்போது திருவருளையே அறிய வேண்டும் என்றால் அதையும் திருவருள் தான் நமக்கு உணர்த்த வேண்டும் என்று அந்த அருளையே வேண்டி அருளிலே அடங்கி நின்றால், அந்த அருளுக்கே எல்லா முதன்மையும் என்று அடங்கி நின்றால், அந்த அருளானது ஆன்மாவை தன்மயமாக்கி, அதாவது அந்த அருள், அருள் என்பது இங்கு இறைவனுடைய ஆற்றல் தான், அது உயிர்கள் மேல இரக்கத்தையே கொடுக்கின்றது. அதனால இறைவனுடைய ஆற்றலையே அருள் என்று சொல்கின்றார்கள் செய்தி சான்றதில். அருளது சக்தியாகும் அரண்தனுக்கு என்றார். சிவசக்தியின் அதனுடைய ஆற்றலை பார்த்தீங்கன்னா 224 புவனங்கள், 36 தத்துவங்கள், 5 கலைகள், இது போக சொல்லுலகம் எல்லாவற்றையும் தன்னுடைய நினைப்பினாலேயே தோற்றிருக்கின்றார் பெருமான். சங்கற்பத்தினாலேயே தோற்றிருக்கின்றார், சங்கற்பத்தினாலே நடத்துகின்றார், சங்கற்ப மாத்திரையே அத்தனையும் ஒடுக்குகின்றார். அவருடைய ஆற்றல் எவ்வளவு பெரிய ஆற்றல்! ஆனால் அதற்கு இன்னொரு பெயர் வைத்திருக்கின்றார்கள், என்னவென்றால் அருள் என்றே வைத்திருக்கின்றார். அந்த ஆற்றல் அது அளவு கடந்த ஆற்றல், என் குணங்களில் ஒன்று. அளவின் ஆற்றல் என்பது பெருமானின் என் குணங்களில் ஒன்று. ஆனால் அந்த ஆற்றல் முழுக்க ஆன்மாக்களாகிய நமக்கு அருள் செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. எனக்கு கொஞ்சம் ஆற்றல் இருந்தா ஆற்றல குறைவா உள்ளவர்களை அடக்கி ஆளுன்னு நினைக்கிறேன். ஏன் பாத்துக்கிறேன், ஏமாளியா அப்படின்னு பாத்துக்கிறேன். ஏமாளினா உடனே அதை உள்ள வரப்படுறேன். நமக்கு மேல பெரிய ஆளுனா நான் பணிஞ்சு போயிட வேண்டியது இல்லையா? இந்த மாதிரி இருக்கு உலக போக்கு. ஆனா பெருமானுடைய ஆற்றல் சங்கற்ப மாத்திரையினாலே சகல பிரபஞ்சங்களையும் படைத்து காத்து ஒடுக்கக்கூடிய பேராற்றல், அந்த ஆற்றலை கொண்டு அவர் செய்வது என்ன? 5 தொழில்கள் செய்யறாரியா? 1 தொழில், 2 தொழில் இல்ல. என்ன அருணதிசுவன் சொன்னாரு, 5 தொழில் செஞ்சாரு, 5 தொழிலும் அருளல் தான், அருளல் தொழில் மட்டுமன்று படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் எல்லாமே அருளல் தான். அருளர் என்பது அது நேரடியாக அருள்வதனால அது அருளல்னு சொல்லப்படுது. நேரடியாக அருள்வதற்காக ஆன்மாவை தகுதிப்படுத்துவதற்காகத்தான் மற்ற நான்கு தொழிலும் செய்யப்படுகின்றன. ஆகையினாலே பழிப்பொழி பந்தம் வீடு பார்த்தியின் அருளே எல்லாம். அருளல் தொழில் வீடு வைத்திருக்கு துணை செய்கிறது. மற்ற நான்கு தொழில்களும் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் பந்தத்துக்கல்லவா துணை செய்கின்றன அப்படின்னா, அது பந்தத்துக்கு துணை செய்தாலும் இல்ல முடிவில் பந்தத்திலிருந்து உயிரை விடுவிக்கவே அத்தொழில்கள் செய்யப்படுகின்றன. ஆகவே அது பந்தத்துக்கு தொழில் செய்யற மாதிரி தெரிஞ்சாலும் அவையும் அருள தொழில் தான். பனிப்பொழி பந்தம் வீடு பார்த்தியின் அருளே எல்லாம். அருளது சக்தியாகவும் அரந்தனக்கு அதனுடைய அந்த அளவில்லாத சக்தி நமக்கு அருள் செய்வதற்காகவே பயன்படுத்தப்படுகின்றது. எனவே அது அருட்சக்தி ஆகும். ஆகையினாலே அந்த இறைவனுடைய அந்த அளவில்லாத ஆற்றலை, அவன் செயலன்றி நமக்கென்று செயலில்லை, அவன் உணர்த்தினாலன்றி நமக்கு உணர்வில்லை என்று அந்த அருளுக்கு அடங்கினால் ஆன்மாவிடத்திலே அந்த அருட்சக்தி மேலிடும். மேலிட்டு ஆன்மாவை தன்மயமாக்கிவிடும், ஆன்மாவை அருள்மயமாக்கிவிடும். அந்த அருளில் அடங்கி ஆன்மா சிவத்தையும் காணும், தன்னையும் காணும். தன்னை காணும் போது அந்த அருள்மயமாகவே காணும். ஆன்மா ஒருபோதும் தனித்திருப்பதில்லை. எதை சார்ந்ததோ அதன் ஒன்றை சார்ந்துதான் இருக்கும். சார்ந்திருப்பது மட்டுமல்ல, அதன் மயமாக இருக்கும். அதன் மயமாக இருக்கும். உடம்பை சார்ந்தால் உடம்பின் மயமாக இருக்கிறது. அது மாதிரி திருவருளை சார்ந்தால் திருவருளின் மயமாக இருக்கும். பூவின் அதன் மனம் அடங்கி இருப்பது போல அசத்தை சார்ந்த போதும் சரி சத்தை சார்ந்த போதும் சரி அதன் அதனில் அடங்கி இருப்பதுதான் ஆன்மாவினுடைய தன்மை என்று சித்தியாரே கூறுகின்றார். சொல்வார், சத்து அசத்து இரண்டையும் அறிவது ஆன்மா. சத்த நிலையிலே உலகப் பொருள்களை அறிகிறது, அவையெல்லாம் அசத்து. முத்தி நிலையிலே சிவத்தை அறிகிறது, சிவம் தான் சத்து. அசத்து என்பது நிலையற்ற பொருள், ஜடப்பொருள். சத்து என்பது நிலையான பொருள், பேரறிவு கொண்ட பொருள், எப்போதும் ஒரே தன்மையாக இருக்கும் பொருள் தான் சத்து. அசத்தாகிய உலகப் பொருளை அறியும் போது எப்படி அந்த பொருளிடத்தில் ஆன்மா அடங்கி இருக்கிறதோ அதுபோல சத்தாகிய சிவத்தை அறியும் போது அந்த சிவத்திடத்திலே அடங்கி இருக்கும். அது தனித்து காணப்படாது ஆன்மா. எனவே சத்து அசத்து அறிவது ஆன்மா தான் சத்தும் அசத்தும் அன்று. நித்தனாய் சதசத்தாகி நின்றிடும் இரண்டின் பாலும். சத்தை சார்ந்தால் சத்தின் மயமாகவும் அசத்தை சார்ந்தால் அசத்தின் மயமாகவும் விளங்குவதனால ஆன்மாவுக்கு சததத்து என்று பெயர். நித்தனாய் சததத்தாகி நின்றிடும் இரண்டன் பாலும். இரண்டன் பாலும்னா சத்தின் பாலும் அசத்தின் பாலும். ஒத்துடன் நின்றிடாது ஒத்துடன் விளங்கி நில்லாது உதியாது நின்றிடாது. வைத்திடும் தோற்றம் நாற்றம் மலரினில் வருதல் போலும். சத்தை சார்ந்திருந்தாலோ அசத்தை சார்ந்திருக்கும் போதோ ஆன்மா தனித்து விளங்காது. அதுக்காக சத்தை சார்ந்து இது அழிந்து சத்தாகவே ஆகிவிடாது. ஆற்று நீர் கடநீர் கடந்த அப்புறம் ஆற்று நீர் ஒன்னே இல்லை, அது மாதிரி ஆன்மான ஒன்னே இல்லாம போயிடாது. அப்ப எப்படிதான் இருக்குன்னா, பூவில் மனம் அடங்கி இருப்பது போல சார்ந்த பொருளில் ஆன்மா அடங்கி விளங்கும். உடம்பில் காணப்படுகின்ற செயல்பாடுகளை வைத்துத்தான் உடம்புக்குள்ள ஆன்மா இருப்பதை உறுதி செய்ய முடிகிறது. அதுபோல முத்த நிலையிலே அருள்மயமாக ஆன்மா விளங்கும். தன்னை அருள்மயமாகவே அது காணும், தன்னை அருள்மயமாகவே காணும். அருளை சார்ந்து சிவத்தை காண வேண்டும். அருளை சார்ந்தனால எங்க சிவத்தினுடைய அருள் தான், அப்ப சிவச்சார்பு வந்தாச்சுன்னு அர்த்தம். எனவே சிவபிரான் திருவருளை பெறாதவர்கள் தம்மை காண முடியாது. எனவே ஒரு சாரார் தன்னை அறிந்தால் போதும், கடவுள் வழிபாடு என்பதெல்லாம் கூட பெருசு இல்லை, தன்னை அறிந்தால் போதும் அதெல்லாம் நம்ம பட்டினத்தடிகள் தெளிவாக சைவ சித்தாந்தம் மூலம் நமக்கு உணர்த்தி விட்டார். திருவிடைமருதூர் காளிங்க சுவாமி மீது ஒரு மும்மணி கோவை பாடியுள்ளார்கள் பட்டினத்தை. திருவிடைமருதூர் மும்மணி கோவை அது 11 திருமுறையிலே இருக்கின்றது. மிக அருமையான ஒரு இலக்கியம். அதுல சொல்லுவார் என்னவென்றால், நின்னை காணா மாந்தர் தன்னையும் காணா தன்மையோரே. நின்னை காணா மாந்தர் தன்னையும் காணா தன்மையோரே. யார் சிவபெருமானை தரிசிக்கவில்லையோ அவர்கள் தம்மையும் தரிசிக்கவில்லை. சிவபெருமானை கண்டவர்கள் தான் தம்மை கண்டவர்கள். எனவே ஆலயத்துக்கு வழிபட போகின்றார்கள்னா அதெல்லாம் சும்மா இல்லை. ஆலய வழிபாடுதான் எதிர்காலத்துல உள்ளத்துல பெருமான் எழுந்திருவதற்கு வழிவகுக்கும். உள்ளத்துல பெருமான் எழுந்திரும் போது அந்த பெருமானை தரிசித்து அதன் வாயிலாக தம்மையும் தரிசிப்போம். அவன் அருளை பெற்று அவனை கண்டால்தான் தன்னையும் காண முடியும். தன்னையும் தன்னாலே கண்டு தமை காணார் என்னாம் என அறிவார் என்று திருஞான கோத்திர சொல்லி அரண் தன்னாலே தன்னையும் கண்டு அரண் தன்னாலே தன்னையும் கண்டு தமை காணார் என்னாம் என அறிவார் என்று திருஞான கோத்திர நாடியோ என்போ நரம்பு தீக்கோளையோ அந்த பாட்டு. அரணுடைய திருவருளாலே அரணை அறிந்து அதன் மூலம் தம்மையும் அறியாதவர்கள் தாம் யார் என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஒருபோதும் முடியாது. அந்த உண்மையை உணர்த்ததான் ஆசிரியர் மாணாக்கரிடம் ஒரு விடையை எழுப்பினார், ஒரு வினாவை எழுப்பினார். நீ உண்மை அறிந்து கொண்டது எப்படி? உன் அருளாலே அறிந்தேன்னா என்ன பெற்ற நிலையில கண்ணாலே பார்த்தறிஞ்சேன் காதாலே கேட்டறிஞ்சேன்ங்கிற மாதிரி முத்து நிலையில அருளாலே என்ன அறிந்தேன். ஆகவே முத்தியிலே ஆன்மா இருக்காது, அது சிவத்தோடு ஒன்றாயிரும். கடல் நீர்ல ஆற்று நீர் கடந்து விட்டது என்றால் அப்புறம் ஆற்று நீர்னு ஒன்னு இருக்காது, எல்லாம் கடல் நீர் ஆயிரும். அதனாலதான் முத்தியில ஆன்மா சிவமாயிரும் சொல்லிட்டாங்க. அப்போ ஆன்மான்னு ஒன்னு இருக்காதுதானே இருக்கும். முத்தியில ஆன்மா சிவமாகும் சொல்லியாச்சு. சிவமாகும்னா அப்புறம் ஆன்மா எப்படி இருக்கும்? ஆகவே அது இருக்காது. எப்படின்னா கடல் நீரில் ஆற்று நீர் கடந்தது போல. சித்தாந்த சாத்திரங்கள்ல கூட இந்த ஓமை தான் சொல்லியிருக்கிறாங்க. முடுகி ஓடி முன்னீர் சேர்ந்து அந்நீராய் பின்னீங்கா முறை போல் என்று சித்தியார்ல சொல்லியிருக்கு. அதைத்தான் இங்கே எடுத்துக்கொள்கின்றார். முத்தியிலே ஆன்மா சிவத்தோடு ஒன்றி சிவமாக திகழ்கிறது என்றாலும் ஆன்மா அழிந்துவிடவில்லை. அந்த சிவத்தோடு சேர்ந்த ஆன்மா சிவமாகும் என்பதற்கு என்ன அர்த்தம்னா ஆன்மா சார்ந்ததன் வண்ணமா இருக்கும் இல்லையா? அதனால அது சிவத்தை சார்ந்து சிவமயமா இருக்கிறது, அவ்வளவுதான். அதுக்காக ஆன்மாவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா அந்த முத்து இன்பத்தை அனுபவிப்பது யார்? சிவத்துக்கும் அனுபவம் கிடையாது. அந்த முத்தி இன்பத்தை அனுபவிக்கும் பொருளாக இங்க ஆன்மா இருக்கணும் இல்லையா? அதனாலதான் முத்திதனில் மூன்று முதலும் ஒழிய கேள் சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு. அதத்தான் முதல்ல சொன்னார். என்ன முத்தியில ஆன்மாவே அழிஞ்சு போயிரும் ஒரு சாரா சொல்வதனால ஆன்மா எப்படி இருக்கிறது முத்தி நிலையில? அதை முதல்ல சொன்னார், சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு. அந்த சுத்த அனுபவமாகிய சிவ அனுபவத்தை பெறுகின்ற பொருளாக, அந்த சிவானுபவத்தை அனுபவிக்கின்ற பொருளாக முத்தியில் ஆன்மா இருக்கத்தான் செய்கிறது. அப்ப பதி எப்படி இருக்கிறது? அந்த இன்பத்தை வழங்கும் பொருளாக பதி இருக்கின்றது, பெறுகின்ற பொருளாக ஆன்பாத்து இருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணமாக உள்ள பொருளாக பாசம் இருக்கிறது. எதிர்மறையான காரணம் பெற்றதுல இந்த அவர் முத்திய கொடுக்க முடியல, இவர் வாங்க முடியல. கொடுப்பதற்கு அவர் திருவுள்ளம் பற்றி தான் இருக்கிறார், ஆனா வாங்குற நிலையில ஆன்மா இல்லை. காரணம் இந்த பாச தடை, ஆணவ தடை. முத்தியில இந்த ஆணவம் தான் நீங்கி இருப்பது பற்றி இந்த செயல்பாடு நடப்பது முடிகிறது. அவன் இன்பத்தை கொடுக்கவும் வாங்கவும் முடியுது. எனவே ஆணவமானது தன்னுடைய இன்மையினாலே, தன்னுடைய சக்தி கேட்டின் மூலமாக, பொருளளவுல ஆணவம் இருக்கத்தான் செய்து, தன்னுடைய சக்தியின் கெட்டு நிற்பதனாலே இந்த இன்ப அனுபவம் அங்கு நிகழ்கிறது. எனவே ஆணவ மனமானது அங்கு சக்தி கட்டு இருக்கிறது என்று உயித்து உணரலாம். அதான் இத்தை விளைவித்தல் மலம் என்றார். விளைவிப்பது விளைவித்தலை நேரடியாக செய்வதற்கு அது ஒரு கத்தா பொருள் அல்ல. அதனுடைய சக்தி கெட்டிருப்பதனாலே இது விளைவதற்கு அது ஏதுவாகின்றது, அவ்வளவுதான். ஆகையினாலே ஆணவம் இருக்கிறது, ஆனால் அதனுடைய சக்தி ஒடுங்கி விட்டது. முத்தி அடைந்த ஆன்மாவினிடத்தே ஒடுங்கி இருக்குது. முத்தி அடையாத ஆன்மாவிடத்தில் இருக்கதான் செய்யுது இல்லையா? முத்தி அடைந்த ஆன்மாவிடத்தில் ஆணவத்தின் சக்தி ஒடுங்கி விட்டது. அதனால அந்த முத்தி இன்பம் பெறுவதற்கு அந்த ஆன்மாவுக்கு அது வசதியா இருக்கு. ஆகையினாலே இந்த இது உண்மை விளக்கத்திலே சொன்னது இங்க எப்படி சொல்றார் அப்படின்னா, அதான் முத்தி இன்பத்தை பெறுவதற்கு ஆன்மா அங்க இருக்கணும் என்றுதான் இங்கேயும் ஆசிரியர் வலியுறுத்துகின்றார். இங்க வேறொரு ஓமை, அதாவது ஆன்மாவின் அறிவு சிற்றறிவு, சிவத்தின் அறிவு பேரறிவு, பேரறிவுக்குள் அடங்கி அந்த சிற்றறிவு இருக்கிறது, அது அழியவில்லை. உண்ணுணர்வு சிற்றுணர்வு 130 தண்ணி 130 போட்டிருக்கிறது இல்லையா, அதுக்கு அடுத்த அடி. உண்ணுணர்வு சிற்றுணர்வு இங்கு உற்றதுவோ பேருணர்வான், விளைந்த உன்னறிவு சிற்றறிவு, ஆச்சாரனுடைய கருணையினாலே நீ சேர்ந்துள்ள சிவஞானமோ பேரறிவு. ஆன்ம ஞானம் சிற்றறிவு, சிவஞானம் பேரறிவு. அன்னதனால் குற்றமென ஐயனே, அதனால என்ன அப்படின்னா, ஐயனே நிலை பெற்று வரும் சிற்றறிவு பேரறிவை சார்ந்தால் அப்பேரறிவாகவே ஆகி விடுதல் அன்றி கெடாமல் இருக்குமோ? இதுதான் அந்த தடை எழக்கூடிய இடம். இதுதான் சிற்றறிவு பேரறிவை சார்ந்தால் அந்த பேரறிவாகவே ஆகிவிடும். அப்படி ஆயிட்டதுன்னா அந்த சிற்றறிவு வந்து கெட்டு விட்டதுன்னு தானே அர்த்தம். ஆகவே அது கெடாமல் இருக்குமோ என்று கேட்டால், பேரறிவோடு சிற்றறிவு கலந்தாலும் பொருளால் ஒன்றாகுதல் இல்லை. பேரறிவோடு சிற்றறிவு கடந்தாலும் பொருளால ஒன்றாவதில்லை. பேரறிவுடைய சிவங்கிற பொருளும் இருக்கும், சிற்றறிவுடைய ஆன்மாவுங்கிற பொருளும் இருக்கும், ரெண்டு பொருளும் சேர்ந்து ஒன்றாகாது. எப்படின்னா, அப்ப கேட்கிறார், உண்மை பொருளானவனே சொன்ன கருத்திற்கு தக்க ஓமை கூறுவாயாக என்று கேட்கின்றார். அந்த 130 தண்ணி போட்டுக்கிறதுலே அதுக்கு ஒரு 2 தாண்டி வந்தா, சிற்றுணர்வு பேருணர்வை சேர்ந்தால் அதுவன்றி, அது வந்தீங்கன்னா அந்த பேருணர்வாகவே ஆகிவிடுவது அன்றி மற்ற உளதோ, அந்த சிற்றுணர்வு தனியா இருக்குமா இல்லையா, மற்ற உளதோ என்ன என்று கேட்க, மதியுளாய் அறிவுள்ளவனே என்று சொல்றார். மதியுளாய் உற்றிடினும் ஒன்றாவது இல்லை. சிற்றறிவு பேரறிவோடு ஒன்றாக பொருந்தினாலும் ரெண்டும் சேர்ந்து ஒரே பொருள் ஆவது இல்லை, ஒன்றாவது இல்லை என என்று ஆசிரியர் கூறவும், இப்ப மாணாக்கர் வேண்டுகிறார், உண்மையனே மெய்ப்பொருளானவனே சொற்றதனுக்கு ஒன்றாம் ஓமை உரை என்ன, நீ சொல்வதற்கு ஒரு நல்ல ஓமையோடு விளக்கம் சொல்லுப்பான். சிற்றருடைய ஆன்மா பேரருடைய சிவத்தை சார்ந்த சார்ந்தாலும் அது சிவமாகவே ஆகிவிடுவதில்லை, ஆன்மா அறிவதில்லை என்று சொன்னார். அதுக்கு ஒரு நல்ல ஓமை சொல், ஒரு பொருள் இன்னொரு பொருளோட சேர்ந்து அதன் மயமாகவே ஆகியும் கேடாமல் இருக்கிறது அப்படின்னு தான் ஓமை சொல்லி காட்டு, நான் ஒத்துக்கிறேங்கிற சொல்றாரு. அருமையா சொல்றாரு, எங்கேயும் அந்த ஓமைய தேட வேண்டாம். எதையாவது பொருளை தேடணும்னாலும் சூரிய ஒளியின் துணை கொண்டு கண்ணாலதான தேட வேண்டியது இருக்கு. அந்த சூரிய ஒளியும் கண்ணொழியுமே போதும் இதுக்கு ஓமை இல்லையா, வேற தேடி அடைய வேண்டாம் ஓமைய. என்ன ஓமைன்னா, அருமையா சொன்னார், நன்றான சீரார் கதிரொளியில் சென்றடங்கும் கண்ணொளிதான் நேராம் ஒளியா இறந்ததோ பார் என்ன. நல்ல சீர் நிறைந்த அந்த கதிரவன் ஒளியிலே கண்ணொளியானது பொருந்தி அடங்குகின்றது. அப்படி கதிரவன் ஒளியிலே பொருந்தி அடங்குகின்ற கண்ணொளி அந்த கதிரவன் ஒளியாகவே ஆகிவிட்டதா? இப்போ நாம் இப்போ வந்து நம்மளை சுத்தி இருக்கிற கதிரவன் ஒளி வெளிச்சமா இருக்குது இல்லையா, இது கதிரவன் ஒளி, இதுல தானே நம்ம கண்ணொளி அடங்கி இருக்குது. நம்ம கண்ணொளி இப்போ அந்த கதிரவன் ஒளியாகவே ஆகிவிட்டதா? ஆனால் நம்ம கண்ணொளி கதிரவன் ஒளிக்குள் அடங்கி இருக்கின்றது. கதிரவன் ஒளி வேறு, கண்ணொளி வேறு என்று நம்ம பிரித்து காட்ட முடியாது. அது அதன் மயமா அடங்கிட்டது. அடங்கிட்டது எல்லா பொருளும் நல்லா பொருளாகுது, நல்ல எல்லா பொருளும் பாக்கி போடுதுன்னா
5: எல்லா பொருளும் தெரியுது. கண்ணொழி அணுகி அடக்குனாலும் நம்ம கண்ணொழி என்பது இருக்கத்தானே செய்கிறது இல்லையா? அப்போ மாநாட்டர் கேட்கின்றார், நின்ற ஒளி என்று நிரூபிக்கும் கண்ணொழி வேறு இன்றளவே இல்லையா? கதிரனோடைய கண்ணொழி அடங்குகிறதுனா அதுக்கப்புறம் கதிரனோடிதான் இருக்குது, கண்ணொழிதான் இல்லையே என்று மாநாட்டர் சொல்கின்றார். கண்ணொழி வேறு நன்றென்று இறங்கியே, சரிப்பா ரொம்ப நன்று அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கிறானே இப்படி சொல்லிட்டு இருக்கிறானே இறக்கப்பட்டு ஞானாசிரியர் சொல்கின்றார், ஒன்றாக செய்ய கதிரும் சிறந்த பொருளும் கதிர்த்தே துய்ய விழிப்போ கதிர்போ தோன்றிடுவது. இப்ப கண்ணொழியே இல்லாம போயிட்டுப்பா, கதிரொழிக்குள்ள சேர்ந்து கண்ணொழியே இல்லாம போயிட்டு சொல்றையே, இப்ப இந்த கதிரொழியாகிய வெளிச்சம் யாருக்கு புலனாகுது, எந்த பொருளுக்கு புலனாகுது? இந்த வெளிச்சத்திற்குள்ளே இருக்கிற பொருள்கள் எல்லாம் எந்த பொருளுக்கு புலனாகுது? அந்த கதிரவனுக்கு புலனாகிறதா, கண்ணுக்கு புலனாகிறதா? கண்ணுக்குத்தானே புலனாகிறது. அப்ப கண்ணொழி என்பது இருந்தால்தானே கண்ணுக்கு புலனாகும். எனவே கண்ணினுடைய ஒளியானது கெடவில்லை. அப்புறம் இரவு பொழுதுல இந்த கதிரவன் ஒளி நீங்கி போகிறது, அப்போ கண்ணொழி வேறொரு விடக்கூடிய சார்ந்து காணத்தானே செய்கிறது. மீண்டும் மறுநாள் நீ காலம் மறுபடி கண்ணொழியோடு தோன்றுகிறது. இல்லாம போனா எப்படி இது தொடர்ந்து நடக்கும் இல்லையா? ஆகையினாலே ஒன்றாக செய்ய கதிரும் சிறந்த பொருளும், செய்ய கதிரும்னா கதிரவனும் சிறந்த பொருளும், அந்த கதிரவனுடைய அறியப்படுகின்ற சிறந்த பல பொருள்களும் யாரால் பார்க்கப்படுகின்றன? துய்ய வெடிப்போ கதிர்போ தோன்றிடுவது. யாருக்கு காட்சி அளிக்கின்றன? கண்ணுக்கா கதிரவனுக்கா? ஐயமர சொல் இல்லையா என்று கேட்கின்றனர்.
4: ஐயமர சொல் என்றிடலும். அப்போ இதுல அவர் தெளிவுபடுத்தும், ஆகா சூரிய ஒளியோடு ஒன்றினாலும் கண்ணொளி அழிவதில்லை. அது மாதிரிதான் முத்தியில ஆன்மா சிவத்தோடு ஒன்றிவிட்டாலும் அந்த ஆன்மா அழிவதில்லை. இங்கு கண்ணொளியானது பொருள்களை காணும் ஒளியாக இருக்கிறது, அதுபோல அந்த முத்தியிலே இன்பத்தை பெரும் பொருளாக ஆன்மா இருக்கிறது என்று சொன்னேன். அடுத்தார் போல ஒரு ஐயத்தை எழுப்புகின்றார். என்னவென்றால், முத்தியிலே ஆன்மா கெடாமல் இருக்கும். நீங்க சொன்ன ஓமை மூலமா அது நல்லா புரியுது. இருந்தாலும் ஆகமங்கள்ல ஆங்காங்கு என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், தம்முடைய அறிவும் செயலும் கெட்டவர்கள் தான் முத்தி இன்பத்தை பெற முடியும்னு சொல்றாங்களே. அப்ப அறிவும் செயலும் கெட்டது அப்படின்னு சொன்னா அப்போ அந்த பொருளும் கெட்டதுதான் அர்த்தம் ஆகும். அதனாலதான் எனக்கு இந்த சந்தேகமே ஏற்பட்டது. விழிக்கரம்தான் அற்றவரே புல்லும் பிறவி பொடிப்பர். புல்லும் பிறவி பொருந்துகின்ற பிறவியை பொடிப்பர், என்ன அந்த பிறவியை போக்குவார்கள். யார் போக்குவார்கள் என்று சொன்னால், விழியும் கரமும் அற்றவர்கள் தான். விழி கரம்னா இங்க நேரடியா பொருள் பண்ணக்கூடாது. யாருக்கெல்லாம் விழியும் கரமும் நீங்குதோ அவர்களுக்கெல்லாம் பிறவி நீங்கிடுமா? அப்படி அப்படி பொருந்துமா அது? விழி அதாவது கண் வந்து இங்க ஞானத்துக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டது, கரம் வந்து செயலுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டது. ஆகவே விழியினால் ஞான சக்தியும் கரத்தினால் கிரியாசக்தியும் குறிப்பிடப்படுகின்றன.
6: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Shivaya Namah. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 36 படலம் முதல் 39 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
7: ரசவாதம் செய்தது அற்புதமான பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ண ஒரு கதை. ருத்ர கணிகையர் அப்படின்னு ஒரு ஜாதி இருக்கு. அந்த ஜாத்தியில தான் நம்முடைய பறவை நாச்சியார் அவதாரம் பண்ணினார். அதாவது பெற்றோராலேயே இந்த பெண் பிள்ளைகள் சுவாமிக்கு முழுக்க உழைக்கட்டும் என்று கொடுக்கப்படுகிறார்கள். அந்த அந்த குழந்தைகள் வந்து கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு ருத்ர கணிகைகள்னு பேர். கணிகைனா பெண்ணு அர்த்தம் அவ்வளவுதான், சுவாமிக்கு சொந்தமான பெண் சிவஸ்திரீன் அர்த்தம் அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் எந்த ஜாத்தியில வேணா பிறக்கலாம். அது ஒரு சூட்சமம் இருக்கு. எப்படின்னு கேட்டால், திருவல்லம்னு ஒரு க்ஷேத்திரம், தீக்காளி வல்லம். அதை பற்றி திருத்தொண்ட புராணத்தில், திருக்குறிப்பு தொண்ட புராணத்தில் அந்த தொண்டை நாட்டு பெருமையெல்லாம் சொல்லும்போது செக்ரட்டர் சொல்றார், அதுல ஒரு பிராமணனுக்கு தொடர்ந்து 7 குழந்தைகள் பெண்ணாவே பிறந்தனவன். சுவாமிட்ட போய் எனக்கு ஒரு புத்திரன் வேணுமே கேட்டார். அவர் சுவாமி சொன்னார், உனக்கு புத்திரன்கிறது இந்த ஜென்மால கிடையாது, ஆனா உனக்கு மோட்சம் உண்டு, நீ ஏன் பொன் பிறந்ததுன்னு கவலைப்படுற அப்படின்னு அவருக்கு விவேகத்தை சொல்லிட்டார். உடனே அவர் பார்த்தார், இந்த இத்தனை குழந்தைகளும் உனக்கு தொண்டு செய்யட்டும் என்று சொல்லி கோயில் பிணா பிள்ளைகளாக கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. பிதா என்ன பண்ணார், தனக்கு பிறந்த அத்தனை குழந்தைகளையும் சுவாமி கைங்கரியம் பண்ணட்டும் அப்படின்னு கொடுத்தார். அப்படிப்பட்டவா சுவாமிக்கு பலவிதமான தொண்டுகளை செய்து கொண்டு கோயிலிலேயே வாழ்வார்கள். அவர்கள் சில நேரங்களிலே சில பேரை கணவனாக வரிப்பதும் உண்டு, அவர்கள் கல்யாணம் ஆகக்கூடாதுங்கிறது கிடையாது. அந்த கல்யாணம் எல்லாம் ஒரு அடியார்களோ அல்லது சுவாமியோ அவர்களை பிரேரிப்பா, நீ இவனுக்கு பத்னியா இருக்கலாம் அப்படின்னு பிரேரிச்சான்னா அப்படி விவாகங்கள் ஆகிறதும் உண்டு. அதனால அவர்களுக்கு தொண்டுக்கு இடையூறு வராது. தொண்டு இடையூறு வராது எப்படின்னு கேட்டா, சங்கிலி நாச்சியார் நம்பியார் ஒரு விவாகம் பண்ணிட்டும் அவரோட திருவாரூருக்கு வரல, சுவாமிக்கு மாலை கட்டி கொடுக்குற அந்த தொண்டு தடைபடாமல் சுவாமிக்கு தொடர்ந்து மாலை கட்டி கொடுத்துருந்தார். அண்ணா கவனிக்கோ, நம்பியாரூருக்கு 2 மனைவிகள், பறவைன்னு ஒத்தி சங்கிலின்னு ஒத்தி. நம்பி ஆரூரர் நிறைய க்ஷேத்ராடனம் பண்ணிருக்கிறார், போய் தேவாரம் பண்ணிருக்கிறார். ஆனா பர்த்தாவோட இந்த 2 மனைவிகள்ல ஒருத்தர் கூட அடுத்த ஊருக்கு கூட போனதில்லை. என்ன காரணம்னா, சுவாமி கைங்கரியம் தொடப்படக்கூடாது. 6 காலமும் தியாகராஜாக்கு இவ ஆடுவாள், 6 காலமும் அந்த வன்மீகநாதர் ஒற்றியூர் பெருமானுக்கு அவள் மாலை கட்டி கொடுப்பா. அந்த கைங்கரியம் தடப்படாம அவர் வந்தா வரட்டும், நான் எங்கேயும் போக மாட்டேன்னு இருந்தா, அதுதான் ருத்ர கணிகாஸ்தானம். அந்த நிலையில திருப்புவனம்ங்கிற க்ஷேத்திரத்துல ஒரு பெண் இருக்கிறாள், அவளுக்கு பொன் அனையாள்னு பேர். தளியுளார் தவப்பேரன்னாள், தளினா கோயில், தளி சாலைகள் தவமாவது தம்மை பெரியல் என்றே நம்பியார் ஒரு தேவாரம், தளியன்னா கோயில். இன்றைக்கும் அந்த நாம அந்த பதம் கேரளத்தில் பயன்படுறது, கோயிலை தளியும்பா. குடி என்றாலும் கோயில், இதெல்லாம் தமிழ் சொல் தான், தமிழில் நம்ம பயன்படுத்துறதில்ல, இதெல்லாம் மற்ற திசை சொற்களாக மற்ற பாஷையில், தமிழ்லேருந்து பிறந்த மற்ற பாஷைகளில் பயன்படுறோம். குடி என்பது கோயில், அதான் கன்னடத்தில் வச்சுருக்காங்க, குடி குடிங்கிறான், குடினா கோயில், தளினா கோயில் மலையாளத்தில் சொல்கிறான். அந்த தளியுளார் தவப்பேரன்னாள், கோயிலில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் பண்ணின தவத்தினுடைய பலன் போல இந்த பொன்னனையாள் இருக்கா. எல்லாருக்கும் பொன்னனையாள்ட்ட அன்பு உண்டு, சிவாச்சாரியாள்லேருந்து அந்த கோயிலில் பணி செய்கிற கடைசி ஊழியன் வரையும் பொன்னனையாள்ட்ட மரியாதையாகவே தான் நடந்துப்பாள். ஏன்னா அவ்வளோ பரம பக்த என்ற காரணத்தினால அவள் பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பாள். தங்கத்தை போன்றவள்னா உண்மையிலேயே உருக்கி வார்த்த தங்கத்தினால் பண்ணின பெண்ணை போலவே தலையிலேருந்து கால்வரியும் அழகாக இருப்பவள். அவள் அழகாக இருக்கிறது மட்டும் அவளுடைய சிறப்பு இல்லை, அவள் பரமேஸ்வரன்ட்டையும் அவளுடைய பக்தாள்ட்டையும் பரம பக்தி பூண்டவள். அவள் கோயிலில் கைங்கரியம் பண்ணுறதுனால அவளுக்கு கோயிலேருந்து ஒரு சம்பளம் உண்டு. பழங்காலத்தில் சம்பளம் என்பது நெல் பருப்பு இப்படி கொடுப்பா, வீடு ஒன்று கொடுத்துருப்பா, சில நேரங்களில் வெள்ளி காசு தங்க காசும் கொடுப்பா, போனஸ் மாதிரி கொடுப்பா. இந்த சம்பாத்தியத்தை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறா, தான் எழுந்தருள் இருக்கின்ற வீட்டில் இரவு பகல் பாராமல் அந்த பூர்ணநாதரை தரிசனம் பண்ணவர வெளியூர் அடியார்கள் அனைவரையும் வணங்கி அவசியம் நீங்கள் எங்கள் ஆத்தில் திரும்பது உண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு அவர்களை விண்ணப்பித்து கோயிலேருந்து அழைச்சின்னு வந்து அவர்களுக்கு பாத்திய மர்க்கியமெல்லாம் கொடுத்து திருவடிகளை விளக்கி திருக்கரங்களை நீவி விட்டு அவர்களுக்கு பருகுவதற்கு ஆச்சமனியம் கொடுத்து அவர்கள் திருவடியிலே மலரிட்டு அர்ச்சனை பண்ணி அவர்களுக்கு அணிவதற்கு ஆடை கொடுத்து அணிவதற்கு கலன்கள் ஆபரணங்கள் கொடுத்து அணிவதற்கு சந்தனம் முதலிய ஒஸ்தியான திரவியங்கள் கொடுத்து திரு அமுது ஊட்டி அவர்கள் வந்து வழிநடைக்க பணம் கொடுத்து குடை கொடுத்து வெயில் பறிவு அகற்றுவதற்கு விசிறி கொடுத்து விசிறி விட்டு வேற ஏதாவது வேணும்னா நீங்கள் எடுத்துன்னு போகலாம் இந்த ஆற்றுல எல்லாம் உங்களுடையதான் சொல்லி இப்படியும் மாகேஸ்வர பூஜை அன்றாடம் பண்ணிட்டு இருக்கா. பூணநாதருக்கு தொண்டு செய்வது அதோட கூட மாகேஸ்வரர் பண்ணுற அவளுக்கு அந்த மாகேஸ்வர பூஜையில் அவள் மனசு லயமாறுது. அப்படி இருக்கிற அவளுக்கு சுவாமி என்ன பண்ணார், ஒரு பேராசையை கொடுத்தார். அவளுக்கு இருக்க ஆசை பத்தாதுன்னு ஒரு பேராசையை கொடுத்தார். பேராசையை கொடுத்த பெருமான் பேராசையை தீர்ப்பதுக்கு அவனே தான் வரணும், இதான் சட்டம். பேராசையாம் இந்த பிண்டமர பெருந்துரையான் சீரார் திருவடி என் தலைமையில் வைத்தபிரான். என்ன பேராசை கொடுத்தார்னா, இந்த பூணநாதருக்கு ஒரு சோமாஸ்கந்த மூர்த்தத்தை சுத்தமாக தங்கத்திலேயே பண்ணணும், சொர்ணத்திலே பண்ணணுங்கிற ஆசை பேராசை அவளுக்கு வந்துருது, உங்களுக்கெல்லாம் வந்த மாதிரி. ஆனால் அவள் எவ்வளவு அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக மாத சம்பளத்தில் 1 ரூபா 2 ரூபான்னு மிச்சம் பண்ணி பார்க்குறா. இந்த மாதம் 2 ரூபா மிச்சம் பண்ணினா அடுத்த மாதம் அது செலவிஞ்சிடுறது. 4 பேர் கூட வரா, அரிசி வாங்க வேண்டியிருக்கு, பருப்பு வாங்க வேண்டியிருக்கு, குடை வாங்க வேண்டியிருக்கு, பாதரட்சை வாங்க வேண்டியிருக்கு, வஸ்திரம் வாங்க வேண்டியிருக்கு, மாகேஸ்வர பூஜை உடனே பண்ண வேண்டியிருக்கு, அதில் செலவாயிடுது. அப்போ சாணி எறினா முழம் சிறுக்கிற மாதிரி அவள்கிட்ட காசு சேரவே மாட்டேங்கிறது. ஆனால் ஆசை அதிகமாகிட்டே இருக்குது. இந்த சுவாமிக்கு ஒரு சோமாஸ்கந்த மூர்த்தத்தை சுத்தமான ஸ்வர்ணத்தில் பண்ணணும் அப்படின்னு. ஏன் இந்த சுவாமி இந்த ஆசையை கொடுத்தார் அப்படின்னு கேட்டால், அவளுடைய அன்பை இப்போ நாம் அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஆசை அவளுக்கு வரணும், அவளை நமக்கு காட்டுறதுக்காக கொடுத்தார். அவள் அன்பை பூதலத்திடை திருட்டுவான் பொன்மலை வல்லி காதல் நாயகன் திருவுரு காணிய உள்ளத்து ஆதரம் கொடுத்து அருளினார் பூவனத்து ஐயர். அந்த ஆசையை கொடுத்துட்டார்.

விலங்கினி போல உடம்பு தேஞ்சின்னு இருக்கா. அப்ப எல்லாம் வல்ல சித்தர் அங்க வந்தார். வந்து அவ வீட்டு வாசல்ல திண்ணையில உட்கார்ந்து இருந்தார். உள்ளுக்குள்ள ஹரஹர கோஷத்தோட அமுது நடந்துட்டு இருக்கு. அண்ணன் அமுது ஊட்டின்னு இருக்கா பக்தாளுக்கெல்லாம். அவெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டு கையெல்லாம் அரமிண்டு தாம்பூலம் வாங்கிட்டு அந்த புக்த தட்சிணையெல்லாம் வாங்கிட்டு சொல்லிண்டு இவளுக்கு இவளுக்கு பொன்னனை ஆளுக்கும் அவளுடைய சேடி பெண்களுக்கும் தோழிகளுக்கும் அந்த ஆற்றுல வேலை செய்கிற மற்றவாளுக்கும் விபூதி கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த தடவை திருப்பூணம் வரும்போது அவசியம் உங்கத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு விடை பெற்று கொண்டு போயின்னு இருக்கா எல்லாரும் கூட்டம் கூட்டமாக. அப்படி வெளியில் வந்து பார்க்கும்போது இந்த தோழிகள்லாம் சொல்கிறா, திண்ணையில் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கார், பரவ சுந்தர சுரூபமாக இருக்கார், கட்டிலங்காளியாக இருக்கார், யோகீஸ்வரராக இருக்கார், கையில் அந்த யோகதண்டம் வச்சுட்டுருக்கிறார், அந்த ஜடையை வந்து கொந்தளமாக பரப்பி வச்சுட்டுருக்கிறார், பஸ்மருத்ராட்சியம் தரிச்சுட்டுருக்கிறார், புன்னகை பூத்த வண்ணம் இருக்கிறார், கண்ணை மூடி தட்சிணாமூர்த்தி பேர் அரைக்கண் மூடி தன்னைத்தானே பார்த்து கொண்டிருக்கிறார், சிவசிவான்னு சொல்லிண்டோ உட்கார்ந்துருக்கிறார், வலது கால் மீது இடது கால் போட்டுன்னு உட்கார்ந்துருக்கிறார். நாமெல்லாம் அப்படி போட்டுக்கூடாது, சுவாமி தான் போட்டுக்கலாம் அப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னோடனே இவர் அவர் காலில் வந்து விழுந்து வணங்கி சுவாகதம் கிள அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொன்னாலாம். பகவானே தங்கள் வரவு நல்வரவாகியற்று அல்லவா, தங்கள் வரவல்லவா நல்வரவு, ஏனையோர் வரவு நல்வரவாகாது, தங்கள் வரவே நல்வரவு. நம்ம ஆற்றுக்கு மாமன் மச்சாலெலாம் வந்தோன்னா அது நல்வரவு இல்லை, அடியார்கள் வருவதுதான் நல்வரவு என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னோடனே சுவாமி சொன்னார், குடியிடையாகின்ற நீ உன் இடையை போலவே தலையிலேருந்து கால் வரையும் எது இடைன்னு தெரியாமல் ஏன் மெலிஞ்சிருக்கேன்னு கேட்டார். ஏன்னா ஒட்டட குச்சி மாதிரி ஆகிட்ட பொன்னன்னு நீ உஃபுன்னு ஊதினா திருப்பூணத்திலேருந்து மதுரையில் போய் விழுந்துருவோம் போல இருக்கேன், பஸ்ஸில் ஏற வேண்டாம் போல இருக்கேன், இப்படி ஒல்லியாக போயிட்டே ஏன் ஒல்லியாக போயிட்டே அப்படின்னு கேட்டார். சொன்னால் இந்த மெலிவு மனதினால் வந்தது பெருமானே அப்படின்னு தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினான். அப்படி தானே உன் ஆசையை நிறைவேற்றுவதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு உன்னுடைய வீட்டில் அவன் ஏற்கனவே சுவாமிக்கு பண்ண வேண்டிய கரு ஊறு தயார் பண்ணி வச்சுட்டான், மோல்டு டை பண்ணி வச்சுட்டான், அதில் பொன்னை உருக்கி ஊற்ற வேண்டியது தான். சுவாமி அதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார். சித்தர் சொல்லு நல்லா இருக்கு, சோமசுகந்த சர்வ லட்சணமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தங்கம் தானே வேணும், நீ தான் தங்கம், பொன்னனையால் நீ தான், சுவாமிக்கு நீ தங்கம், உனக்கு சுவாமிக்கு வேண்டிய தங்கம் வேணும், அவ்வளோதானே கவலைப்படாத என்று சொல்லி சுவாமி சொல்கிறார். எல்லோருக்கும் உனக்கு தர்மத்தில் இருக்கிற புத்தி வரணும், செல்வமோ இந்த இளமையோ இந்த சரீரமோ நீரில் கொப்புள் உண்டானா அது உடையறதுக்கு எத்தனை நேரம் ஆகுமோ அத்தனை நேரம் தான் நிற்கும். அந்த நேரத்துக்குள்ள இந்த பணத்தை கொண்டோ உடம்பை கொண்டோ இளமையை கொண்டோ செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். இளமை கொண்டு என்ன செய்ய வேண்டியது, இப்போ உடம்புல தெம்பு இருக்கும்போது தான் தோள்பட முடியும் சுவாமி தூக்கிறதுக்கு. அப்போ அந்த காலத்தில் அதை செஞ்சுடணும், வயசான கிழவனாக இருக்கும்போது முடியாதுங்கும்போது முடியாது. அதுபோல் ஒருவன் புண்ணியத்தை சம்பாதிக்கணும், அதை இந்த உலகம் உன்னிடமிருந்து கற்றுக்கொள்கின்றது அப்படின்னு தன் வாக்கினால் பொன்னை நாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டோ. அதனால் உனக்கு மட்டும் யாருக்கு நான் இந்த அனுகிரகத்தை பண்ண மாட்டேன், உன்னுடைய கருத்து நேர்மையாக இருக்கிறதுனால இந்த சித்தியை நான் இருக்கு இதுவரை யாருக்கும் காட்டினதில்லை, யார் பொருட்டும் நான் ரசவாதம் பண்ணலை, மதுரையில் எத்தனையோ சித்து காட்டிட்டேன், ஆனால் உனக்காக பூணத்துக்கு வந்திருக்கேன் என்று சொல்லி அந்த பிரதான் என்ன பண்ணார், உங்கள் ஆற்றுல இருக்கிற எல்லா மட்டமான லோகங்களையும் கொடு, ஒரு உத்ரணி பாக்கி இல்லாமல், செப்பு உத்ரணி, பித்தளை பஞ்சபாத்திரம், பித்தளை சொம்பு, தாம்பாளம், எது இருந்தாலும் கிண்டி குண்டி எது எது இருந்தாலும் எல்லாத்தையும் கொண்டா என்று சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு பாவிச்சார். மனசனால் ரசவாதத்தை பாவிக்கிறார், பாவித்து இதெல்லாம் இன்னைக்கு ராத்திரி சொர்ணமாக ஆகும் என்று அவள்கிட்ட சொல்லிவிட்டு தன் கையில் இருக்கிற விபூதி பையிலேருந்து விபூதி எடுத்து தெளித்தார். பாரு நீ ராத்திரி இருந்து இதை உருக்கி உன் கருவியை செலுத்தி விட்டாய் என்று சொன்னால் நீ விரும்பிய பெருமான் உனக்கு கிட்டி விடுவான். அவ சொல்கிறா, சுவாமி அதை நீங்கள் என் கூட இன்னைக்கு ராத்திரி இருந்து இங்கே ஆகாரம் பண்ணி இங்கே தங்கிட்டு நீங்களே அதை பண்ணிட்டு போகலாமே. சொல்கிற ராத்திரி மட்டும் நான் மதுரைக்கு வெளியில் தங்கினா எனக்கு பிரச்சனை வரும்மா, நான் பதில் சொல்லணும், நீ யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம், உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கு. பரமேஸ்வருடைய பக்தாலெலாம் சர்வ சுதந்திரலாக இருக்கா, சர்வ தந்திர சுதந்திர சுதந்திரலாக இருக்கா, பரமேஸ்வரனே உங்களுக்கு சேவகம் பண்ணுறார், ஆனால் நாங்கள்லாம் மாட்டிட்டு முழிக்கிறோம், எங்கே போனே ஏன் இவ்வளோ லேட்டு, எல்லா கேள்விக்கும் நான் மீனாட்சி பதில் சொல்லி ஆகணும். அதனால உன் இந்த ராத்திரி உனக்கு அந்த சுவாமி வந்துட போகிறார், நீ உன் சுவாமியோட இந்த ராத்திரியில் இருக்கலாமே ஆனந்தமா, உன் சுவாமியோட நீ இருக்கலாமே இந்த ராத்திரியில் ஆனந்தமாக இருக்கலாமே என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சித்தபுருஷர் போனார். இதை நான் விளையாட்டா சொல்லலை, புராணத்தில் இப்படி தான் இருக்குது. உடனே அந்த சித்தபுருஷர் சொன்னபடியே அந்த லோகங்கள்லாம் அவள் உருக்க அது வந்து அந்த பொண்ணு வந்து உலகத்திலே கிட்டாத மேருமலையை உருக்கியது போன்ற செம்மன் வடிவத்திலே கண்ணை கூசுகின்ற ஒளியோடு அந்த பொன் குழம்பானது அந்த கருவியிலே பாய்ந்து அந்த பெருமான் உண்டானார். அந்த பெருமானை பார்த்து இவள் வந்து அன்போடு கட்டி தழுவி என்ன அவர் சொல்லிருக்கார், உன் பெருமானோடும் இந்த இரவிலே நீ இருன்றவர், அதனால் அந்த பெருமானுடைய அழகில் மயங்கினாள். என் அழகிய பெருமானே என்று அவனை விழித்தாள். விழித்து கப்போலம், அதாவது இந்த நெத்தி பொட்டு, நெத்திக்கு இந்த கண்ணு இந்த இந்த இந்த இடத்துக்கு கப்போலம்னு பேர்,
இது

0: இந்த பசுமாட்டுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பகுதி. அதில் பெருமானை ரொம்ப அழகாக இருக்குங்க சுவாமி, யாராவது கண்ணு போட்டுற போகிறா, அவங்கள சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லி கிள்ளி முத்தம் விட்டுத்தாலாம். இந்த கிள்ளி முத்தம் கொடுக்குறதுன்னு ஒன்று உண்டு, கிள்ளு முத்தான் என்ன பிளையிங் கிஸ் மாதிரி, அது வேற இது வேற. பெருமானை கிள்ளி முத்தம் விட்டாலாம், பெருமானை முத்தமிட்டால் ஏன் கிள்ளி முத்தம் விட்டாள்னா, கிள்ளியை அந்த ஊர் கிள்ளினா வலிக்கும், அது வலி போகிறதுக்கு முத்தம் விட்டாள், அவ்வளோதான். பெருமானை கிள்ளி அந்த வலி தீர அவனுக்கு முத்தம் கொடுத்தாள். பெருமான் அந்த அவளுடைய நகைக்குறியோடு இருக்கின்றார். பகவான் எல்லாம் வல்ல சித்தராக வந்து பொன்னையாளுக்காக திருப்புவனத்தில் மதுரையிலும் தான் செய்யாத அந்த சித்தியை செய்தார். ரசவாதம் அவருடைய தகுதி கொடுத்து அதை பண்ணினார் அப்படிங்கிறத பார்த்தோம். பொன்னையாள் தன்னுடைய பெருமானிடத்தில் ஈடுபட்டு அந்த பெருமானுடைய அழகிலே மயங்கி அவனை கிள்ளி முத்தம் கொடுத்தாள். அந்த நகைக்குறியோடு பெருமான் இன்றும் விளங்குகின்றார். ஆனால் இந்த நாலாவது யுகத்தில் இருக்கின்ற நம்மனோருடைய தவத்திற்கேற்ப அவர் காட்சி கொடுப்பார். பொன்னையாளுக்கு கொடுத்த காட்சி நமக்கு கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரசவாதம்ங்கிற அந்த லீலையானது ராஜேந்திர பாண்டியன் தொடர்ந்து தலைமுறையை வந்துட்டே இருக்கு. பல தலைமுறைகள் கடந்து சுந்தரேச பாதசேகரன் அப்படிங்கிற ராஜா ஆட்சிக்கு வந்தார். அவர் பரம சாத்விக பிரவிருத்தி கொண்டவர். முன்பு சுந்தர சாமந்தன் எவ்வாறு ராஜாங்க பணத்தை பகவதர்ப்பணமாக பண்ணணும், சிவதர்மங்கள் பண்ணணும், சிவபக்தர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததோ, அதை போன்ற எண்ணம் பொதுவாக ஒரு அரசனுக்கு வராது. அரசன் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை காக்க வேணுங்கிற எண்ணம் கொண்டவனாக இருப்பான். ஆனால் இவனுக்கு பக்தி அதிகமாக இருந்ததை தவிர அந்த ராஜாங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தது. இவனிடத்தில் எவ்வளவு இருந்தது சைன்யம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு தரார். குதிரை பூட்டிய தேர் 10 தான் இருந்தன, யானைகள் மொத்தம் 100 தான் இருந்தன, குதிரைகள் மொத்தம் 1000 தான் இருந்தன, காலாட்படை மொத்தம் 10,000 தான் இருந்தன அப்படின்னு பார்க்குறோம். போதும் என்றவன் இருந்தான். நம்முடைய மதுரையை சுவாமி காப்பாற்றாருங்கிறதுக்கு நிறைய பிரமாணம் இருக்குது. தொடர்ந்து அவர் தான் காத்து கொண்டு வருகின்றார். அந்த காவல் இருக்கும் பொழுது ஒரு அடையாளத்துக்கு இந்த சைன்யம் இருந்தால் போதும், இங்கே ஒன்றும் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது, ஒரு பேருக்கு இருந்தால் போதும். தர்மமாகவே ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊருக்கு போலீஸ்காரன் தேவையில்லை, ஒரு பேருக்கு ஒரு போலீஸ் போஸ்ட் இருந்தால் போதும். அது எதுக்குன்னா, காவல் உங்கள் தோழன் அப்படின்னு போட்டிருக்கும், ஏதாவது வழி கேட்டால் சொல்கிறதுக்கு தான், கையில் தடி இருக்காது, அப்படி ஒரு அவுட் போஸ்ட் இருக்கும், அவ்வளோதான். எல்லாரும் தர்மத்தின்படி இருந்தால் இருக்காது. இன்றைக்கு இந்தியாவில் மகாராஷ்டிரா தேசத்தில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் எந்த கடைக்கும் இந்த வீட்டுக்கும் கதவு தாழ்பால் கிடையாது, அப்படி ஒரு ஊர் இருக்குது, சனி சிங்கனாப்பூர்னு பேருது. அந்த ஊரில் யார் பொருளுக்கும் யாரும் ஆசைப்படுறதில்ல, கடையெல்லாம் திறந்துருக்கும், ராத்திரி லைட்டை மட்டும் அணைச்சிருப்பா, கடை பொருள் எல்லாமே திறந்தபடியே இருக்கும், யாரும் போய் எந்த பொருளையும் அந்த கடையிலேருந்து இருக்க மாட்டேன். சுவாமி காப்பாற்றுறாருங்கிற எண்ணத்தில் அந்த கிராமம் மட்டும் இன்றைக்கும் இருக்குது, இந்தியாவில் தான் இருக்குது, இங்கே போகலாம் பஸ்ஸு போகிறது இந்த ஊருக்கு. அதனால் சொக்கேசர் காப்பாத்தாருங்கிறதுனால இவன் சைன்யத்தை விரிவுபடுத்தலை. அந்த பணத்தெல்லாம் இந்த பெருமானுடைய திருக்கோயில் திருப்பணிகளுக்கும் அடியார்களுக்குமாக பயன்படுத்தி கொண்டு வந்தான். அப்படி இருக்கும்போது இவன் காலத்தில் சோழ தேசத்தை 1000 பரிக்கோர் சேவகன் என்று பேர் வாங்கிய ஒரு சோழன், அவனுக்கு அது டைட்டில். அதாவது என்னென்னா, 1000 குதிரையை அவன் ஒத்தனாக இருந்து நடத்துவான் அப்படிங்கிறது அவனுடைய ஆற்றல். அந்த ராஜா இருந்தார். அவன் நினச்சான், இதுதான் சமயம், சுண்டைக்க மாதிரி இருக்குது இப்போ பாண்டிய தேசம், நாம் அதை ஈஸியாக உண்டு விடலாம், அதை விழுங்கி விடலாம் என்று நினைத்து அவன் படையெடுத்து வந்தான். படையெடுத்து வந்தபோது இவன் பெருமான்கிட்ட போய் சொன்னான், பெருமானே எனக்கு சிறிதும் அச்சமில்லை, உங்களை நம்பித்தான் நான் இவ்வாறு இருக்கிறேன், ஆகவே நீங்கள் என்னை காக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தான். விண்ணப்பித்த அளவில் பெருமான், முன்பெல்லாம் இந்த மதுரையை எவ்வாறு காத்தோமோ அவனையுமே காப்போம், ஆகவே நீ அஞ்சாது, போருக்கு செல் அப்படின்னு சுவாமி சொல்லிட்டார். அந்த முற்றுகையிட்டு வருகின்ற அந்த சோழ படையை எதிர்த்து மதுரைக்கு வெளியிலே சென்று இவன் மறைகின்றான். அப்படி போரிடும் பொழுது கண்ணுதல் அருளால் அங்கே ஒரு கடல் என தோன்றிற்று. எது பாண்டிய சைன்யத்தை பார்த்தா சோழ சைன்யத்துக்கு ஒரு சமுத்திரம் போல தெரிகிறது, அலை வீசுகின்ற சமுத்திரம் போல தெரிகிறது. சுவாமி என்ன பண்ணினார், வேகமாக ஒரு குதிரையில் ஓடி வந்தார். அந்த குதிரை இதுவரையிலும் இந்த நாட்டில் யாரும் பார்க்க உண்ணாத அளவு சிறப்பான லட்சணங்களோடு, மிக உயர்ந்த குதிரையாக, நீண்ட பிடரி மயிரோடு, அழகிய கண்களோடு, அதனுடைய கனைப்பே இனிய ஸ்வரம் எழுப்பதைப் போல, நீண்ட வாலோடு, பட்டு போன்ற அதனுடைய தோலோடு, தன்னுடைய எஜமானன் அவனுடைய குறிப்பறிந்து செயல்படுவதாக, மின்னலை போன்ற வேகத்தோடு பல மைல் நிமிஷ நேரத்தில் கடந்து பாண்டியனுடைய சைன்யத்தை பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்து சைன்யத்துக்கு முன்னாடி ஒரு வேடுவனை தாங்கி வந்து நின்றது. அது மேலே சொக்கேசர் வேடன் ரூபத்தில் இருக்கிறார், கையில் வில்லும் அம்பும் தாங்கியபடி இருக்கிறார். அந்த குதிரையில் வந்து நின்றுட்டார். அந்த குதிரையை வந்து பார்த்தோடனே சோழ அரசனுக்கு பெரிய ஆச்சரியம். யாரோ ஒருத்தன் பின்னாடியிலேருந்து முன்னாடி வரானே, அவன் ராஜா கிடையாது, அவன் சாதாரண ஒரு வேடன்தான். அப்போ அவன் ராஜ சேவகன் தான், இந்த சேவகனை முன்னிறுத்துகிறார்கள். ஆனால் அவன் சேவகன் அவனை டிஸ்மிஸ் பண்ண முடியல. அவருடைய சாமுத்திரிக லட்சணங்களை பார்த்தா பார்க்குறதுக்கு கருப்பாக இருந்தாலும் ராஜா விட்டு பிள்ளை மாதிரி இருக்கான், அவனை உயர்ந்தவனாக தெரிகிறான் என்று சொல்லி அவனை கையெடுத்து கும்பிட்டு நீ யார் அப்படின்னு கேட்குறான். சுவாமி கேட்குறார், நீ தானே ஆயிரம் பறிக்கு ஒரு சேவகன் அப்படிங்கிற. ஆமாம் சொல்லு. நான் யார் தெரியுமா, நான் ஈரிலா பறிக்கும் ஒற்றை சேவகன் யானை. நான் எத்தனை குதிரைக்கு சேவகன், எத்தனை குதிரையை ஒரே நேரத்தில் செலுத்துவேன்னு எனக்கு தெரியாது, எண்ண முடியாது. எத்தனை குதிரையை ஒரே நேரத்தில் செலுத்தி கொண்டு வருவேன், அதாவது அத்தனை குதிரைக்கும் ஒரு ஆள் தான், அத்தனை குதிரையும் இவனுக்கு கட்டுப்பட்டு வரும், பத்து குதிரைக்கு பத்து பேர் வேண்டாம், உத்தரையே செலுத்துறது, அதான் ஆயிரம் பறிக்கு ஒரு சேவகன், அப்படிப்பட்டவன் நான் என்று சொல்லி பார் என் கையில் வேல் அப்படின்னு மின்னலை போன்ற ஒரு வேலை காமிச்சார். உடனே சோழன் பயந்தான், யாம் இனி இந்த வேலால் இறப்பதற்கு ஐயமில்லை, இந்த வேல் நம்ம மேலே பட்டதுன்னா நம்ம பிரணன் போகிறோம், நிச்சந்தேகமான விஷயம் என்று சொல்லி புறமுதுகிட்டு ஓடினான். ஏன் புறமுதுகிட்டு ஓடினான்னா, புறமுதுகிட்டு ஓடுவாரே அவர் மீது அஸ்திர பிரயோகம் பண்ணுறதில்லை பழங்காலத்தில், எல்லாம் தர்ம யுத்தம், நேருக்கு நேர் சண்டை போடுறவன்ட்டு தான் அவங்க கத்தி வீசுவாங்க அம்பு போடுவாங்க, பயந்து ஓடுறவர்கள் மீது பானம் போட மாட்டார்கள். அதனால் புறமுதிட்டு ஓடினோன்னே சுவாமி என்ன பண்ணார், அவனை துரத்தி பிடித்து திருப்பி நிறுத்துவோங்கிறதுக்காக அந்த வேடுவனாக வந்த பெருமான் அவனை துரத்தி கொண்டு ஓடுறார். துரத்தி கொண்டு ஓடும்போது பாண்டியனும் அந்த பெருமான் கூட துரத்தி கொண்டே வருகின்றான். சோழன் திரும்பி பார்க்குறான், திரும்பி பார்த்தா சுவாமி மறைஞ்சிட்டார். ஆகா, அந்த வேடன் மறைந்து விட்டான், இனிமேல் நமக்கு அச்சமில்லை, இந்த பாண்டியன் தான் வருகின்றார், இந்த பாண்டியனுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை, இவன் சண்டை போட்டே ரொம்ப நாள் ஆச்சு, சண்டையெல்லாம் மறந்து போச்சு இவனுக்கு என்று சொல்லி பாண்டியனை அவன் திரும்பி துரத்த ஆரம்பித்தான். பாண்டியன் பக்கத்தில் பார்த்தா சொக்கேஸ்வரரை காணும், ஆகவே அவன் தன் உயிர் கஞ்சி பாண்டியன் மதுரையை நோக்கி ஓட ஆரம்பித்தான். ஓடுகின்ற பாண்டியனை துரத்தி கொண்டு சோழன் வந்தான். இருவரும் மதுரைக்கு மேற்கு திசையில் மதுரையை சுற்றியிருக்கின்ற மலர்கள் பூத்திருக்கின்ற ஆழமான ஒரு அகழி, கிடங்கர்னு சொல்லுவா தமிழில், மடு, அந்த அகழியில் இருவரும் இருவருடைய குதிரைகளோடும் சேர்ந்து விழுந்தார்கள். விழுந்த அளவில் பாண்டியனை அவன் குதிரையோடு பெருமான் கைதூக்கி விட்டான். அகழினா பரமா பாதாளமான அகழி, பல தென்னைமரம் ஆழம் இருக்கும், அது அதில் இருக்கிற ஜலம் வந்து அதுவே பல பனைமரம் ஆழத்துக்கு இருக்கு. அதில் விழுந்த சோழன் இறந்து போனான், அதில் விழுந்த பாண்டியனை பெருமான் கரையேற்றினார் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது பாண்டியன் சொல்றார், பெருமானே மடுவில் விழுந்த என்னை நீ காத்தாய் என்று சொல்றார், உன் அருள் தான் என்னை காத்ததுங்கிறார். இதில் வந்து புராணம் நமக்கு என்ன குறிப்பிக்கிறதுனா, எந்த அருள் அவனை காத்ததோ அந்த அருள் தான் அவனை மடுவிலே வீழ்த்தியது என்று பார்க்கணும். பெருமான் மடுவிலே வீழ்த்தி தான் அவனை காத்தான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், புராணத்தின் சூக்ஷம்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா சுவாமி நம்மளை கஷ்டப்படுத்துறாருன்னு நினைக்காதீங்கோ, அவன் நம்மளை கஷ்டப்படுத்துறது கூட ஒரு அனுகிரகம் தான். இவன் விழுந்தா இவனை தொடர்ந்து அவன் விழுந்தான், சினிமாவில் வர மாதிரி தானே, சினிமாவில் அப்படி தானே பார்க்குறோம், ஹீரோ வில்லன் எப்படி பண்ணுறா, ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போடுறா, மாட்டிலேருந்து கீழே குதிக்கிறா, கீழேருந்து தெருவில் ஓடி போகிறா, ரெண்டு பேரும் குளத்தில் விழுறா, ரெண்டு பேரும் மணலில் விழுறா, சண்டை போடுறோம் ஒரே இடத்துல தான் இருக்க முடியும். அப்போ பெருமான் இவனை வீழ்த்தியது இவனை காப்பதற்காக. அப்போ பெருமான் நமக்கெல்லாம் ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா, நாம் உண்மையிலே பெருமான்கிட்ட பக்தி பண்ணுறோம்னா பெருமான் நம்மளை கஷ்டப்படுத்துகிறார்னு நம்ம நினைக்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. படப்பால் தன்மையில் நான் பட்டதெல்லாம் படுத்தா என்று அல்லல் பறையேன். நாம் படுற சிரமத்தெல்லாம் சுவாமி நம்மளை சிரமப்படுத்துகிறார்னு நம்ம சொல்லக்கூடாது, சுவாமி நமக்கு எல்லா விடத்திலும் அனுகிரகம் தான் பண்ணுறார் என்பதை அறிய வேண்டும். அடுத்தது உலவாக்கோட்டை அருளிய அந்த லீலை. இந்த பாண்டிய தேசத்தில் ஒரு உழவன் இருந்தான் மதுரையில், அவனுக்கு அடியாருக்கு நல்லான் என்று பெயர், அவனுடைய மனைவிக்கு தர்மசீலைன்னு பெயர். அவன் அன்றாடம் பெருஞ்செல்வந்தனாக இருந்த அவன் அன்றாடம் ஆயிரக்கணக்கில் அடியார்களுக்கு உணவிட்டு வந்தான். இளையான்குடி மரணத்தை செய்த லீலையே இங்கு பெருமான் செய்கிறார் சுக்கேசர். இளையான்குடி மரணார் எப்படி தனவந்தரா இருந்தபோது அமுதூட்டினாரோ, செல்வம் இல்லாத காலத்திலும் அல்லல் நல்குற வாயின போதிலும் இவர் வல்லர் என்று அறிவிப்பதற்காக பெருமானே என்ன பண்ணினார், அவருடைய செல்வம் விரைவில் மறைந்து போகும் வண்ணம் திருவுளம் பற்றினான். பெருமான் அவ்வாறு நினைத்தார், சீக்கிரமாக அவன் ஏழையாகட்டும் பொண்டியாகட்டும் சுவாமியே நினைச்சார். அதை போல பெருமானுடைய அருளினாலே இவன் மிகுந்த ஏழையாக ஆனார். யாரு அடியாருக்கு நல்லான். அவர் என்ன பண்றார், இந்த அமுதூட்டுதல்ங்கிற கைங்கரியத்தை விடக்கூடாது, ஒரு நாளுக்கு ஒரு அடியவனுக்கு அமுதூட்டவில்லை என்று சொன்னால் உயிர் வாழக்கூடாது, நியமமாக கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு அடியாருக்கு அமுதூட்ட முடியல என்று சொன்னால் இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கக்கூடாது. இந்த நம்முடைய சங்கல்பத்தை, தீர்க்க சங்கல்பத்தை சொக்கேசர்கிட்ட போய் சொல்லிடுவோம். ஏன்னா இந்த படைத்த பெருமான், படைத்த பெருமான்ட பெருமானே என் உயிர் துறந்தேன் என்று சொன்னால் அதற்கு நான் பொறுப்பில்லை, அடியார்களுக்கு பூஜை செய்யாமல் நான் உயிர் வாழ மாட்டேன், நீ அறிய வேண்டும் என்று பெருமான்ட போய் விண்ணப்பம் பண்ணுறது. ஆவி துறக்கின்றதுவே துணிவு என்று துணிந்து போனான். இனிமேல் உயிர் விடுவதுதான் நமக்கு உபாயம் என்று சொன்னார். போய் பெருமான்ட விண்ணப்பம் பண்ணினார். விண்ணப்பம் பண்ணிட்டு நான் சித்திரவே பெருமான் என்றார். சாமி சொன்னார், உன்னை நான் சாக விட மாட்டேன், வீட்டுக்கு போ, ஒரு பெரிய புதுசாக ஒரு குதிர் இருக்கும் வீட்டில், அதுக்கு கோட்டை, கோட்டைன்னு பேர், கோட்டை போல் ஒரு குதிர் கொடுத்துருக்கேன், அதில் ஒஸ்தி அரிசி, ஒஸ்தி நெல், செந்நெல்னு பேர், செந்நெல் என்று சொன்னால் நெல் தான் சிவப்பாக இருக்கும், உள்ளுக்குள்ள அரிசி வெளுப்பாக தான் இருக்கும், அரிசியே சிவப்பாக இருந்தால் அது மட்டும், அது மலையாள தேசத்தில் விளையிறது, அது கஞ்சி தான் வச்சு சாப்பிட்லாம், அரிசி சிவப்பாக இருக்கக்கூடாது, நெல் தான் சிவப்பாக இருக்கணும், அதுதான் செந்நெல்னு பேர், அது அரிசிக்கு வான்மூரல்னு பேர், சந்திரனை போல விளவிளையர்னு இருக்கணும். செஞ்சாதியாய செழுவால் அரிக்கோட்டை உய்தேம், ஒரு பெரிய குதிர் முழுக்க நெல் கொடுத்துருக்கிறேன், செந்நெல்லாக கொடுத்துருக்கிறேன், எஞ்சாதிருக்கும் எடுக்கும் தோறும், நீ எடுக்க எடுக்க குறையாம இருக்கும், இந்த பூமியில நீ வாழ்கின்ற வரையிலும் இப்படிப்பட்ட தன்மை கொண்டதா இருக்கும், நீ மனம் திருப்தியா நீ எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணலாம் என்று சொல்லி அவருக்கு அனுகிரகம் பண்ணார். நீண்ட நாள் அவர் வாழ்ந்தாராம். சீக்கிரமா சுவாமியோட திருவடி அடையணுங்கிற எண்ணமே அவருக்கு வரலையாம். என்ன காரணம்னா, சுவாமியோ நம்மளை எண்ணத்தை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார், கைங்கரியும் தடப்படாம இருக்கு, வர்ற பக்தர்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணிகிட்டே இருப்போம், எதுக்காக மோட்சத்து மீத இச்சை, எதுக்காக கைலாச கமனம், எதுக்காக இதெல்லாம், பெருமானுடைய தொண்டு நிகழ்ந்து கொண்டிருக்கு, இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே, இந்த பிறவி தீர்க்காயுசாக இருக்கணும், இன்னும் 100 வயசு வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்தார் அவர் என்று அவரை பற்றி அந்த எண்ணத்தை சுவாமி அவருக்கு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அடுத்த லீலை, மாமனாக வந்து வழக்குரைத்த ஒரு லீலை. இந்த சுந்தரேச பாதசேகரனுடைய அந்த ஆட்சி காலத்தில் தான் இந்த லீலைகள்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த காலத்தில் தனபதி என்று குபேரனைப் போல பெருஞ்செல்வந்தனாக இருந்த ஒரு வணிகன் முதலில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சுஷீலை என்ற பெயரில் ஒரு கற்புக்கரசியாகின்ற ஒரு மனைவி இருந்தாள். திருமணமாகி பல நாட்களாகியும் பல வருஷங்களாகியும் அவர்களுக்கு மகப்பேறு இல்லை, வயதாகி கொண்டிருக்கின்றது. அறிந்தவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு மகப்பேறு என்பது இனி மிகவும் அரிதுதான் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே ஒரு பிள்ளையை பெற்று வளர்க்க முடியவில்லை, நாம் கொடுப்பார்வால் பெற்று பெற்றோர்வால் பெற்று தத்தெடுத்து கொண்டு வளர்க்கலாம்னு பார்க்குறான். அப்போ அருகிலேயே நெருங்கிய சொந்தத்தில் ஒரு பிள்ளை இருந்தால் அதனிடத்தில் நமக்கு இயற்கையாக அன்பு நிகழும், அந்த பிள்ளையும் நம்மிடத்தில் அன்பாக இருக்கும், இது ஒரு நியாயம் என்ற காரணத்தினால தன்னுடைய தங்கை மகனையே தத்தெடுத்துக் கொள்கின்றார். தனபதிக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அந்த தங்கச்சி பிள்ளையே தன்னுடைய மருமகனையே மகனாக கொண்டான். என்னென்னா, அவசியம் ஒருவனுக்கு பிள்ளை இருக்க வேண்டும், தத்தெடுத்தாவது பிள்ளை இருக்க வேண்டும். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடைய மக்கட்பெறின். ஏன்னா அந்த பிள்ளைக்கு நம்ம உபநயனம் பண்ணி வைக்கணும், அதுக்கு சாஸ்திரங்களை உபதேசம் பண்ணணும், அதுக்கு தர்மங்களை நம்ம வந்து உபதேசம் பண்ணணும், நல்ல வழியில் அதை வந்து வளர்க்கணும். பெறாவிட்டாலும் வளர்க்கின்ற புண்ணியம் இருக்கா இல்லையா, வளர்க்கின்ற பிதா உபநயனம் பண்ணுறானே, அதை தர்ம நெறியில் ஈடுபடுத்துகிறானே, அது அவன் சொந்த குமாரனை போல் இவனுக்கு பின்னாடி காரியங்கள்லாம் பண்ண போகிறது. ஆகவே ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆகவே குழந்தை பிறக்கலைங்கிறதுக்காக குழந்தை வேண்டாமல் இருக்கக்கூடாது, அது ஒரு தர்மம். குழந்தை இல்லாமல் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இல்லாமல் குழந்தைகள் இருக்கின்றன. சுவாமி ஏன் இப்படி படைச்சிருக்கிறார், பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை எடுத்து வளர்க்க வேண்டும் என்று படைச்சிருக்கிறார். எத்தனையோ பேர் தத்தெடுத்துட்டு ஒரு குழந்தையை வளர்த்த பிறகு அவர்களுக்கு குழந்தை பிறப்பது உண்டு, அந்த புண்ணியத்தினாலன்னு நினைக்கணும், ஒரு குழந்தையை வளர்க்குற புண்ணியத்தினால சுவாமி நமக்கு ஒரு குழந்தை கொடுத்துருக்கிறார் என்று சாதுவாக நினைக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆகவே ஒருவனுக்கு பிறவி எழுந்தோறும் தீயவை சேரக்கூடாது என்று சொன்னால் அவனுக்கு இந்த சத்புத்திரனானவன் தேவை என்று சொல்லி அந்த மகனை அவன் அன்போடு வளர்க்குறான். இருந்தாலும் தங்கிட்ட அவனுக்கு சண்டை வருது. எப்படி வருதுன்னா, தன்னுடைய மனைவிட்ட வச்சிருக்கிற அன்பு காரணமாக அந்த நாத்தனாருக்கும் இவளுக்கும் ஆகலை, அதனால அடிக்கடி தன்னுடைய தங்கியினுடைய மனம் புண்புண்படியாக பேசி சண்டை போடுறான். ஒரு நாள் அவள் அண்ணன் மீது அன்புள்ளவளாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் நம்ம செய்வதறியாது செய்வோம், கோபம் தலைக்கு மேலே போயிடும், நம்முடைய பண்புகள் நம்மை கைவிட்டு விடும். அப்போ சுடு சொல்லினாலே அவனுடைய மனதை புண்படுத்தினாள். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க உனக்கு லாயக்கில்லை, யோக்கியதை இல்லை, தகுதி இல்லை, என் பிள்ளையை உனக்கு நான் தாராவிட்டால் நீ எவ்வாறு இம்மை மறுமை பலன்களை அடைவாய், உனக்கு எப்படி சத்கதி கிடைக்கும், நான் உனக்கு செய்திருக்கிற உதவியை மறந்துவிட்டு நீயாகவே தலையெடுத்தவனைப் போல உன்னால் எல்லாம் முடியும் என்பதைப் போல என்னை துன்புறுத்துகின்றாயே என்று சுடுசுடு சொல்லிவிட்டாள். அதனாலே மிகவும் சுட்டு போய் அந்த மனம் புழுங்கிய இந்த தனபதி என்ன பண்ணுறார், நாம் பிள்ளையை பெற்றதும் வளர்த்ததும் போதும், பெருமானுடைய அருளை பெற வேண்டும். இனி வரும் பிறவிகளிலாவது நமக்கு பிள்ளை பேர் உண்டாக வேண்டும் என்பதற்காக தீர்த்தாடனம் பண்ணி தவம் செய்ய வேண்டும். ஒரு ஊராக போய் சுவாமியை தரிசனம் பண்ணி தீர்த்தங்களை ஸ்நானம் பண்ணி அடியார்களை உண்பித்து பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணி பெருமானுடைய தரிசனம் பண்ணி இப்படி இரவு நேரத்திலே உண்ணாது பல நாட்கள் இருந்து, பகல் நேரத்திலே உண்ணாது பல நாட்கள் இருந்து தவம் செய்து இனி வரும் பிறவிகளிலாவது நமக்கு பிள்ளை பேர் உண்டாக வேண்டும், அந்த அளவிலே தவத்தை ஈட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி காசி முதலிய க்ஷேத்திரங்களை பார்ப்பதற்காக சென்று விட்டார். செல்வதற்கு முன்பாக என்ன பண்ணார், தான் தத்தெடுத்து கொண்ட பிள்ளைகிட்ட அவருக்கு நல்ல அன்பு உண்டு, தன்னுடைய சொத்து முழுவதும் அந்த பிள்ளைக்கு எழுதி வைத்து விட்டு போனார். அப்படி இருந்தும் அவர் வருவதற்கு நீண்ட நாட்கள் ஆயின, ஏன்னா அவர் வரணுங்கிற எண்ணம் இல்லாமலே போயிட்டார் போல இருக்கு. அதனால பல வருஷங்கள் ஆயின, பல வருஷங்கள் ஆயின என்பதனால மற்ற தாயாதிகள், அந்த தனபதிக்கு தாயாதியாக இருக்கிறவங்க, பத்து நாள் தீட்டு உள்ளவர்கள், அவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த சொத்து அணியாமல் யாருக்கோ ஒருத்தனுக்கு போகிறது நமக்கு வந்தால் தேவலாமே என்று சொல்லி பொய்யாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணி பொய் வழக்கு இட்டு நீதிமன்றங்களிலே பொய்யுரைத்து பொய் சாட்சிகளை கொண்டு தங்கள் வழக்கினை வல் வழக்கினை நிறுவி அவர்கள் அத்துணை சொத்தையும் அபகரித்து கொண்டார்கள். அபகரித்து கொண்ட காரணத்தினால அடுத்த வேளை உண்பதற்கே வழி இல்லாமல் இந்த தாயும் இந்த சேயும் துன்புறுகின்றார்கள். இவனுக்கோ விவரம் பத்தாது, அந்த அம்மாவோ இதை மாதிரி அண்ணனை விரட்டி விட்டுட்டா, அதனால துக்கித்திருக்கிறாள். அப்படி இருக்கும்போது சொக்கநாத பெருமான்கிட்ட போய் விண்ணப்பிக்கிறார்கள், திக்கற்றவருக்கு தெய்வமே துணை, பெருமானே நாங்கள் உயிர் வாழ்வதா இல்லையா என்று கேட்கும் பொழுது சுவாமி சொல்றார், அவர்கள் எவ்வாறு நீதிமன்றத்துக்கு சென்றார்களோ அதே போல் நீ நாளை நீதிமன்றத்துக்கு செல், அரசன் ஆணை என்று சொல்லி அவர்கள் மீது வழக்கு தொடு, நாம் வந்து உம்மை காப்போம் என்று பெருமான் சொன்னார். அதன்படி அந்த பெண்ணானவள் தன்னுடைய அந்த உறவினர்கள்ட்ட போய் வலிய வழக்கிட்டு அவங்களை வந்து கூப்பிடுறா. அவர்கள் நீ என்ன வழக்கு போடுதுன்னு சொல்லி இவளை துன்புறுத்தி அடித்து தகாத வார்த்தைகள் பேசி விரட்டுகின்றார்கள். ஆனால் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த வழக்கினை ஏற்றுக்கொள்கின்றது. அரசன் முன்பும் அந்த நீதறிந்த புலவர் முன்பும் அந்த வழக்கு செல்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அந்த நீதிமன்றத்துக்கு இந்த செல்வம் தனபதியார் இந்த பிள்ளைக்கு எழுதி கொடுத்தார் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது என்ற கேள்வி வரும்பொழுது சொக்கேச பெருமான் அங்கு தனபதியாகவே தோன்றிவிட்டார், இந்த பிள்ளையினுடைய மாமனாக அங்கு தோன்றிவிட்டார். அப்படியே தனபதியே வந்துட்டார், இதோ வந்துவிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, தன் மருகனை அந்த பிள்ளையே கட்டி கொள்கின்றார், உச்சி மோந்து கண்ணீர் விடுகின்றார், தங்கையினுடைய கண்ணிலே இருக்கின்ற கண்ணீரை துடித்து விடுகின்றார், உன்னை நான் மன்னித்து விட்டேன், உன்னை பார்க்கத்தான் வந்தேன் என்று இனிய சொற்கள் சொல்கின்றார். அந்த பிள்ளையை பார்க்கிறார், என்ன இந்த பிள்ளை கழுத்தில் ஒரு சங்கிலி கூட காணும், இந்த பிள்ளையினுடைய காதில் ஒரு குண்டலத்தை காணுமே, இந்த பிள்ளையினுடைய காலில் கொலுசு காணுமே, பாவிகள் இந்த பிள்ளையினுடைய சொத்தை பறித்து கொண்டவர்கள் பிள்ளைக்கு சில நகைகளாவது விட்டு வச்சிருக்கலாமே, என்ன கொடிய நெஞ்சோடு இவ்வாறு செய்தார்கள், ஐம்படையும் ஆர்பிற்கானேன், சிறு சிலம்பு அடியிற் காணேன், மொயம்படையும் மதானி காணேன், முகத்து அசை சுட்டி காணேன், மின்படு குழைகள் காணேன், வெற்றுடல் கண்டே வந்தோ, வெறும் உடம்போட என் குழந்தைய பார்க்கிறேனே என்று கதறி அந்த நீதிமன்றத்தில் இவன் என்னுடைய பிள்ளை, இவனுக்கு தான் என்னுடைய சொத்து முழுதும் எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பழைய டாக்குமெண்ட்டுடைய ஜெராக்ஸ் காப்பியில் எடுத்து கொடுத்து நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் வழக்கிட்டார். அந்த வழக்கினை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அது நம்பக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி அந்த வழக்கினை வந்து இவன் சார்பாக தீர்ப்பு கூறினார்கள். அப்போ ஒரு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறாங்க மற்றவர்கள்லாம், தனபதி எங்கேயோ போயிட்டார், பல நாள் ஆயிடுத்து, அவர் உயிரோடு இருப்பாருன்னு இருப்பாரோ இல்லையோ என்பது ஐயம், தனபதி வேஷத்தில் இவர் வந்திருக்கிறாரு, இவர் ஏமாற்றுவதற்காக வந்திருக்கிறார், அது எப்படி வழக்கிட்ட உடனே திடீர்னு ஒருத்தரால் முளைக்க முடியும், தனபதி வராருன்னா அவர் நேற்றுக்கு ராத்திரி இந்த ஊருக்கு வெளியில் வந்திருப்பார், இன்னைக்கு காலத்தில் வீட்டுக்கு வந்திருப்பாரு, வந்தவர் வீட்டுக்கு வந்து ஒரு காப்பி சாப்பிடாம ஒரு குளிக்காமல் பல் தேய்க்காமல் கூட இங்கே வருவார், திடீர்னு பூமியிலேருந்து கிளம்புறாரு அப்படின்னு அவர்கள்லாம் ஐயத்தை ஏற்படுத்தினார்களாம். அப்பொழுது தனபதியாக வந்த பெருமான் என்ன பண்ணார், அந்த சொந்தக்காரங்கள்லாம் பார்த்து, உன் பேர் இது, உன் ஊர் இது, உனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, நீ என்ன தப்பு பண்ணியிருக்கிற, நீ இந்தந்த ஊரில் இந்த நேரம் வச்சுட்டுருக்கிற, எல்லாத்தையும் அவன் ரகசியமெல்லாம் போட்டு உடைக்க ஆரம்பித்தாரான், போதும் ஐயா நீர் தான் தனபதின்ட்டான், அவர்களை எல்லாம் சுவாமி ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்தோன்னே நீர் தான் தனபதினு சொல்லிவிட்டு அரசனுடைய ஆணைக்கு பயந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டு ஓடி போனார்கள். இந்த பிள்ளையையும் அந்த தங்கையையும் தனபதியானவர் காத்தருளினார், தனபதி இடத்துல இந்த சுக்கசுவரம் காத்தருளினார், தனபதி எங்கே வரல, காத்தருளிய பெருமான் விடை மீது காட்சி அளித்து மறைந்து போனான். அந்த பெருமானை திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்பதை பெருமானை சுக்கேசா நீ வந்து நிறுவினா என்று சொல்லி அந்த பிள்ளையும் அந்த பிள்ளையினுடைய பெற்ற தாயும் வணங்கி வழிபட்டு வந்தார்கள் என்ற அளவில் இன்றைக்கு நாம நிறைவு செய்வோம். நம பார்வதி பதயே மகாதேவா சித் சபேஷா சிவ சிதம்பரம் ஆடக முதரை அரசே போற்றி குடலிலங்கு குருமணி போற்றி.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: பல விஷயங்கள் கந்தபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கந்தபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அதுக்கு கைவிளக்கு போட்டு காட்டுவதை போலவே மற்ற புராணங்களும், இது மாதிரி தமிழிலே இருக்கக்கூடிய கந்தபுராணம், அருணகிரிநாதருடைய திருப்புகள், இதெல்லாம் கைவிளக்கிட்டு அதை விளக்கி காட்டுகின்றன நமக்கெல்லாம். இப்படி 9 புதல்வர்களும் பிறக்க 109 பேரும் இறைவனுடைய திருப்பணியிலே இங்கே கைலாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே முருகப்பெருமானோ திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கிறான். அந்த திருவிளையாடலை எல்லோரும் பார்த்து ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப பகவான் பார்த்தாராம், சரி ஆச்சு, ஏன்னா அடுத்தது வேணும் இல்லையா, அடுத்தடுத்து இவர்கள் குழந்தையை ஆடிக்கொண்டே இருந்தா என்ன ஆகிறது. உடனே பார்த்தார், சரி அடுத்த விஷயம் என்ன செய்ய வேண்டும். அம்பிகையை பார்த்தாராம், அம்பிகே வா, நாம போக வேண்டும். எந்த இடத்துக்கு போகணும்? சரவண பொய்கைக்கு நாம் செல்ல வேண்டும். சரவண பொய்கைக்கு சென்று நம்முடைய குழந்தையை, நம்முடைய குமாரனை பார்க்கலாம் என்று சொல்லும்படியாக குமாரனை பார்ப்பதற்காக அவர்கள் புறப்பட்டார்களாம். புறப்பட்ட உடனே அவ்வளவுதான், ஹாலால சுந்தரர் என்று சொல்லக்கூடிய இவருடைய கணாதிபர் ஒருவர் முன்னே செல்ல, இவர் நந்தி வாகனத்திலே அம்பிகையோடு செல்ல, தேவமாதி தேவர்களெல்லாம் அந்த இடத்துல துதித்து கொண்டு க்ஷண காலத்திலே என்ன செய்கின்றார்களாம், எல்லாரும் இவரோடு சேர்ந்து முருகப்பெருமானை காண்பதற்காக 6 உருவங்களோடு உருவமாக இருக்கப்பட்ட அந்த முருகப்பெருமானை காண்பதற்காக மகாதேவனும் அம்பிகையும் செல்லக்கூடிய அவர்களோடு செல்லுகின்றார்களாம். போன உடனே பரமேஸ்வரிக்கு ஆனந்தம் தாங்கல. முருகப்பெருமானை பார்த்த அவன் அப்படி விளையாடி கொண்டிருக்கிறான், நன்றாக விளையாடி கொண்டிருக்கிறான். அந்த விளையாடி கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்த்தாலாம், அதை பார்த்து பரமேஸ்வரனை தன்னுடைய கண்ணாலே பார்க்க அவரும் கண்ணாலேயே செய்கை காமிக்கிறாராம். போன உடனே ஆனந்தம், அம்பிகைக்கு பரம ஆனந்தம், ஆர்வம் பெறுகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆர்வத்தினாலே தனித்தனியா ஒவ்வொரு குழந்தையாக அணைச்சுக்க முடியல அம்பிகைக்கு. அம்பிகையானவர் 6 குழந்தையும் அப்படியே சேர்த்து அணைத்துக் கொண்டாளாம். அம்பிகை தனித்தனியா ஒவ்வொரு குழந்தையா அனுபவிக்கணும்னா அது எவ்வளவு நேரம் ஆகும், அடையவே முடியாது. எனக்கு இந்த அனுபவம் உடனே வேணும்னுட்டு எல்லாவற்றையும் சேர்த்து அணைத்துக் கொண்டாளாம். நம்ம என்னன்னு சில பேரு இலையில எல்லாம் போட்டுருவாங்க, பரிமாறிடுவாங்க, கல்யாண வீட்டுக்கு போகும் பொழுது எல்லாம் நல்லா இருக்கு, பட பட பட இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் வாயில எல்லாத்தையும் வச்சிருவான். எப்படி இருக்கும், ஒரு பக்கம் கொஞ்சம் லட்டு, ஒரு பக்கம் இது, ஒரு பக்கம் அதுன்னுட்டு எல்லாத்தையும் தூக்கி வாயில வச்சுட்டு இருப்போம். அதுல இருக்கக்கூடிய எந்த சுவைனா நவரசமும் அங்கேதான் இருக்கும். எல்லா சுவையும் 6 சுவையும் வாய்க்குள்ளதான் அப்ப இருக்கும். ஒவ்வொரு சுவையா நிதானமா சாப்பிடுவோங்கிறது கிடையாது. இப்ப நமக்கு இந்த பதட்டம் இருக்கு. அந்த முருகப்பெருமானை பார்த்து ஆனந்திக்கக்கூடிய அன்னைக்கு எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்க வேண்டும், அந்த ஆர்வத்தை காட்டுவதை போலவே எல்லா குழந்தைகளையும் சேர்த்து அணைத்து கொண்டாலாம். எந்த ஒருவன் 6 பேரானாரோ அந்த 6 பேராக இருக்கப்பட்ட முருகன் இப்பொழுது ஒன்றாக ஆனான். 6 முகமும் 12 கையுமாக ஒன்றாக ஆகின்றானாம். அதை சொன்னார், எந்தை சக்திகள் உயிரெல்லாம் ஒடுங்குறும் எல்லை முன்பு போல ஒன்றாகிய கூடிய முறை போல் அந்தம் இல்லதோர் மூவிரு வடிவும் ஒன்றாகி கந்தன் என்று பெயர் பெற்றனன் கௌரிதன் குமரன். என்ன பண்ணா அப்படியே சேர்த்து அணைத்துக் கொண்டானா, அணைத்துக் கொண்ட உடனேயே எப்படி ஆச்சுங்கிறதுக்கு இது சொல்லுவார் கச்சியப்பர். எல்லாத்துக்கும் அவருக்கு சைவ சித்தாந்தம் வந்து கொண்டே இருக்கும். இறைவன் உலகை படைக்கும் பொழுது ஒன்றாக இருந்தவன் பலவாக மாறுகிறான். பகுஷ்யாம் பிரஜாயே யந்தி என்று வேதம் சொல்லுவதைப் போலவே தான் பலவாக ஆக வேண்டும் என்று அந்த பிரம்மமானது, ஒன்றாக இருக்கப்பட்ட பிரம்மமானது நினைத்ததான். நினைத்த உடனேயே பலவாக மாறுவதற்கு க்ஷணமாத்திரத்திலே பலவாக ஆனது அது. அது மீண்டும் பிரளய காலத்திலே, சம்ஹார காலத்திலே எப்படி தன்னோடு எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு ஒன்றாகிறதோ, எந்த எப்படி இருக்கிறது, அவன் இடத்துல மேலே எல்லாம் ஒட்டி கொண்டிருக்கின்றது, எல்லா உயிரினங்களும் அவனோடு சேர்ந்து இருக்கிறது. பிரளய காலத்திலே படிக்க வேண்டும் என்ற பொழுது எல்லா உயிரினையும் விட்டு விடுகிறான், அவ்வளவுதான். அந்த பட்டியல மாடை போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க. மாடு ஆடெல்லாம் ஒரு 100-200 மாடோ ஆடோ இருக்கும். அப்படி ஆவுத்து விட்டு கடக்கடையா எல்லா இடத்துலயும் அந்த பறப்பு முழுக்க அது பறந்து இருக்கும். அதே போலத்தான் உள்ள எல்லாம் அடைந்திருக்கும். பட்டிக்குள்ளே அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடுகள் மாடுகளைப் போலவே இந்த உயிரினங்கள் எல்லாம் சம்ஹார காலத்தில் அவரிடத்திலே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், லயத்திலே இருக்கிறார்கள். அவர்களை படைக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது மீண்டும் எல்லாம் பறந்து பெரியதாக ஆகிறது, பிரபஞ்சமாக ஆகிறது. அவன் நினைக்கிறான் திரும்பி எல்லாத்தையும் உள்ள கூப்பிட்டுக்கணும், எல்லாத்தையும் அடிச்சு என்ன துரத்துக்கலாம், இடையன் உள்ளே துரத்துக்கிறான். என்ன ஆகிறது, அவ்வளவு தூரம் பறந்தது அது, மயில் கணக்கில் இந்த மாடுகள் பறந்து கொண்டிருந்ததெல்லாம், அதாவது பறந்து விரிந்து மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாடுகள் எல்லாம் மீண்டும் என்ன பண்ணும், கொண்டு வந்து சேரும். அதே போலத்தான் எண்டை சக்திகள் உயிரெல்லாம் ஒடுங்குறும் எல்லை முண்டு போல ஒன்றாகியே கூடிய முறை போல் எல்லாம் பலவானது மீண்டும் ஒன்றாக ஆகிறது. இதை போல அண்டம் இல்லதோர் மூவிரு வடிவும் ஒன்றாகி, இதுக்கு வந்து ஒரு முடிவு இருக்கிறதா அப்படின்னு சொல்லவே முடியாத இந்த ஆறு வடிவங்களும், ஆறுங்கிறது உபலக்ஷணத்தாலே இங்கே பலவிதமான ஏராளமான வடிவங்களை சொல்லப்பட்டது. இறைவன் எல்லாவற்றிற்கு உள்ளேயும் இந்த ஹிருத் புண்டரீகம் என்று சொல்ல முடியாத ஒவ்வொருவருடைய ஹிருதய பத்மத்துக்கு உள்ளேயும் அவரவர்களுடைய கட்டை விரல் அளவுக்கு அங்குஷ்ட மாத்திர பிரமாணம் என்று சொல்லுவார். அங்குஷ்ட பிரமாணத்தில் இறைவன் அவனுடைய சக்தியானது நமக்குள்ளே இருக்கிறதா, எல்லாருக்கு உள்ளேயும் இந்த சக்தியானது இருந்து கொண்டிருக்கிறதா. அதே போலத்தான் எல்லாருக்கு உள்ளேயும் இவன் இருக்கிறான் என்று காட்டுவதற்காக இப்ப 600,000 சொன்னாலும் சரி, 6 கோடி சொன்னாலும் சரி, 60,000 கோடி சொன்னாலும் எப்படி சொல்ல முடியும், ஆறுங்கிறது ஒரு லட்சணத்துக்காக சொல்லப்பட்டது, ஒரு உபமானத்துக்காக. ஏராளமாக இருந்த படைப்பெல்லாம் மீண்டும் சம்ஹார காலத்திலே ஒடுக்கி லயமாக அவனிடத்திலே சேர்ந்து கொண்டு விட்டது. அதை சொல்லுவதைப் போலவே அந்தனில்லதோர் மூவிருவிடும் ஒன்றாகி என்ன பெயர் வந்தா, ஸ்கந்தஹா என்று சொல்லும்படியாக, கந்தன் என்று பெயர் பெற்றனன், கௌரிதன் குமரன் என்று சொல்லும்படியாக. இதனால்தான் இவனுக்கு இது கந்த புராணம் என்று சொல்லுகிறோம், ஸ்காந்தம் என்று சொல்லுகிறோம். இது இன்னொன்னு உண்டு, கௌரிதன் குமரன் சொன்ன காரணத்தினால ஆறு சமயங்களை சொல்லும் பொழுது விஷ்ணு வைஷ்ணவம், சிவன் சைவம், கணபதி கணாவத்தியம், சக்தி சாக்தம், சூரியன் சௌரம். ஆனா முருகப்பெருமானுக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்லுகின்றோம், கௌமாரம். குமரனுடைய தன்மை, இந்த குமரனாக இருந்தவன் யாரு, கௌரியினுடைய பையனாக, கௌமாரியினுடைய தன்மையிலே கௌரியினுடைய குமரனாக இருக்கின்ற காரணத்தினாலதான் கௌமாரம் என்று அவனை சொல்லுகிறோம், கௌமார மதம் என்று அதற்கு சொல்லப்படும். அது மாதிரி கந்தன் என்று பெயர் பெற்றனன், கௌரிதன் குமரன் என்று, இதை சிவபெருமானுடைய குமரன் இந்த இடத்துல சொல்லல, ரொம்ப நுட்பமான விஷயத்தை கவனிக்கணும், சிவனுடைய குமரன் சொல்லல. யாரிடத்துல இருந்து வந்தான், இவரிடத்துல இருந்தான் வந்தான். இவர் வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லுவார், ரொம்ப அழகா அவருக்கு சொல்லுவார், ஒரு வைசியனுடைய பிள்ளையை செட்டி மகன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவர் சொல்லும் பொழுது ரொம்ப அழகா அந்த இடத்துல எடுத்து கொடுப்பார். ஒரு ஏழையனுடைய மகனை ஏழை மகன் அப்படின்ட்டு ஏதாவது சொல்ல முடியும். ஆணினுடைய குழந்தை என்ன சொல்ல முடியும், ஆண்மகன், ஆணுக்கு பிறந்தவன் அதனால இவன் ஆண்மகன், வேற யாருமே ஆண்மகன் சொல்ல முடியாது, இவன் ஒருத்தனத்தான் ஆண்மகன் என்று சொல்ல முடியும் என்று ரொம்ப அழகாக இந்த உதாரணத்தோடு சொல்லுவார் வாரியார் சுவாமிகள். இங்கே இறைவனிடத்திலே இருந்து தோன்றியவன் முருகப்பெருமான், ஆனா இறைவனுடைய சம்பந்தம் இல்லாம இருக்க முடியுமோ, அந்த ஞான சக்தியாகின்ற இறைவனுடைய அந்த இறைவனுடைய சம்பந்தம் இல்லாம இருக்க முடியாது இல்லையா. அதனாலதான் இறைவி இங்கே அவனை மீண்டும் ஒன்றாக்குவதை போலவே இந்த பிரபஞ்சத்துக்கு எது காரணம், இறைவன் தான் ஒருவனாக இருக்கிறான், அம்பிகை அவனிடத்திலே ஆசையாக ஒரு ஸ்பந்தனமாக அம்பிகை தோன்றுகிறாள், அம்பிகையின் காரணத்தினால்தான் இந்த பிரபஞ்சமானது தோன்றுகின்றது, இதுதான் தத்துவங்கள் சொல்லக்கூடியது. இப்ப அதே மாதிரி தான் அம்பிகையினுடைய காரணத்தினாலே மீண்டும் ஒன்று சேர வேண்டும், அது பரம்பொருளாக மீண்டும் எல்லாம் பரம்பொருளிடத்திலே சென்று சேர வேண்டும். இங்கே இறைவன் கொடுக்க அம்பிகை சேர்த்து எடுக்கிறாள், அதனால்தான் அவளை கொண்டு வந்து கௌரிதன் குமரன் என்று சொல்லும்படியாக அவளுடைய புத்திரன் என்று இந்த இடத்துல சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, இதுக்கு ஏராளமான கருத்து நம்ம அடுத்தது இன்னும் பார்க்க போகிறோம். இது ஏன் குமரன் பேர் வந்தது, எப்படி கந்தன் பேர் வந்தது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கந்தன் என்று பெயர் பெற்றனன், அதனாலதான் தமிழ்ல இருக்கக்கூடியதுக்கு கந்தபுராணம் சொல்லுகிறோம், ஸ்காந்தம் என்று சொல்லும்படியாக அதையே நாமும் சுட்டி காட்டுகிறோம். ஸ்காந்தம் என்கின்ற வடமொழியில இருக்கக்கூடிய புராணத்துக்கும் கூட துள்ளி குதித்து கொண்டு வந்தவன், துள்ளி குதித்து கொண்டு வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்காந்தம் என்று கந்தன் என்பதற்கு அரு அது ஒரு பெயராக சொல்லப்படும். அப்படி வெளியிலிருந்து துள்ளி கொதித்துக் கொண்டு வந்தான், எப்படி தன்னுடைய மிகச்சிறந்த பொறி என்கின்ற ஜோதி பிழமையினுடைய வடிவாக, அதனால கந்தன் என்று பெயர் பெற்றனன். உடனே என்ன பண்றாளா, அந்த ஆசை அம்மாவில்லையா, அம்மா தன்னுடைய கருணையினாலே அவனுக்கு தன்னுடைய பாலை ஞானப்பாலை கொடுக்கின்றான். ஆதி நாயகன் கருணையாய் அவலமாய் பரமபோத நீரதாய் இருந்த தன் கொங்கையில் பொழி பால் ஏதிநாதரோர் குருமணி வெள்ள மீதேற்று காதல் மாமகர்க்கு அன்பினால் அருத்தினள் கௌரி. இந்த திருப்பி திருப்பி இந்த இடத்துல கௌரி கௌரி கௌரி என்று சொல்லிக் கொண்டு வருகிறார் கட்சியப்பர். அதனுடைய பொருளையும் பின்னாலே பார்க்கலாம். என்ன செய்கின்றனா, ஆதிநாயகனுடைய கருணையாக எவள் சிவனுடைய கருணையினுடைய அம்சமாக இருக்கிறாளோ, எவள் கருணை என்கின்ற நீரதாக இருக்கிறாளோ, அவள் தன்னுடைய கொங்கையிலே மார்பகத்திலே இருந்து வரக்கூடிய பால்களை பாலை எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொடுத்தாராம். ஏன்னு கேட்டா அவளுக்கு பேர் அபீத குஜாம்பாள்னு பேரு, வாய் வைக்காத தனங்களை உடையவள்னு. யாருமே அவள் இடத்துல பால் குடித்ததாக கிடையாது, அவள் பாலை எடுத்து கொடுத்திருக்கிறாள் அவ்வளவுதான். அதுக்கு தான் அபீத குஜாம்பிகை என்று சொல்லும்படியாக அவளுக்கு உண்ணாமுலை அம்மை. எங்க இருக்கிறார், திருவண்ணாமலையில இருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப அழகா சின்ன உருவமா இருப்பா உண்ணாமுலை அம்மை. தமிழ்ல அதைத்தான் நம்ம சொல்லுவோம் அபீத குஜாம்பிகை, அபீத வாய் வைக்கப்படாத அப்படிங்கிறது சொல்லப்படும். இப்படி குழந்தைகளாலே அதை எடுத்து கொடுத்தாலாம். அப்போ சில தொட்டு அந்த பாலானது அந்த சரவண பொய்கையிலே விழுந்துதான். அப்ப ஆறு மீன்கள் அங்கே இருந்தது மனித உரு கொண்டு வந்ததுதான். அதை பார்த்த உடனே அம்பிகை ஆச்சரியப்படுகிறாள். அம்பிகைக்கு தெரியாத விஷயமா என்ன, அதெல்லாம் கிடையாது, அவளுக்கு எல்லாம் தெரியும். அந்த அம்பிகை ஆச்சரியப்படுவதை போல பகவானை பார்த்து என்னது, என்ன அந்த மீனாக இருந்ததெல்லாம் இப்பொழுது மீண்டும் மனிதர்களாக வருகிறதே அப்படின்னு சொன்னாலாம். அப்போ அவர் சொல்லுகிறார் ஒரு சின்ன, அதுக்கு எல்லாத்துக்கும் அங்கே சின்ன சின்ன பிளாஷ்பேக் மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். வசிஷ்டர் பிரம்மாவினுடைய மானசபுத்திரர், வசிஷ்டர் வசிஷ்டருடைய குமாரர் சக்தின்னு பேரு. இதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும் பொழுது வியாசம் வசிஷ்டனத்தாரம் சக்தேகே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோனிதம் என்று வசிஷ்டர் சக்தி பராசரர் வியாசர் சுகர் என்று இந்த பரம்பரை அப்படியே வரும். சுகர் அதுக்கு மேல கல்யாணம் கல்யாணம் எதுவுமே கிடையாது, அவர் நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவர். வசிஷ்டருக்கு பிறந்தவர் சக்தின்னு பேரு, அந்த சக்திக்கு பிறந்தவர் பராசரர் என்று பேர். அவருக்கு ஆறு குழந்தைகள் டத்தர் அனந்தர் நந்தி சதுர்முகர் சக்கரவாணி மாலி என்று சொல்லக்கூடிய ஆறு பேர். இந்த குழந்தைகள் என்ன பண்ணித்தான், நீரிலே விளையாடி கொண்டிருக்கும் பொழுது இவர்களுடைய விளையாட்டின் காரணத்தினாலே மீன்கள் இறந்துதான். அதனால இவர் வந்து பராசரருக்கு கோபம் வந்தது, உங்களுடைய செயலினாலே சில உயிரினங்கள் இறந்தன, ஆன காரணத்தினாலே நீங்கள் மீனாக போக கடவுதுன்னு சாபம் கொடுத்துட்டார் குழந்தைகளுக்கு. தன்னுடைய பெத்த குழந்தைகள்னு அவர் நினைக்க கூட இல்லை. ஏன்னா அவர்களுக்கு வந்து முனிவர்கள் இது என்னுடைய ஆளு, இவன் வேண்டப்பட்டவன் வேண்டப்படாதவனே கிடையாது, எல்லாரும் ஒரே மாதிரி தான். அவர் என்ன பண்ணார், சாபம் கொடுத்துட்டார் இந்த ஆறு பேருக்கும். அவர்கள் நடுநடுங்கி போய் அப்பாவினுடைய தன்னுடைய தந்தையான பராசரர் காலில் விழுந்து வணங்கினார்களாம். அப்ப சொன்னாரம் கவலைப்பட மாட்டான், வரக்கூடிய கல்பத்திலே முருகப்பெருமான் அவதாரம் செய்ய போகிறான். அப்பொழுது அம்பிகையினுடைய ஞானப்பால் இந்த சரவணப் பொய்கையிலே சிந்தும், அதன் மூலமாக உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். அந்த தத்தர் அனந்தமாலின்னு சொல்லக்கூடிய ஆறு பராசர புதல்வர்களும் இங்கே வணங்கி நிற்கிறார்கள். கவலைப்பட வேண்டாம், இவர் சொன்னாராம் சிவபெருமான் போய் அங்கே தவம் செய்து கொண்டிருங்கள். சரவணப் பொய்கை இங்கே சரவணப் பொய்கை, இன்னொரு சரவணப் பொய்கை இங்க இருக்குன்னா திருப்பரங்குன்றத்திலே சரவணப் பொய்கை இருக்கிறது, அது பக்கத்துல போய் திருப்பரங்குன்றத்திலே தவம் செய்து கொண்டிருங்கள், உங்களுக்கு ஓய்வு முருகப்பெருமான் அங்கே மனம் செய்து கொள்ளும் பொழுது கிடைக்கும் என்று சொன்ன உடனேயே அவர்கள் திருப்பரங்குன்றத்திற்கு அங்கே சென்று அவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இப்படி நடந்தது. இந்த கந்தபுராணத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு கேம் பகவான் விளையாடுற மாதிரி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் அம்பிகை குழந்தையா போகணும், ஏன் குழந்தையா போகணும், எங்கேயோ ஒருத்தன் எவனோ தவம் செய்து கொண்டிருக்கிறான் அவருக்காக அங்கே குழந்தையா போகணும். சரி, எவனோ ஒருத்தன் தவம் பண்ணா ராக அந்த அசுரன் அவன் வந்து வரன் கேட்கிறான், கேட்கும்போது 1008 108 யுகம் ஆளுன்னு ஆளும்போது ஏன் உனக்கு ஒரு நல்ல புத்தி கொடுக்க முடியாதா, கிடையாது, ஏன் கெட்ட புத்தியோட தட்சயாகத்திலே கலந்து கொண்டவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், அதனால அங்கே ஒன்று நடக்கிறது. மன்மதன் அனங்கனாக வேண்டும், அவன் மீண்டும் எழ வேண்டும். இங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல அங்கங்கே கேள்விகள் இருக்கும், அதுக்கு விடை இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எல்லாம் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர், அவ்வளவுதான், அதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல முடியும். அப்படி இருக்கிறாரா, அந்த பாலை கொடுத்து பரம ஆனந்தமாக என்ன செய்கின்றாரா, அந்த சிவனுக்கு நாதனாக எவன் ஆக போகின்றானோ அந்த ஞானப்பாலை அருந்திய முருகப்பெருமானை தன்னுடைய மடி மீது அமர்த்தி கொண்டு இறைவன் பக்கத்துல வந்தாராம். இறைவியை இறைவன் அமர்த்தி கொள்ள, இறைவி தன்னுடைய மடியிலே அமர்த்தி கொள்ள, இதுக்கு பேர் தான் சோமாஸ்கந்த வடிவமாக. நடுவிலே முருகப்பெருமானும் ரெண்டு பக்கத்திலையும் அம்பிகையும் சிவனுமாக இருப்பார்கள். ச உமா ஸ்கந்தகா, அதாவது உமையோடும் கந்தனோடும் சேர்ந்த சிவபெருமானுடைய மூர்த்தம். சோமாஸ்கந்த மூர்த்தம் மிகவும் உயர்ந்தது. பிரம்மனாலே நாராயணனாலே வணங்கப்பட்ட மூர்த்தி வடிவம் இது. அதனால்தான் முச்சுகுண்ட சக்கரவர்த்தி அதை வாங்கி திருவாரூர் முதலே அதெல்லாம் சப்தவிடங்க கஷேத்திரங்கள் என்று சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கஷேத்திரத்துல வைத்தான். அவனே நாராயணரே பூஜை பண்ணதே திருவாரூர் ஸ்தலத்திலே கொண்டு வந்து வைத்தார் என்பதெல்லாம் பலவிதமான புராணங்கள். இந்த முச்சுகுந்த சக்கரவர்த்தி கடைசியிலே கந்த புராணத்தில் அவரை பற்றிய புராணங்களும் வரும். இப்படி சோமாஸ்கந்த வடிவமாக முருகப்பெருமானை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டார்களாம். இதுல சிலது உண்டு. திருமியச்சூர் போய் லலிதாம்பிகை, எல்லாருக்கும் இப்ப லலிதாம்பிகை பத்தி தான் தெரியும். அங்கே ரெண்டு சிவபெருமானுடைய பாடல் பெற்ற ஸ்தலம் அங்கேயே உண்டு. கஜப்ரஷ்ட விமானம் என்று ரொம்ப அருமையான விஷயம், ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே ஒரு வேடிக்கையா என்னன்னா, முருகப்பெருமான கொஞ்சம் முன்னாடி இருப்பார் கீழே. எல்லா இடத்திலையும் அந்த இடத்துல முருகப்பெருமான தனியா எடுக்கும்படியா இருக்கும். இந்த சோமாஸ்கந்த வடிவத்துல இது மாதிரி தான் இருக்கும். இதை வந்து முருகப்பெருமான் கொஞ்சம் ப்ரொஜெக்டட் உருவம் மாதிரி இருப்பார், கொஞ்சம் தனியா கொஞ்சம் முன்னாடி வந்திருப்பார். மற்ற இடத்துல ரெண்டு பேருக்கு நடுவில் நின்று கொண்டிருப்பார். இங்கே ரொம்ப வித்தியாசமான ஒரு வடிவம் சோமாஸ்கந்த வடிவம். திருமியச்சூர் யாராவது போனா பாருங்கள், அங்கே லலிதாம்பிகை, அந்த இடத்துலலாம் லலிதா சஸ்நாமம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல இந்த முருகப்பெருமானுடைய, அதாவது சோமாஸ்கந்தருடைய வடிவம் மிகச்சிறப்பான வடிவம். சோமாஸ்கந்த வடிவத்திலேயே மிகவும் உயர்ந்த வடிவம் எதுன்னு சொல்ல போனா திருவாரூர் தான். திருவாரூர்ல போய் முழுதான் நீங்க பார்க்கவே முடியாது. கீழே வந்து இருந்தாடும் அழகர் செவ்வந்தி தோற்றழகர் அப்படின்னு பேரு ஏராளமா உண்டு. அவருடைய காலையே பார்க்க முடியாது. காலை ஒரு கால ஒரு சமயத்திலையும் இன்னொரு காலையும் இன்னொரு சமயத்துல தான் பார்க்க முடியும். அது மாதிரி தரிசனம் கொடுக்கக்கூடியவர். அவ்வளவு சந்தியா காலத்துல பஞ்சமுக வாத்தியங்களோடு இறைவனை வணங்கக்கூடிய அழகே அழகு. திருவாரூரில் பிறக்க முக்தி மூலாதார கஷேத்ராதிமம் என்று எந்த தீட்சிதர் பாடுவாரோ அது மாதிரி மூலாதார கஷேத்திரமாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வந்தோம்னா, திருவிடங்கத்தே கஷேத்திரமாக இருக்கக்கூடியதுல அது ஒன்று. சோமாஸ்கந்த வடிவமாக முருகப்பெருமானை நடுவிலே அமர்த்தி கொண்டாளாம் அம்பிகை. அது எப்படி இருந்ததுன்னு ரொம்ப அழகா சொல்லுவார். அறுத்தி தந்திடு குமரர்கள் உருப்புடை அமர, பெருத்த மண்ணுயிர் யாவையும் முன்னரே பெற்ற ஒருத்தி, எல்லா உலகங்களையும் யாழ் பெற்ற யார் பெற்றாலோ அந்த ஒருத்தி, தன்னையும் கையினால் உய்யென வாங்கி இருத்தினான் தனது இடம் தன்னில் எம்மையாள் இறைவன். அம்பிகை முருகப்பெருமானை தூக்கிக் கொண்டாள். அம்பிகை தன்னுடைய மடியிலே அருகிலே இருத்தி கொண்டானா, தனது இடம் தன்னில் இடப்பாகத்திலே அமர்த்தி கொண்டானா. அப்போ ஏலவார் குழல் இறைவிக்கும் எம்பிரான் தனக்கும் பாலனாகிய குமரவள் நடுவரும் பான்மை சுகந்த குந்தளாம்பிகா அப்படின்னு பேரு. அதுதான் ஏலவார் குழலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து திருமேடகத்திலே இருக்கப்பட்டவளுக்கும் மட்டுவார் குழலி சுகந்த குந்தளாம்பிகான்னு பேரு. ஏலவார் குழலின்னு அந்த இடத்துலதான் ஞானசம்பந்தருடைய ஏழு கரையேறி அங்கே வைகையில் இடப்பட்ட ஏறானது அங்கே வந்து ஏழியே தான். போய் பார்க்கணும், ரொம்ப அருமையா இருப்பார். இதை பற்றியும் பிறகு பார்க்கலாம். ரொம்ப அருமையான க்ஷேத்திரம் அது. சோழவந்தான் போகிற வழியிலே, மதுரையிலே இருந்து சோழவந்தான் போகிற வழியிலே இருக்கிறது. அங்கே ஏலமார் குழலியாக திருவேடகத்திலே இறைவி இருக்கிறார். ஏலமார் குழல் இறைவிக்கும், இதுக்கு என்ன பொருள்னு சொன்னா, குழல்னு சொன்னா ஞான விகாசம்னு சொல் பொருள். ஞானமே குழலாக உருவகப்படுத்தப்படும். அம்பிகைக்கு ஞானமே குழலாக உருவெடுத்தப்படும். இங்கே ஞானத்தினுடைய மனம் அதான் ஞானம் வாசம் வீசி பிரகாசியா நிற்ப என்று அருணகிரிநாதர் ஒரு இடத்துல பாடுவார். எங்கிருந்து வரும், தன்னுடைய குழலிலே இருந்து வரும் ஞானமானது இந்த பரிமளம் வீசுமா, தன்னுடைய தன்மைகளை சுட்டி காட்டும். அதே மாதிரி தான் அம்பிகையினுடைய குழல் ஞானமே வடிவான அம்பிகை அதை சுட்டி காட்டத்தான். ஏலவார் குழல் இறைவிக்கும் எல்லாத்திற்கும் நாயகனாக இருக்கப்பட்ட எம்பிரான் தனக்கும் பாலனாகிய குமரவள் அவர்களுக்கு புத்திரனாக இருக்கப்பட்டவன். அப்படின்னா என்ன, இவனுக்கு சர்வ சக்தியாக எல்லாவற்றையும் நிர்ணயம் செய்ய நிர்ணயிக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் நியாமகனாக இருக்கப்பட்ட சுவாமியாகப்பட்ட சுப்பிரமணிய சுவாமி ரெண்டு பேருக்கும் புள்ள. யாருக்கு, உலகத்துக்கெல்லாம் நாயகன் எம்பிரான், ஞானனே வடிவான அம்பிகை. இவன் ஞானமும் இவனிடத்துல இருக்கிறது, உலகத்துக்கே தலைவனான தன்மையும் இவனிடத்துல இருக்கிறது. அதைத்தான் சொல்லுவார் பாலனாகிய குமரவேள். இந்த குமரவேள் இதெல்லாம் வந்து சகஸ்ரநாமம் மாதிரி, அதுக்கெல்லாம் தனியா வைக்கணும். எனவே நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுகிறோம், அவனுடைய பலவிதமான நாமங்களையும் அடுத்தது பார்க்க போகிறோம். நான் சொல்லல, சிவபெருமானே சொன்ன விஷயங்கள் நம்ம சொல்லாம விட்டுட்டா அவர் கொச்சுக்க மாட்டாரா என்ன. அடுத்தது நிதானமா பார்க்க போகிறோம். குமரவேள் நடுவரும் பான்மை, நடுவிலே இருந்தக்கூடிய தன்மை எப்படி இருந்ததுன்னா, ஞால மேல் உறும் இரவோடு பகலுக்கும் நடுவாய் மாலையானது ஒன்று அழிவின்றி வைகுமாறு ஒக்கும். இது எப்படி இருக்குன்னா, பகல் மாதிரி இறைவன் இருக்கிறான், இரவு மாதிரி இறைவி இருக்கிறாய், இரண்டுக்கு நடுவில் சந்தியா காலம் மாதிரி இருக்கிறது இல்லையா, அது மாதிரி முருகப்பெருமான் இருக்கிறான். இதுல சில விஷயங்கள் கருத்துக்களும் யோசிக்கணும். இப்ப எல்லாம் பல பேர் கேலண்டர் போடுறாங்க, சிவபெருமான் பார்த்தா அவர் வந்து கருப்பா இருக்கிறார் இல்ல நீளமா இருக்கிறார், அவர் ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு வடிவத்துல வந்துட்டார். இப்ப எல்லாம் சிவன் அப்படி இல்ல, சிவனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனியம்மான்னு பேரு, அம்பிகை கருப்பு, சிவன் சிவப்பு, நடுவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் சிவப்பு. இப்ப பார்த்தா அம்பிகை சிவப்பா இருப்ப, பகவான் பார்த்தா கருப்பா இருப்ப, நம்ம சௌகரியத்துக்கெல்லாம் கலரா மாத்த முடியாது. சிவனுடைய சில உருவங்கள் கருப்பாக இருக்கலாம், ஆனால் இறைவனுடைய உருவம் சிவப்பான உருவம். சிவன் பலவிதமான கோலங்களிலே சிவப்பாகத்தான் இருக்கிறான். அம்பிகை கௌரியாக உமையாக இருக்கும் பொழுது கருப்பாகத்தான் இருக்கிறாள், லலிதாம்பியாக இருக்கும் பொழுது எவள் திரிபுர சுந்தரியாக இருக்கிறாள் அப்பத்தான் அவ சிவப்பு, இல்லைன்னு சொன்னா அவ கருப்பா தான் அந்த இடத்துல இருப்பா, உமையாக இருக்கிறாள். அந்த அம்பிகை அவள் கருப்பு, இரவு போல இருக்கிறாளாம். இறைவன் வெள்ளிடை மலையாக இருக்கிறான். இத ரொம்ப அழகா நொண்ண சொல்லுவார், அதாவது எதை எடுத்து ஆனந்தமாக அனுபவித்திருக்கிறார்கள், நீரணி பவளக்குன்றமே நின்ற நெற்றி கண்ணுடையதோர் நெருப்பே வேரணி புவன போகமே யோக வெள்ளமே மேருவில் வீரா என்று சொல்ல முடியாது. எப்படி இருக்கிறதுன்னா, ஒரு பவளமானது அது பெரிய மலையா இருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி பவளம் இந்த நெருப்புக்கு மேல அப்படியே சாம்பல் பூத்திருக்கும், அதுக்கு அதுக்குதான் நீருன்னு பேரு, நீர் பூத்த நெருப்புன்னு சொல்லுவோம். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுன்னா, அந்த நெருப்புக்கு மேல அப்படியே படலம் படலமா அந்த சாம்பலானது பூக்க ஆரம்பிக்கும், அதுக்கு மேல இருக்கும், அதை பூத்தல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விபூதி மேல உத்தூளித்து ஒளிரும் உண்மையனே என்று பாடுவார், விபூதியை உத்தூளித்து ஒளிரும் உண்மையனேன்னு மாணிக்க வாசகர் பாடுவார். உத்வாளனம் செய்வதுன்னா உடம்பு முழுக்க பூசிக்கிறது, நம்ம வந்து நெத்தியில வச்சுக்கிறதுக்கே இப்ப நான் சூக்கா என்ன பண்றோம், அதுக்கு ரொம்ப கேவலமா நினைச்சுக்கிறோம், அப்படி ஒரு பொட்டு மாதிரி வச்சுக்கிறது இல்ல கொஞ்சமா ஒரு நீட்டிக்கிறது அழகுபடுத்திக்கிறோம் ரொம்ப, அது எப்படி அள்ளி அணிய வேண்டுமா, விபூதியை விபூதியை எடுத்து அணிய வேண்டும், அதுவும் எப்படி அணிய வேண்டும் அருணகிரிநாதர் சொல்றார்,

0: மணி மாத்தவர்கள் பாதமலர் சூடும். ஆகத்திலே உடம்பிலே அணிந்து கொள்ளுகிறார்கள். எப்படி? ஷண்முகா ஷண்முகா, அது ஆறுமுகம் தமிழ்ல, வருணம் கிடையாது. ஷண்முகா ஷண்முகா முருகா ஆறுமுகான்னு சொல்லி அணிந்து கொள்ள வேண்டுமா விபூதியை? விபூதியை இறைவன் எப்படி அணிந்து கொண்டிருக்கிறான்? நம்ம மாதிரி சும்மா பொட்டு போட்டா வச்சுக்கல, மேல அப்படியே முழுவதுமாக அணிந்து உள்ள உத்தூழித்து ஒளிரும் ஒன்னை என்பர். இங்க எப்படி இருக்குன்னா, நீரணி பவளக்குன்றமே, ஒரு பவளக்குன்றம் இருக்கிறது இல்லையா, பவள மலை, அதுக்கு மேலே நீர் பூத்து சாம்பல் பூத்து இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கிறார். இதே காரைக்கால் அம்மையாரு இதை பற்றி சொல்லுவார், இறைவனே மூன்று வடிவமாகவும் இருக்கிறான். பகலாக அவனே, இறைவாக அவனே, சந்தியா காலமாக அவனே இருக்கிறான். எப்படி இருக்கான்? பகலாக இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? வெள்ளவெள்ளேர்னு இருக்கு பகல். அது மாதிரி விபூதி பூசிய திருமேனி வெள்ளவெள்ளேர்னு இருக்கு. சந்தியா காலம் எப்படி இருக்கு? சிவப்பாக இருக்கிறது. அது மாதிரி இந்த விபூதி பூசாத இவனுடைய திருமேனி சிவந்து காணப்படுகிறது. இவருடைய கண்டமோ கருப்பு. அந்த கண்டம் நீலகண்டமாக இருக்கும் பொழுது அது இரவை சுட்டி காட்டுகிறது. இறைவன் ஒருவனே மூன்று காலமாக இருக்கிறான். இங்கே மூன்று வடிவங்களிலே மூன்று காலத்தை சுட்டி காட்டுகிறது. இறைவன் பகலை போல இருக்கிறான் விபூதியோடு, அம்பிகை சிவப்பாக இருக்க, அம்பிகை கருப்பாக இருக்கிறாள். ஆதலினாலே அவள் இரவை போல காட்சி தருகிறாள். நடுவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சந்தியா காலத்தை போல இருக்கிறானோ. இதுல அதனால இன்னொரு நுட்பம் நமக்கு என்ன பெறப்படும்? சந்தியா காலத்திலே அது எதுக்கு ஏற்றது என்று சொல்லும் பொழுது, தியானம் இறைவனை வழிபடுவதற்கு சந்தியா காலங்கள் ஏற்றது. இது நான்கு விதமான சந்தியா காலம், இல்ல மூணு விதமான சந்தியா காலம், இல்ல ரெண்டு. சில பேர் காலையில ஒரு சந்தியா காலம், சாயந்தரம் ஒரு சந்தியா காலம் வாங்க, சில பேர் மத்தியானம் உண்டு வாங்க, சில பேர் ராத்திரியும் உண்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு சந்தியா காலங்களை சொல்லுவார்கள். இந்த இரவு இந்த சந்தியா காலங்கள் சங்கமிக்கக்கூடிய வேளையிலே இறைவனுடைய சிந்தனை இருக்க வேண்டும். அப்ப வந்து இறைவனுடைய சிந்தனை அதிகப்படும். நம்ம இருந்தோம் சொன்னா மனமானது குவியும். காரணம் என்னன்னா, சந்தியா காலமாக இருக்கப்பட்டவன் முருகப்பெருமான். முருகப்பெருமான் ஞானகாரகன், ஞானத்தை கொடுக்கக்கூடியவன், ஞானமே ஞான ஆனந்தமே வடிவானவனாக இருக்கக்கூடியவன். நீங்க எந்த கடவுளை தொழ வேண்டும் என்று நினைத்தாலும் சந்தியா காலத்துல இருக்கும் பொழுது முருகப்பெருமானாலே முருகப்பெருமானை தொழுதுதான் நாம் செய்கிறோம் என்பதை மனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இறைவி கருப்பாக இரவு பொழுதைப் போலே, இறைவன் பகல் பொழுதைப் போலே, சந்தியாகாலத்தைப் போலே இவன் இருப்பது தெரிகிறது என்று கச்சியப்பர் மிகழகாக சொல்வார். ஞானமேலூரும் இரவோடு பகலுக்கும் நடுவாய் மாலையானது ஒன்று அழிவின்றி வைகுமாறு ஒக்கும் என்று, அழிவில்லாத சந்தியா காலத்தைப் போலவே அவன் இருக்கிறான் என்று இந்த இடத்துல சொல்லுவார். இதை சொல்லும் பொழுது அடுத்து இந்த ஆறுமுக சுவாமி எப்படியெல்லாம் வருகிறான். இந்த இறைவனுடைய மூர்த்தங்கள்ல சோமாஸ்கந்த மூர்த்தம் மிகச்சிறந்த அருளை கொடுக்கக்கூடிய மூர்த்தமாக இருக்கிறது. அதனால தான் எல்லா சிவன் கோயில்களிலேயும் இந்த மூர்த்தத்தை வச்சுதான் என்ன செய்கிறோம். நீங்க மதுரையில திருக்கல்யாணம் நடக்கும் பொழுது இந்த மூர்த்தம் தான். எல்லா இடத்திலையும் மூர்த்தங்கள் சோமாஸ்கந்த மூர்த்தத்தை வைத்துத்தான், யாரு வேற எந்த மூர்த்தத்தையும் கொண்டாடுவதில்லை. சோமாஸ்கந்த மூர்த்தத்தை தான் நாம் வழிபடுகிறோம். அதுதான் மிக முக்கியமானதாக இந்த இடத்துல சைவத்திலேயும் வருகிறது. கௌமாரம் மட்டுமே கிடையாது. அப்போ எல்லாரும் வணங்கி நிற்கின்றார்கள். இந்த மூன்று பேரையும் கார்த்திகை பெண்களும் வணங்கி நின்றார்களாம். ஒண்ணுமே கேட்கல, அவர்கள் பார்த்து அப்படியே அவர் வணங்கி நிற்கிறார்கள். அவ்வளவுதான் இவருக்கு பரம சந்தோஷத்துல. ஏன்னா பையனே அப்படி வேண்டுவார், வேண்டிட்டெல்லாம் தரக்கூடியவன் தான், அப்ப எப்படி கொடுப்பார்? அவர் உடனே சொல்லுகின்றாரா, கந்தனை கந்தன் தனை நீர் போற்றிய கடனால், நீ என்னுடைய பிள்ளையை முருகப்பெருமானை நீங்கள் போற்றிய காரணத்தினாலே இவன் உங்கள் மைந்தன் எனும் பெயர் ஆகுக மகிழ்வ பெயர் ஆகுக. என்ன ஆக வேண்டும்? கார்த்திகேயன், கார்த்திகை மாதராலே விளக்கப்பட்ட காரணத்தினாலே இவனுக்கு கார்த்திகேயன் என்று சொல்லக்கூடிய பெயர் வரட்டும், கார்த்திகேயன் என்ற பெயராகட்டும். உங்கள் இவன் உங்கள் மைந்தன் எனும் பெயராகுக. மகிழ்வால் எவரேனும் நுந்தம் பகலிடை இன்னவன் நோன்றாள் வழிபடுவார். உங்களுடைய நட்சத்திரத்துல அதாவது மூன்று விதமான விரதம் உண்டு. ஒன்று வார விரதம், இன்னொன்று நட்சத்திர விரதம், இன்னொன்று வருட விரதமாக இருக்கக்கூடியது. வார வாரம் வெள்ளிக்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்தது விரதம், அது வார விரதம். அடுத்தது நட்சத்திர விரதம் என்று சொல்லும்படியாக கார்த்திகை நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய விரதம் மிக மிக உயர்ந்ததாக சொல்லப்படும். நம்ம அதையும் மீண்டும் பார்க்க அடுத்தது பார்க்க போறோம். ஏன்னா இந்த விரதங்களை பற்றி எல்லாம் கந்தபுராணம் ஸ்காந்தமானது மிகச்சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது வருஷத்திலே இருக்கக்கூடிய விரதமானது கந்த சட்டி என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்ததான உத்தமமான விரதம் அது. இந்த கார்த்திகை விரதம் இருக்கக்கூடிய தன்மையை சொல்லும் பொழுது பரணி இரவன்றைக்கே எதுவும் சாப்பிடாமல் இருக்க வேண்டும். இப்பெல்லாம் நம்ம விரதம்னு சொன்னா எப்படி விரதம் இருக்கிறோம், இதுக்கு தோஷம் இல்லை அதுக்கு தோஷம் இல்லை, பால் சாப்பிடலாம், பழம் சாப்பிடலாம், பக்குவமாகாத பட்சணங்கள் எல்லாம் சாப்பிடலாம். பக்குவமாகாத பட்சணம்னா என்னன்னு எனக்கு தெரியல, வரிசையா நம்ம புதுசு புதுசா பட்சணம் வேற கண்டுபிடிக்கிறோமா, எல்லாம் சாப்பிடலாம். இந்த எதுதான் நம்ம விட்டு வைக்கிறோம் தெரியல, சாதம் மட்டும் சாப்பிடப்படாது, அதை தவிர மற்றதெல்லாம் சாப்பிடலாம். இதுக்கு பேர் விரதம் கிடையாது, விரதம் என்பது வைராக்கியத்துக்காக இருக்கப்பட்டது. இதையும் முன்பே பார்த்தோம், வைராக்கியத்துக்காக இருக்கப்பட்ட விரதம். இந்த விரதத்தை போய் நான் அப்படியே வேடிக்கையாக செய்து கொள்வது சரியல்ல. பரணி இரவுக்கு அந்த நோன்பு ஆரம்பிக்க வேண்டும், ரோகிணி காலையிலே முடிக்க வேண்டும். அது பராணம் என்று சொல்ல முடியாது, ரோகிணி காலையிலே முடிக்க வேண்டும். இரவிலே பரணி, அதாவது அன்றைக்கு பரணி இருக்கக்கூடிய இரவிலே ஆரம்பித்து ஒன்றும் உண்ணாமல் அடுத்த நாள் சில பேர் நீர் இருந்தலாம், உடம்பு சரியில்லைன்னா பால் இருந்தலாம், அதை தவிர வேற எதுவுமே அருந்தாமல் சில பேர் நிர்ஜலம் என்று சொல்லும்படியாக இருக்க வேண்டுமா, சாதா நீரும் அருந்தாதபடியாக விரதம் இருந்து முருகப்பெருமானை துதித்து அவனுடைய பாரணங்களை எப்பொழுதும் செய்கின்றபடி அவனுடைய பூஜைகளை எல்லாம் பண்ணி ஸ்தோத்திரங்களை செய்து அடுத்த நாள் அடியவருக்கு, அதாவது ரோகிணியிலே அடியவருக்கு உணவிட்டு அமுது படைத்து அவர்களை இறைவனாக நினைத்து தொழுது இறைவனுக்கு பூஜை செய்து முடிக்க வேண்டும். இத 12 வருடங்கள் யார் விடாது செய்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய கருணை கிடைக்கிறது என்று இந்த காந்தம் எல்லாம் விரதம் சொல்லும். அதே மாதிரி இங்கே அதை சொல்லுவார்கள், மகிழ்வால் எவரேனும் நுந்தம் பகலிடை இன்னவன் நோன்றாள் வழிபடுவார் தத்தம் குறை முடித்தே பரந்தனை நல்குவோம் என்றான். நான் என்னுடைய கருணையை நான் கொடுக்கிறேன், யாரு இப்ப முருகப்பெருமானுக்காக இல்ல, சிவபெருமானே கொடுக்கிறான், நானே கொடுக்கிறான் என்று இகபர நன்மைகளை நாங்கள் கொடுக்க நாமே கொடுப்போம் என்று சிவபெருமான் அவர்களுக்கு கொடுத்தாராம். பரம சந்துஷ்டராக அவர்கள் அங்கே செல்லுகின்றார்கள். முருகப்பெருமானை அம்பிகை அழைத்துக் கொண்டு செல்லுகின்றாராம், அழைத்துக் கொண்டு கைலாயமலைக்கு செல்லுகின்றார். அங்கே முருகப்பெருமான் விளையாட ஆரம்பிக்கின்றார். என்ன எப்பேற்பட்ட விளையாட்டு, எப்பேற்பட்ட விளையாட்டு! பல பேர் பலவிதமாக அனுபவித்திருக்கிறார்கள், பல பேர் பிள்ளை தமிழாக பாடியிருக்கிறார்கள். அருணகிரிநாதர் ரொம்ப சுருக்கமா சில சில இடத்திலே சொல்லியிருக்கிறார், அதையெல்லாம் நம்ம விரிவாக நாம் பார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்தது இறைவனுடைய நாமங்கள் என்ன என்பதையும் பார்க்க வேண்டும். அள்ள அள்ள எப்படி தவிட்டாத அமுதமாக இருக்குமோ அது மாதிரி இறைவனுடைய இந்த திருவிளையாடல்களும் இறைவனுடைய நாம மகிமையும் கேட்க கேட்க படிக்க படிக்க தவிட்டாததாக இருக்கிறது, இன்பம் தரக்கூடியதாக உண்டு, நமக்கு இகபர சௌபாகியத்தை தரக்கூடியதாக இவனுடைய நாமங்கள் இருக்கின்றன. அடுத்தது முருகப்பெருமான் என்ன என்ன திருவிளையாடல்கள் செய்கின்றான் என்பதையும் பார்ப்போம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ். சிவாய நமஹ். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. ஸ்ரீ சிவமகாபுராணம் ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதில் இறுதியான உத்தரகண்டம், அத்தியாயம் 41 முதல். ஸ்ரீ சூதபுக புராணிகர் கூறுகிறார், முனிவர்களே, மேருமலையின் முகட்டில் உள்ள அந்த சரவணப் பொய்கை கடல் போல் அகன்றது. அதன் தண்ணீர் அமுதம் போன்று சுவை உடையது, குளிர்ந்தது, தெளிவானது, ஆழமானது, மென்மையானது. அதன் நாற்புறமும் படிகமணி தரைகள், நாற்புறமும் அனைத்து ருதுக்களிலும் புத்துக்குலுங்கும் நிழல் தரும் மரங்கள். அந்நீர்நிலையில் நீர்ப்பாசிகள், நீலோத்பலம், தாமரை, குமுதம் முதலிய பூக்கள் நட்சத்திரங்கள் போல் ஒளிர்கின்றன. மிக கூட்டங்களோ என்னமா போல் அலைகள் அடிக்கின்றன. இதைக் கண்டால் விண்வெளியே தரைக்கு இறங்கி வந்துள்ளதோ என்னும்படியாய் உள்ளது. நீர்நிலையில் இறங்கி ஏற அழகான படிக்கட்டுகள், நீராடும் படித்துறைகள். இங்குள்ள கரைகள் நீல நிற கற்களால் ஆனவை. அதன் அழகு என் திசைகளிலும் பரவி நிற்கிறது. அங்கு சிலர் நீராட இறங்குகிறார்கள், சிலர் நீராடி வெளியேறுகிறார்கள். நீராடி வெளியேறுவர்களில் சிலர் வெண்மையான பூணூல் அணிந்து ஒளிரும் கோவணம் உடுத்தி அரையில் மரபுரி கட்டிக்கொண்டு தலையில் குடுமியுடன் இருந்தனர். மற்றும் சிலர் சடை தாங்கியும், சிலர் மொட்டைத்தலையுடனும், நெற்றியில் திருநீரியிட்டும் இருந்தனர். வைராக்கியமும் புன்முறுவலும் பூத்த முகத்துடன் பல பல முனிகுமாரர்கள் குடங்கள், தாமரை இலை தொன்னைகள், அழகிய செம்புகள், கமண்டலங்கள், கொட்டாங்குச்சிகள் ஆகியவற்றில் தங்களது மற்றும் பிறரது தெய்வ பூஜைக்காக நித்தமும் நிறையும் பூக்களையும் எடுத்துச் செல்வர். தங்களுக்கு நெருங்கிய ஆச்சார புருஷர்கள் நீராடுகிறார்களா என்று சிலர் பார்த்துச் செல்கின்றனர். பொய்கையின் கரைகளில் உள்ள கடப்பை கற்களின் மேல் ஆங்காங்கே எள், அட்சதை பூக்கள், பூஜையின் போது கையில் அணையும் தர்ப்பையினாலான பவித்திரங்கள் ஆகியன இறைந்து கிடந்தன. சிலர் சூரியனை நோக்கி அர்க்கம் தருகின்றனர். மேலும் சிலர் கரைகளில் தேவ பூஜை செய்கின்றனர். சரவணப் பொய்கையில் வடக்கு கரையில் ஒரு கற்பகத்தருவின் கீழே வைரக்கல்லினால் அமைக்கப்பட்டுள்ள மேடையில் அழகான மெல்லிய மான்தோலின் மேல் என்றும் 16 வயது கொண்ட சனத்குமாரர் அமர்ந்திருந்தார். சலிக்காத தனது சமாதி நிலையை அப்போதுதான் கலைத்திருந்தார். அச்சமயத்தில் பல ரிஷிகளும் முனிவர்களும் அவருக்கு பணிவிடை செய்ய காத்திருந்தனர். யோகிகள் அவரை பூஜித்தனர். இந்நிலையில்தான் நைமிஷாரண்ய வாசிகளான முனிவர்கள் சனத்குமாரரை தரிசித்தனர். பின் அவரை தலைவணங்கி அருகில் அமர்ந்தனர். அவர்கள் வந்ததன் காரணத்தை சனத்குமாரர் கேட்கவே அவர்களும் அதை பற்றி சொல்ல ஆரம்பித்தனர். அச்சமயத்தில் விண்வெளியில் துந்துவிநாதம் கேட்டது. சூரியனை விஞ்சும் ஒளிவடைத்த விமானம் ஒன்று தென்பட்டது. அதில் பல பல கணநாதர்கள் சூழ்ந்திருந்தனர். அவர்களில் அப்சரப் பெண்டிர்களும் ருத்ரகன்னிகளும் கூட இருந்தனர். அங்கு மிருதங்கம், டோல், வீணை ஆகிய வாத்தியங்களின் ஒலி பரவி நின்றது. அந்த விமானத்தின் மேல் ரத்னங்கள் இழைத்த மேற்கூரை, அதாவது விதானம், விரிக்கப்பட்டு முத்துமாலைகள் தொங்கவிடப்பட்டுள்ளன. முனிவர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், சாரணர்கள், கின்னரர்கள் ஆகியோர் பாடிக்கொண்டும் நாட்டியம் ஆடிக்கொண்டும் வாத்தியங்களை ஒலித்துக் கொண்டும் அவ்விமானத்தை சுற்றி வந்து கொண்டும் இருந்தனர். அவ்விமானத்தில் பவளத்தால் ஆன கம்பத்தில் ரிஷபச்சன்னம் பொறிக்கப்பட்ட ஒரு கொடி பறந்து கொண்டிருந்தது. இதனால் அந்த விமான கோபுரம் மேலும் அழகுடன் வெளிர்ந்தது. அவ்விமானத்தின் நடுவில் சந்திரனின் நிலவையத்த அழகான மணியினாலான ஒரு தண்டத்தை கொண்ட வெண்கொற்ற குடையின் நிழலில் அழகான சிம்மாசனத்தின் மேல் சிலாத முனிவரின் பவப்புதல்வரான நந்தியம்பெருமான் தன் மனைவியான சுயசஸ் உடன் அமர்ந்திருந்தார்.

அகலம் நல்கும் முத்தலைச்சூலம் அவரது திருவாயுதம். சிவகணங்களுக்கெல்லாம் தலைவரான அவர் மற்றும் ஒரு விஸ்வநாதரோ என்னுமாறு இருந்ததால் பிரம்மதேவருக்கும் கட்டளை பிறப்பிக்கவும் திருவருள் புரியவும் சக்தி கொண்டவர். நான்கு திருக்கரங்கள், அழகான திருமேனி, கழுத்திலே நாகாபரணம், தலையிலே சந்திரகலை, செல்வச் செழுமையோ திரளெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் வந்ததோ, முக்தியின் முடிவுதானோ என்னுமாறு விளங்கியது அவரது சுரூபம். இவ்வாறு எழுந்தருளிய நந்தியம்பெருமானைக் கண்ட ரிஷிகளும் பிரம்மதேவரது புதல்வரான சனத்குமாரரும் மகிழ்ச்சியால் முகம்மலர கைகளை குவித்த வண்ணம் எழுந்திருந்து தங்களையே சமர்ப்பணம் செய்வார் போல் என்றனர். நந்தியம்பெருமானது விமானம் தரையில் இறங்கவே சனத்குமாரர் நந்தியம்பெருமானை சாட்டாங்கமாக வணங்கி துதித்து முனிவர்களை பற்றி குரலானார். இம்பெருமானே, இம்முனிவர்கள் ஆறு குலங்களில் பிறந்தவர்கள். நைமிஷாரண்யத்தில் வெகு காலமாக சத்திரயாகத்தை அனுஷ்டித்தவர்கள். பிரம்மதேவரது கட்டளைப்படி தங்களை காணவே இங்கு வந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரம்மதேவரது மானசீக புத்திரரான சனத்குமாரர் கூறியதை செவிமடுத்த நந்தியம்பெருமான் தன் கடைக்கண் பார்வையினாலேயே அவர்களது உலகியல் தலைகளான பாசங்களை தகர்த்தெறிந்து சிவ பரம்பொருளை பற்றிய சிவதர்மத்தையும் சிவஞான யோகமான மெய்யறிவையும் உபதேசம் செய்து பின் சிவனாரிடமே சென்றார். அந்த மெய்யறிவை சனத்குமாரர் என் குருவான வியாசமுனிவருக்கு அளிக்க கருணையே விடிவான வியாசமுனிவரும் அதை எனக்கு சுருக்கமாக உபதேசித்தார். புராண ரத்தினமான இச்சிவபுராணத்தை வேதம் அறியாதாருக்கு தரக்கூடாது. பக்தியற்றவனுக்கு, தன் சீடன் அல்லாதவனுக்கு, நாத்திகனுக்கு நிச்சயம் தரக்கூடாது. ஒருவேளை ஏதாவது ஒரு மோகத்தில், அதாவது ஆசையில் தந்துவிட்டால் அவன் நிச்சயம் நரகம் போவான். சேவை புரிந்து அதனால் இப்புராணம் பெறப்பட்டாலும் பாராயணம் என்கிற முறையில் எடுத்துக்கொண்டாலும் படித்தாலும் கேட்டாலும் அவனுக்கு அறநெறி முறையான சுகம் மற்றும் தர்மம், செல்வம், காமம் என்கிற முப்பேறுகளையும் நல்கும், முடிவில் முக்தியையும் நல்கும். பௌராணிக மார்க்கம் என்கிற பிரவச்சனம் கேட்டல் என்கிற முறையில் நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் பேருதவி புரிந்து கொண்டோம். ஆகவே நான் என் விருப்பம் நிறைவேறியவனாக என் தலத்திற்கு செல்கிறேன். நமக்கு என்றும் இவ்விதத்திலும் நலமே கிட்டட்டும். பாராயணம் என்கிற முறையில் எடுத்துக்கொண்டாலும் படித்தாலும் கேட்டாலும் அவருக்கு அறநெறிமுறையான சுகம் மற்றும் தர்மம், செல்வம், காமம் என்கிற முப்பேறுகளையும் நல்கும், முடிவில் முக்தியையும் நல்கும். பௌராணிக மார்க்கம் என்கிற பிரவச்சனம் கேட்டல் என்கிற முறையில் நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் பேருதவி புரிந்து கொண்டோம். பௌராணிக மார்க்கம் என்கிற பிரவச்சனம் கேட்டல் என்கிற முறையில் நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் பேர் உதவி புரிந்து கொண்டோம். ஆகவே நான் என் விருப்பம் நிறைவேறியவனாக என் தலத்திற்கு செல்கிறேன். நமக்கு என்றும் எவ்விதத்திலும் நலமே கிட்டட்டும். நமக்கு என்றும் எவ்விதத்திலும் நலமே கிட்டட்டும். இவ்வாறு சூத புராணிகள் ஆசி வழங்கி சென்றதும் பிரயாகையில் தங்களது பெருவேள்வியான சத்திரயாகம் முடிந்ததும் ஒழுக்க சீலர்களான அந்த முனிவர்கள் காலம் கலியினால் கலக்கமுற்றதால் காசி எம்பதிக்கு சென்று அதன் சுற்றுப்பகுதிகளில் வசிக்கலாயினர். அங்கவர்கள் பசு பாசம் என்கிற தடைகள் நீங்க பாசுவத விரதத்தை முழுமையாக மேற்கொண்டனர். அச்சமயம் குற்றமற்ற அந்த மகரிஷிகள் முழுமையாக மெய்யறிவு கொண்டு சமாதி நிலையையும் தன்வசமாக்கி பரமானந்தத்தில் தளைக்கலாயினர். வியாச உவாச ஏதத் சிவபுராணம் ஹி சமாப்தம் ஹிதமாதராத் படிதவ்யம் பிரயத்னேன ஸ்ரோதவ்யம் ச ததைவ ஹி நாஸ்திகாய ந வக்தவ்யமஸ்ரத்தாய ஷடாய ச அபக்தாய மகேஷஸ்ய ததா தர்மத்வஜாய ச ஏதத் ஸ்ருத்வா யகேவாரம் பவேத் பாபம் ஹி பஸ்மசாத் அபக்தோ பக்தி மாப்னோதி பக்தோ பக்தி சமிருத்தி பாக் புனஸ்ருதே ச சத் பக்திர் முக்தி ஸ்யாத் ச ஸ்ருதே புனஹ தஸ்மாத் புனப் புனஶ்சைவ ஸ்ரோதவ்யம் ச முமுக்ஷுபிஹி பஞ்சாவ்ருதி ப்ரகர்த்தவ்யா புராணஸ்யாஸ்ய சந்திய சத்தியா பரம் பலம் சமுத்திஷ்ய தத் ப்ராப்னோதி நசம்சயஹ புராதனாஶ்ச ராஜானோ விப்ரா வைஸ்யாஶ்ச சத்தமாஹ சப்தக்ருத்வஸ்ததா வ்ருத்யாலபந்த சிவதர்சனம் ஸ்ரோஷ்யத்யதாபி யச்சேதம் மானவோ பக்தி தத்பரஹ இஹ புக்வா கிலான் போகானந்தே முக்திம் லபேத் ச ஸஹ ஏதத் சிவ புராணம் ஹி சிவஸ்யாதி பிரியம் பரம் புக்தி முக்தி பிரதம் ப்ரஹ்ம சம்மிதம் பக்தி வர்தனம் ஏதத்

0: ശിവപുരാണശ്യ ഭക്തു ശ്രോതുശ്ച സർവദാ സഗണ സസുത സാംബ സംകരോതു ശശങ്കരഃ.
1: വ്യാസമുനിവർ കൂറുകിறார், பெருமைக்குரிய இச்சிவபுராணம் முற்று பெற்றது. இது இதம் செய்வது மிகுந்த மரியாதையுடனும் பெருமுயற்சியுடனும் படிக்க வேண்டும், கேட்கவும் வேண்டும். நாத்திகன், ஈடுபாடற்றவன், பிடிவாதக்காரன், சிவபக்தியற்றவன், வெளிவேஷக்காரன், அதாவது வேதத்தை நம்புவோம் போல் நடிப்பவன் ஆகியவர்களுக்கு இதை உபதேசிக்க கூடாது. ஒருமுறை கேட்டாலே பாவங்கள் முழுவதும் நசித்து சாம்பலாகும். பக்தியற்றவன் பக்திமான் ஆவான். பக்தன் மேலும் உற்றெடுத்த பக்தியை பெறுவான். இருமுறை கேட்க ஊன்றிய பக்தி கிட்டும், மும்முறை கேட்க முக்தி நிச்சயம். ஆகவே முக்தி இன்பம் பெற விரும்புபவர்கள் இப்புராணத்தை திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். மும்முறை கேட்க இப்புராணத்தை மும்முறை கேட்க முக்தி நிச்சயம். ஆகவே முக்தி இன்பம் பெற விரும்புபவர்கள் இப்புராணத்தை திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். அளவற்ற பயன் பெற வேண்டுமெனில் தூய மனதுடன் இப்புராணத்தை 5 முறை கேட்கவோ பாராயணம் செய்யவோ வேண்டும். அப்பொழுது விரும்பிய அந்த பயன் நிச்சயம் கிட்டும். இதில் ஐயமே இல்லை. முற்காலத்திய மன்னர்கள், அந்தணர்கள், நல்லோர்களான வைச்சியர்கள் இப்புராணத்தை 7 முறை கேட்டு சிவபரம்பொருளை நேரில் தரிசித்தனர். பக்தியோடு இதை கேட்பவன் இவ்வுலகிலேயே அனைத்து இன்பங்களையும் துய்த்து முடிவில் முக்தியை பெறுவான். இச்சிவபுராணம் சிவனாரால் மிகவும் உகந்தது, அதாவது ஒப்புக்கொள்ளப்பட்டது, வேதத்திற்கு ஒப்பானது. இக பர உலக இன்பங்களை அளிப்பது, பக்தியை வளர்ப்பது. சிவகணங்கள் சூழ தனது 2 மகன்களோடும் இறைவியோடும் கூடியிருக்கும் சிவபரம்பொருள் இப்புராணத்தை கூறுபவர் கேட்பவர் ஆகிய அனைவருக்கும் என்றும் எங்கும் அனைத்து நலன்களையும் மங்களங்களையும் அருளட்டும். சிவகணங்கள் சூழ தனது 2 மகன்களோடும் இறைவியோடும் கூடியிருக்கும் சிவபரம்பொருள் இப்புராணத்தை கூறுபவர் கேட்பவர் ஆகிய அனைவருக்கும் என்றும் எங்கும் அனைத்து நலன்களையும் மங்களங்களையும் அருளட்டும். ஸ்ரீ சிவமகாபுராணம் இத்துடன் முற்று பெறுகிறது. நாம் பௌராணிக மார்க்கம் என்கிற பிரவச்சனம் கேட்டல் என்கிற முறையில் நீங்களும் நானும் ஒருவருக்கு ஒருவர் பேர் உதவி புரிந்து கொண்டோம். நமக்கு என்றும் எவ்விதத்திலும் நலமே கிட்டட்டும். ஏதத் சிவபுராணஸ்ய வக்து ஸ்ரோதஸ்ச சர்வதா சகண சசுத சாம்ப சம் கரோது சசங்கரஹ. சிவகணங்கள் சூழ சகணஹ சசுதஹ தனது 2 மகன்களோடும் சாம்பஹ இறைவியோடும் கூடியிருக்கும் சிவபரம்பொருள் சம் கரோது சசங்கரஹ. அச்சிவபரம்பொருள் இப்புராணத்தை கூறுபவர் கேட்பவர் ஆகிய அனைவருக்கும் என்றும் எங்கும் அனைத்து நலன்களையும் மங்களங்களையும் அருளட்டும். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அளவற்ற கருணையினாலே என்னுடைய குலமும் முன்னோர்களும் செய்திருக்கக்கூடிய பெருந்தவத்தினாலே புண்ணியத்தினாலே இந்த சிவமகா புராணத்தை பட்டணம், அதாவது வாசித்தல் என்று சொல்லக்கூடிய முறையிலே எம்பெருமானை வணங்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கக்கூடிய சைவன்.org அந்த வலைத்தளத்தாருக்கும், ஸ்ரீமான் கணேஷுக்கும், அங்கு இருக்கக்கூடிய துணை சிவனடியார்களுக்கும், கெட்டுக்கொண்டிருக்கின்ற சிவனடியார்களான உங்களுக்கும், உங்களுடைய திருவடிகள் எல்லோருடைய திருவடிகளிலும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலிலேயே நாம் பார்த்தபடி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகள சிவபுராணம் தன்னை முந்தை நினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று மணிவாசகப் பெருமான் கூறுகிறாரே, இந்த சிவபுராணத்தை நம்முடைய முந்தை வினையெல்லாம் ஓயுமாறு, முந்தை வினையெல்லாம் பாபங்களெல்லாம் கழியுமாறு இந்த முக்தி இன்பத்தை மிக எளிதாக தரக்கூடிய இந்த சிவபுராணத்தை இத்துணை காலம் நாம் வாசிக்க நேர்ந்தது. அது எம்பெருமானுடைய திருவருள், உங்களுடைய ஆசிகள், அதுதான் முக்கியமான விஷயம். உங்களுடைய ஆசிகளினாலே இப்படி நடந்தது. இந்த பாக்கியத்தை கொடுத்த உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் மீண்டும் உங்களுடைய பொன்னார்ந்த திருவடிகளிலே தண்டனிட்டு என்னுடைய வணக்கங்களை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வணக்கங்கள் உங்களுடைய திருப்பாதங்களிலே என்னுடைய தலை என்றும் இருக்கிறதாக. இந்த பாக்கியம் ஏற்பட்ட பாக்கியத்து கூட பார்க்க முடியவில்லை. ஏதோ விளையாட்டாக இப்படி பண்ணலாமா என்று நினைத்து இது முழுவதுமாக இந்த பட்டணம் வாசித்தல் நடந்து முடிந்திருக்கிறது. நிச்சயமாக இதிலே சம்ஸ்கிருதம் சம்பந்தப்பட்ட இடங்களிலே என்னுடைய தவறுகள், என்னுடைய அறியாமையின் அந்த மொழி அறிவு குறைவினாலே தவறுகள் நேர்ந்திருக்கின்றன. தயவு செய்து அவற்றை விலக்கிவிட்டு அவற்றை மனத்திலே நினைத்துக் கொள்ளாது. இந்த எம்பெருமானுடைய திருவருள் இப்படி இந்த எளியனுடைய வாயின் மூலமாக வந்தது என்று மனத்திலே கொண்டு ஆசை பற்றி அறையலுற்றேன் என்று பாடுவாரே, அதை போல ஒரு ஆசையின் காரணத்தினாலே இந்த சிவபுராண பட்டணமானது தொடங்கினோம். மிகச்சிறப்பாக எதிர்பார்க்காத நிலைமையிலே இன்றைக்கு நல்லபடியாக முடிந்திருக்கிறது. இந்த பாக்கியத்தை கொடுத்த சிவபெருமானுக்கும் சிவனடியார்களான உங்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இல்லை, தவறுகள் எல்லாம் என்னுடையது. என்னுடைய பாபத்தின் காரணத்தினாலே, என்னுடைய அறிவு குறைவினாலே, அறியாமையினாலே நிகழ்ந்த தவறுகள். தவறு இல்லை என்று கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். ஆனால் அந்த தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு என்னுடைய அறிவு இல்லாத காரணத்தினாலே அதை அப்படியே அந்த சம்ஸ்கிருதம் சம்பந்தப்பட்டவற்றை விட்டுவிட்டேன். அப்படியே அதில் இருக்கக்கூடியதை தெரிந்தவரை என்னால் முடிந்தவரை சொல்லியிருக்கிறேன். அதை அப்படியே எடுத்துக்கொண்டு பார்த்திருக்கிறேன். அதே போல சொல்லக்கூடிய சமயங்களிலே ஏதாவது தமிழிலேயும் கூட இந்த உரையிலே தவறுகள் நேர்ந்திருக்குமானால் தயவு செய்து என்னை மன்னித்து உங்களுடைய அருளை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் முக்கியமாக சிவ சகஸ்ரநாமத்தை முழுமையாக நாம் பார்க்கவில்லை. அதில் இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்களை அப்படியே கொண்டு சென்றோம். அர்த்தங்களை எல்லாம் பார்க்கவில்லை. காரணம் என்ன என்றால், முதலிலேயே சொன்னேன், மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய சிவசஸ்நாமத்தை முழுமையாக மிக விரிவாக பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை எனக்குள்ளே இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன பல வருடங்களாக. அதையும் சொல்லணும், பல வருடங்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதை படித்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சேகரித்து கொண்டிருக்கிறேன். இறைவனுடைய கருணையாலே அவையும் நடக்க வேண்டும் என்பது இந்த ஜென்மா எடுத்த பயன். அந்த சிவசஸ்நாமத்தோடு அந்த உரையோடு நடக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதையும் இறைவன் நிறைவேற்றித் தருவார் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அந்த ஒரு குறைதான் இந்த சிவமகாபுராண படனத்திலே முழுமையாக அர்த்தங்களை பார்க்கவில்லை. உரையாசிரியர் பலவிதமான கீதை திருக்குறள் பலவிதமான மேற்கோள்கள் கொடுத்திருக்கிறார். சில இடங்களிலே அந்த காலம் கருதி அவற்றை அந்த குறிப்புகளை விடுத்துவிட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த உரையை, தமிழ் உரையை அப்படியே படித்து கொண்டு சென்றிருக்கிறேன். அதிலே முக்கியமாக இன்னொருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த சிவமகாபுராணத்தை தமிழிலே மிகச் சிறப்பாக கொடுத்திருக்கிறார்கள் கோரக்பூர் கீதா பிரஸ் நிறுவனத்தார். அவர்களை அணுகி வேண்டி கேட்டுக்கொண்ட பொழுது அவர்கள் எந்த தடையும் சொல்லாமல், நீங்கள் நன்றாக இதை எப்படி வேண்டுமானாலும் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள். இந்த சிவமகாபுராணத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு அவர்களிடத்தே கிடைக்கின்றது. நீங்கள் வாங்கி படித்து இந்த தவறுகளை, நான் செய்த தவறுகளையெல்லாம் இங்கே திருத்திக் கொள்ளலாம், திருத்தி அறிந்து கொள்ளலாம். இந்த தமிழாக்கத்தை வேதாந்த பாரதி உபன்யாசக சார்வபௌமர் பாரமங்கலம் டாக்டர் எஸ் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் என்பவர் சுங்கேரி சாரதாபீடத்திற்கும் காஞ்சி பமக்கூடிபீடத்திற்கும் ஆஸ்தான வித்வானாக இருக்கப்பட்டவர் தமிழ் உரையை கொடுத்திருக்கிறார். மிகச் சிறப்பாக அந்த ஸ்லோகங்களை எங்கெங்கு கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து அப்படியே தமிழிலே ஆக்கி தந்திருக்கிறார். இல்லை என்றால் கண்டிப்பாக நான் இந்த ஒரு முயற்சியை நான் எடுத்திருக்கவே முடியாது. மிக மிகச் சிறப்பாக கொடுத்திருக்கிறார். அந்த கோரக்பூர் நிறுவனத்தாருக்கும் சாஸ்திரிகளுக்கும் அவர்களுடைய திருவடிகளிலே, அவர்களுடைய பொன்னார்ந்த திருவடிகளிலே மீண்டும் மீண்டும் தண்டனிட்டு என்னுடைய வணக்கத்தையும் நன்றி அறிதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இல்லை என்றால் இந்த ஒரு முயற்சி நடந்திருக்காது, நிச்சயமாக நடந்திருக்காது. ஏனென்றால் எனக்கு சமஸ்கிருதமும் தெரியாது, தமிழிலே மொழிபெயர்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக ஞானமில்லை. அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதைப்போல மீண்டும் வேற ஏதாவது படனம் நிகழ்த்த முடியும் என்றால் அதுவும் இறைவன் திருவருளாலே நடக்க வேண்டும். அதற்கும் முயற்சிகள் நடக்கின்றா பார்க்கலாம், எப்படி இருக்கின்றது என்று சொல்லலாம். ஆக அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகச் சிவபுராணம் தன்னை முந்தையே வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று நம்முடைய வினைகளெல்லாம் போகும்படியாக இருக்கிறது.
0: சூத புராணிகர் கூறுகிறாரே, அவர் இப்படி சொல்றார். நான் சொல்றது பெரிய விஷயம் இல்லை, அவர் சொல்லுகிறாரே, இந்த பிரவச்சனம் கேட்டல் என்கிற முறையில் நீங்களும் நானும் பேருதவி செய்து கொண்டோம் அப்படின்னு சூத புராணிகர் சொல்லுகிறார். அப்பேற்பட்ட 18 புராணங்களையும் அங்கே அரண்யத்திலே சொல்லக்கூடிய அவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல நான் பேருதவி நாங்கள் ரெண்டு பேரும் செய்து கொண்டோம் என்று சொல்லுகிறார். அவர் மீண்டும் சொல்லுகிறார், நமக்கு என்றும் எவ்விதத்திலும் நலனே கிட்டட்டும் என்று அவர் சொல்லுகிறார். வியாச பகவானும் கூட ஏத சிவபுராணஸ்ய வக்து ஸ்ரோதுஷ்ச சர்வதா சகண சசுத சாம்ப சம்கரோது சசங்கரஹா என்று, இறைவன் அவன் மட்டும் தனியா இல்ல, சிவகணங்களோடும் தன்னுடைய குழந்தைகளோடும் அம்பிகையோடும் சேர்ந்திருந்து கூறுபவர் கேட்பவர் அனைவருக்கும் என்றும் எங்கும் எல்லா நலன்களையும் மங்களங்களையும், அதாவது சங்கரஹான்னாலே அதான் மங்களங்களை கொடுக்கக்கூடியவர். அவர் செய்யட்டும் நல்லது மங்களங்கள், கரகா செய்யக்கூடியவன் அப்படி அந்த சங்கரனாக செய்யட்டும் என்று வியாச பகவான் கூறுவதைப் போலவே எம்பெருமான் நம் எல்லோருக்கும் அருளே புரியட்டும். இந்த காலத்திலே ரோகங்கள் நீங்கி மன நிம்மதி கிடைத்து சிவபக்தி தழைத்து முக்தியும் கிடைக்க வேண்டும் என்று அந்த சிவபரம்பொருளை பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் சைவம் வலைத்தளத்தாருக்கும் கோரக்பூர் கீதா பிரஸ் நிறுவனத்தாருக்கும் அதை மொழிபெயர்த்த இந்த சிவமகாபுராணத்தை மொழிபெயர்த்த சாஸ்திரிகள் அவர்களுக்கும் கேட்டு என்னை ஆசீர்வதித்த சிவன் அடியார்களான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்களை மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு, வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தண்டுணல் வெந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமனே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்று எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சிவாய நம சிவாய நம
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். புணர்ச்சி 10 திருப்பெருந்துறையில் அருளியது அத்துவித இலக்கணம் மாணிக்க வாசகப் பெருமான் திருப்பெருந்துறை சிவபெருமானிடம் சேரும் பேரின்ப பெருநிலையை விரும்பி வேண்டுவதாக பாடி அருளியுள்ளார். ஆண்டவன் வேறு ஆன்மா வேறு அல்லாமல் இரண்டும் ஒன்றே என்னும் உண்மையினையும் அதன் இலக்கணத்தையும் கூறுவதால் இது அத்துவித இலக்கணம் என்பதாகும். இது 10 பாடல்களை கொண்டது.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.

0: சென்றடையாதிருடையானை சிராப்பள்ளி கொண்டுடையானை கூறையன் உள்ளம் கொடிரோமே. வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன்மார்க்கு அழியோயினி வேண்டியனை பணி கொண்டாய் வேண்டி நீயாது அருள் செய்தாய் அதுவே வேண்டி நல்லாய் வேண்டும் பரிசு ஒன்று உண்டன் அதுவும் உந்தன் விருப்பந்தே. உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வனிவேனியன் அலையில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம் வழிவாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம் நமக் பார்வதி பஜயே ரமாதே. என் நகரின் கண்ணை இழந்தொழிக்கின்ற பாகம்பிரியாள் சமேத சுவாமி அவருக்கும் அவரின் துணை கொண்டு இங்கே நடைபெற இருக்கின்ற காஞ்சிபுராண படன வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புராணம் என்ற சொல்லிற்கு பழமையானது என்பதான ஒரு பொருள், பழமையான ஒரு சரித்திரத்தை அது சொல்கின்றது. புராணத்தை கேட்பது என்பது சைவ மரபிலே ஒன்றுதான ஒன்று. அக்காலங்களிலே கிராமங்களிலே மதியம் ஒரு 4 மணியிலிருந்து 6 மணி வரையிலும் யாராவது ஒரு வீட்டு திண்ணையில் காண்டு புராணம் சொல்ல மற்றவர்களால் கேட்பது என்றதான ஒரு வழக்கம் இருந்து கொண்டிருந்தது. அந்த புராணமும் சைவ புராணமாக இருக்க வேண்டும். புராணம் நமக்கு உடன்பாடுதான் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. புராணங்களை படிப்பது என்பதான ஒரு வழக்கம் மிகவும் அருகிவிட்டது. ஏனெனில் தமிழறிஞர்களிடத்திலே அதை பற்றி ஒரு சரியான கோணம் இல்லை. மொழி என்ற அடிப்படையிலே பார்த்தால் கூட அருமையான தமிழ் சொற்களும் அந்த சொல் பிரயோகங்களுடைய முறைகளும் மிக அற்புதமாக இருக்கின்றன புராணங்களிலே. அதிலும் தலபுராணம் என்பது தமிழ்நாட்டிற்கே உரியதான ஒரு புராணம். மற்ற தேசங்களிலே தலபுராணம் என்பது ஒன்று இருப்பதாகவோ அதை படிக்கின்ற ஒரு வழக்கம் இருப்பதாகவோ எனக்கு தெரியவில்லை. இருக்கலாம், ஏதோ சரித்திரமாக எழுதி வைத்திருக்கலாமே தவிர நம்முடைய தமிழ்நாட்டின்படி ஒரு இலக்கிய ரீதியாக அது அமைந்திருக்கின்றதா என்று சொல்ல முடியாது. இந்த ஸ்தலபுராணங்களிலும் நிறைய வர்ணனைகள், தமிழ் சொற்கள், தமிழ் பிரயோகங்கள், சித்தாந்த கருத்துக்கள் பலவும் பொறிந்திருக்கின்றன. சித்தாந்த கருத்துக்களை உணர்த்தும் முகமாகத்தான் இந்த புராணங்கள் எழுந்தன. புராணங்களின் மூலமாக நம்முடைய சிவபெருமானுடைய அற்புதங்களை தெரிந்து கொள்வதோடு சித்தாந்த உண்மைகளை கதாரூபமாக நமக்கு எடுத்துச் சொல்பவை புராணங்கள். அந்த புராணமும் ஆச்சாரியின் மூலமாக ஒரு ஆசிரியர் மூலமாக சொல்லி கேட்பது என்பது ஒரு சிறந்தது. ஆச்சாரியன் என்பதை சொல்லுக்கு சுயம் ஆசரதி யக ஆச்சாரியக என்றதான பொருள். ஆசிரியன் என்பதற்கு ஆச்சாரியன், குரு, ஆராத்யன், தேவன், சுவாமி, பட்டாரகன் இப்படி பல பெயர்கள் உண்டு. அதிலே சுயம் ஆசரதி யக சக ஆச்சாரியக, சொல்லுகிறபடி எவன் நடக்கிறானோ அவன் ஆச்சாரியன். நான் உங்களிடத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதன்படி நான் நடந்து கொண்டிருப்பவனாக இருக்க வேண்டும், அவன்தான் ஆச்சாரியன். தன்னை நாடிவருடைய பரிவாகம் தெரியாமல், பக்குவம் தெரியாமல் ஏதோதோ விஷயங்களை சொல்லி அவனை மயக்கமடையச் செய்வது ஆச்சாரியனுடைய கடமை அல்ல. அவனுடைய பக்குவத்திற்கேற்ப என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும். வேண்டாத விஷயங்களையும் மிக கடினமான விஷயங்களையும் இடத்திலே சொல்லி அவனை மயங்க வைக்க கூடாது. நான் புத்தி பேதோ ஜனயேது ஆனு சொன்ன அவனை புத்தி பேதம் பண்ணக்கூடாது என்று சொன்னார். மேகமானது எப்படி கடல் நீரை நன்றாக உறிஞ்சி அதை தன்மயப்படுத்தி பின்பு மழையாக நல்ல நீராக பொழிகின்றது, அது உறிஞ்சுவதோ கடல் நீர், ஆனால் நமக்கு தருவது நன்னீர். அதுபோன்றுதான் ஆச்சாரியன் வேதாகமங்கள் புராணங்களை சாஸ்திரங்களை எல்லாம் கற்றுணர்ந்து கேட்பவருடைய பரிவாகத்துக்கேற்ப அதை சொல்ல வேண்டும். இதுதான் ஆச்சாரியனுடைய கடமை. அடுத்து குரு என்றதான ஒரு சொல் அவனுக்கு வரும். அந்த குரு என்ற சொல்லுக்கு கு என்றால் அஞ்ஞானம், ரு என்றால் அதனை ஒழிப்பவன் போக்குபவன் தான் குரு. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. என்னன்னா அந்த குருவே பிரம்மா, அந்த குருவே விஷ்ணு, அந்த குருவே ருத்ரன் மகேஸ்வரன், அவனே சாட்சாத் பிரம்மம் என்று ஒரு உணர்வு நமக்கு வர வேண்டும். கூஷப்பஸ் அந்தகார சார் ருக்காரோ ஸ்தன் நிரோதக அந்தகார நிரோதத்தாறு குரு இத்தபிதீயதே. அது அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுப்பவன், அதை அஞ்ஞானத்தை ஒழிப்பவன் அவன்தான் குரு. அடுத்தது ஆராத்யன் என்றதானவனுக்கு இன்னொரு பெயர் ஆத்மபாவ பிரதானாது ராகத்வேஷேதி வர்ஜனாது ஜானைக நிஷ்ட சித்தத்வாது ஆராத்யதி கத்தியது. சிவஞானத்தை அருள்வதாலும் ராகத்வேஷாதிகள் இல்லாதவனாகும் எப்பொழுதும் சிவனையே சந்தித்திருப்பவனாகும் இருப்பது எவனோ அவன் ஆராத்யன். அடுத்து தேசிகன் என்பதான ஒரு ராமலிங்க தேசிகர் வைத்தியநாத தேசிகர் எல்லாம் கேள்வி. அந்த தேசிகன்னா என்ன? பிரகாசமே வடிவமாக உள்ளவன். அவன் முகத்தை பார்த்தால் ஒரு பிரகாசம் இருக்க வேண்டும். சிஷ்யர்களிலே அனுகிரக நோக்கத்தோடு இருக்க வேண்டும். கருணையே வடிவமாக இருக்க வேண்டும். தேவதா ரூபதாரித்வாது சிஷ்யானுகிரக காரணாத்து கருணாகம மூர்த்தித்வாது கருணாமய மூர்த்தித்வாது தேசிகா கதிதா. தேசிகன் என்கிற சொல்லுக்கு பொருள். அடுத்து தேவன் என்பதான ஒரு பயன். தேசகாலா விரோதேன வர்த்தமானாத் குலாகமே வசீகிருத ஜெகஜீவாது தேவ இச்சபிதீயதே. தேசகாலங்களுக்கு விரோதமில்லாமல் சிஷ்யர்களுக்கு ஞானங்கள் சாஸ்திரங்களை போதிப்பவன் எல்லா ஆன்மாக்களையும் ஞான பார்வையாலே தன்மயப்படுத்துபவன் அவன் தேவன். அதாவது தேசகாலங்களுக்கு விரோதம் இல்லாமல் என்றால் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உட்படக்கூடாதவன். இந்த காலத்தில் இப்படித்தான், அது அந்த காலத்தில் ஏதோ அவர் சொன்னார், அதெல்லாம் இப்போ நடக்குமா, எல்லாம் இந்த காலத்தில் இப்படித்தான் ஆன்னு சொல்லக்கூடாது. எந்த காலத்திலும் ஒரே பாவத்தோடு அவன் இருக்க வேண்டும், அவன் போதிக்க வேண்டும். ஒரு சமயம் கழிந்த திருவாரூரை சன்னிதானவற்றிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சிவஞான சுவாமியை பற்றி பேச்சு வந்தது. அவர்தான் நம் ஆரியனத்துக்கு குலகுரு, குரு ஆரியன குரு அவரே. அவர் அழித்து கொடுத்த பரம்பு தான் நம்முடைய மதங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். முதல்ல சரியாகத்தான் இருந்தாங்க, இடையில எப்படியோ இவங்கள்லாம் சேர்ந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அரே சுவாமி, அந்த காலத்து சூழ்நிலைத்த கூட ஏதோ சொன்னார், அதை இப்போ சொல்லிட்டு இருக்கார். அவன் சிவஞானியாக மாட்டான், காலத்துக்கு ஏற்ப பேசுபவன் சிவஞானியாக மாட்டான். ஒரே காலத்து சித்தாந்தம் ஒன்றுதான், அக்காலங்கிறது இக்காலங்க இக்காலம் ஒரே சித்தாந்தான். அதுவும் சிவஞான சுவாமி அப்படி பிறண்டு பேசுவாரா? இந்த காலத்து அந்த அடி சொன்னேன்னு சொல்ல முடியுமா? அவரை சொல்ல முடியாது. ஆனால் தேச காலங்களுக்கு விரோதம் இல்லாமல் எது சரியோ அதை சொல்ல வேண்டும், அவன்தான் தேவன் என்று சொன்னான். அடுத்து பட்டாரகன். அந்த பட்டாரகன் சொல்லிதான் இப்ப பட்டரன் வந்து நிற்கிறது. ஆமாம், பவ பாச பிரசமநாத் டங்காரேந்திரக சேகராத் ரட்சணாத் கமனீயத்வாத் பட்டாரக இதிதஹ. பவ பாச பிரசமநாத் உலகப்பற்றுதலை ஒழிப்பவன், பேரின்பப் பேற்றை அழிப்பவன், டங்காரேந்திரக சேகரன், டகார பீஜருவான சந்திரகலையை சுரசிலையை அணிந்திருப்பவர். அதாவது ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு பீஜம் உண்டு. ஜலத்துக்கு என்ன பீஜம், ஆகாசத்துக்கு என்ன பீஜம், பூமிக்கு என்ன பீஜங்கிறனா ஒவ்வொருக்கு பீஜம் உண்டு. அதில் சந்திரனுக்கு டம் என்பதான பீஜம். அந்த டகாரேந்து சேகராது ரட்சணாது கமனீயத்வாரு, பிறப்பிறப்பின் இந்த சுழலிலிருந்து நீக்குபவன். டங்கார பட்டாரதி சிறிதாக ஆத்து பிரபுன்னு ஒரு பேர், குருவுக்கு பிரபு. ஆனும் பிரபுக்தாகம வேதாந்த ரகசியார்த்த விமர்சனாத் முக்தி முக்தி பிரதானாச்ச பிரபு இத்தவிதியது. மறைபொருளாயுள்ள வேதாகமங்களை அதனுடைய ரகசியங்களை நன்கு விளக்குபவர், மோகமோட்சங்களை அறிபவர், அவருக்கு பிரபு என்றானது. இப்படி குருவுக்கு பலவிதமான பெயர்கள் காரண காரியங்களோடு இருக்கின்றன. குரு உபதேசங்கிறது இருக்க அது கர்ணாத் கர்ணாத்துன்னு பழம் வடமொழியில் உண்டு. கர்ணாத் கர்ண உபதேசேன சம்பிராப்தம் அதுவீதம். பரம்பரையாக இருக்க வேண்டவர். அவர் தந்தையை அவர் காதலை சொல்லி, அவர் தந்தைக்கு அவர் தந்தை அவர் காதலை சொல்லி, இப்படி காதலை சொல்லி சொல்லி வந்த பரம்பரை உள்ளவராக இருக்க வேண்டும். இப்போ திடீர் திடீர்னு குருக்கள்லாம் நிறைய கிளம்பியிருக்காங்க. அது அற்புதங்கள நிகழ்ச்சி மக்களை மயக்க வைப்பதானே தவிர, குரு பாரம்பரியங்கிறது அந்த பாரம்பரியமாக அவர் உண்டு. தாத்தா பூட்டா தாத்தா அப்பா இவங்களே வந்து ஒருவர் கொற்கு உபதேசமாகி வந்திருக்க வேண்டும்.
1: பாரம்பரியேன விஜ்ஞாதா பவபந்த விமோசனாது,
0: பாரம்பரியமாக இருக்க வேண்டும். கர்ணாத்கர்ணமாக உபதேசம் பெற்றவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆச்சாரத்திலே உபதேசம் பெற்றாதான் அந்த மந்திரத்துக்கு ஒரு சக்தி. எனக்கு மந்திரம் தெரியும், புஸ்தகத்தை பார்த்து பார்த்து உங்களுக்கு நான் உபதேசம் பண்ண பிரயோஜனம் இல்லை. எனக்கு ஏற்கனவே உபதேசம் ஆகியிருக்கணும். அந்த உபதேசன மந்திரத்தை நான் கொஞ்சமாவது ஜபம் பண்ணியிருக்கணும். அது பண்ணிட்டு பண்ணாதான் அதுக்கு விசேஷம். அரம்பரியம் சொன்னாராம், பாரம்பரிய போதேன வித்யாசா மீயசா சூரசங்கீத சொல்லும். பாரம்பரியமாக வந்த ஒரு உபதேச கிரமத்தில் வந்தது மந்திரங்கட்டு தான் அதுக்கு பவர் ஜாஸ்தி. சுதசங்கீத என்ற ஸ்காந்த புராணத்தில் உள்ள ஒரு பகுதி, ரொம்ப அருமையான ஒரு நூல் அது. அவ்வளவும் வேதாகம விஷயங்களைத்தான் சொல்லுகின்றனர். ஏன்னா இங்கதான் குரு உபதேசமாக ஒரு விஷயத்தை கேட்பது என்பது ஒரு சிறப்பு. அங்க நாம் புராணம் கேட்பதில் என்ன சார் நமக்கு அப்படியேதான் புராணம் சொல்லணும்னு சொல்லியிருக்கா ஆன்னு சொன்னா இருக்கு. நமக்கு வேதங்கள் பரம பிரமாண நூற்கள், உபநிடதங்களும் அவ்வாறுதான். உபநிடதங்கள் வேதசாரம், அதுதான் அதுக்கு வேதாந்தம் என்ற பெயர். இந்த வேதாந்தம் என்ற சொல்லை கேட்டவுடனே இங்கே மயங்கிடக்கூடாது. சங்கருடைய சித்தாந்தத்திற்கும் வேதாந்தம் என்றுதான் பெயர், உபநிஷதங்களுக்கும் வேதாந்தம் என்றுதான் பெயர். அது வேறு இது வேறு, சொல்ல வைத்து நாம் குழம்பிக் கொள்ளக்கூடாது. வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றான் கேள்விப்படுறோம். அந்த உபனிஷத்தினுடைய சாரம் தான் சித்தாந்தம். உமாபதி சிவாச்சாரியர் சொல்கிறார், இதைத்தான் அவர் சொல்றார், வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றான் என்று உமாபதி சிவாச்சாரியார் சொல்றார். அப்படி நம்முடைய ஆச்சாரிய சொன்ன பின்பு அதை மீறி அதற்கு விரோதமாக சொல்வதோ கேட்பதோ நம் மனத்தில் வைத்துக் கொள்வதோ தவறு, அது குரு துரோகம். இதை மாதவ சிவஞான சுவாமிகள் பாஷ்யத்தில் குறிப்பிடுகிறார். எப்படின்னா, இவ் உண்மை உணர்ந்து இவ் உண்மை உணர்ந்து கொள்ள மாட்டாதார், உபநிடதங்கள் ஒன்றோடொன்று மரணம் என்றும், உபநிடதங்களும் தம்முள் மரணம் என்றும், உபநிடதங்களும் சிவாகமங்களும் மரணம் என்றும், சிவாகமத்துள்ளும் ஒன்றோடொன்று மரணம் என்றும் மயங்கி ஒன்றின் குரலை பற்றி ஏனையவை இதை இகழ்வர். மயக்கம் எது ஆன்னு சொல்லலாம். எல்லாம் ஒண்ணுதான், ஒருவனுக்கொன்னு பேதம் கிடையாது. இது ஏதனால இந்த மயக்கம் வருது ஆன்னு சொல்றார். தொன்று தொட்டு வரும் கேள்வியான் அனுபவமுடைய தேசிகன் திருவுள் பராமையால் இவாளுக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி அனர்த்தம் தோன்றதுனானா, தொன்று தொட்டு வரும் தேசிகன் திருவுள் பராமையினால். அத உதாரணத்துக்கு திருக்கொள்ளி பிரியாளர்னு எடுத்து கொடுக்கிறார். சாத்திரத்தை ஓதினர்க்கு சத்குருவின் தன்மசன மாத்திரத்தை வாய்க்குமனம் வந்துருவோம் ஆனும். அதான் சாஸ்திரம் படித்த உடனே எல்லாம் நமக்கு ஞானம் வந்துடாது, சில சமயம் விபரீத ஞானம் கூட வரும். சத்குருவின் தன்மஜனம் வேணும், நல்ல சத்குருவினுடைய மூலமாக அவர் வந்தாச்சான் அந்த விஷயம் நமக்கு தெளிவு வரும். ஆர்த்த கடல் நீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ, கடல் நீர் நிறைய இருக்குன்னு சொல்லி கோரி குடித்தா தாகம் தணிஞ்சிருவான், தனியாகும். தென் நீர்மை ஆயுதனை செப்பு ஆன்னு சொன்னார். எங்க ஒரு பெரியவர் இருந்தார், சைவ சித்தாந்தத்தை கடல் இந்த அர்த்தத்தில் அந்த அர்த்தம் எல்லாம் தெரியும், அழகா பேசுவார், எல்லாம் சொல்வார். சிவஞான சுவாமி பாஷ்யத்தை ஒரு பேராகிராஃப் அப்படியே ஒப்பிப்பார். இதெல்லாம் சரிதான், நெற்றியில ஒரு யூகி பார்க்க முடியாது, விபூதியங்கிற அவரால் பார்க்க முடியாது. சரி வேண்டாம் இவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அனுஷ்டானங்களை கூட இகழ் அவ்வளவும் போலி பொய் தேவையில்லாதவை எல்லாம் சொல்லுவேன். அனுஷ்டானங்கிறதே கிடையாது, அது என்ன சாஸ்திரம் படிச்சு என்ன பிரயோஜனம்? அதான் சாத்திரத்தை ஒதினருக்கு சத்குரியன்னு கிடைக்கல, அந்த யோகம் இருக்கு இல்லை. ஞானத்தில் பரஞானம் அபரஞானம்னு இரண்டு, சிவஞானம் தான் பரஞானம், நாம் இப்போ படிக்கிறது பூரா அபரஞானம், சாஸ்திரங்களை படிப்பது பூரா அபரஞானம் என்று. கிரியை எனும் அவையாவும் ஞானம் கிடைத்திருக்கு நினைத்தவனு சொன்னார் உமாவரி சிவம். நாம் சரீகர யோகங்களிலே பயில்வரு ஞானம் கிடைப்பதற்கு ஒரு காரணமாக இது அமையும். சரி இதெல்லாம் வேண்டாம் நான் டைரக்டாக போய் பார்த்துறேன்னு சொன்னால் அது விபரீத ஞானம் தான் நமக்கு வரும், குடியில் போய் எங்கேயாவது வந்துடும், குரலங்குரன் சேர்ந்து குருட்டாட்டம் அடினார் போல என்ன மாதிரி ஆகிடும். அந்த சரீகர யோகம் பயந்து கொண்டே அந்த சாஸ்திர ஞானத்தில் இருந்தால் தான் அந்த சாஸ்திரங்களுடைய உண்மையான அறிவு நமக்கு கிடைக்கும், அது உள்ள உண்மையான தத்துவார்த்தம் நமக்கு கிடைக்கும். அதான் உயர் ஞானம் இரண்டாம் மாறா மதம் அகல அகலாத மண்ணு போத திருவருள் ஒன்று ஒன்று அதனை தெளிய போதும் சிவாதவம். சிவஞானம் அறை சொல்லிருந்தான் அபரஞானமாகிய சிவ சிவாகமங்கள். இப்படி நம்முடைய ஆகாய பெருமக்கள்லாம் இவ்வளாக சொல்லி சென்றிருக்கின்ற பொழுது அரண் பாதையிலே தான் நாம் செல்ல வேண்டும். ஒரு வயலில் வரப்பில் நடக்கிறோம், இதுக்கு முன்னால் அந்த வரப்பில் போயிருக்கிற வரப்பாக பார்த்து போனோம், கால் தளம் இருக்கும், அதை போனால் நாம் போய் சென்றலாம். இல்லை நான் ஒரு தனி வழியில் போகிறேன்னு இன்னொரு வரப்பில் சொன்னால் குண்டும் குழியாக இருக்குது, கீழே விழுந்து சுமான வயது கொள்ள சரியில் தான் விடணும். முன்னோர் போனோட போயிருக்க அதே பாதை நான் போயிட்டு ஈஸியாக போயிடும், அதை விட்டு நான் ஒரு தனிப்பாதை அமைக்கிறேன்னு சொன்னால் முடியாது. புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழும் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆசிரம அறத்துறைகள் அவையடைந்தும் அருந்தவங்கள் பல புரிந்தும் அருங்கதைகள் பல தெரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் சொன்னார். புராணங்களுக்கு சிறப்புடைய புராணங்களும் ஒரு அடை கொடுத்தார். அது என்ன சிறப்புடைய புராணம்னா சைவ புராணங்கள். அதை படித்துன்னு சொல்லலை, கேட்டுன்னு சொல்லலை, உணர்ந்து ஆன்றார். புராணத்தை படித்து நாம் உணரணும், உணர்ந்தால்தான் மேல் படிக்கு போக முடியும். வேத சிறப்புருளை மிகச் செழிந்தும் வேத சிறப்புறங்கள் உபநிடங்கள் சென்றால் சைவ திறத்தடைவர். ஆக சிறப்புடைய புராணங்களை படிப்பது கேட்பது என்பது நமக்கு ஒரு வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது இப்படி இருக்க விஷயத்துக்கு வரும். போன தடவை பார்க்கும் பொழுது விஷ்ணு சக்கரத்தை விநாயகரத்தில் ஆடி பாடி பெற்றார். வீரபத்ர கடவுளாலே சக்கரத்தை இழந்தார். பின்பு விநாயகர் பரிசு விகடசக்கர விநாயகரத்திலே ஆடி பாடி ஒரு மாதிரியாக சக்கரத்தை பெற்றுக் கொண்டு போய்விட்டார். இப்படி இருக்கும் பொழுது ஒரு யுகத்திலே மன்னனே இல்லை, மன்னன் இல்லாத அரசே இருக்கக்கூடாது. இன்னைக்கு இங்கிலாந்துல மன்னர் வச்சிருக்காங்க, உலகத்துக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இன்னைக்கும் இங்கிலாந்துல பார்லிமெண்ட் இருக்கு, சட்டசபை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அந்த மன்னனை ஒழிக்கல, அப்படியே வச்சு அதுக்கு உண்டான ரெக்கார்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஒரு மன்னன் சாப்பிட்றான்னு சொல்லி நாம ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கணும். இப்ப பல மன்னர்கள் சாப்பிடுகிறாரு, நம்ம ஒத்தந்தான் சாப்பிட்டான். இப்ப பல மன்னர்கள், ஆயிரக்கணக்கான மன்னர்கள். அப்படி ஒரு காலத்துல மன்னரே இல்லாமல் இருந்தது. பிரம்மா பார்த்தார் இப்படி இருக்கக்கூடாது சொல்லி திக்பாலர்கள் இருக்கிறார்கள், அஷ்ட திக்பாலர்கள், இந்திர அக்னி யம நிருதி வருண வாயு குபேர ஈசானன். இந்த அஷ்ட திக்பாலுடைய அம்சங்களை எடுத்து ஒருவனை உருவாக்கி ஒரு மன்னனை கொடுத்தார். அவனுக்கு குபன் என்னதான ஒரு பெயர், சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவன். அவனுக்கு ஒரு நண்பர் தட்சிசி முனிவர். தட்சிசி முனிவர் சிவ ஆசிரியன்மார்களே ஒருவர், சைவ ஆசிரியன்மார்களே ஒருவர். சிவாக்கிர யோகிகள்னு திறந்தார். அவர் சிவஞான போதத்திற்கு வடமொழியிலே பாஷை எழுதினார். அதோடு தமிழ சிவநெறி பிரகாசன் ஒரு நூல் செய்திருக்கார், ஞாரன் ஒரு. அதுல வாழ்த்துல சொல்றார், துருவாசர் அகத்தியர் நற்கௌதமர் சொத்ததீசி தூய்நறியான் சைவ சமய குறவர் சொன்னார். துர்வாசர் அரசிய ததீசி கௌதமர் சைவ சமய குறவர்கள். துர்வாசர் பரமேஸ்வருடைய நேர் அவதாரம். அவர் அயோனிஜன், யோனி வாய்ப்பட்டு வல்லவர். அத்திரி மகரிஷிக்கும் அனுசையும் பிறந்தார் சொன்னால் கர்ப்பவாசம் இருந்து அவர் பிறக்கவில்லை, அவரை குழந்தையிலேயே என்று தவித்துக் கொண்டிருந்தார்கள். அத்திரி மகிஷி பூஜையில புஷ்பத்தை வைத்துக் கொண்டு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணினார். அந்த மலர் குழந்தையாக ஆகிறார், சிவருமான அம்சமாக வருவோம். அப்படிப்பட்டால் துர்வாசர், துர்வாசன்னா கோபத்துக்கு இலக்கணமானவர். ஓ அவங்க ஒரு துர்வாசன், துர்வாசுடைய கோபம் ஒன்றும் செய்யாது. விஸ்வாமித்தர் கோபக்காரர் சுவாமி, விஸ்வாமித்தருடைய கோபத்துக்கும் துர்வாசுடைய கோபத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆனா விஸ்வாமித்தர் கோபப்பட்டா அவர் தபசு கழிஞ்சுவோம், மைனஸ் ஆயிடும். துர்வாசர் கோபத்தா இன்னும் அபிவிருத்தி ஆகுமா தபசு சக்தி. துர்வாசுடைய கோபம் மங்களத்தில் நல்ல காரியத்தில் வந்து முடியும், விஸ்வாமித்தர் கோபம் அழிவில் போய் முடியும். இதான் வித்தியாசம். இப்ப தடீசி முனிவர் அந்த குபன்கிற மன்னர் ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்ட், திக்னஸ் ஃப்ரெண்ட். அப்படி அந்யோன்யமா ரெண்டு பேரும் இருந்து தினசோறும் அளவலாவார்கள். இந்த மன்னர் இடத்துல பழக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அரசன் இடத்துல எப்படி பழகணும், அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவன்ட்ட எப்படி பழக்கம் வச்சுக்கணும், அதே மாதிரி பெரிய பணக்காரன்ட்டு எப்படி பழக்கம் வச்சுக்கணும். நெருப்புல குளிர் காயற மாதிரி இருக்கணும், நெருப்பு கிட்ட போனா குளிர் காயலாம், நொம்பும் கிட்ட போனா நம்ம எரிச்சிடும், சரி தள்ளி போனா குளிர் காய முடியாது, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி மன்னரத்தில் பழகனா ஒரு கேப்பு விட்டு பழகணும், ததீச்சுக்கு தெரியல பாவம். ரொம்ப நெருங்கி பழகி கொண்டு வந்தார். அப்படி இருக்கும்போது அதை திருவள்ளுவரே ஒரு இடத்த சொல்றார், என்ன சொல்றார், அகலாது அணுகாது தீக்காய்வார் போக இகழ் வேந்தற்கு சேர்ந்து விடுவார். பரிமேலர் சொல்றார், கடிதின் வெகுடும் தன்மையுடையவர் இகழ் வேந்தார் சொல்றார். கடிதின் சட்டம் கோந்திரம் அவனுங்களான். ஆமா, அப்ப அவன் கோபத்தை நாம் ஆளானா நம்ம தாக்கு பிடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு பேசிக்கொண்டிருக்கிறவங்க, நமக்கு பரமசத்ரு வாய் தான், அத்தனை அங்கங்கள்லையும் ரொம்ப பரம எதிரி யாரு சத்துனா நமக்கு இந்த வாக்கு தான், அது நம்ம கொண்டே விடும். நாகாக்க காவாக்கா தான் சோகாப்ப சொல்லெடுக்கப்பட்டனர் அவர். அதை காக்கிறது ரொம்ப கஷ்டம், நான் காக்காமலாம் நமக்கு நிறைய வியாதிகள்லாம் நின்றே இருக்கு. இப்ப இன்னைக்கு ஒரு பத்திரிகையில பார்த்தேன், பிஸ்கட்டை சாப்பிடாதீங்கன்ட்டான். எனக்கு அதுதானே ஆகாரம், அல்சர் காரணம் பிஸ்கட் சாப்பிடுதான் டாக்டர் சொல்றாரு. இல்லையா, அதில் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் இப்போ சேர்க்கிறான். ஓஹோ, சரி அதை ஒன்று வளர்ந்து கொஞ்சம்.
1: இந்த குழந்தைகள் தான் சப்புத சாக்லேட்டு ஒரு சம்ஸ்கிருத பத்தியில் வந்திருக்கு. இந்த சாக்லேட்டில் என்னெல்லாம் கலக்கிறான்?
0: பராக மாம்சம் போட்டான், பந்தி பந்தி மாம்சம் சேர்க்கிறான்.
1: அப்போ நினைக்க முடியல, என்னெல்லாமோ சேர்க்கிறான் மட்டாச்சு.
0: இப்படித்தான் நம்முடைய உணவுகள்லாம் சாப்பிட்டு இல்லாத வியாதிகளெல்லாம் வந்து வைத்திட்டு அலைஞ்சிருக்கான். டாக்டர்கிட்ட போனால் கூட்டம், எங்கே போனாலும் கூட்டம்,
1: ஜோசிகிட்ட போனாலையும் கூட்டம். ஜோசிகிட்ட போகிறேன் இப்படி கூட ஆள் உட்காந்துருக்காங்க.
0: என் மருமை எங்கூட வந்துடுறா நாட்டுமன், ஏன் இவ்வளோ கூட்டம்னா உனக்கு தெரியாதா? மக்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு அர்த்தம்.
1: ஒத்தனா நிம்மதியாக இல்லை, பிரச்சனை அறிக்கவே தானே பிள்ளைய ஜோசிகிட்ட வருவான்.
0: சௌரியமாக இருந்தவனா ஜோசிகிட்ட வருவானா? ஆரோக்கியமாக இருந்தால் டாக்டர்கிட்ட வருவானா?
1: மக்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது எல்லாருக்கும் நிறைய. நான் உட்காந்துங்க,
0: இது ஏன் போகிறோன்னா இதுதான் காரணம்.
1: நாகாக்க காக்க முடியல.
0: இவர் என்ன பண்ண பேசி வரும்போது மன்னன் பெரியவனா பிரா அந்தனன் பெரியவனான்னு வரான்.
1: அமையனோராம் மன்னர் தான் பெரியவர், அரசர் தான் பெரியவர்,
0: இவர் எல்லாம் இல்லை அந்தனர் தான் பெரியவர், இல்லை மன்னன் இல்லை அந்தனர்
1: பேச்சு வலிச்சு.
0: எங்கள் பக்க வீட்டில் ஒரு பெரிய வீடு,
1: பெரிய பண்ண ஏகப்பட்ட சொத்து, மூல புருஷன் இறந்து போயிட்டார்,
0: மூணு பையன், மூணு பேருக்கும் சம்சாரம், மூணு நாட்டவன்,
1: விசேஷங்கள்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரும் உட்காந்து
0: பாக பிரிவினை பேசணும்.
1: எல்லாரும் விட்டு விட்டார், நீ அதை வச்சு எடுத்துக்கோ, நான் சரி நான் எடுத்துக்கிறேன் சரி எடுத்து, எல்லாரும் விட்டு கொடுத்து அவா பிரித்து எழுதி
0: டாக்குமெண்ட் எழுதியாச்சு, எல்லாரும் கையெழுத்து போட்டாச்சு.
1: இன்னைக்கு நேரம் ஆச்சு, நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு.
0: இந்த நேரத்தில் ராத்திரி போர்ட்படிகள் உட்காந்து பேச ஆரம்பித்தா,
1: சும்மா வரணுமே விவகாரம் வரணுமே.
0: ஒத்தி கேட்டா எல்லாம் தெரியலாம் அமைச்சிட்டோம், ஒரு விஷயம் நாம தீர்க்கலன்னு என்னன்னா,
1: இந்த 14 விஷயத்தில் கரண்ட் இருந்துச்சு இல்லையா, இந்த கரண்ட் சார்ஜ் யார் கட்டுறதுன்னு
0: வேணுமா?
1: ஒத்துக்குனா இந்த அந்த பெரிய குளத்தடி வேற நீ தானே எடுத்திருக்க, நீ கட்டுறேன்னா அவன் நான் எது கட்டுறேன்? அந்த பெரிய பங்களா உனக்கு தானே வந்திருக்கு, நீ கட்டினா என்ன?
0: ஆனா
1: இப்போ இவன் நீ கட்டினான்னா நீ கட்டினாலாம் பேச்சு வளர்ந்து பெரிய சண்டை. கடைசியில் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன வச்சு
0: ரிஜிஸ்ட்ரேஷன் தண்ணி கடைசியில் ஹைகோர்ட்டில் போய் முடிவாச்சு கேஸ்.
1: ஒரு சின்ன பாரம் அது மாதிரி இவர்களுக்குள்ள சண்டை வருத்து.
0: மன்னன் சும்மா இருப்பானா? நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீ தான் சொல்லிட்டேன். நான் தானே ஒரு அடியாக அடித்தாங்க அவரை ரிஜிஸ்டர் பண்ணி,
1: உடல் ரெண்டாகும், ஒருவன் வாழை ஒருவனாக போட்டாங்க, உடல் துண்டு ரெண்டாக போச்சு.
0: ஆனால் ஒன்று விழும்போது சாகும்போது சத்தம் பட
1: சுக்கரான்னு சொல்லிட்டு வந்தார்.
0: சுக்கரனை நினச்சிடு, சுக்கரனை ஏன் நினச்சிட்டு விழுந்தார் என்ன காரணம் என்னதான்?
1: இந்த சுக்கரனுக்கு மாத்திரம் இந்த பகவான்கிற ஒரு சப்தம் அவனுக்கு உண்டு, அடைமொழி, மற்ற கிரகங்களுக்கெல்லாம் கிடையாது. ஆதித்யா எனமஹ, சோமா எனமஹ, அங்காரகா எனமஹ, புதா எனமஹ, பிரகஸ்பதேனா பகவதே சுக்கராயிடமாக அவருக்கு மாதிரி ஒரு அடமொழி.
0: ஏன்னா அவர் காஞ்சிபுரத்தில் தவம் செய்து ஒரு வரம் வாங்கிக்கார், மிருத சஞ்சீவினிங்கிற மந்திரத்தை வாங்கியிருக்கார், அதாவது செத்தவனை எழுப்பர்
1: அந்த மதத்தை வாங்கி அவரை நினச்சிக்கிட்டே விழுந்தார். அவர் ஃப்ரெண்டு ஒரு முறையில் அவன் வந்து மிருத சஞ்சீவினி வந்தார் சொல்லி எழுப்பிட்டான்.
0: எழுப்பிட்டு சொன்னா இந்த மன்னனை சும்மா விடப்படாது, என்ன செய்யணும், பழிக்கு பழி தீர்த்த ஆகணும், என்ன செய்யறோம்?
1: காஞ்சிபுரம் சென்று அந்த சிவபூஜை செய்து தவஸ் செய்து வஜ்ர சரீரத்தை பெற்றுக் கொண்டு வா, குண்டு துளைக்காத காரங்கிறான். அது மாதிரி ஜெயதாராலும் இந்த சரீரத்தை வெட்ட முடியாது, குண்டு துளைக்காத சரீரம், அதை வாங்கிட்டு வாங்கணும். நேரே காஞ்சிபுரம் வந்தார், தவஸ் பண்ணார், பூஜை பண்ணார், ஈஸ்வரமான் தோன்றினார், வஜ்ர சரீரத்தை வாங்கிட்டு வந்தார்.
0: வர வாங்கியாச்சும் சும்மா இருக்க முடியுமா? படிக்க படி தீர்க்க வேண்டாமா? நேரம் வந்தா இருக்கவன் பண்ணான்ட்டான்.
1: எட்டி ஒரு உத வராங்க, இல்லையே அன்னைக்கு என்னடா பண்ண என்ன நீ ஆன்
0: ஓங்கி ஒரு அடி தூக்கின ஒரு அடி அடித்தார், தலை துண்டா போயிடுச்சு.
1: இந்த மகாவிஷ்ணு இருக்கார், அவர் என்ன பண்ணார், சும்மா அவரோட இருந்துட்டு போனாங்க, பம்ப விலைக்கு வாங்குறவர் அவர், அவர் குமனுக்கு மன்னர்
0: ரெண்டு அவர்
1: நம்ம ஃப்ரெண்டை இவர் தஜி அடிச்சுட்டாருங்க, சக்கர கர்றா சக்கரத்தை விட்டார். முடியுமா? அவர் தான் குண்டு துவைக்கார, சரீரம் வாங்கிட்டு வந்திருக்காரு, இந்த சக்கரம் துவைக்குமா? அவர் சரீரத்து மேலே பட்டு மனம் முழங்கி கிடந்து துண்டாரு, சக்கரம் போச்சு. முன்னால் ஒரு தூரம் போதாக பார்த்தோம், திருவுரம் தட்ச யாகத்தில் சக்கரத்தை விட்டு இழந்தார், அப்புறம் ஆடிப்பாடி பெற்றார். இப்பவும் சக்கரம் போச்சு, என்ன செய்யறதுன்னு கேட்டார். இந்த சக்கரத்தை பெறுவது எப்படி? ஒரு கதை தெரியுமா? ஜலந்தராசுரன் ஒருத்தன் இருந்தான், அவன் மேல சிவபெருமான் ஒரு சக்கரத்தை விட்டார், ஒரு ஆயத்தை க்ளோஸ் ஆகிட்டான். அப்படி ஒரு அது அவற்றை இருக்கு சக்கரம், அவரை எப்படியாவது வாங்கிட்டு வந்தானோ ஆண்டு சரின்னு அப்படியே வந்தார். காஞ்சிபுரத்துக்கு வந்தார், தவம் செய்தார், 1000 மலர் கொண்டு தினசரி அர்ச்சனை செய்தார். இந்த அர்ச்சனைங்கிறதுல சில கருத்து வேறுபாடு இருக்கு எங்களுக்கு. சகஸ்ரநாமம் அஷ்டோத்தரம் சொல்றோம், ஆகமங்கள் படி பார்க்கும்போது ஸ்தோத்திரம் செய்யன்னு சொல்லியிருக்கு, அர்ச்சனை செய்யன்னு சொல்லல, அர்ச்சனை செய்யன்னு சொல்லல, நாமத்தொழி நாமத்தால ஸ்தோத்திரம் செய்யணும் சொல்லியிருக்கு எல்லா இடத்துலையும். இன்னும் எப்படி வந்தது ஆனால் ஆராய்ச்சி பண்ணா இது இடைக்காலத்தில் வந்தது. என்கிற வருமானத்துக்காக நாமாவளியாக்கி அர்ச்சனை பண்றதுங்கிற ஒரு நல்ல ஒன்று சபாரத்தனம் அவர் கொண்டு இது தான் ஒத்துக்கொண்டார். வாசம் தான் அப்படித்தான். இந்த சகஸ்ரநாமம் இருக்க சிவனுக்கு சகஸ்ரநாமம் 11 சிவசநாமம் இருக்கு, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, 11 சிவசகஸ்ரநாமம் இருக்கு. இந்த விஷ்ணு எந்த சகஸ்ரநாமம் கொண்டு அர்ச்சனை பண்ணார்? ஒரு அதாவது அஷ்டோத்தரம் ஒன்றுவலாம், சிவாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, சம்பவே நமஹ, குமரி முதல் இமயம் வரை ஒன்றுவலாம். இந்த சகஸ்ரநாமம் தான் மாநிலத்திற்கு மாநிலம் வித்தியாசம் இருக்கு, ஜில்லாவுக்கு ஜில்லாவுக்கு கூட வித்தியாசம் இருக்கு. கன்னியாகுமரி ஜில்லா மலையாளம் அந்த சைடு பூரா ஸ்திராய நமஹ என்று தொடங்குற சகஸ்ரநாமத்தை அவங்க வச்சிருக்காங்க. மகாபாரதத்தில் கடைசி பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கார், அப்ப தர்மோத்தர் போய் உபதேசம் கேட்கிறார், எனக்கு ஏதாவது நல்ல விஷயம் சொல்லுங்க, சிவனை பற்றி பெருமையில சொல்லுங்கிறார். நான் சொல்ல முடியாதுப்பா, கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்டு அவர் சொல்லுவார். சென்னை கிருஷ்ணவர் சொல்றார், அவர் ஒரு சகஸ்ரநாமம் சொல்றார், அது ஒரு சகஸ்ரநாமம். பீஷ்மரே ஒரு சகஸ்ரநாமம் செய்திருக்கார், அது பராய தேவாய நமகன்ற தொடங்குறான ஒரு சகஸ்ரநாமம். அதுக்கு வேதசார சிவசகஸ்ரநாமம் அது பேர், அதாவது வேதங்களில் அவர் வேதசார சிவசகஸ்ரநாமம் பீஷ்மர் சொல்றார். கிருஷ்ணன் ஒரு சகஸ்ரநாமம் சொல்கிறார், அதுக்கு ஸ்திராய நமஹ என்று தொடங்குகிறான ஒரு சகஸ்ரநாமம் சொல்கிறார். அது போக சிவரகசியத்தில் ஒரு சகஸ்ரநாமம் இருக்கு, ஓங்கார நிலையாய நமஹன்னு தொடங்குற ஒரு சிவசகஸ்ரநாமம். இப்போ கேரளாவில் வந்து ஸ்திராய நமஹன்னு சகஸ்ரநாமம், திருநெல்வேலி ஜில்லாவில் வேதசார சிவசிராமம்னா திருநெல்வேலி ஜில்லாவில் பழக்கத்தில் வச்சிருக்கு. கொஞ்சம் வடக்க போனோம்னா பவாதி தொடங்கும், அது ஒரு சகஸ்ரநாமம், பவாய நமகான தொடங்குற அது அங்கே வழக்கத்தை. எல்லாம் சகஸ்ரநாமம் தான், ஒரு ஜில்லாவில் ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க. அதுலேயும் சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா, 10,000 நாமாக்கள் இருக்கு, அதுலேருந்து 10 ஒரு பங்கு அதான் திரட்டினா இப்போ உனக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார். இப்படி பத சகஸ்ரநாமங்கள் சொல்கிறேன், அதில் திருமால் என்ன சகஸ்ரநாமம், பவாரி தொடங்குகிற சகஸ்ரநாமம் தான் சொன்னார்னு சிவஞான சுவாமி சொல்கிறார். சிவஞான சுவாமி வந்து ஆதாரம்லாம் சொல்ல மாட்டார், எப்படி சொன்னார் அவர் சொன்னால் வேதம் உங்களா மறுப்பிட. பவாதி தொடங்குகின்ற சகஸ்ரநாமம் சொல்லி வழிபட்டார். இந்த ஜலந்தராசுரன் என்னவன் தபஸ் பண்ணான் சூரமான நோக்கி, அவன் என்ன வர வாங்கினான்னு சொல்லி பார்ப்போம்.
2: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு வாதவூரர் புராணம். தலைப்பு: வாதவூரர் திருப்பெருந்துறை வருதல் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: கணவன் வெளியில செல்லும் பொழுது அவனை வழி அனுப்பி பின்தொழ வேண்டும். கணவன் வீட்டிற்கு வரும்பொழுது அவனை வரவேற்று முன் தொழ வேண்டும் என்று தலைவி சொல்றார். நம்முடைய

கதிர்ப்பு என்ற மனமகிழ்ச்சியை காட்டுகின்ற அழகும், ஆனால் முற்றிய கதிர் காரணமாக வளைந்து நாணத்தினால் வளைந்ததை போன்ற தோற்றமும் பார்ப்பதற்கு கணவனை வரவேற்கின்ற குலமகளிர் போன்ற காட்சி. நம்பி ஆறுவர்கிட்ட சண்டை போட்டாங்க பரவநாச்சியார், திருவொற்றியூர்ல போய் சங்கிலியில மாட்டிக்கிட்டாரு. எங்க மாட்டிக்கிட்டாரு? சங்கிலியில மாட்டிக்கிட்டாரு. சங்கிலியில மாட்டிக்கிட்டாருன்னா ஜெயிலுக்கு போயிட்டாருங்கிற மாதிரி அர்த்தம். சங்கிலியில மாட்டிக்கிட்டார், சங்கிலி தொடக்குண்டார். நான் கற்பனையா சொல்லல, பெரிய பணத்தில் இருக்குதான் சொல்றேன். சங்கிலி தொடக்குண்டாருக்கு இங்க என்ன காரியம்? இல்லம்மா, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், உன்னை பிரிஞ்சு இருக்க மாட்டான், வரணும்னு சிவாச்சார விஷயத்துல சுவாமி வந்து சொன்னார். தியாகராஜாக்கு ஆறு காலம் பண்ற உயர்ந்த காரியத்தையும் பண்றீங்க, இந்த காரியத்தையும் போய் பண்றீங்களே, இது உங்களுடைய தகுதியை குறைக்கிற இந்த தூது நீங்க வரலாமா? சிவாச்சாரன்னு நினைச்சு பேசுறாங்க, இந்த தூது நீங்க வரலாமா? தியாகராஜாக்கு தீபாரதனம் பண்ற கை, அமுது விட்டுற கையினால இங்க என் வீட்டுக்கு பாதி ராத்திரில இது ஒரு பெரிய காரியம்னு விடுஞ்சா பாத்துக்கோ, விடுஞ்சப்புறம் போறேன்னு அவன் சொல்ல வேண்டியதானே? அப்படி இல்லாம ரெண்டாவது யாருக்காக நீங்க வரீங்க? எனக்கு தான் கதி கிடையாது, என் துன்பத்தை யாரும் எடுத்து பேச மாட்டேங்கிறீங்களே. பறவை கோவிச்சுக்கிட்டா, பறவை கோவிச்சுக்கிட்டா பறவை மேல தப்பு இருக்கிற மாதிரி, பறவை மேல ஒரு அணு அளவுக்கு கூட தப்பு கிடையாது. நான் எங்க போவேன்? அவருக்கு போறதுக்கு இன்னொரு இடம் இருக்கு, அங்க போ சொல்லுங்க. ரைட் ரயில பேசணும்னா அப்படி பேசணும். நான் தாயே கஷ்டப்படுறேன், நான் எங்க போவேன்? எனக்காக கூட ஒரு கடவுள் இறங்க மாட்டேன் என்கிறான். ஆனா நம்பியாரூரன் கஷ்டப்படுறான், நம்பி இங்க வரணும், பரிந்து பேசுகிறீர்கள், அவன் என்ன கஷ்டப்படுறான்? அவனுக்கு தான் இன்னொரு வீடு இருக்க, அங்க போக சொல்லுங்க, கஷ்டம் இல்லாம இருக்கலாம். அப்படி அவர் இங்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் சொல்றாங்க, இது அவர் வீடுதான் சந்தேகம் இல்ல, அவர் வந்து போகட்டும், ஆனால் நீ உயிரோடு பார்க்க முடியாது. இவ்வளவு தெளிவா பேசியிருக்காங்க, இதே மாதிரி யாராலையும் பேச முடியாது. தியாகராஜாக்கு சந்தோஷம், விட்டு கொடுக்காம பேசுற பாரு, உங்ககிட்ட இருந்து எல்லாரும் கத்துக்கணும். வெரி குட் கேர்ள்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார், தப்பாவே நினைச்சுக்கல, அப்படி இல்ல இருக்கணும், விட்டு கொடுக்கலாம். அதற்காக நம்பியார் செய்த தவறு இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுது, பரவேட்ட எந்த தப்பும் கிடையாது. ஆகவே என்ன பண்ணாரு, மறுத்ததையே எடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் ரெண்டாவது தடவை வந்தாரு, வந்து போன ஒரு சாமிங்கிற அடையாளங்கள் தோன்றின உடனே எம்பெருமானே வந்திருக்கிறான், எம்பெருமானே தன்னால் ஆட்கொள்ளப்பட்ட தன் தோழனுக்காக வருவார்னு சொன்னால் அற்ப மதிக்கொண்ட நான் என்னதான் காரணமா இருக்கட்டும், அடியேன் எப்படி மறுக்கலாம் அப்படின்னு மாறிட்டான். அந்த நிலையில் மாறிட்டான். மாறின பொழுது எதுக்காக சொல்ல வரேன், நங்கை உன்னுடைய நல்ல தன்மைக்கு ஏற்ப நீ வந்து ஏற்றுக்கொண்டாய்ன்னு சொல்றாரு. இது எதுக்காக, இந்த லிங்க் எதுக்காக சொல்ல வந்தா, அந்த அளவுக்கு இவர் வேண்டாம்னே முடிவு பண்ணிட்டாங்க அவங்க, இல்லைன்னா அந்த வார்த்தை வராது, தனித்திருப்போம் அப்படி முடிவு பண்ண அவங்க பெருமான் கூட்டி வைத்து விட்டான். பெருமானே வந்ததுனால மனம் இழகி விட்டது. தன் அடியவனுக்காக பெருமான் அங்கோடு இங்கு இரவில இரண்டு முறை உள்ளுவார் என்று சொன்னா, நான் என்ன அவ்வளவு ஒஸ்தியா, நான் அற்ப உயிர், அவருக்காக சுவாமி ரெண்டு தடவை வருவார் அப்படின்னு சொன்னா என்ன காரணமும் காரணம் கிடையாது, அவரை மறுப்பதற்கு எதுவும் காரணமா இருக்க முடியாது. கொல்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவரையும் இயம்புவர் ஆயிடின் எல்லாத்தையும் நீங்க இருந்து அடியார் இலக்கணம். கடவுளால் விரும்பப்படுகின்ற அடியார்கள் நம்மால் கொலைகாரன் என்று கருதப்படக்கூடாது. கொல்வார் எனும் திருமுறைகளை ஒழுங்கா கடைபிடிக்கணும்னு சொல்றேன். கடவுளுக்கு ஒருத்தனை பிடிக்கும் சொன்னா அவன் கொலையே பண்ணிட்டு வந்து நின்னாலும் நான் அவனை கொலைகாரன் நினைக்க கூடாது. கடவுளுக்கு பிடிச்சிருக்கு உனக்கு என்னடா, கடவுளை விட உனக்கு அறிவு அதிகமா, நீ கடவுளை விட பெரிய தீர்ப்பு கொடுக்க போறியா? கோட்புலியார், விசார சர்மர் அவர்கள்லாம் குற்றம் விளைந்ததா? கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுள் ஏற்றுக்கொண்ட பிறகு மறுபேச்சு பேசக்கூடாது. கடவுள் ஏற்றுக்கொண்டார் என்று அறிந்த பிறகு பறவை மாறிட்டான். பறவை மாறினதுக்கு ஒரே காரணம் தான், தன் தோழனுக்காக எம்பிரானே என் வீட்டிற்கு வரும், எம்பிரான் நம்ம வீட்டுக்கு வரணும்னா எவ்வளவு தவம் செய்யணும். நாம கோயில்ல போய் தியாகராஜாவை வழிபடுறதுனாலயோ ஆறு காலம் ஆடுறதுனாலயோ சாமி நம்ம வீட்டுக்கு வந்துட மாட்டார். சாமி எளியவராகி நம்ம வீட்டை வாசப்படி மிதிச்சு உள்ள வந்து பேசுறாருன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் யாருனால கிடைச்சது, நம்பியாரூர் நம் கையை பிடிச்சதுனால நமக்கு கிடைச்சது. நம்பியாரூரன் நம் கையை பிடிச்சதால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. தியாகராஜன் மாத்துக்கு பிறகு அந்த பாக்கியம் கிடைச்சது. அப்பொழுது பெருமானுக்கு வேண்டப்பட்டவர் என்னும் பொழுது அவருக்கு எதிராக நாம் சொல்கின்ற எதுவும் காரணமாகாது. நம்முடைய மனமானது காரணமில்லாத காரணங்களை கற்பித்தது, அதெல்லாம் புறந்தள்ளி விட்டார்கள், உடனே ஏற்றுக்கொண்டார்கள். உடனே சாமி சொன்னார், நீ முதல்ல என்ன நல்லா பண்ணுதான், அதற்கேற்ப நடந்து கொண்டாய்ன்னு சொன்னார். சாமி எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க, நீ முன்னாடி எப்படி சொன்ன இப்படி இப்படி சொல்றிய, இப்பதான் புத்தி வந்ததான்னு நம்மள மாதிரி சொல்லல. நீ நேத்துக்கு எப்படி சொன்ன இன்னைக்கு இப்படி சொல்ற, இப்பதான் புத்தி வந்ததா? நீ எப்பொழுதும் நல்லவள் தான், உன் நன்மைக்கேற்ப நல்லவர்களுக்கும் சினம் வரும், அதனால குற்றம் விளையாது. திருநீலகண்ட தாயனாருடைய மனைவியார் திண்டுவீராகில் நம்மை திருநீலகண்டம்னு சொன்னார் அப்படிங்கறதுனால அவர் மீது குற்றம் கிடையாது. அவர் மீது குற்றம் இருந்ததுன்னு சொன்னா அவர் கைலாயத்துக்கு போக முடியாது. நாயனார் கூட கைலாயத்துக்கு போனாங்களா இல்லையா? எப்ப பெருமா நாயனார் கூட கைலாயத்துக்கு அழைச்சுக்கிட்டாங்களோ அப்ப என்ன தொடாதேன்னு அந்த மனைவி சொன்ன போது அந்த மனைவி தவறு செய்தாள்னு சேர்க்கிறார் சொல்லல, சொல்லல. அது போல பறவை ஊடிய பொழுது சுவாமி வந்து பறவை வந்து நீ முன்பு ஊடினாயே அப்படின்னு சுட்டி

0: காட்டாதது. என்ன காரணம்னா, எப்பொழுதுமே பறவை நல்லவள் அப்படின்னு சுவாமி சர்டிபிகேட் தரார். என்ன காரணம்னா, நல்லவர்களாகின்ற பெண்களுக்கும் காரணம் பற்றி சினம் வருதல் என்பது அவருடைய உரிமை. தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா, ஊடுதல் என்பது பெண்களுக்கு உரிமை, அவர்கள் ஊடுவதனால குற்றம் விளையாது. வீட்டுக்காரத்தில் சண்டை போடுறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு, இலக்கணம் கொடுத்த உரிமை, தமிழ் இலக்கணம் கொடுத்த உரிமை, தொல்காப்பியமும் அகத்தியமும் கொடுத்த உரிமை நமக்கு இருக்கு. திருக்கோவில் தான் சொல்லுது, வீட்டுக்காரி சண்டை போடுறாங்க, பதில் சண்டை வீட்டுக்காரர் போட்டாருன்னா இவர் பண்றது தப்பாயிடும், நாம என்னைக்குமே சண்டை போடக்கூடாது, ஆடவர்களுக்கு அந்த உரிமை கிடையாது என்று பார்க்கின்றோம். இலக்கணப்படி வாழ வேண்டும் என்பதற்காக தான் திருக்கோயார் படிக்க வேண்டும். இலக்கணப்படி வாழ்ந்தால் இறைவன் திருவடி அடையலாம், இலக்கணப்படி இல்லறம் நடத்தினால் இறைவன் திருவடி அடையலாம் தான் திருக்கோயார். அப்ப பறவை நீ எப்பொழுதுமே நல்லவதான், உன் நல்ல தன்மைக்கேற்ப சொன்னாயின்னு சொன்னார். சரி, நாம இங்க வந்து சொல்ல வந்தது என்னன்னா, இப்படி சண்டை போட்ட பறவை நம்பியார் ஒரு வந்துட்டார் உள்ள, அவரை பூச்செண்டோடு ஒரு கையில பூச்செண்டு இன்னொரு கையில பூ போல இருக்கிற பறவையினுடைய கையை பிடிச்சிட்டு அந்த வாசப்படி வழியா உள்ள வரார். அப்பொழுதுதான் அவர் தனக்கு மாலையிட்டதை போல நாணி கோணி தான் உள்ள நடந்து போனாலாம். அது இப்ப கொஞ்ச நேரம் சண்டை பிடிச்ச அந்த அம்மா எப்படி போறா, நாணி கோணி நடந்து செல்கின்றாள். அன்பு அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு என்பதை போல அந்த வெட்கம் என்பது பெண்களுக்கு இயற்கையாக, குல பெண்களுக்கு பிறந்தது முதல் இறப்பது வரையிலும் கூடவே இருக்கின்ற ஒரு அம்மாவை போல கூடவே இருக்கணும். அம்மா காப்பாற்றுவதை போல காப்பாற்றும்னு சொன்னார் திருக்கோவையார்ல. தாயிற் சிறந்தன்று நான் தையலா இருக்கு, அந்நான் தகைசால் வெயி சிறந்த மென்றோழி தின் கற்பின் விழுமிதன்று திருக்கோவையார். ஒரு நாணம் என்பது பெண்களுக்கு பெற்ற தாயை போல கூடவே இருந்து காப்பாற்றும். பெற்ற தாயினால கூடவே இருக்க முடியாது, அந்த அம்மா கூட இல்லாத போது நாணம் இருந்து காப்பாற்றும், அம்மாவை போல காப்பாற்றும். அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, கூட இருக்கும்போது அம்மா சொல்லி கொடுப்பாங்க, இங்க நிக்காத அங்க நிக்காத அப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதை செய்யாத அதை செய்யாது. அதெல்லாம் கேட்டு நடந்துகிட்டோம்னா நமக்கே உள்ளுணர்வு என்பது நாணம் அது தோன்றும், அம்மா இல்லாத போது அது காப்பாற்றும். அந்த நாணத்தை விட உயர்ந்த ஒன்று இருக்கு, அது நடராஜா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார் அப்படின்னு திருக்குவியார் சொல்லுது. அது என்னன்னா, யாரும் தங்களுடைய பெரியோர்களுக்கு அடங்க வேண்டும், அதான் கற்புன்னு பேரு. கற்பனைப்படுவது சொற்றிரம்பாமை, சொல் திறம்பாமை. சொல் என்பது மந்திர சொல், நம்மை கட்டுப்படுத்துகின்ற வேதத்திற்கு சொல்லுன்னு பேரு, வேத வாக்கு. அவங்க சொன்னா எனக்கு வேதம் போல, அடியார்கள் சொன்னா வேதம் போல, பெரியவர்கள் சொன்னா வேதம் போல, சிவாச்சாரியர் சொன்னா வேதம் போல. வேதம் என்பது நம்மை கட்டுப்படுத்துகின்ற ஒரு சொல். அப்ப நம்மை கட்டுப்படுத்துகின்ற சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். உலகத்துல எல்லாருக்கும் கற்பு உண்டு, கற்பு நிலை என்று சொல்ல வந்தார். இரு கட்சிக்கும் அகுது பொதுவில் வைப்போம். பெண்களுக்கு கற்பு இருப்பதை போல ஆண்களுக்கு கற்பு உண்டு, பெண்களுக்கு நாணம் இருப்பதை போல ஆண்களுக்கு நாணம் உண்டு. பெண்களுக்கு நாணம் கணவன் தீண்டுவதனால் ஏற்படும், ஆண்களுக்கு அந்த நாணம் ஏற்படாது. ஆண்களுக்கு நாணம் அற வழியில் இல்லாத செயல்களை செய்யும் போது ஏற்படும், தர்மத்துக்கு விரோதமா ஒரு காரியம் செய்யும் போது ஆண்களுக்கு நாணம் ஏற்படும். செய்யக்கூடாதுன்னு உள்ளுண்டு செய்யும் சொல்லும், செய்யத்தகாதன செய்யக்கூடாது. அப்ப யாருமே யாருக்குமே உலகத்துல பெரியவங்க இருப்பாங்க, எனக்கு பெரியவங்க கிடையாதுன்னு எவ்வளவு பெரியவங்களும் உலகத்துல சொல்ல முடியாது. எப்படிப்பட்ட பெரியவங்களுக்கும் மேல ஒரு பெரியவங்க இருப்பாங்க, உலகம் படைக்கப்பட்டது அப்படித்தான். உலக உயிர்கள் எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரியவன் இருக்கான், கடவுள். அப்ப அந்த கடவுளுடைய வாக்காகின்ற வேத ஆகமங்கள் எல்லாரையும் கட்டுப்படுத்தும். ஆகவே எல்லோருக்குமே அடங்கி வாழ்தல் என்பதுதான் சட்டம். அடங்காது திரிதல் யாருக்கும் சட்டம் கிடையாது. அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமே ஆயுள் வைத்துவிடும். அப்பொழுது கற்பு நெறி தவறாது இருக்க வேண்டும். கற்பு என்பது என்னன்னா, கற்பிற்காக ஒருவன் நாணத்தை துறக்கலாம் அப்படின்னு திருக்கோவையாறுல தோழியானவள் தலைவிக்கு எடுத்து சொல்ற. அப்ப கற்பு என்பது உயர்ந்தது, கற்பு என்பது சட்டப்படி வாழ்வது, பெரியோர் சொன்னதை செய்வது என்று பார்க்க. அப்படியே குலமகளிர் எப்படி மகிழ்ச்சியும் நாணமும் ஒரு சேர எய்துவார்களோ, அதே போல நெற்கதிர்கள் கதிர்ப்பினையும் வளைந்த தன்மையையும் ஒரு சேர எய்தின என்பது இந்த 28வது பாட்டு. முலைக்கிரியும் கருங்கூந்தல் மொய்வனமும் அரணாக கொலைப்புருவ வெஞ்சாபம் குனித்து விழிக்கண ஏவி நிலைப்படுனர் பொருள் தேட நினைந்து தவனில் நெறியில் தலைப்படுவார் தமை வருத்தும் தன்மையினர் வயன் மாதிரி. வயல்ல வேலை செய்கின்ற அந்த பெண்கள்லாம் ரொம்ப அழகா இருக்காங்க. அவர்கள்லாம் என்ன பண்றாங்க, கொலை செய்கின்ற புருவம், அந்த புருவமாகின்ற அழகான வில்லை வளைத்து அந்த வில்லிலே தங்களுடைய விழியாகின்ற அம்பினை பூட்டி வழியில் நடந்து போறவங்களை பார்த்தாங்கன்னா இவங்க சரண்டர் ஆயிடுவாங்க. என்ன அப்படி கடவுளை தேடுகின்ற ஒருவனும் கூட அந்த தவ நெறியிலே அக்கம் பக்கம் பார்க்காம ஒழுங்கா இலக்கை நோக்கி போகணும். அப்படி இல்லாவிட்டா இந்த வழியிலே ஆசை என்ற வலையிலே அகப்பட்டு அவர்கள் வந்து மாட்டிக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட வயன்மாதர்களும் அந்த ஊரிலே இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். வழியிலே கிடைக்கின்ற மாதர்கள் வயல் மாதர்கள். என்று சொன்னார்.
1: இன்ன வகை மன்னி வளர் காவும் எழில் மேவும் கண்ணல் வயலும் திகழ்கள் கண்டு வகை கொண்டே.
0: குருநாதர் அந்த ஊருக்கு வரார். வரும்பொழுது இப்படி பொருந்தி அந்த ஊரிலே இருக்கின்ற அழகான பூங்காக்களையும் அழகு விளங்குகின்ற அந்த கரும்பு தோட்டங்களையும் நெல் பயிரிடப்பட்டிருக்கின்ற நீண்ட வயல்களையும் பொலிவோடு திகழ்வதை பார்த்து கொண்டு மனதிலே மகிழ்ச்சியோடு வருகின்றார் மந்திரியாராக இருக்கின்ற திருவாத ஊரர்.
1: இன்னல் உடலம் பெற இனி புவியில் வாரா மன்னவர் பெருந்துறை வளம்பதியில் வந்தார்.
0: பெருந்துறை மருங்குற வந்தவர் இப்ப ஊருக்குள்ள வந்துட்டார்.
1: இன்னல் உடலம் பெற இனி புவியில் வாரார்.
0: மனிதனுக்கு முதல் கஷ்டம் யார்ட்டிருந்து வருது? கரெக்டா சொல்லுங்க.
1: நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் சிரமம் யார்ட்டிருந்து வருது? எதுகிட்டேந்து வருது?
0: சரி, பிறந்ததுலேருந்தான் துன்பம். பிறவியால் வருவன கேடுல, பிறக்கலன்னா சௌக்கியமா இருக்கலாம், பிறப்பதனால எல்லா துன்பம் வருது.
1: முதல் கருவி எது? நம்ம துன்பத்துக்கு முதல் கருவி எது?
0: மனதா? மலமா? மனமா? மனம். முதல் சிரமம் நமக்கு உடம்புனால வருது.
1: உடம்போட பிறப்ப நமக்கு ரொம்ப நீரஸ்டா இருக்கிற உடம்பே நமக்கு முதல் துன்பம் தருது.
0: இன்னல் உடம்பு. உடம்பு பெற்று சிரமப்படாதவங்களே உலகத்துல கிடையாது. நோய் நொடி இல்லாமல் யாருக்கும் நல்ல உடம்பு கிடையாது. இறைவன் அருளினாலே ஏனைய உயிரோடு இணையாக கருதப்படாமல் தனிப்பிரவியாக பிறந்தவர் தவ முதல்வர் சம்பந்தர். அவர் வந்து ஒரு மூக்க சிந்தினார், தலைவலிச்சது, பசியினால் வாடினார்னு எங்கேயே பெரிய புராணத்தில் கிடையாது. நம்பி ஆறுவரர் பசி தாங்க மாட்டார். சாமி பொதிசோறு கொடுத்த உடனேயே அவர் எப்படி வாழ்த்தினார் தெரியுமா? பெருமானே உயிர் போகாம காப்பாத்தினியே, ஆவியை போகாமே தவிர்த்தினே ஆட்கொண்டாய், படுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிணிகளைவாய். நீ வந்து கையில பிக்ஷா பாத்திரத்திலிருந்து பிச்சை எடுத்தா கூட உன்னை வந்து அடைபவனுக்கு பசி நோய் வருந்தாமல் நீ வந்து உணவை அளித்து விடுகின்றாய். ஓடுனன் கலனாக உண்பலி குடல்வானி. நீ வந்து தோலுடுத்தாலும் உன் அடையாளர்களை துயிலுடுக்க செய்கின்றாய். நீ செய்கின்ற அருளிலே மிகச்சிறந்த அருள் என்னன்னா இன்னொரு தெய்வத்தை வணங்காமல் உன்னையே வணங்க செய்கின்றாய். இந்த அரிய கருத்துக்கள் எல்லாம் திருக்குறள் உள்ளடைய பதிகத்துல வச்சிருக்கிறார். அப்பர் உருமான் பசியை தாங்கிக் கொள்வார். இருந்தாலும் அப்பர் உருமான் பசியை தான் தாங்காமல் அந்த பைங்கேலிக்கு வர வழியில அப்பரபெருமானுக்கு பெருமான் சோறிட்டார். ஆனா தவ முதல்வர் சம்பந்தர் எல்லாரிலிருந்து வேறுபட்டவர். He is a class by his own nature. அவர் வந்து பசியினால் வாடினார்னு கிடையாது, அவர் உறங்கினார் கூட கிடையாது. சம்பந்த பெருமான் உறங்குவது போல் பாசாங்குதான் செய்வார். சம்பந்த பெருமான் உறங்கலன்னா பரிஜனங்கள் உறங்க மாட்டார்கள், அதனால படுத்துக்கிடுவார். உறக்கம் கிடையாது. அவர் ஆண்ட நாள் முதல் உறங்காது இருந்தாருங்கிற குறிப்புங்க பல இடங்கள்ல இருக்கு. தூங்க விடாம சாமி வருவார்னு சொன்னது அவர் முன்பிருந்தே தூங்க விட மாட்டாருங்கிற பொருள் தான் வருது. துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும். இரவு நேரத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்னா பெருமானை மறப்பது, பெருமானை இடையராது தியானித்து பாடிக்கொண்டிருந்தார். துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும். துஞ்ச வருவார் அர்த்தம் தூங்க விடாம தியானத்துல வரவர். நனவிலும் கனவிலும் நாளும் தன்னொளி நினைவிலும் எனக்கு வந்து எய்தும் நின்மலன். கனவு நனவு அன்றாடம் எப்பொழுதும் பெருமானுடைய ஒளியினிடம் வந்து பொருந்துங்கிறார். பெருமானுடைய ஒளி புரிந்து இருக்கிற நேரத்தில் தாமத குணத்தினுடைய காரியமாகின்ற உறக்கம் நிகழாது. எப்பொழுதும் எவனுடைய உயிரிலே பெருமானுடைய ஒளி கலந்திருக்கின்றதோ அவனுக்கு தாமத குணத்தினுடைய காரியம் செயல்பாடாகின்ற விளைவாகின்ற உறக்கம் இருக்காது, பசி நோயும் அவருக்கு கிடையாது. அப்படிப்பட்டவர் ஞான சம்பந்தர். ஆனா அவர் சொல்றார், பிணிப்படும் உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்ன, துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய் திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மையில் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு கட்டினாய். இந்த பாட்டுக்கு பொருள் என்னன்னா, பெருமானே உன்னை மறக்காம உன் பக்கத்தில் இருந்த என்ன நீ உன் காரியத்திற்காக என்ன ஏமாத்தி பூமியில பிறக்க செய்தாய். பூமியில பிறப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் வேண்டும். பாரு, நீ கொஞ்ச நேரம் என்ன தியானம் பண்ணல, பூமிக்கு போ அப்படிங்கிற மாதிரி சாமி அனுப்பிச்சிட்டார். கொஞ்ச நேரம் என்ன மறந்திருந்த இல்லையா, பூமிக்கு போ அப்படின்ட்டார். அப்ப மறக்குமாறு செய்தான். நம்ம திருவாசகம் அதான் சொல்றது, மானே நோக்கி மணவாளா மன்னே நீ சீர் மறப்பித்து இவ்வூனே புக என்றனை நோக்கி உழல பண்ணு வித்திட்டார். மறவாத நிலையிலே இருந்த ஒரு ரெண்டு உயிர்களை பெருமான் என்ன பண்ணாரு, மறக்குமாறு காட்டி ஏமாத்தி பூமிக்கு அனுப்பிச்சிட்டார். இந்த ஓனாய் ஆட்ட அடிக்கணும்னு நினைச்சதான், நான் குளிக்கிற ஜலத்தை நீ கலக்கிற அப்படின்னு சண்டைக்கு எழுத்துதான். நீ மேல இருந்து அருவியில குளிக்கிற, நான் கீழே அருவி ஜலத்துல குளிக்கிறேன். கீழே வந்த ஜலத்தில குளிக்கும் போது மேல இருக்கிற ஜலம் எவ்வாறு கலங்கும்னு கேட்டதான் இந்த ஆடு. ஓனாய் சொன்னதான், எனக்கு புத்திமதி சொல்றியா, நீ என்ன என்ன விட பெரியவனா, அடிக்கிறதுனா இப்படி வேணா அடிக்கலாம், ஏதோ ஒரு காரணம் வேண்டும். கடவுளும் அப்படி ஏதோ, அவன் சர்வ சுதந்திரன், அவரை யாரும் நோபடி கேன் ஃபெட்டர் ஹிம், அவனை கட்டுப்படுத்துவதற்கு ஆள் கிடையாது. யாராவது தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வந்தவங்களை போய் கடுப்பிடிப்பாங்களா? இந்த காலத்துல கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்னு அங்கங்க கஷ்டப்படுறாங்க. நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட வந்திருக்கான் மன்மதன், அவனை போய் எரிச்சு விட்டாரு. கேட்கறதுக்கே ஆள் இல்லையே. எல்லாம் வல்லவர், எதவனா செய்வார். அப்படிப்பட்ட நீ என்ன பூமிக்கு அனுப்பிச்ச? இப்ப நான் ஒன்னு உன்ன கேக்குறேன். நீ என்ன பூமிக்கு அனுப்பிச்சதுனால உன்னை யாரும் குத்தம் சொல்ல போறதில்ல. நீ இந்த உடம்புல இருந்து உயிரை பிரிப்பதுனாலே யாரும் உன்ன குத்தம் சொல்ல போறதில்ல என்று இந்த பாடலுக்கு பொருள். அப்படின்னா அர்த்தம், இந்த உடம்பிலே நீ என்னை பிறப்பித்ததற்கு யாரும் உன்ன குற்றம் சொல்ல போறதில்ல. என்ன காரணம்னா, பிறப்பதற்கு எந்த குற்றமும் செய்யாத என்னை நீ பிறப்பித்தாய், அதன் காரணமாக உன்னை யாரும் குற்றம் சொல்ல போறதில்ல. யாருமே குற்றம் சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்னா, கடவுள் சம்பந்த பெருமான பூமிக்கு அனுப்பிச்சதுனால நம்ம பிறவி ஈடேறுது. அதனால நாம நிச்சயமா குற்றம் சொல்ல போறதில்ல. கடவுளை போய் நம்ம கேட்க போறாமா, பிள்ளையார ஏன் பூமிக்கு அனுப்பிச்சீங்க? நம்ம கடவுளை போய் கேட்க போறாமா, பிள்ளையார அனுப்பிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பிள்ளையார அனுப்பிச்சதுனால தான் நமக்கு இந்த அருமையான தேவாரம் கிடைச்சிருக்கு, அதை பாடி நம்ம உய்யலாம். அப்ப நீ ஒரு குற்றமும் புரியாத என்னை உடம்பிலே புகுத்தியதற்காக உன்னை யாரும் தட்டி கேட்க போவதில்லை. நான் கேட்கின்றேன், அதே நிலையிலே இப்பொழுது இந்த உடம்பிலிருந்து இந்த உயிரை நீ பிரித்து விட்டால் உன்னை யார் தட்டி கேட்க போகிறார்கள் என்று சொல்வதனால, உடல் இது களைந்திட்டு ஒல்லை உம்பர் தந்தருளு, தரிக்கிலேன் காய வாழ்க்கை, இந்த உடம்புல இருக்கிறது பிடிக்கல, உடம்பு உடனே இந்த உடம்புல இருந்து உயிரை பிரிச்சிரு அப்படிங்கிற விண்ணப்பம் இருக்கு அந்த பாட்டுல. துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய், பெருமானே நீ என்னதான் விடாய்ச்சாலும் உன்னை விட்டுட்டு எங்களால வாழ முடியாது. துறக்குமா சொல்லப்படாய், சண்டை போட்டுட்டு பிரியற பொருள் இல்ல. சலித்தால் ஒருவர் துணை இனி யாரும் இல்லை, சலித்தால் துணை ஒருவர் இல்லைன்னு வருது இல்ல. யார்கிட்ட வேணா சலிச்சுக்கலாம், வேண்டாம்னு சொல்லலாம், கடவுள்கிட்ட சலித்துக் கொள்ள முடியாது. ஏன்னா கடவுள் செய்கின்ற நன்மையை இன்னொருவர் செய்ய முடியாது, கடவுளிடத்திலே முரண்டு பிடிக்க முடியாது. கடவுள் செய்கின்ற செயல் நமக்கு துன்பத்தை விளைவித்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டுமே தவிர, கடவுளிடத்திலே குற்றம் கண்டு அவனை விட்டு பிரிவதனால் நமக்கு ஒரு பயனும் இல்லை. சலித்தால் ஒருவர் துணை யாரும் இல்லை. துறக்குமா சொல்லப்படாய், உன்னை கைவிடுவதற்கு எந்த நூல்களும் சொல்லவில்லை. துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய், திருந்தடி மறக்குமாறில்லாத என்னை மயில் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய், பிணிப்படும் உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்னையே. பிணிப்படுகின்ற இந்த உடம்பு, எப்ப பார்த்தாலும் நோய் நொடிக்க ஆட்படுகின்ற இந்த உடம்பில் இருந்து என்னை நீ பிரித்து விட்டால் உன்னை யார் குற்றம் கூறப்புகிறார்கள்? ஐயோ, அகாலத்துல இந்த குழந்தைய, இந்த 10 வயசு குழந்தைய, இந்த 12 வயசு குழந்தைய பெருமான் பூமிக்கு அனுப்பிச்சு பாட வச்சு உடனே வாங்கிக்கிட்டாரே அப்படின்னு யாரும் குற்றம் சொல்ல போறதில்ல. உன்னை யாரும் எந்த காலத்திலும் குற்றம் கூற மாட்டார்கள். அப்படி ஒரு கால் குற்றம் கூறினால், உலகத்துல கடவுள்கிட்டையும் குற்றம் கண்டுபிடிப்பவர்கள் உண்டு, பழி சொல்பவர்கள் உண்டு, அது என்ன ஆகும் அப்படின்னா, கடவுளை நோக்கி ஒரு கல்லை எரிந்தால் அது மலராக சென்று அவன் மலரடியிலே விழும். அதுபோல புகழலது பழியிலர் தாமே, சம்பந்த பெருமானுடைய தேவாரம். சாமியை திட்ட திட்ட அந்த திட்டெல்லாம் அவருக்கு மறைமுகமாக புகழாக சென்று சேரும். சாமியை நீங்க எப்படி திட்டினாலும் அந்த திட்டுக்குள்ள அவனுடைய பெருமை தான் விளங்கும். அது அவனுக்கு புகழாக போய் மாறி புகழ் மலராக போய் சேருமே தவிர அவரை யாராலும் திட்டி முடிக்க முடியாது. ஆகவே இந்த பிணிப்புடன் உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய்க்குன்னா, காட்டினாய் என்ற அந்த இறந்த காலம் நீ காட்டுவாயாகில் அப்படிங்கிற விரைவை சொல்லுது. உடனே இந்த சாக வச்சிரு, செத்திட பணியாய், உடம்பிலிருந்து உயிரை உடனே பிரித்துக்கொள். என்னால் இந்த மண்ணுலக வாழ்வு வாழ முடியவில்லை, உன் திருவடியிலே இரண்டரை கலக்க விரும்புகின்றேன். அப்படி என்னை உடனே உன்னுடன் திருவடியிலே சேர்த்துக்கொள், உடம்பிலிருந்து பிரித்து விடு, இந்த உடம்பு ஒரு தலையாக இருக்கின்றது பேரின்பத்திற்கு அப்படிங்கிற விண்ணப்பிக்கிறார். அப்படி விண்ணப்பிக்கும் பொழுது தன்னுடைய உடம்பினை பிணிப்படும் உடம்புன்னு சொல்றார். அதுதான் நமக்கு வேணும். பாடல் முழுக்க உங்களுக்கு விளக்கினேன். ஆனால் நமக்கு வேண்டியது என்ன? பிணிப்படும் உடம்பு. சம்பந்த பெருமானுக்கு கடவுள் நல்ல உடம்பை கொடுத்திருந்தாலும் அவர் தன் உடம்பை பிணிப்படும் உடம்பு என்றே கருதினார். என்ன காரணம்னா, உலகத்திலே வருகின்ற உயிர்கள்ல மெஜாரிட்டிக்கு எந்த ரூல் அப்ளை ஆகுமோ அதுதான் ரூல். எக்ஸப்ஷனுக்கு அப்ளை ஆகுது, ரூல் ஆகாது. அது எக்ஸப்ஷன் தான். நான் சொல்றது புரியுறதா? ஒரு ரூல் என்பது மெஜாரிட்டிக்கு அப்ளை ஆகுது. அந்த ரூலுக்கு ஏதாவது ஒன்னா டூ எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸப்ஷனை யாரும் ரூலாக சொல்ல மாட்டார்கள். அப்ப சம்பந்த பெருமானுக்கு நோய் நொடி இல்லாத ஒரு திவ்ய தேகம் இருந்தாலும் கூட அவர் தேகம் என்பது என்றைக்குமே நோய்வாய்ப்படும் என்பதனால தன் உடம்பையும் பிணிப்படும் உடம்பு என்றே கூறினார். அதனால உடம்புல உலகத்துல பிறந்த உடனே நமக்கு பெரிய சுமை, பெரிய கஷ்டம் என்னன்னா இந்த உடம்பு தான். உடம்புல நுழைஞ்சதுல இருந்து முதல் டேட்ல இருந்து அம்மா வயத்துல உடம்புக்கு, அம்மா வயத்துக்குள்ள உடம்புக்கு இந்த உயிர் வந்ததுல இருந்தே சிரமம். அம்மா வயத்துல இருந்து வெளியில வந்தப்பறம்தான் சிரமம் நினைக்காதீங்க. அம்மா வயத்துக்குள்ளேயே நமக்கு சிரமம் ஆரம்பிச்சிருச்சு. ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும், இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும், மும்மதி தன்னுள் அம்பதம் பிழைத்தும், இரு திங்களில் பேருருள் பிழைத்தும். 4வது மாசத்துல அந்த கண்ணொளி வர வேண்டும். 4வது மாசத்துல கண் என்ற இந்திரியம் வரவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தை குருடா பிறக்கும். இரு திங்களில் பேருருள் பிழைத்தும். இப்படியே உயிரானது அந்த ஊன் தடி என்ற அந்த கர்ப்பத்துக்குள்ள போய் நுழைந்ததிலிருந்தே தனக்கு ஒரு உடம்பு கிடைத்ததிலிருந்தே கஷ்டப்படுது. இனி ஒரு உடம்பு வராமல் பார்த்துக் கொள்வதுதான் இந்த உயிர் செய்கின்ற விவேகமான செயல். உயிர் செய்கின்ற விவேகமான செயல் என்பது இனி ஒரு உடம்பு வராமல் பார்த்துக் கொள்வது. அப்படி இனி ஒரு உடம்பு வராமல் பார்த்துக் கொள்கின்ற கருத்தோடு நம்முடைய குருநாதர் திருப்பெருந்துறை என்ற வளம்பதிக்கு வந்தார் அப்படின்னு இந்த பாட்டு 30வது பாட்டு சொல்லி வரிசை எண் 78. இன்னல் உடலம் பெற, இன்னல் உடலம்ங்கிறதுக்கு விளக்கம் சொன்னேன், இன்னல் உடலம் பெற இனி புவியில் வாரா. பூமிக்கு வந்தாதான் இந்த உடம்பு சிரமப்படுத்துகின்ற உடம்பு. இந்த உடம்பு கொண்டு பூமிக்கு வராமல் இருக்கின்ற மன்னவர் என்றால் அருள் மன்னவர் பெருந்துரை வளம்பதியில் வந்தார்.
1: மாதவர் மிகும் பதி புகுந்துழி மருங்கே நாதனுரை தண்டலையின் நன்கு புனை தொண்டரு ஓதுரு சிவாகம ஒலிப்பொலிவு கேளார் யாதிகுதறிந்துரை மின் ஏவலர்கள் என்றார்.
0: அப்படி திருப்பெருந்துறைக்குள்ள வந்தோன்னே ஒரு அரிய காட்சியை கண்டார்னு இன்னொரு புராணத்தில் சொல்லியிருக்கு. என்ன காட்சினா, அந்த திருப்புறதே இந்த திவ்ய ஸ்தலத்தில் இவர் கண்ணுக்கு மட்டும் அங்கு ஓடுகின்ற நாய், அங்கு பறக்கின்ற பறவை, கொசு, பூனை, கிளி, எல்லா உயிர்கள் கூட திருநீர் அணிந்து ருத்ராட்சம் கழுத்தில் கட்டிருக்கிற மாதிரி ஒரு காட்சி கிடைச்சு. அது பொதுவாக மக்களுக்கு காட்சி கிடைக்காது. இவருக்கு அந்த சக்தினி பாதம் இருக்கிற காரணத்தினால இந்த சிவவேடத்தை தரிக்கின்ற புண்ணியம் கொண்ட உயிர்கள் தான் இந்த ஊரிலே வாழ்கின்றன. திருப்புறத்தில் ஒரு நாய் வாழுதுன்னா அது சிவனருளை பெறுகின்ற நாய் தான். அங்கு ஒரு கிளி பறக்குதுன்னா அது சிவனருளை பெறுகின்ற கிளி தான். அந்த கிளி நெத்தில விபூதி இருக்கு, கழுத்தில் ருத்ராட்சம் இருக்கு. இந்த காட்சியை அவர் கண்டார். இன்னொரு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வந்தார் இவர். உள்ள வந்த உடனே பெரிய தவசிகள் மிகுந்திருக்கின்ற அந்த வளம் பதி, அதுக்குள்ள நுழைந்த உடனே ஒரு பக்கத்துல ஒரு சைட்ல மருங்கு நாதனுரை தண்டலை, தண்டலை என்றால் தன் தலை, குளிர்ந்த சோலை, குளிர்ச்சியான இடம், ஒரு நடுப்புற ஒரு தடாகம், சுற்றி நிழல் தருகின்ற மரங்கள், பழுக்கின்ற மரங்கள், மலர்கின்ற செடிகள், இவைகளோடு கூடிய சோலை, அதுக்கு தண்டலை, குளிர்ந்த இடம். எந்த ஒரு வெயில் காலத்திலும் அந்த சோலைக்குள்ள போயிட்டா ஏசி பண்ண மாதிரி இருக்கும். கதிரவனுடைய கொடுங்கதிர்கள் அந்த சோலைக்குள் நுழைய மாட்டான். அப்படிப்பட்ட இடத்திற்கு தண்டலை என்று, நீர்நிலையோடு கூடிய சோலை. அங்கு நாதன் உரைகின்றான். அக்னி தீர்த்தம்ங்கிற குளம், பக்கத்துல குருந்த மரம், அந்த குருந்த வனத்துல ஒரு குருந்த மரத்தடியில சுவாமி இருக்கிறார். அது ஒரு தண்டலை சூழல். அந்த தண்டலையில சுவாமி இருக்கிறார். அந்த இடத்துக்கு வந்துட்டார் இவர், ஆனா உள்ள போகல. பக்கத்துல அது இருக்குது. மந்திரியார் வந்திருக்கிறதுக்கு பக்கத்தாப்பிலேயே அந்த சோலை இருக்குது. அந்த சோலைக்குள்ள, சோலைக்குள்ளிருந்து வேதாகாமங்கள் பாராயணம் பண்ணுகின்ற ஒலி வருகின்றது. வேத பாராயணம், சைவ ஆகம பாராயணம் செய்கின்ற ஒலி வருகின்றது. அதை யார் செய்கிறார்கள்? நன்கு புனை தொண்டர் செய்கிறார்கள். நல்ல சைவ வேடம் பொலிவோடு கூடிய அடியார்கள், வேணிகள் முடித்து கட்டி, திருநீரு மெய் விரவ பூசி, பெருமானுடைய அந்த திருவருளிலே தோய்ந்து, அந்த சந்நிதியிலே இருந்து பணமுன்றி பாராயணம் செய்கின்றவர்கள், இடையிலே அந்த அரட்ட பேச்செல்லாம் இல்லாம அப்படி இருக்கின்ற அடியார்கள், நன்கு புனை தொண்டர், தங்களை நன்றாக தயாரித்துக் கொண்ட தொண்டர்கள், புனைதல் தயாரித்தல், புறப்பொலிவினாலும் அகப்பொலிவினாலும் தங்களை நன்றாக தயாரித்துக் கொண்ட புனைந்த தொண்டர்கள், அவர்கள் ஓதுகின்ற சிவாகம ஒலிப்பொலிவு கேளார். அதனுடைய பொலிவு என்றால் பிறங்குதல், பளிச்சுன்னு வந்து கேட்குது. ஏனைய ஒலிகளை அடக்கி அது விளங்குகின்றது. ஏன்னா பறவைகள் பறந்து செல்கின்றன, அங்கு வண்டிகள் ஓடுகின்றன, சிறார்கள் மகிழ்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒலிகள் எல்லாம் ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒலிகள். இந்த ஒலிகள் இருந்தாலும் குதிரைகள் கனைக்கின்றன, மாடுகள் அம்மா என்று கத்துகின்றன, இப்படி இருக்கு. உழவு செய்வர்கள்லாம் அந்த நாறு நடும்போது அவர்கள் அவருடைய ஒலி, அவர்கள் ஏற்படுத்துகின்ற ஒலியெல்லாம் இருக்குது. இந்த ஒலிகளுக்கு இடையிலே சிவாகமங்களை ஒதுகின்ற ஒலி மிக்கு விளங்குகின்றது. பொலிவு எய்த ஒரு ஊருனா நிறைய ஒலி இருக்கும். மௌனமா ஒரு ஊரை நம்முடைய இலக்கியங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேர் ஒலிக்க மா ஒலிக்க திசையொலிக்கும் புகழ் காஞ்சி அப்படிங்கிற, தேர்கள் ஓடிக்கொண்டிருக்கும், குதிரைகள் ஒலித்துக் கொண்டிருக்கும், திசையெங்கும் ஒலிமயமாக இருக்கும், குழந்தைகள்லாம் கத்திக்கிட்டே தெருவில் ஓடும். அப்படிப்பட்ட காஞ்சியில பெருமானுடைய பேர் ஒலிக்க உருகுமவருக்கு ஒலிப்பார் ஒருவர். பெருமானுடைய திருநாமத்தை கேட்டவுடனேயே உள்ள உருகின்ற அடியார்களுக்கு ஃப்ரீயா துணி தோச்சு கொடுப்பார். ஒலிக்கும் அவர் யாரு? திருக்குறிப்பு தொண்டர். தேரொலிக்க மாவொலிக்க திசையொலிக்கும் புகழ் காஞ்சி, ஊரொலிக்கும் ஒரு வண்ணார் என ஒன்னா உண்மையினார், நீரொலிக்க அரா இறைக்க நிலா முகிழ்க்கும் அந்த பெருமானுடைய பேர் ஒலிக்க உருகுமவருக்கு ஒலிப்பர் பெரு விருப்பினுடன். அடையாருடைய துணியில அந்த கந்தையில் இருக்கின்ற அழுக்கினை போக்குவதற்கு பேர் ஆசையோடு சிரத்தையோடு தோய்த்து கொடுப்பார். அப்படி ஒளிமயமாக இருக்கின்ற ஊரிலே சிவாகம ஒளியானது பொலிந்து காணப்படுகின்றது. அதை கேட்டவுடனே இந்த ஒளியினுடைய பொலிவுக்கு காரணம் என்ன, அறிந்து வாருங்கள் என்று தன்னுடைய தொண்டர்களை மந்திரியார் அனுப்பினார், ஏவலர்களை அனுப்பினார். அந்த ஏவலர்கள் அந்த ஒலி கேட்கின்ற இடமாக சென்று போய் பார்க்கிறாங்க, போய் பார்த்து வந்து சொல்றாங்க என்பதா பாட்டோட நம்ம நிறுத்துவோம். சென்றவர்கள் வந்து சிவபக்தர் பலர் சூழ, அப்படி போன ஏவலர்கள் வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நிறைய அடியார்கள் சூழ ஒரு குருநாதர் இரண்டு கைகளோடு அமர்ந்திருக்கின்றார். ஆனால் அவரை பார்த்தால் அப்பர பரமேஸ்வரன், பரமேஸ்வரனே கைலாசத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தா மாதிரி, ரெண்டு கைகளோடு சிவபெருமானே வந்தா மாதிரி, அந்த கொன்றை வேணியனே வந்ததை போல ஒரு அருட்குணம் படைத்தவனாக, சரத்காலத்து சந்திரனை போன்ற முகத்தோடு என்று கூறுவார்கள். சரத்காலம்னா கார்காலத்து மழை விட்டிருக்கணும், ஐப்பசி கார்த்திகை போக அந்த காலம் சரத்காலம், அப்ப வெண்மேகங்கள் தான் இருக்கும், அது இந்த முழு நிலவினை மறைக்க மாட்டா. அப்ப நிலவு அதனை சுற்றி ஒரு பெரிய ஒளிவட்டத்தோடு மிகுந்த ஒளியோடு காணப்படும். மழைக்காலம் நீங்கிய பிறகு வருகின்ற இலையுதிர் காலத்துல வானத்திலே விளங்குகின்ற நிலவு இருக்கின்றது சரத்கால சந்திரன் சொல்லுவாங்க. அந்த நிலவிற்கு இருக்கிற ஒளி வருஷத்துல எந்த மாசத்துல இருக்காது, சரத்காலத்தில் இருக்கிற ஒளி ஏனைய காலங்கள்ல நிலவுக்கு இருக்காது. அது ஊர்கோள் என்று சொல்லப்படுகின்ற அதனை சுற்றி இருக்கின்ற நீண்ட ஒளிவட்டத்தோடு காணப்படும் நிலவு. அதை போன்ற முகத்தோடு ஒரு குருநாதன் இருக்கிறாருங்க. கொன்றை முடி வைத்த குண வெப்பை நிகரொப்பார், கொன்றையினை தன்னுடைய சடையிலே அணிந்திருக்கின்ற குணமலை, குணங்களால் ஆகிய மலை போன்ற பரமேஸ்வரன் அவனை போல இருக்கிறார், அவனுக்கு சமமா இருக்கிறார். நின்றதோர் குருந்த மர நீழலில் இருந்தார், ஒரு குருந்த மரம் உயர்ந்து நிற்கின்றது. குருந்த மரத்திற்கு என்ன சிறப்புனா அது அதிக கிளைகள் விடாது. இந்த ஓங்காரம் என்ற ஒரு வேரினை விட்டு ரிக்கு எஜு சாம் மதரணம் என்ற நான்கு கிளைகளை மட்டுமே செலுத்தி அதனுடைய இலைகளாக பலவிதமான சாத்திரங்களையும் கொண்டு பக்தி மலர் பூத்து அருள் கனிந்து முக்தி சுவை பயக்கின்ற மரம். பக்தி மலர் பூத்து அருள் காய் காய்த்து கனிந்து அந்த காய் அந்த கனியினுடைய சுவை என்ன, முக்தி சுவை, முக்தி சுவை காய்க்க தருகின்ற ஒரு குருந்த மரம், ஓங்காரமே வடிவாகின்ற மரம் என்று பழைய திருப்பரந்தை புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஓங்காரம் தான் பெருமானுடைய திருவாசியாக இருக்கின்ற ஓங்காரம். நடராஜ பெருமான் ஐந்தெழுத்து வடிவமாக இருந்து கூத்தியேற்றுகின்றான். அந்த ஐந்தெழுத்து வடிவத்திலே இருந்து கூத்தியேற்றுகின்ற நடராஜ பெருமானுக்கு அவனை சுற்றி ஒளி வட்டமாக இருக்கின்ற ஓங்காரம் தான் பிரபையா இருக்கு. அந்த ஓங்காரமே இங்கு குருந்த மரமா இருக்கு, பிரணவாகரமாக அந்த குருந்த மரம் இருக்கு. அந்த குருந்த மரம் அதனுடைய நிழலிலே இருந்தார் என்றாலும் மகிழ்ந்தனர், இனி பிறவி இல்லார். அந்த செய்தியை கேட்டவுடனேயே தன்னை அறியாத மகிழ்ச்சி அடைந்தார். என்ன காரணம்னா, எவனொருவன் தன்னை காக்கின்ற கடவுளை கேட்ட அளவிலே மகிழ்கின்றானோ அவனுக்கு இனி பிறவி இருக்காது. இதெல்லாம் ஒரு அடையாளம். திருவண்ணாமலைன்னு கேட்டவுடனே ஒருத்தருக்கு மனம் மகிழ்ந்ததான், ரமணர்னு ஒருத்தருக்கு பூமியிலேயே இருக்குது அப்படின்னா அவர் எவ்வளவு ஆசை வச்சிருப்பார் திருவண்ணாமலை மேல. யாரோ திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க, திருநெல்வேலி போயிட்டு வரீங்களா பூமியிலேயே இருக்கு அப்படின்னா அதன் மீது அவ்வளவு ஈர்ப்பு. முன்னம் அவருடைய நாமம் கேட்டாள், கேட்ட அளவிலே ஒரு பெருமானோ அவருடைய தலமோ ஒரு உயிருக்கு உள்ளத்திலே கிளர்ச்சியை உண்டாக்குகின்றதுன்னா அந்த தலமோ அந்த பெருமானோ அந்த உயிருடைய பிறவியை நீக்க போகிறாள்னு அர்த்தம். ஒரு சங்கேதம், அடையாளம். பெருமானை போன்ற ஒரு குருநாதர் அங்கு இருந்து அருள் பாலிக்கின்றார். இந்த செய்தியை கேட்ட உடனேயே மனம் மகிழ்ந்தார். அப்படியா, அது ஒரு செய்தி தானே, ஒரு ஆபீசர் ஆஃப் தி கவர்மெண்ட், ஒரு மந்திரி மகிழ்வதற்கு என்ன இருக்கு, இட்ஸ் ஒன்லி எ பீஸ் ஆஃப் நியூஸ். அப்படி இல்லாமல் உள்ளத்திலே கிளர்ச்சி எழுதினார், இரும்பு எழுதினார். தன் பிறவியை ஒழிப்பதற்கு தான் அவர் எழுந்துள்ளிருக்கிறார் என்ற ஒரு உள்ளுணர்வு தோன்றியது. இந்த காரணத்தினாலே இனி அவருக்கு பிறவி இல்லை என்று அறிந்தார். உடனேயே அந்த குருநாதனை காண வேண்டிய ஆசையோடு அந்த தன்னுடைய சிவிகிலிருந்து இறங்கினார். இறங்கி அந்த குருநாதனை பார்க்கின்றார். அவர் ஒரு தெய்வ சபையிலே இருக்கின்றார். தெய்வ சபைனா என்ன, தெய்வம்னா புனிதத்தன்மை. புனிதத்தன்மை என்பது தெய்வத்தன்மை என்னன்னா, நம்முடைய முயற்சியால் எய்தலாகாது, இன்ன காரணம் என்று அறியாமல் இறைவன் அருளால் விளங்குவது தெய்வத்தன்மை கொண்டது. கங்கா ஜலத்தை நம்ம மூடி வச்சோம்னா அதுல புழு பூச்சி வரதில்ல, எத்தனை வருஷம் வச்சாலும். கங்கை தெய்வ நதி, என்ன காரணம், எல்லா ஜலமும் போலதானே கங்கா ஜலம், கங்கைக்கு ஏன் அந்த புனிதத்தன்மை இருக்குன்னா, இன்ன காரணம் என்று அறியப்படாமல் இருப்பது, அதான் தெய்வத்தன்மை. அப்ப அடியார்கள் நிறைந்திருக்கின்ற சபை தெய்வ சபை. பெருமான் 999 அடியார்களுடன் இருக்கின்றாருன்னு இந்த புராணம் சொல்லுது, கணக்கு சொல்லுது. தன்னை சுற்றி 999 அடியார்கள் இருக்க, அவர்களிலே சிலர் சரியையிலே ஈடுபடுகின்றார்கள், சிலர் கிரியையிலேயே உறுதி பெற்றவர்கள், சிலர் யோகிகளா இருக்கின்றார்கள், சிலர் பதிபசு பாச ஞானத்தினை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள், பலரும் அவனுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள், அரணாமத்தை கேட்டளவிலே உருகுகின்றார்கள், ஆகமங்களை உரைக்கின்றார்கள், கேட்கின்றார்கள், உணர்கின்றார்கள். இப்படி மகிழ்ந்து கழித்த வண்டு தேனை உண்டு உண்டு சுற்றி வருவதை போல அந்த குருநாதனை சுற்றி அமர்ந்து அவன் முகத்திலிருந்து விளங்குகின்ற ஞானத்தையே பருகுகின்ற சக்கோரம் என்ற பறவையினை போல விளங்குகின்றார்கள். அந்த குருநாதனுடைய சந்நிதியில பகைமையே இல்லை. ஒரு மான்குட்டிக்கு பசிக்குதுன்னு புலித்தாய்கிட்ட வருது, புலித்தாய் என்ன பண்ணுது, பால் உண்டுக்கான காட்டுது. அந்த புல்வாய் ஆகின்ற மான் என்ன பண்ணுது, புலியினுடைய முலையிலே வாய் வைத்து உண்ணுகின்றது. ஒரு தவளை, அந்த தவளை கர்ப்பமா இருக்கு, அப்ப அந்த வெயில் தாக்கக்கூடாது என்பதற்காக ஒரு பாம்பு என்ன பண்ணுது, தன் படத்தை எடுத்து தவளைக்கு மேலே விரிக்குது, அந்த நிழல்ல நீ இருந்து பிரசவிச்சுக்கலாம். இப்படி இயல்பாக இருக்கின்ற பகை மறந்து உயிர்கள் வாழ்கின்ற இடம் தான் குருநாதன் இருக்கின்ற இடம், தென்னன் பெருந்துறையான் இருக்கின்ற இடம். அந்த இடத்தை கண்டவுடனேயே தெய்வ சபையிலே அடையாளர்கள் புடைசூட கடவுளை கண்டவுடனேயே, இவனே நீ அட்கின்ற கடவுள், பொன்னம்பலத்திலே நடிப்பவனும் வெள்ளியம்பலத்திலே கால்மாறி நடிப்பவனும், அந்த கைலாயத்திலே கல்லால மரத்தின் கீழ் தெற்கு நோக்கி இருப்பவனும் அந்த கடவுள் இவனே என்று உணர்ந்தார். அதில் ஐயம் திரிவர உணர்ந்து அவனிடத்திலே விண்ணப்பிக்கின்றார், பாருருவாய பிறப்பற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும், சிறுருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல, ஆறுருவாய என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே, ஓருருவாய நின் திருவுருள் காட்டி இவர்கள் மத்தியிலே என்னை ஆட்கொண்டு இவர்களோடு என்னை சேர்க்க வேண்டும். ஏன்னா இவர்களிடத்திலே சேர்வதற்கு எனக்கு தகுதி கிடையாது, இவர்களோடு சேர்ந்து வாழ்கின்ற தகுதியை எனக்கு நீ உன்னுடைய தீட்சையினாலே உண்டாக்கி தர வேண்டும். ஓருருவாய் நின் திருவுருள் காட்டி என்னையும் உய்யக்கொன்றுருளே என்று விண்ணப்பி தலைவிலே பெருமான் அஞ்சற்க அருகே வா, அஞ்ச வேண்டாம், உன் பிறவி நோயை நீக்குகின்றோம், உன் கருத்திருந்து மனத்திருந்த கருத்திருந்து முடிக்கின்றோம், உமக்காகவே நாம் நெடுந்தொலைவிலிருந்து இங்கு வந்தோம் என்று இன்ப அன்பு மொழிகளை பேசி வண்ண பணித்து என்னை வா என்ற வான்குறனையும் சொல்றார். அப்படி அஞ்சற்க என்று சொல்லி அவரை ஆட்கொண்டார் என்பது அடுத்த வகுப்புல நம்ம நம பார்வதி பதயே ரகர மகாதேவ சித் சபேஷா சிதம்பரம்.
2: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர்

உதாரணம் வந்து அந்த பின்னுக்கு வந்த இந்த அவர் செய்த செயல்களை வச்சே சொல்லலாம். அதுல நூற்றி அதுல ஒரு ஒரு இடத்துல அவர் சொல்லுகிறார் என்று கிடந்த ஏடு எதிரேறுகிறதையும் அவர் அகச்சான்றாக சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், தருமதில் மதுரை மன்னவை எதிரே, கருத்த மதுர்களுடைய மதுரையில இருக்கின்ற மன்னவனம் மற்றவர்கள் இருக்கின்ற எதிரிலே, பதிக மது எழுதிலை, பதிகமன் எழுதிய இலை ஓலை அவை எதிரே, அவர்கள் எல்லோரும் பார்க்கும்படியாக, வரு நதியிடை மிசை வருகரணே, நதியிடை எதிரேறி வரும்படி செய்துகின்ற இறைவனே. இது எங்க பாடுகிறார், அங்கே நடந்ததை அவர் பிற்பாது பல ஒரு சில காலத்துக்கு பிறகு திருக்களமலத்திலே வந்து பாடுகிறார். திருக்களமலத்தில் இந்த ரெண்டு சான்று அகச்சான்று சொல்லுகிறார். ஏடு எதிரேறியதை சம்மந்தரே சொல்லி இருக்கின்றார், தனக்கு ஞானப்பால் ஊட்டியதை சம்மந்தரே சொல்லி இருக்கின்றார். இந்த கலைஞானங்களிலே எல்லாம் கணக்க இருக்கின்றது, இந்த விடந்தி இருக்கிறது, அதுகள் எல்லாம் கணக்க இருக்கின்றது. ஆனால் இந்த படிப்பறிவினாலே செய்ய முடியாத ஒரு செயல் இறந்தவனுக்கு உயிர் கொடுத்த சம்பந்தர் அது செய்திருக்கின்றார். ரெண்டு இடத்திலே செய்திருக்கின்றார். ஒன்று, பாம்பது வேண்டுகிற அந்த ஒரு வணிகனை அவனுடைய காதலியுடன் ரெண்டு பேரும் உடன் போக்கு, ரெண்டு பேரும் தனியாக திருமணத்துக்கு முதலே மனங்கொண்டு ஒழிக்கிட்டு போன போது மடத்திலேயே தங்கியிருந்த போது திருமருகல் என்ற தலத்திலே பாம்பு தீண்டியது, அவன் இறந்து விட்டான். அவள் அருந்து அழுதி கொண்டிருந்த பொழுது சம்பந்தர் அந்த இடத்திலே வந்த பொழுது சடையா எனுமாள் சரணி எனுமாள் என்ற பாட்டை பாட்டி, இவையாய் தகுமோ இவளுன் மெலிவே, இவளுடைய துக்கத்தை காண தகுமோ இறைவனை என்று பாடி அந்த பாம்பு தீண்டிய வணிகனை எழுப்பினார். பாம்பு தீண்டிய இடத்திலே என்னும் அப்பர் சுவாமிகளும் எழுதியிருக்கின்றார். யாரு, அப்பூதியடிகளுடைய மகன், மூத்த மகன் பாம்பு தீண்டி இறந்த பொழுது எழுப்பியிருக்கின்றார். எங்களுக்கு தெரியும் இந்த பாம்பு தீண்டினால் ரெண்டு விதமான பிரச்சனை, மூன்று விதமா வரும். சில வேளை பாம்பு வந்து தீண்டின பாம்பு விஷப்பாம்பாயே இருக்காது, ஒன்றும் நடக்காது. ஆனா இவருக்கு சில வேளை பணிக்கல பயத்தில மயங்கி விழலாம், அப்படி இருந்தவரும் விளம்பலாம். இரண்டாவதாக விஷப்பாம்பா இருந்தாலும் அது கடிக்கின்ற பொழுது விஷத்தை உள்ளே செலுத்தி இருக்காது. சற்று முன்னர்தான் ஒரு உணவை உண்டிருந்தால் அந்த விஷப்பையில் இருக்கிற விஷம் எல்லாம் உமிழ்நீர் மாதிரி போயிருக்கும், சேர்ந்து இருக்காது. இப்ப கடிக்கின்ற பொழுது வருவதற்கு விஷம் அவ்வளவாக இருக்காது. அப்ப அப்படி இருந்தாலும் அவர்கள் தப்பி பிழைப்பார்கள். அடுத்ததாக விஷப்பாம்பல் பரிசித்தால் விஷம் வெளிப்படுகின்ற தன்மை ரெண்டு விதமாக இருக்கும். நாகம் போன்ற பாம்புகள் படித்தால் ஹீமோடாக்சிக் என்று சொல்லுவோம் மெடிக்கல்ல, என்றால் ஹீமோடயாலிசிஸ், ரத்தத்தில் இருக்கிற செங்குடியங்கள் எல்லாம் சிதைந்து அழிந்து கிட்னி ஃபெயிலியர் அக்யூரினல் ஃபெயிலியர் எல்லாம் வந்து இறப்புக்கு கொண்டு போகும். அது ரத்தத்தை நீராக்கி செய்கின்ற தன்மை, அது ஹீமோடாக்சிக். நாகம் போன்ற கோப்ரா டாக்ஸின்ஸ் எல்லாம் அப்படி வரும். மற்றது நியூரோடாக்சின் இருக்குது, நரம்பு முனைகளை தாக்கம் வந்தது, பிடையன் பாம்புகள் வாய்ப்பு வசதிகள்லாம் அப்படி நரம்பு முனைகள் தாக்கிற நடக்கும், ரெஸ்பிரேட்டரி பாரலைசிஸ் வந்துடும், மசல்ஸ் முழுக்க செயலிழந்து போயிடும். அப்ப சுவாச ரெஸ்பிரேட்டரி பாரலைசிஸ் வந்து இறப்பு நேரிடும். இப்படி ரெண்டு விதமான இறப்புகள் இருக்கின்றன. அதிலே இந்த ரெஸ்பிரேட்டரி பேரலைசில போன உயிர் அடக்கத்தில் இருக்கிற காலம் கொஞ்சம் இருக்கும். அதாவது எல்லாம் பேரலைஸ் பண்ணி கதைக்க முடியாது, கண் திறக்க முடியாது, அப்படியே இருக்க சுவாசமும் மெல்ல மெல்ல மெல்ல அடங்கி மெல்ல போகும். அவர்களையும் கூட சில வேளையில எழுப்பிவிடலாம். அப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கின்றன. அப்ப இவர்கள் எழுப்பின பொழுது அவர்கள் என்ன நிலையில் இருந்தார்கள் என்று எமக்கு தெரியாது. ஆனால் அப்பூதியடிகளுடைய மகனை அவர் எழுப்பியிருக்கின்றார், இன்சிடென்ட் டெத் நடந்தது. அதே மாதிரியாக அப்பர் சுவாமிகள், அதே மாதிரியாக பாம்பு தீண்டுகிறந்த வணிகனுடைய மகளையும் சம்பந்தர் எழுப்பியிருக்கின்றார். இதிலே இப்படியும் இருந்திருக்கலாம் இந்த சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை பார்த்தால், ஒரு ஜதார்த்த ரீதியாக பார்த்தால். ஆனால் சம்பந்தர் இறந்து போன பெண்ணை பூம்பாவையை, சிவநேசன் என்று சொல்லப்படுகின்ற செட்டியார் மயிலாப்பூர்ல இருந்தவர், அவருக்கு ஒரே மகள் பூம்பாவை. பாருங்கள், அவர் செட்டியாராக இருந்தாலும் தன்னுடைய பெண்ணை அந்தனாகிய சம்பந்தருக்கே மனமுடித்துக் கொடுப்பேன் என்று வைத்திருந்தார். அவள் ஏழு வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது பாம்பு தீண்டி இறந்தால் ஒருவராலும் காப்பாற்ற முடியவில்லை. அவளுக்கு செய்யப்பட்ட சிகிச்சை விவரங்களை பற்றிய விவரங்கள் எல்லாம் பெரிய புராணத்திலே இருக்கின்றது. அவள் உடலை தகனம் பண்ணி ஒரு பானையிலே கலசத்திலே வைத்திருந்தார். சம்பந்தர் அங்கே திருவொற்றியூருக்கு வந்ததுக்கு வெளிப்பட்டு திருவொற்றியூரிலிருந்து மயிலாப்பூர் வரைக்கும் நடைபாடை போட்டு பந்தல் போட்டு அவரை வரவேற்று கொண்டு வந்து இந்த பானையையும் வைத்தார். சம்பந்தர் அந்த பெண்ணுக்கு மற்றிட்ட என்ற தொடங்கின அந்த பதிகத்தை பாடி, அந்த பதிகம் பாடி முடிகின்ற தருவாயிலே அந்த கலசம் உடைந்து எரிந்து ஐந்து வருடத்துக்கு முன்னால் எரிந்து சாம்பலாயிருந்த பெண் இன்றைக்கு ஐந்து வருட வளர்த்தியையும் சேர்த்து 12 வயது பெண்ணாக மீள வந்தாள். இது பூம்பாவை மயிலாப்பூர்ல நடந்தது. இது வந்து கலைஞானங்களால படிப்பறிவால செய்ய முடியாத ஒன்று. இது வந்து அவருடைய இறைத்தன்மையை காட்டுகின்றது என்ற அளவில் அமைந்து, இது பற்றிய சம்பந்தர் வரலாறு பற்றிய ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இதுல இருந்து நாங்கள் இங்கு முதலே வந்திருக்கின்ற ஒரு கேள்வியை தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை இருக்கின்ற கேள்விகள் இருக்கும்.

0: வணக்கம் நேயர்களே, நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்கிறோம். இங்கே ஏற்கனவே நேயர்கள் இருவர் இணைப்பிலே இருக்கிறார்கள். அவர்கள் முதலாவதாக ஒரு நேயரை பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம், நான் பரமேஸ்வரி குணரத்னம்.
0: சொல்லுங்கம்மா.
1: உங்களுடைய ஐயா லம்போதரன் அவர்களுடைய இதையும் உங்களையும் நான் தவறாம கேட்டுக்கொண்டு வருகிறேன். எனக்கு உண்மையிலேயே லம்போதரன் ஒரு திருநாக்கரசர் திருஞான சம்பந்தர் அப்படியான அவர்களுடைய ஒரு அவதாரம் ஒன்று கூடத்தான் நான் நினைக்கிறேன். என்றால் அவருடைய அறிவு அவரை பற்றி சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே வருதில்லை. அந்த அளவு தூரம் அவர் எல்லா விதமான விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிறார். உண்மையிலே அவரும் ஒரு அவதாரமாகத்தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்படி வந்து இதை எங்களை சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளவோ நிறைய விஷயங்கள் தெரிய வருகின்றன. இந்த இதை நீங்கள் தொடர்ந்தும் எப்போது நடத்துவீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். மிகவும் நன்றி அவர்களே. உங்களுக்கு நன்றிய பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
2: நன்றி. உங்களுடைய கருத்துரைகளுக்கு நன்றி. நாங்கள் ஞானிகளோ அல்லது அவதாரங்களோ அல்ல, அதெல்லாம் இறைவனாலே நிர்ணயிக்கப்படுகின்றது. நாங்கள் வெறும் கருவிகள். அதாவது வந்து சொல்லுவார்கள், அமி சந்திரம் துமி ஜந்திரி. ராமகிருஷ்ணன் சொல்லுவார், அமி சந்திரம் துமி ஜந்திரி. ஜான் வெறும் யந்திரம், மிஷின். அதை இயக்குபவன் நீ. அவர் இயக்குகின்றார். இதில் ஒன்றை நாங்கள் கவனிக்க வேண்டும். பொதுவாக சமய விஷயங்களை எனக்கே ஆச்சரியமா இருப்பது, ஒரு சாதாரண நடைமுறை விஷயங்களை எப்படி பிள்ளையா இருக்கேன் குட்டுறது, ஏசுநர் பூசுறது, அப்படி கேட்கிற விஷயங்களை சொன்னாலே சலிப்படையக்கூடிய விஷயத்திலே இவ்வளவு ஆழமான கேள்விகள் இங்க வந்திருக்கிற கேள்விகள் எல்லாம் மிக ஆழமான, இவ்வளவு ஆழமான கேள்விகளை கேட்க வைப்பதும் அதை சொல்லுவதற்கு அந்த எண்ணத்திலிருந்து எடுத்து சொல்ல வேண்டும் என்பது எனக்கு அதை கோஆர்டினேட் பண்ணி அதை கலெக்ட் பண்ணி வைப்பதும் அந்த கனெக்ட் பண்ணி வைப்பதும் அதை சொல்லும் பொழுது அதை மற்றவர்கள் கேட்டு அப்ரிசியேட் பண்ணி வைப்பதும் இறைவன் தான். ஏனென்றால் இது எல்லாம் சாதாரணமாக சொல்லி ஜனங்கள் கேட்கிற விஷயமே இல்லை. அது அவருடைய செயல், அவருடைய கருவியாக நாங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் எல்லாம் வெறும் வெற்றொலி செய்கின்ற பாத்திரங்கள் தான் என்று கூறிக்கொண்டு.
0: நன்றி அம்மா. வணக்கம். இன்னொரு நேர் வந்துட்டார். வணக்கம்.
3: வணக்கம் மாஸ்டர். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்.
3: வணக்கம். நான் ஒரு பொதுவான கேள்விதான் கேட்க போறேன். சில பெற்றோர்கள் நல்ல கடவுள் பக்தியாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருப்பார்கள், ஆனா அவர்களுடைய பிள்ளைகள் சொல்வழியே கேட்க மாட்டார்கள். அதுக்கு என்ன காரணம்?
2: நல்ல நல்ல
0: நல்ல கேள்விமா. சரி, நன்றி நன்றி.
2: முதலாவது விடயம் நடைமுறையாக சொல்லுவார்கள், நாங்கள் கடவுள் கணவன் கண்டியும் கட்டுப்பாடு இருப்பதால் முதலாவது விஷயம், அதாவது கடவுள் இந்த பிள்ளைகளுக்கு ரெண்டு இந்த ஒன்றை கொடுப்பதென்றால் ரெண்டு விஷயம் இருக்கின்றது. ஒன்று, வி ஷுட் பி லிவிங் எக்ஸாம்பிள். அது முக்கியம். முன்மாதிரியா இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு கதை சொன்னா, என்னுடைய சித்தப்பா இப்போ இருக்கிறார். அவர் ஒரு முறை இந்த இலங்கையிலே ரோட்டை கிராஸ் பண்ணுகின்ற பொழுது அங்க கிராசிங் லைன் இருக்கும் இல்லையா, அப்ப அதுல கிராஸ் பண்ணாம அவர் நார்மலா இருந்த ஒரு இடத்துல அங்காலம் இங்கேயும் பார்த்துட்டு கிராஸ் பண்றேன். அப்ப அவருடைய மகள், என்னுடைய கசின், அவ கேட்டா, அப்பா யூ நெவர் டிட் இட் பிஃபோர், முந்தி ஒரு நாளுமே இப்படி செய்யறது இல்லை நீங்க, என்ன இப்ப ரோட்ல அந்த கிராசிங் இல்லாத இடத்துல கிராஸ் பண்றீங்களேன்னு. அப்ப அவர் சொன்னார், நான் இவ்வளவு நாளும் செய்யாம இருந்தது கேட்டா உங்களுக்கு முன்னாலும் நான் செய்யப்படாது, உங்களுக்கு உதாரணமா இருக்கோடுன்றதுக்காக இப்ப இருந்தேன். இப்ப ஐ ஆம் ரிலீவ்ட் ஆஃப் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நகைச்சுவையாக அது மாதிரி நாங்கள் வீட்டிலே வழிபடு, எங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது இறைவனை வழிபடுகின்ற தன்மையை பிள்ளைகள் பார்ப்பார்கள். துக்க நஷ்டங்கள், வீட்டிலே ஒரு இறப்பு துன்பம் தோல்வி வரும் போது வழிபடுகின்ற தன்மையை அவர்கள் பார்க்கின்றார்கள். அன்றாடம் நாங்கள் பிரார்த்தனை செய்வதை பார்க்கின்றார்கள். அப்ப அது அவர்களுக்கு பதிகின்றது. அது ஒன்று. ரெண்டாவது, வெறுமனே நாங்கள் செய்து கொண்டிருந்தால் மட்டும் பத்தாது, பிள்ளைகளையும் ஈடுபடுத்த வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்ப நாங்கள் சொல்லுகிற ஒரு முக்கிய நோக்கம் என்னென்று கேட்டால், இதை பெற்றோர்களும் மற்றது பேரன் பேத்திவார்களை உள்வாங்கி இந்த சமயத்தை பற்றிய விளக்கங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும், அவர்களை செய்ய வைக்க வேண்டும். பிள்ளைகளை நீங்கள் 12-12 வயது வரைக்கும் தான் அவர்கள் எங்களுடைய சொல்லுக்கு கேட்டு நிற்கிற வயசு. அதுக்குள்ள செய்ய பண்ணினால் ஒழிய நீங்கள் செய்ய பண்ண முடியாது. அதுக்கு பிறகு அவங்க செய்யறாங்களோ இல்லையோ வேறு விஷயம். ஆனால் இந்த விதைக்கப்பட்ட விதைகள் அவங்களுக்கு பிற்காலத்திலே விருட்சமாக வரும். மகாத்மா காந்தி சின்ன வயசாக இருந்த பொழுது விதைக்கப்பட்ட விதை, அவருக்கு உறவா அவருக்கு சூழலாக இருந்த அவருடைய தாயாருடைய இறை பக்தி, இல்லையா? இப்ப மகாத்மாவுடைய தாய் வந்து மிகவும் விரதங்கள் அனுஷ்டானங்களிலே மிகவும் பேர் போனவர். சாதுர்மாசியம் என்று சொல்லி நான்கு மாசங்கள் வரும் மழைக்காலம், அந்த மழைக்காலத்தில் ஒரு முறை அவர் சூரியனை பாராமல் உணவு கொள்வதில்லை என்றே விரதம் கொண்டிருந்தார். மழையெல்லாம் மேகம் வந்து சூரியனே வராசு நாட்கணக்காக, அவர் நாட்கணக்காக உணவு இல்லாமல் அது மகாத்மா சொல்லி இருக்கிறார். அவருக்கு இருந்த ஒரு வேலைக்கார பணிப்பெண், மகாத்மா காந்தி இருட்டுக்கு பயமாக இருந்த போது, இருட்டுக்கும் பேய் பிசாசுக்கும் பயம் அவருக்கு, சொன்ன பொழுது ராம நாமத்தை சொல்லிக் கொடுத்தார். சின்ன வயசிலே விதைக்கப்பட்ட விதை, சிறுபயனாக இருந்த பொழுது ரெண்டு நாடகங்கள் பார்த்திருக்கின்றார், ஒன்று ஹரிச்சந்திரன் மற்றது சிரவணன். இந்த ரெண்டு நாடகங்கள் இவைகள் வந்து பிற்பாடு அவர் ஆங்கிலத்தை பரிசலாக படிக்க போன பொழுது பார்த்தால் அவருடைய அத்தியாயத்திலேயே வருகின்றது. ஒரு அத்தியாயத்துக்கு பெயர் அட்டெம்ப்ட் டு பிகம் அன் இங்கிலீஷ் லார்ட், அதாவது ஆங்கில பிரபுக்காக முயற்சி. என்ன செய்கிறார், அங்க இருந்து அங்க போய் வெள்ளக்கார உடைகள் எல்லாம் அதே மாதிரி எடுத்துக்கொண்டு இதுக்கென்று தனியா பளபளப்பான தொப்பி மற்றது சப்பாத்து எல்லாம் வேண்டி வயலின் கிளாஸ் வேண்டி டான்ஸ் பழக போகிறார், மியூசிக் பழக போகின்ற, இப்படி எல்லாம் போனவர் தான் பிற்பாடு திருப்பி வருகின்றார். ராமநாதனும் இதே மாதிரி தான், ராமநாதனுடைய தந்தையார் பொன்னம்பலம் வந்து ஸ்ரீ சக்கரம் வைத்து அம்பாளுக்கு நித்தமும் பூஜை செய்து கொண்டிருந்தார். பொன்னம்பல வாணேஸ்வர கோயில கட்டின பூஜை செய்த ஸ்ரீ சக்கரம் தான் இன்றைக்கு அம்பாளுக்கு அங்கே பொன்னம்பல வாணேஸ்வர கோயில இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்டவர்கள் வந்து இந்த சிறுவேதரியை கொடுத்தால் அவர்கள் மீண்டும் திரும்பி அங்கே வருவார்கள். அது அது இருக்கின்றது, சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதான் சத்திய சாய்பா அவருடைய கட்டளைகள்ல சொல்லுவார், உண்டு வாரத்துக்கு ஒரு முறை என்றாலும் வீட்டிலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் கூட, மாசத்துக்கு ஒரு முறை என்றாலும் சமித்தியிலே பஜனை செய்ய வேண்டும். ஓ, அதே நேரம் உங்கள் பிள்ளைகளை வகுப்புகளுக்கு அனுப்ப வேண்டும். நாங்கள் செய்தாலும் அப்ப கிழமைக்கு ஒரு காண்டாலும் வீட்டுல கும்பிடாம, மாசத்துக்கு ஒரு காண்டாலும் கோயிலுக்கு போய் கும்பிடாம, எங்கட பிள்ளைகளை இந்த அறிவுறுத்துற வகுப்புகள்ல சேர்க்காம நாங்கள் பிள்ளைகளுக்கு இது வராது வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. முக்கியமான விஷயம் இன்றைக்கு இந்த யூனிவர்சிட்டியிலேயே கிட்டல போட்டிருந்தார்கள், கோயில் யூனிவர்சிட்டியில எத்தனையோ மாணவர்கள் வந்து டிப்ரெஷன் என்ற மனச்சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 10 பேருக்கு கிட்ட மரணம் அடைந்திருக்கிறார்கள் சென்ற வருடத்திலே. மாணவர்களுக்கு மனநோய்கள் வருகின்றது, பல பேர் உயிர்களை நாங்கள் இழக்கின்றோம். நாங்கள் எல்லாரும் பிள்ளைகள் படித்து வந்தால் மட்டும் போதும், பட்டம் பெற்றால் போதும், இதெல்லாம் எந்த பாடசாலைகளிலும் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை, எந்த பல்கலைக்கழகங்களிலும் சொல்லிக் கொடுப்படுவதில்லை. இட் இஸ் எஜுகேஷன் ஃபார் லைஃப். இதை நீங்கள் கொடுக்காட்டி எப்படி வாழ வேணும் என்று கற்றுக் கொடுப்பது நாங்கள் தான். அதாவது பாடசாலைகளில் எப்படி சந்தோஷமாக வாழ வேணும் என்று கற்றுக் கொடுப்பதில்லை, எப்படி ஆரோக்கியமாக வாழ வேணும் என்று கூட கற்றுக் கொடுப்பதில்லை. இது எல்லாம் எங்களுடைய கடமை, நாங்கள் தான் செய்ய வேண்டும். செய்யாவிட்டால் பிள்ளைகள் தானே வரமாட்டார்கள். அப்படி செய்தும் வராவிட்டால் அது எங்களுடைய பூர்வ புண்ணிய பயன் சொல்லுவார்கள். ஜாதகத்திலே அவருடைய புத்திர ஸ்தானம் என்று சொல்லுவார்கள், பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திர ஸ்தானம் எல்லாம் ஒரே இடம், அது முன் செய்த புண்ணிய வினைப்பலனும் வேணும் அதுக்கு என்று சொல்லுவார்கள்.
0: உண்மையிலே பெற்றோர் வந்து சிலர் நான் கவனிக்கிறேன், இந்த போலிட வாழ்வில் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தெரியாமல் திடுமாறிக்கொண்டிருக்கிறார்.
2: பல பேர் நினைக்கின்றார்கள் பிள்ளைகள் ஆங்கில கல்வி பயிக்கின்றார்கள், எங்களுக்கு விளங்காத படிப்பெல்லாம் படிக்கின்றார்கள், அவர்களுக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் தேவையில்லை, நான் என்ன அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்ற மனப்பான்மை எங்கள் இலங்கை தமிழர் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களிடையே இருக்கின்றது. இந்திய தமிழர்களையே அது நான் பார்க்க சொல்லிக் கொடுப்பார்கள். அதை அப்படி அப்படி யோசிக்காமல் நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாங்கள் நான் பார்த்திருக்கிறேன், என்னுடைய வைத்திய சாலையிலேயே பார்த்திருக்கின்றேன், நாங்கள் லைஃப் சயின்ஸ் பட்ட படிப்பு படித்த பெண்களில் இருந்து பயோசயின்ஸ் படிப்பு பட்ட பெண்களில் இருந்து பார்த்திருக்கின்றோம். தங்களுடைய நாளாந்த மாதாந்த மாதவிடா சக்கரத்தை பற்றிய அறிவுகள் கூட சில பல குறைவாக இருக்கின்றது. குழந்தை பெற்றுக் கொள்வது, குழந்தைக்கு பால் கொடுப்பது போன்ற சில சில சிறு சிறு விஷயங்கள் கூட பல பேருக்கு தெரிவதில்லை. இதெல்லாம் அம்மாமார் பாட்டிமார் சொல்லிக் கொடுக்காத அல்லது சொல்லிக் கொடுக்க தேவையில்லை என்று நினைத்து விடுகின்றதுனால வருகின்ற வினை.
0: உண்மையிலே இன்னொரு நேர் வந்திருக்கிறார். வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, நான் கிறிஸ்டி பேசுகின்றேன்.
2: சொல்லுங்க.
4: என்னுடைய கேள்வி என்னென்றால், நான் கிறிஸ்தவன், எங்களுடைய குடும்பமும் கிறிஸ்தவர்கள்.
2: சொல்லுங்க.
4: நானும் மனைவியும் அவ்வளவு கடவுள் பக்தி அவ்வளவு பெரிதாக இல்லை. சாதாரணமாக கும்பிடுவோம், அவ்வளவு அந்த பெரிய இதுகள் ஒன்றும் இல்லை. பிள்ளைகளையும் அப்படி நாங்கள் வளர்க்கவும் இல்லை. எனக்கு 3 பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள். அவளைகளையும் அப்படி நான் வளர்க்கவில்லை. பெரிய கோயிலுக்கு கொண்டு போய் எப்படி பைபிள வாசி கடவுள் தான் என்று எல்லாம் சொல்லி அப்படி வளர்க்கவும் இல்லை. ஆனால் அந்த 3 பிள்ளைகளும் எங்களிலும் பார்க்க கடவுள் பக்தியாக இருக்கிறார்கள். இப்பொழுது பார்க்க இடங்கள்ல எங்களுக்கு மயற்கூச்சலையும் நாங்கள் விதைக்கவில்லை அவர்களுக்கு.
2: உண்மை
4: நீங்க பிரச்சனை. ஆனால் அவர்கள் கோயிலும் அதுவும் இதுவும் கோயில் போட்டாலே எனக்கு அடிச்சு சொல்லி விடுவார்கள். அப்ப கோயில் அதை எங்களுக்கு கேட்பார்கள், தாயும் கேட்பார்கள், என்னையும் கேட்பார்கள். தாங்கள் எல்லாம் போய் எங்களுக்கு தெரியாமலே போய் வந்துடுவார்கள். நாங்கள் போறதில்லை அவ்வளவு. அவர்கள் அதுக்கேற்ற அந்த ஸ்டடிஸ் இந்த ஸ்டடிஸ் அதுலயே பைபிள்ல பெரிய பெரிய இதுகளெல்லாம் படிச்சு வகுப்புகள் கூட நாங்கள் இந்த நேக்கால் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை என்னுடைய மகளோடு ஒரு சேர்ச்சிக்கு போயிருந்தேன். பூசை முடிந்து விட்டது. நான் இந்த கார் பார்க்குக்கு போனேன். நான் நிச்சயம் இவரும் திரும்பி அந்த காருக்குள்ள ஏறுவாண்டு ஆள் காண இல்லை மகளை. நான் ஒரு காமணத்தேரம் வரமணத்தேரம் போய் கோயிலுக்கு போக கோயிலுக்கு ஒருவரும் இல்ல. கோயில் பூட்ட போறார்கள். இவ முழங்காலிருந்து கும்பிட்டு கொண்டு இருக்கிறார். அப்ப எனக்கு அதிசயமா போச்சு. நேரமும் போச்சு. சரியான மழையும் இதும் காற்றும். நான் பின்னால போய் அவன் முதுகில தட்டி பிள்ளை நான் போறோம் எழும்பேன். அப்ப டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஐ ஆம் வித் தி காட் நவ், ஐ ஆம் வெரி க்ளோஸ் டு தி காட், டோன்ட் டிஸ்டர்ப் மீ, கேன் யூ வெயிட் அவுட் சைட் அண்ட். அப்படி அவர்கள் பெரிய ஒரு நாங்கள் விதைக்காமலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளை அது எப்படி அந்த மூன்று பிள்ளைகளுக்கும் வந்தது
2: என்று கேட்கிறேன். முந்தின வினாவிலையும் சொன்னேன், இந்த பூர்வ புண்ணிய பலன் என்று ஒன்று இருக்கின்றது. அதான் சொன்னேன், அந்த பூர்வ புண்ணிய பலன் என்றால் நாங்கள் எவ்வளவு செய்தாலும் கூட அதிலே ஈடுபடாமல் போவதும் உண்டு என்று சொல்லு இருக்குவது உண்டு. அதே மாதிரியாக ஈடுபாடு இல்லாமல் இருக்க இப்படி பிள்ளைகள் வருவார்கள். சொல்லுவார்கள், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் ஆண்டார் பாடுகின்றார். அதாவது வந்து இப்படிப்பட்ட பிள்ளைகள் பெற்றோருக்கே நட்புறவு கொடுக்கக்கூடிய பிள்ளைகள்.
0: அது மிகவும் அபூர்வமாக
2: அபூர்வமாகத்தான் என்று இல்லை, ஆனா இருக்கின்றது. கன இடங்களில் பார்த்திருக்கின்றேன். சில சிறு பிள்ளைகளை நான் பார்க்கின்ற பொழுது உண்மையாக அவர்கள் காலில் விழுந்து வணங்க வேண்டும் போல இருக்கின்றது. அந்த அளவுக்கு பக்குவமான பிள்ளைகளை சில உலகங்களில் சந்தித்திருக்கின்றேன். இதுதான் சொல்வது, இந்த ஆத்மீகம் என்பது எவ்வளவு புறச்சூழல்களை நாங்கள் கொடுத்தாலும் கூட இது வெளியிலே இருந்து வலிந்து புகுத்தப்படுகின்ற ஒன்று. ஆன்மா என்பது எல்லாருக்கும் உள்ளுக்கு இருக்கிற
0: ஒன்றுதான்.
2: உள்ளம் என்று சொல்லுகின்ற பொழுது மனத்தை என்றுதான் சொல்லுவார்கள். உள்ளம் என்றால் உள்ளுக்கு இருக்கிறது. உள்ளம் என் உள்ளம் கவர் கல்வன் என்றால் அவர் மனத்தை கவர்ந்தவன் அல்ல, தன்னுடைய ஆன்மாவை கவர்ந்தவன் என்றுதான் திருஞான சம்பந்தம் சொல்லுகின்றார். இந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த ஆன்மா மலர்கின்ற ஒரு பூ போல ஒரு பிளஸமிங் ஆக வருவதுதான் ஆன்மீகம். இது உள்ளிருந்து வருவது ஆன்மீகம். இது வெளியிலே இருந்து இப்படி இப்படி கும்பிடு, இப்படி இப்படி வழிபடு, இப்படி இப்படி வாசி என்று இறுக்கமாக சொல்லி கொடுக்கப்படுவதனால உள்ளுக்கிருந்து மலர வைக்க முடியாது. அதை உள்ளுக்கிருந்து ஆத்மா ஆன்மீகம் மலர்வதுதான் அந்த உண்மையான ஆன்மீகம். அப்ப இந்த புறச்சூழல்கள் இருந்தாலும் கூட அது இல்லாமல் போகலாம். புறச்சூழலை பற்றி பகவத்கீதையிலே வருகின்றது. பகவத்கீதையிலே அது சொல்லுவார்கள், இதைத்தான் நாங்கள் முற்புறப்பிலே விட்டகுறை தொடர்புடைய என்று சொல்லுவோம். பகவத்கீதையிலே அர்ஜுனனை கிருஷ்ணன் உபதேசிக்கின்ற பொழுது அர்ஜுனன் கேட்கின்றான், நீ சொல்வதெல்லாம் சரி, இந்த இதெல்லாம் நான் செய்து கொண்டு வருகின்றேன், ஆனால் இதிலே நான் முன்னேறி ஆத்ம விடுதலை படுத்துவதற்கு முன்னரேயே என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுகின்றது. இன்ன அடக்கம் திருப்பி இதையெல்லாம் விட்ட இடத்திலிருந்து தொடங்கணுமோ என்று கேட்கிறார். அப்ப சொல்றார் அர்ஜுனா, அப்படி அல்ல, நீ இந்த நற்பயன்களின் பலனாக நீ நல்ல இடத்திலே பிறப்பாய். அங்கே இப்படிப்பான சூழல்கள் இருக்கும். அங்கே வேத அத்தியாயனம் இந்த ஆத்மீக டிஸ்கஷன் எல்லாம் இருக்கும். அந்த நிலையிலே நீ அங்கே இருந்து விட்ட இடத்திலிருந்து தொடங்கலாம். அப்படி சூழல் அமையாவிட்டாலும் கூட இந்த விட்ட இடத்திலிருந்து இது தொடங்கும். அநேக ஜன்ம சம்சித்தா சதோஜாதி பராங்கதி, இது பகவத்கீதை. அநேக ஜன்மங்களிலே செய்த நட்பவர்களின் பயனாக ஒருவன் ஒரு நல்ல கதியை நோக்கி வருகின்றான். அதுதான் உண்மை. அப்ப இது முற்புறப்பில விட்ட குறை தொட்ட குறை. அதுதான் அந்த பிள்ளைகளுடைய ஜாதகம் பெற்றோருடைய ஜாதகத்திலையும் பார்க்கின்ற பொழுது இந்த புள்ளைகளுடைய பலனை பார்க்கின்ற பொழுது சொல்லுவார்கள் ஐந்தாம் இடம் என்று சொல்லுவார்கள். அந்த ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் பிள்ளைகளுடைய புஸ்திரஸ்தானம். அதே மாதிரி அந்த ஐந்தாம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்ப பூர்வ புண்ணியம் செய்திருந்தால் தான் நல்ல பிள்ளைகள் வரும். அடுத்தது வியாழன், அவன் புத்திர காரகன், ஞானத்தை தருபவன், அதுவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அமைப்புகள் வந்து இது இருப்பதனாலே அது வருகிறது அல்ல, நாங்கள் பூர்வபுண்ணியம் செய்திருந்தால் எங்களோட ஜாதகத்தில் இப்படி இருக்கும், பிள்ளைகள் அப்படி வருவார்கள். ஆகவே இதெல்லாம் முற்புறப்பு விட்ட குறை தொட்ட குறையாக இந்த புறப்பிலே இருந்து தொடங்குகின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது.
0: டாக்டர், இங்கே நேர்கள் நிறையவே வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு இருக்கிற கேள்வியை பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் தெரியல, பார்ப்போம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம்.
5: என் பேர் மனோ.
2: மனோ சொல்லுங்க.
5: ஒரு கேள்வி என்னண்டா, பிள்ளையாருக்கு தோப்பு கர்ணம் போடுறதுல ரெண்டு காரணம் இருக்குன்னு சொல்றாரு புராண கதையில. அதுல ஒன்று இந்த கஜமோகன் அரசன், கஜமோகன் இவன் வந்து தன்னுடைய அகங்காரத்தால அவரை பிள்ளையாரை பிடிச்சு போட்டு சொல்ற ஒரு கதை ஒன்று உள்ளது. மற்றது விஷ்ணு
2: சக்கரம்,
5: சக்கரம் சக்கரத்தை விநாயகர் விழுங்கினது, அவரை அதை எப்படி எடுக்கிறதென்று அவரை குழுங்க குழுங்க சிரிச்சு காதை பிடித்தது. இதுல எது சரியான விளக்கம்?
2: நல்ல கேள்வி. நீங்கள் விநாயகர்ல நிறைய பாத்தீங்களா, என்ன போனால் விநாயகர் எப்படி உற்பத்தி ஆனார், எப்படி உலகிற்கு வந்தார் என்பதை பற்றிய பலவிதமானதில் இருக்கிறது. விநாயகர் புராணத்தில் ஒரு கதை இருக்கின்றது, தேவி பாகவதத்திலே என்ன இருக்கின்றது, சிவபுராணத்திலே என்ன இருக்கின்றது, இப்படி பலவிதமான வேர்ஷன்ஸ் இருக்கின்றது. அப்ப பார்த்தா இதெல்லாம் மனுஷன் இட்டு கட்டின கதை போல இருக்கு, ஒன்று கொண்டு முரண்படுற மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஒன்றுமே முரண்பாடு இல்லை. ஒரு புராண கதையின்படி அவர் வந்து மனித ஒரு தேவ உருவத்துடன் மனித உருவமான தலையுடனும் பிள்ளையாக இருந்தவர். அவருடைய தலை வெட்டப்பட்டது, பின்னர் மீண்டும் எழுப்பப்படும் பொழுது யானை தலைவன் எழுப்பப்பட்டார் என்று ஒரு புராணத்திலே வருகின்றது. இன்னொரு புராணத்திலே பார்த்தால் இல்லை, அவர் யானை தலைவுடனாக முதல்ல இருந்திருக்கின்றார் என்பது வருகின்றது. என்னுடைய திருஞான சம்பந்த சுவாமிகள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், பிடியதன் உரு உமை கொல, பெண் யானையினுடைய வடிவை உமை அம்மையார் எடுத்துக்கொள்ள, கடியது வடிகொடு தனதடி, அந்த ஆண் யானையுடைய வடிவை இறைவன் எடுத்துக்கொள்ள, பெண் யானை வடிவை உமை எடுத்துக்கொள்றது ஓம்காரம், ஓம்கார வடிவு அந்த உமை எடுத்துக்கொள்றார். அதனுடைய மிகு வடிவு ஓங்காரத்தின் விரிவு பஞ்சாட்சரம், அந்த பஞ்சாட்சர வடிவு இறைவன் எடுத்துக்கொள்ள, ரெண்டு வாரம் ஆண் யானை பஞ்சு யானையாக வேற கடற்கரை பிடியதர் உருமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி, அவருடைய தன்னுடைய அடிகளை தன்னுடைய இறைவனுடைய அடிகளை வழிபடுகின்ற அடியவர்களுடைய இடர்களை கடிவதற்காக விளக்குவதற்காக கணபதி வர அருளினன், கணபதி வர அருள் செய்தார். ஓம் என்ற ஓங்கார மந்திரம் பீஜாட்சரம், அதனுடைய விரிவாகிய நமச்சிவாய என்ற பஞ்சாட்சரம், ரெண்டும் இணைந்த வடிவாகத்தான் இந்த பிள்ளையார் வருகின்றார். ஆஞ்சானை பஞ்சானையாக இது வந்து பிள்ளையாடு உற்பத்தியை பற்றி திருமுறைகள்ல திருஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்கிற வரலாறு. இப்படி பல வரலாறுகள் இருக்குது. அதே மாதிரி தோப்பு கரணம் போடுவதற்கு சொல்லுவார்கள். இந்த கஜமுகாசுரன் நல்லவர்களை தேவர்களை வரத்துகின்றபோது ஒவ்வொரு நாளும் தனக்கு முன்னால வந்து எல்லாரும் தோப்பு கரணம் போடணும்னு சொல்லி வைத்திருந்தார். அவனிடமிருந்து விடுதலை பெற்றவுடன் பிள்ளையார் கஜமுகாசுரனை வதம் செய்த பிறகு அவர் பிள்ளையாருக்கு ஒரு நன்றியை கொடுப்பதற்காக இந்த கஜமுகாசுரனுக்கு செய்த தோப்பு கரணத்தை பிள்ளையாருக்கு செய்த ரெண்டு வரலாறு இருக்கின்றது. இன்னொரு முறை என்று கேட்டா, விஷ்ணுடைய கையில் இருந்த சக்கரம் வந்து விழுந்துவிட அதை விநாயகர் எடுத்து விழுங்கி விட்டார். அவருக்கு முன்னாலே அதை விஷ்ணு வந்து இந்த தோப்பு கரணம் போட அவர் நகைத்து இந்த சக்கரம் விழுந்தது அதை எடுத்துக்கொண்டார். இன்னொரு கதை இருக்கின்றது. இதுல எது சரி? எல்லாமே சரி,
0: எல்லாமே சரி.
2: எப்படி என்றால், இந்த விநாயகருடைய வெளிப்பாடு ஒரு தரம் இருதரம் நிகழ்ந்ததல்ல, எங்களுடைய கால கணக்கு எண்ணிலியானதுக்கு அடிய அன்பர்கள் கவனிக்க வேண்டும். புராணங்களை அணுகுவதற்கு ஒரு முறை இருக்கின்றது. புராணங்கள் எல்லாம் புழுகு மூட்டைகள் அல்ல, சொல்லுவார்கள் பொய்க்கதை, புழுகு மூட்டை, பௌராணிகளுடைய கதை, அல்லது இந்த அறிவு குறைஞ்சாக்களை பயப்படுத்தி வைக்க கட்டின கதை, அது எல்லாம் ஸ்கேர் டெக்டிக். புராணங்கள் எல்லாம் உண்மை. அது வந்து நடந்த காலத்தை பார்க்க வேண்டும். எங்களுடைய காலம் ஹிந்து டைம் லைன் என்று பார்த்தால், இணையதளத்திலே போனால் www.knowingourroots.com போனால், இந்த ஹிந்து டைம் லைன் என்று ஆங்கிலத்தில் ஒரு குறுகிய கட்டுரையும், இந்து சமய காலச்சக்கரம் என்று ஒரு தமிழ்ல நிறைய பெரிய கட்டுரையும் இருக்கின்றது. அதை பார்த்தால் விளங்கும். எங்களுடைய டைம் லைன் வந்து இந்த கிபி கிமு அல்ல, அதுக்கெல்லாம் முந்தினது. அப்ப சொல்லுவார்கள் கிமிக்கு மூலவெல்லாம் அதுக்கு எல்லாம் முந்தினது. அதாவது வந்து எங்களுடைய காலத்தை வந்து கல்ப காலம் என்று சொல்லுவோம். ஒரு கல்பம் வந்து 432 கோடி வருடங்கள், 432 கோடி வருடங்கள் ஒரு கல்பம். இந்த 432 கோடி வருடங்கள்ல ஒரு கல்பம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் அல்லது ஒரு இரவு, அரை நாள். இப்படி பிரம்மாவுக்கு 360 நாள்கள் கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு வருஷம். இந்த பிரம்மாவுக்கு இப்படியாக அவர் ஒவ்வொரு பிரம்மாவுக்கும் 100 வருஷம் உண்டு. இப்போது இருக்கிற பிரம்மாவுக்கு 50 வயசு முடிந்து 51வது வயசுல முதலாவது மாசம் முதலாவது நாள். இங்க பாக்கிய பஞ்சாங்கத்தில் 2வது பக்கம் எடுத்து பார்த்தால் இது இருக்கும். இப்படிப்பட்ட கல்பன்களின் ஊடாக பார்க்கின்ற பொழுது இந்த பிரம்மாவுக்கு 100 வேஷங்கள் பாருங்கள். இப்படி ஒரு பிரம்மா இல்ல, 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர். 100 கோடி கணக்கான பிரம்மர்கள் வந்து போய்விட்டார்கள். 6 கோடி நாரணர் அந்தனே, 6 கோடிக்கு மேற்பட்ட நாராயணர்கள் வந்து போய்விட்டார்கள். வேறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர், இந்திரர்கள் வந்து கங்கை கரையில் எடுக்க மணல் எண்ணினா எத்தனை பருக்கைகள் இருக்குமோ அந்த அளவுக்கு இந்திரர்கள் வந்து போய்விட்டார்கள். ஈரில்லாதவன் ஈசன் ஒருவன், இதற்கு முடிவில்லாமல் இருக்கிறது இறைவன் மட்டும்தான் என்று சொல்லி அப்பர் சுவாமிகள் பாடுகின்றார். அப்ப இந்த கல்ப காலத்தில் இப்படி எத்தனையோ காலங்கள் வந்து வந்து போகின்றன. அப்ப இப்ப இருக்கிற கல்பத்தை கொள்வார்கள் ஸ்வேத வராக கல்பம். இது மாதிரி வேற வேற கல்பம் இருக்கு, பாட்ன கல்பம், இப்படி வேற வேற கல்பம் இருக்கு. தில்ல சிதம்பரம் எல்லாம் கோயில் ஸ்தாபிக்கப்பட்ட காலம் வந்து பாட்ன கல்பம் என்று சொல்லி கோயில் புராணத்தில் இருக்குது பாட்ன கல்பம். அதே மாதிரியாக இப்ப இருக்கிற கல்பங்கள்ல 1000 சதுர்யுகங்கள் உண்டு. ஒரு சதுர்யுகம் வந்து எங்களுக்கு 4,43,20,000 வருஷம் வந்து ஒரு சதுர்யுகம். 43 லட்சம் இந்த சதுர்யுகம் என்றா 4 யுகம் சேர்ந்து வரும். கிருத யுகம், திரேதா யுகம், துபாபர யுகம், கலியுகம் உண்டு கொண்டார் அடுத்தடுத்து வரும். ஒவ்வொரு கிருத யுகமும் 1728,000 வருஷம். அதற்கடுத்த ஒவ்வொரு திரேதா யுகமும் 1296,000 வருஷம். அதற்கடுத்த துபாபர யுகம் 864,000 வருஷம். அதற்கடுத்த கலியுகம் 432,000 வருஷம். இப்ப வந்து நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு மன்மந்திரம் இருக்கிறது. இப்படி 71 சதுர்யுகங்கள் சேர்ந்தா ஒரு மன்மந்திரம். இப்ப இருக்கிற மன்மந்திரம் வைவஸ்வத மன்மந்திரம். கோயில்ல நீங்க பூஜை பண்ணும் பொழுது சொல்லுவாங்க கலியுகே பிரதமே பாகே. கலியுகத்துல இது தொடக்க பகுதி.

0: அதை சொல்லுவார்கள் என்று கேட்டால், இப்படி ஒவ்வொரு தரமும் அவர்கள் வந்து போகின்ற தரமே வந்து அதை கவனிக்க பார்த்தால் சொல்லுவார்கள் என்று கேட்டால், எத்தனையோ பெயர்கள் பரசுராமர் ஆறு தரம் வந்து போய்விட்டார்.
1: நீங்கள் சொல்லி
0: ராமர் ஆறு தரம் வந்து போயிட்டார், பதினோரு தரம் வந்து போயிருக்கிறார் ராமர், பதினோரு தரம். அப்ப ஒவ்வொரு முறை ராமர் வரும்பொழுதும் பரசுராமர் வராது. சில ராமாயணம் வித்தியாசமா இருக்கும், சில பேர் கேட்பார்கள் ராமாயணத்துல என்ன ஒரு இடத்துல இப்படி இருக்கு ஒரு இடத்துல இப்படி இருக்கு. ராமரே பதினோரு தடவை வந்து போயிட்டார், கிருஷ்ணர் பதினோரு தடவை வந்து போயிட்டார், திரிபுர தகனம் முப்பது தரம் நடந்திருக்குது, தட்ச யக்ஞம் தட்சனுடைய யாகம் வந்து ரெண்டு தரம் நடந்துட்டு. இது எங்க வருதுண்டா? யோக வாசிஷ்டம். யோக வாசிஷ்டம் என்ற அருமையான நூல், ஞானத்தின் துறவுகோல் என்று வேதாந்த மடத்தில் அதை படிப்பிப்பார்கள். இந்த யோக வாசிஷ்டத்துல வசிஷ்ட முனிவர் புஷுண்டன் என்ற சந்திக்கிறார். இந்த புஷுண்டனை சந்திக்கிற பொழுது, புஷுண்டனுக்கு ஒரு இருக்கிற இந்த கல்ப காலங்களில் உலகமெல்லாம் ஒடுங்குகின்ற பொழுதும் அவனிடத்திலே ஒட்டி நின்று இந்த பார்த்து கொண்டிருப்பான், எல்லாம் அழிந்திரு இருக்கிறதையும் இருப்பான், திருப்பி வரும்பொழுதும் பார்ப்பான். அவனை சந்திக்கிற பொழுது புஷுண்டன் சொல்லுகின்றான் இது. இப்ப புஷுண்டனை வசிட்ட முனிவர் சந்திக்கின்ற காலத்திலே பரசுராமர் ஆறு தரம் வந்து போய்விட்டார், ராமர் பதினோரு தரம் வந்து போய்விட்டார், கிருஷ்ணர் பதினோரு தரம் வந்து போய்விட்டார், திரிபுர தகனம் முப்புரங்களை எரித்தது முப்பது தரம் நடந்து விட்டது, தட்சனுடைய யக்ஞம் ரெண்டு தரம் நடந்து விட்டது என்று போட்டு சொன்னார். வசிஷ்டர்கிட்ட சொல்லுகிறார், நீ இப்ப எட்டாவது வந்திருக்கிற,
1: அவருக்கே சொல்றேன்,
0: அவருக்கே சொல்றேன், நீ இப்ப எட்டாவது வந்திருக்கிற என்று சொல்லி இது யோக வாசிஷ்டத்துல இருக்குது. அதே மாதிரி பிள்ளையாருடைய வெளிப்பாடு, முருகனுடைய வெளிப்பாடு எல்லாம் காலங்காலமாக மீண்டும் மீண்டும் நடந்தேறுகின்ற செயல்கள், நடந்தேறிய செயல்கள், திருப்பி திருப்பி வருவார்கள் அவர்கள், திருப்பி திருப்பி வருவார்கள். இது எங்களுக்கு இறைவனுடைய நூல்களை எழுதும் பொழுதே சொல்லுகிறார்கள், இவர்கள் எல்லாம் திருப்பி திருப்பி வருவார்கள் என்ற வெளிப்பாடு எங்களுடைய வேதங்கள் ஆகமங்கள் நூல்களையே திருப்பி திருப்பி வரும் என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார்கள்.
1: ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்.
0: ஓ, அவர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம்
1: ஒவ்வொரு வரலாறும் வித்தியாசமான,
0: அப்ப ஒவ்வொரு முறை வரும் பொழுதும்
1: ஒரு வித்தியாசமான,
0: ஓ, அதாவது வந்து சொல்லுகிறார்கள் என்று கேட்டால், வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் காரியப்படும் போது தூலமாயிருக்கும், புஸ்தக வடிவில் வரும், காரியப்படாத போது சூட்சமா இருக்கும், அழியாது, அவை சிருஷ்டிதோறும் காரியப்படுவன, திருப்பி திருப்பி வரும். சில போது ஆன்மாக்களின் கர்மகாலங்களுக்கு ஏற்ப சிவாக்ஞியால் மறைக்கப்படும் பொழுது உமாதேவி விஷ்ணு பிரம்மா முதலியோர் வேண்டு வெளிப்படுத்தப்படுவன. வேதங்களை விளக்கவும் வகுக்கலும் வியாசர் வருவார், சிவனுடைய கட்டளைப்படி வியாசர் வருவார், ஒவ்வொரு முறையும் வருவார். சிவபிரானும் போதிக்கிறதுக்கு தென்முகக் கடவுளாய் வருவார், அவருடன் நான்கு மாணாக்கர்களும் வருவார்கள். எங்கே ஆதாரமரை கண்டு கேப்பினமில்லோ, இது எங்க இந்த ஆதாரம் இருக்கு என்று கேட்டால், லிங்க புராணத்துல சொல்லுகிறார், முறையின் முன்வந்து மூன்றாம் முகந்தரும் முடிவில்லாத மறுவர தவத்து வேத வியாதன் வந்து உதிப்பன், எல்லோரு தெய்கின்ற தவத்தினால வேதவியாசன் வந்து உதிப்பன், அண்ணான் அறிவரு மரகள் யாரும் அறிந்திட வேண்டி, அறுதற்கரிய இந்த மரகளை எல்லாரும் அறிய வேண்டும் என்று வேண்டி அன்பால் தன்னுடைய அன்பினாலே முறையினில் பகுத்து அதை வகுத்து நன்னும் உலகினில் நிகழ்த்துவானே, உலகத்திலே அதை வகுத்து கொடுப்பான். இப்படி வியாசர் திருப்பி திருப்பி வருவார் என்று லிங்க புராணத்திலே இருக்கு. லிங்க புராணம் மேலும் சொல்லுது, சிவன் வருவதை பற்றி சொல்லுது, உலகமுய்ந்திடுவான் ஞான மொழிவர உணர்த்த வேண்டி, உலகமுய்ந்திடுவதற்காக இந்த ஞான நூல்களை மொழியின்றி மயக்கம் இல்லாமல் உணர்த்துவதற்கு வேண்டி மலவரு தபத்தோனாகி மலவருகின்ற தவ வடிவத்திலே தட்சிணாமூர்த்தியாக வருவன், இறைவன் வருவான், யானும் அன்பால் வருவன் யானும், நான் வருவேன் அந்த வடிவத்தில், அன்பால் அலைவரும் அன்பினோடும் அடைகுவர் நால்வர், அந்த நாலு முனிவரும் வருவார்கள், அன்னோர் தலைமை செயர் ஞானமேதி கைலையங்கிரியை சார்வர், அவர்களுடைய ஞான வழி கைலையங்கிரியிலிருந்து தொடங்கும். இதுவும் லிங்க புராணத்தில் இருக்கு. இப்படி திருத்தி திருப்பி அவர்கள் வருவார்கள். அப்படி பிள்ளையார் எத்தனையோ தரம் வந்திருக்கிறார், ஒரு தரத்துல அப்படி வந்தார், இன்னொரு முறையில இப்படி வந்தார், ஒரு தரத்துல அவருக்கு தோப்புக்கரணம் அப்படி வந்தது, இன்னொரு முறையில இப்படி வந்தது, இதுல பேதங்கள் இல்லை. இதுதான் புராணங்கள் அணுகுகின்ற முறை. புராணங்கள் மிகவும் சிறப்பானவை, சிறப்புற புராணங்கள் என்று சிவஞான சித்தியார் சொல்லுகின்றது. இதை பொய் புழுகு மூட்டு என்று சொல்லுகிறவர்களுக்கு இதுடைய விளக்கம்
1: சொல்லாம். இதுக்குள்ள இன்னொரு டாக்டர் இங்க இன்னொரு நேரு நிலையில இருக்கிறார், அதுக்கிடையில நான் ஒன்று காட்டு, இந்த சிபிசி ரேடியோவில் இப்ப ரெண்டு மூன்று தொலைக்காட்சியில அவர் ஒரு மிகவும் பெயர் பெற்ற ஒருவர் சொல்லியிருக்கிறார், இன்றைக்கு பூவம் ஒன்று, அதாவது வந்து சீனாவினுடைய இதிலும் பார்க்க மிகவும் பிரம்மாண்டமான ஒரு பூவம்பம் வந்து உலகம் போகுது, இதுதான் கடைசி நாள் என்று சொல்லியிருக்கிறார். அதே அவர்கள் செய்தியா போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள்.
0: அதாவது வந்து எங்களுக்கு என்னுடைய

0: பன்னெண்டு காலையில கேட்டார், அப்பா இப்படி நியூஸ் பேப்பர் இருந்தது சின்ன பையன், இப்படி எத்தனையோ வரும், இப்படி சின்ன சின்ன அழிவுகள் எல்லாம் நாங்கள் காணுவோம். இப்ப இங்க வர்ற சுனாமி, பல பேர் சொல்லுகிறார்கள் உலகம் அழியப்போகுது. ஏனென்று சொன்னால் எங்களோட நூல்களில் சொன்ன மாதிரி உங்க எரிமலை வெடிக்குது, காட்டுத்தீ வருகுது, வெள்ளம் பெருக்கெடுக்குது, பஞ்சம் வருகுது, புயல் வீசுது, ஆனபடினால உலகம் அழியப்போகுது. இது எப்பவும் தான் நடந்து கொண்டிருக்கு, இது எப்பவும் தான் நடந்து கொண்டிருக்கு. நான் என்னுடைய பையனுக்கு சொன்னேன், இது இப்ப வருகுதுன்னு உனக்கு உடனே தெரியுது. ஏனென்றால் ஈரா ஆஃப் எலக்ட்ரானிக் மீடியா வந்த உடனே கூகுள்ல இருந்து, யாகுல இருந்து, வெப்சைட்ல இருந்து, சட்டலைட் பிக்சர்ஸ்ல இருந்து ஒன்று நடந்தால் எல்லாருக்கும் தெரியுது. ஆனா எங்களுடைய காலத்துல, என்னுடைய பேரனாடைய காலத்திலே, இந்த டெய்லி நியூஸ் அன்றாட டெய்லி நியூஸ் வாரதே மத்தியானத்துக்கு பிறகுதான், மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுதான் டெய்லி நியூஸ் பார்ப்பார். ஒன்று நடந்தால், கொழும்புல நடந்த ஒன்று கூட, வவுனியாவில் நடந்த ஒன்று கூட, அடுத்த நாள் பேப்பர் வந்த பிறகுதான் தெரியும். அப்படி இருந்த காலத்தில இருந்து இப்ப எல்லா இடத்துலயும் நடக்கிறது உடனடியாக தெரிவதனால இதெல்லாம் இப்ப கூடிட்டது என்ற ஒரு நினைப்பு ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக ஐந்து வகையான அழிவுகளை பற்றி எங்களுடைய சமயத்திலே சொல்லி இருக்கிறார்கள். அஞ்சு பஞ்ச பிரளயங்கள் இருக்கின்றன, அந்த இதெல்லாம் இப்ப கிட்டவே வராது. இந்த மண்மந்திரங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கு இல்லையா, ஒவ்வொரு மண்மந்திரங்களை பற்றி சொன்னேன். அந்த மண்மந்திரங்கள்லயே எத்தனையோ கோடிக்கணக்கான, ஒரு மண்மந்திரத்துல 3,57,26,000 வருஷம் இருக்கு. இந்த மண்மந்திரங்கள்ல 71 சதுர்ஜுகங்கள் இருக்குது, இதுல 28 முடிஞ்சது, ஒரு ஹாஃபே முடியல. என்ன, இந்த 27 முடிஞ்சு 28வதுல கடைசி கலியுகம் நடந்து கொண்டிருக்கு. இந்த கலியுகத்து டோட்டல் வருஷம் வந்து 432,000. இப்ப இதுல வந்து 428,899 வருஷம் முடிஞ்சு. அப்ப இன்னும் கலியுகம் முடிய இவ்வளவு வருஷம் இருக்குது என்ன முடிகிறதுக்கு. அப்ப அது முடிய கூட உலகாலேயே வராது, இது எவ்வளவோ காலம் செல்லும். இந்த 71 சதுர்யுகமும் முடிகின்ற காலத்திலே ஒரு அழிவு வரும், மண்மந்திரங்கள் தோறும் வருவது. அது எங்களுடைய பூலோகத்துக்கு மட்டும் நிகழும், பூலோகத்துக்கு மட்டும் நிகழும். பூலோகம் என்றால் எங்களுடைய கேலக்சி, இந்த பூமி மட்டுமல்ல, இந்த கேலக்சி முழுக்க, இந்த மில்கி வேயில இருக்கிற எல்லா கிரகங்களும் அழிவும். அதே மாதிரி ஒவ்வொரு கல்ப 432 கோடி வருஷத்துக்கு ஒருக்க ஒரு அழிவு வரும். அது பூலோக, உபரலோக, சுவர்லோக, மூன்று லோகத்துக்கும் வரும், சுவர்க்கலோகத்துக்கும் வரும். அப்ப மகன் கிட்டரா ஹெவன் சொல்ற பூமான்னு கேட்டார். பூமடா சொன்னேன், அவனோட புஸ்தகங்கள்ல எல்லாம் இருக்குது சொன்னேன். எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கேலக்சியே படம் எடுத்திருக்கிறாங்க, அப்ப அந்த படத்தை பாத்தியா, அது மாதிரி ஒரு கேலக்சி தான் அங்கால இருக்குது, உபரலோகம் சுவர்லோகம். அது இந்த மூன்று உலகங்கள் அழியும். அதான் காயத்ரி மந்திரம் துவங்கும் பொழுது ஓம் பூர்புவஸ்வஹா என்று சொல்லுகின்றோம். இந்த மூன்று உலகங்களும் அழிவது ஒவ்வொரு கல்ப காலத்திலேயும். இது பகவத்கீதையிலே கிருஷ்ணா சொல்லி இருக்கின்ற பகவத்கீதையில இருக்குது. அப்ப இந்த அழிவுகள் எல்லாம் வரும். ஆனால் இப்படி இந்த சின்ன சின்ன அழிவுகளை பார்த்து பூச்சாண்டி காட்ட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. உயிர் அழியாது, ஆன்மா நிலையானது, அவ்வளவுதான் உண்மை.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: माद्रौ गिरिश निकटस्थे धनपदौ गृहस्थे स्वर्भूजामरसुरभे चिन्तामणिगणे शिरस्थे सीतांसौ शरणयुगलस्थे किल शुभे कमर्थं दास्येऽहं भवतु भवदर्थं मम मनः सारूप्यं तव पूजने शिव महादेवेति संकीर्तने सामीप्यं शिव भक्तिधुर्य जनका साङ्गत्य सम्भाषणे सालोक्यं च चराचरात्मकदुरुध्याने भवानी पते सायुज्यं मम सिद्धमन्त्र भवति स्वामिन् कृतार्थोऽस्म्यहम् त्वत्पादम्बुजमर्चयामि परमं त्वां चिन्तयाम्यन्वहं त्वामीशं शरणं व्रज विभचता त्वामेव यते विभो वीक्षं मे दिशचाक्षुषीं सकरुणां दिव्यै स्थिरं प्रार्थिताम् शम्भो लोकदुरो मदीय मनसः सौख्य उपदेशं कुरु परमेश्वरुडय ஆனந்த வடிவத்தையும் பரமேஸ்வர பக்தி பொருத்தமாக இருக்கக்கூடியதாக சிவானந்த லஹரி கிரந்தம் பகவத்பாதான் பண்ணின பிரகரணங்கள்ல உயர்ந்ததான ஒரு பிரகரணம். அதுல பரமேஸ்வரனை பத்தி சொல்லிக்கொண்டு பரமேஸ்வரனுக்கு நாம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோஜனை பண்ற. இன்னது கொடுக்கலாம்னு தெரியல பகவானுக்கு. நம்ம என்ன கொடுக்கலாம்னா சாதாரணமாக எதை கொடுக்க முடியும், அவர்கிட்ட இல்லாத நம்ம கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட இல்லாதுங்கிறதே ஒன்றும் இல்லையே, நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு யோசனை பண்ணி கடைசியில் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டார். என்னன்னு அப்ராணோ கியமனா சுப்ரோ கியக்ஷரத்பர தப்பரா அப்படின்னு வேதங்கள் சொல்றது. தேவதைகளுக்கு பிராணம் மனசும் கிடையாது, அந்த பிரம்மஸ்வரூபமா இருக்கிற அவருக்கு. ஆகையால் என்கிட்ட மனசு சிரமப்படுத்தின் இருக்கு, என்கிட்ட பிராணனை கொடுக்கலாம்னு சொல்லலாம், கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணலாம், என் மனசை கொடுக்கறேங்கிற இந்த மனசை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஆகையால் அந்த மனசுனால நீங்க எனக்கு க்ஷேமத்தை கொடுங்க அப்படின்னு பிரார்த்திக்கிற. இத போன வாரம் பார்த்தோம், இன்னொரு தரம் பார்ப்போம். கரத்தேகே மாத்ரௌ கிரிஷ நிகடஸ்தே கணபதௌ. நாம் இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுன்னா அவளத்துல என்ன இருக்கணும், அவளத்துல அது இல்லாம இருந்து அதை நம்ம கொடுத்தோம்னா அவளுக்கு ஒரு சந்தோஷம். இப்ப பரமேஸ்வரத்துல என்ன கொடுக்கலாம், நம்ம பரமேஸ்வரனுக்கு எதை கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட என்ன, கரத்தேகே மாத்ரௌ, அவர் கையில எப்பவுமே மேரு பர்வத்தத்தை வச்சுட்டு இருக்கிறார். எதற்காக, திரிபுர சம்ஹாரம் பண்ற காலத்துல முப்புறங்களை எரிக்கும் காலத்தில் இந்த மேரு பர்வத்தம் இருக்கு பார்த்தாலும் இந்த வில்லு ஏது அம்பு ஏதுன்னு யோஜனை பண்ணினார். எல்லா தேவதைகளும் பரமேஸ்வரனுக்கு சகாயம் பண்றதுக்கு சித்தம் ஆயிடுச்சு. ஏன்னா லோகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் துன்பம், திரிபுராசுரனால மூலகத்துக்கும் துன்பம் ஏற்பட்டது. அப்ப அந்த துன்பம் ஏற்படும் பொழுது அவளுடைய துன்பம் போகணுங்கிறதுக்காக என்ன பண்ணினா, எல்லோரும் சகாயம் பண்ணி நான் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணினேன். அப்ப பரமேஸ்வரன் யுத்தத்துக்கு கிளம்புறார். யுத்தத்துக்கு கிளம்பொழுது அவருக்கு வில்லு அம்பு வகைகளை இருந்தா தானே யுத்தம் பண்ண முடியும். ஆகையால் என்ன பண்றதுன்னா, சாட்சாத் மகாவிஷ்ணு திருமாலே நான் வில்லா மாறிபடுறேன்ட்டார். அப்ப அம்பா மாறிட்டேன்ட்டார். அப்ப வில்லு யாரா இருக்க முடியும் அப்படின்னா, மேரு பர்வத்தம் நான் வில்லா இருக்கேங்கிறது. இப்ப என்ன சொன்னார், அவர் கையில என்ன வச்சு எதை பிடிச்சுட்டு இருக்கார், மேரு பர்வத்தை பிடிச்சுட்டு இருக்கார். மேரு பர்வத்தம் முழுக்க தங்கம். நம்ம மாதிரி ஏதோ கொஞ்சமா கொஞ்சமா ஒரு நாலு சவரம் வாங்குறோம் அஞ்சு சவரம், இந்த கதையெல்லாம் கிடையாதுன்னு, மலை முழுக்க தங்கம்னு. அப்படிப்பட்டதான தங்க மலையில மலையே கையில வச்சுட்டு இருக்கார். அவருக்கு என்ன கொடுக்க போறாரு நீங்க, கரஸ்தேஹே மாத்ரௌ கிரிஷ நிகடஸ்தே தனபதௌ. அதோட மட்டும் இல்ல, குபேரன் இருக்க, அந்த குபேரன் எப்படின்னு உலகத்தில் இருக்கிற எல்லா பணமும் அவருக்கு சேர்ந்தது. அவ்வளவு பணக்காரர், நவநிதிகளை வச்சுட்டு இருக்கார். அந்த நிதிகள்லாம் உன்னை எடுத்துன்னா மறுபடியும் ஃபுல் ஆயிடுறது, அப்படி நிதிகள்லாம் வச்சுட்டு இருக்கார். அவர் இவருக்கு ஃப்ரெண்டா, ஃப்ரெண்டு எங்கேயும் அமெரிக்காவில் இருக்கார், கிராமம் கிடையாதுன்னு இவரை பக்கிறது ஆராதித்து கொண்டே இருக்கார். எப்பொழுது இவர் கண்ணு ஆட்டினார்னா அது கொண்டு வந்து கொடுத்துருவார். அப்படி ஒரு ஃப்ரெண்டு. நிகடஸ்தே தனபதோ, அது மட்டும் இல்லாமல் எல்லாமும் இருக்கு சார், அண்ணன் என்ன பண்றதுன்னு பக்கத்துல இல்லை, இப்படி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. இருந்தா போல இருந்த கல்யாணத்துக்கு வாங்கும் சொன்னா ஒரு நகையும் ஆத்துல இல்லை, கொண்டு போய் பேங்க்ல அக்களை திறந்து வரணும், அது எங்கேயோ இருக்கு. இப்படி எல்லாம் ப்ராப்ளம் அனுபவிக்கிறாரோ இல்லையா? இவருக்கெல்லாம் அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. என்ன சுவாமின்னர், வீட்டிலேயே இல்லாம இருக்கான். என்ன இருக்கு? நர் கிரகஸ்தே ஸ்வர்பூஜ அமரசுரபி சிந்தாமணி கணே, வீட்டிலேயே காமதேனும் கல்பவருஷம் எல்லாம் இருக்கு. எப்ப எது வேணாலும் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கக்கூடியதான காமதேனு கல்பதேவங்க கல்பவருஷங்கள்லாம் வீட்டுல இருக்கு. எது வேணும்னு நினைச்சா அது கரெக்டா உங்களுக்கு காமிக்கிறதுக்கு சிந்தாமணி இருக்கு. இது எங்க வச்சிருக்கோம் தெரியலையே, மறந்து போயிடுத அப்படின்னு சிந்தாமணியை கேட்டா கரெக்டா இங்க இருக்குன்னு சொல்றோம். வேற என்ன கவலை சார் உங்களுக்கு? லோகத்துல பாருங்க, எது வேணும்னு சொன்னாலும் அது எங்க இருக்கோ கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதான காமதேனு இருக்கு, கல்பவருஷம் இருக்கு. எது எது நமக்கு வேணும்னா அதை சொல்லக்கூடியதான சிந்தித்தமான பதார்த்தங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடியதான சிந்தாமணி இருக்கு. இது எங்கேயோ இருக்குன்னு சொல்லாதீங்க, உங்க வீட்டிலேயே இருக்கு, எங்க பரமேஸ்வரனுடைய வீட்டிலேயே இருக்கு. பணம் ஏதாவது வேணும்னா தனபதி பக்கத்துல இருக்க, அவர்கிட்ட கூட போக்க வேண்டாம், கையிலேயே தங்க மேலே இருக்கு பாருங்க. கரஸ்தே ஹே மாத்ரோ கனிகடஸ்தே கிரிகனிகடஸ்தே தனபதோ கிரகஸ்தே ஸ்வர்பூஜ அமரசுரபி சிந்தாமணிகணே சிரஸ்தே சீதாம்சௌ. நிறைய காசு இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கும், ஆனா என்ன மனசுல மட்டும் நிம்மதி இருக்காது. எப்பொழுதுமே உள்ள கொதிச்சுண்டே இருக்கும். அப்படி கொதிக்கிறது ஒண்ணும் இல்லாம அவருக்கு சாந்தமா இருக்கிற நிலை காட்டுறதான் கரை. கிரஸ்தே சிரஸ்தே சீதாம்சௌ சரண யுகலஸ்தே அகில சுபே, அதோட உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா மங்களமும் அவர்கிட்ட இருக்க, அவர் கால் கிட்ட இருக்கான், சர்வதா சர்வ காலமும் அவரை போற்றிக்கொண்டே இருக்க. அப்படி இருக்கும்பொழுது கமர்த்தம் தாஸ்யேஹம், நான் என்ன கொடுப்புக்க போறேன்னு உங்களுக்கு, எதை கொடுத்தால் உங்களுக்கு சந்தோஷம், நம்மத்திலேயே நிறைய இருக்கிறது திருப்பி கொடுத்தா சந்தோஷம் வராது. அப்ப அவருக்கு எதை கொடுத்தா கொடுத்தா அவரை சந்தோஷப்படுத்தலாம்னர். பவது பவதர்த்தம் மம மனஹா, அதோட மட்டுமல்ல எதை நீங்க சொன்னீளோ எல்லாம் அவரது, உலகம் முழுக்க அவரது. ஏதோ வாயுமா நிபூதா நிஜாயந்தே, அவர்னா படைச்சார், படைச்சதான சகல பதார்த்தத்தையும் அவருக்கே கொடுத்து அதுல அவங்க ஒண்ணும் இல்லை. ஆகையால் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, அவர் அவரால் படைக்கப்படாத நான் பொருளை கொடுத்தா சந்தோஷம். அவர் இந்த சரீரத்தை படைச்சிருக்கார், இந்த மனசு நம்ம கர்மாவனால வர வச்சுட்டு இருக்கோம். ஆகையால் என்னுடைய மனசுங்கிற இந்த மனசுல எத்தனையோ விஷயங்களை சேர்த்து வச்சிருக்கேன். பல பிறவிகள்ல என்னென்னமோ கர்மாக்களை பண்ணி எத்தனையோ வாசனைகளை சேர்த்து வச்சு எத்தனையோ நான் பண்ணியிருக்கேனப்பா. ஆகையால் இது வேண்டாமே, இது எனக்கு வேண்டாம், நான் உங்களுக்கு கொடுத்துறேங்கிறாரு. பவது பவதர்த்தம் மம மனஹா, இந்த மனசானது அவருக்கு கொடுத்துட்டோம்னா என்ன ஆச்சுன்னா, நமக்கு மனசு இல்லாததான் நிலை தூக்கம். தூக்க நிலையில நம்ம எப்படி இருக்கோம், ஆனந்தமா இருக்கோம் அல்லவா உறங்கும் பொழுது. அது மாதிரி முழிச்சுட்டுருந்தானே, அது பண்ணணும் இது பண்ணணும், அங்கே போகணும் இங்கே போகணும், சொப்னத்துல என்னென்னமோ ஞாபகம் வருது, அது பண்றதா இது பண்றதா தெரியல. ஆகையால் அந்த ரெண்டு நிலையும் இல்லாதான ஒரு ஆனந்தமான ஒரு நிலை இருக்க, வச்சா தூங்குறதுல அது மாதிரி ஆனந்தமா நான் இருப்பேன். ஆகையால் பரமேஸ்வரா என் மனசை உங்களை கொடுத்துடுறேன் அப்படின்னு இந்த மனசை பகவானுக்கு கொடுக்கறதா, பகவானுக்கு கொடுக்கக்கூடியதான காணிக்கையாக ஒரு கிஃப்டாக மனசை சொன்னார். இது போன வாரம் பார்த்தோம். அதற்கு பிறகு சாரூபியம் தவ பூஜனே சிவ மகாதேவே சங்கீர்த்தனே சாமிப்பியம் சிவபக்தி துரிய ஜனதா சாங்கத்ய சம்பாஷணே சாலோக்கியம் சராச்சராத்மக தனு தியானே பவானி பதே சாயுஜ்யம் மம சித்தமத்ர பவதி சுவாமின் கிருதார்த்தோஸ்மியம். இந்த ஸ்லோகத்துல ரெண்டு தத்துவங்களை சொல்ற. நாம் சாதாரணமாக சாஸ்திரங்கள்ல மனுஷனுக்கு முக்தின்னு ஒண்ணு இருக்க பத்தில, அந்த முக்திய நாலு விதமா சொல்லியிருக்க. அது சாரூபியம்னு ஒண்ணு, சாமீபியம்னு ஒண்ணு, சாலோக்கியம்னு ஒண்ணு. கடைசியில் இருக்கிற முக்திக்கு சாயுஜ்ய முக்தின்னு பேரு. இந்த நாலு முக்தியும் பகவான தியானம் பண்ணினதுனால கடைச்செடுத்துங்கிற. கடைக்கும்னு சொல்லணுமா கடைச்செடுத்துன்னு சொல்லணுமா, அது ஒண்ணு. இந்த ஒரு ஸ்லோகத்துல எத்தனை சித்தாந்தம் இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம். சோ நாலு முக்திகளை சொல்லியிருக்கார், சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கா கூடியதான நாலு முக்தி, சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம். அப்படி இந்த நாலு முக்திகள், இந்த நாலு முக்தியும் சொல்லிட்டு அது சித்தமத்ர பவதி. இந்த முக்திங்கிற கான்செப்ட் புதுசா வர வேண்டியதில்ல, நம்ம கிட்டையே இருக்க. அத நான் உணர்ந்தேன். சுவாமின் கிருதார்த்தோஸ்மியம், ஹே பரமேஸ்வரா நான் கிருதார்த்தமாகி விட்டேன் அப்படின்னு தன்னை சந்தோஷப்படுத்திக்கிற. அந்த பகவானை பூஜை பண்ற காலத்துல பகவத் ஸ்வரூபத்தினால எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு சோபம் கிடைத்தது அப்படிங்கிற. இதுல முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்ன, முக்தி புதுசாக வரக்கூடியது இல்லை. எது புதுசாக வருதோ அது ஒரு நாளைக்கு அழியக்கூடியது. ஜாதஸ்தேகி த்ருவோ மிருத்யுஹோ த்ருவம் ஜென்ம மிருதாஸ்தேஜ, எது பிறந்ததோ அது ஒரு நாளைக்கு போக வேண்டியதுதான், அதுல சந்தேகமே கிடையாது. நீங்க மறிக்காம இருக்கணுமையானால் பிறவி இல்லாத பார்த்துக்கிடும், அவ்வளவுதானே தவிர புதுசாக நான் பிறக்கிறேன் பிறந்த பிறகு மரணம் இல்லாம இருக்கணும் அதை கொடுங்கன்னா முடியாது. ஏன்னா அது ஜெனரல் ரூல், ஒரு சரீரமும் இருக்கமையானா அந்த சரீரம் ஒரு நாளைக்கு அது வேணா போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். பிராணாயாமம் பண்றேன், பிரத்யாகாரம் பண்றேன், இவைகள்லாம் பண்றேன், சஜீவ சமாதியாகவே இருக்கேன், 400 வருஷம் இருக்கேன், இப்படி எல்லாம் சொல்லலாம். ராகவேந்திராதிகள்லாம் அப்படி இருக்காருன்னு சொல்லிட்டா பார்த்தா இவைகள்லாம் பண்ணலாம். ஆனால் மரணமே இல்லாதான ஒரு நிலையை சாஸ்திரம் இடம் கொடுக்கல. இருந்தது என்னால் ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு, அவள்லாம், ராவணன், கும்பகர்ணன்லாம் இதை இதுக்காக 10,000 கணக்கு வருஷம் தபஸ் பண்ணி விட்டுருக்கா. அவள்லாம் உயிரோட இருந்தானே நமக்கு இது என்ன ஆகும் பாருங்க. ஸோ விவகாரம் என்ன பண்ணி வச்சிருந்தார், பிறவின்னு ஒன்று வந்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு மரணம். அப்ப இந்த முக்தியும் பிறந்ததேயானால் ஒரு நாளைக்கு அழிய வேண்டியதானே. அப்ப அந்த முக்திங்கிறது புதுசாக பிறக்கிறதாக ஒத்துக்கப்படாது. புதுசாக உண்டாச்சு அப்படின்னு சொன்னா அது பிறந்ததுன்னா ஒரு நாள் கழிஞ்சு போயிடும். இப்ப முக்தி போச்சுன்னா மறுபடியும் இந்த சம்சாரத்துல வந்து இந்த தொல்லையில மாட்டி போயிடும். அப்ப என்ன பண்றது, என்ன சித்தம் கடைச்செடுத்துக்கிற. முக்தி எப்படி கடைச்சது, இப்பவே இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காக அந்த சாயுஜ்யம்ங்கிற பதார்த்தத்தை சொல்றதுக்கு முன்னாலும் மூணு முக்தியை தனியா சொல்ற. இப்ப பகவான் அடையறதுக்கு நாம் என்னென்ன வழிகளை மேற்கொள்கிறோம் பார்க்கணும். ஒண்ணு கர்மாவை பண்ணிட்டு இருக்கோம், அவளுக்கு விதிச்சதான ஒரு கர்மா இருக்க பார்த்தா, இன்னாருக்கு கொடுத்ததான கர்மா, அப்படி சந்தியாவந்தனம், அக்னிஹோத்திரம், இப்படி பல கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கோம். அவளுக்கு ஒரு க்ஷத்ரியனா இருந்தா ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றது, ஒரு வைசியனா இருந்தா பிசினஸ் பண்றது, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஸ்வதர்மம் இருக்கு. அதே போல ஸ்திரீகளா இருக்கிறவளுக்கு ஒரு தர்மம், யதீஸ்வரா இருக்கிறவளுக்கு ஒரு தர்மம். யதீஸ்வரனா இருக்கப்ப நான் அக்னிஹோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிக்கப்படாது, அது அவர் தர்மம் இல்லை. அவர் என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு 10,000 காயத்ரி இது ஓம்காரத்தை பண்ணணும். நாமெல்லாம் எப்படி காயத்ரி மந்திரத்தை பண்றோமோ அதே போல அவர் என்ன பண்ணணும், ஓம்காரத்தை சொல்றோம். அந்த ஓம்காரமானது ஒரு மாத்திரை, ரெண்டு மாத்திரை, மூணு மாத்திரை, எப்புன ரேத திரி மாத்திரேட ஓமி தேத்தேனைவ அக்ஷரேன பரம் புருடம் அபித்யாயிதா அப்படின்னு ஓம் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பீட்ல ஓம் ஓம் ஓம் இல்ல, இப்படி திரிமாத்திரேன ஓமி தேத்தேன அக்ஷரேன ஓம் ஓம் இப்படி பண்ணணும். இது மாதிரி ஒரு 10,000 பண்ணணும் ஒரு நாளைக்கு. ஏண்டா சன்னியாசம் வாங்கிட்டோம் ஆயிடும், ஒரு நாள் சந்தோஷமா தான் இருக்கு சார், ஒரு 6 மாசம் அனுப்புறேன் என்ன இது ஒரே வம்பா இருக்கேன். அப்படி இல்லைன்னா வேதாந்த விசாரம் பண்ணுங்கிறது, ஒண்ணு வேதாந்த விசாரம் பண்ணுங்க இல்லைன்னா இது பண்ணுங்க. ஏன்னா வேதாந்த விசாரம் பண்ணினதே பண்ணுவதே பகவானுக்கு பூஜை பண்றது, தங்க புஷ்பங்கள்னால பகவான பூஜை பண்ணும்படி அந்த சிவ தியானத்தை பண்றது, சிவஸ்வரூபத்தை நினைக்கிறது, அப்படி ரொம்ப விசேஷம் வேதாந்த சிரவணம். அதே மாதிரியே நம்ம நித்திய கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கோம், பின் நித்திய கர்மாக்கள்லயே ஒரு உபாசனை பண்ணிட்டு இருக்கா சில பேர், பகவான தியானம் பண்ணிட்டு மனசுலயே தியானம் பண்ணிக்கிறது, வேற எதையும் எண்ணம் இல்லாமல் கூடிய மட்டும் இதோ ஆகாரமும் தூக்கமும் இந்த சந்தர்ப்பத்தை விட மீதி சந்தர்ப்பத்துல பகவானையே மனசுல நினைச்சுட்டு இருக்கிறது, பகவானுக்கு தொண்டு பண்றது, எப்படி கோவில்ல போய் அதெல்லாம் சுத்தப்படுத்துறது, புஷ்பத்தை பிரித்து கொண்டு வந்து பகவானுக்கு கொடுக்கறது, மீதி வசதிகள்லாம் அங்க போய் சர்வ் பண்றது, இவைகள்லாம் இருக்க. இது ஒண்ணு. அதோட இல்லாம ஆக்சுவலா அந்த பகவானையே இதயத்துல தியானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த மூணு, இந்த மூணுக்கும் சாஸ்திரங்கள்ல தனித்தனியாக பலம் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எதை பண்ணினாலும் அது ஒரு பலம் உண்டு. எந்த செயல் பண்ணினாலும், நல்ல செயலோ கெட்ட செயலோ எது பண்ணினாலும் அதுக்கு தகுந்த பலம் உண்டு சாஸ்திரத்துல. நோன்னு யாருமே சொல்ல மாட்டான். இது சாதாரணமான ஒரு நியாயம். அது ஒரு செயலை பண்ணினா அதனுடைய பலத்தை அனுபவிச்சாக்கணும். எவரி ஆக்ஷன் அதுக்காக ரியாக்ஷன். இப்ப நான் பகவானை பூஜை பண்ணினேன், பகவானுக்காக ஈஸ்வரார்ப்பணமாக கர்மாக்களை பண்ணினோம். இந்த கர்மாக்களை பண்ணினோம்னா புண்ணிய லோகம் கிடைக்கிறது. இந்த ஊர்ல இருக்கிறத விட அந்த ஊர்ல ரொம்ப சௌக்கியம். இந்த ஊர்ல ஒன்னா வெயில் கொட்டுறது இல்ல மழை கொட்டுறது, குளிரா இருக்க, அதோட இல்ல நமக்கு எது வேணும்னு நினைக்கிறோமோ எதுவும் நமக்கு தகராறு தான். எல்லாமே விலை ஜாஸ்தியா இருக்கு, எதையும் அடைய முடியல. மனுஷனுக்கு எது வேணும்னு நினைக்கிறோமோ அது கிடைக்க மாட்டேங்கிறது. இவைகளும் அந்த ஊர்ல இல்ல. யாருக்கு எது எப்ப வேணும்னு நினைக்கிறாளோ அது அப்ப கிடைக்கிறது. ஏன்னா அங்கேதான் கல்பவருஷம் காமதேனு ஸ்வர்காதி லோகத்துல இருக்குன்னு சொன்னா இல்லையோ. சோ அவ அங்க இருந்துட்டே இருக்கலாம், எல்லா விதமான சுகங்களும் அடையலாம், அங்கே துன்பம் இல்லாதான ஒரு நிலையை அடையலாம். அதுக்கு என்ன பேரு? சாலோக்கியம்னு பேர். பகவான் எந்த லோகத்துல இருக்காரோ அந்த லோகத்திலேயே கைலாசத்திலயே நமக்கு ஒரு இடம் உண்டு. இதெல்லாம் கர்மாக்களை பண்றதுனால ஏற்படக்கூடியதான ஒரு பலம்னு வச்சுப்போம். அந்த பகவத் லோகத்துக்கு போனோமே ஆனால் இந்த ஊர்ல நமக்கு இருக்கக்கூடியதான இது இல்ல அது இல்ல எனக்கூடியதான கஷ்டம் இல்ல. எது எப்ப உங்களுக்கு வேணும்னு நினைக்குமோ அது கிடைக்கும். அதோட மட்டுமல்ல உங்களுக்கும் கிடைக்கும், இன்னொருத்தருக்கும் கிடைக்கும். பக்கத்துல இருக்கிற அவருக்கும் எனக்கும் வேணும்னு நினைச்சா அவர் கிடைக்கும். ரெண்டு தான் இருக்கு சார், உங்களுக்கு ஒண்ணுதான் கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாதுன்னு இல்ல. அப்படி இருந்தாதானே ப்ராப்ளம். எத்தனை பேர் இருந்தாலும் யாராவது எதை கேட்டாலும் அவளுக்கு கொடுக்கக்கூடியதான பதார்த்தம் அவளுக்கு வேண்டி இருக்கு. இது ஒரு உயர்ந்ததான ஒரு லோகம். ஆனா இந்த லோகமா அப்படி இருந்துட்டு போட்டமே சார் அப்படின்னார். இருந்துட்டு போலாம், சில துன்பங்கள் இருக்கு. இப்ப நம்மளுடைய வழக்கம் என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். நான் சௌக்கியமா இருக்கணும்னு மட்டும் நீங்க நினைச்சா ஓகே, ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஆனா நம்ம ரொம்ப பேர் என்ன நினைக்கிறதுன்னா எடுத்து நான் சௌக்கியமா இருக்கணும், எதிராள அழிஞ்சு போகணும். இது அங்க நடக்காது. நீங்க சௌக்கியமா இருப்பீள், அவருக்கு வேணும்னா அவர் சௌக்கியமா இருக்கலாம். இன்னொருத்தரை பத்தி நீங்க கேட்கப்படாது. இங்க என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நான் மட்டும்தான் சௌக்கியமா இருக்கணும், மீதி பேர்லாம் சௌக்கியமா இருக்கப்படாது அப்படின்னு தானே ரொம்ப பேர் நினைக்கிறேன். இந்த கிளாஸுக்கு வரவாழ சொல்லல. சாதாரணமா என்ன நினைச்சுட்டு இருக்கா லோகத்துல என்ன சார், நம்ம அவனை விட நன்னா இருக்கணும். இந்த அவனை விடன்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கு பார்த்தீங்கள. அதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னொருத்தரை குறைச்சு நான் மேல வரணும்னு பாக்குறோம். இப்படி அந்த ஊர்ல இருந்ததுன்னு வச்சுங்களேன், காமதேனுட்ட போயிட்டு கல்பவருஷத்தை கீழே போயிட்டு நான் சௌக்கியமா இருக்கணும், அவர் இந்த ஊர்ல இருந்து கீழே தள்ளி பண்ணா வர அப்படின்னு நினைச்சோம்னு வச்சுக்கோ. நீங்க சும்மா இருப்பிடோ, நீங்க அங்கே போய் அவரை தள்ளிடணும்னு நினைக்கிறேன். கடைசியில யாரும் சொந்த லோகத்தில் இருக்க முடியாது. அதனால பகவான் என்ன பண்ணியிருக்கார், உமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நினைச்சுக்கணும், இன்னொருத்தரை பத்தி நீங்க அங்க நினைக்கப்படாது. பாத்துக்கல சார் எவ்வளவு கஷ்டம். ஏன்னா இவனுக்கு இந்த பழைய பழக்கம் தான் இருக்கு, நான் தான் சௌக்கியமா இருக்கணும், இன்னொருத்தர் சௌக்கியமா இருக்கப்படாது. இது அங்க செல்லுமா? செல்லல. இன்னொன்னு, நம்ம அங்க இருக்கோம்னு சொல்றோம், எப்ப நமக்கு நோட்டீஸ் வரும்னு தெரியாது. வாடகை வீட்டுல இருக்கிறவா என்ன பண்ணுவோம், இன்னைக்காவது கொடுத்துருக்காரால நீங்க காலி பண்ணுங்களோ, எனக்கு வீடு வேணும்னு கேட்டா என்ன பண்ணுவேன், வேற வீடு தேடக்க வேண்டியதானே. அதே மாதிரிதான் சொர்க்கலோகத்துல இருக்கிறவாளுக்கு உங்களுக்கு என்ன புண்ணியம் எது வரைக்கும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் சுவாமி நீங்க காலி பண்ணுங்க அப்படின்ட்டு வர உள்ளது. அதுக்கப்புறம் அபீல் பண்றதோ நான் போக மாட்டேன்னு சொல்றதுக்கா கேக் சொல்றதுக்கு அங்கே ஆள் இல்லை. பாருங்க, இந்த ஒரு மாதிரி இல்லை, அங்கே ஒண்ணுமே கிடையாது. அடுத்த வாரம் நீங்க போகணும்னார் அவ்வளவுதான். அந்த அடுத்த வாரம் என்ன ஆகுனார், உடம்புல டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடும், அங்கெல்லாம் சரீரம் எல்லாம் ஐஸ்னால சரிதான ஒரு சரீரம் கரைஞ்சி போயிட்டு நேரத்தில் விழுந்துருவாள், யாரும் பக்கத்துல ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நமக்கு எப்ப முடிவுங்கிறது தெரியாது மனுஷாளுக்கு. அது என்னைக்கோ தான் சார் ஒரு 10,000 வருஷம் ஆனப்புறத்தானே வரப்போறதுன்னு இந்த 10,000 வருஷம் வெகு சீக்கிரமா ஆயிடுறது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆனந்தமா இருக்கும் பொழுது பொழுது போறதே தெரியல. இப்ப என்னாச்சு, சாலோக்கிய முக்தி கிடைச்சாலும் அங்கே நம்ம நிஜமா சௌக்கியமா இருந்தாலும் நமக்கு வேண்டியது எல்லாமும் கிடைத்த போதிலும் ஒரு நாளைக்கு அங்கிருந்து இறங்கி வரணும்னு ஒரு விவகாரம் நிச்சயமா இருக்கும் பொழுது அது என்னைக்கும் நமக்கு தெரியாத பொழுது அது அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கல. இது ஒரு முக்தி. இந்த சாலோக்கியமா மட்டும் இருந்தா போறா சார், நம்ம சாமீப்யமா இருக்கிறோம். சாமீப்யம்னு என்ன, பகவானுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறது, சமீபத்துல இருக்கு. பகவான் சமீபத்துல இருந்தா சில அட்வான்டேஜஸ் உண்டு. என்னன்னா மற்றவர்களுக்கு இல்லாத வசதிகளை பகவான் எப்பொழுது பார்த்து கொண்டிருக்கலாம். பிரசாதங்கள்ல முதல்ல நமக்கு வரும், பின்னால் மற்றவர்களுக்கு போகும், இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா. அதோட மட்டும் இல்ல, ஒரு சந்தோஷம் மற்றவர்களுக்கு இல்லாது எனக்கு இருக்கு, இது மட்டும் கடைசி வரைக்கும் போகாது, ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எல்லோருக்கும் வரட்டும்ங்கிற எண்ணம் வேணும்னு சாஸ்திரம் சொல்றது நமக்கு. எப்ப எதை பிரார்த்தனை பண்ணினாலும் நீங்க எப்படி பிரார்த்தனை பண்ணோம், சர்வேஜனா சுகினோபவந்தி, எல்லோரும் சௌக்கியமா இருக்கட்டும், எல்லோரும் சௌக்கியமா இருந்ததுனால உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா லோகத்துல என்ன ஜனங்கள் நினைக்கிற, அவனை விட நான் தான் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இவாளுக்கு இருக்க. இந்த அந்த லோகத்துக்கு போனாலும் பகவானுக்கு சமீபத்தில் நம்ம இருக்கணும், முதல்ல அவர் பார்க்கணும். இது ஒண்ணு சாமீபியம். இது என்னன்னா அந்த லோகத்துக்கு போனா ஒரு நாள் இறங்கி வர வேண்டியதுதான். எல்லாருக்கும் மூணு முக்திக்கும் அது காமன். அதுக்கப்புறம் என்ன, சாரூபியம். பகவத் லோகத்துல இருந்துட்டு இருக்கோம், வேண்டியதெல்லாம் இருக்கு, ஆனா பகவான் மாதிரி உருவம் நமக்கு இல்லை. இந்த சாரூபிய முக்தி பண்ற வாழ்க்கை இருக்க பார்த்தீங்களா, பகவானுக்கு என்னென்ன இருக்கோ அத்தனை அட்வான்டேஜஸ், அத்தனை பெனிஃபிட்ஸ், அதோட மட்டும் இல்ல அவருக்கு என்ன உருவம் இருக்கோ அந்த உருவமும் உங்களுக்கே உண்டு, வேணும்னா எடுத்துக்கலாம். சாந்தோக்கியோபனிஷத்து பிதர்லோக காமம் பவதே சத்ய ஸ்ரீபிதர சமுத்திட்டந்தே அப்படின்னு, எதது நீங்க நினைக்கிறீங்களோ அந்தந்த உருவத்தை அப்ப எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப பகவானுக்கு எந்த ரூபம் இருக்கோ அந்த ரூபமும் நீங்க அனுபவிக்கலாம். இந்த மூணு முக்தியும் நிஜமா முக்தியான்னு கேட்டேன். இது என்னன்னா ஏதோ இந்தூர் மாதிரி அங்க இருக்கும், சொகுசா இருந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஆனா என்னைக்காவது திரும்பி இந்த ஊருக்கு வரணும்னா என்ன அணிஞ்ச லாபம் பாருங்க. மறுபடியும் இந்த லோகத்துல விழுந்துருவேள், இந்த லோகத்துல எங்கேயாவது பறக்கணும், மறுபடியும் இதே கவலையை அனுபவிக்கணும், மறுபடியும் புண்ணிய கர்மாவை பண்ணி அதுக்கப்புறம் மேல் லோகத்துக்கு போகணும்னா மறுபடியும் அங்கே போய் மறுபடியும் இறங்கி வரும். இப்படி மேலையும் கீழே இறங்கி இருந்தா என்ன சார் லாபம். அதுக்காக என்ன, சாயுஜ்யம் பகவானோட ஒன்னா போயிடுறது, சயுக் பாவம். இதான் அத்வைத்தத்தில் சொல்லக்கூடியதான முக்தி. பகவானாவே ஆயிட்டே, பகவான் வேற நீங்க வேற இல்லை, பகவானாவே ஆயிட்டேள், அவரோட ஒன்னா கலந்து விட்டேள். இப்படி பகவானோட ஒன்னா கலந்து போனா திரும்பி இறங்கி வர்றதுங்கிறது கிடையாது. இந்த முக்தியை தான் நம்ம முக்தின்னு சொல்றோம். அந்த முக்தி அந்த லோகத்துக்கு போய் அடைஞ்சா கிரம முக்தி, இங்கேயே அடைஞ்சோன்னா ஜீவன் முக்தி, இங்கே அடைஞ்சல சத்தியோ முக்தி. அந்த லோகத்துக்கு போய் அங்கே கொஞ்ச நாள் இருந்து அப்புறம் அணைஞ்சலையானால் அது கிரம முக்தி. இந்த ஜீவன் முக்தி சத்தியோ முக்தின்னு சொல்ற பார்த்தீங்களா, இங்கேயே இந்த உடல்ல இருக்கும் பொழுதே இந்த ஊர்லயே இது அடையலாம். சாயுஜ்யம்னு பேர். குடத்துக்குள்ள இருக்கக்கூடியதான இடவழி இருக்கு, குடம் உடைச்சா அந்த இடவழி என்ன ஆயிடுது, வெளியில இருக்கிற ஆகாசத்தோட ஒன்னா போயிடும். அதே போலயே இந்த சரீரத்துக்குள்ள ஒரு மனசு இருக்கு, அந்த மனசை உடைச்சப்பட்டோம் ஆனால் எப்படி உடைக்கிறதுன்னு, எதனா உரல்ல வச்சு ஒரு உலகையில் அடிச்சா போகுமா, கிடையாது. அது வந்து அறிவாலதான், சிவபக்தியினால சிவஞானம் வரும், அந்த சிவஞானத்தினாலதான் அது போகும். அப்ப அந்த ஞானத்தை வரவச்சோம்னா பித்யதே ஹ்ருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக ஸ்ரீயந்தே தாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு எல்லா கர்மாக்களும் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த முக்தியான சாயுஜ்ய முக்தியானது வந்துருது, ஏதாவது மறுபடியும் எங்கேயும் பறக்க வேண்டியதில்லை. இவர் என்ன சொல்றார், எனக்கு இந்த மூணு முக்தியும் இப்பவே வந்தாச்சு, நாலாவது முக்தியும் வந்தாச்சுங்கிறார். எப்படி, சாலோக்கியம் சராச்சராத்மகதனு தியானே பவானி பதே. இந்த சாலோக்கிய முக்தி பாருங்க, சராச்சராத்மகதனு தியானே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளும் தாங்கள் தான். சரமாகவும் அசரமாகவும் அசையிற பொருளாகவும் அசையாத பொருளாகவும் இருக்கக்கூடியது எல்லாமே பரமாத்மா தான் என்று நான் தியானம் பண்றேன். சராசராத்மகத்தனும் தியானே பவானி பதே. என்ன உங்களை சொல்லும் பொழுது எப்படி விஸ்வரூபாஜாகரணி ஸ்வபந்தி தைஜசாத்மிகா, விஸ்வரூபா உலகமே வடிவமாக இருக்காய். அப்படி இருக்கக்கூடியதான அம்பாளுடைய அசகரன் சுபவானிபதே, எங்கும் இருக்கக்கூடியதான எல்லாமா இருக்கக்கூடியதான தாங்களை தியானம் பண்ணினேன். கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. நாம என்ன நினைக்கிறோம், நான் வேற இது வேறங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்கு. சேர் இருக்க, சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், சேர் என்ன விட வேறாவது அதுல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் உட்கொள்ளக்கூடியதான அன்னமானது என்னை விட வேறானது, அதை நான் சாப்பிடுகிறேன். நீங்க பண்ணக்கூடியதான ஒவ்வொரு செயல்லையும் எப்படி இருக்கு, என்னை விட வேறு, என்னை விட வேறுங்கிற எண்ணம் உங்களுக்கு நிச்சயமா இருக்கு. இன்னொருக்கார் அவளுக்கு நம்ம ஏதோ தானம் பண்ணுவோம், இப்படி இந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் பகவான் இருக்காருங்கிற எண்ணம் இருக்கா, சிவன் எங்க இருக்கான்னு கேட்கக்கூடாது. அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் சபாஷ்யாபியந்தரோக்கிய, உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் நடுவிலும் அவர் தான் இருக்கார். இது உயர்ந்ததான ஒரு தியாகம். அவர் இல்லாத இடம் இல்லை. தூணுலையும் இருக்கார், திருமலையும் இருக்கான்னு செல்லிட்டு இருக்கும். அவ்வளவுதான், இந்த தூணுன்னு பரவ இதுங்கிறது அப்படி சொல்லப்படாது. எல்லாமே சிவன் தான். இப்படி கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தேடா, சர்வமும் பகவத் ஸ்வரூபம், உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லாமே பகவான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கு பார்த்தேடா. அந்த நினைப்பு என்ன பண்றதுன்னு சாலோக்கியம் சராசராத்மகத்தரு தியானே பவானி பதே. இந்த ஒரு நினைப்பை தான் உங்களுக்கு சாலோக்கியத்தை கொடுக்கிறது. சரி, சாமீபியம் சிவபக்தி துரிய ஜனதா சாங்கத்திய சம்பாஷணே. அதே போல சாமீபியம் பகவானுக்கு ரொம்ப கிட்ட அடையக்கூடியதான ஒரு புண்ணியம் நமக்கு எதிரான வர தெரியுமோன்னா, சிவபக்தி துரிய ஜனதா சாங்கத்திய சம்பாஷணே. சிவபக்தாவிற்கே அவளோடு சேர்ந்து இருக்கிறது. இதா சத்சங்கம், சிவனடியார்களுடைய ஒரு சங்கம். கரெக்டுமா? ரொம்ப கஷ்டம். உலகத்துல எங்கே பார்த்தாலும் பகவானை வையிறவாளும் கெட்ட காரியம் பண்றவாள் தான் இருக்கு. எப்பொழுதும் மனசுல கொடூரமான எண்ணங்கள் இருக்கிறவா தான் காணப்படுகிறார். ஆனா சிவபக்தி இருந்து எல்லாம் சிவனும் என்று நினைச்சு பகவானையே தியானம் பண்ணிட்டு லோகத்துல நாலு பேருக்கு சகாயம் பண்ணக்கூடியதான மனிதர்களை பார்ப்பிடாதீங்க. பார்க்கறது ரொம்ப அரிது. அப்படி பார்க்கிறதா இருந்தாலும் அவ உங்களோட பேசுறதில்ல, எப்பொழுதும் பகவானே தியானம் பண்ணிட்டு இருக்கா. அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். ஒருவேளை கண்டுபிடிச்சாலும் அவ பிஸியா இருந்துட்டு இருக்கா, நம்மளோட சேர மாட்டேங்கிறா. ஆனா அப்படி கிடைச்சதுன்னு என்னன்னு அதுக்கு என்ன பலன் தெரியுமோ, நான் மகான்களுடைய சேர்க்கை, சிவனையே தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான ஒரு சேர்க்கை. அவளோட கூட இருந்தா போறோம், அவளோட ஒரு ரெண்டு வார்த்தை சௌக்கியமா இருக்கலான்னு கேட்டா போறோம். இது என்ன பண்றதுன்னு, இது நமக்கு அமிதமான ஒரு புண்ணியத்தை கொடுக்கிறது. அந்த புண்ணியத்தினுடைய பலமாக பகவான் சிவனுடைய சமீபத்துக்கு நம்ம போறோம். சாமீபியம் சிவபக்தி துரிய ஜனதா சாங்கத்திய சம்பாஷணே. சிவபக்தி இருக்கே, அந்த சிவபக்திய துரியாள், சிவபக்தாகிரேசராள், எல்லோரும் தான் சிவபக்தாள். சிவசிவான்னு போறோம், பரமேஸ்வரன் போறோம், ஒரு திருநீர் அணையறோம், அதோட போயிடுது. நமக்கு இனிமே சம்சாரத்துல வேற காரியக்கம் உங்களுக்கு. அப்படி இல்லை, நீங்க எந்த செயல் பண்ணினாலும் எப்பொழுதும் உங்களுடைய பரமேஸ்வரனுடைய பக்தியே உங்க மனசுல அப்பப்ப பரமேஸ்வரன் தோணிக்கொண்டே இருக்காரு பார்த்தேவா. அப்படிப்பட்டவாள், ஏதோ காலமே போறேன் சார், பகவானுக்கு போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டா நம்ம காரியங்கள் நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இல்லையா.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya. Shaivam.org in அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாயமூலா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: ஸ்ரீ குருப்யோ நமஃ. ஹரிஹி ஓம். ஓம் விதாய ஹிருதி விஸ்வேஷம், விதாய குருவந்தனம், ബാലാണാം സുഖബോധായ ക്രിയത്തെ തർക്ക സംഗ്രഹ. അപ്പോ ശബ്ദപ്രമാണം പാത്തിണ്ടിരിക്കും. ശബ്ദപ്രമാണത്തിൽ ആപ്തവാക്യം ശബ്ദം ആപ്തസ്തു യഥാർത്ഥവക്ത വാക്യം പദസമൂഹ യഥാ ഗാമാണിയ ശുക്ലാം ദണ്ഡേതി. ശക്തം പദം അസ്പദ അസ്മാത് അയം അർത്ഥോ ബോധവ്യ ഇതി ഈശ്വര സങ്കേത ശക്തി അപ്പം പാത്തോം. ആപ്തർ ദാ ആപ്തവചനം ദാ ഇങ്ങ ശബ്ദപ്രമാണം. ആപ്തവച ഒരു ശബ്ദപ്രമാണം. അപ്പൊ വന്ന് இன்னொரு சப்த பிரமாணம் என்ன பிரமாணம்? சப்தத்துல ரெண்டு பிரமாணம், ஒன்னு வந்து லௌகிக்கம் வைதிகம்னு சொல்லிட்டு பின்னாடி போறோம். இப்போ ஒன்னு வந்து ஆப்தர் லௌகிக்க வாக்கியத்துக்கு, வேதம் தான் வைதிகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வாக்கியம் பத சமூக. வாக்கியம் என்னது? பத சமூகம், சொற்களுடைய கூட்டம். அந்த சொற்களுடைய கூட்டம் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னேன், பொருள் புறம்படியா இருக்கணும். ஒன்னு இன்னொன்னுக்கு ஒரு ஒரு சம்பந்தம் உடையதா இருக்கணும். அதனாலதான் ஆகாங்ஷா யோகியதா சந்நிதி அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. யதா காம் ஆணைய சுக்லாம் தண்டே நீதி. காம் ஆணைய மாடை கொண்டு வா, வெள்ளை கம்பினால். ஒரு பொருள் படும்படியாக என்ன கொண்டு வரணும்? மாடு கொண்டு வரணும். எதனால கொண்டு வரணும்? வெள்ளை கம்பினால கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு பொருள் படும்படியா இருக்கு. சக்தம் பதம், சக்தி உள்ளது பதம். சக்தம் பதம்னு சொல்லி சொன்னா ஒரு சக்தி உள்ளது பதம். என்ன மாதிரி சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சொல்லுனால இந்த பொருளை குறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்தி எதுல இருக்கோ அதுதான் பதம். சரி, அடுத்தது இந்த சக்தியில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சக்திய சம்பந்தம்னு சொல்லி சொன்னது அஸ்மாத் பதா ஏ மத்த போதவியா இது ஈஸ்வர சங்கேதா சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு லட்சணான்னு ஒண்ணு ஒரு விஷயம் இருக்கு. ஈஸ்வர சங்கேத அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த ஈஸ்வர சங்கேதம் தான் வந்து சக்தின்னு சொல்லியிருக்கு. அந்த சக்தி, அதாவது இந்த சொல்லுக்கும் இந்த பொருளுக்கும் இதுதான் சம்பந்தம் அப்படிங்கிற அந்த சக்திய சம்பந்தம், அதுக்கு பேரு லட்சணா அப்படின்னு பேரு. லட்சணாங்கிறதுக்கு லட்சணம், சக்திய சம்பந்தம். அது ரெண்டு வகை, ஒன்னு வந்து கௌனி, இன்னொன்று வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. கௌனம்னு சொல்லி சொல்றது வந்து சாதாரணமா நம்ம பார்க்கறது, அதாவது லோகத்துல சொல்லுவான்ல, மேடை சிரிக்கிறது சிம்மம் சிங்கம் போல பையன் புலிக்குட்டிடா அப்படிமா. அப்படின்னா பையனை புலிக்குட்டின்னு நான் சொல்றோம் அப்படி அர்த்தம் இல்ல. புலிங்கிறது அங்க வந்து புலி மாதிரி புலி அப்படின்னு அர்த்தம், ஒரு இவா அர்த்தத்துல சொல்றது. அப்ப அங்க இடத்த அந்த இடத்துல என்ன அர்த்தம் ஆகுது? கௌனி, கௌனி லட்சணம் அது, இவ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது முக்கியம், அது மூணு வகையாகும். சுத்தம் முக்கியம்னா சுத்தம்னு சொல்லி சொல்றது, கௌனம்னா இன்னொன்று முக்கியம், அந்த முக்கியத்தை சுத்தம்னு சொல்லி சொல்லுவாங்க, சுத்த லட்சணம் அப்படிமா. அந்த சுத்த லட்சணம் மூணு வகையாகுது. என்னது? ஜகது அஜகது, ஜஹத் அஜஹத் அப்படின்னு மூணு லட்சணம். இந்த ஜஹத் அஜஹத் ஜஹத் அஜஹத் லட்சணம், இந்த மூணு லட்சணத்தை தான் வந்து வேதாந்தத்துல நம்ம விசாரம் பண்ணிருக்கோம். வேதாந்தத்திலயும் பார்ப்போம் இதே தான், எல்லா இடத்தையும் இது பொது. இந்த லட்சணியானது எல்லா இடத்தையும் பொது. என்ன? ஓஹாத்யாகே அப்படிங்கிற தாத்துல இருந்து ஜஹத் அப்படின்னு வருது. ஜஹத்னா விட்ட லட்சணை, அஜஹத்னா விடாத லட்சணை. ஜஹத் அஜஹத்னா விட்டும் விடாத லட்சணை, லக்கணை அப்படிமா. விட்ட லக்கணை அதாவது ஜத் லட்சணா. ஜத் லட்சணாக்கு உதாரணம் பார்ப்போம், கங்காயாம் கோஷகா அப்படின்னு இருக்கு. கங்கையில குடில் இருக்கு. உங்களோட குடில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வீடு எங்க இருக்கு? கங்கையில இருக்கு. கங்கையில இருக்குன்னா கங்கை நாடு உள்ளியா இருக்கு இல்ல, கங்கையோட கரையில இருக்குன்னு அர்த்தம். அப்போ கங்கையில் அப்படிங்கிறத விட்டுட்டு கரையில் அப்படிங்கிறத குடிக்கிறது, இது விட்ட லட்சணை. விடாத லட்சணை ரெண்டாவது, மஞ்ச துணி போட்டவன். இப்போ ஸ்பீதாம்பரி ஆணைய அப்படின்னு சொல்லி சொல்றோம், வெள்ளை மஞ்சள் துணியில இருக்கிறவன கொண்டு வா அப்படின்ட்டு, மஞ்சள் துணியை கொண்டு வா அப்படின்ட்டு. மஞ்சள் துணியை மாத்திரமா கொண்டு வருவோம். லம்பக்கர்ணோ ஆணைய, பெரிய காது உள்ளவன கொண்டு வா, பெரிய காது மாத்திரமா கொண்டு வருவோம், காது உள்ளவனையும் கொண்டு வருவோம். அந்த மாதிரி விடாத லட்சணி. இல்லாட்டி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்லுவாங்க, இந்த விடாத லட்சணி வந்து ஒரு நியாயம் கூட. காக்கியோ ததி ரக்ஷத்தாம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதாவது ஒருத்தன் வந்து தயிர் வச்சிருக்கான் வெளியில, காக்கா சாப்பிடாம இருக்கிறதுக்கு பாத்துக்கோ, காக்கா சாப்பிடாம இருந்து பாத்துக்கோ, வடாம வச்சிருக்கும்போது சொல்லுவான் காக்கா சாப்பிடாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்ட்டு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா வடம் எல்லாம் காலி ஆயிருக்கும். என்னடா அப்படின்னா, பக்கத்து வீட்டு பசங்க எல்லாம் வந்தாங்க, ரெண்டு பூனை வந்தது சாப்பிட்டுட்டு போயிடுது, காக்கா ஒண்ணு கூட சாப்பிடல. நீங்க சொன்னதை நான் கரெக்டா பாத்துனேன், காக்கா சாப்பிடல, ஆனா இவங்கதான் சாப்பிட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இது விடாத லட்சணி. என்னது சொல்றான் அந்த இது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கூட பண்றானே, கார் இடிக்கிறதா பாரு அப்படின்னா இடிக்கிற வரைக்கும் பார்த்துட்டு இடிச்சு விடுத்து அப்படின்னு சொல்லி சொல்றது. இடிக்கிறதுக்கா பார்க்க சொல்றோம், இடிக்காம இருக்கிறதுக்கு வாசப்பட்டோம். அதே மாதிரி இங்க உபலட்சணம் எது காக்கா அப்படிங்கிறது ஒரு உபலட்சணம். எதுக்கு? மத்த மிருகங்களுக்கும் இந்த பொருள் எந்த பொருளை காப்பாற்றணும்னு சொல்லுமோ அந்த பொருள் காப்பாற்றப்படுறதுக்கு உபலட்சணம் காக்காங்கிறது. புலி, சிங்கம், நாய், பூனை எல்லாத்துக்கிட்டும் காப்பாற்றணும் நீ அதை. அதுதான் அந்த தாற்பயம். இது விடாத லட்சணை. காக்காவையும் பிடிச்சுண்டு மத்த மிருகங்களையும் மத்த விஷயங்களையும் அந்த அந்த பொருளுக்கு அபாயம் விளைவிக்கக்கூடிய மத்த விஷயங்களையும் பிடிச்சுண்டு இருக்கிறதுக்கு விடாத லட்சணை. மூணாவது லட்சணை விட்டும் விடாத லட்சணை. விடவும் விட மாட்டோம், முழுசாவும் விட்டும் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா சோயம் தேவதத்த அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவன் இந்த தேவதத்தன் அவன் சொன்னதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவன். இன்னும் மீசியே சரியா முளைக்காதவன். இவன் சொல்றது இப்போ மீச தாடியெல்லாம் அழகா அவன் முளைச்சவன். அவன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ட்ரெஸ் நிறைய உடை பாவனை எல்லாம் அந்த காலத்துல வேற மாதிரி இருக்கும், இப்ப கொஞ்சம் மாறி இருக்கும். எல்லாத்தையும் நாம ரிமூவ் பண்ணிட்டு நாம என்ன பண்றோம்? அந்த தேவதத்தனை புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவதத்தனை புரிஞ்சுக்கிறோம். ஓ அவன் தான் நீயா, ரைட் ரைட் ரைட் ரைட் ரைட் அப்படின்போம். அந்த சோயம் தேவதத்தன் இதேதான் இந்த விட்டு விடாத லட்சணியா தத்துவம் அசிவியும் யூஸ் பண்றோம். தத்துவம் அசி அப்படிங்கிறதுல இந்த ஜெகத் அஜ லட்சணம் சொல்றது விட்டும் விடாத லட்சியம் தான் உபயோகப்படுறது. எப்படி? தத்து அப்படிங்கிறதுல ஈஸ்வரன் எடுத்துக்கிறோம், தொம் அப்படிங்கறது ஜீவன் எடுத்துக்கிறோம், அசினால அசி பொருள்னால ரெண்டுத்தையும் சமானமாக்குறோம். ஈஸ்வரன் ஜீவனும் ஒண்ணு ஆயிடுறது, அது எப்படி ஆக முடியும் அப்படின்னு கேட்போம். அதுக்கு விட்டும் விடாத லட்சியம் நாம் படிக்கிறோம் அப்படின்ட்டு. எப்படி? அதாவது ஜீவன் அப்படின்னு ஈஸ்வரன் சொல்லி சொன்ன தத்துன்னு சொல்லப்பட்ட ஈஸ்வரன் சொல்லி சொன்ன மாயாவ சின்ன சைத்தன்யம் அவச்சின்னமான வரையறையான எல்லாத்தையும் விட்டுட்டு சைத்தன்யத்தை விடாம இங்கேயும் அவித்யாவ சின்ன சைத்தன்யம் சொல்லப்பட்ட ஜீவன்ல அவித்யாவ சின்னம் சொல்லப்பட்ட வரையறையை விட்டுட்டு சைத்தன்யத்தை விடாம விட்டும் விடாமல் ஒரு பாதியை விட்டுட்டு ஒரு பாதியை விடாம ரெண்டு சைத்தன்யமும் சமானம்னு சொல்றதுதான் இங்க தாற்பய தத்துவமசியில அந்த மாதிரி இங்கேயும். சரி, அடுத்தது இன்னும் சப்த பிரமாணமே முடியல. சப்த பிரமாணத்திலேயே இன்னும் விசாரம் இருக்கு. என்ன இந்த சப்தமானது புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா இந்த சப்தமானது புரிஞ்சுக்கிறதுக்கு மூணு ஹேத்து இருக்கு, மூணு காரணம் இருக்கு. என்னது? ஆகாங்ஷா யோகியதா சந்நிதிஷ்ட வாக்கியார்த்த ஞானி ஹேத்து. வாக்கியத்தை நீங்க பிரயோகம் பண்ணிட்டீங்க, அந்த வாக்கியம் பிரயோகம் பண்ணப்பட்ட வாக்கியமானது நமக்கு புரியணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு மூணு விஷயம் முக்கியம். ஒன்னு ஆகாங்ஷா, இன்னொன்னு யோகியதா, மூணாவது சந்நிதி. ஆகாங்ஷா அப்படின்னு சொல்லி சொன்னா எதிர்பார்ப்பு, யோகியதான்னா தகுதி, சந்நிதினா அடுத்தடுத்து இருப்பது, இருத்தல் அருகில் இருத்தல், சந்நிதினா அருகில் இருத்தல். இப்ப இந்த ஆகாங்ஷா யோகியதா சந்நிதி இந்த மூணுமே குவாலிபிகேஷன். ஒரு வாக்கியமானது பொருளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மூணுமே குவாலிபிகேஷன், இந்த மூணுமே இருக்கணும். இந்த மூன்று காரணம் மூலியமா தான் நம்ம வந்து ஒரு பொருளை ஞானத்தை அடையிறோம். எப்படின்னு சொல்லி சொன்னா ஆகாங்ஷானா என்னன்னு பார்த்துக்கோங்க. பதஸ்ய பதாந்திர வெதிரேக பிரயுக்த அன்பய அனுப அனு அனுபாவகத்துவம் பதஸ்ய பத அந்தர வெதிரேக பிரயுக்த அன்பய அனனுபாவகத்துவம். அதாவது ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லும் இருக்கும் பொழுது அந்த சொல்லோட இன்னொரு சொல்லோட சம்பந்தப்படுத்தி நாம வந்து ஒரு விஷயத்த ஏன் என்ன எப்படி அப்படிங்கிற இந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் பொருள் தகுதியா இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேரு ஆகாங்ஷா. அர்த்த பாபாதோ யோகியதா. யோகியதா அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன? தடை இல்லாம பொருளை உணர்த்தக்கூடியதா இருக்கும், இது யோகியதா. சந்நிதினா என்ன? பதானாம் அவிலம்பேன உச்சாரணம் சந்நிதி. ஒரு சொல்ல நாம வந்து சொல்லும் பொழுது பிரிச்சு பிரிச்சு சொல்லக்கூடாது. இது சந்நிதியில ஒரு முக்கியமான விஷயம். பிரிச்சு சொன்னா அந்த சந்நிதியில வந்து தடைப்படும். ஆனா சில பேர் என்ன ராகத்துக்கோசரம் சொல்ல பிரிச்சுடுவாங்க. ராமகிருஷ்ண மடத்துல பாடும்போது பாடுவாங்க சில இடத்துல இந்த மாதிரி உடச்சு உடச்சு உடச்சு உடச்சு கண்டன அப்படிங்கறத க இண்டன அப்படின்னு. இப்போ விளம்பம் இருக்குங்க, சந்நிதி போயிடுறது. அதனால பாட்டு கேட்கறதுக்கு அழகா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா என்ன சொன்னாங்க கண்டன அப்படிங்கறத கண்டன அப்படின்னு தனியா சொல்லும் போது அதோட பொருள் மாறி போயிடும், பொருள் நமக்கு புரியாம போயிடுறது. அதுதான் சந்நிதி. ததாச்ச ஆகாங்ஷாதி ரஹிதம் வாக்கியம் அப்பிரமாணம். அப்போ அதனால என்ன ஆறுது? ஆகாங்ஷா யோகியதா சந்நிதின்னு சொல்லப்பட்ட இந்த மூணுமே இல்லாம இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த வாக்கியமானது பிரமாண வாக்கியமா இருக்க முடியாது. பிரமாண வாக்கியத்தினால்தான் பிரமாவானது உதயமாகும், அறிவானது உதயமாகும். சப்தத்தினால அறிவு நமக்கு அடையணும்னு சொல்லி சொன்னா பிரமாண வாக்கியம் தான் அவசியம். பிரமாணமற்ற வாக்கியத்தினால நமக்கு ஞானமானது, சரியான ஞானமானது உண்டாகாது. எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, இது பாணின்னு ஒரு பாணியை எடுத்து காமிச்சா பிரமாண வாக்கியம் அது. இது பாணின்னு பாணியை சுட்டி காமிக்கும் போது பிரமாண வாக்கியம், அந்த பிரமாண வாக்கியத்தினால பாணிங்கிற ஞானம் உண்டாருது. அதுக்கப்புறம் எங்க பாணியை பார்த்தாலும் அது பானை அப்படிங்கிற அறிவு அதனால நமக்கு உண்டாருது. ஆனா அந்த இடத்துல நத்தியாஸ்தீரிய ஹன்சலானி சந்தின்னு பிரசித்த உதாரணம் இது. நதிக்கரையில அஞ்சு பழம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான், அஞ்சு பழம் போய் பார்த்தா ஒன்னும் இருக்காது, அது அப்பிரமாண வாக்கியம், பொய் அது. பொய்யினால நமக்கு அறிவு உண்டாகாது. அதனால இந்த ரெண்டு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். யசா எப்படி இந்த பிரமாணமும் அப்பிரமாணமும் அப்படிங்கறத காமிக்கிற, யசா கௌர அஸ்வக புருஷோ அஸ்தி இது ந பிரமாணம் ஆகாங்க்ஷ விரஹாது. பிரமாணம் இல்லாத வாக்கியத்தை இந்த மூணுமே இருந்தா பிரமாணம்னு சொல்லியாச்சு. அந்த பிரமாணமான வாக்கியம் ஏற்கனவே உதாரணம் கொடுத்தாச்சு, என்னது சுக்லேன தண்டேன காமானைய அப்படின்ட்டு. காமானைய சுக்லேன தண்டேன ஃபர்ஸ்ட் கொடுத்த உதாரணமானது பிரமாண வாக்கியம். ஒன்னுத்துக்கு இன்னொன்னு எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யறது ஆகாங்க்ஷா இருக்காங்க, ஒன்னுத்துக்கு இன்னத்தோட உதவி இருக்கு, யோக்கியதா இருக்கு, ஒரு ஒரு சொல்லுக்கு தனி பொருள் இருக்கு. ஒன்னு இன்னொன்னு உச்சாரணம் பண்ணும்போது முழுசா உச்சாரணம் பண்ணப்பட்டதா இருக்கு. அதனால இங்க மூணு குவாலிபிகேஷனும் தகுதியானதுனால நமக்கு ஞானமானது உண்டாருது. இப்போ இங்க என்ன சொல்றாங்க, கௌ புருஷோ ஹஸ்தி, மாடு மனுஷன் யானை. மாடு மனுஷன் யானைன்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? மாடு என்ன மாடு, புருஷன் என்னத்துக்கு புருஷன் சொல்றேன், ஏன் என்ன எப்படி அப்படின்ற அந்த கேள்விக்கு அங்க பதில் கிடைக்காது. அதனால இது பிரமாணம் இல்லை, ஆகாங்க்ஷா இல்லாததுனால. ரெண்டாவது வன்னினா சிஞ்சேதி ந பிரமாணம் யோகியதா விரகாது. வன்னினா சிஞ்சேத, இது வேதத்துல வர்ற வாக்கியம், நெருப்பை கொண்டு தெளியுங்கள்னு சொல்லியிருக்கு. நெருப்பை தெளிக்க முடியாது, நீர தெளிக்கலாம், நெருப்பை தெளிக்க முடியாது. அதனால யோகியதா அங்க இல்ல, அந்த தெளிக்கக்கூடிய தன்மை அங்க இல்லைங்கிறதுனால அது பிரமாணம் இல்லை. மூணாவது பிரஹரே பிரஹரே அசஹ உச்சாரிதானி காமானி இத்தியாதி பதானி ந பிரமாணம் சந்நிதி அபாவா, சந்நித்திய அபாவ சாநித்திய அபாவா. அதாவது யோசிச்சு யோசிச்சு சொல்றது, இந்த காமானி அப்படிங்கறத யோசிச்சு யோசிச்சு சொல்றது அப்படி சொன்னா அதுலயும் பிரயோஜனம் இல்ல. காய ஒரு அர்த்தமும் புரியாது. என்ன சொன்ன சுக்குமி லகுதி புளிங்கிடியே அப்படிம்பாங்க. அப்போ பிரிச்சு பிரிச்சு தப்பு தப்பா சொன்னோம்னாலோ இல்ல காம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் கழிச்சு ஆணையன்னு சொல்லி சொல்றது, அந்த மாதிரி நான் மூணுன்னு சொல்ற வரைக்கும் நீ மூணுன்னு சொல்றதுக்குள்ள இந்த பழத்தை சாப்பிட முடியாதுன்னு சொல்லி சொல்லுவான். இல்ல நீ இந்த பழத்தை எவ்வளவு சீக்கிரம் சாப்பிடுவ அப்படின்னு சொல்லி சொன்னா நான் நீ வந்து இத்தனை சொல்றதுக்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லுவான், மூணு அப்படின்னா இல்ல நான் மூணுன்னு சொல்ற வரைக்கும் நீ ஒன்னும் பண்ணக்கூடாது அப்படிமா, இல்லாட்டி சரி மூணு சொல்ற வரைக்கும் தானே அவ்வளவுதானே சரி ரைட்டு மூணு சொல்லும் போது நான் பைசா கொடுத்துட்றேன் இந்த மாதிரி ஏதாவது காரணம் கொடுப்பான். ஒன்னு ரெண்டு அப்படின்னுவான், அதுக்கப்புறம் போயிடுவான். என்னடானா மூணு அப்புறம் சொல்றேன் எப்போ தானே சொல்லுவேன், மூணு சொல்ற வரைக்கும் நீ ஒன்றும் பண்ணக்கூடாது அந்த மாதிரிமா. இப்போ அந்த மாதிரி இங்க மூணு நாளானிக்கு சொல்லுவான், மூணு வருஷம் கழிச்சு சொல்லுவான், பிரயோஜனம் இல்லை. அந்த ஞானமானது இங்கே உண்டாகாது. அந்த சொல்லுனால என்ன ஞானம் உண்டாக வேண்டியதோ அந்த ஞானம் உண்டாகாது. அதனால ஆகாங்க்ஷா யோகிதா சந்நிதின்னு மூணுமே வாக்கியார்த்த ஞானத்துக்கு ஒரு ஒரு வாக்கியத்தோட பொருளானது நமக்கு புரியணும்னு சொல்லி சொன்னா காரணமாகுது. வாக்கியம் துவிதம் வைதிகம் லௌகிகம் ச. இந்த வாக்கியமானது எத்தனை வகை அப்படின்னு கேட்டா வாக்கியமானது ரெண்டு வகைப்படுறது. ஒன்னு வைதிகம் வேதத்துல சொல்லப்பட்டது, இன்னொன்னு லௌகிகம் லோகத்துல உபயோகம் பண்றது. எது பிரமாணம் எது பிரமாணம் இல்லை அப்படின்றத பார்க்கணும். இதுல வேதத்துல எது பிரமாணம், எந்த வாக்கியங்கள்லாம் பிரமாணமா நான் ஏத்துக்கிறது, ஏன்னா வேதத்திலையும் கூட வன்னினா சிஞ்சேத்துன்ற வாக்கியம்லாம் இருக்கே, நீங்க தானே இப்ப சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வைதிகம் ஈஸ்வர உத்தத்வாது சர்வமேவ பிரமாணம். வைதிகமான வாக்கியமானது ஈஸ்வரனால சொல்லப்பட்டதுனால எல்லாமே பிரமாணம் தான். வன்னினா சிஞ்சேத்து அதுக்கு பொருளை புரிஞ்சுக்கணும், நீ அதுக்கு பொருளை மாத்தி புரிஞ்சுக்கணும். எப்படி அந்த இடத்துல அந்த அந்த அந்த இட இதுல வருதோ, அந்த பேராகிராஃப்ல வருதோ, அதுக்கு ஏத்த மாதிரி அந்த வன்னினா சிஞ்சேத்துக்கு பொருளை மாத்தி புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் தர்மசாஸ்திரம் இருக்கு. அதனால எல்லாமே பிரமாணம், வேதமானது பிரமாணம். அதனாலதான் இதை நம்ம வந்து வைதிக தரிசனத்துல ஏற்றுட்டு இருக்கோம். இவனும் வேதத்தை ஒத்துக்கிறான், என்ன ஈஸ்வரன் சொன்னதா இருக்கான் ஒத்துக்கிறான், அதனால இது பிரமாணம். சரி லௌகிக்கத்துல எது பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொன்னா லோக் அப்ப லௌகிக்கமே எல்லாமே பிரமாணமானா இல்ல, என்ன நிறைய பேர் பொய் சொல்றத நம்ம பாக்குறோம், அதனால அது பிரமாணம் இல்ல. அதனால என்ன சொல்றாங்க, லௌகிக்கம் தூ ஆப்தோக்தம் பிரமாணம் அந்நித பிரமாணம். வேதத்துல ஆப்தரா இருந்துட்டு எந்த விஷயத்தை எப்படி பார்த்தாரோ அதை அப்படியே சொல்றவர், இல்ல சாஸ்திரத்தை ஒழுங்கா படிச்சுட்டு அதை முறைப்படி கடைபிடிக்கிறவர், அவருடைய வாக்கியம் தான் பிரமாணம். ஏன்னா அவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படிங்கறதுனால அவருடைய வார்த்தை பிரமாணம் மாறுது. மத்ததெல்லாம் அப்பிரமாணம், பிரமாண கோட்டிலிருந்து தள்ளப்பட்டதாயிடுது. வாக்கியார்த்த ஜானம் சப்த ஜானம் தற்காரணம் சப்த. இந்த வாக்கியத்தோட பொருள் வந்து என்ன ஆறுது? சப்த ஜானம் ஆறுது. அந்த சப்த ஜானத்துக்கு காரணம் என்ன? சப்தம். சப்தம்ங்கிற கருவியை வச்சுட்டு சப்த ஜானம்ங்கிற நம்ம சப்த ஜானத்தை அடையிறோம். ஏன்னா அனுமித்தி உபமித்தி அப்படிங்கிற மாதிரி இங்க சப்தம்ங்கிற ஞானத்துக்கு வேற எது பேரும் இல்லை, சப்த ஜானம் தான். அதனால அந்த சப்த ஜானத்துக்கு கருவி என்னது? சப்தம். இது சப்த பரிச்சேத, சப்த பிரமாணம் முடிஞ்சு போயிருக்கு. அடுத்தது நாம எங்கேந்து ஆரம்பிச்சோமோ, யதார்த்தம் அயதார்த்தம் ச அப்படின்னு ஆரம்பிச்சோம். யதார்த்தத்தை பேசும்போது திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு யதார்த்தத்துக்குள்ள ஓடி போயிட்டோம். இப்போ அடுத்தது அயதார்த்தம் பாக்கி இருக்கு. அந்த அயதார்த்தத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். என்ன அயதார்த்த அனுபவஸ்திரிதா? அயதார்த்தமும் மூணு வகைப்படுறது. முன்னாடி சொன்ன அயதார்த்தத்தை இங்க நம்ம விசாரம் பண்ணல. என்ன அயதார்த்த ஞானமானது எல்லாமே தப்பு ஜானம் தானே அப்படிங்கறதுனால அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா உண்மையான அயதார்த்த ஜானம் தப்பு ஜானமா எப்படி ஆறுது? சரியான அறிவு இல்லாம தவறான அறிவா எப்படி ஆறுது அப்படின்னு சொல்லி சொன்னா மூணு வகை காரணம் இருக்கு. மூணு வகையான தவறான அறிவு உண்டாகிறது என்னென்ன அப்படின்னா சம்சய விபரீய தர்க்கிதாது, சம்சயம் விபரீயம் தர்க்கம் அப்படிங்கிற மூணு வகையான தப்பு ஜானம் உண்டாருது. ஏகஸ்மின் தர்மினி விருத்த நானா தர்ம வைசிஷ்டிய அவகாகி ஜானம் சம்சய யதா தானுர்வா புருஷவா இது. இப்போ ஒரு இடத்துல சம்சயம்னு சொல்லி சொன்னா என்ன? சந்தேகம். சந்தேகம்னு சொல்லி சொன்னா என்ன? அதுக்கு லட்சணம் என்ன அப்படின்னா ஏகஸ்மின் தர்மினி, ஒரு தர்மியில, தர்மினா தர்மம் உடையது, தர்மம் உடைய ஒரு விஷயத்துல விருத்த நானா விரோதமான பல வகைப்பட்டதான தர்ம வைசிஷ்டிய அவகாகி ஞானம், தர்மம் உடையதாக நாம அறிய அறிவுக்கு பேரு சம்சயம். தர்மி பொருள் ஒண்ணுதான், அதுல பல வகையான தர்மத்தை பார்த்து நாம வேறு வேறு ஞானமா அடையிறோம். எப்படின்னா சாணுருவா புருஷோவா, தூரத்தை ஒரு பொருளை பாக்குறோம், நீள கம்பு மாதிரி இருக்கு, இது தூண் தான் அப்படிங்கிறான். எப்படா தூண் அப்படின்னா ஒரு கொடி பறந்து இருக்கே அப்படிமா, இல்ல அது மனுஷன் அப்படிங்கிறான். இன்னொருத்தான் என்னது கொடி படர்ந்து இருக்கிறது, அது வந்து இவன் புது ஸ்டைல் டிசைன் சட்டை, அந்த சட்டையை தான் அவன் போட்டு இருக்கான் அப்படிமா. இன்னொருத்தன் இல்ல இல்ல அது மரம், மரத்துல கொடி படர்ந்துருக்கு அப்படிமா. அப்போ பல வகையான அவன் நகர்றான் அப்படிமா, அதனால அது மனுஷன். இல்ல காத்தடிக்கிறதுனால ஆடுறது, அதனால அது மரம். இல்ல இல்ல ஆடவே இல்லை அசங்காம நிக்கிறது, அதனால தூணு. ஒரு பொருள் தான், அந்த பொருள்ல பல வகையான அறிவு நமக்கு உண்டாருது. இதுதான் சந்தேகம் அப்படிங்கிற சம்சயம், முதல் வகையான தவறான அறிவு. சந்தேகத்தினாலே நமக்கு அறிவு சரியா வர்றது இல்ல. சரி, அதனாலதான் சம்சயாத்மா வினஷதி அப்படிங்கிற பகவான் பகத்கிட்டேல, தவறான அறிவு இல்லாம அழுது போயிடுவான். சம்சயமா ஞானம் தான் விபரீய ஞானம், அது விபரீத ஞானம், தவறான அறிவு அது. அதனால அது அழிவுக்குத்தான் காரணமாகுது. அடுத்தது மித்யா ஜானம் விபர்ஜய யதாசக்தோ இதம் ரஜதம் இது. மித்யா ஜானம் தவறான அறிவுக்கு தான் விபர்ஜயம்னு பேரு. மித்யா ஜானம் தான் திருப்பி அயத்தார்த்த ஜானம் தான், தவறான அறிவு. அப்படி தவறான அறிவுக்கு விபர்யம்னு பேரு. எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா சுக்தோ இதம் ரஜதம். சுக்தியில சிப்பி இருக்கு, அந்த சிப்பியில இது வெள்ளி அப்படிங்கிற புத்திக்கு பேரு மித்யா ஞானம். அடுத்தது மூணாவது வியாபிய ஆரோபேன வியாபக ஆரோப தர்க்கஹ. வியாபிய ஆரோபேன, வியாபியத்தை ஆரோப்பணை பண்றதுனால வியாபகத்தை ஆரோபம் பண்றது தர்க்கம்னு சொல்லப்படுறது. யதா இது வன்னிர் நசியாது தர்கி தூமோபி நசியாது. எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு உதாரணம் என்ன? வியாபியம், வியாபிய ஆரோப்பேன வியாபக ஆரோப்பம். என்ன சொல்றாரு? நெருப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா புகையும் இருக்காது அப்படிங்கிறது. இதுக்கு பேர் தர்க்கம். இப்படி மூணு வகையான அயதார்த்த ஜானம் பார்த்தாச்சு. அயதார்த்த ஜானத்துக்கு அப்புறம் ஞானம், அப்புறம் ஸ்மிருதி புத்தி ஞானம்னு சொல்லி சொன்னோம். சர்வ விவகார ஹேத்துர் புத்தியில் ஞானம்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் ஞானத்துக்கு அடுத்த குணம் ஸ்மிருதி. ஸ்மிருதி என்னது? ஸ்மிருதி ரபித்விதா யதார்த்த அயதார்த்தர் சேதி. ஸ்மிருதியும் ரெண்டு வகைப்படுறது, யதார்த்த ஸ்மிருதி அயதார்த்த ஸ்மிருதி. இது வரைக்கும் நமக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. நினைவு கூறுறது சரி அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருக்கோம். நினைவு கூறுறது கூட ரெண்டு வகைப்படுறது, ஒன்னு சரியான நினைவு கூறுதல், சரியான ஞானம், இன்னொன்னு அயதார்த்தமான தவறான ஞானம் நினைவு கூறுறதுலையும் கூட. எப்படி அப்படின்னு கேட்டா சரியான அறிவு மூலியமா அடையப்பட்ட சம்ஸ்காரத்தினால உண்டாகிற ஸ்மிருதிக்கு சரியான ஸ்மிருதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். தவறான சம்ஸ்காரத்தினால் அடையப்பட்ட தவறான ஸ்மிருதிக்கு தவறான ஞானம்னு சொல்லி சொல்றோம். எப்படி பிரமாஜன்ய யதார்த்தா அப்பிரமாஜன்ய அயதார்த்தா, சரியான பிரமாணத்தின் மூலியமா அடையப்பட்ட ஞானமானது யதார்த்த ஸ்மிருதி, தவறான ஞானத்தின் மூலியமா அடையப்பட்டது அயதார்த்த ஸ்மிருதி. அப்படி ரெண்டு வகையான ஸ்மிருதி உண்டாருது. மூணாவது அடுத்தது சர்வேஷாம் அனுகூல வேதனீயம் சுகம். அப்ப சுகம் துக்கம் அப்படிங்கிறது அடுத்தது ஸ்மிருதி. சுகம் துக்கம் ராகத்வேஷ அபினிவேஷ ராகத்வேஷ அப்படின்னு சொல்லி வரும். அப்போ சுகம்னா என்ன அப்படின்னா, சர்வேஷாம் எல்லாராலும் அனுகூல வேதனீயம், அனுகூலமாக ஏற்று அனுபவிக்கப்படும் விஷயத்துக்கு பேரு, எல்லாரும் விரும்பக்கூடியதான விஷயத்துக்கு பேரு சுகம். சரி, துக்கம் என்னது? எதிர்படம், பிரதிகூல வேதனீயம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். திருப்பி என்ன புரிஞ்சுக்கணும்? சர்வேஷாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சர்வேஷாம் பிரதிகூல வேதனீயம் துக்கம், எல்லாராலும் விரும்பப்படாததான ஒரு விஷயத்துக்கு பேரு துக்கம், யாரும் விரும்ப மாட்டாங்க. இச்சா காம, காமம்னா என்ன? இச்சா, இச்சா காமம் எல்லாம் பரியாய வாட்சிகள், ஒரு பொருள் படும் பல சொற்கள். இது வந்து மாத்தி மாத்தி உபயோகம் பண்ணிட்டு இருக்காங்க. காமம்னா என்ன? இச்சா. அந்த இச்சா தான் வந்து, அதாவது ஒரு ஆசை, ஆசைன்னு சொல்லி சொல்லிட்டா இந்த ஆசையும் கூட ரெண்டு வகைப்படுறது. ஒண்ணு வந்து ஃபலேச்சா, இன்னொன்னு வந்து சாதனை இச்சா. ஃபலகாம சாதனா காம. எப்படி அப்படின்னா, ஒரு பலன் மேல ஆசை, அதுக்கு பேரு ஃபலேச்சா. அந்த பலனை அடையக்கூடிய சா

தோன்றக்கூடிய எதுவா இருந்தாலும் சரி அது அதுதான் துவேஷம். கிருத்தினா பிரயத்தனம், முயற்சி. இப்போ முயற்சி எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா ஆசையினால் தூண்டப்படக்கூடியது. அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஞான இச்சா பிரவிருத்தி அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஃபர்ஸ்ட் அறிவு வரணும், யதார்த்தமான அறிவு வரணும். அந்த யதார்த்தமா யதார்த்தமா எப்படிப்பட்ட அறிவா இருந்தாலும் சரி அந்த விஷயத்துல இச்சா வரும் நமக்கு, ஆசை. அந்த ஆசை மூலியமா பிரவருத்தியானது உண்டாகும். யதார்த்தமா இருந்தாலும் சரி யதார்த்தமா இருந்தாலும் சரி ஞானம் இருக்கணும். ஏன்னா ஒரு மணியை பாக்குறேன் நானு, மரகத மணியோ இல்ல ரத்னமோ ஏதோ பாக்குறேன், ரத்னக்கல்ல பாக்குறேன், அந்த ரத்னக்கல்ல அடையணும்னு ஆசையோட நான் பிரவருத்தி செய்யறேன். இச்சா எனக்கு அது, எனக்கு அது வேணும் அப்படின்னு ஆசை வருது, அதுக்கோசம் பிரவருத்தி செய்யறேன். அப்போ ஞான இச்சா பிரவருத்தி இது பிரமாணமான நான் ஞான இச்சா பிரவருத்தி ஆகிறது. ஆனா தூரத்துல ஒரு ஒளிய பாக்குறேன், அது ரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரவர்த்தி பண்றேன். இப்போ ஞானம் அந்த ரத்னத்தை அடையறதுக்கு ஆசை பிரவர்த்தி உண்டாருது. ஆனா அயதார்த்த ஞானம் அது, அயதார்த்த ஞானத்துல இச்சா பிரவர்த்தி உண்டாகும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் உதாரணம் கொடுத்தேன். இப்போ இச்சா ஞானம் பிரவர்த்தி இந்த பிரவர்த்தியும் கூட மூணு வகை ஆகும். என்னது கிருத்தியும் கூட மூணு வகை, பிரவர்த்தி நிவர்த்தி ஜீவன யோனி அப்படின்னுட்டு. பிரவர்த்தி நிவர்த்தி ஜீவன யோனி, பிரவர்த்தி நிவர்த்தி ஜீவன யோனின்னு சொல்லி சொன்னா என்ன, தூண்டப்பட்டதாக செய்யற செயலுக்கு பேரு பிரவிருத்தி. இச்சானால தூண்டப்பட்டதான ஒரு செயலுக்கு பேரு பிரவிருத்தி. துவேஷத்தினால வெறுப்பினால தூண்டப்பட்டதான ஒரு செயலுக்கு பேரு நிவர்த்தி. செயலே மூணு வகை, பிரவிருத்தி நிவர்த்தி ஜீவன யோனி அப்படின்ட்டு. பிரவிருத்தின்னு சொல்லி சொன்னா ஆசையினால் தூண்டப்பட்டது, நிவர்த்தின்னு சொல்லி சொன்னா கோபத்தினால் தூண்டப்பட்டது, ஜீவன யோனின்னு சொல்லி சொன்னா நம்ம பிராரத கர்மம், நம்ம எதை அடையணுமோ அதை அடையணும். அது நம்மளுடைய பிராரத கர்மம்னா நம்மளுடைய புண்ணிய பாபங்கள், நாம அடைய வேண்டிய புண்ணிய பாபங்கள் அதுதான். அப்படி விகித கர்ம ஜன்யோ தர்ம, நிஷித்த கர்ம ஜன்யோ அதர்ம, தர்ம அதர்மம்னு அடுத்த விஷயத்த சொன்னோம். தர்மம்னா என்ன அதர்மம்னா என்ன அப்படின்னு கேட்டா, தர்மம்னா வேதத்துல விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்யறது தர்மம், வேதத்துல நிஷித்திக்கப்பட்ட நிந்திக்கப்பட்டதான கர்மத்தை செய்யறது அதர்மம். விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா வேதத்தினால நம்மை செய்வதற்கு தூண்டுதலான கர்மம்க்கு பேரு தர்மம். வேதம் நம்மளை செய்யாம இருக்கணும்னு தூண்டுறதுக்கான கர்மத்துக்கு பேரு அதர்மம். இதுதான் வித்தியாசம். தர்மத்தினால புண்ணியம் உண்டாகும், அதர்மத்தினால பாபம் உண்டாகும். அவன் இதத்தான் வந்து இந்த தர்ம அதர்மத்தினால உண்டாத புண்ணிய பாபம் தான் சொல்லுவான். இப்போ யாகாதிரேவ தர்ம அப்படின்மா பூர்வீவாம்சி. அதனாலதான் என்ன சொன்னோம், விகித கர்ம ஜன்யம் யாகாதி ரேவ தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லாத, அந்த யாகம் மூலி முதலியதால் அடையப்படுவதான பலனுக்கு பேர் தான் தர்மம். யாகாதி ரேவ தர்மம்னு சொல்லாத, யாகம் எல்லாம் சாதனை, அந்த சாதனை மூலியமாக அடையப்படும் பலனுக்கு பேர் தான் தர்மம்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, அடுத்தது புத்தி. புத்தியாலையோ அஷ்டௌ ஆத்ம மாத்திர விசேஷ குணாகா. இந்த புத்தி முதலிய எட்டு வந்து ஆத்மால மாத்திரம் இருக்கிற விசேஷமான குணங்கள். புத்தி இச்சா பிரயத்ன நித்திய அனித்யச்ச, புத்தி இச்சா பிரயத்னம், இது மூணுமே வந்து நித்தியமாகவும் இருக்கலாம் அனித்தியமாகவும் இருக்கலாம். எப்படி அப்படின்னா, நித்தியம் ஈஸ்வரஸ்ய அனித்யா ஜீவசிய, நித்தியமானது ஈஸ்வரன், ஈஸ்வரனுடைய புத்தி ஈஸ்வரனுடைய இச்சா ஈஸ்வரனுடைய பிரயத்தனம் மூணுமே நித்தியம். ஜீவனுடைய புத்தி ஜீவனுடைய இச்சா ஜீவனுடைய பிரயத்தனம் மூணுமே அனித்யம். ஈஸ்வர இச்சா நித்தியம்ங்கிறதுனாலதான் அவரு என்ன செவிரும்னாலும் நடக்கிறது. ஈஸ்வரனுடைய பிரயத்தனம் நித்தியம்னாலதான் சிருஷ்டி நடந்துட்டு இருக்கு. ஈஸ்வரனுடைய புத்தி வந்து நித்தியம் அப்படிங்கறதுனாலதான் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சதா சர்வஜ்ஞரா இருக்கார். அவரு ஜீவனுக்கு அல்பஜன் சிக்கிஞ்சி சக்தி இதெல்லாம் இருக்கிறது காரணம் அவனுடைய சக்தி எல்லாம் அனித்யம் அப்படிங்கறதுனால. சம்ஸ்காரத்து விதக, அடுத்தது சம்ஸ்காரம், தர்மா தர்ம சம்ஸ்காராக அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்படி சம்ஸ்காரம் என்னது, சம்ஸ்காரம் மூணு வகை. என்னது, வேகோ பாவனா ஸ்திதிஸ்தாபகச்சேதி, வேகம் பாவனா ஸ்திதிஸ்தாபகம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையான சம்ஸ்காரம். சம்ஸ்காரம்ங்கிறது என்ன அலை என்ன பதிவு அப்படின்னு பொதுவா சொல்றோம். இங்க சம்ஸ்காரம்னா எல்லாத்துக்கும் இருக்கிற பதில் என்னது அப்படின்னு சொல்லி, வேகம்ங்கிறது என்னன்னு பார்ப்போம். வேகம்னா என்ன, வேக பிருத்திவியாதி சதுஷ்டய மனோ மாத்திர விருத்தி. பிருத்திவியாதி சதுஷ்டயத்துல பிருத்திவி வேகம்ன்றது பிருத்திவி முதலிய நாலத்துலயும் இருக்கு. அப்படிப்பட்ட விருத்திக்கு பேர் வேகம். அதாவது ஒரு பொருள் விழறது, மேல தூக்கி போடுறீங்க, மேல நிக்கிறது, நின்றுட்ட உடனே அடுத்த ஸ்டேஜ்க்கு விழறது. அந்த ஜீரோல இருந்து ஒன்னுக்கு வர்றது, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு வர்றதுக்கு பேர் என்ன சொன்னோம், நாம குருத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த ஜீரோ ஸ்டேட்ல நின்றுட்டு அடுத்த ஸ்டேஜ்க்கு வர்றது குருத்துவம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து அதுக்கப்புறம் கீழே விழுறது தானா விழுந்துரும், அந்த வெயிட்லயே வந்து அப்படின்னு சொல்லி சொன்னேன். அங்க இப்ப அதுக்கு

0: காரணம் என்ன அப்படின்னா அந்த வேகம் தான். தித்திய பத்தனத்துக்கு தித்திய சந்தனத்துக்கு எல்லாம் காரணம் என்ன? வேகம். அதாவது இரண்டாம் நிலையிலேருந்து விழறதுக்கு, இரண்டாம் நிலையிலேருந்து ஒழுகிறதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் வேகம். ஃபர்ஸ்ட் மூமெண்ட் தான் அந்த ப்ரெஷர் தேவை, ரெண்டாவது மூமெண்ட்லேருந்து அது அதனுடைய ப்ரெஷர் தள்ளி தள்ளி தள்ளி கொண்டு போயிட்டு இருக்கும், அதுதான் வேகம். அனுபவ ஜன்யா ஸ்மிருதி ஹேத்து பாவனா ஆத்ம மாத்திர புத்தி. அனுபவத்தினால ஒரு விஷயத்த நாம அனுபவம் பண்றோம், அந்த அனுபவத்தினால உண்டார அந்த சம்ஸ்காரத்துக்கு பேர் பாவனா. மூணாவது அந்யதா கிருத்தஸ்ய புனஸ்தத் அவஸ்தா ஆபாதக ஸ்திதிஸ்தாபக கடாதி பிருத்வி வத்தி. ஒரு பொருளை வேற மாதிரி மாத்திருக்கோம், அதனுடைய இயல்பை மாத்திருக்கோம், திருப்பி அது பழைய நிலைமைக்கு வந்துடுறது, அதுக்கு பேரு ஸ்திதிஸ்தாபகம். அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க, ரப்பர் பேண்டை இழுக்கிறீங்க, இழுத்துட்டு விட்டா திருப்பியும் பழைய நிலைமைக்கு வந்துடுது. பிளேட அப்படி வளைக்கிறீங்க, இல்ல தகரத்தை ஏதோ வளைக்கிறீங்க, வளைச்ச உடனே திருப்பியும் நிமிர்ந்துடுறது. அப்போ அந்த நிலைக்கு பேர் ஸ்திதிஸ்தாபகம். ஸ்திதிஸ்தாபகம்னா பழைய நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துறது, பழைய நிலையிலேயே கொண்டு வந்து அந்த நிறுத்தத்துக்கு பேர் ஸ்திதிஸ்தாபகம். இது குணாகா அப்போ சம்ஸ்காராக இது சதுர்விம்சதி குணாகான்னு சொல்லி சொன்னோம், 24 குணம். அப்படி 24 குணமும் முடிஞ்சு போயிடுச்சு. திரவியம் பதார்த்தம், பதார்த்தத்துக்குள்ள திரவியம் போனோம், திரவியத்துக்கு அப்புறம் குணம் போனோம், இப்ப திருப்பியும் பழைய நிலைக்கு வந்துட்டோம். என்னது அதுலயே கர்மம் அடுத்தது, திரவியம் குண கர்ம அப்படின்ட்டு திரவியம் பார்த்தோம், அடுத்தது குணம், அப்ப கர்மம். இப்போ கர்மம் என்ன அப்படின்னா சலனாத்மகம் கர்ம, சலனாத்மகம் செல்லுதலான விஷயத்துக்கு பேர் கர்மம். அங்கேயே இந்த கேள்வியெல்லாம் எழுப்பினோம், ஆக்குஞ்சனம் பிரசாரணம் முதலிய கர்மங்களை பார்த்தவங்க, அதேதான் இங்கேயும். ஊர்துவ தேச சயோக ஹேத்து உட்சேபணம், அதோ தேச சயோக ஹேத்து அபக்ஷேபணம், ஷரீர சன்னிகிருஷ்ட சயோக ஹேத்து ஆக்குஞ்சனம், ஷரீர விப்ரகிருஷ்ட சயோக ஹேத்து பிரசாரணம், அந்நத் சர்வம் கவனம். கர்மம்னா என்னது? சலனாத்மகம் போறது. இந்த போறது எப்படிப்பட்டதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபர்ஸ்ட் உட்சேபணம், நம்மளுடைய மேல் நம்மளுடைய சரீரத்திலிருந்து மேல் நோக்கி போறது, ஊர்துவ தேசத்தை சயோகம் அடையிறது, கீழே நிலையை விட்டுட்டு அடுத்த மேல் நிலையை பிடிக்கிறது, கீழே அந்த நிலையை விட்டுட்டு அடுத்த மேல் நிலையை பிடிக்கிறது, இதுக்கு பேரு ஊர்துவ தேச சயோகம். இந்த சயோகத்துக்கு பேர் உட்சேபணம் அப்படின்ட்டு. அடுத்து அபக்ஷேபணம், ஊர்துவ தேசத்தை விட்டுட்டு அதோ தேச சயோகம், அதுதான் சொல்றது அதோ தேச சயோக ஏது. மேல் நிலையை விட்டுட்டு மேலேருந்து அடுத்த நிலை, அதுல இருந்து அடுத்த நிலையை பிடிக்கிறதுக்கு பேரு அபக்ஷேபணம். ஆக்குஞ்சனம்னு சொல்லிச்சுன்னா சரீர சன்னிகிருஷ்ட சயோக, வெளியிலேருந்து நம்ம சரீரத்தை நோக்கி வர்றது, தூரத்திலேருந்து நம்ம நோக்கி வர்றதுக்கு பேரு ஆக்குஞ்சனம். பிரசாரணம்னு சொல்லி சொன்னா நம்ம சரீரத்திலேருந்து தூரம் போறது பிரசாரணம். தூரங்கிறதுக்கும் இல்ல நெருங்கி வர்றதுங்கிறது சொல்றதுக்கும் எது நிலையா இருக்கு, ஃபிக்ஸட் பாயிண்டா இருக்குன்னா நம்மளுடைய சரீரம், அதனாலதான் சரீர சன்னிகிருஷ்ட சயோக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்போ சரீரத்திலிருந்து வெளியில போறது, சரீரத்திலேருந்து சரீரத்தை நோக்கி வர்றது அப்படின்னு ரெண்டு வகையான கர்மம். மத்த எல்லாம் ரைட்ல இருந்து லெப்ட்ல போறது, லெப்ட்ல இருந்து ரைட் டயகனலா போறது, இது இந்த ரைட் சைட்ல இருந்து லெப்ட், லெப்ட் சைட்ல இருந்து ரைட், இதெல்லாம் வந்து என்னது சரீரத்தை சம்பந்தப்பட்டதே இல்லை. இங்கேருந்து இப்படி போறது, இங்கேருந்து இப்படி போறது, லெப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போறது, ரைட்ல இருந்து ஸ்ட்ரைட் லைன்ல போறது, இதெல்லாம் வந்து கவனம். அந்நிய சர்வம் கவனம் அப்படின்னு பொதுவா முடிச்சாச்சு. நித்தியம் அநேகானுகதம் சாமானியம். அப்போ கர்மத்துக்கு அப்புறம் சாமானியம் வருது, சாமானிய விசேஷமாய அபாவா அப்படின்னு சொல்லிட்டு சப்தபதார்த்தத்தை சொன்னோம். இப்ப சாமானியம்னா என்ன அப்படின்னா நித்தியம் ஏக்கம் அநேகானுகதம். நித்தியமா இருக்கிறது, ஏக்கமா இருக்கிறது, பல விஷயத்துல இருக்கிறது. இது சாமானியமானது நித்தியம், ஒரு விஷயத்து ஒன்னா இருக்கிறது, ஆனா எல்லாத்துலயும் சம்பந்தப்பட்டதா இருக்கு. எப்படி அப்படின்னா திரவிய குண கர்ம விருத்தி. இது எங்க இருக்கு அப்படின்னா திரவியம் குணம் கர்மம் இது மூணுத்திலயும் இருக்கு. தத்தீதம் பர அபர தேதாது, பரம் சத்தா அபரம் திரவியம் திரேதிபாதி. அப்படி இது ரெண்டு வகைப்படுறது, பரசாமான்யம் அபரசாமான்யம். பரசாமான்யம்ங்கிற இருத்தல் மாத்திரம், ஒரு விஷயத்தோட இருத்தல் மாத்திரம் பரசாமான்யம். அபரசாமான்யம் திரவியத்துவம் முதலியதெல்லாம் அபரசாமான்யம். நித்திய திரவிய விருத்தையோ வியாவர்த்தகாக விசேஷாக. விசேஷம்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா நித்திய திரவியத்துல எல்லா எந்த நித்திய திரவியம் எதை நித்திய திரவியம்னு சொல்லி சொல்றோமோ அந்த நித்திய திரவியத்துல அந்த நித்திய திரவியத்தை ஒண்ணுல இருந்து மத்தொன்னு பிரிக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது விசேஷம். சரி பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: அவர் அப்ப சொன்னாரு, பன்னால் அழைத்தால் இவர் ஒரு நாள் என்னால் இல்ல, சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் என ஆட்கொண்டு அழித்திடுமாகில் இவன் என்னை பன்னால் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே. அந்த ரெண்டு நாள் செய்யும்போது என்ன பண்றாருன்னு கேட்டா, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, தத்துவங்கள் இதுவரைக்கும் நம்மளை எப்படி அறிவிச்சாரு, எல்லாம் த்ரூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா அறிவித்ததை ஸ்டாப் பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா, நேரடியாக அவருடைய, அப்ப அதான் நேரடியாக என்னைக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரோ அதான் ஞானம். ஆகவே என்ன சொன்னாங்க, குறித்துக் கொள்ளுங்கள், தத்துவங்களின் வாயிலாக அறிவிப்பது ஆராய்ச்சி. இப்ப நம்ம பண்ணதான் செய்யறோம், அதே வேலையில நம்ம செய்யறோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், வித் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் திங்க் பண்றோம். தத்துவங்களின் வாயிலாக நாம் செய்வது ஆராய்ச்சி, நேரடியாக உபதேசிப்பது ஞானம் அல்லது அனுபூதி. ஆராய்ச்சி அனுபூதி, அதான் கந்தர் அனுபூதியும் பண்ண, கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த இருள் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொல்ற தாய்மான சுவாமி
4: நேரடியாக
3: அறிவிக்கிறார். அதாவது இப்பவும் என்ன பண்றாருன்னா, இறைவன் தான் அறிவிக்கிறார், இப்ப வந்து த்ரூ இன்ஸ்ட்ருமெண்ட் அறிவிக்கிறார், அப்புறம் நேரடியா அறிவிக்கிறார். அப்போ அந்த பாவனை, உயர்ந்த பாவனைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த பாவனை செய்யும் பொழுதுதான் அந்த மந்திரத்தை, அந்த சிவய சிவங்கிற பாவனை, அதாவது அந்த வேதாந்தத்துல எப்படிங்கன்னா, தத்வம் அசி தத்வம் அசி தத்வம் அசி, அவங்களுக்கு சிவோகம் பாவனையில வேதாந்திகளுக்கு வந்து என்ன மந்திரம்னா, தத்வம் அசி தத்வம் அசி தான் அவங்களுக்கு மந்திரம். ஆமா, தத்வம் அசி அது வந்து உபனிஷத்துல வருது. ஆனா சித்தாந்தத்துக்கு வந்து எப்படின்னு கேட்டா, சிவோகம் பாவனையில வந்து சிவய சிவ சிவய சிவ சிவய சிவ அந்த மந்திரத்தை ஜெபித்து கொண்டு வரும்பொழுது என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த பாசஞானத்தை கம்ப்ளீட்டா விட்டுட்டு ஆறாரையும் நீத்து, அன்னைக்கு நான் சொன்ன என்னைக்கு இந்த ஆறார வந்து நீத்து விடுறாரோ, அதுக்குதான் என்ன சொன்னாங்கன்னா, அத்துவ சுத்தி, அதுக்கு பேரு தான் அத்துவ சுத்தின்னு சைவ சித்தாந்தத்துல. அத்துவாக்களின் வாயிலாக அறிவிப்பதை அவர் நிறுத்தி விடுகிறார். அத்துவாக்கள்னா என்ன அர்த்தம் கேட்டா, இந்த அத்துவா அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், வலுவிலா வழின்னு அர்த்தம் தமிழ்ல. அது சிவஞான சித்தியாரிலே வளைக்கிறார் அவரே. அதாவது இந்த ஃபால்ட்லெஸ் கண்டக்டர்ஸ் அர்த்தம். அத்துவா அப்படிங்கறது இங்கிலீஷ்ல சொல்றதா எப்படி சொல்லலாம் நீங்க, ஃபால்ட்லெஸ் கண்டக்டர்ஸ். அத்துவாங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ் சிவஞான சித்தியாரிலே சொன்னார், வலுவிலா வழி. எதுல சொல்றாரு, சிவஞான சித்தியார் 258. அதுல அத்துவாக்கு நேர் தமிழ் சொல்ற வலுவிலா வழி. இங்கிலீஷ்ல சொன்ன தி ஃபால்ட்லெஸ் கண்டக்டர்ஸ். அந்த சிவோகம் பாவனை இந்த நிலையில தான் என்னன்னு கேட்டா, இந்த ஹையஸ்ட் அட்டைன்மெண்ட். ஹையஸ்ட் அட்டைன்மெண்ட் வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து எதுவுமே தத்துவங்கள் இல்லாமலேயே இறைவன் நேரடியாக இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதுதான் நமக்கு என்ன தெரியுது, உண்மையிலேயே எல்லாத்துடைய சுருபலக்கணமும் தெரியுது. அதாவது அப்ப என்ன நிலையெல்லாம் வருதுன்னு கேட்டா, இந்த மாயிலிருந்தா தத்துவங்கள் வந்து இப்ப எல்லாம் என்ன பண்றோம், வெறுமனா புஸ்தகத்துல பிரின்சிபிளா படிக்கிறோம், தத்துவங்கள் எல்லாம் மாயிலிருந்து வந்தது இல்லையா, ஆன்மாவுடைய அந்த இலக்கணம் ஐந்தவத்தை படுற இலக்கணம் வேற, இந்த இலக்கணம் வேற அப்படின்னு படிச்சுட்டே வந்தோம் இல்லையா. இதெல்லாம் அப்பதான் என்ன ஆகுது அனுபவத்துல, இதெல்லாம் கரெக்ட் அனுபவத்துல செய்யணும் இல்லையா, அதான விஷயம். அந்த அனுபவி பெற்ற உடனே அப்பதான் நம்ம என்ன சொல்லுவோம், அவங்களதான் நம்ம ஞானிகள் என்று சொல்லுவோம். அப்படி வரும்பொழுது அது இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கிடுங்க, அது என்னன்னு கேட்டா இதயத்தில், இதயத்தில் வந்து செய்வது பூசை, அந்த இருதய கமலத்துல செய்யறதுதான் பூசைன்னு பேர். அப்புறம் புருவ நடுவுல செய்யறதுதான் தியானம், இந்த புருவ நடுவுல பாவனம் பண்ணி செய்யறது தியானம். அப்புறம் நேவல் தொப்புள் இருக்கு பாருங்க, நாபி, அதுக்கு பேர் நாபின்னு பேரு. இந்த நாபியில பண்றது ஹோமம், அதாவது புறத்துல செய்யறதெல்லாம் அகத்திலையும் செய்யணும், அகபூஜைக்கு தான் அதிக பலன். அதாவது சாஸ்திரம் என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா பெரிய விஷயம், அந்த நிலையில என்னன்னு கேட்டா புற பூஜையை விட அகபூஜைக்கு தான் ரொம்ப சிறப்பு. அதான் அகபூஜைன்னு கேட்டா அது நல்ல கேள்வி, புற பூஜைக்கும் அகபூஜைக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா, அகபூஜையில எந்த விதமான உபகரணங்களையும் கையால தொடறது இல்ல. இப்ப என்ன பண்றோம், பாத்தியம்னா தண்ணீர் வேணும், பூ வேணும், பாத்த அக்கிய பாத்திரம், ஆசமான பாத்திரம் எல்லாம் வேணும் இல்லையா, எல்லாம் செஞ்சாதானே பூஜைனா, குண்டம் வேணும், கும்பம் வேணும், நூல் சுத்தணும், அப்புறம் வாழைகளை வேணும், அல்ல அவதானியத்தை பரப்பணும் அப்படின்னு இருக்குல்ல. இந்த உபகரணங்கள் எதுவுமே இல்லாமல் எல்லாவற்றையும் மனத்தினாலே கற்பித்துக் கொண்டு, அந்த மனத்தினாலே கற்பித்துக் கொண்டு பாருங்க, ஒரு செயல என்ன சொல்லிடுறாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் வேண்டாம்னு அவங்களே சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த நிலைகளை அது வேண்டியது இல்ல. இப்ப சாதாரணமா நான் என்ன விளக்கம் சொல்றேன்னா, ஒரு குழந்தைய கொண்டு நர்சரியில சேர்த்தா எங்க ஸ்கூல்ல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாலு கோடு போட்ட நோட்ல எழுத சொல்லுவாங்க, ஹேண்ட் ரைட்டிங் திருந்துறதுக்கு நாலு கோடு போட்ட நோட் எழுத சொல்லுவாங்க. அப்ப ஒய் அப்படின்னு சொன்னா இந்த கோடு வரைக்கும் அது நீளம் இருக்கா, அதுக்கப்புறம் நாலு கோடு போட்ட நோட்ல இருந்து அப்புறம் ரெண்டு கோடு போட்ட நோட்டு, அப்புறம் ஒரு கோடு போட்ட நோட்டு, அப்புறம் கோடு இல்லாம எழுதுங்க. இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா, கோடு போட்டு நாலு கோடு போட்ட நோட்ல எதுக்காக எழுதணும், கோடு போடாம எழுதுறதுக்குதான் இல்லையா. அப்ப அல்டிமேட் எய்ம் என்ன, கோடு போடாம எழுதணுங்கிறத நோக்கம். அப்ப கேக்கலாம் இல்லையா, கோடு போடாம எழுதணும்னு சொல்லிவிட்டு கோடு போட சொல்றீங்களே சார், எங்க கான்வென்ட் ஸ்கூல்ல எல்லாம் கம்பல்சரி, இந்த பிள்ளையெல்லாம் பாத்தீங்கன்னா நாலு கோடு போட்டு அதுக்குனே வாங்கிட்டு வரும், அப்பதான் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப திருந்தும். ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா, சில பேர் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்து ஆசையா இருக்கு நமக்கு. ஆக அங்க அகபூஜை, அந்த அகபூஜையே சிறப்புடைத்து என்பதை எங்க சொல்றாரு, அதான் 301 சொல்வார் சிவஞான சித்தியார், 301 அதாவது புறபூஜையில இருந்து அகபூஜைக்கு போறோம், அந்த அகபூஜைக்கு தான் அதிக பலன், இந்த அகபூஜைக்கு தான் என்ன வடமொழியில என்ன பேரு, அந்தரியாக பூஜை, அந்தரியாக பூஜை. அப்ப என்ன சொல்ல போறாரு, இந்த அந்தரியாகத்துல வந்து நீங்க பூசை பொருள்களை எல்லாம் மனதிலே கற்பித்துக் கொண்டே செய்யக்கூடிய அந்த ஆற்றல் பரிபூரணமா வந்த பிறகு, அந்த சிவோகம் பாவனையை தலைப்படுவதற்கு சிவய சிவ மந்திரத்தை எல்லாம் சொன்ன பிறகு என்ன ஆகுது, அதுக்கப்புறம் தான் அந்த அத்வாக்களின் வாயிலாக அறிவிக்காமல் இதுவுமே அதான் நடக்குது. இங்க பாசம் ஒருவர், அந்த பாசம் ஒருவதற்காக அந்த நிலையை அடையணுமே, அந்த நிலையை அடைவதற்கு தான் என்ன சொன்னாரு, சிந்தை நாடி, சிந்தை நாடின்னு அந்த ரெண்டு வார்த்தைக்கு தான் அருணந்தி சிவம் எழுதுறாரு பல புத்தகங்கள். சிந்தை நாடுதல்னா என்ன, பூசலாருனா, பூசலாருனா என்ன செய்தது, அகபூஜைன்னு சொல்ல முடியாது, அதாவது அது இன்னொருத்தர் இருக்காரு, அந்த அகபூஜை செஞ்சவர் வாயிலார் நாயனார், வாயிலார் நாயனார் தான் அகபூஜை. ஆனா பூசலார் நாயனார் என்ன பண்ணா, மனத்துல கோயில் கட்டார், மனத்தினால என்னன்னு கேட்டா அவருக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, பூசலாருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. பூசலார் என்ன பண்றாரு, இப்ப நீங்க நம்ம செய்யறதுக்கும் பூசலார் செய்யறதுக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்க மனசுனால கோயில் கட்ட சொன்னா 2 நிமிஷத்துல கட்டி முடிச்சிருவீங்க, ஆனா பூசலாருடைய சிறப்பு என்னன்னு கேட்டா, அவர் அப்படியே பாக்குற, அதாவது அவளை வந்தாச்சு, இன்னைக்கு வந்து இறங்கியாச்சு, இன்னைக்கு வண்டி இத்தனை லாரி வந்து இறங்கி இருக்கு அப்படின்னா அது எத்தனை நாள் ஆகுமோ அத்தனை நாள் வரைக்கும் வைப்ப கொடுக்கற. அதாவது நீங்க ஆக்சுவலா கட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ அந்த நேரத்தை அவரே கனெக்ட் பண்ணி செய்யற,
4: ஒன்னுக்கு
3: நாள் பார்த்து அப்படி வர்ற. அதனாலதான் சாமி அவருடைய பெருமையை நான் அப்படி வரணும். அதாவது சிவபெருமான் எல்லாமே எதுக்கு செய்யறாருன்னா இப்படி ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத அரசனுக்கு அறிவிக்கணும். அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டா அவனும் பெரிய அடியார், இவனும் பெரிய அடியார், ரெண்டு பேரையும் மீட் பண்ண வச்சு ஆகணும், அதான் விரும்புற. அதுதான் சிவபெருமான திருவிளையாட. இப்ப கண்ணப்ப நாயனாரையும் சிவகோசரியாரையும் கம்பைன் பண்ணி விடணும். ஏன்னா அவரும் சொல்றபடி செய்யற, இவரு சொன்னதை பூர்வ ஜென்மத்தில் செஞ்சுட்டார். அதான் பாயிண்ட். கண்ணப்ப நாயனார் பூர்வ ஜென்மத்தில் செஞ்சு முடிக்கிறார், சிவகோசரியார் இப்ப செஞ்சு முடிக்கிறார். அப்ப ரெண்டு பேரையும் மீட் பண்ண வைக்கணும் அப்படிதான் பாக்குற. அதே போலதான் சேரமான் பெருமாள் நாயனார்கிட்ட போய் வாங்கிக்கணும்னு யாருக்கு சொல்றாரு? பானபத்திரனுக்கு. அப்ப அங்க ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, லெட்டர் எங்க எழுதுற? மதுரையில் எழுதுற. இப்ப நான் கேட்பேன் ஒரு கேள்வி, மதுரையில பணக்காரனே இல்லையா சார்? மதுரை தான் செல்வம் குடிக்கிற நாடு தானே. அப்ப என்ன செய்யலாம்? மதுரையிலேயே ஒரு ஆட்டை போய் வாங்க சொன்னா லெட்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறேன். மதுரையில ஒரு பெரிய மில்லியனே இருக்கு, சிவபெருமான் லெட்டர் கொடுத்தா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறேன். ஆனா சேர நாட்டில் இருக்க ஒரு ஆளுக்கு போய் லெட்டர் கொடுக்காரு. அந்த நோக்கம் என்னன்னு கேட்டா, பானபத்திரனும் சேரமானும் மீட் பண்ண வைக்கணும். அதான் பாயிண்ட். ரெண்டு அடியார்களை சந்திப்பை வைக்கிறதுல அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. அதே போலதான் உண்மையிலே கோயில் கட்டுறவர் இருக்காரு பாருங்க, கலச்சிங்கன். அவரையும் இந்த பூசலாறு மலத்துல காயிரும், அவருடைய ராஜ்யத்திலேயே தான் இருக்காரு, வேற எங்கேயும் இல்ல. அப்ப கனவுல போய் என்ன சொல்றாரு? நான் வந்து நீ கொஞ்சம் டேட்டா மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும், ஏன்னா நான் இன்னொருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். அவங்க அரசன் விழிச்சவனே என்ன பண்ற, அவ்வளவு பேருக்கு கூட்டு திட்டுறான். நம்ம நாட்டுல ஒருத்தன் கோயில் கட்டிருக்கானா, உங்களுக்கு ஏன் எனக்கு ரிப்போர்ட் வரல? ஒருத்தர் கேக்குற விழிச்சவனும் அவருக்கு என்ன பண்றாரு? எல்லாத்தையும் கூட்டாரு, படை பதானி ஒருத்தர்கள்லாம் இருப்பாங்களே, அவங்களை சிஐடிஸ் எல்லாம் கூட்டு திட்டுற. நம்ம நாட்டுல ஒருத்தர் சிவன் கோயில் கட்டிருக்கானா, இது வரைக்கும் என்ன நீங்களே என்ன பண்ணீங்க சிஐடி எல்லாம்?
5: என்ன
3: பேரு? கலச்சிங்க நாயனார். அவருக்கும் நாயனார்லதான் வேற. அப்படின்னு பார்த்தாதான் அங்க போய் பார்த்தா ஒண்ணுமே இல்ல, அவரே போறார். அப்படிப்பட்ட அடியார நான் பாக்கணும்னு அவரே போறார். போட்டு பார்த்தா அங்க பூசலாறு விடுன்னு கேட்டா, அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க பூசலாறாவது கோயில் கட்டுறாரு என்ன அவி ராஜாட்ட சொல்றாங்க. அது போல அது என்னன்னு கேட்டா, அந்த பூசலாரியும் மன்னிய சீர் மறைநாவல் இந்த ஊர் பூசல் சொல்லலையா, மன்னிய சீர் மறைநாவல் இந்த ஊர் பூசல் திருநீண்ட ஊர், மெட்ராஸ் பக்கத்துல தான் இருக்கு அந்த ஊர். மெட்ராஸுடைய சபர்மன், மெட்ராஸுடைய கார்பரேட் ஏரியால இல்லாம அதுடைய அஜாயினிங் சபர்மன் நாங்க சொல்லுவோம், சபர்மன். இந்த சபர்மன் ஏரியாலதான் இது இருக்கு திருநின்ற ஊர். மன்னிய சீர் மறை நாவல் நின்ற ஊர் பூசல் அறிவடையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியே. அதை சொல்லும்போது மன்னிய சீர் மறை நாவல் நின்ற ஊர் பூசல், இந்த திருநின்ற ஊரை சேர்ந்தவன் சொல்ல, அந்த ஊர் திருநின்ற ஊர். அப்போ அந்த இத சொல்ல பாருங்க, அந்த அகபூஜை நிலையை வந்து அதுக்கு புறபூஜையை விட ரொம்ப சிறப்பா. அதனால அது என்ன சொல்றாரு, அதை குறித்துக் கொள்ளுங்கள், அகபூஜையே புறபூஜையை விட அகபூஜையே சிறப்பு. எங்க சொல்றாரு சிவஞான சித்தியார்? 301. அது எங்க வருதுன்னா சிவ தர்மோத்திரத்திலையும் வருது. சிவ தர்மோத்திரம் செய்யுள் 158-160 வரைக்கும் சிவ தர்மோத்திரத்திலே அந்த செய்தியை
4: சொல்றேன்.
3: சிவ தர்மோத்திரம் செய்யுள் 158-160 அகபூஜைக்கு தான் பலன் அதிகம்னே சொல்ற. ஆக இப்படி நாம செய்யும்பொழுது என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த நிலை அதாவது தத்துவங்களின் வாயிலாக அறிவிப்பதை நிறுத்திவிட்டு நேரடியாக அவர் அறிவிப்பதை ஆரம்பிக்கிறார். அந்த நேரடியாக அறிவிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, சிவயோகம். அந்த சிவயோகத்துல போனோம்னா அந்த ஆன்மா எப்படி இருக்குங்கிறது 10வது சூத்திரத்துல அந்த சிவயோகத்தை அடைந்த ஆன்மா எப்படி இருக்கும்னு அடுத்த சொல்ல போற. அந்த ரொம்ப நாள வந்து அந்த அப்படி பாவனை செய்யக்கூடியதான் அப்பர் சுவாமிகள் சொல்லும்போது சொன்னாரு, அந்த எப்படி வெளிப்படுகிறார், அது வந்து வெளிப்பட்டு தோன்றுகிறார் என்றால், அதுதான் விரகித்தீனன் பாலில் படுநோய் வினைவோர் மறைய நின்றுடன் மாமணி சோதியார் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. இதுதான் அப்பர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த எப்படி வந்து விறகு இருக்குது, இந்த விறகுல விறகுலதான் தீ இருக்கு. ஆனா தீ இருக்கிற தெரியுதா? விறகுக்குள்ள தீ இருக்கிற யாருக்கா கண்ணுக்கு தெரியுதா? ஏன்னா விறகுங்கிறது ஒரு வெறுமன ஒரு அது ஒரு பெரும்பாலும் வந்து அது ஒரு தத்துவங்களால ஆனது. ஆனா அக்னிங்கிறது இன்னொரு பூதம். அங்க அதான் விஷயம், அக்னிங்கிறது இன்னொரு பூதம் இல்லையா? அப்ப அந்த அக்னிங்கிற பூதமானது இந்த பிருதிவிங்கிற பூதத்துக்குள்ள மறைஞ்சு நிக்குது. அப்ப கடையும் பொழுது வெளிப்பட்டு தோன்றுகிறது இல்லையா? அதான் விறகு தீனன். அதே போல அது அந்த விறக வந்து கடையும் பொழுதுதான் வெளிப்படுது. அக்னி விறக கடையும் பொழுது வெளிப்படுகிறது. அதே போல இங்க பால்ல வந்து நெய் அதை கடையும் போது வெளிப்படுகிறது. அதுபோல மாமணி சோதியான் அங்கேயும் வந்து பெயர் அடையும் பேர். தமிழ் இலங்கை அது பேர் பெயர் அடை. அதாவது ரத்தினங்களை வந்து எடுக்கும் பொழுது அது எப்படி இருக்குது? ரத்தினம்னே தெரியாது, அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் பட்ட தீட்டின உள்ளதான் இது வைரம், இல்ல இது வைடூரியம், இது கோமேதகம். பட்ட தீட்டின பிறகுதான தெரியுது. பட்ட தீட்டதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மண் கட்டி மாதிரிதான் இருக்கும். அதுக்குள்ள இருக்குன்னு தெரியாது. அது மாமணி சோதியா. இப்ப மணி வந்து இப்ப மூணு உதாரணம் சொல்ற. விறகை கடையும் பொழுது நெருப்பு வருகிறது, பாலை கடையும் பொழுது நெய் வருகிறது, அதே போல மணியை பட்டை தீட்டும் போது ஒளி வீசுகிறது. மூணு உமையை சொல்றாரு மாமணி சோதியா. அதே போலதான் இந்த இருதய கமலத்துல வந்து அவரை நினைத்து நினைத்து போட்டி போட்டி வழி செய்யும் பொழுது அவர் என்ன செய்யறா? உறவு கோல் நட்டு உணர்வு கைத்தினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. இந்த கான்செப்ட் இதேதான். இந்த கான்செப்ட் அது பல நாட்கள் அதை பல முறை செய்யணும். பட்ட தீட்டுறது உடனே சார் அப்படின்னு தோணி வந்துருமா? பட்ட தீட்டு திட்டிகிட்டே இருக்கணும் இல்லையா? அப்பதானே வரும் அது. அது போல கடைஞ்சா கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதே போல அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு வருங்கிற காட்டுறதுக்காகதான் அது செய்யும் போது தன்னால அது வெளிப்பட்டு வருகிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அவங்களுக்கு நிட்டை போடக்கூடிய ஆற்றல் வந்த உடனே மறுபடியும் தத்துவமின் வாயிலாக அறிய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அது எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? வியாபகமாகவே அறியக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து வியாபகமாக அறியக்கூடிய அந்த ஆற்றல். அதாவது அப்பதான் நம்முடைய ஆன்மா வியாபகமா இருக்கு என்பதும் இந்த ஆன்மாவுக்கு வந்து அறிவிப்பதற்கு அறிவதற்கு தத்துவங்கள் வேண்டியதில்லை என்பதையும் அது அறிகின்ற நிலை வரும்போது தான் அந்த ஞானம் என்று நாம் சொல்லுவோம். அதுதான் சொன்னார் விடிவாம் அளவும் விளக்கணையமாய். இந்த கான்செப்ட் அருமையா விளக்கிட்ட. விடிவாம் அளவும் விளக்கணையமாய். அந்த மாயை வந்து ஒரு ஸ்டாப் கேப், அவ்வளவுதான். எது வரைக்கும்? விடியிற வரைக்கும். விடியிற வரைக்கும் விளக்கு வேணும். ஆனா சூரியன் வந்த பிறகு விளக்க வேண்டியது இல்லை. அதோட சூரியன் அறிவிக்கிற மாதிரி விளக்கு அறிவிக்க முடியாது. அதுவும் இருக்குல்ல, எத்தனை வாட்ஸ் பல்ப் போட்டாலும் சூரிய ஒளி கிணையாக முடியுமா? எத்தனை வாட்ஸ் பல்ப் போனாலும் போட்டு பாருங்க, ஸ்டாப் கேப். அதே போல மாயை வந்து ஒரு ஸ்டாப் கேப்புக்காக தான் கொடுக்கிறாரே ஒளிய மாயையே பற்றி கொண்டு இருக்கக்கூடாது. அது விளக்கத்தையும் செய்கிறது. இப்ப இன்னைக்கு சிவில் இன்ஜினியரிங் இன்னொரு டெக்னிக் சொல்லலாம். அதுக்கு ஒரு உதாரணம் கிட்டதா இருந்தா, இப்ப நான் ஒரு பெரிய பில்டிங் கட்டுறோம், இப்ப காங்கிரீட் போடுறோம். இந்த காங்கிரீட் நிக்கிறதுக்கு என்ன பண்றோம்? சென்ட்ரிங். நீங்க என்ன சொல்லுவீங்க எங்களுக்கு பேரு? சென்ட்ரிங். அதாவது கம்பியை கட்டி அதுல வந்து மணல் ஜல்லி சிமெண்ட் எல்லாம் ப்ரொபோஷன்ல கலந்து அதை செட்டப் பண்றோம். செட்டப் பண்ணி என்ன பண்றோம்? 21 நாள் கியூரிங் கொடுக்கணுங்கிறான். தண்ணீர் கொடுத்து அதை கியூர் பண்ணணும். இப்ப காங்கிரீட் நல்லா செட் ஆன உடனே அந்த பலகையும் அதுபாடு இருக்கட்டுமே, கொஞ்சம் விட முடியுமா? அப்புறம் என்ன பலகை ரிமூவ் பண்ணிடும். அப்ப அந்த காங்கிரீட் செட் ஆகிற வரைக்கும் தான் பலகை, அப்புறம் பலகை வேண்டாம் இல்லையா? அதே போலதான் அந்த ஞானம் செட் ஆகிற வரைக்கும் மாய வேண்டியது இருக்கு. ஞானம் செட் ஆகணும்னா மாய வேண்டியது இல்லை, ஏதோ ஸ்டாப் கேப் தான். ஆகினால் அந்த அளவுக்கு மாயை விளக்கத்தை செய்கிறது என்பதுதான். ஆக இந்த நிலை வந்து வரும்பொழுது அந்த 9வது சூத்திரம் நிறைவு செய்யப்படுகிறது. அந்த ஸ்ரீ பஞ்சாட்சர ஜபம் என்பதும் அந்த பாசம் ஒருவை என்பதும் அந்த கான்செப்ட் இதுதான். அதை விளங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம். ஆரிரு தனந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்கை ஊரு செய்தாழ்க மாறிலாவழி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலாவழி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். ஓம் நம சிவாய.
5: You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
6: Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: ஞானமுய்ய வரும் நம்பி. வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
7: இப்பதான் அம்பாவை அந்த ஆகம வழியில வந்தவர் தான் ஆதி செய்வர் இருந்தாலும் சுந்தரமூர்த்தி. அப்ப அம்பாவுக்கு சொன்ன மாதிரி தான் சொல்லியிருக்கிறோம். நீ இந்த பூஜை பண்ணு, மலரும் குணலும் பொண்ணு என்ன வழிபடு, இதுதானே சொல்லியிருக்கணும். அங்க வெறுமன நான் விரும்ப பூசணும்னு முடிச்ச. இங்க பாருங்க, அன்பில் பெருகிய, அன்பிலும் பெருகிய சிறப்பில் மிக்கது. அன்பு பெருக்கம் சிறப்பு மிகுதி. அர்ஜனை பாட்டே ஆகும் சொல்றது யாராலும் பார்க்க வேண்டியது. திருநாள் சம்பந்தர் சொல்லல, ஏன்னா அவரு பார்த்த பிராமணர். திருநாள் சொல்லல, அவரும் வேளாளர். அவங்க எல்லாம் முப்பது திருமணி தீர்ந்த மரபினர் அல்ல. திருநாள் சம்பந்தத்தை போய் நீ ஆகம் போய் பண்ண முடியாது. பெருகியது சிறப்பு மிக்கது. நம்ம சுற்றங்கள் பாடுதல்ல, தெலுங்குல பாடு, கன்னடத்தில் பாடி பூஜை பண்ணலாமா? சகலருக்கு ஞான குருவே அவன் வழியே உயர்ந்த வழி. இதற்கு நிரூபித்து போக விரும்புறேன். பாட கேட்கிறேன். இப்ப கல்யாணத்தை தடுத்துட்டாரு சுவாமி. நம்மளால சண்டை போடுறோம், நம்ம குடும்பமே பிரச்சனையா இருக்கு. நமினந்தியோர் புறம்பெயர் வியாபாரத்தில் சொல்லுவார்.

0: சிறு
1: பேரன்
0: யாருக்கு பார்த்தா விட்டாபரு சூடிபெரு மானையரு லாலாரவர் இது ஓய் சன்னதி சொன்னார். மூணு தேமானதனையும் ஒரு தேமானம் கொடுத்தார் சுந்தரர் அப்படின்னு. ஏன்னா அது படித்தவங்களுக்கு தானே தெரியுது. அவரது யாப்பதனை படுத்ததோ நானே சன்னதி சொன்னார். மூணு தேமானதனையும் ஒரு தேமானம் தன் ஆட்கொண்ட ஈசருக்கு பாத்தால கொடுத்தார் அறவையார் கேள்வர் அப்படின்னு. பாடும்போது அப்படி பாடுறதில்லை. ஏன்னா அந்த சொல் சிதைவும் அதனால பொருள் சிதைவு இல்லாம நான் மாத்தி போடுவாங்க. திருக்கரத்தால விவகாரம் பண்ண இடத்துல நான் காலி கப்படாது ஊருக்குள்ள போல. இது மாதிரி நீ பக்தி எங்கேயுமே பார்க்க முடியாது. இது மாதிரி இதுக்கு முந்தி பெண்ணு திருஞான சம்பந்தர் திருவாரூர் காட்டுல அம்மையார் அவதரித்த தலைமை அம்மையார் அந்த பதியின் மருந்து பதியிலே சார்ந்தார். அப்ப சாமி வர்ற சாமி என்ன சொல்ற தெரியுமா, நீ உள்ள வரக்கூடாதா அப்படின்னு கேட்கறேன். சாமி பாட்டு கேட்க ஆசை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நல்ல பெற்றாரு. நினைந்தோறும் அடியாரை மைய வைத்த அது கஷ்டப்பட்டு அவர் பெற்றத எளிதில சுந்தர திருநாவுக்கரசர் இந்த தவமும் இந்த ஞானமும் அழியாது. இதற்கிடையே முன்வரவே மாட்டேங்கிறாங்க.
1: பெருமக்களாகிய உங்கள் திருவடிகளுக்கெல்லாம் அடியே அடி அடி அடி என்ன என்று பெருமானை கேட்டுக் கொள்கிறேன்.
0: தாய்மான ஈசரும் தாய்மானவருடைய தோழராகிய தம்பிரான் தோழராகிய எம்பிரான் நம்பிகளும் அணி அருளை தந்து அந்த வாழ்வை தந்து வாழ்வினுடைய சாரமே அடியவருக்கு அடிமைப்பட்டு நிற்பதிலேதான். அடியவருக்கு அடிமைப்பட்டு நிற்கும் போதுதான் ஒரு விஞ்ஞானம் அடைந்தான். அந்த விஞ்ஞானம் பெற அடியவருக்கு அடியவருக்கு அடியவருக்கு அடி தொண்டல் அடி அடி அடிமையாக கொண்டு அடிமையா நானும் அறமா அடி கூட வேண்டும் என்ற ஒரு வீட்டிலோடு சொல்லி வடிவத்திருக்கிறார் சுவாமி. வரலாறு முடிகிறது. கும்பர் நாயகர் அடியா பேருவடி தாமையில் நம்பியாரோட திருக்கூட்டத்தை நடுவணைந்தா என்று சொல்லி தடுத்த கொண்ட புராணம் நிறைவேறும். நம்பியாரோட திருக்கூட்டத்தை நடுவணைந்தமையினால நடுவிலேயே புராணத்தை ஐந்து பகுதிகளாக வைத்து தடுத்த கொண்ட புராணம் திருமலை சிறப்பு ஏர்வோன் புராணம் கடலிற்றிருவார் புராணம் வெள்ளாறு சிறக்கும் என்று புராணத்திலே பல பகுதிகளிலே நம்பியாரரை நாயன்மார் மத்தியிலேயே வைத்து சேர்க்கிறார் காவியம் செய்தார் என சொல்லி இந்த வாழ்க்கையினை புகுத்த புகுத்த நாயனும் புள்ளியனாகிய அடியனுக்கும் தந்த திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தார் அவருடைய செயலாளர் தலைவர் பொருளாளர் அத்துடைய பெருமக்களுக்கும் என்னுடைய கடற்பாடுடைய நன்றியர்களை அவர்கள் திருவடியுடைய காணிக்கையாக வைத்து என்னாலும் நன்றி மறவே என உறுதிமொழி பகிர்ந்து என்னுடைய உரையை முத்துறையாக சொல்லி முடித்துக் கொள்கின்ற திருச்சிட்டு
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திரு பாண்டி கொடுமுடி திருத்தலத்தில் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம் சிட்டனை சிவனை செழுஞ்சோதியை ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பாடல் திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திரு ஆனைக்க சிலந்தி யானை ஜம்பு முனிவர் பூசித்த தலம். பஞ்சபூத திருத்தலங்களில் ஒன்றான நீர் கருவறை சிவலிங்க மூர்த்தத்தின் கீழ் ஊற்று எடுத்து பெருகுவதாலும், மூர்த்தியே அப்புலிங்க மூர்த்தியானதாலும் இத்தலம் அப்புவிற்குரியதாக போற்றப் பெறுகிறது. எல்லாம் வல்ல அகிலாண்டேஸ்வரி ஆனைக்கா அண்ணலை உச்சிக்காலத்தில் பூசிக்கும் நிகழ்வை போற்றும் வகையில், நாள்தோறும் உச்சிக்கால பூசையில் சிவாச்சாரியார் அம்பிகை சன்னதியிலிருந்து பூசைக்குரிய உபகரணங்களோடு புடவை கட்டி வருவது, இறை வழிபாடு செய்வது என்பது இன்றும் நாம் காணக்கூடிய காட்சியாகும். கோச்செங்கட் சோழனோடு தொடர்புடைய தலம். உறையூர் சோழன் காவிரியில் தவறவிட்ட முத்தாரத்தை திருமஞ்சன குடநீர் வழியாக தம் திருமுடியில் ஏற்றருளிய பிரான் ஆனைக்கா அண்ணல். நால்வர் திருவாக்கிலும் இடம்பெற்ற பதி. பஞ்சப்பிரகாரம் வேறு எங்கும் காண்டற்கரிய கவினுடையது. கொள்ளிடம் காவிரி இரண்டிற்கும் இடையில் உள்ள ஆற்றடைக்குறையில் அமர்ந்த பிரான் வெண்ணாவல் அரசு. 6 ஆதாரத்தலங்களில் சுவாதிட்டானத்திற்கு உரியதாக போற்றப் பெறும் தலம் திரு ஆனைக்கா. தமிழ் வேதச்சோதி என்று முருகப்பெருமானை அருணை முனி போற்றி துதிக்கும் திருப்புகழ் பெற்ற அற்புதமான பதி. கச்சியப்ப முனிவர் பெருமானருளிய ஆனைக்கா புராணம் அருங்கல செப்பு ஆம். சிராப்பள்ளி குன்றுடையானை செந்தமிழ் மாலைகளாற் போற்றிப் பரவிய சிறபுறக்கோன் திருஞான சம்பந்த பெருமான் திருவானைக்காவிற்கு எழுந்தருளி வெண்ணாவல் மேவிய மெய்ப்பொருளை போற்றி துதித்துப் பாடியருளிய திருப்பதிகம் வானைக்காவில் என்பதாம். பண் கௌசிகம்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ് 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: தேவார பாடல் பெற்ற தலங்கள் 274 என்பார்கள். அவற்றுள் கொங்கு நாட்டின்கள் அமைந்துள்ளவை 7 திருத்தலங்களாகும். அவற்றை வரிசைப்படுத்தும் முகமாக அமைந்த பாடலாவது ஆதி கருவூர் அணி வெஞ்சை மா கரை செய் மா கரைசைநாதர் அதினாசி நன்னாவூர் மேதினியின் தஞ்சமாம் செங்குன்றூர் தன் முருகன் பூண்டி தன்னை நெஞ்சமே நித்தம் நினை என்பது அந்த பாடல். இதில் கருவூர் என்று குறிப்பிடுவது தேவாரத்தில் கருவூர் ஆநிலை என்றும் தற்காலத்தில் கரூர் என்றும் வழங்கப்படுவது. வெஞ்சை எனப்படுவது வெஞ்சமாக்கூடல் என்ற திருத்தலம். கரைசை என்பது கரையூர் என்று தேவாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கொடுமுடி என்ற திருத்தலம். கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா என்பார் சுந்தரமு சுவாமிகள். நன்னாவூர் என்பது நனா என்று ஞானசம்பந்த பெருமானால் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை தற்காலத்தில் பவானி என்று அழைக்கிறார்கள். செங்குன்றூர் என்பது தேவாரத்தில் கொடிமாட செங்குன்றூர் என்று வழங்கப்படுவது. இதனை தற்காலத்தில் திருச்செங்கோடு என்று அழைக்கிறார்கள். இந்த 7 சிவஸ்தலங்களும் கொங்கு நாட்டில் அமைந்துள்ளவை. கொங்கு என்ற சொல்லுக்கு தேன், இன்பம், மனம், மகிழ்ச்சி, பூந்தாதுகள் என்று பல பல பொருள்கள் கூறுவார்கள். 2வது நூற்றாண்டில் கங்கை வம்சத்தினர் இந்த பகுதியை ஆண்டபொழுது கங்கை நாடாகி பின் அது மருவி கொங்கு நாடாயிற்று என்றும் சிலர் கூறுகிறார்கள். கொங்கணி வர்மாக்கள் ஆண்டபடியால் இந்த பெயர் வந்தது என்றும் சிலர் கூறுவர். இந்த கொங்கு நாட்டை 3 குறிப்பிட்டு காட்டுவார்கள். அவை மீ கொங்கு, அதாவது மேற்கில் உள்ள பகுதி, தென் கொங்கு, வட கொங்கு என்று 3 மண்டலங்களாக பிரித்து காட்டுவார்கள். இதனை ஒரு பழம்பாடல் வடக்கு தலைமலையாம், வைகாவூர் தெற்கு, குடக்கு வெள்ளி பொறுப்பு குன்று, கிழக்கு கழித்தண்டலை சூழும் காவிரி சூ நாடா, குழித்தண்டலை அளவும் கொங்கு என்று எல்லையை குறிப்பிடும் முகமாக அமைந்துள்ளது. இந்த நாட்டை பல மன்னர்கள் ஆண்டுள்ளார்கள். அவர்கள் கங்கை வம்சத்தவர்கள், சோழர்கள், விஜயநகர மன்னர்கள், மராட்டியர்கள், மைசூர் மன்னர்கள், உடையார்கள், மகமதியர்கள் ஆகியோர். 1799 ஆண்டில் திப்பு சுல்தானின் காலத்தில் இந்த பகுதி ஆளுகைக்கு வந்தது. அப்பொழுது ஆங்கிலேயர்கள் இதனை கைப்பற்றினார்கள். இந்த கொங்கு நாட்டை புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை போன்ற பழம்பெரும் நூல்கள் குறிப்பிடுகின்றன. இந்த நாட்டை சங்கப்புலவர்களான பெருந்தலை சாத்தனார், பொன்முடியார், கருவூர் பூதம் சாத்தனார் ஆகியோர் பாடியுள்ளார்கள். இந்த நாட்டைச் சார்ந்த புலவர்களாகவர் நன்னூலாசிரியரான பவணந்தி முனிவர், உரையாசிரியர் அடியார்க்கு நல்லார், பெருங்கதையாசிரியர் கொங்குவேள் சாத்தனார் ஆகியோர். இந்த நாட்டை பல கோவைகள், சதகங்கள், குறவஞ்சிகள், நிகண்டுகள் பாடிய புலவர்கள் பெருமைப்படுத்துகின்றார்கள். கடையெழுவாளர்களில் ஓரியும் அதிகனும் குமணனும் வாழ்ந்த நாடு. கருவூர் சித்தர், கஞ்சமலை சித்தர், மருதமலை பாம்பாட்டி சித்தர், சென்னிமலை பின்னாக்கு சித்தர், சிவமலை சிவவாக்கிய சித்தர், பழனி போகர், புலிப்பாணி, ஆகியோர் கொங்கு நாட்டைச் சேர்ந்த சித்தர்களாவார்கள். இந்த கொங்கு நாடு என்பது தற்காலத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம், சேலம் மாவட்டத்தின் தென்மேற்கு பகுதி, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் கருவூர் வட்டம், மதுரை மாவட்டத்தின் பழனி வட்டம் ஆகிய பகுதிகள் சேர்ந்த ஒரு நாடாக இருந்தது. கொங்கு நாட்டில் ஆரை நாட்டின் ஒரு பகுதியில் ஓடும் நல்லாற்றின் இரண்டு கரைகளிலும் திகழும் ஊர்களை தன்னகத்தே கொண்டது வட பரிசார திருநாடு என்பது. அந்த வட பரிசார திருநாட்டு ஊர்களில் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருப்புக்குழியூர் அவிநாசி என்ற திருத்தலம் முக்கியத்துவம் வாய்ந்தது. இத்தலம் காவிரியின் தென்பாலும், வராகமலைக்கு அதாவது பழனிமலைக்கு வடபாலும், கருவூருக்கு மேற்பாலும், பேரூருக்கு கீழ்ப்பாலும் அமைந்து விளங்குவது. ஆக்கம் அளவு இறுதியில்லாத சிவபெருமானுடைய பல நாமங்களில் கேடிலி என்பதும் ஒன்று. இதனை அக்ஷயலிங்கமூர்த்தி என்று வடமொழியில் கூறுவார்கள். இப்பெயர் கீழ்வேளூர் என்ற தலத்தில் அமைந்துள்ளது. இறுதி இல்லாதவன், அந்தம் இல்லாதவன் என்பதால் விநாசம் இல்லாதவன் என்ற பொருளில் அவிநாசி என்று பெருமானுக்கு இந்த தலத்தில் திருப்பெயர் அமைந்துள்ளது. ஊரின் பெயர் திருப்புக்குழியூர் என்பது. இந்த திருக்கோயிலின் தெற்கில் சிறிது தொலைவில் அமைந்துள்ள தாமரைக்குளம் என்ற ஒரு ஏரியினை அடுத்த இடத்தை இது திருப்புக்குழியூர் என்று வழங்கினார்கள். அங்கு தற்போது ஊர் ஒன்றும் இல்லாவிடனும் அங்கு ஐயனார் கோயில் ஒன்று மட்டும் உள்ளது. தாமரைக்குளம் என்ற ஏரியின் தென்கிழக்கு மூலையில் திருப்புக்குழியூர் திருநாக்கர சுவாமிகள் மடம் என்ற ஒன்றும், அதன் அருகில் சில மடங்களும் அமைந்திருக்கின்றன. நல்லாற்றின் தென்கரையில் உள்ள இந்த சிவாலயம், திருக்குளம், உபநயன மடம் முதலிய பல மடங்கள், சுந்தரர் கோயில், தாமரைக்குளம் என்ற ஏரி ஆகியவை திருப்புக்குழியூர் என்றே ஒருங்கிணைத்து வழங்கப்படுகின்றது. இத்தலத்து இறைவருக்கு அவிநாசி என்ற பெயர் உண்டு என்பதால் அப்பர் பெருமானுடைய தேவாரத்தில் அனவரியான் கண்டாய், அவிநாசி கண்டாய் என்று கூறப்பட்டுள்ளது இங்கு நினைவு கூறத்தக்கது. அதேபோன்று மாணிக்கவாசக சுவாமிகளுடைய திருவாசகத்திலும் அரிய பொருளே அவிநாசி அப்பா என்று குறிப்பிடுவதை காண்கின்றோம். இறைவன் பெயரை பிற்காலத்தில் ஊருக்கு பெயராகவும் ஆயிற்று. தற்போது இந்த அவிநாசி என்ற திருத்தலம் கோவிலுக்கு வடபுறம் ஓடும் நல்லாற்றின் வடகரை பகுதியில் சிறப்பாக விளங்குகின்றது. இந்த தலத்தை கோயம்புத்தூரிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் பயணித்தாலும், திருப்பூரிலிருந்து 10 கிலோமீட்டர் சென்றாலும் அடையலாம். பேருந்து வசதிகள் நிரம்ப அமைந்துள்ள ஒரு ஊர். ஈரோடு, பவானி போன்ற அருகாமையில் உள்ள ஊர்களிலிருந்து வருவதற்கு நிறைய பேருந்து வசதிகள் அமைந்துள்ளன. அவிநாசி நகரம் தேர் ஓடும் 4 பெரிய வீதிகளை கொண்டது. பல உள்வீதிகளையும் பல வெளிவீதிகளையும் கொண்டு விளங்குவது. தெற்கு ரதவீதியில் தேர் நிற்கும் இடங்களும், வடக்கு கிழக்கு ரதவீதிகளில் பல தர்ம மடங்களும் அமைந்துள்ளன. அவிநாசிக்கு வடகோடியில் பரிவேட்டை மண்டபம் ஒன்றும், தெற்கு வீதி தேரடியிலிருந்து ஆலயத்துக்கு செல்லும் வழியில் இளைப்பாற்று மண்டபம் ஒன்றும் அமைந்துள்ளன. கீழ் ரதவீதியின் இடையில் காசி விநாயகருடைய கோயிலும் காசி விஸ்வநாதருடைய கோயிலும், இளைப்பாற்று மண்டபத்தின் மேற்பால் கரிவரதராஜ பெருமாள் கோயிலும், பிற கிராம தேவதைகளுடைய கோயிலும் அமைந்துள்ளன. நாம் இப்பொழுது பெரிய தேர்நிலையிலிருந்து தெற்கு நோக்கி சென்று இளைப்பாற்று மண்டபத்தை கடந்து நள்ளாற்று பாலத்தையும் கடந்து அவிநாசியப்பருடைய திருக்கோயிலை அடைகின்றோம். இந்த ஆலயம் கிழக்கு நோக்கிய அமைப்புடையது. கிழக்கு மேற்கில் 218 அடியும் தெற்கு வடக்கில் 240 அடியும் கொண்டு விளங்குவது. திருமதில்கள் கருங்கல் செங்கல் ஆகியவற்றால் கட்டப்பெற்றவை. சுமார் 12 அடி உயரம் கொண்டவை. இந்த ஆலயத்தின் கீழ்ப்பால் சன்னிதிக்கு நேர் எதிரில் கருங்கல்லால் ஆன சுமார் 65-70 அடி உயரம் கொண்ட பெரிய தீபஸ்தம்பத்தை காண்கின்றோம். இதன் அடிபாகத்தில் கிழக்கில் விநாயகரும் மேற்கில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் வடக்கு தெற்குகளில் முதலை வாயிலிருந்து பிள்ளை உமிழும் ஒரு காட்சியும் அமைக்கப்பெற்றுள்ளன. இதன் அடியில் தனித்தனியாக கல் உருவில் முதலை வாய் பிள்ளையும் மீன் வாயில் உள்ள சிவலிங்கமும் காட்டப்பட்டுள்ளன. தீபஸ்தம்பத்திற்கு சற்று தெற்கில் தெப்பக்குளம், அதன் எதிரில் பாதிரி மரத்து அம்மனுடைய கோயிலும், அதற்கு தெற்கில் சிறு தூரத்தில் சுந்தரமுத் சுவாமிகளுடைய கோயிலும், அவர் முதலை வாயிலிருந்து பாலனை அழித்த தாமரைக்குளம் என்ற ஏரியும் உள்ளன. பாதிரி மரத்து அம்மன் வடசுவரின் வெளியில் அகோர வீரபத்ரருடைய சிறு ஆலயம் ஒன்றும் இருக்க காண்கின்றோம். இந்த ஆலயத்தின் முன்கோபுரம் அதாவது ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது. இந்த கோபுர வாயில் முன்மண்டபம் 30 கல் தூண்களை கொண்டு விளங்குகின்றது. இதன் தென்புறம் மேடை மண்டபத்தில் விநாயகப் பெருமானுடைய சன்னதி வடக்கு நோக்கி இருப்பதை காண்கின்றோம். நாகக்கன்னி தீர்த்தத்தையும் விநாயகரையும் தரிசித்துவிட்டு உச்சி விநாயகரையும் தரிசித்துவிட்டு நாம் உள்ளே நுழைகின்றோம். துவாரபாலர்களை கண்டு மகாமண்டபத்தை தாண்டி சென்று அர்த்த மண்டபத்துள் நின்று ஸ்ரீ அவிநாசிலிங்கேஸ்வரரை மூலஸ்தானத்தில் தரிசிக்கின்றோம். முதல் பிரகாரத்தின் தென்கிழக்கு மூலையில் பாலதண்டாயுதபாணியையும், தெற்கு பிரகார வரிசையில் பாதாள கணபதியையும், சைவ சமய குரவர்கள் நால்வர்களையும், 63 நாயன்மார்களையும், தென்மேற்கு மூலையில் விநாயகரையும், மேற்கு பிரகார திருமாலை பத்தியில் பஞ்சபூத லிங்கங்கள் 5 கஜலட்சுமியையும், வடமேற்கு மூலையில் 6 கடவுளையும், கர்ப்பகிரக சுவர்களில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்கா பரமேஸ்வரி ஆகிய மூர்த்திகளையும் சண்டிகேஸ்வரரையும் தரிசிக்கின்றோம். முதல் பிரகாரத்தின் வடகிழக்கு மூலையில் வியாதவேடன் என்ற ஸ்தல அடியாரையும், காலபைரவமூர்த்தியையும், அதனெதிரில் காசி கங்கை கன்றையும் நாம் தரிசிக்க காண்கின்றோம். இரண்டாம் வாயிலை தாண்டி வழியே இரண்டாம் பிரகாரத்துக்குள் வந்தால் சந்திரனையும் அதனை அடுத்து சூரியனையும் தரிசிக்கின்றோம். சூரியன் ஆலயத்துக்கு எதிரில் கிழக்கு நோக்கிய ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை காண்கின்றோம். இம்மண்டபத்தின் உள்ளே மேற்புறம் வரிசையாக விநாயகர், சுப்பிரமணியர், சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர், பிரதோஷ நாயகர், பிக்ஷாடனர், பைரவர், துர்கை, காளி, 63 நாயன்மார்கள், சண்டிகேஸ்வரர், அஸ்திரதேவர் ஆகிய உத்சவமூர்த்திகளை தரிசிக்கின்றோம். இந்த மண்டபத்தில் சித்திரை பெருவிழா 6 நாள் உற்சவத்தில் திருக்கல்யாண உற்சவம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. உற்சவ காலங்களில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனங்கள் நிகழ்வதும் புறப்பாடு நடைபெறச் செய்வதும் இந்த மண்டபத்திலிருந்துதான். இதன் தென்புறம் அம்பிகையினுடைய கோயில் கிழக்கு நோக்கியவாறு அமைந்திருப்பதை காண்கின்றோம். இது சுவாமி கோயிலுக்கு வலதுபுறம் அமைந்துள்ளது. அம்பிகையினுடைய சன்னதிற்கு முன்பு பலிபீடமும் அதன் மேற்புறம் நந்தியும் கொடிமரமும் அமைந்துள்ளன. அதன் மேற்புறம் மண்டபத்தின் உள் வாயில் படியில் இரு பக்கங்களிலும் துவார சக்திகள் இருக்க காண்கின்றோம். மண்டப தூண்களில் விஜயநகரத்து அரசர்கள் அச்சுதராயர், அவரது மனைவி ஆகியோருடைய திருவுருவங்களையும் காண்கின்றோம். இதையடுத்த மகாமண்டபத்திற்கும் அர்த்த மண்டபத்திற்கும் இடையில் சிறிய மண்டபம் ஒன்று இருக்கிறது. அங்கு நின்றபடியே மூலஸ்தானத்து கருணாம்பிகையை தரிசிக்கின்றோம். இரண்டாம் பிரகாரத்தில் தென்கிழக்கு மூலையில் மடைப்பள்ளி, கோயில் கிணறு ஆகியவை இருக்க காண்கிறோம். அம்பிகையினுடைய சன்னதியின் வெளி கர்ப்பகிர சுவற்றின் நடுவில் துர்காதேவியினுடைய உருவத்தை காண்கின்றோம். அதன் தெற்புறச் சுவரில் தேள் உருவம் ஒன்று செதுக்கப்பட்டிருக்கிறது. இதனை மக்கள் வழிபடுகிறார்கள். இதனை வழிபட்டால் விஷத்தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் என்று நம்புகின்றார்கள். சண்டிகேஸ்வரனுடைய சன்னதியும் இங்கு அமைந்திருக்கிறது. இதனை கடந்து வடக்கு பிரகாரத்தை வந்து அடைந்தால் நிர்மாலிய தொட்டி ஒன்று இருக்க காண்கின்றோம். அங்கிருந்தபடியே வடகிழக்கு பகுதியில் வந்து தெற்கு சன்னதியாக நடராஜமூர்த்தி, சிவகாம சுந்தரி, பன்னீர் திருமுறைகள் திருக்கோயில் ஆகியவற்றை தரிசிக்கின்றோம். இரண்டாம் பிரகாரத்தின் வடகிழக்கு பகுதியில் நவகிரகங்களும் அதனை அடுத்து தென்புறம் சனிபகவானுடைய சன்னதியும் அமைந்திருக்கின்றன. உள் கோபுர வடசுவரில் மேற்கு முகமாக ஹரித்விஜ மன்னனுக்கு அவிநாசிலிங்கரே திருமாலின் வடிவங்களாக காட்சியளித்த திருக்கோலத்தை கருங்கல்லில் இருக்க காண்கின்றோம். சனிபகவானுடைய ஆலயத்திற்கு எதிரில் மைசூர் அரசர்கள் தங்கள் பெயரால் பட்டத்துக்கு வந்தபோது பிரதிஷ்டை செய்து வைத்த சிவலிங்கங்களை தரிசிக்கின்றோம். அவிநாசிலிங்கருடைய மூலஸ்தானத்தை எடுத்த அர்த்த மண்டபத்தின் வடபுறம் விநாயகர், சந்திரசேகரர், சொக்கநாதர் ஆகிய உத்தவமூர்த்திகள் எழுந்துள்ள பெற்றுள்ளார்கள். இந்த சொக்கநாதரே அர்த்தஜாம பூஜை முடிந்த பிறகு பல்லக்கில் திருப்பள்ளியறைக்கு சென்று தரிசனம் தருகின்றார். கல்யாண மண்டபத்திற்கு எதிரில் பஞ்ச வில்வ மரம் சலவிருஷமாக இருந்ததாகவும் அதனடியில் பற்பல முனிவர்கள் வந்து தங்குவார்கள் என்றும் அங்கு இருந்தபடியே உற்சவ காலத்தில் எழுந்துள்ளக்கூடிய மூர்த்தியை தரிசிப்பார்கள் என்றும் அவிநாசி தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இதற்கு ஸ்தலவிருஷமாக மாமரத்தையும் குறிப்பிடுகிறார்கள். இதன் கீழ் இருந்தபடியே உமாதேவியார் தவம் செய்தாள் என்று ஸ்தலபுராணம் குறிப்பிடுகின்றது. தற்போது தவக்கோலம் கொண்ட உமாதேவியார் பாதிரி மரத்தின் கீழ் இருப்பதை காண்கின்றோம். அதனால் அந்த அம்பிகையை பாதிரி மரத்து அம்மன் என்று வழங்குகின்றார்கள். வில்வ மரங்கள் நிறைந்தபடியால் வில்வ வனம் என்ற ஒரு பெயரும் இந்த தலத்திற்கு உண்டு. அதனையும் ஒரு தலவிருட்சமாக குறிப்பிடுகிறார்கள். ஆலயத்தின் எதிரில் திருக்குளத்தின் வடபுறம் அமைந்துள்ளது ஒரு பெரிய அரச மரம். அவிநாசிநாதர் வைகாசி வசந்தோத்சவத்தின் பொழுது அந்த அரச மரத்தினை வலம் வருவதும் மற்ற உற்சவ காலங்களில் திருவீதி உலா முடிந்த பிறகு அந்த அரச மரத்தின் மேற்புறம் சன்னதிக்கு நேர் எதிரில் நின்று தீபாராதனை பெறுவதும் நடைபெற்று வருகின்றது. திருப்புக்குழியூர் திருத்தலத்தில் கோயில் கொண்டுள்ள பெருமானுக்கு அவிநாசி லிங்கேஸ்வரர் என்றும் அவிநாசி அப்பர் என்றும் அவிநாசி நாதர் என்றும் அவிநாசி ஈஸ்வரர் என்றும் பல திருப்பெயர்கள் வழங்கப்படுகின்றன. எக்காலத்தும் விநாசம் இல்லாத பெருமானாதலால் அவிநாசி என்று இங்கு பெருமான் அழைக்கப்படுகின்றார். பிரம்மதேவன் பூஜித்தபடியால் அவரை பிரம்மபுரீஸ்வரர் என்றும் அழைக்கிறார்கள். மூர்த்தி சுயம்பு மூர்த்தியாக கருதப்படுகிறது. காசி தலத்தில் உள்ள சுயம்புலிங்க மூர்த்தியான விஸ்வநாதரது வேர் ஒன்று தென் திசையை நோக்கி ஓடி கிளைத்து முளைத்து எழுந்த சிவக்கொழுந்தே இந்த அவிநாசி கொழுந்து என்று சலபுராணம் குறிப்பிடுகின்றது. வாரணாசி கொழுந்தே அவிநாசி கொழுந்தாக நமக்கு காட்சியளிப்பதால் இந்த அவிநாசி காசிக்கு சமமாக கருதப்படுகின்றது. கல்வெட்டுக்களில் இத்தலத்து இறைவன் அவிநாசி ஆழுடையார் என்றும், அவிநாசி ஆழுடைய நாயனார் என்றும், அவிநாசி ஆண்டார் என்றும், அவிநாசி லிங்கன் என்றும் குறிப்பிடப்படுகின்றார். அம்பிகையினுடைய திருநாமங்கள் கருணாலய செல்வி என்றும், கருணாம்பிகை என்றும், பெரும் கருணையம்மை என்றும் வழங்கப்படுகின்றன. கல்வெட்டுக்களில் திரு காமகோட்ட நாச்சியார் பெரும் கருணை செல்வியார் என்று குறிப்பிடப்படுகின்றது. அம்பிகையை வடமொழியில் பிரகத் கருணாம்பிகை என்று வழங்குகிறார்கள். இக்கருணாம்பிகை தொண்டைமண்டல வேளாளர் சமூகத்திற்கு குலதெய்வமாக அருள் புரிந்து வருகின்றாள் என்பார்கள். இந்த தலத்தில் புனிதமான பல தீர்த்தங்கள் அமைந்துள்ளன. காசி கங்கை கிணறு, திருக்குளம், நாககன்னி தீர்த்தம், நள்ளாறு, ஐராவதத்துறை என்பன அவற்றுள் சில. காசி கங்கை கிணறு என்பது மூலஸ்தானத்திற்கு வடகிழக்கில் அமைந்துள்ளது. இதில் வாரணாசி கொழுந்தாகிய அவிநாசியப்பருடன் கங்காதேவியும் வந்து கிணறு வடிவாக ஊற்றெடுத்து பெருக்கி இருக்கின்றாள் என்று வரலாறு குறிப்பிடுகின்றது. கிருதமாலை என்ற ஒரு வனத்தில் வைதர்பன் என்ற அரசனும் அவன் மனைவி சந்திரிகையும் வாழும் காலத்தில் பிழைப்பேரின்றி வருந்தினார்கள். அப்பொழுது நாரத முனிவர் அவர்களைக் கண்டு, நீங்கள் அவிநாசியை அடைந்து அவிநாசியப்பரை வழிபட்டால் மகப்பேறு பெறுவீர்கள் என்று அருளி செய்தார். அதன்படி அரசனும் அரசியும் அவிநாசி திருத்தலத்தை அடைந்து நியமப்படி தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து அவிநாசிலிங்கேஸ்வரரை வழிபட்டு கொண்டும் பற்பல திருப்பணிகள் செய்து கொண்டும் இருந்தார்கள். ஒருநாள் அவிநாசியப்பர் ஒரு முனிவருடைய வடிவம் கொண்டு அரசனுக்கு முன்பு தோன்றி, உமக்கு உத்திரப்பேறு உண்டாகும், இந்த தீர்த்தம் காசி கங்கை, இதில் மூழ்கி கருணாம்பிகையையும் அவிநாசியப்பரையும் வழிபடுக என்று அருளி செய்து மறைந்தார். அரசனே அவ்விதம் செய்து வர அவனுக்கு புத்திரபாக்கியம் கிடைத்தது என்று ஒரு வரலாறு குறிப்பிடுகின்றது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி அமாவாசைக்கு மறுநாளான யுகாதி பண்டிகை என்று மற்றும் பங்குனி பௌர்ணமி உத்திர நாள் அன்றும் ஆடி மாத 18 நாளை முன்னிட்டும் பக்கத்தில் உள்ள கிராமங்களிலிருந்து பெருந்திரளான மக்கள் வந்து இந்த காசி கங்கை கிணற்று நீரை காவடிகளிலும் குடங்களிலும் செம்புகளிலும் அடைத்து எடுத்துக்கொண்டு தீபம் காட்டி தங்கள் கிராமத்துக்கு சென்று அங்குள்ள தேவங்களுக்கு விசேஷ அபிஷேகங்கள் செய்து வருகிறார்கள் என்பது முக்கியமான ஒரு செய்தி. இது இந்த கங்கை நீரினுடைய மகிமையை எடுத்துரைப்பது. ஆலயத்திற்கு அருகில் பாதிரி மரத்து அம்மன் கோயிலுக்கு எதிரில் அமைந்துள்ளது திருக்குளம். நீராழி மண்டபத்துடன் கூடியது. இது சிவதீர்த்தம் என்றும், கபிலை தீர்த்தம் என்றும், பிரம்ம தீர்த்தம் என்றும், சந்திர புஷ்கரணி என்றும், செல்லங்க சமுத்திரம் என்றும் பல பெயர்களை உடையது. இதனை விஜயநகர அச்சுதராயர் என்பவர் ஏற்படுத்தினார் என்று ஒரு கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. ஆண்டுதோறும் பிரம்மோத்சவத்தின் முடிவில் இங்கு தெப்போத்சவம் நடைபெறுகிறது. இந்த திருக்குளத்தில் இருந்த ஒரு மீன்தான் அதிகாரிகளால் பிடுங்கேறிய பெற்ற சிவலிங்கத்தை வாயில் கவி கொண்டு வந்து அந்த சிவலிங்க மூர்த்தியை பூஜித்து வந்த குருநாத பண்டாரம் என்பவரிடம் சேர்ப்பித்தது என்று வரலாறு குறிப்பிடுகின்றது. இந்த தீர்த்தத்தில் தை மாதம் ரதசப்தமியிலும் மாசி மகத்திலும் பங்குனி உத்தரத்திலும் ஸ்நானம் செய்தால் இஷ்டசித்திகளை பெறலாம். காசி கங்கையில் மூழ்கிய பலன் ஒன்றுக்கு 100 மடங்கு பலன் உண்டாகும் என்று புராணம் சொல்கிறது. இந்த திருக்கோயிலுக்கு வெளியில் மதிலுக்கு வடகிழக்கில் உள்ள உபநயன மண்டபத்திற்கு தெற்கில் அமைந்தது நாககன்னி தீர்த்தம் என்பது. இதுவும் கிணற்று வடிவில் ஒரு இறங்கு துறையோடு அமையப்பெற்றது. ஆதிசேஷனுடைய மகள் நாககன்னி என்பவள் ஏற்படுத்தியது. இதில் நீராடுவோர் சகல செல்வங்களையும் பெற்று மறுமை பலனையும் பெறுவார்கள் என்று தலபுராணம் குறிப்பிடுகிறது. நல்லாறு மற்றொரு தீர்த்தம். இந்த ஆறு நீலகிரி மலையில் தோன்றி துடியலூர் அருகே வடமதுரை சிவாலயத்தின் வழியாக அன்னியூர், கஞ்சப்பள்ளி, கருவலூர் முதலிய தலங்களை கடந்து அவிநாசி ஆலயத்தின் வடபாலும் அவிநாசி நகரத்தின் தென்பாலும் ஓடி நொய்யலில், அதாவது காஞ்சிமா நதியில் கலந்து சென்று காவிரியுடன் கலப்பது இந்த நள்ளாறு. இதனை வடமொழியில் சாதாரி நதி என்று குறிப்பிடுகிறார்கள். இதில் ஆனி ஆடி மாதங்களில் நீர் பெருகி வரும். இந்த நதியின் கரையில் பல துறைகள் இருக்க காண்கின்றோம். இது காசி கங்கைக்கு சமமானது என்றும், இதில் ஸ்நானம் செய்வோர் இம்மை மறுவை பலனை அடைவார்கள் என்றும் அவிநாசி புராணம் குறிப்பிடுகின்றது. ஒரு காலத்தில் அங்க தேசத்தில் சோனபத்ரை ஆற்றின் கரையில் தவம் செய்யும் ஒரு பிரம்மச்சாரியினால் கந்தர்வராஜ கன்னியர் இருவர் பேய் உருவம் கொண்டு திரியும்படியாக சாபம் பெற்றார்கள். அவ்விருவரும் இங்கு வந்து இந்த சாதாரி நதியில் வந்து மூழ்கி அவிநாசியப்பரை தரிசித்து பேய் வடிவம் நீங்க பெற்றார்கள். பிறகு அந்த பிரம்மச்சாரியே மணந்து கொண்டார்கள் என்று பவிஷ்யோத்திரம் என்ற நூல் குறிப்பிடுகின்றது. இதில் ஸ்நானம் செய்தால் எத்தகைய தோஷங்களையும் நீக்கிக் கொள்ளலாம். ஐராவத துறை என்பது அவிநாசியப்பர் திருக்கோயிலுக்கு நேர்கிழக்கில் ஓடும் நள்ளாற்றில் உள்ள ஒரு துறை. இந்த துறையில்தான் தேவலோகத்து வெள்ளையானை ஐராவதம் என்பது வந்து மூழ்கி இந்திரன் தனக்கு இட்ட சாபத்தை போக்கிக் கொண்டது. அதனால் இந்த துறைக்கு ஐராவத துறை என்ற பெயர் வந்தது. இதன் ஆற்றிடையில் சூரியகுண்டம், சந்திரகுண்டம் ஆகிய இரண்டு சிறு குளங்கள் இருந்தன என்றும், தற்போது அவை மறைந்து விட்டன என்றும் குறிப்பிடுகிறார்கள். இதில் பல முனிவர்கள் ஸ்நானம் செய்து அவிநாசி குழந்தை தரிசித்து இஷ்ட சித்திகளை பெற்றார்கள் என்றும், பொய் சொன்னவர்கள் அக்குற்றம் நீங்குவதற்காக இந்த துறையில் வந்து மூழ்கினால் அக்குற்றம் நீங்க பெற்றார்கள் என்றும் சிலபுராணம் குறிப்பிடுகின்றது. இந்த ஐராவத துறையின் வடபுறம் எதிர்கரையில் இந்நகரத்து மயானம் அமைந்திருக்கிறது. இத்தலத்தில் இறந்தவரின் உடலை சுடும்பொழுது அதனுடைய தலை வடிப்பதில்லை என்று இந்த துறையினுடைய விசேஷமாக குறிப்பிடுகின்றார்கள். இதைத் தவிரவும் திருக்கோயிலுக்கு தென்புறம் சற்று தொலைவில் சுந்தரமுசுவாமிகள் பாததுளிப்பட்ட தாமரைக்குளம் என்ற பெரிய ஏரி ஒன்று இருக்கிறது. இங்குதான் முதலை உண்ட பாலனை முதலை வாயிலிருந்து வரவழைத்தார் நம்பியாரூரர். இங்கு சிங்க தீர்த்தம் ஒன்றும் நகரின் வடக்கில் தர்ம புஷ்கரணி என்ற ஒரு தீர்த்தம் ஒன்றும் இருந்ததாக தலபுராணம் குறிப்பிடுகின்றது. அம்பிகையினுடைய சன்னதியின் தெற்கில் ஒரு கிணறு ஒன்று காணப்படுகின்றது. இவ்வாறு பல தீர்த்தங்கள் இந்த தலத்தில் அமைந்துள்ளவை. ஒரு பழம்பாடல் இந்த தலத்தின் சிறப்பை குறிப்பிடுவதை காண்கின்றோம். இதுவோ அவிநாசி, இவ்வாறோ நள்ளாறு, இதுவோ திருப்புக்கொழியூர், இதுவோதான் மூவாண்டு சென்ற முதலை வாய்ப்பிள்ளை தன்னை வா என அழைத்து அன்று அழைத்த மண் என்று குறிப்பிடுகின்றது. ஆகவே இந்த சிவஸ்தலம் மிகவும் பழமை வாய்ந்தது. முன்னொரு காலம் சிவபெருமான் ஐந்தொழில் ஒன்றாகிய சம்ஹாரம் செய்யும் பொழுது யுக பிரளய வெள்ளத்தில் உமாதேவியார்கான பிரளய தாண்டவம் ஆடினார். அதன் பிறகு உமாதேவியார் பிரணவத்தில் அடங்கி நிற்க தாம் ஒருவராகவே நின்று அக்னி தாண்டவமாகிய சுத்த சம்ஹார தாண்டவம் ஆடினார். அப்பொழுது திருமால், பிரமன், இந்திரன் ஆகிய 33 கோடி தேவர்கள் யாவரும் கண்டு அஞ்சி நடுங்கி பாதுகாவலாக ஓடிவந்து இந்த தலத்தில் புகுந்து ஒளிந்தனர். அப்படி புக்கு ஒளித்தபடியால் இத்தலம் புக்கொளியூர் என்று பெயர் பெற்றது. செல்வ திருப்புக்கொளியூர் சென்றடைந்தார் என்று பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது. பொழிலாறும் சோலை புக்கொளியூர் என்றும், பொறைக்காடு சோலை புக்கொளியூர் என்றும், புக்கொளியூர் அவிநாசியே என்றும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவதால் உயர்ந்த சோலைகளை கொண்ட இந்த திருப்புக்கொளியூர் நகரம் பழமை வாய்ந்ததும் பெருமை வாய்ந்ததுமாக காட்டப்படுகின்றது. அந்த பெருமான் அரிய பொருளாவதால் அரிய பொருளே அவிநாசியப்பா என்று திருவாசகம் பெருமானை வணங்கி துதிக்கின்றது. இங்கு வில்வ மரங்கள் நிறைந்த காடாக இருந்தபடியால் வில்வவனம் என்ற பெயரையும், வாரணாசி கொழுந்து முளைத்த இந்த தலம் தென் வாரணாசி என்றும் தட்சிண காசி என்றும் வழங்கப்படுகின்றது. காசியில் இறக்க முக்தி என்பார்கள். அதேபோல இந்த தலத்தில் இறந்தவர்களும் முக்தி அடைகிறார்கள். அவர்கள் உடலை சுடும் காலத்தில் அப்பிணத்தின் மண்டை ஓடு வடிப்பதில்லை. காசியில் வாசி அவிநாசி என்று ஒரு பழமொழியும் வழங்கப்படுகின்றது. திருவாரூரில் பிறக்க முக்தி, தில்லையை தரிசிக்க முக்தி, அருணையை நினைக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, ஆலவாய் என்று சொல்ல முக்தி, அவிநாசி என்று கேட்க முக்தி என்று ஆன்றோர் கூறுவார்கள்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
3: வணக்கம் குழந்தைகளா, Shaivam.org கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நேற்று நாம் சிவபெருமானுக்கும் மீனாட்சி அம்மைக்கும் நடந்த திருக்கல்யாணத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நான் உங்களுக்கு அவங்க திருக்கல்யாணம் முடிஞ்சதும் நடந்த அற்புதங்களை பற்றி சொல்ல போகிறேன். நீங்கள் நிறைய வெட்டிங்ஸ் போயிருப்பீங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்த ப்ரோக்ராம் என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காவது தெரியுதா என்ன இருக்கும்? அடுத்தது என்டர்டெயின்மெண்ட் தானே, மியூசிக், டான்ஸு ஏதாவது இருக்கும்ல. கல்யாணம் முடிஞ்சதும் பெரிய ஆர்கெஸ்ட்ரா, பாப்புலர் சினிமா சிங்கர்ஸ், டான்ஸ் ஷோ ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இங்கேயும் சிவபெருமான் மீனாட்சி அம்மை திருமணம் முடிஞ்சதும் ஒரு அதி அற்புதமான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருந்துதான். டான்ஸ் ஆடினது யார் தெரியுமா? சாட்சாத் சிவபெருமானே தான். அவர் தான் நடனத்துக்கே ராஜா, நடராஜாவாச்சே. அவருக்கு மேல நடனமாட யாரால முடியும்? திருநடனத்தை காண கண் கோடி வேணும். அவ்வளோ அற்புதமா நடனம் ஆடுவாராம் சிவபெருமான். நீங்க பரதநாட்டிய நிகழ்ச்சி எதுக்காவது போயிருக்கீங்களா? போயிருந்தா அந்த பரதநாட்டியம் ஸ்டேஜ் மேல என்ன வச்சிருப்பாங்க, யாருடைய சிலை வச்சிருப்பாங்க? நடராஜர் சிலை தானே வச்சிருப்பாங்க. முதல்ல நடராஜருக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே நாட்டிய நிகழ்ச்சியவே ஆட ஆரம்பிப்பாங்க. நடராஜர் தான், சிவபெருமான் தான் நாட்டியத்துக்கே அதிபதி. அதனால தான் அவருக்கு முதல்ல மரியாதை, பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எத்தனை பெரிய டான்சர்ஸாக இருந்தாலும் அவங்களுடைய நாட்டியத்தை தொடங்குவாங்க. சிவபெருமான் பார்வதி அம்மை திருமணத்துக்கு கிளம்பும் போதே எல்லாரும் பெருமானுடைய நடனத்தை பார்க்க முடியுமான ஒரு ஆவலோட தான் கிளம்பினாங்களாம். சப்போஸ் நம்ம யாரோ ஒரு செலிபிரிட்டிய பார்க்க நேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. யாரையோ ஒருத்தரை வந்து நம்ம மீட் பண்றோம், ஒரு ஃபேமஸ் சிங்கரை வந்து மீட் பண்றோம்னு வைங்க. பண்ணுவோம், அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்போம், அவர்கிட்ட அவருடைய சாங்ஸ் பற்றியெல்லாம் கேட்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம், சார் சார் ப்ளீஸ் ஒரே ஒரு சாங், அந்த சாங் எனக்கு ரொம்ப ஃபேவரட், இந்த ஆல்பமில் இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு வாட்டி பாடிக்காமீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. அது மாதிரி நாட்டியத்துக்கே அதிபதி நடராஜ பெருமாள், அவர் நடனமா

உமை அம்பிகையோட சேர்ந்து அந்த கோலத்திலையும் பெருமான் காட்சி அளிச்சிட்டாரு. மூணாவது அவரோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் திருக்கோலம் என்னது? நடராஜ ரூபம் இல்லையா? நடராஜரா அவர் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரூபம். அந்த ரூபத்துல அவரை பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் விருப்பப்பட்டாங்களாம். பெருமானையும் உமை அம்பிகையும் பார்க்க பல கோடி ஆண்டுகள் தவம் செஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல ஒரு லக்குல முன்னாடி செஞ்ச கொஞ்சோண்டு தவப்பயன் இருந்தா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான அவங்களுக்கு எல்லாம் தன்னுடைய திருக்கல்யாண கோலத்தை காமிக்கலான்னு அருள் செஞ்சிட்டாரு. அப்போ அடிச்ச லக்க யாராவது மிஸ் பண்ணுவாங்களா? மேக்சிமம் அருள் பெறணும் அப்படின்னு எல்லாரும் தீர்மானிச்சிட்டாங்க. சரி, சிவபெருமான் இறைவன், அவர்கிட்ட போய் நடனமாட கேட்கறது யாரு? யாரால போய் ஈசனை நடனமாட சொல்லி கேட்க முடியும்? அந்த தைரியம் யாருக்கு வரும்? அப்பா கிட்ட அப்ளிகேஷன் போடணும்னா அம்மா கிட்ட தான் போகணும். ஆனா அம்மா உமை அம்பிகை இங்க மணப்பெண்ணா மணக்கோலத்துல வெக்கப்பட்டு நாணி உட்கார்ந்துருக்காங்க. அல யார அனுப்பி கேட்கலாம் அப்படின்னு எல்லாரும் குழம்பி தவிக்கிறாங்களாம். அப்போ பதஞ்சலி வியாக்கிரபாதர்னு ரெண்டு முனிவர்கள், ரெண்டு பேரும் சிறந்த சிவபக்தர்கள், அவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்களா, நாங்க போய் சிவபெருமான் கிட்ட கேக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இந்த பதஞ்சலி வியாக்கிரபாதர்னு ரெண்டு முனிவர்கள் போய் கேக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா, இதுல நான் வியாக்கிரபாதர் முனிவர் பத்தி உங்க எல்லாருக்கும் சொல்லி ஆகணும். இந்த வியாக்கிரபாதர் முனிவர் இருக்காரு இல்லையா, அவர் எல்லா நெறிமுறைகளோடையும் ரொம்ப பர்ஃபெக்டா சிவ பூஜை செய்யறவர். பூஜை பொருட்கள் ஒன்னொன்னையும் ரொம்ப சிரத்தை எடுத்து ரொம்ப ரொம்ப பவித்திரமா பியாரா இருக்கிறதா பார்த்து பார்த்து சேகரிப்பாராம். அதுலயும் அவர் சிவ பூஜைக்காக பூ பறிக்க போறது அற்புதத்திலையும் அற்புதம்னு தான் சொல்லணும். அதிகாலையில மலரும் தருவாயில் உள்ள மொட்டுக்களை வண்டுகள் மொய்க்கிறதுக்கு முன்னாடியே போய் பறிக்கணுங்கிறதுக்காக சிறுத்த சீட்டா மாதிரி வேகம் படைத்த கால்களையும் சிறுத்தை போன்ற கூர்மையான கண் பார்வையும் இறைவன் கிட்ட கேட்டு வாங்கினாராம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தேன் சேகரிக்கிறது வண்டுகளுடைய பிரதான வேலை, முக்கியமான அதோ அதுக்கு இருக்கிற ஒரே வேலை தேனை எடுக்கிறது தான். அதனால அதுக்கு எந்த ஏரியால எந்த பூ இருக்கு, அதுல தேன் இருக்கா இல்லையா, எல்லா டீட்டெயில்ஸும் அதுக்கு தெளிவா தெரியும். காலையில அந்த மொட்டுக்கள் மலருது பத்தியா, அதுதான் இந்த ஹனிபீஸ் எல்லாத்துக்கும் ஒர்க் டைம். அதோட ஷிஃப்டே வந்து காலையில இந்த மொட்டுக்கள் மலரும் போதுதான் ஆரம்பிக்குமா. மொட்டுக்கள் மலர்ற அந்த டைம்ல கரெக்டா இந்த வண்டுகள் எல்லாம் போய் அந்த தேனை உறிஞ்சி எடுத்துட்டு வந்துடும். தேன் இல்லாத மலர்கள் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்க லாயக்கற்றவை, they do not qualify. அதனால உள்ள வண்டுக தேனுள்ள மலர்கள் தான் சிவபெருமானுக்கு வேணுங்கிறதுக்காக இந்த வியாக்கிரபாதர் முனிவர் என்ன பண்ணுவாரா, ஹனி வீச விட ஃபாஸ்டா போனோம், அப்ப நடந்து போனா வேகம் பத்தாது அப்படின்னு பெருமான் கிட்ட வேண்டி என்ன வரம் கேட்டாராம். தனக்கு சீட்டா மாதிரி ஃபாஸ்டா ஓடக்கூடிய கால்களும் ஷார்ப்பான ஐசைட், சீட்டாவால நைட் இருட்டில் கூட பார்க்க முடியும் இல்லையா, 4 மணி இருட்டில் பார்க்கணும்னா அதுக்கு ஷார்ப்பாக ஐசைட் அவருக்கு வேணும்ல, அதனால அந்த அளவுக்கு ஷார்ப் ஐசைட் தனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாராம். இப்படி இருந்திருக்காரு பாருங்க அந்த முனிவர் நமக்கு.

0: ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்காரு. நம்ம கிட்ட இறைவன் வந்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டா நம்ம உடனே என்ன சொல்லுவோம், எனக்கு எனக்கு நிறைய பணம் வேணும், நகை வேணும், எனக்கு பெரிய போஸ்ட் வேணும், நான் ரொம்ப பெரிய பதவியில் இருக்கணும், எனக்கு நிறைய அதிகாரம் வேணும், இந்த உலகமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்ல. ஆனா வியாக்கிரபாதர் முனிவர் பாருங்களேன், இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ய பவித்திரமான மலர்கள் பறிக்கிறதுக்காக ஷார்ட்கட் கூட கிடையாது, என் வீட்டு தோட்டத்துல வண்டுகள் வரக்கூடாது அப்படின்னு ஷார்ட்கட்ல கூட அவர் வந்து கேட்கல. இயல்பா பூக்கள் பூக்கட்டும், ஆனா அந்த பூக்கள் பவித்திரமா இருக்கும் போதே நான் போய் பறிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பாருங்க. அப்போ இவருக்கு இறைவனை பார்க்கணும்னு எவ்வளோ ஆசை இருந்திருக்கும், இறைவனுடைய நடனத்தை பார்க்கணும்னு சொல்லி எவ்வளோ ஆசை இருந்திருக்கும். அதனால தைரியமாக சொன்னாராம், நானும் பதஞ்சலி முனிவரும் போய் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இன்னொரு விசேஷமும் இருக்கு, அது என்ன தெரியுமா, இந்த ரெண்டு முனிவர்களும் தினமும் சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுடைய திருநடன சிலையை பார்த்த பிறகுதான் உணவருந்துறது, அதாவது சாப்பிட்ற பழக்கம் வச்சிருந்தாங்களாம். இதையே காரணமா சொல்லி இறைவனோட திருநடனத்தை கண்டு கழிக்கலாம்னு முடிவு செஞ்சாங்களாம். நடந்த பிறகு பாண்டிய குல வழக்கப்படி கோவிலுக்கு தேவியோடையும் சுற்றத்தாரோடையும் போய் லிங்கத்தை வணங்கிட்டு வந்தாரா பெருமான். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், லிங்க வடிவுல இருக்கிறதே சிவபெருமான் தானே, அவர் எதுக்கு போய் தன்னைத்தானே வணங்கிக்கணும் அப்படின்னு தானே உங்களுக்கு கேட்க தோணுது. லிங்க வடிவுல இருக்கிறது சிவபெருமான் தான், வணங்கறதுக்கு போற பெருமான் நான் ஏன் போய் என்ன நானே வணங்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கல. பாண்டிய குல வழக்கம் என்ன, கல்யாணம் முடிஞ்ச பிறகு கோயிலுக்கு போய் சிவலிங்கத்தை வணங்கிறது பாண்டிய குல வழக்கம். தன்னால வழி வழியா தொடரப்படும் ஒரு பழக்கம் மாறக்கூடாது, அப்படி மாறிட்டா பின்னால வரும் சந்ததியினர் அந்த பழக்கத்தை விட்டுருவாங்க அப்படிங்கறதால பெருமானும் குல வழக்கத்துக்கு தன்னை கட்டுப்படுத்தி கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாராம். சரி, இப்போ சடங்குகள் எல்லாம் முடிஞ்சாச்சு, பெண் வீட்டார் அடுத்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சாப்பிட வாங்கன்னு சொல்லி அழைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பெண் வீட்டார் வந்திருந்த விருந்தினர்கள் எல்லாரையும் அன்போடு சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாங்க. இங்கே தான் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதர் முனிவரும் தன்னுடைய ரெக்வெஸ்ட்டை கொண்டு போய் வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் மெதுவாக இறைவன் கிட்ட போகிறாங்க. போயிட்டு, பெருமானே எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது, தினமும் சிதம்பரத்தில் உங்களுடைய திருநடன சிலையை பார்த்த பிறகுதான் நாங்கள் உணவு எடுத்துக்குவோம், அதை ஒரு விரதமாகவே நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்கோம். இன்னைக்கு நாங்கள் மதுரையில் இருக்கோம், எங்களுடைய நீண்ட கால விரதத்தை விட முடியாது, அதனால் நீங்கள் தான் எங்களுக்கு உங்கள் திருநடனத்தை ஆடி காமிச்சு எங்களுடைய விரதத்தை தொடர்றதுக்கு வழி செய்யணும் அப்படின்னு பயபக்தியோட வேண்டிக்கிறாங்க. பல ஆண்டு காலமா சிதம்பரத்துல இவங்களுக்கு அருள் பாலித்து வர்றவர் இந்த சிவபெருமான் தானே, அவருக்கு தெரியாதா இவங்க வழக்கம், பெருமானுக்கு அதுவும் தெரியும், எல்லார் மனசுலயும் தவிச்சிட்டு இருக்கிற ஆசையும் தெரியும். அதனால பெருமான் கவலைப்படாதீங்க, உங்க வழக்கத்தை நீங்க விட வேண்டி வராது, இவ்வளவு நாள் நீங்க ரெண்டு பேரும் கடுமையா பின்பற்றி வந்த இந்த விரதத்தின் பலனா இன்னைக்கு என்னுடைய திருநடனத்தை நேர்லயே கண்டு கழிக்க போறீங்க அப்படின்னு அருள் கூறினாராம். ரெண்டு பேருக்கும் ஒரே மகிழ்ச்சி, கூடியிருந்த விருந்தினர்கள் பெண் வீட்டார் எல்லாருக்கும் அதை விட பயங்கர மகிழ்ச்சி. பின்ன அவங்களோட பிறவி பயனை இப்ப அனுபவிக்க போறாங்க இல்லையா, இதை விட சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? சாப்பிடுறதுக்காக போஜனசாலை டைனிங் ஹால் எல்லாத்துக்கும் போனவங்க அப்படியே அடிச்சு பிடிச்சு ஓடி வர்றாங்க. நீ முந்தி நா முந்தின்னு இடம் பிடிக்க ஓடி வராங்களாம். தேவர்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் பூலோகத்துல இருந்த மன்னர்கள் மதுரை மக்கள் எல்லாரும் பெருமான் இருந்த இடத்தை நோக்கி ஓடுறாங்களாம். இவங்க மட்டுமா? அங்கிருந்த பறவை கூட்டினங்கள் வண்டினம் முயல் அணில் மாதிரி பிராணிகள் எல்லாம் கூட பெருமானும் அம்பிகையும் இருந்த கூடத்தை நோக்கி ஓடி வருதாம். அவ்வளவு ஏன், மரங்கள் கூட தங்களோட கிளைகளை அசைச்சு கூடத்துக்குள்ள எட்டி பார்த்துதாம். இப்போ பெருமான் திருநடனம் ஆட சம்மதிச்சிட்டார். ஸ்டேஜும் லைட்டிங்கும் வேணுமே. திருக்கோயில் முன்னாடி ஒரு அழகான உயர்ந்த வெள்ளி அம்பலம் தோன்றினா நல்லா இருக்குமேன்னு சுந்தரர் நினைச்சாராம். உடனே அங்க ரத்தனங்கள் பதித்த ஒரு உயரமான அழகான வெள்ளியிலான மேடை உருவாச்சாம். சூரியனும் சந்திரனும் தங்களை அழகா பொசிஷன் பண்ணிக்கிட்டு ஃபோக்கஸ் லைட் மாதிரி பிரைட்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சுதாம். பெருமான் திருமலை கோலத்தை விட்டுட்டு திருநடனம் ஆட தன்னோட யூஷுவல் உடையில வந்தாராம். சூலம் நாகபாசம் ரைட் ஹேண்ட்ல ஒன்னும் இல்லை, நாலு கைகள் இருந்ததாம். அதுல உடுக்கு அம்பு கத்தி கோடரி இருந்ததாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அதே மாதிரி நாலு கைகள், அதுல மழு வில் கேடயம் கோல் இருந்ததாம். பேர் அழகனா தேஜஸோட காட்சி தந்த பெருமான் அற்புதமா திருநடனம் ஆடினாராம். தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் தாளமிட நாரதர் வீணை மீட்ட நந்தியம் பெருமான் மேளம் கொட்ட போற்றி போற்றின்னு எங்க பார்த்தாலும் ஒரே கோஷம். அதுவரை நாணி வெட்கப்பட்டுட்டு தலைகுனிஞ்சு உட்கார்ந்திருந்த பார்வதி தேவி கூட லேசா தலை உயர்த்தி ஓரக்கண்ணால இறைவனுடைய திருநடனத்தை பார்த்தாங்களாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கூட அமைதியா சாந்தமே உருவா திருமண கோலத்துல அமர்ந்திருந்த பெருமான இவர் அப்படின்னு தேவி பார்த்ததும் வாயடைச்சு போயிட்டாங்களாம். இறைவனோட நடனத்தை பார்த்து வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனிவர் ரெண்டு பேருக்கும் ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. இருக்காதா பின்ன, இத்தனை கோடி ஆண்டுகளா சிதம்பரத்துல நடராஜர் சிலையை தானே பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ நேரத்திலேயே நடனமா பாக்குறாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு கண்ணில இருந்து ஆனந்த கண்ணீர் தானே வரும். தேவியின் தாயார் காஞ்சன மாலைக்கு பெருமான் நடனம் ஆடுறத பார்த்துட்டு ஒரே சந்தோஷம், ஆஹா தன் மகளுக்கு ஏற்ற மணாளன் கிடைச்சிட்டாரு அப்படின்னு. மதுரை மக்களுக்கு ஈசனே அவங்க ஊர் மாப்பிள்ளையா அரசரா வந்துட்டாருன்னு ஒரே குதூகலம். இப்படி ஜகமே அன்னைக்கு சிலிர்த்து போய் இருந்ததாம். இருங்க, ஈசனுடைய ஆறாவது திருவிளையாடலை கேட்டுட்டு இத பார்க்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறீங்களா? இவ்வளோ நேரம் இத ஆனந்தமா நீங்க கேட்டீங்க, நானும் சொன்னேன், இதனால நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? செல்வம் பெருகும். டான்ஸ்ன்றது ஒரு கலை இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிற கலைகள் வளரும். புத்திசாலித்தனம் ஸ்கில்ஸ் நம்மளுடைய அறிவு ஆற்றல் எல்லாமே வளரும். பெரிய செல்வனாவும் ஆவோம் நம்ம. ஒரு வாட்டி இல்லை, ஒரு வாட்டி கேட்டுட்டு மேஜிக் ஆட்டம், இது ஏன் எனக்கு உடனே செல்வம் வளரல, நான் ஏன் வந்து ஸ்கூல்ல ரொம்ப நல்லா படிக்கலை அப்படின்னு எல்லாம் கேட்கப்படாது. திரும்ப திரும்ப கேட்கணும் இந்த காட்சியை. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன இந்த புராணத்தின் காட்சியை சும்மா இருக்கிற நேரத்தில் யோசிச்சு பார்க்கணும், அப்போ இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும்.
1: ஓம் நமஸ்சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

திருச்சிற்றம்பலம். பேயாய நற்கணத்தார், காரைக்கால் அம்மையார் நாடகம்.

சைவ பெருமக்கள் மாதர் குலத்து தலையாயவராக வணங்கும் சிறப்பினை உடையவர் காரைக்கால் அம்மையார் என்று நாமெல்லாம் அழைக்க, காரைக்கார் பே என்று தன்னை அழைத்துக் கொண்ட ஒப்பில்லாத பெண்மணியார் அம்மையார் காலம் மூவர் பெருமக்களாகிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகிய மூவர்க்கும் முன்னதாகிய காலமாகும். அம்மையாரே திருப்பதிகங்கள் என்ற நிலையில் திருக்கடைக்காப்பு சார்த்தி 10 பாடல்கள் உடையதாக 11வது பாடலில் திருக்கடைக்காப்பு சாத்தி பதிகங்கள் அமைக்கின்ற வழிமுறையை முதன்முதலில் செய்தவர். இதே வழியில் திருஞான சம்பந்தப் பெருமானும் திருநாவுக்கரசர் பெருமானும் பதிகங்களை பல ஆலயங்களுக்கு சென்று பாடி சைவத்தின் பெரும் மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார்கள். காரைக்கால் அம்மையாரின் வரலாற்றினை பேயாய நற்கணத்தார் என்று காரைக்கால் அம்மையார் பதிகந்தோறும் தன்னை அழைத்துக் கொண்ட பெரிய திருநாமத்தால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பேயார்க்கும் என்று அழைத்த வகையால் பேயாய நற்கணத்தார் என்று நாடகமாக நாம் காண இருக்கின்றோம். மானமிகும் அறநெறியின் வழி நின்று வாய்மையினின்றும் குறைவுபடாத சிறப்பினை உடைய பெரு வணிகர்களின் குடிகள் நெருங்கி விளங்கும் பதி வளைவுகளையுடைய சங்குகளை கடலலைகள் சுமந்து எடுத்துக் கொண்டு வர அவை மேலேறி அடுத்திருக்கும் கழிக்கானல்களில் உழவுகின்ற வளமிக்க அழகு பொருந்திய காரைக்கால் ஆகும். அப்பதியிலே வணிகர் குலத்தலைவராகிய தனதத்தனாரின் தவத்தால் அவரிடத்தில் திருமகள் தோன்றினாள் எனக் கருதுமாறு மேன்மேலும் மிகுகின்ற பேரழகு பொருந்திய புனிதவதியார் பிறந்தருளினார். புனிதவதியார் தளர்நடை கற்கும் பருவத்திலேயே அரவினை அணிந்த சிவபெருமான் திருவடிகளில் அடிமை செய்து வரும் தன்மை பெறுதற்கு அடங்காத பேரன்பு மேலோங்க பிறந்து மொழிபயின்ற காலம் முதல் சிவபக்தியிலேயே திளைத்து வந்தார். தனதத்தனாரும் அவர்தம் மனைவியாரும் குழந்தை புனிதவதியின் சிவபக்தியைக் கண்டு வியக்கின்றனர். இடம் தனதத்தனார் இல்லம்.

0: நம் செல்வ மகள் புனிதவதியின் சிவபக்தியை பார்த்தாயா? நித்தமும் சிவாலயம் செல்வதையே தன் கடமையாக கொண்டிருக்கிறாள். எந்நேரமும் சிவநாமத்தை கூறியவாறும் சிவன் கடலை சிந்தித்தவாறுமே இருக்கிறாள். இவளை இவ்வாறு காணுதல் மனதிற்கு எத்தனை நிறைவாக இருக்கின்றது!
1: ஆமாம் சுவாமி, தானேற்றை ஊர்தியாக உடைய இறைவனிடத்தில் மிகுந்த அன்புடையவளாய் திகழ்கிறாள் நம்மகள். மற்ற குழந்தைகளுடன் விளையாடும் போதும் சிவபெருமானின் பெருமைகளை கூறியும் மண்ணில் சிவலிங்கம் பிடித்தும் விளையாடுகிறாள்.
2: அம்மா அப்பா, நான் சிவாலயம் சென்று நம் இறைவனை வணங்கி வருகிறேன்.
0: சென்று வா மகளே. பிரசூடிய இறைவனின் திருவருள் உனக்கு என்றும் துணையாக இருக்கும். தேவி, இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஞான குழந்தையை நமக்கு மகளாக அளித்த இறைவனுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய முடியும்? சிவ சிவ.
1: உண்மைதான் சுவாமி, புனிதவதியை மகளாக பெறுவதற்கு நாம் பெரும் தவம் செய்திருக்கின்றோம்.
3: ஓம் நமஃ சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கில் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவ புண்ணிய தெளிவு விளக்க உரை. 129வது பாடல் முதல். வழங்குபவர் சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: கல்வியும் செல்வம் ஞானம் கலப்பவர்க்கு அருள்வாய் போற்றே. கல்வியும் செல்வம் ஞானம் கலப்பவர்க்கருள்வாய் போற்றி சொல்லோடு பொருளும் மானாய் சொற்பதம் கடந்தாய் போற்றி அல்லிருள் கண்டன் பெற்ற ஆனை மாமுகனே போற்றி செல்வனே சீகம்பட்டி செல்வ விநாயகனே போற்றி. தத்துவம் 36 கடந்து தாண்டவன் செய்கின்றான் என்று அத்தனார் நூல்கள் அறிந்திடும் அதனை அறிந்தவர் உலகினில் இல்லை. நித்தமோ அவனை கண்டுளம் மகிழ நிறுத்தமே புரியவும் வைத்தார் வித்தக வியாக்கிரபாதனன் முனிவன் மிகுதவ பதஞ்சலி சதுரே. வெங்குருவில் சர்க்குரு ஆயுதித்து கூடல் மீனவன் மேல் வினை தீர்த்தோன் விரைத்தாள் போற்றி துங்கமுரு அலைகடலில் சிலையதான தோணியில் வந்தவன் பாத தூடி போற்றி எங்கள் பிரான் தன இருளில் பறவை வாசர் கேவல் கொண்டோன் பதப்பதுமை இருதாள் போற்றி புங்கவர் சோழ் திருவாத ஊரில் வந்த புண்ணியனார் என அடிகள் போற்றி போற்றி.
5: திருச்சிற்றம்பலம்.

கதைவிடாத தோண்டிமன் எதிர்கொள்வாளியால் நேடு

0: திருச்சிற்றம்பலம் பார்வதி பதயே பதஞ்சலி வியாக்கர பாதால் திருவடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவபுண்ணிய தெளிவு விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே 129வது பாடல் முதலாக விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. மனிதர்களுக்காக சிவபெருமான் அளவில்லாத உபகாரம் பண்ணியிருக்கிறார். அந்த அளவில்லாத உபகாரங்களிலே மனிதர்களை பண்புடையவர்களாக ஆக்குவது, தர்ம குணமுடையவர்களாக ஆக்குவது, பண்பு உடையவர்களாக ஆக்குவது, அன்பு உடையவர்களாக ஆக்குவது, தர்ம குணம் உடையவர்களாக ஆக்குவது, பக்தியுடையவர்களாக ஆக்குவது. மனிதன் பிறந்து கல்வியின் மூலமாக ஓரளவு அறிவு பெறுகிறான். நல்லவர்கள் சேர்க்கையினாலே அறிவு உண்டாகிறது. நல்ல நூல்களை பாடம் கேட்பதினாலே அறிவு உண்டாகிறது. இப்படி அறிவை சம்பாதிக்க வேண்டியதா இருக்கிறது. தனக்கென அறிவிலாதான் சிவப்பிரகாசம். இயல்பாக அறிவு கிடையாது. இருக்கின்ற இயல்பாக அறிவு சிற்றறிவு. அதனால கற்ற பெரியோர்களாலும் நல்ல நூல்களாலும் அறிவு உண்டாகும். அந்த அறிவினாலே அறிவு பொருளாயிருக்கிற சிவத்தை அறிவது. அறிவால் அறிந்தும் இருதால் இறஞ்சும் அடியாரிடஞ்சல் களைவோனே என்பது திருச்செந்தூர் திருப்புகள். அறிவினாலே கற்ற கல்வி அறிவினாலே கேள்வி அறிவினாலே சிவத்தை அறிவது. அறிவது அறிந்து பத்தி பண்ணுவது. அறிந்து பத்தி பண்ணுவது. சிவபக்தி பண்ணுவதற்காகவே இந்த ஜென்மம் வந்தது. அது என்ன காரணம் என்றால், உயிர்கள் மேலே சிவபெருமானுக்கு அளவில்லாத பிரியம். அதுதான் அவனுக்கு பித்துன்னே பேர். அதுவே பித்து. என்ன பித்து? அருட்பித்துன்னு சொல்லு. அருட்பித்து. எல்லாம் அருள் பெற வேணுமே. தாய் தந்தைக்கு என்னமா இருக்கும்? புள்ளக உசர வேணுமே, புள்ளக உயர வேணுமே எல்லா வகையிலும் என்று தாய் தந்தைக்கு இருக்கும் அல்லவா. இந்த சாதாரண தாய் தந்தைக்கே இருக்குதுன்னா அந்த தாய் தந்தைக்கு எப்படி இருக்கும்? அதத்தான் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில் ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறந்திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது இனியே என்பது திருவாதம். அதனாலே உயிர்கள் மேலே சிவபெருமானுக்கு அளவில்லாத இறக்கம். உயிர்கள் உயர வேணுமே. இப்ப எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து மனித பிறப்புக்கு வந்துருக்கிறோம். மனித பிறப்பு வந்த ஒருபாடு என்ன ஆகணும்? தெய்வமாகணும், சிவமாகணும். மனிதனாக வந்துட்டு மறுபடி மாடு ஆடாக பிறக்கப்படாது. போ மனிதனாக வந்துட்டோமா? மனிதன் தான் இப்படி உயரமா இருக்கிறவன். அப்புறம் ஆடு மாடு குதிரை நாய் நரி எல்லாம் இப்படி இருக்கும். மனிதன் தான் உயர வந்தவனாயினால உயரமா இருக்கிறான். உயர வந்ததுனாலே உயரமா இருக்கிறான். உயர வைப்பதற்காக அவர் இறையா நிறைய பண்ணி வச்சிருக்கிறார். அது சோர்மான் ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சிருக்கும். அதனாலே இந்த பத்தி பரப்பில உயர்வது என்றால் உயர்ந்த காரியங்களை செய்வதனாலேயே உயர்கிறான். தாழ்ந்த காரியங்களாலே செய்வதனாலே தாழ்கிறான். உயர்ந்த காரியத்தை செய்வதனாலே ரொம்ப பெரிய ஆளுங்க. அப்படின்னா என்ன? உயர்ந்த காரியங்களை செய்வதனால ரொம்ப பெரியவருங்க. ரொம்ப பெரியவன் இந்த கணத்துல பெரியவர் அல்ல, செயலாலே. அதத்தான் திருவள்ளுவர் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் என்பது திருக்குறள். செய்தற்கு அரிய காரியங்களை செய்பவர்கள் பெரியவர்கள். அவர்கள் தான் நாயன்மார்கள். செய்தற்கு அரிய காரியங்களை உண்பது உறங்குவது அப்புறம் மனைவி மக்களை பெறுவது வீடு வாங்குவது காரு வாங்குவது இதெல்லாம் சாதாரண வேலை. உலகில எல்லாருமே செய்கிற வேலை தான். அதெல்லாம் உயிருக்கு உறுதி தராது. உயிருக்கு உறுதி அது உடலுக்கு வேண்டியது தான். அதெல்லாம் இந்த இடம் வேண்டியது. உடலுக்கு வேண்டியது இந்த இடம்னா உயிருக்கு வேண்டியது இந்த இடம். இப்ப நம்ம முன்ன சொன்னதெல்லாம் உடலுக்கு வேண்டியது, உயிருக்கு வேண்டியது எது என்று கேட்டால் சிவபக்தி. சிவபக்தி நன்றாக ஒருவனுக்கு அமைந்து விட்டால் நோய் அடுக்கிறான். அதனாலே இந்த பிறவியிலே சிவபக்தி பண்ணி அதன் மூலமாக சிவத்தை அடைவதற்காகவே இந்த பிறவியை தந்து இருக்கிறான். ஆனா இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? சில பேருக்குத்தான் தெரியும். அது இதுல ஏதாவது இந்த மாதிரி தொடர்பு உடையவர்களுக்குத்தான் தெரியுமே தவிர மற்றவர்களுக்கு தெரியும். அதனாலே மனிதன் கற்றலும் கேட்டலும் அவசியம், கற்றலும் கேட்டலும் அவசியம். கற்றல் கேட்டல் இல்லையானால் அவனுக்கு அறிவு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சாதாரணமா ஏதோ மனிதத்தன்மையா இருப்பான் சில பேரு, அப்புறம் மிருகமாவே இருப்பான் பல பேரு. அதனாலே கற்றலும் கேட்டலும் அவசியம். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார், கற்றல் கேட்டல் உடையார். ரெண்டு ரெண்டாவது பாட்டிலே சொல்றாரு, கற்றல் கேட்டல் உடையார் பெரியார்களால் கையால் தொழுதேர்த்த பெற்ற மூர்ந்த பரமாபுரமேவிய பெம்மானவன் என்று என்பது திருஞான சம்பந்தர் தேவா. அதனால கற்றல் கேட்டல் அவசியம். கற்றலில் கேட்டலே மிக நன்று, கற்றலிலும் கேட்டல் மிக நல்லது. அதனாலே இப்படி சிவபக்தி, சிவபக்தி என்பது எப்படி என்றால் சிவனையே பக்தி பண்றது. இப்ப புரியுதா? சிவனை சிவபக்தின்னு சொன்னா சிவனையே பக்தி பண்றது. மற்ற தெய்வங்கள் எல்லாம் சிவனுடைய அடிமைகள் என்று நின்று தெய்வம் இகழேல் அல்ல, ஞாபகம் புரியுதா? மற்ற தெய்வங்களை இகழ்வது கிடையாது. பயனறிந்த அவ்வளவு என்னும் அளவில், பயனறிந்த அவ்வளவு என்னும் அளவில் அயனோடு மால் நமக்கு அந்நியம் அல்ல. பரமா விஷ்ணுக்கள் நமக்கு அந்நியம் அல்ல, சொந்தக்காரர்கள் நமக்கு வழிகாட்டி. நல்ல புரியுதா? உண்மை இப்ப புரியுதா? பயனறிந்த அவ்வளவு என்னும் அளவில் அயனோடு மால் நமக்கு அந்நியம் அல்ல. பரமா அந்நியம் அல்ல, விஷ்ணு அந்நியம். பரமா தான் படைச்சு கொடுத்துருக்காரு, திருமால் தான் சாப்பாடு போடுறாரு, அவர் படைத்தர் கடவுள் திருவர். சிவபெருமானுடைய அதிகாரத்துக்கு கீழே இயங்குகிறார்கள். விளங்குதா? இவர்கள் பிறப்புடையவர்கள், சிவபெருமான் பிறப்பில்லாதவர். இந்த உண்மை தெரிஞ்சா போதும். அதனாலே இப்படி சிவனை பத்தி பண்ணுதல், சிவனே முழு முதற் கடவுள் என்று பத்தி பண்ணுதல், அந்த பத்திக்கு துணையாக பத்தியோடு பத்தியோடு தொடர்புடையதாக இருப்பது புண்ணியம், சிவபுண்ணியம், சிவதர்மம். பத்தி தர்மம், சிவபக்தி சிவதர்மம், சிவபக்தி சிவதர்மம். சிவபக்தி மாத்திரம் இருந்தால் போதாது, தர்மம் மாத்திரம் இருந்தாலும் போது ரெண்டு வேணும். ரெண்டு பறவை மேலே பறக்கணும்னா இரண்டு சிறகு இருக்கணும். ஒரு சிறகு இருந்தா பறக்காது, ஒரு சிறகு இருந்தா பறக்குமா? பறக்கும். இரண்டு சிறகுனாலே மேலே போவதனாலே, இரண்டு சிறகுனாலே பறவை மேலே போவது போல இந்த பத்தி தர்மம் என்கின்ற இரண்டு காரியங்களாலே மனிதன் மேலே போகிறான். ரைட் ரைட் ரைட் ரைட் ரைட். அருமையா இருக்குது இல்ல? இல்லைன்னா கீழே போ. அதனாலே அப்படி சிவபக்தி சிவதர்மம். தர்மம் என்பது உயிர்களை நோக்கி செய்வது ஒரு வகை. சிவபக்தி இல்லாது சிவபக்தி இல்லாதவர்களுக்கு, சிவபக்தி இல்லாது சிவபக்தி இல்லாதவர்களுக்கு செய்யறது பசு தர்மம்னு பேர். பசு தர்மம் உயிர்களை நோக்கி செய்யறது, சாப்பாடு போடுறது, மற்ற உபகாரங்களை செய்வது முதலானது எல்லாம் இருக்கே, அதெல்லாம் பசு தர்மங்கள்னு பேர். ஒரு ஏழைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான், ஒரு சாப்பாடு போடுறான், ஏதோ ஒரு பணம் காசு உதவி பண்றான், இப்போ நலிந்தவர்களுக்கு முடிஞ்சதோ செய்யறான், ஒரு வைத்திய செலவு பண்றான், இப்படி எல்லாம் இருக்குது இல்லவா உலகத்துல? தர்மம் அது, பசு தர்மம்னு பேர். சிவபக்தி இல்லாது இயல்பாக தர்ம குணமுடையவன் சில பேர் இருக்கான்ல, அப்படியோ தர்ம குணம் இல்லை இல்லை இருக்கிறவன் இல்லைன்னா உலகமே இருக்காது. எங்கோ ஒருத்தன் தர்ம குணம் உள்ளவன் இருக்கிறான். அது உயிர்களை நோக்கி செய்கின்ற தர்மம் பசு தர்மம்னு பேர். பசு தர்மம்னா உயிர்களை நோக்கி செய்வது. அதனால என்ன பலன் கிடைக்கும்னா சொர்க்காதி போகங்கள் கிடைக்கும், அப்புறம் போயிட்டு வந்துருவான், அங்க நிலையா இருக்க முடியும். அதுக்குள்ள ஒரு ராட்சசி அங்க வந்துட்டானா போச்சு, இங்கே மேலும் சொர்க்கத்துக்கு போறானா போய் வேலை கொஞ்சம் நாள் இருக்கானா, இடையில யாராவது ராட்சச வந்துட்டான்னு சூற பண்ண மாதிரி தொலைஞ்சது அதுவும். அதனாலே நிலையான இன்பம் தராது. சொர்க்கலோகம், தேவலோகம், தேவேந்திர லோகம், விஷ்ணு லோகம், பரமலோகம் இதெல்லாம் நிலையான இன்பங்கள் அல்ல, அழிகின்ற இன்பம். அதை சில்லாண்டில் சிதையும் சிலதேவர் சிறுநெறி சேராமே என்பது திருப்பல்லாண்டு. சில்லாண்டில் கொஞ்ச ஆண்டுல சிதைஞ்சு போகுமா? இது தேவலோக வாழ்வு. இப்ப நல்லா விளங்குதுல உங்களுக்கு? சிவபெருமான் கொடுக்கிற வாழ்வு மீட்டுங்கு வாராமே, மீண்டு வாரா வடியருள் உருவன் பாண்டி நாடே பழம்பதியாகும். மீண்டு வாராதது. சரி, மீண்டு வாராதுன்னா அங்கே இருக்கலாம்ல, இருக்கலாம். அப்படி இருந்தா என்னங்கிறீல, எங்கும் இல்லாததோர் இன்பம். அடாடாடாடாடா, இங்க செங்கணவன்பால் திசைமுகம் இல்லாததோர் இன்பம். எங்கும் இல்லாத இன்பம் அங்க இருக்குதுன்னா அதை விட்டு வரவனுங்கிற அவசியம் இல்லையே. சிவலோகத்துல எப்படி இருக்கும் இன்பம்? எங்கும் இல்லாத. பரமலோகத்துல இல்ல, விஷ்ணு லோகத்துல இல்ல, இந்திரலோகத்துல இல்ல. செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதாக என்பது திருவம்பால். அதனாலே அப்படிப்பட்ட இன்பம் சிவலோகம். அந்த சிவலோகத்தை கொடுப்பது எது என்று காட்டால், பதி புண்ணியம் பதி தருமம். பதினா சிவதர்மம், சிவனை நோக்கி வழிபாடு செய்தலும், சிவனுக்கும் சிவன் அடியார்களுக்கும் நம்மால என்ற பணி செய்தல், பொருள் கொடுத்தல். பணி செய்தல், பொருள் கொடுத்தல். பொருளுடையவர்கள் பொருளை கொடுக்கலாம், பொருள் இல்லையான தேகத்தால பணியை செய்ய. அதுக்கு பேரு சிவ புண்ணியம் என்று பெயர், பதி புண்ணியம் என்று பெயர். அந்த பதி புண்ணியத்தை செய்கின்றவர்கள் சிவலோகத்திலேயே இருப்பார்கள், அழிவில்லாத இன்பத்தை பெறுவார்கள். திவிட்டாத இன்பம், திவிட்டாத இன்பம். எவ்வளவு நாளைக்கு அனுபவிச்சாலும் திவிட்டாது. இப்ப அல்வா எவ்வளவு நேரம் சாப்பிடலாம், எத்தனை சாப்பிடலாம்? கொஞ்சம் தான் சாப்பிடலாம். ரொம்ப சாப்பிட்டா போச்சு, டாக்டர் கிட்ட போகணும். அதனாலே அந்த இன்பமானது, அந்த இன்பமானது திவிட்டாது. ஆறாமுதே ஆறான திவிட்டாத அமுதமே, ஆறாமுதே அளவிலா பெம்மான். அதனாலே திவிட்டாத இன்பம் தருவது அந்த இன்பம் தான் சிவலோக இன்பம். அந்த சிவலோக இன்பத்தை எதனாலே பெறமல்லால், அதான் சிவபத்தியினாலும் சிவ தர்மத்தினாலும், சிவபத்தியினாலும் சிவ தர்மத்தினாலும். அதனாலே தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். தர்மம் செய்து கொண்டே இருக்க வேணும். இப்ப கர்ணன் தர்மம் செய்து பேர் வாங்கின, பாண்டவர்களிலே சேர்ந்தவன், துரியோதனோட கூட இருந்தவன், தர்மம் செய்து பேருவான. கையில இருந்தா என்ன சொல்லுவாங்க? கையில இருந்தா கர்ணன்னு சொல்லுவாங்க, கையில இருந்தா கர்ணன்னு பேர் வாங்கிட்டான். ஆனாலும் அவன் செய்தது பசு தர்மம், அவன் செய்தது பசு தர்மம், அவன் செய்தது பசு தர்மம். அவன் கடைசியா அரிச்சனுடைய அம்புல அடிபட்டு தேர்ல சாய்ந்து கிடந்தான், சாய்ந்து கிடந்தான். அப்ப சாய்ந்து ரத்த வெள்ளத்திலே ஒன்னும் பண்ண முடியாம கிடந்தான், அரிச்சனுடைய அம்புல அடிபட்டு. அப்போது அவன் என்ன பண்ணான் தெரியுமா? தர்மத்தை நிந்திச்சான். என்னமோ தர்மம் தலை காக்குங்கிறாக, தர்மம் தலை காக்கும்னு ஒரு பழமொழி இருக்குது இல்ல, தர்மம் தலை காக்குங்கிறாக. நான் விவரம் தெரிஞ்சிருந்து தவறம் தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இல்லேன்னு சொல்லாம கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், இல்லேன்னு சொல்லாம கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருந்து என்னை காப்பாத்தல இந்த வேலை அப்படின்னு நிந்திச்சான். உடனே தர்ம தேவதை வந்துருச்சு, வந்து அந்த அர்ச்சனை விடுகிற அன்பை எல்லாமே தூ சாம்பலாக்கிருச்சு. கர்ணனுக்கு அம்பு இல்ல, இவன் அர்ச்சனை அம்பு விட்டு ஓஞ்சு போனேன், அம்பு விட்டு ஓஞ்சு போனேன். அப்போது அப்போது இவன் படுத்துக்கிட்ட, அவன் ஓஞ்சு படுத்துக்கிட்ட, அவன் சாஞ்சு படுத்துக்கிட்டான். இப்ப கதை எப்படி நடக்கிறது, பூர்த்தி ஆகிறது அப்படின்னு நடுவில் ஒரு ஆள் இருந்தான் பாரு, அதாரு கிருஷ்ண பகவான். கிருஷ்ண பகவான் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் தர்மம் காப்பாத்துது, அவன்கிட்ட இருக்கிற தர்மத்தை எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்தாதான் அவனை கொல்ல முடியும் அப்படின்னு என்ன பண்ண, உடனே ஒரு வேஷம் போட்டான், வேதியனா. ஆமா, ஒரு ஐயர் மாதிரி வேஷத்தை போட்டுக்கிட்டு போய் சாஞ்சு கிடக்கிறவன்ட்ட தர்மம் கேட்டான், சாஞ்சு கிடக்கிறவன்ட்ட தர்மம் கேட்டான். அது இப்படியா போயிருக்கான் பாருங்க, ஒரு அதிசயம். அவன் எதிரி, எதிரி அவனுக்கு எதிரியா இருக்கிறவனுக்கு சாரதியா இருந்து ஓட்டுறான், சாரதியா இருந்து ஓட்டுறான், தேர ஓட்டுறேன், துணிஞ்ச ஏழை ஐயர் வேஷம் போட்டுக்கிட்டு போய் தர்மம் கேட்கிறாப்பா. பா, காரியத்தை ஜெயிக்கணும்னா என்ன ஆவேசம் போட்டாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தா போய் கேட்டான். என்ன கேட்டான்? இப்போ கர்ணா எனக்கு தர்மம் பண்ண வேணுமே, என்ன தர்மம் பண்ண வேணுமே என்ன? அந்த இடத்துல கர்ணன் சுதாரிச்சான் பாரு, நான் இதுகால வரையிலும் கேட்டவர்களுக்கு இல்லேன்னு சொல்லாம கொடுத்துட்டு வந்தேன். நிலம் கேட்டால் நிலம் கொடுப்பது, பணம் கேட்டால் பணம் கொடுப்பது, தங்கம் கேட்டால் தம்மங்கம் கொடுப்பது, வீடு கேட்டால் வீடு கொடுப்பது, வஸ்திரம் கேட்டால் வஸ்திரம் கொடுப்பது, எல்லாம் கொடுத்துக்கிட்டே வந்தேன். இப்ப வந்து நான் கொடுக்க முடியாத நிலையில இருக்கிறேன். இப்ப என்னால என்ன கொடுக்க முடியுமோ அதை தெரிஞ்சு நீக்கிடு, நான் கடைசியா இல்லைன்ட்டு சாகப்படாது அப்படின்னா. இது எப்படி கடைசியா எவ்வளவு நாள் கொடுத்து கடைசியா இல்லைன்னுட்டு சாகப்படாது, அதனால என்னால இப்போது என்ன கொடுக்க முடியுமோ அதை தெரிஞ்சு நீக்கிடுன்னா. அதுக்குதான் அவன் போயிருக்கிறான், அதுக்குதான் இந்த ஆள் போயிருக்கிறான். அவன் சொல்றான் கர்ணன், ஆவியோ நிலையில் கலங்கியது, உயிர் ஆவினா உயிர், உள்ள இருக்குதா அல்லது வெளியில போயிருச்சாங்கன்னு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு இருக்கிறேன் நான். ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை, அகத்ததோ புறத்ததோ அறியேன். பாவியேன் வேண்டும் பொருளலா நயக்கும் பக்குவம் தன்னில் வந்திலையால். நான் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கற ஒரு சிதியிலே அந்தஸ்தில் இருக்கும் போது நீ வல்ல. ஓவியலாது யாஞ்சை புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க. நீ உனக்கு பூவில் வாழ் அயனு நிகரிலன் என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ. அதனாலே நான் இதுவரையில ஓயாம செய்த தர்மத்தினுடைய புண்ணியத்தை எல்லாம் அந்த பலனை எல்லாம் நீ வாய்க்கோ அப்படின்னாவா அப்படின்னா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னமோ தெரியாம வாங்கிட்டு போறான்னு எல்லாம் நினைக்கப்படாது. நீ தார வார்த்தை கொடுக்கணும்னா ஒரு அம்பை பிடுங்கினாப்பா, இன்னொருத்த சொல்லுறப்பா பாப்பா கொடுங்க கொடுங்க ஒரு அம்பை பிடுங்கனா ரத்தம் வந்துச்சு, அந்த ரத்தத்தை தார வார்த்து கொடுத்தா வாங்கிட்டாப்பா. ஆறு கண்ணபுரம் கண்ணபுரம் வாங்கிட்டு உனக்கு என்ன வர வேணும் கேடும்னா, உனக்கு எல்லாம் வர வேணும்னு இவன் கேட்டான்.
1: வாங்க போடுங்க வாங்க.
0: மல்லலம் தொடையல் நிருபனை முனிவன் வணங்கினி மகிழ்ந்தினி வரங்கள் சொல்லுக உனக்கு தருதும் என்றுரைப்ப சூரன் மாமதலையும் சொல்வான். கர்ணன் சொல்றான், அவன் சொல்றான், அங்க நல்லா வைக்கிறாரு வில்லிபுத்தூர் ஆழ்வார். வா மகாபாரதப்ப நான் சொல்றது மகாபாரதம். அல்லல் வெவ்வினையால் இன்ன உற்பவம் தாயும் பிறப்பு வினையினால வருவது. அது அந்த அந்த அந்த உண்மைய நல்லா சொல்றார் அந்த சித்தாந்தத்தை வெள்ளிபுத்திரால். பிறப்பு எதனால வருதுன்னா வினையினால, வினையினால நம்ம செஞ்ச நல்வினதி வினையினால பிறப்பு, பிறப்பினால வினை. அல்லல்வ வினையால் இன்ன உற்பவம் உண்டாயினும் ஏழு பிறப்பும் இன்ன என்னுடைய வினையினால நானு எத்தனை பிறவி பிறந்தாலும் அந்த பிறவியில வந்து கேட்கிறவங்களுக்கு இல்லேன்னு சொல்லாம கொடுக்கற மாதிரி எனக்கு மனச கொடுங்க. அல்லல்வ வினையால் இன்ன உற்பவம் உண்டாயினும் ஏழு பரப்பு இல்லை என்ற போர்க்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அளித்தருள் என்றான். வந்து கேட்கறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம நான் கொடுக்கற மாதிரி எனக்கு மனச கொடு அப்படின்னு கேட்டேன், அப்படியே கொடுத்தேன் அப்படின்ட்டு வந்துட்டான் தீர்ந்து போச்சு. ஆனா அவ்வளவு கடைசியா அப்படி தர்மம் செய்ததும் பசு தர்மவை, பசு தர்மம் பதி தர்மம் அல்ல விளங்குதா. பதி தர்மத்தை அறிவதற்கு பதிநூல்களாய் இருக்கிற சிவநூல்களை கற்றாத்தான் பதி தர்மம் தெரியும். சிவநூல்கள் மூலமாக நல்ல சிவன் அடியார்கள் மூலமாக இப்படி கட்டாதான் பதி தர்மம். பதி தர்மம் சிவதர்மம் என்றால் ரெண்டு ஒண்ணும், புண்ணியம் பதி புண்ணியம், சிவபுண்ணியம் சிவதர்மம், பதி தர்மம் எல்லாம் ஒண்ணும். அதனாலே இப்படிப்பட்ட சிவத்தன்ய புண்ணியத்தை சிவ தர்மத்தை இது தெளிவாக எடுத்து சொல்லுவது இந்த நூல். அதனால இதுக்கு சிவ புண்ணிய தெளிவுன்னு நல்ல புரியுதா. இன்னேற வரலும் சொன்னது இந்த ஒரு வரியிலும் முடியுது. சிவ புண்ணியத்தை சிவ தர்மத்தை தெளிவாக சொல்லுவதனாலே குற்றமில்லாமல் குறை இல்லாமல் யாரும் மறுப்பு சொல்லாதபடி தெளிவாக சொல்லுவதனாலே இந்த நூலுக்கு சிவ புண்ணிய கட்டாயம். சிவபக்தி சிவபுண்ணியம், சிவபக்தியும் சிவ புண்ணியமும் கட்டாயம் இருக்கணும் முடிஞ்ச வரையிலும். நீங்க எவ்வளோ அப்படித்தான் இருக்கிறீங்க, இன்னும் அதை பெருக்கிக்கணும். இப்ப நம்ம பண்ற சிவபக்தி போதாது, சிவ தர்மமும் போதாது, புரியுதா. அதனால இன்னும் என்ற வரையிலும் கூடுதலாக பக்தியையும் தர்மத்தையும் பெருக்கிக் கொள்ளவும். அதான் சிவபக்தி சிவதர்மம் இது ரெண்டும் அவன் அருளாலே நான் செய்கிறேன் என்று நினைச்சா சிவலோகம்தான். ரொம்ப லகு. இப்ப நான் சொல்றது புரியுதா, சிவலோகத்துக்கு போறது, சிவலோகத்துக்கு போறதுக்கு இவ்வளவுதான் லைசன்ஸ், இவ்வளவுதான் செலவு. என்ன செலவு? சிவபக்தி சிவதர்மம் இத ரெண்டையும் நான் செய்யவில்லை, உன்னுடைய அருளாலே செய்கிறேன் என்று எண்ணினால் போதும் சிவரோ. மனிதன் சிவமாகி விடுகிறான், மனிதன் சிவமாகிறான் விளங்குதா. அதனாலே இப்படி சிவ புண்ணியத்தை தெளிவாக சொல்லுகிற இந்த நூலிலே 129வது பாடல் அது. சிவனடியாருக்கு வஸ்திரம் கொடுப்போர், வஸ்திரம் கொடுப்போர். மனிதனுக்கு முக்கியமானது எது? உணவும் உடையும், உணவும் உடையும். அதைத்தான் சுந்தரமுனி சுவாமி திருப்பூர் தேவாரத்துல தம்மையே புகழ்ந்து இச்சை வேசினும் சார்வே

0: இம்மையே தரும் சோறும் கூரை. கூரைனா வஸ்திரம், வீட்டை கூரை இல்ல இந்த வீட்டை இந்த வஸ்திரம் அதான் கூரைன்னு. கூரை வஸ்திரம் கூட வெளிப்பட்டு கீழ வெளிப்பட்டு கீழ. இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தலாம் இடர் கடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமை உறவில்லையே என்பது சுந்தர தேவாரம். அதனாலே மனிதனுக்கு உணவும் உடையும் அவசியம். ஐயால வஸ்திரதானம் என்பது சிறப்பு. அதான் சிவன் அடியார்களுக்கு, நீங்க எங்க நின்னுக்குங்க, சிவன் அடியார்களுக்கு செய்வது. அதனால இப்ப தீபாவளி வந்துருச்சுன்னா ஐயால பல பேர்த்துக்கு பணக்காரன் அவனுக்கு வேண்டியவனுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்குறான். நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சிவனடியாருக்காவது வஸ்திரதானம் பண்ணணும். தீபாவளி இன்னைக்கே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, மற்ற நாள்லயும் பண்ணலாம் என்ற போதெல்லாம் அந்த மாதிரி வஸ்திரதானம், அன்ன வஸ்திரம், அன்னம் வஸ்திரம், அன்னமும் வஸ்திரமும் ரெண்டும் உயிருக்கு மனிதனுக்கு அவசியமானது, அவசியமானது. இல்ல பிராணிகளுக்கெல்லாம் வஸ்திரமே இல்லை, மனிதனுக்கு தேவை. அதனாலே அப்படி வஸ்திரதானம் பண்ணினா அந்த வஸ்திரத்துல நூல் இருக்குது இல்ல, நூல் இதுல எத்தனை நூல் இருக்கும் சொல்லி முடியுமா? என்ன முடியாது இல்ல, ஒரு வேஷ்டியில எத்தனை நூல் இருக்கும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்ல. அந்த ஒரு நூலுக்கு 1000 வருஷம் ஜீவலோகம், ஒரு நூலுக்கு 1000 வருஷம் ஜீவலோகத்துல இருக்கலாம். எத்தனை நூல் எத்தனை இழை, இழையனும் சொல்றது அதே நூல்னு சொல்லுவோம். ஆகையினாலே அப்படி அந்த வஸ்திரதானம் பண்ணினதுல, அன்னதானம் பண்ணினதுல பேர் பெற்றவர் இளையான்குடி மாறனாயனார். சரியா இருக்குதானா? வஸ்திரதானம் பண்ணினதுல பேர் பெற்றவர் அமர்நீதி நாயனார். நல்ல விளக்குதா? சிவபுண்ணியமா சொல்லுவது பெரிய புராணம். அன்னதானத்துல பேர் வாங்கினவர் இளையான்குடி மாறனாயனார். பட்டினியார் ரெண்டு பேரும் படுத்துக்கும் போது ஒரு சாமியார் ராத்திரி 11 மணிக்கு மலையில வந்தார், அவருக்கு எப்படியே சாப்பாடு போட்டார், அவர் சாப்பிடல அவ்வளவுதான். அதே மாதிரி வஸ்திரதானம் பண்ணி பேர் பெற்றவர் அமர்நீதி நாயனார். நம்ம கும்பகோணத்துக்கிட்ட திருநல்லூர்னு இருக்குது, அவர் ஊர் பழையாறைன்னு பக்கத்துல, அங்கிருந்து திருநெல்லூர்ல வந்து மடங்கட்டி வச்சுக்கிட்டு கோயிலுக்கு வர்றவங்க திருவிழாவுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் அடியாறுகளுக்கு சாப்பாடு போடுறது வஸ்திரம் கொடுக்கறோம். வஸ்திரம் அவங்கவுங்க எப்படி வஸ்திரம் கட்டுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறோம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு மூர்த்தி நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமா.

அளவகர்ந்த பாரந்தன்னை சூளையினை சிவன் அருளால் துடைத்த அனைத்தடுத்தாண்டான் கோளந்தன்னை மாலைமணி வாசகனை மற்றையடியரையும் மடி வணங்குவோமே. வாழந்தனரே முதலாக சீர்படைத்த துல்லையதா திரு தொண்ட தொகையடியார் பதம் போற்றி உள்ளையவர் புற அனகதை உலகறிய குறி துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செகிழாரடி போற்றி செகிழாரடி போற்றி திருச்சிற்றம்பலனோ பார்வதீபதே நாயன்மார்கள் திருவடி வாழ்க, மூர்த்தி நாயனார் திருவடி வாழ்க. அருட்கடலாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணத்திலே மூர்த்தி நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன், செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன், திருக்குறிப்பு தொண்டர்தும் அடியாருக்கும் அடியேன், மெய்மையே திருமேனி வழிபாடா நிற்க வெகுண்டெழுந்த தாதேத்தாள் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கு அடியேன், ஆரூரம் ஆரூரில் அம்மானுக்காளே என்பது திருத்தொண்ட தொகை. அதனால இந்த சருக்கத்துக்கு உண்மையால் உலகாண்ட சருக்கம் என்று பெயர். நாயன்மார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான சிவப்பணியை செய்து அதன் மூலமாக அருளை பெற்று பெரியவர்களானார். அந்த சிவப்பணியினாலே அவர்கள் பெரியவர்களாக ஆய், அதனாலே மற்றவர்களை பெரியவர்களாக ஆக்குவதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார். அவர் அது செய்து அது பெற்றார், நாமும் அது செய்து அது குருவோம். எது செய்தால் எது வருமோ அது செய்தால் அது வரும். அதனாலே உயிர்கள் வந்து பிறப்பையும் இறப்பையும் உடையதாச்சா, இந்த பிறப்பையும் இறப்பையும் உடைய உயிர்கள் அது எதனிடத்திலே தொடர்பு வைத்திருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல பிறப்பு இறப்பும் வருகிறது, பிறப்பு இறப்பு இல்லாமலும் போகிறது. மனிதன் தான் இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு தகுதியாக, மற்ற பிராணிகள் அதுவும் உயிர்கள் தானே. யானை நம்ம விட எவ்வளவு பெருசு, குதிரை எவ்வளவு பெரியது, விலை எவ்வளவு, நம்மளை வச்சுக்க சொன்னா யாரும் வச்சுக்க மாட்டாங்க. அதுவும் கடைசியில ஊர்காசு காவாது. அருமையா இருப்பின அந்த சூளை அரைக்காசுக்கு ஆகாது என்று அருவாம்பேனார் பாம்பாடி. இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண், புரியுதா? இறைந்து மாதமாய் வைத்த சூளை அருமையா இருப்பினும் அந்த சூளை அரைக்காசுக்கு ஆகாது என்று அருவாம்பு என்பது பாம்பாடி சித்தர் பாடு. அதனாலே எப்படி மனித ஜென்மம் ஒன்றுதான், கடவுளை பற்றி சிந்திக்கிறதுக்கான ஒரு தகுதி அறிவு உடையது, வேற ஜென்மங்கள் அதை பற்றி சிந்திக்காது. உணவு தான் சாப்பிட்டு அது பாட்டில் ஓய்வு எல்லாம் ஓய்வு தானே, ராத்திரியில் ஓய்வு தான், எல்லா பிராணிகளும் ஓய்வு, மனுஷன் ராத்திரிலையும் ஓய மாட்டேங்கிறான் பத்தல். அதனாலே சிவப்பணியை செய்தால் பிறவி இல்லாமல் போகும் என்பதுதான் தெரியும். சிவப்பணியை செய்தால் பிறவி இல்லாமல் போகும் என்பதுதான் பெரிய புராணத்தினுடைய முக்கியமான கருத்து. சிவனுக்கும் சிவனடியாரனுக்கும் செய்வது சிவப்பணி. அந்த பணியை யாராரு எந்த முறையில எப்படி செய்ய இயலுமோ அந்த முறையில் அப்படி. இன்றைக்கு சொல்ல போகிற நாயனார் மூர்த்தி நாயனார். மூர்த்தி நாயன் அவர் என்ன செய்தார் என்பதுதான். மனிதர்கள் வந்து பறக்கிறார்களா, வாழ்கின்ற நாளையில என்ன செய்தான், 100 வருஷம் வாழ்ந்தாரு என்பது பெருமை அல்ல, கொஞ்ச வருஷம் வாழ்ந்தாலும் என்ன செய்தார், அதனாலே பிறருக்கு என்ன என்ன
அதனால பிறருக்கு என்ன நன்மை என்பதுதான் அறிஞர்களுடைய முக்கியமான கேள்வி. அதனால இந்த நாயன்மார்கள் செய்தற்கு அரிய செயலை செய்தவர்கள், செய்தற்கு அரிய செயலை, அதனால எய்தற்கு அரிய பலனை பெற்றார்கள். செய்தற்கு அரிய செயலை செய்து பெறுதற்கு அரியதான பயனை. அப்படி இந்த நாயனார் செய்த பணி என்ன, இவர் ஊர் என்ன, இவருக்கு எப்படி சாமி அருள் பண்ணினார் என்பது இந்த கதையினுடைய வரலாறு. அதனால இவருடைய ஊர் சொந்தமான ஊர் மதுரை. மதுரைமா நகரம், ஊர் எல்லா ஊருமே சிறப்பான ஊரா இருக்காங்க, ஊரெல்லாம் ஊரல்ல. அப்புறம் சுவாமி சொன்னாரு, திருக்கோவில் இல்லாத திருவிலூரும் திருக்கோவில் இல்லாத திருவிலூரும் திருவண்ணீர் அணியாத திருவிலூரும் பருக்கோடி பத்திமையார் பாடாவூரும் பாம்பினோடு பருக்கோடி பத்திமையார் பாடாவூரும் பாங்கினோடு பல தளிகள் இல்லா ஊரும் விருப்போடு வஞ்சங்கம் ஊதாவூரும் வெண்கொடியும் விதானமும் இல்லா ஊரும் அறுப்போடு மலர் பறித்திட்டு உண்ணா ஊரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடே என்பது அப்பருத்திருக்காங்க. இது ஊர் இலக்கணம், ஊர் இலக்கணம் மனித இலக்கணம் ரெண்டு பாதிக்கார். ஊருன்னா இதுதான் ஊர், இல்லைன்னா அது காடு. மனுஷன்னா இவன் தான் மனுஷன், இல்லைன்னா அது முருகம். அப்படி மனித இலக்கணம் ஊர் இலக்கணம் ரெண்டு பாதி. அதனாலே எல்லா சிறப்புகளும் நிறைந்தது மதுரை. ஊருன்னா அதுதான் ஊரே. ஒரு பல்லவர் பாடினாரு சித்தர், பையூரில இருந்து பாலூரிலே பறந்துன்னாரு. பையூரில இருந்து பாலூரிலே பறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடு. மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடு அறிந்தால் பையூரும் பாலூரும் பாழாய் முடியாதோ. அந்த வீட்டை தெரிந்து கொண்டா இந்த வீடு பாடுதானே, நிமல் வந்து பறக்கிறது. ஆகையினாலே அப்படி எல்லா வகையிலும் சிறப்பு புரிந்தியது மதுரை. அருணகிரிநாதர் பாடுறாரு மதுரையை பத்தி, ஏறாறு மாட கூட மதுரையும், ஏறாருன்னா அழகு புரிந்திய மாடங்களும், ஏறாறும் ஆட கூட மதுரையில் மீதேறி மாறி ஆடும் இறையவர் ஏழு ஏழு பேர்கள் கூற வறுபொருள் அதிகார ஈடாய ஊமர் போல வணிகரில் ஊடாடி ஆழ வாயில் விதி செய்த லீலா விசார தீர வரதர குருநாதம் என்பது திருக்குறள். அதனால அந்த ஊரு பல வகையிலும் சிறப்பு புரிந்தியது. ஒரு புலவர் சொன்னாரு, மதுரைக்கு எத்தனை எழுத்து

நடு எழுத்து இல்லாவிட்டால் மறை. கண்ணாமா மிருகத்தின் மறைனா மானினம், மறை மான் மான். கண்ணாமா மிருகத்தின் கடை எழுத்து இல்லாவிட்டால் மது உண்ணிய தேனின் பேரா ஊரின் பேர் விளம்பு வேறு. இப்படி மூணு இடத்தையும் இந்த மாதிரி அழைச்சிருக்கிறார். முன்னொரு ஊரின் பேரா, முதல் எழுத்து இல்லாவிட்டால் நன்னகர் மன்னர் பேரா, நடு எழுத்து இல்லாவிட்டால் கண்ணமா மிருகத்தின் பேர், கடை எழுத்து இல்லாவிட்டால் உண்ணிய தேனின் பேரா ஊரின் பேர் விளங்குகிறது என்று ஊர் பேர சொல்லாமே இப்படி பாடியிருக்கார். அதனாலே மதுரை என்பது சிவலோகம் என்று சொல்லப்படுகிறது, சிவபுரம் என்று சொல்லப்படுகிறது, பூலோக கைலாயம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பல சிறப்புகளை உடைய அந்த ஊர் எல்லாம் பறக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் இருக்கணும், வசிக்க ஒரு புண்ணியம் இருக்கிறதா. அதனால இத பத்தி சொல்றாரு, சீர்மண்ணு செல்வ குடி மல்கு சிறப்பின் ஓங்கும், கார்மண்ணு சென்னி கதிர்மாமணி மாடவைப்பு, நார்மண்ணு சிந்தை பல நற்றுரை மாந்தர் போற்றும், பார்மண்ணு தொன்மை போல் பூண்டது பாண்டி நாடு. அதனாலே பாண்டி நாட்டுக்கு தலைநகரமாக விளங்குவது மதுரை, பாண்டி நாட்டுக்கு தலைநகரமாக விளங்குவது மதுரை. அது இயல் இசை நாடக முத்தமிழும் அங்கே பொங்கி வழிகின்றன. அதனாலே அந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர். தமிழ்நாடுன்னு நம்மளுக்கும் தமிழ்நாடுதான், ஆனா இந்த தமிழ் உதித்தரும் தமிழ் முனிவன் இருக்கின்றதும் பாண்டி நாடு. தமிழ் முனிவர் யாரு? அகத்தியர். அவர் இருக்கிறது எங்க இருக்காரு? பொதியமலை. பொதியமலை பாண்டி நாடு. அதனாலே அப்படி பல வகையிலும் சிறப்பு பொருந்தியது அந்த பாண்டி நாடு. சூடுமிதல் பங்கயமாக தோட்டின் மேலால் தாழ்வின்றி என்றும் தனி வாழ்வது தையல் ஒப்பார் யாழின் மொழியில் குழலின் திசையும் திரும்பும் வாழு நகரம் மதுராபுரி என்பதால். அது மதுராபுரி என்று சொல்வது, மதுராபுரி நகரம் என்றும் சொல்வது. அப்படி தமிழ் சங்கம் இருந்த ஊரு. பாண்டிய மன்னர்கள் சிவபெருமானுக்கு நிறைய பணியை செய்து அதற்கு மேலே வந்து தமிழையும் சைவத்தையும் வளர்த்தவு, தமிழையும் சைவத்தையும் வளர்த்தவு. அது நம்ம திருவிளையாடல் புராணத்துல சொன்னாரு, நெருப்பும் சத்தியம் பண்ணி தந்ததான் சிவபெருமானே கடவுள், நீரும் சத்தியம் பண்ணி தந்தார் சிவபெருமானே பரம்பொருள், அவனுக்கு மேல கடவுள் தெய்வம் கிடையாது என்று நெருப்பு சத்தியம் பண்ணி கொடுத்ததான். நெருப்புல போட்டு பச்சையா எடுத்தாருல்ல மதுரையில, நீரிலே போட்டு அந்த ஏடு எதிர்த்து போச்சு இல்ல திருவிழா. அப்படிப்பட்டதுன்னாரு, பொறுப்பே சிலையா புறங்கடந்த புனித நேயத்தேவர்க்கும், பொறுப்பாகிய மகாமெருமனை உள்ளாக வளைத்து திரிபுரத்தை எரித்தவனாகிய சிவபெருமானே, பொறுப்பே சிலையா புறங்கடந்த புனிதனே எத்தேவர்க்கும் விருப்பே போகம் வீடுதரு மேலாங்கடவுள் என நான்கு மறுப்பே கழித்தான் முடிதகத்தான் மறுநாள் அறிய குறுமொழி போல் நெருப்பே என்று வேகவதி நீரும் பின்னர் தேற்றியதான் என்பது திருவிளையாடல். நெருப்பும் சத்தியம் பண்ணி தந்தது யா? சிவபெருமானே கடவுள். பச்சை அவள் எடுத்தாரு, பச்சை பதிவு மனைவி எடுத்தணும் எல்லாத்துக்கும். அப்படிப்பட்ட சிறப்புடைய ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு பெருமை பொருந்திய நகரம் மதுரை. மாணிக்க வாசகருக்காக அதிசயம் பண்ணியது மதுரை, ஞானசம்பந்தருக்கு அதிசயம் பண்ணியது மதுரை. மாணிக்க வாசகருக்கு ஞானசம்பந்தருக்கு நிறைய ஒத்துமை. ஞானசம்பந்தர் அழுது அருள் பெற்றாரா? மாணிக்க வாசகர் அழுது அருள் பெற்றார். விளங்குதா? மாணிக்க வாசகருக்கு மதுரையில் அதிசயம் பண்ணினாரா? ஞானசம்பந்தருக்கு மதுரையில் அதிசயம் பண்ணாரு. ஞானசம்பந்தர் அவர்தான் கடவுள்னு காட்டினாரா? கடவுளை காட்டி கொடுத்தவர்கள், கடவுளை காட்டி கொடுத்த முடியாமல் பல சமயவாதிகள் திண்டார. கடைசியா ஒரு சமயவாதி இல்லவே இல்லை. எனக்கு இந்த இதுக்கு அதுக்குமே எத்தனை எத்தனையோ நம்ம ஆதாரங்களை காட்டி முழுவதும் சாமானியமா இப்ப கடவுள் உண்டுன்னு சொல்லி சமாளிக்க சாமானியம் இல்லப்பா. இல்லவே இல்லப்ப

காட்டுமா, எப்படி இருக்குதுமா, என்னமா இருக்குதுமா, அது அனுமானத்தை காட்டு, அதுக்கு பிரத்யேகமா காட்டு, அதுக்கு சார்ந்து காட்டு, இப்படி எல்லாம் பம்பு வரும். அதனால கடவுள் இல்லை, இல்லவே அதனாலே இப்படி கடவுளை காட்டி தந்தவர் நம்முடைய ஆச்சாரியர். கடவுளை வீடுடைய பரமாபுரமேவிய பெம்மான், இதை விட என்ன சொல்லணும், வீடுடைய பரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்று திருவாசகம் சுவனிய சேவடி தீங்கினங்கான் அவன் என ஆட்கொண்டு அருளினங்கான் சிவன யானும் தேறினங்கான் கண்ணால் யானும் கண்டேன் காண்க, இதை விட என்னையா கண்ணால் யான் கண்டேன் காண் இளந்தன் மேல் வந்தருளை நீள்கடல்கள் காட்டி செந்தடல் குறைந்து மேனியும் காட்டி திருப்பெரும்புரையுரை கோயிலும் காட்டி அண்ணன் ஆவதன் காட்டி வந்தாண்டாய் அறமுறை பள்ளி எழுந்தவிழாய் உன்னார் என்றார். ஆகினாலே நம்முடைய ஆச்சாரியர்களுக்கும் மற்ற மதத்தலைவர்களுக்கும் அளவில்லாத வித்தியாசம். அதனாலே அப்படி மதுரை எல்லா வகையிலும் சிறப்புடையது. சிவபெருமானே சங்க புலவராக இருந்தார், முருகன் சங்க புலவராக, முருகப்பெருமான் பாண்டி நாட்டை ஆண்டார், சிவபெருமான் பாண்டி நாட்டை ஆண்டார், உமாதேவியும் பாண்டி நாட்டை ஆண்டார். அவங்களுக்கு அந்த நாட்டில் தெரியும் மும்மை புவனங்களின் மிக்கதென்று அம்மூரு, மூன்று புவனங்களிலும் உயர்ந்தது அந்த மெய்மை பொருளான் தமிழ் நூலின் விளங்கு வாய்மை செம்மை பொருளும் தருவார் திருவார வாயில் எம்மை பவம் தீர்ப்பவர் சங்கம் இருந்ததென்றால் என்பது அந்த மதுரையை பத்திய சிறப்பு. அது மதுரையை பத்தி சிறப்புனா ஏராளமா சொல்றாங்க, நிறைய இருக்கு, இது திருவிளையாடல் புராணத்தில ஏராளமா சொல்றாரு. அப்போற்பதிவான் இப்படி நாட்டை சொல்லி ஊரை சொல்லி அந்த ஊரிலே ஒருவர் வணிகர் குலத்து ஆண்ட தொன்மை செப்பத்தகு சீர்குடி செய் தவம் செய்ய வந்தார். அந்த அழகான அந்த மதுரையிலே வணிக குலத்திலே வந்தவர், வணிகர்னா செட்டியார்கள், வணிகர் என்றால் வாணிபம் செய்வர்கள் வணிகர், அப்படிப்பட்ட வணிகர் குலத்திலே வந்தவர் செப்பத்தகு சீர்குடி செய்தவம் செய்ய வந்தார். அதனால ஒரு குறிப்பாக நல்ல குலம் என்று சொல்லப்படுகின்ற குடியிலே வந்தவர் அந்த குடி செய்த தவத்தினாலே வந்தார், அந்த குடி செய்த தவத்தினாலே வந்தார், தவம் செய்ய வந்தார். செப்பத்தகு குடி செப்பத்தகு சீர் குடி செய்தவம் செய்ய வந்தார், செய்தவம் செய்ய வந்தார், குடி செய் குடி செய்த தவத்தினாலே வந்தாரு, இவர் தவம் செய்ய வந்தார். ஒரு நல்ல ஞானி தோன்றுகின்றார் என்றால் அந்த ஊரில் இருப்பவர்கள் தவம் செய்திருக்க வேண்டும், தாய் தந்தை தவம் செய்யணும், அப்படிப்பட்ட ஊர் அது வெகு காலமா இருக்கணும், அப்படி இருந்தாதான் அந்த ஊர்ல ஒரு ஞானி தோன்றும். நம்ம ஒரு பக்கம் அந்த மாதிரி தோன்ற வாய்ப்பு இல்லை, நம்மள வந்தவர்கள் இப்ப பண்ணிட்டு தான் இருக்கும். சீர்காழியில ஞானசம்பந்தர் அவதாரத்துக்கு 27 பாட்டு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற மரங்கள் கூட யாகம் பண்ணுவியா, அந்த ஊர்ல இருக்கிற மாமரம் கூட யாகம் பண்ணுது அப்படின்னு சொல்லி, அதற்கு மேல அந்த தாய் தந்தையுடைய தவத்தை எல்லாம் சொல்லி, அதற்கு மேல ஞானசம்பந்தர் அவதாரம் பண்ணார் சொல்ற சாமானியமா ஞானி தோன்ற மாட்டோம். ஞானி சமான் ஞானின்னா அப்புறம் கடவுள் தானே, கடவுளுக்கும் ஞானிக்கும் வித்தியாசம் அதிகம். அதனாலே அந்த சிறப்பான மதுரைப்பதியிலே வணிக குலத்திலே தவம் செய்த குடியிலே வந்தார். எப்பற்றினையும் அறுத்து ஏறுகைத்து ஏறுவார்தான் மெய்ப்பற்றனை பற்றி விடாத உறுப்பினார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் எப்பற்றினையும் அறுத்து, எப்பற்றினை என்று சொன்னால் உலகத்தில் இருக்கின்ற பற்று ஒன்று கூட இல்லையா, உலக சின்ன வயசுலே அது வந்துருச்சு, உலக பொருளிலே உலக பொருளிலே ஆசை நமக்கு பிறந்த உடனே வந்துடும், அது நாளாக நாளாக என்னமா வருது வயசாக வயசாக இன்னும் அதிகம் வயது, சின்ன வயசுலயே கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவுடனே ஆசை வந்துடும், அப்ப நான் வயசு ஆளு பெரிய ஆளாக பெரிய ஆளாக
முடியாதையாயிருது, பேராதையாயிருது. பேராதையினும் பிணியில் பிணி வந்து ஓராவனையேன் உடலத்தது வீரா முதுசூர் படவேலியின் சூராச போக துரந்தரனே என்பது கந்தரம். அதனாலே சாமானியம் இல்ல, நீங்கள்லாம் அதை விடாதீங்க வச்சிருந்த. ஆனா அதோட அதான் சிவனிடத்திலேயே ஆசை. மணிக்கு வந்து ராஜபுத்தனே பாடியிருக்காரு, அதனால ஆசை இருக்கத்தான் வேணும். தவறான வழியில ஆசை இல்லாம நேர்மையான வழியில ஆசையை வச்சு அதை சிவ தர்மத்தோடு வந்து வாழ்ந்தோம்னா ஆசை வரும். அப்படின்னா நாயன்மார்கள் அதிகபட்சம் வாழ்ந்துருக்காங்க. இதுல துறவிகள் வேண்டான்னு சொன்ன துறவியும் ரெண்டு பேர் தான், மூர்த்தி நாயனார் அப்புறம் சுவாமி. அப்புறம் எல்லாமே மனைவி மக்கள் வீடு வாசல் வட்டம் பதவி உள்ள உடையவர்கள். அதனால ஆசை உள்ளவன் காட்டிலே வாழ்ந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ஆசை உள்ளவன் வீட்டில் இருந்தாலும் பிரயோஜனம் உண்டு. ஆசை உள்ளவன் காட்டிலே வாழ்ந்தாலும் அவன் கதி அடைய மாட்டான், ஆசை இல்லாத வீட்டில் இருந்தாலும் கதி உண்டு. ஆசை உள்ளவன் வீட்டில் இருந்தாலும் சித்தம் சிவனிடத்தில் இருக்கும். சித்தம் சிவனிடத்தில் இருந்து அவன் வீட்டில் இருக்கலாம். பட்டினத்தார் பாடினாரு, காடு திரிந்தென்ன காற்று புசித்தென்ன, காடே திரிந்தென்ன காற்றே புசித்தென்ன, கந்தை சுத்தி ஓடே எடுத்தென்ன, உள்ளன்விலாதவர் உள்ளன்விலாதவர் காடே திரிந்தென்ன, உள்ளன்விலாதவர் காற்றே புதித்தென்ன, உள்ளன்விலாதவர் கந்த சுற்றி ஓடே எடுத்தென்ன, உள்ளன்விலாதவர் ஓங்கும் விண்ணோர் நாடே இடைமருது ஈசற்கு நல்லன்பர், இடைமருது ஈசற்கு நல்லன்பர் நாரியர்வால் வீடே இருப்பினும் மெஞ்ஞான வீட்டின்பம் எவ்வளவு என்பது படிருத்தார் பாட்டு. ஆகையினாலே அவர் உள்ளம் சிவனோடு சம்பந்தமாகிவிட்டால் அவர் எங்க இருந்தாலும் இருக்கலாம், அவருக்கு கட்டாயம் உண்டு. என்ன உண்டு? கதி உண்டு, சிவகதி. இவர் எப்படிப்பட்டவர்னா எப்பத்தனையே அறுத்து உருபற்று கூட இல்லையா. கருவுற்ற நாள் முதலாக உண்பாதமே காண்பதற்கு உருகிற்று, என் உள்ளமும் நானும் கிடந்து அலந்து தொழிந்தே திருவொற்றியூர்.

0: திறங்காய் கட்சி என்பது அப்பர் சுவாமிகள் திருமுறை. பற்று இல்லாதவர்கள்தான் வீடு தருவாங்க. ஆகையினாலே அப்படி எப்பற்றனையும் அறுத்தவர் ஏறுகைத்து ஏறுவார்னாலே பற்றினவர். பற்றை அறுத்தாரு, அங்கே ஒரு பற்றை பிடித்தார். உயிர் பற்று இல்லாமல் அதனாலே ஒரு பற்றும் இல்லை உடையவனாய் சொல்லத்தை எப்பற்றனை எடுத்து ஏறுகை தேறுவாரால் மெய்ப்பற்றனை பற்றி விடாத விருப்பார். அவருடைய திருவடியே விடாத விருப்பத்தை உடையவர். நாடும் பெருங்கால நயப்புறு வெட்கையாலே கேடும் துணையும் முதற் கேடில் பதங்கள் எல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லதில்லால் மூடும் பெருகன்பரும் மூர்த்தியார் மூர்த்தியானார். அவர்களுடைய பெயரு மூர்த்தி நாயனார் என்பது பெயர், மூர்த்தியார் என்று உடைய பெயர். அவருக்கு காதல் முழுவதும் சிறந்தத்தில் கேடும் துணையும் முதற் கேடில் பலங்கள் எல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாவரை அல்லது. கேடும் என்றால் சுற்றத்தார்கள், கேடும் என்றால் சொந்தக்காரங்கள். கேடும் துணையும் முதற் கேடில் பலங்கள் எல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாவரை, எல்லாமே சிவபெருமானுடைய திருவடி தான். அவர் அப்பன் நீ, அம்மை நீ, ஐயன் நீ, அன்புடைய மாமனும் மாமியை நீ, உப்புடைய மாதரு ஒன்பொருள் நீ, உருவலமும் சுற்றமும் ஓரூர் நீ, துப்பனும் உயிப்பனும் போற்றுவாயினி, துணையாய் நஞ்சன் துணைப்பிப்பாயினி, இப்பொன்னி இம்மணினி, இம்முத்துனி, இறைவனி, ஏறுந்த செல்வனி, எல்லாமே ஞானிகளுக்கு சிறந்த. இப்ப நமக்கு தனித்தனியா இருக்கிறாங்க, மாமியா மாமனா அமைச்சனே அண்ணன் தம்பி இப்படி எத்தனையோ தனித்தனியா, எல்லாமே சிவனடியா. மெய்யன்பர்களுக்கு ஞானிகளுக்கு எல்லாமே சிவன். இப்படித்தான இப்ப அந்த பாட்டில் சொல்றாரு, அப்பர் அப்பன் நீ, அம்மை நீ, ஐயன் நீ. ஆகையினாலே அப்படி எல்லாமே அவருடைய திருவடி, சொக்கநாதருடைய திருவடியே பிடித்துக் கொண்டவர். இப்படி பிடித்துக் கொண்டவர் என்பது எதனாலே தெரிந்தது என்றால், அவர் ஒரு செயலை செய்தார், பிடித்த செயலை செய்தார். சிவபெருமானுக்கு பிடித்த செயல். ஒருவருக்கு அன்பர் ஆகணும்னா என்ன பண்ணு, அவருக்கு விருப்பமான செயலை செய்யணும். இப்படி விருப்பமான செயலை செய்த அவர் நம்ம மேல விருப்பம் வைப்பார். அதனால இவர் ஒரு விருப்பமான செயலை செய்தார். அந்த விருப்பமான செயல் என்னன்னா, அந்த விருப்பமான செயல் என்னன்னு கேட்டா, சிவபெருமானுக்கு திறந்தோறும் சந்தனம் அரைச்சு கொடுக்கணும். சந்தனம் பூசைக்கு சந்தனம் ஒரு முக்கியமான பூ. பூ சலம் சந்தனம் தூபதீபம் நைவேத்தியம் இப்படிப்பட்ட பொருள்களோடு அந்த சந்தனம் மிக முக்கியமான. சந்தனம் இல்லாம பூசை பண்ண முடியாது. சந்தனத்துல அபிஷேகம் பண்றது சந்தனம் வேணும், சுவாமிக்கு திலகம் வைக்க சந்தனம் வேணும், அப்புறம் நம்ம திலகணத்திலையும் மார்புலையும் சந்தனம் வச்சுக்கொண்டு ஆகன மூர்த்தி மூலத்தால பூசிக்கு போகணும். இப்படி பல வகையில சந்தனம் இடையிடையே வந்துவிடும். அதனால நமக்கு சந்தனம் பக்கத்திலே இருக்கிறார். சந்தனம் நல்லது. சந்தனம் என்பதும் நந்தனம் என்பதும் அருமையான சொற்கள். நந்தனம் நந்தவனம், சந்தனம் சந்தனம் தான் சந்தனம் வந்தது. சந்தனம்னா நல்ல தனம், நல்ல செல்வம் சந்தனம். தனம் சம்தனம் தான் சந்தனம் உண்டு. அந்த இன்னுக்கு பதிலா இம்மு தான் வரும். அந்த இன்னுக்கு பதிலா இது இம்முக்கு பதிலா இன் வந்தது. சம் என்றால் நல்ல, தனம் என்றால் செல்வம், நல்ல செல்வம். சந்தனத்துக்கு அர்த்தம் என்னவென்று கேட்டால் நல்ல செல்வம். அதனாலே அப்படி அந்த சந்தனம் என்பது பூசைக்கு மிக முக்கியமான பூ. அது திருமூல திருமந்திரத்துல என்ன சொன்னாருன்னா, காணூறு கோடி கடிகமல் சந்தனம்,
1: காற்றிலே இருக்கின்ற மனம் ஊங்கிய சந்தனம்.
0: வானுர மாமலர் இட்டு வணங்கின பூஜைக்கு ஒரு முக்கியமான பொருளை சந்தனத்தையும் பூவையும் சொல்லி நிறைய சந்தனத்தை சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் சந்தன காப்பு நூறு வேற இருந்தது இல்லவா. இப்படி பல வகையில சந்தனம் பயன்படும் பண்ணி அதுக்கு மேல வானுரா மாமலர், வானுரா மாமலர்னா அதிகமான பூக்களை போட்டு அபிஷேகம் பூஜை பண்ணினாலும் அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ணினாலும்னா எச்சமா இருக்குது, என்ன பண்ணினாலும் அப்புறம் என்ன அப்படின்னா மாமிசத்தை விட்டுட்டு அவன் கும்பிடுன்னா அவன் உருப்படி ஆக மாட்டான், சிவகரிக்கு போக மாட்டான் அப்படின்னு இந்த சொல்லி இவ்வளவு சந்தன நிறைய அரைச்சி அபிஷேகம் அலங்காரம் பண்ணினாலும் ஏராளமான புஷ்பங்களை போட்டு பூஜை பண்ணாலும் மாமிசத்தை சாப்பிட்டான கதி கிடையாது. காணூறு கூடி கடிகமல் சந்தனம் வானுர மாமலர் இட்டு வணங்கினா ஊனினை நீக்கி உண்பவர்கள் தெரியுமா அந்த திருமந்திரம், ஊனினை ஊன்னா மாம்சம், ஊனினை நீக்கி உண்பவர்கள் தேனமர் பூங்கள் சேர ஒண்ணாது. அதனால இது வெகு பேத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சில பேத்துக்கு பிடிக்காம இருக்கும், பிடிக்காதவங்களும் பிடிச்சுக்கிறாங்க நினைச்சிருக்க. அதனால இப்படி அந்த சந்தனத்தை முக்கியமா சொல்ற, அதனால பூசக்காரங்களுக்கு ஒரு சந்தன டப்பா வாங்கி கொடுக்கலாம், சந்தன கூடி சந்தன கட்டை அப்படி வாங்கி கொடுக்கலாம். சந்தனச்சாந்தின் சுந்தர கோச்சின்னு திருவாசகம், சந்தனச்சாந்தின் சந்தனமும் குங்குமமும் சாந்தும் போய்ந்த தோளாரே அப்பர் தேவாரம் அப்படி திருமுறைகள் சந்தனம் அப்படி வருது. அந்த பணியை செய்தவர் இந்த மூர்த்தி நாயனம், தினந்தோறும் சந்தனம் அரைத்து சாமிக்கு கொடுக்கும். அவர் அரைச்ச சந்தனங்கள் இருக்கு, பெரிய ஒரு சந்தனங்கள் மூர்த்தி நாயனார் அரைச்ச சந்தனங்கள் மீனாட்சி கோயில் முன்னாடி பெரிய உசரம்.
2: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Namah Shivaya. Rig Veda Panjarutram Vilakkurai Valangubavar Thiru Subramani Sharma. Om Namah Shivaya.
4: ஸ்ரீமச்சிதம்பர நடராஜராஜாத் வித்யாதிபாத் விவித மங்களதான சௌந்தாத் பூர்ணேந்து சுந்தர முகாத் த்விஜராஜசூடாத் பர்காத் பரம் கிமபி தத்வமஹம் ந ஜானே. நமஸ்காரம். நம்ம ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய பஞ்சருத்ரங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். நான் ஏற்கனவே சொன்னது போல வேதத்துக்கு அர்த்தம் அப்படின்னு ஒருத்தர், இதுதான் இன்னதுதான் அர்த்தம்னு எடுத்து சொல்லிட முடியாது. ஒரு ஸ்லோகமாக இருக்கட்டும், ஒரு மந்திரமாக இருக்கட்டும், ருக்காக இருக்கட்டும், நாம் அதை திரும்ப திரும்ப திரும்ப சொல்லுவதால் மட்டுமே அதனுடைய உண்மையான சாரத்தை ஆத்மாவானது உணர்ந்து கொள்கிறது. நாம் இப்போ கேட்குறது எல்லாமே நமக்கு எதிர்கேள்வியை மனசில் உண்டாக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்திரியத்தினால் பகவானை பார்த்துட முடியும், கேட்டுட முடியும், அனுபவிச்சிட முடியும்னு நினச்சிக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி தான் பகவான் இருக்கார். அப்படிங்கும்போது அவரை அடையிறதுக்கு இது எல்லாம் ஒரு சாதனமா, இதை வச்சுண்டு இதை இதன் மூலமாக நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள் அவரை அடைய பண்ணுமே ஒழிய இதன் மூலமாக இதுதான் இன்னதுதான் பார்த்துட முடியாது, இன்னதுதான் கேட்டுட முடியாது. ஏன்னா கண்ணுக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு, எத்தனை தூரம் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு. காதுக்கு இத்தனை தூரத்திலிருந்து வர சப்தத்தை தான் கேட்க முடியுங்கிற லிமிட்டேஷன் உண்டு. ஆனால் நம்ம எதை பரபிரம்மம்னு சொல்கிறோமோ, எதை பகவான்னு சொல்கிறோமோ அதுக்கு லிமிட்டேஷனே கிடையாது. அப்படி லிமிட்டேஷன் இல்லாத ஒரு வஸ்துவை, அவிச்சின்னமான ஒரு வஸ்துவை இந்த மாதிரியான சாதனங்களை கொண்டு தெரிஞ்சிக்க முடியாது. நான் பகவானை பார்த்துட்டேன், நான் பகவானை கேட்டுட்டேன் அப்படிங்கிறதாக இந்த இந்திரியங்களாக, இந்த இந்திரியங்களின் மூலமாக நாம் அதை அனுபவிக்க முடியாது. இதை தாண்டி போனால் தான் அனுபவிக்க முடியும். அப்போ இந்த வேத மந்திரங்களுக்கு உண்டான அர்த்தங்களை நாம் காதால் ஸ்ரவணம் பண்ணுறோம். ஸ்ரவணம் பண்ணி அதுலேயே மனசு ஊறி ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் அப்படிங்கிற ஸ்டேஜஸ் இருக்கிறாப்புல அதில் மனசில் நல்ல உருவேற்றி அதையே சதா சிந்தனை பண்ணின்னு இருக்கிறதுனால நாம் பகவத் ஸ்வரூபத்தை ஒரு நாள் அடைய முடியும் அப்படிங்கிறதாக தாப்பர். அனன்யாச்சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாசத்தேன்னு பகவான் சொல்கிறது போலே அனன்ய சிந்தனை வேணும். அதுக்கு எப்படி அந்த அனன்ய சிந்தனை நம்ம சொல்கிறோமே ஒழி அது எப்படி இருக்கணும்னு ஒரு லட்சணம் சொல்கிறா. ஒரு தைல தாரை இருக்குது, ஒரு பானையில் சின்னதாக ஒரு துளை போட்டு அதன் வழியாக ஒரு தைலத்தை எண்ணெயை வந்து விடும்பொழுது அந்த தைல தாரை எப்படி அவிச்சின்னமாக வந்துட்டே இருக்கோ, அந்த ஃப்ளோ எப்படி இருக்கோ இன்டரப்ட் ஆகாமல், அதே போல் ஒரு பகவத் சிந்தனை எப்போ இன்டரப்ட் ஆகாமல் வந்துட்டே இருக்குமோ அப்போ தான் பகவானுக்கு நெருக்கத்தில் சமீபத்தில் நாம் போக முடியும். அப்போ தான் பகவான் நம்மளுடைய யோகக்ஷேமத்தை அவன் வகிக்கிறான். அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம், நான் வகிக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறானே. யாருடைய வகிக்கிறான்? அனன்யம் அவனுடைய சிந்தனையாகவே இருக்கக்கூடிய ஒரு பக்தனுடைய யோகக்ஷேமத்தை பகவான் வகிக்கிறான். நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் வேதமாகப்பட்டது எப்படி பகவானை துதிக்கிறது, நம்மளை துதிக்கிறதுக்கு பிரேரணை பண்ணுறது. வேதம் நாம் பகவானை துதிக்க வேண்டும் என்பதற்காக நம்மை பிரேரணை செய்கிறது. இப்படியெல்லாம் பகவான் இருக்கிறார், இன்னதாக இருக்கிறார். வேதம்ங்கிறதுக்கே நாலெட்ஜ் அப்படின்னு தான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறான். வித் அப்படிங்கிற சப்தம் தெரிஞ்சுக்கிறோம், அதுதான் வேதம். நாலெட்ஜ் நமக்கு அறிவு. அந்த தியோ யோனஹா அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, சோதயாத்து பிரச்சோதயாத்து தூண்டி விடுங்கோ, அந்த தூண்டி விடுறது அந்த அறிவை தூண்டி விடுவதற்காகத்தான் நம்ம எல்லா விதமான பிரயத்னங்களையும் நம்ம செஞ்சுட்டு வரோம். அதில் ஒரு சின்ன பிரயத்னமாக நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் வேதமாகப்பட்டது ருத்ரரை எப்படியெல்லாம் தொழுகிறது எப்படியெல்லாம் வழிபடுகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். முதல் சூக்தம் பூர்ணமாக முடிச்சுட்டோம். இதுதான் அர்த்தமா அப்படின்னா மேலோட்டமான அர்த்தம் நாம் ஏற்கனவே சொன்னது போல முழுமையான அர்த்தம் என்னைக்கு ஆத்மா உணர்றதோ, நாம் கேட்ட விஷயங்களை நாம் பார்த்த விஷயங்களை நாம் புரிஞ்சின்ற விஷயங்களை என்னைக்கு ஆத்மா உணர்கிறதோ அன்னைக்கு தான் முழுமையான அர்த்தம் நமக்கு லபித்ததாக அர்த்தம். அது வரைக்கும் நம்ம கேட்டுக்கிறோம், புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அந்த ரூபத்தை அடையிறதுக்கு நமக்கு அந்த அனன்ய சிந்தனைங்கிறது வேணும். மேல்கொண்டு நம்ம ரெண்டாவது சூக்தத்துக்கு போவோம். ரெண்டாவது சூக்தம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. இமா ருத்ராய தவசே ஏக பர்தினே க்ஷயத்வீராய பிரபரா மகே மதீஹி யதா சமசத்விபதே சதுஷ்பதே விஸ்வம் புஷ்டம் கிராமே அஸ்மின்னாதுரம் அப்படின்னு சொல்கிறது. அவன் ஏற்கனவே பார்த்துருக்கோம் தவ்யசே அப்படிங்கிறத இங்கே தவசே அப்படின்னு வருது, பெரியோன் எல்லாருக்கும் பெரியவர் அப்படின்னு சொல்கிறது. கபர்தினே அப்படின்னா சடையுடையவன் அர்த்தம். கபர்தினின்னு அம்பாளுக்கு பேர், சடையுடைய அம்பாளுக்கு கபர்தினின்னு பேர், சுவாமிக்கு கபர்தின்னு அப்படின்னு பேர், கபர்தினேன்னு கூப்பிடுறது. அந்த சடையுடையவனையும் க்ஷயத்வீராய அதாவது வீரர்கள் எல்லாரும் ஒடுங்குதற்கு இடம், அவ்வளோ பெரிய வீரன் மாவீரன் அவன், அப்பேற்பட்ட வீரனுமாகிய பெரியோனுமாகிய தவசே ருத்ராய ருத்ர மகாதேவனின் பொருட்டு இந்த இரு கால்கள் த்விபதே இரு கால்கள் சதுஷ்பதே நாலு கால்கள் கோ முதலான வகைகள் நாலு கால்கள் மனுஷாளுக்கெல்லாம் ரெண்டு கால் முன்னாடி நிருப்யா கவே அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே த்விபதே சதுஷ்பதேங்கிற பதங்களை உபயோகம் பண்ணுறது வேதம். யதாஷம் அசத்து அப்படின்னு சொல்கிறது. இந்த எல்லா ரோகங்கள்லாம் வரதே இதற்கு சாந்தியாக இருக்கணும். இமா மதீஹி இந்த தோத்திரங்கள், இந்த மதீஹிங்கிறத இந்த இமாஹா இந்த அழகிய ஸ்தோத்திரங்களை மதீஹி நம்மளுடைய புத்தியினால் சுவாமியை தெரிஞ்சுட்டு நம்ம துதிக்கிறோமே இது பிரபராமகே நன்னா பண்ணுறோம் நாங்கள். பிரபராமகே பகுவச்சனம், பிரபராமகே நாங்கள் செய்கின்றோம். அஸ்மின்னு கிராமே இந்த கிராமத்தில் விஸ்வம், விஸ்வம்னா அனைத்தும், அனாதுரம்னா பிணிகள் அற்றவைகளாக இருக்க வேண்டும். ஆக பொதுவாக இந்த மொத்த ரிக்கினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய பசுக்கள், எருமை, மிருகங்கள், மனிதர்கள், என த்விபதே ரெண்டு கால் உள்ள பிராணிகள், நாலு கால் உள்ள பிராணிகள்னு சொன்னதுனால மனுஷாலையும் சேர்த்து சொல்கிறது, எல்லாம் பிணி இல்லாதவர்களாக வளர வேண்டும், வியாதி வெக்க இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் வளர வேண்டும் அப்படின்னு ருத்ரனை பிரார்த்திக்கிறது இந்த ரிக்கில். மேற்கொண்டு இருக்கிற ரிக்குகள் வந்து நாம் மேற்கொண்டு பார்ப்போம். நம சிவா.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
5: திருச்சிற்றம்பலம் சைவம்.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபூஜை விளக்கம். வழங்குபவர் வி கே புரம், திரு ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
6: இதுல இருக்கிறது நாம சொல்றது போல இதுல இருக்கிறத சொல்றோம். இந்த பார்த்திவ பூஜா விதியில சுருக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை மட்டும்தான் இங்க எழுதியிருக்கிறோம், அதை மட்டும்தான் இங்க சொல்கிறோம். ஏன்னா அங்கே அப்படி எடுக்கணும்னா முதல்ல அங்கே கொடுத்துருக்கணும். அது ஒரு நைவேத்தியம், முதல் நைவேத்தியம் சுற்றி சொல்லும்போது ரெண்டு நைவேத்தியம் தான் அங்கே சொல்கிறார். பூஜைக்கு முதலே அதை சுற்றி பண்ணி வச்சுக்கணும்ங்கிறார். மூணாவது ஒரு நைவேத்தியத்தை அங்கே சொல்லாததுனால நாம் அங்கே அப்படி சொல்கிறோம். இங்கே அப்போ நாம் இந்த குரு பூஜை செய்யும் பொழுது என்னெல்லாம் செய்கிறோம், என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா, முதல்ல ஆவாகனம், அது ஆசனம், மூர்த்தி மூர்த்திமான் அப்படின்னு செய்கிறோம். அப்புறம் அர்க்கியம், அது சுவாகாந்தமாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், அர்ச்சனை. அது எப்படி பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுறது நமக நமகன்னு சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் பாவன அபிஷேகம் பண்ணுறோம். அப்புறம் அர்க்கியம் கொடுக்குறோம், கந்தம், புஷ்பம், அருகு, அட்சதை இதெல்லாம் சாத்துறோம். அப்புறம் இன்னொரு தடவை என்ன செய்கிறோம், அர்க்கியம், அது அந்தந்த மூலத்தை சொல்லி நமக நமகன்னு செய்கிறோம். அப்புறம் கடைசியில் என்ன செய்கிறோம், விக்கணம் வராமல் அந்த குருமூர்த்திகள்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம். விக்கணம் வராமல் குருமூர்த்திகள்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம். இப்படி வேண்டிக் கொண்டு வந்து நாம் எப்புறம் என்ன செய்கிறோம், இந்த குரு பூஜை நிறைவு செய்து கொண்டு இந்த நடுவில் இருக்கக்கூடிய மூர்த்தியை, அதுக்கு அவருக்கு அந்த ஆதாரங்கள், ஆறார சக்தி அர்ச்சனை அப்படின்னு அதை செய்கிறோம். அது அவர் ஷடுத்தாசனம்னு சொல்கிறோம், ஆறு ஆசனங்கள் அவருக்கு சொல்கிறோம். அந்த ஆசனங்கள் ஒவ்வொரு குரூப்பு சேர்ந்து ஒரு ஆசனமாக வருது. இப்போது அதில் முதல்ல ஓம் ஹாம் யோக பீடாய நமக நாய நமக என்றும், வாயுதுக்கில் வைராக்கிய ஆசனாய நமக என்றும், ஈசானதிக்கில் ஐஸ்வர்ய ஆசனாய நமக என்றும், இந்த நான்கு திக்கிலையும் நாம் பூசித்து கொண்டு, அப்புறம் என்ன செய்கிறோம், மகா திக்குங்கிறது கிழக்கு மேற்குன்னு அந்த திக்கில், கிழக்கில் அதன்மாய நமக, தெற்கில் அஞ்ஞானாய நமக, மேற்கில் அவைராக்கிய நமக, வடக்கில் அனைஸ்வரியாய நமக என்று இந்த நான்கோட சேர்த்து அந்த முக்குணமும் சேர்த்து, இந்த நான்கோடு முக்குணமும் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து சிம்மாசனம், இது என்ன பேர், சிம்மாசனம் என்று. இந்த எட்டும் புத்தியினுடைய பாவங்கள், இதெல்லாம் என்னது, புத்தியினுடைய பாவம். பாவம்னா என்னது, பிரிவுகள். இதை சொல்லிக்கொண்டு அப்புறம் நிறுதி திக்கில் ஓம் ஹாம் அதச்சதனாய நமக, ஈசானத்தில் ஓம் ஹாம் ஊர்த்துவ சதனாய நமக என்று அந்த நிறுதி மூலையிலையும் ஈசான மூலையிலையும், அது மேலையும் கீழையும் குறிக்கக்கூடியது, மேலையும் கீழையும் குறிக்கக்கூடியது அர்ச்சித்து இந்த நான்கு யுகம். அப்புறம் அந்த அவ்யக்தம், அவ்யக்தம்ங்கிறது என்னது, மூலை பிரகிருதி, அந்த அவ்யக்தம், நியதி, காலம், கலை, அதுக்கு இந்த அவ்யத்துக்குரிய கேசவன், இவையெல்லாம் சேர்த்து யோகாசனம் என்று சொல்கிறோம். அதனால இந்த சிம்மாசனம், அந்த சிம்மாசனம் என்கிறது அந்த புத்தியினுடைய அந்த எட்டு குணங்கள், முக்குணம் இதெல்லாம் சேர்ந்து சிம்மாசனமாக அங்கே சொல்கிறோம். யோகாசனம்ங்கிறது நான்கு யுகங்களும் அவ்வியக்தம் நியதி காலை கலை என்ற தத்துவங்களையும், அந்த அவ்வியத்து ரூபமாக இருக்கக்கூடிய கேசவன் அவனையும், அந்த அதச்சதனம் ஊர்த்துவச்சதனம் என்று சொல்லக்கூடிய மேலையும் கீழையும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்கிறோம், இதை யோகாசனம்னு சொல்கிறோம். இதை தத்துவங்கள் ஒன்று ஒன்றையும் என்ன செய்கிறோம், இதை யோகாசனம்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த பத்மாசனம் என்பது அது தாமரையினுடைய கிழங்கு, அப்புறம் அதிலிருந்து முளை தண்டு முட்கள் தளங்கள் கேசரங்கள் கருணிகை இப்படி கந்தாய பீஜாயன்னு சொல்கிறோமால, முதல்ல கந்தம்ங்கிறது மண், கந்தம்ங்கிறது என்னது மண், அந்த மண்ணில் பீஜம்ங்கிறது விதை, அப்புறம் அங்குரம்ங்கிறது முளை, இல்லையா, அப்புறம் அதில் தண்டு இலை, அப்படி வரிசையாக சொல்லி நாம் அந்த கருணிகைங்கிறது அந்த பூவுக்கு நடுவில் இருக்கிற பொகுட்டு, அந்த பொகுட்டில் பீஜம், பொகுட்டில் பீஜம் என்று இப்படி நாம் அதை பூசித்து கொண்டு இதை கிழங்கு பிருதிவி தத்துவமாயும், அந்த கிழங்கு என்ன சொல்கிறோம், பிருதிவி தத்துவம்னு சொல்கிறோம். அந்த தண்டு என்பது கலா தத்துவம் வர, பிருதி தத்துவத்திலிருந்து அப்புறம் அப்பு தத்துவத்திலிருந்து கலை வரைக்கும் கலா தத்துவம் வர, அதை அப்படி தண்டாகவும் அந்த இது நமக்கு மூணு முறை இருக்கு, இதில் மூணு முறைகள் இருக்கிறது, ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பேதம் இருக்கும். இந்த தண்டு கிழங்குங்கிறதுல இது இந்த 36 தத்துவங்களை பிரதிவி தத்துவத்தை கிழங்காக சொல்லி, அதுக்கு மேலே அந்த தண்டாக சொல்லி, அப்புறம் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த எட்டு இதழ்கள், அந்த எட்டு இதழ்களில் அந்த வித்யாதத்துவம் ஏழும் சுத்த வித்தையும் எட்டு இதழ்களாகவும், அப்புறம் மகேஸ்வரமும் சதாசிவமும் ஆகிய இந்த ரெண்டு தத்துவமும் 64 கேசரங்கள், 64 கேசரம் அந்த சூழ் முடியா இருக்குமா இல்லையா, அந்த கேசரங்களாகவும், அப்புறம் சக்தி தத்துவம் என்பது பொகுட்டாகவும், அதில் இருக்க வெத சிவ தத்துவமாகவும் அப்படி சொல்லி, அப்போது நாம் இந்த மண் தத்துவத்திலிருந்து அந்த பீஜம் அது நாத தத்துவம் வரை இதை கடக்கிறது, இது இதயத்தில் இருக்கு, இதெல்லாம் இதெல்லாம் இதயத்தில் மூலாதாரத்தில் கிழங்க சொல்லி அந்த தண்டை, அந்த 24 தத்துவம் தண்டை அதை தண்டாக சொல்லி, இங்கே வித்யா தத்துவம் இதெல்லாம் என்ன சொல்கிறோம், நம்ம இது அந்த மலரினுடைய இதழ்களும் பொகுட்டும் விதையுமாக சொல்லி, ஆக இப்படி இந்த 36 தத்துவத்தை கடந்து, இந்த 36 தத்துவத்தை கடந்து அது மேலே சிவலிங்கம், அதுக்கு மேலே சிவலிங்கம், அந்த சிவலிங்கம் எது, சிவலிங்கம் எது, அப்போ அதுக்கு மேல சிவலிங்கம் வைக்கிறோம், அந்த சிவலிங்கம் எது என்னையா, ஆமா அந்த சிவலிங்கம், அந்த சிவலிங்கம் எது அப்படின்னா அது சிவஞானம்னு சொல்லியிருக்கோம். இந்த சிவலிங்கம் இந்த தத்துவங்களையெல்லாம் கடந்தது யாரு, சிவமா நாமா, நாம தானே, அப்போ ஆன்ம அறிவு தான், இந்த தத்துவங்கள்லேருந்து விடுபட்ட ஆன்ம அறிவு தாங்க லிங்கம், அதை அதுக்கு மேலே வைக்கிறோம், அதுக்கு மேலே வைக்கிறோம், வச்சு நாம இந்த பூசணையை செய்கிறோம். அப்போது அந்த அறிவுங்கிறத எப்படி சொல்கிறோம், அறிவுங்கிறத மலராகவும் அந்த அறிவில் லிங்கமாக இருக்கிறது சிவ ஞானம், அதான் லிங்கமாகவும். அந்த லிங்கத்தை நாம் பூசித்தால் அதில் தோன்றுவது எழுந்தருள்வது சிவமூர்த்தி மூர்த்திமான், அவன்தான் அதில் வெளிப்படுகிறான் என்று நாம் அப்படி கருதி கொண்டு அந்த பூசனையை செய்கிறோம். புரியுதாமா? அதனால் இந்த விமலாசனம் என்பது விமலம், அப்போ இறைவன் நேரடி தொடர்பு, நேரடி தொடர்பு விமலம், மரங்களையெல்லாம் கடந்த ஆசனம், அதில் தான் பெருமான் எழுந்தருளுவான் இல்லையாம்மா? சுத்த ஞானத்தில் தானே வருவான். அதனால் அந்த விமலாசனம் என்பது இந்த இதெல்லாம் கடந்ததா இந்த சொல்கிறோம். அது இறைவனுடன், அதாவது இப்போ நமக்கு இறைவன் அறிவிக்கிறான், எது மூலம் அறிவிக்கிறான் இல்லையா? ஆ, பாசத்து மூலமாக தானே நமக்கு அறிவிக்கிறான். இது நேரடியாக உணர்வின் நேர்பர வரும் சிவபோகம்ங்கிறாரா இல்லையா, பெருமான் நேரடியாக அறிவிப்பது. அதனால் இந்த அந்த ஆசனம், அதில் சூரிய மண்டலம், சோம மண்டலம், அக்னி மண்டலம் என்று மூன்று, அதில் சூரிய மண்டலத்துக்கு அதிபதியாக பிரம்மனையும் சோம மண்டலத்துக்கு அதிபதியாக விஷ்ணுவும் அக்னி மண்டலத்துக்கு அதிபதியாக ருத்ரனும் சொல்லப்படுகிறார்கள். இப்படி இந்த சக்தி மண்டலம், அது சக்தி மண்டலம், அதுக்கு அதிதேவதாக இருப்பது மகேஸ்வரன். சக்தி மண்டலத்துக்கு அதிபதியாக இருப்பது அங்கே மகேஸ்வரன். அதற்கு மேலாக இருப்பது அந்த குடிலாசக்திங்கிறது, அதுக்கு மேலே இருக்கிறது என்னது குடிலாசக்தி. இவ்வாறாக நாம் அந்த ஆதார சக்தி, அது அது முதல் ஆரம்பித்து அந்த குடிலாசக்தி வரைக்கும் அந்த ஆசனம் தான் நம்ம சொல்கிறோம் பஞ்சாசனம். அதை என்ன சொல்கிறோம் பஞ்சாசனம். அதுக்கு மேலே நாம் அஞ்சு அடுக்காக வருதா இல்லையா, அதுக்கு மேலே நாம் என்ன செய்வோம் பெருமானை அமர வைக்கிறதா சொல்கிறோம். இதுதான் நாம் அந்த ஆதார சக்தி பூசைங்கிறது. அப்போ எழுந்திருக்கிறது கீழே இருந்து ஆரம்பித்து ஒன்று ஒன்றா அப்படி பூசிக்கிறோம். அப்புறம் இந்த ஆதார சக்திக்கு மேலே நாம் அனந்தனை, கிழக்கில் கிழக்கு திக்கில் அனந்தனையும், அது அனந்தத்தில் ஆரம்பித்து வாசிகி, தட்சன், கார்கோடகன், சங்கபாலகன், குளிகன், பதுமன், மகாபதுமன் என்று இந்த அட்டநாகம், இதெல்லாம் அவரை தாங்கி கொண்டிருப்பதாக, இந்த அட்டநாகங்களும் பெருமானுடைய பீடத்தை தாங்கி கொண்டிருப்பதாக அவங்கள பூசிக்கிறோம். இதில் அந்த மகாபத்மன் எல்லாம் சொல்லி நடுவில் அனந்தேசன், இது இதெல்லாம் சேர்த்து நாம் அனந்தாசனம். இதுக்கு என்ன சொல்கிறோம் அனந்தாசனம். அது சூரிய கோ, அது ஒரு கோடி சூரிய பிரகாசம், அதுதான் இங்கே பீஜ வடிவு. அந்த பீஜம் என்னது விதை, இந்த பீஜ வடிவாக இருக்கிறதா அவனை பாவனை செய்து கொள்வது. அதனால் நீங்கள் நாம் அந்த இந்த மந்திர சுத்தியில் ராசாத யோகம் செய்யும் பொழுது நமக்கு ஒவ்வொரு ஆதாரத்திலையும் என்னென்ன பிரகாசம் வருகிறது அப்படின்னு வரும். இது அப்படியே மின்னல் போல ஒரு சூரியன், பத்து சூரியன், நூறு சூரியன், ஆயிரம் சூரியன், கோடி சூரியன் அப்படி வரிசையாக வரும். அந்த பிரகாசம் நமக்கு அறிவு எப்படி விளங்கி கொண்டுகே வருகிறது. அது நீங்கள் எட்டாநூறு பாவில் ரெண்டாவது அதிகரணம், எட்டாநூறு பாவில் ரெண்டாவது அதிகரணம், அதில் ரெண்டாவது அதிகரணம் என்னது இன்னையா தீட்சாதிகரணம், ரெண்டாவது அதிகரணம் தீட்சாதிகரணம், கரெக்டாக தான் சொன்னீங்க. அந்த தீட்சாதிகரணத்தில் மேற்கோள் என்னது தம்முதலே குருவுமாய் உணவு, அதுக்கு ஏது அவன் அந்நியமின்றி சைதன்ய சுருவியாய் நிற்றலான். அந்த அதில் என்ன தடையெல்லாம் வருது, அவன் அந்நியமின்றி சைதன்ய சுருவியாய் நிற்கிற காரணத்தினால அவன் தான் நமக்கு குருவாக வரணும்னு காரணம் சொல்கிறார். அதில் என்ன தடெல்லாம் வருது? ஆமாம், அது அது சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இது என்ன தடை வருது அப்படின்னா, ஐயா எல்லாம் சைதன்ய சொரூபி, பெருமான் சைதன்ய சொரூபி, ஆனால் அறிவு சொரூபி. சைதன்ய சொரூபினானது அறிவு சொரூபின்னு சொல்கிறீங்களே, அறிவு சொரூபின்னு சொன்னால் எல்லா ஆன்மாக்களும் அறிவு சொரூபம் தானே, நாமளும் அறிவு சொரூபி தானே இல்லையா? இல்லையா? நீங்கள் அறிவு சொரூபியா இல்லையா? இல்லையா? என்ன அறிவோ நமக்கு சொரூபம் என்னது? அறிவு தான் நம்முடைய குணம். நம்முடைய குணம் என்னது? அறிவு தானே. எல்லா ஆன்மாக்களுமே அறிவு சொரூபி தானே. அப்போது எல்லா ஆன்மாக்களும் அறிவு சொரூபின்னு சொன்னால் குருக்கள் எல்லாரும் தானா? எல்லாரும் குருன்னு ஆயிரமா இல்லையா? ஆயிரமா இல்லையாமா? ஆயிரும். அப்போ எல்லாரும் குரு தானா என்பது முதல்ல சொல்லக்கூடிய தடை, முதல்ல சொல்லக்கூடிய தடை. அந்த தடைக்கு என்ன விடை சொல்கிறாரு? ஆ ஆமாம், அந்த தடை உனக்கு இந்த சந்தேகமே வரக்கூடாதுங்கிறார். இந்த சந்தேகம் வந்ததே தப்புங்கிறார். ஏன்? ஆ, அதுதான் நாங்கள் வெறுமனை சொல்லலை. அவன் அந்நியமின்றி சைதன்ய சொரூபின்னு இருக்கோம். அந்நியமின்றி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அந்நியமின்றின்னா அத்துவிதம்னு அர்த்தம். அந்நியமின்றினானது அத்துவிதம்னு அர்த்தம். அவ்வாறு சொல்லவே அது உயிர்கள் அத்தனையும் நீக்கப்பட்டன, உயிர்கள் அத்தனையும் நீக்கப்பட்டன இல்லையா? அப்போ உயிர்கள் அறிவி சொரூபியாக இருந்தாலும் இவைகளெல்லாம் தம் அறிவோடு தாதான்மியமாய் நிற்பனே. நாமக்கும் நமக்கு அறிவுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? தாதான்மிய சம்பந்தம் இல்லையா? நம்ம அறிவில் அத்துவிதமாக நிற்கிறது சிவபெருமான் மட்டுமே. நீங்கள் யார் அறிவிலையும் அத்துவிதமாக நிற்க முடியாது. உங்கள் அறிவில் அத்துவிதமாக நிற்கிறது யாரு? ஆ, எனவே தம் அறிவோடு தாதான்மிய சம்பந்தம் உடைய உயிர்கள் அத்தனையும் நீக்கப்பட்டன. புரியுதாமா? அப்புறம் என்ன சொல்றாரு? அப்புறம் சொல்றாரு, சரி அப்போ நீங்க எல்லாத்தையும் உயிர்களை நீக்கிட்ட முடியா இல்லையா? அப்போ சைதன்ய சொரூபி, சைதன்ய சொரூபி. அப்போ நீங்க இந்த உயிர்களோடு அத்திவிதமாக நிற்கிறதுனால உயிர்களை நீக்கிட்டீங்க. நீங்க எல்லா அறிவிலும் அத்திவிதமாக தான் நிற்கீங்க. பழையபடி அது போவலையே, சுற்றி போய் சுங்கச்சாவடியை சார்ந்தார் போல கட்டக்குடி பிரபாத நியாயமாய் மீண்டும் அதையே உணர்த்துகிறது அப்படின்னு அடுத்த தடை. புரியுதா? புரியுதா ஐயா? அப்படியே பார்க்கல ஐயா. முதல்ல சைதன்யம்ங்கிறது அறிவுங்கிற சொல்லாலே எல்லா ஆன்மாக்களும் அறிவு தானேன்னாரு, அந்த தடையை நீக்கினாரு. அடுத்தாப்புல என்ன சொன்னாரு? அத்திவிதமாக நிற்கவும் ஒருத்தன் தான், மற்றெல்லாம் அறிவோட தாதானுமை சம்பந்தம் உடையன நீக்கிட்டாரு. பெருமான் எல்லாருடைய அறிவிலும் அத்திவிதமாக தானே நிற்கான். அப்போ அந்நியமின்றிங்கிறது அத்திவிதத்தை சொல்லுதுன்னா எல்லா அறிவிலும் அத்திவிதமாக நிற்காமலா? அப்பவும் பழையபடி எல்லா ஆன்மாக்கள்னு வருத அப்படின்னு அதில் அடுத்த தடை அதை அப்புறம் நீக்கிறார். அப்போ இங்கே எல்லா ஆன்மாக்களும் எல்லா ஆன்மாக்களோடும் அவன் அத்திவிதமாய் நின்றாலும், எத்த ஆண்களோடும் அத்திவிதமாய் நின்றாலும் அங்கே சைதன்யம் என்ற சொல்லால, சைதன்யம் என்ற சொல்லால இங்கே சுத்தான்மா இல்லையா, ஆயிரம் கோடி சூரியப்பிரகாசம் பெற்ற ஆன்மாவையே சைதன்யம் என்று சொல்லுக்கு பொருளாம். எனவே இந்த பொதுவாக அறிவு விளங்கியிருக்க ஆன்மாக்களை நீக்கி சிவஞானம் விளங்கிய ஆன்மாக்களை குறிப்ப சுத்த ஆன்மாவை குறிப்பதாகி ஏனைய ஆன்மாக்களை நீக்கினார் சொல்கிறாரா இல்லையா? புரியுதாமா? அதுதான் நாம் இந்த பூசையில் பெறுவது, பூசையில் பெறுவது. அதனால தான் இங்கே அதை சொல்கிறார். இந்த அனந்தாசனம்ங்கிறது என்னது? அவனுடைய கோடி சூரிய பிரகாசம் உள்ள அறிவை குடிக்கிறது, அதான் பீஜபடி. அதனால் இந்த கந்தாயனம பீஜாயனம அங்குராயனம நாளாயனம கண்டகப்பியோ தளப்பியோ கேசரப்பியோ கர்ணிகாய சொல்லி பீஜாயனம அப்படின்னு அர்ச்சிக்கிறோம். அனந்தன் எங்கள் அனந்தாயனம என்பது கிழக்கு திசையிலையும் சுக்குமாய நம என்பது அக்னி திசையிலையும், சிவோத்தமாய நம என்பது யம திசையிலும். இது அட்ட வித்தியேஸ்வரர்கள், அட்ட வித்தியேஸ்வரர்களை அடுத்தாப்புல பூசிக்கிறோம். அந்த நிருதி திக்கில் ஏகநேத்திரனையும், ஏகருத்திரனை வர்ணதிக்கிலும், திரிமூர்த்திய வாயுதிக்கிலும், ஸ்ரீகண்டரை அவரை குபேர திக்கிலையும், ஸ்ரீகண்டரை நாம் இந்த ஈசான திக்கிலுமாக நாம் அர்ச்சனை. என்னையா? ஆ, எல்லாம் ஒன்று தான். அது அந்த இதில் பூசிக்கிறப்போ அந்த தளம் இருக்கா இல்லையா, அந்த தளத்தை, அது இலை இருக்கா இல்லையா, இலையினுடைய அந்த ஆரம்பம் அதில், நடுவில், அதுக்கு அடுத்தாப்பில் ஒன்று, நுனி, இப்படி நாலு இடத்துல ஒவ்வொரு சுற்று சுற்று அவங்கள அப்படி அர்ச்சிக்கிறோம். இங்கே அனந்த சுக்குமருங்கிறது எல்லாம் ஒரே ஆள் தான், எல்லாமே ஒரே ஆள்கள் தான், அந்த அட்ட வித்தியேஸ்வரர்கள் தான். இந்த ஒவ்வொருத்தரையும் அந்த ஆவரண பூசையில் நாம் செய்கிறோமா இல்லையா, ஆவரண பூசையில் அந்த முதல்ல இறைவனையும் சக்தியையும் பூசிக்கிறோம், அப்புறம் அட்ட வித்தியேஸ்வரர்கள் அவனை சூழ்ந்து அந்த அந்த லிங்கத்துக்கு சுற்றி கீழே பீடம் இருக்கா இல்லையா, அந்த எட்டாக இருக்கா இல்லையா, அதில் எட்டு பக்கம் எண்கோணமாக இருக்கும், அந்த எட்டு பக்கத்துலையும் எட்டு, அது ரெண்டாவது சுற்றில் அவங்கள தான் சொல்கிறோம். இங்கே இந்த ஆசனம் அவனுக்கு ஆசனமாய், அது லிங்கத்தில் அப்படி வரிசையாக தானே அது மேலே தானே இருக்கிறாரு, அதனால் இங்கே ஆதார சக்தியிலையும் அவனை பூசிக்கிறோம். இங்கே அப்படி பூசித்து இங்கே அதுக்கப்புறம் அவனுடைய சக்திகள் வாமாய சேஷ்டாய ரௌத்ரி காளி கலவிகர்ணி பலவிகர்ணி பலப்பிரத தன்யை சர்வபூதமன்யை மனோன்மணிங்கிறத அந்த வாமைங்கிறது இந்திர திசையில் ஆரம்பித்து ஈசானதுக்கு வரைக்கும் சொல்லி கடைசியில் மனோன்மணி, ஆனால் அது கிழக்கு நோக்கி இருக்கின்ற சுவாமியினுடைய வலப்பாகத்தில், பெருமானுடைய வலப்பாகத்தில் அந்த மனோன்மணியை அந்த அர்ச்சனை செய்து நாம் இந்த கந்த முதல் மனோன்மணி வரைக்கும் அது பதுமாசனம், அது பதுமாசனம், அப்படி இந்த ஆறு ஆசனமும் அப்படி வரிசையாக சொல்கிறாரு. அப்புறம் இந்த சுவாமியை மாதிருகா மந்திரங்களால் நாம் அர்ச்சிக்கணும், சுவாமியை மாதிருகா மந்திரங்கள். இதில் அந்த மாதிருகா மந்திரம் என்பது அந்த 51 வண்ணங்கள் வண்ண மந்திரம், அந்த வண்ண மந்திரம் என்பது பெருமானுடைய ஒவ்வொரு குணங்களை குறிப்பது. அதில் இரத்த வர்ணம் அது சிவப்பு, ஸ்வேத வர்ணம்ங்கிறது வெள்ளை, ஷியாம வர்ணம் என்பது கருநீலம், பீத வர்ணம் என்பது மஞ்சள், கிருஷ்ண வர்ணம் என்பது கருப்பு, சிகி வர்ணம் என்பது அது மரகதம் மயில் வண்ணம், சிகி மயிரம் என்பது மயில் கலர் போல அது கொஞ்சம் பச்சை கலராக இருக்கிறது, சிதவர்ணம் சிதங்கிறதும் வெள்ளை தான், சிதங்கிறதும் வெள்ளை தான், ஸ்படிக வர்ணம் என்பது அது கலர் இல்லாமல் இருக்கிறது, ஜோதிங்கிறது ஒளி ரூபம், சுக்கிலம் என்பது வெள்ளை, சுக்கில வர்ணம்ங்கிறதும் வெள்ளை தான், அருண வர்ணம் என்பது சிவப்பு, பயோதரம் என்பது நீல மேகம் போல, நீலம் என்பது நல்ல நீளம், மௌத்திக அப்படிங்கிறது முத்து, மௌத்திகம்ன்றது முத்து போல வெண்மை, அது வெண்மையிலே நான்கு வெண்மை அஞ்சு வெண்மை சொல்கிறார், குந்தாப வண்ணம் என்பது நம்முடைய பல்லினுடைய வெண்மை, தந்தம் போல வெண்மை, ஹேம வர்ணம் என்பது மரகதப்பச்சை. அப்புறம் இப்படி நமக்கு இந்த வண்ண இதில் 16 வண்ணங்களை சொல்கிறார், இந்த 51 16 வண்ணங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. அதெல்லாம் சொல்லி முடித்து நாம் இந்த ஆவரண பூஜையை செய்கிறோம். இந்த ஆவரண பூஜை என்பது போகாங்கம் லயாங்கம் அப்படி ரெண்டாவது இருக்குது இல்லையா, இதில் அந்த இதில் தான் லிங்கத்தில் லிங்கமூர்த்தத்தில் இந்த ஆபரண பூசை என்பது அந்த பஞ்சப்பிரமம், அது கருணிகையில அந்த பதுமத்தினுடைய, ஆமாம் அதை செஞ்சுக்கிட்டு இங்கே என்ன சொல்கிறாரு, பஞ்சப்பிரம மந்திரத்தில் கருணிகைன்னா தெரியுமா இல்லையா, பூவினுடைய பொகுட்டு, அந்த பொகுட்டில் சட்டங்கங்கள், அந்த சட்டங்கங்களில் பதுமதளத்தினுடைய அந்த அந்த தாமரையினுடைய இதழ் போல இருக்கா இல்லையா, அந்த இதழில் மூலத்தில் இதழ் தொடங்குதா இல்லையா, அந்த கருணிகையிலேருந்து பொகுட்டிலிருந்து இதழ் தொடங்கும், அந்த தொடங்குற இடத்துல மூலங்களில் முதல் ஆவரணத்தில் வந்து இந்த பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லணும், பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லணும். அதுபோல அந்த வித்யேஸ்வரர்களை ரெண்டாவது ஆவரணத்தில், அது நடுவில் அந்த பதுமதளத்தினுடைய நடுவில் சொல்லணும். அப்புறம் கணநாதர்களை அந்த மூன்றாவது ஆவரணம் சில இருக்கிறது, கணநாத கணங்கள், அவங்கள அந்த தளத்தினுடைய நுனிக்கும் நடுவுக்கும் இடையில, நடுவுக்கும் நுனிக்கும் இடையில, அது அந்த மூன்றாவது ஆபரணத்தில் கணநாதரை பூசிப்பது. அப்புறம் தசாநாதர்கள் உலக பாலக்ஷேம பாகிறவங்க, அவங்கள வந்து நாலாவது ஆபரணத்தில், அது அந்த தளத்தினுடைய அந்த இதழினுடைய நுனி. அப்புறம் அஞ்சாவது ஆரணம் அவர்களுடைய ஆயுதங்கள், அதை வந்து அந்த தளத்தினுடைய கீழ்ப்பாகம், அந்த தளத்தினுடைய கீழ்ப்பாகத்திலும் இவ்வாறு அந்த அஞ்சு ஆபரணங்களையும் நாம் பூசிக்கணும். அந்த அந்த சிவாசன பதுமத்தின் கருணிகையில் நாம் சிவனை அர்ச்சித்து அந்த சிவாசன பதும ரூபத்தின் மூல ரூபமான லிங்கத்தினுடைய மூலபாகம் அதுலேயும் அந்த சிவாசன பத்மதளத்தினுடைய நுனியில் பீடத்திலும் மேற்பாகம் என்னும் நுனிகளிலும் பீடத்தின் கண்டத்திலும் பீடத்தின் அடியிலும் பிரமபாகமாகிய பத்ம பீடத்திலுமாக இந்த ஐந்து ஆரணங்களை அர்ச்சிக்கணும். ஓம் ஹோம் ஈசானமூர்த்தியே நமக என்று அந்த படிகத்தினுடைய அந்த நிறத்தை உடையவர், அந்த படிகத்தினுடைய நிறத்தை உடையவர் ஈசானமூர்த்தி, கையில் திரிசூலம் அபயம் இவற்றை உடையவரும் அந்த பார்வதியோடு கூடியிருக்கக்கூடிய அந்த ஈசானரை பூசிக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்யணும், அங்கே அந்த இதை போடணும். அப்புறம் ஓம் ஹேம் தத்ரூஷ பக்ஸ்ராய நமக அப்படின்னு சொல்லி அந்த தத்ரூஷ முகம்ங்கிறது எப்படி இருக்கு, ஸ்வர்ண முகம், மஞ்சள் தெரியும், வர்ண உடையவரும் அவர் பீதாம்பரம் உபபீதம் இவற்றையெல்லாம் அணிந்தவரும் அது மாதுளங்க மக்கமாலை என்ற இவற்றையெல்லாம் தரித்திருப்பவரும் அந்த கௌரிங்கிறவோடு கூடியிருக்கக்கூடிய அந்த தத்புருஷரை நான் பூசிக்கிறேன் என்று சொல்லி அவரை அங்கே நாம் அந்த பூவை போடுறது. அப்புறம் ஓம் ஹைம் அகோர ஹிருதியாய நமக என்று அந்த மேகத்தின் வண்ணத்தை உடையவர் கருப்புங்கிறது, செம்மையான மீசையும் தைலமயிரையும் உடையவரும் கோரைப்பற்கள் பயங்கரமான முகத்தை உடையவரும் சர்ப்பம் தேழு கபாலம் இது மண்டையோடு என்னும் இவற்றையெல்லாம் மாலையாக அணிந்தவரும் கையில் இடது கையில் கட்வாங்கம் கபாலம் கேடகம் பாசம் என்னும் இந்த ஆயுதங்களை உடையவரும் வலதுகை நான்கிலும் திரிசூலம் பரசு கட்கம் தண்டம் என்பவற்றையெல்லாம் கொண்டவரும் கங்கையுடன் கூடியமாகிய இந்த அகோரரை நான் பூஜிக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு அங்கே பூவை போடணும். ஓம் கிம் வாமதேய குய்யாய நமக, அதை செம்மை வர்ணம் உடையவரும் செம்மையான ஆடை மாலை உபவீதம், உபவீதங்கிறது பூநூல் கட்கம் கேடயம் இவற்றை என்னும் இவற்றை தரித்தவரும் கனாம்பிகையிடம் கூடியவருமாய வாமதேவரை பூஜிக்கிறேன் என்றும் ஓகம் சத்யோஜாத மூர்த்தியே நமக அப்படின்னு சொல்லி அவர் வெண்மை நிறைவுடையவரும் வெண்மையான மாலை கந்த ஆபரணம் தலைப்பாகை ஆடையம் என்னும் இவற்றையெல்லாம் தரித்தவரும் வரதம் அபயம் என்ற கரங்களை உடையவரும் அவர் அந்த அம்பியோடு கூடியிருப்பவாடு சத்யோஜாதரை பூசிக்கிறேன் என்றும் இவ்வாறு சொல்லிக்கொண்டு இந்த ஈசானர் முதல் அந்த இந்திரன் யமன் குபேரன் வருணன் உடைய திக்குகள் எல்லாம் அந்த அந்தந்த மந்திரங்களை அந்த பூஜா சமயத்தில் சிரசு முகம் இதயம் குய்யம் பாதம் என்ற அந்தந்த தானங்களில் அந்த அவனை பூஷித்து அதுக்கப்புறம் இந்த இதை ரெண்டாவது இதில் அந்த ஓம் ஹாம் சாமினி சமேத இருதயாய நமக அது சந்திர வண்ணம் ஓம் ஹிம் நீலினி சகிதாய சிரசே நமக ஓம் ஸ்வர்ண வர்ணம் அப்படி அதை உடையவர் ஓம் ஹிம் சங்கீரிணி சகிதாய சிகாய நமக ஓம் குங்கும வர்ணம் ஓம் ஹிம் சங்கினி சகிதாய கவசாய நமக வண்டு வர்ணம் ஓம் ஹோம் கிட்கினி சகிதாய நேத்ராய நமக அத மின்னல் வர்ணம் உடைய ஓம் ஹாம் கங்கினி சகிதாய அஸ்தராய நமக அக்னி வர்ணம் என்று சொல்லிக்கொண்டு இந்த சந்திரன் சுவர்ணம் குங்குமம் வண்டு மின்னல் அக்னி இந்த வண்ணங்களை உடையவர் பத்மாசத்தில் இருப்பவரும் அது பாதி சந்திரையும் சகா அந்த சடாமுடி தரித்தவரும் நான்கு முகங்களை உடையவரும் ஒவ்வொரு முகத்திலும் மூன்று கண்களும் கபாலம் திரிசூலம் இவர்களெல்லாம் அணிந்தவருமாகி அந்த பெருமானை நாம் பூசித்து கொண்டு அந்த கர்ணிகையில் ஈஸ்வரனுக்கு முன்னர் ஈசானத்தையும் நேத்திரத்தையும் அங்கே பூசித்து அந்த அஸ்திரங்களை பூசித்து முதல்ல இந்த அஞ்சு முகத்தை நாம் பூசிக்கிறோம். அதுக்கப்புறம் இரண்டாவது ஆசனத்தில் அந்த அட்டை வித்தியேஸ்வரர்கள் அவர்களை அனந்த அனந்தன் முதல்ல கிழக்கு திசையில் அது அந்த அனந்தர பூமி சகிதாய அனந்தாய நமக ஸ்வாகா சக்தி சகிதாய சுக்குமாய நமக ஸ்வதாசக்தி சகிதாய சிவோத்தமாய நமக ஏகநேத்திர

அடுத்து நான்காவதா, நான்காவது கொள்கை சுக்குமதேகம். சுக்குமதேகம் நாம் ஏற்கனவே சுக்குமதேகத்தை பற்றி படித்திருக்கிறோம். சுக்குமதேகம் எது? சுக்குமதேகம் ஐந்து தன்மாத்திரைகள், ஐந்து தன்மாத்திரைகள் மனம் புத்தி அகங்காரம். ஆமா, என்ற ஐந்து ஐந்து ஐந்து மூன்று எட்டு, இந்த எட்டு தத்துவங்கள் சுக்குமதேகமாக அமைகின்றன. ஐந்து தன்மாத்திரைகள், அவற்றோடு மனம் அகங்காரம் புத்தி. அதற்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தோம் சுக்குமதேகத்துக்கு? புரி அட்டக தேகம், புரி அட்டக சரீரம், புரி அட்ட காயம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த ஐந்தோடு மூன்றை மட்டும்தானே சேர்க்கிறார்கள். மனம் புத்தி சித்தம், சித்தத்தை ஏன் சேர்க்கல? அது என்ன பாவம் செய்தது? பாவம் மனம் புத்தி அகங்காரம் மூன்றை மட்டும் சேர்த்து சித்தத்தை விட்டு விட்டார்களே. சித்தத்தினுடைய வேலை என்ன? சிந்திப்பது. அது இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? நீங்க நரகத்துல போய் வேதனைப்பட்டு திரும்பி இருப்பீர்கள். சித்தமும் இருந்தால் அந்த நினைவு இங்கேயும் வந்து நமக்கு எவ்வளவு இடைஞ்சல் ஒடுக்கும். ஆமா, இப்ப போன பிறப்புல தாயாக இருந்தவள் மகளாக வந்து பிறப்பாள். இல்ல, மாறி பிறக்கிறது உண்டுதானே? அப்படியெல்லாம் அவற்றையெல்லாம் நினைவு வைத்திருந்தால் என்ன ஆகும்? வாழ்க்கையை நடத்த முடியாது. எனவே சித்தத்தை மறைத்து விடுகிறான் இறைவன். சித்தத்தை சூக்கும உடம்பிலே சேர தடுவது இல்லை. சித்தம் என்பது நினைவு. எனவே சூக்கும தேகம் தான் பிறவிதோறும் செல்லுகிறது ஆன்மாவோடு. எனவே அந்த பல்வேறு பிறவிகளிலே பெற்ற அனுபவங்களை எல்லாம் மறப்பதற்கு காரணம் இந்த சித்தம் இல்லை. சித்தம் இருந்தால் நினைவு இருக்கும். அதனாலே சித்தத்தை நீக்கிவிட்டு ஏனைய மூன்று கருவிகள் தான் சுக்கும தேகத்திலே இடம்பெறுகின்றன. அந்த சுக்கும தேகம்தான் கனவிலே கனவு உடம்பாக அமைகிறது. அப்படிப்பட்ட சுக்கும தேகம்தான் ஆன்மா என்ற ஒரு கொள்கை. சுக்கும தேகமே ஆன்மா. அந்த சுக்கும தேகம்தான் விழிப்பு நிலையிலே இந்த ஐம்பூரிகளை செலுத்தி உலகத்தை அறிகிறது. அந்த சுக்கும தேகம்தான் உறங்குகிற போது கனவிலே நிகழ்வனவற்றை அறிகிறது. எனவே அதுதான் ஆன்மா என்கிறார்கள். அவர்களுக்கு பேரு, அவர்கள் கொள்கை சுக்கும தேக ஆன்மவாதம். சுக்கும தேகமே ஆன்மா, சுக்கும தேகமே ஆன்மா என்ற கொள்கை. இப்ப நம்முடைய அனுபவத்தில் பார்க்கிற போது பல வருஷங்களுக்கு முன்னாலே நடந்ததெல்லாம் நமக்கு நேற்று நடந்ததை போல நன்றாக நினைவிருக்கிறது இல்லையா? சுக்கும தேகமே ஆன்மாவாக இருக்குமானால் அதுதானே பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்தவற்றையெல்லாம் நினைவிலே வைத்து சொல்லுகிறது. சுக்கும தேகமே ஆன்மாவாக இருந்தால் சரி, அப்படியே வைத்துக் கொள்வோம். சுக்கும தேகமே பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்ததை நினைக்க முடிகிறது, சரி. சற்று முன்னாலே கனவிலே அந்த சுக்கும தேகம் தானே அறிகிறது. விழித்த உடனே அந்த கனவிலே கண்டவற்றை ஏன் மறந்து விடுகிறது? பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்தவற்றையெல்லாம் தெளிவாக அறிந்து சொல்லக்கூடிய இந்த சுக்கும தேகம், சுக்கும தேகமாகிய ஆன்மா சற்று முன்னாலே கனவிலே என்ன கண்டோம் என்பதை விழித்த உடனே சொல்ல முடியவில்லையே. சொல்ல வேண்டுமே, அப்படி சொல்ல முடியவில்லையே. என்ன கனவு கண்டோம் என்றே பலருக்கு தெரியல. கனவு இப்படி கண்டோமா அப்படி கண்டோமா? ஒரே குழப்பமான நிலைதானே. அப்படியானால் கனவிலே சற்று முன்னாலே கண்டதை ஏன் மறக்கிறோம்? அதற்கு என்ன காரணம்? அதற்கு நாம் என்ன சொல்ல என்ன விளக்கம் கூறுகிறோம்? ஆன்மா என்பது இந்த தூல தேகமும் அல்ல, சுக்கும தேகமும் அல்ல, இரண்டுக்கும் வேறானதுதான் ஆன்மா. இந்த ஆன்மா விழிப்பு நிலையிலே பகல் நேரத்தில்

0: இந்த பரு உடம்பிலே இருந்து உலகத்தை அறிகிறது. சரி, உறங்க செல்லுகிற போது உறக்கத்திலே அதே ஆன்மா இந்த பரு உடம்பை விட்டு விட்டு எங்கே புகுகிறது? சூக்கும உடம்பிலே புகுந்து இப்ப உடம்பு மாறுபடுகிறது. இந்த பரு உடம்பு கட்டையாக கிடக்க தரையிலே அல்லது கட்டிலே இந்த ஆன்மாவானது சூக்கும உடம்பிலே புகுந்து அந்த கனவு அனுபவங்களை எல்லாம் அனுபவிக்கிறது. அனுபவித்து விட்டு மறுபடியும் எங்கே வருகிறது? தூள உடம்புக்கு வருகிறது. இப்படி உடம்பு மாறுவதனாலேதான் அங்கே கண்ட அனுபவத்தை இங்கே மறந்து விடுகிறது. இப்ப கனவு காணுகிற போது இந்த அனுபவம் நினைவிருக்கிறதா? விழிப்புல என்ன கண்டோம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிற போது இங்கே விழிப்பு நிலையிலே நடந்தவை நினைவுக்கு வருவதில்லை. அதே போலத்தான் கனவிலே நாம் கண்டவை விழித்த உடனே நினைவுக்கு வருவது இல்லை. காரணம், உடம்பு மாறுகிறது. அந்த உடம்பை விட்டு இந்த உடம்புக்கு ஆன்மா மாறுவதனாலே அங்கே பெற்ற அனுபவத்தை இங்கே வந்த உடனே மறந்து விடுகிறது. அதுதான் காரணம். எனவே ஆன்மா இந்த இரண்டு உடம்புக்கும் வேறாக உள்ளது. சூக்கும உடம்பு ஆன்மா அல்ல. இதுல திருவுருள் பயனில் கூட அந்த பாட்டு வருதுல்ல, கண்டவற்றை நாளும் கண்டவற்றை கனவில் கலங்கியிடும் திண்டிரலுக்கு என்னோ செயல். ஆக நனவிலே கண்டவற்றை கனவிலே மாறாக மாறி உணர்கிறதே இந்த உயிர். இந்த உயிருக்கு என்ன சுதந்திரமான அறிவு இருக்கிறது என்கிறார். ஒரு செல்வர் என்ன கனவு கண்ணு காணுகிறார்? செல்வர் கனவிலே இதை திருவோடு ஏந்தி பிச்சை எடுப்பதாக கனவு காணுகிறார். அப்படி கனவு வருதுல்ல. ஒரு பிச்சைக்காரன் என்ன கனவு காணுகிறான்? தன்னை பெரிய கோடீஸ்வரனாக கற்பனை செய்து கனவு கண்டு மகிழ்கிறான். ஆக எப்படி அறிவு திரிபா இருக்கிறது பாருங்க. இப்படி எல்லாம் உள்ளதை உள்ளபடி உணராமல் இப்படி மாறி உணர்கிறதே இந்த உயிருக்கு என்ன அறிவு இருக்கிறது என்று கேட்கிறார் உமாபதி சிவம். எனவே நான்காவது, சூக்கும தேகம் ஆன்மா அல்ல. அன்பர்களே, மூன்றாம் நூற்பாவிலே இறுதிப்பகுதியிலே இருக்கிறோம். இறுதியிலே சூக்கும தேகம் ஆன்மா அல்ல என்ற கருத்தை மறுத்து அடுத்து அதுவரை படுத்திருக்கிறோம். அதை குறிக்கிற தொடர் ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உள்ளது. ஒடுக்கம் என்றால் கனவு. கனவு ஒடுக்கம் என்றால் கனவை குறிக்கும். அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஒடுக்கம் மயங்கி அறிதலின். ஒடுக்கம் மயங்கி அறிதலின், அதாவது கனவில் நிகழ்ந்தவற்றை தெளிவாக சொல்ல முடியாமல் மயங்கி அறிவதனாலே சூக்கும தேகம் ஆன்மா அன்று. ஒடுக்கம் அறிதலின். அடுத்து ஐந்தாவது கொள்கை, இது ஏகான்மவாதிகளை மறுக்கின்ற இடம், கண்படில் உண்டிவினை இன்மையின். அதுதான் ஐந்தாவது, கண்படில் உண்டிவினை இன்மையின். அதிலே மறுக்கப்படுகிற கருத்து, பொதுவாக உயிர் என்று அந்த மூச்சு காற்றை தானே சொல்லுகிறார்கள். மூச்சு காற்றுக்கே பிராணன் என்ற பெயர். மூச்சு காற்றுக்கே பிராணன், பிராணன் என்றால் உயிர். எனவே இந்த மூச்சு காற்று இயங்கிக் கொண்டிருக்கிற வரை உயிர் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த காற்றினுடைய ஓட்டம் மூச்சு நின்றுவிட்டால் உயிர் போச்சுங்கிறாங்க. எனவே மூச்சுத்தான் உயிர் என்று சிலர் வாதிக்கிறார்கள். இதை எப்படி மறுத்து விடலாம்? எளிமையாக, மூச்சு காற்று என்பது ஜடம், காற்று எப்படி உயிராக இருக்க முடியும்? ஆனால் இவர் மெய்கண்டர் எப்படி மறுக்கிறார் அதை? இந்த பிராணவாயு உயிராக முடியாது. எப்படி என்றால், உயிர்தானே இந்த உடம்புக்கு தலைவன், எல்லா கருவிகளையும் இயக்குகிற தலைவன் உயிர்தான். எனவே உயிருக்கே என்ன பெயர்? இயமானன். இயமானன் என்பது உயிரை குறிக்கிற ஒரு சொல். இயமானன் என்றால் எஜமானன். எஜமானனைத்தான் தமிழிலே இயமானன் என்கிறார்கள். எஜமானன் என்றால் தலைவன். இந்த உயிர்தான் தலைவன், உயிர் தலைவன், உயிர் கிழவன். உடம்புக்கு அவன்தான் தலைவன், உடம்பை இயக்குகிற தலைவன் உயிர். இப்ப விழிப்பு நிலையில பகல் நேரத்துல மூச்சு காற்று ஓடிக்கொண்டிருக்கிறது, எல்லா கருவிகளும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் உறக்கத்திலே அந்த பிராணவாயு இயங்கிக் கொண்டிருக்கிறது வழக்கம் போல். ஆனால் இந்த கருவிகள் செயற்படவில்லை. எனவே இந்த பிராணவாயு விழிப்பு நிலையிலையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது, உறங்குகிற காலத்திலையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பிராணவாயுவே தலைவனாக இருந்தால் இந்த விழிப்பு நிலையில் மட்டும் கருவிகள் செயல்படுகின்றனவே, ஏன் உறக்கத்திலே செயல்படவில்லை? பிராணன், அந்த பிராணனாகிய தலைவனை இயங்கிக் கொண்டிருக்கிற போது கருவிகள் போய்ந்திருக்குமா? இப்போ ஒரு அலுவலகத்துல அந்த அதிகாரி, மேனேஜர், மேலதிகாரி இயங்கிக் கொண்டிருக்கிற போது அலுவலர்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் தூங்கிக் கொண்டிருக்க முடியுமா? தூங்கினால் என்ன நடக்கும்? சீட்டு கிழிந்து விடும். எனவே அதிகாரி, அந்த மேலதிகாரி சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற போது அவனுக்கு கீழே, அவருக்கு கீழே பணிபுரிகின்றவர்கள் அவர்களும் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இங்கே அப்படி இல்லையே. உறக்கத்திலே தலைவன் இயங்கிக் கொண்டிருக்க இந்த கருவிகள் பொய்ந்து கிடக்கின்றனவே. எனவே இது எதை காட்டுகிறது? பிராணவாயு தலைவன் இல்லை, பிராணவாயு உயிர் இல்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. எனவே உயிர் என்பது பிராணவாயுவுக்கு வேறாக இருக்க வேண்டும். உயிராகிய தலைவன் விழிப்பு நிலையிலே இயங்கிக் கொண்டிருக்கிற போது கருவிகளும் ஐம்புரி முதலிய கருவிகளும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உறக்கத்திலே அந்த உயிராகிய தலைவன் அவன் ஒடுங்கியிருக்கிறான். ஆதலால் உறக்கத்திலே உயிர் ஒடுங்கியிருப்பது, ஆதலால் அந்த அவனுக்கு கீழே இருக்கின்ற கருவிகளும் ஒய்ந்து விடுகின்றன, செயற்படாமல். உயிர் ஒடுங்கியதனாலே கருவிகளும் ஒடுங்கி கிடக்கின்றன. ஆனால் பிராணவாயு மட்டும் ஒடுங்கவில்லையே, அது ஒடுங்கினால் என்ன ஆகும்? பிராணவாயு மட்டும் இயங்கிக் கொண்டிருக்கிறதே, அது தலைவன் இல்லை என்றால் வேறு யாரு? என்றால் பிராணவாயு தான் ஆன்மாவாகிய தலைவனுக்கு மெய்க்காப்பாளம். விழிப்பு நிலையில உயிர் எங்கே இருந்து அறிகிறது? உயிர் கேடையது விழிப்பு நிலையில. உயிருக்கு இடம் புருவ நடு, புருவ நடுதான் உயிருக்கு இடம். அதனால்தான் அங்கதான் திருநீர் இடுகிறோம். அது கரிகுறியாக புருவ நடு, அதை லாடம் என்பார்கள். உடம்புல லாடத்தானம் புருவ நடு, அந்த புருவ நடுதான் விழிப்பு நிலையிலே உயிருக்கு இடமாக அமைகிறது. இறைவன் ஆடுகிற இடங்களும் இரண்டு முக்கியமான இடங்கள். இறைவன் எம்பெருமான் நடம்புரிகிற இடம் இரண்டு, ஒன்று இதயம், இன்னொன்று புருவ நடு. புருவ நடு சிவபெருமான் ஆடுகிற இடங்கள் இதயம். இதயத்திலே ஆடுகிறான் என்பதனுடைய பொருள் உயிரை நிலைபெறுத்துகிறான் என்பது பொருள். உயிரை நிலைபெறுத்துகிறான். புருவ நடுவிலே இறைவன் செய்கின்ற நடனத்துக்கு என்ன பெயர்? பரநடனம் என்ற பெயர். பரநடனம், அங்கே நடனம் புரிகிறான் என்பதனுடைய கருத்து என்ன? இறைவன் உயிர்களுக்கு அறிவு விளக்கத்தை கொடுக்கிறான். புருவ நடுவிலேதான் உயிர்களுக்கு உணர்த்தி அறிவு விளக்கத்தை கொடுக்கிறான். ஆக நடனம் என்பது இறைவனுடைய ஐந்தொழிலை குறிக்கும் என்பதை அறிவீர்கள். ஆக ஞானசம்பந்த பெருமான் மதுரையிலே அந்த சமணர்களை எல்லாம் வாதிலே வென்று கடைசியாக சோமசுந்தர பெருமான் முன்னாலே போய் நிற்கிறார். நடந்ததையெல்லாம் நினைத்து பார்க்கிறார். இத்தனை செயலையும் நானா செய்தேன்? இத்தனையும் செய்தது யார்? ஆக உன்னுடைய கருணை அல்லவா என்பதை நினைத்து அந்த பதிகத்துல கொன்றயம் முடியினாய் கூடல் ஆள வாயிலாய், கொன்றயம் முடியினாய் கூடல் ஆள வாயிலாய், நின் தயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே, நின் தயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே. நீ ஆடுகின்ற அந்த திருநடனத்தை நினைப்பதுதான் உயிர்களுடைய கடமை. நின் தயங்கி ஆடலே நினைப்பதுதான் நியமம். ஆக உயிர்கள், உயிர்களுடைய உயிர்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இறைவன் நமக்காக செய்கின்ற அந்த பேருதவியை நினைத்து கொண்டிருப்பது, அவனை மறவாதிருப்பது, அதுதான் நடனத்தினுடைய நோக்கம். அதனால்தான் அப்பர் சுவாமிகளும் அனைத்து வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ, தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ என்று இப்படி அருளாளர்கள் அவனுடைய நடனத்தை மறவாமல் நினைந்து உருகுகிறார்கள். எனவே இறைவன் நமக்காக புருவ நடுவிலே செய்கின்ற நடனம் நமக்கு அறிவு விளக்கத்தை கொடுக்கிறான் என்பதை உணர்த்துகிறது. எனவே புருவ நடுவிலே இருந்து அறிகின்ற உயிர் விழிப்பு நிலையிலே படிப்படியாக இறங்கி அதை அடுத்த நான்காம் நூற்பாவிலே பார்க்க இருக்கிறோம். இப்போது அதற்கு தோற்றுவாய், பிறகு எங்கே போய் ஒடுங்குகிறது இந்த உயிர்? மூலாதாரத்திலே ஒடுங்குகிறது. மூலாதாரம்தான் ஆன்மா ஒடுங்குகிற இடம். அப்போது எல்லா கருவிகளும் செயலற்று விடுகின்றன. ஆன்மாவை ஒரு அரசன் என்று சொல்லுவார்கள். அரசன் ஆன்மாவாகிய அரசன் புருவ நடுவாகிய அத்தாணி மண்டபத்திலே இருந்து அரசு புரிகிறான். அவனுடைய ஏவலர்கள் ஐம்பொறிகள் அந்தக்கரணங்கள் இவையெல்லாம் ஏவலர்கள். அவர்களை கொண்டு பணி செய்கின்றான். பிறகு படிப்படியாக அவன் அந்த புறத்தில் அங்கேயே இருப்பான். அத்தாணி மண்டபத்தை விட்டு இறங்கி பல இடங்களை கடந்து கடைசியிலே ஓய்வு கொள்வதற்காக அந்த புறத்துக்கு செல்லுகிற போது அந்த புறத்தின் வாயிலே யாரை நிறுத்தி வைக்கிறான்? கூடவே வருவார்கள் அமைச்சர்கள், சேனைத் தலைவர்கள், அவர்களெல்லாம் அந்தந்த இடத்திலே நின்று விடுவார்கள். அந்த புறத்துக்குள்ள அவர்கள் வரமாட்டார்கள். அரசன் மட்டும்தான் நுழைவான். அப்போது வாயிலே மெய்க்காப்பாளனை மட்டும் நிறுத்திவிட்டு அவன் மட்டும்தான் போகுவான். அங்கே அரசியாக இருப்பது யாரு? திருவுருள் பயனில் வருதில்ல, பலரை புணர்ந்தும் ஆணவமலந்தான் இருட்பாவைக்கு உண்டு என்றும் கணவருக்கு தோன்றாத கற்பு. எனவே அந்த புறத்தில் அந்த ஆன்மா ஆணவமலமாகிய அறியாமையாகிய தலைவியோடு கூடி அறிவற்று கிடக்கிறது, தன்னை மறந்து கிடக்கிறது. மெய்க்காப்பாளன் மட்டும், அந்த பிராணவாயு மட்டும் காவல் புரிந்து கொண்டிருக்கிறான். எனவே பிராணவாயு மெய்க்காப்பாளன், எனவே அவன் மட்டும்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறான். எனவே பிராணவாயு தலைவன் அல்ல. எனவே இந்த கருத்தை தான் கண்படில்னா உறங்குகிற போது, கண்படில் உறங்கினால் உண்டி வினை, உண்டினா நுகர்ச்சி, இன்ப துன்ப நுகர்ச்சி கிடையாது உறக்கத்துல. உண்டின நுகர்ச்சி, வினை எந்த செயற்பாடும் கிடையாது. உறங்குகிற போது செயற்படுகிற கருவிகள் எல்லாம் ஓய்ந்து கிடக்கின்றன. எனவே உண்டி வினை இன்மையின் எல்லா கருவிகளும் ஓய்ந்திருப்பதனாலே கண்படில் உண்டி வினை, உண்டியும் வினையும் என்று உண்மை சேர்த்துக் கொள்ள வேண்டும். உண்டியும் வினையும், உண்டி என்றால் நுகர்ச்சி, இன்ப துன்ப நுகர்ச்சி, வினை என்றால் செயல், இரண்டும் நிகழாமையினாலே உண்டி வினை இன்மையின். எனவே பிராணவாயு தலைவனாக இருந்தால் இவை இரண்டும் நிகழ வேண்டும். ஏனென்றால் பிராணவாயு இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே பிராணவாயுவாகிய தலைவன் இயங்கிக் கொண்டிருந்தால் இந்த இரண்டு நிகழ வேண்டும். ஆனால் பிராணவாயு இயங்கிக் கொண்டிருக்கிற போதும் இந்த இரண்டும் நிகழவில்லை. உண்டி இல்லை, வினை இல்லை, எனவே பிராணவாயு தலைவன் இல்லை. எனவே உண்டி வினை இன்மையின் ஆன்மா வேறாக உள்ளது. உண்டி வினை இன்மையின். எனவே ஐந்தாவது பிராணான்மவாதம், அதை மறுத்தார் பிராண ஆன்மவாதம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: வாரணத்தின் புகழ் ஒரு கோட்டன் ஒடும் வணங்கி ஓவாரே இரவு பகல் உணர்வோர் சிந்தை தெருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவி.
1: வினை பற்றி விரிவான செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். நமக்கு வருகிற பேறு இழவு இன்பம் துன்பம் உயர்வு தாழ்வு இவையெல்லாம் வினைக்கு ஏற்பத்தான் முன்கூட்டியே இவையெல்லாம் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வினை தானாக வந்து பயன் தருவது இல்லை. இறைவன்தான் அவரவர் செய்த வினைகளை அழிந்து விடாமல் நுண்ணிய நிலையிலே நிறுத்தி வைத்து உரிய காலத்திலே அவற்றின் பயனாகிய இன்ப துன்பங்களை அவ்வளோ உயிர்களுக்கு ஊட்டுகிறான். இந்த இன்ப துன்பங்கள் தான் மருந்து. எதற்கு மருந்து இன்ப துன்பங்கள்? மலம், ஆணவ மலம் என்ற நோய்க்கு மருந்து, மல நோய்க்கு மருந்து. எனவே இறைவனை மருத்துவராகவும் அரசனாகவும் உவமித்து விளக்கினார். இனி எத்தனாவது பாட்டு? 126. இப்போ இனி என்ன சொல்லுகிறார்? இறைவன் இன்ப துன்பங்களை எந்த முறையிலே ஊட்டுகிறான் என்பதை இனிமேல் சொல்லப் போகிறார். இன்ப துன்பங்களை எவ்வாறு ஊட்டுகிறார்? இப்பிறப்பிலேயே தருகிறாரா அல்லது வேறு பிறப்பிலா, இந்த உடம்பிலா அல்லது வேறு உடம்பிலா? பூதனா சரீரம் போனால் என்ற பாட்டு. இந்த பாட்டுல உயிர்கள் இந்த தூள சரீரத்தை விட்ட பின்னர், இந்த தூள சரீரம் அழிந்த பிறகு சூக்ஷ்ம சரீரத்தோடு சொர்க்கலோகமோ அல்லது நரகலோகமோ சென்று இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கிறது இறைவன் ஆணையினாலே. ஆக அருணந்தி சிவான் அந்த பல இடங்களிலே இறைவனுடைய ஆணையினால் என்பதை மறக்காமல் நினைவுபடுத்திக் கொண்டே போகிறார். ஆக இறைவனுடைய ஆணையினாலே உயிர்கள் பல்வேறு இடங்கள், சொர்க்கம் நரகம், மீண்டும் பூமிக்கு வந்து பிறத்தல் என்று இவ்வாறு பிறப்புகள் மாறி மாறி வருகின்ற முறையை சொல்லுகிறார். அந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு செல்லுகிற உயிர் சொர்க்கத்திற்கு போகும்போது அங்கே வேறு உடம்பு எடுக்கும். அதே போல நரகத்திற்கு போகும்போது வேறு உடல், அது அந்த சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து உண்டாவது. இந்த பூமியில இருக்கிற உடலுக்கு என்ன பேரு? இது பரு உடம்பு, இது மண்ணிலே அழியக்கூடிய மண் உடம்பு. நம்முடைய உடம்பு மண் உடம்பு, பூதங்களால் ஆனது. இந்த உடம்போடு சொர்க்கத்திற்கு போக முடியாது. அங்கே அது சொர்க்கலோகம் என்பது இன்பத்தையே நுகரக்கூடிய இடம், அங்கே துன்பம் கிடையாது, இன்பம் மட்டும்தான் சொர்க்கலோகத்துல. எனவே அந்த இன்பத்தை மட்டுமே நுகரக்கூடியதாக அந்த உடம்பு அமையும். அந்த உடம்புக்கு என்ன பெயரு? பூத சார சரீரம். நம்முடைய உடம்பு பூத சரீரம், இந்த நில உலகத்திலே நாம் பெற்ற உடம்பு பூத சரீரம். அந்த துறக்கம் எனப்படுகிற சொர்க்கலோகத்திற்கு உரிய உடம்பு பூத சார சரீரம். இது அந்த முக்குணங்கள் இருக்கின்றன அல்லவா, அதுல சத்துவ குணத்தால் மட்டும் அமைந்தது, சத்துவ குணம் மட்டுமே அமைந்தது. இதை ஒளி உடம்பு என்பார்கள். ஒளி உடம்பு, பொன் உடம்பு, பொன்னுலகம் அல்லவாது சொர்க்கலோகம், எனவே பொன்னுடம்பு என்றும் சொல்லுவார்கள். நம்முடைய உடம்பு மண்ணுடம்பு, அது பொன்னுடம்பு, அது மெல்லுடம்பு, மென்மையான சரீரம், மெல்லுடம்பு மென்மையான சரீரம், இன்பத்தை மட்டுமே நுகர்வதற்கு ஏற்ற உடம்பு. அங்கே அந்த வினை நல்வினை பயனை நுகரலாமே தவிர புதிதாக அங்கே வினை ஈட்ட முடியாது. சொர்க்கலோகத்துல இன்ப அந்த வினைப்பயனை நுகர முடியுமே தவிர புதிய வினைகளை செய்ய முடியாது. இன்ப நுகர்ச்சிக்கு மட்டும் உரிய இடம். பிறகு அந்த குறித்த காலம் வரை அங்கே நுகர்ந்து முடித்த பிறகு மீண்டும் அங்கிருந்து எஞ்சி உள்ள வினைகளை அனுபவிப்பதற்கு நில உலகத்திற்கு வர வேண்டும். திரும்பி வரும் பொழுது அந்த பொன்னுடல் அங்கேயே போய்விடும். அந்த சூக்கும சரீரத்தோடு இறங்கி வரும். வந்து மேகமண்டலத்தில், மேகம் அந்த மேகமண்டலத்திலே நின்று பொருந்தி மழை பெய்கிற போது அந்த மழை நீரோடு கலந்து அந்த சூக்கும சரீரத்தோடு பூமியிலே விழுந்து அந்த பூமியிலே உணவாக பயன்படுகிற தாவரங்கள் இருக்கின்றன அல்லவா, அந்த தாவரங்களிலே புகுந்து உடம்பை விட்டு யோனி பற்றி வேறொரு பிறப்பை எடுத்து இந்த உலகத்திலேயே உதிப்பினும் உதிக்கும், பிறந்தாலும் பிறக்கலாம். இந்த உலகத்திலேயே ஓர் உடம்பை விட்டு இன்னொரு உடம்பிலேயே பிறக்கலாம், அல்லது ஒன்றில் படர்வுறாது. இப்படி இந்த உலகத்திலும் பிறக்காமல், சொர்க்கத்திற்கும் செல்லாமல், நரகத்திற்கும் செல்லாமல், இந்த மூன்றிலே ஒன்றில் படர்வுறாது, செல்லாது, ஒன்றில் படர்வுறாது. படர்தல்னா செல்லுதல். ஒன்றில் படர்வுறாது. உறும் பாவத்தால், மிகுந்த பாவம் செய்திருப்பதனாலே அந்த உயிர் உறும் பாவத்தால் பாடாணம்போல் கிடந்து, பாடாணம்னா கல், கல் போல ஓரிடத்திலே உணர்ச்சியற்று கிடந்து கடனதாம் காலம் சென்றால், அந்த குறிப்பிட்ட காலம் கழிந்த பிறகு சென்றால் கடு நரகினில் வீழ்ந்து, அங்கிருந்து கடு நரகினில் வீழ்ந்து அங்கு இடரூறும், அங்கு துன்பத்தை அனுபவிக்கும். இப்படியாக உயிர்கள் உருவம் உடம்புகளை கண்மத்து அளவினில் எடுக்கும். தத்தம் கண்மத்துக்கு ஏற்ற அளவிலே இந்த வெவ்வேறு உடம்புகளை எடுக்கின்றன. எனவே எத்தனை உடம்புகள் இங்கே சொல்லப்பட்டன? எத்தனை உடம்புகள் உயிருக்கு? நாலா? ஐந்தா? மூன்று உடம்பு தானா? நில உலகக்குரிய உடம்பு, சொர்க்கத்துக்குரிய உடம்பு, நரகிற்கு உரிய மூணு உடம்பு. அது உடம்பு இல்லையே. மூவகை உடம்புகளிலே ஒன்றை விட்டு இன்னொன்றுக்கு செல்லுதல் எந்த முறையிலே என்ற அந்த வரையறையெல்லாம் இல்லை. அது இறைவனுடைய ஆணையினாலே எப்படியும் நிகழலாம், இங்கிருந்து கட்டாயம் அங்கேதான் போகும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. எப்படியும் நிகழலாம். சொர்க்கத்துக்கு போய் நரகத்துக்கு போகலாம், அல்லது நரகத்துக்கு போய் சொர்க்கத்துக்கு போகலாம், எப்படியும் போகலாம். அதற்கு இப்படி ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்குள்ளே செல்வதற்கு மூன்று உவமைகளை அடுத்த பாட்டிலே சொல்லுகிறார். உவமை பன்னகம் பாம்பு. பாம்பு பழைய தோலை உரித்து புதிய தோலை மேற்கொள்ளுகிறது. அது ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்குள்ளே போவதற்கு பன்னகம் பாம்பு. பாம்பு தோலை உரித்து வேறு புதிய தோலை பெறுதல். அதுபோல இந்த ஆன்மா பழைய உடம்பை விட்டு புதிய ஒரு உடம்பை எடுக்கிறது. இரண்டாவது உவமை அண்டஜம். அண்டஜம், அண்டம்னா முட்டை, அண்டம் என்றால் முட்டை, ஜம் என்றால் பிறப்பது, முட்டையிலேயே பிறக்கின்ற பறவை, பறவைகள். எனவே பாம்பு இரண்டாவது பறவை. இந்த பறவை அந்த முட்டையானது, முட்டைக்குள்ளே இருக்கிற அந்த பறவை குஞ்சு அந்த முட்டையை உடைத்து கொண்டு வெளியே வந்து வேறு இடத்துக்கு போய்விடுகிறது. எனவே அது இந்த உடம்பு, இந்த உயிரானது ஒரு உடம்பை விட்டு வேறு உடம்புக்கு செல்வதற்கு இன்னொரு உவமை. இந்த அண்டம் என்றால் இந்த திருக்குறளிலே இந்த கருத்து வருகிறது. திருக்குறளிலே நமக்கும் இந்த உடம்புக்கும் உள்ள தொடர்பு எப்படி, நட்பு எப்படிப்பட்டதான், உயிர்களாகிய நமக்கும் இந்த உடம்புக்கும் உரிய நட்பு எப்படிப்பட்ட நட்பு, நிலையான நட்பா? அந்த குடம்பையிலே இருக்கின்ற முட்டையிலே இருக்கிற அந்த பறவையானது பறந்து செல்வதைப் போல அது மீண்டும் அந்த முட்டைக்குள்ளே வருமா? அவ்வளவுதான் தொடர்பு. குடம்பை, குடம்பைனா இது முட்டை, குடம்பை தனித்து ஒளிய, குடம்பை அந்த முட்டையானது தனித்து கிடக்க, ஆமா, குடம்பை தனித்து ஒளிய புல் பறந்தற்றே, உள்ளே இருந்த பறவை பறந்து வெளியேறி சென்றதை போல புல் பறந்தற்றே, உடம்போடு உயிரிடை நட்பு, உடம்போடு உயிரிடை நட்பு என்று சொல்லுகிறாரே. அந்த குடம்பு என்பதற்கு என்ன பொருள் சொன்ன? முட்டை. இன்னொரு பொருள் இருக்கிறது, கூடு. கூடு சில உரையாசிரியர்கள் கூடு என்றும் எழுதியிருக்கிறார்கள். கூட்டிலே தங்கியிருக்கிற பறவையானது அந்த கூட்டை விட்டு செல்வதைப் போல, பரிமேலழகர் அதை மறுக்கிறார். ஏன் மறுக்கிறார்? அந்த கூட்டை விட்டு போன பறவை மீண்டும் கூட்டிற்கு வர வாய்ப்பு இருக்கிறது, வரக்கூடும். ஆனால் இங்கே அப்படி வர முடியாது. எனவே குடம்பை என்பதற்கு கூடு என்று பொருள் சொல்வது பொருந்தாது, முட்டை என்ற பொருள்தான் பொருந்தும் என்று எழுதியிருக்கிறார். எனவே அண்டஜம் முட்டை. அடுத்து மூன்றாவது உவமை, கூடு விட்டு கூடு பாய்கின்ற சித்தர்கள், யோகிகள், சித்தர்கள், திருமூலர் போன்றவர்கள் ஓர் உடம்பை, தன்னுடைய உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்குள்ளே புகுவது போல. எனவே பாட்டை பாருங்கள். பன்னகம் அண்டஜங்கள் பரகாயம் தன்னில் பாய்வோர், இந்த மூன்று பேரும் அந்த மூன்று இடங்களை சொல்லுகிறார். துண்ணு தோல் அது எதற்கு பொருந்தும்? பாம்பு நிரல் நிறையாக அமைத்திருக்கிறார். அங்கே மேலே மூன்று, அதற்கு ஏற்ற வரிசையிலே கீழே துண்ணு தோல், இரண்டாவது முட்டை, மூன்றாவது யாக்கை. இந்த மூன்றையும் துறந்து செல்வதுவே போல, பாம்பு அந்த தோலை நீக்கி செல்வது போல, பறவை முட்டையை நீங்கி செல்வது போல, அந்த சித்தர்கள் தம்முடைய உடம்பை விட்டு வேறு உடம்பிலே புகுவது போல, அதுபோலத்தான் உண்ணிய உயிர்கள் இந்த உலகத்திலே உயிர்கள் தூள உடல் விட்டு பரு உடம்பை விட்டு நீங்கி வானினோடு வெளியே, வெளியே சென்று, வானத்திலே என்று கொள்ள வேண்டாம், வானினூடு என்றால் வெளியே சென்று மண்ணிடும், தனக்கு உரிய வேறொரு உடம்பை பொருந்தும். அதற்கு இன்னொரு உவமை, இன்னொரு உவமை, நனவு மாறி கனவினை மறுவுமாவோ. நமக்கு நாம் தான் நனவு மாறி கனவினை மறுவுமாவோ. நாம் இப்போது நனவு நிலையிலே, விழிப்பு நிலையிலே இருக்கிறோம். நனவுனா விழிப்பு. விழிப்பு நிலையிலிருந்து எங்கே செல்லுகிறோம்? கனவிலே, கனவு உலகத்துக்கு செல்லுகிறோம். அந்த உடம்பு என்ன? இந்த தூள சரீரத்தை விட்டு கனவிலே, இந்த தூள சரீரம் அப்படியே மரக்கட்டை போல கிடக்கிறது. இந்த உடம்பை விட்டு உள்ளே சூக்ம சரீரத்திலே புகுந்து, சூக்ம சரீரம்தான் கனவு உடம்பு, கனவிலே எடுக்கிற உடம்பு. எனவே சூக்ம சரீரத்திலே புகுந்து அங்கே இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது. கனவில இன்ப துன்பம், என்ன கனவு அனுபவம்லாம் இருக்குல்ல நமக்கு, சிலர் வாய்விட்டு ஆமா உளறுவார்கள் இல்லையா. கனவு, அந்த கனவு காணுகிற போது இந்த நனவை பற்றி நினைவு ஏதாவது இருக்கா? நனவிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்ற நனவை பற்றிய ஒரு சிறு நினைவாவது அங்கே கனவில் இருக்கிறதா? இல்ல. அதுபோலத்தான் இந்த உடம்பை விட்டு சொர்க்க உடம்பிற்கோ அல்லது நரக லோகத்துக்குரிய உடம்புக்கோ சென்று அனுபவிக்கிற போது இந்த நினைவு ஒன்றும் இருக்காது. இந்த உலக நினைவு ஒன்றும் அங்கே இருக்காது. அதே போல அங்கே அனுபவிக்கிற அனுபவங்களும் இங்கே இந்த உலகக்கு வந்த பிறகு இருக்காது. எனவே நனவு மாறி கனவினை மறுவுமாவோ என்று இப்படி உயிர்கள் இறைவனுடைய ஆணையினாலே வெவ்வேறு இடங்களுக்கு வெவ்வேறு உடம்புகளோடு சென்று இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்ற முறையை சொல்லி அடுத்த பாட்டுல அந்த வினை என்பதற்கு கண்மம் என்பதற்கு ஒரு விளக்கம் டெபினேஷன் கொடுக்கிறார். ஒரே பாட்டுல தொகுத்து தருகிறார் வினை என்றால். இதுவரை வினையை பற்றி விளக்கிவிட்டு இப்போ இலக்கண முறையிலே தொகுத்து தருகிறார். வினை என்பது கண்மம் என்பது என்ன? தன்மமோடு அதன்மமாகி வினை இரண்டு வகைப்படும். தன்மம் அதன்மம், அதாவது அறம் மரம், பாவம் புண்ணியம் என்று இரு வகைப்படும். பாவ புண்ணியம், தர்மம் அதர்மம். தன்மமோடு அதன்மமாகி தான் இரு பயனும் தந்து, இப்படி இரண்டு வகைப்படுவதற்கு ஏற்ப இரண்டு விதமான பயன்களை தருகின்றது. ஆக அறத்தினாலே அல்லது புண்ணியத்தினாலே இன்பத்தை, அந்த புண்ணியம் இன்பத்தை தருகிறது, பாவம் துன்பத்தை தருகிறது. எனவே தான் இரு பயனும் தந்து இன்ப துன்பங்களை பயந்து, பிறகு நன்மை தீமையினும் இன்ப துன்பினும் நாடிக்காண, நம்முடைய இந்த அளவை முறையிலே இந்த கண்மம் என்ற ஒன்று உண்டு என்பதை உய்த்து உணரலாம். அளவை முறையில அளவின அனுமானத்தினால், அனுமானத்தினாலே இந்த கண்மம் என்ற ஒன்று உண்டு என்பதை தெரிந்து கொள்ளலாம். அனுமானம் என்பது என்ன? காரியத்தை கொண்டு காரணத்தை உய்த்து அறிதல். காரியத்தை கொண்டு காரணத்தை உய்த்து அறிதல். அதற்கு என்ன உதாரணம்? ஆமா, அந்த நெருப்பு புகை. நெருப்பு காரணம், அதிலிருந்து உண்டாகிற காரியம் புகை. புகையை கொண்டு காரணமாகிய நெருப்பை அறிதல். இப்படி காரியத்தை கொண்டு காரணத்தை உய்த்தறிதல். அதேபோல அதற்கு மாறாக காரணத்தை கொண்டு காரியத்தை உய்த்தறிதல். காரணத்தை வைத்து காரியத்தை உய்த்து அறிதல். அதற்கு என்ன உதாரணம்? காரணத்தை பார்த்து இதற்கு காரியம் உண்டு என்று உய்த்து அறிவது. ஆக இட்லி மாவை பார்த்து சட்டியில ஆக இட்லி தயாராக போகிறது என்று உய்த்து அறிதல். மழை மேகம் திரண்டு வருவதை பார்த்து அது காரணம், மேகம் காரணம். அந்த மழை மேகத்தை இடித்து முழங்கி கொண்டு வருவதை பார்த்து காரியமாகிய மழை பெய்யும் என்று உய்த்து அறிந்து நிற்பது அது. இப்போ இதுதான் அளவை, அனுமான அளவை. இந்த முறையிலே நாம் இந்த வினை என்பதும் உண்டு என்பதை அறிந்து கொள்ளலாம். அதை எப்படி சொல்லுகிறார்? நன்மை தீமையினும் இன்ப துன்பினும் நாடிக்காண, ஆராய்ந்து காணும்படியாக. நாடிக்காண, ஆராய்ந்து காணும்படியாக. இப்ப நன்மை தீமை இவை காரணங்கள். நன்மை தீமைனா நற்செயல் தீய செயல், ஒருவர் செய்கிற நல்ல செயல் தீய செயல், இவை காரணங்கள். இவற்றை கொண்டு எதை அறியலாம்? காரியமாகிய வினையை. ஆக நற்செயல்கள் நல்வினையாக ஆகும், தீச்செயல்கள் தீய வினையாக மாறும் என்பதை உய்த்து அறியலாம். நன்மை தீமையினும் அதே போல இன்பம் துன்பம், இன்ப துன்பங்கள் காரணமா காரியமா? காரியங்கள். இன்ப துன்பம் என்ற காரியங்கள் வருகிற போது இவற்றை கொண்டு இதற்கு காரணமாக இன்பம் வரும்போது நாம் முன்னாலே நல்வினை செய்திருக்கிறோம் என்று உய்த்தறியலாம். துன்பம் அடுத்தடுத்து வரும்போது நாம் ஏதோ தீவினை செய்திருக்கிறோம் என்று உய்த்து அறியலாம். இப்படியாக அனுமான முறையில காரண காரிய முறையிலே வைத்து இந்த கர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நன்மை தீமையினும் இன்ப துன்பினும் நாடிக்கான முன்னமே ஆன்மாவின் தன் மும்மலத்து ஒன்றதாகி அது தெரியும் நமக்கு. ஆன்மாவுக்கு உரிய மும்மலங்களிலே ஒரு தலையாக, மூன்று தலைகளிலே ஒரு தலை வினை, மும்மலத்து ஒன்றதாகி கண்மமும் மூலம் காட்டி. ஆக அந்த வினையானது, இந்த வினை என்ன வினை? காரிய வினை. நாம் செய்கின்ற வினையெல்லாம் காரிய வினைகள். காரிய வினைகள் என்றால் புலப்படுகிற வினைகள். நாம் செய்கிற நல்வினை நமக்கு தெரியும், நாம் நல்லது செய்கிறோம் என்று நமக்கு தெரியும். தீவினை செய்யும் போது தெரிந்துதான் செய்கிறோம், நாம் தீமை செய்கிறோம் தெரியாமலா செய்கிறோம்? எனவே காரிய வினைகள் தெரியும் நமக்கு, புலப்படுகிற வினைகள் காரிய வினைகள். காரியம் என்றால் காரணம் ஒன்று, மூல காரணம் இருக்க வேண்டுமே, அதுதான் காரண வினை, அதுதான் மூல கண்மம் எனப்படுகிறது. காரண கண்மம் அல்லது மூல கண்மம். எனவே அதை பற்றி அன்றைக்கு சொன்னேன் அல்லவா, மூல கண்மம். என்ன சொன்னேன்? மூல கண்மம், கண்மமும் மூலம் காட்டி. தனக்கு மூலமாக மூல கண்மம் உண்டு என்பதை காட்டி காமிய மலமாய் நிற்கும். காமிய மலமாய் நிற்கும்னா அதான் காரிய காரிய மலமாய் நிற்கும். இரு வினை அனாதி ஆதி இயற்றலால் நுகர்வால் அந்தம். இப்ப இந்த இரு வினைகள் ஆதி, ஆதின்னு என்ன பொருள்? தொடக்கம் உடையவை. இரு வினைகள் தொடக்கம் உடையவை. எப்போது தொடங்குகின்றன வினைகள்? நாம் செய்ய தொடங்குகிற போது, நாம் செய்கின்ற போது தொடங்குகிறது. ஆதி இயற்றலால், இயற்றுவதனாலே தொடங்குகிறது ஆதி, இயற்றலால் ஆதி. அது எப்போது முடியும்? வினை எப்போது நீங்கும்? அனுபவித்த பிறகு நீங்கிவிடும், அனுபவித்து நீக்கப்படும். எல்லா வினைகளும் நம்மால் செய்யப்பட்டு அழியாமல் நின்று அனுபவித்த பிறகுதான் நம்மை விட்டு நீங்கும், அதுவரை நீங்காது. எனவே வினைகளை அனுபவித்தால் அன்றி வினை நீக்கம் உண்டாகாது. எனவே நுகர்வால் அந்தம், நுகரும்போது அவை முடிவடைகிறது. ஆதி இயற்றுதலால் நுகர்தலால் அந்தம் முடிவெய்துகிறது. எனவே வினைகளை நுகர்ந்து கழிக்க வேண்டும், வினைகளை நுகர்ந்து கழிக்க வேண்டும். எத்தனை எத்தனையோ பிறவிகள் எடுத்தாயிற்று, நாம் செய்துள்ள வினைகள் எவ்வளவு கணக்கிட முடியுமா? மலைமலையாக ஏறிக்கொண்டே போகின்றன, அத்தனையை அனுபவிக்க முடியுமா? அவையெல்லாம் எப்போது எப்படி நீங்கும் என்று பின்னாலதே பார்க்க வேண்டும். இப்போது அவசரப்படாதீர்கள், அதற்கெல்லாம் வழி இருக்கிறது, கவலைப்படாதீர்கள். இருவினை அனாதி ஆதி இயற்றலால் நுகர்வால் அந்தம் வரு மலம் சார்ந்து. வரு மலம் சார்ந்து, இங்கே மலம் என்பது ஆணவ மலம். ஆணவ மலம் சார்ந்துதான் வரும் வினை. ஆணவ மலத்தால் வருவதுதான் வினை. வரு மலம் சார்ந்து. ஆக வினைக்கு எப்போது ஒரு செயல் வினையாகிறது? ஒரு செயல் எப்போது வினை என்று சொல்லப்படுகிறது? நான் என்ற, அது நாம் செய்யும் வினைகள் என்று முன்னாலே சொன்னார் அல்லவா, நான் என்ற முனைப்போடு செய்கிற போதுதான் அது வினையாகிறது. அந்த நான் என்ற முனைப்பை தருவது எது? ஆணவம், ஆணவம். எனவே ஆணவ மலம் இருப்பதனாலேதான் வினை உண்டாகிறது. ஆணவ மலம் நீங்கினால் வினையும் நீங்கிவிடும், வினைக்கு இடம் கிடையாது. ஆணவம் நீங்கினால் வினையும் நீங்கும் சொல்லாமலே. வரு மலம் சார்ந்து, எனவே ஆணவ மலத்தை சார்ந்து வரும் வினை, வினைத்தலை, வினையாகிய தலை ஆணவ மலத்தை சார்ந்து வரும் மாயா உருவுகள் மருவி, மாயையிலிருந்து உண்டாகின்ற பல்வேறு உடம்புகளை தோற்றுவிக்கும் வினை தோற்றுவிக்கிறது. மாயையிலிருந்து உண்டாகின்ற பல உடம்புகளை தோன்றுவதற்கு வினைதான் காரணம். ஆக வினையால் தான் உடம்புகள் வருகின்றன. வினையை நுகர்வதற்காக, வினையை ஈட்டுவதற்காக மாயா உருவுகள் மருவி பொருந்தி மருவினா. அடுத்து என்ன செய்கிறதா? ஆர்த்து. ஆர்த்துனா கட்டி, நம்மை பிடிக்கிறது. அந்த வினையானது நம்மை அந்த உடம்போடு பிடித்து வைக்கிறது. அதனால்தான் சேக்கலார் சுவாமிகள் இந்த நவக்கிருதர் புராணத்தில் அவரை கடலிலே போட்டார்களே, அவர் தெப்பமாக கொண்டு கரையேறினார் அல்லவா, அதை சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார் சேக்கலார்? இருவினை பாசம் மும்மலக்கல் ஆர்த்தலின் வரு பவ கடலில் வீழ் மக்கள் உயிந்திட. நயமாக சொல்லுகிறார் அந்த இடத்துல. இறைவனுடைய திரு ஐந்தெழுத்து உயிர்களாகி நம்மை காப்பாற்றும். நாமெல்லாம் இப்ப பிறவி கடலிலே விழுந்து கிடக்கிறோம். நாவுக்கரசர் ஒரு கடலிலே கிடந்தார், நாமோ பிறவி கடலிலே கிடக்கிறோம். உயிர்கள் நம்மோடு சேர்த்து கட்டப்பட்ட கல் என்னது? மும்மலமாகிய கல், மும்மலக்கல், பிறவியாகிய கடல். அப்பனால் அந்த கல்லோடு நம்மை கட்டியிருப்பது எது? கயிறு. இருவினை, இருவினை தான் கயிறு. இருவினை பாசம்னா கயிறு, பாசம் என்ற சொல்லுக்கு கயிறு என்ற பொருள். இருவினை பாசம், இருவினைகளாகிய கயிறுகளால் கட்டப்பட்டு மும்மலக்கடலிலே, மும்மல கல்லிலே உயிர்கள் கட்டப்பட்டு பிறவிக்கடலிலே விழுந்து கிடக்கின்றன. எப்படி கரையேற முடியும்? திரு ஐந்தெழுத்து தான் கரையேற்று என்று சொல்லுகிறார். அப்படி ஆன்மாக்களையே பிறவிக்கடலிலிருந்து எடுக்கின்ற அந்த திரு ஐந்தெழுத்து நாவுக்கிருதர் பெருமானை இந்த சாதாரண கடலிலிருந்து எடுக்காதா என்று கேட்கிறார். உயிர்களை பிறவியாகிய கடலிலிருந்தே காப்பாற்றக்கூடிய அந்த திரு ஐந்தெழுத்து மந்திரம் நாவுக்கரசர் பெருமான இந்த வெறும் கடலில் இருந்து காத்ததிலே என்ன வியப்பு என்று அங்கே சேக்கலார் சொல்லுகிறார். எனவே எதற்கு சொன்னேன்? ஆர்த்து. ஆர்த்துனா கட்டி. அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டிங்கிறார்ல, அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி. எனவே வினைதான் கயிறு. ஆர்த்து தரும், தரும் செயல் முறைமையாலே தான் பலபேதம் காட்டி. தரு செயல் முறைமையாலே, பயனை கொடுக்கின்ற செயல்னா இந்த இடத்துல பயன், பயனை கொடுக்கின்ற முறையினாலே அந்த வினையானது நமக்கு பயனை தருகின்ற முறையினாலே தான் பல பேதம் காட்டி. அந்த வினையானது பல வகைப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பல பேதம் காட்டி என்ன? சிலருக்கு செல்வத்தை கொடுத்தால் செல்வத்தை தருகின்ற வினை, செல்வத்தை தருகின்ற நல்வினை, வறுமையை கொடுத்தால் வறுமையை தருகின்ற தீவினை என்று இப்படி அந்த பயனை வைத்து வினையானது பலவாறாக சொல்லப்படுகிறது. தான் பல பேதம் காட்டி அறுவதாய், அறுவதாயின புலப்படாததாய், அறுவதாய். இந்த மும்மலங்களிலே மாயை நமக்கு ஒருவாறு புலப்படுகிறது. மாயை, இந்த உலக அமைப்பை உடம்பை வைத்து மாயை இருப்பதை ஒருவாறு நாம் தெளியலாம். எனவே மாயை ஒருவாறு நமக்கு புலப்படும். இந்த வினை இருக்கிறதே இது புலப்படுவது எளிதன்று, இது மிக புலப்படாது. அதை காட்டிலும் புலப்படாதது இது என்றால் அதுதான் ஆணவ மலம்தான், மிக மிக புலப்படாதது. எனவே மாயை புலப்படக்கூடியது இறைவனுடைய ஆணையினாலே. ஆக எத்தனை முறை சொல்லுகிறார், அறந்தன் ஆணையினாலே அமர்ந்து செல்லும். எனவே இறைவன் என்ன செய்கிறான், இந்த அருவமாகிய வினைகளை அவரவர் செய்த வினைகளை அறிந்து கூட்டுவிக்கிறான். கீழ்கணக்கு எழுதுகிறான் அல்லவா நம்முடைய வினைகளை எல்லாம். தொழுது தூமலர் தூவி தொழுது அழுது காமுற்று அறற்றுவாரையும் பெருமான் அறிவான். பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் அறிவான். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனேங்கிறார்ல. எனவே நம்முடைய கண்மம் எல்லாம் அவருடைய கணக்கிலே இருக்கிறது, கவலைப்பட வேண்டும். தப்பிக்கவா, அத வழிபாடுதான், இறைவனுடைய வழிபாட்டு தான் நம்ம தப்பிக்கலாம். ஆக இறைவன் தான் நம்முடைய கண்மங்களை, இப்ப நல்லது தீயது என்பது வினையில செயலில் ஒன்றும் இல்ல, இறைவன் தான் நாம் செய்கிற செயல்களை இது நல்லது இது தீயது என்று அவன்தான் வகுக்கிறான். அதான் அவன் வகுத்த அறநூல் தான் இது வேதங்கள், அருள் நூல், சிறப்பு நூல்கள். அந்த நூல்களிலே சொல்லப்பட்ட முறையிலே நடப்பது நல் நல்வினை, மாறாக நடந்தால் தீவினை. எனவே இறைவன் இப்படி வகுத்து அதான் வகுத்தான்கிறார் வள்ளுவர். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. எனவே இறைவன் தான் நம்முடைய வினைகளை எல்லாம் வகுத்து கொடுக்கிறான், பயனை கொடுக்கிறான். எனவே நேரமாயிற்று, இடைவெளி.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: அடுத்து கொண்டு வந்து திருவதிகை வழிபடலால் தென் திசையில் கங்கை எனும் திருக்கரிலம் தெளித்தாடி. அந்த ஆறுகள் நாம் மட்டும் வணங்கல, அவையும் வணங்குறதாம் பெருமானை. ஏன்னா தன்னுடைய அலைகள்னால அப்படியே அந்த பூக்கள்லாம் கொண்டு வந்து அப்படியே அந்த கரையில சேர்க்குது, அந்த கரையில அப்படியே திருக்கடிலத்தில் இருக்கிற பெருமானுக்கு போய் சேருது. எனவே அந்த நீர்நிலைகள் கூட தன் அலைகளாகிய கையை கொண்டு பெருமானை வணங்குகிறது என்றெல்லாம் சொல்லி சொன்னார். இனி அங்க நதி அடி போற்றி அங்ககன்று மற்றந்த பொங்கு நதி தென்கரை போய் போர் வலித்தோல் மாவலிதன் மங்கள வேள்வியில் பண்டு வாமனாய் மன்னிறந்த செங்கணவன் வழிபட்ட திருமாணி குடியடைந்தார். பார்த்தீங்கன்னா திருமாணி குடின்னு வரும், அது வந்து திருமால் வழிபட்ட தலமா, திருமால் வழிபட்ட தலம். எனவே திருமாலால் வழிபட்ட பதி என்பதை இவங்க சேர்க்கிறாரே குறிச்சிருக்க. அப்படிப்பட்ட திருமாணி குடியடைந்து பரம்பொருளை பணிந்துதால் பரவி போய் பணிந்தவர்க்கு வரந்தருவான் வரந்தரு வான் தினி தெனிநகர் திருத்தெனிநகர்னு ஒரு ஊர், அந்த திருத்தெனிநகருக்கு வணங்கினவன் தமிழ்பாடி நரம்புடைய யாரொளி முடவி நாத ஒளி வேத ஒளி வரம்பெயர்தம் கீத ஒளி அராத்தல்லை மருங்கணிந்தார். இப்படி எல்லாம் கடந்து கடந்து கடந்து கடந்து பண்ருட்டிலிருந்து அல்ல திருவதியின்னா பண்ருட்டி இல்லவா, பண்ருட்டிலிருந்து இப்போ தில்லைக்கு சென்றாராம். இப்போ அங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும், பண்ருட்டி டு தில்லை 2 மணி நேரம் ஆகும். அங்கங்கே இருக்க பேஞ்செல்லாம் இருக்காங்க ஏற்றி இறக்கிட்டு அதெல்லாம் போகும்போது இப்போ 2 மணி நேரத்தில் போகலாம். அவர் இவ்வளோ பதிகளெல்லாம் அடைந்து போனான் தில்லைக்கு சென்றான். அங்கே தில்லைக்கு போகும்போது தேமலங்களி மாமணி மார்பில் செம்மலங்கள செங்கமலத்த கண் பூமலங்கை எதிர்பாய்வன மாடே புள்ளலம்பு தரை வெல்வளை வாவி தாமலங்குகள் தடம்பணி சூடும் தன் மருங்கு தொடு வார்கதம் உம்மை மாமலங்கள் அற வீடருள் தில்லை மல்லலம்பதியின் எல்லை வணங்கி. ஒரு அருமையான பாட்டுகளாம், சந்தத்தோட பாடலாம் இல்லைங்களா. இதோ இப்போ தில்லை, அந்த தில்லையிலே அணுகி போறாராம், அணுக போறாராம். நம்முடைய சிதம்பரம்னே பேருங்க, தில்லை மாநகர் தில்லை மூதூர் தில்லை என்றுதான் நம்முடைய தேவாரத்தில் இருக்கு. தில்லை மூதூர் ஆடிய திருவடி என்றுதான் சிதம்பரம் வந்து பின்னால்தான் வந்திருக்கு. நிகழ்ச்சிய தேமலங்கலனி மாமணி மார்பில் செம்மலங்கயல்கள் செங்கமல தன் பூமலங்கள் எதிர்பாய்வனே. சரிங்களா, அங்கே அந்த நதி அந்த ஆறு இருக்கு, அது என்ன ஆகுதுன்னு கேட்டா நல்ல அருமையா அந்த அலைகளை அலையினால அப்படி அப்படி விசிறி அடிக்கிறான் தண்ணி நிறைவுனால. அப்படி அடிக்கின்ற பொழுது என்னன்னா நல்ல அருமையான தாமரை இருக்கான், அந்த தாமரை பூவில் அப்படியே அந்த அந்த அலசி அலசி அலசி தருதான். எது அந்த அலைகள் எல்லாம் செங்கமலத்தன் பூமலங்கள் எதிர்பாய்வனமாடி புள்ளலம்பு திரை வெள்வளைவாவி. அப்படி பறவைகள் எல்லாம் அப்படி மேலே அப்படியே பறந்துக்கிட்டே இருக்காங்க மேலே. அப்படி பறக்க தாமலங்குகள் தடம்பனை சூடும் சுற்றி நிறுத்தி பார்த்தீங்கன்னா எல்லாம் வயல்கள் இருக்கு, நெல்லெண்ணெய் கரும்பெண்ணெய் இவையெல்லாம் அது பார்த்து போட்டு வளர்ந்தே இருக்குது. அப்படிப்பட்ட இவை சூடும் தன்மருங்கு தொழுவார்கள் தம்மும்மை மாமலங்களர வீழருள் தில்லை மல்லலம்பதியின் எல்லை வணங்கி. அதனால பெருமானி போய் அந்த கூத்த பெருமானி வணங்கினா எது போகும்னாரு, மும்மை மாமலங்கள் அற, அது மும்மை மாமலங்கள் என்னது ஆணவம் கண்ணும் மாயை போற போக்குல சித்தாந்தம். அதனால அதான் நம்ம இதுல பன்னெண்டாம் சூத்திரம் என்ன, செம்மல நோண்டால் சேரலொட்டா செம்மல நோண்டால் சேரலொட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி மாலர நேயம் மறிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணத்தொடுமே. பன்னெண்டாம் சூத்திரம். அப்ப இந்த செம்மல நோண்டால் சேரலொட்டாது இருப்பது இந்த பாலா போன அந்த ஆணவம் கண்ணும் மாறிடும். அம்மலம் கழி அந்த உயிரிலிருந்து அப்படியே கழிவு பண்ணுமா. அன்பரோடு மறி நல்லா அந்த அது அடிவர்களோடு மறி செம்மல அம்மலம் அன்பரோடு மறி மால் அற உள்ளத்தில் இருக்கிற மயக்கமல அற நேயம் மலிந்தவர் வேடமும் நல்ல அடிவருடைய வேடத்தையும் என்ன பண்ணணும் அரண்யன தொழுமி பெருமானே என்று கருதி தொடங்கும். அடிவர்களை காணுகின்ற பொழுதெல்லாம் இல்லை அந்த அடிவரெல்லாம் அடிவர்கள் என்று கருதாமல் அடிவருடைய பெருமான் என்றே கருதி வருகிறது. இதெல்லாம் பன்னாஞ்சுத்தரம் இல்லவா. இப்படி மாமலங்கலர வீரருள் தில்லை மல்லலம்பதியின் எல்லை வணங்கி நாதசூத அருவழுடம் சரளஞ்சூர் நாளிகேரம் இளவங்க நரந்தம் பூகஞாலல் குளிர் வாழை மதூகம் பொதுளும் வஞ்சி பல எங்கு நெறி. இவ்வளவு அந்த மரத்தினுடைய பெயர்கள் எல்லாம் நமக்கு தெரியல. நீங்களா பல மரம் அவர் எப்படிதான் சேர்க்கலா பெருமான் மாண்புமிகு அமைச்சராயிருந்த பெருமான் அது வேற இருந்தும் இதெல்லாம் எப்படிதான் அந்த மரங்கள்லாம் சொல்ல முடியாது. நாகமரம் சூத மரம் வகுள மரம் சரணம்ங்கிறாரு அது என்ன மரம் தெரியல. அப்புறம் நாளிகேரம் அப்புறம் இளவங்க மரம் நாந்த நடந்த நடந்தம் அது நடத்த நார்த்தங்க மரம் அல்ல இப்படி எல்லாம் இருக்கிற பூக ஞாலர் குளிர் வாழை மதூகம் பொதுளும் வங்கி பல எங்கும் நெருங்கி மேக சாலை மலி சோலைகளாகி மீது கோகிலம் இடைந்து மிடற்ற. அது மாதிரி இங்கே பார்த்தாலும் சோலைகள் மலர்கள் பழங்கள் வளர்த்தல குயில்கள் எல்லாம் என்ன பண்ணுதான் அது பாட்டுக்கு கூ கூ என்று அப்படி கூதான். வீதமினிய குயிலே பேட்டியல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டு மினிதில் பாதாளம் எடுத்து கேட்பான் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற சொன்னி ஆதி குணமுண்டும் எல்லாம் அந்த மிலான் வர கூவாள். எங்கடா ராஜா எங்க பெருமான் வரும்படியா கூவு திருவாசன். இப்படி எல்லாம் அருமையாக அந்த வண்டுகள் அந்த ரீங்காரம் பண்ணவும் மற்றவை எல்லாம் செய்ய போராடம் பார்விளங்க வள நான் மறைநாதம் பயின்ற பண்பு மிக வெண்கொடியாடும் சீர் விலங்கு மணி நாவொலியாலும் திசைகள் நான்கதிர் புறப்படலாலும் தாழ் விலங்கு வரை மார்வின் அயன் பொன் பதுமுகங்களென வாயின தில்லை. பார்த்தீங்களா அந்த பெருமானுடைய இது உள்ளே போகணும்னு சொன்னால் கிழக்கு வாசல் மேற்கு வாசல் தெற்கு வாசல் வடக்கு வாசல் நாலு புறமும் போகலாம். இன்றைக்கி அந்த நாலு புறமும் போனதெல்லாம் நம்முடைய ஞான சம்பந்தர் இல்லை நாமெல்லாம் போகிற தென் வாயிலில் தான் போயிருக்கோம். ஏன்னா சீர்காழியிலிருந்து போனோம்னா அந்த வாயிலில் தான் போகணும். சீர்காழியிலிருந்து வரும்போது அப்பர் சுவாமியில் அங்கேருந்து வந்தார் இதிலிருந்து விருதாயலத்திலிருந்து அதனால் அவர் அந்த இந்த மேற்கோபுரத்திலிருந்து வந்திருக்கு. இப்படி யார் எந்த கோபுர வழியாக வந்தாலுங்கிறத கூட பதிவு செய்திருக்காரு கேட்கிறார். அது நினைக்கும் போது நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன் அந்த எந்த கோபுரத்தில் போக நமக்கு திருவருள் கூட்டி இதப்போ இது பெரியவர் போன இடம்ப்பா பெரும்பாலும் எங்களுக்கு இந்த தெற்கோபுரம் தான் இங்கேருந்து போனால் சீகாலியிலிருந்து போகிறதுக்கு சரியாக வரும். போனால் நேர் முன்னால் தட்சிணாமூர்த்தி இருப்பார் அந்த சின்ன கோயிலில் விநாயகர் இருப்பார். எங்கேயாவது தட்சிணாமூர்த்தியும் விநாயகரும் சேர்ந்து இருக்குதா இல்லை தில்லையில் இருக்குது அது எப்படி இந்த கோயிலில் பண்ணணும்னு சொன்னோம். அதில் மேலே ஏறி பார்த்தா தான் விளங்கும். பார்த்தா ரெண்டு பேர் இருப்பாங்க குருநாதா குருநாதான்னு வளம் வந்தோம் வந்து இப்படி போனோம்னு சொன்னால் இந்த பக்கத்தில் இந்த இந்த ஓரத்துலேயே முருகப்பெருமான் பள்ளியம் ஏறி இருப்பார். அப்புறம் இப்படியே நேராக போனால் அண்ணாச்சி அண்ணாச்சி ஆறு விநாயகர், பெரிய விநாயகர். அது பெரிய விநாயகர், அது அருமையாக இருக்கும். அதுக்கெல்லாம் பாலாபிஷேகம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதிகமாக வந்து ஒரு 20 படி 30 படி பால் இருந்தால் தான் ஏதோ கொஞ்சம் திருமேனி அப்படின்னு நினைவு. அந்த அளவுக்கு அதே வளம் வந்தோம்னா அப்படியே பண்ணணும்னு சொன்னேன். அங்கே முருகன் பெருமான் கோயில் அப்படி உள்ள நுழைஞ்சா தான் திருச்சபை இல்லைங்களா, தேவாரங்கள்லாம் இருந்த இடம், விநாயகர் பெருமான் இருக்கிற இடம் இதெல்லாம் அப்படியே பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா. அங்கே பெருமான் பெருமாச்சி அப்படி தான் வந்து வளம் வந்து தட்சிணாமூர்த்தியும் பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போனேன். அப்புறம் தான் அருமையாக பொன் கோபுரம் தெரியும். அந்த கோபுரத்தில் உள்ளே போகும்போது தான் சரியாக 4:40 தீட்சர். எங்களுக்கு அந்த சாயத்துலாம் பார்க்க நேரம் இல்லை, ஏன்னா சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சு.

அப்படியே இதை வழிபாடு செய்துட்டு சரிங்களா அப்படி போகணும்னு சொன்னால் பெருமாள் அங்கே ஒரு முருகன் அந்த தூணில் இருக்கும். நீங்கள் முருகன் அதை நம்ம இப்போ போதாமூர்த்திகளில் தில்லையில் கனகசபை ஓதுவார்னு ஒருத்தர் இருந்தார், குள்ளம் ரொம்ப அருமையாக பாடுவார். அவர் தான் இந்த நன்றுடை ஆணை பாடினார்னா இந்த அறையும் உடையமாக பாடினோம்னா ஏங்கெழுத உட்கார் அப்படின்ட்டு ஓதுவார்கள் அப்படிலாம் இருந்தாங்க. ஆனால் அந்த குள்ள தான் இருப்பார் கனகசபை ஓதுவார்னு எல்லாரும் தெரியும். நம்ம திருப்பந்தாளுடைய அந்த அறக்கட்டில் அங்கேயே இருந்து பல ஆண்டு அங்கேயே இருந்தார். அறக்கட்டில் வச்சு இவர் தான் பாட சொன்னாங்க. அவர் அந்த முருகனை ரொம்ப அருமையாக சொல்லுவார், ஐயா நீ எப்படி இப்படியா வழிபாடு செய்துட்டுலாம் போகும்போது அந்த தூணில் அந்த இப்படி இருக்கும் அதில் முருகப்பெருமான் அப்படி கால அப்படி விட்டுருவார், அதை வணங்கியான்னு அவர் தான் ரொம்ப அடிக்கடி சொல்லுவார். அப்படி வணங்கிட்டு மீண்டும் போனோம்னா அப்படியே நேராக வந்து அம்மாவை பார்க்கணும்னா நீங்கள் மேலே ஏறணும், இங்கே அந்த அம்பலத்தில் ஏறணும். அப்போ என்ன பண்ணோம்னாரு, இந்த சட்டையை கழுக்கணும் பெருமானை பார்க்க, இந்த சட்டையை கழுக்கணும் எதை உடம்பு சட்டையை, இங்கே மேலே இருக்க பெருமானு கேட்க இந்த சட்டை புறச்சட்டையை கழுக்கணும். நான் தான் சொல்கிறது இங்கே புறச்சட்டையை கழுகி பழகி பழகி அப்புறமாவது அகச்சட்டையை கழுவுணும். ஆமாம், புறச்சட்டையை கழுத்துறது நம்மளால் முடியுது, அகைச்சட்டையை கழுத்துட்டு நமக்கு ஒன்று முடியலையே நினச்சா அப்படியே கழுவு கழுவுனா கழுவி இல்லாமல் வந்து இல்லாமல் போகணும். இப்படி எல்லாம் எங்கே நம்முடைய எங்கே எங்கே சென்றார் தில்லை, ஓஹோ தில்லைக்கு போனதுனால நாமனும் போகிறோம் அன்னிங்களா. எந்த பாட்டு எந்த பாட்டு, வன்னி கொன்றை கமல் சண்டகம் சண்பகமாரம் மலர்பல ஆசோடு சேருந்தி மந்தாரம் கன்னி காரங்குறவம் கமல் புன்னை கற்கு பாடலம் கூவிலம் ஓங்கி துண்ணு சாதி மறு மாலதி மௌவல் துரிந்த நந்திகர வீரம் இடைந்த பன்மலர் புனித நந்த வனங்கள் பணிந்து சென்றன மனங்கமல் தாரான். பார்த்தீங்களா நந்தவனத்தில் என்னென்ன மலர் செடிகள் இருக்குங்கிறத போகிற போக்கில் குடிச்சிருக்கேன். நாம் கூடுமான வரைக்கும் எதேனும் நந்தன பணி நந்தவனம் வச்சிருந்தால் அல்லது நந்தனத்தில் நமக்கு ஏதேனும் சொன்னால் கேட்கறது இருந்தால் இந்த மாதிரி மலர்களை வச்சுக்கலாம் இல்லை வச்சா நம்முடைய முன்னோர்கள் எப்படி செய்தார் என்பதை நாம் அதை எண்ணிவதாக செய்யலாம். இப்படியெல்லாம் வைத்து பேராம் இடமருங்கு தனி நாயகிக்கான ஏழ்புவரம் ஏழு பேரும் புவனம் உய்ய எடுத்த நடம் நவீந்தருள் சிலம்பொலி போற்றும் நான்மறை பதியை நாளும் வணங்க கடல் வளங்கொள்வது போல் புடை சூடும் காட்சி மேவி மிகு சேர்ச்சல ஓங்கும் தடமருங்கு வளர் மஞ்சி வரிஞ்சி தன்கு ரங்கை எதிர் கண்டு மகிழ்ந்தார். இப்படியெல்லாம் உள்ளே சென்று வணங்கும்படியான இடத்துல முன்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மதில் அந்த அகழி இதெல்லாம் இருந்துதான், இதெல்லாம் கடந்து போனாராம். கடந்து போய் மன்றுளாடும் மதிவின் அசையாலே மறைச்சுரும் வரை புறத்தின் மருங்கு குன்று போலுமணி மாதில் மதில் மாமதில் சூடும் குண்டகள் கமல வண்டலர் கைதை குண்டு நீரு புனை மேனியவாகி தூய நீரு புனை தொண்டர்கள் என்ன சென்று சென்று முரல்கின்றன கண்டு சிந்தை அன்போடு பிழைத்ததில் சென்றார். அப்படியே போகும்போது சோலையில் எப்படி இருக்கா வண்டுகள்லாம் அப்படியே ரீங்காரம் அப்படி பண்ணலாம். பண்ணுறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மகரந்த பொடியில் அப்படியே தெளிச்சு தெளிச்சு அப்படியே அது அதில் தெளிச்சு மேலே வந்ததுனால கருப்பாக இருக்கிற வண்டெல்லாம் சிவப்பாகவும் கொஞ்சம் வெள்ளையாகவும் இருக்குதாம். அது எது போல் இருக்குனாரு, எப்படி திருநீரணிந்த கோலத்தோடு இப்போ நம்முடைய அறிவுலெல்லாம் வளம் வருவார்களோ அது போல் அந்த வண்டுகளும் அந்த திருநீரணிந்தது போல் அணிந்து கொண்டு வண்டுகளில் அந்த ரீங்காரம் பண்ணலாம். அதெல்லாம் அதாவது பார்ப்பதெல்லாம் பெருமானாக தோன்றுது அந்த வழிபாடாக தோன்றுது. இப்படியாக அந்த வண்டுகள் முறுவதை பார்த்து சொன்னான், பார்விலங்க வளர் நான் மறைநாதம் பயந்த பண்பு மிக வெண்கொடியாடும் சீர்விலங்கு மணி நாவொடியாடும் திசைகள் நான்கெதிர் புறப்படலாலும் தார்விலங்கு வரை மார்வின் அயன் பொன் சதுர்முகங்களன ஆயினத்தில்லை. பார்த்தீங்களா அருமையான் நல்ல வெண்குடி ஆடுகிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அருமையா நா ஒலியினாலே நாலு திசையும் கேட்குதான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது என்ன நான்கு தீர் விலங்கு மணி மணி மணி ஒலியினாலும் இன்னொரு திசைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்ன நான்கு எதிர் புறப்படலாலும் அந்த நான்கு திசை நான்கு கோபுரம் அப்படியே அப்படியே அந்த மேலே எல்லாம் உள்ளே போய் நின்னோம்னா அந்த நான்கு கோபுரம் வழிபாடு செய்யலாம். அது அது கோபுர அழகு அருமையான அழகு இப்படி வணங்கலாமா. அது எது போல் இருக்குன்னு கேட்டால் நான்முகன் வணங்குவது போல இருக்கான், ஏன்னா அவனுக்கு நான்கு முகம் இங்கே நான்கு கோபுரத்தில் வாயில்கள் இருப்பதனால அந்த நான்கு முகடைய அந்த கோபுர வழியாகலாம் வணங்குறாரலாம். அன்பின் வந்ததிற்கொண்ட சீரடியார் அவர்களோ நம்பி ஆரூரதாமோ முன்பிரஞ்சினர் யாவரந்தரியா முறைமையால் எதிர் வணங்கி மகிழ்ந்து. அருமை அருமை இவர் உள்ள போகின்ற பொழுது சுந்தரர் அடிகள் பார்த்தாங்கன்னா பொதுவாக யாரே எவரேனும் தாமாக திராடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவரவர்

0: கண்டபோதே உகந்து அறிவித்து நினைந்து அங்கு உகந்து நீக்கி நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று பேசி இரண்டாட்டார் ஒடிந்து ஈசன் திறமே போனி பேணி தவறாதே தொடுமடியா நெஞ்சினுள்ளே கண்டாப்போ நடுதறியை காணலாம். அதனால அரியவர்களை பார்த்தாலும் என்ன நினைப்போம்னு கேட்டா, அவர்கள் அரியவர் திருநீர் அணிந்திருக்கிறார்கள், உருதிராக்கம் அணிந்திருக்கிறார்கள், எப்பொழுது பெரும்பாலும் பெருமானை பேசிக் கொடுக்கிறார்கள். அதனால அவங்க உள்ளத்துல யார் இருப்பா? பெருமான் அணிந்திருப்பான். எனவே அரியவரை காணுகின்ற பொழுதே ஆண்டவனை கண்டேன் என்ற உணர்வோடு வணங்குவார்கள். இப்படியெல்லாம் வணங்குவார்களாம் அவர்கள். என்ன வீதி புகுந்தார் இனி அடுத்தது. அப்படி வணங்கும் போது கூட அவர் வணங்கினாதான், தான் வணங்கினாதான் இல்லை இல்லை, அந்த அரியவர்களை அரியவர்கள் முன்ன நம்பி ஆறுவரை வணங்கினாங்களோ அல்லது நம்பி ஆறுவர் தான் அவரை வணங்கினார்களோ எனக்கு சொல்ல தெரியலப்பா. அந்த யார் கேட்கலாரு இவர் முன்ன வணங்கினார். அப்போ என்ன அர்த்தம் கேட்டால், இவருக்கும் அந்த அடியார் வழிபாடு இருக்கு, இது இப்போ பற்றா இருக்கு. அங்கே எதிர்களில் இருக்கின்றவர்களுக்கும் அடியார் வழிபாடு பற்றிருக்கு. குருலிங்க வேடமென கூறிலிவை கண்டார் கரு ஒன்றினார்கள் தாம். இங்கே இருக்குது திருக்கட்டுப்படியாரார்கள். அப்பா இம்முத்திக்கு அழியாத காரணம்தான். அப்புறம் செப்பாய் அருளாலே செப்பக்கு குரு லிங்க வேடமென கூறிலிவை கண்டார் கரு ஒன்றினார்கள் தான். திருக்கட்டு கிடையாது சித்தான் சாத்திரம். இந்த குரு வழிபாடு லிங்க வழிபாடு சங்க வழிபாடு மூன்று செய்தால் மீண்டும் கருவறுக்குமா. அப்ப என்ன மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமி கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க வல்லாணி. அப்படியா இவ்வாறுலாம் செய்து வணங்கினாராம். வணங்கி வணங்கி விட்டு எந்த பாட்டு படிக்கணும் தொண்ணூத்தி அங்கன் மாமரை முழங்கு மறங்கு ஆடரம்பயர் அரங்கு முழங்கும். ஒரு பக்கம் அருமையா இல்ல வேதங்கள் சொல்லப்படும் சக்தி கஸ்தம் ரூபாட்சம் சஜிவாகம் கடாரம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்களாம். இன்னொரு பக்கம் அறம்பெயர்தெல்லாம் அப்படியும் ஆடல் பாடுவாங்களாம். காதார் குழை ஆட பைம்பூன் கலன் ஆட இங்க இருக்கு திருவாசகம். இப்படியெல்லாம் இவரெல்லாம் பாடுகிறாரெல்லாம். வானில் மிசை ஐந்தும் முழங்கும் வாச மாலைகளில் வண்டு முழங்கும். அந்த வானத்திலிருந்து ஐந்து விதமான முழக்கம் எல்லாம் முழங்குமாம். வாச மாலைகளில் வண்டு முழங்கும் நல்ல பூக்கள் நறுமணமுடைய பூக்கள். அதனால என்ன இருக்கும் நல்ல ரொம்ப அருமை தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு தெரிந்தலைந்து பாய்வதே ரீங்காரம் கொண்டுங்கிறானு. அது மாதிரி ரீங்காரம் பண்ணி அந்த பூவில் இருக்குமா. அன்பருவி பொங்கும் அன்பருவி கண்பொழிய தொண்டர் போற்றி. அது போல தொண்டர்களுக்கு என்ன இருக்குன்னாரு, அதெல்லாம் ஒவ்வொன்று பொடியுது. இங்கே கண்ணீர் பொடியுதான் யாரு அன்பர்களுக்கு. அப்படியே பெருமானி காணுகின்ற பொழுது ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணமொரு மூன்றும் திருந்து சாத்விகமேயாக இந்துவால் தடையான் ஆடுமானந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த வேறிந்த வெள்ளத்துள் திளைத்து மாறிடா அழுத்தியும் நடந்தான். கோயிலுக்கு போனால் எப்படி இருக்கணுங்கிறத பார்த்து ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டா மட்டும் கண் மட்டும்தான் வேலை செய்யணும். காது யார் வர என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வாய் என்னமோ இங்கே ஆப்பம் போடுறாங்களாட்டு இன்னைக்கு நான் ஆரம்பிக்கக்கூடாது. மூக்கு அந்த மாதிரி இல்லை. ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள நம்ம சொல்கிறோம் அட்டென்ஷன் அப்படின்னு சொன்னால் அது கோயிலுக்கு போகும்போது கண் மட்டும்தான் மீண்டும் வெளியில் வர வரைக்கும் வேலை செய்யணும். சரி புறக்கருவி அகக்கருவி அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தை ஆகி மனம் புத்தி சித்த ஆங்கார் நாள் இருக்குது. அதில் சித்தம் மட்டும்தான் வேலை செய்யுது.
1: இந்த நினின் தனித்தாய்க்கு நாயினின் கண்ணினின் திருப்பாத போது காய்ச்சி வந்தனையும் அம்மலக்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆரத்தந்தனி திருக்கிறோம் இதுதான் வழிபட்டாங்க அவங்க.
0: எனவே இம்மாதிரி எல்லாம் அவர்கள் வந்து போகநீடு தானே போகநீடு மதி மன்னவன் மன்னும் புறங்கள் ஒப்பன வரம்பில ஓங்கி மாக முன்பருகின்றன போலும் மாளிகை குளம் இடைந்த பதாகை யோக சிந்தை மறையோர்கள் வளர்க்கும் ஓம தூமம் உயர் வானில் அடுப்ப யோக சிந்தை மறையோர்கள். யோக சிந்தை அர்த்தம் யோகுதல். யோகம் யோகம்னா ஒன்றுபடுதல் அர்த்தம். எது எதில் ஒன்றுபடுதல்? மனம் பெருமான் திருவடியில் ஒன்றுபடுதல். யோகம் யோகம்னா அதேதான். எனவே உன் யோக சிந்தை அப்ப பெருமானுடைய திருவடியிலேயே ஒன்றுபடுகிற சிந்தையோடு இருப்பார்களாம். என்ன மறையோர்கள் வளர்க்கும் ஓம தூமமுயர் வானில் அடுப்ப. அதனால அருமையா அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அந்த அக்னியில போடுகின்ற பொழுது அந்த புகையானது அப்படியே வானத்துல போய் செல்லுவாங்க. மேக பந்திகளின் மீதிடையெங்கும் மின்னுடங்கன என்ன விளங்கும். இது போய் அந்த புகையெல்லாம் மேகத்துல போய் சேருமா அவ்வளவு உயர்மா. ஆடு தோகை புடை நாசிகள் தோறும் அரணி தந்த சுடர் ஆகுதி தோறும் மாடு தாமமணி வாயில்கள் தோறும் மங்கள கலசம் வேதிகி தோறும் தேடு கொண்ட ஒளி நேர்நிறை தோறும் சென்னல் அன்னமலை சாலைகள் தோறும் நீடு தன்புணர்கள் பந்தர்கள் தோறும் நிறைந்த தேவர்கணம் நீலிடை தோறும். பார்த்த எங்க பார்த்தாலும் செடி கொடியை அங்க எங்க இருந்தாலும் கூட மன்னவர்கள் மட்டும் இல்லாமல் தேவர்களும் வந்து வணங்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே அப்படியே நின்று பார்க்கலாம். இந்த செடி கொடி அப்படிலாம் அப்படி பறிக்கணும். இப்படி எல்லாம் இருக்க என்னே உலகனத்தினும் உள்ள எல்லையில் அழகு சொல்லிய எல்லாம் மண்ணில் இப்பதியில் வந்தன என்ன மங்களம் பொலி வளர்த்தனவாயி. ஆமாம், உலகத்தில் எந்தெந்த உலகெல்லாம் அழகாக இருக்குதுன்னு சொல்கிறோமோ அந்த அழகெல்லாம் சேர்ந்து தான் ஒன்று சேர்ந்து. என்னடி நான் லண்டனில் இருக்கிற அழகு, நான் ஜப்பானில் இருக்கிற அழகு, நான் இந்த மாதிரி அல்லவா இங்கே சென்னையில் இருக்கிற அழகு, நான் கும்பகோணத்தில் இருக்கிற அழகு ஏ அங்கெல்லாம் இருக்காது. எல்லா அழகும் வாங்க நேராக தில்லையில் போய் இருக்கணும். ஆ நல்லது அப்படின்னா எனவே உலகத்தை எங்கெங்கெல்லாம் அழகு இருக்குதோ எல்லாம் சேர்ந்து தில்லைக்கு வந்துக்கலாம். என்னில் பேர் உலக அனைத்தினும் உள்ள எல்லையில் அழகு சொல்லிய எல்லாம் மண்ணில் இப்பதியில் வந்தன என்ன மங்களம் பொலி வளர்த்தனாகி புண்ணிய புனித அன்பர்கள் முன்பு புகழ்ந்து பாடல் பொறி பொற்பின் விளங்கும். இது பாட்டுக்கு உள்ள அப்படி இருக்குமா? உள்ள பார்த்தீங்கன்னா நல்ல அடியவர்கள் வாய் திறந்து பாடுவாங்க. ஒவ்வொருத்தர் அருமையா திருவிசை பாடினா திருப்பல்லாண்டுன்னு அப்படிலாம் பாடிப்பாங்க. திருப்பல்லாண்டு அங்கேயே பாடினது அல்லவா? அதனால பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடலையும் தவிரான் மாலுக்கு சக்கரம் அண்டர்கள் செய்தனும் அந்நிய தில்லை தன்னுள் ஆளிக்கு மந்தனவாய் இந்த சிற்றம்பலினியிடமாக பாலி திணக்கம் பைலவல்லானிக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று அவர் பல்லாண்டு கூறாங்க. இப்படியெல்லாம் நிறைய அந்த மாதிரி வணங்குகின்றவர்கள் தான் அதிகமாக இருக்குமா? அப்புறம் அடுத்த பாட்டு எந்த பாட்டு எண்ணில நூற்றி மூணு மாலையன் சத மகன் பெரும் தேவர் மற்றும் உள்ளவர்கள் முற்றும் நெருங்கி சீரமா முனிவர் சென்று முன் துண்ணி திருப்பிரம்பின் அடி கொண்டு திளைத்து. சிவ சிவ தேவர்னு வர்றாங்களாம் முனிவர்னு வர்றாங்களாம். வந்தா முனிவர் முன்னே போறாங்க தேவர் பின்னே வர்றாங்களாம். அதுபோது நந்தியம் பெருமான் அங்கே இருக்கிறார். இருந்துட்டு ஐயா எல்லாரும் வணங்கலாம், ஒருத்தரும் ஒன்றும் போனாங்க கடவுள்லாம் அடைக்க மாட்டோம், ஆனால் ஒருத்தர் பற்றி ஒருத்தராக வரணும் இல்லை அப்புறம் ஒன்று பார்த்தா வருத்தப்படக்கூடாது. அது என்ன கையில் என்ன வச்சுருக்காரு? ஆமாம், அதனால் சொல்லுவார் அப்படி ஏதேனும் ஒரு அப்படி கொஞ்சம் சொன்னேன் ஒரு கால் முன்ன வச்சாங்கன்னு சொன்னேன் அப்படி அப்படி தட்டிட்டு வரோம். தட்டினா அவங்க கிரீடத்தில் இருக்கிற மணியெல்லாம் கீழே சிந்தி போடணும். யார் திருவிழையாளப்பான ஆசிரியர் வந்திரை அடியில் தாழும் வானவர் மகுட கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேத்தீரப்படையால் தாக்கும். எந்த அடிவர்கள் எங்கே தேவர்கள் வந்தாலும் சரி, ஆனால் ஒருவர் பின் ஒருவராக வந்தால் நந்தியம்பெருமான் பேசாமல் இருப்பேன். கொஞ்சம் யாரேன்னு அப்படி கொஞ்சம் முந்துனாங்க படாரம் நோப்பர் வச்சா அந்த நவரத்தனமாக செஞ்சு போடுவான் அந்தியும் பகலும். அதனால் என்ன ஆகும்னு கேட்டார், அந்த இந்த மாதிரி மணி அடித்தவுடனே அந்த மணியெல்லாம் கீழே உந்து ஊந்து கிடக்குமா, அந்த காலை வழிபாடு முடிஞ்ச உடனே அவங்கவுங்களும் வீட்டுக்கு போடுவாங்களாம். கீழே பார்த்தா என்ன குப்பையாக இருக்கும்னா நவரத்தனம் செந்த செம்மணி மற்ற முத்து இதெல்லாமே கீழே கிடக்குமா. அங்கே இருக்கிற இந்த கோயில் கூட்டுறவங்க என்ன எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு ஏ அந்த குடத்தை இது கூடை எடுத்துகிட்டு வாடி என்னன்னாரு. ஐயா ஐயா இவ்வளோ இவ்வளோ கூட்டி வச்சுருக்கான் என்னது நவரத்தனம்ங்க, அதுதான் என்ன பண்ணுமா அதெல்லாம் இப்போ அந்த கூடையில் வாரி இது மாதிரி பண்ணி வைக்கிறது தினமும் அக்கிரமங்க ஒவ்வொன்றும் அப்படின்னு போட்டு எங்கே குப்பை இருக்குதா பாருங்க. அது போய் அப்பா திருவிழா பானத்தில் நந்தியம்பெருமானுக்கு வணக்கம் என்னெல்லாம் வந்தாங்களோ இன்னையே சொல்லியிருக்கிறேன். திருவிழா பணத்தில் கடல் வாழ்த்து தான் விநாயகர் முதற்கொண்டு சண்டிகேஸ்வரர் வரைக்கும் இருக்குது. திரிபுராணத்துலையும் இல்லை கந்தபுராணத்துலையும் இல்லை நிறைய அந்த புராணத்துலையும் இல்லை கூட நந்தியம்பெருமான்லேருந்து பின்னால் சண்டிகேஸ்வரர் அந்த மற்ற 63 நாயன்மார்களுக்கெல்லாம் சேர்த்து எல்லாருக்கும் ஒவ்வொரு பாடலில் வணக்கம் சொன்னது ஒரே ஒரு நூல் திருவிழா பணம். அதனால் தந்தையார் ரொம்ப திருவிழா பணத்தில் பற்று. ஏதேனும் உங்கள் கல்யாணம் என்னென்னு பார்க்கணும்னு சொன்னால் ஏ கண்டமுடுறா அப்படின்னு ஒரு காரை கொடுப்பாங்க. காரை கொடுத்து அந்த திருவிழா பணம் வச்சுருவாங்க. அப்படியே அந்த கயிறு சாத்து அதாவது அந்த கார்டு அப்படி போக வைக்கிறது அது திரட்ட வேண்டியது. இந்த பக்கத்தில் கடைசி பாட்டும் இந்த பக்கத்தில் நல்ல பாட்டு வந்தது கல்யாணம் வச்சுருப்பா அப்படின்றாங்க. ஒரு மாதிரியான பாட்டு வந்தது கொஞ்சம் தள்ளி வைங்கப்பா அப்படின்றது கயிறு சாத்தி பார்ப்பாங்க. அதில் அதனால் எங்கள் வீட்டில் திருவிழா பணம் பிடிக்கிட்ட இந்த கார்டு போட்டு போட்டு போட்டு மணி அப்படி இருக்கும். அதில் கடவுள் வணக்கம் தான் ரொம்ப அருமையாக சத்தியாக்கியமாகிங்கிறதுலேருந்து தந்தைதாருடன் பிறவி தாளிலிருந்து நிறுத்துறதால சேர்ந்த 63 வணக்கம் வரைக்கும் நல்ல ஒரு 20 பாட்டில் 20-21 பாட்டில் பண்ணிக்கிறேன். அதை வெற்றி பண்ணுன்னாங்க. நினைப்பு பெருமை பண்ண முடியுமா? எப்போ பொருள் தெரியாதப்போ. அதனால் திருப்பிருந்து சொன்னால் சண்டிகேஸ்வரருக்கும் 63 பேருக்கும் ஒரே பாட்டில் வணக்கம்னு. ஒரே பாட்டில் தந்தை தாளுடும் பிறவித்தால் இருந்து நிறுத்தருது தாளைச் சேர்ந்த மைந்தர் தாள் சண்டிகேஸ்வரருக்கு. சைவ நெறிப்பத்து நெறிவராது வாய்மி சிந்ததான் அருளிக்கே செலுத்தினராய் அனுபவச் செல்வராய் பந்தமாம் தொடக்கருத்த திருத்தொண்டர் தாள் பரவி பணிதல் செய்வாம். ஒரே பாட்டில் 63 திருவிழா போனத்தில் தான் இருக்கு. அதனால் அதை படித்து வைப்பாம்பார். அப்போல்லாம் நெட்டு பண்ண படிக்க முடியுமா? நெட்டு பண்ண முடியுமா? என்ன நிலையம் எப்படி இருக்கு? தட்சாமூர்த்தி கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து போக தொடக்கிகள்வாம். தட்சிணாமூர்த்தி கேள்வி பார்த்தேன். நீங்கள் திருவிழா பணத்தை நெட்டு பண்ணிட்டோம்னா விநாயகர்லேருந்து சண்டிகேஸ்வரர் அடிவர் வரைக்கும் இருக்குது. அப்படி ஒரு நூல் அமையல. அதுக்காக நம்ம இதில் இல்லை எதுவும் குறை சொல்ல வேணாம். திருவிழையாத புராண கடவுள் வாழ்த்துக்கள் மிக அருமை. ஒவ்வொரு பாடலில் எந்த திருக்கோயில் போனாலும் அந்த 20-22 பாட்டில் எல்லா திருமேனிக்கும் வணக்கம் செஞ்சுட்டோம். அது இப்போ நெற்று பண்ண பண்ண முடியுமா இந்த வயசில்? அதனால் அதெல்லாம் எப்போ பண்ணேன்? இந்த 10-12 ஆகுது பாருங்கள். என் 4வது 5வது படிக்கும் போது படுறா தனிதானம் சொல்லிச்சு. எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது ஒரு 4-5 ஆண்டுக்கு முன்னே. என்ன ஏன் மற்றதெல்லாம் ஒரே எழுதிருக்கீங்க? நீதி நூல்கள் எழுதினது எழுதிட்டு வருவாங்க. ஞான சமூகத்தில் ஆட்சிச்சூடி கொண்டு வேந்தன் செட்டி வேர்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு. எழுதிட்டு வருவாங்க. அப்புறம் சங்க காலத்தில் இன்னா 40 இனிவை 40 4 அடியார் 4 மணி செல்வி இதெல்லாம் நல்ல நீதி நூல்கள். நீதி நூல்கள் நம்ம இதில் என்ன எத்தனை இருக்கோ அத்தனைக்கும் சொல்லுங்க. சரின்னு அவங்களால அதையும் படிக்க முடியாதுங்கிற சொன்னீங்க.
2: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: மூன்றாவது குரட்பாவினை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். அந்த குரட்பா வருமாறு பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்பது அந்த குரட்பா. அதாவது முதல் குரட்பாவிலே ஆசிரியர் குறிப்பிட்டருளினார், அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்று கூறியருளினார். நிகரில் இறை என்று அங்கே குறிப்பிட்டார். இறைவன் நிகரற்றவன் என்ற கருத்து அங்கே கூறப்பெற்றது. இந்த மூன்றாவது குரட்பாவிலே நிகரற்றவன் என்பதன் விளக்கம் கூறப்படுகின்றது. எப்படி அவன் நிகரற்றவனாக விளங்குகின்றான்? நிகரில் இறை என்று முதற் குரட்பாவிலே கூறியதன் விளக்கமாக இந்த மூன்றாவது குரட்பா அமைந்துள்ளது. அதே சமயத்தில் திருக்குறளிலே கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் தனக்கு ஓமை இல்லாதான் என்று வள்ளுவப் பெருந்தகை குறிப்பிட்டருள்வாரே, அந்த தனக்கு ஓமை இல்லாதவன் என்று சொல்லும் பொழுது எப்படி அவன் தனக்கு ஓமை இல்லாதவனாக திகழ்கின்றான் என்பதற்கு விளக்கம் அறிய வேண்டுமாயின் அதற்கும் விளக்கமாக வேண்டும். தனக்கு ஓமை இல்லாதான் என்று திருவள்ளுவர் பெருமான் கூறியதை இங்கு முதற் குறளிலே நிகரில் இறை என்று குறிப்பிட்டார்கள். அதன் விளக்கமாக இங்கே மூன்றாவது குரட்பாவிலே சொல்கின்றார்கள், பெருமைக்கும் நுண்மைக்கும் பேர் அருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையா. பெருமைக்கும் நுண்மைக்கும் என்று சொல்லும் பொழுது நம்ம பெருமையாலும் நுண்மையாலும் பேரருளாலும் பேற்றின் அருமையாலும் ஒப்பில்லாதவன் என்று நான் விளக்கம் காணவன். பெருமையாலும் நுண்மையாலும் என்று சொல்ல வேண்டியதுதான் பெருமைக்கும் நுண்மைக்கும் சொல்லியிருக்கின்றார். ஆக எந்த ஒரு வேற்றுமையுறவு வந்தாலும் எப்படி கொண்டால் பொருள் கிடைக்குமோ அப்படி கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் துர்காப்பியர் ஒரு சூத்திரம் அருளி செய்துள்ளார். யாதன் இயல்பில் கூறிற்றாயினும் பொருள் செல் மருங்கின் வேற்றுமை சாரும் என்பது அந்த சூத்திரம். யாதன் உருவில் கூறிற்றாயினும் பொருள் செல் மருங்கின் வேற்றுமை சாரும். ஆகவே இங்கு கூவுருபு பெருமைக்கு நுண்மைக்கு என்று அந்த கூவுருபு கூறினாலும் மூன்றாம் வேற்றுமை பொருள் தான் ஆள் உருவு இருக்கிற மாதிரி தான் நம்ம பொருள் பண்ணணும். பெருமையாலும் நுண்மையாலும் என்று பொருள் பண்ணணும். இதிலே எப்படி இது நிகரின் இறை என்பதற்கு தனக்குவமை இல்லாதான் என்பதற்கெல்லாம் எப்படி இது விளக்கமாக திகழ்கின்றது என்று பார்த்தால், ஒரு பொருள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்றால் அது தன்னுடைய பெருமையினாலே சிறப்பு வாய்ந்திருக்கலாம். பெரிய பொருளாக இருப்பதனாலே சில பொருள்களுக்கு சிறப்பு, சில பொருள்கள் நுட்பமாக இருப்பதனாலே சிறப்பு பெற்றவை சில பொருள்கள். ஆக பெரிதாக இருக்கின்ற பொருளிடத்திலே நுட்பத்தை காண முடியாது, நுட்பமாக இருக்கின்ற பொருளிடத்திலே பெரிதாக விளங்கக்கூடிய அந்த தன்மையினை காண முடியாது. ஆனால் முழுமுதல் பரம்பொருளாகிய சிவபெருமான் பெரியவற்றுடெல்லாம் பெரிய பொருளாக இருக்கின்றான், அது மாதிரி சிறியவற்றுடெல்லாம் சிறிதாகவும் நுட்பமானவற்றுடெல்லாம் நுட்பமாகவும் இருக்கின்றான். அதுதான் அங்கு மிகப்பெரிய சிறப்பு. இந்த இரண்டு தன்மைகளும் ஒரு பொருளிடத்திலே காண்பது மிக அரிது. சிவபெருமான் பெரிய பொருள்களை ஆவற்றுக்கும் பெரியவனாக இருப்பதை வந்து அண்டமும் ஓர் அணுவாம்படி பெரிதாக இருப்பவர் என்று சொல்வார்கள். அதை வந்து திரு அண்ட பகுதியிலே மணிவாச பெருமான் அதைத்தான் கூறி தொடங்குகின்றார்கள். அவர்கள் அதைத்தான் பாடி அருள்கின்றார்கள். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றினுக்கொன்று நின்றெழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. அப்படி பெரிய பெரிய அண்டங்கள்லாம் இருக்கின்றன, 100 கோடிக்கு மேல் இருக்கின்றன. அத்துணை பெரிய அண்டங்கள்லாம் ஒன்று சேர்ந்தாலும் எப்படி ஆயிருமா? இன்னுடைய கதிரின் துண்ணனு குறைய அவையெல்லாம் வந்து மிக மிக அற்பமான அணு என்று சொல்லத்தக்க அளவிலே அவையெல்லாம் சிறிதாக விளங்கும்படி எம்பெருமான் பெரியவனாக விளங்குகின்றான். துண்ணனு புறைய, புறைய என்பது ஓம உருபு. இல்லத்துக்குள்ளே சூரிய ஒளி நம் இல்லத்துக்குள்ளே புகும்பொழுது மிகச்சிறிய அணுக்களை, அணு அளவு துகள்களை நாம் கண்ணுறலாம். அந்த அணுக்கள் அளவிற்கு மிக மிகச்சிறிய பொருள்களாக இந்த பிரம்மாண்டமாக விளங்கக்கூடிய அண்டங்கள் எல்லாம் சேர்ந்து அப்படி அற்ப துகளாக போய்விடும்படி சிவபெருமான் பெரிய பொருளாக திகழ்கின்றான். நம்மோடு ஒப்பிடும் பொழுதுதான் இந்த அண்டங்கள்லாம் மிகப்பெரியதாக திகழ்கின்றன. ஆனால் சிவபரம்பரோடு ஒப்பிடும் பொழுது அணுவாக விளங்குகின்றன. அத்துணை பெரியவராக இருக்கின்றார் சிவபெருமான். அதே சமயத்தில் எப்படி நுட்பமனாக இருக்கின்றார் என்றால் அதற்கும் அதே ஓமையை மாற்றிச் சொல்கின்றார்கள். ஒரு அணுவை வந்து அண்டம் என்று கூறிவிடலாம். அணுதான் நுட்பத்திற்கு பெயர் பெற்றது. அந்த அணுவை வந்து அண்டம்னு கூறத்தக்க அளவுக்கு சிவபெருமான் அவ்வளவு நுட்பமாகவும் இருக்கின்றார். ஆக பெருமையால் பெயர் பெற்றது அண்டம், அதை அணுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமையால் பெயர் பெற்றிருக்கின்றார் நம் பெருமான். அதே மாதிரி நுண்மையால் பெயர் பெற்றது அணு, அந்த அணுவை வந்து பெரிய அண்டம்னு சொல்லத்தக்க அளவில் சிவபரம்பொருள் மிக மிக நுட்பமாக திகழ்கின்றது. அது ஞானாமிரதத்திலே பெருமைக்கு அண்டம் அணுத்தர, பெருமையை பார்க்கும் பொழுது அண்ட அணுவா போய்விடும்படியாக பெரியவனாக இருக்கின்றான். அதே சமயத்தில் அணு அண்டத்து நின்று நுணங்கிய அணுவை அண்டம் என்று சொல்லத்தக்க அளவிற்கு நுட்பமாக இருக்கின்ற பெருமானில். ஆகவே அணுத்த என்ன சொல்கின்ற, அணு அண்டத்து நின்று நுணங்கிய தண்டாச்சீர்த்தி என்று சொல்கின்ற. ஆக அப்படி பெருமைக்கும் நுண்மைக்கும், பெருமைக்கும் ஒப்பற்றவன் நுண்மைக்கும் ஒப்பற்றவன். சரி, இத்துணை பெருஞ்சிறப்பினை உடைய பொருள் வந்து பெரும் கருணை உடைய பொருளாகவும் இருக்கின்றது. அப்படி பார்க்க முடியுமா? நாம எத்தனையோ சிறந்த மக்களை நாம் பார்க்கலாம், அவர்கள் அளவிலே அவர்கள் மிகப்பெரியவர்களாக இருப்பார்கள். ஆனால் எல்லோருக்கும் எளிவந்து உதவக்கூடிய தன்மையினை நாம் பார்க்க முடியுமா? எல்லாராலும் நெருங்க முடியுமா? அவர்களை தனக்கு எந்த வகையிலும் ஒப்பில்லாமல் திகழக்கூடிய சிவபெருமான் பெருமைக்கும் சரி நுண்மைக்கும் சரி எந்த வகையிலும் தனக்கு ஒப்பில்லாதவனாக திகழக்கூடிய அந்த பெருமான் வந்து பேரருள் உடையவராகவும் இருக்கின்றார். நிறைய இரக்கம் உடையவர்களாக இருப்பார்கள், உதவி மனப்பான்மை உடையவர்களாக இருப்பார்கள், ஆனால் உதவக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்களா என்று சொன்னால் அது இல்லாமல் இருக்கலாம். அது மாதிரி உதவக்கூடிய ஆற்றல் எல்லாம் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள், ஆனால் உதவக்கூடிய உள்ளம் இருக்கணும். எல்லாம் பொருந்தி வருவது என்பது அது பெருமானிடத்தில் மட்டும்தான். பெருமைக்கும் உண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும், அதாவது பெறக்கூடிய அரிய பேறுகள் அனைத்தினும் மிகச்சிறந்த அரிய பேறு என்னவென்றால் எம்பெருமானை பெறுகின்ற பேரு தான். இன்னும் பிற பேறுகளை பெற்றவர்களால் எல்லாம் சிவப்பேறு பெறுதல் என்பது இயலாது. ஆனால் சிவப்பேறு பெற்றவர்களுக்கு எந்த பேர் வேண்டுமானாலும் எளிதில் வந்து கைகூடும். அவர்கள் வேறு எந்த பேற்றையும் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள். அது வேறு விஷயம். ஆனால் யாருக்கு எந்த பேற்றை வேண்டுமானாலும் அவர்களால் அருள முடியும், அடியார்களால் முடியும். அதை நாம் வந்து நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் முதலிய நாயன்மார்களுடைய திருவரலாற்றிலே நாம் காண்கின்றோம். பிற பேர்களை எல்லாம் பெற்றவர்களால் சிவப்பேற்றினை பெறவும் முடியாது, பிறருக்கு தரவும் முடியாது. ஆனால் சிவப்பேறு பெற்றவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் எந்த பேர் வேண்டுமானாலும் தருவார்கள். ஏனென்றால் அவர்களை இடமாக கொண்டு சிவபெருமானே எல்லாவற்றையும் செய்கின்றார். ஆகவே பேரனைத்தும் அணுவனவே கருதும்படியாக பேரின்ப பெருக்காக வருபவன் எம்பெருமான். இதை தாய்மான சுவாமிகள் சொல்வார்கள். அந்த சிவப்பேர் என்பது கிடைத்துவிட்டால் மற்ற பேர்கள் அனைத்தும் அணுவாக, அதாவது அற்பமாக கருதி விலக்கிவிடலாம். அத்தகைய பேர் என்பார்கள். அதை பேற்றின் அருமைக்கும் ஆக நிகரில் இறை என்று சொல்லும் பொழுது, முதற்குரட்பாவிலே நிகரில் இறை என்று சொல்லும் பொழுது ஒப்பில்லாத இறைவன் என்பது பெறப்பட்டது. ஒப்பில்லாதவன் என்றால் என்னென்ன முறைகளிலே தனக்கு ஒப்பில்லாதவனாக திகழ்கின்றான் என்பதை வகுத்து கூறுகின்றார்கள். பெருமையாலும் சரி, உண்மையாலும் சரி, பேர் அருளாலும் சரி, பெருதற்கரிய தன்மையாலும் சரி, சிவபெருமானே ஒப்புயர்வற்ற முழுமுதல்வன் என்று இந்த பாடல் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. நீ அடுத்த குரட்பாவினை பார்த்தோம் என்றால், ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ் என்று கூறுகின்றான். இது நன்கு சிந்தித்து உணர வேண்டிய ஒரு குரட்பாவா. ஆக்கி எவையும் என்று இருக்கின்றது. எவையும் என்பதை முதற்கன் வைத்துக் கொள்ள வேண்டும். எவையும் ஆக்கி, முதல் காரண மாயையிலிருந்து சுத்த உலகம், மிச்சிர உலகம், அசுத்த உலகம் என்று எல்லா வகையான உலகங்களையும் தனு கரணங்களையும் இவற்றையெல்லாம் ஆக்கி படைத்து அழித்து சொல்லும்போது காத்தருளி, இந்த படைத்த உலகங்களை எல்லாம் அவற்றின் கால எல்லை வரை காத்தருளி, ஆசுடன் அடங்க போக்கும், அடங்க போக்கும் என்று சொல்லும் பொழுது ஒடுக்குதல் குறிக்கப்படுகின்றது. இதுதான் அழித்தல் என்று சொல்வார்கள். அழித்தல் என்பது ஒடுக்குதல் என்றுதான் சைவ சித்தாந்தத்தில் பொருள்படும். ஏனென்றால் சைவ சித்தாந்தம் சர்க்காரியவாதம் கூறுவது, உள்ளது அழியாது, இல்லாதது தோன்றாது என்பது சர்க்காரியவாதம். ஆகவே இருக்கின்ற பொருள் வந்து இல்லாமல் போய்விடுதல் என்பது ஒருபோதும் நிகழக்கூடியதன்று. இருக்கின்ற பொருள் எப்பொழுதும் இருப்பதுதான். அப்ப அழித்தல் சொல்கின்றீர்கள் என்று சொன்னால், எந்த முதல் காரணத்திலிருந்து அந்த காரியம் தோன்றியதோ அந்த முதல் காரணத்திலேயே ஒடுக்கப்படுதல். அதைத்தான் அடங்க போக்கும் என்று சொன்னார். அதுல கூட ஒரு சொல்லும் சேர்த்து சொல்லியிருக்கின்றார்கள், ஆசுடன் அடங்க போக்கும். ஆசு என்று சொல்லும் பொழுது அது குற்றம் என்று பொருள்படும். மலம் என்பதும் அதுதான். அப்போ அங்கு ஆசு என்பது எந்த மலத்தை குறித்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆணவ மலம் என்று ஒரு சாரார் உரை கூறுகின்றார்கள், பெரிதொரு சாரார் மாயாமலம் என்றும் கூறுகின்றார்கள். இரண்டு கருத்துக்கள் நெடுங்காலமாக இருந்து வருகின்றன. நிரம்ப அழகிய தேசிகர் அவர்கள் ஆணவ மலம் என்றே கொண்டுள்ளார். அப்ப வந்து இந்த படைத்து காக்கப்பட்ட உலகங்கள்லாம் ஆணவ மலத்துக்குள்ளேயே போய் ஒடுங்குது இல்லையே? ஆணவ மலத்தால் உயிர்கள் தான் மறைக்கப்பட்டுள்ளன. உலகங்கள், உடல்கள் எல்லாம் மாயாமலமாகிய அந்த முதல் காரணத்திலிருந்தும் தோன்றி அப்புறம் கால எல்லை வரை நிறைவேற்று பின்பு சங்கார காலம் வரும்பொழுது அந்த மாயையில தான் போய் ஒடுங்குகின்றன. ஆகவே தோற்றுவித்த உலகங்களை எல்லாம் முதல் காரண மாயையாகிய, ஏன்னா மாயையும் ஒரு மலம் தான், மூன்று மலங்களில் ஒன்றாக எண்ணப்படுவது. ஆகவே முதல் காரண மாயையாகிய மலத்தோடு அடங்கும்படி அந்த உலகங்களை ஒடுக்கிவிடுகின்றான் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்குமே என்று கூட கருதலாம். இதுதான் மாயாமலம் என்று பொருள் கொள்பவர்கள் அவர்கள் கொடுக்கின்ற விளக்கம் இதுதான். ஆனால் ஆணவ மலம் என்று பொருள் கொள்ளும்போது நாம் வந்து அங்கே எவ்வாறு பொருள் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எதற்காக இந்த உலகங்களை படைத்தார், காத்தார், யாருக்காக? சிவபெருமான் தம்பொருட்டு எந்த உலகத்தையும் தோற்றுவிக்கவில்லை, காக்கவும் இல்லை, உயிர்களின் பொருட்டு தான். அப்ப இந்த உயிர்கள் வந்து அவை பல பிறவிகள் எடுத்து வினைகளை ஈட்டி மேலும் மேலும் அவை வினைகளை பெருக்கி அந்த உயிர்கள் இழைப்புற்று இருப்பதனாலே உயிர்கள் எல்லாம் இழைப்பாறு பொருட்டு உலகங்களை எல்லாம் ஒடுப்போம் ஒடுக்கின்ற. அப்ப உயிர்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவை ஆணவ மனத்திலே ஒடுங்கி நிற்கும். ஏன்னா இந்த உடல் உலகங்களை சாரும் பொழுதுதான் தத்துவ சார்பு கிடைத்து அதனால கொஞ்சம் ஆணவ சார்பு சிறிதே குன்றி சிற்றறிவு விளக்கம் பெறுகின்றன. இப்போ தத்துவங்கள் புவனங்கள் எல்லாவற்றையும் மாயையில ஒடுக்குகின்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த உயிர்கள் எல்லாம் மலன் தாரகமாக ஒடுங்கும். அந்த கருத்துப்படிதான் ஆசுடன் அடங்க என்று உயிர்கள் எல்லாம் ஆசாகிய ஆணவமலத்தில் அடங்கும்படி. ஏன்னா உலகத்தை ஒடுக்கிய பிறகு உயிர்கள் என்ன ஆகும் என்ற கேள்விக்கு விளக்கம் கொடுப்பதாக அது அமைந்துள்ளது என்று சொல்லலாம். மேலும் ஆசை என்பது குற்றம், குற்றம்னு சொன்னால் அது ஆணவத்தை தான் குறிக்கும். கண்மம் மாயையெல்லாம் வந்து நிரந்தரமா குற்றமாக இருப்பவை அல்ல. உயிர்கள் மட்டும் அருள் வழி நின்று விட்டார் என்று சொன்னால் அந்த உயிர்கள் செய்கின்ற வினைகள் எல்லாம் கண்ம மலமாக பந்திக்க மாட்டா, அவையும் அருட்செயல்களாக விளங்கும். அந்த உயிர்களுடைய தத்துவங்கள் கருவிகள் எல்லாம் சிவகரணங்களாக விளங்கிவிடும். அதான் பசுகரணம் சிவகரணம்னு ரெண்டு வகையா சொல்வார்கள். கருவிகளை, தத்துவ கருவிகளை ரெண்டு வகையா சொல்றாங்க. என்ன அப்படின்னா எல்லாம் ஒரே கருவிகள் தான். உயிர் வந்து எந்த நிலையில இருக்கின்றது என்பதுதான் அந்த விஷயம். உயிர் வந்து ஆணவ மலத்தை சார்ந்து அது காட்டுகின்ற விபரீத வழியிலே இந்த உயிர் நின்றது என்று சொன்னால் அந்த உயிர் கொண்டுள்ள கருவிகரணங்கள் எல்லாம் அவையும் ஆணவ மலத்தின் வழியே நிற்கும். ஏன்னா உயிர் வழி நிற்பவைதான் அவை. உயிரே வந்து ஆணவத்தின் வழியே நிற்கின்றது. ஆணவ மலத்தை நன்கு சார்ந்து அதனால் பெற்ற அந்த விபரீத உணர்வோடு உயிர் நிற்கின்றது. அப்போ அந்த உயிரால் பயன்படுத்தத்தக்க அந்த கருவிகரணங்கள் எல்லாம் அந்த விபரீத செயல்முறைகளுக்கு தான் அங்கே பயன்பட்டு கொண்டிருக்கும். அதனால அப்போ அவை வந்து உயிர் வந்து மலத்தை சார்ந்து பசுவாக நிற்கும் பொழுது அந்த உயிருக்கு உற்ற கருவிகரணங்கள் எல்லாம் பசுகரணங்கள். உயிர் நன்கு பக்குவப்பட்டு சத்தினிபாத உற்று அருட்சார்களை நிற்கும் பொழுது அந்த உயிருக்கு உற்ற அந்த கருவிகரணங்கள் எல்லாம் அவையும் அருள்வழி நின்று சிவகரணங்களாக விளங்கும். ஆனா ஆணவ மலத்தை எப்படி சிவமயமா விளங்கும்னு எங்கேயாவது நாம படிச்சிருக்கோமா கேட்டிருக்கோமா? கிடையாது. ஏன் அப்படின்னா அது எப்பவுமே உயிருக்கு வந்து அது எதிரியாகத்தான் விடும். ஆகையினாலே குற்றம்னா அதுதான் உண்மையான குற்றம். அதனால ஆசு என்று மட்டும் சொன்னால், மலம் என்று மட்டும் சொன்னால் அது ஆணவ மலத்தை தான் குறிக்கும். எப்போதும் மலமாகவே இருக்கக்கூடியது அதுதான். அதனால அங்கு ஆசு என்பது ஆணவ மலத்தை தான் குறிக்கும் என்பது நாம் வந்து சிந்தித்து பெறக்கூடிய விளக்கம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பண்டார சாத்திரங்களுள் இந்த மாதிரி இடங்கள்லாம் அங்க விளக்கம் இருக்கின்றது. நம்முடைய குருமுதல்வர் அருள் திரு நமச்சிவாயமூர்த்திகளுடைய நேரடி சீடராகிய அருள் திரு தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் தம்முடைய உபதேச பகருடையிலே ஒரு இடத்திலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது இந்த ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ் இந்த குரட்பாவினுடைய சாரத்தை அங்கே வைத்துள்ளார்கள். உண்டாக்கி ஆக்கி உடைத்து இருளோடே அடங்க கண்டிடுவது பதி என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே எல்லா உலகங்களையும் உண்டாக்கி அவற்றை காத்து அப்புறம் என்ன செய்கின்றார்? இருளோடே அடங்கும்படி செய்கின்றார். ஆசுடன் அடங்கன்னு அங்கே போட வேண்டிய இடத்துல இருளோடு அடங்கன்னு போட்டாங்க. ஆக இருள்னு சொன்னால் அது ஆணவத்தை தான் குறிக்கும், அதில் நமக்கு சந்தேகமே கிடையாது. ஆகையினாலே இதே நடையிலே இந்த கருத்தினை அவர்கள் இங்கே வைத்து காட்டி ஆசை என்பது இருள் மலம் என்பதை அங்கே நன்றாக குறித்து அருளியுள்ளார். அது நமக்கு சிறந்த பிரமாணமாக திகழ்கின்றது. ஆக இப்படி உலகங்களை எல்லாம் உண்டாக்கி கால எல்லை வரை காத்து பிறகு அவற்றை முதல் காரணங்களிலே ஒடுக்குகின்றார். உயிர்கள் ஆணவத்தோடு அடங்கும்படியாக உலகங்களை ஒடுக்குகின்றார். அப்படி செய்தும் அவர்தான் போகா புகழாக விளங்குகின்றார். ஏன்னா மீளவும் அந்த உயிர்களுக்கு வந்து பிறவிகளை வழங்க வேண்டும் என்றால் அவர் தான் வழங்க முடியும். அவரால் தான் வழங்க முடியும். இந்த கருத்தை கூறுகின்றார். உயிர்கள் இழைப்பாறிவிட்டன, மீண்டும் அது பிறவி எடுக்க வேண்டும். ஏன்னா இன்னும் வந்து ஆணவ மலம் ஒடுங்காமல் இருக்கின்றது. அதான் ஒடுங்கி மலத்துள்ளதான் சொன்னார். உயிர்களுக்கு உயிர்களை பிடித்துள்ள ஆணவ மலம் அது ஒடுங்க வேண்டியுள்ளதால் ஒடுக்கிய உலகங்களை மீளவும் தோற்றுவித்தருள்வான் முதல்வன். ஆகவே உலகங்கள் எல்லாம் ஒடுங்கிய பிறகு நீங்காத புகலிடமாக இறைவன் தான் விளங்குகின்றான். இது நல்ல சான்று சங்கார காலம் தான். வேற எந்த சார்பும் நிலையற்றது, எல்லாம் ஒடுங்கி விடுகின்றன. உயிர்கள் ஆணவமனத்தில் அழுந்த வேண்டியதான். எது வந்து அங்க உயிர்களுக்கு சார்பான் என்ன அங்க வந்து தாங்க போகின்றது? அந்த இடத்துலதான் வந்து சிவபெருமான் ஒருவனே எல்லா உயிர்களுக்கும் உறவாக இருப்பவன் என்பது அங்கதான் பெறப்படுகின்றது. நல்ல தெளிவாக நமக்கு எல்லாம் விளங்கக்கூடிய இடம் அதுதான். ஆகவே மீளவும் ஒரு பிறவி, அதிலே பல உறவுகள், பல நண்பர்கள் இப்படிலாம் வரணும் அப்படின்னா சிவபெருமான் கொடுத்தாதானே உண்டு. அப்ப உண்மையான உறவாக இருப்பவர் யாரு? சிவபெருமான் தான். ஆகவே போகாத புகழாக இருக்கின்றான். மற்ற எத்தனையோ புகலிடங்கள் இந்த உலகத்தில் இருப்பதாக நமக்கு தோன்றலாம், ஆனால் அவையெல்லாம் நீங்கிவிடக்கூடியவை. அந்த புகலிடங்களுக்கும் நமக்கும் உரிய தொடர்பு எப்போது வேண்டுமானாலும் நீங்கிவிடும். ஆனால் எப்பொழுதும் நமக்கு நீங்காததோர் புகலிடமாக விளங்குவோர் யார் என்றால் அது சிவபெருமான் தான். அதை மிக அருமையாக சொல்கின்றார். சாத்திர கருத்தை சொல்கின்ற முறையிலே சிவபக்தி உள்ளத்திலே நன்கு வளரும் வண்ணம் நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் மிக அற்புதமாக சொல்கின்றார்கள். இந்த திருவருள் பயன் வந்து ஒரு ஈடு இணையற்ற நூலாகும். அவன் தான் போகா புகழாக இருக்கின்றாயா என்று எவ்வளவு அருமையாக சொல்றாங்க. அதிலே நம்முடைய ஆதீன வித்வானாக விளங்கியவர்கள் வஜ்ரவேல் முதலியார்கள் சிறப்பான முறையிலே நியாயமாக சொல்கின்றார்கள். அவன் போகா புகழ் அப்படின்னு சொன்னதுனால அது ஆசு இருக்கின்றதே ஆணவம்பலம். அது நீங்கிய பிறகும் கூட ஆணவம்பலம் நீங்கி உயிர் முத்தி பெற்றுவிடுகின்றது. ஆமா, அந்த முத்தி பெற்ற பிறகும் கூட சிவபெருமான் தான் புகலிடமாக இருக்கின்றார். அதான் என்றுமே நீங்காத புகழாக இருக்கின்றார். போகா புகழ். ஒரு கோடை காலம் எங்கேயாவது அப்படி மலைப்பிரதேசத்துக்கு போனோம், நல்ல குளுமையான இடம், போனோம் ஊட்டி போனோம் அப்படின்னு சொன்னா கோடை காலம் வரைக்கும் அது புகலிடமா இருக்கும். குளிர்காலம் வந்துட்டா அடிச்சு புரண்டு ஓடிட வேண்டிதான். அதே மாதிரி குளிருக்கு வந்து வெம்மையான இடம் வந்து கொஞ்சம் இடம் தரலாம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலம்தான். இதெல்லாம் மாறக்கூடியவை. ஒரு காலத்தில் இன்பம் தந்த பொருள் பெரிதொரு காலத்தில் பெருந்துன்பம் தரக்கூடிய பொருளாகும். ஆகவே எல்லாம் போய்விடக்கூடிய புகழ்களாகத்தான் இருக்கின்றன. என்றும் போகா புகழாக இருப்பவன் சிவபெருமான் தான். என்றும் போகா புகழ்னு சொல்லும் பொழுது ஆசுடன் அடங்க போக்கினானே, அந்த ஆசையிலிருந்தே உயிர்கள் விடுபட்ட பிறகும் முத்தி அடைந்த பிறகும் அந்த உயிர்களுக்கு நீங்காத புகலிடமாக இருக்கின்றான் என்று அருமையாக விளக்கம் தருகின்றார்கள் நம்முடைய வஜ்ரவேல் முதலியார்கள். நீ அடுத்த குறட்பாவிலே அருவும் உருவும் அறிஞர்க்கு அறிவாம் உருவும் உடையான் உடன் அருவத்திருமேனி உருவத்திருமேனி என்று இரண்டு வகையான திருமேனிகளை கொண்டிருக்கின்றான் என்று சொல்வார். அப்ப அருவுருவத்திருமேனின்னு ஒண்ணு உண்டே அப்படின்னா அருவும் உருவும் ரெண்டையும் சொல்லும் பொழுது அருவுருவும் பெறப்படும். என்ன அப்படின்னா அருவத்துக்கும் உருவத்துக்கும் இடையில அப்படி ஒரு நிலை இருக்க வேண்டும் அருவுருவம். அதான் சேக்கிழார் பெருமான் சொல்வார்கள், இந்த அருவுருவ திருமேனியை பார்க்கும் பொழுதுதான் இந்த அருவுருவ நிலைக்கு முந்தைய அருவ நிலையும் உணரப்படும், இந்த அருவுருவ நிலைக்கு பிந்தைய உருவ நிலையும் உணரப்படும் என்று சொல்லி அவர்கள் அருமையாக சொல்வார். அருவுருவ திருமேனி சிவலிங்க திருமேனி தான். இந்த அருவுருவ திருமேனி ஆகிய சிவலிங்கத்தை பார்க்கும் பொழுது தரிசிக்கும் பொழுது இந்த அருவுருவ திருமேனிக்கு முந்தைய அருவத்திருமேனி ஒன்று இருக்க வேண்டும், இதற்கு அடுத்தார்போடு வரக்கூடிய உருவத்திருமேனியும் இருக்க வேண்டும் என்று நாம் உய்த்துணரும் வண்ணம் உள்ளது என்று அவர்கள் நயமாக குறிப்பிடுவார்கள். அருவத்திருமேனி காண முடியாதது, உருவத்திருமேனி காணக்கூடியது. இந்த இரண்டிற்கும் இடைப்பட்டு விளங்குவது இந்த சிவலிங்க திருமேனி என்று சொல்லி அருமையாக சொல்வார். காணாத அருவினுக்கும் உருவினுக்கும், காணாத அறிவினுக்கும் சொன்னதுனால காணும் உருவினுக்கும் நாம பொருள் பண்ணணும் என்று நம்முடைய சிவகவிமணி சீக்கிரசி அவர்கள் சொல்வார். காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீநாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம். நீநாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம், குறினா லிங்கம். நீநாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறி, நீநாகம் அணிந்தார் யாரு? சிவபெருமான். அப்ப அணிந்தார்க்கு நிகழ்குறியாம், அந்த அணிந்தார்க்கு லிங்கமாக விளங்கும். லிங்கம் குறி என்றால் அடையாளம், லிங்கம் என்ற சமஸ்கிருத சொல்லும் அதான் அடையாளம். யாருக்கு அடையாளமாக இருப்பது? நீநாகம் அணிந்தார்க்கு. நீநாகம் அணிந்தார் சிவபெருமான், சிவபெருமானுக்கு அடையாளமாக இருப்பது. ஆகவே சிவலிங்கம் என்றால் சிவபெருமானுக்கு லிங்கம் என்று அது நான்காம் வேற்றுமை தொகை என்று அறிஞர்கள் விளக்கம் தருவார். இந்த சேக்கலார் பெருமான் திருவாக்கினை ஆதாரமாக கொண்டு தருவார். காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீநாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் என்பார். ஆக இந்த அருவம் உருவம் இரண்டையும் சொல்லி இடையில் உள்ள அருவத்தை பெறும்படி உமாவிசுவாச்சரி சமர்ப்பித்தார்கள். அங்கே அருவத்தை சொல்லி முந்தைய அருவத்தையும் பிந்தைய உருவத்தையும் பெறும்படி சேக்கிலா பெருமான் அமைத்துள்ளார். ஆக இந்த அருவத்திருமேனி உருவத்திருமேனி மட்டுமன்றி இவையெல்லாம் சரியக்கிரிய யோகம் சிவகுண்ணிய செயல்களில் நிற்பவர்கள் அவருடைய வழிபாட்டினை ஏற்று பூசையினை ஏற்று அருள் புரிவதற்காக சிவபெருமான் கொண்டருடைய தடத்த திருமேனிகள். அவனுடைய சொரூப நிலை உண்மையான இயல்பு என்ன? ஞானமயமாய் விளங்குதல். அது ஞானிகளுக்கு அந்த ஞானமயமான நிலை விளங்கப்பெறும். அதனாலதான் அறிஞருக்கு அறிவாம் உருவும். அறிஞர் என்று சொன்னால் நாம வந்து சாதாரணமான கல்வி அறிவினாலே அறிஞர்களாக விளங்குபவர்களை கருதிவிடக்கூடாது. சிவஞானிகள் அவர்களைத்தான் இங்கே அறிஞர் சொன்னார்கள். அவர்களுக்கு அறிவாம் உருவும், ஞானமயமான தன்னுடைய சொரூப இயல்பை உடையவன். அறிஞருக்கு அறிவாம் உருவும் உடையான் உடன், ஞான உருவனையும் உடையான் என்று அங்கே குறிப்பிட்டார். ஆக அருவத்திருமேனி உருவத்திருமேனி இடையிலே உள்ள அருவருவத்திருமேனி இவை அன்றியும் ஞானிகளால் வழிபடத்தக்க ஞானமயமான சொரூப திருமேனியும் உடையவன் என்று சொன்னார். நீ அடுத்த குரட்பாவிலே பார்த்தோம் என்றார், பல்லார் உயிர் உணரும் பான்மையென மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை. உயிர்கள் பலவாக இருப்பன, பலவாக நிறைந்திருப்பன, அதனாலதான் பல்லார் உயிர் என்று சொன்னார். பல்லார் என்று சொல்லும் பொழுது பலவாய் நிறைந்த உயிர்கள். அந்த உயிர்கள் எல்லாம் உணரும் பான்மை எப்படிப்பட்டது? உயிர்கள் எவ்வாறு உணர்கின்றன என்று சொன்னால், தமக்கு ஒரு தலைவன் இருக்க அந்த தலைவன் தம்மையெல்லாம் கடந்த நிலையிலே விளங்கி தமக்கு உணர்த்தி வர அவன் உணர்த்துவதனாலே உணர்ந்து வரக்கூடியவை. ஆகவே பல்லார் உயிர் உணரும் பான்மை என்று சொன்னால் பலவாக நிறைந்துள்ள உயிர்கள் எப்படி தமக்கு ஒரு தலைவனை கொண்டு அந்த தலைவன் உணர்த்த உணர்ந்து வருகின்றனவோ அந்த தன்மைதான் உயிர்கள் உணரக்கூடிய தன்மை. இப்படிப்பட்ட ஒரு அறியின் தன்மை சிவபெருமானிடம் கிடையாது. ஏனென்றால் தனக்கு மேலாக ஒருவனை அவன் கொண்டிருக்கவில்லை, அவன்தான் எல்லாருக்கும் மேலானவன். அதான் மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை. பல்லார் உயிர் உணரும் பான்மை என உயிர்கள் எல்லாம் எப்படி தமக்கு மேலாக ஒரு தலைவனை கொண்டு அவன் உணர்த்த உணர்ந்து வருகின்றனவோ அந்த மாதிரி தனக்கு மேல் ஒருவன் யாரும் இல்லாதபடிக்கு விளங்குபவன் எங்களுடைய இறைவன். இந்த இடத்துல தான் எங்கள் இறைவன். ஏன்னா இறைவன் இறைவன் சொல்லி பல சமயங்களும் சொல்கின்றன. அவர்கள் சொல்கின்ற கடவுளர் எல்லாம் தமக்கு மேலாக ஒருவன் இல்லாமல் தாமே உணர்ந்தவர்கள் அல்ல. அதுதான் அங்க குறிப்பு. அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே என்று மணிவாசக பெருமான் அருள் செய்வார். ஆக மற்ற தேவர் மற்ற தெய்வம் எல்லாம் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல்வினையும் செய்யும் என்று சொல்லி சிவஞான சித்தியா சொல்லுங்கள். ஆகவே எங்கள் இறைவனாகி சிவபெருமான் இறை இலக்கணமுடைய அந்த பெருமான் வந்து தனக்கு மேலாக ஒருவன் இல்லாதபடிக்கு தானே எல்லா உயிர்களுக்கும் அறிவித்து வருகின்ற தனி முதல்வனாவான் என்று அருமையாக கூறினார்கள். இதெல்லாம் வந்து பரத்துவம் கூறக்கூடிய பகுதி, சிவபெருமானுடைய முழு முதன்மையினை எடுத்துரைக்கும் பகுதி. அப்படி தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாமல் விளங்கி வருகின்ற முழுமுதல் பரம்பொருளாகிய சிவபெருமான் அடியார்களிடத்திலே எப்படி இருக்கின்றார், அல்லாதவரிடத்திலே எப்படி இருக்கின்றார் என்பதை சொல்லக்கூடிய பாடல் அடுத்த பாடல். ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு நீங்காத அறிவாக கெடாத அறிவாக எப்பொழுதும் அடியார்களுடைய உள்ள தாமரையை விட்டு நீங்காமல் விளங்குகின்றார். நீங்காத ஞானமயமாக இருக்கின்றான். அடியாருடைய உள்ளத்தை விட்டும் அவன் நீங்குவதில்லை. அடியார்களுக்கு இப்படி இருக்கின்றான். ஆனால் பதவிகளையும் போகங்களையும் மட்டுமே மனத்திற்கொண்டு வழிபட்டு வருகின்ற சிவழிபாடுதான் செய்கின்றார்கள். யாரு? தேவர்கள். செய்யாமல் சிறப்பாக செய்கின்றார்கள். ஆனால் அவையெல்லாம் காமிய வழிபாடுகள். எல்லாம் தம்முடைய பதவி காலம் இன்னும் நீட்டிக்க வேண்டும். எப்பொழுதும் அந்த பதவியில இருந்து அங்கு உள்ள மேலுலக அந்த மேலுலக போகங்களை எல்லாம் குறைவின்றி அனுபவித்து வர வேண்டும் என்பதுதான் அங்க எண்ணம். அவர்களுக்கு வந்து தன்னுடைய சொரூப இயல்பை ஒருபோதும் காட்டாமல் விளங்குகின்றனர். தேவர்களால் என்றென்றும் அறியப்படாமல் விளங்குகின்றனர். அதான் நிரம்பலகை தேசியர் அங்கே போற்றுகிறார். அவர் திருவாசகத்திலே இருந்து அவர் மேற்கோள் காட்டி அருமையாக விளக்குகின்றார். வாதவுரடிகளை போற்றி சொல்கின்றார். கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி, நனவிலும் நாயர்க்கு அருளினை போற்றி என்று அருளி செய்தார். போதவூர் புலகம் போர்த்தமையின் வாதவூர் வந்த மறைமுதல் தலைவர் என்க என்று சொன்னார். அவருடைய அந்த வாதவுரடிகளுடைய திருமேனியே வந்து ஞானமயமான திருமேனியாக விளங்குவதனாலே போதவூர் புலகம் போர்த்த மெய்யன் என்று சொன்னார். வாதவூர் வந்த மறைமுதற் தலைவர் என்க என்று குறிப்பிட்டார். ஆக இந்த திருவருட் பயணிலே ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் ஆங்காங்கு திருமுறை சொல்லாட்சிகளை அப்படி அப்படியே வைத்திருப்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு இந்த குறட்பாவும் சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த குறட்பா சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது. ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாத மண். பொருளளவில் மட்டும் அல்லாமல் அந்த சொல்லாட்சிகளும் அப்படியே அமைந்துள்ளன. திருவாசகத்திலே திரு அம்மானை அதிலே 16வது பாடலை பார்த்தோம் என்று சொன்னால், ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுட்கலந்து தேனாய் அமுதமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானோர் அறியா வழி எமக்கு தந்தருளும் தேனார் மலர்கொன்றை சேவகனார் சீரொளி சேர் ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவா கூறுதுங்கான் அம்மானாய். ஈற்றடியிலே ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவா, ஈற்று அயலடியிலே ஈற்றடி கோணாகி நின்றவா என்று வருகின்றது. அதற்கு முந்தைய அடியிலே ஆனா அறிவாய் என்று வருகின்றது. அந்த சொல்லாட்சி அப்படியே இங்கே அமைந்துள்ளது. ஆனா அறிவாய் என்ற தொடர் அப்படியே இந்த குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது. கருத்தும் அதே கருத்து தான். என்ன அப்படின்னு சொன்னா, வானோர் அறியா வலியமக்கு தந்தருளும் என்று முந்தைய அடியில் ஒரு இடத்திலே வந்தது. ஆகவே வானோர்களுக்கு எட்டாமல் இருக்கின்ற அந்த பெருமான் வந்து அடியார்களிடத்திலே நீங்காமல் இருக்கின்றான் என்ற கருத்தை சொல்லும் பொழுது திருவாசகத்திலே அந்த கருத்து வருகின்ற பாடலையும் எடுத்துக்கொள்கின்றார்கள். அதே சமயத்தில் ஆனா அறிவாய் என்ற அந்த தொடர் அப்படியே அமைந்திருக்கின்ற அந்த பாடலை எடுத்துக்கொண்டு அதை திருவுள்ளத்திலே சிந்தித்து இந்த குறட்பாவினை நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் நமக்கெல்லாம் அருள் இருக்கின்றார்கள். ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாத மண். மண் என்று சொல்லும் பொழுது மன்னவன் மேலானவன் என்று நாம் கொள்ளலாம். ஆனா என்று சொன்னால் ஆனாத என்பது ஆனான்னு இருக்கு. ஆனாங்கும்போது நீங்காத கெடாத என்று பொருள்படும். நீ அடுத்த குறட்பாவை பார்த்தோம் என்று சொன்னால், இறைவன் எல்லா பொருள்களிடம் கலந்திருந்தாலும் எவற்றிலும் துவையாமல் தனிச்சிறப்போடு விளங்குகின்றான் என்ற கருத்தினை கூறுகின்றார். எங்கும் எவையும் எரியுரு நீர் போல் ஏகம் தங்கும் அவன்தானே தனி என்று சொல்கின்றார். எங்கும் எவையும் எல்லா உலகங்களிடத்தும், அதான் எங்கும் எவையும் சொல்லும்பொழுது அளவற்ற எல்லா உயிர்களிடத்தும் சட உலகங்களிடத்தும் சித்துப்பொருள்களாகிய உயிர்களிடத்தும் எவ்வாறு கலந்திருக்கின்றான், நீக்கமர கலந்திருக்கின்றான். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எரியுரு நீர். நீரு எரி என்று மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உரையாசிரியர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். நீரு எரி, அதாவது நல்ல கொதிக்க வைத்த நீரிலே வெம்மை வந்து நன்கு வெளிப்பட்டு விடும். வெப்பம் இல்லாம எந்த பொருளும் இல்லை. எல்லா பொருளுக்கும் வெப்ப ஆற்றல் உள்ளது. ஆனாலும் நாம் அதை உணரும்படியா இருக்கணும்னா அதுக்கு தான் வந்து கொதிநீரை நாம் கருத வேண்டும். அந்த நன்கு சுடக்கூடிய தண்ணீரிலே அந்த வெம்மையானது அந்த நீர் முழுக்க நீங்காமல் விளங்குவது போல, அதான் இதை வந்து எரியுரு நீர் என்பதை நீரு எரி, எரினா நெருப்பு சூடு வைத்துக் கொள்ள வேண்டும், நீரு எரின்னு மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா இதுவும் திருவாசக சொல்லாட்சி தான். அதை நிரம்ப அழகிய தேசிகர் அருமையாக நமக்கு காட்டுகின்றார்கள். பார்பதம் அண்டம் அனைத்துமாய் என்பதனுள், பார்பதம் அண்டம் அனைத்துமாய் என்று தொடங்கக்கூடிய திருவாசக பாடல் அதிலே வருகின்றது. நீரு தீ என்று வருகின்றது. பார்பதம் அண்டம் அனைத்துமாய் என்பதனுள் நீரு தீ என்று அருளி செய்தவாறு காண்க. நீர் ஒரு தீ என்பது காய்ந்த புனலின்கண் உளதாய வெம்மை. காய்ந்த புனல் நன்கு சுட வச்ச நீர், அதில் இருக்கக்கூடிய வெப்பம் அதுதான் நீர் ஒரு தீ. அந்த மாதிரி அந்த நீர்ல உள்ள வெப்பமானது எப்படி நீர் முழுக்க நிறைந்து பிரிப்பின்றி விளங்குகின்றதோ, அதுபோல உலகங்களிடத்தும் உயிர்களிடத்தும் நிறைந்து பிரிப்பின்றி விளங்கக்கூடியவர் எம்பெருமான். அதே சமயத்தில் எல்லா உயிர்களிடத்தும் எல்லா உலகங்களிடத்தும் இரண்டர கலந்து விளங்கினாலும், பிரிக்க முடியாதபடி கலந்து விளங்கினாலும், அந்த உலகங்கள் உயிர்கள் ஆகிய அந்த பொருள்களின் தன்மை தன்னை சிறிதும் பற்றுதல் இன்றி விளங்குகின்றான். அதான் தோயாமல் விளங்குது. எந்த பொருளை சார்ந்திருக்கின்றானோ அந்த பொருளின் தன்மை சிறிதும் தனக்கின்றி தனக்குரிய தனித்தன்மை குன்றாதபடி விளங்குது. அதுதான் வந்து தோய்வின்றி கலந்திருத்தங்கிறது. அதுதான் சித்தாந்தத்தில் அது மிக முக்கியமான வார்த்தை. அதுக்கு நாம சரியான பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் எல்லாவற்றையும் அறிகின்றான், ஆனால் எதிலும் தோயாது அறிகின்றான், தோயாமல் அறிகின்றான் அப்படின்னு சொல்றவன். தோயாமல்னா எப்படி? எந்த பொருளை சார்ந்திருக்கின்றானோ அந்த பொருளின் தன்மையை தான் அடைய மாட்டான். ஏன்னா அப்படி பிரிப்பின்றி சார்ந்திருந்தும் அந்த பொருளின் தன்மை தனக்கு அடையாமல் இருக்க வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய நிலை. அதுதான் ஆகவே அதை இங்கே அருமையாக வலியுறுத்தினார்கள். எங்கும் எவையும் எரியுரு நீர் போல் ஏகம் தங்கும் அவன்தானே தனி. அக்கடவுள் அப்பதங்களில் தங்காது உயிர்கள் உலகங்கள் ஆகிய அந்த பொருளிடத்திலே தங்காமல் என்று சொன்னால் தங்காது நீங்கி ஏகனாக இருப்பான் என்று உரை சொல்கின்றார்கள். தங்கி இருக்கின்றான், தங்கி இருப்பவன் அதிலே தோயாமல் இருக்கின்றான் என்று நாம் இங்கே பொருள் கொள்ள வேண்டும். எரியுறு நீர், நீரில் இருக்கின்ற வெப்பம் மாதிரி, நீரில் வெப்பம் தங்கியிருப்பது மாதிரி உலகங்களிடத்திலும் உயிர்களிடத்திலும் சிவபெருமான் தங்கியிருக்கின்றார். இருந்தாலும் அவன்தானே தனி என்று சொல்கின்றார். அவன்தானே தனியும் சொல்லும் பொழுது இந்த உயிர் உலகங்களின் தன்மைகள் தனக்கு எய்தப்பெறாமல் தான் தனித்தன்மையோடு தன்னுடைய முழு முதன்மைக்கு எந்த குறைபாடும் இல்லாதபடிக்கு அந்த முழு முதன்மை குன்றாமல் தனிப்பரம்பொருளாக விளங்குகின்றார் என்பது கருத்து. இனி
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 3.
1: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை பிரார்த்தித்து இன்றைக்கு 3வது வகுப்புக்குள்ளே நுழைகிறோம். உண்மை விளக்கம் என்கின்ற நூலை முறைப்படியாக படிக்க வேண்டும் என்பதற்காக உரையாசிரியர் ஆனந்தராசன் ஐயா அவர்களுடைய வழிப்படுத்தலே அந்த நூலுக்குள்ளே மெல்ல மெல்ல நுழைந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சைவம் பக்தி மார்க்கம் அறிவு மார்க்கம் என்கின்ற இரண்டு பகுதிகளை உட்கொண்டது. பக்தி மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நூல்களை தோத்திர நூல்கள் என்றும், அறிவு மார்க்கத்திலே இருக்கிற நூல்களை சாத்திர நூல்கள் என்றும் பெரியவர்கள் வகுத்திருக்கிறார்கள் என்பது பற்றி நான் முன்னமே உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது நாங்கள் அறிவு மார்க்கமான சாத்திர நூலை படிக்க இருக்கிறோம். அப்படியானால் பக்தி மார்க்கம் நமக்குரியது இல்லையா என்ற கேள்விக்கு இடமில்லை. அறிவு மார்க்கம் கூட பக்தி மார்க்கத்திலே தான் சென்று முடியும். பக்தி மார்க்கம் அறிவு மார்க்கத்தை உட்படுத்தி நிற்கும். ஆகவே இரண்டுமே நமக்குரியதுதான் என்பதிலே நாம் தெளிவோடு இருக்க வேண்டும். இந்த அறிவு மார்க்கம் சொல்லுகிற 14 நூல்களை நம்முடைய சித்தாந்த நூல்களாக தொகுத்திருக்கிறார்கள். அதிலே மூல நூலாக அல்லது முதல் நூலாக கருதப்படுவது மெய்கண்ட சாஸ்திரம் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய மெய்கண்ட தேவர் எழுதிய சிவஞான போதம் என்கின்ற நூலைத்தான் நாம் மூல நூலாக ஏற்றுக்கொள்கிறோம். அந்த மெய்கண்ட தேவரைத்தான் முதல் குருவாக பின்னாலே வந்த எல்லோரும் போற்றுகிறார்கள். மெய்கண்ட தேவருக்கு முன்பாகவே இரண்டு நூல்கள் வெளிவந்தது பற்றி சொல்லியிருக்கிறேன். மெய்கண்ட தேவரிலே இருந்துதான் சித்தாந்த நூல்கள் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. அந்த அமைப்பிலே மெய்கண்ட தேவர் எழுதிய சிவஞான போதத்திற்கு பின்னாக 12 நூல்கள் போனால் 11 நூல்கள் வகுக்கப்படுகிறது. அந்த 11 நூல்களிலே லகுவான நூலாக, இலகுவாக என்று சொல்வது அடிப்படைகளை மட்டுமே தெளிவாக விளங்கப்படுத்துகிற நூலாக இந்த உண்மை விளக்கம் என்ற நூல் அமைந்திருக்கிறது என்பது பற்றி நாங்கள் முன்னமே பார்த்தோம். திருவதிகை மனவாசகம் கடந்த தேவர் என்கின்றவர் மெய்கண்ட தேவருடைய மாணாக்கர், அருணந்தி சிவாச்சாரியாரோடு உடன் மாணாக்கராக இருந்தவர் இந்த நூலை ஏற்றியிருக்கிறார். 54 வெண்பாக்களை கொண்டது. காப்பு செய்யுள் ஒன்று போக 53 செய்யுள்கள் இந்த நூலிலே உள்ளன. இந்த நூலிலே கடவுள் வாழ்த்தாக இருக்கிற அந்த விநாயகர் வணக்கத்தை முதல் நூலாக நாங்கள் முதல் வகுப்பிலே படித்து முடித்திருக்கிறோம். பன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவாமல் உண்மை விளக்கம் உரை செய்ய பின்மதம் சேர் அந்தி நிறத்து தந்தி முகத்து தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியில் வைப்பாம் என்பது அந்த முதல் பாடல். நம்முடைய தத்துவ நூல்கள் எல்லாமே, சித்தாந்த தத்துவ நூல்கள் எல்லாமே, சைவ சித்தாந்த தத்துவ நூல்கள் எல்லாமே சிவாகமங்களிலே இருந்து பெறப்பட்ட ஞான செய்திகளை அடிப்படையாக கொண்டவை. நான் அன்றைக்கே உங்களுக்கு சொன்னேன், ஆகம நூல்கள் தான், சிவாகம நூல்கள் தான் சரியை கிரியை போன்ற வழிபாட்டு நெறியையும் நெறி செய்கின்றன, யோகம் ஞானம் போன்றவற்றையும் நெறி செய்கின்றன. அதனாலே ஞான மார்க்கமாக எழும்பக்கூடியதாகிய இந்த கேள்வி இந்த தத்துவ நூல்களினுடைய அடிப்படையாக மூல நூலாக இருப்பது ஆகம நூல்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலேதான் சொல்லுகிறார் வன்மை தரும் ஆகம நூல் என்று தொடங்குகிறார். வேதத்தின் அதற்கு அவர்கள் உரை செய்கிற பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால், வேதமும் கிரியா மார்க்கம் ஞானா மார்க்கம் என்று ரெண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அது பற்றிய செய்திகள் பல உண்டு. வேதத்திலேயும் கிரியை பகுதியும் உண்டு, ஞான பகுதியும் உண்டு. காஞ்சி பெரியவர் எழுதுகிற பொழுது எழுதுவார் என்றால் அது எங்களுடைய சமயத்தினுடைய ஒரு தனி பகுதி, கிரியா மார்க்கத்தையும் ஏற்றுக்கொண்டு ஞான மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள். இது என்ன, இதுல என்ன புதுமை இருக்கிறது என்று கேட்டால், கிரியா மார்க்கத்துக்கு ஞான மார்க்கம் முற்றாக மாறுபட்டு நிற்கும், ஞான மார்க்கத்துக்கு கிரியா மார்க்கம் முற்றாக மாறுபட்டு நிற்கும். ஆனாலும் இரண்டையும் நம்முடைய வேதம் ஏற்றுக்கொள்கிறது. கிரியைகளிலே என்னென்ன செய்ய வேண்டும், இப்படி ஒழுங்குகள் பேண வேண்டும் என்கின்ற பகுதிகள் தான் வேதத்தினுடைய முதற் பகுதிகளாக வருகிற பகுதிகள். பின்னுக்கு பின்னாலே வேதங்களே கிரியைகளை நையாண்டி செய்கின்றன என்று பெரியவர் எழுதுகிறார். கிரியா மார்க்கத்திலே நின்று, அதாவது இப்ப நாங்கள் உங்களுக்கு தெரியும், பொதுவாக நாங்கள் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை தான் போக வேண்டும், இன்ன திசை பார்த்து கும்பிட வேண்டும், இப்படி விழுந்து கும்பிட வேண்டும் என்று சில சட்டங்கள் வைத்திருக்கிறோம் அல்லவா. ஞான மார்க்கத்துக்கு போன உடனே அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுகிறது. அது செய்கிறது ஒரு ஒரு ஒரு குழந்தை பிள்ளையினுடைய வேலை போல ஆகிவிடுகிறது. நர்சரி படிக்கிற மாணவர்கள் இந்த விரலிலே கையிலே மூன்று விரலடு, இந்த கையிலே ரெண்டு விரலடு என்று வைத்து மூன்று நாலு ஐந்து என்று கூட்டுவது என்பது ஒரு முறை. மேல்கல்விக்கு போன உடனே அது ஒரு விளையாட்டாக இதெல்லாம் இப்படிப்பு முறையாய் என்று இருக்கும். ஆனால் இந்த ஆரம்ப கல்வி நிலையிலே இருந்து வளர்ந்தால்தான் மேல்கல்விக்கு போகலாம். ஆகவே ஆரம்ப கல்வியும் தேவைதான். ஆரம்ப கல்வி சிறந்தது என்று சொல்லி அதிலேயே நின்று விடவும் முடியாது, மேல்கல்விக்கு போக வேண்டும். ஆகவே மேல்கல்வியும் தேவைதான். அதனாலேதான் பெரியவர் சொல்கிறார், கிரியா மார்க்கத்தையும் நம் நம்முடைய வேதம் ஏற்றுக்கொள்கிறது, ஞான மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்கிறது. ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு நின்றாலும் கூட ரெண்டும் தேவையினுடைய அவசியம் கருதி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த வேதங்களினுடைய ஆகமங் வேதங்களினுடைய ஞான மார்க்கம் சொல்லுகிற பகுதியை ஆகமங்கள் அப்படியே உள்வாங்குகின்றன. சிவாகமங்கள் உள்வாங்கி அதை அடி அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய தத்துவ பகுதிகளை ஆகமங்கள் பிரிக்கின்றன. இதுல என்ன விஷயம் என்று கேட்டால், அந்த ஆகமங்கள் விரித்த தத்துவ பகுதியைத்தான் நம்முடைய தத்துவ நூலாசிரியர்கள் ஆகமத்தை அடிப்படையாக கொண்டுதான் தத்துவ நூல்களை விரிக்கிறார்கள். ஆகவே நம்முடைய தத்துவ நூல்களுக்கெல்லாம் மூலமாக இருப்பது ஆகம நூல்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த கடவுள் வாழ்த்திலே சொல்கிறார், வன்மை தரு என்று சொல்லுகிற பொழுது ஆகம வேதங்களுடைய ஞான மார்க்கம் தருகின்ற ஞானப்பகுதியை எடுத்து விளக்கம் செய்கிற ஆகம நூல் என்று இதற்கு பொருள் சொல்லுவார்கள். ஆகவே வன்மை தரு ஆகம நூல் வைத்த பொருள். அந்த ஆகம நூல்கள் எப்படி தத்துவ நூல்களை தத்துவ ஞானத்தை வைத்திருக்கிறதோ அதற்கு மாறுபடாமல் இந்த நூலை சொல்ல எனக்கு அருள் செய் என்று விநாயகர் பெருமானை வேண்டுகிறார் மனவாசகங்கள் தேவர். அந்த பொருளை நீங்கள் அந்த வார்த்தைகளை பார்க்கலாம். பொருள் வலுவாமல் உண்மை விளக்கம் உரை செய்ய

0: அடைகிறார். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீ நீதான் கேட்டு அருள் என்பதுதான் இரண்டாவது பாட்டு. அதிலே பொய்காட்டி பொய்யை அகற்றுவதற்காக பொய்யை காட்டுகிறார். பிறகு அந்த காட்டப்பட்ட பொய்யை அகற்றுகிறார். பிறகு சத்து சித்து ஆனந்தம் என்கின்ற மூன்றாகவும் இருந்து இறைவன் அருள் செய்கிற தன்மையை காட்டுவதற்காக போது ஆனந்த பொருளாம் மெய்காட்டும் என்று சொல்லுகிறார். போதம் என்று அதிலே அறிவு, அடுத்தது ஆனந்தம், அடுத்தது மெய். அதாவது சத் சித் ஆனந்தம், சத் என்பது உள்பொருள், சித் என்பது அறிவு பொருள், ஆனந்தம் என்பது ஆனந்தமயமான பொருள். இந்த மூன்றையும் இந்த வார்த்தைகளுக்குள்ளே கொண்டு வந்து பொருத்துகிறார். போது ஆனந்த பொருளாம் மெய், போது என்பது அறிவு, ஆனந்தம் என்ற வார்த்தையே வருகிறது, மெய் என்பது உள்பொருள் என்பதை உணர்த்துகிறது. ஆகவே சத் சித் ஆனந்தம் என்கின்ற சச்சிதானந்த வடிவமாக இருக்கின்ற இறைவா மெய்கண்டாய் என்று மெய்கண்டரை விழிப்பது போல குருவை கடவுளாகவே நினைத்து இறைவனையே விழிக்கிறார். மெய்கண்டாய் விண்ணப்பம், நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். இதை சொல்லிவிட்டு அடுத்த வரி சொல்கிறார், பொய்காட்டா மெய்யா என்கிறார். நான் எனக்கு என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் இந்த இடத்துல இருந்துதான் நாங்கள் படிக்க தொடங்க வேணும் என்று நினைக்கிறேன்.
1: ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. பொய்காட்டா வினை தராத மெய்யா உடம்பை, அதாவது அருள் உடம்பை உடையவரே. திருவெண்ணை வித்தகா திருவெண்ணை நல்லூரில் எழுந்தருளியுள்ள ஞான தேசிகரே, ஐயா ஐயனே சுத்தவினா திரு அருளோடு ஒன்றாய் நிற்பதாகிய சுத்த நிலையை தலைப்படுவதற்கு விரும்பி அடியேன் கேட்கும் சில வினாக்களை நீதான் கேட்டருள் உமது திருச்செவியில் ஏற்றருளி அவற்றிற்கு விடை கூறி அருள வேண்டும்.
0: இப்போ இந்த பாடலிலே நாங்கள் ரெண்டு வரி ஏற்கனவே விளங்கி முடித்து விட்டோம், விளங்கி முடித்து விட்டோம் இல்லை விளங்க ஆரம்பித்து விட்டோம். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய். போதானந்த பொருளும் போதானந்த பொருளாம் மெய் என்பது சச்சிதானந்த ரூபமான இறைவா என்பது விளங்கப்படுத்தி விட்டேன். இப்ப அடுத்ததாக சொல்லுகிறார், பொய்காட்டா மெய்யா என்பதற்கு தான் இங்கே விளக்கம் எழுதுகிறார். இந்த இடத்திலே கொஞ்சம் நூலுக்கு வெளியிலே நாம் போய் வர வேண்டியிருக்கிறது. இங்கே மெய் என்பது உடம்பு, அது உங்களுக்கு தெரியும். இந்த உடம்பு என்பதிலே ரொம்ப நாம சைவ சமயத்திலே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நமக்கு இருக்கக்கூடியதாகிய உடம்பு. இவர் இப்போ குருவினுடைய உடம்பை சொல்லுது, குருவை விழிக்கிற பொழுது பொய்காட்டாம் ஐயா என்று விழிக்கிறார். இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது, நமக்கு ஒரு உடம்பு இருக்கிறது, அதுபோல இறைவனுக்கும் ஒரு வடிவம் வைத்திருக்கிறோம். எல்லா ரூபங்களுக்கும் ஒரு வடிவம் வைத்திருக்கிறோம். அப்படியானால் கேள்வி எங்கே எழும்புகிறது என்றால், நம்முடைய வடிவமும் இறைவனுடைய வடிவமும் ஒன்றா? கோயிலே வடிவங்கள் வைத்து கும்பிடுகிறோமே, அப்படியானால் எம்முடைய வடிவமும் கோயிலில் இருக்கக்கூடிய இறை வடிவங்களும் ஒன்றா என்பதுதான் கேள்வி. இந்த இறைவனுடைய வடிவமும் நம்முடைய வடிவமும் ஒன்றா என்பதை அறிவதற்கு முன்பாக நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வடிவம் என்பது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது? இது முதல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்வி. ஏற்கனவே ஓரளவு உங்களுக்கு அது தெரிந்திருக்கிறது. நமக்கு வடிவம் என்பது மாயையினுடைய உபகாரம். நாங்களே உள்ளே என்ன ஓரளவு உங்களுக்கு முன்னமே இது பற்றி ஒரு அறிமுகம் சொல்லி இருக்கிறேன் திருக்குறள் வகுப்பிலே என்றபடியால் தான் நான் மாயை என்றே தொடங்குகிறேன். அடுத்த பாட்டிலே அது விளங்கப்படுத்தப்பட போகிறது. நம்முடைய உடம்பு என்பது மாயையினுடைய உபகாரம். மாயை எதற்கு உபகாரம் செய்கிறது என்றால், ஆணவத்தினாலே நாங்கள் வினையை சம்பாதித்திருக்கிறோம். அது நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆணவம் நம்மை வினைவயப்படுத்துகிறது. அது அது அது ரொம்ப நுட்பமான விஷயம். வினை எங்கே ஆரம்பிக்கிறது, மூல வினை எது என்பது பற்றியெல்லாம் இடையிடையே வருகிற பொழுது பேசிக்கொள்வோம். ஆரம்பத்திலே நான் ஒரு விளக்கத்துக்காக சொல்வது திரும்பத்தான் சொல்கிறேன், எனக்கு தெரிந்தாலும் சொல்கிறேன். இந்த பாடம் அப்படி திரும்ப திரும்ப கேட்டு படிக்க வேண்டிய பாடம் என்றபடியால் தான் அப்படி சொல்லுகிறேன். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வினை ஆணவம் உயிரை பற்றுகிறது. இது ஒரு ஒரு அடிப்படை. மூன்று பொருள் என்று சொன்னேன், பதி.

0: பசு பாசம். பரி என்பது கடவுள், பசு என்பது ஆன்மா, பாசம் என்பது வினைகள். இந்த வினைகள் மூவகையாக பிரிக்கப்படுகின்றன. பிறகு அது ஐந்தாக அந்தாக சொல்வார்கள். அந்த மூன்று என்னவென்றால் ஆணவம், கண்மம், மாயை. இதிலே ஆணவம்தான் மூல வினை என்று சொல்லப்படுகிறது. அந்த அடுத்த பாடலே அவர் விளக்கப்படுத்த போகிறார். இந்த ஆணவம் உயிரை பற்றுகிறது. அதுக்கு இருள், இருள் மலம் என்று, மூலமலம் என்று அதுக்கு பல பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். முதல் உயிரை பாதிக்கிறதாகிய மலம் ஆணவ மலம் தான். இந்த ஆணவ மலம் என்ன செய்கிறது என்றால் உயிரை பற்றுகிறது. ஒரு புறம் இறைவன் இருக்கிறான், ஒரு புறம் மரம் இருக்கிறது, நடுவிலே ஆன்மா நிற்கிறது. இந்த ஆன்மா ஆணவத்தின் பயப்பட்டு போகிறது. ஏனென்றால் அது என்ன காரணம் என்றால் அது ஆன்மாவுக்கு இருக்கக்கூடியதாக பிழைகளின் மேலான நாட்டம் ஆன்மாவை இறைவன் பால் சேர்க்காமல் மலத்தின் பால் சேர்த்து விடுகிறது. உண்மையிலே உயிர்கள் இறைவன் பால் சேர வேண்டியவை. ஏனென்றால் உயிருக்கு உறவானது இறைவன் தான். இறைவன் அறிவு பொருள், உயிரும் அறிவு பொருள். மலத்துக்கு அறிவில்லை. இந்த அறிவு பொருளாக இருக்கிற காரணத்தினாலே இறைவனுக்கும் உயிருக்கும் இடையிலே உறவு உண்டு. ஆனால் அந்த உறவை பேணி இறைவனிடம் சேராமல் உயிர் அந்த உறவை இறைவனை விட்டு மலத்திடம் போய் சேர்ந்து விடுகிறது. எப்போது சேர்ந்தது என்றால் அனாதியே சேர்ந்துகிறது என்று ஒரு சொற்பிரயோகம் வைத்திருக்கிற. அனாதி என்றால் ஆதி அற்ற காலத்திலேயே தொடக்கத்துக்கும் முன்பே சேர்ந்து விடுகிறது என்பது அதற்கான விளக்கம். அது எங்களவிலே அந்த விளக்கத்தை இப்பொழுது வைத்துக் கொள்வோம். எல்லாவற்றுக்கும் முடிவு கண்டு கண்டு கண்டு நகர முடியாது. அங்கங்கே சில விஷயங்களை ஒரு எல்லையிலே நிறுத்தி கொண்டு போனால்தான் பிறகு அது போக போக வெளிக்கும். இது பதில் சொல்ல தெரியாமல் அப்புறம் போங்கள் என்று சொல்லுகிற முறை அல்ல. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவிலே தெரிந்தால்தான் மேலே போகலாம். மேலே போக இதற்கான பதில் தானாக நமக்கு வரப்போகிறது. அப்போ இந்த ஆன்மா எப்போ ஆணவத்தை சேர்ந்தது என்றால் அனாதியே சேர்ந்து விட்டது. அப்படி சேர்ந்த ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை இழக்கிறது. ஆணவம் உயிரை பற்றி பற்றி பற்றி முழுமையாக பற்றி விடுகிறது. நம் தத்துவம் சொல்லுகிற விஷயம் இதுதான். அப்படி ஆணவத்தின் பயம் முற்றாக ஆணவம் பற்றுகிற பொழுது ஆணவத்துக்கு அது அறிவில்லை. அது இருள், இருள் தன்மை கொண்டது. அந்த ஆணவத்திடம் உயிர் முற்றாக அம்பிடுகிற பொழுது என்னாகிறது என்று கேட்டால் முற்று முழுதாக ஆணவத்திடம் தன்னை ஒப்படைத்து ஆன்மா தனக்கு இருக்கக்கூடிய சிற்றறிவையும் இழந்து போய் எப்படி ஆணவம் அறிவில்லாத ஒரு பொருளோ அதுபோல தானும் ஆகிவிடுகிறது. இதைத்தான் ஆன்மாவினுடைய கேவல நிலை என்று சொல்வார்கள். ஆரம்பத்திலே கொஞ்சம் அதாவது அதற்கு விளக்கம் நீங்கள் காண்றதென்றால் ஒரு அறையிலே வெளிச்சம் இருக்கிறது, ஒரு அறையிலே இருட்டு இருக்கிறது. அந்த இருட்டை நோக்கி நகர்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருட்டுக்குள்ளே போய் போய் உள்ளே அம்பிட்ட பிறகு ஒளிக்குள்ளே திரும்பி வர்ற பாதை மறந்து போய்விடுகிறோம். இரவுக்குள்ளேயே அம்பிட்டு போய் ஒன்றுமே தெரியாமல் அசைவற்ற ஒரு நிலை உருவாகிறது. அந்த நிலையை நம்முடைய தத்துவத்திலே பாடான நிலை என்று சொல்வார்கள். பாடானம் என்றால் கல். ஒரு கல்லு போல ஆன்மா ஆகிவிடுகிறது. இப்பொழுது இந்த வினை எங்கே பிறக்கிறது என்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு காட்டுகிறேன். என்ன செய்யும் என்றால் இருளுக்குள்ளே அம்பிட்ட பிறகு தானாகத்தான் விரும்பி போனது, போய் அகப்பட்டு விட்டது. இப்ப குடிகாரர்கள் குடிக்க தொடங்குகிற பொழுது தாங்களாகத்தான் விரும்பி குடிக்க தொடங்குகிறார்கள். பிறகு ஒரு எல்லையிலே அதுல இருந்து மீள முடியாமல் அவர்களே வருந்துவார்கள். வீட்டிலே பிள்ளைகள் அல மனைவி அல ஐயோ இது வெளியில வர வேணும் என்றுதான் நினைக்கிறேன், வர முடியாமல் இருக்கிறதே என்று அவர்கள் வருந்துவது போல இந்த ஆன்மாவும் உயிர் இந்த மலவயப்பட்டு மலவயப்பட்டு இறுகி இறுகி இறுகி தன்னால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டாலும் அது அறிவு பொருள் அல்லவா, இயக்கம் நின்றுவிடும். ஆனால் அறிவு அறிவினுடைய செயல் ஒரு ஒரு துளியளவாவது இருக்கும் அல்லவா, அது என்ன நினைக்கும், இருளிலே இருந்து மீள வேண்டும். இந்த இருளுக்குள்ளே அகப்பட்ட நான் பழையபடி இருளிலே இருந்து மீள வேண்டும் என்று ஒரு விருப்பு உண்டாகும். அந்த இருளிலே ஒரு வெறுப்பு உண்டாகும். இந்த விருப்பு வெறுப்பைத்தான் மூல கண்மம் என்று சில பேர் சொல்கிறார்கள். இதை நான் முற்றுமுழுதாக சொல்ல மூலகன்மம் என்பது வேறு இருக்கிறது. நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன், இருளுக்குள்ளே அகப்பட்ட ஆன்மா வெளியிலே வர வேண்டும் என்று விருப்பப்பட அதுக்குள்ளே இருக்கக்கூடாது என்று வெறுப்பு உண்டாக அந்த விருப்பு வெறுப்பு இப்போதைக்கு மூலகன்மம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அந்த ஆன்மாவுக்கு பற்றி நான் இன்னொரு செய்தி நான் ஆரம்பத்திலே சொல்லி இருக்க வேண்டும், சொல்லவில்லை. இந்த மூன்றினுடைய விடயங்கள் சொல்லுகிற பொழுது இறை என்பது என்றும் ஒன்றுதான். இந்த நான் சொல்ல உருவமே பதி, பதி ஒன்றுதான், சித்தாந்தம் பார்க்கிற பொழுது பதி ஒன்றுதான், அதிலே வேறுபாடு இல்லை. அந்த உண்மை தெரிந்து விட்டால் இந்த சமய வேதங்கள் எல்லாம் மறந்து போய்விடும். அதுதான் கம்பர் சொன்னார், ஒன்றே எண்ணின் ஒன்றேயா. ஆக பிறகு இத்தனை ரூபங்கள் இருக்கிறதே என்றால் அது நம்முடைய வழிபாட்டு நிலை நிலையாலே உருவானவையே தவிர இறைவனுக்கு ஒன்றுதான், கலவென்றுரைக்கும் கலவேயாம் என்கிறார் கம்பர். அப்போ ஒன்றாக இறைவன் எப்பொழுதும் ஒன்று. அடுத்தது பசு என்று சொல்லுகிற ஆன்மாக்கள் எத்தனை என்று கேட்டால் எண்ணிறந்தவை என்கிறார். அது வார்த்தைகளுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமானவை. எண்ணுக்குள் எண்ணிறந்தவை என்றால் எண்ணுக்குள்ளே அடங்காதவை என்று அர்த்தம். ஆகவே அது கணக்கு பார்க்க முடியாது, அவ்வளவு ஆன்மாக்கள் இருக்கிறது. ஏனென்றால் சில பேர் ஒரு கேள்வி கேட்பார்கள், ஆன்மாக்கள் பிறந்து இறந்து பிறந்து இறந்து அனுபவம் பெற்று முக்தி அடைந்து கொண்டிருக்கிறது, எப்பொழுது இந்த ஆன்மாக்கள் முழுவதும் முக்தி அடையும் என்று கேள்வி கேட்பார்கள். எந்த தத்துவத்துக்குள்ளே நுழைந்துட்டாலே புத்தி கூர்மைப்பட்டு இப்படி குறுக்கு கல்விதான் அதிகம் வந்து கொண்டிருக்கும். அந்த படித்த பாடத்தை படிப்போம் என்பதற்கு பதிலாக கட்டிடம் பண்ண நினைக்கிற அந்த நிலை தானாக வளர்ந்து கொண்டிருக்கும். அப்ப கேட்பார்கள், இப்போ இந்த ஆன்மாக்கள் எல்லாம் முக்தி அடைந்து முடியும், முக்தி அடைந்து முடிந்தால் இறைவனுடைய ஐந்தொழில் நின்று விடுமா, ஐந்தொழில் நடனம் நின்று விடுமா என்று கேட்பார்கள். அதற்கு என்ன பதில் என்று கேட்டால், ஆன்மாவினுடைய தொகை இவ்வளவுதான் என்று வகுத்தால்தான் அந்த அதற்கான சாத்தியம் நிகழும். ஆன்மாவினுடைய தொகை எத்தனை என்று சொல்ல முடியாதது என்று சொன்னபடியால் ஆன்மாக்கள் பிறந்திறந்து பிறந்திறந்து பிறந்திறந்து முக்தியடைந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆன்மாக்கள் நிறைய இருக்கிறபடியால் அதுக்கு முடிவு வராது. ஆகவே இறைவனுடைய ஐந்தொழில் என்றைக்கும் நடந்து கொண்டிருக்கும், ஐந்தொழில் நடனம் நடந்து கொண்டிருக்கும் என்பது அதற்கு பதிலாகும். இப்போ ஆன்மா மலவயப்பட்டு விருப்பு வெறுப்பு உண்டாகி நிற்கிறது. மலம் மூன்று என்று அதை வகுத்து விட்டார்கள். அதை சொல்லிவிட்டேன், பசு சொல்லிவிட்டேன், பாசம். பாசம் மூன்று, ஆணவம் கண்மம் மாயை, அது பிறகு மெல்ல விரிகிறது. ஆணவம் கண்மம் மாயை என்பது அடிப்படையிலே மூன்று. இப்பொழுது கேள்வி என்னவென்று கேட்டால், இந்த ஆன்மா ஆன்மாவை மலம் பற்றி அது மலம் பற்றியதாலே வெறுப்பும் பார்க்க வேண்டும் என்று விருப்பம் உண்டாகிறது என்று சொன்னேனே. அப்படியானால் எல்லா ஆன்மாவுக்கும், பிறக்கிற எல்லா ஆன்மாக்களுக்கும் விருப்பு வெறுப்பு இருக்கிறது, அதுதான் முதல் வினை என்றால் தோன்றுகிற உயிர்கள் எல்லாம் ஒரே வடிவிலே அல்லவா தோன்றியிருக்க வேண்டும். வினை என்பது விருப்பு, அதிலே விருப்பு வெறுப்பு எல்லா உயிருக்கும் மலத்திலே விருப்பம் வெறுப்பு ஏற்பட்டு விடுதலையிலே விருப்பு ஏற்பட்டு விட்டது. அந்த விருப்பு வெறுப்பு தான் வினை என்றால் வினைதான் பிறவிக்கு அடிப்படை. அப்படியானால் எல்லா உயிரும் ஒரு மாதிரி தோன்ற வேண்டும் என்றால் அப்படி இல்லை. அதுக்கு என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்றால், அந்த விருப்பு வெறுப்பு ஆன்மாவினுடைய அறிவு வெளிச்சத்திற்கேற்ப வேறுபடும். அது ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு தன்மையோடு வேறுபட்டு இருக்கும், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒவ்வொருவருடைய வடிவங்கள், தோற்றங்கள், இயல்புகள், வாழ்வுகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றன. எல்லாருக்குமான இது ஒரே நிலையிலே இருக்காது. நாம் சொல்வதுண்டு, பஞ்சபூதத்தினாலே தான் உடம்பு அமைகிறது. அப்படின்னா பஞ்சபூதத்தில் அமைகிற எல்லாருடைய உடம்பும் ஒரே மாதிரி இருக்குமா என்று கேட்டால் இருக்காது. வினைக்கேற்ப உடம்பு, அந்த உடம்பிலே பஞ்சபூதங்களுடைய கலவை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு ஒரு தசம் ஒன்று என்று வைத்துக் கொள்வோம், நம்முடைய கணித அறிவை வைத்துக் கொண்டு ஒரு தசம் ஒன்று பஞ்சபூதத்திலே மாறினாலும் வடிவம் மாறும். அதனால்தான் நாம் எல்லோரும் ஒரே மாதிரி பெரும்பாலும் இருப்பதில்லை. இது ஒரு அடிப்படை. அப்போ இந்த வினை விருப்பு வெறுப்பு என்பது வேறுபட்டு வேறுபட்டு இருப்பதால் ஒவ்வொரு உயிரும் வேறுபட்டான பிறவிகளை அடைகின்றன. இங்கேதான் பிறவி தொடங்குகிறது, வினையின் காரணமாக பிறவி. வினையின் காரணமாக வினைக்கும் பிறவிக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால், இறைவன் என்ன செய்கிறான் என்றால் அவன் நடுநிலையானவன், நீதியானவன். அவன் என்ன செய்வான் என்றால், ஒரு உயிர் தானாக வினை தேடிக்கொண்டால் அந்த வினையை தானாக முடிக்க வேண்டும், அதற்குள்ளே இறைவன் தலையிடக்கூடாது என்பது அடிப்படை. பக்தி மார்க்கத்திலே இது பற்றி ஒரு சின்ன விமர்சனம் உண்டு, இப்போது வேண்டாம், அது நாங்கள் பிறகு பார்ப்போம். நீ தேடிய வினையை நீயே தான் அனுபவித்து முடிக்க வேண்டும். உனக்கு என்று ஒரு வினையை நீ தேடிக்கொண்டால், நீ ஒருவனை ஒரு அடி அடிக்கிறாய் என்றால் அந்த அடிக்கான பதில் எப்பொழுது உனக்கு விழுகிறதோ அன்றுதான் அந்த வினை முடியும். அந்த அடி திரும்பி விழுகிற பொழுது அது பற்றிய உனக்கு வெறுப்பு உண்டானால் திருப்பி ஒரு புது வினை உண்டாகிவிடும். ஆகவே வெறுப்பு வெறுப்பில்லாமல் வினையை எப்பொழுது அனுபவிக்க முடியுமோ அன்றைக்குத்தான் வினை, நாம் அனுபவிக்கிற வினை ஒவ்வொன்றாக தீருகிறது. இதுதான் நிலை. இப்பொழுது ஆன்மா வினையை தேடிக்கொண்டது, பிறவிக்குள்ளே வருகிறது, வரவில்லை. அதை நிற்கிறது. இந்த வினை காரணமாக வினை வந்து விட்டது, இந்த மலவயப்பாட்டிலே வெறுப்பு உண்டாகிறது. ஆகவே ஆன்மாவுக்கு இறைவன் உதவி செய்வானே தவிர அது செய்த வினையை அவன் நீக்க மாட்டான். இது நம் சித்தாந்தம் சொல்லுகிற ஒரு உண்மை. என்ன உதவி செய்வான் என்றால், அதுவாக வினையை நீக்கி கொண்டு வெளியிலே வருவதற்கு துணை புரிய போகிறான் இறைவன். ஒரு நல்ல ஆசிரியருடைய, நல்ல பெற்றோருடைய பொறுப்பு இதுதான். நீ மாணவனை வெளியே கொண்டுடக்கூடாது. பிள்ளைகளை நீ பிடித்துக் கொண்டு வந்து வெளியிலே விட்டால் அது ஆயுள் முழுவதும் நீ தான் பிடித்துக் கொண்டு வர வேண்டும். இப்ப நம் பெரியவருடைய பொறுப்பு என்னவென்றால், தானாக வெளிவரக்கூடிய, தானாக ஆற்றல் பெறக்கூடிய பாதையை காட்டிவிட்டால் அவனாக வெளிவந்து விடுவான். அதுதான் நியாயமான. குதிரையை கொண்டு போய் தண்ணி காட்ட வேண்டுமே தவிர தண்ணி பறிக்கக்கூடாது. இறைவனும் அந்த காரியத்தை தான் செய்வான். எப்படி செய்வான் என்று கேட்டால், அது மலத்திலே இருந்து வெளியிலே வர வேண்டும். மலத்திலே இருந்தபடியால் வினை வந்து விட்டது. வினையைத்தான் நாங்கள் கண்மம் என்கிறோம். கண்மம் வந்து விட்டது. இப்ப இந்த கண்மம் தொலைந்தால்தான் அது பழைய இயல்பு நிலையை பெற முடியும். கண்மம் தொலைந்தால்தான் ஆணவம் தொலையும். ஏனென்றால் ஆணவத்தாலே விளைந்ததுதான் கண்மம். கண்மம் தொலைந்தால் ஆணவம் தொலைந்து விடும். கண்மம் தொலைவதற்கு என்ன வழி என்று கேட்டால், இறைவன் அதற்கு ஒரு உபகாரம் செய்கிறான். இந்த மூன்றாவது மலமாகிய மாயையை கொண்டு, அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மூன்றாவது மலமாக இருக்கக்கூடிய மாயையை கொண்டு இறைவன் ஒரு உபகாரம் செய்வான். என்னவென்றால், இந்த உயிர்கள் வினையை அனுபவிப்பதற்கான வழியை இறைவன் வகுத்து கொடுக்கிறான். இதுதான் அடிப்படை. ஆணவம் பற்றியது, அதனால் கண்மம் விளைந்தது. இனி கண்மத்தை நீக்கினால்தான் ஆணவம் நீக்க முடியும். ஆகவே இந்த கண்மத்தை நீக்குவதற்கு என்ன செய்வதென்றால், உயிர் செயல்பட வேண்டும். ஆனால் உயிரோ செயல்பட முடியாத நிலையிலே ஆணவத்தாலே கட்டுப்பட்டு போய் கிடக்கிறது. இப்ப இந்த நிலையிலே இறைவன் என்ன செய்வான் என்றால், உயிருக்கு ஒரு உபகாரம் செய்கிறான். அது கொஞ்சம் செயல்படுத்துகிற வகையிலே அந்த உயிரை தயார் பண்ணுகிறான். அதையும் எப்படி செயல்படக்கூடிய, அந்த வினைக்கேற்ற செயல்படக்கூடிய வழியை கொடுப்பான். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது தெரிந்தால் வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். ஏன் நான் மற்றவனைப் போல இல்லை, ஏன் மற்றவனைப் போல இல்லை என்றால், மற்றவனைப் போல உன் வினை இல்லை. அவன் வினைக்கேற்ப அவனுக்கு வாழ்வு உடம்பு எல்லாம் கிடைக்கிறது. என் வினைக்கேற்ப எனக்கு வாழ்வு உடம்பு எல்லாம் கிடைக்கிறது. ஆகவே இன்னொருவரை பார்த்து பொறாமைப்படவோ வேதனைப்படவோ நமக்கு எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. ஆகவே நாம் நம்முடைய பிறவியை எடுக்க வேண்டும். நம் வினைக்கேற்ற பிறவியை எடுக்க வேண்டும். அதற்காண்டு இறைவன் என்ன செய்கிறான் என்றால், மாயையிலே தத்துவங்களை உருவாக்குகிறான். அது 36 தத்துவங்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த பாடலிலே அதை நாங்கள் படிக்கப் போகிறோம். மாயையிலே இருந்து 36 தத்துவங்கள். தத்துவங்கள் என்பது அது உண்மையிலே நாங்கள் பேசுகிற இந்த தத்துவம் என்பதற்கு இன்றைக்கு வைத்திருக்கிறோமே அர்த்தம். தத்துவம் என்பது அது புரியாமல் பேசுவது அல்லது ஏதோ ஒன்று அப்படி இதெல்லாம் பலருக்கு சொல்லுகிறார்களே, அதுவல்ல இங்கே சொல்லுகிற தத்துவம் என்ற வார்த்தையின் அர்த்தம். தத்துவம் என்பதற்கு சரியாக சொல்ல முடியாவிட்டாலும் ஒவ்வொரு இடம் இருப்பிடம் என்று வைத்துக் கொள்ளலாம். 36 இருப்பிடங்களை தாண்டி உயிரை கடவுள் அந்த 36 தத்துவ அமைப்புக்குள்ளே அமைக்கிறான். அந்த 36 தத்துவங்களும் மாயையிலே இருந்துதான் உருவாகின்றன. இதுதான் அடிப்படை. மாயையினுடைய உபகாரம் இங்கேதான் வருகிறது. ஆணவம் வந்துவிட்டது, கண்மம் வந்துவிட்டது. மாயையிலிருந்து என்ன செய்வான் என்றால் இறைவன், அதை அடுத்த பாடலிலே தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன். தனு கரண புவன போகம் என்கின்ற நான்கை உயிருக்கு கொடுக்கிறான். தனு என்பது உடம்பு, கரணம் என்பது அந்த உடம்பிலே பூட்டப்பட்டிருக்கிற கருவி, புவனம் என்பது அது வாழ கிடைத்த இடம், போகம் என்பது அந்த வாழ்வு அனுபவம். இதை புரிஞ்சு இந்த நாளையும் இறைவன் மாயையிலே இருந்து இறைவன் உயிருக்கு உண்டாக்கி கொடுக்கிறான். தனு கரண புவன போகங்களை பெற்று அதை இயங்கக்கூடிய ஆயத்தப்படுத்தி இறைவன் விடுவான். அப்ப இந்த உயிர்கள் தனகரண புவன போகங்களை பெற்று இயங்க தொடங்கும். இயங்க தொடங்குகிற பொழுது என்ன ஆபத்து என்று கேட்டால், எந்த கண்மத்தை நீக்க வந்தனவோ அந்த உயிர்கள் பற்றோடு செயல்படுகிற பொழுது புது புது கண்மங்கள் விளைய ஆரம்பிக்கும். இது ஒரு பெரிய சங்கடம் உயிருக்கு ஏற்ப. அதாவது இறைவன் தந்தது இதுல இருந்து தப்பி வரட்டும் என்பதற்காக இதை வைத்துக் கொண்டே இவன் மாட்டிக்கொண்டிருப்பான். உள்ளியே மாட்டிக்கொண்டிருப்பான். புது புது வினை செய்கிற பொழுது அந்த வினையிலே விருப்பு உண்டாகிற பொழுது, அந்த விருப்பு உண்டாகிற பொழுது அது வினையாக மாறிவிடும். ஒரு தந்தை பணக்கார பிள்ளைக்கு பணம் கொடுத்து அனுப்புகிறார். இதை வைத்து செலவழி என்று சொன்னால் அந்த பிள்ளை அதை வைத்தே வியாபாரம் பண்ணி இன்னும் புது பணம் சேர்த்து விடுகிறான். அது போன்றதுதான் நம்முடைய வினை அனுபவம். வினையை வைத்து வைத்து நாங்கள் புது வினைகளை உண்டாக்கி கொள்கிறோம். பிறகு இதுல எல்லாம் இருந்து ஆன்மா அனுபவப்பட அனுபவப்பட ஒரு எல்லையிலே எப்படி இந்த மலங்கள்ல இருந்து இந்த வினையில இருந்து விடுபடுகிறது, மாயையிலே இருந்து விடுபடுகிறது என்பதையெல்லாம் அடுத்த பாடலிலே சொல்லப்படுகிறார். அப்ப நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நமக்கான இந்த உடம்பு என்பது நான் சொன்னேனே, நமக்கான இந்த உடம்பு நான் இப்ப சொன்னேன் அல்லவா, தனு கரண புவன போகம், இதிலே புவனமும் போகமும் நம் உடம்பை விட்டு அப்புறமாக நிற்கின்ற விஷயங்கள். தனுகரணம் என்பது நம்முடைய உடம்பும் அதிலே பூட்டப்பட்ட அறிவு கருவியும் செயல்கருவியும், இதுதான் எங்களுடைய மொத்த உடம்பு. அறிவு கருவியும் செயல்கருவியும் பூட்டப்பட்ட இதுதான் மொத்த உடம்பு. இந்த உடம்பு எதிலே இருந்து வந்தது என்றால் மாயையிலே இருந்து வந்தது. மாயை தான் எங்களுடைய உடம்பினுடைய அடிப்படை. இதே போலத்தானே இறைவனுக்கும் உடம்பு இருக்கிறது, ரெண்டு கை இருக்கிறது, ரெண்டு கண் இருக்கிறது, ரெண்டு காது இருக்கிறது, அப்படித்தானே நாங்கள் ரூபங்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம். இந்த ரூபங்கள் எல்லாம் பொய்யா என்றால் இல்லை, மெய் என்கிறார்கள். ஆகமங்கள் அந்த ரூபங்களுக்கு எல்லாம் விதி சொல்லி இப்படி இப்படித்தான் இந்த ரூபங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றன. அப்படியானால் இறைவனுக்கும் ஒரு வடிவம் இருக்கிறது அல்லவா, அப்படி இந்த வடிவத்தையும் மாயை தான் உருவாக்கியதா என்று கேட்டால், இறைவனுடைய வடிவம் மாயையால் உருவானதல்ல. இதை புரிந்து கொள்ள திருவாசகத்திலே ஒரு வரி வருகிறது, மிச்சதின்றியே விளைவு செய்யுவாய். இந்த பாடல் அப்படித்தான் தொடங்கும், மிச்சதின்றியே விளைவு செய்யுவாய், விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் கச்சு வாங்குவாய், வஞ்சகப் பெரும் புலையேனேனுனை பிச்சனாக்கினாய், பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய், தான் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கொளார் நானும் அங்கனே உடையநாதனே. நான் விரும்புகிற திருவாசக பாடல்ல இது ஒன்று. இறைவனை பார்த்து அவர் சொல்லுகிறார், இந்த விச்சதின்றியே விளைவு செய்கிறாய், அதுக்கு பிறகு மிச்சம் சொல்லுறது இப்ப நாங்க படிக்கிற இடத்துக்கு தேவையில்லை, சும்மா அந்த பொருளுக்காக சொல்லுகிறேன். மிச்ச விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் பெற்று வாங்குவாய், மாயையிலிருந்து இதை எல்லாத்தையும் நீ தான் உண்டாக்குகிறாய், பிறகு நீ தான் இல்லாமல் பெற்று வாங்குவாய், வஞ்சகப் பெரும் புலையனேன் உனை உனது பிச்சனாக்கினாய், நான் வஞ்சகம் நிறைந்தவன் புலையத்தன்மை கொண்டவன் அப்படிப்பட்ட என்னை உன்னுடைய உன்னுடைய அண்ணனாக்கி விட்டாய், அது நீ செய்த கருணை. வஞ்சகப் பெரும் புலையனே உனை பிச்சனாயனை பிச்சனாக்கினாய், பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய், ஒரு தகுதியும் இல்லாத என்பை உயர்ந்தவர்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்த்து விட்டாய், பெரிய அன்பர்களோடு என்னை சேர்த்து விட்டாய். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், எனக்கு அந்த தகுதி இல்லை இறைவா, நீதான் என்னை பொறுத்தரல வேண்டும், என் பொறுத்தரல வேண்டும் என்றால் அதுக்கு இறைவனுக்கு ஒரு உவமை சொல்லுகிறான். இறைவனுக்கு சொல்லி நீ என்னை தாங்க வேண்டிய கடமை உனக்கு, நான் கெட்டவன் தான், புள்ளியனையன் தான், பொய்யன் தான், ஆனால் பெரியவர்களோடு சேர்த்து விட்டா என்னை நீ தாங்கிக் கொள்ள வேணும் அதற்கு நடுகிறார் என்றால், ஊர்வலுக்கிலே ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒருவன் ஒரு மாங்கண்டை வைத்து நடுகிறான், மாங்கண்டு ஒரு ஏதோ ஒரு பழக்கண்டை நடுகிறான், அது நல்ல கனி தரும் என்று எதிர்பார்த்து நடுகிறான். ஆனால் அந்த கனி வளர்ந்து புளிப்பழத்தை தருகிறது. உண்மையிலே புளிப்பழம் என்பதை நச்சுப்பழம் என்று சொல்வார்கள். நல்ல பழம் தரும் என்றிருந்தால் அந்த மரம் நச்சு பழங்களை விளைவிக்கிறது. இந்த இந்த வைத்த விவசாயி, இது நான் எதிர்த்து இனிப்பு பழம் தரும் என்றால் இது புளிப்பு பழம் தருகிறதே, ஆகவே இந்த மரத்தை வெட்டிவிட வேண்டியதுதான் என்று ஒரு நாளும் வெட்ட மாட்டான். இது நான் வளர்த்த மரமாயிட்டே ஒரு மூலையிலே நின்று விட்டு போகட்டும் என்று விட்டு விடுவானான். இது இயல்பு. தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கொலார் என்றால் கொல்ல மாட்டார்கள், உயர்ந்தவர்கள் அதை செய்யலாம். அது போலத்தான் நல்ல கணிதரும் என்று நீ என்னை படைத்தாய், நான் நச்சுக்கணிகளை தந்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் நீ நல்ல விவசாயி அல்லவா, நான் தான் கெட்டவன், நீ நல்ல விவசாயி அல்லவா, நீ என்னை ஒரு நாளும் அழிக்க மாட்டாய், என்னை காப்பாற்றுவாய் என்று தன் நம்பிக்கையை சொல்லி இறைவனை தனக்கு சார்பாக இயங்கும்படி கேட்டுக்கொள்கிறான். தம்பளர்ப்பதோ நச்சு மாமரம் ஆயினும் கொல கொளார் நானும் அங்கனே உடையனாலே, உன்னை பொறுத்தவில்லை நானும் அப்படித்தான் என்கிறார்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: விநாயகர் அட்டகம், காசிபர் முதலியோர் வழிபட்ட படலம். உரை வழங்குபவர் சிவ முருகன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்து அறியா தெரத்தினானும் உயிர்க்கு நலமார்த்தி நாளும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் எவன் அப்போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணமடைகின்றான். மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி இறைவன் ஆன்மாவின் பொருட்டு தடத்த வடிவம் எடுத்து வருகின்றான். இறைவனுக்கு ரெண்டு நிலை: சொரூப நிலை, தடத்த நிலை. சொரூப நிலையில் அவன் ஞானமயமாக தானேயாய் தனித்து நிற்பான். திருவுருளையும் தன்னுள் ஒடுக்கி பறையவும் தன்னுள் அடக்கிக் கொண்டு பதியாக மட்டுமே நிற்பான். ஆன்மாக்கு அருள் செய்யும் பொருட்டு அவன் வடிவு கொள்கிறான். அந்த வடிவம் பல்வேறு வகைப்படும். தடத்த வடிவம் அதன் கோவில்களிலே காணுகின்ற மூர்த்தங்கள், மூர்த்தம்னா வடிவம். அந்த மூர்த்தங்கள் எல்லாம் இறைவனாக வழிபடப்படுகின்றன. அந்த மூர்த்தங்கள் தெய்வம் அல்ல, மூர்த்தத்தை இடமாக கொண்டு இறைவன் நமக்கு அருள் புரிவான். என மூர்த்தம் ஆகி, அதான் மூர்த்தியாகி. மூர்த்தினா திருவுருவம் அர்த்தம். இறைவனுக்கு திருவுருவம் திருவருள் தான். நமக்கெல்லாம் திருவுருவம் மாயை. மாயையிலிருந்து படைக்கப்பட்ட பஞ்சபூத காரியம்தான் இந்த உடம்பு. இது போன்ற உடம்பு அல்ல இறைவனுக்கு. அவன் ஞான சுரபி, அவனுக்கு திருவுருளே மேனி. அருளது சக்தியாகும் அறந்தனக்கு அந்த அருள் தான் அவனுக்கு வடிவமாக வரும். அவனுக்கு தனியாக வடிவம் எடுத்துக்கொள்ள மாட்டான். கருணை திருவுருவாய் அப்படின்னா கந்தர்கள் என்பால குமரப்படுவார். கருணையே தான் அவனுக்கு திருவுருவமாக வரும். அவனது திருவுருள் சக்தி தான் அவனுக்கு வடிவம். நாம் கோவிலில் வழிபடுகின்ற மூர்த்தங்கள் எல்லாம் அருளின் வடிவங்கள். அந்த அருளை இடமாக கொண்டு இறைவன் அருள் புரிவான். மூர்த்தி மூர்த்திமான் சொல்லுவாங்க. மூர்த்தி அந்த வடிவம், அதில் இருக்கின்ற சிவம் மூர்த்திமான் அப்படிம்பாங்க. இந்த பூஜை செய்கிறவங்க கூட ஒரு மூணு நிலை: சிவாசனாயனமான ஒரு பூ வைப்பாங்க, ஆசனம். சிவமூர்த்தியே நமன்னு அதில் திருவுருத்தை வைப்பாங்க. அதில் சிவாய நமன்னு இறைவனை எழுந்துள்ள செய்வாங்க. மூர்த்திமான் வடிவம், அதில் எழுந்துள்ள பெற்ற சிவம் மூர்த்திமான். எனவே மூர்த்தி வேற, மூர்த்திமான் வேற. மூர்த்தி என்பது உருவம், இறைவனுக்கு உருவம் என்பது திருவுருள் தான். அவ்வாறு ஆன்மாக்களின் பொருட்டு தலங்கள் தோறும் திருக்கோயில்கள் தோறும் பல்வேறு வடிவங்களிலே எழுந்திருக்கின்ற இறைவன் திருவுருவங்கள். தலம், தலம்னா இடம், ஊர்னு அர்த்தம். ஒவ்வொரு தலத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. சில தலத்திலே சில தேவர்கள் தாங்கள் பெற்ற சாபத்தின் துயரினை போக்கிக் கொள்ள ஒரு சிவலிங்கத்தை நிலைநாட்டி அதை வழிபட்டு தன் பாவத்தை போக்கியிருப்பாங்க. அந்த தலத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. அதுபோல துன்பப்படுறவங்க யாராக இருந்தனா அந்த தலத்திறனை அதே உணவோடு வணங்கி அந்த தீர்த்தத்தில் மூழ்கி தன் மனையை போய்க் கொள்வது உண்டு. எனவே தலங்களுக்கு விசேடம் உண்டு. இப்போ கூட எல்லாம் எல்லா கோயிலையும் எல்லா ஊர்களையும் கோவில் இருக்குது. கோயில் அது ஊரே கிடையாது. இருந்தாலும் இங்கேருந்து நிறைய சிதம்பரம் போகலாமா, திருவாரூர் போகலாமா, திருவண்ணாமலை போகலாமான்னு குறிப்பிட்டு தலங்களை சொல்கிறோமே, என்ன அந்த தலங்கள் எல்லாம் பாடல் பெற்ற தலங்கள். எல்லாம் இறைவன் இருக்கிற இடம் என்றாலும் சில தலங்களுக்கு சில விசேஷ சிறப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட தலங்களை நாடி சென்று வணங்குவது ரெண்டு: இறைவன் திருவுருளை வணங்குவது, இறைவன் விற்றிருக்கின்ற தலங்களை வணங்குவது. அப்புறம் தீர்த்தங்கள், கங்கை புனித கங்கை, அப்படி காவிரி முதலான புனித நதிகள். கங்கை முதலான தீர்த்தம், கங்கை ஆறு, தீர்த்தம்னா நீர். கங்கை முதலான சொன்னதுனால கங்கை ஆறுகள் சப்த நதிகளை சொல்கிறாங்களே, கங்கை காவிரி நர்மதா அந்த மாதிரி உள்ள நதிகளை மட்டும் சொல்லாமல் ஆதி என்பதற்கு கடல் தீர்த்தம்தான். குமரி கடலும் வேதாரண்ய கடலும் தீர்த்தமடுவதற்குரிய கடல்னு சொல்லுவாங்க. அதுபோக சில குளங்கள், இளமினைக்கியார் குளம், திருநெல்கண்டர் மூழ்கி எழுத குளம், இப்படி சில செய்திகளால் சில குளங்கள். சில தேவர்கள் தாங்கள் வழிபடுகின்ற தங்கள் பாப மோச்சனத்துக்காக சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடுகின்ற போது பூஜைக்காக குளம் அல்லது கிணறு தோண்டுவாங்க. சிருங்க தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், அக்னி தீர்த்தம், இப்படிலாம் அதுக்கு பேர் இருக்கும். அந்த கிணறுகளில், குளங்களில், கடலில், அவன் கங்கை ஆதி என்று நதிகளை சொன்னாலும் கூட கங்கை முதலிய ஆறுகளும் கடல் நீரும் குளங்களும் கிணறுகளும் திட்ட தீர்த்தங்களை தீர்த்தத்தையும் இறைவனாகவே நினைத்து வணங்க வேண்டும். தீர்த்தம் நம்ம குளிக்கிறதுக்கு அல்ல, இறைவன். அதனால தீர்த்த தலையில் தெளிச்சுக்கிறோம் முறைப்படி, அங்கே காலால் மெதுக்கிறதுக்கு முன்னால் தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் சிவமாக பாவித்து தான் வணங்கணும்பாங்க. நம்ம கோவில் குளங்களெல்லாம் எப்படி வச்சிருக்கோன்னு தெரியும், பெரிய பாவம். அதான் மழை பெய்ய மாட்டேங்குது, தண்ணி வர மாட்டேங்குது. சிவபுண்ணியம், இறைவனது திருவுருவங்கள், திருத்தலங்கள், தீர்த்தங்கள் இவற்றையெல்லாம் அவனாகவே நினைத்து வணங்க வேண்டும். அதுதான் மூர்த்தியாகி தலமாகி முன்னீர். முன்னீர் என்பது கடலை குறிக்கும், காரணப்பெயர். கடல் மழை நீரும் சேருது, ஆற்று நீரும் சேருது. அந்த கடல் இடத்துல ஊரிய நீர் தானே தேங்கி நிற்கும். எனவே ஊற்று நீர், ஆற்று நீர், வேற்று நீர், மூன்று நீர் சேர்ந்ததுனால கடலுக்கு முன்னீர்னு பேர். எனவே முன்னீர் கடலை குறிக்கும். இன்னொரு வகையா பொருள் சொல்லுவாங்க, நீர் என்ற சொல்லுக்கு தன்மை, நீர்மை, தன்மை. கடலுக்கு மூன்று குணங்கள் உண்டு. ஒரு குணம் தன்பால் எல்லாவற்றையும் படைக்கும், முத்து, பவளம், மீன்கள், உயிரினங்கள், பாசிகள் படைக்கும், அவற்றையெல்லாம் காக்கும் தன்பால் வைத்து. சீறி கடல் அழிக்கும் நிலத்தை, ஆழிப்பேரலை எழுந்த எத்தனை கடல் கோள்கள் நிகழ்ந்தன. குமரிக்கண்டத்துக்கு தெற்க பெரிய நிலப்பரப்பு இருந்தது, அத்தனையும் கடல் விழுங்கிற்று. கடல் ஆக்கும், அழிக்கும், படைக்கும். ஆக்கும், அழிக்கும், அழிக்கும், படைக்கும், காக்கும், அழிக்கும். மூன்று தன்மையும் கடலுக்கு உண்டு. மூன்று தன்மை உடனால அதுக்கு முன்னீர், நீர்மை. மூன்று நீர்மைகளை உடனால முன்னீர்னு பேரு. கடல், கடலில் நீராடுதல், குளத்தில் நீராடுதல், கிணற்றில் நீராடுதல், ஆற்றில் நீராடுதல், இவையெல்லாம் சிவமாகவே நினைந்து வணங்க வேண்டும். திருவம்பாவில் ஒரு பாட்டு படிச்சிருப்பேன், பைங்கோவலை தார்மலர செங்கமலை பயம்போத இறைவனாகவே. மூன்றுக்கு ஓமை சொல்ல, சிவத்துக்கு, சக்திக்கு, குளத்துக்கு. ஆக இறைவனாகவே நினைந்து வழிபட வேண்டிய பொருள் அது. இந்த மூன்றையும் வணங்குவதா என்ன வரும்னா, நம்முடைய அறியாமை நீங்கி அறி வெளிப்படும். அதுக்கு தாய்மானர் பாட்டில் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. இந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றையும் முறையாக வழிபட்டு கொண்டிருந்தால் என்ன கிடைக்கும்னா, நமக்கு ஒரு நல்ல குருமூர்த்தி கிடைப்பார். குரு என்ன செய்வார், நம்முடைய ஞானத்தை அறிவிப்பார். அப்ப என்ன ஆகும், அறியாமையாகிய ஆணவ மகளும் மெஞ்ஞானமாகிய சிவம் விளங்கும். ஞானத்தால் அன்றி வீடு வேறு கிடையாது, ஏன்னா ஞானம்தான் வீடு பெற்று தரும், அதற்கு துணை செய்யும். எனவே மூர்த்தியாக தலமாக முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாக இருக்கின்ற அந்த இறைவனை வணங்கினால் அவன் உயிர்க்கு நலம் தருவான். எப்படி, அறியாமையை அகற்றி அறிவை கொளுத்தி. அறிந்து அறியாத்திறத்தினானும், அறிந்து அறியாத்திறத்தினானும், அறிந்து என்பது இவ்வாறு மூர்த்தம் முதலினவாக வெளிப்பட்டு நாம் அறியுமாறு நின்று. அறியா அப்படின்னா இந்த பொருள்களிலெல்லாம் இறைவன் மறைந்து நமக்கு வெளிப்பட அறியாதவாறு ஒடுங்கியும், அறிந்து அறியாத்திறத்தினானும் வெளிப்பட்டும் மறைந்தும் நிற்கின்ற தன்மையினாலும், உயிர்க்கு நலமார்த்தி இந்த இருவேறு வகைப்பட்ட தன்மையினால், ஆன்மாக்கள் தன்முனைப்போடு பார்க்கின்ற போது அவன் வெளிப்பட மாட்டான், பதிக்கண்ணோடு பார்க்கின்ற போது காணப்படுவான். இவ்வாறு தன்னை அறிவித்தும் தன்னை மறைத்துமாக இருப்பதன் மூலமாக உயிர்க்கு நலம் ஆர்த்தி ஆன்மாக்களுக்கு நன்மைகளை செய்து, நன்மை என்பது ஞானம். ஆர்த்தி என்றால் பொருத்தி, கொடுத்து, வேண்டுமளவு தந்து. நலம் ஆர்த்தி நாளும் அறியாமை அகற்றி அறிவிப்பான். ஒவ்வொரு நாளும் அறியாமை அகற்றி அகற்றி அகற்றி அறிவித்துக் கொண்டே இருக்கின்றான். கணந்தோறும் நமக்கு அறிவு புலப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நமக்கு அனுபவத்திலே பார்க்கலாம், ஒரு புத்தகம் படிச்சுட்டே இருப்போம், அதே புத்தகம் தான் இன்னொரு மாதிரி படிக்கும்போது, ஓ இதுவா, இத்தனை படிச்ச நீ தான் புரியுதும் போ, இன்னைக்கு தான் அவன் புரிய வைக்கிறான்னு அர்த்தம். நாம படிச்ச விளங்காது. அறிவிப்பான், அவன் அறிவித்தாலன்றி நம்மால் அறிய முடியாது. ஆட்டு வித்தால் ஆறொருவர் ஆடாதாரிங்கிறதுல யாரு காண்பார், காண்பாரார் கண்ணுதலை காட்டுகள். அவன் காட்டலைன்னா நம்மளால காண முடியாது. நமது அறியாமையை அகற்றுவதும் அவன் தான், நமக்கு அறிவை அறிவிப்பவனும் அவன் தான். அவ்வாறு உயிர்க்கு நலம் ஆர்த்தி நாளும் அறியாமை அகற்றி அறிவிப்பான். அறிதோறும் அறியாமை கண்டற்றால் ஒரு திருக்குறள். ஒவ்வொரு முறையும் படிக்கும் போது இதெல்லாம் இவ்வளவு நாள் தெரியாமல் இருந்துட்டோமே, இவ்வளவு நாள் தெரியாமல் இருந்தோம் என்பது எப்ப தெரியுது? படிக்கும் போதுதான் தெரியும். நம்ம படிக்கும் போதுதான் நமக்கு அறியாமை இருந்து தெரியுது. நமக்கு எவ்வளவு அறியாமை இருக்குன்னே நமக்கு தெரியாது. படிக்க படிக்கதான் இதெல்லாம் தெரியாம இருந்துன்னு தெரியுது. அவ்வாறு அறியாமையை அகற்றி அறிவிப்பவன் எவன்? அப்போர்த்த கருணை, கருணையை போர்த்திருக்கிறானா? நம்ம சட்டையை போர்த்திருக்கிறோம், கருணையை என்ன பொருள்? கருணையே கருணையின் உள்ளிடமாக இருக்கின்றன அர்த்தம். அப்ப கருணை வடிவம், அதன் உள்ளே ஆன்மாவாக இருக்கின்றவன் இறைவன். அதான் சொன்ன திருவுருள் தான் அவனுக்கு மேனி. நமக்கெல்லாம் மாயாகாரியமா இந்த உடல் தான் மேனி, அவனுக்கு கருணையே மேனி. எனவே கருணைக்குள் அவன் மூர்த்திமானாக இருக்கின்றான். கருணை மூர்த்தி சிவம், கருணைக்கு நடுவே இருக்கின்ற மூர்த்திமான். எனவே கருணை போர்த்தப்பட்டிருக்கின்றது என்ன, கருணை வடிவமாக இருக்கின்றவன்கிறத சொல்ல போர்த்த கருணை என்று சொன்னதுனால கருணையை அவனுக்கு வடிவமாகவும், அதன் உள்ளே போர்த்த போர்வைக்கு உள்ளேதான உடல் இருக்கும், உள்ளே இருக்கின்ற ஆன்மாவை மூர்த்தி மான் என்றும் உரை பார்த்து கொள்ளணும். அந்த கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றான். அவனது பெருமைகளையெல்லாம் பேசி பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரா திருக்குறள். எனவே பொருள் சேர்ந்த அவனது புகழையெல்லாம் பேசி நாம் சரணடைவோம். அடுத்த பாட்டு 5வது. செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும் அப்பொருள் யாவன் ஐயமின்றி உளதாகும் அந்த கரும பயன் யாவன் உய்யும் வினையின் பயன் விளைவின் ஊட்டி விடுப்பான் எவன் அந்த பொய்யில் இறையை கணபதியை புரிந்து சரணமடைகின்றான். மேல புகழ்ந்து சரணம்னு சொன்னாரு, இங்க புரிந்து, புரிந்து அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு விரும்பின்னு அர்த்தம். நம்ம உலகத்துல வழக்கமான பண்ற செய்துங்கிற பொருள்ல அவன் செயல் புரிந்தான் செய்தான்னு சொல்றோம். புரிதல்ங்கிற தமிழ் வார்த்தைக்கு நேரடியான பொருள் வந்து விரும்புதல்னு அர்த்தம். புரிந்து சரணம் அடைகின்றான்னா விரும்பி சரணடைவோம் என்று பொருள். இங்க இந்த தினையை பற்றி சொல்லியிருக்குது. இது விளங்கிக் கொள்ளணும், விளங்கிக் கொள்ள கொஞ்சம் அனுபவத்துக்கு பிடிபடாது, இருந்தாலும் உண்மை அதுதான் என்று சாத்திரங்கள் சொல்லுகின்றன. பார்ப்போம். செய்யும் வினையின் முதல் யாவன், செய்யும் வினையின் முதல் யாவன், அந்த வினையை யார் செய்கின்றானோ அவன் தானே முதல்வன். ஒரு பானையை ஒருத்தர் செய்கிறான்னா குயவன் தான் வினைக்கு முதல்வன். ஆனா இங்க சொல்றத பார்த்தா செய்யும் செயலுக்கு முதல்வன் இறைவனை சுற்ற மேல சொல்கிறார். அப்படின்னா எந்த செயல் செய்தாலும் செய்பவன் ஒருவனாக இருந்தாலும் அவன் உள் அந்தார்த்தமையாக இருந்து செய்விப்பவன் அவன் தான், ஆட்டுவிப்பவன் அவன் தான். ஆடுகின்றவன் நினைக்கலாம், மரப்பாவையை கையிலே வைத்துக் கொண்டு ஆடுகின்றவன் பொம்மை ஆடுற மாதிரி இருக்கும், ஆனா பின்னாலே வந்து ஆட்டுகிறான். அந்த மாதிரி செய்வதெல்லாம் நாம் செய்வதாக இருப்போம், நான் தான் நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அவன் தான் செய்கிறான். நமக்கு நினைப்பவனா இப்படி இருக்கலாம், பின்னால தெரிஞ்ச பிறகு நமக்கு சிரிப்பு வரும். உழுகுவார் உழுகிற்றெல்லாம் உடனிருந்து அருதி என்று வெளிகினேன் வெளிகினானும் விளாவர சிரித்திட்டேனே என்று ஒரு பாட்டு அப்புறப்பாட்டில் இருக்கும். எல்லாம் உள்ள இருந்து பார்த்துட்டே இருக்கிறான், அது தெரியாம நான் நிறைய இறைவனை தெரியாம செய்தேங்கிறான். அப்புறம் தெரிஞ்சது அவன் உள்ள இருந்து எல்லாம் பார்த்தான்னு, ஐயோ இதை செய்யும் போதும் பார்த்துருப்பானோ, இதை நினைக்கவும் பார்த்துருப்பானோ, ஐயையோ என்ன கேவலமாயிருக்கும் அப்படின்னு நினைக்க நினைக்க சிரிப்பு வந்தது. சிரிச்சு சிரிச்சு விளாயிலும்பே இற்று போச்சுது அப்படின்னு அப்புறம் விட்டு பாடுவார். உழுகுவார் உழ்கிற்றெல்லாம் உடனிருந்து அருதி என்று வெழ்கினேன் வெக்கப்பட்டேன் வெள்கி நானும் விளாவிர சிரித்திட்டேன் பாடுவாரு. அந்த மாதிரி அவன் தான் செய்பவன், நாம் எல்லாம் கருவிதான். 2வது வட்டமேஜ மாநாட்டுக்கு காந்தியடிகள் கப்பல் ஏறுகிறார் பாம்பேல லண்டனுக்கு போறதுக்கு. அப்போ நிருபர்லாம் கேட்கிறாங்களாம், இந்த முறையாவது உங்கள் பயணம் வெற்றி பெறுமா அப்படின்னு. அப்ப அவன் சொன்ன வார்த்தை, எனது பாதை தெளிவாக இருக்கின்றது, இறைவன் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துவான் நம்புகிறேன், நான் போவன் ஜெயிச்சுட்டு இருந்தாலும் பேசல. அதனாலதான் ஆமா மகாத்மான்னு சொல்றான், அவரை அரசியல் தலைவர் உலகையில வாழ்ந்தவர் தான். இறைவன் என்னை கருவியாக பயன்படுத்த, நான் பேசுவேன் நான் சொல்லுவேன் இல்ல, இறைவன் உன்னை கருவியாக பயன்படுத்துறான். இவன் காரியம் முடியணும்னு பயன்படுத்தா காரியம் முடியும், காரியம் முடிய கூடாதுன்னு பயன்படுத்தா காரியம் முடியாது, எல்லாம் அவன் தான். அதனால செய்யும் வினைக்கு முதல்வன் உலகியல பாக்குற போது நாம் மாதிரி இருக்கும், ஆனா உண்மையில இறைவன் தான். செய்யும் வினையின் முதல் யாவன் ஒன்று, செய்யப்படும் அப்பொருள் யாவன், அந்த வினையினாலே ஒரு பொருள் உருவாகி இருக்கும் இல்ல, அந்த பொருள் யாரு? அந்த பொருள் அந்த பொருள் இல்ல, அந்த பொருளும் அவன் தான். ஆனா எல்லாமே அவன் தானே, எல்லாமே சிவமயங்கும் போது செய்யப்பட்ட பொருளும் அவன் தான். செய்யும் வினையின் முதல் யாவன், செய்யப்படும பொருள் யாவன், ஐயமின்றி உளதாகும் அந்த கரும பயன் யாவன். சந்தேகம் இல்லாமல் நாம் செய்த செயலுக்கு ஒரு பயன் உண்டல்லவா, நல்ல செயலா இருந்தா நற்பயன், தீய செய்தா தீ பயன் உண்டல்லவா, அந்த பயன் யாவன் அதுவும் அவன் தாங்கிறார். அது எப்படி பொருந்தும், நான் செய்த வினைக்கு இன்றைய பயனை நான் தானே அனுபவிக்கணும், பயனும் அவனுக்கு போயிட்டுனா, பயனும் அவன்தான் செய்வானும், செய்வினையும் செய்வானும், செய்வினையும் செய்வானும் சேர்ப்பானும் அதன் பயனும் உய்பகையால் நான்காகும். இந்த நான்குமே அவன்தான் இந்த பாட்டிய பொருள். செய்பவன் சொல்லிட்டாங்க, செய்வினை செய்வினையின் பயன் அதை சேர்க்கின்றவன் எல்லாமே அவன்தான். நமக்கு ஒண்ணுமே இல்லை, நம்ம வெறும் கருவிதான். கருவிக்கு ஒன்று இருக்கா, இல்லை அகப்பைய சொல்லுவாங்க, அகப்பைக்கு சுவை தெரியுமா, அதற்குள்ளேதான் கிடக்குது. அவன் நாம தான் எல்லாம் சேர்ந்து நினைச்சிருக்கிறோம், நமக்கு எந்த உரிமையும் கிடையாது, சுதந்திரமும் கிடையாது, எல்லாமே அவன். வினையும் அவன், வினை செய்விப்பவனும் அவன், வினையின் பவனும் பயனும் அவன், அந்த பணியை நமக்கு ஊட்டுபவனும் அவன் தான். செய்யப்படும் அப்பொருள் யாவன், ஐயமின்றி உள்ளதாகும் அந்த கரும பயன், அந்த வினைக்குள்ள பயனும் அவனே. அப்பொருள் யாவன், ஐயமின்றி உளதாகும் அந்த கரும பயன் யாவன், உய்யும் வினையின் பயன் விளைவின் ஊட்டி விடுப்பான் இவன். உய்யும் நாம் உய்வதற்காக வினையின் பயன், நாம் செய்த வினையின் பயனை விளைவின் அது பயன் தருங்காலத்தில், எல்லா வினைக்கும் ஒரு விளைவு உண்டு, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு, அது உடனே பலன் தரான்னு காலில் சொன்னேன். சில உடனே தரும், சில காலம் சென்று தரும், சில மறுபிறையில தான் தரும். அப்போ ஒவ்வொரு வினையும் அதனுடைய பலன் நமக்கு பயன்படுவதற்கு ஏற்ப பக்குவப்படணும். அந்த பக்குவப்படுற காலத்தில் சஞ்சயத்தில் இருக்கும், அப்போ தான் அதுக்கு புண்ணியம் பாவம்னு பேர். நாம் செய்கிற போது நல்வினை தீவினைன்னு பேர், பிராரத்தம். அது சஞ்சயத்தில் சேருகின்ற போது புண்ணியம் பாவம்னு நுட்பமாக இருக்கும், அது ஆகாமியமாக நமக்கு பயனுக்கு வருகிற போது இன்பம் துன்பம்னு வரும். நல்வினை புண்ணியமாய் இன்பமாய் வரும், தீவினை பாவமாய் துன்பமாய் வரும். எனவே மூன்று நிலை, சஞ்சிதத்தில் புண்ணிய பாவம்னு இருக்கும், பிராரத்தத்தில் நல்வினை தீவினை இருக்கும், ஆகாமியத்தில் இன்ப துன்பம், ஆகாமியத்தில் நல்வினை தீவினை இருக்கும், பிராரத்தில் இன்ப துன்பம்னு வரும். எனவே அதனுடைய பயனும் இறைவன் தான், அதை நமக்கு ஊட்டி நாம் அனுபவிக்குமாறு தந்து விடுப்பான். அந்த வினையில் காரணமாக நம்மை பக்குவப்படுத்தி மலப்பிரிவிப்பவன் யாவன். வினையை நுகரச் செய்து, நுகரும் போதே ஈட்டச் செய்து, அதனால் மீண்டும் பிறக்கச் செய்து, இவ்வாறு ஊட்டி விடுத்து ஊட்டி விடுத்து, அதனாலே மலத்தை பரிவாக முறை செய்து பக்குவப்படுத்துகிறன் அல்லவா, அதை செய்கின்றவன் யாருன்னா அவன்தான். நாம் செய்கிற மாதிரி தான் இருக்குது, எல்லாம் பின்னாலிருந்து அவன் தான் நமக்கு ஊட்டுவதும் விடுப்பதும், அதனால் மலத்தின் பிணிப்பை அகற்றுவதும் எல்லாமே செய்கிறான். உய்யும் வினையின் பயன் விளைவின் என்ற சொல்லுக்கு பயன் தருங்காலத்தில், பக்குவப்பட்டு நுகரத்திற்கு ஏற்றதாக வருகின்ற காலத்தில் ஊட்டி, அப்போது ஆன்மாவுக்கு உடலை கொடுத்து அந்த வினை பயனை நுகருமாறு செய்து விடுப்பான். ஆன்மாவை பாசத்திலிருந்து விடுவிக்கின்றவன் எவன், எவனோ அந்த பொய்யில் இறையை, அந்த பொய்யில்லாத மெய்ப்பொருளாகிய இறைவனை. பொய்யில் இறை, பொய் மெய் என்பதில் உள்ளது இல்லதுன்னு அர்த்தம் சொல்றதில்ல, நாம பொய்ப்பொருள் என்றால் இல்லாத பொருள் என்று சொல்றதில்ல. சித்தாந்தத்தை பொறுத்தவரையில் எல்லா பொருளும் உள்ள பொருள் தான், ஒரு பொருள் இல்லைன்னா அது இல்லைதான், அதை பற்றி பேச்சே இல்லையே. எனவே எடுத்து பேச அப்படிங்கிற பொருள் எல்லாம் உள் பொருள் தான். அப்ப மெய்ப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா, தன் நிலை மாறாது எப்போதும் ஒரே தன்மைத்தான் இருக்கின்ற பொருள் மெய்ப்பொருள். கருவிகரணங்கள் கூடுவதனால தோற்றம் நிலை கெடுதல் என்று மாற்றம் அடைகின்ற பொருள் எல்லாம் பொய்ப்பொருள். பொய்ப்பொருள்னா இல்லாத பொருள் அல்ல, நிலை மாறிக்கொண்டே இருக்கின்ற பொருள் அர்த்தம். மெய்ப்பொருள் என்றால் எப்போதும் ஒரே தன்மையா இருக்கிற பொருள், எப்போதும் ஒரே தன்மையா இருக்கிற பொருள் பதிப்பொருள் மட்டும்தான். நாமெல்லாம் சகலத்தில் ஒரு மாதிரி இருப்போம், கேவலத்தில் ஒரு மாதிரி இருப்போம், மாறி மாறி பிறந்து மாற்றம் அடைவோம். எனவே பொய்யில் இறை என்றால் எப்போதும் நிலை மாறாது ஒரே தன்மையான இருக்கின்ற இறை, இறைனா எங்கும் இருப்பவன் அர்த்தம், எங்கும் இருதி இருத்தலின் இறை. கணபதியை புரிந்து சரணம் அடைகின்றான், புரிந்துக்கு என்ன பொருள் சொன்னேன், அவனை புரிந்து கொண்டு அர்த்தம் இல்ல, கணபதிய புரிஞ்சு அவனை புரியல உன்னால முடியாது, அவனை விரும்பி, ஏன்னா இத்தனையும் செய்யறான் அல்லவா நமக்காக, அவனை விரும்பி சரணமடைவோம். அடுத்த பாட்டு, வேதம் மலந்தும் அறிவறியா பீர்தன் யாவன், விழுத்தகைய வேத முடிவில் நவன் நடம் நவிலும் பீர்தன் யாவன், விளங்குபர நாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் யவன், என் குணன் யவன், அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றான். இந்த பாட்டில் சில செய்திகளை பார்த்துக் கொள்ளணும். வேதம் அளந்தும் அறிவறிய பீர்தன் யாவன், வேதத்தாலும் அளந்து பார்த்தும் அளவிட முடியாத பீர்தன் யாவன். பீர்தன்னா பல விகற்பப்பட விளங்குவன், பல்வேறு வடிவங்களாக இருப்பவன், பல்வேறு நிலைகளை விளங்குவன், ஆனால் புரிந்து கொள்ளவே முடியாதுன்னு அர்த்தம். பல்வேறு வகைப்பட்ட நிலைகளை உடையவன் எவனோ அவனை பீர்தன் அப்படிம்பாங்க. பீர்தன், ஏன்னா ஆன்மாக்கள் பல, அவற்றிற்காக இவன் தர வேண்டிய செய்ய வேண்டிய அருள் செயல்கள் நிறைய இருக்கின்றன. எனவே வெவ்வேறு நிலையிலே அவன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அவன் எப்படிப்பட்டவன், அறிவறிய அறிய முடியாதவன், அறிவால் அறிவதற்கு அறிய, நம்ம அறிவு வேண்டாம், வேதத்தால் அறிய முடியுமா அப்படின்னா வேதத்தாலும் அறிய முடியாத. வேதம் எதனால் அறியும், அனுமானம் முதலான அளவைகளால் அறியணும். அளந்தும், வேதம் அளந்தும்னா வேதம் அளக்க போறதில்ல, வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை கொண்டு இறைவனுடைய லட்சணங்கள் எல்லாம் இப்படிப்பட்டன என்று வேதம் சொல்கிறது. எனவே அவற்றை கொண்டு இவன்தான் இறைவன் என்று அடையலன்னா முடியாது. ஏன் என்றால் வேதம் இறைவனுடைய எல்லா தன்மைகளையும் முழுவதும் விளக்கிவிடவில்லை. வேதம் இறைவன் அருளியதுதானே, இறைவன் தன்னை பற்றி சொல்லும்போது சரியாத்தானே சொல்லியிருப்பான், அப்படின்னா அந்த வேதத்தின் வழியாக போனால் அறிய முடியும் தானே என்றால் வேதத்திலும் அவன் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. ஏன், அவன் குணங்கள் முழுவதும் வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லைக்குட்பட்டதல்ல, எல்லாவற்றையும் வெளிப்படுத்திவிட முடியாது. அவர் சந்தேகம் வரும், அவனாலேயே அவன் குணத்தை வெளிப்படுத்த முடியும்னா அவன் சர்வஜ்ஞன் அல்லையே அப்படின்னா இயலாமை அல்ல நோக்கம் அங்கே. எத்துணை சொன்னாலும் அடங்காது, ஆதலினாலே வேதத்துல ஓரளவு தான் நான் சொல்ல முடியுது. ஒன்று, இன்னொன்று, வேதம் ஆன்மாக்கள் பல என்பதனால் ஆன்மாக்களுக்கு எந்த அளவுக்கு தன்னை தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் வேண்டுமோ அவற்றை மட்டும் சொல்லி வைத்தான். எனவே ஆன்மாவின் அளவுக்கு ஏற்ப சொல்லி வைத்ததாலும் எல்லாவற்றையும் சொல்லிவிட அவனாலையும் தன்னை அறியா தயாபரன், அவனுக்கே அவனது எவ்வளவு தெரியாதுன்னு நினைத்தனா அனந்த குணம் உடையவன், எல்லையற்றவன், வியாபி. வியாபிய ஒன்னுல சொல்லிட்டான்னு சொன்னாலே அந்த இலக்கணம் அடிபட்டு போயிடும். இவ்வளவுதான் இறைவன் சொன்னா அப்ப அவ்வளவுதான், அவன் கண்டப்பட்ட பொருளாயிற்று. அகண்டாகார நிக்கால சொன்னார்ல, அகண்டாகார வியாப நித்திய சித்தாக சச்சிதானந்தன், ஆமா இது அவனுடைய முழு இலக்கணம். எனவே அவன் அகண்டாகாரம், கண்டப்படுதல் எல்லைப்படுவது. அப்ப அகண்டாகாரங்கும் போது வேதத்தை எப்படி சொல்ல முடியும், வேதம் அவன் சொன்னதுதான், தன்னை பற்றி அவனே முழுமையாய் சொல்ல முடியலை என்பது முடியாமை அல்ல, ஆன்மாக்களுக்கு தேவையானவற்றை சொல்லி வைத்தான் அவ்வளவுதான். முழுவதும் சொல்லுதல் என்பது இயலாத காரியம், காரணம் அது எல்லையற்றது, வியாபகம். அந்த வகையில் தான் பார்க்கணும், வேதம் அளந்தும் அறிவறியா பிகிர்தன், அறிவறிய என்பதற்கு இவ்வளவு என்று அளவிட்டு கூற முடியாதுன்னு அர்த்தம். அறியவும் முடியாது, அளவிடவும் முடியாது, அளக்கவும் முடியாது, அறியவும் முடியாது, இரண்டுக்கும் அறியவன். அப்ப அந்த வார்த்தை என்ன பண்ணும், அளக்க அறிய விகிர்தன், அறிய அறிய விகிர்தன். எடையின் அறிய போட்டா கடினம், இயலாதுன்னு அர்த்தம், ரொம்ப அருமை. அளக்க அருமைப்பாடுடையது, அறிவதற்கும் அருமைப்பாடுடையது. அவன் யார், விகிர்தன்னா பல்வேறு வகைப்பட்ட தன்மையா இருப்பவன் அர்த்தம். இவன் என்னன்னே புரிஞ்சிக்க முடியலையே அப்படிங்கிறாங்கல்ல, அப்படிப்பட்டவன் இருப்பான். இவன் நல்லவனா கெட்டவனா தெரியலையே, உன்னை புரிஞ்சிக்கவே முடியல, இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை, எளிவந்த பிரானே, ரொம்ப சிம்பிளிசிட்டி, எளிவந்த பிரானே. விகிர்தன் பல்வேறு வகைப்பட்டு நிற்பான். வேதம் அளந்தும் அறிவறிய விகிர்தன் யாவன், விழுத்தகைய விழுன விழுமம் சிறப்பு, விழுத்தகைய வேத முடிவும் விழுமிய தகுதி வாய்ந்த வேதத்தின் உச்சியில், வேதத்தின் உச்சி என்பது வேதத்தின் அந்தம், வேதாந்தம், உபநிடதம். உபநிடதத்திலேதான் இறைவனை பற்றிய தன்மைகள் எல்லாம் விளங்கி தோன்றும். ஏன்னா கர்மகாண்டம் ஞானகாண்டம் இருக்குது, கர்மகாண்டத்தில் வேள்வி வளர்ப்பதும் செயல்படுகளும் தான் இருக்கும். ஞானகாண்டத்தில் தத்துவங்கள் விசாரிக்கப்படும். தத்துவத்தை விசாரிக்கும் போது இறைவனை பற்றி தெரியும். எனவே வேத முடிவில் என்கின்ற போது வேதாந்தத்தை குறிக்கும். வேதாந்தம் என்பது உபனிஷதங்கள். உபனிஷதங்களிலே நடனம் புரியறனா அங்கே நடனமாடன அர்த்தம் அல்ல, அவனுடைய தன்மைகள் விளங்கி தோன்றுகின்ற அப்படின்னு பொருள் சொல்லணும். நடம் என்பது நடனத்தை குறிக்கும். வேதத்தின் உச்சியிலே நடனமாடுகின்றான் என்பதை பஞ்சகிருத்தியம்னு பொருள் சொல்லலாம். என்றாலும் இந்த இடத்துக்கு அப்படி பொருத்தம் வராது என்று ஆசிரியர் உரை எழுதி, வேதத்தில் நன்கு விளங்கி தோன்றுகின்ற வேதாந்தமாகிய உபனிஷத்தில் உன் தன்மையெல்லாம் வெளிப்படுமாறு விளங்கி நிற்கின்ற என்று உரை எழுதுகிறார். வேத முடிவின் நடன வேளும் விகிருதன் யாவன், ரெண்டு இடத்துல விகிருதன் வருது. பெரும்பாலும் ஆசிரியர்கள் ஒரே சொல்ல மீண்டும் பயன்படுத்த மாட்டாங்க, அப்படி பயன்படுத்தினா வேறொரு பொருள் இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல வேறொரு பொருள் இருக்க மாதிரி இல்லை. ஆனால் வேறு சில நூல்களில் இந்த விகிருதன் பதில விமலன் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. விமலன், நாமெல்லாம் மலம் உடையவர்கள், இறைவன் நிர்மலன், மலம் இல்லாதவன். விமலன் மலம் இல்லாத அர்த்தம். எப்படி நாயகன்னா தலைவன், வி நாயகன்னா தலைவன் இல்லாதவன். நமக்கெல்லாம் மேலே ஒரு தலைவர் இருக்கார் கேப்பார் என்ன, விநாயகரை யார் கேட்க போறார், அவன் தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாத அவனே தலைவன். ஏன்னா வி என்பது எதிர்மறையா போறோம், நாயகன் வி நாயகன் தலைவன் இல்லாதவன், மலன் வி மலன் மலம் இல்லாதவன் அர்த்தம், நிர்மலன் என்பது பொருள். அப்படி ஒரு பொருள் உண்டு.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: ஊரும் பேரும் உருவும் கொண்டு என் ஊரும் பேரும் உருவும் கெடுத்த பெண்ணை சூழ்ந்த வெண்ணை அம்பதிகள் வாழ் நெய்கண்ட தேவனே. பெருமானை விழித்துட்டு என்ன செய்யறார், இனிமே தான் வினா கேட்க போறார். தேரும் சடம் செயல் அதனை சாந்திடும் எனினே. குருநாதர் என்ன சொல்லுகிறார்னா, ஒரு செய்தி சொல்றார், எப்படி இந்த மலங்கள்லாம் தன் வசப்படுத்தி என்னை கூட்டிட்டு போயிருதே, இந்த மலம் அறிவில்லா சடம் தானே, எனவே அந்த சடம் எப்படி என்னை தன்வசப்படுத்துது, கரிகரணங்கள் ஆகிட்டு எல்லாமே சடம் தானே, ஆனால் தன்வசப்படுத்துது அல்லவா, அதை மனசில் வச்சுட்டு தான் கேள்வி கேட்குறார். அவர் மாணவன் கேள்வி கேட்குறாரு, அதுக்கு குரு என்ன பதில் சொல்கிறாரு, தேரும் சடம். தேர்தல் என்னங்க, தேர்தல் தேர்தல் தெளிதல், தேரும் சடம் தெளியப்பட்ட சடம். எவ்வாறு தெளியப்பட்ட சடம், அறிவில்லாதது அகத்தா என்று தெளியப்பட்ட சடம். மலங்கள் எல்லாம் சடப்பொருள் தானே, எனவே அவற்றை எவ்வாறு சொல்ல, அறிவில்லாதது செயல் இல்லாதது என்று தெளியப்பட்ட சடம். உனக்கு நல்லாவே தெரியுமேப்பா, அது வந்து சடப்பொருள், அதுக்கு அறிவில்லை அதுக்கு செயல் இல்லை என்பது தெரியும் அல்லவா. சரி, அந்த மலம் செயலதனை சாந்திடும் எனினே. செயல் செயலை செயலதனை, அது அண்ணு ரெண்டுக்கு பொருள் இல்லை, செயலை சாந்திடும். தாம் சார்ந்த பொருளின் காரணமாக எந்த பொருளை சார்கிறதோ அதற்கு தக்கவாறு செயல்படும், சார்ந்த பொருளினிடமாக செயல்படும். இப்ப இது ஒரு சின்ன போனஸ் செய்தி, எனக்கு போனஸ் கொடுக்கறதுக்கே டைம் இல்லை, இருந்தாலும் ஒரு சின்ன செய்தி. மாயை வந்து தனியாக இருக்கிறப்போ ஒரு செயலும் கிடையாது, மாயை தனியாக இருக்கிறப்போ நம்மளை ஒன்றும் செய்யாது. பெருமான் அதை காரியமாக மாயமாக மாற்றி நம்மிடத்தில் சேர்க்கும்போது தான், கலை வித்தை அராகம் எல்லாம் சேர்க்கும் போதே நம்முடைய அறிவீச்சை செயல்கள்லாம் விளக்க முடிகிறது. எனவே அது சும்மா ஐடியலாக கிடக்கிறப்ப எந்த செயலும் செய்யாது. அதை என்ன செய்கிறார் பெருமான், காரியமாக மாற்றி நம்மிடத்தில் கிடைக்கும்போது தான் அந்த கலை வித்தை, கலை வந்து செயலாற்றலை விளக்கும், அறி வித்தை வந்து அறிவாற்றலை விளக்கும், அறம் வந்து இச்சிக்கின்ற ஆற்றலை விளக்கும் சொல்லுவாங்க. அது தானாகவும் விளக்காது, அதையும் துரோதான சக்தி நின்று செயல்படுத்தினார்த்தம். கலை அறிவு கலை செயலாற்றலை விளக்கம்னா கலையே விளக்குமா, அப்படின்னா கலையே விளக்காது, அந்த கலையும் சடந்தான், அதே துரோதான சக்தி தான் செயல்படுத்துது. அந்த மாயினுடைய காரியங்களுக்கே அந்த கருவிகள் எல்லாம் ஆன்ம அறிவோடு பொருந்தும் போது ஆன்ம அறிவுல மலம் எந்த அளவுக்கு பத்தி இருக்குதோ அதுக்கு தக்கமான அந்த கருவிகள் மயக்கம் வச்சு கொடுக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி மயக்கம் வச்சு கொடுக்காது. அவங்கவுங்க யாராவது எந்தெந்த மல பக்குவத்தில் இருக்கிறோமோ அந்த பக்குவத்துக்கு தக்க மயக்கம். எல்லாம் சாப்பிட்டு வந்துருக்குறோம், எல்லாருக்கும் மயக்கம் வச்சு வருதா? வராது. சரி, அப்படி குருநாதர் விளக்கம் கொடுத்தோன்னே என்று நீங்கள் விளக்கம் கூறுவீர்களே ஆனால் என்ன சொன்னாரு? இப்ப என்ன சொன்னாரு? சடம் செயல் அதனை சார்ந்திடும் போது செயல்படும். என்ன வரி பாருங்க? தேரும் சடம் செயலனை சார்ந்திடும் எனினே. இப்ப மாணவன் அதை மறுத்துரைக்க போறாரு. என்ன சாமி, சடம் பக்கத்துல இருந்தா செயல்படுமா அப்படின்னு கேட்டுற. கேட்டுட்டு என்ன சொல்றனா, என்னை சுத்தி குளத்தை அடிக்கி வச்சிடறேன், அது என்ன செயல்படுதுன்னு பார்க்கலாம். தனித்தனியா ஒன்னொன்னா டான்ஸ் ஆடுவான், இல்ல ரொம்ப புடவைகள் எல்லாம் அடிக்க வச்சு நான் நடுவில் பார்த்துட்டு நான் புடவை எழுந்துச்சு விளையாடுவான்னு கேட்க. நியாயம் தானே? சடம் சித்தை சார்ந்ததுன்னா அது செயல்படும் அப்படின்னா, என்னை சுத்திலையும் நான் வந்து பொருள்களை அடிக்க வச்சுட்டு செயல்படாங்க. அப்படி இருந்தா என்னாலும் யோசிச்சு பாருங்க. நீங்க இங்க உட்காந்துட்டு பாடினே மைக் தானே எழுந்திரிச்சு ஓடிவோம், நம்ம பேச்ச கேட்க முடியாம அது ஓடி. அதை தான் சொல்றாருங்க. கடம் படம் அதனில் கண்டிலம். கடம்னு என்ன? குடம். படம்னா ஆடை. நம்மை சுத்தி கடத்தையோ படத்தையோ வச்சுட்டு நம்மை சார்ந்து இருக்குதுங்கிறக்காக அவர் செயல்பட ஆரம்பிச்சிருமா அப்படிங்கிறப்ப செயல்படாது. குருநாதர் என்ன சொல்ல, அப்ப நீ அந்த உதாரணம் வேண்டாம், வேறொரு உதாரணம் சொல்ல, நீ அதை எடுத்துக்க அப்படின்ட்டு. என்ன விடம்படும் மூன்றிரள் போன்றது? இது குருநாதருடைய ஆன்சர். விடம்படும் மூன்றிரள் போன்றது. இப்போ ஒருத்தனை விஷயம் கூட என் பாம்பு வந்து லவுக்குன்னு ஒரு கொத்து கொத்திடுச்சு, என்னவா அந்த விஷயம் என்ன ஆகுது? வேலை செய்தா இல்லையா? எப்படி குருநாதர் எவ்வளவு ஈஸியா போட்டு மாட்டிக்கிட்டாரு. விடம்னா நஞ்சுடைய உயிரை குறிக்கும், படுதல்னா பற்ற படுதலை குறிக்கும், ஊன்திரள்ங்கிறது உயிருடைய தசை திரளை குறிக்கும். என்ன? ஸோ ஒரு பாம்பு, விஷமுடைய பாம்பு வந்து ஒருத்தர் கொத்தும் போது, என்ன பற்றப்படுதல் கொத்தும் போது ஊன்திரள் அந்த உயிருள்ள உடம்புல இருக்கிற தசையில தான் என்ன கொத்துச்சு அப்படின்னா அது பரவி நஞ்சு என்ன செய்யறது? நஞ்சு சடப்பொருள் தான். ஆனால் அது என்ன ஆகுது? பரவி அவனை செயலிழக்குமாறு செய்கிறது. செய்தா இல்லையா? உண்மையிலே என்ன சொல்றேன்னா, நஞ்சினுடைய சேர்க்கையினால உடம்பு செயலிழக்குது. நாம் அது நஞ்சு செயல்படுறதா வச்சு சொல்றோம். நஞ்சினுடைய செயற்கையினால தான் அது வந்து நம்மோடு பொருந்துவதனால நமக்கு அந்த செயலிழப்பு வருது. அதனால வந்து நம்ம ஆனால் என்ன செய்கிறோம்? அதை நஞ்சு மேலே இருக்கு, நஞ்சு தான் பொண்ணுடிச்சுவினே அப்படின்னு சொல்றோம். இது ஓரளவுக்கு மாணவனுக்கு சமாதானமாக தெரியுது. ஆனாலும் சாமி இன்னொரு சந்தேகம் என்ன, என்னப்பா அப்படின்னு நீங்கள் அப்படி விளக்க சொன்னீங்கன்னா, எந்த ஒரு சடப்பொருள்னாலும் நமக்கு ஒரு செயல் வந்தாலும் கொஞ்ச நேரத்தில் போயிடும். இப்போ நமக்கு எதனால், இப்போ நாமெல்லாம் சில சடப்பொருள்களை சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறோம். என்ன நல்ல சாத்திய கோணத்தில் சாப்பிட்ருந்தீங்கன்னா சுறுசுறுப்பு இருக்கும், ராசத குணத்தில் சாப்பிட்ருந்தாலும் கொஞ்சம் இருக்கும், தாமத குணத்தில் சாப்பிட்டா என்ன இருக்கும்? தூக்கம் இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்? அது ஜீரணமாகிற வரைக்கும். இது வரைக்கும் ஆமாம், அணைந்தாக அகரல் வேண்டும். அப்படி ஒரு குணம் வறுமையானால் அது வந்த வேகத்திலே போயிடணும். அப்படி தானே இருக்குது? இப்போ ஒரு கொசு கடிக்குது, இல்லை ஒரு எறும்பு கடிக்குது, அந்த கடி எவ்வளோ நேரத்துக்கு இருக்குது? கொஞ்ச நேரத்துக்கு போயிடும். அது மாதிரி ஒரு சடப்பொருள் வந்து அணைந்து நமக்கு ஒரு துன்பம் வருது, இன்பம் வருது அப்படின்னா அது கொஞ்ச நேரத்தில் அணைந்தவாறே போயிடணும். தோன்றி அணைந்தாந்து அகரல் வேண்டும். ஆனால் இந்த மலங்கள் வந்து எங்கிட்ட எப்போ தோன்றுச்சு, எப்போ போகும்னே தெரியலையே சாமின்னு கேட்குறேன். அதுபோல் இந்த மலங்கள்லாம் தானே செயலற்று போகணுமே, போக மாட்டேங்கிற போகுதா? போக மாட்டேங்க. எப்பவும் இந்த துன்பம் தருது என்பதுதான் மாணாக்கனுடைய ஐயம். இதில் இந்த இடத்துல ஒரு சின்ன போனஸ் செய்தி, இந்த மலங்கள்லாம் போகுமோ போகாத அறம் உள்ளதே வாரா வந்திடும் பின் மலம் அது அரும், எல்லா மலங்களும் பின் காயமோடு மாயும் அன்றே. எனவே நமக்கு பல பிறவிகள் எடுப்போம், பல பிறவிகளின் சார்பாக வினையோப்பு வரும். அந்த வினையோப்பின் சார்பாக நமக்கு குருநாதர் வருவார். அவர் வந்து உண்மை ஞானத்தை உணர்த்தும் போது தன்னுடைய பார்வையில் வினைகளினுடைய பெரும் பகுதியை கழிச்சிருவார். அது படிமுறையில் ஒரு பிறவியில் கண்டிப்பாக இந்த மலங்கள் நம்மை விட்டு நீங்கும். சரி, அதோடு அவர் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த கேள்விக்கு வந்துடுறார். குணங்கள். சரி சாமி, இப்போ கடிக்குது, எறும்பு கடிக்குது, இல்லை பா ஏதோ ஒன்று கடிக்குது, வலிங்கிற ஒரு குணம்தான் இருக்கணும். நீங்கள் சொல்கிறது என்னவா, ஆனமலத்துக்கு 8, மாயாமலத்துக்கு 7, கண்மலத்துக்கு 6 சொல்லி அக்கச்சக்கமாக பன்மையில் சொல்கிறீங்களே, குணங்களும் பன்மையும் தான். இந்த நஞ்சு உதாரணத்தில் பார்த்தா நஞ்சு சார்ந்த உடம்பு என்ன ஆகணும், மயக்கம் வரும், இல்லைன்னா போயிடும். இந்த நஞ்சு உடம்பு தானே, பாம்பு கடிச்சா கடுக்கடுன்னு இருக்கும், எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும், அந்த விஷம் இறங்குற வரைக்கும். அப்படி ஒரு பிரச்சனை தானே இருக்கணும். இங்கே எப்படி இருக்குது, ஆனமலத்துக்கு 8, மாயாமலத்துக்கு 7,

பேர் தான் இருக்கிறோம் இல்லையா. இதுல எது எதை சார்ந்து, தானோ மலமோ? எம்மை வந்து அனைதரா, தானே வந்து என்னிடத்துல பொருந்தி எனக்கு அந்த மாதிரி அறியாமை கொடுக்க முடியாது. அணைய அனைதர மாட்டாது, மாட்டாதுங்கிறதே வந்து பொருந்துவதற்கு ஆற்றல் இல்லை, செயல் இல்லை என்பது. சரி, யானோ? யான் யாரு? ஆன்மா. மலம், மலம் செய்யக்கூடிய, அதாவது ஆன்மாவுக்கு என்ன சமலன், இவனா போய் ஒரு செயல் செய்ய முடியாது. அந்த மலம் நீங்கினாத்தான் இவனுக்கு செயலே வருது, ஒரு சிறிதளவாக நீக்கினாத்தான் செயல் வருது. எவனவே இவனா போய் மலத்தை எடுத்துக்கொள்வதோ மாயகன்மங்களை எடுத்துக்கொள்வதோ செய்ய முடியாது. அப்ப ரெண்டு பேர்த்த விட்டா வேற யார் இருக்காங்க? நீங்க தான் இருக்கீங்க. சரி, நீங்க செய்யலாமே அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு பேர் வேற இருக்குது, என்னது? நின்மலன். நீயோ செய்யாய் வியாபானா, நின்மலன். நீ மலம் இல்லாதவன், எனவே ஞானமே வடிவானவன், எனவே கருணையே உருவானவன். நீ இந்த மலங்களை எல்லாம் கூட்டி எங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னா அப்புறம் யார் செய்யறாங்க? எனவே உள்ள பொருள் மூன்று, அதுல சடமாகிய மலமும் ஆன்மாவை வந்து அணையாது. சித்தாகிய சிற்றறிவுடைய ஆன்மாவும் மலத்தை சார்ந்து சாராது. நீங்களோ யாரு? நின்மலன், ஞானமே வடிவானவன், கருணையே ஆனவன். அதனால நீங்களும் செய்ய மாட்டீங்க. அப்ப இது எப்படி வந்தது? மூணு சாய்ஸ் சொல்லிட்டார். மலம் வந்து அணையாது, ஆன்மாவும் சென்று சேராது, இறைவனும் இந்த ரெண்டையும் இணைக்க மாட்டாரு. அப்படின்னா வேறு காரணம் என்ன? இயல்பன் வச்சுக்கலாமா அப்படின்னு தான் வரும் அடுத்தது. அப்படி வச்சுக்கலாம், காரணம் இல்லாம ஒரு செயல் நிகழ்ந்தன அது என்னன்னு சொல்றோம், இயல்பு அப்படின்னு வச்சுட்டேன். அதுலயும் பிரச்சனை இருக்கு சார். இது அதாவது ஆசிரியர் சொல்லும் போதே அதை உன்னிப்பா கவனிச்சு பதில் கேட்கிறார். நீங்க இயல்புன்னு சொன்னா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன சாமினா? இயல்புனா போகாது சாமி. என்னாச்சு? போகாத. அதான் பாரு, இயல்பு எனில் போகாது. அது எந்த காலத்திலயும் போகாது. அப்ப மலம் போகலின்னா நமக்கு முக்தியும் கிடைக்காது. அப்ப நமக்கு முக்தியே இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். இப்ப பாருங்க, அந்த மலம் வந்து சேர்ந்ததுக்கு எவ்வளவு ஆன்சர் சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லி அவரே மறுத்துட்டார். என்ன? மலம் வந்து அணையாது, நான் சென்று பற்ற மாட்டேன், நீங்களும் கூட்ட மாட்டீங்க, அது இயல்புன்னா அது போகாது. இந்த நாலு ஆன்சருக்கு மேல வேற என்ன ஆன்சர் சொல்றது? அந்த ஆதியிலாய் பந்தம் வந்தவாறு எவ்வாறு, பந்தம் வந்தவாறு அருள். எனவே நீங்க என்ன செய்யணும்? இந்த மூணு நாலு சாய்ஸ் உண்டு, இந்த நாளையும் சொல்லிட்டேன். இதுக்கும் மேல எப்படி இந்த பந்தம் எனக்கு வந்தது? பந்தம்ங்கிறது இங்க ஆணவ கண்மமாய் இந்த மும்மல பந்தம் எப்படி வந்ததுன்னு நீங்க சொல்லணும். வந்தது என்பதுதான். இவ்வளவுதான் பாட்டில் இருக்குது. ஆங்கவிதானம் நீங்காத நின்று, இந்த மூணு மலத்தை பற்றிய செய்தியை சொல்லி அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம். இந்த மலங்கள் எல்லாம் ஆங்கவைதானம் நீங்காத நின்று என்னை எப்போதும் பொருளில் நின்று தன் வழி செலுத்தி தானே தானாய் மரத்தினுடைய குணத்தையே என்னுடைய குணமாக காட்டி கொண்டிருந்தது. அதனால என்னுடைய வழி என்பது ஒன்றில்லை மன்ன. ஊரும் பேரும் உருவும் கொண்டு என் ஊரும் பேரும் உருவும் கெடுத்த வெண்ணையம்பதியில் சைவ சிவாமணி மைய மைய. அதுக்கப்புறம் மும்மலம் சகம் என வழிந்தனை. மூன்று மலங்களும் சகம். எப்போ? உபதேசத்தின் போது. அம்மா மாறுகோள் கூறல் போதும். ஏப்பா சடம் சொன்னதுல என்ன தப்பு அப்படிங்கிறப்போ, என்ன எனினே மாறுகோள் கூறல் போறேனே, கடம் படம் அதனுள் கண்டுலம். என்னை சுத்திலையும் கடம் குடம் எல்லாம் வச்சா வேலை செய்தா இல்லை. இல்லப்பா நீ விடம்படும் ஊன் திரள் போல வச்சுக்கோ, அதாவது பாம்பு கொத்திய நிலையில. அப்படின்னா அது அப்படி செயற்கையா வந்தாலும் அணைந்தாந்து ஆறல் வேணும். வந்த வேகத்திலே அது போகணும். ஆனா இந்த மலை மலை எப்ப போகுதுன்னு இல்லை, வந்ததுதான் தெரியுது, போக தெரியல. அணைந்தாங்க அகரல் வேண்டும். அது மட்டும் இல்ல, குணங்களும் பன்மை என்றார். அப்புறம் எம்மை வந்து அணைதர நாலு சாய்ஸ். என்ன கேள்வி என்ன வந்தது? பந்தம் வந்தவாறு எவ்வாறு? அவரே பதில் சொல்றாரு, எம்மை வணைந்து அந்த அணைதர தானோ மாட்டாது. மலம் தானே வந்த என்னை அணையாது. யானோ செய்யல, நான் போய் மலத்தை பிடிக்க மாட்டேன். நீயோ செய்யாய் நின்மலை நாயிட்டு, என்ன இல்லப்பா இயல்பு என போகாது. போக சாமி, இதுக்கப்புறம் என்ன பதில் சொல்லுங்களா சொல்லுங்க. வயல்கட பந்தம் வந்தவாறு இங்கு என் அந்த மாதிரியலா எவளே. எனவே கொள்ளத்தக்க முடிவு, இந்த நாளுமே கொள்ள முடியாத முடிவு. எது இந்த நாலு முடிவு சொன்னோம்? எனவே கொள்ளத்தக்க முடிவு என்ன, குற்றமில்லாத முடிவு என்ன என்பது

0: சாஸ்திரங்களை நோக்கி உணர்ந்து கொள்ளுகிறான்னு அருள்நந்தி சிம்மம் விட்டுட்டாரு. நாம எந்த அளவுக்கு சாஸ்திரங்களை படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண, அதான் நான் சொல்லிட்டேன் திறனாய்வுன்னு, நம்ம எந்த அளவுக்கு நூல்களை ஆழமா சிந்திச்சிருக்கோம், அந்த செய்திகளை வாங்கியிருக்கோம் என்பதை வைத்து நீங்களே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லி விட்டார். இப்படி நானும் சொல்லிட்டு விட்டுட்டா, நீங்க எதுக்கு பாடம் நடத்த வந்தீங்கன்றீங்க? சரி, ஒரு ஃபர்ஸ்ட் ஆன்சர், மாசம் என்பதுல எத்தனை பொருள் இருக்கு? மூணு பொருள், ஆணவம், கண்மம், மாயை. அதுல முதல் எடுத்துக்குவோம், இந்த ஆணவம் என்பது ஒரு பந்தம். இது ஆன்மாவுக்கு சகசமலம் பேர். என்ன சகசம்? என்ன இது சகசமலம்? இந்த சகஜம்ங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? சமநிலையா? கூடவே பிறந்தது. சரி, சொல்லாம ஜிப் ஜம்ப் பண்ணிடலாம் நினைச்சேன், சொல்லாம இருக்க முடியாது. இந்த சகஜம் என்ற சொல்லுக்கு சொற்பொருள் கொள்ளக்கூடாது, கொண்டா என்ன குற்றம் வரும்? சகஜம் என்ற சொல்லுக்கு அவர் சொன்ன மாதிரி சகானா உடன் அர்த்தம், ஜம்னா ஜனித்ததுன்னு அர்த்தம், உடன் தோன்றியதுன்னு அர்த்தம். அந்த பொருள் தவறு. இது எதுக்கு பொருந்தும்னா, நெல்லுக்கு உமி பொருந்தும், நெல்லோட பிறந்ததுதான் உமி. அது ரெண்டு தோற்றமுடைய பொருளுக்கு சகஜம்ங்கிற சொல் பொருந்தும். ஆனா ஆன்மாவும் தோற்றமில்லாத பொருள், மலமும் தோற்றமில்லாத பொருள் இல்லையா? ஆன்மாவும் ஏன்னா ஏகன் அநேகன் இருள் தன்மம் மாயை இரண்டு ஆக ஆறு ஆதியில் தோற்றமில்லாதது எனவே ஒடுக்கமில்லாதது, தோற்றம் ஒடுக்கமில்லாதது எனவே என்றும் உள்ளது. என்றும் உள்ள பொருளுக்கு தோற்றம் சொல்ல முடியாது. எனவே இந்த சகஜம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? எனவே சொற்பொருள் கொண்டா தவறு வருது. ஏன்னா அந்த சொற்பொருள் கொண்டோம்னா ஆன்மா தோற்றமுடைய பொருள், மலமும் தோற்றமுடைய பொருள்னு வரும், இப்படித்தான் வரும். எனவே இதுக்கு கருத்து பொருள் கொள்ளணும். கருத்து பொருள் என்னன்னு கேட்டா, காரணமின்றியே உடனாக இருப்பது. சகஜம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? காரணமின்றியே உடனாக இருப்பது. நல்ல, அதாவது சைவ சித்தாந்த இதுல உள்ள ஒரு குறைபாட சொல்லிடுறேன். நமக்கு சாஸ்திரம் தோத்திரம் எல்லாம் சொல்லித்தராங்க, இந்த உடம்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லித்தரது இல்லை. இந்த உடம்பை எப்போ சுறுசுறுப்பாக எப்படி வச்சுக்கிறது, அதற்குண்டான அன்றாட செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன என்பதை பற்றி நமக்கு வாழ்வியல் கல்வி முதல்ல சொல்லித்தரணும். அதுக்கப்புறம் தான் அறிவு சார்ந்த செயலுக்கு போகணும். ஏன்னா ஒரு விழிப்புணர்ச்சியும் ஒரு செயல் திறனும் இல்லாமல் உட்காந்துட்டு பாடம் கேட்ட என்ன ஆகும்? நான் சொல்லல, யார் சொல்றாங்க? உமாவிசிவன் சொல்றாரு, ஊமையன் கண்ட கனவு போல இருக்குமா. எங்கம்மா இருக்கு வினா வேண்பாத? அப்படித்தான் நமக்கு இருக்கு. இப்ப சாஸ்திரம் கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? எனவே நமக்கு எவ்வளவு சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம், அப்படி சாப்பிட்டோம்னா என்னென்ன ரிஃப்ளெக்ஷன் நம்ம பாடியில வரும், மைண்ட்ல வரும் என்பதெல்லாம் நமக்கு அடிப்படையில் தெரியும். முதல்ல ஆரோக்கியம் தெரியணுங்க. உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டும் இருந்தா தான் சாஸ்திரம் படிக்க முடியும். படிச்சா நிக்கி இல்லைன்னு என்ன தெரியுமா? படிக்கிற மாதிரி தெரியும். எப்படி இருக்கும்? படிக்கிற மாதிரி தெரியும், படிக்க மாட்டோம். கேட்டா நாங்க படிச்சுட்டோம், என்ன படிச்சீங்க அதான் தெரியும். எனவே இது காரணம் என்னன்னா, நமக்கு அந்த விழிப்புணர்வு கம்மியா இருக்கிறது தான் காரணம். விழிப்புணர்வுக்கு என்ன காரணம்னா சாப்பாடு தான் காரணம். சரி, போட்டோம். எனவே காரணமின்றியே உடனாக இருப்பது என்பதுதான் சகஜம் என்பது. இது தமிழ்ல சகஜம் என்பதற்கு இயல்புன்னு சொல்லணும். இயல்புன்னு சொன்னா என்ன குற்றம் வரும்னு அவர் பாட்டிலே சொல்லிட்டார், இயல்பு எனில் ஓகாது. எனவே அதனால இதை சொல்லும் போது சகஜம்ங்கிற சொல்ல பயன்படுத்தக்கூடாது. சகசமலம் என்ன சொல்லலாம்? உடன் இருக்கின்ற மலம், சகஜ மலம் சொல்லலாம். இன்னொரு பொருள் சகஜ குற்றம். குற்றம் என்று சொல்லலாம், சகஜ குற்றம் சொல்லலாம். அப்போ ஆன்மாவுக்கு ரெண்டு பொருள்கள் சகஜமா இருக்குது. ஒன்று சகஜம்னா குணங்களா அமைஞ்சிருக்குது, ஒன்று குணம், இன்னொன்று குற்றம். குணம் என்ன, குற்றம் என்ன? ஆன்மாவுக்கு குணம் என்ன, குற்றம் என்ன? ஆமா, குணம் அறிவு, அறிவித்தால் அறிகின்ற அறிவு. குற்றம் என்ன? மலச்சேர்க்கை. எனவே குணம் கெடாது, கிணம் கெட்டா என்ன ஆகும்? குனியும் கெட்டப்போ. அதனாலதான் என்ன செஞ்சுட்டாங்க, ஆணவமனம் எப்பவுமே உடன் இருந்தா கூட அது வந்து நமக்கு குற்றம் தான். சோ குற்றம் நீங்கும், குற்றம் நீங்கும், குற்றம் கெட்டாலும் குணி கெடாது, தூய்மை அடையும். இப்ப மலம் நீங்கினா ஆன்மா தூய்மை அடையுதுங்கிறது நம்ம சாஸ்திரங்கள்ல நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. மலமகற்றி தானாக்கி அத்துவா சுத்தி பண்ணி நலமகற்றி மிண்டகலும் மலங்கள் எல்லாம் பின்பு காயமோடு சேராத வரை தானும் தேயும், இப்படி நிறைய நூற்றுக்கணக்கான கொட்டேஷன்ஸ் இருக்கு. எனவே குணச்சகசம்தான் பொருளுடைய தன்மை, குணக்குற்றம் பொருளுடைய தன்மை எனப்படாது. இது மனசுல வச்சுக்கோங்க, எழுதுங்க. ஆன்மாவுக்கு அறிவு குணச்சகசம், புள்ளிக்கமா, அறியாமை குற்றச்சகசம். ஆன்மாவுக்கு அறிவு குணச்சகசம், அறியாமை குற்றச்சகசம். ஆதலின் ஆன்மாவும் ஆணவமும் அனாதியே, காரணமின்றியே உடனாக இருந்தன. அனாதியே ஆயினும், அனாதியே ஆயினும், சகஜமே ஆயினும், குற்றம் எது? ஆணவமலம். ஆதலின் நீங்கும், சகஜமா இருக்கிறது நீங்காம இல்லை, குற்றம் நீங்கும். இதுவரைக்கும் சொன்னதுல பந்தம் வந்தவாறு என்னென்பதுல ஒரு பந்தம் சொல்லிட்டார், என்ன பந்தம்? ஆணவம். எனவே ஆணவம் பந்தம் வந்தவாறு எவ்வாறுன்னு கேள்வி கேட்ட என்ன பதில் வரும்? ஆணவம் வந்தது அன்று முதல்ல என்ன வரணும்? ஆணவமல பந்தம் வந்ததன்று இருந்தது, இருந்ததுன்னா குணம் ஆயிடுமே அப்படிங்கறப்பதான் இயற்கை குற்றம் அப்படிங்கறது மனசுல. எனக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், மிச்சம் ரெண்டு ரொம்ப ஈஸியான ஆன்சர். இனி பாக்கி இருக்கிற மாதிரி என்ன? மாய கன்மங்கள். இந்த மாய கன்மங்கள் ஆன்மாவுக்கு ஆதியா அனாதியா? சொல்லும் இல்ல, நமக்கு பாருங்க சாஸ்திரத்துல கூட சொல்லுது, நெல்லுக்கு உமியும் செம்பில் கடிமம் சொல்லில் புதியதன்று உண்மையே. இதுதான் வருது, நெல்லினுக்கு தவிடு உமிகள் அனாதியே. இந்த சொற்றொடர்களை பார்த்தா மூணு எப்ப இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னு கேட்டா, மும்பலங்குள்ள ஆன்மாவுக்கு சகசம் எனக்கு கொண்டால் என்ன குற்றம் வரும்? மும்பலங்களும் எப்ப இருக்குது அப்படின்னா, கேவலத்திலே மூணு மலம் இருக்குதுன்னு ஆயிடும். அப்புறம் சகலங்கிறது ஒண்ணு வித்தியாசம் இல்லை. எனவே கேவலம் என்பது ஆணவமலம் மட்டோடு மட்டும் கலந்து இருப்பது. அந்த ஆணவமல நீக்கத்துக்காகத்தான் நமக்கு என்ன செய்யறாரு? மாயகன்மங்களை கூட்டுகிறார். அதுவும் மலம்தான், என்ன மாயகன்மங்களை கூட்டுகிறார். அதனால அந்த மலத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஆகுந்தகம், பின்னர் வந்தது. ஆணவமலம் சகஜம், இது ஆகுந்தகம். எனவே முன்னமே ஆன்மாவுடன் இருந்த ஆணவமல அழுக்கை போக்குவதற்கு இறைவன் என்ன செய்கிறாரு? கண்மம் மாய என்ற இரண்டு அழுக்குகளை ஆன்மாவுடன் சுட்டுகிறார். இது நான் அடிக்கடி சொல்றதான், சட்டையில் அழுக்காயிட்ட என்ன செய்வோம்? கூட சோப்பு தண்ணி எல்லாம் கலக்கி கசக்கி புழிவது போல. இது சித்தியார்ல ஒரு பாட்டுல சொல்றார், எழுமுடல் கரணம் ஆதி இவை மலம், மலம் மலத்தால் கழுவுவன் என்று சொன்ன காரணம் என்ன எனில், செழினவை அறுவை சாணி உவர் செறிவித்து அழுக்கை முழுவதும் கழிப்பன் மாயகொடு மலம் ஒழிப்பன் முன்னோன். எனவே நமக்கு இந்த மூன்று மலங்கள் எப்படி வந்தது என்ற கேள்விக்கு என்ன பதில் வந்திருக்கு? முதல்ல ஆணவமலத்தை பற்றி சொல்லும்போது, ஆணவமலம் வந்தோம் வந்ததன்று, வந்ததுங்கிற கேள்வியே தப்பு, வந்ததன்று உடன் இருந்தது. அதனை அறிவே வந்ததா, ஆன்மா போய் சேர்ந்ததா, இல்லை இறைவன் கூட்டினானா என்ற கேள்விக்கு இடம் இல்லை. அத்தனை கேள்வி கேட்டமல்ல, அதே கேள்விக்கே இடம் இல்லை. அது வந்தாலும் பாயிண்ட்லயே கட் பண்ணி விட்டாச்சுன்னு அப்புறம் என்ன இருக்குது? சரி, கண்மம் பலம் மலம் கண்மம் மாயை ரெண்டும் வந்து சேர்ந்தன. இவை தாமே ஆன்மாவை வந்து சேர்ந்ததில்லை, ரொம்ப முக்கியம். மாயை கண்மணிகள் தானே வந்து சேர்ந்துருமா, இல்லை நாம் போய் தான் எடுத்துக்க முடியுமா? நாம் போய் எடுத்துக்கிற மாதிரி என்ன செய்வோம், நல்ல அழகான உடம்பை எடுத்துக்கோ, ஒரு 2000 வருஷம் இருக்கிற உயிரோடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோ. ஸோ நாமளாக போய் எடுத்துக்க முடியாது, அதுவாகவும் வராது. அப்போ இறைவன் தான் நாம் அனுப்ப வேண்டிய வினைக்கு தக்கவாறு உடம்புகளையும் கருவிகரணங்களை கூட்டி எங்கே படைத்தா இவனுக்கு என்ன வினை அனுபவம் கிடைக்குமோ அதுக்கு தக்கவாறு உலகங்களையும் படைப்பார். எனவே இந்த மாய கர்மங்கள் இறைவனால் கூட்டுவிக்கப்படுவன. எதற்கு தக்கவாறு? ஆணவமல பந்தம் பக்குவப்படுவதற்கு தக்கவாறு கூட்டுவிக்கப்படும். இப்போ டாக்டர் மருந்து கொடுக்குறாருன்னா நீங்க போய் எனக்கு எனக்கு அந்த பச்சைக்கலை மாதிரி கொடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்குது, அது எனக்கு குடிக்குதுன்னு கொடுப்பாரா? உங்க நோயினுடைய தன்மை என்னவோ அதுக்கு தக்கவாறு மருத்துவர் தான் முடிவு செய்யணும். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி உடம்பு கொடுக்கணும், எத்தனை வருஷம் நீங்க உயிரோடு இருக்கணும், என்னென்ன வினை அனுபவிக்கணும், எங்க பிறக்கணும், எங்க வளரணும், எங்க போய் வேலை செய்யணும், எங்க போய் சாகணும், எல்லாம் அவர் எழுதி வச்சிருவார். அவருடைய திட்டப்படி தான் நடக்கும். எனவே அந்த ரெண்டும் வந்து சேர்ந்தவை, ஆனால் நம்ம விருப்பத்துக்கு வந்து சேர்ந்தவை அல்ல, இறைவனுடைய ஆணைப்படி வந்து சேர்ந்தவை. மாய கர்மங்களை இறைவன் முதற்காரண நிலை காரண நிலையில கூட்டுவது இல்லை. இது கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணும், நேற்று போட்ட படத்தை அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இறைவனுடைய பெரிய வியாபகம், அந்த பெரிய வியாபகத்தில் ஆன்மா ஒரு சிறு பகுதியில் இருக்கு, இன்னொரு பகுதியில் மாயை இருக்கு. இந்த இந்த மாயையை தன் அப்படியே மாயையாக இறைவன் கூட்டுவதில்லை. என்ன செய்கிறான், அதை காரியப்படுத்தி மாயையாத்தான், காரிய மாயையாத்தான் கூட்டான். இது எந்த மாயை? அதான் ஏன் மாயினுடைய காரியம் என்னன்னா தனுக்கிறனை போகணும். எந்த மாயை? கருவிகளை உருவாக்குறதுக்கு மூலமா இருக்கிற பொருளுக்கு பேர் தான் மாயை.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அருளால் தான் பெற்ற வியாபகத்தை கண்டு தன்னுடைய வியாபகத்தை மதித்து தன்னை பரம்பொருள் என்று மயங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் குருநாதரானவர் அந்த ஆன்மாவுக்கு தெளிவை தந்து, இந்த வியாபகத்தன்மை உனக்கு அருளால் தான் கிட்டியது, இருள்மலத்தை சார்ந்து நம்முடைய அருளாலே நீ நீங்கியிருக்கிறாய், ஆனால் பரம்பொருளாகியாமோ என்றுமே அதை சாராமல் இருக்கின்றோம். ஆகையினாலே பாசத்தை சார்ந்து அதிலிருந்து நீங்கிய ஆன்மா ஒருபோதும் பரம்பொருளுக்கு சமமாகாது என்று தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஒரு வினாவை இப்போது ஆச்சாரியர் கேட்கின்றார் சீடரிடம். 100வது கன்னிக்கு அடுத்த அடியிலே, சிறந்த உனை கண்டவாறு எஞ்ஞன் ஓது எனவே வாய்மலர. ஆச்சாரியர் மாணாக்கரிடம் போது வினா கேட்கின்றார். இதுவரை மாணாக்கர் தான் வினா கேட்டு வந்தார், இப்ப ஆச்சாரியர் கேட்கின்றார். நீ திருத்த முறை உன்னை அறிந்திருக்கின்றாயே, எப்படி நீ உன்னை அறிந்தாய், அதை கூறுவாயாக என்று கேட்கின்றார். இதுவரை பெத்த நிலையிலே உன்னை அறியாதிருந்தாய், நீ அல்லாத உடம்பை நீ என்று நினைத்து பிறவிதோறும் என்னென்ன உடம்பு எடுத்தாயோ அந்த உடம்பையே நீ என்று நினைத்து மயங்கி வந்தாய். இப்பொழுது இந்த முத்தி நிலையிலே நீ உன்னை அறிந்திருக்கின்றாய், ஆன்மான்னு அறிந்திருக்கிறாய். ஆன்மாவாகிய நீ உன்னை எப்படி அறிந்தாய் என்று கூறுவாயாக என்று கேட்கின்றார். சிறந்த உனை கண்டவாறு எஞ்ஞன் ஓது எனவே வாய்மலர என்று குருநாதர் திருவாய் மலர்ந்தருளவும் சீடர் சொல்கின்றார். கூறறிய உன் அருளை கொண்டே உணர்ந்தேன் எனதறிவால் என்னை என இன்று இயம்புதல். இன்று இந்த சுத்த நிலையிலே அடியேன் கூறறிய உன் அருளை கொண்டே, சொற்களால் எடுத்துரைக்க இயலாத உன்னுடைய அந்த பேரொருளின் துணை கொண்டே எனது அறிவால் என்னை உணர்ந்தேன். உன் அருளின் துணை கொண்டு என்னுடைய அறிவினாலே உன்னை நான் அறிந்தேன். ஆகவே இங்கு ஞானாசிரியர் கேட்கின்ற வினா என்னவென்றால், இந்த சுத்த நிலையிலே ஆன்மாவாகிய நீ உன்னை எவ்வாறு அறிந்து கொண்டாய் என்று கேட்கின்றார். இதுதான் வினா. அதுக்கு சீடர் கூறுகின்ற விடை என்னவென்றால், சொல்வதற்கரிய உன்னுடைய திருவருளின் துணை கொண்டு என்னுடைய அறிவினாலே நான் என்னை அறிந்து கொண்டே என்று கூறுகின்றான். அப்போ ஆசிரியர் அதற்கு மேல் வினாக்களை கொடுக்கின்றார். மன்னவன் நீ காணா அருளதனால் கண்டதெஞ்சன், மன்னவனாகிய குருமூர்த்திகள் கேட்கின்றார், நீ காணா அருளதனால் கண்டது எஞ்சன், என்னுடைய அருளினாலே உன்னை கண்டேன்னு சொல்றாயே, என்னுடைய அருளை நீ முதல்ல காண முடியாது இல்லையா? என்னுடைய அருள் உன்னுடைய காட்சிக்கு அப்பாற்பட்டது, உன்னால் காண முடியாத என்னுடைய அருளை கொண்டு நீ எப்படி உன்னை காண முடியும்? அப்படின்னா என்னுடைய அருளை நீ கண்டாயின்னு சொன்னேன்னா, இல்ல உங்க அருளை கண்டு அந்த அருளின் துணை கொண்டுதான் என்னை கண்டேன்னு சொன்னாங்கன்னா, என்னுடைய அருளை கண்டது எப்படி? அதைத்தான் உன்னால் காண முடியாதே, எப்படி காண்பாய் என்று கேட்கின்ற. நீ காணாம அருளதனால் கண்டதெஞ்சன், இன்னை உன் அருளின் துணை கொண்டுதான் நான் கண்டேன் அப்படின்னு சொன்னா, நீ பெத்த நிலையிலே கண்ணின் துணை கொண்டு ஒரு உருவத்தை கண்டிருக்கலாம், காதின் துணை கொண்டு ஒரு ஓசையை கேட்டிருக்கலாம், வாயின் சுவை கொண்டு ஒரு சுவையை அறிந்திருக்கலாம், வாயின் துணை கொண்டு அந்த இந்திரியங்கள் இருக்கின்றனவே தட இந்திரியங்கள், அவை போல அல்ல நம்முடைய அருள். கண்ணின் துணை கொண்டு உருவத்தை அறிந்த மாதிரி, காதின் துணை கொண்டு உருவத்தை அறிந்த மாதிரி, திருவருளின் துணை கொண்டு நீ உன்னை அறிந்ததாக கூறுவது பொருந்தாது. நம்முடைய அருளானது உனக்கு இந்திரியங்கள் துணை செய்வது போல் துணை செய்யாது. ஏன்னா இந்திரியங்கள் உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டவை, ஆனால் நம்முடைய அருளோ உன் ஆளுகைக்கு உட்பட்டதன்று, நீதான் நம்முடைய அருளின் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறாய். ஆகவே திருவருள் உனக்கு கருவியாகாது, இந்திரியங்கள் போல கருவியாகாது. திருவருள் துணை கொண்டுதான் ஆன்மா தன்னை அறிகிறது, ஆனாலும் அந்த இடத்தை தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு விளக்கி அருள்கின்றார். இதுதான் இப்படி ஒரு வினாவை ஆசிரியர் மூலமாக அது எடை செய்து அதுக்கு விளக்கமும் தந்து, பெத்த நிலையிலே இந்திரியங்களை கருவியாக கொண்டு ஆன்மா விடயங்களை அறியும். அது மாதிரி முத்தி நிலையில திருவருள் மூலமாக ஆன்மா அறியும்னா, திருவருளை கருவியாக கொண்டு அறியவில்லை, திருவருளுக்கு ஆன்மா கருவியாக அடங்கி அது தன்னை அறிகின்றது. ஆகவே தன்னை அறிகின்ற முறைமை முற்றிலும் வேறானது, அந்த முறைமையே வேறு என்று புலப்படுத்துகின்றார். இதெல்லாம் நம்ம ஞானசாஸ்திரங்கள் புலப்படுத்தாவிட்டால் நம்ம அறிய முடியுமா? சீடனே நீ தெளிவாக உன்னை அறிந்து கொண்ட முறை எவ்வாறு கூறுக அப்படின்னு ஆசிரியர் கேட்ட உடனே, சொல்லுதற்கரிய உனது அருளை கொண்டே என் அறிவால் என்னை உணர்ந்தேன் இந்நாளில் என்று அடியேன் விடை கூறவும், மன்னவன் கூறுவான், அதாவது ஞானாசிரியர் கூறுகின்றார், நீ உன் அறிவால் அருளை அறிய முடியாதே, அப்படி இருக்க உன் அறிவால் அறிய இயலாத அருளினால் உன்னை கண்டது எப்படி? அவ்வாறு கண்டாலும் இல்லையா, அருளால்தான் கண்டேன் நீ சொன்ன, இறைவனுடைய அருள் உனக்கு கருவியாக பொருந்திட்டுனாயிரும். அருளானது வீணான தத்துவ கருவிகள் போல் கருவியாக விளங்கக்கூடியது அல்ல. ஆகவே இது எடுத்துரைக்க முடியாத ஒன்று, இருந்தாலும் அதை ஓரளவிற்கு எடுத்துரைக்கின்றேன் என்று சொல்கின்றான். அதாவது அந்த திருவருளை ஆன்மா எவ்வாறு அறிந்தது என்று சொன்னால், தத்துவ கருவிகளின் துணை கொண்டு திருவருளை அறிய முடியாது. தத்துவ கருவிகளை நீங்கி நானே பிரம்மம் என்று உணைத்து நிற்கின்ற ஆன்மா அறிவை கொண்டும் திருவருளை அறிய முடியாது. இதுவரை பெத்த நிலையில் தான் அறிந்து வந்ததெல்லாம் தத்துவ கருவிகளால் மட்டுமல்ல, தத்துவ கருவிகள் வாயிலாக திருவருள் உணர்த்தி உணர்த்தியே அறிந்து வந்தோம். இப்போது திருவருளையே அறிய வேண்டும் என்றால் அதையும் திருவருள் தான் நமக்கு உணர்த்த வேண்டும் என்று அந்த அருளையே வேண்டி அருளிலே அடங்கி நின்றால், அந்த அருளுக்கே எல்லா முதன்மையும் என்று அடங்கி நின்றால், அந்த அருளானது ஆன்மாவை தன்மயமாக்கி, அதாவது அந்த அருள் என்பது இங்கு இறைவனுடைய ஆற்றல் தான், அது உயிர்கள் மேல இரக்கத்தையே போடுகின்றது. அதனால இறைவனுடைய ஆற்றலையே அருள் என்று சொல்கின்றார்கள் செய்தி சான்றிதழ். அருளது சக்தியாகும் அரண்தனுக்கு என்றார். சிவசக்தியின் அவருடைய ஆற்றலை பார்த்தீங்கன்னா 224 புவனங்கள், 36 தத்துவங்கள், 5 கலைகள், இது போக சொல்லுலகம் எல்லாவற்றையும் தன்னுடைய நினைப்பினாலேயே தோற்றிருக்கின்றார் பெருமான். சங்கற்பத்தினாலேயே தோற்றிருக்கின்றார், சங்கற்பத்தினாலே நடத்துகின்றார், சங்கற்ப மாத்திரையே அத்தனையும் ஒடுக்குகின்றார். இப்ப அவருடைய ஆற்றல் எவ்வளவு பெரிய ஆற்றல். ஆனால் அதற்கு இன்னொரு பெயர் வைத்திருக்கின்றார்கள், இன்னொன்றால் அருள் என்றே வைத்திருக்கின்றார். ஆற்றல் அது அளவு கடந்த ஆற்றல், என் குணங்களில் ஒன்று. அளவின் ஆற்றல் என்பது பெருமானின் என் குணங்களில் ஒன்று. அந்த ஆற்றல் முழுக்க ஆன்மாக்களாகிய நமக்கு அருள் செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. எனக்கு கொஞ்சம் ஆற்றல் இருந்தா ஆற்றல் குறைவா உள்ளவர்களை அடக்கியாளர்கள் நினைக்கிறேன். ஏன் பாத்துக்கிறேன், இவன் ஏமாளியா அப்படின்னு பாத்துக்கிறேன். ஏமாறினா உடனே அதை உள்ட வரப்படுறேன். இல்ல நமக்கு மேல பெரிய ஆளுனா அப்படிஞ்சு பெற வேண்டியது இல்லையா. இந்த மாதிரி இருக்கு உலக போக்கு. ஆனா பெருமானுடைய ஆற்றல் சங்கற்ப மாத்திரையினாலே சகல பிரபஞ்சங்களையும் படைத்து காத்து ஒடுக்கக்கூடிய பேராற்றல், அந்த ஆற்றலை கொண்டு அவர் செய்வது என்ன? 5 தொழில்கள் செய்யறாரியா? 1 தொழில், 2 தொழில் இல்ல. என்ன அருணதிசுவன் சொன்னாரு, 5 தொழில் செஞ்சாரா? 5 தொழிலும் அருளல் தான். அருளல் தொழில் மட்டும் வந்திருக்கு. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் எல்லாமே அருளல் தான். அருளர் என்பது அது நேரடியாக அருள் அருள்வதனால அது அருளர்னு சொல்லப்படுது. நேரடியாக அருள்வதற்காக ஆன்மாவை தகுதிப்படுத்துவதற்காகத்தான் மற்ற 4 தொழிலும் செய்யப்படுகின்றன. ஆகையினாலே படிப்பொழி, பந்தம், வீடு, பார்த்திவின் அருளே எல்லாம். ஏ அருளல் தொழில் வீடு வைத்திருக்கு துணை செய்கிறது. மற்ற 4 தொழில்களும் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் பந்தத்துக்கு அல்லவா துணை செய்கின்றன. அப்படின்னா அது பந்தத்துக்கு துணை செய்தாலும் இல்ல முடிவில் பந்தத்திலிருந்து உயிரை விடுவிக்கவே அத்தொழில்கள் செய்யப்படுகின்றன. ஆகவே அது பந்தத்துக்கு தொழில் செய்யற மாதிரி தெரிஞ்சாலும் அவையும் அருள தொழில் தான். பனிப்பொழி, பந்தம், வீடு, பார்த்தெடின் அருளே எல்லாம். அருளது சக்தியாகவும் அரண்தனக்கு அதனுடைய அந்த அளவில்லாத சக்தி நமக்கு அருள் செய்வதற்காகவே பயன்படுத்தப்படுகின்றது. எனவே அது அருட்சக்தி ஆகும். ஆகையினாலே அந்த இறைவனுடைய அந்த அளவில்லாத ஆற்றலை அவன் செயலன்றி நமக்கென்று செயலில்லை, அவன் உணர்த்தினாலன்றி நமக்கு உணர்வில்லை என்று அந்த அருளுக்கு அடங்கினால் ஆன்மாவிடத்திலே அந்த அருட்சக்தி மேலிடும். மேலிட்டு ஆன்மாவை தன்மயமாக்கிவிடும், ஆன்மாவை அருள்மயமாக்கிவிடும். அந்த அருளில் அடங்கி ஆன்மா சிவத்தையும் காணும், தன்னையும் காணும். தன்னை காணும் போது அந்த அருள்மயமாகவே காணும். ஆன்மா ஒருபோதும் தனித்திருப்பதில்லை. எதை சார்ந்ததோ அதன் ஒன்றை சார்ந்ததா இருக்கும், சார்ந்திருப்பது மட்டுமல்ல அதன் மயமாக இருக்கும், அதன் மயமாக இருக்கும். உடம்பை சார்ந்தால் உடம்பின் மயமாக இருக்கிறது. அது மாதிரி திருவருளை சார்ந்தால் திருவருளின் மயமாக இருக்கும். பூவில் அதன் மனம் அடங்கி இருப்பது போல அசத்தை சார்ந்த போதும் சரி, சத்தை சார்ந்த போதும் சரி, அதன் அதனில் அடங்கி இருப்பதுதான் ஆன்மாவினுடைய தன்மை என்று சித்தியார்களே கூறுகின்றார். சொல்வார், சத்து அசத்து இரண்டையும் அறிவது ஆன்மா. சத்த நிலையிலே உலகப் பொருள்களை அறிகிறது, அவையெல்லாம் அசத்து. முத்தி நிலையிலே சிவத்தை அறிகிறது, சிவம் தான் சத்து. அசத்து என்பது நிலையற்ற பொருள், ஜடப்பொருள். சத்து என்பது நிலையான பொருள், பேரறிவு கொண்ட பொருள், எப்போதும் ஒரே தன்மையா இருக்கும் பொருள் தான் சத்து. அசத்தாகிய உலகப் பொருளை அறியும் போது எப்படி அந்த பொருளிடத்தில் ஆன்மா அடங்கி இருக்கிறதோ அதுபோல சத்தாகிய சிவத்தை அறியும் போது அந்த சிவத்திடத்திலே அடங்கி இருக்கும். அது தனித்து காணப்படாது ஆன்மா. எனவே சத்து அசத்து அறிவது ஆன்மா தான் சத்தும் அசத்தும் அன்று. இத்தனாய் சதசத்தாகி நின்றிடும் இரண்டின் பாலும். சத்தை சார்ந்தால் சத்தின் மயமாகவும், அசத்தை சார்ந்தால் அசத்தின் மயமாகவும் விளங்குவதனால ஆன்மாவுக்கு சததத்து என்று பெயர். நித்தனாய் சததத்தாகி நின்றிடும் இரண்டன் பாலும். இரண்டன் பாலும்னா சத்தின் பாலும் அசத்தின் பாலும். ஒத்துடன் நின்றிடாது, ஒத்துடன் விளங்கி நில்லாது, உதியாது நின்றிடாது. வைத்திடும் தோற்றம் நாற்றம் மலரினில் வருதல் போலும். சத்தை சார்ந்திருந்தாலோ அசத்தை சார்ந்திருக்கும் போதோ ஆன்மா தனித்து விளங்காது. அதுக்காக சத்தை சார்ந்து இது அழிந்து சத்தாகவே ஆகிவிடாது. ஆற்று நீர் கடல் கடந்த அப்புறம் ஆற்று நீர்னு ஒன்னே இல்லை, அது மாதிரி ஆன்மான்னு ஒன்னே இல்லாம போயிடாது. அப்ப எப்படிதான் இருக்குன்னா, பூவில் மனம் அடங்கி இருப்பது போல சார்ந்த பொருளில் ஆன்மா அடங்கி விளங்கும். உடம்பில் காணப்படுகின்ற செயல்பாடுகளை வைத்துத்தான் உடம்புக்குள்ள ஆன்மா இருப்பதை உறுதி செய்ய முடிகிறது. அதுபோல முத்திய நிலையிலே அருள்மயமாக ஆன்மா விளங்கும், தன்னை அருள்மயமாகவே அது காணும், தன்னை அருள்மயமாகவே காணும். அருளை சார்ந்து சிவத்தை காண வேண்டும். அருளை சார்ந்தனால இந்த சிவத்தினுடைய அருள் தான், அப்ப சிவச்சார்பு வந்தாச்சுன்னு அர்த்தம். எனவே சிவபிரான் திருவருளை பெறாதவர்கள் தம்மை காண முடியாது. எனவே ஒரு சாரார் தன்னை அறிந்தால் போதும். ஐயா, கடவுள் வழிபாடு என்பதெல்லாம் கூட பெருசு இல்லை, தன்னை அறிந்தால் போதுங்கிறாங்க சார். அதெல்லாம் நம்ம பட்டினத்தடிகள் தெளிவாக சைவ சித்தாந்தம் மூலம் நமக்கு உணர்த்தி விட்டார். திருவிடைமருதூர் முருகாலிங்க சுவாமி மீது ஒரு மும்மணி கோவை பாடியுள்ளார்கள். பட்டினத்தை திருவிடைமருதூர் மும்மணி கோவை, அது 11 திருமுறையிலே இருக்கின்றது. மிக அருமையான ஒரு இலக்கியம். அதுல சொல்லுவார் என்னவென்றார், நின்னை காணா மாந்தர் தன்னையும் காணா தன்மையோரே. நின்னை காணா மாந்தர் தன்னையும் காணா தன்மையோரே. யார் சிவபிரானை தரிசிக்கவில்லையோ அவர்கள் தம்மையும் தரிசிக்கவில்லை. சிவபிரானை கண்டவர்கள் தான் தம்மை கண்டவர்கள். எனவே ஆலயத்துக்கு வழிபட போகின்றார்கள்னா அதெல்லாம் சும்மா இல்லை. ஆலய வழிபாடுதான் எதிர்காலத்துல உள்ளத்துல பெருமான் எழுந்தருவதற்கு வழிவகுக்கும். உள்ளத்துல பெருமான் எழுந்தருளும் போது அந்த பெருமானை தரிசித்து அதன் வாயிலாக தம்மையும் தரிசிப்போம். அவன் அருளை பெற்று அவனை கண்டால்தான் தன்னையும் காண முடியும். தன்னையும் தன்னாலே கண்டு தமை காணார் என்னாம் என அறிவார் என்று திருஞான கோத்திர சொல்லியது. அரண்டன்னாலே தன்னையும் கண்டு, அரண்டன்னாலே தன்னையும் கண்டு தமை காணார் என்னாம் என அறிவார் என்று திருஞான கோத்திர. நாடியோ என்போ நரம்பு தீக்கோளையோ அந்த பாட்டு. அரணுடைய திருவருளாலே அரணை அறிந்து அதன் மூலம் தம்மையும் அறியாதவர்கள் தாம் யார் என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஒருபோதும் முடியாது. அந்த உண்மையை உணர்த்ததான் ஆசிரியர் மாணாக்கரிடம் ஒரு விடையை எழுப்பினார், ஒரு வினாவை எழுப்பினார். நீ உண்மை அறிந்து கொண்டது எப்படி? உன் அருளாலே அறிந்தேன்னா என்ன பெத்த நிலையில கண்ணாலே பார்த்தறிஞ்சேன் காதாலே கேட்டறிஞ்சேன் மாதிரி முத்த நிலையில அருளாலே என்ன அறிந்தேன்? ஆகவே முத்தியிலே ஆன்மா இருக்காது, அது சிவத்தோடு ஒன்றாயிரும். கடல் நீர்ல ஆற்று நீர் கடந்து விட்டது என்றால் அப்புறம் ஆற்று நீர்னு ஒண்ணு இருக்காது, எல்லாம் கடல் நீர் ஆயிரும். அதனாலதான் முத்தியில ஆன்மா சிவமாயிரும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆன்மான்னு ஒண்ணு இருக்காதுன்னு அர்த்தம். முத்தியில ஆன்மா சிவமாகும் சொல்லியாச்சு. சிவமாகும்னா அப்புறம் ஆன்மா எப்படி இருக்கும்? ஆகவே அது இருக்காது. எப்படின்னா கடல் நீரில் ஆற்று நீர் கடந்தது போல. சித்தாந்த சாத்திரங்கள்ல கூட இந்த ஓமை தான் சொல்லியிருக்கிறாங்க. முடுகி ஓடி முன்னீர் சேர்ந்து அந்நீராய் பின்னீங்கா முறை போல் என்று சித்தியார்ல சொல்லியிருக்கு. அதைத்தான் இங்கே எடுத்துக்கொள்கின்றார். முத்தியிலே ஆன்மா சிவத்தோடு ஒன்றி சிவமாக திகழ்கிறது என்றாலும் ஆன்மா அழிந்துவிடவில்லை. அந்த சிவத்தோடு சேர்ந்த ஆன்மா சிவமாகும் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, ஆன்மா சார்ந்ததன் வண்ணமா இருக்கும் இல்லையா, அதனால அது சிவத்தை சார்ந்து சிவமயமா இருக்கிறது, அவ்வளவுதான். அதுக்காக ஆன்மாவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா அந்த முத்தி இன்பத்தை அனுபவிப்பது யார்? சிவத்துக்கும் அனுபவம் கிடையாது. அந்த முத்தி இன்பத்தை அனுபவிக்கும் பொருளாக இங்கு ஆன்மா இருக்கணும் இல்லையா? அதனாலதான் முத்திதனில் மூன்று முதலும் ஒழிய கேள், சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு, அதைத்தான் முதல்ல சொன்னார். என்ன முத்தியில ஆன்மாவே அழைஞ்சு போயிரும் ஒரு சாரா சொல்வதனால, ஆன்மா எப்படி இருக்கிறது முத்தி நிலையில, அதை முதல்ல சொன்னார். சுத்த அனுபவத்தை குவித்தல் அணு, அந்த சுத்த அனுபவமாகிய சிவா அனுபவத்தை பெறுகின்ற பொருளாக, அந்த சிவானுபவத்தை அனுபவிக்கின்ற பொருளாக முத்தியில் ஆன்மா இருக்கத்தான் செய்கிறது. அப்ப பதி எப்படி இருக்கிறது, அந்த இன்பத்தை வழங்கும் பொருளாக பதி இருக்கின்றது, பெறுகின்ற பொருளாக ஆன்பாட்டு இருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணமாக உள்ள பொருளாக பாசம் இருக்கிறது. எதிர்மறையான காரணம், பெத்தத்துல இந்த அவர் முத்திய கொடுக்க முடியல, இவர் வாங்க முடியல. கொடுப்பதுக்கு அவர் திருவுள்ளம் பற்றிதான் இருக்கிறார், ஆனா வாங்குற நிலையில ஆன்மா இல்லை. காரணம் இந்த பாச தடை, ஆணவ தடை. முத்தியில இந்த ஆணவம் தான் நீங்கி இருப்பது பற்றி இந்த செயல்பாடு நடப்பது முடிகிறது. அவன் இன்பத்தை கொடுக்கவும் வாங்கவும் முடியுது. எனவே ஆணவமானது தன்னுடைய இன்மையினாலே, தன்னுடைய சக்தி கேட்டின் மூலமாக, பொருளளவில் ஆணவம் இருக்கத்தான் செய்து, தன்னுடைய சக்தியின் கெட்டு நிற்பதனாலே இந்த இன்ப அனுபவம் அங்கு நிகழ்கிறது. எனவே ஆணவ மனமானது அங்கு சக்தி கட்டு இருக்கிறது என்று உய்த்து உணரலாம். அதான் இத்தை விளைவித்தல் மலம் என்றார். விளைவிப்பது, விளைவித்தலை நேரடியாக செய்வதற்கு அது ஒரு கர்த்தா பொருள் அல்ல, அதனுடைய சக்தி கெட்டிருப்பதனாலே இது விளைவதற்கு அது ஏதுவாகின்றது, அவ்வளவுதான். ஆகையினாலே ஆணவம் இருக்கிறது, ஆனால் அதனுடைய சக்தி ஒடுங்கிவிட்டது. முத்தி அடைந்த ஆன்மாவினிடத்தே ஒடுங்கியிருக்குது. முத்தி அடையாத ஆன்மாவிடத்தில் இருக்கதான் செய்யுது இல்லையா? முத்தி அடைந்த ஆன்மாவிடத்தில் ஆணவத்தின் சக்தி ஒடுங்கிவிட்டது. அதனால அந்த முத்தி இன்பம் பெறுவதற்கு அந்த ஆன்மாவுக்கு அது வசதியா இருக்கு. ஆகையினாலே ஆகவே இந்த இது உண்மை விளக்கத்திலே சொன்னது. இங்க எப்படி சொல்றார் அப்படின்னா, அதான் முத்தி இன்பத்தை பெறுவதற்கு ஆன்மா அங்க இருக்கணும் என்றுதான் இங்கேயும் ஆசிரியர் வலியுறுத்துகின்றார். இங்க வேறொரு உவமை, அதாவது ஆன்மாவின் அறிவு சித்தறிவு, சிவத்தின் அறிவு பேரறிவு, பேரறிவுக்குள் அடங்கி அந்த சித்தறிவு இருக்கிறது, அது அழியவில்லை. உண்ணுணர்வு சித்துணர்வு 130 கண்ணி 130 போட்டிருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த அடி. உண்ணுணர்வு சித்துணர்வு இங்கு உற்றதுவோ பேருணர்வான், விளைந்த உன்னறிவு சித்தறிவு, ஆச்சாரனுடைய கருணையினாலே நீ சேர்ந்துள்ள சிவஞானமோ பேரறிவு. ஆன்ம ஞானம் சித்தறிவு, சிவஞானம் பேரறிவு. அன்னதனால் குற்றமென ஐயனே, சரி அதனால என்ன அப்படின்னா, ஐயனே நிலை பெற்று வரும் சித்தறிவு பேரறிவை சார்ந்தால் அப்பேரறிவாகவே ஆகி விடுதல் அன்றி கெடாமல் இருக்குமோ? இதுதான் அந்த தடை எழக்கூடிய இடம். இதுதான் சித்தறிவு பேரறிவை சார்ந்தால் அந்த பேரறிவாகவே ஆகிவிடும். அப்படி ஆயிட்டதுன்னா அந்த சித்தறிவு வந்து கெட்டு விட்டதுன்னு தானே அர்த்தம். ஆகவே அது கெடாமல் இருக்குமோ என்று கேட்டால், பேரறிவோடு சித்தறிவு கலந்தாலும் பொருளால் ஒன்றாகுதல் இல்லை. பேரறிவோடு சித்தறிவு கலந்தாலும் பொருளால ஒன்றாவதில்லை. பேரறிவுடைய சிவங்கிற பொருளும் இருக்கும், சித்தருடைய ஆன்மாவுங்கிற பொருளும் இருக்கும், ரெண்டு பொருளும் சேர்ந்து ஒன்றாகாது. எப்படின்னா, அப்ப கேட்கிறார், உண்மை பொருளானவனே சொன்ன கருத்திற்கு தக்க ஓமை கூறுவாயாக என்று கேட்கின்ற அந்த 130 கண்ணி போட்டுக்கிறதுலே அதுக்கு ஒரு 2 தாண்டி வந்தா, சிற்றுணர்வு பேருணர்வை சேர்ந்தால் அதுவன்றி, அதுவன்றின்னா அந்த பேருணர்வாகவே ஆகிவிடுவது அன்றி, மற்ற உளதோ, அந்த சிற்றுணர்வு தனியா இருக்குமா இல்லையா, மற்ற உளதோ என்ன என்று கேட்க, மதியுளாய் அறிவுள்ளவனே என்று சொல்றார். மதியுளாய் உற்றிடினும் ஒன்றாவது இல்லை. சிற்றறிவு பேரறிவோடு ஒன்றாக பொருந்தினாலும் ரெண்டும் சேர்ந்து ஒரே பொருள் ஆவதில்லை, ஒன்றாவதில்லை என என்று ஆசிரியர் கூறவும், அப்ப மாணாக்கர் வேண்டுகிறார், உண்மையனே மெய்ப்பொருளானவனே சொற்றதனுக்கு ஒன்றாம் உவமை உரை என்ன, நீ சொல்வதற்கு ஒரு நல்ல ஓமையோட ஒரு விளக்கம் சொல்லப்பான். சித்தருடைய ஆன்மா சேரருடைய சிவத்தை சார்ந்தாலும் அது சிவமாகவே ஆகிடுவதில்லை, ஆன்மா அறிவதில்லை என்று சொன்னான். அதுக்கு ஒரு நல்ல ஓமை சொல். ஒரு பொருள் இன்னொரு பொருளோட சேர்ந்து அதன் மயமாகவே ஆகியும் கேடாமல் இருக்கிறது அப்படின்னு ஏதாவது ஓமை சொல்லி காட்டும். நான் ஒத்துக்கிறேங்கிறேன் சொல்றார். அருமையா சொல்றார். எங்கேயும் அந்த ஓமைய தேட வேண்டாம். எதையாவது பொருளை தேடணும்னாலும் சூரிய ஒளியின் துணை கொண்டு கண்ணால தானே தேட வேண்டியது இருக்கு. அந்த சூரிய ஒளியும் கண்ணொழியுமே போதும் இதுக்கு ஓமை இல்லையா? வேற தேடி அடைய வேண்டாம் ஓமைய. என்ன ஓமைன்னா அருமையா சொன்னார், நன்றான சீரார் கதிரொளியில் சென்றடங்கும் கண்ணொளிதான் நேராம் ஒளியா இறந்ததோ பார் என்ன. நல்ல சீர் நிறைந்த அந்த கதிரவன் ஒளியிலே கண்ணொளியானது பொருந்தி அடங்குகின்றது. அப்படி கதிரவன் ஒளியிலே பொருந்தி அடங்குகின்ற கண்ணொளி அந்த கதிரவன் ஒளியாகவே ஆகிவிட்டதா? இப்போ நாம் இப்போ வந்து நம்மளை சுத்தி இருக்கிற கதிரவன் ஒளி வெளிச்சமா இருக்குது இல்லையா? இது கதிரவன் ஒளி. இதுலதானே நம்ம கண்ணொளி அடங்கி இருக்குது. நம்ம கண்ணொளி இப்ப அந்த கதிரவன் ஒளியாகவே ஆகிவிட்டதா? ஆனால் நம்ம கண்ணொளி கதிரவன் ஒளிக்குள் அடங்கி இருக்கின்றது. கதிரவன் ஒளி வேறு கண்ணொளி வேறு என்று நம்ம பிரித்து காட்ட முடியாது. அது அதன் மயமா அடங்கிட்டது. அடங்கிட்டது அடங்கினாலும் நம்ம கண்ணொழி என்பது இருக்கத்தானே செய்கிறது இல்லையா? அப்போ மாணாக்கர் கேட்கின்றார், நின்ற ஒளி என்று நிரூபிக்கும் கண்ணொழி வேறு இன்றளவே இல்லையா? கதிரனுடைய கண்ணொழி அடங்கிட்டுதுன்னா அதுக்கப்புறம் கதிரனொழி தான் இருக்குது, கண்ணொழி தான் இல்லையே என்று மாணாக்கர் சொல்கின்றார். கண்ணொழி வேறு நன்று என்று இறங்கியே சரிப்பா ரொம்ப நன்று அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கிறானே இப்படி சொல்லிட்டு இருக்கிறானே இறக்கப்பட்டு ஞானாசிரி சொல்கின்றார், ஒன்றால் செய்ய கதிரும் சிறந்த பொருளும் கதிர்த்தே துய்ய விடிப்போ கதிர்போ தோன்றிடுவது. இப்ப கண்ணொழியே இல்லாம போயிட்டுப்பா, கதிரொழிக்குள்ள சேர்ந்து கண்ணொழியே இல்லாம விட்டு சொல்றையே, இப்ப இந்த கதிரொழியாகிய வெளிச்சம் யாருக்கு புலனாகுது, எந்த பொருளுக்கு புலனாகுது? இந்த வெளிச்சத்திற்குள்ள இருக்கிற பொருள்கள் எல்லாம் எந்த பொருளுக்கு புலனாகுது? அந்த கதிரவனுக்கு புலனாகிறதா கண்ணுக்கு புலனாகிறதா? கண்ணுக்குத்தானே புலனாகிறது. அப்ப கண்ணொழி என்பது இருந்தால்தானே கண்ணுக்கு புலனாகும். எனவே கண்ணினுடைய ஒளியானது கிடவில்லை. அப்புறம் இரவு பொழுதுல இந்த கதிரவன் ஒளி நீங்கி போகிறது. அப்போ கண்ணொழி வேறொரு விளக்கொழியை சார்ந்து காணத்தானே செய்கிறது. மீண்டும் மறுநாள் நீ காலம் மறுபடி கண்ணொழியோடு தோன்றுகிறது. இல்லாம போனா எப்படி இது தொடர்ந்து நடக்கும் இல்லையா? ஆகையினாலே ஒன்றாக செய்ய கதிரும் சிறந்த பொருளும், செய்ய கதிரும்னா கதிரவனும் சிறந்த பொருளும், அந்த கதிரவனுடைய அறியப்படுகின்ற சிறந்த பல பொருள்களும் யாரால் பார்க்கப்படுகின்றன? துய்ய வெடிப்போ கதிர்போ தோன்றிடுவது. யாருக்கு காட்சி அளிக்கின்றன? கண்ணுக்கா கதிரவனுக்கா? ஐயமர சொல் இல்லையா என்று கேட்கின்றனர். ஐயமர சொல் என்றிடலும். அப்போ இதுல அவர் தெளிவுபடுத்த, ஆகா சூரிய ஒளியோடு ஒன்றினாலும் கண்ணொளி அழிவதில்லை. அது மாதிரிதான் முத்தியில ஆன்மா சிவத்தோடு ஒன்றிவிட்டாலும் அந்த ஆன்மா அழிவதில்லை. இங்கு கண்ணொளியானது பொருள்களை காணும் ஒளியாக இருக்கிறது. அதுபோல அந்த முத்தியிலே இன்பத்தை பெரும்பொருளாக ஆன்மா இருக்கிறது என்று சொன்ன. அடுத்தார் போல ஒரு ஐயத்தை எழுப்புகின்றார். என்னவென்றால், முத்தியிலே ஆன்மா கெடாமல் இருக்கும். நீங்க சொன்ன ஓமை மூலமா அது நல்லா புரியுது. இருந்தாலும் ஆகமங்கள்ல ஆங்காங்கு என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், தம்முடைய அறிவும் செயலும் கெட்டவர்கள் தான் முத்தி இன்பத்தை பெற முடியும்னு சொல்றாங்களே. அப்ப அறிவும் செயலும் கெட்டது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த பொருளும் கெட்டது தானே அர்த்தமாகும். அதனாலதான் எனக்கு இந்த சந்தேகமே ஏற்பட்டது. விழிக்கரம்தான் அற்றவரே புல்லும் பிறவி பொடிப்பர். புல்லும் பிறவி பொருந்துகின்ற பிறவியை பொடிப்பர். என்ன அந்த பிறவியை போக்குவார்கள்? யார் போக்குவார்கள் என்று சொன்னால், விழியும் கரமும் அற்றவர்கள் தான். விழி கரம்னா இங்க நேரடியா பொருள் பண்ணக்கூடாது. யாருக்கெல்லாம் விழியும் கரமும் நீங்கிட்டோ அவர்களுக்கெல்லாம் பிறவி நீங்கிடுமா? அப்படி அப்படி பொருந்துமா அது? விழி அதாவது கண் வந்து இங்க ஞானத்துக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டது. கரம் வந்து செயலுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டது. ஆகவே விழியினால் ஞான சக்தியும் கரத்தினால் கிரியா சக்தியும் குறிப்பிடப்படுகின்றன.
4: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: Om Shivaya Namah. Shaivam.org in Aanmeega Anbargalukku Vanakkam. Neengal ketkavirukkum nigazhchi Thiruvilaiyaadal Puranam Sorpozhivu. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 36 படலம் முதல் 39 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
6: ரசவாதம் செய்தது அற்புதமான பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ண ஒரு கதை. ருத்ர கணிகையர் அப்படின்னு ஒரு ஜாதி இருக்கு. அந்த ஜாத்தியில தான் நம்முடைய பறவை நாச்சியார் அவதாரம் பண்ணினார். அதாவது பெற்றோராலேயே இந்த பெண் பிள்ளைகள் சுவாமிக்கு முழுக்க உழைக்கட்டும் என்று கொடுக்கப்படுகிறார்கள். அந்த அந்த குழந்தைகள் வந்து கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு ருத்ர கணிகைகள் பேர். கணிகைனா பெண்ணு அர்த்தம் அவ்வளவுதான், சுவாமிக்கு சொந்தமான பெண் சிவஸ்திரீன்னு அர்த்தம் அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் எந்த ஜாதியில வேணா பிறக்கலாம். அது ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. எப்படின்னு கேட்டால் திருவல்லம்னு ஒரு க்ஷேத்திரம், தீக்காளி வல்லம். அதை பற்றி திருத்தொண்ட புராணத்தில், திருக்குறிப்பு தொண்ட புராணத்தில் அந்த தொண்டை நாட்டினுடைய பெருமையெல்லாம் சொல்லும்போது செக்கிரார் சொல்கிறார், அதில் ஒரு பிராமணனுக்கு தொடர்ந்து 7 குழந்தைகள் பெண்ணாகவே பிறந்தனவன். சுவாமிகிட்ட போய் எனக்கு ஒரு புத்திரன் வேணுமேனு கேட்டாராம் அவர். சுவாமி சொன்னார், உனக்கு புத்திரங்கிறது இந்த ஜென்மாவில் கிடையாது, ஆனால் உனக்கு மோட்சம் உண்டு, நீ ஏன் பொன் பிறந்ததுன்னு கவலைப்படுற அப்படின்னு அவருக்கு விவேகத்தை சொல்லிட்டார். உடனே அவர் பார்த்தார், இந்த இத்தனை குழந்தைகளும் உனக்கு தொண்டு செய்யட்டும் என்று சொல்லி கோயில் பிணா பிள்ளைகளாக கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. பிதா என்ன பண்ணார், தனக்கு பிறந்த அத்தனை குழந்தைகளையும் சுவாமி கைங்கரியம் பண்ணட்டும் அப்படின்னு கொடுத்தார். அப்படிப்பட்டவா சுவாமிக்கு பலவிதமான தொண்டுகளை செய்து கொண்டு கோயிலிலேயே வாழ்வார்கள். அவர்கள் சில நேரங்களிலே சில பேரை கணவனாக வரிப்பதும் உண்டு. அவர்கள் கல்யாணம் ஆகக்கூடாதுங்கிறது கிடையாது. அந்த கல்யாணமெல்லாம் ஒரு அடியார்களோ அல்லது சுவாமியோ அவர்களை பிரேரிப்பா, நீ இவனுக்கு பத்னியாக இருக்கலாம் அப்படின்னு பிரேரிச்சான்னா அப்படி விவாகங்கள் ஆகிறதும் உண்டு. அதனால் அவர்களுக்கு தொண்டுக்கு இடையூறு வராது. தொண்டு இடையூறு வராது எப்படின்னு கேட்டால், சங்கிரி நாச்சியார் நம்பியாரூரை விவாகம் பண்ணிட்டோம், அவரோட திருவாரூருக்கு வரல, சுவாமிக்கு மாலை கட்டி கொடுக்குற அந்த தொண்டு தடைபடாமல் சுவாமிக்கு தொடர்ந்து மாலை கட்டி கொடுத்துருந்தார். அண்ணா கவனிக்கோ, நம்பியாரூருக்கு 2 மனைவிகள், பறவைன்னு ஒத்தி சங்கிலின்னு ஒத்தி. நம்பி ஆரூரர் நிறையா க்ஷேத்ராடனம் பண்ணிருக்கிறார், போய் தேவாரம் பண்ணிருக்கிறார். ஆனால் பர்த்தாவோட இந்த 2 மனைவிகளில் ஒருத்தர் கூட அடுத்த ஊருக்கு கூட போனதில்லை. என்ன காரணம்னா, சுவாமி கைங்கரியம் தொடப்படக்கூடாது. 6 காலமும் தியாகராஜாக்கு இவள் ஆடுவாள், 6 காலமும் அந்த வன்மீகநாதர் ஒற்றியூர் பெருமானுக்கு அவள் மாலை கட்டி கொடுப்பாள். அந்த கைங்கரியம் தடப்படாமல் அவர் வந்தால் வரட்டும், நான் எங்கேயும் போக மாட்டேன்னு இருந்தா, அதுதான் ருத்ர கணிகாஸ்தானம். அந்த நிலையில் திருப்பூவனம்ங்கிற க்ஷேத்திரத்தில் ஒரு பெண் இருக்கிறாள், அவளுக்கு பொன்னனையாள்னு பேர். தளியுளார் தவப்பேரன்னாள், தளியினா கோயில், தளிசாலைகள் தவமாவது தம்மை பெரியலன்றே, நம்பியார் ஒரு தேவாரம், தளியினா கோயில். இன்றைக்கும் அந்த நாம அந்த பதம் கேரளத்தில் பயன்படுது, கோயிலை தளியும்பா. குடி என்றாலும் கோயில், இதெல்லாம் தமிழ் சொல் தான், தமிழில் நம்ம பயன்படுத்துறதில்லை, இதெல்லாம் மற்ற திசையை சொற்களாக மற்ற பாஷைகள், தமிழ்லேருந்து பிறந்த மற்ற பாஷைகளில் பயன்படுறோம். குடி என்பது கோயில், அதெல்லாம் கன்னடத்தில் வச்சுருக்காங்க, குடி குடிங்கிறான், குடினா கோயில், தளினா கோயில் மலையாளத்தில் சொல்கிறான். அந்த தளியுளார் தவப்பேரன்னாள், கோயிலில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் பண்ணின தவத்தினுடைய பலன் போல் இந்த பொன்னன்னையாள் இருக்கா. எல்லாருக்கும் பொன்னன்னையாள்கிட்ட அன்பு உண்டு. சிவாச்சாரியாள்லேருந்து அந்த கோயிலில் பணி செய்கிற கடைசி ஊழியன் வரையும் பொன்னன்னையாள்கிட்ட மரியாதையாக தான் நடந்துப்பாள். ஏன்னா அவள் அவ்வளோ பரம பக்த என்ற காரணத்தினால அவள் பேருக்கு ஏற்றா மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பாள். தங்கத்தை போன்றவள்னா உண்மையிலேயே உருக்கி வார்த்த தங்கத்தினால் பண்ணின பெண்ணை போலவே தலையிலேருந்து கால்வரியும் அழகாக இருப்பவள். அவள் அழகாக இருக்கிறது மட்டும் அவளுடைய சிறப்பு இல்லை, அவள் பரமேஸ்வரன்ட்டையும் அவளுடைய பக்தாள்கிட்டையும் பரம பக்தி பூண்டவள். அவள் கோயிலில் கைங்கரியம் பண்ணுறதுனால அவளுக்கு கோயிலேருந்து ஒரு சம்பளம் உண்டு. பழங்காலத்தில் சம்பளம் என்பது நெல் பருப்பு இப்படி கொடுப்பா, வீடு ஒன்று கொடுத்துருப்பா, சில நேரங்களில் வெள்ளிக்காசு தங்க காசும் கொடுப்பா, போனஸ் மாதிரி கொடுப்பா. இந்த சம்பாத்தியத்தை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறா, தான் எழுந்திரல் இருக்கின்ற வீட்டில் இரவு பகல் பாராமல் அந்த பூணநாதரை தரிசனம் பண்ணவரை வெளியூர் அடியார்கள் அனைவரையும் வணங்கி அவசியம் நீங்கள் எங்கள் காலத்தில் திருவம்பது உண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு அவர்கள் விண்ணப்பித்து கோயிலேருந்து அழைச்சின்னு வந்து அவர்களுக்கு பாத்திய மர்க்கமெல்லாம் கொடுத்து திருவடிகளை விளக்கி திருக்கரங்களை நீவிவிட்டு அவர்களுக்கு பருகுவதற்கு ஆச்சமனியம் கொடுத்து அவர்கள் திருவடியிலே மலரிட்டு அர்ச்சனை பண்ணி அவர்களுக்கு அணிவதற்கு ஆடை கொடுத்து அணிவதற்கு கலன்கள் ஆபரணங்கள் கொடுத்து அணிவதற்கு சந்தனம் முதலிய ஒஸ்தியான திரவியங்கள் கொடுத்து திரு அமுது ஊட்டி அவர்கள் வந்து வழிநடைக்க பணம் கொடுத்து குடை கொடுத்து வெயில் பறிவு அகற்றுவதற்கு விசிறி கொடுத்து விசிறி விட்டு வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த ஆத்துலேருந்து எல்லாம் உங்களுடையதான்னு சொல்லி இப்படியும் மாகேஸ்வர பூஜை அன்றாடம் பண்ணிட்டு இருக்கா. பூலநாதருக்கு தொண்டு செய்வது அதோட கூட மாகேஸ்வர பண்ணுற அவளுக்கு அந்த மாகேஸ்வர பூஜையில் அவளை மனசு லயமாறுது. அப்படி இருக்கிற அவளுக்கு சுவாமி என்ன பண்ணார், ஒரு பேராசையை கொடுத்தார். அவளுக்கு இருக்க ஆசை பத்தாதுன்னு ஒரு பேராசையை கொடுத்தார். பேராசையை கொடுத்த பெருமான் பேராசையை தீர்ப்பதுக்கு அவனே தான் வரணும். இதான் சட்டம். பேராசையாம் இந்த பிண்டமர பெருந்துரையான் சீரார் திருவடி என் தலைமையில் வைத்த பிரான். என்ன பேராசை கொடுத்தாருன்னா, இந்த பூலநாதருக்கு ஒரு சோமாஸ்கந்த மூர்த்தத்தை சுத்தமாக தங்கத்திலேயே பண்ணணும், சொர்ணத்திலே பண்ணணுங்கிற ஆசை பேராசை அவளுக்கு வந்துருது. உங்களுக்கெல்லாம் வந்த மாதிரி. ஆனால் அவள் எவ்வளவு அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக மாத சம்பளத்தில் 1 ரூபா 2 ரூபான்னு மிச்சம் பண்ணி பார்க்குறா. இந்த மாதம் 2 ரூபா மிச்சம் பண்ணினா அடுத்த மாதம் அது செலவிஞ்சிடுறது. 4 பேர் கூட வரா, அரிசி வாங்க வேண்டியிருக்கு, பருப்பு வாங்க வேண்டியிருக்கு, குடை வாங்க வேண்டியிருக்கு, பாதரட்சை வாங்க வேண்டியிருக்கு, வஸ்திரம் வாங்க வேண்டியிருக்கு, மாகேஸ்வர பூஜை உடனே பண்ண வேண்டியிருக்கு, அதில் செலவாயிடுது. அப்போ சாண் ஏறினா முழம் சிறுக்கிற மாதிரி அவள்கிட்ட காசு சேரவே மாட்டேங்கிறது. ஆனால் ஆசை அதிகமாகிட்டே இருக்குது. இந்த சுவாமிக்கு ஒரு சோமாஸ்கந்த மிருதத்தை சுத்தமான ஸ்வர்ணத்தில் பண்ணணும் அப்படின்னு. ஏன் இந்த சுவாமி இந்த ஆசையை கொடுத்தார் அப்படின்னு கேட்டால், அவளுடைய அன்பை இப்போ நாம் அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஆசை அவளுக்கு வரணும். அவளை நமக்கு காட்டுறதுக்காக கொடுத்தார். அவள் அன்பை பூதலத்திடை திருட்டுவான் பொன்மலை வல்லி காதல் நாயகன் திருவுரு காணிய உள்ளத்து ஆதரம் கொடுத்து அருளினார் பூவனத்து ஐயர். அந்த ஆசையை கொடுத்துட்டார். அந்த ஆசையோடு அவள் இருக்கா. அப்படி இருக்கும்போது வருந்தின் இருக்கா, உடம்பு மெலிஞ்சு போயிட்டா. உடம்பு ஏன் மெலிஞ்சான்னா, இந்த நம்ம ஆசை நிறைவேற மாட்டேங்கிறதே, சுவாமிக்கு சோமாசந்த முத்து பண்ண முடிய மாட்டேங்கிறதே, நமக்கு வயசாகிட்டே இருக்கே, நாள் போயிட்டே இருக்கே அப்படின்னு நினைக்கிறாள். இந்த உற்சவத்தில் அடுத்த உற்சவத்திலேயாவது புதுமூர்த்தி தேவலவார்னு பார்த்தா ஆக மாட்டேங்கிறாரு. இந்த கவலை அவளை வருத்தின்றே இருக்கு. அதனால யானை உண்ட விலங்கினி போல உடம்பு தேஞ்சின்னு இருக்கா. அப்போ எல்லாம் வல்ல சித்தர் அங்கே வந்தார். வந்து அவ வீட்டை வாசலில் திண்ணையில் உட்காந்துருந்தார். உள்ளுக்குள்ள ஹரஹர குழந்தத்தோட அமுது நடந்துட்டு இருக்கு. அண்ணன் அமுது ஊட்டின்னு இருக்கா பக்தாளுக்கெல்லாம். அவெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு கையெல்லாம் அலமிண்டு தாம்பூலம் வாங்கிட்டு அந்த புக்த தட்சிணையெல்லாம் வாங்கிட்டு சொல்லிட்டு இவளுக்கு பொன்னனை ஆளுக்கும் அவளுடைய சேடி பெண்களுக்கும் தோழிகளுக்கும் அந்த ஆற்றுல வேலை செய்கிற மற்றவாளுக்கும் விபூதி கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த தடவை திருப்பணம் வரும்போது அவசியம் உங்கத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு விடை பெற்றுக்கொண்டு போயின்னு இருக்கா எல்லாரும் கூட்டம் கூட்டமாக. அப்படி வெளியில் வந்து பார்க்கும்போது இந்த தோழிகள்லாம் சொல்கிறா, திண்ணையில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கார், பரவ சுந்தர சுரூபமாக இருக்கார், கட்டிலங்காளியாக இருக்கார், யோகீஸ்வரராக இருக்கார், கையில் அந்த யோகதண்டம் வச்சுட்டுருக்கிறார், அந்த ஜடையை வந்து கொந்தளமாக பரப்பி வச்சுட்டுருக்கிறார், பசுமருத்ராட்சியை தரிச்சுட்டுருக்கிறார், புன்னகை பூத்த வண்ணம் இருக்கிறார், கண்ணை மூடி தட்சிணாமூர்த்தி பேர் அரைக்கண் மூடி தன்னைத்தானே பார்த்து கொண்டிருக்கிறார், சிவசிவான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறார், வலது கால் மீது இடது கால் போட்டுன்னு உட்காந்துருக்கிறார். நாமெல்லாம் அப்படி போட்டுக்கூடாது, சுவாமி தான் போட்டுக்கலாம் அப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னோடனே இவர் அவர் காலில் வந்து விழுந்து வணங்கி சுவாகதம் கில அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொன்னாலாம். பகவானே தங்கள் வரவு நல்வரவாகியற்று அல்லவா, தங்கள் வரவல்லவா நல்வரவு, ஏனையோர் வரவு நல்வரவாகாது, தங்கள் வரவே நல்வரவு. நம்ம ஆற்றுக்கு மாமன் மச்சான்லாம் வந்தானா அது நல்வரவு இல்லை, அடியார்கள் வருவதுதான் நல்வரவு என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னே சுவாமி சொன்னார், குடியிடையாகின்ற நீ உன் இடையை போலவே தலையிலேருந்து கால் வரையும் எது இடைன்னு தெரியாமல் ஏன் மெலிஞ்சிருக்கேன்னு கேட்டார். என்ன ஒட்டட குச்சி மாதிரி ஆகிட்ட பொன்னாள் நீ உஃபுனு ஊதினா திருப்பூணத்திலேருந்து மதுரையில் போய் விழுந்துருவ போல இருக்கேன், பஸ்ஸில் ஏற வேண்டாம் போல இருக்கேன், இப்படி ஒல்லியாக போயிட்டே ஏன் ஒல்லியாக போயிட்டேன் அப்படின்னு கேட்டார். சொன்னால் இந்த மெலிவு மனதினால் வந்தது பெருமானே அப்படின்னு தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினான். அப்படித்தானே உன் ஆசையை நிறைவேற்றுவதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு உன்னுடைய வீட்டில் அவள் ஏற்கனவே சுவாமிக்கு பண்ண வேண்டிய கரு ஊறு தயார் பண்ணி வச்சுட்டான், மோல்டு டை பண்ணி வச்சுட்டான், அதில் பொன்னை உருக்கி ஊற்ற வேண்டியது தான். சுவாமி அதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார். சித்தர் சொல்லு நல்லா இருக்கு, சோமசந்த சர்வ லட்சணமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தங்கம் தானே வேணும், நீ தான் தங்கம், பொன்னனையால் நீ தான், சுவாமிக்கு நீ தங்கம், உனக்கு சுவாமிக்கு வேண்டிய தங்கம் வேணும், அவ்வளோதானே, கவலைப்படாத என்று சொல்லி சுவாமி சொல்கிறார். எல்லோருக்கும் உனக்கு தர்மத்தில் இருக்கிற புத்தி வரணும், செல்வமோ இந்த இளமையோ இந்த சரீரமோ நீரில் கொப்புள் உண்டானா அது உடையறதுக்கு எத்தனை நேரம் ஆகுமோ அத்தனை நேரம் தான் நிற்கும். அந்த நேரத்துக்குள்ளே இந்த பணத்தை கொண்டோ உடம்பை கொண்டோ இளமையை கொண்டோ செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். இளமை கொண்டு என்ன செய்ய வேண்டியது? இல்லை இப்போ உடம்புல தெம்பு இருக்கும்போதா தோல் போட முடியும் சுவாமி தூக்கிறதுக்கு. அப்போ அந்த காலத்தில் அதை செஞ்சுடணும். வயசான கிழவனாக இருக்கும்போது முடியாதுங்கும்போது முடியாது. அதுபோல் ஒரு புண்ணியத்தை சம்பாதிக்கணும், அதை இந்த உலகம் உன்னிடமிருந்து கற்றுக்கொள்கின்றது அப்படின்னு தன் வாக்குனால் பந்தய நாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டோம். அதனால் உனக்கு மட்டும் யாருக்கும் நான் இந்த அனுகிரகத்தை பண்ண மாட்டேன், உன்னுடைய கருத்து நேர்மையாக இருக்கிறதுனால இந்த சித்தியை நான் இருக்கு இதுவரையும் யாருக்கும் காட்டினதில்லை. யார் பொருட்டும் நான் ரசவாதம் பண்ணலை, மதுரையில் எத்தனையோ சித்து காட்டிட்டேன், ஆனால் உனக்காக பூவனத்துக்கு வந்திருக்கேன் என்று சொல்லி அந்த பிரதான் என்ன பண்ணார், உங்கள் ஆத்திர இருக்கிற எல்லா மட்டமான லோகங்களையும் கொடு, ஒரு உத்ரணி பாக்கி இல்லாமல், செப்பு உத்ரணி, பித்தளை பஞ்சபாத்திரம், பித்தளை சொம்பு, தாம்பாளம், எது இருந்தாலும் கிண்டி குண்டி எது எது இருந்தாலும் எல்லாத்தையும் கொண்டா என்று சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு பாவிச்சார். மனசனால் ரசவாதத்தை பாவிக்கிறார். பாவித்து இதெல்லாம் இன்றைக்கி ராத்திரி சொர்ணமாக ஆகும் என்று அவள்கிட்ட சொல்லிவிட்டு தன் கையில் இருக்கிற விபூதி பையிலேருந்து விபூதி எடுத்து தெளித்தார். பாரு நீ ராத்திரி இருந்து இதை உருக்கி உன் கருவியை செலுத்தி விட்டாய் என்று சொன்னால் நீ விரும்பிய பெருமான் உனக்கு கிட்டி விடுவான். அவ சொல்கிறா, சுவாமி அதை நீங்கள் என் கூட இந்த ராத்திரி இருந்து இங்கே ஆகாரம் பண்ணி இங்கே தங்கிட்டு நீங்களே அதை பண்ணிட்டு போகலாமே. சொல்கிற ராத்திரி மட்டும் நான் மதுரைக்கு வெளியில் தங்கினா எனக்கு பிரச்சனை வரும்மா, நான் பதில் சொல்லணும். நீ யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம், உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கு. பரமேஸ்வருடைய பக்தாலெலாம் சர்வ சுதந்திரலாக இருக்கா, சர்வ தந்திர சுதந்திர சுதந்திரலாக இருக்கா, பரமேஸ்வரனே உங்களுக்கு சேவகம் பண்ணுறார், ஆனால் நாங்கள்லாம் மாட்டிட்டு முழிக்கிறோம். எங்கே போனால் ஏன் இவ்வளோ லேட்டு? எல்லா கேள்விக்கும் நான் மீனாட்சி பதில் சொல்லியாகணும். அதனால உன் இந்த ராத்திரி உனக்கு அந்த சுவாமி வந்துட போகிறார், நீ உன் சுவாமியோட இந்த ராத்திரியில் இருக்கலாமே ஆனந்தமா, உன் சுவாமியோட நீ இருக்கலாமே இந்த ராத்திரியில் ஆனந்தமாக இருக்கலாமே என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சித்தபுருஷர் போனார். இதை நான் விளையாட்டாக சொல்லலை, புராணத்தில் இப்படி தான் இருக்குது. உடனே அந்த சித்தபுருஷர் சொன்னபடியே அந்த லோகங்கள்லாம் அவள் உருக்க அது வந்து அந்த பொண் வந்து உலகத்திலே கிட்டாத மேருமலையை உருக்கியது போன்ற செம்மன் வடிவத்திலே கண்ணை கூசுகின்ற ஒளியோடு அந்த பொன் குழம்பானது அந்த கருவியிலே பாய்ந்து அந்த பெருமான் உண்டானார். அந்த பெருமானை பார்த்து இவள் வந்து அன்போடு கட்டி தழுவி, ஏன்னா அவர் சொல்லிருக்கார் உன் பெருமானோடும் இந்த இரவிலே நீ இருன்றார். அதனால் அந்த பெருமானுடைய அழகில் மயங்கினாள். என் அழகிய பெருமானே என்று அவனை விழித்தாள். விழித்து கப்போலம், அதாவது இந்த நெத்தி பொட்டு, நெத்திக்கும் இந்த கண்ணு இந்த இந்த இடத்துக்கு கப்போலம்னு பேர். இது இந்த பசுமாட்டுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பகுதி. அதில் பெருமானை ரொம்ப அழகாக இருக்குங்க சுவாமி, யாராவது கண்ணு போட்டுற போகிற அவங்கள சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லி கிள்ளி முத்தம் விட்டுத்தானான். இந்த கிள்ளி முத்தம் கொடுக்குறதுன்னு ஒன்று உண்டு, கிள்ளு முத்தான்னு என்ன பிளையிங் கிஸ் மாதிரி, அது வேற இது வேற. பெருமானை கிள்ளி முத்தம் விட்டானான். பெருமானை முத்தமிட்டால் ஏன் கிள்ளி முத்தம் விட்டாள்னா கிள்ளியை அந்த ஊர் கிள்ளினா வலிக்கும், அது வலி போகிறதுக்கு முத்தம் விட்டாள், அவ்வளோதான். பெருமானை கிள்ளி அந்த வலி தீர அவனுக்கு முத்தம் கொடுத்தாள். பெருமான் அந்த அவளுடைய நகைக்குறியோடு இருக்கின்றார். பகவான் எல்லாம் வல்ல சித்தராக வந்து பொன்னையாளுக்காக திருப்புவனத்தில் மதுரையிலும் தான் செய்யாத அந்த சித்தியை செய்தார். ரசவாதம் அவருடைய தகுதி கொடுத்து அதை பண்ணினார் அப்படிங்கிறத பார்த்தோம். பொன்னையாள் தன்னுடைய பெருமானிடத்தில் ஈடுபட்டு அந்த பெருமானுடைய அழகிலே மயங்கி அவனை கிள்ளி முத்தம் கொடுத்தாள். அந்த நகைக்குறியோடு பெருமான் இன்றும் விளங்குகின்றார். ஆனால் இந்த நாலாவது யுகத்தில் இருக்கின்ற நம்மனோருடைய தவத்திற்கேற்ப அவர் காட்சி கொடுப்பார். பொன்னையாளுக்கு கொடுத்த காட்சி நமக்கு கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரசவாதம்ங்கிற அந்த லீலையானது ராஜேந்திர பாண்டியன் தொடர்ந்து தலைமுறையை வந்துட்டே இருக்கு. பல தலைமுறைகள் கடந்து சுந்தரேச பாதசேகரன் அப்படிங்கிற ராஜா ஆட்சிக்கு வந்தார். அவர் பரம சாத்விக பிரவிருத்தி கொண்டவர். முன்பு சுந்தர சாமந்தன் எவ்வாறு ராஜாங்க பணத்தை பகவதர்ப்பணமாக பண்ணணும், சிவதர்மங்கள் பண்ணணும், சிவபக்தாளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததோ, அதை போன்ற எண்ணம் பொதுவாக ஒரு அரசனுக்கு வராது. அரசன் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை காக்க வேணுங்கிற எண்ணம் கொண்டவனாக இருப்பான். ஆனால் இவனுக்கு பக்தி அதிகமாக இருந்ததை தவிர அந்த ராஜாங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தது. இவனிடத்தில் எவ்வளவு இருந்தது சைன்யம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு தரார். குதிரை பூட்டிய தேர் 10 தான் இருந்தன, யானைகள் மொத்தம் 100 தான் இருந்தன, குதிரைகள் மொத்தம் 1000 தான் இருந்தன, காலாட்படை மொத்தம் 10,000 தான் இருந்தன அப்படின்னு பார்க்குறோம். போதும் என்றவன் இருந்தான். நம்முடைய மதுரையை சுவாமி காப்பாற்றாருங்கிறதுக்கு நிறைய பிரமாணம் இருக்குது. தொடர்ந்து அவர் தான் காத்து கொண்டு வருகின்றார். அந்த காவல் இருக்கும் பொழுது ஒரு அடையாளத்துக்கு இந்த சைன்யம் இருந்தால் போதும், இங்கே ஒன்றும் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது, ஒரு பேருக்கு இருந்தால் போதும். தர்மமாகவே ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊருக்கு போலீஸ்காரன் தேவையில்லை, ஒரு பேருக்கு ஒரு போலீஸ் போஸ்ட் இருந்தால் போதும். அது எதுக்குன்னா காவல் உங்கள் தோழன் அப்படின்னு போட்டிருக்கும், ஏதாவது வழி கேட்டால் சொல்கிறதுக்கு தான், கையில் தடி இருக்காது, அப்படி ஒரு அவுட் போஸ்ட் இருக்கும், அவ்வளோதான். எல்லாரும் தர்மத்தின்படி இருந்தால் இருக்காது. இன்றைக்கு இந்தியாவில் மகாராஷ்டிரா தேசத்தில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் எந்த கடைக்கும் இந்த வீட்டுக்கும் கதவு தாழ்பால் கிடையாது. அப்படி ஒரு ஊர் சனி சிங்கனாப்பூர்னு பேருது. அந்த ஊரில் யார் பொருளுக்கும் யாரும் ஆசைப்படுறதில்ல. கடையெல்லாம் திறந்துருக்கும், ராத்திரி லைட்டை மட்டும் அணைச்சிருப்பா, கடை பொருள் எல்லாமே திறந்தபடியே இருக்கும். யாரும் போய்

அதை விழுங்கிவிடலாம் என்று நினைத்து அவன் படையெடுத்து வந்தான். படையெடுத்து வந்தபோது இவன் பெருமான்கிட்ட போய் சொன்னான், பெருமானே, எனக்கு சிறிதும் அச்சமில்லை, உங்களை நம்பித்தான் நான் இவ்வாறு இருக்கிறேன், ஆகவே நீங்கள் என்னை காக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தான். விண்ணப்பித்த அளவில் பெருமான், முன்பெல்லாம் இந்த மதுரையை எவ்வாறு காத்தோமோ அவனையுமே காப்போம், ஆகவே நீ அஞ்சாது, போருக்கு செல் அப்படின்னு சுவாமி சொல்லிட்டார். அந்த முற்றுகையிட்டு வருகின்ற அந்த சோழ படையை எதிர்த்து மதுரைக்கு வெளியிலே சென்று இவன் மலைகின்றான். அப்படி போரிடும் பொழுது கண்ணுதல் அருளால் அங்கோர் கடல் என தோன்றிற்று. எது பாண்டிய சைன்யத்தை பார்த்தா சோழ சைன்யத்துக்கு ஒரு சமுத்திரம் போல தெரிகிறது, அலை வீசுகின்ற சமுத்திரம் போல தெரிகிறது. சுவாமி என்ன பண்ணினார், வேகமாக ஒரு குதிரையில் ஓடி வந்தார். அந்த குதிரை இதுவரையிலும் இந்த நாட்டில் யாரும் பார்க்க உண்ணாத அளவு சிறப்பான லட்சணங்களோடு, மிக உயர்ந்த குதிரையாக, நீண்ட பிடரி மயிரோடு, அழகிய கண்களோடு, அதனுடைய கனைப்பே இனிய சுரம் எழுப்பதைப் போல, நீண்ட வாலோடு, பட்டு போன்ற அதனுடைய தோலோடு, தன்னுடைய எஜமானன் அவனுடைய குறிப்பறிந்து செயல்படுவதாக மின்னலை போன்ற வேகத்தோடு பல மைல் நிமிஷ நேரத்தில் கடந்து பாண்டியனுடைய சைன்யத்தை பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்து சைன்யத்துக்கு முன்னாடி ஒரு வேடுவனை தாங்கி வந்து நின்றது. அது மேலே சொக்கேசர் வேடன் ரூபத்தில் இருக்கிறார், கையில் வில்லும் அம்பும் தாங்கி அப்படி இருக்கிறார். அந்த குதிரையில் வந்து நின்றுட்டார். அந்த குதிரையை வந்து பார்த்தோன்னே சோழ அரசனுக்கு பெரிய ஆச்சரியம், யாரோ ஒருத்தன் பின்னாடியிலேருந்து முன்னாடி வரானே, அவன் ராஜா கிடையாது, அவன் சாதாரண ஒரு வேடன் தான், அப்போ அவன் ராஜ சேவகன் தான், இந்த சேவகனை முன்னிறுத்துகிறார்கள், ஆனால் அவன் சேவகன் அவனை டிஸ்மிஸ் பண்ண முடியல. அவனுடைய சாமுத்திரிக லட்சணங்களை பார்த்தா பார்க்கறதுக்கு கருப்பாக இருந்தாலும் ராஜா விட்டு பிள்ளை மாதிரி இருக்கான், அவன் உயர்ந்தவனாக தெரிகிறான் என்று சொல்லி அவனை கையெடுத்து கும்பிட்டு நீ யார் அப்படின்னு கேட்குறான். சுவாமி கேட்குறார், நீ தானே ஆயிரம் பறிக்கு ஒரு சேவகன் அப்படிங்கிற. ஆமாங்கல், நான் யார் தெரியுமா, நான் ஈரிலா பறிக்கும் ஒற்றை சேவகன் யானை, நான் எத்தனை குதிரைக்கு சேவகன், எத்தனை குதிரையை ஒரே நேரத்தில் செலுத்துவேன்னு எனக்கு தெரியாது, எண்ண முடியாது, எத்தனை குதிரையை ஒரே நேரத்தில் செலுத்தி கொண்டு வருவேன், அதாவது அத்தனை குதிரைக்கும் ஒரு ஆள் தான், அத்தனை குதிரையும் இவனுக்கு கட்டுப்பட்டு வரும், பத்து குதிரைக்கு பத்து பேர் வேண்டாம், இத்தனையே செலுத்துறது, அதான் ஆயிரம் பறிக்கு ஒரு சேவகன், அப்படிப்பட்டவன் நான் என்று சொல்லி பார் என் கையில் வேல் அப்படின்னு மின்னலை போன்ற ஒரு வேலை காமிச்சார். உடனே சோழன் பயந்தா, யாம் இனி இந்த வேலால் இறப்பதற்கு ஐயமில்லை, இந்த வேல் நம்ம மேலே பட்டதுன்னா நம்ம பிராணன் போகிறோம், நிச்சந்தேகமான விஷயம் என்று சொல்லி புறமுதுகிட்டு ஓடினான். ஏன் புறமுதுகிட்டு ஓடினான்னா, புறமுதுகிட்டு ஓடுவாரே அவர் மீது அஸ்திர பிரயோகம் பண்ணுறதில்லை பழங்காலத்தில், எல்லாம் தர்ம யுத்தம், நேருக்கு நேர் சண்டை போடுறவன்ட்டு தான் அவங்க கத்தி வீசுவாங்க, அம்பு போடுவாங்க, பயந்து ஓடுறவர்கள் மீது பாணம் போட மாட்டார்கள். அதனால் புறமுதுகிட்டு ஓடினோன்னே சுவாமி என்ன பண்ணார், அவனை துரத்தி பிடித்து திருப்பி நிறுத்துவோங்கிறதுக்காக அந்த வேடுவனாக வந்த பெருமான் அவனை துரத்தி கொண்டு ஓடுறார். துரத்தி கொண்டு ஓடும்போது பாண்டியனும் அந்த பெருமான் கூட துரத்தி கொண்டே வருகின்றான். சோழன் திரும்பி பார்க்குறான், திரும்பி பார்த்தா சுவாமி மறைஞ்சிட்டார். ஆகா, அந்த வேடன் மறைந்து விட்டான், இனிமேல் நமக்கு அச்சமில்லை, இந்த பாண்டியன் தான் வருகின்றான், இந்த பாண்டியனுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை, இவன் சண்டை போட்டே ரொம்ப நாள் ஆச்சு, சண்டையெல்லாம் மறந்து போச்சு இவனுக்கு என்று சொல்லி பாண்டியனை அவன் திரும்பி துரத்த ஆரம்பித்தான். பாண்டியன் பக்கத்தில் பார்த்தா சொக்கேசரை காணும், ஆகவே அவன் தன் உயிர் கஞ்சி பாண்டியன் மதுரையை நோக்கி ஓட ஆரம்பித்தான். ஓடுகின்ற பாண்டியனை துரத்தி கொண்டு சோழன் வந்தான். இருவரும் மதுரைக்கு மேற்கு திசையில் மதுரையை சுற்றியிருக்கின்ற மலர்கள் பூத்திருக்கின்ற ஆழமான ஒரு அகழி, கிடங்கர்னு சொல்லுவா தமிழில், மடு, அந்த அகழியில் இருவரும் இருவருடைய குதிரைகளோடும் சேர்ந்து விழுந்தார்கள். விழுந்த அளவில் பாண்டியனை அவன் குதிரையோடு பெருமான் கைதூக்கி விட்டான். அகழினா பரமா பாதாளமான அகழி, பல தென்னை மரம் ஆழம் இருக்கும், அது அதில் இருக்கிற ஜலம் வந்து அதுவே பல பனைமரம் ஆழத்துக்கு இருக்கு. அதில் விழுந்த சோழன் இறந்து போனான், அதில் விழுந்த பாண்டியனை பெருமான் கரையேற்றினார் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது பாண்டியன் சொல்றார், பெருமானே, மடுவில் விழுந்த என்னை நீ காத்தாய் என்று சொல்றார், உன் அருள் தான் என்னை காத்ததுங்கிறார். இதில் வந்து புராணம் நமக்கு என்ன குறிப்பிக்கிறதுனா, எந்த அருள் அவனை காத்ததோ அந்த அருள் தான் அவனை மடுவிலே வீழ்த்தியது என்று பார்க்கணும். பெருமான் மடுவிலே வீழ்த்தி தான் அவனை காத்தான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், புராணத்தின் சூக்ஷம்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா சுவாமி நம்மளை கஷ்டப்படுத்துறாருன்னு நினைக்காதீங்க, அவன் நம்மளை கஷ்டப்படுத்துறது கூட ஒரு அனுகிரகம் தான். இவன் விழுந்தா இவனை தொடர்ந்து அவன் விழுந்தான், சினிமாவில் வர மாதிரி தானே, சினிமாவில் அப்படி தானே பார்க்குறோம், ஹீரோவும் வில்லன் எப்படி பண்ணுறா, ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போடுறா, மாட்டிலேருந்து கீழே குதிக்கிறா, கீழேருந்து தெருவில் ஓடி போகிறா, ரெண்டு பேரும் குளத்தில் விழுறா, ரெண்டு பேரும் மணலில் விழுறா, சண்டை போடுறோம், ஒரே இடத்துல தானே இருக்க முடியும். அப்போ பெருமான் இவனை வீழ்த்தியது இவனை காப்பதற்காக. அப்போ பெருமான் நமக்கெல்லாம் ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா, நாம் உண்மையிலே பெருமான்கிட்ட பக்தி பண்ணுறோம்.

0: பெருமா நம்மளை கஷ்டப்படுத்துறாரு நம்ம நினைக்கவும் கூட சொல்லவும் கூடாது. படப்பால் தன்மையில் நான் பட்டதெல்லாம் படுத்தா என்று அல்லல் பறையேன். நாம் படுற சிரமத்தெல்லாம் சுவாமி நம்மளை சிரமப்படுத்துறாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. சுவாமி நமக்கு எல்லா இடத்திலும் அனுகிரகம் தான் பண்ணுறார் என்பதை அறிய வேண்டும். அடுத்தது உலவாக்கோட்டை அருளிய அந்த லீலை. இந்த பாண்டிய தேசத்தில் ஒரு உழவன் இருந்தான் மதுரையில். அவனுக்கு அடியாருக்கு நல்லான் என்று பெயர். அவனுடைய மனைவிக்கு தருமசீலைன்னு பேர். அவன் அன்றாடம் பெருஞ்செல்வந்தனாக இருந்த அவன் அன்றாடம் ஆயிரக்கணக்கில் அடியார்களுக்கு உணவிட்டு வந்தான். இளையான்குடி மரணத்தை செய்த லீலையே இங்கு பெருமான் செய்கிறார். சுக்கேசர் இளையான்குடி மரணார் எப்படி தனவந்தரா இருந்தபோது அமுதூட்டினாரோ, செல்வம் இல்லாத காலத்திலும் அல்லல் நல்குற வாயின போதிலும் இவர் வல்லர் என்று அறிவிப்பதற்காக பெருமானே என்ன பண்ணினார், அவருடைய செல்வம் விரைவில் மறைந்து போகும் வண்ணம் திருவுளம் பற்றினான். பெருமான் அவ்வாறு நினைத்தார். சீக்கிரமாக அவன் ஏழையாகட்டும் கொண்டையாகட்டும் சுவாமியே நினைச்சார். அதை போல பெருமானுடைய அருளினாலே இவன் மிகுந்த ஏழையாக ஆனார். யாரு அடையாருக்கு நல்லான். அட அவர் என்ன பண்றார், இந்த அமுதூட்டுதல்ங்கிற கைங்கரியத்தை விடக்கூடாது. ஒரு நாளுக்கு ஒரு அடியவனுக்கு அமுதூட்டவில்லை என்று சொன்னால் உயிர் வாழக்கூடாது. நியமமாக கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு அடியாருக்கு அமுதூட்ட முடிய முடியல என்று சொன்னால் இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கக்கூடாது. இந்த நம்முடைய சங்கல்பத்தை, தீர்க்க சங்கல்பத்தை சொக்கேசற்ற போய் சொல்லிடுவோம். ஏன்னா இந்த படைத்த பெருமான், படைத்த பெருமாண்ட பெருமானே என் உயிர் துறந்தேன் என்று சொன்னால் அதற்கு நான் பொறுப்பில்லை. அடியார்களுக்கு பூஜை செய்யாமல் நான் உயிர் வாழ மாட்டேன், நீ அறிய வேண்டும் என்று பெருமாண்டே போய் விண்ணப்பம் பண்றது. ஆவி துறக்கின்றதுவே துணிவு என்று துணிந்து போனான். இனிமேல் உயிர் விடுவதுதான் நமக்கு உபாயம் என்று சொன்னார். போய் பெருமாண்ட விண்ணப்பம் பண்ணினார். விண்ணப்பம் பண்ணிட்டு நான் சித்திரவே பெருமான் என்றார். சாமி சொன்னார், உன்னை நான் சாக விட மாட்டேன், வீட்டுக்கு போ. ஒரு பெரிய புதுசாக ஒரு குதிர் இருக்கும் உன் வீட்டில், அதுக்கு கோட்டை, கோட்டைன்னு பேர். கோட்டை போல ஒரு குதிர் கொடுத்துருக்கேன். அதில் ஒஸ்தி அரிசி, ஒஸ்தி நெல், செந்நெல்னு பேர். செந்நெல் என்று சொன்னால் நெல் தான் சிவப்பாக இருக்கும், உள்ளுக்குள்ள அரிசி வெளுப்பாக தான் இருக்கும். அரிசியே சிவப்பாக இருந்தால் அது மட்டும், அது மலையாள தேசத்தில் விளையிறது. அது கஞ்சி தான் வச்சு சாப்பிட்லாம். அரிசி சிவப்பாக இருக்கக்கூடாது, நெல் தான் சிவப்பாக இருக்கணும். அதுக்காக செந்நெல்னு பேர். அது அரிசிக்கு வான்மூரல்னு பேர். சந்திரனை போல விளவிளையர்னு இருக்கணும். செஞ்சாதியாய செழுவால் அரிக்கோட்டை உய்தேம். ஒரு பெரிய குதிர் முழுக்க நெல் கொடுத்துருக்கிறேன், செந்நெல்லாக கொடுத்துருக்கிறேன். எஞ்சாது இருக்கும் எடுக்கும் தோறும், நீ எடுக்க எடுக்க குறையாமல் இருக்கும். இந்த பூமியில் நீ வாழ்கின்ற வரையிலும் இப்படிப்பட்ட தன்மை கொண்டதாக இருக்கும். நீ மனம் திருப்தியாக நீ எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணலாம் என்று சொல்லி அவருக்கு அனுகிரகம் பண்ணார். நீண்ட நாள் அவர் வாழ்ந்தாராம். சீக்கிரமாக சுவாமியுடைய திருடி அடையணுங்கிற எண்ணமே அவருக்கு வரலையாம். என்ன காரணம்னா, சுவாமியோ நம்மளை எண்ணத்தை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார். கைங்கரியம் தடப்படாமல் இருக்கு. வர்ற பக்தாளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணிகிட்டே இருப்போம். எதுக்காக மோட்சத்து மீது இச்சை, எதுக்காக கைலாச கமனம், எதுக்காக இதெல்லாம்? பெருமானுடைய தொண்டு நிகழ்ந்து கொண்டிருக்கு. இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே, இந்த பிறவி தீர்காயசா இருக்கணும், இன்னும் 100 வயசு வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்தாராம் அவர் என்று அவரை பற்றி அந்த எண்ணத்தை சுவாமி அவருக்கு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அடுத்த லீலை, மாமனாக வந்து வழக்குரைத்த ஒரு லீலை. இந்த சுந்தரேச பாதசேகரனுடைய அந்த ஆட்சி காலத்தில் தான் இந்த லீலைகள்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த காலத்தில் தனபதி என்று குபேரனைப் போல பெருஞ்செல்வந்தனாக இருந்த ஒரு வணிகன் முதலில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சுஷீலை என்ற பெயரில் ஒரு கற்புக்கரசியாகின்ற ஒரு மனைவி இருந்தாள். திருமணமாகிய பல நாட்களாகியும் பல வருஷங்களாகியும் அவர்களுக்கு மகப்பேறு இல்லை, வயதாகி கொண்டிருக்கின்றது. அறிந்தவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு மகப்பேறு என்பது இனி மிகவும் அரிதுதான் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே ஒரு பிள்ளையை பெற்று வளர்க்க முடியவில்லை. நாம் கொடுப்பார்வால் பெற்று, பெற்றோர்வால் பெற்று தத்தெடுத்துக்கொண்டு வளர்க்கலாம்னு பார்க்கிறான். அப்போ அருகிலேயே நெருங்கிய சொந்தத்தில் ஒரு பிள்ளை இருந்தால் அதனிடத்தில் நமக்கு இயற்கையாக அன்பு நிகழும், அந்த பிள்ளையும் நம்மிடத்தில் அன்பாக இருக்கும். இது ஒரு நியாயம் என்ற காரணத்தினால தன்னுடைய தங்கை மகனையே தத்தெடுத்துக் கொள்கின்றார். தனபதிக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சி பிள்ளையே தன்னுடைய மருமகனையே மகனாக கொண்டான். என்னென்னா, அவசியம் ஒருவனுக்கு பிள்ளை இருக்க வேண்டும், தத்தெடுத்தாவது பிள்ளை இருக்க வேண்டும். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். ஏன்னா அந்த பிள்ளைக்கு நம்ம உபநயனம் பண்ணி வைக்கணும், அதுக்கு சாஸ்திரங்களை உபதேசம் பண்ணணும், அதுக்கு தர்மங்களை நம்ம வந்து உபதேசம் பண்ணணும், நல்ல வழியில் அதை வந்து வளர்க்கணும். பெறாவிட்டாலும் வளர்க்கின்ற புண்ணியம் இருக்கா இல்லையா? வளர்க்கின்ற பிதா உபநயனம் பண்ணுறானே, அதை தர்ம நெறியில் ஈடுபடுத்துகிறானே, அது அவன் சொந்த குமாரனை போல இவனுக்கு பின்னாடி காரியங்கள்லாம் பண்ண போகிறது. ஆகவே ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆகவே குழந்தை பிறக்கலைங்கிறதுக்காக குழந்தை வேண்டாமல் இருக்கக்கூடாது, அது ஒரு தர்மம். குழந்தை இல்லாமல் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இல்லாமல் குழந்தைகள் இருக்கின்றன. சுவாமி ஏன் இப்படி படைச்சிருக்கிறார்? பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை எடுத்து வளர்க்க வேண்டும் என்று யோசிச்சிருக்கிறார். எத்தனையோ பேர் தத்தெடுத்துட்டு ஒரு குழந்தையை வளர்த்த பிறகு அவர்களுக்கு குழந்தை பிறப்பது உண்டு. அந்த புண்ணியத்தினாலன்னு நினைக்கணும். ஒரு குழந்தையை வளர்க்குற புண்ணியத்தினால சுவாமி நமக்கு ஒரு குழந்தை கொடுத்துருக்கிறார் என்று சாதுவாக நினைக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆகவே ஒருவனுக்கு பிறவி எழுந்தோறும் தீயவை சேரக்கூடாது என்று சொன்னால் அவனுக்கு இந்த சத்புத்திரனானவன் தேவை என்று சொல்லி அந்த மகனை அவன் அன்போடு வளர்க்குறான். இருந்தாலும் தங்கிட்ட அவனுக்கு சண்டை வருது. எப்படி வருதுன்னா, தன்னுடைய மனைவிட்ட வச்சிருக்கிற அன்பு காரணமாக அந்த நாத்தனாருக்கும் இவளுக்கும் ஆகலை. அதனால அடிக்கடி தன்னுடைய தங்கையுடைய மனம் புண்படும்படியாக பேசி சண்டை போடுறான். ஒரு நாள் அவள் அண்ணன் மீது அன்புள்ளவளாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் நம்ம செய்வது தெரியாது செய்வோம், கோபம் தலைக்கு மேலே போயிடும், நம்முடைய பண்புகள் நம்மை கைவிட்டு விடும். அப்போ சுடு சொல்லினாலே அவனுடைய மனதை புண்படுத்தினாள். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க உனக்கு லாயக்கில்லை, யோக்கியதை இல்லை, தகுதி இல்லை. என் பிள்ளையை உனக்கு நான் தாராவிட்டால் நீ எவ்வாறு இம்மை மறுமை பலன்களை அடைவாய்? உனக்கு எப்படி சத்கதி கிடைக்கும்? நான் உனக்கு செய்திருக்கிற உதவியை மறந்துவிட்டு நீயாகவே தலையெடுத்தவனைப் போல உன்னால் எல்லாம் முடியும் என்பதைப் போல என்னை துன்புறுத்துகின்றாயே என்று சுடுசூல் சொல்லிவிட்டாள். அதனாலே மிகவும் சுட்டு போய் அந்த மனம் புழுங்கிய இந்த தணபதி என்ன பண்ணுறார், நாம் பிள்ளையை பெற்றதும் வளர்த்ததும் போதும், பெருமானுடைய அருளை பெற வேண்டும், இனி வரும் பிறவிகளிலாவது நமக்கு பிள்ளை பேர் உண்டாக வேண்டும் என்பதற்காக தீர்த்தாடனம் பண்ணி தவம் செய்ய வேண்டும். ஒரு ஊராக போய் சுவாமியை தரிசனம் பண்ணி தீர்த்தங்களை ஸ்நானம் பண்ணி அடியார்களை உண்பித்து பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணி பெருமானுடைய தரிசனம் பண்ணி இப்படி இரவு நேரத்திலே உண்ணாது பல நாட்கள் இருந்து பகல் நேரத்திலே உண்ணாது பல நாட்கள் இருந்து தவம் செய்து இனி வரும் பிறவிகளிலாவது நமக்கு பிள்ளை பேர் உண்டாக வேண்டும், அந்த அளவிலே தவத்தை ஈட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி காசி முதலிய க்ஷேத்திரங்களை பார்ப்பதற்காக சென்று விட்டார். செல்வதற்கு முன்பாக என்ன பண்ணார், தான் தத்தெடுத்து கொண்ட பிள்ளைகிட்ட அவருக்கு நல்ல அன்பு உண்டு, தன்னுடைய சொத்து முழுவதும் அந்த பிள்ளைக்கு எழுதி வைத்து விட்டு போனார். அப்படி இருந்தும் அவர் வருவதற்கு நீண்ட நாட்கள் ஆயின. ஏன்னா அவர் வரணுங்கிற எண்ணம் இல்லாமலே போயிட்டார் போல இருக்கு. அதனால பல வருஷங்கள் ஆயின. பல வருஷங்கள் ஆயின என்பதனால மற்ற தாயாதிகள், அந்த தனபதிக்கு தாயாதியாக இருக்கிறவங்க, பத்து நாள் தீட்டு உள்ளவர்கள், அவரெல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த சொத்து அணியாமல் யாருக்கோ ஒருத்தனுக்கு போகிறது நமக்கு வந்தால் தேவலாமே என்று சொல்லி பொய்யாக டாக்குமெண்ட்ஸ்லாம் தயார் பண்ணி பொய் வழக்கு இட்டு நீதிமன்றங்களிலே பொய்யுரைத்து பொய் சாட்சிகளை கொண்டு தங்கள் வழக்கினை வல் வழக்கினை நிறுவி அவர்கள் அத்துணை சொத்தையும் அபகரித்து கொண்டார்கள். அபகரித்து கொண்ட காரணத்தினால அடுத்த வேளை உண்பதற்கே வழி இல்லாமல் இந்த தாயும் இந்த சேயும் துன்புறுகின்றார்கள். இவனுக்கோ விவரம் பத்தாது, அந்த அம்மாவோ இதை மாதிரி அண்ணனை விரட்டி விட்டுட்டா, அதனால் துக்கித்திருக்கிறாள். அப்படி இருக்கும்போது சொக்கநாத பெருமான்கிட்ட போய் விண்ணப்பிக்கிறார்கள், திக்கற்றவருக்கு தெய்வமே துணை, பெருமானே நாங்கள் உயிர் வாழ்வதா இல்லையா என்று கேட்கும் பொழுது சுவாமி சொல்கிறார், அவர்கள் எவ்வாறு நீதிமன்றத்துக்கு சென்றார்களோ அதே போல் நீ நாளை நீதிமன்றத்துக்கு செல், அரசன் ஆணை என்று சொல்லி அவர்கள் மீது வழக்கு தொடு, நாம் வந்து உண்மை காப்போம் என்று பெருமான் சொன்னார். அதன்படி அந்த பெண்ணானவள் தன்னுடைய அந்த உறவினர்கள்ட்ட போய் வலிய வழக்கிட்டு அவங்கள வந்து கூப்பிடுறா. அவர்கள் நீ என்ன வழக்கு போடுதுன்னு சொல்லி இவளை துன்புறுத்தி அடித்து தகாத வார்த்தைகள் பேசி விரட்டுகின்றார்கள். ஆனால் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த வழக்கினை ஏற்றுக்கொள்கின்றது. அரசன் முன்பு அந்த நீதறிந்த புலவர் முன்பு அந்த வழக்கு செல்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அந்த நீதிமன்றத்துக்கு இந்த செல்வம் தனபதியார் இந்த பிள்ளைக்கு எழுதி கொடுத்தார் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது என்ற கேள்வி வரும்பொழுது சொக்கேச பெருமான் அங்கு தனபதியாகவே தோன்றிவிட்டார். இந்த பிள்ளையினுடைய மாமனாக அங்கு தோன்றிவிட்டார். அப்படியே தனபதியே வந்துட்டார். இதோ வந்துவிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, தன் மருகனை அந்த பிள்ளையை கட்டி கொள்கின்றார், உச்சி மோந்து கண்ணீர் விடுகின்றார், தங்கையினுடைய கண்ணிலே இருக்கின்ற கண்ணீரை துடித்து விடுகின்றார், உன்னை நான் மன்னித்து விட்டேன், உன்னை பார்க்கத்தான் வந்தேன் என்று இனிய சொற்கள் சொல்கின்றார். அந்த பிள்ளையை பார்க்கிறார், என்ன இந்த பிள்ளை கழுத்தில் ஒரு சங்கிலி கூட காணும், இந்த பிள்ளையினுடைய காதில் ஒரு குண்டலத்தை காணுமே, இந்த பிள்ளையினுடைய காலில் கொலுசு காணுமே, பாவிகள் இந்த பிள்ளையினுடைய சொத்தை பறித்து கொண்டவர்கள் பிள்ளைக்கு சில நகைகளாவது விட்டு வச்சிருக்கலாமே, என்ன கொடிய நெஞ்சோடு இவ்வாறு செய்தார்கள், ஐம்படையும் ஆர்விற்காணேன், சிறு சிலம்பு அடியிற் காணேன், மொயம்படையும் அதானி காணேன், முகத்து அசை சுட்டி காணேன், மின்படு குழைகள் காணேன், வெற்றுடல் கண்டே நந்தோ, வெறும் உடம்போட என் குழந்தைய பார்க்கிறேனே என்று கதறி அந்த நீதிமன்றத்தில் இவன் என்னுடைய பிள்ளை, இவனுக்கு தான் என்னுடைய சொத்து முழுதும் எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பழைய டாக்குமெண்ட்டுடைய ஜெராக்ஸ் காப்பியில் எடுத்து கொடுத்து நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் வழக்கிட்டார். அந்த வழக்கினை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அது நம்பக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி அந்த வழக்கினை வந்து இவன் சார்பாக தீர்ப்பு கூறினார்கள். அப்போ ஒரு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறாங்க மற்றவர்கள்லாம், தனபதி எங்கேயோ போயிட்டார், பல நாள் ஆயிடுத்து, அவர் உயிரோடு இருப்பார்னே இருப்பாரோ இல்லையோ என்பது ஐயம். தனபதி வேஷத்தில் இவர் வந்திருக்கிறாரு, இவர் ஏமாற்றுவதற்காக வந்திருக்கிறார். அது எப்படி வழக்கிட்ட உடனே திடீர்னு ஒருத்தரால் முளைக்க முடியும்? தனபதி வராருன்னா அவர் நேற்றுக்கு ராத்திரி இந்த ஊருக்கு வெளியில் வந்திருப்பார், இன்னைக்கு காலத்தில் வீட்டுக்கு வந்திருப்பாரு. வந்தவர் வீட்டுக்கு வந்து ஒரு காபி சாப்பிடாம ஒரு குளிக்காமல் பல் தேய்க்காமல் கூட இங்கே வருவார், திடீர்னு பூமியிலேருந்து கிளம்புறாரு அப்படின்னு அவர்கள்லாம் ஐயத்தை ஏற்படுத்தினார்களாம். அப்பொழுது தனபதியாக வந்த பெருமான் என்ன பண்ணார், அந்த சொந்தக்காரங்கள்லாம் பார்த்து, உன் பேர் இது, உன் ஊர் இது, உனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, நீ என்ன தப்பு பண்ணியிருக்கிற, நீ இந்தந்த ஊரில் இன்னும் நேரம் வச்சுட்டுருக்கிற, எல்லாத்தையும் அவன் ரகசியமெல்லாம் போட்டு உடைக்க ஆரம்பித்தாரா, போதும் ஐயா நீர் தான் தனபதி. அவர்களை எல்லாம் சுவாமி ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்தோடனே நீர் தான் தனபதினு சொல்லிவிட்டு அரசனுடைய ஆணைக்கு பயந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டு ஓடி போனார்கள். இந்த பிள்ளையையும் அந்த தங்கையும் தனபதியானவர் காத்தருளினார். தனபதி இடத்துல இந்த சுக்கசுப்ரமன் காத்தருளினார். தனபதி அங்கே வரல, காத்தருளிய பெருமான் விடை மீது காட்சி அளித்து மறைந்து போனான். அந்த பெருமானை திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்பதை பெருமானே சுக்கேசா நீ வந்து நிறுவினா என்று சொல்லி அந்த பிள்ளையும் அந்த பிள்ளையினுடைய பெற்ற தாயும் வணங்கி வழிபட்டு வந்தார்கள் என்ற அளவிலே இன்றைக்கு நாம நிறைவு செய்வோம். நம பார்வதி பதயே அழகர மகாதேவா சித் சபேஷா சிவசிதம்பரம் ஆடக முதரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: பல விஷயங்கள் கந்தபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கந்தபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அதுக்கு கைவிளக்கு போட்டு காட்டுவதை போலவே மற்ற புராணங்களும், இது மாதிரி தமிழிலே இருக்கக்கூடிய கந்தபுராணம், அருணகிரிநாதருடைய திருப்புகள், இதெல்லாம் கைவிளக்கிட்டு அதை விளக்கி காட்டுகின்றன நமக்கெல்லாம். இப்படி 9 புதல்வர்களும் பிறக்க 109 பேரும் இறைவனுடைய திருப்பணியிலே இங்கே கைலாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே முருகப்பெருமானோ திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கிறான். அந்த திருவிளையாடலை எல்லோரும் பார்த்து ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப பகவான் பார்த்தாராம், சரி ஆச்சு, ஏன்னா அடுத்தது வேணும் இல்லையா, அடுத்தடுத்து இவர்கள் குழந்தையை ஆடிக்கொண்டே இருந்தா என்ன ஆகிறது, உடனே பார்த்தார், சரி அடுத்த விஷயம் என்ன செய்ய வேண்டும், அம்பிகையை பார்த்தாராம், அம்பிகே வா நாம போக வேண்டும், எந்த இடத்துக்கு போகணும், சரவண பொய்கைக்கு நாம் செல்ல வேண்டும். சரவண பொய்கைக்கு சென்று நம்முடைய குழந்தையை நம்முடைய குமாரனை பார்க்கலாம் என்று சொல்லும்படியாக குமாரனை பார்ப்பதற்காக அவர்கள் புறப்பட்டார்களாம். புறப்பட்ட உடனே அவ்வளவுதான், ஹாலால சுந்தரர் என்று சொல்லக்கூடிய இவருடைய கணாதிபர் ஒருவர் முன்னே செல்ல, இவர் நந்தி வாகனத்திலே அம்பிகையோடு செல்ல, தேவமாதி தேவர்களெல்லாம் அந்த இடத்துல துதித்து கொண்டு க்ஷண காலத்திலே என்ன செய்கின்றார்களாம், எல்லாரும் இவரோடு சேர்ந்து முருகப்பெருமானை காண்பதற்காக 6 உருவங்களோடு உருவமாக இருக்கப்பட்ட அந்த முருகப்பெருமானை காண்பதற்காக மகாதேவனும் அம்பிகையும் செல்லக்கூடிய அவர்களோடு செல்லுகின்றார்களாம். போன உடனே பரமேஸ்வரிக்கு ஆனந்தம் தாங்கல. முருகப்பெருமானை பார்த்த அவன் அப்படி விளையாடி கொண்டிருக்கிறான், நன்றாக விளையாடி கொண்டிருக்கிறான். அந்த விளையாடி கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்த்தாலாம், அதை பார்த்து பரமேஸ்வரனை தன்னுடைய கண்ணாலே பார்க்க அவரும் கண்ணாலேயே சைகை காமிக்கிறாராம். போன உடனே ஆனந்தம், அம்பிகைக்கு பரம ஆனந்தம், ஆர்வம் பெறுகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆர்வத்தினாலே தனித்தனியா ஒவ்வொரு குழந்தையாக அணைச்சுக்க முடியல அம்பிகைக்கு. அம்பிகையானவள் 6 குழந்தையும் அப்படியே சேர்த்து அணைத்துக் கொண்டாளாம். அம்பிகை தனித்தனியா ஒவ்வொரு குழந்தையா அனுபவிக்கணும்னா அது எவ்வளவு நேரம் ஆகும், அடையவே முடியாது, எனக்கு இந்த அனுபவம் உடனே வேணும்னுட்டு எல்லாவற்றையும் சேர்த்து அணைத்துக் கொண்டாளாம். நம்ம இன்னொன்னு, சில பேரு இலையில எல்லாம் போட்டுருவாங்க, பரிமாறிடுவாங்க, கல்யாண வீட்டுக்கு போகும் பொழுது எல்லாம் நல்லா இருக்கு, பட பட பட இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் வாயில எல்லாத்தையும் வச்சிருவான். எப்படி இருக்கும், ஒரு பக்கம் கொஞ்சம் லட்டு, ஒரு பக்கம் இது, ஒரு பக்கம் அதுன்னு எல்லாத்தையும் தூக்கி வாயில வச்சிட்டு இருப்போம். அதுல இருக்கக்கூடிய எந்த சுவையின நவரசமும் அங்கேதான் இருக்கும். எல்லா சுவையும் 6 சுவையும் வாய்க்குள்ளதான் அப்ப இருக்கும். ஒவ்வொரு சுவையா நிதானமா சாப்பிடுவோங்கிறது கிடையாது. இப்ப நமக்கு இந்த பதட்டம் இருக்கு. அந்த முருகப்பெருமானை பார்த்து ஆனந்திக்கக்கூடிய அன்னைக்கு எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்க வேண்டும், அந்த ஆர்வத்தை காட்டுவதை போலவே எல்லா குழந்தைகளையும் சேர்த்து அணைத்து கொண்டாலாம். எந்த ஒருவன் 6 பேரானாரோ அந்த 6 பேராக இருக்கப்பட்ட முருகன் இப்பொழுது ஒன்றாக ஆனான். 6 முகமும் 12 கையுமாக ஒன்றாக ஆகின்றானா. அதை சொன்னார், எந்தை சக்திகள் உயிரெல்லாம் ஒடுங்குறும் எல்லை முன்பு போல ஒன்றாகியே கூடிய முறை போல் அண்டம் இல்லதோர் மூவிரு வடிவும் ஒன்றாகி கண்டன் என்று பெயர் பெற்றனன் கௌரிதன் குமரன். என்ன பண்ணா அப்படியே சேர்த்து அணைத்து கொண்டானா, அணைத்து கொண்ட உடனேயே எப்படி ஆச்சுங்கிறதுக்கு இது சொல்லுவார் கச்சியப்பர். எல்லாத்துக்கும் அவருக்கு சைவ சித்தாந்தம் வந்து கொண்டே இருக்கும். இறைவன் உலகை படைக்கும் பொழுது ஒன்றாக இருந்தவன் பலவாக மாறுகிறான். பகுஷ்யாம் பிரஜாயே யந்தி என்று வேதம் சொல்லுவதை போலவே தான் பலவாக ஆக வேண்டும் என்று அந்த பிரம்மமானது, ஒன்றாக இருக்கப்பட்ட பிரம்மமானது நினைத்ததான். நினைத்த உடனேயே பலவாக மாறுவதற்கு க்ஷணமாத்திரத்திலே பலவாக ஆனது அது. அது மீண்டும் பிரளய காலத்திலே சம்ஹார காலத்திலே எப்படி தன்னோடு எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு ஒன்றாகிறதோ, எந்த எப்படி இருக்கிறது அவன் இடத்துல மேலே எல்லாம் ஒட்டி கொண்டிருக்கின்றது, எல்லா உயிரினங்களும் அவனோடு சேர்ந்து இருக்கிறது. பிரளய காலத்திலே படிக்க வேண்டும் என்ற பொழுது எல்லா உயிரினங்களையும் விட்டு விடுகிறான். அவ்வளவுதான், அந்த பட்டியல மாடை போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க. மாடு ஆடெல்லாம் ஒரு 100-200 மாடோ ஆடோ இருக்கும். அப்படி அவுத்து விட்டா கிடக்கிடையே எல்லா இடத்துலையும் அந்த பறப்பு முழுக்க அது பறந்து இருக்கும். அதே போலத்தான் உள்ளே எல்லாம் அடைந்திருக்கும். பட்டிக்குள்ளே அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடுகள் மாடுகளை போலவே இந்த உயிரினங்கள் எல்லாம் சம்ஹார காலத்தில் அவரிடத்திலே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், லயத்திலே இருக்கிறார்கள். அவர்களை படைக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது மீண்டும் எல்லாம் பறந்து பெரியதாக ஆகிறது, பிரபஞ்சமாக ஆகிறது. அவன் நினைக்கிறான் திரும்பி எல்லாத்தையும் உள்ள கூப்பிட்டுக்கணும், எல்லாத்தையும் அடிச்சு என்ன துரத்துக்கிறான், இடையன் உள்ளே துரத்துக்கிறான். என்ன ஆகிறது, அவ்வளவு தூரம் பறந்தது அது, மயில் கணக்கில் இந்த மாடுகள் பறந்து கொண்டிருந்ததெல்லாம், அது பறந்து விரிந்து மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாடுகள் எல்லாம் மீண்டும் என்ன பண்ணும், கொண்டு வந்து சேரும். அதே போலத்தான் எந்தை சக்திகள் உயிரெல்லாம் ஒடுங்குறும் எல்லை முன்பு போல ஒன்றாகியே கூடிய முறை போல் எல்லாம் பலவானது மீண்டும் ஒன்றாக ஆகிறது. இதை போல அண்டம் இல்லதோர் மூவிரு வடிவும் ஒன்றாகி, இதுக்கு வந்து ஒரு முடிவு இருக்கிறதா அப்படின்னு சொல்லவே முடியாத இந்த ஆறு வடிவங்களும், ஆறுங்கிறது உபலக்ஷணத்தாலே இங்கே பலவிதமான ஏராளமான வடிவங்களை சொல்லப்பட்டது. இறைவன் எல்லாவற்றிற்கு உள்ளேயும் இந்த ஹிருத்புண்டரீகம் என்று சொல்ல முடியாத ஒவ்வொருவருடைய ஹிருதய பத்மத்துக்கு உள்ளேயும் அவரவர்களுடைய கட்டை விரல் அளவுக்கு அங்குஷ்ட மாத்திர பிரமாணம் என்று சொல்லுவார். அங்குஷ்ட பிரமாணத்தில் இறைவன் அவனுடைய சக்தியானது நமக்குள்ளே இருக்கிறதா, எல்லாருக்கு உள்ளேயும் இந்த சக்தியானது இருந்து கொண்டிருக்கிறதா. அதே போலத்தான் எல்லாருக்கு உள்ளேயும் இவன் இருக்கிறான் என்று காட்டுவதற்காக இப்ப 600,000 சொன்னாலும் சரி, 6 கோடி சொன்னாலும் சரி, 60,000 கோடி சொன்னாலும் எப்படி சொல்ல முடியும், ஆறுங்கிறது ஒரு லட்சணத்துக்காக சொல்லப்பட்டது, ஒரு உபமானத்துக்காக. ஏராளமாக இருந்த படைப்பெல்லாம் மீண்டும் சம்ஹார காலத்திலே ஒடுக்கி லயமாக அவனிடத்திலே சேர்ந்து கொண்டு விட்டது. அதை சொல்லுவதைப் போலவே அந்தமில்லதோர் மூவிருவிடும் ஒன்றாகி என்ன பெயர் வந்தா, ஸ்கந்தஹா என்று சொல்லும்படியாக, கந்தன் என்று பெயர் பெற்றனன் கௌரிதன் குமரன் என்று சொல்லும்படியாக. இதனால்தான் இவனுக்கு இதை கந்த புராணம் என்று சொல்லுகிறோம், ஸ்காந்தம் என்று சொல்லுகிறோம். இது இன்னொன்று உண்டு, கௌரிதன் குமரன் சொன்ன காரணத்தினாலே ஆறு சமயங்களை சொல்லும் பொழுது விஷ்ணு வைஷ்ணவம், சிவன் சைவம், கணபதி கணாவத்தியம், சக்தி சாக்தம், சூரியன் சௌரம். ஆனா முருகப்பெருமானுக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்லுகின்றோம், கௌமாரம். குமரனுடைய தன்மை, இந்த குமரனாக இருந்தவன் யாரு, கௌரியினுடைய பையனாக கௌமாரியினுடைய தன்மையிலே கௌரியினுடைய குமரனாக இருக்கின்ற காரணத்தினாலதான் கௌமாரம் என்று அவனை சொல்லுகிறோம், கௌமார மதம் என்று அதற்கு சொல்லப்படும். அது மாதிரி கந்தன் என்று பெயர் பெற்றனன் கௌரிதன் குமரன் என்று இத சிவபெருமானுடைய குமரன் இந்த இடத்துல சொல்லல. ரொம்ப நுட்பமான விஷயத்தை கவனிக்கணும், சிவனுடைய குமரன் சொல்லல. யாரிடத்துல இருந்து வந்தான், இவரிடத்துல இருந்தான் வந்தான். இவர் வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லுவார், ரொம்ப அழகா அவருக்கு சொல்லுவார், ஒரு வைசியனுடைய பிள்ளையே செட்டி மகன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவர் சொல்லும் பொழுது ரொம்ப அழகா அந்த இடத்துல எடுத்துக் கொடுப்பார். ஒரு ஏழையனுடைய மகனை ஏழை மகன் அப்படின்ட்டு ஏதாவது சொல்ல முடியும். ஆணினுடைய குழந்தைய என்ன சொல்ல முடியும், ஆண்மகன், ஆணுக்கு பிறந்தவன் அதனால இவன் ஆண்மகன், வேற யாருமே ஆண்மகன் சொல்ல முடியாது, இவன் ஒருத்தனத்தான் ஆண்மகன் என்று சொல்ல முடியும் என்று ரொம்ப அழகாக இந்த உதாரணத்தோடு சொல்லுவார் வாரியார் சுவாமிகள். இங்கே இறைவனிடத்திலே இருந்து தோன்றியவன் முருகப்பெருமான். ஆனா இறைவனுடைய சம்பந்தம் இல்லாம இருக்க முடியுமோ, அந்த ஞான சக்தியாகின்ற இறைவனுடைய அந்த இறைவனுடைய சம்பந்தம் இல்லாம இருக்க முடியாது இல்லையா. அதனாலதான் இறைவி இங்கே அவனை மீண்டும் ஒன்றாக்குவதை போலவே இந்த பிரபஞ்சத்துக்கு எது காரணம், இறைவன் தான் ஒருவனாக இருக்கிறான், அம்பிகை அவனிடத்திலே ஆசையாக ஒரு ஸ்பந்தனமாக அம்பிகை தோன்றுகிறாள். அம்பிகையின் காரணத்தினால்தான் இந்த பிரபஞ்சமானது தோன்றுகின்றது. இதுதான் தத்துவங்கள் சொல்லக்கூடியது. இப்ப அதே மாதிரி தான் அம்பிகையினுடைய காரணத்தினாலே என்றும் ஒன்று சேர வேண்டும். அது பரம்பொருளாக என்றும் எல்லாம் பரம்பொருளிடத்திலே சென்று சேர வேண்டும். இங்கே இறைவன் கொடுக்க அம்பிகை சேர்த்து எடுக்கிறாள். அதனால்தான் அவளை கொண்டு வந்து கௌரிதன் குமரன் என்று சொல்லும்படியாக அவளுடைய புத்திரன் என்று இந்த இடத்துல சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, இதுக்கு ஏராளமான கருத்து நம்ம அடுத்தது இன்னும் பார்க்க போகிறோம். இது ஏன் குமரன் பேர் வந்தது, எப்படி கந்தன் பேர் வந்தது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கந்தன் என்று பெயர் பெற்றனன், அதனாலதான் தமிழில் இருக்கக்கூடியதுக்கு கந்தபுராணம் சொல்லுகிறோம். ஸ்காந்தம் என்று சொல்லும்படியாக அதையே நாமும் சுட்டி காட்டுகிறோம். ஸ்காந்தம் என்கின்ற வடமொழியில் இருக்கக்கூடிய புராணத்துக்கும் கூட துள்ளி குதித்துக் கொண்டு வந்தவன், துள்ளி குதித்துக் கொண்டு வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்காந்தம் என்று கந்தன் என்பதற்கு அரு அது ஒரு பெயராக சொல்லப்படும். அப்படி வெளியிலிருந்து துள்ளி குதித்துக் கொண்டு வந்தான். எப்படி தன்னுடைய மிகச்சிறந்த பொறி என்கின்ற ஜோதி பிழமையினுடைய வடிவாக, அதனால கந்தன் என்று பெயர் பெற்றனன். உடனே என்ன பண்றாளா, அந்த ஆசை அம்மாவில்லையா, அம்மா தன்னுடைய கருணையினாலே அவனுக்கு தன்னுடைய பாலை ஞானப்பாலை கொடுக்கின்றான். ஆதி நாயகன் கருணையாய் அவலமாய் பரமபோத நீரதாய் இருந்த தன் குங்கையில் பொழி பால் ஏதிநாதரோர் குறுமணி வெள்ள மீதேற்று காதல் மாமகர்க்கு அன்பினால் அருத்தினள் கௌரி. திருப்பி திருப்பி இந்த இடத்துல கௌரி கௌரி கௌரி என்று சொல்லிக் கொண்டு வருகிறார் கட்சியப்பர். அதனுடைய பொருளையும் பின்னாலே பார்க்கலாம். என்ன செய்கின்றாளா, ஆதிநாயகனுடைய கருணையாக எவள் சிவனுடைய கருணையினுடைய அம்சமாக இருக்கிறாளோ, எவள் கருணை என்கின்ற நீரதாக இருக்கிறாளோ, அவள் தன்னுடைய கொங்கையிலே மார்பகத்திலே இருந்து வரக்கூடிய பால்களை பாலை எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொடுத்தாராம். ஏன்னு கேட்டா அவளுக்கு பேர் அபீத குஜாம்பாள்னு பேரு, வாய் வைக்காத தனங்களை உடையவள்னு. யாருமே அவள் இடத்துல பால் குடித்ததாக கிடையாது, அவள் பாலை எடுத்து கொடுத்திருக்கிறாள் அவ்வளவுதான். அதுக்கு தான் அபீத குஜாம்பிகை என்று சொல்லும்படியாக அவளுக்கு உண்ணாமுலை அம்மை. எங்க இருக்கிறார், திருவண்ணாமலையில இருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப அழகா சின்ன உருவமா இருப்பா உண்ணாமுலை அம்மை. தமிழ்ல அதைத்தான் நம்ம சொல்லுவோம் அபீத குஜாம்பிகை, அபீத வாய் வைக்கப்படாத அப்படின்னு சொல்லப்படும். இப்படி குழந்தைகளாலே அதை எடுத்து கொடுத்தாலாம். அப்போ சில தொட்டு அந்த பாலானது அந்த சரவண பொய்கையிலே விழுந்துதான். அப்போ ஆறு மீன்கள் அங்கே இருந்தது மனித உரு கொண்டு வந்துதான். அதை பார்த்தோன்னு அம்பிகை ஆச்சரியப்படுகிறாள். அம்பிகைக்கு தெரியாத விஷயமா என்ன, அதெல்லாம் கிடையாது, அவளுக்கு எல்லாம் தெரியும். அந்த அம்பிகை ஆச்சரியப்படுவதை போல பகவானை பார்த்து என்னது, என்ன அந்த மீனாக இருந்ததெல்லாம் இப்பொழுது மீண்டும் மனிதர்களாக வருகிறதே அப்படின்னு சொன்னாலாம். அப்போ அவர் சொல்லுகிறார் ஒரு சின்ன, அதுக்கு எல்லாத்துக்கும் அங்கே சின்ன சின்ன பிளாஷ்பேக் மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். வசிஷ்டர் பிரம்மாவினுடைய மானசபுத்திரர், வசிஷ்டர் வசிஷ்டருடைய குமாரர் சக்தின்னு பேரு. இதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும் பொழுது வியாசம் வசிஷ்டனத்தாரம் சக்தேகே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாபம் தபோநிதியம் என்று வசிஷ்டர் சக்தி பராசரர் வியாசர் சுகர் என்று இந்த பரம்பரை அப்படியே வரும். சுகர் அதுக்கு மேல கல்யாணம் கல்யாணம் எதுவுமே கிடையாது, அவர் நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவர். வசிஷ்டருக்கு பிறந்தவர் சக்தின்னு பேரு, அந்த சக்திக்கு பிறந்தவர் பராசரர் என்று பேர். அவருக்கு ஆறு குழந்தைகள் தத்தர் அனந்தர் நந்தி சதுர்முகர் சக்கரபாணி மாலி என்று சொல்லக்கூடிய ஆறு பேர். இந்த குழந்தைகள் என்ன பண்ணித்தான் நீரிலே விளையாடி கொண்டிருக்கும் பொழுது இவர்களுடைய விளையாட்டின் காரணத்தினாலே மீன்கள் இறந்துதான். அதனால இவர் வந்து பராசரருக்கு கோபம் வந்தது, உங்களுடைய செயலினாலே சில உயிரினங்கள் இறந்தன, ஆன காரணத்தினாலே நீங்கள் மீனாக போக கடவுதுன்னு சாபம் கொடுத்துட்டார் குழந்தைகளுக்கு. தன்னுடைய பெத்த குழந்தைகள்னு அவர் நினைக்க கூட இல்லை. ஏன்னா அவர்களுக்கு வந்து முனிவர்கள் இது என்னுடைய ஆளு, இவன் வேண்டப்பட்டவன் வேண்டப்படாதவனே கிடையாது, எல்லாரும் ஒரே மாதிரி தான். அவர் என்ன பண்ணார், சாபம் கொடுத்துட்டார் இந்த ஆறு பேருக்கும். அவர்கள் நடுநடுங்கி போய் அப்பாவினுடைய தன்னுடைய தந்தையான பராசரர் காலில் விழுந்து வணங்கினார்களாம். அப்ப சொன்னாரன் கவலைப்பட வேண்டாம், வரக்கூடிய கல்பத்திலே முருகப்பெருமான் அவதாரம் செய்ய போகிறான், அப்பொழுது அம்பிகையினுடைய ஞானப்பால் இந்த சரவண பொய்கையிலே சிந்தும், அதன் மூலமாக உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். அந்த தத்தர் அனந்தமாலின்னு சொல்லக்கூடிய ஆறு பராசர புதல்வர்களும் இங்கே வணங்கி நிற்கிறார்கள். கவலைப்பட வேண்டாம், இவர் சொன்னாரா சிவபெருமான் போய் அங்கே தவம் செய்து கொண்டிருங்கள். சரவண பொய்கை இங்கே, சரவண பொய்கை இன்னொரு சரவண பொய்கை இங்க இருக்குன்னா திருப்பரங்குன்றத்திலே சரவண பொய்கை இருக்கிறது, அது பக்கத்துல போய் திருப்பரங்குன்றத்திலே தவம் செய்து கொண்டிருங்கள், உங்களுக்கு ஓய்வு முருகப்பெருமான் அங்கே மனம் செய்து கொள்ளும் பொழுது கிடைக்கும் என்று சொன்ன உடனேயே அவர்கள் திருப்பரங்குன்றத்திற்கு அங்கே சென்று அவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இப்படி நடந்தது. இந்த கந்தபுராணத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு கேம் பகவான் விளையாடுற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் அம்பிகை குழந்தையா போகணும், ஏன் குழந்தையா போகணும், எங்கேயோ ஒருத்தன் எவனோ தவம் செய்து கொண்டிருக்கிறான், அவருக்காக அங்கே குழந்தையா போகணும். சரி, எவனோ ஒருத்தன் தவம் பண்ணா ராக அந்த அசுரன் அவன் வந்து வரம் கேட்கிறான், கேட்கும்போது 1008 யுகம் ஆளுன்னார். ஆளும்போது ஏவனுக்கு ஒரு நல்ல புத்தி கொடுக்க முடியாதா? கிடையாது. ஏன்? கெட்ட புத்தியோட தட்சயாகத்திலே கலந்து கொண்டவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், அதனால அங்கே ஒன்று நடக்கிறது. மன்மதன் அனங்கனாக வேண்டும், அவன் மீண்டும் எழ வேண்டும். இங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல அங்கங்கே கேள்விகள் இருக்கும், அதுக்கு விடை இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எல்லாம் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர், அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்படி இருக்கிறாரா, அந்த பாலை கொடுத்து பரம ஆனந்தமாக என்ன செய்கின்றானா, அந்த சிவனுக்கு நாதனாக எவன் ஆக போகின்றானோ அந்த ஞானப்பாலை அருந்திய முருகப்பெருமானை தன்னுடைய மடி மீது அமர்த்தி கொண்டு இறைவன் பக்கத்துல வந்தாராம். இறைவியை இறைவன் அமர்த்தி கொள்ள, இறைவி தன்னுடைய மடியிலே அமர்த்தி கொள்ள, இதுக்கு பேர் தான் சோமாஸ்கந்த வடிவமாக. நடுவிலே முருகப்பெருமானும் ரெண்டு பக்கத்திலையும் அம்பிகையும் சிவனுமாக இருப்பார்கள். ச உமா ஸ்கந்தஹா, அதாவது உமையோடும் கந்தனோடும் சேர்ந்த சிவபெருமானுடைய மூர்த்தம். சோமாஸ்கந்த மூர்த்தம் மிகவும் உயர்ந்தது, பிரம்மனாலே நாராயணனாலே வணங்கப்பட்ட மூர்த்தி வடிவம் இது. அதனால தான் முச்சுகுண்ட சக்கரவர்த்தி அதை வாங்கி திருவாரூர் முதலியே அதெல்லாம் சத்தவிடங்க கஷேத்திரங்கள் என்று சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கஷேத்திரத்துல வைத்தான். அவனே நாராயணரே பூஜை பண்ணதே திருவாரூர் ஸ்தலத்திலே கொண்டு வந்து வைத்தார் என்றதெல்லாம் பலவிதமான புராணங்கள். இந்த முச்சுகுந்த சக்கரவர்த்தி கடைசியிலே கந்த புராணத்தில் அவரை பற்றிய புராணங்களும் வரும். இப்படி சோமாஸ்கந்த வடிவமாக முருகப்பெருமானை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டார்களாம். இதுல சிலது உண்டு, திருமியச்சூர் போய் லலிதாம்பி, எல்லாருக்கும் இப்ப லலிதாம்பிகை பத்தி தான் தெரியும், அங்கே ரெண்டு சிவபெருமானுடைய பாடல் பெற்ற ஸ்தலம் அங்கேயே உண்டு. கஜப்பட்ட விமானம் என்று ரொம்ப அருமையான விஷயம், ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே ஒரு வேடிக்கையா என்னன்னா, முருகப்பெருமான் கொஞ்சம் முன்னாடி இருப்பார் கீழே எல்லா இடத்திலையும், அந்த இடத்துல முருகப்பெருமான தனியா எடுக்கும்படியா இருக்கும். இந்த சோமாஸ்கந்த வடிவத்துல இது மாதிரி தான் இருக்கும், இதை வந்து முருகப்பெருமான் கொஞ்சம் ப்ரொஜெக்டட் உருவம் மாதிரி இருப்பார், கொஞ்சம் தனியா கொஞ்சம் முன்னாடி வந்திருப்பார். மற்ற இடத்துல ரெண்டு பேருக்கு நடுவில் நின்று கொண்டிருப்பார். இங்கே ரொம்ப வித்தியாசமான ஒரு வடிவம் சோமாஸ்கந்த வடிவம். திருமியச்சூர் யாராவது போனா பாருங்கள், அங்கே லலிதாம்பிகை, அந்த இடத்துலலாம் லலிதா சஸ்நாமம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல இந்த முருகப்பெருமானுடைய, அதாவது சோமாஸ்கந்தருடைய வடிவம் மிகச்சிறப்பான வடிவம். சோமாஸ்கந்த வடிவத்திலேயே மிகவும் உயர்ந்த வடிவம் எதுன்னு சொல்ல போனா திருவாரூர் தான். திருவாரூர்ல போய் முழுதான் நீங்க பார்க்கவே முடியாது. கீழே வந்து இருந்தாடும் அழகர் செவ்வந்தி தோற்றழகர் அப்படின்னா பேரு ஏராளமா உண்டு. அவருடைய காலையே பார்க்க முடியாது, காலை ஒரு கால ஒரு சமயத்திலையும் இன்னொரு காலையும் இன்னொரு சமயத்துல தான் பார்க்க முடியும். அது மாதிரி தரிசனம் கொடுக்கக்கூடியவர் அவ்வளவு. சந்தியா காலத்துல பஞ்சமுக வாத்தியங்களோடு இறைவனை வணங்கக்கூடிய அழகே அழகு. திருவாரூரில் பிறக்க முக்தி மூலாதார கஷேத்ராதிபம் என்று எந்த தீட்சிதர் பாடுவாரோ அது மாதிரி மூலாதார கஷேத்திரமாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வந்தோம்னா, திருவிடங்கத்தே கஷேத்திரமாக இருக்கக்கூடியதுல அது ஒன்று. சோமாஸ்கந்த வடிவமாக முருகப்பெருமானை நடுவிலே அமர்த்தி கொண்டாளாம் அம்பிகை. அது எப்படி இருந்ததுன்னு ரொம்ப அழகா சொல்லுவார். அறுத்தி தந்திடு குமரர்கள் உருப்புடை அமர, பெருத்த மண்ணுயிர் யாவையும் முன்னரே பெற்ற ஒருத்தி, எல்லா உலகங்களையும் யாழ் பெற்று யார் பெற்றாலோ அந்த ஒருத்தி தன்னையும் கையினால் உய்யென வாங்கி இருத்தினான் தனது இடம் தன்னில் எம்மையான் இறைவன். அம்பிகை முருகப்பெருமானை தூக்கிக் கொண்டாள், அம்பிகையை தன்னுடைய மடியிலே அருகிலே இருத்தி கொண்டானா, தனது இடம் தன்னில் இடப்பாகத்திலே அமர்த்தி கொண்டானா. அப்போ ஏலவார் குழல் இறைவிக்கும் எம்பிரான் தனக்கும் பாலனாகிய குமரவள் நடுவரும் பான்மை சுகந்த குந்தளாம்பிகா அப்படின்னு பேரு. அதுதான் ஏலவார் குழலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து திருவேடகத்திலே இருக்கப்பட்டவளுக்கும் மட்டுவார் குழலி சுகந்த குந்தளாம்பிகான்னு பேரு. ஏலவார் குழலின்னு அந்த இடத்துலதான் ஞானசம்பந்தருடைய ஏழு கரையேறி அங்கே வைகையில் இடப்பட்ட ஏறானது அங்கே வந்து ஏழியே தான். போய் பார்க்கணும், ரொம்ப அருமையா இருப்பார். இதை பற்றியும் பிறகு பார்க்கலாம். ரொம்ப அருமையான க்ஷேத்திரம் அது. சோழமந்தான் போகிற வழியிலே, மதுரையிலே இருந்து சோழமந்தான் போகிற வழியிலே இருக்கிறது. அங்கே ஏலமார் குழலியாக திருவேடகத்திலே இறைவி இருக்கிறார். ஏலமார் குழல் இறைவிக்கும், இதுக்கு என்ன பொருள்னு சொன்னா, குழல்னு சொன்னா ஞான விகாசம்னு சொல் பொருள். ஞானமே குழலாக உருவகப்படுத்தப்படும், அம்பிகைக்கு ஞானமே குழலாக உருவெடுத்தப்படும். இங்கே ஞானத்தினுடைய மனம் அதான் ஞானம் வாசல் வீசி பிரகாசியா நிற்ப என்று அருணகிரிநாதர் ஒரு இடத்துல பாடுவார். எங்கிருந்து வரும்? தன்னுடைய குழலிலே இருந்து வரும் ஞானமானது இந்த பரிமளம் வீசுமா, தன்னுடைய தன்மைகளை சுட்டி காட்டும். அதே மாதிரிதான் அம்பிகையினுடைய குழல் ஞானமே வடிவான அம்பிகை அதை சுட்டி காட்டத்தான். ஏலவார் குழல் இறைவிக்கும் எல்லாத்திற்கும் நாயகனாக இருக்கப்பட்ட எம்பிரான் தனக்கும் பாலனாகிய குமரவள் அவர்களுக்கு புத்திரனாக இருக்கப்பட்டவன் அப்படின்னா என்ன? இவனுக்கு சர்வ சக்தியாக எல்லாவற்றையும் நிர்ணயம் செய்ய நிர்ணயிக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் நியாமகனாக இருக்கப்பட்ட சுவாமியாகப்பட்ட சுப்பிரமணிய சுவாமி ரெண்டு பேருக்கும் புள்ள. யாருக்கு? உலகத்துக்கெல்லாம் நாயகன் எம்பிரான், ஞானமே வடிவான அம்பிகை. இவன் ஞானமும் இவனிடத்துல இருக்கிறது, உலகத்துக்கே தலைவனான தன்மையும் இவனிடத்துல இருக்கிறது. அதைத்தான் சொல்லுவார் பாலனாகிய குமரவேள். இந்த குமரவேள் இதெல்லாம் வந்து சகஸ்ரநாமம் மாதிரி, அதுக்கெல்லாம் தனியா வைக்கணும். எனவே நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுகிறோம், அவனுடைய பலவிதமான நாமங்களையும் அடுத்தது பார்க்க போகிறோம். நான் சொல்லல, சிவபெருமானே சொன்ன விஷயங்கள் நம்ம சொல்லாம விட்டுட்டா அவர் கொச்சுக்க மாட்டாரா என்ன? அடுத்தது நிதானமா பார்க்க போகிறோம். குமரவேள் நடுவுறும் பான்மை, நடுவிலே இருந்தக்கூடிய தன்னை எப்படி இருந்ததுன்னா, ஞான மேல் உறும் இரவோடு பகலுக்கும் நடுவாய் மாலையானது ஒன்று அழிவின்றி வைகுமாறு ஒக்கும். இது எப்படி இருக்குன்னா, பகல் மாதிரி இறைவன் இருக்கிறான், இரவு மாதிரி இறைவி இருக்கிறாள், இரண்டுக்கு நடுவிலே சந்தியா காலம் மாதிரி இருக்கிறது இல்லையா, அது மாதிரி முருகப்பெருமான் இருக்கிறான். இதுல சில விஷயங்கள் கருத்துக்களும் யோசிக்கணும். இப்ப எல்லாம் பல பேர் கேலண்டர் போடுறாங்க, சிவபெருமான் பார்த்தா அவர் வந்து கருப்பா இருக்கிறார் இல்ல நீளமா இருக்கிறார், அவர் ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு வடிவத்துல வந்துட்டார். இப்ப எல்லாம் சிவன் அப்படி இல்ல, சிவனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான்னு பேரு. அம்பிகை கருப்பு, சிவன் சிவப்பு, நடுவே இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் சிவப்பு. இப்ப பார்த்தா அம்பிகை சிவப்பா இருப்ப, பகவான் பார்த்தா கருப்பா இருப்ப. நம்ம சௌகரியத்துக்கெல்லாம் கலரை மாத்த முடியாது. சிவனுடைய சில உருவங்கள் கருப்பாக இருக்கலாம், ஆனால் இறைவனுடைய உருவம் சிவப்பான உருவம். சிவன் பலவிதமான கோலங்களிலே சிவப்பாகத்தான் இருக்கிறான். அம்பிகை கௌரியாக உமையாக இருக்கும் பொழுது கருப்பாகத்தான் இருக்கிறாள். லலிதாம்பியாக இருக்கும் பொழுது எவள் திரிபுரசுந்தரியாக இருக்கிறாளோ அப்பத்தான் அவ சிவப்பு, இல்லைன்னு சொன்னா அவ கருப்பா தான் இந்த இடத்துல இருப்பா, உமையாக இருக்கிறாள். அந்த அம்பிகை அவள் கருப்பு, இரவு போல இருக்கிறாளாம். இறைவன் வெள்ளிடை மலையாக இருக்கிறான். இதை ரொம்ப அழகா இன்னொன்னு சொல்லுவார், அதாவது எதை எடுத்து ஆனந்தமாக அனுபவித்திருக்கிறார்கள், நீரணி பவளக்குன்றமே நின்ற நெற்றி கண்ணுடையதோர் நெருப்பே வேரணி புவன போகமே யோக வெள்ளமே மேருவில் வீரா என்று சொல்ல முடியாது. எப்படி இருக்கிறதுன்னா, ஒரு பவளமானது அது பெரிய மலையா இருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி பவளம் இந்த நெருப்புக்கு மேல அப்படியே சாம்பல் பூத்திருக்கும். அதுக்கு அதுக்குதான் நீருன்னு பேரு, நீர் பூத்த நெருப்புன்னு சொல்லுவோம். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுன்னா, அந்த நெருப்புக்கு மேல அப்படியே படலம் படலமா அந்த சாம்பலானது பூக்க ஆரம்பிக்கும், அதுக்கு மேல இருக்கும், அதை பூத்தல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விபூதி மேல உத்தூளித்து ஒளிரும் உண்மையனே என்று பாடுவார். விபூதியை உத்தூளித்து ஒளிரும் உண்மையனேன்னு மாணிக்க வாசகர் பாடுவார். உத்வாளனம் செய்வதுன்னா உடம்பு முழுக்க பூசிக்கிறது. நம்ம வந்து நெத்தியில வச்சுக்கிறதுக்கே இப்ப நான் சூக்கா என்ன பண்றோம், அதுக்கு ரொம்ப கேவலமா நினைச்சுக்கிறோம். அப்படி ஒரு பொட்டு மாதிரி வச்சுக்கிறது, இல்ல கொஞ்சமா ஒரு நீட்டிக்கிறது, அழகுபடுத்திக்கிறோம் ரொம்ப. அது எப்படி அள்ளி அணிய வேண்டுமா, விபூதியை விபூதியை எடுத்து அணிய வேண்டும். அதுவும் எப்படி அணிய வேண்டும் அருணகிரிநாதர் சொல்றார்,

0: மணி மாத்தவர்கள் பாதமலர் சூடும். ஆகத்திலே உடம்பிலே அணிந்து கொள்ளுகிறார்கள். இப்படி ஷண்முகா ஷண்முகா, அதுதான் ஆறுமுகம் தமிழ்ல, வேற ஒண்ணும் கிடையாது. ஷண்முகா ஷண்முகா முருகா ஆறுமுகான்னு சொல்லி அணிந்து கொள்ள வேண்டுமா விபூதியை? விபூதியை இறைவன் எப்படி அணிந்து கொண்டிருக்கிறான்? நம்ம மாதிரி சும்மா பொட்டு போட்டா வச்சுக்கல, மேல அப்படியே முழுவதுமாக அணிந்து உள்ள உத்தூளித்து ஒளிரும் ஒன்னை என்பர். இங்க எப்படி இருக்குன்னா, நீரணி பவளக்குன்றமே, ஒரு பவளக்குன்றம் இருக்கிறது இல்லையா, பவள மலை, அதுக்கு மேலே நீர் பூத்து சாம்பல் பூத்து இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கிறார். இதே காரைக்கால் அம்மையாரு இதை பற்றி சொல்லுவார், இறைவனே மூன்று வடிவமாகவும் இருக்கிறான். பகலாக அவனே, இறைவாக அவனே, சந்தியா காலமாக அவனே இருக்கிறான். எப்படி இருக்கான்? பகலாக இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? வெள்ளவிள்ளேர்னு இருக்கு பகல். அது மாதிரி விபூதி பூசிய திருமேனி வெள்ளவிள்ளேர்னு இருக்கு. சந்தியா காலம் எப்படி இருக்கு? சிவப்பாக இருக்கிறது. அது மாதிரி இந்த விபூதி பூசாத இவனுடைய திருமேனி சிவந்து காணப்படுகிறது. இவருடைய கண்டமோ கருப்பு. அந்த கண்டம் நீலகண்டனாக இருக்கும் பொழுது அது இரவை சுட்டி காட்டுகிறது. இறைவன் ஒருவனே மூன்று காலமாக இருக்கிறான். இங்கே மூன்று வடிவங்களிலே மூன்று காலத்தை சுட்டி காட்டுகிறது. இறைவன் பகலை போல இருக்கிறான் விபூதியோடு, அம்பிகை சிவப்பாக இருக்க, அம்பிகை கருப்பாக இருக்கிறாள். ஆதலினாலே அவள் இரவை போலே காட்சி தருகிறாள். நடுவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சந்தியா காலத்தை போல இருக்கிறானோ. இதுல அதனால இன்னொரு நுட்பம் நமக்கு என்ன பெறப்படும், சந்தியா காலத்திலே அது எதுக்கு ஏற்றது என்று சொல்லும் பொழுது, தியானம் இறைவனை வழிபடுவதற்கு சந்தியா காலங்கள் ஏற்றது. இது நான்கு விதமான சந்தியா காலம், இல்ல மூணு விதமான சந்தியா காலம், இல்ல ரெண்டு, சில பேர் காலையில ஒரு சந்தியா காலம், சாயந்தரம் ஒரு சந்தியா காலம் வாங்க, சில பேர் மத்தியானம் உண்டு வாங்க, சில பேர் ராத்திரியும் உண்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு சந்தியா காலங்களை சொல்லுவார்கள். இந்த இரவு இந்த சந்தியா காலங்கள் சங்கமிக்கக்கூடிய வேளையிலே இறைவனுடைய சிந்தனை இருக்க வேண்டும். அப்ப வந்து இறைவனுடைய சிந்தனை அதிகப்படும். நம்ம இருந்தோம் சொன்னா மனமானது குவியும். காரணம் என்னன்னா, சந்தியா காலமாக இருக்கப்பட்டவன் முருகப்பெருமான். முருகப்பெருமான் ஞானகாரகன், ஞானத்தை கொடுக்கக்கூடியவன், ஞானமே ஞான ஆனந்தமே வடிவானவனாக இருக்கக்கூடியவன். நீங்க எந்த கடவுளை தொழ வேண்டும் என்று நினைத்தாலும் சந்தியா காலத்துல இருக்கும் பொழுது முருகப்பெருமானாலே முருகப்பெருமானை தொழுதுதான் நாம் செய்கிறோம் என்பதை மனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இறைவி கருப்பாக இரவு பொழுதை போலே, இறைவன் பகல் பொழுதை போலே, சந்தியாகாரத்தை போலே இவன் இருப்பது தெரிகிறது என்று கச்சியப்பர் மிகழகாக சொல்வார். ஞான மேலூரும் இரவோடு பகலுக்கும் நடுவாய் மாலையானது ஒன்று அழிவின்றி வைகுமாறு ஒக்கும் என்று, அழிவில்லாத சந்தியா காலத்தை போலவே அவன் இருக்கிறான் என்று இந்த இடத்துல சொல்லுவார். இதை சொல்லும் பொழுது அடுத்து இந்த ஆறுமுக சுவாமி எப்படியெல்லாம் வருகிறான். இந்த இறைவனுடைய மூர்த்தங்கள்ல சோமாஸ்கந்த மூர்த்தம் மிகச்சிறந்த அருளை கொடுக்கக்கூடிய மூர்த்தமாக இருக்கிறது. அதனால தான் எல்லா சிவன் கோயில்களிலேயும் இந்த மூர்த்தத்தை வச்சுதான் என்ன செய்கிறோம். நீங்க மதுரையில திருக்கல்யாணம் நடக்கும் பொழுது இந்த மூர்த்தம் தான், எல்லா இடத்திலையும் மூர்த்தங்கள் சோமாஸ்கந்த மூர்த்தத்தை வைத்துத்தான், யார் வேற எந்த மூர்த்தத்தையும் கொண்டாடுவதில்லை. சோமாஸ்கந்த மூர்த்தத்தை தான் நாம் வழிபடுகிறோம். அதுதான் மிக முக்கியமானதாக இந்த இடத்துல சைவத்திலேயும் வருகிறது. கௌமாரம் மட்டுமே கிடையாது. அப்போ எல்லாரும் வணங்கி நிற்கின்றார்கள். இந்த மூன்று பேரையும் கார்த்திகை பெண்களும் வணங்கி நின்றார்களாம். ஒண்ணுமே கேட்கல, அவர்கள் பார்த்து அப்படியே அவர் வணங்கி நிற்கிறார்கள். அவ்வளவுதான் இவருக்கு பரம சந்தோஷத்துல. என்ன பையனே அப்படி வேண்டுவார், வேண்டிட்டெல்லாம் தரக்கூடியவன் தான், அப்ப எப்படி கொடுப்பார்? அவர் உடனே சொல்லுகின்றாராம், கந்தனை கந்தன் தனை நீர் போற்றிய கடனால், நீ என்னுடைய பிள்ளையை முருகப்பெருமானை நீங்கள் போற்றிய காரணத்தினாலே இவன் உங்கள் மைந்தன் எனும் பெயர் ஆகுக மகிழ்வ பெயர் ஆகுக. என்ன ஆக வேண்டும்? கார்த்திகேயன், கார்த்திகை மாதராலே விளக்கப்பட்ட காரணத்தினாலே இவனுக்கு கார்த்திகேயன் என்று சொல்லக்கூடிய பெயர் வரட்டும், கார்த்திகேயன் என்ற பெயராகட்டும். உங்கள் இவன் உங்கள் மைந்தன் எனும் பெயராகுக. மகிழ்வாள் எவரேனும் நுந்தம் பகலிடை இன்னவன் நோன்றாள் வழிபடுவார். உங்களுடைய நட்சத்திரத்துல அவ மூன்று விதமான விரதம் உண்டு. ஒன்று வார விரதம், இன்னொன்று நட்சத்திர விரதம், இன்னொன்று வருட விரதமாக இருக்கக்கூடியது. வார வாரம் வெள்ளிக்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்தது விரதம், அது வார விரதம். அடுத்தது நட்சத்திர விரதம் என்று சொல்லும்படியாக கார்த்திகை நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய விரதம் மிக மிக உயர்ந்ததாக சொல்லப்படும். நம்ம அதையும் மீண்டும் பார்க்க அடுத்தது பார்க்க போறோம். ஏன்னா இந்த விரதங்களை பற்றி எல்லாம் கந்தபுராணம் ஸ்காந்தமானது மிகச்சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது வருஷத்திலே இருக்கக்கூடிய விரதமானது கந்த சட்டி என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்ததான உத்தமமான விரதம் அது. இந்த கார்த்திகை விரதம் இருக்கக்கூடிய தன்மையை சொல்லும் பொழுது பரணி இரவன்றைக்கே எதுவும் சாப்பிடாமல் இருக்க வேண்டும். இப்பெல்லாம் நம்ம விரதம்னு சொன்னா எப்படி விரதம் இருக்கிறோம், இதுக்கு தோஷம் இல்லை அதுக்கு தோஷம் இல்லை, பால் சாப்பிடலாம், பழம் சாப்பிடலாம், பக்குவமாகாத பட்சணங்கள் எல்லாம் சாப்பிடலாம். பக்குவமாகாத பட்சணம்னா என்னன்னு எனக்கு தெரியல. வரிசையா நம்ம புதுசு புதுசா பட்சணம் வேற கண்டுபிடிக்கிறோமா, எல்லாம் சாப்பிடலாம். இந்த எதுதான் நம்ம விட்டு வைக்கிறோம் தெரியல. சாதம் மட்டும் சாப்பிடப்படாது, அதை தவிர மற்றதெல்லாம் சாப்பிடலாம். இதுக்கு பேர் விரதம் கிடையாது. விரதம் என்பது வைராக்கியத்துக்காக இருக்கப்பட்டது. இதையும் முன்பே பார்த்தோம், வைராக்கியத்துக்காக இருக்கப்பட்ட விரதம். இந்த விரதத்தை போய் நான் அப்படியே வேடிக்கையாக செய்து கொள்வது சரியல்ல. பரணி இரவுக்கு நோன்பு ஆரம்பிக்க வேண்டும், ரோகிணி காலையிலே முடிக்க வேண்டும். அது பராணம் என்று சொல்ல முடியாது, ரோகிணி காலையிலே முடிக்க வேண்டும். இரவிலே பரணி, அதாவது அன்றைக்கு பரணி இருக்கக்கூடிய இரவிலே ஆரம்பித்து ஒன்றும் உண்ணாமல் அடுத்த நாள் சில பேர் நீர் இருந்தலாம், உடம்பு சரியில்லைன்னா பால் இருந்தலாம், அதை தவிர வேற எதுவுமே அருந்தாமல் சில பேர் நிர்ஜலம் என்று சொல்லும்படியாக இருக்க வேண்டுமா, நீரும் அருந்தாதபடியாக விரதம் இருந்து முருகப்பெருமானை துதித்து அவனுடைய பாரணங்களை எப்பொழுதும் செய்கின்றபடி அவனுடைய பூஜைகளை எல்லாம் பண்ணி ஸ்தோத்திரங்களை செய்து அடுத்த நாள் அடியவருக்கு, அதாவது ரோகிணியிலே அடியவருக்கு உணவிட்டு அமுது படைத்து அவர்களை இறைவனாக நினைத்து தொழுது இறைவனுக்கு பூஜை செய்து முடிக்க வேண்டும். இதை 12 வருடங்கள் யார் விடாது செய்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய கருணை கிடைக்கிறது என்று இந்த காந்தம் எல்லாம் விரதம் சொல்லும். அதே மாதிரி இங்கே அதை சொல்லுவார்கள், மகிழ்வால் எவரேனும் நுந்தம் பகலிடை இன்னவன் நோன்றாள் வழிபடுவார் தத்தம் குறை முடித்தே பரந்தனை நல்குவோம் என்றான். நான் என்னுடைய கருணையை நான் கொடுக்கிறேன். யாரு? இப்ப முருகப்பெருமானுக்காக இல்ல, சிவபெருமானே கொடுக்கிறான், நானே கொடுக்கிறான் என்று இகபர நன்மைகளை நாமே கொடுப்போம் என்று சிவபெருமான் அவர்களுக்கு கொடுத்தாராம். பரம சந்துஷ்டராக அவர்கள் அங்கே செல்லுகின்றார்கள். முருகப்பெருமானை அம்பிகை அழைத்துக் கொண்டு செல்லுகின்றாராம், அழைத்துக் கொண்டு கைலாயமலைக்கு செல்லுகின்றார். அங்கே முருகப்பெருமான் விளையாட ஆரம்பிக்கின்றார். என்ன எப்பேற்பட்ட விளையாட்டு, எப்பேற்பட்ட விளையாட்டு! பல பேர் பலவிதமாக அனுபவித்திருக்கிறார்கள், பல பேர் பிள்ளை தமிழாக பாடியிருக்கிறார்கள். அருணகிரிநாதர் ரொம்ப சுருக்கமா சில சில இடத்திலே சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் நாம விரிவாக நாம் பார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்தது இறைவனுடைய நாமங்கள் என்ன என்பதையும் பார்க்க வேண்டும். அள்ள அள்ள எப்படி தவிட்டாத அமுதமாக இருக்குமோ அது மாதிரி இறைவனுடைய இந்த திருவிளையாடல்களும் இறைவனுடைய நாம மகிமையும் கேட்க கேட்க படிக்க படிக்க தவிட்டாததாக இருக்கிறது. இன்பம் தரக்கூடியதாக உண்டு, நமக்கு இகபர சௌபாகியத்தை தரக்கூடியதாக இவனுடைய நாமங்கள் இருக்கின்றன. அடுத்தது முருகப்பெருமான் என்ன என்ன திருவிளையாடல்கள் செய்கின்றான் என்பதையும் பார்ப்போம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. ஸ்ரீ சிவமகாபுராணம் ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதில் இறுதியான உத்தரகண்டம், அத்தியாயம் 41 முதல். ஸ்ரீ சூத புராணிகர் கூறுகிறார், முனிவர்களே, மேருமலையின் முகட்டில் உள்ள அந்த சரவணப் பொய்கை கடல் போல் அகன்றது. அதன் தண்ணீர் அமுதம் போன்று சுவை உடையது, குளிர்ந்தது, தெளிவானது, ஆழமானது, மென்மையானது. அதன் நாற்புறமும் படிகமணி தரைகள், நாற்புறமும் அனைத்து ருதுக்களிலும் புத்துக்குலுங்கும் நிழல் தரும் மரங்கள். அந் நீர்நிலையில் நீர்ப்பாசிகள், நீலோத்பலம், தாமரை, குமுதம் முதலிய பூக்கள் நட்சத்திரங்கள் போல் ஒளிர்கின்றன. மிக கூட்டங்களோ என்னமா போல் அலைகள் அடிக்கின்றன. இதைக் கண்டால் விண்வெளியே தரைக்கு இறங்கி வந்துள்ளதோ என்னும்படியாய் உள்ளது. நீர்நிலையில் இறங்கி ஏற அழகான படிக்கட்டுகள், நீராடும் படித்துறைகள். இங்குள்ள கரைகள் நீல நிற கற்களால் ஆனவை. அதன் அழகு என் திசைகளிலும் பரவி நிற்கிறது. அங்கு சிலர் நீராட இறங்குகிறார்கள், சிலர் நீராடி வெளியேறுகிறார்கள். நீராடி வெளியேறுவர்களில் சிலர் வெண்மையான பூணூல் அணிந்து ஒளிரும் கோவணம் உடுத்தி அரையில் மரபுரி கட்டிக்கொண்டு தலையில் குடுமியுடன் இருந்தனர். மற்றும் சிலர் சடை தாங்கியும், சிலர் மொட்டைத்தலையுடனும், நெற்றியில் திருநீரியிட்டும் இருந்தனர். வைராக்கியமும் புன்முறுவலும் பூத்த முகத்துடன் பல பல முனிகுமாரர்கள் குடங்கள், தாமரை இலை தொன்னைகள், அழகிய செம்புகள், கமண்டலங்கள், கொட்டாங்குச்சிகள் ஆகியவற்றில் தங்களது மற்றும் பிறரது தெய்வ பூஜைக்காக நித்தமும் நிறையும் பூக்களையும் எடுத்துச் செல்வர். தங்களுக்கு நெருங்கிய ஆச்சார புருஷர்கள் நீராடுகிறார்களா என்று சிலர் பார்த்துச் செல்கின்றனர். பொய்கையின் கரைகளில் உள்ள கடப்பை கற்களின் மேல் ஆங்காங்கே எள், அச்சதை, பூக்கள், பூஜையின் போது கையில் அணையும் தர்ப்பகினாலான பவித்திரங்கள் ஆகியன இறைந்து கிடந்தன. சிலர் சூரியனை நோக்கி அர்க்கம் தருகின்றனர். மேலும் சிலர் கரைகளில் தேவ பூஜை செய்கின்றனர். சரவணப் பொய்கையில் வடக்கு கரையில் ஒரு கற்பகத்தருவின் கீழே வைரக்கல்லினால் அமைக்கப்பட்டுள்ள மேடையில் அழகான மெல்லிய மான்தோலின் மேல் என்றும் 16 வயது கொண்ட சனத்குமாரர் அமர்ந்திருந்தார். சலிக்காத தனது சமாதி நிலையை அப்போதுதான் கலைத்திருந்தார். அச்சமயத்தில் பல ரிஷிகளும் முனிவர்களும் அவருக்கு பணிவிடை செய்ய காத்திருந்தனர். யோகிகள் அவரை பூஜித்தனர். இந்நிலையில்தான் நைமிஷாரண்ய வாசிகளான முனிவர்கள் சனத்குமாரரை தரிசித்தனர். பின் அவரை தலைவணங்கி அருகில் அமர்ந்தனர். அவர்கள் வந்ததன் காரணத்தை சனத்குமாரர் கேட்கவே அவர்களும் அதை பற்றி சொல்ல ஆரம்பித்தனர். அச்சமயத்தில் விண்வெளியில் துந்துமிநாதம் கேட்டது. சூரியனை மிஞ்சும் ஒளிவடைத்த விமானம் ஒன்று தென்பட்டது. அதில் பல பல கணநாதர்கள் சூழ்ந்திருந்தனர். அவர்களில் அப்சரப் பெண்டிர்களும் ருத்ரகன்னிகளும் கூட இருந்தனர். அங்கு மிருதங்கம், டோல், வீணை ஆகிய வாத்தியங்களின் ஒலி பரவி நின்றது. அந்த விமானத்தின் மேல் ரத்னங்கள் இழைத்த மேற்கூரை, அதாவது விதானம், விரிக்கப்பட்டு முத்துமாலைகள் தொங்கவிடப்பட்டுள்ளன. முனிவர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், சாரணர்கள், கின்னரர்கள் ஆகியோர் பாடிக்கொண்டும் நாட்டியம் ஆடிக்கொண்டும் வாத்தியங்களை ஒலித்துக் கொண்டும் அவ்விமானத்தை சுற்றி வந்து கொண்டும் இருந்தனர். அவ்விமானத்தில் பவளத்தால் ஆன கம்பத்தில் ரிஷபச்சன்னம் பொறிக்கப்பட்ட ஒரு கொடி பறந்து கொண்டிருந்தது. இதனால் அந்த விமான கோபுரம் மேலும் அழகுடன் வெளிர்ந்தது. அவ்விமானத்தின் நடுவில் சந்திரனின் நிலவையொத்த அழகான மணியினாலான ஒரு தண்டத்தை கொண்ட வெண்கொற்ற குடையின் நிழலில் அழகான சிம்மாசனத்தின் மேல் சிலாத முனிவரின் பவப்புதல்வரான நந்தியம்பெருமான் தன் மனைவியான சுயசஸ் உடன் அமர்ந்திருந்தார். தேஜஸ், உடல் வண்ணம், முக்கண்கள் ஆகிய மூன்றினால் அவரது அழகு மிக மிக புலிந்தது. சிவபரம்பொருளின் கட்டளையை பற்றி தெரிவிப்பவரான அவர், சிவபிரானது கட்டளைதான் இவ்வுலகில் தோன்றி இங்கு வந்துள்ளதோ, அல்லது இந்த ரந்தியின் திருவுருவில் இறைவரது அருளே திருமேனி தாங்கிய அனைவருக்கும் எதிரில்தான் வந்து தோன்றியதோ என்பது போல இருந்தார். மங்களம் நல்கும் முத்தலைச்சூலம் அவரது திருவாயுதம். சிவகணங்களுக்கெல்லாம் தலைவரான அவர் மற்றும் ஒரு விஸ்வநாதரோ என்னுமாறு இருந்ததால் பிரம்மதேவருக்கும் கட்டளை பிறப்பிக்கவும் திருவருள் புரியவும் சக்தி கொண்டவர். நான்கு திருக்கரங்கள், அழகான திருமேனி, கழுத்திலே நாகாபரணம், தலையிலே சந்திரகலை, செல்வச் செழுமையோ, திரளெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் வந்ததோ, முக்தியின் முடிவுதானோ என்னுமாறு விளங்கியது அவரது சுரூபம். இவ்வாறு எழுந்தருளிய நந்தியம்பெருமானை கண்ட ரிஷிகளும் பிரம்மதேவரது புதன்வரான சனத்குமாரரும் மகிழ்ச்சியால் முகம்மலர கைகளை குவித்த வண்ணம் எழுந்திருந்து தங்களையே சமர்ப்பணம் செய்வார் போல் நின்றனர். நந்தியம்பெருமானது விமானம் தரையில் இறங்கவே சனத்குமாரர் நந்தியம்பெருமானை சாட்டாங்கமாக வணங்கி துதித்து முனிவர்களை பற்றி கூறலானார். இம்பெருமானே, இம்முனிவர்கள் 6 குலங்களில் பிறந்தவர்கள். நைமிஷாரண்யத்தில் வெகு காலமாக சத்திரயாகத்தை அனுஷ்டித்தவர்கள். பிரம்மதேவரது கட்டளைப்படி தங்களை காணவே இங்கு வந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரம்மதேவரது மானசீக புத்திரரான சனத்குமாரர் கூறியதை செவிமடுத்த நந்தியம்பெருமான் தன் கடைக்கண் பார்வையினாலேயே அவர்களது உலகியல் தலைகளான பாசங்களை தகர்த்தறிந்து சிவப்பரம்பொருளை பற்றிய சிவதர்மத்தையும் சிவஞான யோகமான மெய்யறிவையும் உபதேசம் செய்து பின் சிவனாரிடமே சென்றார். அந்த மெய்யறிவை சனத்குமாரர் என் குருவான வியாசமுனிவருக்கு அளிக்க கருணையே வடிவான வியாசமுனிவரும் அதை எனக்கு சுருக்கமாக உபதேசித்தார். புராண ரத்தினமான இச்சிவபுராணத்தை வேதம் அறியாதாருக்கு தரக்கூடாது. பக்தியற்றவனுக்கு, தன் சீடன் அல்லாதவனுக்கு, நாத்திகனுக்கு நிச்சயம் தரக்கூடாது. ஒருவேளை ஏதாவது ஒரு மோகத்தில், அதாவது ஆசையில் தந்துவிட்டால் அவன் நிச்சயம் நரகம் போவான். சேவை புரிந்து அதனால் இப்புராணம் பெறப்பட்டாலும், பாராயணம் என்கிற முறையில் எடுத்துக்கொண்டாலும், படித்தாலும் கேட்டாலும் அவனுக்கு அறநெறி முறையான சுகம் மற்றும் தர்மம், செல்வம், காமம் என்கிற முப்பேறுகளையும் நல்கும், முடிவில் முக்தியையும் நல்கும். பௌராணிக மார்க்கம் என்கிற பிரவச்சனம் கேட்டல் என்கிற முறையில் நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் பேருதவி புரிந்து கொண்டோம். ஆகவே நான் என் விருப்பம் நிறைவேறியவனாக என் தலத்திற்கு செல்கிறேன். நமக்கு என்றும் இவ்விதத்திலும் நலமே கிட்டட்டும். பாராயணம் என்கிற முறையில் எடுத்துக்கொண்டாலும், படித்தாலும் கேட்டாலும் அவனுக்கு அறநெறி முறையான சுகம் மற்றும் தர்மம், செல்வம், காமம் என்கிற முப்பேறுகளையும் நல்கும், முடிவில் முக்தியையும் நல்கும். பௌராணிக மார்க்கம் என்கிற பிரவச்சனம் கேட்டல் என்கிற முறையில் நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் பேருதவி புரிந்து கொண்டோம். பௌராணிக மார்க்கம் என்கிற பிரவச்சனம் கேட்டல் என்கிற முறையில் நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் பேர் உதவி புரிந்து கொண்டோம். ஆகவே நான் என் விருப்பம் நிறைவேறியவனாக என் தலத்திற்கு செல்கிறேன். நமக்கு என்றும் எவ்விதத்திலும் நலமே கிட்டட்டும். நமக்கு என்றும் எவ்விதத்திலும் நலமே கிட்டட்டும். இவ்வாறு சூத புராணிகர் ஆசி வழங்கி சென்றதும், பிரயாகையில் தங்களது பெருவேள்வியான சத்திரயாகம் முடிந்ததும், ஒழுக்க சீலர்களான அந்த முனிவர்கள் காலம் கலியினால் கலக்கமுற்றதால் காசி என்பதிக்கு சென்று அதன் சுற்றுப்பகுதிகளில் வசிக்கலாயினர். அங்கு அவர்கள் பசு பாசம் என்கிற தடைகள் நீங்க பாசுபத விரதத்தை முழுமையாக மேற்கொண்டனர். அச்சமயம் குற்றமற்ற அந்த மகரிஷிகள் முழுமையாக மெய்யறிவு கொண்டு சமாதி நிலையையும் தன்வசமாக்கி பரமானந்தத்தில் தளைக்கலாயினர். வியாச உவாச ஏதத் சிவபுராணம் ஹி சமாப்தம் ஹிதமாதராத் படிதவ்யம் பிரயத்னேன ஸ்ரோதவ்யம் ச ததைவ ஹி நாஸ்திகாய ந வக்தவ்யமஸ்ரத்தாய ஷடாய ச அபக்தாய மகேஷஸ்ய ததா தர்மத்வஜாய ச ஏதத் ஸ்ருத்வா யகேவாரம் பவேத் பாபம் ஹி பஸ்மசாத் அபக்தோ பக்தி மாப்னோதி பக்தோ பக்தி சமிருத்தி பாக் புனஸ்ருதே ச சத் பக்திர் முக்தி ஸ்யாச்ச ஸ்ருதே புனஹ தஸ்மாத் புனப் புனஶ்சைவ ஸ்ரோதவ்யம் ச முமுக்ஷுபிஹி பஞ்சாவ்ருதி ப்ரகர்த்தவ்யா புராணஸ்யாஸ்ய சந்திய சத்தியா பரம் ஃபலம் சமுத்திஷ்ய தத் ப்ராப்னோதி அசம்சயஹ புராதனாஶ்ச ராஜானோ விப்ரா வைஸ்யாஶ்ச சத்தமாஹ சத்தக்ருத்வஸ்ததா வ்ருத்யாலபந்த சிவதர்சனம் ஸ்ரோஷ்யத்யதாபி யஶ்சேதம் மானவோ பக்தி தத்பரஹ இஹ புக்த்வா கிலான் போகானந்தே முக்திம் லபேச்ச ஸஹ ஏதத் சிவ புராணம் ஹி சிவஸ்யாதி பிரியம் பரம் புக்தி முக்தி பிரதம் பிரம்ம சம்மிதம் பக்தி வர்தனம் ஏதத் சிவ புராணஸ்ய வக்து ஸ்ரோதுஶ்ச சர்வதா சகண சசுத சாம்ப சங்கரோது சசங்கரஹ. வியாசமுனிவர் கூறுகிறார், பெருமைக்குரிய இச்சிவபுராணம் முற்று பெற்றது. இது இதம் செய்வது மிகுந்த மரியாதையுடனும் பெருமுயற்சியுடனும் படிக்க வேண்டும், கேட்கவும் வேண்டும். நாத்திகன், ஈடுபாடற்றவன், பிடிவாதக்காரன், சிவபக்தியற்றவன், வெளிவேஷக்காரன், அதாவது வேதத்தை நம்புவன் போல் நடிப்பவன் ஆகியவர்களுக்கு இதை உபதேசிக்க கூடாது. ஒருமுறை கேட்டாலே பாவங்கள் முழுவதும் நசித்து சாம்பலாகும். பக்தியற்றவன் பக்திமான் ஆவான். பக்தன் மேலும் உற்றெடுத்த பக்தியை பெறுவான். இருமுறை கேட்க ஊன்றிய பக்தி கிட்டும், மும்முறை கேட்க முக்தி நிச்சயம். ஆகவே முக்தி இன்பம் பெற விரும்புபவர்கள் இப்புராணத்தை திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். மும்முறை கேட்க இப்புராணத்தை மும்முறை கேட்க முக்தி நிச்சயம். ஆகவே முக்தி இன்பம் பெற விரும்புபவர்கள் இப்புராணத்தை திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். அளவற்ற பயன் பெற வேண்டுமெனில் தூய மனதுடன் இப்புராணத்தை 5 முறை கேட்கவோ பாராயணம் செய்யவோ வேண்டும். அப்பொழுது விரும்பிய அந்த பயன் நிச்சயம் கிட்டும். இதில் ஐயமே இல்லை. முற்காலத்திய மன்னர்கள், அந்தணர்கள், நல்லோர்களான வைச்சியர்கள் இப்புராணத்தை 7 முறை கேட்டு சிவபரம்பொருளை நேரில் தரிசித்தனர். பக்தியோடு இதை கேட்பவன் இவ்வுலகிலேயே அனைத்து இன்பங்களையும் பிரித்து முடிவில் முக்தியை பெறுவான். இச்சிவபுராணம் சிவனாரால் மிகவும் உகந்தது, அதாவது ஒப்புக்கொள்ளப்பட்டது, வேதத்திற்கு ஒப்பானது. இக பர உலக இன்பங்களை அளிப்பது, பக்தியை வளர்ப்பது. சிவகணங்கள் சூழ தனது 2 மகன்களோடும் இறைவியோடும் கூடியிருக்கும் சிவபரம்பொருள் இப்புராணத்தை கூறுபவர் கேட்பவர் ஆகிய அனைவருக்கும் என்றும் எங்கும் அனைத்து நலன்களையும் மங்களங்களையும் அருளட்டும். சிவகணங்கள் சூழ தனது 2 மகன்களோடும் இறைவியோடும் கூடியிருக்கும் சிவபரம்பொருள் இப்புராணத்தை கூறுபவர் கேட்பவர் ஆகிய அனைவருக்கும் என்றும் எங்கும் அனைத்து நலன்களையும் மங்களங்களையும் அருளட்டும். ஸ்ரீ சிவமகாபுராணம் இத்துடன் முற்று பெறுகிறது. நாம் பௌராணிக மார்க்கம் என்கிற பிரவச்சனம் கேட்டல் என்கிற முறையில் நீங்களும் நானும் ஒருவருக்கு ஒருவர் பேர் உதவி புரிந்து கொண்டோம். நமக்கு என்றும் எவ்விதத்திலும் நலமே கிட்டட்டும். ஏதத் சிவபுராணஸ்ய வக்து ஸ்ரோதஸ்ச சர்வதா சகண சசுத சாம்ப சம் கரோது ச சங்கரஹ. சிவகணங்கள் சூழ சகணஹ சசுதஹ தனது 2 மகன்களோடும் சாம்பஹ இறைவியோடும் கூடியிருக்கும் சிவபரம்பொருள் சம் கரோது ச சங்கரஹ. அச்சிவபரம்பொருள்

இருக்கக்கூடிய பெருந்தவத்தினாலே புண்ணியத்தினாலே இந்த சிவமகா புராணத்தை பட்டணம் அதாவது வாசித்தல் என்று சொல்லக்கூடிய முறையிலே எம்பெருமானை வணங்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கக்கூடிய சைவம் டாட் ஓஆர்ஜி அந்த வலைத்தளத்தாருக்கும் ஸ்ரீமான் கணேஷுக்கும் அங்கு இருக்கக்கூடிய துணை சிவனடியார்களுக்கும் கெட்டுக்கொண்டிருக்கின்ற சிவனடியார்களான உங்களுக்கும் உங்களுடைய திருவடிகள் எல்லோருடைய திருவடிகளிலும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலிலேயே நாம் பார்த்தபடி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகள சிவபுராணம் தன்னை முந்தை நினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று மணிவாசகப் பெருமான் கூறுகிறாரே, இந்த சிவபுராணத்தை நம்முடைய முந்தை வினையெல்லாம் ஓயுமாறு முந்தை வினையெல்லாம் பாவங்களெல்லாம் கழியுமாறு இந்த முக்தி இன்பத்தை மிக எளிதாக தரக்கூடிய இந்த சிவபுராணத்தை இத்துணை காலம் நாம் வாசிக்க நேர்ந்தது. அது எம்பெருமானுடைய திருவருள், உங்களுடைய ஆசிகள், அதுதான் முக்கியமான விஷயம். உங்களுடைய ஆசிகளினாலே இப்படி நடந்தது. இந்த பாக்கியத்தை கொடுத்த உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் மீண்டும் உங்களுடைய பொன்னார்ந்த திருவடிகளிலே தண்டனிட்டு என்னுடைய வணக்கங்களை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வணக்கங்கள் உங்களுடைய திருப்பாதங்களிலே என்னுடைய தலை என்றும் இருக்க கடவதாக. இந்த பாக்கியம் ஏற்பட்ட பாக்கியத்தை கூட பார்க்க முடியவில்லை. ஏதோ விளையாட்டாக இப்படி பண்ணலாமா என்று நினைத்து இது முழுவதுமாக இந்த பட்டணம் வாசித்தல் நடந்து முடிந்திருக்கிறது. நிச்சயமாக இதிலே சம்ஸ்கிருதம் சம்பந்தப்பட்ட இடங்களிலே என்னுடைய தவறுகள், என்னுடைய அறியாமையின் அந்த மொழி அறிவு குறைவினாலே தவறுகள் நேர்ந்திருக்கின்றன. தயவு செய்து அவற்றை விலக்கிவிட்டு அவற்றை மனத்திலே நினைத்துக் கொள்ளாது. இந்த எம்பெருமானுடைய திருவருள் இப்படி இந்த எளியனுடைய வாயின் மூலமாக வந்தது என்று மனத்திலே கொண்டு ஆசை பற்றி அறையலுற்றேன் என்று பாடுவாரே, அதைப்போல ஒரு ஆசையின் காரணத்தினாலே இந்த சிவபுராண பட்டணமானது தொடங்கினோம். மிகச்சிறப்பாக எதிர்பார்க்காத நிலைமையிலே இன்றைக்கு நல்லபடியாக முடிந்திருக்கிறது. இந்த பாக்கியத்தை கொடுத்த சிவபெருமானுக்கும் சிவனடியார்களான உங்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இதிலே தவறுகள் எல்லாம் என்னுடையது. என்னுடைய பாபத்தின் காரணத்தினாலே, என்னுடைய அறிவு குறைவினாலே, அறியாமையினாலே நிகழ்ந்த தவறுகள். தவறு இல்லை என்று கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். ஆனால் அந்த தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு என்னுடைய அறிவு இல்லாத காரணத்தினாலே அதை அப்படியே அந்த சம்ஸ்கிருதம் சம்பந்தப்பட்டவற்றை விட்டுவிட்டேன். அப்படியே அதில் இருக்கக்கூடியதை தெரிந்தவரை என்னால் முடிந்தவரை சொல்லியிருக்கிறேன். அதை அப்படியே எடுத்துக்கொண்டு பார்த்திருக்கிறேன். அதே போல சொல்லக்கூடிய சமயங்களிலே ஏதாவது தமிழிலேயும் கூட இந்த உரையிலே தவறுகள் நேர்ந்திருக்குமானால் தயவுசெய்து என்னை மன்னித்து உங்களுடைய அருளை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இதிலே முக்கியமாக சிவ சகஸ்ரநாமத்தை முழுமையாக நாம் பார்க்கவில்லை. அதில் இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்களை அப்படியே கொண்டு சென்றோம். அர்த்தங்களை எல்லாம் பார்க்கவில்லை. காரணம் என்ன என்றால், முதலேயே சொன்னேன், மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய சிவசஸ்நாமத்தை முழுமையாக மிக விரிவாக பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை எனக்குள்ளே இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பல வருடங்களாக, அதையும் சொல்லணும், பல வருடங்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதை படித்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சேகரித்து கொண்டிருக்கிறேன். இறைவனுடைய கருணையாலே அவையும் நடக்க வேண்டும் என்பது இந்த ஜென்மா எடுத்த பயன். சிவசஹஸ்ரநாமத்தோடு அந்த உரையோடு நடக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதையும் இறைவன் நிறைவேற்றி தருவார் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அந்த ஒரு குறைதான் இந்த சிவமகாபுராண படனத்திலே முழுமையாக அர்த்தங்களை பார்க்கவில்லை. உரையாசிரியர் பலவிதமான கீதை திருக்குறள் பலவிதமான மேற்கோள்கள் கொடுத்திருக்கிறார். சில இடங்களிலே அந்த காலம் கருதி அவற்றை அந்த குறிப்புகளை விடுத்துவிட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த உரையை, தமிழ் உரையை அப்படியே படித்து கொண்டு சென்றிருக்கிறேன். அதிலே முக்கியமாக இன்னொருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த சிவமகாபுராணத்தை தமிழிலே மிகச் சிறப்பாக கொடுத்திருக்கிறார்கள் கோரக்பூர் கீதா பிரஸ் நிறுவனத்தார். அவர்களை அணுகி வேண்டி கேட்டுக்கொண்ட பொழுது அவர்கள் எந்த தடையும் சொல்லாமல், நீங்கள் நன்றாக இதை எப்படி வேண்டுமானாலும் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள். இந்த சிவமகாபுராணத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு அவர்களிடத்தே கிடைக்கின்றது. நீங்கள் வாங்கி படித்து இந்த தவறுகளை, நான் செய்த தவறுகளையெல்லாம்
அங்கே திருத்திக் கொள்ளலாம், திருத்தி

0: தெரிந்து கொள்ளலாம். இந்த தமிழாக்கத்தை வேதாந்த வாரிதி உபன்யாசக சார்வபௌமர் பாரமங்கலம் டாக்டர் எஸ் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் என்பவர் சிங்கேரி சாரதாபீடத்திற்கும் காஞ்சி பமக்கூடி பீடத்திற்கும் ஆஸ்தான வித்வானாக இருக்கப்பட்டவர் தமிழ் உரையை கொடுத்திருக்கிறார். மிகச்சிறப்பாக அந்த ஸ்லோகங்களை எங்கெங்கு கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து அப்படியே தமிழிலே ஆக்கி தந்திருக்கிறார். இல்லையென்றால் கண்டிப்பாக நான் இந்த ஒரு முயற்சியை நான் எடுத்திருக்கவே முடியாது. மிக மிக சிறப்பாக கொடுத்திருக்கிறார். அந்த கோரக்பூர் நிறுவனத்தாருக்கும் சாஸ்திரிகளுக்கும் அவர்களுடைய திருவழிகளிலே அவர்களுடைய பன்னார்ந்த திருவழிகளிலே மீண்டும் மீண்டும் தண்டனிட்டு என்னுடைய வணக்கத்தையும் நன்றி அறிதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இல்லை என்றால் இந்த ஒரு முயற்சி நடந்திருக்காது, நிச்சயமாக நடந்திருக்காது. என்றால் எனக்கு சமஸ்கிருதமும் தெரியாது, தமிழிலே மொழிபெயர்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக ஞானமில்லை. அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதைப்போல மீண்டும் வேற ஏதாவது படனம் நிகழ்த்த முடியும் என்றால் அதுவும் இறைவன் திருவருளாலே நடக்க வேண்டும். அதற்கும் முயற்சிகள் நடக்கின்றா பார்க்கலாம் எப்படி இருக்கின்றது என்று சொல்லலாம். ஆக அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று நம்முடைய வினைகளெல்லாம் போகும்படியாக இருக்கிறது. சூத புராணிகர் கூறுகிறாரே, அவர் இப்படி சொல்றார், நான் சொல்றது பெரிய விஷயம் இல்லை, அவர் சொல்லுகிறாரே, இந்த பிரவச்சனம் கேட்டல் என்கிற முறையில் நீங்களும் நானும் பேருதவி செய்து கொண்டோம் அப்படின்னு சூத புராணிகர் சொல்லுகிறார். அப்பேற்பட்ட 18 புராணங்களையும் அங்கே அரண்யத்திலே சொல்லக்கூடிய அவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல நான் பேருதவி நாங்கள் ரெண்டு பேரும் செய்து கொண்டோம் என்று சொல்லுகிறார். அவர் மீண்டும் சொல்லுகிறார், நமக்கு என்றும் எவ்விதத்திலும் நலனே கிட்டட்டும் என்று அவர் சொல்லுகிறார். வியாச பகவானும் கூட ஏத சிவபுராணஸ்ய வக்து ஸ்ரோதுஷ்ச சர்வதா சகன சசுத சாம்ப சம்கரோது சசங்கரஹா என்று இறைவன் அவன் மட்டும் தனியா இல்ல, சிவகணங்களோடும் தன்னுடைய குழந்தைகளோடும் அம்பிகையோடும் சேர்ந்திருந்து கூறுபவர் கேட்பவர் அனைவருக்கும் என்றும் எங்கும் எல்லா நலன்களையும் மங்களங்களையும், அதாவது சங்கரகான்னாலே அதான் மங்களங்களை கொடுக்கக்கூடியவர். அவர் செய்யட்டும் நல்லது மங்களங்கள், கரகா செய்யக்கூடியவன் அப்படி அந்த சங்கரனாக செய்யட்டும் என்று வியாச பகவான் கூறுவதைப் போலவே எம்பெருமான் நம் எல்லோருக்கும் அருளே புரியட்டும். இந்த காலத்திலே ரோகங்கள் நீங்கி மன நிம்மதி கிடைத்து சிவபக்தி தழைத்து முக்தியும் கிடைக்க வேண்டும் என்று அந்த சிவபரம்பொருளை பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் சைவம் வலைத்தளத்தாருக்கும் கோரக்பூர் கீதா பிரஸ் நிறுவனத்தாருக்கும் அதை மொழிபெயர்த்த இந்த சிவமகாபுராணத்தை மொழிபெயர்த்த சாஸ்திரிகள் அவர்களுக்கும் கேட்டு என்னை ஆசீர்வதித்த சிவன் அடியார்களான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்களை மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தண்புணல் வெந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமனே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்று எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சிவாய நம சிவாய நம
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
2: புணர்ச்சி 10 திருப்பெருந்துறையில் அருளியது அத்துவித இலக்கணம் மாணிக்கவாசகப் பெருமான் திருப்பெருந்துறை சிவபெருமானிடம் சேரும் பேரின்ப பெருநிலையை விரும்பி வேண்டுவதாக பாடி அருளியுள்ளார். ஆண்டவன் வேறு ஆன்மா வேறு அல்லாமல் இரண்டும் ஒன்றே என்னும் உண்மையினையும் அதன் இலக்கணத்தையும் கூறுவதால் இது அத்துவித இலக்கணம் என்பதாகும். இது 10 பாடல்களை கொண்டது.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.

ஸ்ரீமுனத்து ஸ்வஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்விநாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வந்தே தட்சிணகைலாசம் வந்தே ஹேமார்ஜுனேமபி வந்தே வேணுவனேஸ்வரம் வந்தே ஸ்ரீமத்காந்திமதீஸ்வரி வந்தே ஸ்ரீமூலலிங்கஞ்ச ஸ்ரீமத்தாம்ரசபாபதி சிவகாமி சமோ வேதம் சுந்தரம்.

சிரா பெண்ணி கொண்டுடையானை கூறையன் உள்ளம் கொடிரோமே. வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி வேண்டியனை பணிகொண்ட வேண்டி நீயாது அருள் செய்தாய் அதுவே வேண்டி நல்ல வேண்டும் பரிசு ஒன்று உண்டன் அதுவும் உந்தன் விருப்பந்தே. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வனிவேனியன் அலையில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மத

0: என் நகரின் கண்ணை இழந்தொழிக்கின்ற பாகம்பிரியாள் சமேத சுவாமிகள் அவருக்கும் அவரின் துணை கொண்டு இங்கு நடைபெற இருக்கின்ற காஞ்சிபுராண படன வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புராணம் என்ற சொல்லிற்கு பழமையானது என்பதான ஒரு பொருள், பழமையான ஒரு சரித்திரத்தை அது சொல்கின்றது. புராணத்தை கேட்பது என்பது சைவ மரபிலே ஒன்றுதான ஒன்று. அக்காலங்களிலே கிராமங்களிலே மதியம் ஒரு 4 மணியிலிருந்து 6 மணி வரையிலும் யாராவது ஒரு வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து புராணம் சொல்ல மற்றவர்களால் கேட்பது என்றதான ஒரு வழக்கம் இருந்து கொண்டிருந்தது. அந்த புராணமும் சைவ புராணமாக இருக்க வேண்டும். புராணம் நமக்கு உடன்பாடுதான் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. புராணங்களை படிப்பது என்றான ஒரு வழக்கம் மிகவும் அருகிவிட்டது. ஏனெனில் தமிழறிஞர்களிடத்திலே அதை பற்றி ஒரு சரியான கோணம் இல்லை. மொழி என்ற அடிப்படையிலே பார்த்தால் கூட அருமையான தமிழ் சொற்களும் அந்த சொல் பிரயோகங்களுடைய முறைகளும் மிக அற்புதமாக இருக்கின்றன புராணங்களிலே. அதிலும் தல புராணம் என்பது தமிழ்நாட்டிற்கே உரியதான ஒரு புராணம். மற்ற தேசங்களிலே தல புராணம் என்பது ஒன்று இருப்பதாகவோ அதை படிக்கின்ற ஒரு வழக்கம் இருப்பதாகவோ எனக்கு தெரியவில்லை. இருக்கலாம், ஏதோ சரித்திரம் மாதிரி எழுதி வைத்திருக்கலாமே தவிர நம்முடைய தமிழ்நாட்டின்படி ஒரு இலக்கிய ரீதியாக அது அமைந்திருக்கின்றதா என்று சொல்ல முடியாது. இந்த ஸ்தல புராணங்களிலும் நிறைய வர்ணனைகள், தமிழ் சொற்கள், தமிழ் பிரயோகங்கள், சித்தாந்த கருத்துக்கள் பலவும் பொறிந்திருக்கின்றன. சித்தாந்த கருத்துக்களை உணர்த்தும் முகமாகத்தான் இந்த புராணங்கள் எழுந்தன. புராணங்களின் மூலமாக நம்முடைய சிவருமானுடைய அற்புதங்களை தெரிந்து கொள்வதோடு சித்தாந்த உண்மைகளை கதாரூபமாக நமக்கு எடுத்துச் சொல்பவை புராணங்கள். அந்த புராணமும் ஆச்சாரியின் மூலமாக ஒரு ஆசிரியர் மூலமாக சொல்லி கேட்பது என்பது ஒரு சிறந்தது. ஆச்சாரியன் என்பது சொல்லுக்கு சுயம் ஆசரதி யக ஆச்சாரியக என்றதான பொருள். ஆசிரியன் என்பதற்கு ஆச்சாரியன், குரு, ஆராத்யன், தேவன், சுவாமி, பட்டாரகன் இப்படி பல பெயர்கள் உண்டு. அதிலே சுயம் ஆசரதி யக சக ஆச்சாரியக, சொல்லுகிறபடி எவன் நடக்கிறானோ அவன் ஆச்சாரியன். நான் உங்களிடத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதன்படி நான் நடந்து கொண்டிருப்பவனாக இருக்க வேண்டும், அவன்தான் ஆச்சாரியன். தன்னை நாடிவருடைய பரிவாகம் தெரியாமல், பக்குவம் தெரியாமல் ஏதோதோ விஷயங்களை சொல்லி அவனை மயக்கமடைய செய்வது ஆச்சாரியனுடைய கடமை அல்ல. அவனுடைய பக்குவத்திற்கேற்ப என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும். வேண்டாத விஷயங்களையும் மிக கடினமான விஷயங்களையும் அவனிடத்திலே சொல்லி அவனை மயங்க வைக்கக்கூடாது. நான் புத்தி பேதோ ஜனயேது சொன்ன அவனை புத்தி பேதம் பண்ணக்கூடாது என்று சொன்னார். மேகமானது எப்படி கடல் நீரை நன்றாக உறிஞ்சி அதை தன்மயப்படுத்தி பின்பு மழையாக நல்ல நீராக பொழிகின்றது, அது உறிஞ்சிவதோ கடல் நீர், ஆனால் நமக்கு தருவது நன்னீர். அதுபோன்றுதான் ஆச்சாரியன் வேதாகமங்கள், புராணங்களை, சாஸ்திரங்களை எல்லாம் கற்றுணர்ந்து கேட்பவருடைய பரிவாகத்துக்கேற்ப அதை சொல்ல வேண்டும். இதுதான் ஆச்சாரியனுடைய கடமை. அடுத்து குரு என்றதான ஒரு சொல் அவனுக்கு. அந்த குரு என்ப சொல்லுக்கு கு என்றால் அஞ்ஞானம், ரு என்றால் அதனை ஒழிப்பவன், போக்குபவன் தான் குரு. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம் பிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என்ன, அந்த குருவே பிரம்மா, அந்த குருவே விஷ்ணு, அந்த குருவே ருத்ரன் மகேஸ்வரன், அவனே சாட்சாத் பிரம்மம் என்று ஒரு உணர்வு நமக்கு வர வேண்டும். கூஷப்பஸ் அந்தகார சார் ருக்காரோ ஸ்தன்நிரோதக அந்தகார நிரோதத்தாறு குருஹு இத்தபிதீயதே. அது அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுப்பவன், அதை அஞ்ஞானத்தை ஒழிப்பவன், அவன்தான் குரு. அடுத்தது ஆராத்யன் என்றதானவனுக்கு இன்னொரு பெயர். ஆத்மபாவ பிரதானாது ராகத்வேஷேதி வர்ஜனாது ஜானைக நிஷ்ட சித்தத்வாது ஆராத்யதி கத்தியது. சிவஞானத்தை அருள்வதாலும் ராகத்வேஷாதிகள் இல்லாதவனாகும், எப்பொழுதும் சிவனையே சிந்தித்திருப்பவனாகும் இருப்பது எவனோ அவன் ஆராத்யன். அடுத்து தேசிகன் என்பதான ஒரு ராமலிங்க தேசிகர் வைத்தியநாத தேசிகர் எல்லாம் கேள்வி. அந்த தேசிகன்னா என்ன? பிரகாசமே வடிவமாக உள்ளவன். அவன் முகத்தை பார்த்தால் ஒரு பிரகாசம் இருக்க வேண்டும். சிஷ்யர்களிலே அனுகிரக நோக்கத்தோடு இருக்க வேண்டும். கருணையே வடிவமாக இருக்க வேண்டும். தேவதா ரூபதாரித்வாது சிஷ்யானுகிரக காரணாத்து கருணாகம மூர்த்தித்வாது கருணாமய மூர்த்தித்வாது தேசிகா கதிதா வியே. தேசிகன் என்கிற சொல்லுக்கு பொருள். அடுத்து தேவன் என்பதான ஒரு பயன். தேசகால விரோதேன வர்த்தமான குலாகமே வசீகிருத ஜெகஜீவாது தேவ இச்சபி செய்யதே. தேசகாலங்களுக்கு விரோதமில்லாமல் சிஷ்யர்களுக்கு ஞான சாஸ்திரங்களை போதிப்பவன் எல்லா ஆன்மாக்களையும் ஞான பார்வையாலே தன்மயப்படுத்துபவன் அவன் தேவன். அதாவது தேசகாலங்களுக்கு விரோதமில்லாமல் என்றால் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உட்படக்கூடாதவன். இந்த காலத்தில் இப்படித்தான், அது அந்த காலத்தில் ஏதோ ஒரு சொன்னார், அதெல்லாம் இப்போ நடக்குமா, இல்லை இந்த காலத்தில் இப்படித்தான் ஆன் சொல்லக்கூடாது. எந்த காலத்திலும் ஒரே பாவத்தோடு அவன் இருக்க வேண்டும், அவன் போதிக்க வேண்டும். ஒரு சமயம் கழிந்த திருவாளுவரை சன்னிதானவற்றிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சிவஞான சுவாமிகள் பற்றி பேச்சு வந்தது. அவர்தான் நம் ஆரியனத்துக்கு குலகுரு, குரு ஆரியன குரு அவரு. அவர் அழித்து கொடுத்த வரம்பு தான் நம்முடைய மகன்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். முதல்ல சரியாகத்தான் இருந்தாங்க, இடையில எப்படியோ இவங்கெல்லாம் சேர்ந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அரே சுவாமி, அந்த காலத்து சூழ்நிலைத்த கூட ஏதோ சொன்னார், அதை இப்போ சொல்லிட்டு இருக்கேன்னாரு. அவன் சிவஞானியாக மாட்டான், காலத்துக்கு ஏற்ப பேசுபவன் சிவஞானியாக மாட்டான். ஒரே காலத்து சித்தாந்தம் ஒன்றுதான், அக்காலங்கிறது இக்காலம் எக்காலம் ஒரே சித்தாந்தான். அதுவும் சிவஞான சுவாமி அப்படி பிறண்டு பேசுவாரா? இந்த காலத்து அந்த அடி சொன்னேன்னு சொல்ல முடியுமா? அவரை சொல்ல முடியாது. ஆனால் தேச காலங்களுக்கு விரோதம் இல்லாமல் எது சரியோ அதை சொல்ல வேண்டும், அவன்தான் தேவன் என்று சொன்னான். அடுத்து பட்டாரகன். அந்த பட்டாரகன் சொல்லிதான் இப்ப பட்டரன் வந்து நிற்கிறது. ஆமாம், பவ பாச பிரசமநாத் தங்காரேந்திக சேகராத் ரக்ஷனாத் கமனீயத்வாது பட்டாரக இதீதஹ. பவ பாச பிரசமநாத் உலக பற்றுதலை ஒழிப்பவன், பேரின்ப பேற்றை அழிப்பவன், தங்காரேந்திக சேகரன் தகார பீஜருவான சந்திரகலையை சரசிலே அணிந்திருப்பவர். அதாவது ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு பீஜம் உண்டு. ஜலத்துக்கு என்ன பீஜம், ஆகாசத்துக்கு என்ன பீஜம், பூமிக்கு என்ன பீஜங்கிறனா ஒவ்வொருக்கும் பீஜம் உண்டு. அதில் சந்திரனுக்கு டம் என்பதான பீஜம். அந்த டகாரேந்துக சேகராது ரட்சனாது கமனீயத்வாரு பிறப்பிறப்பின் என்ற சுழலிலிருந்து நீக்குபவன் டங்கார பட்டாரதி சிறிதாக. அடுத்து பிரபுன்னு ஒரு பேர், குருவுக்கு பிரபு. ஆனும் பிரபுக்தாகம வேதாந்த ரகசியார்த்த விமர்சனாத் முக்தி முக்தி பிரதானாச்ச பிரபு இத்தவிதியது. மறை பொருளாயுள்ள வேதாகமங்களை அதனுடைய ரகசியங்களை நன்கு விளக்குபவர், போகமோட்சங்களை அறிபவர் அவருக்கு பிரபு என்றானது. இப்படி குருவுக்கு பலவிதமான பெயர்கள் காரண காரியங்களோடு இருக்கின்றன. குரு உபதேசங்கிறது இருக்க, அது கர்ணாத் கர்ணாச்சுன்னு பழம் வடமொழியில் ஒன்று. கர்ணாத் கர்ண உபதேசேத சம்பிராப்த மதுவீரன். பரம்பரையாக இருக்க வேண்டவர் அவர் தந்தையை அவர் காதலை சொல்லி, அவர் தந்தைக்கு அவர் தந்தை அவர் காதலை சொல்லி, இப்படி காதலை சொல்லி சொல்லி வந்த பரம்பரை உள்ளவராக இருக்க வேண்டும். இப்போ திடீர் திடீர்னு குருக்கள்லாம் நிறைய கிளம்பியிருக்காங்க. அது அற்புதங்கள நிகழ்ச்சி மக்களை மயக்க வைப்பதானே தவிர, குரு பாரம்பரியங்கிறது அந்த பாரம்பரியமாக அவர் வந்து தாத்தா பூட்டா தாத்தா அப்பா இவங்கள வந்து ஒருவர் கொற்கள் உபதேசமாகி வந்திருக்க வேண்டும். பாரம்பரியேன விஞ்ஞாதா பவபந்த விமோசனாது. பாரம்பரியமாக இருக்க வேண்டும், கர்ணாத்கர்ணமாக உபதேசம் பெற்றவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆச்சாரியத்திலே உபதேசம் பெற்றாதான் அந்த மந்திரத்துக்கு ஒரு சக்தி. எனக்கு மந்திரம் தெரியும், புஸ்தகத்தை பார்த்து பார்த்து உங்களுக்கு நான் உபதேசம் பண்ணா பிரயோஜனம் இல்லை. எனக்கு ஏற்கனவே உபதேசம் ஆகியிருக்கணும், அந்த உபதேசன மந்திரத்தை நான் கொஞ்சமாவது ஜபம் பண்ணியிருக்கணும். அது பண்ணிட்டு பண்ணாதான் அதுக்கு விசேஷம். அரம்பரியம் சொன்னாராம், பாரம்பரிய போதேத மித்யாசா மீயசா. சூத சங்கீத சொல்லும் பாரம்பரியமாக வந்த ஒரு உபதேச கிரமத்தில் வந்த மந்திரங்கட்டு தான் அதுக்கு பவர் ஜாஸ்தி. சுத சங்கீத என்ற ஸ்காந்த புராணத்தில் உள்ள ஒரு பகுதி, ரொம்ப அருமையான ஒரு நூல் அது. அவ்வளவும் வேதாகம விஷயங்களைத்தான் சொல்லுகின்றன. ஏன்னா இங்கெல்லாம் குரு உபதேசமாக ஒரு விஷயத்தை கேட்பது என்பது ஒரு சிறப்பு. அங்கெல்லாம் புராணம் கேட்பதில் என்ன சார் நமக்கு அப்படியேதான் புராணம் சொல்லணும்னு சொல்லியிருக்கா ஆன்னு சொன்னால் இருக்கு. நமக்கு வேதங்கள் பரம பிரமாண நூல்கள், உபநிடதங்களும் அவ்வாறு தான். உபநிடதங்கள் வேத சாரம், அதுதான் அதுக்கு வேதாந்தம் என்ற பெயர். இந்த வேதாந்தம் என்ற சொல்லை கேட்டவுடனே இங்கே மயங்கிடக்கூடாது. சங்கருடைய சித்தாந்தத்திற்கும் வேதாந்தம் என்றுதான் பெயர், உபநிஷதங்களுக்கும் வேதாந்தம் என்றுதான் பெயர். அது வேறு இது வேறு சொல்ல வைத்து நாம் குழம்பிக் கொள்ளக்கூடாது. வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றான் கேள்விப்படுறான். அந்த உபனிஷத்தினுடைய சாரம் தான் சித்தாந்தம். உமாபதி சிவாச்சாரியர் சொல்கிறார் அடுத்தரன், இதைத்தான் அவர் சொல்றார், வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றான் என்று உமாபதி சிவாச்சாரியார் சொல்றார். அப்படி நம்முடைய ஆச்சாரிய சொன்ன பின்பு அதை மீறி அதற்கு விரோதமாக சொல்வதோ கேட்பதோ நம் மனத்தில் வைத்துக் கொள்வதோ தவறு, அது குரு துரோகம். இதை மாதவ சிவஞான சுவாமிகள் பாஷ்யத்தில் குறிப்பிடுகிறார். எப்படின்னா, இவ் உண்மை உணர்ந்து இ உண்மை உணர்ந்து கொள்ள மாட்டாதார், உபநிடதங்கள் ஒன்றோடொன்று மரணம் என்றும், உபநிடதங்களும் தம்முள் மரணம் என்றும், உபநிடதங்களும் சிவாகமங்களும் மரணம் என்றும், சிவாகமத்துள்ளும் ஒன்றோடொன்று மரணம் என்றும் மயங்கி ஒன்றின் குரலை பற்றி ஏனையவை இதை இகழ்வர். மயக்கம் எது நான் சொல்ல, எல்லாம் ஒண்ணுதான், ஒருவனுக்கொன்று பேதம் கிடையாது. இது ஏனால இந்த மயக்கம் வருது ஆன்னு சொல்றார். தொண்டு தொட்டு வரும் கேள்வியான் அனுபவமுடைய தேசிகன் திருவுள் பராமையால். இவாளுக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி அனர்த்தம் தோன்றதுனானா, தொண்டு தொட்டு வரும் தேசிகன் திருவுள் பராமையினால். அத உதாரணத்துக்கு திருக்கொள்ளி பிரியாளர்னு எடுத்து கொடுக்கிறார். சாத்திரத்தை ஓதினர்க்கு சத்குருவின் தன்மசன மாத்திரத்தை வாய்க்குமனம் வந்துருவோம் ஆனும். அதான் சாஸ்திரம் படித்த உடனே எல்லாம் நமக்கு ஞானம் வந்துடாது, சில சமயம் விபரீத ஞானம் கூட வரும். சத்குருவின் தன்மசனம் வேணும், நல்ல சத்குருவினுடைய மூலமாக அவர் வந்தாச்சான் அந்த விஷயம் நமக்கு தெளிவு வரும். ஆர்த்த கடல் நீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ, கடல் நீர் நிறைய இருக்குன்னு சொல்லி கோரி குடித்தா தாகம் தணிஞ்சிருமா, தனியாது. தென் நீர்மை ஆயுதனை செப்பு சொன்னார். எங்கிருந்து ஒரு பெரியவர் இருந்தார், சைவ சித்தாந்தத்தை கடல் இந்த அர்த்தத்தில் அந்த அர்த்தம் எல்லாம் தெரியும், அழகா பேசுவார், எல்லாம் சொல்வார். சிவஞான சுவாமி பாஷ்யத்தை ஒரு பேராகிராஃப் அப்படியே ஒப்பிப்பார். இதெல்லாம் சரிதான், நெற்றியில ஒரு யூகி பார்க்க முடியாது, விபூதியங்கிற அவரால் பார்க்க முடியாது. சரி வேண்டாம், இவ்வளவு சொல்லிட்டு நம்முடைய அனுஷ்டானங்கள் இவ்வளோ அவ்வளவும் போலி பொய் தேவையில்லாதவை எல்லாம் சொல்லுவோம். அனுஷ்டானங்கிறதே கிடையாது. அது என்ன சாஸ்திரம் படிச்ச என்ன பிரயோஜனம்? அதான் சாஸ்திரத்தை ஒதுனருக்கு சத்குரியனும் கிடைக்கல, அந்த யோகம் இருக்கு இல்லை. ஞானத்தில் பரஞானம் அபரஞானம்னு ரெண்டு. சிவஞானம் தான் பரஞானம். நாம் இப்போ படிக்கிறது பூரா அபரஞானம், சாஸ்திரங்களை படிப்பது பூரா அபரஞானம் ரெண்டு. கிரிய எனும் அவையாவும் ஞானம் கிடைத்திருக்கு நினைத்தவனு சொன்னார் உமாவரி சிவம். நாம் சரீகரிய யோகங்களிலே பயில்வரு ஞானம் கிடைப்பதற்கு ஒரு காரணமாக இது அமையும். சரி, இதெல்லாம் வேண்டாம், நான் டைரக்டாக போய் பார்த்துறேன்னு சொன்னால் அது விபரீத ஞானம் தான் நமக்கு வரும். குடியில் போய் எங்கேயாவது வந்துடும், குழந்தங்குழன் சேர்ந்து குருட்டாட்டம் அடினார் போல என்ன மாதிரி ஆயிடும். அந்த சரீகிரியா யோகம் பயந்து கொண்டு அந்த சாஸ்திர ஞானத்தில் இருந்தால் தான் அந்த சாஸ்திரங்களுடைய உண்மையான அறிவு நமக்கு கிடைக்கும், அதில் உள்ள உண்மையான தத்துவார்த்தம் நமக்கு கிடைக்கும். அதான் உயர் ஞானம் இரண்டாம் மாறா மதம் அகல அகலாத மண்ணு போத திருவருள் ஒன்று ஒன்று அதனை தெளிய போதும் சிவாதவம். சிவஞானம் அரை சொல்லுகின்றன அபரஞானமாகிய சிவாகமங்கள். இப்படி நம்முடைய ஆகாய பெருமக்கள்லாம் இவ்வளாக சொல்லி சென்றிருக்கின்ற பொழுது அரண் பாதையிலே தான் நாம் செல்ல வேண்டும். ஒரு வயலில் வரப்பில் நடக்கிறோம், இதுக்கு முன்னால் அந்த வரப்பில் போயிருக்கிற வரப்பாக பார்த்து போனோம், கால் தளம் இருக்கும், அதை போனால் நாம் போய் சென்றலாம். இல்லை நான் ஒரு தனி வழியில் போகிறேன், இன்னொரு வரப்பில் சொன்னால் குண்டும் குழியாக இருக்குது, கீழே விழுந்து சுத்தமான வயது கொள்ள சைதி தான் விடணும். முன்னோர் பொண்ணோட போயிருக்காரு, அதே பாதை நான் போயிட்டு ஈஸியாக போயிடும். அதை விட்டு நான் ஒரு தனிப்பாதை அமைக்கிறேன்னு சொன்னால் முடியாது. புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் பொக்கும் புகழும் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆசிரம அறத்துறைகள் அவையடைந்தும் அருந்தவங்கள் பல பொழிந்தும் அருங்கதைகள் பல தெரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் சொன்ன. புராணங்களுக்கு சிறப்புடைய புராணங்கள் ஒரு அடை கொடுத்தார். அது என்ன சிறப்புடைய புராணம்? சைவ புராணங்கள். அதை படித்துன்னு சொல்லல, கேட்டுன்னு சொல்லல, உணர்ந்து ஆன்றார். புராணத்தை படித்து நாம் உணரணும், உணர்ந்தால்தான் மேல் வடிக்கு போக முடியும். வேத சிறப்புருளை மிகச் செழிந்தும் வேத சிறப்புங்கிற உபநிடங்கள் சென்றால் சைவ திருத்தடைவர். ஆக சிறப்புடைய புராணங்களை படிப்பது கேட்பது என்பது நமக்கு ஒரு வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது இப்படி இருக்க விஷயத்துக்கு வரும். போன தடவை பார்க்கும் பொழுது விஷ்ணு சக்கரத்தை விநாயகரத்தில் ஆடி பாடி பெற்றார். வீரபத்ர கடவுளாலே சக்கரத்தை இழந்தார். பின்பு விநாயக விகடசக்கர விநாயகரத்திலே ஆடி பாடி ஒரு மாதிரியாக சக்கரத்தை பெற்றுக் கொண்டு போய்விட்டார். இப்படி இருக்கும் பொழுது ஒரு யுகத்திலே மன்னனே இல்லை, மன்னன் இல்லாத அரசே இருக்கக்கூடாது. இன்னைக்கு இங்கிலாந்தில் மன்னரை வச்சிருக்காங்க. உலகத்துக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இன்னைக்கும் இங்கிலாந்தில் பார்லிமெண்ட் இருக்கு, சட்டசபை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த மன்னனை ஒழிக்கலை, அப்படியே வச்சு அதுக்குண்டான ரெக்கார்டெல்லாம் கொடுத்துருக்கேன். ஒரு மன்னன் சாப்பிட்றான்னு சொல்லி நாம் ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கணும். இப்போ பல மன்னர்கள் சாப்பிடுறாரு, நம்ம ஒத்தந்தான் சாப்பிட்டான். இப்போ பல மன்னர்கள், ஆயிரக்கணக்கான மன்னர்கள். அப்படி ஒரு காலத்தில் மன்னரே இல்லாமல் இருந்தது. பிரம்மா பார்த்தார் இப்படி இருக்கக்கூடாது சொல்லி திக்பாலர்கள் இருக்கிறார்கள், அஷ்ட திக்பாலர்கள், இந்திர அக்னி யம மிருதி வர்ண வாயு குபேர ஈசானன். இந்த அஷ்ட திக்பாலுடைய அம்சங்களை எடுத்து ஒருவனை உருவாக்கி ஒரு மன்னனை கொடுத்தார். அவனுக்கு குபன் என்னதான ஒரு பெயர், சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவன். அவனுக்கு ஒரு நண்பர் தட்சிசி முனிவர். தட்சிசி முனிவர் சிவ ஆசிரியன்மார்களே ஒருவர், சைவ ஆசிரியன்மார்களே ஒருவர். சிவாக்ரயோகிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சிவஞான போதத்திற்கு வடமொழியில பாஷையிடினார். அவர் தமிழ சிவநெறி பிரகாசன் ஒரு நூல் செய்திருக்கார். ஞாரன் அதுல வாழ்த்துல சொல்றார், துருவாசர் அகத்தியர் நற்கௌதமர் சொத்தீசி தூய்நறியான் சைவ சமய குறவர் சொன்னார். துர்வாசர் அகஸ்திய ததீசி கௌதமர் சைவ சமய குறவர்கள். துர்வாசர் பரமேஸ்வரனுடைய நேர் அவதாரம். அவர் அயோனிஜன், யோனி வாய்ப்பட்டு வல்லவர். அத்திரி மகரிஷிக்கும் அனுசுயும் பிறந்தார் என்று சொன்னால் கர்ப்பவாசம் இருந்தவர், பிறக்கவில்லை. அவரை குழந்தையிலேயே என்று தவித்துக் கொண்டிருந்தார்கள். அத்திரிமகி பூஜையில புஷ்பத்தை வைத்துக் கொண்டு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணார். அந்த மலர் குழந்தையாக ஆகிறார் சிவருமான அம்சமாக வருவோம். அப்படிப்பட்டால் துர்வாசர், துர்வாசர்னா கோபத்துக்கு இலக்கணமானவர். ஓ, அவங்க ஒரு துர்வாசங்கியா ஆகணும். துர்வாசருடைய கோபம் ஒன்னும் செய்யாது. விஸ்வாமித்தர் கோபக்காரர் சுவாமி. விஸ்வாமித்தருடைய கோபத்துக்கும் துர்வாசருடைய கோபத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆனா விஸ்வாமித்தர் கோபப்பட்டா அவர் தபசு கழிஞ்சுவோம், மைனஸ் ஆயிடும். துர்வாசர் கோபப்பட்டா இன்னும் அபிவிருத்தி ஆகும் தபசு சக்தி. துர்வாசருடைய கோபம் மங்களத்தில் நல்ல காரியத்தில் வந்து முடியும். விஸ்வாமித்தர் கோபம் அழிவில் போய் முடியும். இதான் வித்தியாசம். இப்போ ததீச்சி முனிவர் அந்த குபன்கிற மன்னரை ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்ட், திக்னஸ் ஃப்ரெண்ட். அப்படி அந்யோன்யமாக ரெண்டு பேர் இருந்து தினசோறும் அளவலாகுவார்கள். இந்த மன்னர் இடத்துல பழக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கார். அரசன் இடத்துல எப்படி பழகணும், அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவன்ட்ட எப்படி பழக்கம் வச்சுக்கணும், அதே மாதிரி பெரிய பணக்காரன்ட்டு எப்படி பழக்கம் வச்சுக்கணும். நெருப்புல குளிர் காயிற மாதிரி இருக்கணும். நெருப்பு கிட்ட போனா குளிர் காயலாம், நொம்பும் கிட்ட போனா அந்த அம்மையை எரிச்சிடும். சரி, தள்ளி போனா குளிர் காய முடியாது. ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி மன்னரத்தில் பழகனா ஒரு கேப்பு விட்டு பழகணும். ததீச்சுக்கு தெரியல பாவம், ரொம்ப நெருங்கி பழகி கொண்டு வந்தார். அப்படி இருக்கும்போது அதை திருவள்ளுவரே ஒரு இடத்த சொல்றார். என்ன சொல்றார்? அகலாது அணுகாது தீக்காய்வார் போக இகழ் வேந்தற்கு சேர்ந்து விடுவார். பதிமேலர் சொல்றார், கடிதின் வெகுடும் தன்மையுடையவர் இகழ் வேந்தார் சொல்றார். கடிதின் சட்டம் கோந்துடும் அவனுங்களான். ஆமா, அப்ப அவன் கோபத்தை நாம் ஆளானா நம்ம தாக்கு பிடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு பேசிக்கொண்டு இருக்கும்போது நமக்கு பரமசத்ரு வாய் தான். அத்தனை அங்கங்கள்லையும் ரொம்ப பரம எதிரி யாரு சத்துனா நமக்கு இந்த வாக்கு தான். அது நம்ம கொண்டே விடும். நாகாக்க காவாக்கா சோகாப்ப சொல்லிடுக்கப்பட்டனர். அதை காக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் காக்காமலாம் நமக்கு நிறைய வியாதியெல்லாம் நின்று இருக்கு. இப்ப இன்னைக்கு ஒரு பத்திரிகையில பார்த்தேன், பிஸ்கட்டை சாப்பிடாதீங்கன்ட்டான். எனக்கு அதுதானே ஆகாரம், அல்சர் காரணம் பிஸ்கட் சாப்பிடுதான்னு டாக்டர் சொல்றாரு. இல்லையா, அதுல ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் இப்ப சேர்க்கிறான். ஓஹோ, சரி, அதுல ஒண்ணு வளர்ந்து கொஞ்சம். இந்த குழந்தைகள்லாம் சப்புதே சாக்லேட்டு, ஒரு சம்ஸ்கிருத பத்தியில வந்திருக்கு. இந்த சாக்லேட்ல என்னெல்லாம் கலக்கிறான்னு, பராக மாம்சம் போட்டான், பந்தி பந்தி மாம்சம் கேட்கலாம். அப்போ நினைக்கவே முடியல, என்னெல்லாமோ சேர்க்கலாம் மாட்டாச்சு. இப்படித்தான் நம்முடைய உணவுகள்லாம் சாப்பிட்டு இல்லாத வியாதிகள் எல்லாம் வந்து வைத்தியிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். டாக்டர்கிட்ட போனா கூட்டம், எங்க போனாலும் கூட்டம், ஜோசிட்ட போனாலையும் கூட்டம். ஜோசிட்ட போறேன் இப்படி ஆள் உட்காந்துருக்காங்க. எங்க என் மருமை எங்கூட வந்துடுறேன் நாட்டுமன், ஏன் இவ்வளவு கூட்டம்னா உனக்கு தெரியாதா? மக்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஒத்தனா நிம்மதியா இல்லை, பிரச்சனை அறிக்கவே தானே பிள்ளை ஜோசிட்டு வருவான். சௌரியமா இருந்தவனா ஜோசிட்டு வருவானா? ஆரோக்கியமா இருந்தா டாக்டர்கிட்ட வருவானா? மக்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது எல்லாருக்கும் நிறைய. உட்காந்துங்க, இது ஏன் போறோம்னா இதுதான் காரணம். நாகாக்க காக்க முடியல. இவர் என்ன பண்ண பேசி வரும்போது, மன்னன் பெரியவனா அந்தணன் பெரியவனான்னு வாரம். அமையனா மன்னர் தான் பெரியவர், அரசர் தான் பெரியவர், இவர் எல்லாம் இல்லை அந்தணர் தான் பெரியவர், இல்லை மன்னன் இல்லை அந்த பேச்சு வலிச்சுட்டு. எங்கள் பக்கத்தில் ஒரு பெரிய வீடு, பெரிய பண்ணை, ஏகப்பட்ட சொத்து. மூல புருஷன் இறந்து போயிட்டார். மூணு பையன், மூணு பேருக்கும் சம்சாரம், மூணு நாட்டவன். விசேஷங்கள்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரும் உட்காந்து பாக பிரிவினை பேசணும். எல்லாரும் விட்டு கொடுத்தாரு, நீ அதை வச்சு எடுத்துக்கோ, நான் சரி நான் எடுத்துக்கிறேன் சரி. எல்லாரும் விட்டு கொடுத்து அவா பிரித்து எழுதி டாக்குமெண்ட் எழுதியாச்சு. எல்லாரும் கையெழுத்து போட்டாச்சு. இன்னைக்கு நேரம் ஆச்சு, நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கோம். இந்த நேரத்தில் ஆத்திரி போர்ட் பணிகள் உட்காந்து பேச ஆரம்பித்தா, சும்மா வரணுமே விவகாரம் வரணுமே. ஒத்தி கேட்டா, எல்லாம் தெரியலாம் நாம திட்டம், ஒரு விஷயம் நாம தீர்க்கலைன்னு என்ன, இந்த 15-4 விஷயத்துல கரண்ட் இருந்து இல்லையா, இந்த கரண்ட் சார்ஜ் யார் கட்டுறதுன்னு வேணுமா? ஒத்துக்குனா இந்த அந்த பெரிய குளத்தடி வேற நீ தானே எடுத்திருக்க, நீ கட்டுறா, அவன் நான் இதை கட்டுறேன், அந்த பெரிய பங்களா உனக்கு தானே வந்திருக்கு, நீ கட்டினா என்ன ஆனா? இப்ப இவன் நீ கட்டினான்னா, நீ கட்டினாலாம் பேச்சு வளர்ந்து பெரிய சண்டை. ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன வச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன, கடைசியில் ஹைகோர்ட்டில் போய் முடிவாச்சு கேஸு. ஒரு சின்ன பாரம் அது மாதிரி இவர்களுக்குள்ள சண்டை வருத்து. மன்னன் சும்மா இருப்பானா, நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீ தான் சொல்லிட்டேன், தான் ஒரு அடி அடித்தாங்க அவரை ரிஜி மனைவரை. உடல் ரெண்டாகும், குருவன் மாலை குருவன் போட்டான், உடல் துண்டு ரெண்டாக போச்சு. ஆனால் ஒன்று விழும்போது சாகும்போது சத்தம் பட சுக்கரான்னு சொல்லி சொல்லிட்டு வந்தார். சுக்கரனை நினச்சிட்டு, சுக்கரனை ஏன் நினச்சிட்டு விழுந்தார் என்ன காரணம் என்னதான், இந்த சுக்கரனுக்கு மாத்திரம் இந்த பகவான்கிற ஒரு சப்தம் அவனுக்கு உண்டு, அடைமொழி. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் கிடையாது. ஆதித்யா எனமஹ, சோமா எனமஹ, அங்காரகா எனமஹ, புதா எனமஹ, பிருகஸ்பதேனா பகவதே சுக்கராய நமஹ, அவருக்கு மாதிரி ஒரு அடைமொழி. ஏன்னா அவர் காஞ்சிபுரத்தில் தவம் செய்து ஒரு வரம் வாங்கிக்கார், மிருத சஞ்சீவினிங்கிற மந்திரத்தை வாங்கியிருக்கார். அதாவது செத்தவனை எழுப்பர் அந்த மதத்தை வாங்கி அவரை நினைச்சுக்கிட்டே விழுந்தார். அவர் ஃப்ரெண்டு ஒரு முறையில் அவன் வந்து மிருத சஞ்சீவினி வந்தார்னு சொல்லி எழுப்பிட்டான். எழுப்பிட்டு சொன்னா, இந்த மன்னனை சும்மா விடப்படாது, என்ன செய்யணும், பழிக்கு பழி தீர்த்த ஆகணும், என்ன செய்யணும். காஞ்சிபுரம் சென்று அந்த சிவபூஜை செய்து தவச செய்து வஜ்ர சரீரத்தை பெற்றுக் கொண்டு வா, குண்டு துளைக்காத காரங்கிறான். அது மாதிரி கெதாராலும் இந்த சரீரத்தை வெட்ட முடியாது, குண்டு துளைக்காத சரீரம், அதை வாங்கிட்டு வாங்கணும். நேரே காஞ்சிபுரம் வந்தார், தபஸ் பண்ணார், பூஜை பண்ணார், ஈஸ்வரமான் தோன்றினார், வஜ்ர சரீரத்தை வாங்கிட்டு வந்தார். வர வாங்கியாச்சும் சும்மா இருக்க முடியுமா, படிக்க படி தீர்க்க வேண்டாமா? நேரமென்ட்ட வந்தார் குமரன் மன்னன்ட்ட, எட்டி ஒரு உதவ வராங்க. இல்லையே அன்னைக்கு என்னடா பண்ண, என்ன ஓங்கி ஒரு அடி தூக்கின, ஒரு அடி அடித்தார், தலை துண்டா போயிடுச்சு. இந்த மகாவிஷ்ணு இருக்கார், அவர் என்ன பண்ணார், சும்மா அவராட்டு இருந்துட்டு போனாங்க. பம்ப விலைக்கு வாங்குறவர் அவர், அவர் குமனுக்கு மன்னர் அவர் நம்ம ஃப்ரெண்டை இவர் தஜி அடிச்சுட்டார், சக்கரை கர்றனா சக்கரத்தை விட்டார், முடியுமா? அவர் தான் குண்டு துவைக்கார சரீரம் வாங்கிட்டு வந்திருக்காரு, இந்த சக்கரம் துவைக்குமா? அவர் சரீரத்து மேல பட்டு மனம் முழங்கி கிடந்து துண்டாரு சக்கரம் போச்சு. முன்னால ஒரு தூரம் போதா பார்த்தோம், திருவுரு இந்த தட்ச யாகத்துல சக்கரத்தை விட்டு இழந்தார், அப்புறம் ஆடி பாடி பெற்றார். இப்பவும் சக்கரம் போச்சு, என்ன செய்யறதுன்னு கேட்டார். இந்த சக்கரத்தை பெறுவது எப்படி, ஒரு கதை தெரியுமா, ஜலந்தராசுரன் ஒருத்தன் இருந்தான், அவன் மேல சிவருமார் ஒரு சக்கரத்தை விட்டார், ஒரு ஆயத்தை க்ளோஸ் ஆகிட்டான். அப்படி ஒரு அது அவற்றை இருக்கு சக்கரம், அவரை எப்படியாவது வாங்கிட்டு வந்தானோ ஆண்டவர் சரின்னு அப்படியே வந்தார். காஞ்சிபுரத்துக்கு வந்தார், தவம் செய்தார், 1000 மலர் கொண்டு தினசரி அர்ச்சனை செய்தார். இந்த அர்ச்சனைங்கிறதுல சில கருத்து வேறுபாடு இருக்கு எங்களுக்கு. சகஸ்ரநாமம் அஷ்டோத்தரம் சொல்லிடும், ஆகமங்கள் படி பார்க்கும்போது ஸ்தோத்திரம் செய்யணும்னு சொல்லியிருக்கு, அர்ச்சனை செய்யன்னு சொல்லல, அர்ச்சனை செய்யும் சொல்லல, நாமத்தொழி நாமத்தால ஸ்தோத்திரம் செய்யணும்னு சொல்லியிருக்கு எல்லா இடத்துலையும். எப்படி வந்தது ஆராய்ச்சி பண்ணா, இது இடைக்காலத்தில் வந்தது. வருமானத்துக்காக நாமாவளியாக்கி அர்ச்சனை பண்றதுங்கிற ஒரு நடவன் சபாரத்தனம் கொண்டு இதுதான் ஒத்துக்கொண்டாரு. வாசன் அப்படித்தான். இந்த சகசரநாமம் இருக்க சிவனுக்கு சகசரநாமம் 11 சிவசரநாமம் இருக்கு. ஒன்னு இல்லை, ரெண்டு இல்லை, 11 சிவசகசரநாமம் இருக்கு. இந்த விஷ்ணு எந்த சகசரநாமம் கொண்டு அர்ச்சனை பண்ணார்? ஒரு அதாவது அஷ்டோத்தம் உண்டுவலாம். சிவாய நமஹா, மகேஸ்வராய நமஹா, சம்பவே நமஹா, குமரி முறை இமயம் வரை உண்ணுவலாம். இந்த சகசரநாமம் தான் மாநிலத்திற்கு மாநிலம் வித்தியாசம் இருக்கு, ஜில்லாவுக்கு ஜில்லா கூட வித்தியாசம் இருக்கு. கன்னியாகுமரி ஜில்லா மலையாளம் அந்த சைடு பூரா ஸ்திராய நமஹா என்று தொடங்குற சகசரநாமத்தை அவங்க வச்சிருக்காங்க. மகாபாரதத்தில் கடைசி பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கார். அப்ப தர்மபுத்தர் போய் உபதேசம் கேட்கிறார், எனக்கு ஏதாவது நல்ல விஷயம் சொல்லுங்க, சிவனை பற்றி பெருமையில சொல்லுங்கிறார். நான் சொல்ல முடியாதுப்பா, கிருஷ்ண பரமாத்மா கேட்டு அவர் சொல்லுவார். தென்னை கிருஷ்ணவர் அவர் ஒரு சகசரநாமம் சொல்லுகிறார், அது ஒரு சகசரநாமம். பீஷ்மரே ஒரு சகசரநாமம் செய்திருக்கார், அது பராய தேவாய நமகன்ற தொடங்குறான ஒரு சகசரநாமம். அதுக்கு வேதசார சிவசகசரநாமம் பேர். அதாவது வேதங்களில் அவர் வேதசார சிவசரநாமம் பீஷ்மர் சொல்றார். கிருஷ்ணன் ஒரு சகசரநாமம் சொல்றாரு, அதுக்கு ஸ்திராய நமகா என்று தொடங்குகிறான ஒரு சகசரநாமம் சொல்கிறார். அது போக சிவரகசியத்தில் ஒரு சகசரநாமம் இருக்கு, ஓங்கார நிலையாய நமகான்னு தொடங்குற ஒரு சிவசகசரநாமம். இப்போ கேரளாவில் வந்து ஸ்திராய நமகான சகசரநாமம், திருநெல்வேலி ஜில்லாவில் வேதசாரா சிவசிராமம் தான் திருநெல்வேலி ஜில்லாத பழக்கத்தில் வச்சிருக்கு. கொஞ்சம் வடக்க போனோம்னா பவாதி தொடங்கும், அது ஒரு சகசரநாமம். பவாய நமகான தொடங்குற அது அங்கே வழக்கத்தில் வச்சுக்கணும். எல்லாம் சிவசிராமம் தான், ஒரு ஜில்லாவில் ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க. அதுலேயும் சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா, 10,000 நாமாக்கள் இருக்கு, அதுலேருந்து 10 அதான் திரட்டி நான் போன சொல்கிறேன்னு சொல்கிறார். இப்படி பத சகசரநாமங்கள் சொல்லியிருக்கேன். அதில் திருமால் என்ன சாதாரணம் பவாரி தொடங்குகிற சகசரநாமம் தான் சொன்னார்னு சிவஞான சுவாமி சொல்கிறார். சிவஞான சுவாமி வந்து ஆதாரம்லாம் சொல்ல மாட்டார், எப்படி சொன்னார் அவர் சொன்னால் வேதம் உங்களான் மறுப்பிட. பவாதி தொடங்குகின்ற சகசரநாமத்தை சொல்லி வழிபட்டார். இந்த ஜலந்திராசரன் என்னவன் தபஸ் பண்ணான் சூரமானை நோக்கி, அவன் என்ன வர வாங்கினாங்கிறது பார்ப்போம்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு வாதவூரர் திருப்பெருந்துறை வருதல் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: கணவன் வெளியில செல்லும்பொழுது அவனை வழி அனுப்பி பின்தொழ வேண்டும், கணவன் வீட்டிற்கு வரும்பொழுது அவனை வரவேற்று முன் தொழ வேண்டும்னு தலைவி சொல்ற. நம்முடைய கடமை அதுதான். கணவன் வெளியில போகும்போது அவனை வழி அனுப்பி பின்தொழ வேண்டும், கணவன் வீட்டிற்கு வரும்பொழுது அவனை வரவேற்று முன் தொழ வேண்டும், கணவனை தொழுது வரவேற்க வேண்டும். அப்படி இருந்து வரவேற்கும் பொழுது கணவனுடைய நோக்கம் பழகின்றது இல்லையா, அதனால நாணம் ஏற்பட வேண்டும். கல்யாணம் ஆகி 20 ஆயிடுத்து என்ன வெட்கம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த நாணமும் அன்பும் கலந்தே இருக்கும் குல மகளிர்கிட்ட சாகர வரையிலும். அதை போல இந்த சென்னலானது கதிர் முற்றி கதிர்ப்பு என்ற மன மகிழ்ச்சியை காட்டுகின்ற அழகும், ஆனால் முற்றிய கதிர் காரணமாக வளைந்து நாணத்தினால் வளைந்ததை போன்ற தோற்றமும் பார்ப்பதற்கு கணவனை வரவேற்கின்ற குலமகளிர் போன்ற காட்சி. நம்பி ஆறுவற்ற சண்டை போட்டாங்க பரவினாச்சியார், திருவொற்றியூர்ல போய் சங்கிலியில மாட்டிக்கிட்டாரு. எங்க மாட்டிக்கிட்டாரு? சங்கிலியில மாட்டிக்கிட்டாரு. சங்கிலியில மாட்டிக்கிட்டாருனா ஜெயிலுக்கு போயிட்டாருங்கிற மாதிரி அர்த்தம். சங்கிலியில மாட்டிக்கிட்டார், சங்கிலி தொடக்குண்டார். நான் கற்பனையா சொல்லல, பெரிய பணத்தில் இருக்குதான் சொல்றேன். சங்கிலி தொடக்குண்டாருக்கு இங்க என்ன காரியம்? இல்லம்மா அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், உன்னை பிரிஞ்சு இருக்க மாட்டான் வரணும்னு சிவாச்சாரிய விஷயத்துல சுவாமி வந்து சொன்னார். தியாகராஜாக்கு 6 காலம் பண்ற உயர்ந்த காரியத்தையும் பண்றீங்க, இந்த காரியத்தையும் போய் பண்றீங்களே, இது உங்களுடைய தகுதியை குறைக்கிற இந்த தூது நீங்க வரலாமா? சிவாச்சாரன்னு நினைச்சு பேசுறாங்க, இந்த தூது நீங்க வரலாமா? தியாகராஜாக்கு தீபாரதனம் பண்ற கையை அமுது விட்டுற கையினால இங்க என் வீட்டுக்கு பாதி ராத்திரில இது ஒரு பெரிய காரியம்னு விடுஞ்சா பாத்துக்கோ, விடுஞ்சப்புறம் போறேன்னு அவன் சொல்ல வேண்டியதானே, அப்படி இல்லாம ரெண்டாவது யாருக்காக நீங்க வரீங்க? எனக்கு தான் கதி கிடையாது, என் துன்பத்தை யாரும் எடுத்து பேச மாட்டேங்கிறீங்களே. பறவை கோவிச்சுக்கிட்டா பறவை கோவிச்சுக்கிட்டா பறவை மேல தப்பு இருக்கிற மாதிரி, பறவை மேல ஒரு அணு அளவுக்கு கூட தப்பு கிடையாது. நான் எங்க போவேன்? அவருக்கு போறதுக்கு இன்னொரு இடம் இருக்கு, அங்க போ சொல்லுங்க. பேசணும்னா அப்படி பேசணும். நான் தாயா கஷ்டப்படுறேன், நான் எங்க போவேன்? எனக்காக கூட ஒரு கடவுள் இறங்க மாட்டேன் என்கிறான். ஆனா நம்பி ஆறுன்னு கஷ்டப்படுறான், நம்பி இங்க வரணும். பரிந்து பேசுகிறீர்கள், அவன் என்ன கஷ்டப்படுறான்? அவனுக்கு தான் இன்னொரு வீடு இருக்க, அங்க போக சொல்லுங்க, கஷ்டம் இல்லாம இருக்கலாம். அப்படி அவர் இங்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் சொல்றாங்க, இது அவர் வீடுதான் சந்தேகம் இல்ல, அவர் வந்து போகட்டும், ஆனால் நீ உயிரோடு பார்க்க முடியாது. இவ்வளவு தெளிவா பேசியிருக்காங்க, இதே மாதிரி யாராலையும் பேச முடியாது. தியாகராஜாக்கு சந்தோஷம், விட்டு கொடுக்காம பேசுற பாரு, உங்ககிட்ட இருந்து எல்லாரும் கத்துக்கணும். வெரி குட் கேர்ள்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார், தப்பாவே நினைச்சுக்கல, அப்படி இல்ல இருக்கணும், விட்டு கொடுக்கலாம். அதற்காக நம்பியார் செய்த தவறு இல்லைன்னு அர்த்தம் ஆயிடாது, பரவேட்ட எந்த தப்பும் கிடையாது. ஆகவே என்ன பண்ணாரு, மறுத்ததையே எடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் ரெண்டாவது வந்தாரு, வந்து போன சுவாமிங்கிற அடையாளங்கள் தோன்றின உடனே எம்பெருமானே வந்திருக்கிறான், எம்பெருமானே தன்னால் ஆட்கொள்ளப்பட்ட தன் தோழனுக்காக வருவார்னு சொன்னால் அற்ப மதிக்கொண்ட நான் என்னதான் காரணமா இருக்கட்டும், அடியேன் எப்படி மறுக்கலாம் அப்படின்னு மாறிட்டான். அந்த நிலையில் மாறிட்டான். மாறின பொழுது எதுக்கா சொல்ல வரேன், நங்கை உன்னுடைய நல்ல தன்மைக்கு ஏற்ப நீ வந்து ஏற்றுக்கொண்டாய்ன்னு சொல்றாரு. எதுக்கா இந்த லிங்க் எதுக்காக சொல்ல வந்தா, அந்த அளவுக்கு இவர் வேண்டாம்னே முடிவு பண்ணிட்டாங்க அவங்க, இல்லைன்னா வார்த்தை வராது, தனித்திருப்போம் அப்படி முடிவு பண்ண அவங்க பெருமான் கூட்டி வைத்து விட்டான். பெருமானே வந்ததுனால மனம் இழகி விட்டது. தன் அடியவனுக்காக பெருமான் அங்கோடு இங்கு இரவிலே இரண்டு முறை உள்ளுவார் என்று சொன்னா, நான் என்ன அவ்வளவு ஒஸ்தியா, நான் அற்ப உயிர், அவருக்காக சுவாமி ரெண்டு தடவை வருவார் அப்படின்னு சொன்னா என்ன காரணமும் காரணம் கிடையாது, அவரை மறுப்பதற்கு எதுவும் காரணமா இருக்க முடியாது. கொல்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவர் ஆயிடின் எல்லாத்தையும் நீங்க வந்து அடியார் இலக்கணம். கடவுளால் விரும்பப்படுகின்ற அடியார்கள் நம்மால் கொலைகாரன் என்று கருதப்படக்கூடாது. கொல்வாரேனும் திருமுறைகளை ஒழுங்கா கடைபிடிக்கணும்னு சொல்றேன். கடவுளுக்கு ஒருத்தனை பிடிக்கும் சொன்னா அவன் கொலையே பண்ணிட்டு வந்து நின்னாலும் நான் அவனை கொலைகாரன் நினைக்க கூடாது. கடவுளுக்கு பிடிச்சிருக்கு உனக்கு என்னடா, கடவுளை விட உனக்கு அறிவு அதிகமா, நீ கடவுளை விட பெரிய தீர்ப்பு கொடுக்க போறியா? கோட்புலியார் விசாரசர்மர் அவர்கள் எல்லாம் குற்றம் விளைந்ததா? கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுள் ஏற்றுக்கொண்ட பிறகு மறுபேச்சு பேசக்கூடாது. கடவுள் ஏற்றுக்கொண்டார் என்று அறிந்த பிறகு பரவ மாறிட்டார். பரவ மாறினதுக்கு ஒரே காரணம் தான், தன் தோழனுக்காக எம்பிரானே என் வீட்டிற்கு வரும், எம்பிரான் நம்ம வீட்டுக்கு வரணும்னா எவ்வளவு தவம் செய்யணும். நாம கோயில போய் தியாகராஜாவை வழிபடுறதுனாலயோ ஆறு காலம் ஆடுறதுனாலயோ சாமி நம்ம வீட்டுக்கு வந்துட மாட்டார். சாமி எளியவராகி நம்ம வீட்டு வாசப்படி மிதிச்சு உள்ள வந்து பேசுறாருன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் யாருனால கிடைச்சது, நம்பியாரூர் நம் கைய பிடிச்சதுனால நமக்கு கிடைச்சது. நம்பியாரூரன் நம் கையை பிடிச்சதால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. தியாகராஜன் மாத்துக்கு பிறகு அந்த பாக்கியம் கிடைச்சது. அப்பொழுது பெருமானுக்கு வேண்டப்பட்டவர் என்னும் பொழுது அவருக்கு எதிராக நாம் சொல்கின்ற எதுவும் காரணமாகாது. நம்முடைய மனமானது காரணமில்லாத காரணங்களை கற்பித்தது, அதெல்லாம் புறந்தள்ளி விட்டார்கள், உடனே ஏற்றுக்கொண்டார்கள். உடனே சாமி சொன்னார், நீ முதல்ல இருந்தே நல்லா பண்ணுதான், அதற்கேற்ப நடந்து கொண்டாயின்னு சொன்னார். சாமி எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க, நீ முன்னாடி எப்படி சொன்ன இப்படி இப்படி சொல்றிய, இப்பதான் புத்தி வந்ததான்னு நம்மளை மாதிரி சொல்லல. நீ நேத்துக்கு எப்படி சொன்ன இன்னைக்கு இப்படி சொல்ற, இப்பதான் புத்தி வந்ததா? நீ எப்பொழுதும் நல்லவள் தான், உன் நன்மைக்கேற்ப நல்லவர்களுக்கும் சினம் வரும், அதனால குற்றம் விளையாது. திருநீலகண்ட தாயனாருடைய மனைவியார் திண்டிவீராகில் நம்மை திருநீலகண்டம்னு சொன்னார் அப்படிங்கறதுனால அவர் மீது குற்றம் கிடையாது. அவர் மீது குற்றம் இருந்ததுன்னு சொன்னா அவர் கைலாயத்துக்கு போக முடியாது. நாயனார் கூட கைலாயத்துக்கு போனாங்களா இல்லையா? எப்ப பெருமா நாயனார் கூட கைலாயத்துக்கு அழிச்சுக்கிட்டாங்களோ அப்ப என்ன தொடாதேன்னு அந்த மனைவி சொன்ன போது அந்த மனைவி தவறு செய்தாள்னு சேர்க்கிறார் சொல்லல, சொல்லல. அது போல பறவை ஊடிய பொழுது சுவாமி வந்து பறவை வந்து நீ முன்பு ஊடினாயே அப்படின்னு சுட்டி காட்டாதது. என்ன காரணம்னா எப்பொழுதுமே பறவை நல்லவள் அப்படின்னு சுவாமி சர்டிபிகேட் தரார். என்ன காரணம்னா நல்லவர்களாகின்ற பெண்களுக்கும் காரணம் பற்றி சினம் வருதல் என்பது அவருடைய உரிமை. தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா ஊடுதல் என்பது பெண்களுக்கு உரிமை, அவர்கள் ஊடுவதனால குற்றம் விளையாது. வீட்டுக்காரத்தை சண்டை போடுறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு, இலக்கணம் கொடுத்த உரிமை, தமிழ் இலக்கணம் கொடுத்த உரிமை, தொல்காப்பியமும் அகத்தியமும் கொடுத்த உரிமை நமக்கு இருக்கு. திருக்கோவில் தான் சொல்லுது, வீட்டுக்காரை சண்டை போடுறாங்கிறதுக்கு பதில் சண்டை வீட்டுக்காரர் போட்டார்னா இவர் பண்றது தப்பாயிடும், நாம என்னைக்குமே சண்டை போடக்கூடாது, ஆடவர்களுக்கு அந்த உரிமை கிடையாது என்று பார்க்கின்றோம். இலக்கணப்படி வாழ வேண்டும் என்பதற்காக தான் திருக்கோயார் படிக்க வேண்டும். இலக்கணப்படி வாழ்ந்தால் இறைவன் திருவடி அடையலாம், இலக்கணப்படி இல்லறம் நடத்தினால் இறைவன் திருவடி அடையலாம், தான் திருக்கோயர். அப்ப பறவை நீ எப்பொழுதுமே நல்லவதான், உன் நல்ல தன்மைக்கேற்ப சொன்னாயின்னு சொன்னார். சரி, நாம இங்க வந்து சொல்ல வந்தது என்னன்னா, இப்படி சண்டை போட்ட பறவை நம்பியார் ஒரு வந்துட்டார் உள்ள, அவரை பூச்செண்டோடு ஒரு கையில பூச்செண்டு இன்னொரு கையில பூ போல இருக்கிற பறவையினுடைய கையை பிடிச்சிட்டு அந்த வாசப்படி வழியா உள்ள வரார். அப்பொழுதுதான் அவர் தனக்கு மாலையிட்டதை போல நாணி கோணி தான் உள்ள நடந்து போனாலாம். அது இப்ப கொஞ்ச நேரம் இது மாதிரி சண்டை பிடிச்ச அந்த அம்மா எப்படி போறா, நாணி கோணி நடந்து செல்கின்றாள். அன்று அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு என்பதை போல அந்த வெட்கம் என்பது பெண்களுக்கு இயற்கையாக, குலப்பெண்களுக்கு பிறந்தது முதல் இறப்பது வரையிலும் கூடவே இருக்கின்ற ஒரு அம்மாவை போல கூடவே இருக்கணும், அம்மா காப்பாற்றுவதை போல காப்பாற்றும்னு சொன்னார் திருக்கோவையார்ல. தாயிற் சிறந்தென்று நான் தையலா இருக்கு, அந்நான் தகைசால் வெயிற் சிறந்த மென்றோழி தின் கற்பின் விழுமிதன்று திருக்கோவையார். ஒரு நாணம் என்பது பெண்களுக்கு பெற்ற தாயை போல கூடவே இருந்து காப்பாற்றும். பெற்ற தாயினால கூடவே இருக்க முடியாது, அந்த அம்மா கூட இல்லாத போது நாணம் இருந்து காப்பாற்றும், அம்மாவை போல காப்பாற்றும். அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, கூட இருக்கும்போது அம்மா சொல்லி கொடுப்பாங்க, இங்க நிக்காத அங்க நிக்காத அப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதை செய்யாத அதை செய்யாத. அதெல்லாம் கேட்டு நடந்துகிட்டோம்னா நமக்கே உள்ளுணர்வு என்பது நாணம் அது தோன்றும், அம்மா இல்லாத போது அது காப்பாற்றும். அந்த நாணத்தை விட உயர்ந்த ஒன்று இருக்கு, அது நடராஜா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார் அப்படின்னு திருக்குவியார் சொல்லுது. அது என்னன்னா, யாரும் தங்களுடைய பெரியோர்களுக்கு அடங்க வேண்டும், அதான் கற்புன்னு பேரு. கற்பனைப்படுவது சொற்றிரம்பாமை, சொல் திறம்பாமை. சொல் என்பது மந்திர சொல், நம்மை கட்டுப்படுத்துகின்ற வேதத்திற்கு சொல்லுன்னு பேரு. வேத வாக்கு, அவங்க சொன்னா எனக்கு வேதம் போல, அடியார்கள் சொன்னா வேதம் போல, பெரியவர்கள் சொன்னா வேதம் போல, சிவாச்சாரியர் சொன்னா வேதம் போல. வேதம் என்பது நம்மை கட்டுப்படுத்துகின்ற ஒரு சொல். அப்ப நம்மை கட்டுப்படுத்துகின்ற சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். உலகத்துல எல்லாருக்கும் கற்பு உண்டு, கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் மகுது பொதுவில் வைப்போம். பெண்களுக்கு கற்பு இருப்பதை போல ஆண்களுக்கும் கற்பு உண்டு, பெண்களுக்கு நாணம் இருப்பதை போல ஆண்களுக்கு நாணம் உண்டு. பெண்களுக்கு நாணம் கணவன் தீண்டுவதனால் ஏற்படும், ஆண்களுக்கு அந்த நாணம் ஏற்படாது. ஆண்களுக்கு நாணம் அற வழியில் இல்லாத செயல்களை

அவரருள் வைக்கும், அடங்காமே ஆயிருள் வைத்துவிடும். அப்பொழுது கற்பு நெறி தவறாது இருக்க வேண்டும். கற்பு என்பது என்னன்னா, கற்பிற்காக ஒருவன் நாணத்தை துறக்கலாம் அப்படின்னு திருக்கோவையாறுல தோழியானவள் தலைவிக்கு எடுத்து சொல்ற. அப்ப கற்பு என்பது உயர்ந்தது, கற்பு என்பது சட்டப்படி வாழ்வது, பெரியோர் சொன்னதை செய்வது என்று. அப்படியே குலமகளிர் எப்படி மகிழ்ச்சியும் நாணமும் ஒரு சேர எய்துவார்களோ, அதே போல நெற்கதிர்கள் கதிர்ப்பினையும் வளைந்த தன்மையையும் ஒரு சேர எய்தின என்பது இந்த 28வது பாட்டு. முலைக்கிரியும் கருங்கூந்தல் மொய்வனமும் அரணாக கொலைப்புருவ வெஞ்சாபம் குனித்து விழிக்கண ஏவி நிலைப்படுனர் பொருள் தேட நினைந்து தவனில் நெறியில் தலைப்படுவார் தமை வருத்தும் தன்மையினர் வயன் மாதிரி. வயல்ல வேலை செய்கின்ற அந்த பெண்கள்லாம் ரொம்ப அழகா இருக்காங்க. அவர்கள் என்ன பண்றாங்க, கொலை செய்கின்ற புருவம், அந்த புருவமாகின்ற அழகான வில்லை வளைத்து, அந்த வில்லிலே தங்களுடைய விழியாகின்ற அம்பினை பூட்டி, வழியில் நடந்து போறவங்களை பார்த்தாங்கன்னா இவங்க சரண்டர் ஆயிடுவாங்க. என்ன அப்படி கடவுளை தேடுகின்ற ஒருவனும் கூட அந்த தவ நெறியிலே அக்கம் பக்கம் பார்க்காம ஒழுங்கா இலக்கை நோக்கி போகணும். அப்படி இல்லாவிட்டா இந்த வழியிலே ஆசை என்ற வலையிலே அகப்பட்டு அவர்கள் வந்து மாட்டிக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட வயன்மாதர்களும் அந்த ஊரிலே இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். வழியிலே கிடைக்கின்ற மாதர்கள் வயல் மாதர்கள் என்று சொன்னார். இன்ன வகை மன்னி வளர் காவும் எழில் மேவும் கண்ணல் வயலும் திகழ்தல் கண்டு வகை கொண்டே. குருநாதர் அந்த ஊருக்கு வரார். வரும்பொழுது இப்படி பொருந்தி அந்த ஊரிலே இருக்கின்ற அழகான பூங்காக்களையும், அழகு விளங்குகின்ற அந்த கரும்பு தோட்டங்களையும், நெல் பயிரிடப்பட்டிருக்கின்ற நீண்ட வயல்களையும் பொலிவோடு திகழ்வதை பார்த்து கொண்டு மனதிலே மகிழ்ச்சியோடு வருகின்றார் மந்திரியாராக இருக்கின்ற திருவாத ஊரர். இன்னல் உடலம் பெற இனி புவியில் வாரா மன்னவர் பெருந்துறை வளம்பதியில் வந்தார். பெருந்துறை மருங்குற வந்தவர் இப்ப ஊருக்குள்ள வந்துட்டார். இன்னல் உடலம் பெற இனி புவியில் வாரார். மனிதனுக்கு முதல் கஷ்டம் யார்ட்டிருந்து வருது, கரெக்டா சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் சிரமம் யார்ட்டிருந்து வருது, எதுக்கிட்டேந்து வருது? சரி, பிறந்ததுலேருந்தான் துன்பம், பிறவியால் வருவன கேடுல, பிறக்கலன்னா சௌக்கியமா இருக்கலாம், பிறப்பதனால எல்லா துன்பம் வருது. முதல் கருவி எது, நம்ம துன்பத்துக்கு முதல் கருவி எது? மனதா, மலமா? மனமா? மனம். முதல் சிரமம் நமக்கு உடம்புனால வருது. உடம்போட பிறப்ப நமக்கு ரொம்ப நீரஸ்டா இருக்கிற உடம்பே நமக்கு முதல் துன்பம் தருது. இன்னல் உடம்பு, உடம்பு பெற்று சிரமப்படாதவங்களே உலகத்துல கிடையாது. நோய் நொடி இல்லாமல் யாருக்கும் நல்ல உடம்பு கிடையாது. இறைவன் அருளினாலே ஏனைய உயிரோடு இணையாக கருதப்படாமல் தனிப்பிரேவியாக பிறந்தவர் தவ முதல்வர் சம்பந்தர். அவர் வந்து ஒரு மூக்க சிந்தினார், தலைவலிச்சது, பசியினால் வாடினார்னு எங்கேயோ பெரிய புராணத்தில் கிடையாது. நம்பி ஆறுவர் பசி தாங்க மாட்டார். சாமி பொதிசோறு கொடுத்த உடனே அவர் எப்படி வாழ்த்தினார் தெரியுமா? பெருமானே உயிர் போகாம காப்பாத்தினையே, ஆவியை போகாமே தவிர்த்தினே ஆட்கொண்டாய், படுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிணி களைவாய். நீ வந்து கையில பிக்ஷா பாத்திரத்திலிருந்து பிச்சை எடுத்தா கூட உன்னை வந்து அடைபவனுக்கு பசி நோய் வருந்தாமல் நீ வந்து உணவை அளித்து விடுகின்றாய். ஓடுனன் கலனாக உண்பலி குடல்வானி. நீ வந்து தோலுடுத்தாலும் உன் அடையாளர்களை துயிலுடுக்க செய்கின்றாய். நீ செய்கின்ற அருளிலே மிகச்சிறந்த அருள் என்னன்னா, இன்னொரு தெய்வத்தை வணங்காமல் உன்னையே வணங்க செய்கின்றாய். இந்த அரிய கருத்துக்கள் எல்லாம் திருக்குறள் உள்ளடைய பதியத்துல வச்சிருக்கிறார். அப்பர் உருமான் பசியை தாங்கிக் கொள்வார். இருந்தாலும் அப்பர் உருமான் பசியை தான் தாங்காமல் அந்த பைங்கேலிக்கு வர வழியில அப்பர பெருமானுக்கு பெருமான் சோறிட்டார். ஆனா தவ முதல்வர் சம்பந்தர் எல்லாரிலிருந்து வேறுபட்டவர். He is a class by his own nature. அவர் வந்து பசியினால் வாடினார்னு கிடையாது, அவர் உறங்கினார் கூட கிடையாது. சம்பந்த பெருமான் உறங்குவது போல் பாசாங்குதான் செய்வார். சம்பந்த பெருமான் உறங்கலைன்னா பரிஜனங்கள் உறங்க மாட்டார்கள், அதனால படுத்துக்கிடுவார். உறக்கம் கிடையாது. அவர் ஆண்ட நாள் முதல் உறங்காது இருந்தாருங்கிற குறிப்புங்க பல இடங்கள்ல இருக்கு. தூங்க விடாம சாமி வருவார்னு சொன்னது அவர் முன்பிருந்தே தூங்க விட மாட்டாருங்கிற பொருள் தான் வருது. துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும். இரவு நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கொண்டு இருந்தார்னா பெருமானை மறப்பது. பெருமானை இடையராது தியானித்து பாடிக்கொண்டிருந்தார். துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும். துஞ்ச வருவார் அர்த்தம் தூங்க விடாம தியானத்துல வரவர். நனவிலும் கனவிலும் நாளும் தன்னொளி நினைவிலும் எனக்கு வந்து எய்தும் நின்மலன். கனவு நனவு அன்றாடம் எப்பொழுதும் பெருமானுடைய ஒளியினிடம் வந்து பொருந்துங்கிறார். பெருமானுடைய ஒளி பொருந்தி இருக்கிற நேரத்தில் தாமத குணத்தினுடைய காரியமாகின்ற உறக்கம் நிகழாது. எப்பொழுதும் எவனுடைய உயிரிலே பெருமானுடைய ஒளி கலந்திருக்கின்றதோ அவனுக்கு தாமத குணத்தினுடைய காரியம் செயல்பாடாகின்ற விளைவாகின்ற உறக்கம் இருக்காது. பசி நோயும் அவருக்கு கிடையாது.

0: அப்படிப்பட்டவர் ஞானசம்பந்தர். ஆனா அவர் சொல்றார், பிணிப்படும் உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்னது, துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய், திருந்தடி மறக்குமாறில்லாத என்னை மையில் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு கட்டினாய். இந்த பாட்டுக்கு பொருள் என்னென்ன, பெருமானே உன்னை மறக்காம உன் பக்கத்தில் இருந்த என்ன, நீ உன் காரியத்திற்காக என்னை ஏமாத்தி பூமியில பிறக்க செய்தாய். பூமியில பிறப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் வேண்டும். பாரு, நீ கொஞ்ச நேரம் என்ன தியானம் பண்ணல, பூமிக்கு போ அப்படிங்கிற மாதிரி சாமி அனுப்பிச்சிட்டர். கொஞ்ச நேரம் என்ன மறந்திருந்த இல்லையா, பூமிக்கு போ அப்படின்ட்டார். அப்ப மறக்குமாறு செய்தான். நம்ம திருவாசகம் அதான் சொல்றது, மாதேர் நோக்கி மணவாளா மன்னே நின் சீர் மறப்பித்து இவ்வூனே புக என்றனை நோக்கி உழல பண்ணு வித்திட்டார். மறவாத நிலையிலே இருந்த ஒரு ரெண்டு உயிர்களை பெருமான் என்ன பண்ணாரு, மறக்குமாறு காட்டி ஏமாத்தி பூமிக்கு அனுப்பிச்சிட்டார். இந்த ஓனாய் ஆட்ட அடிக்கணும்னு நினைச்சதான், நான் குளிக்கிற ஜலத்தை நீ கலக்கற அப்படின்னு சண்டைக்கு எழுத்துதான். நீ மேல இருந்த அருவியில குளிக்கிற, நான் கீழே அருவி ஜலத்துல குளிக்கிறேன். கீழே வந்த ஜலத்தில குளிக்கும் போது மேல இருக்கிற ஜலம் எவ்வாறு கலங்கும்னு கேட்டதான் இந்த ஆடு. ஓனாய் சொன்னதா, எனக்கு புத்திமதி சொல்றியா, நீ என்ன என்ன விட பெரியவனா, அடிக்கிறதுனா இப்படி வேணா அடிக்கலாம், ஏதோ ஒரு காரணம் வேண்டும். கடவுளும் அப்படி ஏதோ, அவன் சர்வ சுதந்திரன், அவரை யாரும் நோபடி கேன் ஃபெட்டர் ஹிம், அவனை கட்டுப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது. யாராவது தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வந்தவங்கள போய் கடுப்பிடிப்பாங்களா, இந்த காலத்துல கல்யாணம் ஆக மாட்டேங்குது அங்கங்க கஷ்டப்படுறாங்க. நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற நல்லெண்ணத்தோட வந்திருக்கான் மன்மதன், அவனை போய் எரிச்சு விட்டாரு, கேட்கறதுக்கே ஆள் இல்லையே. எல்லாம் வல்லவர், எதவன செய்வார். அப்படிப்பட்ட நீ என்ன பூமிக்கு அனுப்பிச்ச, இப்ப நான் உன்னை கேட்கிறேன், நீ என்ன பூமிக்கு அனுப்பிச்சதுனால உன்னை யாரும் குத்தம் சொல்ல போறதில்லை, நீ இந்த உடம்புல இருந்து என் உயிரை பிரிப்பதுனாலே யாரும் உன்னை குத்தம் சொல்ல போறதில்லை என்று இந்த பாடலுக்கு பொருள். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உடம்பிலே நீ என்னை பிறப்பித்ததற்கு யாரும் உன்னை குற்றம் சொல்ல போறதில்லை. என்ன காரணம்னா, பிறப்பதற்கு எந்த குற்றமும் செய்யாத என்னை நீ பிறப்பித்தாய், அதன் காரணமாக உன்னை யாரும் குற்றம் சொல்ல போறதில்ல, யாருமே குற்றம் சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்னா, கடவுள் சம்பந்த பெருமான பூமிக்கு அனுப்பிச்சதுனால நம்ம பிறவி ஈடேறுது, அதனால நாம நிச்சயமா குற்றம் சொல்ல போறதில்ல. கடவுளை போய் நம்ம கேட்க போறாமா, பிள்ளையாரு ஏன் பூமிக்கு அனுப்பிச்சிங்க, நம்ம கடவுளை போய் கேட்க போறாமா, பிள்ளையார அனுப்பிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பிள்ளையார அனுப்பிச்சதுனால நமக்கு சம்ம இந்த அருமையான தேவாரம் கிடைச்சிருக்கு, அதை பாடி நம்ம உய்யலாம். அப்ப நீ ஒரு குற்றமும் புரியாத என்னை உடம்பிலே புகுத்தியதற்காக உன்னை யாரும் தட்டி கேட்க போவதில்லை, நான் கேட்கின்றேன். அதே நிலையிலே இப்பொழுது இந்த உடம்பிலிருந்து இந்த உயிரை நீ பிரித்து விட்டால் உன்னை யார் தட்டி கேட்க போகிறார்கள் என்று சொல்வதனால, உடலிது களைந்திட்டு ஒல்லை உம்பர்தந்தருளு, தரிக்கலேன் காய வாழ்க்கை, இந்த உடம்புல இருக்கிறது எனக்கு பிடிக்கல, உடனே அந்த உடம்புல இருந்து உயிரை பிரிச்சிரு அப்படிங்கிற விண்ணப்பம் இருக்கு அந்த பாட்டுல. துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய், பெருமானே நீ என்னதான் விடாய்ச்சாலும் உன்னை விட்டுட்டு எங்களால வாழ முடியாது. துறக்குமா சொல்லப்படாய், சண்டை போட்டுட்டு பிரியற பொருள் இல்ல, சலித்தால் ஒருவர் துணை இனி யாரும் இல்லை, சலித்தால் துணை ஒருவர் இல்லைன்னு வருது இல்ல, யார்கிட்ட வேணா சலிச்சுக்கலாம் வேண்டாம்னு சொல்லலாம், கடவுள்கிட்ட சலித்துக் கொள்ள முடியாது. ஏன்னா கடவுள் செய்கின்ற நன்மையை இன்னொருவர் செய்ய முடியாது, கடவுளிடத்திலே முரண்டு பிடிக்க முடியாது. கடவுள் செய்கின்ற செயல் நமக்கு துன்பத்தை விளைவித்தாலும் பொறுத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, கடவுளிடத்திலே குற்றம் கண்டு அவனை விட்டு பிரிவதனால் நமக்கு ஒரு பயனும் இல்லை. சலித்தால் ஒருவர் துணை யாரும் இல்லை, துறக்குமா சொல்லப்படாய், உன்னை கைவிடுவதற்கு எந்த நூல்களும் சொல்லவில்லை, துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய், திருந்தடி மறக்குமாறில்லாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு கட்டினாய், பிணிப்படும் உடம்பு விட்டு இறக்குமாறு கட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்னையே. பிணிப்படுகின்ற இந்த உடம்பு, எப்ப பார்த்தாலும் நோய் நொடிக்க ஆட்படுகின்ற இந்த உடம்பில் இருந்து என்னை நீ பிரித்து விட்டால் உன்னை யார் குற்றம் கூறப்புகிறார்கள். ஐயோ, அகாலத்துல இந்த குழந்தைய, இந்த 10 வயசு குழந்தைய, இந்த 12 வயசு குழந்தைய பெருமான் பூமிக்கு அனுப்பிச்சு பாட வச்சு உடனே வாங்கிக்கிட்டாரே அப்படின்னு யாரும் குற்றம் சொல்ல போறதில்ல, உன்னை யாரும் எந்த காலத்திலும் குற்றம் கூற மாட்டார்கள். அப்படி ஒரு கால் குற்றம் கூறினால், உலகத்துல கடவுள்கிட்டையும் குற்றம் கண்டுபிடிப்பவர்கள் உண்டு, பழி சொல்பவர்கள் உண்டு, அது என்ன ஆகும் அப்படின்னா, கடவுளை நோக்கி ஒரு கல்லை எரிந்தால் அது மலராக சென்று அவன் மலரடியிலே விழும். அதுபோல புகழலது பழியிலர் தாமி, சம்பந்த பெருமானுடைய தேவாரம், சாமியை திட்ட திட்ட அந்த திட்டெல்லாம் அவருக்கு மறைமுகமாக புகழாக சென்று சேரும். சாமியை நீங்க எப்படி திட்டினாலும் அந்த திட்டுக்குள்ள அவனுடைய பெருமை தான் விளங்கும், அது அவனுக்கு புகழாக போய் மாறி புகழ் மலராக போய் சேருமே தவிர அவரை யாராலும் திட்டி முடிக்க முடியாது. ஆகவே இந்த பிணிப்புடும் உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய்க்குன்னா, காட்டினாய் என்ற அந்த இறந்த காலம், நீ காட்டுவாயாகில் அப்படிங்கிற விரைவை சொல்லுது, உடனேயே என்னை சாக வச்சிரு, செத்திட பணியாய், உடம்பிலிருந்து உயிரை உடனே பிரித்துக்கொள், என்னால் இந்த மண்ணுலக வாழ்வு வாழ முடியவில்லை, உன் திருவடியில் இரண்டரை கலக்க விரும்புகின்ற அப்படி என்னை உடனே உன்னுடன் திருவடியில சேர்த்துக்கொள், உடம்பிலிருந்து பிரித்து விடு, இந்த உடம்பு ஒரு தடையாக இருக்கின்றது பேரின்பத்திற்கு அப்படிங்கிற விண்ணப்பிக்கிறார். அப்படி விண்ணப்பிக்கும் பொழுது தன்னுடைய உடம்பினை பிணிப்படும் உடம்புன்னு சொல்றார். அதுதான் நமக்கு வேணும். பாடல் முழுக்க உங்களுக்கு விளக்கினேன். ஆனால் நமக்கு வேண்டியது என்ன? பிணிப்படும் உடம்பு. சம்பந்த பெருமானுக்கு கடவுள் நல்ல உடம்பை கொடுத்திருந்தாலும் அவர் தன் உடம்பை பிணிப்படும் உடம்பு என்றே கருதினார். என்ன காரணம்னா, உலகத்திலே வருகின்ற உயிர்கள் மெஜாரிட்டிக்கு எந்த ரூல் அப்ளை ஆகுமோ அதுதான் ரூல். எக்ஸப்ஷனுக்கு அப்ளை ஆகுது, ரூல் ஆகாது. அது எக்ஸப்ஷன் தான். நான் சொல்றது புரியுறதா? ஒரு ரூல் என்பது மெஜாரிட்டிக்கு அப்ளை ஆகுது. அந்த ரூலுக்கு ஏதாவது ஒன்னா எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸப்ஷனை யாரும் ரூலாக சொல்ல மாட்டார்கள். அப்ப சம்பந்த பெருமானுக்கு நோயினுடி இல்லாத ஒரு திவ்ய தேகம் இருந்தாலும் கூட அவர் தேகம் என்பது என்றைக்குமே நோய்வாய்ப்படும் என்பதனால தன் உடம்பையும் பிணிப்படும் உடம்பு என்றே கூறினார். அதனால உடம்புல உலகத்துல பிறந்த உடனே நமக்கு பெரிய சுமை, பெரிய கஷ்டம் என்னன்னா இந்த உடம்பு தான். உடம்புல நுழைஞ்சதுல இருந்து முதல் டேட்ல இருந்து அம்மா வயத்துல உடம்புக்கு, அம்மா வயத்துக்குள்ள உடம்புக்கு இந்த உயிர் வந்ததுல இருந்தே சிரமம். அம்மா வயத்துல இருந்து வெளியில வந்தப்பறம் சிரமம் நினைக்காதீங்க. அம்மா வயத்துக்குள்ளேயே நமக்கு சிரமம் ஆரம்பிச்சிருச்சு. ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும், இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும், மும்மதி தன்னுள் அம்பதம் பிழைத்தும், இரு திங்களில் பேருருள் பிழைத்தும். நாலாவது மாசத்துல அந்த கண்ணொளி வர வேண்டும். நாலாவது மாசத்துல கண் என்ற இந்திரியம் வரவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தை குருடா பிறக்கும். இரு திங்களில் பேருருள் பிழைத்தும். இப்படியே உயிரானது அந்த ஊன் தடி என்ற அந்த கர்ப்பத்துக்குள்ள போய் நுழைந்ததிலிருந்தே தனக்கு ஒரு உடம்பு கிடைத்ததிலிருந்தே கஷ்டப்படுது. இனி ஒரு உடம்பு வராமல் பார்த்துக் கொள்வதுதான் இந்த உயிர் செய்கின்ற விவேகமான செயல். உயிர் செய்கின்ற விவேகமான செயல் என்பது இனி ஒரு உடம்பு வராமல் பார்த்துக் கொள்வது. அப்படி இனி ஒரு உடம்பு வராமல் பார்த்துக் கொள்கின்ற கருத்தோடு நம்முடைய குருநாதர் திருப்பெருந்திரை என்ற வளம்பதிக்கு வந்தார் அப்படின்னு இந்த பாட்டு 30வது பாட்டு சொல்லி வரிசை எண் 78. இன்னல் உடலம் பெற, இன்னல் உடலம்ங்கிறதுக்கு விளக்கம் சொன்னேன். இன்னல் உடலம் பெற இனி புவியில் வாரா. பூமிக்கு வந்தாதான் இந்த உடம்பு சிரமப்படுத்துகின்ற உடம்பு. இந்த உடம்பு கொண்டு பூமிக்கு வராமல் இருக்கின்ற மன்னவர் என்றால் அருள் மன்னவர் பெருந்துரை வளம்பதியில் வந்தார். மாதவர் மிகும் பதி புகுந்துழி மருங்கே நாதனுரை தண்டலையின் நன்கு புனை தொண்டரு ஓதுரு சிவாகம ஒலிப்பொலிவு கேளா யாதிகுதறிந்துரை மின் ஏவலர்கள் என்றார். அப்படி திருப்பெருந்துரைக்குள்ள வந்தோன்னே ஒரு அரிய காட்சியை கண்டார்னு இன்னொரு புராணத்தில் சொல்லியிருக்கு. என்ன காட்சினா, அந்த திருப்புரந்தே இந்த திவ்ய ஸ்தலத்துல இவர் கண்ணுக்கு மட்டும் அங்கு ஓடுகின்ற நாய், அங்கு பறக்கின்ற பறவை, கொசு, பூனை, கிளி எல்லா உயிர்கள் கூட திருநீர் அணிந்து ருத்ராட்சம் கழுத்தை கட்டிருக்கிற மாதிரி ஒரு காட்சி கிடைச்சு. அது பொதுவா மக்களுக்கு காட்சி கிடைக்காது. இவருக்கு அந்த சக்தி நிபாதம் இருக்கிற காரணத்தினால இந்த சிவவேடத்தை தரிக்கின்ற புண்ணியம் கொண்ட உயிர்கள் தான் இந்த ஊரிலே வாழ்கின்றன. திருப்புரத்தில் ஒரு நாய் வாழுதுன்னா அது சிவனுடைய பெறுகின்ற நாய் தான். அங்கு ஒரு கிளி பறக்குதுன்னா அது சிவனுடைய பெறுகின்ற கிளி தான். அந்த கிளி நெத்தில விபூதி இருக்கு, கழுத்துல ருத்ராட்சம் இருக்கு. இந்த காட்சியை அவர் கண்டார். இன்னொரு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வந்தார் இவர், உள்ள வந்த உடனே பெரிய தவசிகள் மிகுந்து இருக்கின்ற அந்த வளம் பதி அதுக்குள்ள நுழைந்த உடனே ஒரு பக்கத்துல ஒரு சைட்ல மருங்கு நாதனுரை தண்டலை. தண்டலை என்றால் தன் தலை, குளிர்ந்த சோலை, குளிர்ச்சியான இடம், ஒரு நடுப்புற ஒரு தடாகம், சுற்றி நிழல் தருகின்ற மரங்கள், பழுக்கின்ற மரங்கள், மலர்கின்ற செடிகள் இவைகளோடு கூடிய சோலை, அதுக்கு தண்டலைன்னு, குளிர்ந்த இடம். எந்த ஒரு வெயில் காலத்திலும் அந்த சோலைக்குள்ள போயிட்டா ஏசி பண்ண மாதிரி இருக்கும். கதிரவனுடைய கொடுங்கதிர்கள் அந்த சோலைக்குள் நுழைய மாட்டான். அப்படிப்பட்ட இடத்திற்கு தண்டலை என்று, நீர்நிலையோடு கூடிய சோலை. அங்கு நாதன் உரைகின்றான். அக்னி தீர்த்தம்ங்கிற குளம், பக்கத்துல குருந்த மரம், அந்த குருந்த வனத்துல ஒரு குருந்த மரத்தடியில சுவாமி இருக்கிறார். அது ஒரு தண்டலை சூழல். அந்த தண்டலையில சுவாமி இருக்கிறார். அந்த இடத்துக்கு வந்துட்டார் இவர், ஆனா உள்ள போகல. பக்கத்துல அது இருக்குது. மந்திரியார் வந்திருக்கிறதுக்கு பக்கத்தாப்பிலேயே அந்த சோலை இருக்குது. அந்த சோலைக்குள்ளிருந்து வேதாகாமங்கள் பாராயணம் பண்ணுகின்ற ஒலி வருகின்றது. வேத பாராயணம், சைவ ஆகம பாராயணம் செய்கின்ற ஒலி வருகின்றது. அதை யார் செய்கிறார்கள்? நன்கு புனை தொண்டர் செய்கிறார்கள். நல்ல சைவ வேடம் பொலிவோடு கூடிய அடியார்கள் வேணிகள் முடித்து கட்டி திருநீரு மெய் விரவ பூசி பெருமானுடைய அந்த திருவருளிலே தோய்ந்து அந்த சந்நிதியிலே இருந்து பணமுன்றி பாராயணம் செய்கின்றவர்கள். இடையிலே அந்த அரட்ட பேச்செல்லாம் இல்லாம அப்படி இருக்கின்ற அடியார்கள் நன்கு புனை தொண்டர், தங்களை நன்றாக தயாரித்துக் கொண்ட தொண்டர்கள். புனைதல் தயாரித்தல், புறப்பொலிவினாலும் அகப்பொலிவினாலும் தங்களை நன்றாக தயாரித்துக் கொண்ட புனைந்த தொண்டர்கள். அவர்கள் ஓதுகின்ற சிவாகம ஒலிப்பொலிவு கேளா, அதனுடைய பொலிவு என்றால் பிறங்குதல், பளிச்சுன்னு வந்து கேட்குது. ஏனைய ஒலிகளை அடக்கி அது விளங்குகின்றது. ஏன்னா பறவைகள் பறந்து செல்கின்றன, அங்கு வண்டிகள் ஓடுகின்றன, சிறார்கள் மகிழ்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒலிகள் எல்லாம் ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒலிகள். இந்த ஒலிகள் இருந்தாலும் குதிரைகள் கனைக்கின்றன, மாடுகள் அம்மா என்று கத்துகின்றன. இப்படி இருக்கு. உழவு செய்வர்கள்லாம் அந்த நார் நடும்போது அவர்கள் அவருடைய ஒலி அவர்கள் ஏற்படுத்துகின்ற ஒலி எல்லாம் இருக்குது. இந்த ஒலிகளுக்கு இடையிலே சிவாகமங்களை ஒதுகின்ற ஒலி மிக்கு விளங்குகின்றது. பொலிவு ஒரு ஊருனா நிறைய ஒலி இருக்கும். மௌனமா ஒரு ஊரை நம்முடைய இலக்கியங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேரொலிக்க மாவொலிக்க திசையொலிக்கும் புகழ் காஞ்சி அப்படிங்கிற தேர்கள் ஓடிக்கொண்டிருக்கும், குதிரைகள் ஒலித்துக் கொண்டிருக்கும், திசையெங்கும் ஒலிமயமாக இருக்கும், குழந்தைகள்லாம் கத்திக்கிட்டே தெருவில் ஓடும். அப்படிப்பட்ட காஞ்சியில பெருமானுடைய பேர் ஒலிக்க உருகுமவருக்கு ஒலிப்பார் ஒருவர். பெருமானுடைய திருநாமத்தை கேட்டவுடனேயே உள்ள உருகின்ற அடியார்களுக்கு ஃப்ரீயா துணி தோச்சு கொடுப்பார். ஒலிக்கும் அவர் யாரு? திருக்குறிப்பு தொண்டர். தேரொலிக்க மாவொலிக்க திசையொலிக்கும் புகழ் காஞ்சி ஊரொலிக்கும் ஒரு வண்ணார் என ஒன்னா உண்மையினார். நீரொலிக்க அரா இறைக்க நிலா முகிழ்க்கும் அந்த பெருமானுடைய பேர் ஒலிக்க உருகுமவருக்கு ஒலிப்பர் பெரு விருப்பினுடன். அடையாளுடைய துணியில அந்த கந்தையில் இருக்கின்ற அழுக்கினை போக்குவதற்கு பேர் ஆசையோடு சிரத்தையோடு தோய்த்துக் கொடுப்பார். அப்படி ஒலிமயமாக இருக்கின்ற ஊரிலே சிவாகம ஒலியானது பொலிந்து காணப்படுகின்றது. அதை கேட்டவுடனே இந்த ஒலியினுடைய பொலிவுக்கு காரணம் என்ன அறிந்து வாருங்கள் என்று தன்னுடைய தொண்டர்களை மந்திரியார் அனுப்பினார், ஏவலர்களை அனுப்பினார். அந்த ஏவலர்கள் அந்த ஒலி கேட்கின்ற இடமாக சென்று போய் பார்க்கிறாங்க. போய் பார்த்து வந்து சொல்றாங்க என்பதா பாட்டோட நம்ம நிறுத்துவோம். சென்றவர்கள் வந்து சிவ பக்தர் பலர் சூழ அப்படி போன ஏவலர்கள் வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நிறைய அடியார்கள் சூழ ஒரு குருநாதர் இரண்டு கைகளோடு அமர்ந்திருக்கின்றார். ஆனால் அவரை பார்த்தால் அப்பர பரமேஸ்வரன், பரமேஸ்வரனே கைலாசத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தா மாதிரி, ரெண்டு கைகளோடு சிவபெருமானே வந்தா மாதிரி, அந்த கொன்றை வேணியனே வந்ததை போல ஒரு அருட்குணம் படைத்தவனாக, சரத்காலத்து சந்திரனை போன்ற முகத்தோடு என்று கூறுவார்கள். சரத்காலம்னா கார்காலத்து மழை விட்டிருக்கணும். ஐப்பசி கார்த்திகை போக அந்த காலம் சரத்காலம். அப்ப வெண்மேகங்கள் தான் இருக்கும், அது இந்த முழு நிலவினை மறைக்க மாட்டா. அப்ப நிலவு அதனை சுற்றி ஒரு பெரிய ஒளிவட்டத்தோடு மிகுந்த ஒளியோடு காணப்படும். மழைக்காலம் நீங்கிய பிறகு வருகின்ற இலையுதிர்காலத்துல வானத்திலே விளங்குகின்ற நிலவு இருக்கின்றதே சரத்கால சந்திரன் சொல்லுவாங்க. அந்த நிலவிற்கு இருக்கிற ஒளி வருஷத்துல எந்த மாசத்துல இருக்காது. சரத்காலத்தில் இருக்கிற ஒளி ஏனைய காலங்கள்ல நிலவுக்கு இருக்காது. அது ஊர்கோள் என்று சொல்லப்படுகின்ற அதனை சுற்றி இருக்கின்ற நீண்ட ஒளிவட்டத்தோடு காணப்படும் நிலவு. அதை போன்ற முகத்தோடு ஒரு குருநாதன் இருக்கிறாருங்க. கொன்றை முடி வைத்த குண வெப்பை நிகரொப்பார். கொன்றையினை தன்னுடைய சடையிலே அணிந்திருக்கின்ற குணமலை, குணங்களால் ஆகிய மலை போன்ற பரமேஸ்வரன் அவனை போல இருக்கிறார், அவனுக்கு சமமா இருக்கிறார். நின்றதோர் குருந்த மர நீழலில் இருந்தார். ஒரு குருந்த மரம் உயர்ந்து நிற்கின்றது. குருந்த மரத்திற்கு என்ன சிறப்புன்னா அது அதிக கிளைகள் விடாது. இந்த ஓங்காரம் என்ற ஒரு வேரினை விட்டு ரிக்கு எஜு சாம் மதரணம் என்ற நான்கு கிளைகளை மட்டுமே செலுத்தி அதனுடைய இலைகளாக பலவிதமான சாத்திரங்களையும் கொண்டு பக்தி மலர் பூத்து அருள் கனிந்து முக்தி சுவை பயக்கின்ற மரம். பக்தி மலர் பூத்து அருள் காய் காய்த்து கனிந்து அந்த காய் அந்த கனியினுடைய சுவை என்ன? முக்தி சுவை. முக்தி சுவை காய்க்க தருகின்ற ஒரு குருந்த மரம், ஓங்காரமே வடிவாகின்ற மரம் என்று பழைய திருப்பெருந்தை புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஓங்காரம் தான் பெருமானுடைய திருவாசியாக இருக்கின்ற ஓங்காரம். நடராஜ பெருமான் ஐந்தெழுத்து வடிவமாக இருந்து கூத்தியேற்றுகின்றான். அந்த ஐந்தெழுத்து வடிவத்திலே இருந்து கூத்தியேற்றுகின்ற நடராஜ பெருமானுக்கு அவனை சுற்றி ஒளி வட்டமாக இருக்கின்ற ஓங்காரம் தான் பிரபையா இருக்கு. அந்த ஓங்காரமே இங்கு குருந்த மரமா இருக்கு. பிரணவாகரமாக அந்த குருந்த மரம் இருக்கு. அந்த குருந்த மரம் அதனுடைய நிழலிலே இருந்தார் என்றாலும் மகிழ்ந்தனர், இனி பிறவி இல்லார். அந்த செய்தியை கேட்டவுடனேயே தன்னை அறியாத மகிழ்ச்சி அடைந்தார். என்ன காரணம்னா எவனொருவன் தன்னை காக்கின்ற கடவுளை கேட்ட அளவிலே மகிழ்கின்றானோ அவனுக்கு இனி பிறவி இருக்காது. இதெல்லாம் ஒரு அடையாளம். திருவண்ணாமலைன்னு கேட்டவுடனேயே ஒருத்தருக்கு மனம் மகிழ்ந்ததான். ரமணர்னு ஒருத்தருக்கு பூமியிலேயே இருக்குது அப்படின்னா அவர் எவ்வளவு ஆசை வச்சிருப்பார் திருவண்ணாமலை மேல. யாரோ திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. திருவண்ணாமலை போயிட்டு வரீங்களா? பூமியில இருக்கு அப்படின்னா அதன் மீது அவ்வளவு ஈர்ப்பு. முன்னம் அவருடைய நாமம் கேட்டாள், கேட்ட அளவிலே ஒரு பெருமானோ அவருடைய தலமோ ஒரு உயிருக்கு உள்ளத்திலே கிளர்ச்சியை உண்டாக்குகின்றதுன்னா அந்த தலமோ அந்த பெருமானோ அந்த உயிருடைய பிறவியை நீக்கப் போகிறாள்னு அர்த்தம். ஒரு சங்கேதம், அடையாளம். பெருமானை போன்ற ஒரு குருநாதர் அங்கு இருந்து அருள் பாலிக்கின்றார் என்ற செய்தியை கேட்ட உடனேயே மனம் மகிழ்ந்தார். அப்படியா, அது ஒரு செய்தி தானே. ஒரு ஆபீசர் ஆஃப் தி கவர்மெண்ட், ஒரு மந்திரி மகிழ்வதற்கு என்ன இருக்கு? இட்ஸ் ஒன்லி எ பீஸ் ஆஃப் நியூஸ். அப்படி இல்லாமல் உள்ளத்திலே கிளர்ச்சி எழுதினார், இரும்பு எழுதினார். தன் பிறவியை ஒழிப்பதற்கு தான் அவர் எழுந்துள்ளிருக்கிறார் என்ற ஒரு உள்ளுணர்வு தோன்றியது. இந்த காரணத்தினாலே இனி அவருக்கு பிறவி இல்லை என்று அறிந்தார். உடனேயே அந்த குருநாதனை காண வேண்டிய ஆசையோடு அந்த தன்னுடைய சிவிகிலிருந்து இறங்கினார். இறங்கி அந்த குருநாதனை பார்க்கின்றார். அவர் ஒரு தெய்வ சபையிலே இருக்கின்றார். தெய்வ சபைனா என்ன? தெய்வம்னா புனிதத்தன்மை. புனிதத்தன்மை என்பது தெய்வத்தன்மை என்னன்னா, நம்முடைய முயற்சியால் எய்தலாகாது, இன்ன காரணம் என்று அறியாமல் இறைவன் அருளால் விளங்குவது தெய்வத்தன்மை கொண்டது. கங்கா ஜலத்தை நம்ம மூடி வச்சோம்னா அதுல புழு பூச்சி வரதில்லை, எத்தனை வருஷம் வச்சாலும். கங்கை தெய்வ நதி, என்ன காரணம்? எல்லா ஜலமும் போலதானே கங்கா ஜலம். கங்கைக்கு ஏன் அந்த புனிதத்தன்மை இருக்குன்னா, இன்ன காரணம் என்று அறியப்படாமல் இருப்பது, அதான் தெய்வத்தன்மை. அப்ப அடியார்கள் நிறைந்திருக்கின்ற சபை தெய்வ சபை. பெருமான் 999 அடியார்களுடன் இருக்கின்றார்னு இந்த புராணம் சொல்லுது, கணக்கு சொல்லுது. தன்னை சுற்றி 999 அடியார்கள் இருக்க, அவர்களிலே சிலர் சரியையிலே ஈடுபடுகின்றார்கள், சிலர் கிரியையிலே உறுதி பெற்றவர்கள், சிலர் யோகிகளா இருக்கின்றார்கள், சிலர் பதிபதி பாச ஞானத்தினை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள், பலரும் அவருக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள், அரணாமத்தை கேட்டளவிலே உருகுகின்றார்கள், ஆகமங்களை உரைக்கின்றார்கள், கேட்கின்றார்கள், உணர்கின்றார்கள். இப்படி மகிழ்ந்து கழித்த வண்டு தேனை உண்டு உண்டு சுற்றி வருவதைப் போல அந்த குருநாதனை சுற்றி அமர்ந்து அவன் முகத்திலிருந்து விளங்குகின்ற ஞானத்தையே பருகின்ற சக்கோரம் என்ற பறவையினை போல விளங்குகின்றார்கள். அந்த குருநாதனுடைய சந்நிதியில பகைமையே இல்லை. ஒரு மான்குட்டிக்கு பசிக்குதுன்னு புலித்தாய்கிட்ட வருது. புலித்தாய் என்ன பண்ணுது? பால் உண்டுக்கான காட்டுது. அந்த புல்வாயாகின்ற மான் என்ன பண்ணுது? புலியினுடைய முலையிலே வாய் வைத்து உண்ணுகின்றது. ஒரு தவளை, அந்த தவளை கர்ப்பமா இருக்கு, அப்ப அந்த வெயில் தாக்கக்கூடாது என்பதற்காக ஒரு பாம்பு என்ன பண்ணுது? தன் படத்தை எடுத்து தவளைக்கு மேலே விரிக்குது. அந்த நிழல்ல நீ இருந்து பிரசவிச்சுக்கலாம். இப்படி இயல்பாக இருக்கின்ற பகை மறந்து உயிர்கள் வாழ்கின்ற இடம் தான் குருநாதன் இருக்கின்ற இடம், தென்னன் பெருந்துரையான் இருக்கின்ற இடம். அந்த இடத்தை கண்டவுடனேயே தெய்வ சபையிலே அடையாளர்கள் புடைசூட கடவுளை கண்டவுடனேயே, இவனே நீ அட்கின்ற கடவுள், பொன்னம்பலத்திலே நடிப்பவனும் வெள்ளியம்பலத்திலே கால் மாறி நடிப்பவனும் அந்த கைலாயத்திலே கல்லால மரத்தின் கீழ் தெற்கு நோக்கி இருப்பவனும் அந்த கடவுள் இவனே என்று உணர்ந்தார். அதில் ஐயம் திரிவர உணர்ந்து அவனிடத்தில் விண்ணப்பிக்கின்றார். பாருருவாய பிறப்பற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும், சிறுருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல ஆறுருவாய என் ஆறுமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாய நின் திருவுருள் காட்டி இவர்கள் மத்தியிலே என்னை ஆட்கொண்டு இவர்களோடு என்னை சேர்க்க வேண்டும். ஏன்னா இவர்களிடத்திலே சேர்வதற்கு எனக்கு தகுதி கிடையாது, இவர்களோடு சேர்ந்து வாழ்கின்ற தகுதியை எனக்கு நீ உன்னுடைய தீட்சையினாலே உண்டாக்கி தர வேண்டும். ஒரு ரூபாய் திருவுருள் காட்டி என்னையும் உயக்கொன்றுளே என்று விண்ணப்பித்த அளவிலே பெருமான் அஞ்சற்க அருகே வா, அஞ்ச வேண்டாம், உன் பிறவி நோயை நீக்குகின்றோம், உன் கருத்திருந்து மனத்திருந்த கருத்திருந்து முடிக்கின்றோம், உமக்காகவே நாம் நெடுந்தொலைவிலிருந்து இங்கு வந்தோம் என்று இன்ப அன்பு மொழிகளை பேசி வண்ண பணித்து என்னை வா என்ற வான்குறனையும் சொல்றார். அப்படி அஞ்சற்க என்று சொல்லி அவரை ஆட்கொண்டார் என்பது அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ சித் சபேஷா சிவசிதம்பரம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர்

உதாரணம் வந்து அந்த பின்னுக்கு வந்த இந்த அவர் செய்த செயல்களை வச்சே சொல்லலாம். அதுல நூற்றி அதுல ஒரு ஒரு இடத்திலே அவர் சொல்லுகிறார் என்று கிடந்த ஏடு எதிரேறுகிறதையும் அவர் அகச்சான்றாக சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், தருமதில் மதுரை மன்னவை எதிரே, பருத்த மதுரைகளுடைய மதுரையிலே இருக்கின்ற மன்னவனம் மற்றவர்கள் இருக்கின்ற எதிரிலே, பதிகமது எழுதிலை, பதிகமன் எழுதிய இலை ஓலை அவை எதிரே, அவர்கள் எல்லோரும் பார்க்கும்படியாக, வரு நதியிடை மிசை வருகரணே, நதியிடை எதிரேறி வரும்படி செய்துகின்ற இறைவனே. இது எங்கு பாடுகிறார், அங்கே நடந்ததை அவர் பிற்பாது பல ஒரு சில காலத்துக்கு பிறகு திருக்களமலத்திலே வந்து பாடுகிறார். திருக்களமலத்தில் இந்த ரெண்டு சான்று அகச்சான்று சொல்லுகிறார். ஏடு எதிரேறியதை சம்மந்தரே சொல்லி இருக்கின்றார், தனக்கு ஞானப்பால் ஊட்டியதை சம்மந்தரே சொல்லி இருக்கின்றார். இந்த கலைஞானங்களிலே எல்லாம் கணக்க இருக்கின்றது, இந்த விடந்தி இருக்கிறது, அதுகள் எல்லாம் கணக்க இருக்கின்றது. ஆனால் இந்த படிப்பறிவினாலே செய்ய முடியாத ஒரு செயல் இறந்தவனுக்கு உயிர் கொடுத்த சம்பந்தர் அது செய்திருக்கின்றார். ரெண்டு இடத்திலே செய்திருக்கின்றார். ஒன்று, பாம்பு தீண்டுகிற அந்த ஒரு வணிகனை அவனுடைய காதலியுடன் ரெண்டு பேரும் உடன் போக்கு, ரெண்டு பேரும் தனியாக திருமணத்துக்கு முதலே மனங்கொண்டு ஒழிக்கிட்டு போன போது மடத்திலே தங்கியிருந்த போது திருமருகல் என்ற தலத்திலே பாம்பு தீண்டியது, அவன் இறந்து விட்டான். அவள் அருந்து அழுதி கொண்டிருந்த பொழுது சம்பந்தர் அந்த இடத்திலே வந்த பொழுது சடையா எனுமாள் சரணி எனுமாள் என்ற பாட்டை பாட்டி, இவையாய் தகுமோ இவளுன் மெலிவே, இவளுடைய துக்கத்தை காண தகுமோ இறைவனை என்று பாடி அந்த பாம்பு தீண்டிய வணிகனை எழுப்பினார். பாம்பு தீண்டிய இடத்திலே என்னமொரு அப்பர் சுவாமிகளும் எழுதியிருப்பார். யாரு, அப்பூதியடிகளுடைய மகன், மூத்த மகன் பாம்பு தீண்டி வந்த பொழுது எழுப்பியிருக்கின்றார். எங்களுக்கு தெரியும் இந்த பாம்பு தீண்டினால் ரெண்டு விதமான பிரச்சனை, மூன்று விதமா வரும். சில வேளை பாம்பு வந்து தீண்டின பாம்பு விஷப்பாம்பாயே இருக்காது, ஒன்றும் நடக்காது. ஆனா இவருக்கு சில வேளை பனிக்கல பயத்தில மயங்கி விழலாம், அப்படி இருந்தவரும் விளம்பலாம். இரண்டாவதாக விஷப்பாம்பா இருந்தாலும் அது கடிக்கின்ற பொழுது விஷத்தை உள்ளே செலுத்தி இருக்காது. சற்று முன்னர்தான் ஒரு உணவை உண்டிருந்தால் அந்த விஷப்பையில் இருக்கிற விஷம் எல்லாம் உமிழ்நீர் மாதிரி போயிருக்கும், சேர்ந்திருக்காது. கடிக்கின்ற பொழுது வருவதற்கு விஷம் அவ்வளவாக இருக்காது. அப்ப அப்படி இருந்தாலும் அவர்கள் தப்பி பிழைப்பார்கள். அடுத்ததாக விஷப்பாம்பல் பரிசைத்தால் விஷம் வெளிப்படுகின்ற தன்மை ரெண்டு விதமாக இருக்கு. நாகம் போன்ற பாம்புகள் படித்தால் ஹீமோடாக்சிக் என்று சொல்லுவோம் மெடிக்கல்ல, என்றால் ஹீமோடயாலிசிஸ், ரத்தத்தில் இருக்கிற செங்குடியங்கள் எல்லாம் சிதைந்து அழிந்து கிட்னி ஃபெயிலியர் அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் எல்லாம் வந்து இறப்புக்கு கொண்டு போகும். அது ரத்தத்தை நீராக்கி செய்கின்ற தன்மை, அது ஹீமோடாக்சிக். நாகம் போன்ற கோப்ரா டாக்சின்ஸ் எல்லாம் அப்படி வரும். மற்றது நியூரோடாக்சின் என்று இருக்குது, நரம்பு முனைகளை தாக்கம் வந்தது, பிடையன் பாம்புகள் வாய்ப்பு வசதிகள்லாம் அப்படி நரம்பு முனைகள் தாக்கிற நடக்கும், ரெஸ்பிரேட்டரி பேரலைசிஸ் வந்துடும், மசல்ஸ் முழுக்க செயலிழந்து போயிடும். அப்ப சுவாச ரெஸ்பிரேட்டரி பேரலைசிஸ் வந்து இறப்பு நேரிடும். இப்படி ரெண்டு விதமான இறப்புகள் இருக்கின்றன. அதிலே இந்த ரெஸ்பிரேட்டரி பேரலைசிஸ் போன உயிர் அடக்கத்தில் இருக்கிற காலம் கொஞ்சம் இருக்கும். அதாவது எல்லாம் பேரலைஸ் பண்ணி கதைக்க முடியாது, கண் திறக்க முடியாது, அப்படியே இருக்க சுவாசமும் மெல்ல மெல்ல மெல்ல அடங்கி மெல்ல போகும். அவர்களையும் கூட சில வேளையில எழுப்பிவிடலாம். அப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கின்றன. அப்ப இவர்கள் எழுப்பின பொழுது அவர்கள் என்ன நிலையில் இருந்தார்கள் என்று எமக்கு தெரியாது. ஆனால் அப்பூதியடிகளுடைய மகனை அவர் எழுப்பியிருக்கின்றார், இன்சிடென்ட் டெத் நடந்தது. அதே மாதிரியாக அப்பர் சுவாமிகள், அதே மாதிரியாக பாம்பு தீண்டுகிற அந்த வணிகனுடைய மகளையும் சம்பந்தர் எழுப்பியிருக்கின்றார். இதிலே இப்படியும் இருந்திருக்கலாம், இந்த சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை பார்த்தால், ஒரு ஜதார்த்த ரீதியாக பார்த்தால். ஆனால் சம்பந்தர் இறந்து போன பெண்ணை பூம்பாவையை, சிவநேசன் என்று சொல்லப்படுகின்ற செட்டியார் மயிலாப்பூரில் இருந்தவர், அவருக்கு ஒரே மகள் பூம்பாவை. பாருங்கள், அவர் செட்டியாராக இருந்தாலும் தன்னுடைய பெண்ணை அந்தரனாகிய சம்பந்தருக்கே மனமுடித்துக் கொடுப்பேன் என்று வைத்திருந்தார். அவள் ஏழு வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது பாம்பு தீண்டி இறந்தால் ஒருவராலும் காப்பாற்ற முடியவில்லை. அவளுக்கு செய்யப்பட்ட சிகிச்சை விவரங்களை பற்றிய விவரங்கள் எல்லாம் பெரிய புராணத்திலே இருக்கின்றது. அவள் உடலை தகனம் பண்ணி ஒரு பானையிலே கலசத்திலே வைத்திருந்தார். சம்பந்தர் அங்கே திருவொற்றியூருக்கு வந்ததை கேள்விப்பட்டு திருவொற்றியூரிலிருந்து மயிலாப்பூர் வரைக்கும் நடைபாடை போட்டு பந்தல் போட்டு அவரை வரவேற்று கொண்டு வந்து இந்த பானையையும் வைத்தார். சம்பந்தர் அந்த பெண்ணுக்கு மட்டிட்ட என்ற தொடங்கின அந்த பதிகத்தை பாடி, அந்த பதிகம் பாடி முடிகின்ற தருவாயிலே அந்த கலசம் உடைந்து எரிந்து ஐந்து வருடத்துக்கு முன்னால் எரிந்து சாம்பலாயிருந்த பெண் இன்றைக்கு ஐந்து வருட வளர்த்தியையும் சேர்த்து பன்னிரண்டு வயது பெண்ணாக மீள வந்தாள். இது பூம்பாவை மயிலாப்பூர்ல நடந்தது. இது வந்து கலைஞானங்களால படிப்பறிவால செய்ய முடியாத ஒன்று. இது வந்து அவருடைய இறைத்தன்மையை காட்டுகின்றது என்ற அளவில் அமைந்து, இது பற்றிய சம்பந்தர் வரலாறு பற்றிய ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இதுல இருந்து நாங்கள் இங்கு முதலே வந்திருக்கின்ற ஒரு கேள்வியை தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை இருக்கின்ற கேள்விகள் இருக்கும்.

0: வணக்கம் நேயர்களே, நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்கிறோம். இங்கே ஏற்கனவே நேயர்கள் இருவர் இணைப்பிலே இருக்கிறார்கள். அவர்கள் முதலாவதாக ஒரு நேயரை பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம், நான் பரமேஸ்வரி குணரத்னம்.
0: சொல்லுங்கம்மா.
1: உங்களுடைய ஐயா லம்போதரன் அவர்களுடைய இதையும் உங்களையும் நான் தவறாம கேட்டுக்கொண்டு வருகிறேன். எனக்கு உண்மையிலேயே லம்போதரன் ஒரு திருநாக்கரசர், திருஞான சம்பந்தர் அப்படியான அவர்களுடைய ஒரு அவதாரமும் ஒன்று கூடத்தான் நான் நினைக்கிறேன். என்றால் அவருடைய அறிவு, அவரை பற்றி சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே வருது இல்லை. அந்த அளவு தூரம் அவர் எல்லா விதமான விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிறார். உண்மையிலே அவரும் ஒரு அவதாரமாகத்தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்படி வந்து இதை எங்களை சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளவோ நிறைய விஷயங்கள் தெரிய வருகின்றன. இந்த இதை நீங்கள் தொடர்ந்தும் எப்போதும் நடத்துவீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். மிகவும் நன்றி அவர்களே. உங்களுக்கு என்னுடைய நன்றியை பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
2: நன்றி. உங்களுடைய கருத்துரைகளுக்கு நன்றி. நாங்கள் ஞானிகளோ அல்லது அவதாரங்களோ அல்ல, அதெல்லாம் இறைவனாலே நிர்ணயிக்கப்படுகின்றது. நாங்கள் வெறும் கருவிகள். அதாவது வந்து சொல்லுவார்கள், அமி சந்திரம் துமி ஜந்திரி. ராமகிருஷ்ணர் சொல்லுவார், அமி சந்திரம் துமி ஜந்திரி. ஜான் வெறும் யந்திரம், மிஷின். அதை இயக்குபவன் நீ, அவர் இயக்குகின்றார். இதில் ஒன்றை நாங்கள் கவனிக்க வேண்டும். பொதுவாக சமய விஷயங்களை எனக்கே ஆச்சரியமா இருப்பது, ஒரு சாதாரண நடைமுறை விஷயங்களை எப்படி பிள்ளையா இருக்கேன் குட்டுறது, ஏன் நிறு பூசுறது, அப்படி கேட்கிற விஷயங்களை சொன்னாலே சலிப்படையக்கூடிய விஷயத்திலேயே இவ்வளவு ஆழமான கேள்விகள் இங்க வந்திருக்கிற கேள்விகள் எல்லாம் மிக ஆழமான, இவ்வளவு ஆழமான கேள்விகளை கேட்க வைப்பதும், அதை சொல்லுவதற்கு அந்த எண்ணத்திலிருந்து எடுத்து சொல்ல வேண்டும் என்பது எனக்கு, அதை கோஆர்டினேட் பண்ணி அதை கலெக்ட் பண்ணி வைப்பதும், அதை கனெக்ட் பண்ணி வைப்பதும், அதை சொல்லும் பொழுது அதை மற்றவர்கள் கேட்டு அப்ரிசியேட் பண்ண வைப்பதும் இறைவன் தான். ஏனென்றால் இது எல்லாம் சாதாரணமாக சொல்லி ஜனங்கள் கேட்கிற விஷயமே இல்லை. அது அவருடைய செயல், அவருடைய கருவியாக நாங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் எல்லாம் வெறும் வெற்றொலி செய்கின்ற பாத்திரங்கள் தான் என்று கூறிக்கொண்டு.
0: நன்றி அம்மா. வணக்கம். இன்னொரு நேர் வந்துட்டார். வணக்கம்.
3: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்.
3: நான் ஒரு பொதுவான கேள்விதான் கேட்க போறேன். சில பெற்றோர்கள் நல்ல கடவுள் பக்தியாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருப்பார்கள், ஆனா அவர்களுடைய பிள்ளைகள் சொல்வழியே கேட்க மாட்டார்கள். அதுக்கு என்ன காரணம்?
2: நல்ல நல்ல
0: நல்ல கேள்விம்மா. சரி, நன்றி நன்றி.
2: முதலாவது விடயம், நடைமுறையாக சொல்லுவார்கள், நாங்கள் கடவுள் கனவு கண்டியும் கட்டுப்பாடு இருப்பதால் முதலாவது விஷயம், அதாவது கடவுள் இந்த பிள்ளைகளுக்கு ரெண்டு இந்த ஒன்றை கொடுப்பதென்றால் ரெண்டு விஷயம் இருக்கின்றது. ஒன்று, வி ஷுட் பி லிவிங் எக்ஸாம்பிள், அது முக்கியம். முன்மாதிரியா இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு கதை சொன்னா, என்னுடைய சித்தப்பா இப்போவும் இருக்கிறார். அவர் ஒரு முறை இந்த இலங்கையில ரோட்டை கிராஸ் பண்ணுகின்ற பொழுது அங்க கிராசிங் லைன் இருக்கும் இல்லையா, அப்ப அதுல கிராஸ் பண்ணாம அவர் நார்மலா இருந்த ஒரு இடத்துல அங்காலம் இங்கேயும் பார்த்துட்டு கிராஸ் பண்றேன். அப்ப அவருடைய மகள், என்னுடைய கசின், அவ கேட்டா, அப்பா யூ நெவர் டிட் இட் பிஃபோர், முன்னி ஒரு நாளுமே இப்படி செய்யறது இல்ல நீங்க, என்ன இப்ப ரோட்ல அந்த கிராசிங் இல்லாத இடத்துல கிராஸ் பண்றீங்களேண்டு. அப்ப அவர் சொன்னார், நான் இவ்வளவு நாளும் செய்யாம இருந்தது என்று கேட்டா, உங்களுக்கு முன்னாலும் நான் செய்யப்படாது, உங்களுக்கு உதாரணமா இருக்கணும் என்றதுக்காக இப்ப இருந்தேன். இப்ப ஐ ஆம் ரிலீவ்ட் ஆஃப் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் ஐ அம் டூயிங் மை ஓன் வே. நகைச்சுவையாக அது மாதிரி நாங்கள் வீட்டிலே வழிபடு, எங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது இறைவனை வழிபடுகின்ற தன்மையை பிள்ளைகள் பார்ப்பார்கள். துக்க நஷ்டங்கள், வீட்டிலே ஒரு இறப்பு துன்பம் தோல்வி வரும் போது வழிபடுகின்ற தன்மையை அவர்கள் பார்க்கின்றார்கள். அன்றாடம் நாங்கள் பிரார்த்தனை செய்வதை பார்க்கின்றார்கள். அப்ப அது அவர்களுக்கு பதிகின்றது, அது ஒன்று. ரெண்டாவது, வெறுமனே நாங்கள் செய்து கொண்டிருந்தால் மட்டும் பத்தாது, பிள்ளைகளையும் ஈடுபடுத்த வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாங்கள் சொல்லுகின்ற ஒரு முக்கிய நோக்கம் என்னென்று கேட்டால், இதை பெற்றோர்களும் மற்றது பேரன் பேத்திவார்களை உள்வாங்கி இந்த சமயத்தை பற்றிய விளக்கங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும், அவர்களை செய்ய வைக்க வேண்டும். பிள்ளைகளை நீங்கள் 12-12 வயது வரைக்கும் தான் அவர்கள் எங்களுடைய சொல்லுக்கு கேட்டு நிற்கிற வயசு, அதுக்குள்ள செய்ய பண்ணினால் ஒழிய நீங்கள் செய்ய பண்ண முடியாது. அதுக்கு பிறகு அவங்க செய்யறாங்களோ இல்லையோ வேறு விஷயம், ஆனால் இந்த விதைக்கப்பட்ட விதைகள் அவங்களுக்கு பிற்காலத்திலே விருட்சமாக வரும். மகாத்மா காந்தி சின்ன வயசாக இருந்த பொழுது விதைக்கப்பட்ட விதை, அவருக்கு உறவா அவருக்கு சூழலாக இருந்த அவருடைய தாயாருடைய இறை பக்தி, இல்லையா? இப்ப மகாத்மாவுடைய தாய் வந்து மிகவும் விரதங்கள் அனுஷ்டானங்களே மிகவும் பேர் போனவர். சாதுர்மாசியம் என்று சொல்லி நான்கு மாசங்கள் வரும் மழைக்காலம், அந்த மழைக்காலத்தில் ஒரு முறை அவர் சூரியனை பாராமல் உணவு கொள்வதில்லை என்றே விரதம் கொண்டிருந்தார். மழையெல்லாம் மேகம் வந்து சூரியனே வராசு நாட்கணக்காக, அவர் நாட்கணக்காக உணவு இல்லாமல் அது மகாத்மான்னு சொல்லி இருக்கிறார். அவருக்கு இருந்த ஒரு வேலைக்கார பணிப்பெண், மகாத்மா காந்தி இருட்டுக்கு பயமாக இருந்த போது, இருட்டுக்கும் பேய் பிசாசுக்கும் பயம் அவருக்கு, சொன்ன பொழுது ராம நாமத்தை சொல்லிக் கொடுத்த சின்ன வயசிலே விதைக்கப்பட்ட விதை, சிறுபயனாக இருந்த பொழுது ரெண்டு நாடகங்கள் பார்த்திருக்கின்றார், ஒன்று ஹரிச்சந்திரன் மற்றது சிரவணன். இந்த ரெண்டு நாடகங்கள் இவைகள் வந்து பிற்பாடவர் ஆங்கிலத்து பரிசலாக படிக்க போன பொழுது பார்த்தால் அவருடைய அத்தியாயத்திலேயே வருகின்றது. ஒரு அத்தியாயத்துக்கு பெயர் அட்டெம் டு பிகம் அன் இங்கிலீஷ் லார்ட், அதாவது ஆங்கில பிரபுக்காக முயற்சி. என்ன செய்கிறார் அங்க இருந்து, அங்க போய் வெள்ளக்கார உடைகள் எல்லாம் அதே மாதிரி எடுத்துக்கொண்டு இதுக்கென்று தனியா பளபளப்பான தொப்பி மற்றது சப்பாத்து எல்லாம் வேண்டி, வயலின் கிளாஸ் வேண்டி, டான்ஸ் பழக போகிறார், மியூசிக் பழக போகின்ற, இப்படி எல்லாம் போனவர் தான் பிற்பாடு திருப்பி வருகின்றார். சிற்பன் ராமநாதனும் இதே மாதிரி தான். ராமநாதனுடைய தந்தையார் பொன்னம்பலம் வந்து ஸ்ரீ சக்கரம் வைத்து அம்பாளுக்கு நித்தமும் பூஜை செய்து கொண்டிருந்தார். பொன்னம்பல வாணேஸ்வர கோயில கட்டினார், பூஜை செய்த ஸ்ரீ சக்கரம் தான் இன்றைக்கு அம்பாளுக்கு அங்கே பொன்னம்பல வாணேஸ்வர கோயில இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்டவர்கள் வந்து இந்த சிறுவேதனையை கொடுத்தால் அவர்கள் மீண்டும் திரும்பி அங்கே வருவார்கள். அது இருக்கிறது சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதான் சத்யசாய்பாபா அவருடைய கட்டளைகள்ல சொல்லுவார், உண்டு வாரத்துக்கு ஒரு முறை என்றாலும் வீட்டிலே பிரார்த்தனை செய்ய வேண்டும், கூட மாசத்துக்கு ஒரு முறை என்றாலும் சமித்தியிலே பஜனை செய்ய வேண்டும். ஓ, அதே நேரம் உங்கள் பிள்ளைகளை வகுப்புகளுக்கு அனுப்ப வேண்டும். நாங்கள் செய்தாலும் அப்ப கிழமை கொறுக்காண்டாலும் வீட்டுல கும்பிடாம, மாசத்துக்கு ஒரு காண்டாலும் கோயிலுக்கு போய் கும்பிடாம, எங்கட பிள்ளைகளை இந்த அரைவுறுத்தர வகுப்புகள்ல சேர்க்காம நாங்கள் பிள்ளைகளுக்கு இது வராது வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. முக்கியமான விஷயம் இன்றைக்கு இந்த யூனிவர்சிட்டியிலேயே கிட்டல போட்டிருந்தார்கள், குயின் யூனிவர்சிட்டியில எத்தனையோ மாணவர்கள் வந்து டிப்ரெஷன் என்ற மனச்சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 10 பேருக்கு கிட்ட மரணம் அடைந்திருக்கிறார்கள் சென்ற வருடத்திலே. இந்த மாணவர்களுக்கு மனநோய்கள் வருகின்றது, பல பேர் உயிர்களை நாங்கள் இழக்கின்றோம். நாங்கள் எல்லாரும் பிள்ளைகள் படித்து வந்தால் மட்டும் போதும், பட்டம் பெற்றால் போதும் இல்லை. இதெல்லாம் எந்த பாடசாலைகளிலும் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை, எந்த பல்கலைக்கழகங்களிலும் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. இட் இஸ் எஜுகேஷன் ஃபார் லைஃப். இதை நீங்கள் கொடுக்காட்டி எப்படி வாழ வேணும் என்று கற்றுக் கொடுப்பது நாங்கள் தான். அதாவது பாடசாலைகளில் எப்படி சந்தோஷமாக வாழ வேணும் என்று கற்றுக் கொடுப்பதில்லை, எப்படி ஆரோக்கியமாக வாழ வேணும் என்று கூட கற்றுக் கொடுப்பதில்லை. இது எல்லாம் எங்களுடைய கடமை, நாங்கள் தான் செய்ய வேண்டும். செய்யாவிட்டால் பிள்ளைகள் தானே வரமாட்டார்கள். அப்படி செய்தும் வராவிட்டால் அது எங்களுடைய பூர்வ புண்ணிய பயன் சொல்லுவார்கள். ஜாதகத்திலே அவருடைய புத்திர ஸ்தானம் என்று சொல்லுவார்கள், பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திர ஸ்தானம் எல்லாம் ஒரே இடம், அது முன் செய்த புண்ணிய வினைப்பலனும் வேணும் அதுக்கு என்று சொல்லுவார்கள்.
0: உண்மையிலே இப்ப பெற்றோர் வந்து சிலர் நான் கவனிக்கிறேன், இந்த போலிட வாழ்வில் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தெரியாமல் திடுமாறி கொண்டிருக்கிறார்.
2: பல பேர் நினைக்கின்றார்கள் பிள்ளைகள் ஆங்கில கல்வி பயிக்கின்றார்கள், எங்களுக்கு விளங்காத படிப்பெல்லாம் படிக்கின்றார்கள், அவர்களுக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் தேவையில்லை, நான் என்ன அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் மனப்பான்மை எங்கள் இலங்கை தமிழர் புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்களிடையே இருக்கின்றது. இந்திய தமிழர்களையே அது நான் பார்க்கிறேன் சொல்லிக் கொடுப்பார்கள். அதை அப்படி யோசிக்காமல் நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் பார்த்திருக்கிறேன், என்னுடைய வைத்திய சாலையிலேயே பார்த்திருக்கின்றேன். நாங்கள் லைஃப் சயின்ஸ் பட்ட படிப்பு படித்த பெண்களில் இருந்து, பயோ சயின்ஸ் படிப்பு பட்ட பெண்களில் இருந்து பார்த்திருக்கின்றோம். தங்களுடைய மாதாந்த மாதவிடா சக்கரத்தை பற்றிய அறிவுகள் கூட சிலவள குறைவாக இருக்கின்றது. குழந்தை பெற்றுக் கொள்வது, குழந்தைக்கு பால் கொடுப்பது போன்ற சில சில சிறு சிறு விஷயங்கள் கூட பல பேருக்கு தெரிவதில்லை. இதெல்லாம் அம்மா மேர் பாட்டி மேர் சொல்லிக் கொடுக்காத அல்லது சொல்லிக் கொடுக்க தேவையில்லை என்று நினைத்து விடுகின்றதுனால வருகின்ற வினை.
0: உண்மையிலே இன்னொரு நேர் வந்திருக்கிறார். வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, நான் கிறிஸ்டி பேசுகின்றேன்.
2: சொல்லுங்க.
4: என்னுடைய கேள்வி என்னென்றால், நான் கிறிஸ்தவன், எங்களுடைய குடும்பமும் கிறிஸ்தவர்கள்.
2: சொல்லுங்க.
4: நானும் மனைவியும் அவ்வளவு கடவுள் பக்தி அவ்வளவு பெரிதாக இல்லை. சாதாரணமாக கும்பிடுவோம், அவ்வளவு அந்த பெரிய இதுகள் ஒன்றும் இல்லை. பிள்ளைகளையும் அப்படி நாங்கள் வளர்க்கவும் இல்லை. எனக்கு 3 பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள். அவளைகளையும் அப்படி நான் வளர்க்கவில்லை. பெரிய கோயிலுக்கு கொண்டு போய் எப்படி பைபிள வாசி கடவுள் தான் என்று எல்லாம் சொல்லி அப்படி வளர்க்கவும் இல்லை. ஆனால் அந்த 3 பிள்ளைகளும் எங்களிலும் பார்க்க கடவுள் பக்தியாக இருக்கிறார்கள். இப்பொழுது பார்க்க இடங்கள்ல எங்களுக்கு மயக்கூச்சலையும் நாங்கள் விளைக்கவில்லை அவர்களுக்கு.
2: உண்மை,
4: நீங்க விளைச்சு. ஆனால் அவர்கள் கோயிலும் அதுவும் இதும் கோயிலுக்கு போட்டாலே எனக்கு அடிச்சு சொல்லி விடுவாங்க, அப்பா கோயிலே அதை கேட்பார்கள், தாயும் கேட்பார்கள், என்ன கேட்பார்கள், தாங்கள் எல்லாம் போய் எங்களுக்கு தெரியாமலே போய் வந்துடுவார்கள், நாங்கள் போறதில்லை அவ்வளவு. அவர்கள் அதுக்கேற்ற அந்த ஸ்டடிஸ் இந்த ஸ்டடிஸ் அதுலயே பைபிள்ல பெரிய பெரிய இதெல்லாம் படிச்சு வகுப்புல கூட நாங்கள் நாங்கள் நேக்கால் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை என்னுடைய மகளோடு ஒரு சேர்ச்சிக்கு போயிருந்தேன், பூசை முடிந்து முடிந்து விட்டது, நான் இந்த கார் பார்க்குக்கு போனேன், நான் நிச்சயம் இவரும் திரும்பி இந்த காருக்குள்ள வருவாண்டு ஆள் காண இல்லை மகளை. நான் ஒரு காமணத்தேர வரமணத்தேரம் போய் கோயிலுக்கு போக கோயிலுக்கு ஒருவரும் இல்ல, கோயில் பூட்ட போறார்கள், இவ முழங்காலிருந்து கும்பிட்டு கொண்டு இருக்கிறா. அப்ப எனக்கு அதிசயமா போச்சு, நேரமும் போச்சு, சரியான மழையும் இதும் காற்றும், நான் பின்னால போய் அவன் முதுகில தட்டி பிள்ளை நான் போறோம் எழும்பேன், அப்பா டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஐ ஆம் வித் த காட் நவ், ஐ ஆம் வெரி க்ளோஸ் டு த காட், டோன்ட் டிஸ்டர்ப் மீ, கேன் யூ வெயிட் அவுட் சைட் அண்ட். அப்படி அவர்கள் பெரிய ஒரு நாங்கள் விதைக்காமலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய பிள்ளைகள், அது எப்படி அந்த மூன்று பிள்ளைகளுக்கும் வந்தது என்று
2: கேட்கிறேன். முந்தின வினாவிலையும் சொன்னேன், இந்த பூர்வ புண்ணிய பலன் என்று ஒன்று இருக்கின்றது, அதான் சொன்னேன். இந்த பூர்வ புண்ணிய பலன் என்றால் நாங்கள் எவ்வளவு செய்தாலும் கூட அதிலே ஈடுபடாமல் போவதும் உண்டு என்று சொல்லு இருக்கிறது உண்டு. அதே மாதிரியாக ஈடுபாடு இல்லாமல் இருக்க இப்படி பிள்ளைகள் வருவார்கள், சொல்லுவார்கள், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் ஆண்டார் பாடுகின்றார். அதாவது வந்து இப்படிப்பட்ட பிள்ளைகள் பெற்றோருக்கே நட்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகள்,
0: அது மிகவும் அபூர்வமாக
2: அபூர்வமாகத்தான் என்று இல்லை, ஆனால் இருக்கின்றது. கனகடங்களை பார்த்திருக்கின்றேன், சில சிறு பிள்ளைகளை நான் பார்க்கின்ற பொழுது உண்மையாக அவர்கள் காலில் விழுந்து வணங்க வேண்டும் போல இருக்கின்றது, அந்த அளவுக்கு பக்குவமான பிள்ளைகளை சில பிள்ளைகள் சந்தித்திருக்கின்றேன். இதுதான் சொல்வது, இந்த ஆத்மீகம் என்பது எவ்வளவு அந்த புறச்சூழல்களை நாங்கள் கொடுத்தாலும் கூட இது வெளியிலே இருந்து வலிந்து புகுத்தப்படுகின்ற ஒன்று அல்ல. ஆன்மா என்பது எல்லாருக்கும் உள்ளுக்கு இருக்கிற
0: ஒன்றுதான்,
2: உள்ளம் என்று சொல்லுகின்ற பொழுது மனத்தொன்றுதான் பிணங்க சொல்லுவார்கள், உள்ளம் என்றால் உள்ளுக்கு இருக்கிறது உள்ளம், இன்னும் உள்ளங்கவர் கல்வன் என்றால் அவர் மனத்தை கவர்ந்தவன் அல்ல, தன்னுடைய ஆன்மாவை கவர்ந்தவன் என்றுதான் திருஞான சம்பந்தம் சொல்லுகின்றார். இந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த ஆன்மா மலர்கின்ற ஒரு பூ போல ஒரு பிளசமிங் ஆக வருவதுதான் ஆன்மீகம், இது உள்ளிருந்து வருவது ஆன்மீகம். இது வெளியிலே இருந்து இப்படி இப்படி கும்பிடு, இப்படி இப்படி வழிபடு, இப்படி இப்படி வாசி என்று இறுக்கமாக சொல்லி கொடுக்கப்படுவதனால உள்ளுக்கிருந்து மலர வைக்க முடியாது. அதை உள்ளுக்கிருந்து ஆத்மா ஆன்மீகம் மலர்வதுதான் அந்த உண்மையான ஆன்மீகம். அப்ப இந்த புறச்சூழல்கள் இருந்தாலும் கூட அது இல்லாமல் போகலாம். புறச்சூழலை பற்றி பகவத்கீதையிலே வருகின்றது, பகவத்கீதையிலே சொல்லுவார்கள், இதைத்தான் நாங்கள் முற்புறப்பிலே விட்ட குறை தொட்டகுறை என்று சொல்லுவோம். பகவத்கீதையிலே அர்ஜுனனை கிருஷ்ணன் உபதேசிக்கின்ற பொழுது அர்ஜுனன் கேட்கின்றான், நீ சொல்வதெல்லாம் சரி, இந்த இதெல்லாம் நான் செய்து கொண்டு வருகின்றேன், ஆனால் இதில் நான் முன்னேறி ஆத்ம விடுதலை படுத்துவதற்கு முன்னரேயே என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுகின்றது, இன்ன அடக்கம் திருப்பி இதையெல்லாம் விட்ட இடத்திலிருந்து தொடங்கணுமோ என்று கேட்கிறான். அப்போ சொல்றார் அர்ஜுனா, அப்படி அல்ல, நீ இந்த நற்பயன்களின் பலனாக நீ நல்ல இடத்திலே பிறப்பாய், அங்கே இப்படிப்பான சூழல் இருக்கும், அங்கே வேத அத்தியாயனம் இந்த ஆத்மீக டிஸ்கஷன் எல்லாம் இருக்கும், அந்த நிலையிலே நீ அங்கே இருந்து விட்ட இடத்திலிருந்து தொடங்கலாம். அப்படி சூழல் அமையாவிட்டாலும் கூட இந்த விட்ட இடத்திலிருந்து இது தொடங்கும். அநேக ஜன்ம சம்சித்தா சதோஜாதி பராங்கதி, இது பகவத்கீதை. அநேக ஜன்மங்களிலே செய்த நட்பவர்களின் பயனாக ஒருவன் ஒரு நல்ல கதியை நோக்கி வருகின்றான், அதுதான் உண்மை. அப்ப இது முற்புறப்பில விட்ட குற தொட்ட குற, அதுதான் அந்த பிள்ளைகளுடைய ஜாதகம் பெற்றோருடைய ஜாதகத்திலையும் பார்க்கின்ற பொழுது இந்த பிள்ளைகளுடைய பலனை பார்க்கின்ற பொழுது சொல்வார்கள் ஐந்தாம் இடம் என்று சொல்லுவார்கள். அந்த ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் பிள்ளைகளுடைய புத்திரஸ்தானம், அதே மாதிரி அந்த ஐந்தாம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்ப பூர்வ புண்ணியம் செய்திருந்தால் தான் நல்ல பிள்ளைகள் வரும். அடுத்தது வியாழன், அவன் புத்திர காரகன், ஞானத்தை தருபவன், அதுவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அமைப்புகள் வந்து இது இருப்பதனாலே அது வருகிறது அல்ல, நாங்கள் பூரபுண்ணியம் செய்திருந்தால் எங்களோட ஜாதகத்தில் இப்படி இருக்கும், பிள்ளைகள் அப்படி வருவார்கள். ஆகவே இதெல்லாம் முற்புறப்பு விட்ட குறை தொட்ட குறையாக இந்த புறப்பில இருந்து தொடங்குகின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது.
0: டாக்டர், இங்கே நேர்கள் நிறையவே வந்து கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு இருக்கிற கேள்விகளை பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் தெரியல, பார்ப்போம். வணக்கம்,
5: வணக்கம்.
2: வணக்கம்.
5: என் பேர் மனோ.
2: மனோ சொல்லுங்க.
5: ஒரு கேள்வி என்னண்டா,
2: ஆமா,
5: பிள்ளையாருக்கு தோப்பு கர்ணம் போடுறதுல ரெண்டு காரணம் இருக்குன்னு சொல்றாரு கதையில.
2: அதுல
5: ஒன்று இந்த கஜமோகன் வந்து தன்னுடைய அகங்காரத்தால அவரை பிள்ளையாரை பிடிச்சு போட்டு சொல்ற ஒரு கதை கொண்டு உள்ளது. மற்றது விஷ்ணு
2: சக்கரம்
5: சக்கரம் அவற்ற சக்கரத்தை விநாயகர் விழுங்கினது. அவரை அதை எப்படி எடுக்கிறதண்டு அவரை குழுங்க குழுங்க சிரிச்சு காலப்படுத்து, இதுல எது சரியான விளக்கம்?
2: நல்ல கேள்வி. நீங்கள் விநாயகர்ல என்னவே பாத்தீங்களா, என்ன போனால் விநாயகர் எப்படி உற்பத்தியானார், எப்படி உலகுக்கு வந்தார் என்பதை பற்றிய பலவிதமானதில் இருக்கிறது. விநாயகர் புராணத்திலே ஒரு கதை இருக்கின்றது, தேவி பாகவதத்திலே என்னொன்று இருக்கின்றது, சிவபுராணத்திலே என்னொன்று இருக்கின்றது, இப்படி பலவிதமான வேர்ஷன்ஸ் இருக்கின்றது. இப்ப பார்த்தா இதெல்லாம் மனுஷன் இட்டு கட்டின கதை போல இருக்கு, ஒன்று கொண்டு முரண்படுற மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஒன்றுமே முரண்பாடு இல்லை. ஒரு புராண கதையின்படி அவர் வந்து மனித ஒரு தேவ உருவத்துடன் மனித உருவமான தலையுடனும் பிள்ளையாக இருந்தவர். அவருடைய தலை வெட்டப்பட்டது, பின்னர் மீண்டும் எழுப்பப்படும் பொழுது யானை தலைவன் எழுப்பப்பட்டார் என்று ஒரு புராணத்திலே வருகின்றது. இன்னொரு புராணத்திலே பார்த்தால் இல்லை, அவர் யானை தலைவுடனாக முதல்ல இருந்திருக்கின்றார் என்பது வருகின்றது. என்னுடைய திருஞான சம்பந்த சுவாமிகள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், பிடியதன் ஒரு உமை கொல, பெண் யானையினுடைய வடிவை உமை அம்மையார் எடுத்துக்கொள்ள, கடியது வடிகொடு தனதடி, அந்த ஆண் யானையுடைய வடிவை இறைவன் எடுத்துக்கொள்ள, பெண் யானையுடைய வடிவை உமையை எடுத்துக்கொள்றது ஓம்காரம், ஓம்கார வடிவு அந்த உமையை எடுத்துக்கொள்றார். அதனுடைய மிகு வடிவு ஓங்காரத்தின் விரிவு பஞ்சாட்சரம், அந்த பஞ்சாட்சர வடிவு இறைவன் எடுத்துக்கொள்ள, ரெண்டு வர ஆண் யானை பெண் யானையாக வர சொல்லுவாங்க. பிடியவர் உருமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி, அவருடைய தன்னுடைய இறைவனுடைய அடிகளை வழிபடுகின்ற அடியவர்களுடைய இடர்களை கடிவதற்காக விளக்குவதற்காக கணபதி வர அருளினன், கணபதி வர அருள் செய்தார். ஓம் என்ற ஓங்கார மந்திரம் பீஜாட்சரம், அதனுடைய விரிவாகிய நமச்சிவாய என்ற பஞ்சாட்சரம் இரண்டும் இணைந்த வடிவாகத்தான் இந்த பிள்ளையார் வருகின்றார், ஆண் யானை பெண் யானையாக. இது வந்து பிள்ளையாடு உற்பத்தியை பற்றி திருமுறைகள்ல திருஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்கிற வரலாறு. இப்படி பல வரலாறுகள் இருக்குது. அதே மாதிரி தோப்பு கரணம் போடுவதற்கு சொல்லுவார்கள், இந்த கஜமுகாசுரன் நல்லவர்களை தேவர்களை வருத்துகின்ற போது ஒவ்வொரு நாளும் தனக்கு முன்னால வந்து எல்லாரும் தோப்பு கரணம் போடணும்னு சொல்லி வைத்திருந்தார். அவனிருந்து விடுதலை பெற்றவுடன் பிள்ளையார் கஜமுகாசுரனை வதம் செய்த பிறகு அவர் பிள்ளையாருக்கு ஒரு நன்றியை கொடுவதற்காக இந்த கஜமுகாசுரனுக்கு செய்த தோப்பு கரணத்தை பிள்ளையாருக்கு செய்த ரெண்டு வரலாறு இருக்கின்றது. இன்னொரு முறை என்று கேட்டால் விஷ்ணுவுடைய கையில் இருந்த சக்கரம் வந்து விழுந்துவிட அதை விநாயகர் எடுத்து விழுங்கிவிட்டார். அவருக்கு முன்னாலே அதை விஷ்ணு வந்து இந்த தோப்பு கரணம் போட அவர் நகைத்து இந்த சக்கரம் விழுந்தது அதை எடுத்துக்கொண்டார் என்னோட கதை இருக்கின்றது. இதுல எது சரி? எல்லாமே சரி,
0: எல்லாமே சரி.
2: எப்படி என்றால், இந்த விநாயகருடைய வெளிப்பாடு ஒரு தரம் இரு தரம் நிகழ்ந்ததல்ல, எங்களுடைய கால கணக்கு எண்ணிலியானது. அரிய அன்பர்கள் கவனிக்க வேண்டும், புராணங்களை அணுகுவதற்கு ஒரு முறை இருக்கின்றது. புராணங்கள் எல்லாம் புழுகு மூட்டைகள் அல்ல, சொல்லுவார்கள் பொய்க்கதை, புழுகு மூட்டை, பௌராணிகளுடைய கதை, அல்லது இந்த அறிவு குறைஞ்ச ஆக்களை பயப்படுத்தி வைக்க கட்டின கதை, அது எல்லாம் ஸ்கேர் டெக்டிக். புராணங்கள் எல்லாம் உண்மை, அது வந்து நடந்த காலத்தை பார்க்க வேண்டும். எங்களுடைய காலம் ஹிந்து டைம் லைன் என்று பார்த்தால் இணையதளத்திலே போனால் www.knowingourworlds.com போனால் இந்த ஹிந்து டைம் லைன் என்று ஆங்கிலத்தில் ஒரு குறுகிய கட்டுரையும், இந்து சமய காலச்சக்கரம் என்று ஒரு தமிழ்ல நிறைய பெரிய கட்டுரையும் இருக்கின்றது, அதை பார்த்தால் விளங்கும். எங்களுடைய டைம் லைன் வந்து இந்த கிபி கிமு அல்ல, அதுக்கெல்லாம் முந்தினது. அப்ப சொல்லுவார்கள் கீமிக்கு மூலவெல்லாம் அதுக்கு எல்லாம் முந்தினது. அதாவது வந்து எங்களுடைய காலத்தை வந்து கல்ப காலம் என்று சொல்லுவோம். ஒரு கல்பம் வந்து 432 கோடி வருடங்கள், 432 கோடி வருடங்கள் ஒரு கல்பம். இந்த 432 கோடி வருடங்கள்ல ஒரு கல்பம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் அல்லது ஒரு இரவு அரை நாள். இப்படி பிரம்மாவுக்கு 360 நாள்கள் கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு வருஷம். இந்த பிரம்மாவுக்கு இப்படியாக அவர் ஒவ்வொரு பிரம்மாவுக்கும் 100 வருஷம் உண்டு. இப்போது இருக்கிற பிரம்மாவுக்கு 50 வயசு முடிந்து 51வது வயசுல முதலாவது மாசம் முதலாவது நாள். நீங்க பாக்கிய பஞ்சாங்கத்தில் 2வது பக்கம் எடுத்து பார்த்தால் இது இருக்கும். இப்படிப்பட்ட கல்பங்களின் ஊடாக பார்க்கின்ற பொழுது இந்த பிரம்மாவுக்கு 100 வேஷம் என்றால் பாருங்கள், இப்படி ஒரு பிரம்மா இல்ல, 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 100 கோடி கணக்கான பிரம்மர்கள் வந்து போய்விட்டார்கள். 6 கோடி நாராயணர் அந்தனே, 6 கோடிக்கு மேற்பட்ட நாராயணர்கள் வந்து போய்விட்டார்கள். வேறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர், இந்திரர்கள் வந்து கங்கை கரையில் எடுக்க மணல் எண்ணினா எத்தனை பருக்கைகள் இருக்குமோ அந்த அளவுக்கு இந்திரர்கள் வந்து போய்விட்டார்கள். ஈரில்லாதவன் ஈசன் ஒருவன், இதற்கு முடிவில்லாம இருக்கிறது இறைவன் மட்டும்தான் என்று சொல்லி அப்பர் சுவாமிகள் பாடுகின்றார். அப்ப இந்த கல்ப காலத்துல இப்படி எத்தனையோ காலங்கள் வந்து வந்து போகின்றன. அப்ப இப்ப இருக்கிற கல்பத்தை கொள்வார்கள் ஸ்வேத வராக கல்பம். இது மாதிரி வேற வேற கல்பம் இருக்கு, பாட்ன கல்பம், இப்படி வேற வேற கல்பம் இருக்கிற தில்ல சிதம்பரம் எல்லாம் கோயில் சாவிக்கப்பட்ட கல்வார் காலம் வந்து பாட்ன கல்பம் என்று சொல்லி கோயில் புராணத்துல இருக்குது பாட்ன கல்பம். அதே மாதிரியாக இப்ப இருக்கிற கல்பங்கள்ல 1000 சதுர்யுகங்கள் உண்டு. ஒரு சதுர்யுகம் வந்து எங்களுக்கு 4,00,000 வந்து 43,20,000 வருஷம் வந்து ஒரு சதுர்யுகம், 43 லட்சம். இந்த சதுர்யுகம் வந்தா 4 யுகம் சேர்ந்து வரும், கிருத யுகம், திரேதா யுகம், துபாபர யுகம், கலியுகம் உண்டு கொண்டு அடுத்தடுத்து வரும். ஒவ்வொரு கிருத யுகமும் 17,28,000 வருஷம், அதற்கடுத்த ஒவ்வொரு திரேதாயுகமும் 12,96,000 வருஷம், அதற்கடுத்த துபாபர யுகம் 8,64,000 வருஷம், அதற்கடுத்த கலியுகம் 4,32,000
0: வருஷம்.
2: இப்ப வந்து நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு மன்மந்திரம் இருக்கிறது, இப்படி 71 சதுர்யுகங்கள் சேர்ந்தா ஒரு மன்மந்திரம். இப்ப இருக்கிற மன்மந்திரம் வைவஸ்வத மன்மந்திரம். கோயில்ல நீங்க பூஜை பண்ணும் பொழுது சொல்லுவார்கள் கலியுகே பிரதமே பாகே. கலியுகத்துல இது தொடக்க பகுதி, பிரதமை என்பது தொடக்கம், முதலாவது புறையே பிரதமை என்று சொல்லுவோம் இல்லையா, புற வளர்வையில தேவரையில் அதுதான் பிரதமே பாகே என்று போட்டு அதை சொல்லுவார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள் இந்த கலியுகே என்பது வருகின்றது. இந்த கலியுகத்துல இப்ப இருக்கிற கலியுகம், இப்ப இருக்கிற இந்த சதுர்யுகத்தின் கலியுகத்துல நாங்கள் இருக்கிறோம். இது 28வது சதுர்யுகம். இந்த பைபஸ்வன் மந்திர 71 சதுர்யுகங்கள் இருக்கின்றன, இதுல 28வது நாங்கள் இருக்கின்றது. இது தொடங்கினது 17ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 3101 வருஷம் BC தொடங்கினது இந்த கலியுகம். இது காலக்கணக்கு, இப்படி எண்ணி எண்ணிக்கையான காலங்கள் உள்ளன. இப்படி எத்தனையோ தரம் அவர்கள் வந்து போயிருக்கிறார்கள், எத்தனையோ தரம் வந்து போயிருக்கிறார்கள். அந்த அவர் சொல்லுவார்கள் என்று கேட்டால், இப்படி ஒவ்வொரு தரமும் அவர்கள் வந்து போகின்ற தரமே வந்து அதை கவனிக்க பார்த்தால் சொல்லுகிறார்கள் என்று கேட்டால், எத்தனையோ பெயர்கள் பரசுராமர் 6 தரம் வந்து போய்விட்டார்.
0: நீங்கள்
2: ராமர் 6 தரம் வந்து போயிட்டார், 11 தரம் வந்து போயிருக்கிறார் ராமர், 11 தரம். அப்ப ஒவ்வொரு முறை ராமர் வரும்பொழுதும் பரசுராமர் வராது. சில ராமாயணம் வித்தியாசமா இருக்கும், சில பேர் கேட்பார்கள் ராமாயணத்துல என்ன ஒரு இடத்துல இப்படி இருக்கு ஒரு இடத்துல இப்படி இருக்குண்டு. ராமரே 11 தடவை வந்து போயிட்டார், கிருஷ்ணர் 11 தடவை வந்து போயிட்டார், திரிபுர தகனம் 30 தரம் நடந்திருக்குது, தட்ச யக்ஞம் தட்சனுடைய யாகம் வந்து 2 தரம் நடந்துட்டது. இது எங்க வருதுண்டா, யோக வாசிஷ்டம். யோக வாசிஷ்டம் என்ற அருமையான நூல், ஞானத்தின் துறவுகோல் என்று வேதாந்த மடத்தில் அதை படிப்பிப்பார்கள். இந்த யோக வாசிஷ்டத்துல வசிஷ்ட முனிவர் புஷுண்டன் என்ற சந்திக்கிறார். இந்த புஷுண்டனை சந்திக்கிற பொழுது புஷுண்டனுக்கு ஒரு இருக்கிற இந்த கல்ப காலங்களில் உலகமெல்லாம் ஒடுங்குகின்ற பொழுதும் அவனிடத்திலே ஒட்டி நின்று இந்த பார்த்து கொண்டிருப்பான், எல்லாம் அழிந்திரு இருக்கிறதையும் இருப்பான், திருப்பி வரும்பொழுதும் பார்ப்பான். அவனை சந்திக்கிற பொழுது புஷுண்டன் சொல்லுகின்றான் இது. இப்ப புஷுண்டனை வசிட்ட முனிவர் சந்திக்கின்ற காலத்திலே பரசுராமர் 6 தரம் வந்து போய்விட்டார், ராமர் 11 தரம் வந்து போய்விட்டார், கிருஷ்ணர் 11 தரம் வந்து போய்விட்டார், திரிபுர தகனம் 30 தரங்களை எரித்தது 30 தரம் நடந்து விட்டது, தட்சனுடைய யக்ஞம் 2 தரம் நடந்து விட்டது என்று போட்டு சொன்னார். வசிஷ்டர்கிட்ட சொல்லுகிறார் நீ இப்ப 8வது தரம் வந்திருக்கிற,
0: அவருக்கே சொல்றேன்,
2: அவருக்கே சொல்றேன் நீ இப்ப 8வது தரம் வந்திருக்கிற என்று சொல்லி இது யோக வாசிஷ்டத்துல இருக்குது. அதே மாதிரி பிள்ளையாருடைய வெளிப்பாடு, முருகனுடைய வெளிப்பாடு எல்லாம் காலங்காலமாக மீண்டும் மீண்டும் நடந்தேறுகின்ற செயல்கள், நடந்தேறிய செயல்கள், திருப்பி திருப்பி வருவார்கள் அவர்கள், திருப்பி திருப்பி வருவார்கள். இது எங்களுக்கு இறைவனுடைய நூல்களை எழுதும் பொழுதே சொல்லுகிறார்கள், இவர்கள் எல்லாம் திருப்பி திருப்பி வருவார்கள் என்ற வெளிப்பாடு எங்களுடைய வேதங்கள் ஆகமங்கள் நூல்களையே திருப்பி திருப்பி வரும் என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார்கள்.
0: ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்.
2: ஓ, அவர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம்
0: ஒவ்வொரு வரலாறும் வித்தியாசமான,
2: அப்ப ஒவ்வொரு முறை வரும் பொழுதும்
0: ஒரு வித்தியாசமான,
2: ஓ, அதாவது வந்து சொல்லுகிறார்கள் என்று கேட்டால், வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் காரியப்படும் போது தூலமாயிருக்கும், புஸ்தக வடிவில் வரும், காரியப்படாத போது சூட்சமாயிருக்கும், அழியாது, அவசியம் சிருஷ்டிதோறும் கேரியப்படுவன, திருப்பி திருப்பி வரும். சில போது ஆன்மாக்களின் கர்மகாலங்களுக்கு ஏற்ப சிவாக்னியால் மறைக்கப்படும் பொழுது உமாதேவி, விஷ்ணு, பிரம்மா முதலியோர் வேண்டு வெளிப்படுத்தப்படுவன. வேதங்களை விளக்கவும் வகுக்கலும் வியாசர் வருவார். சிவனுடைய கட்டளைப்படி வியாசர் வருவார், ஒவ்வொரு முறையும் வருவார். சிவபிரானும் போதிக்கிறதுக்கு தென்முக கடவுளாய் வருவார். அவருடன் நான்கு மாணாக்கர்களும் வருவார்கள். எங்கே ஆதாரம் இருக்கு கேப்பினமில்லோ, இது எங்க இந்த ஆதாரம் இருக்குன்னு கேட்டால் லிங்க புராணத்துல சொல்லுகிறார், முறையின் முன்வந்து மூன்றாம் முகந்தரும் முடிவில்லாத மறுவர தவத்து வேத வியாதன் வந்து உதிப்பன். எல்லோரு தெய்கின்ற தவத்தினால வேதவியாசன் வந்து உதிப்பன். அண்ணான் அறிவரு மரகள் யாரும் அறிந்திட வேண்டி, அறுதற்கரிய இந்த மரகளை எல்லாரும் அறிய வேண்டும் என்று வேண்டி, அன்பால் தன்னுடைய அன்பினாலே நுரையினில் பகுத்து அதை வகுத்து நன்னும் உலகினில் நிகழ்த்துவானே, உலகத்திலே அதை வகுத்து கொடுப்பான். இப்படி வியாசர் திருப்பி திருப்பி வருவார் என்று லிங்க புராணத்திலே இருக்கு. லிங்க புராணம் மேலும் சொல்லுது, சிவன் வருவதை பற்றி சொல்லுது, உலக முயந்திடுவான் ஞான மொழிவர உணர்த்த வேண்டி, உலகம் அமைந்திடுவதற்காக இந்த ஞான நூல்களை மொழியின் மயக்கம் இல்லாமல் உணர்த்துவதற்கு வேண்டி மலவரு தபத்தோனாகி, மலவருகின்ற தவ வடிவத்திலே தட்சிணாமூர்த்தியாக வருவன், இறைவன் வருவான். யானும் அன்பால் வருவன் யானும், நான் வருவேன் அந்த வடிவத்தில், அன்பால் அலைவரும் அன்பினோடும் அடைகுவர் நால்வர், அந்த நாலு மணிவரும் வருவார்கள். அன்னோர் தலைமை செயர் ஞானமேதி கைலையங்கிரியை சார்வர், அவர்களுடைய ஞான வழி கைலையங்கிரியிலிருந்து தொடங்கும். இதுவும் லிங்க புராணத்தில இருக்கு. இப்படி திருத்தி திருப்பி அவர்கள் வருவார்கள். அப்படி பிள்ளையார் எத்தனையோ தரம் வந்திருக்கிறார். ஒரு தரத்துல அப்படி வந்தார், இன்னொரு முறையில இப்படி வந்தார். ஒரு தரத்துல அவருக்கு தோப்புக்கரணம் அப்படி வந்தது, இன்னொரு முறையில இப்படி வந்தது. இதுல பேதங்கள் இல்லை. இதுதான் புராணங்கள் அணுகுகின்ற முறை. புராணங்கள் மிகவும் சிறப்பானவை, சிறப்புற புராணங்கள் என்று சிவஞான சித்தியார் சொல்லுகின்றது. இதை பொய் புழுகு மூட்டு என்று சொல்லுகிறவர்களுக்கு இதுடைய விளக்கம்
0: சொல்லாம். இதுக்குள்ள இன்னொரு டாக்டர் இங்க இன்னொரு நேரு நிலையில இருக்கிறார். அதுக்கிடையில நான் ஒன்று காட்டு, இந்த சிபிசி ரேடியோவில் இப்ப ரெண்டு மூன்று தொலைக்காட்சியில அவர் ஒரு மிகவும் பெயர் பெற்ற ஒருவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு பூவம் ஒன்று, அதாவது வந்து சீனாவினுடைய இதிலும் பார்க்க மிகவும் பிரமாண்டமான ஒரு பூவம்பம் வந்து உலகம் போகுது, இதுதான் கடைசி நாள் என்று சொல்லியிருக்கிறார். அதே அவர்கள் செய்தியா போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள்.
2: அதாவது வந்து எங்களுக்கு என்னுடைய மகன் இன்றைய காலையில கேட்டார், அப்பா இப்படி நியூஸ் பேப்பர் இருந்தது, சின்ன பையன், இப்படி எத்தனையோ வரும், இப்படி சின்ன சின்ன அழிவுகள் எல்லாம் நாங்கள் காணுவோம். இப்ப இங்க வர்ற சுனாமி, பல பேர் சொல்லுகிறார்கள் உலகம் அழிய போகுது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய நூல்களில் சொன்ன மாதிரி உங்க எரிமலை வெடிக்குது, காட்டுத்தீ வருகுது, வெள்ளம் பெருக்கெடுக்குது, பஞ்சம் வருகுது, புயல் வீசுது, ஆனபடினால உலகம் அழிய போகுது. இது எப்பவும் தான் நடந்து கொண்டிருக்கு, இது எப்பவும் தான் நடந்து கொண்டிருக்கு. நான் என்னுடைய பையனுக்கு சொன்னேன், இது இப்ப வருகுதுன்னு உனக்கு உடனே தெரியுது. ஏனென்றால் வியாயினும் ஈரோ எலக்ட்ரானிக் மீடியா வந்த உடனே கூகுள்ல இருந்து, யாகுல இருந்து, வெப்சைட்ல இருந்து, சேட்டலைட் பிக்சர்ஸ்ல இருந்து கொண்டு நடந்தால் எல்லாருக்கும் தெரியுது. ஆனா எங்களுடைய காலத்துல, என்னுடைய பேரனாடைய காலத்துல, இந்த டெய்லி நியூஸ் அன்றாட டெய்லி நியூஸ் வாரதே மத்தியானத்துக்கு பிறகுதான், மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுதான் டெய்லி நியூஸ் பார்ப்பார். ஒன்று நடந்தால், கொழும்புல நடந்த ஒன்று கூட, வவுனியால நடந்த ஒன்று கூட, அடுத்த நாள் பேப்பர் வந்த பிறகுதான் தெரியும். அப்படி இருந்த காலத்தில இருந்து இப்ப எல்லா இடத்துலயும் நடக்கிறது உடனடியாக தெரிவதனால இதெல்லாம் இப்ப கூடிட்டது என்ற ஒரு நினைப்பு ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக ஐந்து வகையான அழிவுகளை பற்றி எங்களுடைய சமயத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அஞ்சு பஞ்ச பிரளயங்கள் இருக்கின்றன, அந்த இதெல்லாம் இப்ப கிட்டவே வராது. இந்த மண்மந்திரங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கு இல்லையா, ஒவ்வொரு மண்மந்திரங்களை பற்றி சொன்னேன். அந்த மண்மந்திரங்கள்லயே எத்தனையோ கோடிக்கணக்கான, ஒரு மண்மந்திரத்துல 3,57,26,000 வருஷம் இருக்கு. இந்த மண்மந்திரங்கள்ல 71 சதுர்ஜுகங்கள் இருக்குது, இதுல 28 முடிஞ்சது, ஒரு ஹாஃபே முடியல. என்ன, இந்த 27 முடிஞ்சு 28வதுல கடைசி கலியுகம் நடந்து கொண்டிருக்கு. இந்த கலியுகத்து டோட்டல் வருஷம் வந்து 432,000. இப்ப இதுல வந்து 428,899 வருஷம் முடிஞ்சு. அப்ப இன்னும் கலியுகம் முடிய இவ்வளவு வருஷம் இருக்குது என்ன முடிகிறதுக்கு. அப்ப அது முடிய கூட உலகாலேயே வராது, இது எவ்வளவோ காலம் செல்லும். இந்த 71 சதுர்ஜுகமும் முடிகின்ற காலத்திலே ஒரு அழிவு வரும், மண்மந்திரங்களின் தோறும் வருவது. அது எங்களுடைய பூலோகத்துக்கு மட்டும் நிகழும். பூலோகத்துக்கு மட்டும் நிகழும். பூலோகம் என்றால் எங்களுடைய கெலக்சி, இந்த பூமி மட்டுமல்ல இந்த கெலக்சி முழுக்க இந்த மில்கி வேயில் இருக்கிற எல்லா கிரகங்களும் அழிவும். அதே மாதிரி ஒவ்வொரு கல்ப 432 கோடி வருஷத்துக்கு இருக்க ஒரு அழிவு வரும். அது பூலோக உபரலோக சுவர்லோக மூன்று லோகத்துக்கும் வரும், சுவர்க்கலோகத்துக்கும் வரும். அப்ப மகன் கிட்டரா ஹெவன் சொல்றது ஹூமான்னு கேட்டார். பூமடா சொன்னேன், அவனோட புஸ்தகங்கள்ல எல்லாம் இருக்குது சொன்னேன், எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கெலக்சியே படம் எடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த படத்தை பாத்தியா, அது மாதிரி ஒரு கெலக்சி தான் அங்கால இருக்குது, உபர்லோகம் சுவர்லோகம். அது இந்த மூன்று உலகங்கள் அழியும். அதான் காயத்ரி மந்திரம் சொல்லும் பொழுது ஓம் பூர் புவஸ்வஹா என்று சொல்லுகின்றோம். இந்த மூன்று உலகங்களும் அழிவது ஒவ்வொரு கல்ப காலத்திலேயும். இது பகவத்கீதையிலே கிருஷ்ணா சொல்லி இருக்கின்ற பகவத்கீதையில இருக்குது. அப்ப இந்த அழிவுகள் எல்லாம் வரும். ஆனால் இப்படி இந்த சின்ன சின்ன அழிவுகளை பார்த்து

0: मात्रौ गिरिश निकटस्थे धनपदौ गृहस्थे स्वर्भोजामरतुरभि चिन्तामणिगणे शिरस्थे सीतांसौ शरणयुगलस्थे किल तुभे कमर्थं दास्येऽहं भवतु भवदर्थं मम मनः सारूप्यं तव पूजने शिव महादेवेति संकीर्तने सामीप्यं शिव भक्तिधुर्य जनता साङ्गत्य सम्भाषणे सालोक्यं च चराचरात्मकदनुध्याने भवानी पते सायुज्यं मम सिद्धमन्त्र भवति स्वामिन् कृतार्थोऽस्म्यहम् त्वत्पादम्बुजमर्चयामि परमम् त्वां चिन्तयाम्यन्वहम् त्वामीशं शरणं व्रज विभचता त्वामेव यते विभो वीक्षं मे ऋषचाक्षुषीं सकरुणां दिव्यै स्थिरं प्रार्थिताम् शम्भो लोकदुरो मदीय मनसः सौख्योपदेशं कुरु
1: परमेश्वरुडय ஆனந்த வடிவத்தையும் பரமேஸ்வர பக்தி பொருத்தமாக இருக்கக்கூடியதாக சிவானந்த லஹரி கிரந்தம் பகவத்பாதால் பண்ணின பிரகரணங்கள்ல உயர்ந்ததான ஒரு பிரகரணம். அதுல பரமேஸ்வரனை பத்தி சொல்லிக்கொண்டு பரமேஸ்வரனுக்கு நாம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை பண்ற. இன்னது கொடுக்கலாம்னு தெரியல பகவானுக்கு. நம்ம என்ன கொடுக்கலாம்னா சாதாரணமாக எதை கொடுக்க முடியும், அவர்கிட்ட இல்லாத நம்ம கொடுத்தா நன்னா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட இல்லாதுங்கிறத ஒன்றும் இல்லையே, நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு யோசனை பண்ணி கடைசியில ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டார். என்னன்னார், அப்ராணோ சமனா சுப்ரோ அக்ஷரத்பர தப்பரா அப்படின்னு வேதங்கள் சொல்றது. தேவதைகளுக்கு பிராணம் மனசும் கிடையாது, அந்த பிரம்மஸ்வரூபமா இருக்கிறவருக்கு. ஆகையால் எங்கிட்ட மனசு சிரமப்படுத்தின் இருக்கு. எங்கிட்ட பிராணனை கொடுக்கலாம்னு சொல்லலாம், கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணலாம், என் மனசை கொடுக்குறேங்கிற இந்த மனசை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஆகையால் அந்த மனசுனால நீங்க எனக்கு க்ஷேமத்தை கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்திக்கிற. இத போன வாரம் பார்த்தோம், இன்னொரு தரம் பார்ப்போம். கரத்தேகே மாத்ரௌ கிரிஷ நிகடஸ்தே கணபதௌ. நாம் இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுன்னா அவளத்துல என்ன இருக்கணும், அவளத்துல அது இல்லாம இருந்து அதை நம்ம கொடுத்தோம்னா அவளுக்கு ஒரு சந்தோஷம். இப்ப பரமேஸ்வரத்துல என்ன கொடுக்கலாம், நம்ம பரமேஸ்வரனுக்கு எதை கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட என்ன, கரத்தேகே மாத்ரௌ, அவர் கையில எப்பவுமே மேரு பர்வத்தத்தை வச்சுட்டு இருக்கிறார். எதற்காக, திரிபுர சம்ஹாரம் பண்ற காலத்துல முப்புறங்களை எரிக்கும் காலத்தில் இந்த மேரு பர்வத்தம் இருக்கு பார்த்தா அந்த வில்லு ஏது அம்பு ஏதுன்னு யோஜனை பண்ணினார். எல்லா தேவதைகளும் பரமேஸ்வரனுக்கு சகாயம் பண்றதுக்கு சித்தம் ஆயிடுச்சு. ஏன்னா லோகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் துன்பம், திரிபுராசுரனால மூலகத்துக்கும் துன்பம் ஏற்பட்டது. அப்ப அந்த துன்பம் ஏற்படும் பொழுது அவளுடைய துன்பம் போகணுங்கிறதுக்காக என்ன பண்ணினா, எல்லோரும் சகாயம் பண்ணி நான் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணினேன். அப்ப பரமேஸ்வரன் யுத்தத்துக்கு கிளம்புறார். யுத்தத்துக்கு கிளம்பொழுது அவருக்கு வில்லு அம்பு வகைகளை இருந்தால் தானே யுத்தம் பண்ண முடியும். ஆகையால் என்ன பண்றதுன்னார், சாட்சாத் மகாவிஷ்ணு திருமாலே நான் வில்லா மாறிபடுறேன்ட்டார். அப்ப அம்பா மாறிட்டேன்ட்டார். அப்ப வில்லு யாரா இருக்க முடியும் அப்படின்னா, மேரு பர்வதம் நான் வில்லா இருக்கேங்கிறது. இப்ப என்ன சொன்னார், அவர் கையில என்ன வச்சு எதை பிடிச்சுட்டு இருக்கார், மேரு பர்வத்தை பிடிச்சுட்டு இருக்கார். மேரு பர்வத்தம் முழுக்க தங்கம். நம்ம மாதிரி ஏதோ கொஞ்சமா கொஞ்சமா ஒரு நாலு சவரம் வாங்குறோம் அஞ்சு சவரம், இந்த கதையெல்லாம் கிடையாதுன்னு. மலை முழுக்க தங்கம்னு, அப்படிப்பட்டதான தங்க மலையில மலையே கையில வச்சுட்டு இருக்கார். அவருக்கு என்ன கொடுக்க போற நீங்க, கரஸ்தே ஹே மாத்ரௌ கிரிஷ நிகடஸ்தே தனபதௌ. அதோட மட்டும் இல்ல, குபேரன் இருக்கார். அந்த குபேரன் எப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா பணமும் அவருக்கு சேர்ந்தது. அவ்வளவு பணக்காரர், நவநிதிகளை வச்சுட்டு இருக்கார். அந்த நிதிகள்லாம் உன்னை எடுத்துன்னா மறுபடியும் ஃபுல் ஆயிடுறது, அப்படி நிதிகள்லாம் வச்சுட்டு இருக்கார். அவர் இவருக்கு ஃப்ரெண்டா.

0: பிரெண்டன் எங்கும் அமெரிக்காவில் இருக்கார் கிராமம் கிடையாதுன்னு. இவரை பக்கத்து ஆராதித்து கொண்டே இருக்கார். எப்பொழுது இவர் கண்ணு ஆட்டினார்னா அது கொண்டு வந்து கொடுத்துருவார். அப்படி ஒரு ஃப்ரெண்டு. நிகடஸ்தே தனபதோ. அது மட்டும் இல்லாமல் எல்லாமும் இருக்கு சார், அண்ணன் என்ன பண்றதுன்னு பக்கத்துல இல்லை, இப்படி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. இருந்தா போல இருந்த கல்யாணத்துக்கு வாங்கும் சொன்னா ஒரு நகையும் ஆத்துல இல்லை, கொண்டு போய் பேங்க்ல அக்கல திறந்து வரணும், அது எங்கேயோ இருக்கு. இப்படி எல்லாம் ப்ராப்ளம் அனுபவிக்கிறாள் இல்லையா? இவருக்கெல்லாம் அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. என்ன சுவாமினர், வீட்டிலேயே இல்லாம இருக்கான். என்ன இருக்கு? நர் கிரகஸ்தே ஸ்வர்பூஜ அமரசுரபி சிந்தாமணி கணே. வீட்டிலேயே காமதேனு கல்ப விருட்சம் எல்லாம் இருக்கு. எப்ப எது வேணாலும் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கக்கூடியதான காமதேனு கல்பதேவங்க கல்ப விருட்சங்கள்லாம் வீட்டுல இருக்கு. எது வேணும்னு நினைச்சா அது கரெக்டா உங்களுக்கு காமிக்கிறதுக்கு சிந்தாமணி இருக்கு. இது எங்க வச்சிருக்கோம் தெரியலையே, மறந்து போயிடுத அப்படின்னு சிந்தாமணியை கேட்டா கரெக்டா இங்க இருக்குன்னு சொல்றோம். வேற என்ன கவலை சார் உங்களுக்கு? லோகத்துல பாருங்க, எது வேணும்னு சொன்னாலோ அது எங்க இருக்கோ கொண்டு வந்து கொடுக்க கூடியதான காமதேனு இருக்கு, கல்பவருஷம் இருக்கு. எது எது நமக்கு வேணும்னா அதை சொல்லக்கூடியதான சிந்திச்சமான பதார்த்தங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடியதான சிந்தாமணி இருக்கு. இது எங்கேயோ இருக்குன்னு சொல்லாதீங்க, உங்க வீட்டிலேயே இருக்கு, எங்க பரமேஸ்வரனுடைய வீட்டிலேயே இருக்கு. பணம் ஏதாவது வேணும்னா தனபதி பக்கத்துல இருக்க, அவர்கிட்ட கூட போக்க வேண்டாம், கையிலேயே தங்க மேலே இருக்கு பாருங்க. கரஸ்தே ஹே மாத்ரவ் கனிகடஸ்தே கிரிகனிகடஸ்தே தனபதவ் கிரகஸ்தே ஸ்வர்பூஜ அமரசுரபி சிந்தாமணிகணே சிரஸ்தே சீதாம்சௌ. நிறைய காசு இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கும், ஆனா என்ன மனசுல மட்டும் நிம்மதி இருக்காது. எப்பொழுதுமே உள்ள கொதிச்சுட்டே இருக்கும். அப்படி கொதிக்கிறது ஒன்றும் இல்லாம அவருக்கு சாந்தமா இருக்கிற நிலை காட்டுறதான் கரை. கிரஸ்தே சிரஸ்தே சீதாம்சௌ சரண யுகலஸ்தே அகில சுபே. அதோட உலகத்தில் இருக்கக்கூடிய நான் எல்லா மங்களமும் அவர்கிட்ட இருக்கிற அவர் கால் கிட்ட இருக்கான். சர்வதா சர்வகாலமும் அவரை போற்றிக்கொண்டே இருக்க. அப்படி இருக்கும்பொழுது கமர்த்தம் தாஸ்யேகம், நான் என்ன கொடுப்புக்க போறேன் உங்களுக்கு? எதை கொடுத்தால் உங்களுக்கு சந்தோஷம்? நம்மத்திலேயே நிறைய இருக்கிறது, திருப்பியும் கொடுத்தா சந்தோஷம் வராது. அப்ப அவருக்கு எதை கொடுத்தா அவரை சந்தோஷப்படுத்தலாம். பவத்து பவதர்த்தம் மம மனஹா. அதோட மட்டுமில்ல, எதை நீங்க சொன்னீளோ எல்லாம் அவருது, உலகம் முழுக்க அவருது. ஏதோ வாயுமா நிபூதா நிஜாயந்தே. அவர்னா படைச்சார், படைச்சதான சகல பதார்த்தத்தையும் அவருக்கே கொடுத்து அதுல லாபம் ஒண்ணும் இல்லை. ஆகையால் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, அவர் அவரால் படைக்கப்படாத நான் பொருளை கொடுத்தா சந்தோஷம். அவர் இந்த சரீரத்தை படைச்சிருக்கார், இந்த மனசு நம்ம கர்மாவனால வர வச்சுட்டு இருக்கோம். ஆகையால் என்னுடைய மனசுங்கிற இந்த மனசுல எத்தனையோ விஷயங்களை சேர்த்து வச்சிருக்கேன். பல பிறவிகள்ல என்னென்னமோ கர்மாக்களை பண்ணி எத்தனையோ வாசனைகளை சேர்த்து வச்சு எத்தனையோ நான் பண்ணியிருக்கேனப்பா. ஆகையில் இது வேண்டாமே, இது எனக்கு வேண்டாம், நான் உங்களுக்கு கொடுத்துறேங்கிறாரு. பவது பவதர்த்தம் மம மனஹா. இந்த மனசானது அவருக்கு கொடுத்துட்டோம்னா என்ன ஆச்சுன்னா, நமக்கு மனசு இல்லாததான் நில தூக்கம். தூக்க நிலையில நம்ம எப்படி இருக்கோம்? ஆனந்தமா இருக்கோம் அல்லவா உறங்கும் பொழுது? அது மாதிரி முழிச்சுன்றதானே, அது பண்ணணும் இது பண்ணணும், அங்கே போகணும் இங்கே போகணும், சொப்னத்துல என்னென்னமோ ஞாபகம் வருது, அது பண்றதா இது பண்றதா தெரியல. ஆகையால் அந்த ரெண்டு நிலையும் இல்லாதான ஒரு ஆனந்தமான ஒரு நிலை இருக்க பார்த்தா தூங்குறது, அது மாதிரி ஆனந்தமா நான் இருப்பேன். ஆகையால் பரமேஸ்வரா என் மனசை உங்களை கொடுத்துடுறேன் அப்படின்னு இந்த மனசை பகவானுக்கு கொடுக்கறதா, பகவானுக்கு கொடுக்கக்கூடியதான காணிக்கையாக ஒரு கிஃப்டாக மனசை சொன்னார். இது போன வாரம் பார்த்தோம். அதற்கு பிறகு சாரூபியம் தவ பூஜனே சிவ மகாதேவேதி சங்கீர்த்தனே சாமிப்யம் சிவபக்தி துரிய ஜனதா சாங்கத்ய சம்பாஷணே சாலோக்கியம் சராச்சராத்மக தனுத்யானே பவானி பதே சாயுஜ்யம் மம சித்தமத்ர பவதி சுவாமின் கிருதார்த்தோஸ்மியஹம். இந்த ஸ்லோகத்துல ரெண்டு தத்துவங்களை சொல்றார். நாம் சாதாரணமாக சாஸ்திரங்கள்ல மனுஷனுக்கு முக்தின்னு ஒண்ணு இருக்க பத்தில, அந்த முக்திய நாலு விதமா சொல்லியிருக்க. அது சாரூபியம்னு ஒண்ணு, சாமீபியம்னு ஒண்ணு, சாலோக்கியம்னு ஒண்ணு. கடைசியில் இருக்கிற முக்திக்கு சாயுஜ்ய முக்தின்னு பேரு. இந்த நாலு முக்தியும் பகவானை தியானம் பண்ணினதுனால கடைச்சி எடுத்துங்கிற. கடைக்கும்னு சொல்லணுமா கடைச்சி எடுத்துன்னு சொல்லணுமா, அது ஒண்ணு. இந்த ஒரு ஸ்லோகத்துல எத்தனை சித்தாந்தம் இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம். சோ நாலு முக்திகளை சொல்லியிருக்கார், சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கா கூடியதான நாலு முக்தி, சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம். அப்படி இந்த நாலு முக்திகள், இந்த நாலு முக்தியும் சொல்லிட்டு அது சித்தமத்ர பவதி. இந்த முக்திங்கிற கான்செப்ட் புதுசா வர வேண்டியதில்ல, நம்ம கிட்டயே இருக்க. அத நான் உணர்ந்தேன். சுவாமின் கிருதார்த்தோஸ்மியம், ஹே பரமேஸ்வரா நான் கிருதார்த்தமாகி விட்டேன் அப்படின்னு தன்னை சந்தோஷப்படுத்திக்கிற. அந்த பகவானை பூஜை பண்ற காலத்துல பகவத் ஸ்வரூபத்தினால எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு சோபம் கிடைத்தது அப்படிங்கிற. இதுல முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்ன, முக்தி புதுசாக வரக்கூடியது இல்ல. எது புதுசாக வருதோ அது ஒரு நாளைக்கு அழியக்கூடியது. ஜாதஸ்தேகி த்ருவோ மிருத்யுஹோ த்ருவம் ஜென்ம மிருதஸ்தேஜ, எது பிறந்ததோ அது ஒரு நாளைக்கு போக வேண்டியதுதான், அதுல சந்தேகமே கிடையாது. நீங்க மறிக்காம இருக்கணுமையானால் பிறவி இல்லாத பார்த்துக்கிடும், அவ்வளவுதானே தவிர புதுசாக நான் பிறக்கிறேன் பிறந்த பிறகு மரணம் இல்லாம இருக்கணும் அதை கொடுங்கன்னா முடியாது. ஏன்னா அது ஜெனரல் ரூல், ஒரு சரீரமும் இருக்கமையானா அந்த சரீரம் ஒரு நாளைக்கு அது வேணா போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். பிராணாயாமம் பண்றேன், பிரத்யாகாரம் பண்றேன், இவைகள்லாம் பண்றேன், சஜீவ சமாதியாகவே இருக்கேன், 400 வருஷம் இருக்கேன், இப்படி எல்லாம் சொல்லலாம். ராகவேந்திராதிகள்லாம் அப்படி இருக்காருன்னு சொல்லிட்டா பத்தியல, இவைகள்லாம் பண்ணலாம். ஆனால் மரணமே இல்லாதான ஒரு நிலையை சாஸ்திரம் இடம் கொடுக்கல. இருந்ததை ஏன்னா ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு அவள்லாம் ராவணன் கும்பகர்ணன்லாம் இந்த இதுக்காக 10,000 கணக்கு வருஷம் தபஸ் பண்ணி விட்டுருக்கா. அவள்லாம் உயிரோட இருந்தானே நமக்கு இது என்ன ஆகும் பாருங்க. ஸோ விவகாரம் என்ன பண்ணி வச்சிருந்தார், பறவின்னு ஒன்று வந்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு மரணம். அப்ப இந்த முக்தியும் பிறந்ததேயானால் ஒரு நாளைக்கு அழிய வேண்டியதானே. அப்ப அந்த முக்திங்கிறது புதுசாக பிறக்கிறதாக ஒத்துக்கப்படாது. புதுசாக உண்டாச்சு அப்படின்னு சொன்னா அது பிறந்ததுன்னா ஒரு நாளுக்கு அழிஞ்சு போயிடும். இப்ப முக்தி போச்சுன்னா மறுபடியும் இந்த சம்சாரத்துல வந்து இந்த தொல்லையில மாட்டி போயிடும். அப்ப என்ன பண்றது, என்ன சித்தம் கடைச்செடுத்துக்கிற. முக்தி எப்படி கடைச்சது, இப்பவே இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கா, அந்த சாயுஜ்யம்ங்கிற பதார்த்தத்தை சொல்றதுக்கு முன்னால மூணு முக்தியை தனியா சொல்ற. இப்ப பகவான் அடையறதுக்கு நாம் என்னென்ன வழிகளை மேற்கொள்கிறோம் பார்க்கணும். ஒண்ணு கர்மாவை பண்ணிட்டு இருக்கோம், அவளுக்கு விதிச்சுதான ஒரு கர்மா இருக்க பார்த்தா, இன்னாருக்கு கொடுத்ததான கர்மா அப்படி சந்தியாவந்தனம் அக்னிஹோத்திரம் இப்படி பல கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கோம். அவளுக்கு ஒரு க்ஷத்ரியனா இருந்தா ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றது, ஒரு வைசியனா இருந்தா பிசினஸ் பண்றது, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஸ்வதர்மம் இருக்கு. அதே போல ஸ்திரீகளா இருக்கிறவளுக்கு ஒரு தர்மம், யதீஸ்வரா இருக்கிறவளுக்கு ஒரு தர்மம். யதீஸ்வரனா இருக்கப்போ நான் அக்னிஹோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிக்கப்படாது, அது அவர் தர்மம் இல்லை. அவர் என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு 10,000 காயத்ரி இது ஓங்காரத்தை பண்ணணும். நாமெல்லாம் எப்படி காயத்ரி மந்திரத்தை பண்றோமோ அதே போல அவர் என்ன பண்ணணும், ஓங்காரத்தை சொல்றோம். அந்த ஓங்காரமானது ஒரு மாத்திரை, ரெண்டு மாத்திரை, மூணு மாத்திரை, எப்புன ரேத த்ரிமாத்திரேண ஓமி தேதேனைவ அக்ஷரேண பரம் புருடம் அபித்யாயிதா அப்படின்னு ஓம் ஓம் அப்படின்னு சொல்ல, இந்த ஸ்பீட்ல ஓம் ஓம் ஓம் இல்ல, இப்படி த்ரிமாத்திரேண ஓமி தேதேன அக்ஷரேண ஓம் ஓம் இப்படி பண்ணணும். இது மாதிரி ஒரு 10,000 பண்ணணும் ஒரு நாளைக்கு. ஏண்டா சந்நியாசம் வாங்கிட்டோன்னு ஆயிடும், ஒரு நாள் சந்தோஷமா தான் இருக்கு சார். ஒரு 6 மாசம் அனுப்புறேன் என்ன, இது ஒரே வம்பா இருக்கேன். அப்படி இல்லைன்னா வேதாந்த விசாரம் பண்ணுங்கள், ஒண்ணு வேதாந்த விசாரம் பண்ணுங்க இல்லைன்னா இது பண்ணுங்க. ஏன்னா வேதாந்த விசாரம் பண்ணினதே பண்ணுவதே பகவானுக்கு பூஜை பண்றது, தங்க புஷ்பங்கள்னால பகவான பூஜை பண்ணும்படி அந்த சிவ தியானத்தை பண்றது, சிவஸ்வரூபத்தை நினைக்கிறது. அப்படி ரொம்ப விசேஷம் வேதாந்த சிரவணம். அதே மாதிரியே நம்ம நித்திய கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கோம், பின் நித்திய கர்மாக்கள்லயே ஒரு உபாசனை பண்ணிட்டு இருக்கா சில பேர். பகவானை தியானம் பண்ணிட்டு மனசுலயே தியானம் பண்ணிக்கிறது, வேற எதையும் எண்ணம் இல்லாமல் கூடிய மட்டும் இதோ ஆகாரமும் தூக்கமும் இந்த சந்தர்ப்பம் தவிர மீதி சந்தர்ப்பத்துல பகவானையே மனசுல நினைச்சுட்டு இருக்கிறது, பகவானுக்கு தொண்டு பண்றது, எப்படி கோவில்ல போய் அதெல்லாம் சுத்தப்படுத்துறது, புஷ்பத்தை பிரித்து கொண்டு வந்து பகவானுக்கு கொடுக்கறது, மீதி வசதிகள்லாம் அங்கே போய் சர்வ் பண்றது, இவைகள்லாம் இருக்க. இது ஒண்ணு. அதோட இல்லாம ஆக்சுவலா அந்த பகவானையே இதயத்துல தியானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த மூணு, இந்த மூணுக்கும் சாஸ்திரங்கள்ல தனித்தனியாக பலன் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க எதை பண்ணினாலும் அது ஒரு பலம் உண்டு. எந்த செயல் பண்ணினாலும், நல்ல செயலோ கெட்ட செயலோ எது பண்ணினாலும் அதுக்கு தகுந்த பலம் உண்டு சாஸ்திரத்துல. நோன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இது சாதாரணமான ஒரு நியாயம். அது ஒரு செயலை பண்ணினா அதனுடைய பலத்தை அனுபவிச்சாகணும். எவரி ஆக்ஷன் இருக்காட ரியாக்ஷன். இப்ப நான் பகவானை பூஜை பண்ணினேன், பகவானுக்காக ஈஸ்வரார்ப்பணமாக கர்மாக்களை பண்ணினோம். இந்த கர்மாக்களை பண்ணினோம்னா புண்ணியலோகம் கிடைக்கிறது. இந்த ஊர்ல இருக்கிறத விட அந்த ஊர்ல ரொம்ப சௌக்கியம். இந்த ஊர்ல ஒன்னா வெயில் கொட்டுறது இல்ல மழை கொட்டுறது, குளிரா இருக்க, அதோட இல்ல நமக்கு எது வேணும் நினைக்கிறோமோ எதுவும் நமக்கு தகராறு தான். எல்லாமே விலை ஜாஸ்தியா இருக்கு, எதையும் அடைய முடியல. மனுஷனுக்கு எது வேணும் நினைக்கிறோமோ அது கிடைக்க மாட்டேங்கிறது. இவைகளாம் அந்த ஊர்ல இல்ல. யாருக்கு எது எப்ப வேணும்னு நினைக்கிறாளோ அது அப்ப கிடைக்கிறது. ஏன்னா அங்கேதான் கல்பவருஷம் காமது என்ன ஸ்வர்காதி லோகத்துல இருக்குன்னு சொன்னேன்னு இல்லையோ. சோ அவ அங்கே இருந்துட்டே இருக்கலாம், எல்லா விதமான சுகங்களும் அடையலாம், அங்கே துன்பம் இல்லாதான ஒரு நிலையை அடையலாம். அதுக்கு என்ன பேரு? சாலோக்கியம்னு பேர். பகவான் எந்த லோகத்துல இருக்காரோ அந்த லோகத்திலேயே கைலாசத்திலயும் நமக்கு ஒரு இடம் உண்டு. இதெல்லாம் கர்மாக்களை பண்றதுனால ஏற்படக்கூடியதான ஒரு பலம்னு வச்சுப்போம். அந்த பகவத் லோகத்துக்கு போனோமே ஆனால் இந்த ஊர்ல நமக்கு இருக்கக்கூடியதான இது இல்ல அது இல்ல எனக்கூடியதான கஷ்டம் இல்ல. எது எப்ப உங்களுக்கு வேணும்னு நினைக்குமோ அது கிடைக்கும். அதோட மட்டுமல்ல உங்களுக்கும் கிடைக்கும், இன்னொருத்தருக்கும் கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிற அவருக்கும் எனக்கும் வேணும்னாக்க அவர் கிடைக்கும். ரெண்டு தான் இருக்கு சார், உங்களுக்கு ஒண்ணுதான் கொடுக்கணும், இன்னொரு கொடுக்க முடியாதுன்னு இல்லை. அப்படி இருந்தாதானே ப்ராப்ளம். எத்தனை பேர் இருந்தாலும் யாராவது எதை கேட்டாலும் அவளுக்கு கொடுக்கக்கூடியதான பதார்த்தம் அவளுக்கு வேண்டி இருக்கு. இது ஒரு உயர்ந்ததான ஒரு லோகம். ஆனா இந்த லோகமா அப்படி இருந்துட்டு போட்டோமே சார் அப்படின்னார். இருந்துட்டு போலாம், சில துன்பங்கள் இருக்கு. இப்ப நம்மளுடைய வழக்கம் என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். நான் சௌக்கியமா இருக்கணும்னு மட்டும் நீங்க நினைச்சா ஓகே, ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஆனா நம்ம ரொம்ப பேர் என்ன நினைக்கிறதுன்னா எடுத்து நான் சௌக்கியமா இருக்கணும், எதிராளு அழிஞ்சு போகணும். இது அங்கே நடக்காது. நீங்க சௌக்கியமா இருப்பீள், அவருக்கு வேணும்னா அவர் சௌக்கியமா இருக்கலாம். இன்னொருத்தரை பத்தி நீங்க கேட்கப்படாது. இங்க என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நான் மட்டும்தான் சௌக்கியமா இருக்கணும், மீதி பேர்லாம் சௌக்கியமா இருக்கப்படாது அப்படின்னு தானே ரொம்ப பேர் நினைக்கிறேன். இந்த கிளாஸுக்கு வரவாழ சொல்லல, சாதாரணமா என்ன நினைச்சுட்டு இருக்கா லோகத்துல என்ன சார், நம்ம அவனை விட நன்னா இருக்கணும். இந்த அவனை விடன்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னொருத்தரை குறைச்சும் நான் மேல வரணும்னு பாக்கிறோம். இப்படி அந்த ஊர்ல இருந்ததுன்னு வச்சுங்களேன், காமதேனுட்ட போயிட்டு கல்பவருஷத்தை கீழே போயிட்டு நான் சௌக்கியமா இருக்கணும், அவர் இந்த ஊர்ல இருந்து கீழே தள்ளி பண்ணா வர அப்படின்னு நினைச்சோம். நீங்க சும்மா இருப்போம், நீங்க அங்கே போய் அவரை தள்ளிடணும்னு நினைக்கிறேன். கடைசியில யாரும் சொந்த லோகத்தில் இருக்க முடியாது. அதனால பகவான் என்ன பண்ணியிருக்கார், உமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நினைச்சுக்கணும், இன்னொருத்தரை பத்தி நீங்க அங்க நினைக்கப்படாது. பாத்துல சார் எவ்வளவு கஷ்டம். ஏன்னா இவனுக்கு இந்த பழைய பழக்கம் தான் இருக்கு, நான் தான் சௌக்கியமா இருக்கணும், இன்னொருத்தர் சௌக்கியமா இருக்கப்படாது. இது அங்க செல்லுமா? செல்லல. இன்னொன்னு, நம்ம அங்க இருக்கோம் சொல்றோம், எப்ப நமக்கு நோட்டீஸ் வரும்னு தெரியாது. வாடகை வீட்டுல இருக்கிறவா என்ன பண்ணுவோம், இன்னைக்காவது கொடுத்துருக்காரால நீங்க காலி பண்ணுங்க எனக்கு வீடு வேணும்னு கேட்டா என்ன பண்ணுவேன், வேற வீடு தேடக்க வேண்டியதானே. அதே மாதிரிதான் சொர்க்கலோகத்துல இருக்கிறவாளுக்கு உங்களுக்கு என்ன புண்ணியம் எது வரைக்கும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் சுவாமி நீங்க காலி பண்ணுங்க அப்படின்ட்டு வர உள்ளது. அதுக்கப்புறம் அபீல் பண்றதோ நான் போக மாட்டேன்னு சொல்றதுக்கா கேக் சொல்றதுக்கு அங்கே ஆள் இல்லை. பாருங்க இந்த ஒரு மாதிரி இல்லை, அங்கே ஒண்ணுமே கிடையாது. அடுத்த வாரம் நீங்க போகணும்னார் அவ்வளவுதான். அந்த அடுத்த வாரம் என்ன ஆகுனார், உடம்புல டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடும், அங்கெல்லாம் சரீரம் எல்லாம் ஐஸ்னால சரிதான ஒரு சரீரம் கரைஞ்சி போயிட்டு நேரத்தில் விழுந்துருவேன், யாரும் பக்கத்துல ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நமக்கு எப்போ முடிவுங்கிறது தெரியாது மனுஷாளுக்கு. அது என்னைக்கோ தான் சார் ஒரு 10,000 வருஷம் ஆனப்புறம் தானே வரப்போறதுன்னு. இந்த 10,000 வருஷம் வெகு சீக்கிரமா ஆயிடுறது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆனந்தமா இருக்கும் பொழுது பொழுது போறதே தெரியல. இப்ப என்னாச்சு, சாலோக்கிய முக்தி கிடைச்சாலும் அங்கே நம்ம நிஜமா சௌக்கியமா இருந்தாலும் நமக்கு வேண்டியது எல்லாமும் கிடைத்த போதிலும் ஒரு நாளைக்கு அங்கிருந்து இறங்கி வரணும்னு ஒரு விவகாரம் நிச்சயமா இருக்கும் பொழுது அது என்னைக்குன்னு நமக்கு தெரியாத பொழுது அது அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கல. இது ஒரு முக்தி. இந்த சாலோக்கியமா மட்டும் இருந்தா போறாரு சார், நம்ம சாமீப்யமா இருக்கிறோம். சாமீப்யம்னு என்ன, பகவானுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறது, சமீபத்துல இருக்கு. பகவான் சமீபத்துல இருந்தா சில அட்வான்டேஜஸ் உண்டு. என்னன்னா மற்றவர்களுக்கு இல்லாத வசதிகளை பகவான் எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கலாம். பிரசாதங்கள்ல முதல்ல நமக்கு வரும், பின்னால் மற்றவர்களுக்கு போகும், இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா. அதோட மட்டும் இல்ல ஒரு சந்தோஷம், மற்றவர்களுக்கு இல்லாது எனக்கு இருக்கு. இது மட்டும் கடைசி வரைக்கும் போகாது, ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எல்லோருக்கும் வரட்டும்ங்கிற எண்ணம் வேணும்னு சாஸ்திரம் சொல்றது. நமக்கு எப்ப எதை பிரார்த்தனை பண்ணினாலும் நீங்க எப்படி பிரார்த்தனை பண்ணோம், சர்வேஜனா சுகினோபவந்தி, எல்லோரும் சௌக்கியமா இருக்கட்டும். எல்லோரும் சௌக்கியமா இருந்ததுனால உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா லோகத்துல என்ன ஜனங்கள் நினைக்கிற, அவனை விட நான் தான் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இவாளுக்கு இருக்க. இந்த அந்த லோகத்துக்கு போனாலும் பகவானுக்கு சமீபத்தில் நம்ம இருக்கணும், முதல்ல அவர் பார்க்கணும். இது ஒண்ணு சாமீபியம். இது என்னன்னா அந்த லோகத்துக்கு போனா ஒரு நாள் இறங்கி வர வேண்டியதுதான். எல்லாருக்கும் மூணு முக்திக்கும் அது காமன். அதுக்கப்புறம் என்ன சாரூபியம், பகவத் லோகத்துல இருந்துட்டு இருக்கோம், வேண்டியதா இருக்க. ஆனா பகவான் மாதிரி உருவம் நமக்கு இல்லை. இந்த சாரூபிய முக்தி பண்ற வாழ்க்கை இருக்க பத்தில பகவானுக்கு என்னென்ன இருக்கோ அத்தனை அட்வான்டேஜஸ் அத்தனை பெனிஃபிட்ஸ், அதோட மட்டும் இல்ல அவருக்கு என்ன உருவம் இருக்கோ அந்த உருவமும் உங்களுக்கே உண்டு. வேணும்னா எடுத்துக்கலாம். சாந்தோக்கியோபனிஷத் பிதர்லோக காமோ பவதே சத்ய ஸ்ரீபிதர சமுத்திட்டந்தே அப்படின்னு, எதது நீங்க நினைக்கிறீங்களோ அந்தந்த உருவத்தை அப்ப எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப பகவானுக்கு எந்த ரூபம் இருக்கோ அந்த ரூபமும் நீங்க அனுபவிக்கலாம். இந்த மூணு முக்தியும் நிஜமா முக்தியான்னு கேட்டேன். இது என்னன்னா ஏதோ இந்தூர் மாதிரி அங்க இருக்கும், சொகுசா இருந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஆனா என்னைக்காவது திரும்பி இந்த ஊருக்கு வரணும்னா என்ன அனுஜ லாபம் பாருங்க. மறுபடியும் இந்த லோகத்துல விழுந்துருவேள், இந்த லோகத்துல எங்கேயாவது பறக்கணும், மறுபடியும் இதே கவலையை அனுபவிக்கணும், மறுபடியும் புண்ணிய கர்மா பண்ணி அதுக்கப்புறம் மேல் லோகத்துக்கு போகணும்னா மறுபடியும் அங்கே போய் மறுபடியும் இறங்கி வரும். இப்ப மேலையும் கீழே இறங்கி இருந்தா என்ன சார் லாபம். அதுக்காக என்ன சாயுஜ்யம், பகவானோட ஒன்னா போயிடுறது, சயுக்கு பாவம். இதான் அத்வைத்தத்துல சொல்லக்கூடியதான முக்தி. பகவானோடவே ஆயிட்டேன், பகவான் வேற நீங்க வேற இல்லை, பகவானவே ஆயிட்டேள், அவரோட ஒன்னா கலந்து விட்டேள். இப்படி பகவானோட ஒன்னா கலந்து போனா திரும்பி இறங்கி வர்றதுங்கிறது கிடையாது. இந்த முக்தியை தான் நம்ம முக்தின்னு சொல்றோம். அந்த முக்தி அந்த லோகத்துக்கு போய் அடைஞ்சா கிரம முக்தி, இங்கேயே அடைஞ்சோன்னா ஜீவன் முக்தி, இங்கே அடைஞ்சோம்ல சத்யோ முக்தி. அந்த லோகத்துக்கு போய் அங்கே கொஞ்ச நாள் இருந்து அப்புறம் அடைஞ்சாலையானால் அது கிரம முக்தி. இந்த ஜீவன் முக்தி சத்யோ முக்தின்னு சொல்ற பார்த்தா இங்கேயே இந்த உடல்ல இருக்கும் பொழுதே இந்த ஊர்லயே இதை அடையலாம். சாயுஜ்யம்னு பேர். குடத்துக்குள்ள இருக்கக்கூடியதானே இடவழி இருக்க, குடம் குடைச்சா அந்த இடவழி என்ன ஆயிடுது, வெளியில இருக்கிற ஆகாசத்தோட ஒன்னா போயிடுது. அதே போலயே இந்த சரீரத்துக்குள்ள ஒரு மனசு இருக்கு, அந்த மனசை உடைச்சப்பட்டோமே ஆனால் எப்படி உடைக்கிறதுன்னு, இதனை உரல்ல வச்சு ஒரு உலகையில அடிச்சா போகுமா, கிடையாது. அது வந்து அறிவாலதான், சிவபக்தியினால சிவஞானம் வரும், அந்த சிவஞானத்தினாலதான் அது போகும். அப்ப அந்த ஞானத்தை வரவச்சோம்னா பித்யதே ஹ்ருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக ஸ்ரீயந்தே தாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு எல்லா கர்மாக்களும் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த முக்தியான சாயுஜ்ய முக்தியானது வந்துருது என்றால் மறுபடியும் எங்கேயும் பறக்க வேண்டியதில்லை. இவர் என்ன சொல்றார், எனக்கு இந்த மூணு முக்தியும் இப்பவே வந்தாச்சு, நாலாவது முக்தியும் வந்தாச்சுங்கிறார். எப்படி சாலோக்கியம் சராச்சராத்மகதனு தியானே பவானி பதே. இந்த சாலோக்கிய முக்தி பாருங்க, சராச்சராத்மகதனு தியானே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளும் தாங்கள் தான். சரமாகவும் அசரமாகவும் அசைய பொருளாகவும் அசையாத பொருளாகவும் இருக்கக்கூடியது எல்லாமே பரமாத்மா தான் என்று நான் தியானம் பண்றேன். சராச்சராத்மகத்தனு தியானே பவானி பதே. என்ன உங்களை சொல்லும் பொழுது எப்படி விஸ்வரூபா ஜாகரணி ஸ்வபந்தி தைஜசாத்மிகா, விஸ்வரூபா உலகமே வடிவமாக இருக்காய். அப்படி இருக்கக்கூடியதான அம்பாளுடைய அத்துக்காரன் சுபவானிபதே. எங்கும் இருக்கக்கூடியதான எல்லாமா இருக்கக்கூடியதான தாங்களை தியானம் பண்ணினேன். கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. நாம என்ன நினைக்கிறோம், நான் வேற இது வேறங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்கு. சேர் இருக்க, சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், சேர் என்னை விட வேறாவது அதுல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் உட்கொள்ளக்கூடியதான அன்னமானது என்னை விட வேறானது, அதை நான் சாப்பிடுகிறேன். நீங்க பண்ணக்கூடியதான ஒவ்வொரு செயல்லையும் எப்படி இருக்கு, என்னை விட வேறு, என்னை விட வேறுங்கிற எண்ணம் உங்களுக்கு நிச்சயமா இருக்கு. இன்னொருக்கார் அவளுக்கு நம்ம ஏதோ தானம் பண்ணுவோம், இப்படி இந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் பகவான் இருக்காருங்கிற எண்ணம் இருக்கா? சிவன் எங்க இருக்கான்னு கேட்கக்கூடாது. அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் சபாஹ்யாபியந்தரோக்கியஜா, உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் நடுவிலும் அவர் தான் இருக்கார். இது உயர்ந்ததான ஒரு தியானம். அவர் இல்லாத இடம் இல்லை. தூணுலையும் இருக்கார், திருமலையும் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இந்த தூணுன்னு பிற இதுங்கிறது அப்படி சொல்லப்படாது. எல்லாமே சிவம் தான். இப்படி கொஞ்சமாக நினைச்சு பார்த்தேடா, சர்வமும் பகவத் ஸ்வரூபம், உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லாமே பகவான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கு பார்த்தேடா. அந்த நினைப்பை என்ன பண்றதுன்னு சாலோக்கியம் சராச்சராத்மகத்தரு தியானே பவானி பதே. இந்த ஒரு நினைப்பை தான் உங்களுக்கு சாலோக்கியத்தை கொடுக்கிறது. சரி, சாமீபியம் சிவபக்தி துரிய ஜனதா சாங்கத்திய சம்பாஷணே. அதே போல சாமீபியம் பகவானுக்கு ரொம்ப கிட்ட அடையக்கூடியதான ஒரு புண்ணியம் நமக்கு எதிரால வர தெரியுமா? சிவபக்தி துரிய ஜனதா சாங்கத்திய சம்பாஷணே. சிவபக்தாவை இருக்காளே அவளோடு சேர்ந்து இருக்கிறது. இதான் சத்சங்கம், சிவனடியார்களுடைய ஒரு சங்கம். கிடைக்குமா? ரொம்ப கஷ்டம். உலகத்துல எங்கே பார்த்தாலும் பகவான வைரவாளும் கெட்ட காரியம் பண்றவாள் தான் இருக்கு. எப்பொழுதும் மனசுல கொடூரமான எண்ணங்கள் இருக்கிறவாள் தான் காணப்படுகிறார். ஆனா சிவபக்தி இருந்து எல்லாம் சிவனும் என்று நினைச்சு பகவானையே தியானம் பண்ணிட்டு லோகத்துல நாலு பேருக்கு சகாயம் பண்ணக்கூடியதான மனிதர்களை பார்ப்பிடாதீங்க, பார்க்கறது ரொம்ப அரிது. அப்படி பார்க்கிறதா இருந்தாலும் அவ உங்களோட பேசுறதில்ல, எப்பொழுதும் பகவானே தியானம் பண்ணிட்டு இருக்கா. அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். ஒருவேளை கண்டுபிடிச்சாலும் அவ பிஸியா இருந்துட்டு இருக்கா, நம்மளோட சேர மாட்டேங்கிறா. ஆனா அப்படி கிடைச்சதுன்னு என்னன்னு அதுக்கு என்ன பலன் தெரியுமோ? நான் மகான்களுடைய சேர்க்கை, சிவனையே தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான ஒரு சேர்க்கை. அவளோட கூட இருந்தா போறோம், அவளோட ஒரு ரெண்டு வார்த்தை சௌக்கியமா இருக்கலான்னு கேட்டா போறோம். இது என்ன பண்றதுன்னு, இது நமக்கு அமிச்சமான ஒரு புண்ணியத்தை கொடுக்கிறது. அந்த புண்ணியத்தினுடைய பலமாக பகவான் சிவனுடைய சமீபத்துக்கு நம்ம போறோம். சாமீபியம் சிவபக்தி துரிய ஜனதா சாங்கத்திய சம்பாஷணே. சிவபக்தி இருக்கே, அந்த சிவபக்திய துரியாள், சிவபக்தாகிரேசராள், எல்லோரும் தான் சிவபக்தாள். சிவசிவான் போறோம், பரமேஸ்வரன் போறோம், ஒரு திருநீர் அணையிறோம், அதோட போயிடுது. நமக்கு இனிமே சம்சாரத்துல வேற காரியக்கிரமம் உங்களுக்கு அப்படி இல்லை. நீங்க எந்த செயல் பண்ணினாலும் எப்பொழுதும் உங்களுடைய பரமேஸ்வரனுடைய பக்தியே உங்க மனசுல அப்பப்ப பரமேஸ்வரன் தோணிக்கொண்டே இருக்காரு பார்த்தேன். அப்படிப்பட்டவாள். ஏதோ காலமே போனேன் சார், பகவானுக்கு போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டா நம்ம காரியங்கள் நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இல்லையா?
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya. Shaivam.org in அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாயமூலா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் விதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குருவந்தனம் ബാലാനാം സുഖബോധായ ക്രിയത്തെ തർക്ക സംഗ്രഹ. അപ്പോ ശബ്ദ പ്രമാണം പാത്തിരിക്കും. ശബ്ദ പ്രമാണത്തെ ആപ്തവാക്യം ശബ്ദം ആപ്തസ്തു യഥാർത്ഥവക്ത വാക്യം പദസമൂഹ യഥാ ഗാമാണയ ശുക്ലാം ദണ്ഡേതി ശക്തം പദം അസ്പദ അസ്മാത് അയം അർത്ഥോ ബോധവ്യ ഇതി ഈശ്വര സങ്കേത ശക്തി அப்படின்னு பார்த்தோம். ஆப்தர் தான், ஆப்த வச்சனம் தான் இங்க சப்த பிரமாணம். ஆப்த வச்ச ஒரு சப்த பிரமாணம். அப்ப வந்து இன்னொரு சப்த பிரமாணம் என்ன? பிரமாணம் சப்தத்துல ரெண்டு பிரமாணம், ஒண்ணு வந்து லௌகிக்கம் வைதிகம்னு சொல்லிட்டு பின்னாடி போறோம். இப்போ ஒண்ணு வந்து ஆப்தர் லௌகிக்க வாக்கியத்துக்கு, வேதம் தான் வைதிகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வாக்கியம் பத சமூக. வாக்கியம் என்னது? பத சமூகம், சொற்களுடைய கூட்டம். அந்த சொற்களுடைய கூட்டம் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னேன், பொருள் புறம்படியா இருக்கணும். ஒன்னு இன்னொன்னுத்துக்கு ஒரு ஒரு சம்பந்தம் உடையதா இருக்கணும். அதனாலதான் ஆகாங்ஷா யோகியதா சந்நிதி அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. யதா காம் ஆணைய சுக்லாம் தண்டே நீதி. காம் ஆணைய மாட கொண்டு வா வெள்ளை கம்பினால். ஒரு பொருள் படும்படியாக என்ன கொண்டு வரணும்? மாடு கொண்டு வரணும். எதனால கொண்டு வரணும்? வெள்ளை கம்பினால கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு பொருள் படும்படியா இருக்கு. சக்தம் பதம், சக்தி உள்ளது பதம். சக்தம் பதம்னு சொல்லி சொன்னா ஒரு சக்தி உள்ளது பதம். என்ன மாதிரி சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சொல்லுனால இந்த பொருளை குறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்தி எதுல இருக்கோ அதுதான் பதம். சரி, அடுத்தது இந்த சக்தியில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சக்திய சம்பந்தம்னு சொல்லி சொன்னது அஸ்மாத் பதா ஏ மத்த போதவியா இது ஈஸ்வர சங்கேதா சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு லட்சணான்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்கு. ஈஸ்வர சங்கேத அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த ஈஸ்வர சங்கேதம் தான் வந்து சக்தின்னு சொல்லியிருக்கு. அந்த சக்தி அதாவது இந்த சொல்லுக்கும் இந்த பொருளுக்கும் இதுதான் சம்பந்தம் அப்படிங்கிற அந்த சக்திய சம்பந்தம், அதுக்கு பேர் லட்சணா அப்படின்னு பேரு. லட்சணாங்கிறதுக்கு லட்சணம், சக்திய சம்பந்தம். அது ரெண்டு வகை, ஒன்று வந்து கௌணி, இன்னொன்று வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. கௌணம்னு சொல்லி சொல்றது வந்து சாதாரணமா நம்ம பார்க்கறது, அதாவது லோகத்துல சொல்லுவாங்கல்ல, மேடை சிரிக்கிறது, சிம்மம் சிங்கம் போல பையன், புலிக்குட்டிடா அப்படிமா. அப்படின்னா பையனை புலிக்குட்டின்னு நான் சொல்றோம் அப்படி அர்த்தம் இல்லை. புலிங்கிறது அங்க வந்து புலி மாதிரி புலி அப்படின்னு அர்த்தம், ஒரு இவா அர்த்தத்துல சொல்றது. அப்ப அங்க இடத்த அந்த இடத்துல என்ன அர்த்தம் ஆகுது? கௌணி, கௌணி லட்சணம் அது, இவ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது முக்கியம், அது மூணு வகையாகும். சுத்தம் முக்கியம்னா சுத்தம்னு சொல்லி சொல்றது, கவனம்னா இன்னொன்னு முக்கியம், அந்த முக்கியத்தை சுத்தம்னு சொல்லி சொல்லுவாங்க, சுத்த லட்சணா அப்படிமா. அந்த சுத்த லட்சணா மூணு வகையாருது, என்னது? ஜஹத் அஜஹத், ஜஹத் அஜஹத் அப்படின்னு மூணு லட்சணம். இந்த ஜஹத் அஜஹத், ஜஹத் அஜஹத் லட்சணம், இந்த மூணு லட்சணத்தை தான் வந்து வேதாந்தத்துல நம்ம விசாரம் பண்ணிருக்கோம். வேதாந்தத்திலயும் பார்ப்போம் இதேதான், எல்லா இடத்தையும் இது பொது. இந்த லட்சணியானது எல்லா இடத்துலயும் பொது. என்ன? ஓஹாத்யாகி அப்படிங்கிற தாத்துல இருந்து ஜஹத் அப்படின்னு வருது. ஜஹத்னா விட்ட லட்சணை, அஜஹத்னா விடாத லட்சணை. ஜஹத் அஜஹத்னா விட்டும் விடாத லட்சணை. லக்கணை அப்படிமா விட்ட லக்கணை, அதாவது ஜஹத் லட்சணா. ஜஹத் லட்சணாக்கு உதாரணம் பார்ப்போம், கங்காயாம் கோஷா அப்படின்னு இருக்கு. கங்கையில குடில் இருக்கு. உங்களோட குடில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வீடு எங்க இருக்கு? கங்கையில இருக்கு. கங்கையில இருக்குன்னா கங்கை நாடு உள்ளியா இருக்கு இல்ல, கங்கையோட கரையில இருக்குன்னு அர்த்தம். அப்போ கங்கையில் அப்படிங்கிறத விட்டுட்டு கரையில் அப்படிங்கிறத குடிக்கிறது, இது விட்ட லட்சணை. விடாத லட்சணை ரெண்டாவது, மஞ்ச துணி போட்டவன், இப்போ ஸ்பீதாம்பரி ஆணைய அப்படின்னு சொல்லி சொல்றோம். வெள்ளை மஞ்ச துணியில இருக்கிறவன கொண்டு வா அப்படின்ட்டு, மஞ்ச துணியை கொண்டு வா அப்படின்ட்டு. மஞ்ச துணியை மாத்திரமா கொண்டு வருவோம், லம்பக்கரணும் ஆணைய பெரிய காது உள்ளவன கொண்டு வா, பெரிய காது மாத்திரமா கொண்டு வருவோம், காது உள்ளவனையும் கொண்டு வருவோம். அந்த மாதிரி விடாத லட்சணை. இல்லாட்டி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்லுவாங்க, இந்த விடாத லட்சணி வந்து ஒரு நியாயம் கூட. காக்கியோ ததி ரக்ஷத்யாம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதாவது ஒருத்த வந்து தயிர் வச்சிருக்கான் வெளியில, காக்கா சாப்பிடாம இருக்கிறதுக்கு பாத்துக்கோ, காக்கா சாப்பிடாம இருந்து பாத்துக்கோ, வடாம வச்சிருக்கும்போது சொல்லுவான் காக்கா சாப்பிடாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்ட்டு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா வடம் எல்லாம் காலி ஆயிருக்கும். என்னடா அப்படின்னா, பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் வந்தாங்க, ரெண்டு பூனை வந்தது சாப்பிட்டு போயிடுது, காக்கா ஒண்ணு கூட சாப்பிடல. நீங்க சொன்னதை நான் கரெக்டா பாத்துனேன், காக்கா சாப்பிடல ஆனா இவங்கதான் சாப்பிட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இது விடாத லட்சணி. என்னது சொல்றோம் அந்த இது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கூட பண்றானே, கார் இடிக்கிறதா பாரு அப்படின்னா இடிக்கிற வரைக்கும் பார்த்துட்டு இடிச்சு விடுத்து அப்படின்னு சொல்லி சொல்றது. இடிக்கிறதுக்கா பாக்க சொல்றோம், இடிக்காம இருக்கிறது பாக்கிறோம். அதே மாதிரி இது உபலட்சணம், எது காக்கா அப்படிங்கிறது ஒரு உபலட்சணம், எதுக்கு மற்ற மிருகங்களுக்கும் இந்த பொருள் எந்த பொருளை காப்பாத்தணும்னு சொல்லுமோ அந்த பொருள் காப்பாற்றப்படுறதுக்கு உபலட்சணம் காக்காங்கிறது. புலி, சிங்கம், நாய், பூனை எல்லாத்துக்கிட்டும் காப்பாற்றணும் நீ அதை, அதுதான் அந்த தாற்பயம். இது விடாத லட்சணை, காக்காவையும் பிடிச்சுண்டு மற்ற மிருகங்களையும் மற்ற விஷயங்களையும் அந்த அந்த பொருளுக்கு அபாயம் விளைவிக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் பிடிச்சுண்டு இருக்கிறதுக்கு விடாத லட்சணை. மூணாவது லட்சணை விட்டும் விடாத லட்சணை, விடவும் விட மாட்டோம் முழுசாகவும் விட்டும் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா சோயம் தேவதத்த அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவன் இந்த தேவதத்தன், அவன் சொன்னதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவன், இன்னும் மீசியே சரியா முளைக்காதவன். இவன் சொல்றது இப்போ மீச தாடி எல்லாம் அழகா அவன் முளைச்சவன், அவன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ட்ரெஸ் நடை உடை பாவனை எல்லாம் அந்த காலத்துல வேற மாதிரி இருக்கும், இப்ப கொஞ்சம் மாறி இருக்கும். எல்லாத்தையும் நாம ரிமூவ் பண்ணிட்டு நாம என்ன பண்றோம், அந்த தேவதத்தனை புரிஞ்சுக்கிறோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவதத்தனை புரிஞ்சுக்கிறோம். ஓ அவன் தான் நீயா, ரைட் ரைட் ரைட் ரைட் ரைட் ரிமோ, அந்த சோயம் தேவதத்தன். இதேதான் இந்த விட்டும் விடாத லட்சணியா தத்துவம் அசின்னு யூஸ் பண்றோம். தத்துவம் அசி அப்படிங்கிறதுல இந்த ஜெகத் அஜ லட்சணம் சொல்றது விட்டும் விடாத லட்சணம் தான் உபயோகப்படுறது. எப்படி தத்து அப்படிங்கிறதுல ஈஸ்வரன் எடுத்துக்கிறோம், தொம் அப்படிங்கிறது ஜீவன் எடுத்துக்கிறோம், அசினால அசி பொருள்னால ரெண்டுத்தையும் சமானமாக்குறோம், ஈஸ்வரன் ஜீவனும் ஒண்ணு ஆயிடுறது, அது எப்படி ஆக முடியும் அப்படின்னு கேட்போம். அதுக்கு விட்டும் விடாத லட்சணம் நாம் படிக்கிறோம் அப்படின்ட்டு. எப்படி அதாவது ஜீவன் அப்படி ஈஸ்வரன் சொல்லி சொன்ன தத்துன்னு சொல்லப்பட்ட ஈஸ்வரன் சொல்லி சொன்ன மாயாவ சின்ன சைத்தன்யம், அவச்சின்னமான வரையறையான எல்லாத்தையும் விட்டுட்டு சைத்தன்யத்தை விடாம இங்கேயும் அவித்யாவ சின்ன சைத்தன்யம் சொல்லப்பட்ட ஜீவன்ல அவித்யாவ சின்னம் சொல்லப்பட்ட வரையறையை விட்டுட்டு சைத்தன்யத்தை விடாம விட்டும் விடாமல் ஒரு பாதையை விட்டுட்டு ஒரு பாதையை விடாம ரெண்டு சைத்தன்யமும் சமானம்னு சொல்றதுதான் இங்க தாத்பரிய தத்துவமசியில அந்த மாதிரி இங்கேயும். சரி அடுத்தது இன்னும் சப்த பிரமாணமே முடியல, சப்த பிரமாணத்திலேயே இன்னும் விசாரம் இருக்கு. என்ன இந்த சப்தமானது புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா இந்த சப்தமானது புரிஞ்சுக்கிறதுக்கு மூணு ஹேத்து இருக்கு, மூணு காரணம் இருக்கு. என்னது ஆகாங்ஷா யோகியதா சந்நிதிஷ்ட வாக்கியார்த்த ஞானி ஹேத்து. வாக்கியத்தை நீங்க பிரயோகம் பண்ணிட்டீங்க, அந்த வாக்கியம் பிரயோகம் பண்ணப்பட்ட வாக்கியமானது நமக்கு புரியணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு மூணு விஷயம் முக்கியம். ஒன்னு ஆகாங்ஷா, இன்னொன்னு யோகியதா, மூணாவது சந்தி. ஆகாங்ஷா அப்படின்னு சொல்லி சொன்னா எதிர்பார்ப்பு, யோகியதான்னா தகுதி, சந்நிதினா அடுத்தடுத்து இருப்பது, இருத்தல் அருகில் இருத்தல், சந்நிதினா அருகில் இருத்தல். இப்போ இந்த ஆகாங்ஷா யோகியதா சந்நிதி இந்த மூணுமே குவாலிஃபிகேஷன். ஒரு வாக்கியமானது பொருளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மூணுமே குவாலிஃபிகேஷன், இந்த மூணுமே இருக்கணும். இந்த மூன்று காரணம் மூலியமா தான் நம்ம வந்து ஒரு பொருளை ஞானத்தை அடையிறோம். எப்படின்னு சொல்லி சொன்னா ஆகாங்ஷானா என்னன்னு பார்த்துக்கோங்க. பதசிய பதாந்தர வெதிரேக பிரயுக்த அன்பய அனுப அனு அனுபாவகத்துவம், பதசிய பத அந்தர வெதிரேக பிரயுக்த அன்பய அனுபாவகத்துவம். அதாவது ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லும் இருக்கும் பொழுது அந்த சொல்லோட இன்னொரு சொல்லோட சம்பந்தப்படுத்தி நாம வந்து ஒரு விஷயத்த ஏன் என்ன எப்படி அப்படிங்கிற இந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் பொருள் தகுதியா இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேரு ஆகாங்ஷா. அர்த்த பாபாதோ யோகியதா, யோகியதா அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, தடை இல்லாம பொருளை உணர்த்தக்கூடியதா இருக்கும், இது யோகியதா. சந்நிதினா என்ன, பதானாம் அவிலம்பேன உச்சாரணம் சந்நிதி. ஒரு சொல்ல நாம வந்து சொல்லும் பொழுது பிரிச்சு பிரிச்சு சொல்லக்கூடாது, இது சந்நிதியில ஒரு முக்கியமான விஷயம். பிரிச்சு சொன்னா அந்த சந்நிதியில வந்து தடைப்படும். ஆனா சில பேர் என்ன ராகத்துக்கோசரம் சொல்ல பிரிச்சுடுவாங்க, ராமகிருஷ்ண மடத்துல பாடும்போது பாடுவாங்க சில இடத்துல இந்த மாதிரி உடச்சு உடச்சு உடச்சு உடச்சு கண்டன அப்படிங்கறத க இந்தன அப்படின்னு. இப்போ விளம்பம் இருக்குங்க, சந்நிதி போயிடுறது, அதனால பாட்டு கேட்கறதுக்கு அழகா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா என்ன சொன்னாங்க கண்டன அப்படிங்கறத கண்டன அப்படின்னு தனியா சொல்லும் போது அதோட பொருள் மாறி போயிடுறது, பொருள் நமக்கு புரியாம போயிடுறது, அதுதான் சந்நிதி. ததாச்ச ஆகாங்ஷாதி ரஹிதம் வாக்கியம் அப்பிரமாணம். அப்போ அதனால என்ன ஆறுது, ஆகாங்ஷா யோகியதா சந்நிதின்னு சொல்லப்பட்ட இந்த மூணுமே இல்லாம இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த வாக்கியமானது பிரமாண வாக்கியமா இருக்க முடியாது. பிரமாண வாக்கியத்தினால்தான் பிரமாவானது உதயமாகும், அறிவானது உதயமாகும். சப்தத்தினால அறிவு நமக்கு அடையணும்னு சொல்லி சொன்னா பிரமாண வாக்கியம் தான் அவசியம். பிரமாணமற்ற வாக்கியத்தினால நமக்கு ஞானமானது, சரியான ஞானமானது உண்டாகாது. எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, இது பாணின்னு ஒரு பாணி எடுத்து காமிச்சா பிரமாண வாக்கியம் அது. இது பாணின்னு பாணியை சுட்டி காமிக்கும் போது பிரமாண வாக்கியம், அந்த பிரமாண வாக்கியத்தினால பாணிங்கிற ஞானம் உண்டாருது. அதுக்கப்புறம் எங்க பாணியை பார்த்தாலும் அது பானை அப்படிங்கிற அறிவு அதனால நமக்கு உண்டாருது. ஆனா அந்த இடத்துல நத்தியாஸ்தீரே ஹஞ்ச ஃபலானி சந்தின்னு பிரசித்த உதாரணம் இது. நதிக்கரையில அஞ்சு பழம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான், அஞ்சு பழம் போய் பார்த்தனா ஒன்னும் இருக்காது, அது அப்பிரமாண வாக்கியம், பொய் அது. பொய்யினால நமக்கு அறிவு உண்டாக்காது. அதனால இந்த ரெண்டு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். யதா, எப்படி இந்த பிரமாணமும் அப்பிரமாணமும் அப்படிங்கிறத காமிக்கிற, யதா கௌர அஸ்வஹ புருஷோ அஸ்தி இதி ந பிரமாணம் ஆகாங்க்ஷா விரஹாத். பிரமாணம் இல்லாத வாக்கியத்தை இந்த மூணுமே இருந்தா பிரமாணம்னு சொல்லியாச்சு. அந்த பிரமாணமான வாக்கியம் ஏற்கனவே உதாரணம் கொடுத்தாச்சு, என்னது சுக்லேன தண்டேன காமானய அப்படின்ட்டு. காமானய சுக்லேன தண்டேன ஃபர்ஸ்ட் கொடுத்த உதாரணமானது பிரமாண வாக்கியம். ஒன்னுத்துக்கு இன்னொன்று எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யறது ஆகாங்க்ஷா இருக்காங்க, ஒன்னுத்துக்கு இன்னத்தோட உதவி இருக்கு, யோக்கியதா இருக்கு, ஒரு ஒரு சொல்லுக்கும் தனி பொருள் இருக்கு. ஒன்னு இன்னொன்னு உச்சாரணம் பண்ணும்போது முழுசா உச்சாரணம் பண்ணப்பட்டதா இருக்கு. அதனால இங்க மூணு குவாலிபிகேஷனும் தகுதியானதுனால நமக்கு ஞானமானது உண்டாகுது. இப்போ இங்க என்ன சொல்றாங்க, கௌ புருஷோ ஹஸ்தி, மாடு மனுஷன் யானை. மாடு மனுஷன் யானைன்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? மாடு என்ன மாடு, புருஷன் என்னத்துக்கு புருஷன் சொல்றேன், ஏன் என்ன எப்படி அப்படின்ற அந்த கேள்விக்கு அங்க பதில் கிடைக்காது. அதனால இது பிரமாணம் இல்லை, ஆகாங்க்ஷா இல்லாததுனால. ரெண்டாவது வன்னினா சிஞ்சேதி ந பிரமாணம் யோகியதா விரகாது. வன்னினா சிஞ்சேத, இது வேதத்துல வர்ற வாக்கியம், நெருப்பை கொண்டு தெளியுங்கள்னு சொல்லியிருக்கு. நெருப்பை தெளிக்க முடியாது, நீரை தெளிக்கலாம், நெருப்பை தெளிக்க முடியாது. அதனால யோகியதா அங்க இல்லை, அந்த தெளிக்கக்கூடிய தன்மை அங்க இல்லைங்கிறதுனால அது பிரமாணம் இல்லை. மூணாவது பிரஹரே பிரஹரே அசஹ உச்சாரிதானி காமானே இத்தியாதி பதானி ந பிரமாணம் சந்நிதி அபாவா, சந்நித்திய அபாவ சந்நித்திய அபாவா. அதாவது யோசிச்சு யோசிச்சு சொல்றது, இந்த காமானே அப்படிங்கிறத யோசிச்சு யோசிச்சு சொல்றது அப்படி சொன்னா அதுலயும் பிரயோஜனம் இல்ல. கா ஆ நய ஒரு அர்த்தமும் புரியாது. என்ன சொன்ன சுக்குமி லகுதி புளிங்கிடியே அப்படிம்பாங்க. அப்போ பிரிச்சு பிரிச்சு தப்பு தப்பா சொன்னோம்னாலோ இல்ல காம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் கழிச்சு ஆணையன்னு சொல்லி சொல்றது, அந்த மாதிரி நான் மூணுன்னு சொல்ற வரைக்கும் நீ மூணுன்னு சொல்றதுக்குள்ள இந்த பழத்தை சாப்பிட முடியாதுன்னு சொல்லி சொல்லுவான். இல்ல நீ இந்த பழத்தை எவ்வளவு சீக்கிரம் சாப்பிடுவ அப்படின்னு சொல்லி சொன்னா நீ வந்து இத்தனை சொல்றதுக்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லுவான், மூணு அப்படின்னா இல்ல நான் மூணுன்னு சொல்ற வரைக்கும் நீ ஒன்னும் பண்ணக்கூடாது அப்படிமா, இல்லாட்டி சரி மூணு சொல்ற வரைக்கும் தானே அவ்வளவுதானே சரி ரைட்டு மூணு சொல்லும் போது நான் உனக்கு பைசா கொடுத்துறேன், இந்த மாதிரி ஏதாவது காரணம் கொடுப்பான். ஒன்னு ரெண்டு அப்படின்னு அதுக்கப்புறம் போயிடுவான். என்னடானா மூணு அப்புறம் சொல்றேன், எப்போ தானே சொல்லுவேன், மூணு சொல்ற வரைக்கும் நீ ஒன்றும் பண்ணக்கூடாது அந்த மாதிரிமா. இப்போ அந்த மாதிரி இங்க மூணு நாளானிக்கு சொல்லுவான், மூணு வருஷம் கழிச்சு சொல்லுவான், பிரயோஜனம் இல்லை. அந்த ஞானமானது இங்கே உண்டாகாது. அந்த சொல்லுனால என்ன ஞானம் உண்டாக வேண்டியதோ அந்த ஞானம் உண்டாகாது. அதனால ஆகாங்க்ஷா யோகிதா சந்நிதி இந்த மூணுமே வாக்கியார்த்த ஞானத்துக்கு ஒரு ஒரு வாக்கியத்தோட பொருளானது நமக்கு புரியணும்னு சொல்லி சொன்னா காரணமாகுது. வாக்கியம் த்விதம் வைதிகம் லௌகிகம் ச. இந்த வாக்கியமானது எத்தனை வகை அப்படின்னு கேட்டா வாக்கியமானது ரெண்டு வகைப்படுறது. ஒன்னு வைதிகம் வேதத்துல சொல்லப்பட்டது, இன்னொன்னு லௌகிகம் லோகத்துல உபயோகம் பண்றது. எது பிரமாணம் எது பிரமாணம் இல்லை அப்படின்றத பார்க்கணும். இதுல வேதத்துல எது பிரமாணம், எந்த வாக்கியங்கள்லாம் பிரமாணமா நான் ஏத்துக்கிறது, ஏன்னா வேதத்திலையும் கூட வன்னினா சிஞ்சேத்துன்ற வாக்கியம்லாம் இருக்கே, நீங்க தானே இப்ப சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வைதிகம் ஈஸ்வர உத்தத்வாத் சர்வம் இவ பிரமாணம். வைதிகமான வாக்கியமானது ஈஸ்வரனால சொல்லப்பட்டதுனால எல்லாமே பிரமாணம் தான். வன்னினா சிஞ்சேத்து அதுக்கு பொருளை புரிஞ்சுக்கணும், நீ அதுக்கு பொருளை மாத்தி புரிஞ்சுக்கணும். எப்படி அந்த இடத்துல அந்த அந்த அந்த இட இதுல வருதோ, அந்த பேராகிராஃப்ல வருதோ, அதுக்கு ஏத்த மாதிரி அந்த வன்னினா சிஞ்சேத்துக்கு பொருளை மாத்தி புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் தர்மசாஸ்திரம் இருக்கு. அதனால எல்லாமே பிரமாணம், வேதமானது பிரமாணம். அதனாலதான் இதை நம்ம வந்து வைதிக தர்சனத்துல ஏற்றுட்டு இருக்கோம். இவனும் வேதத்தை ஒத்துக்கிறான், என்ன ஈஸ்வரன் சொன்னதா இருக்கான் ஒத்துக்கிறான், அதனால இது பிரமாணம். சரி லௌகிக்கத்துல எது பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப லௌகிக்கமே எல்லாமே பிரமாணமானா இல்லை, என்ன நிறைய பேர் பொய் சொல்றத நம்ம பாக்குறோம், அதனால அது பிரமாணம் இல்லை. அதனால என்ன சொல்றாங்க, லௌகிக்கம் தூ ஆப்தோக்தம் பிரமாணம் அந்நிய பிரமாணம். வேதத்துல ஆப்தரா இருந்துட்டு எந்த விஷயத்தை எப்படி பார்த்தாரோ அதை அப்படியே சொல்றவர், இல்ல சாஸ்திரத்தை ஒழுங்கா படிச்சுட்டு அதை முறைப்படி கடைபிடிக்கிறவர், அவருடைய வாக்கியம் தான் பிரமாணம். ஏன்னா அவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படிங்கறதுனால அவருடைய வார்த்தை பிரமாணம் ஆகுது. மத்ததெல்லாம் அப்பிரமாணம், பிரமாண கோட்டிலிருந்து தள்ளப்பட்டதாயிடுது. வாக்கியார்த்த ஜானம் சப்த ஜானம் தற்காரணம் சப்த. இந்த வாக்கியத்தோட பொருள் வந்து என்ன ஆறுது? சப்த ஜானம் ஆறுது. அந்த சப்த ஜானத்துக்கு காரணம் என்ன? சப்தம். சப்தம்ங்கிற கருவியை வச்சுட்டு சப்த ஜானம்ங்கிற நம்ம சப்த ஜானத்தை அடையிறோம். ஏன்னா அனுமித்தி உபமித்தி அப்படிங்கிற மாதிரி இங்க சாப்தம்ங்கிற ஞானத்துக்கு வேற எது பேரும் இல்ல, சாப்த ஞானம் தான். அதனால அந்த சாப்த ஞானத்துக்கு கருவி என்னது? சப்தம். இது சப்த பரிச்சேத, சப்த பிரமாணம் முடிஞ்சு போயிருக்கு. அடுத்தது நாம எங்கேந்து ஆரம்பிச்சோமோ, யதார்த்தம் அயதார்த்தம் ச அப்படின்னு ஆரம்பிச்சோம். யதார்த்தத்தை பேசும்போது திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு யதார்த்தத்துக்குள்ள ஓடி போயிட்டோம். இப்போ அடுத்தது அயதார்த்தம் பாக்கி இருக்கு. அந்த அயதார்த்தத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். என்ன அயதார்த்த அனுபவஸ்திரிவிதா? அயதார்த்தமும் மூணு வகைப்படுறது. முன்னாடி சொன்ன அயதார்த்தத்தை இங்க நம்ம விசாரம் பண்ணலையா? அயதார்த்த ஞானமானது எல்லாமே தப்பு ஞானம் தானே அப்படிங்கறதுனால அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா உண்மையான அயதார்த்த ஞானம் தப்பு ஞானமா எப்படி ஆறுது? சரியான அறிவு இல்லாம தவறான அறிவா எப்படி ஆறுது அப்படின்னு சொல்லி சொன்னா மூணு வகை காரணம் இருக்கு. மூணு வகையான தவறான அறிவு உண்டாகிறது என்னென்ன அப்படின்னா, சம்சய விபரீய தர்க்கிதாது, சம்சயம் விபரீயம் தர்க்கம் அப்படிங்கிற மூணு வகையான தப்பு ஞானம் உண்டாருது. ஏகஸ்மின் தர்மினி விருத்த நானா தர்ம வைசிஷ்டி அவகாகி ஞானம் சம்சய யதா ஸ்தானுர்வா புருஷவா இதி. இப்போ ஒரு இடத்துல சம்சயம்னு சொல்லி சொன்னா என்ன? சந்தேகம். சந்தேகம்னு சொல்லி சொன்னா என்ன? அதுக்கு லட்சணம் என்ன அப்படின்னா, ஏகஸ்மின் தர்மினி ஒரு தர்மியில, தர்மினா தர்மம் உடையது, தர்மமுடைய ஒரு விஷயத்துல விருத்த நானா விரோதமான பல வகைப்பட்டதான தர்ம வைசிஷ்டி அவகாகி ஞானம், தர்மமுடையதாக நாம அறிகிற அறிவுக்கு பேரு சம்சயம். தர்மி பொருள் ஒண்ணுதான், அதுல பல வகையான தர்மத்தை பார்த்து நாம வேறு வேறு ஞானமா அடையிறோம். எப்படின்னா ஸ்தானுருவா புருஷோவா, தூரத்த ஒரு பொருளை பாக்குறோம், நீல கம்பு மாதிரி இருக்கு, இது தூண் தான் அப்படிங்கிறான். எப்படா தூண் அப்படின்னா, ஒரு கொடி படர்ந்து இருக்கே அப்படிமா, இல்ல அது மனுஷன் அப்படிங்கிறான். என்னது கொடி படர்ந்து இருக்கிறது? அது வந்து இவன் புது ஸ்டைல் டிசைன் சட்டை, அந்த சட்டையை தான் போட்டு இருக்கான் அப்படிமா. இன்னொருத்தன் இல்ல இல்ல அது மரம், மரத்துல கொடி படர்ந்து இருக்கு அப்படிமா. அப்போ பல வகையான அவன் நகர்றான் அப்படிமா, அதனால அது மனுஷன். இல்ல காத்தடிக்கிறதுனால ஆடுறது, அதனால அது மரம். இல்ல இல்ல ஆடவே இல்ல அசங்காம நிக்கிறது, அதனால தூணு. ஒரு பொருள் தான், அந்த பொருள்ல பல வகையான அறிவு நமக்கு உண்டாருது. இதுதான் சந்தேகம் அப்படிங்கிற சம்சயம், முதல் வகையான தவறான அறிவு. சந்தேகத்தினாலே நமக்கு அறிவு சரியா வர்றது இல்லை. சரி, அதனாலதான் சம்சயாத்மா வினஷதி அப்படிங்கிற பகவான் பகத்கிட்டேல, தவறான அறிவு இல்லாம அழுது போயிடுவான். சம்சயமா ஞானம் தான் விபரீய ஞானம், அது விபரீத ஞானம், தவறான அறிவு அது. அதனால அது அழிவுக்கு தான் காரணமாகுது. அடுத்து மித்யா ஞானம் விபர்ஜய யதாசுப்தோ இதம் ரஜதம் இது. மித்யா ஜானம் தவறான அறிவுக்கு தான் விபர்ஜயம்னு பேரு. மித்யா ஜானம்னா திருப்பி அயத்தாத்த ஜானம் தான், தவறான அறிவு. அப்படி தவறான அறிவுக்கு விபர்ஜயம்னு பேரு. எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, சுப்தோ இதம் ரஜதம், சுப்தியில சிப்பி இருக்கு, அந்த சிப்பியில இது வெள்ளி அப்படிங்கிற புத்திக்கு பேரு மித்யா ஜானம். அடுத்தது மூணாவது, வியாபிய ஆரோபேன வியாபக ஆரோப தர்க்க. வியாபிய ஆரோபேன, வியாபியத்தை ஆரோபணம் பண்றதுனால வியாபகத்தை ஆரோபம் பண்றது தர்க்கம்னு சொல்லப்படுறது. யதா இது வண்ணிர் நசியாது தர்கி தூமோபி நசியாது. எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு உதாரணம் என்ன? வியாபியம், வியாபிய ஆரோபேன வியாபக ஆரோபம். என்ன சொன்னாரு? நெருப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா புகையும் இருக்காது அப்படிங்கிறது. இதுக்கு பேர் தர்க்கம். மூணு வகையான அயதார்த்த ஞானம் பார்த்தாச்சு. அயதார்த்த ஞானத்துக்கு அப்புறம் ஞானம், அப்புறம் ஸ்மிருதி, புத்தி ஞானம்னு சொல்லி சொன்னோம். சர்வ விவகார ஹேத்து புத்தி ஞானம்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் ஞானத்துக்கு அடுத்த குணம் ஸ்மிருதி. ஸ்மிருதி என்னது? ஸ்மிருதி ரபித்விதா யதார்த்த அயதார்த்தர் சேவி. ஸ்மிருதியும் ரெண்டு வகைப்படுறது, யதார்த்த ஸ்மிருதி அயதார்த்த ஸ்மிருதி. இது வரைக்கும் நமக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. நினைவு கூறுறது சரி அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருக்கோம். நினைவு கூறுறது கூட ரெண்டு வகைப்படுறது, ஒண்ணு சரியான நினைவு கூறுதல், சரியான ஞானம், இன்னொன்னு அயதார்த்தமான தவறான ஞானம். நினைவு கூறுறதுலையும் கூட எப்படி அப்படின்னு கேட்டா, சரியான அறிவு மூலியமா அடையப்பட்ட சம்ஸ்காரத்தினால உண்டாகிற ஸ்மிருதிக்கு சரியான ஸ்மிருதி அப்படின்னு சொல்லி சொல்றோம், தவறான சம்ஸ்காரத்தினால் அடையப்பட்ட தவறான ஸ்மிருதிக்கு தவறான ஞானம்னு சொல்லி சொல்றோம். எப்படி பிரமாஜன்யதார்த்தா அப்பிரமாஜன்ய அயதார்த்தா, சரியான பிரமாணத்தின் மூலியமா அடையப்பட்ட ஞானமானது யதார்த்த ஸ்மிருதி, தவறான ஞானத்தின் மூலியமா அடையப்பட்டது அயதார்த்த ஸ்மிருதி. அப்படி ரெண்டு வகையான ஸ்மிருதி உண்டாருது. மூணாவது அடுத்தது சர்வேஷாம் அனுகூல வேதனீயம் சுகம். அப்ப சுகம் துக்கம் அப்படிங்கிறது அடுத்தது ஸ்மிருதி. சுக்கம் துக்கம் ராகத்வேஷ அபினிவேஷ ராகத்வேஷ அப்படின்னு சொல்லி வரும். அப்போ சுகம்னா என்ன அப்படின்னா, சர்வேஷாம் எல்லாராலும் அனுகூல வேதனீயம், அனுகூலமாக ஏற்று அனுபவிக்கப்படும் விஷயத்துக்கு பேரு, எல்லாரும் விரும்பக்கூடியதான விஷயத்துக்கு பேரு சுகம். சரி, துக்கம் என்னது? எதிர்படம், பிரதிகூல வேதனீயம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். திருப்பி என்ன புரிஞ்சுக்கணும்? சர்வேஷாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சர்வேஷாம் பிரதிகூல வேதனீயம் துக்கம், எல்லாராலும் விரும்பப்படாததான ஒரு விஷயத்துக்கு பேரு துக்கம், யாரும் விரும்ப மாட்டாங்க. இச்சா காம, காமம்னா என்ன? இச்சா, இச்சா காமம் எல்லாம் பரியாய வாட்சிகள், ஒரு பொருள் படும் பல சொற்கள். இது வந்து மாத்தி மாத்தி உபயோகம் பண்ணிட்டு இருக்காங்க. காமம்னா என்ன? இச்சா. அந்த இச்சா தான் வந்து, அதாவது ஒரு ஆசை, ஆசைன்னு சொல்லி சொல்லிட்டா இந்த ஆசையும் கூட ரெண்டு வகைப்படுறது. ஒண்ணு வந்து ஃபலேச்சா, இன்னொன்னு வந்து சாதன இச்சா. ஃபலகாம சாதன காம எப்படி அப்படின்னா, ஒரு பலன் மேல ஆசை, அதுக்கு பேரு ஃபலேச்சா. அந்த பலனை அடையக்கூடிய சாதனையில ஆசை, அதுக்கு பேரு சாதன இச்சா. அதாவது ஸ்வர்க்கம்னு ஒரு பலன் இருக்கு, அந்த பலனை அடையிறதுக்கு யாகம்ங்கிற ஒரு சாதனையை நான் கடைபிடிக்கணும். சொர்க்கம்ங்கிற பலன் மேல எனக்கு ஆசை இருக்கு, அதனால என்ன ஆறுது, அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய முறையான சாதனையான யாகத்திலையும் எனக்கு ஆசை இருக்கு. அப்படி ஃபல இச்சா சாதனைச்சா, இச்சா ரெண்டு வகைப்படுறது. குரோதம் குரோதோ துவேஷ, துவேஷம் தான் சொல்லி சொன்ன குரோத, கோபம் தான், வெறுப்பு தான் துவேஷம்னு சொல்லி சொல்லப்படுறது. அப்புறம் கிருதி பிரயத்தன, கிருதி அதாவது துவேஷம்னு சொல்லி சொன்னா எனக்கு ஒரு வெறுப்பு உண்டாருது அப்படிங்கிற அந்த புத்தி தோன்றக்கூடிய எதுவா இருந்தாலும் சரி, அது அதுதான் துவேஷம். கிருத்தினா பிரயத்தனம், முயற்சி. இப்போ முயற்சி எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆசினால் தூண்டப்படக்கூடியது. அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஞான இச்சா பிரவிற்த்தி அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஃபர்ஸ்ட் அறிவு வரணும், யதார்த்தமான அறிவு வரணும். அந்த யதார்த்தமா யதார்த்தமா எப்படிப்பட்ட அறிவா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்துல இச்சா வரும் நமக்கு, ஆசை. அந்த ஆசை மூலியமா பிரவிற்த்தியானது உண்டாகும். யதார்த்தமா இருந்தாலும் சரி, அயதார்த்தமா இருந்தாலும் சரி, ஞானம் இருக்கணும். ஏன்னா ஒரு மணியை பார்க்கறேன் நான், மரகத மணியோ இல்ல ரத்னமோ ஏதோ பாக்குறேன், ரத்னக்கல்ல பாக்குறேன், அந்த ரத்னக்கல்ல அடையணும்னு ஆசையோட நான் பிரவிற்த்தி செய்யறேன். இச்சா எனக்கு, அது எனக்கு அது வேணும் அப்படின்னு ஆசை வருது, அதுக்கோசம் பிரவிற்த்தி செய்யறேன். அப்போ ஞான இச்சா பிரவிற்த்தி, இது பிரமாணமான நான் ஞான இச்சா பிரவிற்த்தி ஆகிறது. ஆனா தூரத்துல ஒரு ஒளிய பாக்குறேன், அது ரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரவிற்த்தி பண்றேன். இப்போ ஞானம், அந்த ரத்னத்தை அடையிறதுக்கு ஆசை பிரவருத்தி உண்டாருது, ஆனா அயதார்த்த ஞானம் அது. அயதார்த்த ஞானத்துல இச்சா பிரவருத்தி உண்டாகும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் உதாரணம் கொடுத்தேன். இப்போ இச்சா ஞானம் பிரவருத்தி, இந்த பிரவருத்தியும் கூட மூணு வகை ஆகும். என்னது? கிருத்தியும் கூட மூணு வகை, பிரவருத்தி நிவர்த்தி ஜீவன யோனி அப்படின்னுட்டு. பிரவருத்தி நிவர்த்தி ஜீவன யோனி, பிரவருத்தி நிவர்த்தி ஜீவன யோனின்னு சொல்லி சொன்னா என்ன? பிரவருத்தி தூண்டப்பட்டதாக செய்யற செயலுக்கு பேரு பிரவிற்த்தி, இச்சானால தூண்டப்பட்டதான ஒரு செயலுக்கு பேரு பிரவிற்த்தி, துவேஷத்தினால வெறுப்புனால தூண்டப்பட்டதான ஒரு செயலுக்கு பேரு நிவர்த்தி. செயலே மூணு வகை, பிரவிற்த்தி நிவர்த்தி ஜீவன யோனி அப்படின்ட்டு. பிரவிற்த்தின்னு சொல்லி சொன்னா ஆசினால் தூண்டப்பட்டது, நிவர்த்தின்னு சொல்லி சொன்னா கோபத்தினால் தூண்டப்பட்டது, ஜீவன யோனின்னு சொல்லி சொன்னா நம்ம பிராரத கர்மம், நம்ம எதை அடையணுமோ அதை அடையணும். அது நம்மளுடைய பிராரத கர்மம்னா நம்மளுடைய புண்ணிய பாபங்கள், நாம் அடைய வேண்டிய புண்ணிய பாபங்கள் அதுதான். அப்படி விகித கர்மஜன்யோ தர்ம, நிஷித்த கர்மஜன்யோ அதர்ம, தர்ம அதர்மம்னு அடுத்த விஷயத்த சொன்னோம். தர்மம்னா என்ன, அதர்மம்னா என்ன அப்படின்னு கேட்டா, தர்மம்னா வேதத்துல விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்யறது தர்மம், வேதத்துல நிஷித்திக்கப்பட்ட நிந்திக்கப்பட்டதான கர்மத்தை செய்யறது அதர்மம். விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா வேதத்தினால நம்மை செய்வதற்கு தூண்டுதலான கர்மம்க்கு பேரு தர்மம். வேதம் நம்மளை செய்யாம இருக்கணும்னு தூண்டுறதுக்கான கர்மத்துக்கு பேரு அதர்மம். இதுதான் வித்தியாசம். தர்மத்தினால புண்ணியம் உண்டாகும், அதர்மத்தினால பாபம் உண்டாகும். அவன் இதத்தான் வந்து இந்த தர்ம அதர்மத்தினால உண்டாத புண்ணிய பாபம் தான் சொல்லுவான். இப்போ யாகாதிரேவ தர்ம அப்படின்மா பூர்வீகாம்சி. அதனாலதான் என்ன சொன்னோம், விகித கர்ம ஜன்யம் யாகாதிரேவ தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லாத, அந்த யாகம் மூலி முதலியதால் அடையப்படுவதான பலனுக்கு பேர் தான் தர்மம். யாகாதிரேவ தர்மம்னு சொல்லாத, யாகம் எல்லாம் சாதனை, அந்த சாதனை மூலியமாக அடையப்படும் பலனுக்கு பேர் தான் தர்மம்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, அடுத்தது புத்தி புத்தியாலையோ அஷ்டௌ ஆத்ம மாத்திர விசேஷ குணாகா. இந்த புத்தி முதலிய எட்டு வந்து ஆத்மால மாத்திரம் இருக்கிற விசேஷமான குணங்கள். புத்தி இச்சா பிரயத்ன நித்திய அனித்யச்ச. புத்தி இச்சா பிரயத்னம், இது மூணுமே வந்து நித்தியமாகவும் இருக்கலாம் அனித்தியமாகவும் இருக்கலாம். எப்படி அப்படின்னா, நித்தியம் ஈஸ்வரஸ்ய அனித்யா ஜீவசிய. நித்தியமானது ஈஸ்வரன், ஈஸ்வரனுடைய புத்தி, ஈஸ்வரனுடைய இச்சா, ஈஸ்வரனுடைய பிரயத்தனம் மூணுமே நித்தியம். ஜீவனுடைய புத்தி, ஜீவனுடைய இச்சா, ஜீவனுடைய பிரயத்தனம் மூணுமே அனித்யம். ஈஸ்வர இச்சா நித்தியம்ங்கிறதுனாலதான் அவரு என்ன செவ்வினாலும் நடக்கிறது. ஈஸ்வரனுடைய பிரயத்தனம் நித்தியம்னாலதான் சிருஷ்டி நடந்துட்டு இருக்கு. ஈஸ்வரனுடைய புத்தி வந்து நித்தியம் அப்படிங்கறதுனாலதான் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சதா சர்வஜ்ஞரா இருக்கார். அவரு ஜீவனுக்கு அல்பஜன் சிக்கிஞ்சி சக்தி இதெல்லாம் இருக்கிறது காரணம் அவனுடைய சக்தி எல்லாம் அனித்யம் அப்படிங்கறதுனால சம்ஸ்காரம் திருவிதா. அடுத்தது சம்ஸ்காரம், தர்மா தர்ம சம்ஸ்காராக அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்படி சம்ஸ்காரம் என்னது, சம்ஸ்காரம் மூணு வகை. என்னது, வேகோ பாவனா ஸ்திதிஸ்தாபகச்சேதி. வேகம் பாவனா ஸ்திதிஸ்தாபகம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையான சம்ஸ்காரம். சம்ஸ்காரம்ங்கிறது என்ன அலை என்ன பதிவு அப்படின்னு பொதுவா சொல்றோம். இங்க சம்ஸ்காரம்னா எல்லாத்துக்கும் இருக்கிற பதில் என்னது அப்படின்னு சொல்லி வேகம்ங்கிறது என்னன்னு பார்ப்போம். வேகம் தான் என்ன, வேக பிருத்திவியாதி சதுஷ்டய மனோ மாத்திர விருத்தி. பிருத்திவியாதி சதுஷ்டயத்துல பிருத்திவி வேகம்ன்றது பிருத்திவி முதலிய நாளத்துலயும் இருக்கு. அப்படிப்பட்ட விருத்திக்கு பேர் வேகம். அதாவது ஒரு பொருள் விழறது, மேல தூக்கி போடுறீங்க, மேல நிக்கிறது, நின்றுட்ட உடனே அடுத்த ஸ்டேஜ்க்கு விழறது. அந்த ஜீரோல இருந்து ஒன்னுக்கு வர்றது, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு வர்றதுக்கு பேர் என்ன சொன்னோம்னா குருத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த ஜீரோ ஸ்டேட்ல நின்றுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றது குருத்வம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து அதுக்கப்புறம் கீழே விழுந்து தானா விழுந்துரும் அந்த வெயிட்லயே வந்து சொன்னேன் அங்க. இப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த வேகம் தான். த்விதீய பதனத்துக்கு த்விதீய சந்தனத்துக்கு எல்லாம் காரணம் என்ன, வேகம். அதாவது இரண்டாம் நிலையிலேருந்து விழறதுக்கு, இரண்டாம் நிலையிலேருந்து ஒழுகிறதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் வேகம். ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் தான் அந்த ப்ரெஷர் தேவை, இரண்டாவது மூவ்மெண்ட்லேருந்து அது அதனுடைய ப்ரெஷர் தள்ளி தள்ளி தள்ளி கொண்டு போயிட்டு இருக்கும், அதுதான் வேகம். அனுபவஜன்யா ஸ்மிருதி ஹேத்துர் பாவனா ஆத்ம மாத்திர புத்தி. அனுபவத்தினால ஒரு விஷயத்த நாம அனுபவம் பண்றோம், அந்த அனுபவத்தினால உண்டார அந்த சம்ஸ்காரத்துக்கு பேர் பாவனா. மூணாவது, அந்யதா கிருத்தஸ்ய புனஸ்தத் அவஸ்தா ஆபாதக ஸ்திதிஸ்தாபக கடாதி பிருத்வி புத்தி. ஒரு பொருளை வேற மாதிரி மாத்திருக்கோம், அதனுடைய இயல்பை மாத்திருக்கோம், திருப்பி அது பழைய நிலைமைக்கு வந்துடுறது, அதுக்கு பேரு ஸ்திதி ஸ்தாபகம். அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க, ரப்பர் பேண்டை இழுக்கிறீங்க, இழுத்துட்டு விட்டா திருப்பியும் பழைய நிலைமைக்கு வந்துடுது. பிளேடா வளைக்கிறீங்க இல்ல தகரத்தை ஏதோ வளைக்கிறீங்க, வளைச்ச உடனே திருப்பியும் நிமிர்ந்துடுறது. அப்போ அந்த நிலைக்கு பேரு ஸ்திதி ஸ்தாபகம். ஸ்திதி ஸ்தாபகம்னா பழைய நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துறது, பழைய நிலையிலேயே கொண்டு வந்த அந்த நிறுத்தத்துக்கு பேர் ஸ்திதி ஸ்தாபகம். இது குணாகா. அப்போ சம்ஸ்காராக இது சதுர்விம்சதி குணாகான்னு சொல்லி சொன்னோம், 24 குணம். அப்படி 24 குணமும் முடிஞ்சு போயிடுச்சு. திரவியம் பதார்த்தம், பதார்த்தத்துக்குள்ள திரவியம் போனோம், திரவியத்துக்கு அப்புறம் குணம் போனோம், இப்ப திருப்பியும் பழைய நிலைக்கு வந்துட்டோம். என்னது, அதுலயே கர்மம். அடுத்தது திரவியம் குண கர்ம அப்படின்ட்டு திரவியம் பார்த்தோம், அடுத்தது குணம், அப்ப கர்மம். இப்போ கர்மம் என்ன அப்படின்னா சலனாத்மகம் தர்ம. சலனாத்மகம் செல்லுதலான விஷயத்துக்கு பேர் கர்மம். அங்கே இந்த கேள்வியெல்லாம் எழுப்பினோம், ஆக்குஞ்சனம் பிரசாரணம் முதலிய கர்மங்களை பார்த்தோங்க, அதேதான் இங்கேயும். ஊர்துவதேச சயோக ஹேத்து உட்சேபணம், அதோதேச சயோக ஹேத்து அபக்ஷேபணம், ஷரீர சன்னிகிருஷ்ட சயோக ஹேத்து ஆக்குஞ்சனம், ஷரீர விப்ரகிருஷ்ட சயோக ஹேத்து பிரசாரணம், அந்யத் சர்வம் கவனம். கர்மம்னா என்னது, சலனாத்மகம் போறது. இந்த போறது எப்படிப்பட்டதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபர்ஸ்ட் உட்சேபணம், நம்மளுடைய மேல் நம்மளுடைய சரீரத்திலிருந்து மேல் நோக்கி போறது, ஊர்துவ தேசத்தை சையம் கிடையாது. கீழே நிலையை விட்டுட்டு அடுத்த மேல் நிலையை பிடிக்கிறது, கீழ் அந்த நிலையை விட்டுட்டு அடுத்த மேல் நிலையை பிடிக்கிறது, இதுக்கு பேரு ஊர்துவ தேச சையோகம். இந்த சையோகத்துக்கு பேர் உட்சேபணம் அப்படின்ட்டு. அடுத்து அபக்ஷேபணம், ஊர்து தேசத்தை விட்டுட்டு அதோ தேச சையோகம், அதுதான் சொல்றது. அதோ தேச சையோகம் எதுவும் மேல்நிலையை விட்டுட்டு மேல இருந்து அடுத்த நிலை, அதுல இருந்து அடுத்த நிலையை பிடிக்கிறதுக்கு பேரு அபக்ஷேபணம். ஆக்குஞ்சனம்னு சொல்லிச்சுன்னா சரீர சன்னிகிருஷ்ட சையோக, வெளியிலேருந்து நம்ம சரீரத்தை நோக்கி வர்றது, தூரத்துல இருந்து நம்ம நோக்கி வர்றதுக்கு பேரு

0: நித்தியம், அநேகானுகதம், சாமானியம். அப்போ கர்மத்துக்கு அப்புறம் சாமானியம் வருது, சாமானிய விசேஷமாய அபாவா அப்படின்னு சொல்லிட்டு சப்தபதார்த்தத்தை சொன்னோம். இப்ப சாமானியம்னா என்ன அப்படின்னா, நித்தியம், ஏக்கம், அநேகானுகதம். நித்தியமா இருக்கிறது, ஏக்கமா இருக்கிறது, பல விஷயத்துல இருக்கிறது. இது சாமானியமானது நித்தியம், ஒரு விஷய ஒன்னா இருக்கிறது, ஆனா எல்லாத்துக்குமே சம்பந்தப்பட்டதா இருக்கு. எப்படி அப்படின்னா, திரவிய குண கர்ம விருத்தி. இது எங்க இருக்கு அப்படின்னா, திரவியம், குணம், கர்மம், இது மூணுத்திலயும் இருக்கு. தத்தீதம் பர அப்புறம் தேதாது, பரம் சத்தா அப்புறம் திரவியம் திரேதாரி. அப்படி இது ரெண்டு வகைப்படுறது, பரசாமான்யம் அபரசாமான்யம். பரசாமான்யம்ங்கிற இருத்தல் மாத்திரம், ஒரு விஷயத்தோட இருத்தல் மாத்திரம் பரசாமான்யம். அபரசாமான்யம் திரவியத்துவம் முதலியதெல்லாம் அபரசாமான்யம். நித்திய திரவிய விருத்தையோ வியாவர்த்தகாக விசேஷாக. விசேஷம்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, நித்திய திரவியத்துல எல்லா எந்த நித்திய திரவியம் எதை நித்திய திரவியம்னு சொல்லி சொல்றோமோ அந்த நித்திய திரவியத்துல, அந்த நித்திய திரவியத்தை ஒண்ணுல இருந்து மத்தவன்னத்தை பிரிக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது விசேஷம். சரி பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: அவர் அப்ப சொன்னாரு, பன்னாள் அழைத்தால் சொன்னார். இவர் ஒரு நாள் என்னால் இல்ல, சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுமாகில் இவன் என்னை பன்னாள் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே. அந்த ரெண்டு நாள் செய்யும்போது என்ன பண்றாருன்னு கேட்டா, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, தத்துவங்கள் இதுவரைக்கும் நம்மளை எப்படி அறிவிச்சாரு, எல்லாம் த்ரூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா அறிவித்ததை ஸ்டாப் பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா, நேரடியாக அவருடைய, அப்ப அதான் நேரடியாக என்னைக்கு இன்ஸ்ட் பண்றாரு அதான் ஞானம். ஆகவே என்ன சொன்னாங்க, அதனால குறித்துக் கொள்ளுங்கள், தத்துவங்களின் வாயிலாக அறிவிப்பது ஆராய்ச்சி. இப்ப நம்ம பண்ணத்தான் செய்யறோம், அதே வேலையில நம்ம செய்யறோம், ஆனா நம்ம என்ன பண்றோம், வித் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சிந்தி திங்க் பண்றோம். தத்துவங்களின் வாயிலாக நாம் செய்வது ஆராய்ச்சி, நேரடியாக உபதேசிப்பது ஞானம் அல்லது அனுபூதி. ஆராய்ச்சி அனுபூதி, அதான் கந்தர் அனுபூதின்னு பண்ண. கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த இருள் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொல்ற தாய்மான சுவாமி
4: நேரடியாக
3: அறிவிக்கிறார். அதாவது இப்பவும் என்ன பண்றாருன்னா, இறைவன் தான் அறிவிக்கிறார், இப்ப வந்து த்ரூ இன்ஸ்ட்ருமெண்ட் அறிவிக்கிறார், அப்புறம் நேரடியா அறிவிக்கிறார். அப்போ அந்த பாவனை, உயர்ந்த பாவனைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த பாவனை செய்யும் பொழுதுதான் அந்த மந்திரத்தை, அந்த சிவய சிவங்கிற பாவனை, அதாவது அந்த வேதாந்தத்துல எப்படிங்கன்னா, தத்வம் அசி தத்வம் அசி தத்வம் அசி. அவங்களுக்கு சிவோகம் பாவனையில வேதாந்திகளுக்கு வந்து என்ன மந்திரம்னா, தத்வம் அசி தத்வம் அசி தான் அவங்களுக்கு மந்திரம். ஆமா, தத்வம் அசி அது வந்து உபனிஷத்துல வருது. ஆனா சித்தாந்தத்துக்கு வந்து எப்படின்னு கேட்டா, சிவோகம் பாவனையில வந்து சிவய சிவ சிவய சிவ சிவய சிவ அந்த மந்திரத்தை ஜெபித்துக் கொண்டு வரும்பொழுது என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த பாச ஞானத்தை கம்ப்ளீட்டா விட்டுட்டு ஆறாரையும் நீத்து, அன்னைக்கு நான் சொன்னேன் என்னைக்கு இந்த ஆறார வந்து நீத்து விடுறார, அதுக்குதான் என்ன சொன்னாங்கன்னா அத்துவ சுத்தி, அதுக்கு பேரு தான் அத்துவ சுத்தின்னு சைவ சித்தாந்தத்துல. அத்துவாக்களின் வாயிலாக அறிவிப்பு.

0: அதை அவர் நிறுத்தி விடுகிறார். அத்துவாக்கள்னா என்ன அர்த்தம் கேட்டா, இந்த அத்துவா அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் வலுவிலா வழின்னு அர்த்தம் தமிழ்ல. அது சிவஞான சித்தியாரிலே விளக்கிறார் அவரே. அதாவது இந்த ஃபால்ட்லெஸ் கண்டக்டர்ஸ் அர்த்தம். அத்துவா அப்படிங்கறது இங்கிலீஷ்ல சொல்றதா எப்படி சொல்லலாம் நீங்க? ஃபால்ட்லெஸ் கண்டக்டர்ஸ். அத்துவாங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ் சிவஞான சித்தியாரிலே சொன்னார் வலுவிலா வழி. எதுல சொல்றாரு? சிவஞான சித்தியார் 258. அதுல அத்துவாக்கு நேர் தமிழ் சொல்ற வடுவிலா வழி. இங்கிலீஷ்ல சொன்ன ஃபால்ட்லெஸ் கண்டக்டர்ஸ். அந்த சிவோகம் பாவனை இந்த நிலையில தான் என்னன்னு கேட்டா அந்த ஹையஸ்ட் அட்டைன்மெண்ட். ஹையஸ்ட் அட்டைன்மெண்ட் வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து எதுவுமே தத்துவங்கள் இல்லாமலேயே இறைவன் நேரடியாக இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது தான் நமக்கு என்ன தெரியுது, உண்மையிலேயே எல்லாத்துடைய சுருபலக்கணமும் தெரியுது. அதாவது அப்ப என்ன நிலையெல்லாம் வருதுன்னு கேட்டா இந்த மாயிலிருந்தா தத்துவங்கள் வந்து இப்ப எல்லாம் என்ன பண்றோம், வெறுமனா புஸ்தகத்துல பிரின்சிபிளா படிக்கிறோம் தத்துவங்கள்லாம் மாயிலிருந்து வந்தது. ஆன்மாவுடைய அந்த இலக்கணம் ஐந்தவத்தைப்படுற இலக்கணம் வேற, இந்த இலக்கணம் வேற அப்படின்னு படிச்சுட்டே வந்தோம் இல்லையா. இதெல்லாம் அப்பதான் என்ன ஆகுது அனுபவத்துல, இதெல்லாம் கரெக்ட் அனுபவத்துல தெரியணும் இல்லையா. அதான விஷயம், அந்த அனுபவம் நீ பெற்ற உடனே அப்பதான் நம்ம என்ன சொல்லுவோம், அவங்களதான் நம்ம ஞானிகள் என்று சொல்லுவோம். அப்படி வரும்பொழுது அத இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கிடுங்க. அது என்னன்னு கேட்டா இதயத்தில், இதயத்தில் வந்து செய்வது பூசை. அந்த இருதய கமலத்துல செய்யறதுதான் பூசைன்னு பேர். அப்புறம் புருவ நடுவுல செய்யறதுதான் தியானம். இந்த புருவ நடுவுல பாவனை பண்ணி செய்யறது தியானம். அப்புறம் நேவல் தொப்புள் இருக்கு பாருங்க, நாபி, அதுக்கு பேர் நாபின்னு பேரு. இந்த நாபியில பண்றது கோமம். அதாவது புறத்துல செய்யறதெல்லாம் அகத்திலையும் செய்யணும். அகபூஜைக்கு தான் அதிக பலன். அதாவது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா பெரிய விஷயம் அந்த நிலையில என்னன்னு கேட்டா புறபூஜையை விட அகபூஜைக்கு தான் ரொம்ப சிறப்பு. அகபூஜைன்னு கேட்டா அது நல்ல கேள்வி. புறபூஜைக்கும் அகபூஜைக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா அகபூஜையில எந்த விதமான உபகரணங்களையும் கையாள சொல்றது இல்ல. இப்ப என்ன பண்றோம், பாத்தியம்னா தண்ணீர் வேணும், பூ வேணும், பாத்திரம் அக்கிய பாத்திரம் ஆசமான பாத்திரம் எல்லாம் வேணும் இல்லையா. எல்லாம் செஞ்சாதானே பூஜை, பூஜைன்னா குண்டம் வேணும், கும்பம் வேணும், நூல் சுத்தணும், வாழைகளை வேணும், அல்ல அவதானியத்தை பரப்பணும் அப்படின்னு இருக்குல்ல. இந்த உபகரணங்கள் எதுவுமே இல்லாமல் எல்லாவற்றையும் மனத்தினாலே கற்பித்துக் கொண்டு, அந்த மனத்தினாலே கற்பித்துக் கொண்டு பாருங்க ஒரு செயல என்ன சொல்லிடுறாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் வேண்டாம் அவங்களே சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த நிலைகளை அது வேண்டியது இல்ல. இப்ப சாதாரணமா நான் என்ன விளக்கம் சொல்றேன்னா, ஒரு குழந்தைய கொண்டு நர்சரியில சேர்த்தா எங்க ஸ்கூல்ல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4 கோடு போட்ட நோட்ல எழுத சொல்லுவாங்க. ஹேண்ட் ரைட்டிங் திருந்துறதுக்கு 4 கோடு போட்டா எழுத சொல்லுவாங்க. அப்ப ஒய் அப்படின்னு சொன்னா இந்த கோடு வரைக்கும் அது நீளம் இருக்கா, அதுக்கப்புறம் 4 கோடு போட்ட நோட்டு இருந்து, அப்புறம் 2 கோடு போட்ட நோட்டு, அப்புறம் 1 கோடு போட்ட நோட்டு, அப்புறம் கோடு இல்லாம எழுதும். இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா கோடு போட்டு 4 கோடு போட்ட நோட்ல இருக்கா எழுதணும், கோடு போடாம எழுதுறதுக்குதான் இல்லையா. அப்ப அல்டிமேட் எய்ம் என்ன, கோடு போடாம எழுதணுங்கிறத நோக்கம். அப்ப கேக்கலாம் இல்லையா, கோடு போடாம எழுதணும்னு சொல்லிவிட்டு கோடு போட சொல்றீங்களே சார். எங்க கான்வென்ட் ஸ்கூல்ல எல்லாம் அது கம்பல்சரி, பிள்ளை எல்லாம் பாத்தீங்கன்னா 4 கோடு போட்டா அதுக்குனே வாங்கிட்டு வரும். அப்பதான் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப திருந்தும். ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா. சில பேர் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்து ஆசையா இருக்கு நமக்கு. ஆக அங்க அகபூஜை, அந்த அகபூஜையே சிறப்புடைத்து என்பதை எங்க சொல்றாரு, அதான் 301 சொல்வார் சிவஞான சித்தியார். 301 அதாவது புறபூஜையிலிருந்து அகபூஜைக்கு போறோம், அந்த அகபூஜைக்கு தான் அதிக பலன். இந்த அகபூஜைக்கு தான் என்ன வடமொழியில என்ன பேரு, அந்தரியாக பூஜை, அந்தரியாக பூஜை. அப்ப என்ன சொல்ல போறாரு, இந்த அந்தரியாகத்துல வந்து நீங்க பூசை பொருள்களை எல்லாம் மனதிலே கற்பித்துக் கொண்டே செய்யக்கூடிய அந்த ஆற்றல் பரிபூரணமா வந்த பிறகு அந்த சிவோகம் பாவனை தலைப்படுவதற்கு சிவை சிவ மந்திரத்தை எல்லாம் சொன்ன பிறகு என்ன ஆகுது, அதுக்கப்புறம் தான் அந்த அத்துவாக்களின் வாயிலாக அறிவிக்காமல் இது உண்மையில் அதான் நடக்குது. இங்க பாசம் ஒருவர், அந்த பாசம் ஒருவதற்காக அந்த நிலையை அடையணுமே, அந்த நிலையை அடைவதற்கு என்ன சொன்னாரு, சிந்தை நாடி. சிந்தை நாடின்னு அந்த ரெண்டு வார்த்தைக்கு தான் அருணந்தி சிவம் எழுதுறாரு பல பொருத்தங்கள். சிந்தை நாடுதல்னா என்ன, பூசலாருனா, பூசலாருனா என்ன செய்தது, அகபூஜைன்னு சொல்ல முடியாது. அதாவது அது இன்னொருத்தர் இருக்காரு, அந்த அகபூஜை செஞ்சவர் வாயிலாறு நாயனார். வாயிலாறு நாயனார் தான் அகபூஜை. ஆனா பூசலாறு நாயனார் என்ன பண்ணா, மனத்துல கோயில் கட்டார். மனத்தினால என்னன்னு கேட்டா, அவருக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, பூசலாருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. பூசலாறு என்ன பண்றாரு, இப்ப நீங்க நம்ம செய்யறதுக்கும் பூசலாறு செய்யறதுக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்க மனசுனால கோயில் கட்ட சொன்னா ரெண்டு நிமிஷத்துல கட்டி முடிச்சிருவீங்க. ஆனா பூசலாருடைய சிறப்பு என்னன்னு கேட்டா, அவர் அப்படியே பாக்குற, அதாவது அவளை வந்த சின்னிக்கு வந்து இறங்கியாச்சு, இன்னைக்கு வண்டி இத்தனை தாரி வந்து இறங்கி இருக்கு அப்படின்னா, அது எத்தனை நாள் ஆகுமோ அத்தனை நாள் வரைக்கும் வைப்பு கொடுக்கிறார். அதாவது நீங்க ஆக்சுவலா கட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ அந்த நேரத்தை அவரே கனெக்ட் பண்ணி செய்யற. ஒன்னொன்னுக்கு நாள் பார்த்து அப்படி வர்ற. அதனாலதான் சாமி அவருடைய பெருமையான அப்படி ஒரு நாள், அதாவது சிவபெருமான் எல்லாமே எதுக்கு செய்யறாருன்னா, இப்படி ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது அரசனுக்கு அறிவிக்கணும். அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, அவனும் பெரிய அடியார், இவனும் பெரிய அடியார், ரெண்டு பேரையும் மீட் பண்ண வச்சு ஆகணும், அதான் விரும்புறாரு. அதுதான் சிவபெருமானுடைய திருவிளையாடல். இப்ப கண்ணப்ப நாயனாரையும் சிவகோசரியாரையும் கம்பைன் பண்ணி விடணும், ஏன்னா அவரும் சொல்றபடி செய்யற, இவரு சொன்னதை பூர்வ ஜென்மத்தை செஞ்சிட்டார். அதான் பாயிண்ட், கண்ணப்ப நாயனார் பூர்வ ஜென்மத்துல செஞ்சு முடிக்கிறார், சிவகோசரியார் இப்ப செஞ்சு முடிக்கிறார், அப்ப ரெண்டு பேரையும் மீட் பண்ண வைக்கணும் அப்படிதான் பாக்குற. அதே போலதான் சேரமான் பெருமாள் நாயனார்கிட்ட போய் வாங்கிக்கிட்டு யாருக்கு சொல்றாரு, பானபத்திரனுக்கு. அப்ப ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, லெட்டர் எங்க எழுதுற, மதுரையில் எழுதுற. இப்ப நான் கேட்பேன் ஒரு கேள்வி, மதுரையில பணக்காரனே இல்லையா சார், மதுரை தான் செல்வம் குடிக்கிற நாடு தானே, அப்ப என்ன செய்யலாம், மதுரையிலே ஒரு ஆட்டை போய் வாங்கணும்னு சொன்னா லெட்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறேன், மதுரையில ஒரு பெரிய மில்லியன் இருக்கு சிவபெருமான் லெட்டர் கொடுத்தா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறேன். ஆனா சேர நாட்டில் இருக்க ஒரு ஆளுக்கு போய் லெட்டர் கொடுக்காரு. அந்த நோக்கம் என்னன்னு கேட்டா, பானபத்திரனும் சேரமானும் மீட் பண்ண வைக்கணும், அதான் பாயிண்ட். ரெண்டு அடியார்களை சந்திப்பை வைக்கிறதுல அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. அதே போலதான் உண்மையிலே கோயில் கட்டுறவர் இருக்காரு பாருங்க, கலச்சிங்கர், அவரையும் இந்த பூசலாறு மரத்துல காயிரும், அவருடைய ராஜ்யத்திலே தான் இருக்காரு, வேற எங்கேயும் இல்ல. அப்ப கடவுளை போய் என்ன சொல்றாரு, நான் வந்து நீ கொஞ்சம் டேட்டா மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும், ஏன்னா நான் இன்னொருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அரசன் விழிச்சவனே என்ன பண்றான், அவ்வளவு பேருக்கு கூட்டு திட்டுறான், நம்ம நாட்டுல ஒருத்தன் கோயில் கட்டிருக்கானா, உங்களுக்கு ஏன் எனக்கு ரிப்போர்ட் வரல, ஒருத்தர் கேக்குற முடிச்சவன அவருக்கு என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கூடாது படை மதானிக்கு ஒருத்தர்கள்லாம் இருப்பாங்களே அவங்கள சிஐடிஸ் எல்லாம் கூப்பிட்டு திட்டுற, நம்ம நாட்டுல ஒருத்தன் சிவன் கோயில் கட்டிருக்கானா, இது வரைக்கும் என்ன நீங்கள என்ன பண்ணீங்க சிஐடி எல்லாம்,
1: என்ன பேர்,
0: கலச்சிங்க நாயனார், அவருக்கும் நாயனார்லாம் வர்றாரு அப்படின்னு பார்த்தாதான் அங்க போய் பார்த்தா ஒண்ணுமே இல்ல, அவரே போறார். அப்படிப்பட்ட அடியார நான் பாக்கணும்னு அவரே போறேன் போட்டு பார்த்தா, அங்க பூசலாறு விடுன்னு கேட்டா அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, பூசலாறாவது கோயில் கட்டுறாரு அப்படி ராஜாட்ட சொல்றாங்க. அது என்னன்னு கேட்டா, இந்த பூசலாரையும் மன்னிய சீர் மறைநாவல் நின்ற ஊர் பூசல் சொல்லலையா, மன்னிய சீர் மறைநாவல் நின்ற ஊர் பூசல் திருநின்ற ஊர், மெட்ராஸ் பக்கத்துல தான் இருக்குது ஊர், மெட்ராஸுடைய சபர்மன், மெட்ராஸுடைய கார்பரேட் ஏரியால இல்லாம அதுடைய அஜாயினிங் சபர்மன் நாங்க சொல்லுவோம், சபர்மன் இந்த சபர்மன் ஏரியால தான் இருக்கு திருநின்ற ஊர், மன்னிய சீர் மறை நாவல் நின்ற ஊர் பூசல் அறிவடையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியே. அதை சொல்லும்போது மன்னிய சீர் மறை நாவல் நின்ற ஊர் பூசல், இந்த திருநின்ற ஊரை சேர்ந்தவன் சொல்ல, அது ஊர் திருநின்ற ஊர். அப்போ அந்த இத சொல்ல பாருங்க, அந்த அகபூஜை நிலை வந்து அதுக்கு புறபூஜையை விட ரொம்ப சிறப்பா, அதனால அது இங்க சொல்றாரு, அதை குறித்துக் கொள்ளுங்கள், அகபூஜையே புறபூஜையை விட அகபூஜையே சிறப்பு. எங்க சொல்றாரு சிவஞான சித்தியார் 301, அது எங்க வருதுன்னா சிவ தர்மோத்தரத்திலே வருது, சிவ தர்மோத்தரம் செய்யுள் 158-160 வரைக்கும் சிவ தர்மோத்தரத்திலே அந்த செய்தியை சொல்றாரு. சிவ தர்மோத்தரம் செய்யுள் 158-160, அகபூஜைக்கு தான் பலன் அதிகம்னே சொல்ற. ஆக இப்படி நாம செய்யும் பொழுது என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த நிலை அதாவது தத்துவங்களின் வாயிலாக அறிவிப்பதை நிறுத்திவிட்டு நேரடியாக அவர் அறிவிப்பதை ஆரம்பிக்கிறார். அந்த நேரடியாக அறிவிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, சிவயோகம். அந்த சிவயோகத்துல போனோம்னா அந்த ஆன்மா எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். பத்தாம் சூத்திரத்துல அந்த சிவயோகத்தை அடைந்த ஆன்மா எப்படி இருக்கும்னு அடுத்த சொல்ல போறேன். அந்த ரொம்ப நாளா வந்து அந்த அப்படி பாவனை செய்யக்கூடியதான் அப்பர் சுவாமி சொல்லும் போது சொன்னாரு, அந்த எப்படி வெளிப்படுகிறார், அது வந்து வெளிப்பட்டு தோன்றுகிறார் என்றால், அதுதான் விரகித்தீனன் பாலிற்படு நோய் வினைவோர் மறைய நின்றுடன் மாமணி சோதியார் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. இதுதான் அப்பர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த எப்படி வந்து விறகு இருக்குது, இந்த விறகுல விறகுலதான் தீ இருக்கு, ஆனா தீ இருக்கிறது தெரியுதா, விறகுக்குள்ள தீ இருக்கிற யாருக்கா கண்ணுக்கு தெரியுதா? ஏன்னா விறகுங்கிறது ஒரு வெறுமன ஒரு ஒரு அது ஒரு பெரும்பாலும் வந்து அது ஒரு தத்துவங்களால் ஆனது. ஆனா அக்னிங்கிறது இன்னொரு பூதம், அங்க அதான் விஷயம், அக்னிங்கிறது இன்னொரு பூதம் இல்லையா. அப்ப அந்த அக்னிங்கிற பூதமானது இந்த பிருதிவிங்கிற பூதத்துக்குள்ள மறைஞ்சு நிக்குது, அப்ப கடையும் பொழுது வெளிப்பட்டு தோன்றுகிறது இல்லையா, அதான் விறகில் தீனன். அதே போல அது அந்த விறக வந்து கடையும் பொழுதுதான் வெளிப்படுது, அக்னி விறக கடையும் பொழுது வெளிப்படுகிறது. அதே போல இங்க பால்ல வந்து நெய் அது கடையும் போது வெளிப்படுகிறது. அது போல மாமணி சோதியான் அங்கேயும் வந்து பெயர் அடைன்னு பேர், தமிழ் இலங்கை அது பேர் பெயர் அடை. அதாவது ரத்தினங்களை வந்து எடுக்கும் பொழுது அது எப்படி இருக்குது, ரத்தினம்னே தெரியாது, அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் பட்ட தீட்டம்லதான் இது வைரம், இது வைடூரியம், இது கோமேதகம். ஐயா பட்ட தீட்டப்படதானே தெரியுது, பட்ட தீட்டதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மண்கட்டி மாதிரிதான் இருக்கும், அதுக்குள்ள இருக்குன்னு தெரியாது. அது மாமணி சோதியா, இப்ப மணி வந்து இப்ப மூணு உதாரணம் சொல்ற, விறகை கடையும் பொழுது நெருப்பு வருகிறது, பாலை கடையும் பொழுது நெய் வருகிறது, அதே போல மணியை பட்டை தீட்டும் போது ஒளி வீசுகிறது. மூணு உமையை சொல்ற மாமணி சோதியா. அதே போலதான் இந்த இருதய கமலத்துல வந்து அவரை நினைத்து நினைத்து போட்டி போட்டி வழி செய்யும் பொழுது அவர் என்ன செய்யறா, உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. இந்த கான்செப்ட் இதேதான், இந்த கான்செப்ட் அது பல நாட்கள் அதை பல முறை செய்யணும். பட்டை தீட்டுறது உடனே அப்படின்னு தெரிய வந்துருமா, பட்டதையும் திட்டிகிட்டே இருக்கணும் இல்லையா, அப்படிதானே வரும். அது அதுபோல கடைஞ்சா கடைஞ்சிட்டே இருக்கணும். அதே போல அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு வருங்கிற காட்டுறதுக்காக தான் அது செய்யும் போது தன்னால அது வெளிப்பட்டு வருகிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்களுக்கு நிட்டை போடக்கூடிய ஆற்றல் வந்த உடனே மறுபடியும் தத்துவமின் வாயிலாக அறிய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அது எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, வியாபகமாகவே அறியக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு வந்து, ஒரு இடத்துல இருந்து வியாபகமாக அறியக்கூடிய அந்த ஆற்றல், அதாவது அப்பதான் நம்முடைய ஆன்மா வியாபகமாக இருக்கு என்பதும், இந்த ஆன்மாவுக்கு வந்து அறிவிப்பதற்கு அறிவதற்கு தத்துவங்கள் வேண்டியதில்லை என்பதையும் அது அறிகின்ற நிலை வரும்போதுதான் அந்த ஞானம் என்று நாம் சொல்றோம். அதுதான் சொன்னாரு, விடிவாம் அளவும் விளக்கணையமாய். இந்த கான்செப்ட் அருமையா விளக்கிட்ட, விடிவாம் அளவும் விளக்கணையமாய். அந்த மாயை வந்து ஒரு ஸ்டாப் கேப், அவ்வளவுதான். எது வரைக்கும், விடியிற வரைக்கும், விடியிற வரைக்கும் விளக்கு வேணும். ஆனா சூரியன் வந்த பிறகு விளக்க வேண்டியதில்லை, அதோட இந்த சூரியன் அறிவிக்கிற மாதிரி விளக்கு அறிவிக்க முடியாது. அதுவும் இருக்குல்ல, எத்தனை வாட்ஸ் பல்ப் போட்டாலும் சூரிய ஒளி கணையாக முடியுமா, எத்தனை வாட்ஸ் பல்ப் போனாலும் போட்டு பாருங்க. அதே போல மாயை வந்து ஒரு ஸ்டாப் கேப்புக்காக தான் கொடுக்கிறாரே ஒளிய, மாயையே பற்றி கொண்டு இருக்கக்கூடாது, அது விளக்கத்தையும் செய்கிறது. இப்ப இன்னைக்கு சிவில் இன்ஜினியரிங் இன்னொரு டெக்னிக் சொல்லலாம், அதுக்கு ஒரு உதாரணம் கிட்டதா இருந்தா, இப்ப நான் ஒரு பெரிய பில்டிங் கட்டுறோம், இப்ப காங்கிரீட் போடுறோம், இந்த காங்கிரீட் நிக்கிறதுக்கு என்ன பண்றோம், சென்ட்ரிக். நீங்க என்ன சொல்லுவீங்க, எங்களுக்கு பேரு சென்ட்ரிக், அதாவது கம்பியை கட்டி அதுல வந்து மணல் ஜல்லி சிமெண்ட் எல்லாம் ப்ரொபோஷன்ல கலந்து அதை செட்டப் பண்றோம். செட்டப் பண்ணி என்ன பண்றோம், 21 நாள் கியூரிங் கொடுக்கணுங்கிறான், தண்ணீர் கொடுத்து அதை கியூர் பண்ணும். இப்ப காங்கிரீட் நல்லா செட் ஆன உடனே அந்த பலகையும் அதுபாடு இருக்கட்டுமே, கொஞ்சம் விட முடியுமா, அப்புறம் என்ன பண்ணுவோம், பலகை ரிமூவ் பண்ணிடும். அப்ப அந்த காங்கிரீட் செட் ஆகிற வரைக்கும் தான் பலகை, அப்புறம் பழக வேண்டாம் இல்லையா. அதே போலதான் அந்த ஞானம் செட் ஆகிற வரைக்கும் மாய வேண்டியது இருக்கு. ஞானம் செட் ஆன மாய வேண்டியது இல்லை, ஏதோ ஸ்டாப் கேப் தான். ஆகையால அந்த அளவுக்கு மாய விளக்கத்தை செய்கிறது என்பதுதான். ஆக இந்த நிலை வந்து வரும் பொழுது அந்த 9வது சூத்திரம் நிறைவு செய்யப்படுகிறது. அந்த ஸ்ரீ பஞ்சாட்சர ஜபம் என்பதும் அந்த பாசம் ஒருவை என்பதும் அந்த கான்செப்ட் இதுதான். அதை விளங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம். ஆரியரே தனந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை ஊறு செய்த வாழ்க, ஏரிய மங்கை வாழ்க, யானிலன் நடந்து வாழ்க, மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார், மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார், மாறிலாவள்ளி வாழ்க.
2: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Shivaya Namah. Shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: ஞானமுய்ய வரும் நம்பி. வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: முக்கியமான அகமும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை அன்னதாதன அர்ச்சனைப்படி ஆதரித்தால் பெண்ணின் நல்லவராய் பெருந்தரும் கொடுக்கும். அம்பாவது ஆகமபடி வந்து பண்ண சொல்றான் சாமி. அந்த ஆகமபடியில வந்தவர் தான் ஆதி செய்வர் இருந்தவர் சுந்தரமூர்த்தி. அப்ப அம்பாவுக்கு சொன்ன மாதிரி தானே சொல்லியிருக்கிறோம், நீ என்ன பூஜை பண்ணு, மலரும் குணலும் பொண்ணு என்ன வழிபடு, இதுதானே சொல்லியிருக்கணும். அங்க வெறுமனே நான் திரும்ப பூசணின்னு முடிச்ச. இங்க பாருங்க, அன்பில் பெருகிய, அன்பிலும் பெருகிய, சிறப்பின் மிக்கது, அன்பு பெருக்கம் சிறப்பு மிகுதி, அர்ச்சனை பாட்டே ஆகும். சொல்றது யாராங்க பார்க்க வேண்டியது, திருநாள் சம்பந்தர சொல்லல, ஏன்னா அவரு பார்த்த பிராமணர், திருநாள் பிறகு சொல்லல, அவரும் வேளாளர், அவங்க எல்லாம் முப்போது திருமணம் சேர்ந்த மரபினர் அல்ல. திருநாள் சம்பந்தத்தை போய் நீ ஆகம் போய் பூஜை பெருக்கம்னா பண்ணவும் முடியாது. அந்த பூஜை ஆகமவழி பண்ற போது பூஜை இல்ல, இது அன்பில் பெருகியது சிறப்பு மிக்கது. நம்ம சுற்றமே பாடுதல்ல, அந்த தெலுங்குல பாடு, கன்னடத்துல அப்படின்னா சகலருக்கு குருவே பரமசிவன். ஆகவே பார்வதி அம்மையினுடைய பூஜை பெண்ணுலகத்திலிருந்து பிரளயாகலர் விஞ்ஞானாகலருக்குதான் பொருத்தமாக இருக்கலாம். நம் போலும் சகலருக்கு ஞான குருவே அவன் வழியே உயர்ந்த வழி. இதற்கு நான் நிரூபித்து போக விரும்புகிறேன். பாட கேட்கிறேன், இப்ப கல்யாணத்தை தடுத்துட்டார சுவாமி, நம்மளால சண்டை வருவாங்க, நிறைய பேர் சண்டை போடுறாங்க, ஏண்டா பெரியவரை சொல்றேன், என்னால குடும்பமே பிரச்சனையா இருக்கு, நான் ரொம்ப பேர் சண்டை போறாங்க. சிவபக்தி பண்றதை பெருமாந்தும் எல்லா ஊதியமும் என்ன தெரியுமா? சாமி சுந்தரரே புறம்பெயர் வியாபாரத்தில் சொன்னார், புறம்பெயர்

யாருக்கு பார்த்தா விட்டாபரு சுடிபெரு மானையரு லாலாரவர் இது ஓய் சன்னதி சொன்னார். மூணு தேமானதனையும் ஒரு தேமானம் கொடுத்தார் சுந்தரர் அப்படின்னு. ஏன்னா அது படித்தவங்களுக்கு தானே தெரியுது. அவரது மூணு தேமாங்கனையும் ஒரு தேமாவும் தன் ஆட்கொண்ட ஈசருக்கு பாட்டால கொடுத்தார் அறவையார் கேள்வி. பாடும்போது அப்படி பாடுறதில்லை. ஏன்னா அந்த சொல் சிதைவும் அதனால பொருள் சிதைவு இல்லாம நான் மாத்தி போடுவாங்க. அப்ப யாப்பும் வேற வழி இல்லை. பொருள் சிதைவு கடந்து இருக்கிறதுக்காக மாத்தி பாட வேண்டி வருது. அது ஒரு தொழில் போற தவறி பெறுகிறார். அடுத்ததுதான் அதிகம் திருக்கரத்தால விவகாரம் பண்ண இடத்துல நான் கால் வைக்கப்படாது. ஊருக்குள்ள போல இது மாதிரி நீங்க பக்தி எங்க போய் பார்க்க முடியாது. இதே மாதிரி இதுக்கு முந்தி பெண்ணுக்கு திருஞான சம்பந்தர் திருவாரங்காட்டுல அம்மையார் அவதரித்த தலைமனு அம்மையார் முக்தி பெற்ற தலைமனு ஊருக்குள்ள போல இம்மையிலே பதிவுள்ளோர் யாரும் காண ஏழு எம்மையால் நன்மை திரு தலையால நடந்ததற்கு அம்மை ஏற்படுத்தது ஆழம் காணாமல் தம்மை உடையவர் மூது விதிக்கவர் அஞ்சி சங்கவர் சிகாமணியா அந்த பதியின் மருந்து பதியிலே சார்ந்தார்னு வரும். அப்ப சாமி வர்ற சாமி என்ன சொல்றது தெரியுமோ இப்ப நீ உள்ள வரக்கூடாதா அப்படின்னு கேட்கு அகர்த்தனும் சாமி பாட்டு கேட்க ஆசை திருஞான சம்பந்தர் பாட்டு கேட்க அதே மாதிரி சுந்தர நிறைய இடத்துல கேட்டு சாமி எனக்கு அறிய சுத்தமா சொல்லிடு பரம்பரை சொன்னதுதான் திருநாவுக்கரசர் சாமியை வந்து திருவடி கொடுக்குறது. திருநாவுக்கரசர் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நல்லதை பெற்றாரு. நினைந்தோருமோ அடியாரை மைய வைத்தார். அது கஷ்டப்பட்டு அவர் பெற்றத எளிதில சுந்தர திருநாவுக்கரசர் கொடுத்ததுனால நம்ம ஏன் என்ன செய்யக்கூடாது நம்ம ஏன் பட்டியா இருக்கணும். அது எளிதில ஐஏஎஸ் பாஸ் பண்றானா நானும் ஐஏஎஸ் எளிதில பாஸ் பண்ணலாமே. எளிதில இந்த திருவிடி பெற்றாருன்னா நானும் எளிதில திருவிடி பெறலாமே. அந்த நுண்பு ஏன் நீ சைவத்துல காணப்படலன்னு எனக்கு விளங்கவே மாட்டேங்குது. இவர் கஷ்டப்பட்டு நூறு ரூபாய் சம்பாதிச்சாரு. நூறு ரூபாய் சம்பாதிக்க தான் ஆசைப்படுறோம். அந்த நூறு ரூபாய் அழிக்கணும். இந்த தவமும் இந்த ஞானமும் அழியாது. இதற்கு பிறகு ஏன் யாரும் முன்வரவே மாட்டேங்கிறாங்க. எத்தனை விஷயம் இந்த புராணத்துல புரிஞ்சு கிடக்கு. அது நான் கூட சொல்லிட்டு இருக்கணுமே. அழிவு கூட சொல்லிட்டு இருக்கணுமே. அது கேட்க யாருமே இல்லையே. கேட்கறவங்களை யாருமே யாரும் நமச்சிவாய நீங்களாகன்னு சொல்லிக்க வேண்டி வருது. அடுத்தது பிள்ளை கோயில் திருநகர்ல தமிழ் பரப்பு ஞான சம்பந்தம்ங்கிற சைவம் பரப்புன்னு சொல்லல. என்ன அர்த்தம்? சைவம் தமிழர் பின்னி பிணைந்து கிடக்கிறது. அதனால இப்ப அதுக்கப்புறம் தில்லை போவார். தில்லையர்கள் சுந்தர போறது அப்படி சந்த பாடல்கள் படிச்சு பாருங்க. அந்த சேக்கியார் தமிழ் எப்படி இனிக்கும் அண்ணனும் சொந்தமிழ் பாடியவர் நமது ஆச்சாரியர் அந்த பாடலும் படிச்சு பாருங்க தயவு பண்ணி.